முடியுமா? கும்பிடுவது கூத்தர், நம்பிடுவது டாக்டர். கவனிச்சு பாருங்க, கூத்தரை நம்ப மாட்டோம். ஒரு மூக்கு சரி வரும், உடனே டாக்டர்கிட்ட போவோம். அவர் கேட்கற மாதிரி உடனே சொல்லுவோம், டாக்டர் சொல்லியிருக்கார் எனக்கு ஜூஸ்.

திருஞானந்தம் வந்து சொல்லியிருக்கான்னு எந்த அடியாரும் சொல்லி நான் கேட்டதில்ல. டாக்டர் சொல்லியிருக்கார், எம்டி எம்எஸ் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லியிருக்க, காலையில நீ நடந்து போன்னு சொல்லியிருக்க. அந்த மாதிரிதான் பார்க்க திருஞான சம்பந்தர் சொன்ன காழி சேர்மீனேன்னு கேட்ட சிவனடியார் யார்? கோடிகா சேர்மீனே, வீரட்டானம் சேர்மிது. அப்பர் சொன்ன கருவிலி கொட்டிட்டே சேர்மீனே கேட்ட அடியார் யார்? யோசிச்சு பாருங்க, நமக்கு நாமே விண்ணவிக்கலாம். நம்முடைய பக்தி எப்படி இருக்குன்னு நம்ம நம்மளே சோதிச்சுக்கலாம். கூத்த பெருமானை கும்பிடுவோம், முதுகுல வலி வரும், உடனே பக்கத்து கிட்ட சொல்லுவோம், எப்ப புறப்பாடு லேட் ஆகும் போல இருக்கே, நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னு போறேன் கிளம்பிடுவேன். அங்க போய் டோக்கன் வச்சு காத்திருப்பார். உண்டாலி 12 மணிக்கு அவர் போவார், மத்தியானம் சாயந்தரம் 7 மணிக்கு தான் ஸ்பெஷலிஸ்ட் வருவார், காத்திருப்பார். கூத்தட்ட 5 நிமிஷம் நின்னா இருந்தோம்னா மானா நோயெல்லாம் வாழா மாயும். அந்த நம்பிக்கை இருக்குமா? தீரா நோயெல்லாம் தீர்தல் தின்னும் நம்பிக்கை இருக்குமா? நம்மள நாமளே கேட்கும், வேற யாரையும் கேட்கணும், அவங்கவுங்க அவங்க அதுதான் சொல்ல வரேன். அவர் என்ன சொல்றார்? பூப்பையில் வந்து குடல் மடவார், செயல் வந்து சந்தோஷமா போற. யாரு வந்த அடியார்? அடியவருக்கு திருமுது படைப்பதன் வாயிலாக, ஆச்சாரிய சுவாமிகளுக்கு திருமுது படைப்பதன் வாயிலாக நம்முடைய இல்லத்தை ஓங்கிய பேரில்லா மாற்றக்கூடிய வல்லமை நமக்கு உண்டு. அன்பர்கள் குறிக்கொள்ள, மாறாக அடியவரையும் ஆச்சாரியாரையும் உணவு அருந்த விடாமல் தடுத்து அவர்கள் வெளியேற செய்து அதற்கு பிறகு நான் பல வகை பட்சணங்களை உண்பது எல்லா கெடுதிகளுக்கும் வரவழைப்பை உணர்ந்து கொள்ள வேண்டியது. இந்த கணவன் வர்ற கணவன் பேர் என்ன? பரமதத்தன். பொற்புற முன் நீராடு, பொற்புறம்னா அழகுற, அந்த குளித்தார் புகுந்து அடிசில் புரிந்து ஐயர், அடிசில் சோறு சாப்பிட வந்து உட்காண்டார். தற்புடைய மடவார் கடப்பாட்டை ஊற்றுவார். அங்க என்ன சொன்னார்? ஏதந்தி நல்விருந்தா இன்னடிசில் ஊற்றுவார்னர். அது அடியாரு, இங்க கடமைதான். கற்புடைய மடவாரம் கடப்பாட்டில் ஊற்றுவார். இங்க கடப்பாடு, அங்க காதல் மிகுதி. ஏ அங்க சாத்தவர் சிவனடியார், இங்க சுற்றமாகிய. இது கூட இவர் வரலாற்றுல வந்து இந்த கணவன் வந்து உயிர் சுற்றம் கூட கிடையாது, உடல் சுற்றம் தான். யாரு? பரமதத்தன். இவன் உயிர் சுற்றம்னு சொல்ல முடியாது, உடல் சுற்றம். அதனாலதான் வெறும் கடப்பாடு மட்டும் வச்சு சொல்றேன். இவன் அதுக்கேற்றபடி உடல் சுற்றமா இருக்கிறதுனாலதான் அம்மையை விட்டு பிரிஞ்சிடறான். உயிர் சுற்றமா இருந்தா பிரிய மாட்டான். இன்னடிசில் கரிகளுடன் எய்து முறை இட்டதன் பின் அடிசிலுக்கு மட்டும் இன்னும் அடை கொடுத்த, கறிக்கு கொடுக்கல. ஏன்னா அந்த கறி அடியார் திருமுதுக்கு படைக்க துணை வாராது போயிட்டு, துணை வாராமையினால் அதை அடை கொடாது வாழா குறித்து ஓதி சென்றார் ஆசிரியர் பெருமானார் கறிகள் என்று. ஆனால் அடிசில் அடியாருக்கு படைத்த சேடம், எஞ்சிய சோறு, ஆகவே இன் என்று அடை கொடுத்து ஓதினார். எய்து முறை இட்டதன் எய்து முறை சொன்னா வாழை இலையில இன்னென்ன இடத்துல இன்னென்ன பண்டங்கள் வைக்கப்படும் விதிக்கேற்ப அதை வச்சாங்க. மன்னிய சீர் கணவன் தான், ஆனா அவனுக்கு சீர் நிலை பெற்று இருக்கு. ஆகவே மன்னிய சீர், ஏன் சீர் நிலை பெற்று இருக்கு? அம்மாவுடைய கணவனா இருக்கிறதுனால. அவனால அம்மாவுக்கு பெருமை இல்ல, அம்மாவாலதான் அவனுக்கு. நன்மதுர மாங்கனியில் இருந்ததனை நெருங்குந்தல் அண்ணாமனையா தாமும் கொடு வந்து கலத்து அளித்தார். களம்னா பரிகளம், உண்ணக்கூடிய வாழையில ரெண்டு படம் இருந்தது. ஒரு படம் அடியார் சாப்பிட்டார், ஒண்ணு படையலாம் சாப்பிடறான். மனைவியார் இவனை கணவன் சொல்றார், அம்மைய மனைவியாருங்கிறார். கௌனிங்க சிவச்சார்பு வச்சுதான் மரியாதை. மனைவியார் தாம் படைத்த மதுரமிக வாய்த்த கனி, தலை நுகர்ந்து இனிய சுவை ஆறாமை தார்வணிகள். அந்த சுவை நிறைய இருக்கு, ஆறாமையில தாங்க முடியல. அந்த இனிப்பு, அந்த மாங்கனியுடைய சுவையும் இனிப்பும் அவனை ரொம்ப கவரு. இன்னொரு படம் இருக்கு, எடுத்துருவான் அவர் அல்லவா உண்மையான அன்புடையவன். வந்து என்ன பண்ணணும்? இன்னொரு படம் இருக்கு, நீ சாப்பிட்டு போகணும். அவனுக்கு அடியாருக்கு வச்சு தெரியாது. அவனுடைய கண்ணோட்டப்படி ஒரு படம் இருக்கு அவங்க எனக்கு படி. என்ன சொல்லியிருக்கணும்? நான் ஒரு படம் சில வெளியில் அந்த மாதிரி தான் ரொம்ப இருக்கிறவங்களாம் இருக்க பார்த்துருக்கோம். இதெல்லாம் மாறுபட வாடுறவங்க தான் நாயன்மார். நாயன்மாருடைய வாழ்க்கையில தான் நனி நாகரீகம் கண்ணியம் இந்த உச்சகட்டத்தில் இருக்கிறத பார்க்கலாம். மாறணும், நிறைய மாறும். இளையதொரு பழம் இன்னும் உள்ளது அதனை இடுக என நம்ம சொல்லிருக்கலாம். இன்னொரு பழம் அடியார் வந்தாங்க திருமுதுக்கு படைச்சிட்டேன் சொல்ல என்ன ஆயிருக்கும்னா, அவனுக்கு சைவ திருவுள்ள தெரியாதவன், அவன் உலக சழக்கல மாட்டிக்கிட்டவன். அவன் அந்த வந்த அடியாரை பத்தி எதுன்னு ஏசியிருக்கும், அம்மைய ஏதாவது திட்டி பேசியிருப்பான். அது என்ன ஆகும்? அவனுக்கு சைவ துரோகமா மாறி பெரிய கேட்டை ஏற்படும். அவன் சிவத்துக்கு மாறுபட பேசி தீவினைக்கு ஆளாக கூடாதுங்கிற கருணை காரணமாக

0: அந்த பழத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல. விலை தெரியுது, விளக்கு புரியுறதா? ஏன் சொல்லலைங்கிற காரணம் புரியுதா? சொல்வதன் வாயிலாக அவன் ஏதேனும் தகாத சொற்களை சிவபெருமானுக்கு எதிராக பிரயோகித்து அது காரணமாக எல்லையில்லாத தீமைக்கு அவன் ஆளாகிவிடக் கூடாது எனும் கருணை பற்றி அம்மை கூற மறுக்கின்றார். விளங்குதா? மாதிரி எங்கேயாவது நம்ம யாரையா பார்த்துருக்கோமா யோசிச்சு போறோம். நல்ல கும்பிட பழகுங்க, திருக்கோயிலுக்கு கும்பிடுங்க. அனைவார் போல் அங்க அந்த இடத்த விட்டு அகல்றாங்க அம்மா. எதுக்காக பழத்தை எடுத்துன்னு வர மாதிரி வளர்ந்தேன் இல்லையே, இப்ப எங்க போய் எடுக்கிறது? அப்பதான் துணைக்க வர போறார் சுடர் பண்ண பெருமா. அம்மருங்கு நின்றாயர்வார் அருங்கணிக்கங்கு என் செய்வார். அழகா சொல்றார் ஆசிரியர். பணிக்கு பழத்தை என்ன பண்ணுவார்? மெய்மறந்து அதுதான் சாமி நினைக்கிற விதம் அங்க கற்றுக் கொடுக்கப்படுது. ஒரு இக்கட்டு இது மாதிரி எல்லாருக்குமே வரும், எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்ப எப்படி கும்பிடணுங்கிறது இங்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மெய்மறந்து தன்னை மறந்து செய்யும், நினைந்து உடம்ப பத்தி மனக்கு நினைக்காம குளிருது எனக்கு ஃபேன் போடக்கூடாதுன்னு உள்ள ஒரு அடியா இருக்கும் ஃபேன் போடக்கூடாது அது மாதிரி நினைக்கக்கூடாது. நீ மறந்து நினைந்து ஈஸ்வரனுடைய திருவடியை நினைச்சு உற்ற விடத்து உதவும் விடையவர் தான். தன்னை மறந்து சிவனை நினைக்க நினைச்சோம்னா என்ன ஆகும்? அருள் விளக்கு விட புரியுதாப்பா. அப்ப எங்கேனையாவது சிக்கல்கள் ஏற்படும் போது நம்ம எப்படி அந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணல் வேண்டும்? தன்னை மறந்து நின்று நினைக்கணும். நின்னா யார? ஈசன். தம்மனம் கொண்டு உணர்தலுமே அவர் அருளால் தாழ்குடலால் கைமருங்கு வந்து இருந்தது அதி மதுர கனி ஒன்று. கணவன் கொடுத்தது மதுரம், இது அதிமதுரம். மற்றதனை கொடு வந்து மகிழ்ந்திடணும், அதை கொண்டு வந்து இட்டார் இலையில அயின்று அதனை அதை சாப்பிடறான். இது முன்னிற மாமரத்தை விட இன்னும் சுவையார் என சாமி கொடுத்தது. உற்ற சுவை அமுதினும் மேற்பட உளதாயிட. அந்த படத்தை எப்படி சொன்னார்? மதுரமிக வாய்த்த கனினார். இது அமுதை விட மேற்பட்டதுங்கிறார். இதுதான் முற்றரு மாங்கனி என்று முன்ன கொடுத்த படம் அல்ல. மூலகில் பிறர்க்கு அரிதா பெற்றது வேறு எங்கு. இந்த வார்த்தை ஆழமா இருக்கு, சுட்டரிக்கிற மாதிரி வார்த்தை. அம்மையாருடைய மனசை புண்படுத்துற வார்த்தையா இருக்கு. வேறு எங்கு என்று அம்மா அதை எப்படி எடுத்துக்கிற தெரியுமா? யாருன்னு எடுத்துக்கிறார். எய்தவரும் கனி அளித்தார் யார். அவ எங்குன்னு கேட்டத யாருன்னு அர்த்தம் பண்ணிக்கிறான். அவ கணவன் கேட்கும்போது அந்த வஞ்சகத்தோட கேட்டிருக்கான்னு தெரிய வருது. அம்மா நுண்ணறிவு உடையவா அல்லவா, அக்கணவன் மனதில் இருந்த ஐயா அவங்களுக்கு தெரிய வருது. அவரே கேட்டலும் நடவா. இப்ப கூட அவங்க சொல்லல. ஏன் சொல்லல? அந்த பையன் கணவன் சரியா இல்லாம அவன் ஒரு மாதிரி கெட்டவனா இருக்கான். சைவ நெறி அவனுக்கு தெரியல. சைவ நெறியில பயிலாதவன், சிவநெறியில பயிலாதவனா இருப்பதனால ஏதேனும் சிவனை பத்தி இழந்து பேசிடுவான். சிவனடியா இருக்கிறது அந்த மாதிரி பேசுறவங்க இருக்காங்க. தானே பேசுறவங்க சினிமாவில் கூட நீங்க பாக்கலாம். பாத்தீங்கன்னா பட்டணத்தாரன் ஒரு படம் அதை போட்டிருப்பாங்க. இந்த பட்டணத்தாரோட அக்காவோ ஒரு அம்மா வருவான். அந்த அம்மா பேச்சு ராட்சசத்தனமா இருக்கும். ஏண்டா நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் உழக்க மாதிரி இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்க ஏன் தம்பிதான் ஆகப்பட்டானு உடனே பட்டணத்தார் ஓடி வருவார். அவ பேசுவார், நீட்டும் ஒவ்வொரு கரமும் நின்மலனுடைய கரம் என்று அறியாதவரின் தமக்கையா. இங்க வந்திருக்கிறதெல்லாம் சிவம், இந்த அம்மா கையை தெரியாது. அவன் உழக்கன்னு சொல்றான் அந்த அம்மா. ஏன்னா இந்த மாதிரி பேசுற ஆள் இருக்கு, இன்ன காலத்திலயும் இருக்கு, எல்லா காலத்திலயும் உண்டு. அதுகளுக்கு தப்பா பேசிய பழக்கம். சைவ நெறி பயிலாத மாக்கள் அவர்கள், சைவ நெறி பயிலாதவர்கள் அவங்களுக்கு கெட்டதுதான் பேசுவாங்க. அதனால என்ன ஏற்படும்? கொடிய தீவினைகள் விளை. இதெல்லாம் தன் கணவனுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அம்மா. எவ்வளவு கற்பு! தன் புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா அவன் நினைக்கல. தன் மனைவி நல்லா இருக்கணும், அவங்க படத்தை சாப்பிடணும்னு அந்த பாவி நினைத்தான் இல்லை. ஆனா இவன் நரகத்துக்கு போக கூடாது அம்மா நினைக்கிறான். யார் பெரியவங்க? நல்லா தெரியும் அம்மா அவ்வளவு பெரியவாள் இருக்கும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 6 திருமுறை நின்ற திருத்தாண்டகம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் அறநெறி. திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பண் இந்தளம்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

திரு ஓனகாந்தன் தளி. தொண்டை நாட்டு திருத்தலங்களுள் ஒன்று திரு ஓனகாந்தன் தளி. வானாசுரனுடைய சேனாதிபதிகளான ஓணன் காந்தன் என்னும் இருவரும் வழிபட்டதால் இப்பெயர் அமைந்தது. இருவரும் தனித்தனியே வழிபட்ட ஆலயங்களில் ஓனேஸ்வரர் காந்தேஸ்வரர் காட்சி நல்குகின்றனர். மற்றும் சலந்தரன் வழிபட்டதாக சொல்லப்பெறும் சலந்தேஸ்வரர் கோவிலும் அடுத்து உள்ளது. கச்சி ஏகம்பவானரின் ஆலயத்தில் உள்ள மூன்று ராஜகோபுரங்களில் ஒன்றான சுவாமிக்கு பின்புறமுள்ள கோபுரம் ஓனகாந்தன் தளி ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளதாக அறிய முடிகிறது. சுந்தரரோடு தொடர்புடையது போல வழியில் சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் அமைந்திருப்பதும் அற்புதம். இத்திருத்தல பதிகத்தில் வயிறுதாரி என்ற கணபதியை குறிப்பிடுகிறார். அதற்கேற்ப வயிறுதாரி பிள்ளையார் ஆலயம் உள்ளது. மேலும் அங்கை வேலன் குமரன் என்று அறுமுக செவ்வேளையும் போற்றுகிறார். அதற்கேற்ப அவருக்கும் ஆலயம் உண்டு. ஆலய முகப்பில் வலப்பக்கத்தில் அற்புதமான படிகளோடு கூடிய திருக்குளம் உள்ளது. இங்கு வந்த சுந்தரர் இறைவனிடம் அடிமைத்திறம் பேசி நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு என்று தொடங்கும் பதிகம் பாடி பொன் பெற்றார் என்பது வரலாறு. இப்பதிகத்தில் ஐந்தாவது பாடலை தொடங்கி பாடும்போது இறைவன் பக்கத்தில் உள்ள புளிய மரத்தில் சென்று ஒளிந்து கொண்டதாகவும், அதறிந்த சுந்தரர் அங்கு சென்று பதிகத்தை தொடரவே இறைவன் அப்புளிய மரக் காய்களையே பொன் காய்களாக உதிர்க்க சுந்தரர் அவற்றை பெற்றார் என்பதாக ஒரு செய்தி இப்பகுதியில் காலம் காலமாக சொல்லி வருகின்ற கர்ணபரம்பரை செய்தியாகும். ஓனகாந்தன் தளிமேவும் ஒருவர் தம்மை உரிமையுடன் பேணியமைந்த தோழமையால் பெருகும் அடிமைத்திறம் பேசி காணமோடு பொன் வேண்டி நெய்யும் பாலும் களைவிளங்கும் யானர் பதிகம் எடுத்தேத்தி எண்ணில் நெதி பெற்றிருந்தார் என்பதே குன்றையாளிதன் குளிர்தமிழ் பாமாலை. ஏலவார் குழலி உலகுய்ய வைத்த காரிரும் பொழிர் கச்சி காமகோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே என்ற தொடரில் அம்மை 32 அறங்களும் புரியும் அறம்பலர் செல்வியாக இருக்க நீர் பிச்சைக்கு செல்வது என்ன நியாயம் என்ற குறிப்பு அற்புதமான உரை குறிப்பாம். ஆரம் பாம்பு வாழ்வது ஆரூர் ஒற்றியூரேல் உம்மது அன்று ஊரும் காடு உடையும் தோலே இப்படி இருக்கும் உம்மிடம் அன்பு வைத்து பணி செய்கின்ற தொண்டர்கள் பெறுவது என்று கேட்கும் திறம் நயத்திற்கு சுந்தரர் என்ற தொடரை நினைப்பிக்கச் செய்கின்றதல்லவா. பதிகப்பலன் பாவம் பறையும் என்பதாம். இத்திருப்பதிகப் பாராயணத்தில் செல்வம் பெற்ற செழிப்புற்றோர் பலர். நெய்யும் பாலும் எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: நடுநாட்டு தலமாகிய திருத்திணை நகர் என்ற சிவத்தலத்தை இன்று நாம் தரிசிக்கின்றோம். தற்காலத்தில் இத்தலம் தீர்த்தனகிரி என்று வழங்கப்படுகிறது. கடலூரிலிருந்து வடமேற்கு திசையில் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லும் பாதையில் மேட்டுப்பாளையம் என்ற இடத்திலிருந்து மேற்கில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருத்தலம். பெண்ணையாற்றின் வடகரையில் அமைந்துள்ள இத்திருக்கோயில் 3 நிலை ராஜகோபுரத்தையும் பிரகாரத்தையும் கொண்டது. மூலவர் சுயம்புலிங்கமாக சிவகொழுந்தீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் காட்சியளிக்கின்றார். அம்பிகை ஒப்பிலா நாயகி என்று வழங்கப்படுகின்றாள். ஸ்தலவிருட்சமாக கொன்றை மரமும் தீர்த்தமாக ஜாம்புவ புஷ்கரணியும் அமைந்துள்ளன. பெரியான் என்பவன் தனது வயலை உழுது கொண்டிருக்கும் பொழுது இறைவன் அடியார் வேடத்தில் வந்து அவனிடம் உணவு கேட்ட அதற்கு அவன் ஊருக்குள் சென்று கொண்டு வருவதாக போனான். அவன் திரும்புவதற்குள் அந்த வயலில் திணை விளைந்து பழுக்குமாறு இறைவன் அருள் செய்தார். திரும்பி வந்த பெரியானும் அவனது மனைவியும் இதனை கண்டு திகைத்த பொழுது பெருமான் ஆகாயத்தில் ரிஷபாரூடராக அவ்விருவருக்கும் காட்சியளித்தார். இவ்வாறு திணையை பழுக்கச் செய்து பெரியானுக்கு அருள் செய்தமையால் இத்திருத்தலம் திருத்திணை நகர் என்று வழங்கப்பெற்றது. பெருமானுக்கு திணையமுதனை நைவேத்தியமாக படைக்கிறார்கள். இங்கு உள்ள தாமரை குளம் தீரா நோய்களையெல்லாம் தீர்க்க வல்லது என்று கூறப்படுகிறது. வீரசேனன் என்ற ஒரு அரசன் இந்த திருக்குளத்தில் மூழ்கி தனக்கு இருந்த தோல்வியாதியை நீங்க பெற்று நலம் பெற்றான் என்றும் அவனே இந்த திருக்கோயிலை கட்டினான் என்றும் கூறுகிறார்கள். அவனது திருவுருவம் இந்த கோயிலில் அமைந்திருக்கிறது. இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு தேவகோட்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி சாதாரணமாக இடது காலை மடித்து வைத்து வலது காலை தொங்கவிட்டவராக இருப்பவர் இந்த தலத்தில் 2 கால்களையும் மடித்து வைத்தவராக அருட்காட்சி வழங்குகின்றார். இது வேறெங்கும் காண முடியாத ஒரு அற்புத கோலம். இந்த கோயிலுக்கு வடக்கே உள்ள ஜாம்பவ தடாகம் ஜாம்புவர் என்பவர் அமைத்தது. அவர் பூஜித்த லிங்கம் அம்பிகையினுடைய கோயிலில் இருக்கின்றது. கோவில் சுவற்றில் தல வரலாற்றை குறிப்பிடும் முகமாக பெரியான் ஜங்கமர் ஆகியோருடைய உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. குமாரமலை மருந்தர் என்பவர் திருத்தணிநகர் புராணத்தை இயற்றியுள்ளார். இந்த தலத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பதிகம் ஒன்று அமைந்துள்ளது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவண்ணை நல்லூரில் அருள் பெற்ற பிறகு தலையாத்திரை மேற்கொள்ளலாயினார். வழியில் உள்ள சிவத்தலங்களை எல்லாம் தரிசித்தவராக தேவாரம் பாடி தொழுதவராக தலையாத்திரையை மேற்கொண்டார். அவ்வாறு தலையாத்திரையை மேற்கொள்ளும் பொழுது தில்லை சித்தம்பலத்தை தரிசிக்க வேண்டி புறப்படலாயினார். வழியில் திருநாவலூரை அடைந்து திருப்பதிகம் பாடிவிட்டு திருத்துறையூரை அடைந்து தவநெறி தந்து அருள் என்று இறைவன் முன்னின்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகத்தை அருளி செய்தார். பின்னர் பெண்ணையாற்றை கடந்து திருவதிகை வீரட்டானத்தை சென்றடைந்தார். அங்கு உடைய அரசாகிய திருநாவுக்கரசர் பெருமான் உழவாரப்படை செய்த திருத்தலம் என்பதை மனதில் கொண்டு அங்கு இரவில் தங்குவதற்கு அஞ்சி அந்நகரின் புறத்தே உள்ள சித்தவட மடம் என்ற இடத்தை வந்து அடைந்த பொழுது பெருமான் அவருடைய சிரத்தில் தனது பாதமலரை சூட்டினான். தம்மானை அறியாத சாதியார் உளரே என்ற திருப்பதிகத்தை திருவதிகை வீரட்டானத்து அமர்ந்த கைமாவின் உரியானை கழல் பணிந்து பாடினார் சுந்தரர். இவ்வாறு திருவதிகை வீரட்டானத்தை வழிபட்டு தெந்திசையில் கங்கை என்று சொல்லக்கூடிய கெடில ஆற்றினை தளைத்து ஆடி அங்கணனை அடிபோற்றி அங்கிருந்து புறப்பட்டு வாமனாக மண் இறந்த செங்கண்ணவன் வழிபட்ட திருமாணிக்குழியை வந்து அடைந்தார். அங்கு இறைவனை தரிசித்து பின்னர் பணிந்தவர்க்கு வரம் தரக்கூடிய திருத்திணைநகரை சென்றடைந்தார் நம்பியாரூரர். அங்கு வண்தமிழ் பாடினார். அதற்கு பின்னரே தில்லை மாநகரை சென்றடைந்தார் என்று தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு திருத்தணிநகருக்கு முதலில் வந்தபொழுது பாடிய திருப்பதிகம் நமக்கு கிடைத்துள்ளது. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை திருத்தணிநகர் சிவக்கொழுந்தினை தரிசிக்கும் பொழுது அருளி செய்த திருப்பதிகமே இன்று நமக்கு இறைவன் திருவருளால் கிடைத்துள்ளது. இத்திருப்பதிகம் மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு திருப்பதிகம். இந்த பதிகத்தின் மூலமாக உலகவர்க்கு சுந்தரமூர்த்தி நாயனார் உலகத்தின் நிலையாமையையும் யாக்கை நிலையாமையையும் அழகாக எடுத்து உரைத்து இவற்றையெல்லாம் பொய்யெனவே நினை என்று நமக்கு உபதேசிக்கின்றார். பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? திருத்தணி நகருக்கு சென்று சிவக்கொழுந்தினை சென்று அடைய வேண்டும் என்று தனது மனத்திற்கு சொல்வது போல நமக்கு சொல்கின்றார் நம்பியாரூரர். அப்படிப்பட்ட புயர்வற்ற ஒரு திருப்பதிகம், பாராயணத்துக்குரிய ஒரு திருப்பதிகம், இந்த திருத்தலத்தை தரிசிக்க வேண்டும் என்று தூண்டக்கூடிய ஒரு திருப்பதிகம், தரிசித்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிவஸ்தலமும் இதுவாகும். அப்படிப்பட்ட திருத்தணி நகர சிவக்கொழுந்தின் மீது சுந்தரர் அருளி செய்த திருப்பதிகத்திலிருந்து ஒரு சிலவற்றை இறைவனுடைய சன்னதியில் நாம் விண்ணப்பிக்கின்றோம். அடியார்கள் அனைவரையும் இத்திருத்தலத்தை தனது வாழ்நாளில் குறைந்தது ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றோம். அப்படி தரிசித்தவர்கள் பலமுறை தரிசிப்பார்கள் என்றும் நம்புகிறோம். தம்பலம் நீர் தாங்கிய திருமுதலானை நெற்றிக் கண்ணனை

அமரர்க்கு அரிய ஜோதியே வரிவரால்

பாவமே புரிந்து அகலிடம் தன்னில் பல பகர்ந்து அலமந்து ஈர் வாழ்க்கையாயென்று உழந்து அயர்ந்து விழாதேயே.

குலாவி குவலயத்தோர் சென்று எல்லாம் பயில் திருத்தினி நகருள் சிவக்குந்தினை சென்று அடை மனநேயே. வேந்தராய் உலகு ஆண்டு அறம் புரிந்து விற்றிருந்த இவ்வுடல் இது தன்

பாந்தளம் கையில் ஆட்டுகந்தனே பரமனே, கடல் சூர்த்தடிந்திட்ட சேந்தர் தாதையை திருத்தினை நகருள் சிவக்குழுந்தினை சென்று அடைமனனே, பரிந்த சுற்றமும் மற்று வந்துணையும் பலரும் கண்டு அழுது எழ உயிர் இவ்வுடலை பிரிந்து போம் இது நிச்சயம் அறிந்தால்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் சப்த விடங்கத் தலங்களில் தியாகேச பெருமான் எழுந்தருளிய கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: என்ன கதை தெரியுமா? நீங்க எல்லாம் திருவாரூர் போயிட்டீங்களா? அந்த திருவாரூர்ல தியாகராஜர் இருப்பாரு. அந்த தியாகராஜர் எப்படி திருவாரூருக்கு வந்தாரு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு கதை. சரியா? சரி, இப்ப கதைக்கு போலாம். முன்னாள் ஒரு காலத்துல ஒரு காட்டுல ஒரு குரங்கு இருந்துச்சு. அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு? குரங்க போது என்ன பண்ணும்? மரத்து மேல தானே உட்காந்துட்டு இருக்கோம். அப்படி இந்த குரங்கும் ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு இருந்தது. உட்காந்துட்டு இருந்த குரங்கு சும்மா இல்லாம அந்த இலையெல்லாம் பறிச்சு பறிச்சு பறிச்சு பறிச்சு கீழே போட்டுட்டே இருந்துச்சு. சரியா? கீழே அந்த மரத்தடியில ஒரு சிவலிங்க திருமேனி இருந்தது. அந்த குரங்கு அதெல்லாம் கவனிக்கல. சரியா? கீழே ஒரு சிவலிங்க திருமேனி இருந்தது. அந்த மரம் வில்வ மரமா இருந்துச்சு. அப்புறம் அந்த நாள் சிவராத்திரி நாளா இருந்துச்சு. சரியா? சிவபூசை பண்ணினாலே சிறப்பு. அதுல வில்வார்த்தனை பண்ணி சிவபூசை பண்ணினா இன்னும் சிறப்பு. அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு வில்வார்த்தனை பண்ணி சிவபூசை பண்ணினா இன்னும் இன்னும் சிறப்பு இல்லையா? அதனால அந்த குரங்கானி பறிச்சு பறிச்சு போட்ட இலையெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்துக்கு வில்வார்த்தனை பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. சரியா? செய்யாம தெரியாம செஞ்ச ஒரு பூஜைக்கு சாமி என்ன பண்ணுவாரு? ரொம்ப மகிழ்ச்சி அழிஞ்சு அங்க வந்து அந்த குரங்கு கிட்ட சொல்லுவாரு, நீ வந்து வில்வார்த்தனை பண்ணி சிவராத்திரி அன்னைக்கு சிவபூசை பண்ணல, அதனால உனக்கு அடுத்த பிறவியில நீ ராஜாவா பிறப்ப, பெரிய ராஜாவா பிறப்ப அப்படின்னு சொல்வாரு. அப்ப அந்த குரங்கு ரொம்ப, சாமி நான் தெரியாம செஞ்ச ஒரு பூஜைக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்களே சாமின்னு ரொம்ப குரங்கு என்ன பண்ணும், சாமி மேல அன்போடு அப்படி காலில் விழுந்து வணங்கி, சாமி இந்த நாளை நான் மறக்க கூடாது, அதனால எனக்கு அடுத்த பிறவி நீங்க மனுஷ பிறவியா ராஜாவா பிறப்பேன்னு சொல்றீங்கல்ல, அந்த அந்த டைம்ல கூட எனக்கு இந்த குரங்கு முகமே வேணும் சாமி, அதை நீங்க தரணும். எனக்கு இந்த குரங்கு முகம் திரும்ப ஞாபகம் இருக்கணும். இந்த குரங்கா இருந்த போது நான் பண்ண சிவபூசையால்தான் இன்னைக்கு ராஜாவானேன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு முகம் வேணும்னு கேட்டு வாங்கிக்க. சரியா? அந்த சாமியும் சரின்னு சொல்லிடுவார். அப்புறம் என்ன ஆகும்? அந்த குரங்கு அடுத்த பிறவியில ராஜாவா பிறந்துடும். அந்த ராஜாவுக்கு மனுஷ உடம்பு, முகம் மட்டும் குரங்கு, குரங்கு முகம். சரியா? அதனாலதான் அந்த ராஜா பேரு முசுகுந்த சக்கரவர்த்தி. அதுல முசு முசுன்னா குரங்குன்னு அர்த்தம். சரியா? முசுகுந்த சக்கரவர்த்தி அவர் ரொம்ப நல்லவர். அவர் எந்த ஏரியாவில் தெரியுமா இருந்தாரு? தஞ்சாவூர் திருவாரூர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவிலதான் ராஜாவா இருந்தார் அவரு. சரியா? ரொம்ப நல்லவரு, நல்லதையே செய்வாரு. சரியா? இது இப்படி இருக்க இப்ப சீன் சேஞ்ச். சீன் எங்க போயிடுச்சுப்போ? பார்த்தோ சீன்ல யார் வரா? தேவலோகம். தேவலோகத்துல எல்லா தேவர்களும் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வராங்க இந்திரன் கிட்ட. இந்திரன் யாரு? தேவர்களுடைய ராஜா இல்லையா, தேவர்களுடைய தலைவர். அப்போ இந்திரன் கிட்ட ஓடி வந்து எல்லா தேவர்களும் சொல்றாங்க, இந்திரா இந்திரா, இந்த மாதிரி எல்லா அசுரர்களும் வந்து நம்ம தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, இப்படியாவது இந்த அசுரர்களை அழிக்கணும், ஒடுக்கணும், அதுக்கு எதனா ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த அசுரர்கள் என்னன்னா, தேவர்கள் கையால சாகக்கூடாதுன்னு அவன் வர வாங்கியிருப்பாங்க, மனுஷங்க கையால சாகக்கூடாதுன்னு வர வாங்கியிருப்பாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வரங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அசுரர்கள். அப்ப இந்திரனுக்கு என்ன பண்ணனே தெரியாது. அப்ப திடீர்னு சாமியோட ஐடியா கொடுப்பாரு, என்னன்னா முதுகுந்த சக்கரவர்த்திய கூட்டிட்டு வாங்க, அவர் வந்து இந்த அசுரர்கள் எல்லாம் அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஐடியா கிடைக்கு. அப்ப தேவேந்திரன் என்ன பண்ணுவான்? வந்து திருவாரூர்ல வந்து முதுகுந்த சக்கரவர்த்திட்ட, நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த அசுரனை நீங்க அழிச்சு இந்த தேவர்கள் எல்லாம் நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிக்குவான். அப்போ முதுகுந்த சக்கரவர்த்தி ரொம்ப நல்லவர் இல்லையா எப்போதுமே, சரி உங்களுக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரு, இந்திரனோட சேர்ந்து தேவலோகத்துக்கு போவார். போய் அந்த அசுரர்களை எல்லாம் அழிச்சிருவாரு. சரியா? அப்பாடான்னு இருக்கும் தேவர்களுக்கு எல்லாம். அப்பாடா, இனிமே நம்ம பத்திரமா இருப்போம் அப்படின்னு தேவர்களுக்கு எல்லாம் நிம்மதி ஆயிடும். இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். அப்ப இந்திரன் என்ன பண்ணுவான், நீங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நீங்க இதெல்லாம் ஒரு கிஃப்ட் கேளுங்க, அது நான் தரேன் அப்படின்னு சொல்லிடும். அப்ப முசலிம சக்கரவர்த்தி இதே பார்ப்பார். பார்த்தா அங்க அழகா ஒரு சாமி, அந்த சாமி வந்து அங்க இந்திர வழிபாட்டுல வச்சிருக்கிற சாமி. இந்த பக்கம் சிவன், இந்த பக்கம் அம்மை, நடுவுல முருகப்பெருமா. சரியா? இந்த மூணு பேர் சேர்ந்து இருக்கிற மூர்த்தத்துக்கு என்ன தெரியுமா சொல்லுவோம், பேரு சோமாஸ்கந்த மூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்படி ஒரு மூர்த்தத்தை வச்சு அழகா இருக்கும் அந்த சாமி, ரொம்ப அழகா இருப்பாரு. அவரை வந்து இந்திரன் என்ன பண்ணுவான், தன்னோட பூசை அறையில வச்சு தினமும் பூசை பண்ணிட்டு இருப்பான். அந்த மூர்த்தத்தை பார்த்தோன்னே முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்பாரு, அந்த மூர்த்தம் ரொம்ப அழகா இருக்கு, அதை எனக்கு கொடுக்குறீங்களா, நான் பூசை பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்பாரு. அப்போ இந்திரனுக்கு அதடா நம்ம பூஜை பண்ணிட்டு இருந்த சாமியை கேட்கிறாருன்னு கொடுக்க மனசே இருக்காது. ஆனாலும் நான் வந்து சொல்லியிருக்கேன்ல, உன்னு என்ன வேணும்னு கேட்கலையா, நான் தாரேன்னு சொல்லிடுவான் இல்லையா, அதனால வேற வழி இல்லாம சரி கொடுக்குறேன்னு மனசு இல்லாம ஒத்துப்பான். ஒத்துட்டு என்ன பண்ணுவான், நாளை காலையில தரேன் அப்படின்னு சொல்லிடுவான். சரின்னு முசுகுந்த சக்கரவர்த்தி போய் ஓய்வெடுக்கப்படுவார். இப்போ என்ன பண்ணுவான் இந்திரன், என்ன பண்ணுவான், தேவலோகத்தில் மயன்னு ஒரு சிற்பி இருப்பான். அந்த தேவலோகத்தில் சிற்பி பேரு மயன். சரியா? அந்த மயனை கூப்பிட்டு, ராத்திரி ஒரு ராத்திரியா இதே மாதிரி இன்னும் ஆறு சிற்பம் பண்ணிடு, இன்னும் ஆறு மூர்த்தம் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவார். சரியா? ஆறு மூர்த்தம் ஒரே மாதிரி. சரியா? ராத்திரி ஒரு ராத்திரியா மயன் பண்ணிடுவான். பண்ணி அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஆறு ஆறு ஒரிஜினல் ஒன்று இல்லையா, மொத்தம் ஏழு ஏழு ஒரே மாதிரி வச்சு ஒரே மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுட்டு ரெடியா இருப்பான். இந்த நேரத்துல முசுகுந்த சக்கரவர்த்தி தூங்க போனார் இல்லையா, அவருக்கு சாமி கனவுல வந்து என்ன சொல்லிடுவார் தெரியுமா, நாளைக்கு உனக்கு ஏழு மூர்த்தம் காமிக்க போறான் இந்திரன், அதுல எது ஒரிஜினல்னு உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் தர்றேன் நான். சரியா? எல்லா மூர்த்தத்துக்கும் ஒரே மாதிரி மாலை போட்டு வச்சிருப்பான், ஒரே சைஸ்ல ஒரே போல இருக்கும் ஏழும். ஆனா நீ பார்த்துட்டே வரும்போது எந்த பூமாலையில ஒரு வண்டு வந்து உட்காருதோ, அந்த பூமாலையை எந்த மூர்த்தம் போட்டுட்டு இருக்குதோ, அந்த மூர்த்தம் தான் இந்திரன் பூஜை பண்ணிட்டு இருக்க மூர்த்தம். இந்த இண்டிகேஷனை வச்சு நீ பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சாமி என்ன பண்ணிடுவாரு, முசுகுந்த சக்கரவர்த்தி கனவுல வந்து சொல்லி கொடுத்துருவாரு. சரியா? இதே மாதிரி அடுத்த நாள் காலையில போய் பார்த்தா இந்திரன் அதே மாதிரி ஏழு ஒண்ணு போல வச்சிட்டு இருப்பான், வச்சுட்டு இதுல ஒண்ணு எடுத்துக்கோ அப்படின்பா. அப்ப சாமிதான் ராத்திரியை கனவுல சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா முசுகுந்த சக்கரவர்த்திக்கு, அதனால அவரு என்ன பண்ணுவாரு, அதே மாதிரி பார்த்துட்டே வருவாரு. வந்தா ஒரு வண்டு பெரிய வண்டு பறந்து வந்து ஒரு மூர்த்தத்துக்கு போட்டிருக்க மாலை மேல உட்காரும். அதை கண்டுபிடிச்சிட்டு இந்த மூர்த்தம் தான் எனக்கு வேணும்னு கேட்டுடுவாரு. அதுதான் ஒரிஜினல் இல்லையா? அப்ப இந்திரனுக்கு அதா நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்க அந்த மூர்த்தத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சோம், கடைசியில் பார்த்தா கரெக்டா அதே இவர் கேட்டு வாங்கிட்டாரு அப்படின்னு இருக்கும். ஆனாலும் சரி, இனி என்ன பண்றது, வார்த்தை மறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூர்த்தத்தையும் கொடுத்து மிச்ச ஆறு மூர்த்தத்தையும் சேர்த்து கொடுத்துருவோம், ஏழையும் கொண்டு போ, நீனே கொண்டு போ, ஏழும் கொண்டு போ அப்படின்னு சொல்லிடுவான். சரியா? அது அவங்க ஏழையும் தேவலோகத்திலேருந்து வாங்கிட்டு பூமிக்கு வந்துடுவார். வந்தவர் என்ன பண்ணுவாரு, அந்த இந்திரன் வழிபட்ட மூர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த மூர்த்தத்தை திருவாரூர்ல வைப்பார். சரியா? திருவாரூர் கோயில்ல இன்னைக்கு இருக்கிற தியாகராஜ சாமி அவர் தான். சரியா? தியாகராஜ மூர்த்தம் அவர் தான். சரியா? இதே மாதிரி இன்னும் ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆறை என்ன பண்ணுவாரு, தஞ்சாவூர் பக்கத்துல இருக்க இன்னும் ஆறு கோயில்ல வைப்பார். சரியா? அந்த கோயில் பேர்லாம் ஆட்சி சொல்றேன், எழுதிக்கிறீங்களா? இந்திரன் வழிபட்ட மூர்த்தம் எங்க இருக்கு, திருவாரூர்ல இருக்கு. மிச்ச ஆறு, திருமறைக்காடு, நாகப்பட்டினம், திருநள்ளாறு, திருக்காராயில், திருவாய்மூர், திருக்கோழி, இந்த ஆறு இடத்துல வைப்பார். திரும்ப சொல்லட்டுமா? திருவாரூர், திருமறைக்காடு, நாகப்பட்டினம், திருநள்ளாறு, திருக்காராயில், திருவாய்மூர், திருக்கோழி. சரியா? இந்த ஏழு இடத்துலையும் அந்த ஏழு மூர்த்தங்களும் வச்சிருவாங்க. சரியா? இப்ப கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ஏழு கோயில்ல ஒரே மாதிரி சாமி இருப்பார், தியாகராஜ சாமி. சரியா? ஒரே மாதிரி இருப்பாரு. ஆனா இந்திரன் வழிபட்ட சாமி திருவாரூர்ல இருக்கார், அதனால அவர் இன்னும் ஸ்பெஷல். சரியா? இந்த ஏழு ஊர்களுக்கு என்ன தெரியுமா பேரு, சப்த விடங்க தலங்கள்னு பேரு. அதென்ன சப்த விடங்க தலங்கள், சப்தன்னா என்ன, செவன், ஏழு. சரியா? விடங்கம்னா என்ன தெரியுமா, உளியால் செய்யப்படாதது, உளியால் செதுக்கப்படாததுன்னு அர்த்தம். சரியா? அதனால இந்த மூர்த்தம் எல்லாம் வந்து தேவலோகத்துல தானே வந்துச்சு, இங்க இருக்கிற கபடிகள் யாரும் செய்யல தானே அதை. அதனால அது ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஏழு தலங்களுக்கு பேரு சப்த விடந்த தலங்கள். சரியா? அதனால திருவாரூர்னாலே தியாகராஜா தான். திருவாரூர்ல என்ன ஸ்பெஷல்? நம்ம தியாகராஜா ஸ்பெஷல். அதனாலதான் அடியார்கள்லாம் எப்பவுமே ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா சொல்லிட்டே இருப்பாங்க. சரியா? அந்த தியாகராஜரை நீங்கள் அடுத்த போகும்போது பக்கத்துல போய் பார்த்துட்டு வாங்க. சரியா? ஆனா இதே மாதிரி இன்னும் ஆரூர்ல இருக்காருல்ல தியாகராஜ பெருமான், அவரையும் போய் பார்த்துட்டு வாங்க. சரியா? ஆரூரா தியாகேசா சொல்லிட்டே எல்லா வேலையும் செய்யுங்க. சரியா? இனி நாளை பார்க்கலாம். திருச்சி தம்பலம்.
3: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
0: இறைவரை பிரியமாட்டாதவராக போதுவார், மீண்டு செல்வார், புல்லுவார், மீளப்போவார், காதலின் நோக்கி நிற்பார், கன்று அகல் புனிற்றா போல்வார். அத்தகைய தின்னனார் இறைவர் சால பசித்திருப்பாரே என்று இறங்கி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்த்த நாதனாகிய அந்த நாதனாருக்கு திரு அமுது ஊட்ட விழைந்த பேரார்வத்தால் தாம் வீழ்த்திய அந்த பன்றியின் இறைச்சியை எடுத்து பெருமானுக்கு அமுதூட்ட பொன்முகலி ஆற்றின் கரையிலே காடன் பன்றி சமைத்திருக்கும் இடத்திற்கு வருகின்றார். இடம் பொன்முகலி ஆற்றின் கரை.
4: தலைவரே, தாங்கள் வேட்டையாடிய பன்றியினை சிறப்பான முறையில் சமைத்து வைத்திருக்கின்றேன். ஆமாம், மலைக்கு சென்ற நீங்கள் திரும்பி வர ஏன் இவ்வளவு காலதாமதம்?
5: காடா, தின்னன மலையில் குடும்பித்தேவரை கண்டு வங்கினை பிடித்து கொண்டு விடா வழிய உடும்பை போல நீங்காத வகை விட்டார். குடும்பித்தேவர் உண்ணுவதற்கு இறைச்சி கொண்டு செல்லவே இங்கு வந்துள்ளார். குடும்பித்தேவர் காலான இவர் நம் குலத்தலைமையே விட்டு விடுவார் போல உள்ளது.
4: தலைவரே, என்ன காரியம் செய்தீர்கள்? குடும்பத்தேவர் என்பால் அப்படி என்ன மயக்கம் கொண்டீர்கள்? வேடுவராகிய எங்களுக்கு தாங்கள் முதல்வர் அல்லவா?
0: காடன் இவ்வாறு கேட்க திண்ணனார் அவன் முகத்தை கூட நோக்காதவராய் பன்றியின் மிக்க சுவையுடைய தசைகளை சுவைத்து பார்த்து இனியவற்றையெல்லாம் குடும்பத்தேவருக்கு என எடுத்து வைத்தார். திண்ணனார் தன் வயிற்றுப் பசியை சற்றும் உணராதவராய் திரு காலத்தி கண்ணுதலாருக்கே அமுது செய்விக்கும் நோக்கிலேயே இருந்தார்.
4: நானா, திண்ணனார் தெய்வமயக்கம் கொண்டுள்ளார், இதனை நாம் எவ்வாறு தீர்ப்பது?
5: நாம் ஊருக்கு சென்று தேவகாட்டி மற்றும் நாகனோடு வந்து இதனை தீர்க்க வேண்டும். வா செல்வோம்.
3: Shivaya, you are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: நினைக்கிறதும் இல்ல மறக்கிறதும் இல்ல என்றால், நினைக்கிறதும் இல்ல மறக்கிறதும் இல்ல, அதை நினைத்துக் கொண்டே இருப்பது எது? சிவத்தை நினைந்து கொண்டே இருப்பது. சிவத்தை நினைந்து கொண்டு அப்புறம் விட்டுட்டு உலகத்தை நினைச்சிட்டு அப்புறம் சிவத்தை நினைப்போம். நம்ம இதான் விஷயம். சிவத்தை நினைக்கிறோம், அப்புறம் நினைக்கும் போது என்ன பண்ணுவோம்? திடீர்னு உலக நினைவு வந்துடும். உலக நினைவு வந்தபோது அதை மறந்துடுவோம், அப்புறம் நினைப்போம். பரம ஞானிகள் அப்படி இல்லை, நினைந்து கொண்டு இருப்பார். அதான் நினைக்கிறதும் இல்லை மறக்கிறதும் இல்லை. இதை நினைக்கிறது இல்லை அதை மறக்கிறது இல்லை அப்படி. இதை நினைக்கிறது இல்லை அதை மறக்கிறது இல்லை அப்படி. அவசியமே இல்லை. என்பதும் இது ரொம்ப பெரிய விளையாட பெரிய விஷயம் பெரிய விஷயம். கேவலமும் சகலமும் இல்லாத விடத்திலே ஓங்கும் பரமசிவன் சாக்கராதீதமாகிய பரமசிவத்தை சக்கராதீதம் சொல்றது. சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் அல்லவா, இது சாக்கராதீதம். சாக்கரம் என்பது விழிப்பு, சாக்கரம் என்பது விழிப்பு, அதிலே வந்து சிவ உணர்வு, அதான் சாக்கராதீதம். சாக்கரத்தை கடந்து சாக்கரமா இப்ப சாக்கரதையா இருக்கிறம் இல்ல, சாக்கரம் சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம், இது சாக்கராதீதம். சாக்கராதீதத்திலே சாக்கரத்திலே உணர்வு, அந்த உணர்வு அதான் சாக்கராதீதம். சாக்கராதீதம் ஆகிய பரமசிவத்தை ஊனக்கணினாலே பாராமல், ஊனக்கணினாலே பாராமல் பார்த்து, ஞானக்கணினால் உள்ளபடி பார்த்து, பாராமல் பார்த்துன்னு எழுதினார், பாராமல் பார்த்து, பாராமல் ஊனக்கண்ணால பார்க்காமல் ஞானக்கண்ணால பார்க்காமல், பாராமல் பார்த்து ஞானக்கண்ணினாலே உள்ளபடி பார்த்து இரண்டறப் புணர்ந்து, ஊனக்கண் பார்த்ததானால் ஞானக்கண்ணுக்கு தெரியாது, ஞானக்கண் பார்த்ததானால் ஊனக்கண்ணுக்கு தெரியாது. அத ஊனக்கண் பாசம் உணரா, ஊனக்கண் பாசம் உணரா அப்படி நிறுத்திங்க அந்த வரிய. ஊனக்கண் பாசம் இது வந்து மாயாமலத்தினால செய்யப்பட்ட கண்ணு, இந்த கண்ணு மாயாமலத்தினாலே செய்யப்பட்ட கண். இது வந்து அந்த பொருளை பார்க்க முடியாது, மாயாமலத்தை கடந்த பொருளா இருக்கிற அந்த பொருளை பார்க்க முடியாது. அதுதான் ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி, ஞானக்கண்ணாலே கண்டு, ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி. உராத்துறை தேர்த்தர பாசம் உருவ, பாசம் ஒளிந்து போக, தன் விழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து என்பது சிவஞானபோத ஒன்பதாம் சூத்திரம். வெளிப்பட அரியமேனி விண்ணவன் கண்ணும் நெஞ்சும் கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்ணினாடம். வெளிப்பட அரியமேனி, வெளிப்பட எல்லாருக்கும் தெரியுதாப்பலம் திருமேனி வராது, சாமி வரமாட்டார். இப்ப வந்து வந்திருக்கிறார், பணத்தை வாங்கிட்டேன் சொல்லி வந்திருக்கிறார். புரியுதா நான் சொல்ற இடம், புரியுதா? பணத்தை அவ்வளவு பணத்தை வாங்கிட்டு நம்ம சும்மாவது பொய்க்குதிரையாவது கொண்டு காட்டாம போனா நியாயம் அல்லவே? பொய்க்குதிரையாவது கொண்டு காட்டுவோமே, பொய்க்குதிரை பொய்க்குதிரை அதையாவது கொண்டு காட்டுவோமே அப்படின்னு சொல்லி விட்டு வெளிப்பட அறிய வேண்டும். விண்ணவன் விண்ணவன் பாண்டியன், கண்ணும் நெஞ்சும் கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்ணினாடன், கண்ணினா கண்ணினாடன் பாண்டியன் கழிப்புற, அவனுடைய நெஞ்சும் மனமும் கழிக்கிறாப்பது, அந்த உருவம் அந்த தோற்றம் அந்த வேகம் அந்த குதிரை இதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு அதிசயமா இருக்கு, அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி அவளை பார்த்தது இல்லை, குதிரை வீரனே பார்த்ததே கிடையாது. அவனு எத்தனையோ குதிரை எல்லாம் வாங்கியிருப்பேன், எத்தனையோ குதிரை எல்லாம் வந்திருப்பான் பாண்டியன், இந்த மாதிரி குதிரை வீரனை பார்த்ததே கிடையாது. பார்க்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, அவ்வளவு அதிசயமா இருக்கு. கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்ணினாடன், கண்டும் கண்டிலன் இன்னாருன்னு எனக்கு தெரியாம போச்சு, சாமியும் தெரியாம போச்சு, கண்டான் சாமியும் தெரியாம, கண்டும் கண்டிலன் கண்ணினாடன். அதுக்கு மேல சொல்றாரு, ஒளித்து உலகெங்கு நிற்போல், ஒளித்து உலகம் உலகெங்கு நிற்கிறான், ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், எங்க ஒளிஞ்சிருப்பானோ, ஒளித்து உலகெங்கு நிற்போம், ஒளித்து உலகெங்கு நிற்போம், உருபவம் ஒழித்து, உருபவம் இந்த ஆன்மாவுக்கு இருக்கிற விரையை ஒழித்து, உருபவம் ஒழித்து, ஞானம் அழித்திடிய நன்றி யாவர் அவன் அறியவல்லாம், அவனே பார்த்து ஆன்மாவுக்கு இருக்கிறவனை நீக்கி அதற்கு மேலே ஞானத்தை கொடுத்து ஞானக்கண்ணை திறந்து விட்டேன் பார்மகனே பார்னு காட்டினாருடைய வேற யாராலும் காண முடியாது. காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாதார், அப்புறம் தேவாரம் காண்பாரார் காட்டார், காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காரே என்பார். காட்டுவித்தால் ஆறொருவர் காணாதாரே, காட்டுவித்தால் ஆறொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காரு, அவரே காட்டலன்னா எவனால காண முடியும்? அதுதான் அவனே ஞானக்கண்ணை தந்து அதன் மூலமாக என்ன தரிசனம் பண்ணி என்று தலைவர் சூரமன்மனு ஞானக்கண்ணை கொடுத்தார், கொஞ்ச நேரம் கொடுத்தார். அவன் பட்ட வாடு சொல்லி முடியுமா, ஐயோ இந்த சாமியை மாதிரி நான் கண்டதே இல்லையே, இந்த சாமியை கும்பிடணுமே, இந்த சாமியை சுத்தி வரணுமே, இந்த சாமியை தோத்திரம் பண்ணணுமே, படாத பாடு விட்டு விட்டான். கொஞ்ச நேரத்தில் அவனை அலட்டி எடுத்து விட்டாரு யாரு, சச்சிவன் சூரபன்மன், அவ்வளவு பெரிய கட்டிக்காரன் ஆணவ ஆணவத்தினுடைய வடிவம் சூரபன்மன், சூரபன்மன் ஆணவமும் ஒன்றே, ஆணவ மலம் தான் சூரபன்மனே. அவனே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கரைய வச்சு விட்டாரு, மெழுகா கரைய வச்சு விட்டாரு. கதவுராணத்துல அது மிக உச்சகட்டம் உயர்ந்த. அப்ப என்ன பண்ணாரு, ஞான கண்ணை தந்தார். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்புறம் மறைச்சிட்டாரு. அதனாலே அப்படி இரவு பகல் இல்லாத இடத்திலே இரண்டற்று ஓங்கும் இரண்டற்று ஓங்கும் இரண்டரப்புணர்ந்து இரண்டற்று ஓங்கும் ஞானக்கண்ணார் சிவனை ஆன்மாவிற்காண்டல் வேண்டும் என்பது ஊனக்கண் பாதம் உணராது உயிர்ப்புயிரை ஞானக்கண்ணால் உணது உணதுன் ஆடு என ஆசிரியர் தாமே இறைவர் உறுப்பினர் கூறிய வாற்றாலும் அறிக. அதனாலே பார்ப்பதெல்லாம் உணக்கண்ணாலே பார்ப்பது எல்லாம் அழிகின்ற பொருளாக இருக்கும். உணக்கண் மூலமாக பார்க்கின்ற பொருள் எல்லாம் அழிகின்ற பொருளாக இருக்கும். ஞானக்கண்ணால பார்ப்பது அழிவில்லாத பொருள். அதனாலதான் அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் திருமூலம். அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். முகத்திற்கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் முகத்திற்கண் கொண்டு அதுவரை ஞானம் இல்லை. அதனாலதான் அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். ஞானக்கண்ணுங்கிறது இப்ப இந்த கண்ணு அழிவு உள்ள பொருளைத்தான் பார்க்கும். உலக பொருள் அத்தனை அழிவுடைய பொருள் பார்க்கிறோம்னாலும் அந்த ஞானக்கண்ணால பார்க்கின்ற உணர்வு வராது. உணர்வு வராது. சாமி நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, ஆகா அருமையா இருக்கு, அந்த இதுதான் வருமே தவிர உனக்கு ஞானக்கண்ணால காண்கின்ற நிகழ்ச்சி வராது. கண்ணப்பர் கண்டாரு பாரு, அதுதான் ஞானக்கண்ணு. ஞானக்கண்ணுங்கிறது கண்ணப்பர் கண்டதுதான். உண்மையாவே ஜாமியை கட்டி விட்டு வாழ்ந்தாரு, உண்மையாவே ஜாமி கட்டி கைக்கில கட்டம் இல்ல ஊனக்கண்ண பாக்கிறோம். இதெல்லாம் ஊனக்கண்ணால பார்க்கிறதா. அதனாலே ஞானக்கண்ணாலே பார்க்கும் போது உனக்கு வருகின்ற ஆனந்தமும் மாற்றமும் வேறையாது. இப்ப நான் பாக்குறதெல்லாம் ஊனக்கண்ணாலதான் பாக்குறோம். இதுல பார்த்து பார்த்துதான் அப்புறம் அது வரணும், பின்ன அதுக்குன்னு பார்க்காம இருக்கிறது. இந்த கண்ணால பார்த்து பார்த்துதான் அப்புறம் மனித பிறவி வேண்டுவதை காணப்பற்றால் அப்புறம் எப்படி அப்புறம் இது வேணும் தானே. ஆமா, அதுல என்ன சந்தேகம், இதுல சந்தேகமே கிடையாது. ஆகையினாலே கண்காள் காண்மென்படும் அங்க வந்து அது வேற. இது வந்து தியானத்துக்கு சொல்றதுப்பா. தியானத்துக்கு சாமிய புறத்துல காணாம உள்ளத்துல காணும். அதுதான் அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். அந்த ஆனந்தம் அப்படி கண்டு தூங்கி விழித்துலகம் கண்டு சுழித்துடலம் தாங்குவதற்கு செரித்து. இந்த இந்த இந்த திருக்குறளுக்கு எப்படி தூங்கி விழித்து உலகம் கண்டு இப்படி நிட்டையில் எழுந்தி தூங்குதல் என்றால் நிட்டை, தூங்குதல் என்றால் நிட்டை என்ன நிட்ட, அந்த சிவத்தோடு ஒன்றி இருத்தல், சிவத்தோடு ஒன்றி தன்னை மறந்து உலகத்தை மறந்து சிவத்தோடு ஒன்றி இருத்தல், தன்னையும் மறந்து உலகத்தையும் மறந்து சிவத்தை நினைந்து சிவம் வேறு தான் வேறு இல்லாத நிலையில இருப்பதற்கு நிட்டை என்று. அது வடமொழி சொல்லு நிஷ்டைன்னு சொல்றது. அத வந்து சமாதின்னு சொல்றது, சமாதின்னு சொல்றது சிவயோக சமாதி, சிவயோக சமாதி சமாதி. அது அந்த நினைப்பற நினைந்து என்கிறது, நினைப்பற நினைந்து என்கிறது அல்லவா திருவாசகத்துல நின்ற நின்றன்மை நினைப்பற நினைந்து நினைப்பு அற மற்றைய பொருளிலே உள்ள நினைப்பு அற நினைந்தேன் நினையாமல் நினைந்து பவத்தொடக்க வெல்வா என்பதுதான் நினையாமல் நினைந்து. அப்படி தூங்கி விழித்து உலகம் கண்டு இப்படி நெட்டையில் எழுந்தி விழித்த போது உலகத்தை கண்டு, விழித்த போது உலகத்தை கண்டு. விழிச்சா என்ன தெரியும், உலகம் தெரியும். தூங்குனா சிவன் தெரியும், விழிச்சா உலகம் தெரியும். இப்ப நமக்கு தூங்கினாலும் தெரியல விழிச்சாலும் தெரியல. அப்படி உலகத்தை கண்டு உடலும் துளித்து தாங்குவதற்கு சரி. அந்த ஞானிகளுக்கு எப்படி இருக்கு என்று கேட்டால், தமது சரீரத்தை வெறுத்து அதனை தரித்தற்கு இழைத்து அந்த நிலையில் இருக்கிற ஞானிகள் இந்த சரீரத்தை சுமந்து கொண்டிருப்பதற்கு வெறுப்பாக சரீரத்தை சுமந்து இருந்தால தெரியுமா உங்களுக்கு, சரீரத்தை நாம் என்ன புரியல, உயிர் சுமந்து இருந்தால உயிர் சரீரத்தை சுமந்து கொண்டு தெரியும், சரீரத்தை சுமந்து கொண்டு தெரியும். ஞானிகள் இதை சுமக்க வெறுப்பாக உடலை தினம் படித்தல் பார்த்த உபசாரம், உடலை தனம் பழித்த ஓங்கு சிவத்து ஒன்றன் நடலை பரப்புளிக்கும் நாள். அதனாலே இப்படி மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பது தோல் போர்த்த குப்பாயமுக்கு இருக்கவில்லை. கூவிக்கொள்ளாய் கோவையோ என்பது திருவாசகம். அதனாலே ஞானிகள் உலகில் இருக்க விருப்பம் அடைய மாட்டார், விருப்படைவார். ஆனால் இந்த உடம்போடு இருப்பது அருவருப்பு என்னார் பட்டிருந்தார். அதனால உடம்போடு இருக்கிறது ஞானிகள் விரும்ப மாட்டார்கள்.
7: உடம்பு ஆலயம்,
6: அது சரி, அதான் உடம்பு ஆலயம் தான், ஆலயம் தான் உடம்பு ஆலயம் தான்ப்பா. ஆலயமாக ஆக்கி அதனால பயனை பெற்று விட்டவர்கள் உலக போகத்துக்காகத்தான் இந்த உடம்பு வேணும். உலகங்கள் இருக்கிற பயன் அறுவதுக்காகத்தான் உடம்பு வேணும். பல்லுங்கிறது வேணுங்கிறது எதுக்குன்னா முறுக்குத்திங்க தானப்பா, வேண்டாம் விட்டுட்டா வேண்டிய இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. அதனாலே உலக போகங்களுக்காக உடம்பு வேணும். இப்ப காரக்கிழமை என்ன பண்ணா அவன் வேண்டான்னா அவன் அவன் வேணும்னா உடம்பு இருக்கணும், உடம்பு இருக்கணும். வேண்டான்னா அவன் அவன் வேணும்னா உடம்பு இருக்கணும், உடம்பு இருக்கணும். அவனுக்காகத்தான் இருக்கணும், அவனே வேண்டான்ட்ட வந்து உடம்பு இருக்கு உதறனா உந்து வச்சு சதையெல்லாம் உதிஞ்சு வச்சு விளங்குதா. அப்ப உடம்பு வேணும்னால உடம்பு விருத்துட்டான். மற்றும் தொடர்பாடு இவன்கள் பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை அப்படி சொல்றான். கேட்கறவங்க கேட்டா ஆகா இப்படி அல்லவா மேற்கொள்ளணும். பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை, அந்த பிறப்பை அறுக்கின்ற வரையிலும் உடம்பு வச்சுத்தான் சோற்றை வச்சுதான் சித்திரம் எழுதி ஆகணும். பிறப்பை அறுக்கின்றதுக்கு என்ன பண்ணணும், தப ஜப யோகங்கள் எல்லாம் செய்யணும். எதை வச்சு செய்யணும், உடம்பு வச்சுதான் செய்யணும். அதனாலதான் உடம்ப வளர்க்க உபாய இருந்த உடம்பு வளர்த்து உயிர் வளர்த்து முன்னுக்கு பின் முரண் எல்லாம் இல்ல, முன்னுக்கு பின் முரண் எல்லாம் இல்ல. பயனை பெற்ற பரமஞானிகள் உடம்பில் இருக்க விரும்ப மாட்டார். விரும்பாத போது அவர்களுக்கு அந்த லோகம் எளிதாக கிடைத்து போகும். அங்க பக்கமா போயிட்டாங்க, அங்க பக்கமா போயிட்டாங்க. இப்ப நல்ல படிச்சு வேலைக்கு போயிட்டான். அப்படி வேலைக்கு போய் ஒரு பதவியில் இருக்கிற அதுக்கு மேற்கொண்டு பெரிய படிப்பு படிச்சான். அதுக்கு மேல போற வேலைக்கு படிப்பு படிச்சான். தாசில்தாரா இருக்கிறவன் கலெக்டர் வேலைக்கு படிச்சுட்டான். அவன் என்ன பண்ணுவான், தாசில்தார் வேலையை விரும்புவானா விருப்பானா சொல்லுங்க. தாசில்தார் வேலையில இருக்கிறான்னு வச்சுக்கப்பா, அவன் வந்து கலெக்டர் ஐஎஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டான். அவன் என்ன
8: பண்ணுவான்,
6: தாசில்தார் வேலையை பாக்குறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைங்க, இந்த வேலையில விருப்பமே இல்லைங்க அப்படியே சொல்லிடுறான். எங்க போக விருப்பம் அங்க போக. ஆனா இப்ப தாசில்தார் வேலை கெடுதா நல்லதா, இது அது கிடைக்கிற வழி இது நல்லது, அது கிடைக்கிற வரையில இதுல இருந்ததுனாலதான் அதை எழுத முடிஞ்சது, அதை படிக்க முடிஞ்சது. இதுல இதை படிக்கலன்னா அதை படிக்க முடியாது. இப்ப ஒண்ணு முரண் இல்லையே, முறையாத்தான் இருக்கு. முரண் இல்ல முறையாத்தான் இருக்கு. அதையினாலே உடம்பை வளர்க்க வேணும், உடம்பினுக்குள்ள உருவர்களை காண வேணும், உடம்புல உத்தமன் கோயில் உண்டான் என்று உடம்பை போற்ற வேணும். இதெல்லாம் எதுக்கு செய்யறது, திருவருளை பெறுவதற்காக. அதன் பிறகு உடம்பை வெறுக்கலாம். இப்ப நம்ம எல்லாம் உடம்பை வெறுக்கப்படாது, உடம்பை நல்லா போஷிக்கணும். உடம்பை நன்றாக அதுக்கு வேண்டிய நேரத்துக்கு வேண்டிய உணவை கொடுத்து அது என்னென்ன சொல்லுது அதெல்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புக்கு ஊர் இல்லாமல் கெடுதல் இல்லாமல் பார்த்துக் கொள்ளவும். அதுதான் முறை, உடம்புக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் உடம்பை பாதுகாக்க வேணும். எதுக்கு உடம்பை பாதுகாக்கிறாய் என்று கேட்டால் என்ன சொல்ல வேணும், அது நம்ம தான் சொல்லுவோம், வேற வேற என்ன சொல்லுவேன். நல்ல நெய் பாலோட இப்படி உஷந்தவனவா சாப்பிடுறிய, எதுக்குடா சாப்பிட்டு இருக்கிறான்னு கேட்டா என்ன சொல்லுவேன், ஒண்ணும் சொல்ல தெரியாது. இந்த நெறியில வாராதவனுக்கு இப்படி சாப்பிட்டு இருக்கிறிய எதுக்காக இருக்கிறான்னு கேட்டா என்ன சொல்லுவா, எதுக்காக வாழ்கிறாய், எதற்காக வாழ்கிறாய் என்று கேட்டால் சொல்ல தெரியாது. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, ஆளாமற் காப்பான ஏத்தாதே வாழ்கின்றாய். நாம் சொன்ன நாம் கேட்ட நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்னா, திருவருளை பெறுவதற்காக இந்த உடம்பை வைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன், தவம் செய்து கொண்டிருக்கிறேன், உடம்பு வைத்து தவம் செய்கிறேன், அதன் மூலமாக திருவருளை பெற. திருவருள் என்று தெரியாதவன் என்ன சொல்லுவான், ஆகையினாலே இப்படி உடம்பை தரித்தற்கு கிடைக்கும். இத்தனை பாட்டில் மாணிக்க வாசகர் வேண்டாரு, வேற்று விகார விடக்குடமின் உட்கடப்பு ஆற்றேனும், ஐயோ ஐயா வேற்று விகார விடக்குடமின் உட்கடப்பு ஆற்றேனும் ஐயா அரணேயோ என்றென்று. அந்த அளவுக்கு உடம்பினாலாய பயனாவதெல்லாம் உடம்புலே உத்தமனைக்கான், உடம்பினாலாய பயனாவதெல்லாம் உடம்புலே உத்தமனைக்கான் என்று உத்தமனை கண்டு விட்டார்கள். அவனோடு கலக்கன் வந்து விட்டார்கள், அதனால உடம்பு வேண்டாங்கிறாங்க. இப்ப நம்ம இன்னும் காணலையே, அதனால உடம்ப நன்றாக வளர்க்கும், உடம்பை நன்றாக வளர்க்கும். அது நம்ம பட்டினத்தார் சொல்லுவார், இப்ப சட்டுன்னு கொண்டு விடாத சாமினார் பட்டினத்தார், எப்ப கொலட்டும்னாரு. நல்லாய் எனக்கு மனு ஒன்று தந்தருள், ஞானமில்ல பொல்லாய் எனக்கொன்று போடும் பொழுதியல், பூசை செவம் சொல்லார்னர் கோயில் நயமங்கள் தோத்திரங்கள் எல்லாம் முடிந்தவன் கொல்லுகண்டாய் இறைவா கட்சி ஏகம்பன். இன்னும் பாக்கி இருக்குது சாமி, இதெல்லாம் பிடிச்ச ஒரு பாடு கொள்ளுங்க. நல்ல எனக்கு மனு ஒன்று தந்தருள், நல்லாய் எனக்கு மனு ஒன்று தந்தருள், ஞானமிலா பொல்லாய் எனக் கொன்று போடும் பொழுது எல் பூசை ஜெபம் சொல்லார்னர் கோயில் நயமங்கள் தோத்திரங்கள் எல்லாம்

பாடுவார் பட்டும் சுவாமி. அதனாலே பெற வேண்டியதை பெற்று விட்டா அப்புறம் கூட இப்ப கரும்பு சக்கை எரியதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டான். கரும்பு காடு இருந்தா கவலைப்படுவான், சக்கை எரிச்சுதான் ஆகணும். சக்கை கரும்புல இருக்கிற சாட் எடுத்துக்கிட்டோம்னா சக்கை எரியத பத்தி கவலையே இல்லையே. உடம்புல ஆன பயன் எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு போறதை பத்தி கவலை. அதனாலே நிற்பதர ஆக்க என தேறி நிலம் நெருப்பு மற்றும் வரும் என்றே மதித்து ஆக்கை நிற்பது அல என தேறி அந்த சரீரம் நிலையுடை தந்தென்று தெளிந்து சரீரம் நிலையில்லாதது. சரீரம் நிலையில்லாத ஒன்னும் சந்தேகமே கிடையாது. எவ்வளவு நாள் இருந்தாலும் கட்டாயம் போயிடும். இருப்பது பொய் போவது மெய். இருப்பது பொய் போவது சரீரம் நிலையில்லாது என்று தெரிந்து நிலம் நீர் நெருப்பு மற்றும் அரு என்று அதற்கு காரணமாகிய பிரிவு அப்பு தேய்வாய் ஆகாது என்னும் பஞ்சபூதங்களை அவ்வாறு அழியும் என்று தெரிந்து பூதங்களும் இதற்கு காரணமாக இருக்கிற பூதங்களும் அழியும். இது பூதசார சரீரம், பூதசார பரிணாம தனு பேர். பூதசார பரிணாம தனு தனுனா சரீரம். அந்த இதற்கு காரணமாக இருக்கிற பூதங்களும் அழியும் சரீரமும் அழியும் என்று தெரிந்து அப்படி தெரிந்து அமலன் கமல மலரடி குற்று ஆர்வத்து அமலமறுப்பார் சாதகர். அமலன் கமலமரர் அடிக்கு ஆர்வம் உற்று நிருமலராகி சிவருமாருடைய செந்தாமரை மலர் போலும் திருவடியிலே அன்பு பொருந்தி சிவனுடைய திருவடியிலே அன்பு பொருந்தி தம்மோடு சகசமாயுள்ள ஆணவ முதலிய உம்மலங்களை நீக்குவோரே சாதகர். அதனாலே சிவருமாருடைய திருவடியில அன்பு செலுத்த செலுத்த செலுத்த மலம் வலி இழந்து போகும். ஆணவம் கண்ணம் ஆகிய மலங்கள் வலி இழந்து போகும். அந்த பெருமையை உணர உணர உணர உணர அவனிடத்தில் அன்பு செலுத்த செலுத்த செலுத்த செலுத்த செலுத்த மாயையில இருக்கிற பற்று விடும். அதிகபட்சம் மாயையில் இருக்கிற பற்று விடும். நல்ல பற்று அங்க வந்துருச்சுன்னா இந்த பற்று விட்டு மாயாமலத்தினுடைய சக்தி இழைச்சு போகும். அப்புறம் கண்மமலத்தினுடைய சக்தி

ஆகுது அல்லவா. இப்படி இந்த அன்பு நன்றாக, இந்த அன்பு நன்றாக முற்றி விட்டதானால், இந்த அன்பு அன்பு இருக்குது, அன்பு இருக்குது, விலங்கு மனத்தால் உலா உனக்கு கலந்த அன்பாகி கஜிந்து உள்ளுருக நலந்தானிலாத செய்யிருக்கவில்லை. அப்படி கலந்து உள் உணர்ந்து உருகுகின்ற அந்த மெய்யன்பு வந்துவிட்டால் என்ன ஆகும்னா, மாயாமலங்களாக விளங்குகின்ற மற்ற உலக பாசங்களில் இருக்கின்ற பற்றுக்கள் தொலைந்து போகும். அது தொலைஞ்சு போச்சுன்னா அப்புறம் கண்ணமலம் தானே போயிடும், கண்ணமலம் தானே போயிடும், முளைக்காது. அது கண்ணமலம் போகும்போது மாயாமலம் போது எல்லாத்துக்கும் அண்ணனா இருக்கிற அந்த ஆணவமலம் வலிமை கெட்டு போகும். ரெண்டு தம்பியும் போயிட்டான், நாம என்ன பண்ண முடியும்? ரெண்டு தம்பியும் போயிட்டான், தாரகாசுரனும் போயிட்டான், சிங்கமுகாசுரனும் போயிட்டான். சூரபன்மை இழைச்சிட்டானே, களைச்சிட்டானே, ஒரு தடவை களைச்சிட்டு அதன் பிறகு பானு கோபன அப்போ சொன்ன விளங்குதா, களைச்சுட்டான் அப்புறம் தேடி தேடி வந்தான் சண்டைக்கு. அது போல அதனால தம்பி ஆகிய மாயாமலமும் இன்னொரு தம்பி ஆகிய கண்ணமலமும் போயிருச்சுடா, அண்ணன் ஆகிய ஆனமலம் தானே இழைச்சு போவான், தானே இழைச்சு போவான், தானே களைச்சும் போவான், விளங்குதா. அதனால இப்படி போகும்போது அதனால மலம் அற்று போச்சுன்னா அப்புறம் சிவத்தோடு சேர்றதுக்கு ஒண்ணு சந்தேகமே இல்லை. இப்ப தங்கம் சுத்த தங்கம் சோறுவான், செம்பு ஆன்மா, செம்பு இருக்குது அது ஆன்மா, சுத்த தங்கம் சோறுமான். அந்த தங்கத்தோட இது செம்பு சேர முடியுமா? அந்த செம்புல இருக்கிற களிம்பு பூச்சுன்னா என்ன ஆகும்? தங்கம். அப்புறம் தங்கம் அந்த தங்கத்தோட சேர்றதுக்கு என்ன இருக்கு? தங்கம் தங்கத்தோடு சேரும். செம்புல இருக்கிற களிம்பு பூச்சுன்னா தங்கம் ஐயா, தங்கம் தானே. களிம்பு போற வரையிலும் தங்கத்தோட சேர முடியாது. களிம்பு போற வரையிலும் தங்கத்தோட சேர முடியுமா? களிம்பு பூச்சுன்னா தங்கம், அப்புறம் தங்கம் தங்கத்தோட சேர்றதுக்கு ஆட்சேபனை என்ன? அந்த களிம்பு களிம்பு தான் மலம், மலங்கள். ஆகையினாலே இப்படி சிவபெருமானுடைய செந்தாமரை மலர் போலும் திருவடிகளே அன்பு உருந்தி தம்மோடு சகசமாயுள்ள ஆணவ முதலி மும்மலங்களையும் நீக்குவோரே சாதகர். சாதகர் என்பது இம்மக்கண்ணை சித்தியையும் மருமக்கண்ணை போகத்தையும் மோட்சத்தையும் சாதித்து அடைதலார் பெற்ற பெயர். சாதித்து அடைதலார் பெற்ற பெயர் சாதகர். அதற்கு மேலே மாணாக்கர் ஞானாசிரியர் அடையும் முறைமை உணர்த்துகின்றார். நல்ல கவனமா கேளுங்க, மாணாக்கர் ஞானாசிரியரை அடையும் முறைமை உணர்த்துகின்றார். ஐந்து கிரியா விதி வீடு ஆயா குறவனை விட்டு ஐந்தறிக ஐந்தவர்காளாய். இது எப்படி சொல்றாருன்னா, கிரியா விதி, அதற்கு மேலே ஞானகாண்டம், கிரியா காண்டம், ஞான காண்டம். ஆகமத்தில் இரண்டு காண்டங்கள், சிவாகமத்திலே இரண்டு காண்டங்கள், கிரியா காண்டம், ஞான காண்டம். கிரியா காண்டம் என்பது கிரியைகளை பத்தி சொல்லும், கிரியைகள் சடங்குகளை பத்தி சொல்லும். கலசத்துக்கு நூல் சுத்துறதுல இருந்து, கலசத்துக்கு நூல் சுத்துறதுல இருந்து, பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறதுல இருந்து, தர்ப்ப குயறதுல இருந்து, குண்டமண்டலங்கேற்றதுல இருந்து, அர்ச்சனை பண்றது எல்லாமே கிரியை. இதெல்லாமே கிரியா காண்டத்துல சொல்லும். அப்படி கிரியாகாண்ட மாத்திரம் தெரிந்து இந்த சடங்கு மாத்திரம், ஞான காண்டம் தெரியாமல் இருக்கிற ஆசிரியர் உண்டு. சடங்கு பண்ணி வைக்கிறது, சடங்கு மாத்திரம் தெரியும், கிரிய மாத்திரம் தெரியும், ஞானம் தனக்கும் தெரியாது, சிஷ்யனுக்கு சொல்லவும் ஞானம் இருக்காது. நல்லா விளங்குதா? தனக்கு ஞானம் இருந்தாலும் சிஷியனுக்கு சொல்லி கொடுப்பான். அப்பா இந்த கிரியை எல்லாம் உபசாரம், இந்த கிரியெல்லாம் செய்யறது ஞானத்தை பெறுவதற்காகத்தான் இந்த கிரியை செய்யுது, ஞானம் இப்படிப்பட்டது, ஞானம் அவ்வளவு உயர்ந்தது, ஞானத்தை பெறுவதற்காகத்தான் இதெல்லாம் செய்வது, ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இதை செய்யவனும், ஞானம் என்பது சிவனையே சிந்தித்திருப்பது ஞானம், அதனால பாசங்களை உருவி நிற்பது ஞானம், உலகப் பொருளை விட்டு சிவத்தையே பற்றி நிற்பது ஞானம், அந்த ஞானத்தை பெற்று விட்டால் மீள பறக்க மாட்டான், அந்த ஞானத்தை பெற வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் என்று இரவும் பகலுமாக சிந்தனை செய் சிந்தனை செய் என்று உணர்த்துவான் ஞானாசிரியர். அந்த நினைவு இல்லாதவன் இதோட பண்ணி வச்சு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். போயிட்டு வா, அது அவுத்து விட்ட மாடு மாதிரி அலையும், அது அவுத்தாச்சு, ஞானமாவது இன்னொன்றாவது சாமானியம் இல்ல. ஆகமத்திலேயே கிரியாகாண்ட ஞான காண்டம் என்று இரண்டையே, கிரியை இல்லாமல் ஞானம் வராது. விரும்பும் ஜெரிய முதல் மெஞ்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே என்பது தாய்மானார் வாக்கு.

அரும்பு இல்லாமல் மலர் வராது, மலர் இல்லாமல் காய் வராது, காய் இல்லாமல் கனி வராது. ஆனால் கனியை பத்தியே தெரியாதவன் என்ன பண்ணுவான், ஞானத்தை பத்தியே தெரியாதவன் என்ன பண்ணுவான், கிரியையை மாத்திரம் செய்து வச்சு போயிட்டு வா. உனக்கு தோலை வச்சாச்சரம் உபதேசம் பண்ணிட்டு, சுக்கு வஞ்சாச்சரம் உபதேசம் பண்ணிட்டு போயிட்டு அட்டத்தை பண்ண போ அப்படின்னு விட்டுருவான். இவனுக்கு புத்தி இருந்து சுதாரிப்பு இருந்து தெரிஞ்சு நூல்ல படிச்சு, ஆகா இந்த ஜென்மம் உயர்ந்தது, இந்த ஜென்மத்தில பெற வேண்டியது ஞானத்தை தான் பரவணும், அந்த ஞானத்தை எப்படி பரவணும், எப்படி பரவணும், எப்பொழுது பெற வேண்டியதுன்ற அவா வந்து, அந்த அவா பெருகி, அந்த அவா பெருகி, இந்த அவா சிறுகி, அந்த அவா பெருகி, இந்த அவா சிறுகி. அதற்கு மேல ஞானத்தை பெறுவதற்கான நூல்களிலும் ஞானாசிரியர்களும் அடைந்து தேர்ந்து ஞானாசிரியின் மூலமாக ஞானத்தை பரவணும். விளங்குதா? அதனாலே இப்படி இந்த ஞானம் என்பது சாமானியம் அல்ல. கிரியா குரு நிறைய இருப்பார்கள், ஞான குரு காண்பது அரிசிதான். கிரியா குரு இருக்கிறார்கள், இருப்பார்கள், ஞான குருவை பார்ப்பது அதிசயம். அதைத்தான் இந்த திருக்குறள்ல சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஆய்ந்து ஆய்ந்து கிரியாவிதி வீடு ஆயா குறவனை, கிரியாவிதியை ஐந்து வீட்டை ஆயாத குறவன், கிரியாகாண்டம் தெரிந்து மோட்ச வீட்டை தெரியாத ஆச்சாரியன். குறவன் என்றாலும் ஆச்சாரியன் என்றாலும் ஒன்று. ஐந்து கிரியாவிதி வீடு ஆயா குறவனை விட்டு ஐந்தறிக ஐந்தவர்க்கு ஆளாய். அதனாலே கிரியாகாண்டம் மாத்திரம் தெரிந்து உனக்கு சடங்கு மூலமாக தீச்ச முதலானவற்றை செய்து வைத்த குருவை தெரிந்து கொண்டு, அந்த குருவுக்கு ஞானம் இல்லையானால், அந்த குருவுக்கு ஞானம் இல்லையானால், வீட்டை ஆய்கின்ற ஞானம் இல்லையானால், வீட்டை ஆய்ந்து தெளிந்த ஞானாசிரியனை போய் அடைந்து கொள். தப்பு இல்லைன்றார். இந்த ஆசிரியன் ஞானம் இல்லை, இனி இகழ வேண்டாம், இகழ வேண்டாம், ஆசிரியனை இகழ வேண்டாம், சரி இந்த அளவு செஞ்சு வச்சார் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ட்டு ஞானம் உள்ள ஆசிரியனை தேடி அடைந்து கொள். விளங்குதா? பாடுபடுறது எதுக்காக பாடுபடுறது? பலனை பெறுவதற்காக. பாட்டை மாத்திரம் விட்டு போட பலன் இல்லைங்கிற மாதிரி, அதனால ஞானத்தை பத்திய உணர்வு இல்லைனா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஞானத்தை பத்திய ஒரு பெருமை தெரியவில்லையானால் நீ எப்படி ஞானத்துல உனக்கு எண்ணம் உண்டாகும், உண்டாகுமா? உண்டாக. அது போல விவேகமா வர, விவேகமா வந்து என்ன கிரியாவிதி ஐந்து கிரியாகாண்டத்தை நன்றாக படித்து சடங்குகளை செய்யணும். சடங்குகள்னா புரியுதில்ல, செய்யறது செய்து வீடு ஆயா குறவன், வீடு ஆயா குறவனை விட்டு கிரியாகாண்டத்தை மாத்திரம் ஆராய்ந்து ஞானகாண்டத்தை ஆராயாத ஆசிரியனை விட்டு. ஞானகாண்டத்துல தான் பத்தி பசு பாதங்களை பத்தி சொல்லும், கிரியாகாண்டத்துல சடங்குகளை சொல்லும், பூஷாவிதி பிரதிஷ்டாவிதி, பூஷாவிதி பிரதிஷ்டாவிதி, நித்திய கர்ம நைமித்திக விதிகள், நித்திய கர்ம நைமித்திக விதிகள், கும்பாபிஷேக விதி முதலானதெல்லாம் சொல்றது கிரியாகாண்டம். அதுக்கு மேல பதிபு சுபாசத்தை சொல்லுவதுதான் ஞானகாண்டம். பதிபு சுபாசத்தை சொல்லவில்லையானால், தெரிந்து கொள்ளவில்லையானால், இவன் வந்து ஞானத்தை பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் கிரியாகாண்டத்தை மாத்திரம் ஆராய்ந்து ஞானகாண்டத்தை ஆராயாத ஆச்சாரியனை விட்டு, அந்த ஞானகாண்டத்தை ஆராய்ந்த ஆசாரியரை தேடி அடைந்து அவருக்கு அடிமையாகி அவரிடத்திலே ஆராய்ந்து அறிய கடவுள். அதுக்கு மேலே உதாரணம் பண்றார், ஓமை சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, வண்டுகள் தாம் அடைந்த பூவினிடத்தை மதுவில்லை ஆகில், தாம் சென்று உட்கார்ந்த பூவில் தேன் இல்லையனா, அதனை விட்டு மது உள்ள பூவை தேடி அடையுமாறு போல, அந்த பூவை விட்டுட்டு தேன் இருக்கிற பூவை தேடி அடைவது போல, மாணாக்கர்கள் தாம் அடைந்த ஆச்சாரியத்தில் சிவஞானம் இல்லையாயில், அவரை விட்டு சிவஞானம் உள்ள ஆச்சாரியரை தேடி அடையலாம் என்று சிவாகமன் செப்புகையால் இவ்வாறு கூறினார். சிவாகமத்திலேயே இப்படி சொல்லப்படும், விட்டு விட்டு ஒன்றை ஒன்று விரைமலர் வண்டு தேடி மட்டு மட்டு உண்டு தாம்பின் மகிழ்வர் போர் குறுக்கழுதம்மை விட்டு விட்டு ஆகிலும் போய், குறுக்கழுதம்மை விட்டு விட்டு ஆகிலும் போய் வியன்கூறு மெஞ்ஞானந்த மட்டு மட்டு உண்டு தாந்தம் வடிவுகான் பணவும் மன்னும் என்பது அதற்கு உதாரணம். ஆகையினாலே இப்படி ஞானம் பெறுவதற்காகத்தான் இத்தனை வேலைகளை செய்வது. அந்த ஞானம் பெறுவதற்கான நெறிமுறைகள், ஞானத்தை பற்றிய உணர்வு இல்லாத
ஆச்சாரியனாக அமைந்து விட்டால் ஞான உணர்வுடைய ஆச்சாரியனை தேடி அடைந்து கொள் என்பது இதனுடைய முடிவு. அதற்கு மேல முந்திய தேசிகன் தான் முத்தி நினைப்பிந்தினை சந்தி தூரம் அற்றை வந்தாள். முந்திய தேசிகன் கையால இப்ப இரண்டு ஆச்சாரியர் வந்துட்டார, கிரியா காண்டத்துக்கு ஒரு ஆசிரியர், ஞான காண்டத்துக்கு ஒரு ஆசிரியர் வந்துட்டார, ரெண்டு ஆச்சாரியர். இதுல என்ன பண்றான்னா, கிரியை உபதேசித்த முந்திய ஆச்சாரியருடைய பாதங்களை முன்னே தியானம் பண்ணு, ஞான உபதேசித்த பிந்திய ஆச்சாரியருடைய பாதங்களை அதற்கு பின்னே தியானம் பண்ணு. ஆச்சாரியனைகளை வேண்டாம், தியானத்தை பண்ணு. அதை முதல் தியானம் உரைத்தாம் புதல்வர் உருமூவரையும் உரைப்பாம் இனிப்பதுவும் ஓர். அதனாலே இப்பொழுது மூவகைப்படும் மாணாக்கருடைய இலக்கணத்தையும் சொன்னோம், இனி பொது இலக்கணத்தையும் சொல்வான், அதனை அறி. அதனால இப்படி மாணாக்கர் இலக்கணம் என்கின்ற இந்த முறையிலே 38 திருக்குறளிலே மாணாக்கர் இலக்கணத்தை சொல்லி மாணாக்கர் பெற வேண்டியது இதுவென்று சொல்லி, முடிந்த முடிவாக பெற வேண்டியது இதுவென்று சொல்லி, அது எங்கே கிடைக்குமோ அங்கே சென்று பெற்றுக்கொள் என்றும் சொல்லி முடிவு பண்ணினார். அதற்கு மேல பொது இலக்கணம் ஆரம்பிக்கிறார். பொது இலக்கணங்களிலே, பொது இலக்கணத்தில் எப்படி வரும்னா, ஆச்சாரியருடையது, மாணவருடையது, தீட்சை பெற்றவர்கள் ஊர் தீட்சக்கால் எப்படி நடந்து கொள்வது, பூஜை எப்படி, ஜபம் எப்படி, தபம் எப்படி, திருநீரன்னா, உருத்ராட்சம் என்ன என்கின்ற வகைகள் எல்லாம் இதுல அந்த பொது இலக்கணத்தில், இனிமேல் பூராவும் பொது இலக்கணம் தான் வரும். அவைகளை வந்து திருவருளாலே சந்திப்போம், திருவருளாலே சிந்திப்போம். நம பார்வதி பதையேற்ற விழியின சாலநேட்டி அழுதழு ராகமாய்க்க முறை முறை

சர்வாற்று சரவண யான கோத்திரமருவிய முருகோனே வேட நாட்டில் விளை உண ஏனல் காத்த சிறுமியை வேட மாற்றி வழிபடும் இளையோன் தாதை கேட்க அனுபவ ஞா

0: ஏக்கனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமாளே, ஞான வார்த்தை அருளிய பெருமாளே, வான்முயில் வளாது வெய்ய மலிவளம் துரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாது எழ்வாழ்ய நான்மறை அரங்கலோங்கனத்தவம் வெள்ளிமல்ல மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக. உலகம் எல்லாம் நம பார்வதீபதையே.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

வணங்கி ஓவாதே. இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமா செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருமால் செல்வமும் ஒன்று என்ன செய்யும் தேவே. ஆலவனத்தமடனடம் கண்டு வந்த காரைக்காரம்மை தன்னை பாலருந்தி உமை முறையில் பதிகவி

தன்னைத்தானை தடுத்தாண்டான் தோடன் தன்னை மாலை மணிவாசகனை மச்சை.

அனை மற்றையடியும் அடி வணங்குவோமே.

தந்தை வளர்த்தாலருங்கை கனியோனே அன்ப தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை மூக திருமாடே பார்வதி பருள் வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணம் என்ற அமுத சாகரத்திலே காரைக்கால் அம்மையார் புராணம் என்னும் பொருள் பற்றி சிறிய விரிவுரை செய்ய மேற்கொள்கிறேன். சிவபெருமான் ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்காக பலவிதமான முயற்சிகளை எடுக்கின்றார். ஒரு மாணவன் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில உயர்வதற்காக ஆசிரியர் பல முயற்சி எடுக்கிறார். அதுபோல சிவபெருமான ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்காக நிறைய முயற்சி கொண்டார். அருவமாயிருக்கின்ற பெருமான் உருவத் திருமையை தாங்கி கோயில்கள் கொண்டு எழுந்தருளியிருக்கின்றார். வேத ஆகமங்களை அருளி செய்தார். தமிழ் மொழியிலே எண்ணற்ற நூல்களை மகான்கள் மூலமாக பாட வைத்திருக்கின்றார். அந்த நூல்களை கேட்டு அதன்படி நடந்தோமானால் சிவபெருமானுக்கு நம்ம நல்ல பிள்ளைகளாக வரும். இந்த நூல் வேறு, சிவம் வேறு இல்லை. பெரிய புராணம் என்கின்ற காவியம் சேக்கிழாரா பாடினாரு, சிவபெருமானே பாடினார். சிவபெருமான் நடராஜ பெருமான் சேக்கிழாருடைய உள்ளத்திலே புகுந்து இந்த 63 வரலாற்றை பாடினார். அதனால இது ஞான நூல் என்று பெயர். உலகத்தில் இருக்கிற நூல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிறிய சிறிய அறிவுடையவர்களால மனிதர்களே ஏதோ கொஞ்சம் அறிவுடையவர்களால் எழுதப்பட்டது. இது அப்படி இல்லை. இது பதிவாக்கியங்கள் முழுவதும் ஞானத்தை பத்தி தான் பேசும். நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துளாகும் நூலடங்க ஓத வாழ்வு தருவாயே என்கிறார் அருணகிரிநாதர். அதனால இந்த நூல்களை படித்தால் என்ன பயன் கிடைக்கும்? சிவபெருமானுடைய அருளை பெறலாம். இந்த உலகத்துக்கு வேண்டிய பலன்களையும் பெறலாம், அந்த உலகத்துக்கு வேண்டிய பலன்களையும் பெறலாம். இந்த உலகத்துக்கு வேண்டிய அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 பொருள்களையும் இந்த நூல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. மனிதன் பெற வேண்டிய செல்வங்கள் 4. ஒன்று அறம், இன்னொன்று பொருள், இன்னொன்று இன்பம், இன்னொன்று வீடு. தர்மத்தை செய்யுங்கள், அதான் அறம். அறம் அறம் செய்ய விரும்பு. அதுக்கப்புறம் பொருள் தேட வேணும். பொருள் தேடணுங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதை சொல்லணுங்கிற அவசியம். அதுக்கப்புறம் இன்பத்தோடு இருக்கணும். பிறருக்கு உதவி செய்வதனால இன்பம், கொடுப்பதனால இன்பம். இந்த 3 அப்பாற்பட்டது வீடு. அந்த வீட்டை பற்றி சிந்திப்பவர்கள் மிக குறைவு. திருவள்ளுவர் அறம், பொருள், இன்பம் என்ற 3 சொன்னார். வீடு பேச்சை பற்றி தெளிவா அவர் விளக்க தனி அதிகாரம் கொடுத்துள்ளவர். மறைமுகமா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி இருக்கிறாரு. வீடு வேறுங்கிறது சாதாரண மக்களால புரிந்து கொள்ள முடியாது. பிறவியாகிய கடல்ல இப்ப நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்னா பிறவியாகிய துன்பத்துல, பிறவியாகிய கடல்ல அழுந்து இருக்கிறோம். இதுல இருந்து விடுபடுவதுதான் வீடு. விடுவது வீடு, படுவது பாடு, கெடுவது கேடு. அதனால துன்பத்திலிருந்து விடுபடுவதுதான் வீடு. நம்ம வெளியில அடைஞ்சிட்டு வர்றோம், குடுதியிலையும் புகையிலையும் மேடு பள்ளம் எங்கெங்கயோ சுத்திட்டு வர்றோம். என்ன நினைப்போம், வீட்டுக்கு எப்படா போவோம்? சுத்தி திரிகின்றவர்கள் என்ன செய்வோம், எப்ப வீட்டுக்கு போவோம்? போனா ஒரு நிம்மதி கிடைக்கும். அது போல நம்ம பிறவியாகிய துன்பத்துல இங்கு அங்கு எத்தனையோ பிறவிகள் புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இந்த இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். ரொம்ப வருத்தம். இந்த இழைப்பு களைப்பு மாற வேண்டுமானால் சிவபெருமானுடைய திருவடியை அடையும் மோட்சத்தில். விடுபடுவதுதான் வீடு.
ஆழ்ந்த கடல்ல இருந்து அந்த சிட்டியிலிருந்து விடுபடுவதற்கு முத்துன்னு பேர். பிறவியாகிய கடல்ல இருந்து விடுபடுவன் முத்தன் என்று பெயர். சிவபெருமான் அனாதி முத்தன். அவர் வந்து அவருக்கு எந்த சிறையும் கிடையாது. நமக்குதான் வந்து பலவிதமான சிறைகள். ஏழையின் இரட்டை வினை ஆயோர் உடற் சிறை இராமல் விடுவித்தரும் நியாய காரணம் என்பார் அருணகிரிநாதர். இந்த உடம்பே ஒரு சிறை. நல்வினை தீவினை ஆகிய இரண்டு வினைகளால இரண்டு விலங்கு பூட்டப்பட்ட ஒரு பெரிய சிறை. இந்த சிறையிலிருந்து சிவபெருமான் விடுபட வைக்கிறான். அதுதான் முக்தி. அந்த முக்தியை பெறுவதற்கு முக்தியை தருகின்றதும் அந்த முக்தியை பெற்றவர்கள் அவர்களுடைய சரித்திரம் தான் பெரிய புராணம். இவர்கள் நான்கு பொருள்களையும் பெற்றார்கள். அறத்தை செய்தார்கள். அந்த 63 நாயன்மார்கள்ல காரைக்கால் அம்மையார் சிறந்த சிவபக்தை. அந்த அம்மையாரை வந்து ஞானசம்பந்தர் போற்றி பரவுகிறார். திருநாவுக்கரசர் வணங்குகிறார். பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அந்த அம்மையாரை துதி செய்கின்றார். திருவாலங்காட்டுக்கு ஞானசம்பந்தர் போனார். போன உடனே இங்க காரைக்கால் அம்மையார் இருந்து துண்டு செய்த ஊர், அந்த அம்மா இறைவனை கண்டு பாடிக்கொண்டிருக்கின்ற ஊர், அதனால நம்ம காலால மிதிக்க கூடாது என்று தள்ளியார். ஒரு மடத்துல தங்கினார். அப்படிப்பட்ட பெரிய சிவபக்தி உள்ள அந்த அம்மையார் தமிழ் மொழியில முதல்ல பாடினவங்க காரைக்கால் அம்மையார் தான். அதற்கு முன்பாக வடமொழியில நிறைய தோத்திரங்கள் உண்டு. வேதாகமங்கள் தோத்திரங்கள் இருந்தன. தமிழ் மொழியில வந்து இறைவனை பாடுவதற்கு நூல்கள் கிடையாது. அப்பொழுது முதல்ல தேவாரம் பாடின அம்மையார் காரைக்கால் அம்மையார். அதுக்கப்புறம் தான் ஞானசம்பந்தர்லாம் பாடுறாங்க. அதனால தோத்திரத்தை முதல்ல பாடினது இந்த அம்மையார் தான். சிவபெருமான் தோத்திரத்துக்கு தான் மயங்குவார். தோத்திரத்துக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. புகழுக்கு மயங்காதவங்க உலகத்துல யாரும் கிடையாது. சிவபெருமானும் மயங்குகிறார். ஏன்னா அவருடைய புகழ் தான் உண்மையான புகழ். மற்றவங்கள சொல்றதுன்னா ஒரு உபசாரம். நீங்க ரொம்ப பெரியவங்க, உங்களாலதான் இந்த காரியமே நடந்தது, நீங்க இல்லைன்னா இந்த காரியம் நடந்திருக்காது. இது ஒரு புகழ் தான், உண்மைதான். இது உபசாரம். உண்மையான புகழ் எதுனா சிவபெருமானுடைய புகழ் தான் உண்மையான புகழ். அதுக்கு ஸ்தோத்திரம் என்று பெயர். அதை முதல்ல பாடி தந்தவர் நம்முடைய அம்மையாராகிய காரைக்கால் அம்மையார். பெண்களிலே நாயன்மார்களாக இருந்த மங்கையர்கரசியார், காரைக்கால் அம்மையார், இவங்க ரெண்டு பேரும் 63 சிறப்பிடம் பெற்ற பெண் நாயன்மார்கள்.

நீர் பெருவணிகர் குடி துவண்டி ஓங்குவதி ஊனல் வடை திரை சுமந்து கொண்டேறி மண்டுகளி காணல் மிசை உளவு வளம் பெருகு திருக்காரைக்கால். காரைக்கால் என்ற பதியிலே சருமத்திலே சிறந்து வாய்மையிலே சிறந்து விளங்குகின்ற வணிகர்கள் குடி நிறைய இருந்தது. நான்கு குல அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், வியாபாரம் செய்கின்ற தொழிலை உடையவர்கள் வணிகர்கள். அந்த வணிகர்கள் வந்து தருமத்திலே சிறந்தவர்கள், வாய்மையிலே சிறந்தவர்கள். வாய்மை எனப்படுவது யாதுமின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல், எந்த விதமான குற்றமும் இல்லாத வார்த்தையில தவறு இருக்கக்கூடாது. வாக்கு கொடுத்துட்டு மாறக்கூடாது. வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வல்லன் தசரதன் வாய்மைக்காக உயிரையே விட்டான். வாய்மைக்காக 70 வேளாளர்கள் உயிரை துறந்தார்கள் பழையனூர்ல. அப்படி அந்த வாய்மையில சிறந்த வணிகர்கள் வாழ்கின்ற ஊர், அந்த ஊரிலே வங்கமலி கடற்காரை காலிங்கன் வணி வாழ் வணிகர் தங்கள் குலத்தலைவனார் சனதத்தனார் தவத்தார் அங்கவர்வாழ் திருமடந்தை அவதரித்தாள் என வந்து பொங்கிய பேரழகு மிக புனிதவதியார் பிறந்தார். தனதத்தன் என்கின்ற செட்டியார், தனதத்தன், தத்தன்னா உயர்ந்தவன், செல்வத்திலே உயர்ந்தவன். அந்த தனதத்தன் வாழ்கின்ற ஊர், அவருக்கு வந்து புனிதவதி என்கின்ற பெண் குடி பிறந்தாள். புனிதவதி ஒரே பெண். வணிகர் பெரும் குலம் விளங்க வந்து பிறந்து அருளியவின் அணிகிளர் மெல்லடி தளர்வுற்று அசையு நடை பருவத்தே பணி அணிவார் கடற்கடிமை பழகி வரும் பாங்கு பெற தனிவில் பெரும் மனக்காதல் ததும்ப வரும் மொழிபெயர்ந்தார். பழகும் போதே சிவநாமங்களை சொல்லி பழகினார். மொழி பேசும் போதே நல்ல வார்த்தைகளை சொல்லி பழக்குவது. குழந்தைகளுக்கு இளமையிலிருந்தே நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகும். தாய் தந்தையர் அந்த மாதிரி பழக்கினாதான் குழந்தைகள் நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகும். சில ஊர்ல குழந்தைகள் இருக்கும், பேசும்போதே நல்ல வார்த்தைகளை பேசும். இந்த அம்மையாருக்கு வந்து நல்ல வார்த்தைகளை சொல்லி சிவநாமங்களை சொல்லி பழக்கினார்கள். சிவபெருமானுடைய திருவடியிலே அன்புடையவளாக இருந்தால் மிகுந்த அழகுள்ள குழந்தை அழகிய அன்புடன் அழகின் கொழுந்து எழுவதென வளர்வார். அன்பு கொழுந்து வளர்வது போல வளர்ந்தாளாம். அன்பு என்கின்ற கொழுந்து வளர்வது போல இந்த அம்மையார் வளர்ந்து வந்தார்.

குண்டர் வரித்துழுது தாதியர் போற்ற துணை மூலைகள் கொண்டனுசு பொதுங்குவத கொள்கையினில் குறுகினாரே சின்ன சின்ன மணல் வீடுகளை கட்டி குழந்தைகளோடு விளையாடுவாள். குழந்தைகள் விளையாடும் இல்லையா, சின்ன வீடு கட்டி விளையாடுறது, கபடி விளையாடுறது, பந்து விளையாடுறது, இது மாதிரி விளையாடுறது, பொம்மைகளை வச்சு விளையாடு. அப்படி விளையாடுகின்ற போது இந்த குழந்தை எப்படி புனித வரி எப்படி விளையாடுவாளாம், அழகான ஒரு கோயில் கட்டுவார், பக்கத்துல நல்ல குளம், சிவலிங்க திருமீன், அபிஷேகம், அர்ச்சனை. விளையாடும் போதே குழந்தைகளோடு சிவ நாமங்களை சொல்லி விளையாடுவாள். அரகர சிவசிவ, அரகர சிவசிவ, அரகர சிவசிவ, இப்படி நாமங்களை சொல்லி சொல்லி விளையாடுவாள். தினந்தோறும் சிவநாமங்களை உச்சரிப்பான். மாணிக்க வாசகர் சொல்றார், என்னுடைய நாவிலே தடுந்து உண்டாகும்படியாக நான் உன்னுடைய நாமத்தை சொல்லவில்லை என்று சொல்ல. சில பேர் மம்டி வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், கையில காப்பு காய்ச்சல், வேலை செஞ்சு காப்பு காய்ச்சல். அதுபோல நாவில தழும்பு உண்டாகணுமா, அந்த அளவுக்கு சிவநாமங்களை நான் சொல்ல வேணும். அப்படி சொல்லவில்லை. வருந்துவன சமியேன் மற்றே நான் இருந்து நல மலர் புனையேன் ஏத்தேன் நான் தழு

0: நாமங்களை சொல்லுவதனால என்ன நன்மை உண்டாகும்? பாவங்கள் விலகி போகும். சிவநாமங்களை சொல்லுவதனால யமன் பயப்படுகிறானா, தூதர்கள் பயப்படுகிறார்களா? யமன் தூதுவர் அஞ்சுவர் இன்சொலார். திருநாவுக்கரசருக்கு பெரிய பெரிய துன்பங்கள் வந்தது. பால் சோற்றுல நஞ்சு கலந்து கொடுத்தாங்க. அவர் என்ன செஞ்சாரு? ஒன்னும் மாய மந்திரம்னா பண்ணல, சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சாப்பிட்டார். நஞ்சு என்ன ஆனது? அமுதமாக மாறிவிட்டது. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சி மறந்திராது, அஞ்சலுத்து ஓதினாலும் அறநடிக்கு அன்பதாகும். வஞ்சனை பாச்சுவராக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுதாக்கி விட்டார் நனிகள் அடிகளாரே. ஒல்லுகின்ற விஷம் சிவனுடைய நாமத்தை சொல்லுவதனால விஷ அமுதமாக மாறியது. இது அவரே சொல்றார். நீங்க வந்து திறந்தோறும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லுங்க. அப்படிதான் நான் சொன்னேன். எனக்கு என்ன செய்தார்? நஞ்சை அமுதமாக மாற்றினார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராது, அஞ்செடுத்து ஓரின் நாடு அறநடிக்கு அன்பதாகும். வஞ்சனை பாச்சோராக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுதாக்குவித்தார் நனிவள்ளி அடிகளாரு. பெரிய கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க. கடல்ல போட்டப்ப நான் எப்படி தப்பிச்சேன் தெரியுமா? திருநாவுக்கரசரை கேட்டாங்க, எப்படி சுவாமி அந்த சமணர்கள் கூட்டத்திலிருந்து உங்களை கடல்ல கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்களே, எப்படி தப்பிச்சீங்கன்னு அவர் சொன்னார். கல்லினோடனை பூட்டி அமன் கையல்லை நீர் புகனுக்க என் வாக்கினால் நெல்லு நீள்வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம் நவிச்சி உண்டேன் என்றே. வேற ஒன்றும் பண்ணல, நீலக்குடியரனுடைய நல்ல நாமத்தை சொல்லி சொல்லி அந்த கடல்ல இருந்து நான் பிழைத்து கொண்டேன். பெரிய யாராவது பிழைக்க முடியுமா? கடல்ல கல்லுல கட்டி ஆழத்துல போட்டா யார் பிழைக்க முடியும்? நினைச்சு பார்க்க முடியுமா? அப்பேற்பட்ட துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றியது சிவபெருமானுடைய திருநாமம் என்று சொல்லுவேன். இத பின்னாலையும் சொல்றார், என்னுடைய எனக்கு ஒரு பெரிய படைக்கலம் இருந்தது. படைக்கலம்னா ஆயுதம், வருகின்ற பகைகளை வெல்வதற்கு வைத்துக் கொள்ளக்கூடிய படைக்கலம். நான் எதனை படைக்கலமாக வைத்திருக்கிறேன் தெரியுமா? சிவபெருமானுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்தை நான் படைக்கலமாக என்னுடைய நாவிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். படைக்கலமாக உன் நாமத்தை எடுத்து அஞ்சு என் நாவில் கொண்டேன், இடைக்கல அல்லேன், எழுபிறப்பும் உனக்கு ஆட்சிகின்றேன், துடைக்கினும் போகிறேன், தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்திறன். பல கோடி ஜென்மங்கள்ல புண்ணி இருந்தாதான் இளமை பருவத்திலிருந்து அந்த நாமத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சிவனினும் துணை சீரெழுத்தினை நுவலுவோர் கதி நொய்தில் எய்துவர். சிவசிவான்னு ஒரு வார்த்தை சொன்னா அவன் சிவகதியை உடனே பெற்று விடுவான், ரொம்ப தாமதமாக. அப்படிப்பட்ட சிவபெருமானை நிகழ்ந்து விட்டாயே என்று பார்வதி அவங்க அப்பா தக்கனுக்கு சொல்ற. சிவனினும் துணை சீரெழுத்தினை நுவலுவோர் கதி நொய்தில் எய்துவர், அவனை எள்ளினை ஆரிது ஆற்றுவார், எவனை உயிகுதி இடுகை நீரரோ என்பது கந்தபுராணம். அதனால இறைவனுடைய நாமங்களை தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். சிவசிவா, எங்க அப்பா தினந்தோறும் சிதம்பரேசா சிதம்பரேசா சொல்லாத நாடு இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 50 முறையாவது சொல்லிடுவார். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே அடியேன், தொழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும் போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விடும் போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனை. பாம்பன் சுவாமிகள் சொல்றார், எழுந்திருக்கும் போது உட்கார்ந்திருக்கும் போது நடக்கும் போது இருக்கும் போது படிக்கும் போது எழுதும் போது எல்லா நேரங்களிலும் அவனுடைய நாமத்தை ஆனால்தான் குழந்தைகளுக்கு வந்து பேர் வைக்கும்போது சிதம்பரம், கைலாசம் அப்படின்னு இறைவனுடைய பேரை வச்சிருது. குருத்திரன், மாணிக்கவாசகம், திருநாவுக்கரசு, சுந்தரமு, இப்படி பேர் வச்சா கூப்பிடும் போதே அந்த புண்ணியம் உண்டா? அப்படி புனிதவதியார் இளமையிலேயே அந்த நாமத்தை சொல்லி அளவில்லா. இது இதுக்கு காரணம் என்னன்னா முற்பிறவிலே சொல்லி சொல்லி பழக்கம். சாகும்போது சங்கரானா வருமானு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கடைசி காலத்துல சங்கரானா வராது, இப்பிருந்தே சொல்லி பழகும். அப்படி அந்த அன்பு கொழுந்து, அன்பு கொழுந்தாகிய புனிதவதி சிவநாமம் என்கின்ற அமிர்தத்தை ஓயாமல் சொல்லி விளையாடுகின்றாள். அப்படி விளையாடு அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவனவையின்று, அதுக்கு திருவார்த்தைன்னு பேர். சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். மற்றதெல்லாம் வெறும் வார்த்தை. திருனா மங்களமானதுன்னு அர்த்தம். இறைவனுடைய நாமம் மங்களமான வார்த்தை அப்படின்னு, மற்ற வார்த்தைகள்லாம் அமங்கலமான வார்த்தைன்னு அர்த்தம். அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவனவையின்று தொண்டர் வரி தொடுது. இடையில யாராவது அடியார்கள் வந்தா, விபூதி ருத்ராட்சம் அணிந்திருக்கின்ற அடியார்கள் வந்தா உடனே எழுந்து வணங்குவாளாம், நமஸ்காரம் பண்ணும். பெரியவர்களை வணங்குவதனாலே ஆன்மா கிடைத்தீர்கள். தொண்டர் வரி தொழுது போற்ற தாதியர், தொண்டர் வரி தொழுது தாதியர் போற்ற துணை முறைகள் கொண்ட முசு பொதுங்குவத கொள்கையினர் கூறுகிறார். அவளுக்கு வயது 16 வந்தது, திருமண பருவம் வந்தது. இகலிவர் பருவத்தில் இவர்கள் மரபினுக்கு ஏற்கும் தொல் குலத்து வணிகர் மகள் பேசுதற்கு தொடங்குவார். நாகப்பட்டினத்துல நிதிபதி என்கின்ற வணிகர், அந்த நிதிபதியினுடைய மகன் பரமதத்தன். அந்த பரமதத்தனுக்காக இந்த புனிதாவை கேட்டு வந்தாங்க, பெண் கேட்டு வந்தார். நீடிய சீர் கடல் நாகை நிதிபதி, நிதிபதினா செல்வ குபேரனுடைய பேர். நிதிபதி என்று உலகின் பாடுவெறு புகழ் வணிகன் பயந்த குல மைந்தனுக்கு தேட வரும் திருமரபில் சேயிலையை மகட்பேச மாடமணி காரைக்கால் வளநகரில் வரவிட்டார். பெரியவர்களெல்லாம் வந்தாங்க, மங்கள பொருள்களை வாங்கி கொண்டு தனதத்தனுடைய வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, உங்களுடைய மகளை எங்களுடைய மகனுக்கு கேட்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி. அதன் பிறகு மற்ற விவரங்கள் எல்லாம் பேசினார்கள். திருமணம் சிறப்பாக நடந்தது. எல்லாருக்கும் பத்திரிகை அனுப்பிச்சாங்க. மனமிசைந்த நாளோரை செலவிட்டு மங்கள நாள் அணைய வது வைத்தொழில்கள், வதுவை தொழில்களான எல்லாம் அமைவிடத்தை இணல் அறங்கள் மைந்தனையும் மணிமணியின் எழில் விளக்கி பனை முரசும் எழுந்தாற்ப காரைக்கால் பதிபுகுந்தார். திரு காரைக்காலேயே கல்யாணம், பொண்ணு வீட்டிலேயே கல்யாணம் பண்ண. மங்களமா மனவினைகள் முடித்தியல்வின் வைகு நாள் தங்கள் குடிக்கு அரும் புதல்வி ஆதலினால் தனதத்தன் பொங்கொலி நீர் நாகையினில் போகாமே கணவனுடன் அங்கு அமர்ந்து இனிதிருக்க அணிமாடம் மருங்கமைத்தான். ஒரே பெண் குழந்தை, அதனால இந்த குழந்தைய அங்க அனுப்ப மனசு வரல, மாப்பிள்ளையே அங்கேயே இருக்கும்படி செய்து விட்டார். தனதத்தன் அங்கேயே இருக்காங்க, காரைக்காலே இருக்காங்க. காதல் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு பட்டு வாழ்ந்தார்கள். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே அந்த அம்மா கேட்பார். பிறந்தோறும் சிவபூஜை வீட்டுல நடக்கும். அப்படியான குடும்பம் இல்வாழ்க்கை, அதுக்கு இல்லறம்னே பேர். இல்லறம் தர்மம் செய்வதற்காக இல்லறம். இல்வாழ்க்கை அருந்துணையாய் அமர்கின்ற பூங்குடனார் அவர்தாம் பொறுவிடையார் திருவடிக்கு ஓங்கிய அன்புறு காதல் ஒளிவின்றி மிகப் பெருக வாங்கி வரும் மனையறத்தின் பண்பு வளாமையில் பயில்வார். குடும்பத்துல எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அதிகாலையில எழுந்து செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் சிறப்பாக ஆற்றி வந்தாள். அப்பொழுது வீட்டில சிறப்பா விருந்து தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கும். அடியார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். மாகேஸ்வர பூஜை நடந்து கொண்டே இருக்கும். அப்படியே நடந்தோம். நம்பர் அடியார் அணைந்தால் நல்ல திரு அமுதடித்தும் செம்பொன்னும் நவமணியும் செடுந்துதிலும் முதலான தம்பறிவினால் அவர்க்கு தகுதியின் வேண்டுவ கொடுத்தும் உம்பர்கிறான் திருவடிக்கு உணர்வு மிக ஒழுகும் நாள். அடியார்கள் வந்துவிட்டா அவங்களுக்கு சிறப்பாக அறுசுவை உணவு கொண்டு வந்து மனைவு வந்து குலாபு வாரம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தவன் உண்டி நாலு விதத்தினில் ஆறு சுவைத்திரத்தன ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். யாருக்கு எந்த உணவு விருப்பமோ அந்த வகையான விருப்பமான உணவு ஒருத்தருக்கு வந்து கேசரி புரியுமா உடனே கேசரி தயாராகும். ஒருத்தருக்கு வந்து கோதுமை அல்வா பிடிக்கும்னா உடனே தயார் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு செல்வமும் இருந்தது, மனமும் இருந்தது, தனமும் இருந்தது, மனமும் இருந்தது. அடியார்களுக்கு அப்படி அறுசுவை உணவு தினந்தோறும் மாகேஸ்வர பூஜனம். அதற்கப்புறம் சாப்பிட்ட உடனே தங்கம், சிலருக்கு தங்க கட்டிகள், சிலருக்கு வந்து நவமணிகள், மாணிக்கம் வைரம் கோமேதரம் இந்த மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி. செடுந்துகளும் சிலருக்கு பட்டாடைகள் வேண்டிய பட்டாடை வேணும்னா அவங்களுக்கு பட்டாடை கொடுப்போம். இப்படி கொடுத்து உணவு அதோடு பொருள்களையும் கொடுத்து செம்பொன்னும் நவமணியும் செடுந்துகிலும் முதலான தம்பறிவினாளவருக்கு தகுதியின் வேண்டுக கொடுத்தும் உம்பர்கிறான் திருவடிக்கு உணவு மிக ஒழுகும் நாள். பாங்குடைய நெறியுங்கண் பயில் பரமதத்தனுக்கு மாங்கனிகள் ஓரிரண்டு வந்தடைந்தார் சிலர் கொடுப்ப ஆங்கவைத்தான் முன்வாங்கி அவர் வேண்டும் குறையளித்து ஈங்கிவற்றை இல்லற இல்லத்து கொடுக்க என இயம்பினான். பக்கத்துல வியாபாரத்துக்காக போயிருந்தார் பரமதத்தன். நண்பர்கள் வந்தவங்க இரண்டு மாங்கனி போகக்கூடாதுன்னு நூல்கள் சொல்லு, அதனால ஏதாவது பொருட்கள் வாங்க. பரமதத்தனை காண வந்தவர்கள் கனி வாங்கி கொண்டு நல்ல மாங்கனிகள் அருமையான ருசியான கனிகள் கொண்டு வந்து கொடுத்தான். கணவன் தான் வரவிடுத்த கனி இரண்டு கை கொண்டு மனமலியும் மலர்கூந்தல் மாதரார் வைத்ததற்பின் பண அரவம் புனைந்தருடன் பரமனார் திருத்தொண்டர் உணவின் மிகவும் வேட்கையினால் ஒருவர் முனைந்துள்ளார். அந்த இரண்டு கனிகளையும் வீட்டுல கொண்டு போய் கொடுங்கன்னு ஒரு பையன்ட்ட கொடுத்து அனுப்பிச்சார். வீட்டுல அந்த கனிகள் கொடுத்தாங்க, ஐயா கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்துட்டாங்க. அந்த பகல் 11 மணி அப்பொழுது ஒரு சிவனடியார் வருகிறார். வயதானவர், 82 வயசு, விபூதி ருத்ராட்சி அணிந்து கொண்டு பஞ்சாட்சரன் ஜபம் பண்ணி கொண்டு ஒரு அடியவர் வருகிறார். அந்த அடியவரை கண்ட உடனே அம்மையாருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி, பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். அடியவர் நம்முடைய இல்லத்திற்கு எழுந்திருந்துகிறார். அடியார்கள் வீட்டுக்கு வந்தா முன்னோர்கள் எல்லாம் கூத்தாடு இருந்தார்களாம், நமக்கு வந்து இந்த நரக வேதனை ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க சந்தோஷத்துல கூத்தாடு இருந்தார்களாம். சிவனடியார் வீட்டுக்கு வந்தா அவங்க நம்ம முன்னோர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எங்க இருந்தாலும் சிவலோகத்துக்கு போறாங்களாம். அதனால கண்ட உடனே அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தாள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Jai Jai Hara Hara Namah Parvati Pataye Sadguru Swaminaha.

ருத்ராசுரனுடைய கதை புராணங்கள்ல எல்லாம் வருது. அவனை ஒன்னும் பண்ண முடியலன்னு இந்திரனும் விஷ்ணுவும் கூட்டணியாக சேர்ந்து வதம் பண்ணினாங்கிறதாக புராண கதைகள் இருக்கு. அது வதம் பண்ணும் பொழுது அந்த அவனுடைய வெட்டப்பட்ட தலையானது கீழே விழுந்தது. அது நதிக்கரைகளில் நதி ஓடுற இடத்துல விழுந்துதான். அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய பியூரிட்டிஸ் பலவிதமான எனர்ஜிகள் எல்லாம் சேர்ந்து அந்த கரை ஓரத்தில் ஒதுங்கி கொடுத்து இந்த தலை விழுந்தோடனே வாட்டர் தனியாக பிரிஞ்சு இந்த பாலில் எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சால் தனியாக அந்த இதெல்லாம் திரையே ஆகிடும். அப்புறம் தனி ரொம்ப நல்லா இருக்கும். அது ஏதோ சில உடம்பு வயிற்றால் போச்சுன்னா அந்த மாதிரி கொடுப்பா. இவரெல்லாம் திரும்பி ஒதுங்கினோடனே தே தர்பா பவன் தர்பா கிராசாக ஆச்சு. அதனால அதில் பலவிதமான பியூரிஃபையிங், அதே சமயத்தில் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணங்கள்லாம் வரும்போது அந்த ரேஸ் எல்லாம் ரொம்ப கெடுதலை கொடுக்கும்னு சயின்டிஃபிக்காக தீர்மானம் பண்ணி வெளியில் போகாங்க வராங்க. ஒவ்வொரு கிரகணத்துக்கும் ஒரு விதமாக சொல்கிறேன். இந்த தர்பா கிராசனுடைய சம்பந்தம் இருந்ததுன்னா அந்த ரேஸெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறதாக சாஸ்திரம் சொல்கிறது. அதனால தான் நமக்கு இன்னி வரைக்கும் ப்ராக்டிஸில் கிரகண காலத்தில் சம்பிரதாயம் தெரிஞ்சவள்லாம் உப்பு போட்டதான ஊர்ஹார்னு சில சாமான்கள் தோஷமாக இட்லிமா நிறைய பாக்கியதே வேதாத்தியனே பிசூராக வியாகரணே கண்டீரவாக பகோகாலாத் பரிச்சிதாக பிரதமாசிரமே பிரம்மச்சரியே வர்த்தந்தே நாகராஜசர்மாணஹ ஏதேஷாம் வியாகரண பாண்டித்யம் அதுலனீயமஸ்தி வேதாத்தியன சக வர்த்ததே இது அயஷாம் விசேஷ தஸ்மாத் மம அத்தியந்தம் உற்சாக அத்ய இத்தராணி ஹவீம்ஷி யாத்தயாமானி ஆஜ்யமேவ அயாத்தயாமம் இத்தியத்திர கிம் காரணம் இது விஷயம் த்விதீய காண்டே ஷட்ட பிரஸ்னே பிரஜாபதி ஏகைக்கேஷாம் உத்தராணி வேதே வர்த்தந்தே இது நிரூபணமேவ மம உத்தேசம் ததேவ தினத்வயே கிருதம் அஸ்மின்னபி க்ரியதே அஸ்மின் தினே விசிஷ்ய ஏதேஷாம் உபன்யாச அவிரோதேன மம தூ பூர்வகால உத்தரகால சர்வத்ர வியாப்திரஸ்தி தஸ்மாத் த்ரிதினஸ்மிருக்கு இதுவத் ஏதேஷாம் சமய சபாத பஞ்சவாதனாத் சபாத ஷட்வாதன பர்யந்தம் இது நிர்திஷ்டம் தத்ர சமயம் ந அபஹரிஷ்யாமி தஸ்மாத் தாவத் பர்யந்தம் கேச்சன விஷயாக அனந்தரமபி ராத்ரோ ஏஷாம் சாநித்தியம் அஹம் பிரார்த்தயே அஸ்மின் தினே இது சக்யதே. மற்ற திரவியங்கள் எல்லாம் முதனா பண்ணி வச்சு விட்டாரு. கோழிக்கட்டை சாதம் அடிச்சு வச்சுக்கிறது அன்னங்கள்லாம் முதனா பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கப்படாது. ஏன்னா அதுக்காக எடுத்து தாமச ஆகாரம்னு சொல்லியிருக்காரு. யாத்தயாமும் கதரசும் தஸ்மாத் தேவானாம் அனர்ஹம் தேவதைகளுக்கு பிரயோஜனப்படாது. அப்போ ஒருத்தன் கேட்டான் கஸ்மாத் சத்யாத் யாத்தயாமான்யன்யானி ஹவீம்ஷி.

0: இங்கே தான் இந்த ஸ்ட்ரிக்ட். இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தூரம் பதவிக்கு வரான் போறான், இவெல்லாம் என்ன ஃப்ரெஷ்னஸ் இருக்காதான். இந்த பிரஜாபதிங்கிறவர் பிரம்மான்னு வச்சுங்களேன், 1000 சதுர்யுகம் ஒரு பகல், 1000 சதுர்யுகம் 4000 யுகம் ஒரு ராத்திரி, இப்படி ஒரு 100 வருஷம் சௌக்கியமா இருக்காரு. அதனால அந்த பிரஜாபதி யாத்தையா மொத்தம் இல்லை, வயசாகிடுது ஒன்றும் உபயோகம் இல்லை, ரிட்டையர்ட் ஆகணும் ஆத்துக்கு தள்ளுற மாதிரிலாம் கிடையாது. மற்ற வருஷங்கள்லாம் வராமல் போகிறான், முடிஞ்சு போகிறது 5 வருஷம் ஆனால் எலெக்ஷன் நடுப்புறவே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்ததுன்னு அது ஒரு தினசு. இதெல்லாம் யாத்தையாமல் எப்போ வேணால் யாத்தையாமல் பிரஜா. அப்போ என்ன பண்ணுறார், மற்ற ஹோம திரவியங்கள் எல்லாம் யாத்தையாமம்னு தூஷிக்கிறீளே, ஆஜ்யம் மட்டும் ரெண்டு சாப்தமாக இருந்தால் கூட நெய்யை முதலாக காய்ச்சி வச்சுக்கலாம். அன்றைக்கே காய்ச்சினா விசேஷம் புத்துருக்குன்னு நன்னா இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்தால் காய்ச்சி விடாது, சாப்தம் இருக்கா வெள்ளிக்கிழமை வந்தால் வியாழக்கிழமை பண்ணுறது என்ன. அதனால முத நாள் காய்ச்சி வச்சுக்கலாம், ரெண்டாம் மினிட்டு காய்ச்சி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்குற, கஸ்மாத் சத்யா அத்த ஏகோவிஷயா சத்தியசப்தா கர்மகாண்டே பகுஷு பகுஷு ஸ்தலேஷு காரண பரியாயத்தையா பிரயித்தா அத்வைத சித்தாந்தே காரணமேவ சத்தியம் காரியம் மித்யா இத்தேபி சூச்சியது. சத்தியம்ங்கிற வார்த்தைக்கு உண்மையின் அர்த்தம் உண்மையினா என்றும் இருக்கக்கூடிய பரமாத்மான்னு அர்த்தம். ஆனால் வேதத்தில் கர்மகாண்டத்து 20-30 இடத்துல கஸ்மாத் சத்யாதுன்னு ஆரம்பிச்சா என்ன காரணத்தினால், வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துல காசுங்கிறதுக்கு பதிலாக சத்தியம்னு போட்டிருக்கேன். சத்தியமான பரமாத்மா உத்தர தான் சத்தியம், சர்வ ஜெகத் காரணம், காரியங்கள் எல்லாம் மித்ய. இது இந்த வேதாந்தத்தை சொல்லாமல் மேலே போகக்கூடாது. ஒரு தங்கத்திலேருந்து பல ஆபரணம் பண்ணினா, இப்போ மோதிரம் எடுத்துங்கோ, இந்த மோதிரம் ஒன்று தங்கம் ஒன்று ரெண்டு இருக்கா ஒன்று இருக்கா, இதில் இந்த மோதிரத்தில் ஒரு சாமான் இருக்கா ரெண்டு சாமான் இருக்காங்கிறது ஆராய்ச்சி பண்ணும். மோதிரம் தங்க மோதிரம்னா சரி, தங்கம் மோதிரம்னு ரெண்டு சாமானா, மண் குடம்னு சொன்னால் மண் ஒன்று குடம் ஒன்று ரெண்டா. வித்யாரண்யர்கிட்டவே கேட்டான், மண்ணில் குடம் இருக்குது சார்னா, அப்போ மண்ணு ஒன்று ஒரு குடம்னு ஒன்று ரெண்டு இருக்கோ இல்லையா, ஒத்துக்குத்தானே வேணும். இந்த நூல்லாம் சேர்த்து வேஷ்டி ஆகிருக்குன்னா நூல்கள் இருக்குது வேஷ்டி இருக்கோ இல்லையா. அவர் என்ன சொல்கிறார், தங்கம் விலை ஒரு நாளைக்கு ஒரு நாள் 100-200 ஏறிண்டே இருக்கு. நீங்கள் போய் 4 கிராமுக்கு மோதிரம் வாங்கணும்னா மாப்பிள்ளைக்கு வந்தாலும் 4 கிராமுக்கு மேலே வாங்கப்படாது, இப்போ உள்ள நிலைமையில் 8 கிராம் தான் வச்சுப்போம். இதை போய் விலைக்கு வாங்கினான்னா இந்த அஷடு தர்க்கம் படிச்சுட்டு போயிருக்கான். காரணே காரியம் சமவாய சம்பந்தேன வர்த்ததே வஸ்துத்வயம் மிருத்பாராத் கடபாராச்ச குருத் ஏதேஷாம் தரிசனேன்னு மம அன்யோ விஷயா இதான் சூச்சிதா. ஸ்வர்ணகார கிருதி பவேத் வித்யாரண்ய சுவாமினா அனுபூதி பிரகாஷே இயம் காரிகா. அவர் என்ன பண்ணார், கடைக்கு போனவன் என்ன பண்ணா, மோதிரத்தை எடுத்தால் நன்னா இருந்தது செலக்ட் பண்ணா போட்டு நிறுக்க சொன்னான். நிறுத்தா கோல்டு வைட் 4 கிராம்ஸ்னு போட்டிருக்கு, ஏதோ மில்லி கிராம் இருக்கு. என்ன போட்டிருக்கு, ரிங் வைட்னு போடல, அதில் கோல்டு தான் போட்டிருக்கு. கோல்டுனுடைய வைட்டு 4 கிராம்னா இவன் தர்க்கம் படிச்சுட்டு போனதுனால துவைத்தியா இருக்கிறதுனால மோதிரத்தை நிறுத்துருங்கன்னா. சரி, இது நல்ல ஆசாமி அம்டுண்டா அம்மாஞ்சே அப்படின்னு அவன் என்ன பண்ணா, மறுபடியும் 2ஆந்தனை வச்சு நிறுத்தான். எவ்வளோ இருக்கும், எவ்வளோ இருக்கும், 2ஆந்தனை நிறுத்த அந்த மோதிரம் எவ்வளோ இருக்கும்,
1: 2 கிராம்,
0: அதே 4 கிராம் தாங்கண்ணா, 2 கிராமா என்ன ஃப்ராடானுங்க. நல்ல திராசங்கண்ணா அது. அதனால முதல்ல 4 கிராம் கோல்டு 4 கிராம் காட்டினா மோதிரம் 2ஆந்தனை அதே வச்சு எவ்வளோ இருக்கும்,
1: 4 கிராம்,
0: அதே 4 கிராம் இருக்கும்
1: காசு.
0: இவன் என்ன பண்ணா, 4 கிராம் 7000 ரூபான்னா 8 கிராமுக்கு 14000 ரூபா கொடுத்து வாங்கிடுவான்னு. சொர்ணகார கிருதி பவேத், தேர் இஸ் நோ எஃபெக்ட் அதர் தேன் த காஸ் மெட்டீரியல் காஸ். அதனாலதான் வேதம் ப்ரொக்ளைம் பண்றது, கஸ்மாத் சத்யாத் யாத்தயாமான்யன்யானி ஹவீகும்ஷி. இவன் நிறைய இடங்கள் இருக்கு. அப்ப என்ன பண்ணார், இந்த பிரஜாபதி தனக்கென்று இந்த நெய்யை வைத்துக் கொண்டு அதில் ஏதோ மந்திரம் போட்டிருக்காருன்னு வச்சுங்களேன், அதனால இதுக்கு யாத்தயாமத்துவ தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்றார். இந்த உலகம் ஏற்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு தான் ஏதோ ஆபத்து கிளமிட்டின்னு வச்சுக்கொண்டான். வேதத்தில் சொல்றக்கூடிய பல மந்திரங்களுடைய பெருமையை சொல்ற இடத்துல நம்மால் இமேஜின் பண்ண முடியாததான ஆபத்துகள்லாம் இருந்திருக்கு. அந்த ஆபத்துகள் எல்லாம் நாம சமித்த எடுத்து வைக்கக்கூடிய மந்திரங்கள்னால போச்சுன்னு சொல்றது. இது ஒன்று சொல்ற சாமிதேனி மந்திரம்னு ஒன்று. சாமிதேனின்னா அக்னியை பலப்படுத்தி கலப்பி விடுவதற்காக வைக்கிற மந்திரம். இது 11 மந்திரம் இருக்கு, 3வது அஷ்டகம், 5வது பிரஸ்னம், 2வது அனுவாகம். அதுல 11 மந்திரம் தான் இருக்கு, 15 சமைத்து வச்சான். முதல் மந்திரத்தை 3 தரம் சொல்லு, கடைசி மந்திரத்தை 3 தரம் சொல்லு, ஆக 11 15 சமைத்துன்னு ஆயிடுச்சு. இது யாகங்கள்ல, இந்த யாகங்கள்ங்கிறதுனுடைய சின்னதான ஒரு ஃபார்ம் தான் நாம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஹோமமும் நம்மத்துல. அதனாலதான் பஞ்சதசேத்மதாருண்யாததாதி பஞ்சதசவா அர்த்தமாசஸ்ய ராத்ரய அர்த்தமாசஸ சம்வத்சராப்யதே. 15 குச்சியை வச்சு ஒரு கட்டு கட்டியிருப்பா, குச்சின்னு சொல்ல வேண்டியா ஹோலிஸ்டிக், இதை யுத்தமம்னு பேர். யுத்தமம்னாலே அதை கலப்பி விடுறது 15. அதுக்காக நேத்திக்கு சொன்னேன் பரிதியை பற்றி, பரிதி 3 ஊர்துவே சமிசோ ஆரதாதி 18 2 20 ஒன்று எக்ஸ்ட்ரா கடைசியில் 21 சமயத்தை வச்சு வாத்தியார் ஒரு முடிச்சு போட்டு இங்கே வைக்கிறார். யுத்தம் ச சாதயித்வா யுத்தம் ச விஸ்ரஸ்யா, இதெல்லாம் இருக்கு. ஒன் ஒன்லி சிக்னிஃபிகன்ஸ். இதில் நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த 15 நாம சேர்த்து மொத்தமாக ஓம் பிரம்மன் யுத்தமாதாசே, இது இல்லாத ஹோமம் உண்டோ? இதில் மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களாம், ஏ பிரம்மனே நான் இது பண்ணுறேன், அவர் என்ன பண்ண ஒன்று வாய் மூண்டு, அவர் சம்ஸ்கிருதம் தெரியும் ஒன்றும் தெரியாது, குறிச்ச பிரம்மா அவர், அவர் ஆதத்வான்னு சொல்லணும், அவர் சொல்லலைன்னா இவரே சொல்லிக்கணும். சர்தான்னா அதை வச்சுப்பிட்டான் வச்சுட்டு அது இது வேற இருக்கு. இந்த 15 விதமான மந்திரங்களை சொல்லி ஒன்னொன்னா விக்கணும் அங்க பிரபு.

இதுல பதினோரு மந்திரம் பதினைஞ்சு குச்சின்னு சொல்லியாச்சு. இந்த மந்திரங்களுடைய பெருமையை விஸ்வரூப போவேங்கிற பிரச்சனத்தில் சொன்ன இடத்துல த ஹையஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு யூனிவர்ஸில் என்ன வந்ததுன்னு சொல்றார். அது எதுக்காக ஒரு குச்சி வைக்கிறச்சு கிருத்த சப்தத்தோடு கூடின மந்திரம் அது ஒன்றும் இருக்கா. என்ன பண்ணார் ஒரு காலத்தில் என்ன ஆச்சு அக்னி

ಮನ್ವಾಹ ಅನಯೋರ್ಲೋಕಯೋ ಶಾಂತಿ. ಓನ್ಲಿ ಟೂ ವರ್ಲ್ಡ್ಸ್, ಎರ್ತ್ ಅಂಡ್ ಹೆವನ್. ಇದನ್ನು சொல்றேன். இந்த எர்த் அண்ட் ஹெவன்ல எங்க எதிர்கணுமோ அங்க எதிர்கணும். கண்ணு வந்து முதுகுல இருந்தா சரியா இருக்குமோ, அதாவது புட் டுகெதர் இன்டெலிஜென்ட்லின்னு பேருது. சூரியனை தேவலோகத்தை வச்சிருக்கு மேல, அக்னி நம்ம ஊர்ல இருக்கு. இதுதான் ஒழுங்கா இருக்கும். ஒரு டைம் என்ன ஆபத்து, யார் பண்ண பிராரப்தமோ தெரியல,

இது இந்த கதையை வேதம் சொல்லணும்னா இது 3000 வருஷம் முன்னாடி யாராவது இமேஜின் பண்ணி சொல்ல முடியுமா? கதை சொல்றது கூட ஒரு மூளை வேணும். அன்இமேஜினபிளா உள்ள விஷயம் சொல்றதுனாலே தேர் இஸ் நோ டேட் ஆஃப்

0: உட்கார்ந்து அங்க வச்சு தேய்ங்கிறான், உடம்புலயே உன்னோட ஒண்ணு மாறித்தின பல்லு முன்னாடி நீண்டுனா உள்ள அடக்கு கிளிப்பை போடுங்கிறான். அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறபடி இருந்தா தான் நன்னா இருக்கும். பெரிய ஆபத்தா போச்சு. அசாந்தாவாஸ்தா, ரெண்டு லோகத்திலையும் அமைதியே இல்லை, ஒரே கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம். தேவெல்லாம் பார்த்தா ஏ தேமோ ஏ எல்லாருமோ ஒரு வழி பண்ணி அக்னியை இந்த ஊருக்கு கொண்டு வந்துடணும், சூரியனை அந்த ஊருக்கு கொண்டு போச்சு பண்ணியாகணும், ஏதோ பண்ணியாகணும், நம்ம பண்ணியாங்க. ஏ தா வாங்க எல்லாரும் இமோ விபரியோஹாமேதி. என்ன பண்ண முடியும்? இந்த சாமி தேனி மந்திரத்தில் அக்னிந்தூதம் ரிணீமஹே ஹோதாரம் விஸ்வவே தசம் அஸ்ஸ யஜ்ஞஸ்ஸ சுக். இதுதான் விஷயம். இது சாதாரண மந்திரம் நினைச்சிருக்காள். இதை கண்டுபிடிச்சு அக்னி பகவானே நீங்கள் இங்கே வாங்கோ, மேலேந்து தேவதூத்தராக அம்பாசடராக உங்களை வச்சுடுறோம். தேவதூத்தர்னு பேர் சில பேர், சில மதங்கள்லாம் கூட தேவதூத்தருங்கிற ஆஞ்சல்ஸுங்கிறான். இந்த அக்னி தூத்தம் ரிணீமஹேன்னு ஒரு குச்சியை வைக்கிற மந்திரத்தை சொன்ன உடனே சரின்னு அக்னி இந்த ஊருக்கு வந்தார், இவர் அந்த ஊருக்கு போனார், அப்புறம் க்ஷேமங்கள்லாம் ஏற்பட்டதுங்கிற இவ்வளவு விஷயங்களும். ஒரு ஆபத்துகள் வந்தா எல்லா ஆபத்துக்கும் பரிகாரமான வேத மந்திரங்கள். அதனால வேத மந்திரங்களால இதை வந்து காளிதாசன் சொல்றான். ஒரு நாடு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கணும்னா என்னன்னா வேத மந்திரங்களை எல்லாரும் ஜபிச்சுருக்கும். திலீபன் வந்து குழந்தை இல்லைன்னு வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போனார். போனோடனே யாராக இருந்தாலும் வந்தையெல்லாம் சௌக்கியமாக உடம்பு சௌரியமாக இருக்கலாம், வீட்டில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கலாம் கேட்க வேண்டியதுன்னு கேட்கணும். இவர் கேட்டார், அப்பா குசலமாக சௌக்கியமாக இருக்கான்னு கேட்டார். கேள்வியே தப்புன்ட்டோம். உபபன்னம் நனு சிவம் சப்தஸ்வங்கே சுயஸ்யமே தெய்வீனாம் மானுஷீனாஞ்ச பிரதிஹர்த்தாத்வமாபதாம். சப்தஸ்வங்கேஷு எஸ்எம்ஏ தெய்வீனாம் மானுஷீனாஞ்ச. ஆபத்து ரெண்டு விதம், தேவர்களால் வரலாம், அதை விட ஜாஸ்தி மனுஷாலால் வரலாம். அதனாலதான் தச்சஞ்சோல தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துனஸ்திர் மானுஷேபியா. இவா உபதிரவம் தான் ஜாஸ்தி, எல்லாம் மனவாடும் அவன் தான் அதுதான் கிடக்கிறான். அதனால என்ன கஷ்டம்னா தெய்வத்தினாலேயோ மனுஷாலாலேயோ ஒரு ஆபத்துகளை தவ மந்திர கிருதோ மந்திரைஹி தூராத் பிரசமிதாரிவிஹி பிரத்யாதிஷ்யந்த இவமே. இந்த ஸ்லோகங்கள்லாம் நேற்று ஞாபகம் இல்லை, இன்னைக்கு வருதுன்னா இவர் தான் காரணம். பிரத்யாதிஷ்யந்த இவமே திருஷ்டலக்ஷவிதராஹ. பிரிய சக்கரவர்த்தி சொல்றாருங்க, வை ஓய் நீங்க இங்க உட்காந்து ரிக்வேத பாரு, எத்தனை பையங்களை வரவேச்சிருக்க வருங்க கணேசர், எல்லா பாடசாலையும் வாங்குங்கிற எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்துருக்காரு. வாரின்னா ஜலம் இல்லை, வாரின்னு ஜலத்துக்கும் பேருண்டு அப்படியே கொடுக்குற. அப்ப இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓதர்த்தனால என்ன ஆறுதுன்னு அவன் சொல்றான். அவன் சொல்றானோ இல்லையோ காளிதாசன் சொல்றான். காளிதாசன்கிறவர் பெரிய கிரிட்டிக், த மோஸ்ட் கிரேட்டஸ்ட் கிரிட்டிக். கவயா ஸ்வதந்திராக தத்ராபி விஸ்வகவிஹி பூர்ண ஸ்வதந்திரா ஸ்ரீச்சரணிஹி காஞ்சி மகாஸ்வாமி ருக்தம் கவீனாம் வச்சனே பிரஷ்னோ ந கர்த்தவியா தே பக்ஷபாதேன நப்ரவி ப்ருவந்தி. அஸ்மாக்கம் வச்சனும் ரிஷீனாம் பக்ஷபாதா கதாச்சித் சாத் கவயா நிரங்குஷா கலு. அவன் என்ன சொல்றான், நான் என்ன சொன்னேன்னா கவிகள்னு ஒருத்தர் போயிட்ஸ் சொல்லிட்டான்னா அதை அப்ஜெக்ட் பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா கவிங்கிறவன் வைத்திகாலுக்கா ஒன்று சொல்றது, லௌகிகாலுக்கா ஒன்று சொல்றது, இந்த மாதிரிலாம் கிடையாது. கிரிட்டிக்னா இந்த சங்கீதத்தை கிரிட்டிக் சில பேர் எழுதுவோம், யார் பண்ணாலும் குத்தம் சொல்லுவோம், புரியுறதோ இல்லையா? இந்த மாதிரி ஒன்று மியூசிக் சீசன்ல மெட்ராஸில் அபஸ்வரம் ராமநாதசாமி அரோத்தர், அப்புறம் அபஸ்வரன் பேர் வச்சுட்டு போயிரு. இவன் பாண்டெல்லாம் நன்னாத்தா இருந்தால் இருந்தாலும் சரியில்லையே பாருங்க. வியாகரணாயோ அபசப்தம் பிரயஞ்சதேன்னு ஸ்ரீச்சரணா சொல்கிற மாதிரி மகா சிங்கேரி மகாஸ்வாமிகள் ஸ்ரீ கன்னிதானந்த போய் நாங்களாம் வாக்கியார்த்தம் சொல்லும்போது பெரிய ப்ராப்ளம் என்னன்னா எதை சொன்னாலும் ஒரு குத்தம் அவர் கண்டுபிடிப்பார், அவ்வளோ கெட்டிக்காரங்கிறதுக்காக சொல்லுவார். அதுபோல் இந்த கவி என்ன பண்ணுறான், அவன் போய் உண்மையை சொல்கிறான். திலீபனை வந்து என்னன்னு கேட்டார், இப்படி நாடெல்லாம் சௌக்கியமாக இருக்கா, ஆபத்தெல்லாம் வந்து அவங்க வெப்பன்ஸ் எல்லாம் சௌரியமா ஆயுதங்கள்லாம் இருக்கா, நல்லபடியாக நடக்கிறதான்னார். எங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் துருப்பிடிச்சி போகிறது தேவையில்லைன்ட்டான். பிரத்யாதிஷ்யந்த இவமே திருஷ்டலக்ஷ விதஸ்வராக. எங்கள் ஆயுதங்கள் எல்லாம் யாரோ ஒருத்தன் எதிர்க்க வந்தான்னா நேர பிரயோகம் பண்ணால் அடிக்குமே ஒழிய, அது இங்கேருந்தே என்ன வேணால் பண்ணுன்னு பண்ணாது. நீங்கள் ரிக்மந்திரம் யஜுர் மந்திரம் சாம மந்திரம் சுக்லஜுர்வேத மந்திரங்கள் எல்லாம் உட்காந்து சுரத்தோடு சொல்கிறே இல்லையா இங்கே, அது என்ன பண்ணும்னார், தவ மந்திர கிருதோ மந்திரைஹி தூராத் பிரசமிதார்ஹி குணஸ்வபாஜ பிரசித்தின்ன பிருத்வீம் யாஹிராஜே வாபவாகம் இபே சொல்லாத வைதிக காரியம் கிடையாது. பிருஷ்வீ மனு பிரசித்திந்திரோ நானோஸ்தாசி வித்யா ரக்ஷஸஸ்தபிஷ்டை
1: ಭ್ರಮಾಸ ಆಶುಜಾ ಪತಂಜನ.

ಪತಂಗಾನ ಸಂದಿತೋ ವಿಶ್ವಗುಲ್ಕಾಃ. ಇದು ನೋಡಿ, ಅರ್ಥಂ ಪೂರ ಸೊನ್ನೆಯನ್ನ ನೈಂದೇ ಬಿಡುವುದು ಪ್ರಿಯ ಪ್ರಯೋಗವಿದು. ಎಂದ ಒಂದು ಸ್ಪಿರಿಟ್ ನಮ್ಮ ಒಣ್ಣು ಪಣ್ಣಾಮರ್ಕರ್ತಕ್ಕೆ ರಾಕ್ಷೋಗ್ನ ಮಂತ್ರಂನ ಬೇರೆ. ನೀವು ಆತಲ ಕೊಡತ ವಚ್ಚಿ ಎನ್ನ ಜಪ ಆರಂಭಿಸಾಲೋ ಓಂ ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಹರಿ ಓಂ ನಾಲ್ ವೇದ ಆರಂಭ ಜೊಲಿ ಕೃಷ್ಣಭಾಜ ಪ್ರಸಿದ್ಧ ಬಿಡ್ತೀವಿ. ಅರ್ಥಂ ತಿಳಿಯಣಮೇ எத்தனை விதமான கெடுதல் சக்திகள் எங்க நேர வேலை செஞ்சாலும் எல்டிய வேலை செஞ்சாலும் அதெல்லாம் நீ போய் பொசுக்குன்னு சொல்லு, வேரோட பொசுக்கணும். அக்னி பகவானை பார்த்து பிரார்த்தனை. அதுக்காக எல்லாரும் சோக்கியமா இருக்கணும்னு சொல்றேன்னு அது வேற விஷயம். எல்லாரும் சோக்கியமா இருக்கணும்னா பத்து பேர் போனாதான், நிறைய பேர் சோக்கியம்னா பத்து பேர் க்ளோஸ் பண்ணித்தான் ஆகணும். ஒரு பல்லு ரொம்ப சொத்தையா இருக்குன்னா சார் பல்லெல்லாம் எடுக்கப்படாதுன்னா எல்லா பல்லுன்னா குணப்படும் இல்லையா? தெஜே தேகம் குலசார்த்தே கிராமசார்த்தே குலம் தெஜேதே கிராமம் ஜனபதசியார்த்தே சுவாத்மார்த்தேது மகிம் தெஜே தியக்வா தேன தியக்தேன புஞ்சிதாக அங்க சுவாத்மார்த்தே. அப்படியே அப்போ இந்த மந்திரங்களை இந்த பையங்களை வச்சுட்டு இன்னசென்ட்டா ஓதிண்டே இருக்கோம். இங்க அம்மா என்ன ஆச்சுன்னார், ஒரு பையன் எங்க ஊர்ல வர முடியல சார், இந்த பானங்களுக்கோ போலீஸுக்கோ ஆர்மிக்கோ வேலையில் தண்ட சம்பளம். ஆர்மிக்கும் வேலையில்ல, இந்த ஃபயர் இன்ஜின் காரணங்களுக்கும் வேலையில்ல, ஒரு இடத்துலயும் ஒரு ஆபத்தும் இல்ல. என்ன பண்றது, டாக்டர்ஸுக்கே வேலை இல்லாம ஆயிடும். இந்த மந்திரங்கள்லாம் சொன்னா டாக்டர்ஸ் அப்புறம் சரிதான் எல்லாருமே எம்பிபிஎஸ் படிக்க மாட்டோம், எல்லாரும் வைத்தியத்துக்கு வந்துடும் அப்புறம் சரிதான். இதில் தான் ஹோமெல்லாம் நல்லா காசு மெட்ராஸ்லேயும் இப்போ அப்படி தான் இருக்கு. எல்லாருமே எங்கள் நாங்கள்லாம் விட்டு பார்ட் டைமாக வந்துடுறோம், அமாவாசை அமாவாசை இதெல்லாம் நல்ல சில்லற வருதுங்களாம். என்ன பண்ணுறதுன்னு புரியாத வருது. அது அதுதான் ஆச்சரியமான சந்தோஷமான விஷயம். திருஷ்டலக்ஷபிதராக இது நேரம் வந்தால் தான் பிடிக்கும். இந்த மந்திரம் கோளை எங்கே வேணால் போய் பிடிக்கும், இந்த பையன் வரவே வராது. அப்படின்னு வேத மந்திரங்களுடைய சக்தி இருக்குங்கிறத த யூனிவர்சல் போயிட்டு சொல்லியிருக்கான். இதெல்லாம் வச்சு தான் மந்திரங்களை ஜபிக்கிறோம். இன்றைக்கும் அந்த நம்பிக்கையோடு பண்ணிகிட்டு இருக்கோம், நல்லா தான் நடக்கிறது. இதுக்காக சொல்ல வரேன், அந்த மந்திரங்களை அவ்வளோ தூரம் பண்ணும், எந்த ஆபத்தையும் போக்கும். அக்னாயாகி ஆயிடுத்து. இன்னொரு சமாச்சாரம் என்னாச்சு, எல்லாத்தையுமே ப்ராக்டிஸில் பண்ணி காட்டணும். வெறும் தீரடிகளாக இருந்தால் ஒன்றும் முடியாது. இதெல்லாம் பழைய காலத்தில் தீரடி சார், ப்ராக்டிஸ் கிடையாதுங்கிறான். இதே சாமி தேனி மந்திரத்தில் ஒரு கதை. ஒரு பாடசாலையில் நிறைய பையங்க படித்தான், அவன் பேரெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். ஒருத்தன் ரிமேதன்னு பேர், ஒருத்தனுக்கு பரிச்சய பண்ணு பேர் இல்லையா. தெர் ஆர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் நேம்டு ரிமேதா அண்ட் பரிச்சய். இவங்க ரெண்டு பேரும் இந்த அத்தியனங்கள்லாம் பண்ணிவிட்டு பாடசாலையிலேருந்து வெளில வரான். அவர் சொன்னால், இந்த சாமி தேனி மந்திரத்தில் உள்ள விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த சாமி தேனி மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணிருக்கோமே, இது என்னென்னா அக்னியை நல்லா ஜுவலிக்க பண்ணும் தான் சொல்லியிருக்கார். அவர் வாத்தியார் சொல்லும்போது சொன்னாரோ, இதை ரொம்ப ஸ்ரத்தையோடு சொன்னேன்னா ஈர விறகு கட்டையில் கூட நெருப்பு பிடிச்சிக்கும்னாராம். சொல்லி வச்சாருன்னு வச்சுங்களேன், இந்த ரிமேதனும் பரிட்சேபனும் அங்கே வந்தான். மந்திரத்தை சொல்லிட்டு வியாக்கியானம் சொல்கிறேன்.

0: ಯತ್ಕೃತವತ್ಪದಮನೋಚ್ಯತೇ ಸಾಂ ವರ್ಣಃ. ಇದು ವಿಶ್ವರೂಪ ವಿತ್ವಾಕ್ಷರಹಾವಲ ಅಂಜಾ ಮೂಣಾಂಗಾಂಡ ಅಂಜಾಂಬರ್ಷ್ಣತ್ತಿನುಡಿಯ ವ್ಯಾಖ್ಯಾನಂ ಸಂಹಿತೆಯಲ್ಲಿ ರೆಂಡಾಂಗಾಂಡ ಅಂಜಾಂಬರ್ಷ್ಣ ಆರಾಮರ್ಷ ಪ್ರಿಯ ರಹಳ ಹಿಂಗೆ ಕೃಷ್ಣಯಜುರ್ವೇದಂ ಅದನಾಲ್ದಾನ್ ಪೇರು ನಮಗೆ ಬ್ಲಾಕ್ ಅಂಡ್ ವೈಟ್ ಪಣತ್ತಿಲ್ ಮಟ್ಟ ವೇದತ್ತಿಲೇ ಬ್ಲಾಕ್ ಅಂಡ್ ವೈಟ್ ಫೋಟೋವಿಲ್ ಮಟ್ಟ ಬ್ಲಾಕ್ ಅಂಡ್ ವೈಟ್ ಹಿಂಗೆ ವೇರು ಅದು ಬ್ಲಾಕ್ ವೈಟ್ ಪಣ್ಣಂಗ್ರೆ ಅಪ್ಪ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಹಿಂಗೆ ಹಿಂಗೆ ಬ್ಲಾಕ್ನ ಎನ್ನ ವೈಟ್ನ ಎನ್ನ ಶುಕ್ಲಯಜುರ್ವೇದತ್ತಿಲ ಮಂತ್ರ ಭಾಗಗಳ ತನಿಯಾ ಇರುಕು ಬ್ರಾಹ್ಮಣ ಭಾಗಗಳ ತನಿಯಾ ಇರುಕು ಕುಳಪಂ ಇಲ್ಲ. ನಮ್ಮ ಕೃಷ್ಣಯಜುರ್ವೇದತ್ತಿಲ ಮಂತ್ರ கொஞ்சம் இருக்கு பிராமணம் கொஞ்சம் இருக்கு மறுபடியும் பிரம்மணம் வருது பிராமண கிரந்தத்தில் மந்திரம் இருக்கு மந்திர கிரந்தத்தில் பிராமணம் இருக்கு இது ஏன்னா அவ்வளோதான் இது மிக்ஸ் ஆயிடுது மிக்சர் மாதிரி ஆயிடுது கலந்து கட்டியா இருக்கு. எள்ளையும் அக்ஷயத்தையும் நம்ம ஆவணியாவட்டத்தில் காண்டேஷ் தர்ப்பணத்துக்கு எள்ள தனியாக அக்ஷய தனியாக வச்சுக்க மாட்டாங்க ரெண்டையும் கலந்துருவாங்க அது ஜாரியில் போடு விடு காமும் காண்டேஷன் தர்ப்பியாமி அக்னிங்கா எல்லையும் அக்ஷதையும் கலந்து விடுறது. இந்த சுக்லகிருஷ்ணே கதி ஹேதே ஜெகத சாஸ்வ அங்கேயும் அங்கேயும் சுக்ல கதி கிருஷ்ண கதி பிளாக் அண்ட் ஒயிட் எங்கே போயிருப்பார் தூம மார்க்கம் அர்ச்சர் மார்க்கம். அப்போ இந்த கிருஷ்ணயுர்வேதம் மாற்றி மாற்றி அடிக்கும் போட்டு கரெக்டி அடிக்கும் அடிக்கும்போது கேட்டான் இது அங்கே அஸ்மின் தாரோ இது ஏகவச்சனம் அவிவக்ஷிதம் குதா மயா உச்சது ஏகஸ்மின் தாரோ அனேன உக்தே தூமே உற்பன்னே அனந்தரம் தஸ்மின்னேவ தாரோ வதச்சியே தஸ்ய சௌலபியம் அஸ்தி. இப்போ நான் என்ன சொன்னேங்கிறத சொல்லிவிடுறேன். இப்போ அங்கே என்ன பண்ணால் டெஸ்ட் பண்ணு வந்து அனுப்பி வச்சிருந்த ரெண்டு பையங்களும் இந்த மந்திரத்தை நான் நீ ஜபிப்போம் அங்கே ரெண்டு ஈர விறகு கட்ட இருக்கு பச்சையாக கொட்டி போட்டிருக்கான். அப்போ தான் தாருன்னாக்கா ஆர்திர தாருன்னு வச்சுக்கணும் ரெண்டு வெட்டி போட்டிருக்கங்க. இவன் ஜபிச்சான் ஓ மான வச்சு சொல்லே வரான் பஞ்சாயம் முடிஞ்சுது லேசாக புக வருது இப்படி வருது தூமம் அஜனயது சஹா தூமம் அஜனயது. அன்னொரு பையன் பண்ணா அதே மந்திரத்தை ஜபிச்சான் அக்னியை உண்டு பண்ணா ஒரு கட்டையிலேன்னு இருக்கு ஒரு கட்டையில உண்டு பண்ணா இது ஒத்துக்க முடியாது ஏன்னா தூமம் வந்தப்பறம் புகை வந்தப்பறம் நெருப்பு வருது சுலபம். அதுக்காக தான் ஏகவச்சனம் அவிவக்ஷிதம் அனையோர் தார்வோக ரெண்டு கட்டை கிடக்குங்க. ஒரு கட்டையில பார்த்து இவன் அதை தொட்டுன்னு சொன்னான் புகை வந்தது. அடுத்த பையன் பரிச்சயபன் சொன்ன உடனே குப்புன்னு அக்னி பிடிச்சு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்யோ நம. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த கிருதசேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தட்சிணாமூர்த்திமாஶ்ரயே. சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜகதி விபுதாஹ க்ஷுத்ரஃபலதாஹ நமன்யே ஸ்வப்னே வா ததனுசரணம் தத்க்ருதஃபலம். ஹரிப்ரஹ்மாதீனாமபி நிகடபாஜாம சுலபம் சிரம் யாச்சே சம்போ சிவ தவ பதாம்போஜ பஜனம். த்வதன்யஃ பாணிப்யாம் அபயவரதோ தெய்வத கணஹ த்வமேகா நைவாசி ப்ரகடித வரா பீத்யபினயா भयात्रातुं दातुं फलमपि च वाञ्छा समधिकम् शरण्ये लोकानां तव हि चरणावेव निपुणौ तिरुचित्रम्बलम् हर हर नमः पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிவிசை கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி மொழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தில் இளம் பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசம் ஆகும் அப்பாங்கருள்வாய் காடனவே புழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே கற்பகமே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே நர்த்தன மகாகணபதிம் பஜே வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹரா. எல்லாம் வல்ல கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் மீனாட்சி அம்பிகை சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளையும் ஏழவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருவடிகளையும் அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருவடிகளையும் எனது மனம்மெய் மொழிகளால் வணங்கி சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும் என்ற தலைப்பில் இன்றைய தினம் கடைசி அமர்வாக இறுதி அமர்வாக சிவாலய வழிபாட்டில் மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடியதான பிரதக்ஷிணம் அதாவது ஆலயத்தினை வளம் வருதல் என்பதான ஒரு தலைப்பினை காண உள்ளோம். இத்தலைப்பானது எந்த இடையூறுமின்றி நிறைவு பெற எல்லாம் வல்ல நர்த்தன விநாயக பெருமானுடையதான திருக்கழல்களில் எனது பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறேன். இத்தருணத்தில் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த சைவம் டாட் ஆர்க் இணையதளத்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் பிரார்த்தனைகளையும் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். இன்றைய தினம் சென்ற அமர்வில் நமஸ்காரம் போன்றவைகளை பார்த்தோம். அஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், த்ரியங்க நமஸ்காரம், ஏகாங்க நமஸ்காரம் என்றதான விழுந்து வணங்குதல். நமஸ்காரம் என்றால் வணக்கம் செய்தல், ஆலயத்தில் விழுந்து வணங்குதல் என்பதை பார்த்தோம். எத்துணை முறை நமஸ்காரம் செய்தல் வேண்டும் என்பது மட்டும் சென்ற அமர்வில் சொல்லவில்லை. 3, 5, 7, 9, 12 ஆகிய எண்ணிக்கைகளில் நமஸ்காரம் செய்தல் வேண்டும். பொதுவாக இன்று நாம் வைணவத்தில்தான் 3 முறை நமஸ்காரம் செய்வார்கள் என நினைத்து கொண்டுள்ளோம். ஆனால் சைவத்திலும் 3 முதல் 12 எண்ணிக்கைகளில் நமஸ்காரங்கள் செய்ய வேண்டும் என்பதாக பல சாத்திர நூல்களில் கூறப்பட்டுள்ளன. அதனை இச்சமயத்தில் இங்கு பகிர விரும்புகிறேன். அடுத்தபடியாக பிரதக்ஷிணம் என்பது, பிரதக்ஷிணம் என்றால் ஆலயத்தை வலம் வருதல் என்று அதனை தமிழில் மொழிபெயர்க்கலாம். பிரதக்ஷிணம் என்பது மிக மிக மிக முக்கியமானது. ஆலயத்தினுள் முன்பே பார்த்தோம், வெறும் கைகளுடன் செல்லுதல் கூடாது என்று பார்த்தோம். ஆனால் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், பரம ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் எதையும் எடுத்து செல்லுதல் இயலாது. அவ்வாறு இருக்கக்கூடியதான பக்தர்கள் கூட பிரதட்சிணம் செய்யலாம். அவ்வாறு இருக்கக்கூடியதான நபர்கள் இரு முக்கியமான செயல்களை செய்யலாம். எவர் வேண்டுமானாலும் இந்த இரண்டு முக்கியமான செயல்களை செய்யலாம். ஒன்று, திருக்கோவிலில் உழவாரப்பணி செய்தல். அதாவது திருக்கோவிலில் இருக்கக்கூடியதான குப்பை போன்றவைகளை அகற்றி திருக்கோவிலை சுத்தம் செய்தல் என்பது உழவார பணியில் ஒரு வகை. அந்த உழவார பணியினை செய்யலாம். அடுத்தபடியாக தனது விருப்பம் நிறைவேற வேண்டி பக்தி பூர்வமாக பிரார்த்தனை செய்து பிரதட்சிணம் செய்யலாம். அப்பேற்பட்டதான மிக முக்கியமான செயலாக இந்த பிரதட்சிணம் என்பது விளங்குகிறது. இந்த பிரதட்சிணத்தை பற்றி மூல ஆகம நூல்கள், புராணங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக கூறியுள்ளதை இந்த அமர்வில் யதாமதி சிந்திப்போமாக. பிரதட்சிணம் அதாவது ஆலயத்தை வலம் வரும் முறை. ஆலயத்தினை ஏன் வலம் வருதல் வேண்டும் என்பதான ஒரு கேள்விக்கு அம்சுமான் என்று சொல்லக்கூடியதான ஒரு மூல ஆகமத்தில், சித்தாந்த சைவ மூல ஆகமத்தில் ஒரு முக்கியமான விஷயம் கூறப்பட்டுள்ளது. அது யாதெனில், சர்வ பாப ஹரஞ்சைவ சர்வதான பலப்பிரதம் சர்வ ரோக விநாசார்த்தம் பிரதட்சிண மதாச்சரேத். சர்வ பாப ஹரஞ்சைவ, அனைத்து விதமான பாபங்களையும் போக்கடிப்பதாலும், சர்வதான பலப்பிரதம், அனைத்து விதமான தானத்தினுடையதான பலனை நல்கவல்லதாலும், சர்வ ரோக விநாசார்த்தம், அனைத்து விதமான வியாதிகளையும் போக்கடிக்க வல்லதாலும் பிரதட்சிணத்தை செய்தல் வேண்டும். எனவே பக்தியுடன் இறைவனை பிரதட்சிணம் செய்தால் அது அனைத்து விதமான பாவங்களை போக்கி, அனைத்து விதமான தானத்தின் பயன்களையும் நல்கி, அனைத்து விதமான நோய்களையும் போக்கடித்து நம்மை ஆரோக்கியமாக இருக்கச் செய்யும் என்பதாலேயே பிரதட்சிணத்தை செய்தல் வேண்டும் என்பதாகும். முதல் நாளே நாம் பார்த்தோம், சம்ஸ்கிருதத்தில் ஒவ்வொரு எழுத்திற்கும், அதாவது ஒரு சொல் என்றால் அதில் பல எழுத்துகள் இருக்கும், அந்த ஒரு ஒரு எழுத்திற்கும் ஒரு ஒரு பலனை சொல்லி அர்த்தத்தை கற்பித்தல் என்பது நிர்வச்சனம் என்று சொல்லினேன். அந்த படி பிரதட்சிணம் என்ற சொல்லிற்கு நிர்வச்சனம் யாதெனில், பிரச்சினத்தி பயம் சர்வம் தகாரோ மோக்ஷ சித்திதகா க்ஷிகாராத் க்ஷீயத்தே ரோகா நகாரம் ஸ்ரீ பிரதாயகம். பிரதட்சிணம் என்பதில் பிர த க்ஷீ ந என நாலு எழுத்துக்கள் இருக்கின்றன. அதில் பிர என்ற எழுத்தானது அனைத்து விதமான பயங்களையும் போக்கடிக்கக்கூடும், அனைத்து விதமான அச்சங்களையும் போக்கடிக்கக்கூடும். த என்னும் எழுத்தானது மோக்ஷத்தினை கொடுக்கும். க்ஷீ என்ற எழுத்தினால் அனைத்து விதமான வியாதிகளும் அகலும். ந என்னும் எழுத்தானது செல்வத்தினை கொடுக்கும் என்பதால் பிரதட்சிண என்ற எழுத்தானது அந்த சொல்லில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு எழுத்திற்கும் இருக்கக்கூடியதான அர்த்தமாக இந்த நிர்வச்சனம் கூறப்பட்டுள்ளது. பிரதட்சிணார்ண சஞ்யோகாத் பிரதட்சிணம் இதி ஸ்மிருதம் என்பதாக இதற்கு இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக எவ்வாறு பிரதட்சிணம் செய்தல் வேண்டும்? இன்று நாம் அனைவரும் பிரதட்சிணம் செய்கிறோம் என்பதான ஒரு செயலை செய்கிறோமே, அது மிகச் சரியானதா என்பதை கீழ்வரக்கூடியதான செய்யுளின் அர்த்தத்தினை புரிந்த பிறகு நாமே யூகித்து கொள்ள வேண்டும். அது யாதெனில், எவ்வாறு பிரதட்சிணம் செய்தல் வேண்டும்? பதாத் பதாந்தரம் கச்சேது கரௌ சலனவர் ஜிதௌ ஸ்துதிர்வாச்சா ஹிருதி தியானம் சதுரங்கம் பிரதட்சிணம். பிரதட்சிணம் என்று சொல்லக்கூடியதான ஒரு செயலுக்கு நாலு அங்கங்கள் இருக்கின்றன. அங்கங்கள் என்றால் உறுப்புகள் என நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இந்த பிரதட்சிணம் என்பதன் முதல் அங்கம் யாதெனில், பதாத் பதாந்தரம் கச்சேத், ஒரு காலை விடுத்து மறுகாலை எடுத்து வைத்தல் வேண்டும், மிக பொறுமையாக எடுத்து வைத்தல் வேண்டும், அவசரகதியாக பிரதட்சிணம் செய்தல் கூடாது. இது முதல் அங்கம். அடுத்தது கரௌ சலனவர்ஜிதௌ. கரஹா என்றால் கை, கரௌ என்றால் இரு கைகள், சலனவர்ஜிதௌ அசைவற்று இருத்தல் வேண்டும். அர்த்தம் யாதெனில் கையை கூப்பிக்கொள்ளுதல் வேண்டும். பதாத் பதாந்தரம் கச்சேது கரௌ சலனவர்ஜிதௌ. துதிர்வாச்சி அல்லது ஸ்துதிர்வாச்சா, வாக்கினால் இறைவனை துதி செய்தல் வேண்டும். ஹிருதி தியானம், இதயத்தில் சிவனாரை தியானம் செய்தல் வேண்டும். நான் மாட்டிலும் வாக்கினால் ஸ்லோகத்தை சொல்கிறேன், ஆனால் மனதில் எனது இல்லத்தில் யாது நடக்கும் என்பதான எண்ணம் எனக்கு இருக்குமே எனில், அல்லது கோயில் வாயிலில் மிக விலை உயர்ந்ததான காலணிகளை நான் விட்டுவிட்டு வந்தேனே, அதன் நிலைமை யாதாயிருக்கும் என்று ஒருவன் சோதனையாக ஒரே ஒரு காலணி மட்டும் இவன் சென்று பார்க்கையில் இருக்காது. இது ஒரு விளையாட்டிற்காக சொல்லக்கூடியதான ஒரு விஷயம். விஷயம் யாதெனில், முக்கியமான கருத்து யாதெனில், சொல்லால் சிவனை துதித்து கொண்டும் மனதில் எல்லாம் வல்ல சிவபெருமானை தியானித்து கொண்டும் நான்கு அங்கங்கள் கொண்டதான இந்த பிரதட்சிணத்தை செய்தல் வேண்டும். பதாத் பதாந்தரம் கச்சேது கரௌ சலனவர்ஜிதௌ ஸ்துதிர்வாச்சா ஹிருதி தியானம் சதுரங்கம் பிரதட்சிணம். அடுத்தபடியாக எவ்வாறு பிரதட்சிணம் செய்தல் வேண்டும் என்பதை வலியுறுத்த மேலும் ஒரு செய்யுளானது காணப்படுகின்றது. அது யாதெனில், மிகவும் பொறுமையாக பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். ஆசன்ன பிரசவானாரி தைல பூர்ணம் யதாகடம் வகந்தி சனகைர்யாதி ததா குர்யாத் பிரதட்சிணம். ஆசன்ன பிரசவானாரி, சற்று பொழுதில் ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கக்கூடியதான நிறைமாத கர்ப்பிணியான ஒரு பெண்மணி, தைலபூர்ணம் கடம், ஒரு எண்ணெய் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடியதான ஒரு குடத்தினை வகந்தி சனகைர் யாதி ஏந்தி கொண்டு மிக பொறுமையாக எவ்வாறு நடப்பாளோ. குடத்தில் நீர் இருக்கிறது என்றால் கவலை கிடையாது, சற்று நேரத்தில் அது காய்ந்து போகிவிடும். அதே குடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயானது வெளியே சொட்டும் என்றால் அது பலருக்கு இன்னல்களை கொடுக்கக்கூடும். எனவே மற்றவர்களுக்கு இன்னல்கள் கொடுக்கக்கூடாது என்பதாலேயே எண்ணெயை எடுத்து கொண்டு செல்பவள் பொறுமையாக செல்லுதல் வேண்டும் என்ற நோக்கில் இந்த செய்யுளானது அமைந்துள்ளது. வகந்தி சனகைர் யாதி, அதனை சுமந்து கொண்டு எவ்வளவு மெதுவாக செல்வாளோ ததா குர்யாத் பிரதட்சிணம், அவ்வாறு பிரதட்சிணத்தை செய்தல் வேண்டும். ஒரு நிறைமாத கர்ப்பிணியானவள் எண்ணெய் ததும்பும் நிறைக்குடத்தை சுமந்து கவனத்துடன் மெதுவாக செல்வதை போன்று பிரதட்சிணம் என்று சொல்லக்கூடியதான ஆலயத்தினை வலம் வருதலை செய்தல் வேண்டும் என்பதாக தெரிகிறது. அடுத்தபடியாக எந்தெந்த காலங்களில் பிரதட்சிணம் செய்தல் வேண்டும், மிக முக்கியமானது. எனக்கு தோன்றிய போதெல்லாம் நான் இறைவனை பிரதட்சிணம் செய்யலாமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். முன்பே கூறினோம், இறைவனை தரிசிக்க தேசகால வர்த்தமானங்கள் என்று சொல்வார்கள், அவை அனைத்தும் உச்சிதமாக இருத்தல் வேண்டும் என்பதாக கூறப்பட்டுள்ளது. மிக விசேஷ நாட்களான சிவராத்திரி போன்றதான தினங்களில் காலை முதல் அடுத்த நாள் காலை வரை கோவில் திறந்திருக்கக்கூடியதான சமயத்தில் கூட்ட நெரிசல் குறைவாக இருக்குமே எனில் அன்று மட்டும் மதிய வேளைகளில் போன்றவைகளில் பிரதட்சிணம் செய்யலாம். அதுவும் அந்த ஆலயத்தினுடையதான பழக்க வழக்கத்தினை அனுசரித்தே செய்தல் வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டியது. இச்சமயத்தில் எந்தெந்த சமயத்தில் பிரதட்சிணம் செய்தல் எந்த எந்த பலனை கொடுக்கும் என்பதை நாம் உணருதல் வேண்டும். பூர்வாண்ணே வியாதி நாசம் சியாத்து, மத்தியாண்ணே வாஞ்சிதார்த்ததம், சாயாண்ணே சர்வ பாபக்னம், அர்த்தயாமே விமுக்திதம். ஒரு நாளுடையதான முற்பகலில், பூர்வாண்ணம் அகன் என்றால் பகல், பூர்வாண்ணம் என்றால் முற்பகலில், முற்பகலில் செய்யக்கூடிய பிரதட்சிணமானது வியாதி நாசம், ஒருவனுடையதான தேகத்தில் இருக்கக்கூடியதான வியாதி மற்றும் அவனுடையதான உள்ளத்தில் இருக்கக்கூடியதான வியாதி. உள்ளத்தில் இருந்தால், மனதில் இருந்தால் அதற்கு சம்ஸ்கிருதத்தில் ஆதி என்று பெயர். தேகத்தில் புறத்தே இருந்தால் அதற்கு வியாதி என்று பெயர். எனவே அர்த்தாத் இந்த இடத்தில் நாம் யாது புரிந்து கொள்ளலாம் என்றால், முற்பகலில் செய்யக்கூடியதான ஒரு பிரதட்சிணமானது வியாதியை, தேகத்தில் இருக்கக்கூடியதான பிணியினை போக்கடிக்கும். மத்தியானே வாஞ்சிதார்த்ததம், மதிய நேரத்தில் ஆலயத்தின் நடை சாற்றுவதற்கு முன்பு செய்யக்கூடியதான சமயத்தில் பிரதட்சிணம் செய்தால் அது வாஞ்சிதார்த்ததம், விரும்பியதான விருப்பத்தினை கொடுக்க வல்லது. சாயாண்ணே சர்வ பாபக்னம், மாலை வேளையில் செய்யக்கூடிய பிரதட்சிணமானது அனைத்து விதமான பாவங்களையும் போக்க வல்லது. அர்த்தயாமே விமுக்திதம், அர்த்தயாமம் என்று சொல்லக்கூடியதான பள்ளியறை பூஜை நடைபெறக்கூடியதான சமயத்தில் செய்யக்கூடிய பிரதட்சிணமானது முக்தியை தரும் என்று, நான்கு காலங்களில் செய்யக்கூடியதான பிரதட்சிணம் மிகச் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. பூர்வாண்ணே வியாதி நாசம் சியாத், மத்தியாண்ணே வாஞ்சிதார்த்ததம், சாயாண்ணே சர்வ பாபக்னம், அர்த்தயாமே விமுக்திதம். இது ஒரு நாளை பொறுத்தவரையில் எந்த சமயத்தில் பிரதட்சிணம் செய்தால் என்ன பயன் என்பதை குறிக்கக்கூடியது.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: இப்பொழுது நூற்பாவை பாருங்கள். அவனே தானே ஆகிய அன்னெறி, அவனே தானே ஆகிய அன்னெறி ஏகனாகி இறை பணி நிற்க, மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே. அதுல இரண்டாவது வரி ஏகநாதல், இறை பணி நிற்றல் என்ற இரண்டு தொடர்கள். ஏகநாதல், இறை பணி நிற்றல். ஏகநாதல் என்றால் என்ன பொருள் தெரிந்தது தானே? ஏகநாதல் என்றால் திருவருளோடு ஒன்றுபடுதல், திருவருளோடு ஒற்றுமைப்படுதல். ஆக திருவருளோடு ஒற்றுமைப்படுதல் என்றால் எப்படி ஒற்றுமைப்படுவது? இப்ப குடும்பத்தில் நாம் மனைவி மக்களோடு ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா? நம்முடைய உணர்வு மனைவி மக்களிடத்திலே ஒற்றுமைப்பட்டு இருக்கிறது. அது எதனாலே தெரிகிறது? நாம் மனைவி மக்களிடத்திலே நம்முடைய உணர்வு ஒற்றுமைப்பட்டிருக்கிறது என்பது எதனாலே தெரிகிறது? அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பம் உன்கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடிங்கிறாங்க இல்லையா? அதுதான் ஒற்றுமைப்படுதல். அதே போல நம்முடைய உணர்வு திருவருளோடு ஒற்றுமைப்படும். அதுபோல ஆக உலகிலே வைத்துத்தான் இந்த இதை வணங்கிக் கொள்ள முடியும். இங்கே எப்படியெல்லாம் இருக்கிறோமோ அதற்கு நேர்மாறாக அங்கே இருக்க வேண்டும். திருவருளோடு அப்படி ஒற்றுமைப்பட்டு இருக்க வேண்டும். அதான் ஏகநாதல். ஏகநாதல் திருவருளோடு ஒன்றுபட்டு இருத்தல். திருவருள் பயனில, திருவருள் பயனில் அதற்கு என்ன ஓமை சொல்லுகிறார்? திருவருள் பயனிலே அதற்கு என்ன ஓமை சொல்லியிருக்கிறார்? திருவருள் பயனிலே மரநிழல், வெயிலில் அலைந்து வந்தவன் அந்த மரநிழலிலே அடங்கி நின்று அந்த மரநிழலிலே ஒன்றுபட்டு நிற்பதைப் போல. தூநிழல் ஆறுதற்கு ஆறும் சொல்லார தோகும், அதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம். அதுபோலத்தான் தான் ஆன்மா அதுவாய் நிற்க வேண்டும். அதுன்னு எதை குறிக்கும்? திருவருள். தான் அதுவாய் நிற்கும் தரம், அதுதான் ஏகநாதல். உமாவதி சிவன் அந்த ஓமையை சொன்னாரா? இங்கே மெய்கண்டார் இன்னொரு ஓமை சொல்லுகிறார். மெய்கண்டார் சொல்லுகிற ஓமை வேறு ஒன்று. அதாவது எப்படி ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதற்கு மெய்கண்டார் ஒரு ஓமை சொல்லுகிறார். இந்த கட்டு நிலையிலே இறைவன் நம்மோடு ஒற்றுமைப்பட்டிருக்கிறான் இல்லையா? இறைவன் எல்லா ஆன்மாக்களோடும் ஒற்றுமைப்பட்டு நிற்கிறான். அதாவது தன்னுடைய இருப்பு சிறிதும் தோன்றாமல் அந்தந்த உயிராகவே இறைவன் கலந்திருக்கிறான். அவனுடைய இருப்பு சிறிதுமே புலப்படவில்லை. இறைவன் உயிராகவே இருக்கிறான். தான் ஒரு பொருள் இல்லை என்று சொல்லும்படியாக உயிர் ஒன்றுதான் உள்ளது என்று நினைக்கும்படியாக இருக்கிறானே, எவ்வளவு ஒற்றுமை பாருங்கள். அதே போல நாம் அந்த திருவருளோடு அதுபோல ஒற்றுமைப்பட வேண்டும். அதாவது நான் என்ற நினைப்பு சிறிதுமே தோன்றக்கூடாது, அருளாகவே நாம் நிற்க வேண்டும். இதெல்லாம் நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைகள், நம்மாலே இப்பொழுது விளங்கிக் கொள்ள முடியாது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஆக ஞானாசிரியர் மூலமாக கேட்கிற போதுதான் இந்த பொருள்கள் எல்லாம் உள்ளவாறு விளங்கும். நான் ஞானாசிரியரும் அல்ல, நீங்கள் ஆமா அதற்கு ஏற்ற பக்குவமானவர்களும். இப்பொழுது கொள்கை அளவிலே தெரிந்து கொள்கிறோம் அவ்வளவுதான். எனவே அனுபவ ஞானம் அல்ல இது. மெய்கண்டர் சொன்னதே அப்படியே நான் திருப்பி சொல்லுகிறேன், அவ்வளவுதான். எனவே அதான் கட்டு நிலையிலே இப்பொழுது இறைவன் ஆன்மாக்களிடத்திலே எப்படி தன்னுடைய இருப்பு சிறிதும் தோன்றாமல் உயிராகவே கலந்து ஒற்றுமைப்பட்டு இருக்கிறானோ அதுபோல இந்த ஆன்மா அந்த இறைவனோடு கலந்து ஒற்றுமைப்பட்டு நான் என்ற நினைப்பு சிறிதும் தோன்றாமல் இருக்க வேண்டுமா? அதைத்தான் மாணிக்கவாசகர் நான் கெட்டவா பாடி. ஆமா, உன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாம். அதுதான் ஒற்றுமைப்படுதல். எனவே அந்த ஓமையை சொல்லுகிறார் மெய்கண்டார். கட்டு நிலையிலே இறைவன் ஆன்மாக்களோடு ஒற்றுமைப்பட்டிருப்பதைப் போல முத்தி நிலையிலே ஆன்மா அந்த திருவருளோடு இறைவனோடு ஒற்றுமைப்பட்டு நிற்க வேண்டும். அதை முதல் வரியிலே கூறுகிறார். அவனே தானே ஆகிய அந்நெறி. அவனே யாரு? இறைவன். அவன் என்பது இறைவன். அவன் இறைவன் தானே ஆகிய, தான் என்பது யாரை குறிக்கும்? ஆன்மாவை குறிக்கும். ஆன்மாவை குறிக்கும் இறைவன் ஆன்மாவாகவே அவனே தானே ஆகிய இறைவன் ஆன்மாவாகவே நிற்கின்ற அந்நெறி அந்த முறை போல. அந்நெறினா அம்முறை போல, அந்த முறை போல அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி அதுபோல அது கட்டு நிலையில இறைவன் நிற்கிற நிலை, அதுபோல இந்த முத்தி நிலையில இந்த ஆன்மா திருவருளோடு ஒற்றுமைப்பட வேண்டும், ஏகனாக வேண்டும். அப்படி ஒற்றுமைப்படுவதை குறிக்கிற வார்த்தை என்ன இருக்கு சொன்னீங்களே, என்னது? ஏகநாதர். அதுதான் அத்துவிதம். அத்துவிதம் என்பது அதுதானே. இறைவன் இப்பொழுது அத்துவிதமாக நம்மோடு இருக்கிறான். அதே போல நாமும் அவனிடத்திலே அத்துவிதமாக ஒன்றுபட வேண்டும். அதைத்தான் தாயுமானவர் இதே கருத்தை அவர் விளக்குகிற போது, இப்பொழுது நாம் ஆணவ மலத்தோடு ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம். இந்த கட்டு நிலையிலே ஆன்மாவாகிய நாம் ஆணவ மலத்தோடு ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம். அதுபோல இறைவனோடு ஒற்றுமைப்பட வேண்டும். ஆணவத்தோடு அத்துவிதமானபடி, ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெய்ஞான தாணுவினோடு அத்துவிதம் சாரும் நாள் என்னாலும் என்கிறார். எனவே இப்படி பல அருளாசிரியர்கள் இந்த ஏகநாதல் என்ற நிலையை விளக்கி இருக்கிறார்கள். இங்கே மெய்கண்டார் கட்டு நிலையை வைத்து நமக்கு முத்தி நிலையை விளக்கினார். அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி. உண்மை விளக்கத்துல இதே கருத்தை ஏகநாதல அதற்கு வேறொரு உண்மை சொல்லுகிறார். உண்மை விளக்கத்துல மனவாசகம் கடந்தார், படித்திருப்பீர்களே, படித்திருக்கிறீர்களா? உண்மை விளக்கத்துல என்ன ஓமை சொல்லுகிறார்? சிவஞான போதமே நினைவில் இல்லாத போது எப்போதோ படித்த உண்மை விளக்கம் எப்படி நினைவில் இருக்கும்? அங்க உண்மை விளக்கத்துல நாம் இப்பொழுது இந்த தத்துவங்களாகிய கருவிகளோடு எப்படி கூடியிருக்கிறோம்? உடம்போடும் ஐம்பொறிகளோடும் எப்படி ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம்? உடம்போடு கூடி உடம்பாகவே இருக்கிறோம், ஐம்பொறிகளோடு கூடி ஐம்பொறிகளாகவே இருக்கிறோம், அது அதுவாகவே நிற்கிறோம். அதுபோல இறைவனோடு ஒற்றுமைப்பட வேண்டும் என்று அவர் விளக்குகிறார் உண்மை விளக்கத்தில். எனவே அந்த முறையிலே ஒற்றுமைப்பட வேண்டும். சுருக்கமாக சொன்னால் என்ன நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? ஒற்றுமைப்படுதல் என்றால் என்ன? இவ்வளவு விளக்கிவிட்டேன். ஒற்றுமைப்படுதல் என்றால் என்ன? ஆமா, தன்னை இழந்து, தன்னை மறந்து கூட இல்லை, தன்னை இழந்து எல்லாம் இழந்த நலம் என்று அருணகிரிநாதர் அனுபூதியில சொல்லுவார். எல்லாம் இழந்த நலம் சொல்லாய் முருகா சுகபூபதி சுரபூபதி. எல்லாம் இழந்தால் அது எப்படி நலமாகும்? எல்லாம் இழந்த நலமா? அடையப்பா, எல்லாம் இழந்த நலம், அதை காட்டிலும் பெரிய நலம் என்ன இருக்கு? ஆக எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். இப்பொழுது நாம் எதை எதை சார்ந்திருக்கிறோமோ அத்தனையையும் இழக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பெரும் பேறு கிடைக்கும். கந்தர் அலங்காரத்திலையும் சொல்லுவார். கந்தர் அலங்காரத்தில் சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவா என்று சொல்லுவார். சரி, எனவே ஏகனாகி, இந்த முறையிலே ஏகனாகி இறை அடுத்து இறை பணி நிற்க அவனுடைய பணியில் நிற்பாயாக. இறை பணி நிற்க அவனுடைய பணியில் நிற்பாயாக. அப்படி என்றால் என்ன பொருள்? என் பணி என்று எதுவும் இல்லாமல், நான் செய்கிறேன் என்று எச்செயலையும் செய்யாமல், எது செய்ய நேர்ந்தாலும் இது திருவருட்செயல் என்ற நினைப்போடு செய்ய வேண்டும். இந்த நிலையை சிவப்பிரகாசத்திலே உமாவதி சேன் சொல்லுகிற போது தான் பணி நீத்தல் என்று கூறுவார். அதாவது தன் செயல் என்று எதுவுமே இல்லாமல் எல்லாம் அவன் செயல் என்ற உணர்வோடு செய்தல். திருவுருள் பயனிலே அதற்கு என்ன உவமைகள்? உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. என்ன உங்க முகத்தை பார்த்தா ஒண்ணு தெளிவு காணுங்க. இது கேளு, அந்த பாட்டை கேள்விப்பட்டதாகவே தெரியல. உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் அப்படின்னா என்ன? உற்கை தரும் பொற்கைய உற்கைன்னு என்ன நினைவிருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பொருள்? அதாவது இருளிலே நடக்கின்றவர்கள் அந்த தீவட்டி பிடித்து கொண்டிருப்பவன் முன்னே செல்ல இவன் பின்னே இயங்க வேண்டும். அதுபோல திருவருள் முன்னே நமக்கு முன்னே நம்மை செலுத்த முன்னின்று நம்மை செலுத்த நாம் திருவருளுக்கு பின்னிருக்க வேண்டும். எனவே பின்னிற்றல் அதுதான் இறைபணி நிற்றல். பின்னிற்றல் திருவருள் முன்னிற்க வேண்டும். எனவே அதனால் அவன் ஏகனாகி இறைபணி நிற்க. ஆக நம்முடைய நாயன்மார்களுடைய செயல்களை எல்லாம் நினைத்து பாருங்கள். பெரிய புராண நாயன்மார்கள் அவர்கள் செயலெல்லாம் ஆமா இந்த முறையில் செய்யப்பட்டவைதான். தன் செயல் என்று அவர்கள் எதையுமே தன்முனைப்போடு எதையுமே செய்யவில்லை. எல்லாம் அருள் வழியிலே நின்று செய்தார்கள். அருள் வழி நின்றார்கள். தன் வழியிலே நில்லாமல் அருள் வழியிலே நின்றவர்கள். அப்படி நின்றால் இதுவரை எனவே அப்படி திருவருளோடு இந்த பக்குவ ஆன்மா ஒன்றுபட்டு நின்றால் என்ன விளையும்? அடுத்த வரியில முடிக்கிறார். எப்படி? மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே மும்மலங்களும் வாசனையும் இல்லாமல் நீங்கிவிடும். முதல்ல சொல்லுவது எது? மும்மலங்களில் முதலாவது எது? மலம். மலம் என்றாலே அது எது? ஆணவ மலம். மலம் மலம் மலவாசனை நீங்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? எட்டம் நுற்பாவோடு ஆணவ மலம் நீங்கிவிட்டது மாணவனுக்கு. எட்டாம் நுற்பாவோடு அடுத்து வருகிற நுற்பாக்களில் சொல்லப்படுவதெல்லாம் மலம் என்று வந்தால் எதை குறிக்கும்? அந்த மலத்தினுடைய வாசனை தான். 9, 10, 11, 12 ஆகிய நுற்பாக்களிலே மலம் என்று வந்தால் மலவாசனை தான். எனவே இங்கே சொல்லப்பட்டவையெல்லாம் மலவாசனை. எனவே ஆணவ மலத்தினுடைய வாசனை நீங்கும் என்கிறார். மாயாமலத்தினுடைய வாசனை நீங்கும் என்கிறார். கன்மமலத்தின் வாசனையும் நீங்கும் என்கிறார். எப்படி? ஆணவ மலத்தின் வாசனை எப்படி நீங்கும் என்றால் இறைவனோடு திருவருளோடு ஒன்றுபடுவதனாலே ஆணவ மல வாசனை நீங்குகிறது. அது எப்படி தெரிகிறது? அங்கே நான் என்ற நினைப்பு சிறிதாவது இருக்கிறதா? எனவே தற்போதும் சிறிதும் இல்லாத அந்த நிலையிலே ஆணவ மல வாசனை எப்படி இருக்கும்? எனவே மல வாசனை நீங்கிவிட்டது. திருவருளோடு ஏகனாகி நிற்பதனாலே மல வாசனை நீங்கிவிடும். பிறகு மாயை கண்மங்கள் அவற்றின் வாசனை எப்படி நீங்கும்? ஆமா, இறைபணி. அதாவது எல்லாவற்றையும் திருவருட் செயலாக காணுவதனால் இறைபணி நிற்பதனால் மாயை கண்மம் இரண்டின் வாசனையும் நீங்குகிறது. அதாவது மாயையினுடைய வாசனை இவர்களை என்ன செய்யாது? மயக்காது. இவர்களை மயக்காது. ஆக நாவுக்கரசர் பெருமான் அந்த புகலூர் தானே, புகலூரிலே திருப்பணி உழவாரப்பணி செய்து கொண்டிருக்கிற போது அங்கே தரையிலே கிடந்த கூழங்கற்கள் எல்லாம் வைரங்களான் நவரத்தினங்களாக ஒளி வீசின. அவையெல்லாம் அவரை மயக்கியதா? அவர் திருவருளோடு ஒன்றுபட்ட பெரியவர் அல்லவா? அவர் அவற்றையெல்லாம் குப்பையோடு குப்பையாக அள்ளி எரிந்தார் என்றால் அதுதான் இறை பண்ணி நிற்கிற நிலை, நின்ற நிலை. ஆக அவர்களுக்கு உலகப் பொருள்கள் ஒரு பொருட்டாகவே தோன்றாது. ஆக மானக்கஞ்சார நாயனார் மகளுடைய கூந்தலை திருமண நாளிலே தன்னுடைய அருமை மகளுடைய கூந்தலையே அறிந்து கொடுத்தார் என்றால் உலகியல் அவரை மயக்கவில்லை. அப்படி ஒவ்வொரு நாயன்மார்களும் அப்படித்தான் வாழ்ந்தார். எனவே மும்மலங்களும் நீங்க பெற்றவர்கள். எனவே சிவஞான போதத்துக்கு இலக்கியம் பெரிபுராணம்தான். எனவே மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே என்று கூறி சுருக்கமாக சொன்னால் இதுதான் பாச நீக்கம். பத்தாவது நூற்பா பாச நீக்கம், அதாவது ஆன்மசுத்தி. ஆன்மசுத்தி என்றால் அருள் வழி நிற்றல். பிறகு இப்ப பத்தாவது நூற்பா விளங்கிவிட்டதா? அவனே தானே ஆகிய அன்னெறி ஏகனாகி இறை பணி நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே. அடுத்து பதினோராவது நூற்பா, இதுதான் சிவப்பேறு. சிவப்பேறு முடிந்த பயன். ஆன்மலாபம் இரண்டு, ஆன்மா அடையக்கூடிய லாபம் இரண்டு. ஆன்மலாபம் ஒன்று பாச நீக்கம். பாச நீக்கம் என்பது ஒரு ஆன்மலாபம். இன்னொன்று பேரின்பத்தை அனுபவித்தல், இன்புறு நிலை என்று திருவருள் பயனிலே படித்திருப்பீர்கள். இன்புறு நிலை. எனவே அந்த மலநீக்கம் முந்தின பத்தாம் நூறுப்பாவிலே கூறி, பாசநீக்கத்தை பத்தாம் நூறுப்பாவிலே கூறி, அடுத்த நூறுப்பாவிலே இன்புறு நிலையாகிய முடிந்த பயனை விளக்குகிறார். அதுதான் முடிவான பயன், இன்புறு நிலை. இன்பத்திற்கு காரணம் எது? இன்பம் எதனால் வரும்? இன்பம் எதனால் வரும் என்றால் அன்பினால் வரும். அன்பினால் விளைவது இன்பம். எந்த பொருள் மீது நமக்கு அன்பு மிகுதியாகிறதோ அந்த பொருளால் தான் நாம் இன்பத்தை பெற முடியும். அன்பு இல்லாத இடத்திலே நமக்கு இன்பம் வருமா? எவ்வளவுதான் சிறந்த பொருளாக இருந்தாலும் அதன் மீது நமக்கு விருப்பம் இல்லாவிட்டால், அன்பு இல்லாவிட்டால் அந்த பொருள் நமக்கு இன்பத்தை தாராது. அன்புதான் இன்பத்திற்கு காரணம். அதனால்தான் மாணிக்கவாசகர் அன்பினில் விளைந்த ஆரமுதே, அன்பில் விளைந்த ஆரமுதே என்று இறைவனை அழைக்கிறாரே. ஆக இறைவன் மீது நமக்கு அன்பு விளைந்தால்தான் அந்த அவன் தருகிற பேரின்பம் நுகர முடியும். எனவே இறைவனுடைய இறைவன் தருகிற இன்பத்தை நாம் பெறுவதற்கு அவனிடத்திலே நாம் அன்பு மீதூற வேண்டும். அன்பு எதனால உண்டாகும்? இன்பம் அன்பினாலே வருகிறது. சரி, அந்த அன்பு எதனாலே வரும்? ஒருவர் மீது நமக்கு எப்போது அன்பு உண்டாகிறது? இப்ப தெருவில் எத்தனையோ பேரை பார்க்கிறோம், அவர்கள் மீதெல்லாம் நமக்கு அன்பு வந்து விடுகிறதா? அயலார் இடத்துல நமக்கு அன்பு உண்டாகிறதா? ஏதாவது ஒரு வழியில தொடர்பு இருந்தால்தான் அன்பு உண்டாகும். தொடர்பு உடையார் இடத்தில் செல்வதுதான் அன்பு. நம்முடைய குழந்தையினிடத்தில் காட்டுகிற அன்பை போல அடுத்த வீட்டு குழந்தை மீது காட்ட முடிகிறதா? முடியவில்லை அல்லவா? ஏன்? அதான் தொடர்பு. எனவே இறைவன் மீது அன்பு பிறக்க வேண்டுமானால், அன்பு வளர வேண்டுமானால் அவனுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு இருக்கிறதா இல்லையா? எப்படிப்பட்ட தொடர்பு? நேற்று இன்று வந்த தொடர்பு அல்ல. நெடும்பண்டை காலம் முதல் நேர்ந்து வந்த தொடர்பு. அந்த தொடர்புக்கு என்ன பேரு? அத்துவித தொடர்பு. ஆக இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பிரிக்க முடியாத உறவு. அந்த உறவை நாம் உணர்ந்து ஆறாத அன்பு விளைகிறது. இறைவன் நமக்கு செய்கிற ஒவ்வொரு நொடியிலும் செய்கின்ற அந்த கைமாறு கருதாத அவனுடைய கருணையை நினைக்க நினைக்கத்தான் அன்பு பெருகும். நம்முடைய திருமுறைகளிலே பார்த்தால் அருளாளர்கள், நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் இறைவன் செய்கின்ற இறைவனுடைய கருணையை நினைந்து நினைந்து எப்படியெல்லாம் கசிந்து உருகுகிறார்கள். அந்த திருத்தாண்டகம்தான் அப்பர் சுவாமிகளுடைய அத்தா அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கால் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், எத்தனையும் அரியினி எளியானாய், எனை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாயன்றே, இத்தனையும் என் பரமோ ஐய ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாரே என்று சொல்லி உருகுகிறார் என்றால் அவர்தான், அப்படிப்பட்டவர்கள் தான் இறைவன் செய்கின்ற அந்த கருணையை உள்ளவாறு உணர்ந்து அதுதான் ஞான நிலை. அந்த ஞான நிலையிலே நின்று பாடுகிறார்கள். எனவேயா அந்த இறைவனுடைய நமக்கு செய்கின்ற உதவியை உணரும் போதுதான் அவன் மீது அன்பு பெருகும். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டுகொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய், விரல் வெங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே சடையவனே, தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே, பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய், விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ்முதலே, உற்று அடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே என்று இறைவனையே தன்னுடைய வாழ் முதலாக அவனே தன்னை தாங்குகிறவனாக சொல்லி போற்றுகிறார்களே. ஆக திருமுறைகள் தான் நமக்கு அவன் மீது அன்பை பெருக்குகின்ற பாடல்கள், திருமுறை பாடல்கள். எனவே சிவஞான போதத்தை நீங்கள் நன்றாக பயின்று பிறகு திருமுறையை படிக்கிற போது அந்த உருக்கம் இன்னும் பெருகும், மிகுதியாகும். அதைத்தான் இந்த 11வது நூற்பாவிலே சொல்லுகிறார். அற்புத தெய்வம் இதனின் மற்று உண்டே, அற்புத தெய்வம் இதனின் மற்று உண்டே, அன்போடும் தன்னை ஐந்தெழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு, அன்போடும் தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு என்னென்ன தருவானா? எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பண பவளவாயவர் பனை முலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோலை சரத்தானி என்று திருவிசைப்பா கூறுகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போனால் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
5: அதைத்தான் இந்த 8வது நூற்பாவிலே முதல் சூத்திரம் காட்டுகிறது. அவருடைய உபதேசம் என்ன? நீ இத்தனை காலம் உன்னுடைய இயல்பை அறியாமல் வளர்ந்து விட்டாய். நீ என்னுடைய மகன், இறைவனாகிய என்னுடைய மகன், என்னை சார்வதற்கு உரியவன், என்னுடைய பேரின்ப செல்வத்தை பெறுதற்கு உரியவன். நீ இப்பொழுது ஐம்புலன்களாகிய வேடர் கூட்டத்திலே வளர்கிறாய், வளர்ந்து துன்பப்படுகிறாய் என்ற உண்மையை உபதேசிக்கின்றார் அந்த ஞானாசி. ஆக இப்போது அந்த மாணவன் எந்த நிலையிலே நிற்கிறான்? நம்முடைய நிலையில் அல்ல. கேட்கின்ற மாணவன் எப்படிப்பட்டவன்? சரியை கிரியை யோகமெல்லாம் செய்து முடித்து அதிதீவிர பக்குவ நிலையிலே நிற்கிறானே, சஞ்சித வினையெல்லாம் நீங்க பெற்று நிற்கிறானே. எனவே இப்போது அவனுடைய அறிவு தூய்மையாக இருக்கிறது. எனவே பெறுகின்ற உபதேசம் அப்போதே அவனுக்கு அனுபவமாக கிடைக்கிறது. அந்த ஞானம் உணர்த்திய ஞானத்தை உணர்த்தியவாறே கொள்ளுகிறார். நம்முடைய உலக வாழ்க்கையிலே பார்க்கிறோமே, எந்த ஒரு பொருளை வேண்டாம் என்று அனுபவமாக உணர்கிறோமோ அப்போதே அந்த பொருளை விட்டு நீங்குகிறோம். இப்ப புகைப்பிடித்தல், இந்த அவருக்கு உடம்புக்கு இன்னும் கொஞ்ச காலம் குடித்தால் நீங்கள் உயிர் வாழ மாட்டீர்கள் என்று மருத்துவர் சொன்ன பிறகுதான், அனுபவம் கிடைத்த பிறகுதான் அப்போதே விட்டு விடுகிறார். அது வரைக்கும் விட முடியலையா? எனவே அனுபவமாக உணர வேண்டும் எதையும் விடுவதற்கு, எதையும் கொள்ளுவதற்கு. எனவே ஞானாசிரியர் உணர்த்திய ஞானத்தை அந்த மாணவன் அனுபவமாக கொள்ளுகிறான். அப்போதே இந்த உடம்பு வேறு, ஐம்பொறிகள் வேறு, நான் வேறு என்று இவற்றின் தொடர்பை எல்லாம் விட்டொழிக்கிறான். அப்போதே சிவத்தை சார்ந்து விடுகிறான். அந்த அணையிலே தேங்கியிருந்த அந்த ஆற்று வெள்ளம் அணையினால் தடுக்கப்பட்டு நிற்கிறது. அந்த அணை உடைந்து

நம்மை தடைப்படுத்தி இருந்தன. இந்த தடைகள் இந்த ஞானத்தினாலே உடைந்தவுடனே அந்த மாணவன் அப்பொழுதே சிவத்தை சார்ந்து விடுவான். அதைத்தான் இந்த முதல் நூற்பா சொல்லுகிறது. மன்னவன் முதல் பாட்டு மன்னவன் தன் மகன் ஒரு நிகழ்ச்சி. அந்த மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப பின்னவனும் என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமாவோ. இது உவமை. அங்க சிவஞான போதத்துல ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர். எனவே என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமாவோல் துண்ணும் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை. துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது தலைவனாகிய இறைவனையும் தன்னையும் அறியாமல் துணைவனையும் அறியாமல் துயருறும் தொல்லுயிரை பண்ணும் அருள் குருவாகி வந்து அவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடிக்கீழ் வைப்பன் என்று. இதுதான் அந்த மாணவன் அதிதீவிர பக்குவ நிலையிலே இருந்த மாணவன் அந்த ஆசிரியருடைய உபதேசத்தை கேட்ட மாத்திரத்திலேயே சிவனுடைய மலரடிகளை பெற்றுவிடுகிறார். எனவே இது கேட்டல். ஞானத்திலே நாலு படிநிலைகள் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்ற நான்கு படிநிலை. அந்த அதிதீவிரமான பக்குவ நிலையிலே இருந்தவர்கள் கேட்ட மாத்திரத்துல அடுத்துள்ள படிநிலைகள் சிந்தித்தல், தெளிதல் இவையெல்லாம் மிக விரைவாக நடந்து அப்பொழுதே நிட்டை கூடி விடுவார். நிட்டை கூடுதல் அப்பொழுதே கேட்ட மாத்திரத்திலே நிட்டை கூடுதல் இது எல்லாருக்கும் வந்துவிடாது. மிக மிக பரிபக்குவம் உடைய மாணவர்களுக்குத்தான் வரும். கேட்ட மாத்திரத்திலே நிட்டை கூடுதல். நிட்டை கூடுதல் என்றால் தன்னை மறந்து உலகை மறந்து சிவத்தினிடத்திலே அழுந்தி விடுதல், சிவ நினைவிலே அழுந்தி நிற்றல், அதுதான் நிட்டை. இது எல்லாருக்கும் வராது இந்த நிலை. மற்ற மாணவர்கள் இப்ப மந்ததரத்தில் இருப்பார்கள் சிலர், சிலர் மந்த நிலையில இருப்பார்கள், சிலர் தீவிர நிலையில இருப்பார்கள். அவர்கள் படிப்படியாக கேட்ட பிறகு சில காலம் அவர்கள் அந்த உபதேசத்தை சிந்தித்து பிறகு தெளிவு பெற்று அதன் பின்னர் சிறிது சிறிதாக நிட்டை கூடுகிற நிலை கைவரப்பெறுவார். எனவே அவர்களுக்காக சொல்லப்பட்டதுதான் அடுத்து வருகிற ஒன்பது. இது எட்டாம் சூத்திரம் இவர்களுக்காக, இந்த அதிதீவிர பக்குவம் உடையவர்களுக்கு. அடுத்து 9, 10, 11 எல்லாம் ஏனைய மாணாக்கர்களை நோக்கி ஆசிரியர் செய்த உபதேசங்கள். அடுத்து 200 அந்த எட்டாம் சூத்திரத்துல 8வது நூற்பாவில் முதல் பாட்டு பார்த்தோம். அடுத்து 2வது பாட்டுல இந்த தீக்குகளை பற்றி வேறு சில செய்திகள் சொல்லியிருக்கிறார். தீக்கை இரண்டு வகைப்படும். இவ்வாறு இரண்டு வகைப்படும், நிராதாரம் சாதாரம். நிராதார தீக்கை சாதார தீக்கை என்று இரண்டு வகை. சாதாரம் என்றால் சா ஆதாரம், நிராதாரம் நிராதாரம், ச ஆதாரம் சாதாரம். ஆதாரத்தோடு கூடியது சாதாரம், ஆதாரத்தோடு கூடியது. நிராதாரம் என்றால் ஆதாரம் இல்லாதது. இப்ப உயிர்கள் மூன்று வகை என்று தெரியும். விஞ்ஞானகலர், விரளையாகலர், சகலர். ஒருமலம் உடையவர்கள் விஞ்ஞானகர், இருமலம் உடையவர்கள் பிரளையாக.

0: மும்மலமும் உடையவர்கள் சகோதரர். இந்த மூவருக்கும் ஞானம் உணர்த்துவது ஒரே முறையில் அல்ல, ஒரே முறையிலே உணர்த்துவது இல்லை ஞானத்தை. எனவே எல்லா உயிர்களும் இறைவன் மூலமாக ஞானத்தை பெற்றுத்தான் வீடு பேறு அடைய முடியும், எல்லா உயிர்களும். ஆனால் அவரவர் நிலைக்கு ஏற்ப இறைவன் இந்த இரண்டு முறைகளிலே ஞானத்தை உணர்த்துகிறான். விஞ்ஞானகலருக்கும் பிரளயாகலருக்கும் இறைவன் நேராகவே ஞானத்தை அளிப்பான், நேராக. அதாவது விஞ்ஞானகலருக்கு உயிருக்கு உயிராக உள்ளிருந்தே ஞானத்தை தந்து விடுவான், உள்ளிருந்தபடியே ஞானத்தை தருவான். அவர்களுக்கு இறைவன் வெளியே வர வேண்டும் என்ற தேவை இல்லை, உள் நின்றே ஞானத்தை தந்து அவர்களை திருவடியில் சேர்த்துக் கொள்வான். இன்ன அடுத்து பிரளயாகலர் என்பவர்களுக்கு கொஞ்சம் வேறு முறை. அவர்களுக்கு இறைவன் அவர்கள் முன்னிலையிலே தோன்றி தன்னுடைய உண்மை வடிவில் தோன்றி, அதாவது நெற்றிக்கண், கரைமிடறு, நான்கு தோல், சடைமுடி போன்ற இந்த கோலத்தோடு அவர்களுக்கு காட்சி கொடுத்து முன்னின்று நயனம், பரிசம், வாசகம் என்று சொல்லப்படுகிற தீக்கையை தந்து ஞானத்தை கொடுப்பான். தன்னுடைய வடிவத்தில் உண்மை வடிவத்தில் நேரே தோன்றி, எனவே உள் நின்று விஞ்ஞானகலருக்கு, வெளிவந்து பிரளயாகலருக்கு, இது ரெண்டும் நிராதார தீக்கை. அதாவது இறைவன் வேறொரு பொருளை ஆதாரமாக கொள்ளாமல் அவனே நேராக வந்து அவனே நேர் நின்று இனி சகலராகிய நம்போன்றவர்களுக்கு இறைவன் தன்னுடைய உண்மை வடிவத்தில் வருவது இல்லை. அதாவது பிரளயாகலருக்கு காட்சி கொடுப்பதைப் போல நம்மிடத்திலே வருவது இல்லை. ஏன் வந்தால் என்ன, வரக்கூடாதா? அது நமக்கு பழக்கப்படாத ஒரு வடிவம் அல்லவா? திடீரென்று அந்த கோலத்திலே வந்தால் நம்மால் நாம் அச்சங்கொள்ளுவது இயல்பு. ஒரு முன்பின் பார்த்தறியாத ஒரு புதிய தோற்றத்தை கண்டால் நமக்கு அச்சம் வரும் அல்லவா? எனவே அச்சத்தினாலே விலக தோன்றுமே தவிர அணுக தோன்றாது. எனவே அதற்காகத்தான் இறைவன் நம்முடைய மனநிலை அறிந்து நம்மை போன்ற ஒரு மானிடரை ஆதாரமாக கொண்டு, நம் போன்ற ஒரு மானிட வடிவில் இருக்கிற ஒரு பக்குவ ஆன்மாவை ஆதாரமாக இடங்குண்டு நின்று அவர் மூலமாக ஞானத்தை தருகிறார். பிறகு இது, எனவே இது சாதாரம், சகலருக்கு செய்யப்படுகிற தீக்கை சாதார தீக்கை, ஆதாரத்தோடு கூடியது. ரெண்டாவது பாட்டில் பாருங்களேன், ரெண்டாவது பாட்டில் உரை தரும் இப்பசுவர்க்கம் உணரின் மூன்றாம் உயரும் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் என நிறையின் மலம், மலம் மட்டும் உடையவர்கள் விஞ்ஞானகலர். அந்த வரிசை முறைப்படி மலம் கமா மலம் கண்மம் உடையவர்கள் யாரு? பிரளயாகலர் கமா மலம் கண்மம், மலம் கண்மம் மாயை மூன்று உடையவர்கள் சகலர். நிற்கும் முதல் இருவருக்கும் நிராதாரமாகி கரையில் அருட்பரன் துவிதா சத்தினிபாதத்தால் கழிப்பன் மலம். அந்த விஞ்ஞானகலருக்கும் பிரளயாகலருக்கும் துவிதா துவி துவிதான இரண்டு இரண்டு விதமான சத்தினிபாத நிலையில் அவர்களுக்கு இரண்டு சத்தினிபாதம், அதாவது தீவிரம் அதிதீவிரம். தீவிரம் அதிதீவிரம் என்ற இரண்டு பக்குவ நிலைகளிலே அவர்களுக்கு ஞானத்தை தருகிறார். துவிதா சக்தி நிவாதத்த கழிப்பன் மலம். அடுத்து சகலருக்கு கண்ம ஒப்பில் இருவினை ஒப்பு வந்தால் தரையில் ஆசான்மூர்த்தி ஆதாரமாகி, ஒரு ஆசான்மூர்த்தியை ஒரு ஆசிரியரை மானிட குருவை ஆதாரமாக கொண்டு தரித்து அவரிடத்திலே தங்கி ஒளிப்பன் மலம். சதுர்த்தா சக்தி நிபாதத் அங்க துவிதா, இது சதுர்த்தான நான்கு விதமான அந்த நான் பார்த்த மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று சொல்லப்பட்ட நான்கு சத்தினிபாதத்தால் கழிப்பன். அடுத்த பாட்டுல பலவிதம் ஆசான் பாச மோசனம்தான் பண்ணும்படி. ஆக அந்த ஞானகுரு ஆசிரியர் மாணவனுடைய பாசத்தை நீக்குகிற முறை பல வகைப்படும், பலவிதமாம். பாச மோசனம்தான், மோசனம்னா நீக்குதல், மோசனம்னா நீக்குதல், பாச மோசனம்தான் பண்ணும்படி பண்ணுகிற முறை. எவை அவை? நயனத்தருள் ஒன்று, நயனத்தருள் கமா பரிசம், வாசகம். வாசகம் என்றால் சொற்களால் சொற்களை உபதேசித்து, வாசகம் மானதம் மனத்தினால், மனத்தினாலே பாவித்து. வாசகம் மானதம் அழகில் சாத்திரம், சாத்திர நூல்களை மாணவருக்கு உபதேசித்தல், சாத்திர சாத்திரதீக்கை. இந்த சாத்திர நூல்களை யோகம், யோக முறையில அவுத்திரி, அவுத்திராதின்றே அவுத்திரி ஆதி. அவுத்திரி என்றால் இந்த ஓம வளர்த்தி செய்கிறார்கள் அல்லவா, அந்த அக்கினி காரியம், அதுதான் அவுத்திரி. ஓமத்தோடு, ஹோமத்தோடு செய்யப்படுவது அவுத்திரி. அநேகமுள இப்படி பல வகை உண்டு, அவற்றின் அவுத்திரி இரண்டு திறனாம். அவுத்திரி ரெண்டு வகைப்படும், எவை என்றால் ஞானவதி, கிரியாவதி. அதாவது அந்த அந்த யாக குண்டம் இருக்கிறது அல்லவா, யாக குழி, யாக குண்டம், அந்த இடம் மண்டலம், இவற்றையெல்லாம் மனத்திலேயே பாவனையால் அமைத்து கொண்டு செய்வது ஞானவதி தீக்கை. அந்த ஓமகுண்டம் முதலியவற்றை மனத்திலேயே பாவனையால் அமைத்து கொண்டு அந்த கிரியைகளை பாவனையாக செய்வது ஞானவதி. கிரியாவதி என்றால் அந்த கிரியைகளை புறத்திலே, புறத்திலே அமைத்து செய்வது. அதைத்தான் சொல்லுகிறார், இலகு ஞானம் கிரியை என இரண்டாம். இலகு ஞானம் கமா கிரியை என, அதுல அந்த இரண்டுல ஞானம், ஞானவதி என்பது என்ன என்றால் மனத்தால் இயற்றுவது கிரியை, மனத்தால் இயற்றுவது ஞானம், ஞானம் மனத்தால் இயற்றுவது ஞானவதி. எதை? கிரியை, கிரியைகளை மனத்தால் இயற்றுவது ஞானவதி. அந்த கிரியை என்பதை சேர்த்துக் கொள்ள வேண்டும், மனத்தால் இயற்றுவது கிரியை ஞானம். கிரியா அடுத்து எழில் குண்ட மண்டலம், எளிர்குண்டம், குண்டம்னா குழி, மண்டலம் ஆதி நிலவு வித்து, இவற்றையெல்லாம் புறத்திலே வெளியிலே அமைத்து கொண்டு அந்த கிரியைகளை செய்வது நிலவு வித்து செய்தல் கிரியாவதிதான். இன்னும் நிர்பீசம் சபீசம் என இரண்டாகி நிகழும். இன்னும் ஒரு இரண்டு வகை, நிர்பீசம் சபீசம். அதாவது நிர்பீசம் என்பது பீஜ எழுத்துக்கள். பீஜம் என்றால் வித்து, விதை. பீஜம் என்றால் வித்து, அதாவது வித்து என்றால் மூலம். வித்து எழுத்துக்கள், மூல எழுத்துக்கள், வித்து எழுத்துக்கள். நிர்பீசம் என்பது அந்த மந்திரங்களை அந்த மாணவருக்கு உணர்த்துகிற போது, உபதேசிக்கிற போது பீஜ எழுத்துக்களை சேர்த்து உபதேசிப்பது உண்டு, பீஜ எழுத்துக்களை சேர்க்காமல் உபதேசிக்கிற முறையும் உண்டு. அந்த வித்து எழுத்துக்களை அந்த மந்திரங்களிலே சேர்த்து சொல்லுகிற முறையும் உண்டு, சேர்க்காமல் உபதேசிக்கிற முறையும் உண்டு. யாருக்கு சேர்க்க வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட மாணவர்களுக்கு அந்த வித்து எழுத்துக்கள் உரியன என்றால், உயர்ந்த ஒழுக்கம் உடையவர்களுக்கு. எல்லாருக்கும் அவற்றை தரமாட்டார்கள். உயர்ந்த ஒழுக்கமுடையவர்கள், தகுதி வாய்ந்தவர்களுக்கு தான் அந்த பீஜ எழுத்துக்களை சேர்த்து அந்த மந்திரங்களை தருவார். மற்றையோருக்கு அந்த வெறும் மந்திரங்களை மட்டும் தருவார்கள். அது நிர்பீசம். எனவே இந்த நிர்பீச தீக்கையை ஞானவதியாகவும் செய்யலாம், அல்லது கிரியாவதியாகவும் செய்யலாம். அதேபோல சபீச தீக்கையும் அதேபோல அந்த ஞானவதி அல்லது கிரியாவதி என்ற முறையிலே ஆசிரியர் தரலாம். கீழே கீழே தருகிறார் பாருங்கள், யார் யாருக்கு இவற்றை தர வேண்டும் என்று கீழே தருகிறார். பாலரோடு, பாலரோடு வாலீசர், விருத்தர், பணிமொழியார், பலபோகத்தவர், வியாதிப்பட்டவர்க்கு பண்ணும் சீலமது நிர்பீசம். ஆக நிர்பீசதிக்கு யாருக்கு செய்ய வேண்டும் என்றால், சிறு பிள்ளைகள், பாலர், அவர்களுக்கு நிர்பீச முறையில தரப்படும். பாலரோடு வாலீசர், என்ன பொருள் போட்டிருக்கு, வாலீசர், அந்த இளைஞர்கள் வாலீசர், வாலிபர். விருத்தர்னா முதியவர்கள், முதியவர்கள். இவர்களெல்லாம் அந்த தீக்கையை முறையாக செய்வதற்கு இடர்படுவார். ஆக அந்த இந்த தீக்கையெல்லாம் முறைப்படி நெறிப்படி தவறாமல் வழுவாமல் செய்ய வேண்டும் என்றால் நல்ல உடல்நிலை, உடல் நலம் இருக்க வேண்டும். அந்த ஒழுங்குமுறை முக்கியம். எனவே அவற்றை செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் இவர்கள், பாலர், இளைஞர்கள். அவர்களும் அது விளையாட்டு பருவம். எனவே அவர்கள் கண்ணும் கருத்துமாக செய்ய மாட்டார்கள். விருத்தர் முதியவர்கள், அவர்கள் உடல்நிலை பாவம், இடம் கொடுக்காது. பணிமொழியார் பெண்கள், அவர்களுக்கு பல குடும்ப வேலைகள், பிள்ளைகளை உரிய நேரத்தில் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், கணவரை அலுவலகத்துக்கு அனுப்ப வேண்டும். அதில் எங்க அந்த குறித்த நேரத்தில் செய்யணும்னு முடியுமா? பணிமொழியார் எல்லா காலத்திலையும் பெண்களின் நிலை அதுதான். பல போகத்தவர், பல போகத்தவர், அந்த உலக போகத்தில் நாட்டமுடையவர்கள், பல போகத்தவர். வியாதிப்பட்டவர், சிலர் பல வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கான நேரமே கிடைக்காது. எனவே பல போகத்தவர், வியாதிப்பட்டவருக்கு பண்ணும் சீலம் அது நிர்பீசம். அவர்களுக்கு நிர்பீச முறையில் கொடுத்தால் போதும் என்று அந்த இது அவரவர் நிலைக்கு தகுந்தபடி சீலம் அது நிர்பீசம். அடுத்து இன்னொரு ரெண்டு வகை, ஞானவதி கிரியாவதி என்ற இரண்டு, நிர்பீசம் சபீசம் என்ற இரண்டு. இன்னொரு இரண்டு, நிரதிகாரை சாதிகாரை. நிர் அதிகாரை ச அதிகாரை, அதாவது அதிகாரத்தை கொடுப்பது அதிகாரம் இல்லாதது என்ற இரண்டு வகை. அதிகாரத்தை கொடுப்பது சாதிகாரை, அதிகாரம் இல்லாதது நிர்அதிகாரை. என்ன அதிகாரம் என்றால், இப்போ இந்த தீக்கை பெற்றவர்கள் செய்வதற்கு உரிய கடமைகள், அன்றாடம் செய்வதற்குரிய கடமைகள், அதை நித்தியம், நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், காமிய கர்மம் என்றெல்லாம் வைத்திருக்கிறார். நித்தியம், நைமித்திகம், காமியம். நித்தியம் என்பது நாள்தோறும் நியமமாக செய்ய வேண்டிய கடமை, பூஜை, பூஜை முறை, அது நித்திய கர்மம் எனப்படும், அன்றாடம் செய்ய வேண்டிய வழிபாடு. நைமித்திகம் என்பது சிறப்பு காலங்களில், விசேட காலங்களிலே, விழாக்காலங்களிலே விரிவாக சிறப்பாக செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள், நைமித்திகம். காமியம் என்பது சில பயன்களை கருதி, உலக பயன்களை கருதி தன்னுடைய ஆயுளை நீட்டிக்க வேண்டும், குடும்பத்தில் வறுமை போக வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் என்று, இப்படி நோய் நீங்க வேண்டும் என்று பலவிதமான உலக பயன்களை கருதி செய்கின்ற வழிபாடு காமிய கர்மம். இவற்றையெல்லாம் செய்வதற்குரிய அதிகாரத்தை தருவதுதான் சாதிகாரம். இந்த மூன்றையும் செய்யக்கூடிய உரிமையை தருவது சாதிகாரம். அதற்கு மாறாக இந்த நித்திய கர்மத்தை மட்டும் செய்வதற்கு உரிமை தருவது நிரதிகாரம். பொதுவாக தீக்கை என்றாலே எதை குறிக்கும் தெரியுமா? தீக்கை என்றாலே சிறந்த தீக்கை எது? ஞானத்தை தரக்கூடிய நிர்வாண தீக்கை. தீக்கை என்றாலே நிர்வாண தீக்கையைத்தான் குறிக்கும். இங்கே சொல்லப்படுவதெல்லாம் நிர்வாண தீக்கையை பற்றி தான். இந்த நிர்வாண தீக்கை மேலும் ரெண்டு வகைப்படும். எத்தனை வகை பாருங்க, மேலும் இரண்டு வகை. சத்தியோ நிர்வாணம், அசத்தியோ நிர்வாணம். ஆக வீடு பெற்றை தருவது இந்த நிர்வாண தீக்கை தான். சத்தியோ, சத்திய என்றால் உடனே, சத்திய, சத்திய என்றால் விரைவாக. ஞானாசிரியர் தீக்கையை கொடுத்த மாத்திரத்துல அந்த மாணவர் முத்தியை பெற்றுவிடுகிறார். கொடுத்த மாத்திரத்துல இந்த உடல் கழிந்து சிவத்தோடு சேர்ந்து விடுகிறார். ஆம், பெற்றான் சாம்பான் முள்ளிச்செடி, முள்ளிச்செடி முத்தி பெற்று, அதுபோல. அதுல ரொம்ப சிறுபான்மை. ஆக அதற்கு ஏற்ற அந்த பரிபக்குவ நிலையில இருந்தா இதெல்லாம் வரும். சத்தியோ நிர்வாணம். அப்படி இல்லாமல் திக்கை கொடுத்த நிர்வாண திக்கை பெற்று நாளடைவிலே இந்த உடம்பு இருக்கிற வரை அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து, உடம்பு எதுவரை இருக்கும், உடம்பு எதுவரை இருக்கும், சஞ்சித வினை என்ன ஆயிற்று? முதலிலேயே ஞானாசிரியர் கழித்து விட்டார். சஞ்சித வினை இல்லை, மற்ற இரண்டு வினை இருக்கு, ஆகாமியமும் பிராரத்தமும். ஆகாமியம் எப்படி கழியும்? ஆகாமிய வினை இப்போது உண்டாகிற வினைதானே, புதிய வினை. இப்ப இவர்கள் நிர்வாண திக்கை பெற்ற பிறகு, ஞானத்தை பெற்ற பிறகு ஆகாமியம் ஏறுமா? ஆகாமியம் ஏறுமா? ஏறாது. எனவே அவர்களுக்கு ஆகாமியமும் இல்லை. அப்படி ஒருவேளை ஆகாமியம் ஏறினால் அதை இறைவனே, ஆமா, அந்த என்ற வினை உடலோடு ஏகும், இடை ஏறும் வினை தோன்றில் அருளே சுடும். ஒருவேளை ஆகாமிய வினை இவர்களுக்கு விளையுமானால் அந்த திருவருளே அதை சுட்டி எரித்துவிடும். எனவே ஆகாமிய வினையை ஏறாது, சஞ்சீத வினையும் இல்லை, இந்த பிராரத்த வினை மட்டும், அதை அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த உடம்பே வந்தது. எனவே அந்த பிராரத்த வினை இருக்கிற வரை இந்த உடம்பு நிற்கும் உலகத்துல. எனவே அதுவரை இந்த உடம்பு இருந்து பிறகு இந்த உடம்பு விழுந்தால் அவர்கள் முக்தியை தலைப்படுவார். அது அசத்தியோ நிர்வாணம் என்று வைத்திருக்கிறார். அசத்தியோ நிர்வாணம், இந்த பாட்டில் கடைசி வரியில் சொல்லுகிறார். சாலனிகள் தேக பாதத்தினோடு சத்திய நிர்வாணம் என இரண்டு வகைப்படும். தேகபாதம்னா இந்த இந்த உடம்பானதே விழுகின்ற காலப்போக்கிலே விழுகின்ற பிறகு முத்தி அடைதல், அது பெயர் சொல்லவில்லை. அது என்ன பெயர்? அசத்தியோ நிர்வாணம், பிறகு சத்திய நிர்வாணம் என்று ரெண்டு. பிறகு பாருங்க, அந்த ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறி இழுக்க நல்ல உத்தமர்க்கு செய்வது உயர் பீசம். நல்ல கல்வி கேள்வியிலே சிறந்து ஒழுக்க நெறி வலுவாதவர்கள் அப்படிப்பட்ட உத்தமர்களுக்கு செய்வதற்குரியதுதான் சபீச தீக்கை, அந்த பீஜ எழுத்துக்களோடு கூடிய தீக்கை சபீசம். இந்த ஹாம் ஹவும் என்றெல்லாம் வரும் அந்த திரு ஐந்தெழுத்துல, ஓம் என்றதெல்லாம் வரும். ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறி இழுக்க நல்ல உத்தமர்க்கு செய்வது உயர் பீசம். இவர் தம்மை நீதியினால், இப்ப சொன்ன நல்லவா, நித்திய நைமித்திக காமியத்தின் நிறுத்தி, இந்த மூன்றையும் செய்யக்கூடிய அதிகாரத்தை தந்து நிரம்பு அதிகாரம் நிகழ்த்துவதும் செய்து சாதக ஆச்சாரியரும் ஆக்கி, இந்த சவிசதிக்கை பெற்றவர்கள் ரெண்டு வகைப்படுகிறார்கள். சாதகர் ஆச்சாரியர், அந்த சபீசமாகிய நிர்வாணத்தை பெற்றவர்கள் சாதகர். சாதகர் என்றால் அந்த வழியிலே ஒழுகுகிறவர்கள், நிர்வாணத்தை பெற்று அந்த சமய ஒழுக்கத்திலே நின்று கடைபிடிப்பவர்கள் சாதகர். ஆச்சாரியர் என்பவர்கள் பிறருக்கும் அந்த தீக்கையை கொடுக்க வல்லவர்கள் ஆச்சாரியர். அவர்கள் நிர்வாண திக்கை பெற்றதோடு நில்லாமல் அதற்கும் மேல ஆச்சாரிய அபிடேகம் என்ற ஒன்றை பெற வேண்டும். ஆச்சாரியர் ஆவதற்கு ஆச்சாரிய அபிடேகம், அதாவது கலச நீரிலே மூழ்கிவித்து செய்கிற ஒரு சடங்கு முறை. ஆக நிர்வாணத்தை பெற்றவர்கள் இந்த அபிடேகத்தை பெற்ற பிறகு பிறருக்கு தீக்கையை தரக்கூடிய அதிகாரத்தை பெறுகிறார்கள் ஆச்சாரிய அபிடேகம். அதனால்தான் சாதக ஆச்சாரியருமாக்கி வீடு தருவிக்கும். இன்ன ஒரு ரெண்டு வகை நிர்வாணத்தை கையில, இன்ன ஒரு இரண்டு வகை, கொஞ்சம் கொஞ்சமா சொல்றார், ரெண்டு ரெண்டா மொத்தமா சொன்ன, இன்ன ஒரு இரண்டு வகை. உலக தருமிணி சிவதருமிணி, உலக தருமிணி சிவதருமிணி. இந்த நிர்வாணத்தை பெற்றவர்கள் இல்லறத்தார்களாக இருந்தால், இல்ல குடும்பம் நடத்துகிற இல்லறத்தாருக்கு உரியது உலக தருமிணி, இல்லறத்தாருக்கு உரியது. சிவதருமிணி என்பது திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்நாள் எல்லாம் இருக்கிறார்களே அவர்களுக்கு நைட்டிகர் என்ற பெயர். நைட்டிகர், நைட்டிக பிரம்மச்சாரி என்பார்கள். அவர்களுக்கு செய்யப்படுவது சிவதருமிணி. அந்த உலக தருமிணி பெற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வேறுபாடு என்றால், உலக தருமிணி பெற்றவர்கள் தலையில சிகை வைத்திருப்பார்கள். உலக தருமிணி இல்லறத்தில் இருப்பவர்கள் தலையில நம்ம குடுமியில் வைத்திருப்பார்கள். இவர்கள் நைட்டிகர், அந்த தலை ஆமாம், ஆமா, குடுமி அந்த இருக்காது, வலித்திருப்பார், சிகை இருக்காது. கல்யாணம் அந்த கட்டம் போயிருச்சுல, துறவரம் புண்டும் சிலர் இல்லறத்தில் இருப்பாங்க. துறவரம் புண்டா அவர்கள் அவர்களுக்கு சாதகரும் ஆச்சாரியருமாக்கி வீடு தருவிக்கும். உலோக தருமிணி உலோக சிவ கமா உலோக சிவ தருமிணி என்று இரண்டாம், அதை ரெண்டா பிரித்து கொள்ளணும். உலக தருமிணி சிவ தருமிணி என்று இரண்டாம். ஆதலினான் ஆதலினால் அதிகாரயம் சமயம் விசேடம் நிர்வாணம் அபிடேகம் இவற்று அடங்கும், நான்கும் அந்த சாதிகாரையிலே அடங்கும். பிறகு அந்த அத்துவ சுத்தியை பற்றி ஒரு நாலஞ்சு பாட்டில் ரொம்ப விரிவாக விளக்குகிறார். அதெல்லாம் ஆமாம் கடினமான விளங்குதற்கரிய பகுதிகள், படித்து பாருங்க. அந்த எழுத்துக்களின் அந்த அந்த ஆறு அத்துவாக்களுடைய விவரங்கள், அவற்றை எப்படி அந்த ஐந்து கலைகளிலே அடக்குதல், அதெல்லாம் அந்த கிரியைகளிலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு 263 இரண்டாவது பாட்டு, கடைசி பாட்டு, மூன்று திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கட்கு அந்த மூன்று வகையான ஆன்மாக்கள், மூன்று திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கட்கு முன்னிலையாம் மூயிரண்டாம் அத்துவாவின் ஆன்றமுறை அவை அறுத்தி அறுத்து மலம் முதிர்வித்து அரும் பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி நுகராத வகை முற்சை கண்ம துகள் அறுத்து. முற்சை கண்மம் என்பது எது? முற்சை கண்மம் சஞ்சிதம், சஞ்சிதம் முற்சை கண்ம துகள் அறுத்து அங்கு அத்துவா தொடக்கரவே சோதித்து, அத்துவ சோதனை செய்து அத்துவா தொடக்கரவே சோதித்து ஏன்ற உடற்கண்மம், அது என்னது? உடற் ஏன்ற உடற்கண்மம் பிராரத்தம், பிராரத்தம் ஏன்ற உடற்கண்மம் அனுபவத்தினால் அறுத்து அனுபவிக்க வைத்து நீக்கி இனிச்சை கண்மம், அது என்ன? ஆகாமியம். இனிச்சை கண்மம் மூலமலம், அது ஆணவமலம். இந்த இரண்டையும் ஞானத்தால் இடிப்பு, தன்னுடைய உபதேசத்தினாலே ஆகாமியம் ஏறாதபடி செய்கிறான். அதேபோல் ஆணவமலம் அந்த ஞானத்தினாலே, ஆணவமலம் என்பது அறியாமையை செய்வது, அந்த உபதேசத்தை ஞானத்தை பெற்ற மாத்திரத்தில் அந்த அறியாமை கழிகிறது. எனவே ஆணவமும் நீங்குகிறது, ஆகாமியமும் ஏறுவது இல்லை என்று சொன்னார்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
1: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: ஏற்பகை நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இந்த மாதிரி ஒரு வேலை எடுக்க போறாருங்கிறீங்களே, அந்த வேலை ரொம்ப ஒரு மாதிரியான வேலைன்னு சொல்றீங்க, அது வேற யாருக்குமே எப்போ எடுத்தது இல்லைங்கிறீங்க. இந்த மாதிரி வேலை எடுக்கும் போது இப்ப நம்ம இருக்கிறவங்கன்னு சொன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இங்க மயிலாடுதுறையில் இருக்கிறாங்க, இங்க என்ன இருக்கிறோம், இப்ப சத்துவாச்சியர்ல இருக்கிறாங்க, வேலூர்ல இருக்கிறாங்க, ஆற்காட்டுல இருக்கிறாங்க, திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க, இப்படி இப்ப நமக்கு என்ன, நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாது. அங்க அப்படி இல்லையே சுவாமி, என்னன்னாரு, மேலேயே ஒருத்தி உடம்புலயே ஒருத்தி. அந்த ரெண்டு பேருக்கு தெரியாம எப்படி சார் கொள்ள முடியும் இந்த வடிவத்தை சேர்க்கிறார் கேட்டார்.
2: அதுதான் எனக்கும் இன்று வரை ஐயம் சேர்க்கிறார். உம்பர் நாயைக்கும் அகுது அறியவோ, இப்ப கொல்ல போற வேடம் மேல இருக்கிற கங்கைக்கு தெரியுமான்னாரு. தெரியல சுவாமி, எனக்கு அதே தான் சந்தேகம். உனக்கு இன்னைக்கு வந்தது பார் சந்தேகம், அது எனக்கு அன்னைக்கே வந்துட்டு. சரி, இன்னொரு அம்மா யாரு, இன்னொரு அம்மா யாரு, பிரியா நங்கைதான் அறியாமையோ, உடம்புலயே ஒரு கூறு இருக்காளே, அவருக்கு தெரியாம இருக்க முடியுமான, இதாவது தலைக்குள்ள இருக்குது, கங்கை இருக்கு, சடை இருக்கு, சடையை கொஞ்சம் தூக்கி முடிஞ்சா வேணா ஒரு கால் கொஞ்சம் தூக்கி வேலை முடிச்சோம்னு சொன்னா கங்கை வேணா ஒரு கால் உள்ள வந்துடலாம், இது ஒரே சரிபாதியா உட்கார்ந்து இருக்கு என்னாரு, அதுக்கு தெரியாமையானாரு. அதுதான்ப்பா எனக்கு முன்னே சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டேனே. இந்த ரெண்டு பேருக்கு அந்த வடிவம் கொண்டது தெரியுமா தெரியாதாங்கிறது அடியேனுக்கும் ஐயம். அருமையானது, பிரியா நங்கைதான் அறியாமையோ, அறியோம் தெரியாது, ஆனா தூயலி என்ன சார் வேடம்னாரு. இப்ப வேடத்தை சொல்லாம இந்த ஒரு சஸ்பென்ஸ் மேல சொன்னாரு. அவங்க மனைவி தெரியும், ரெண்டு பேரத்துல ஒரு தலையில் இருக்கிறவங்க தெரியாம தெரியுமா, அது தெரியலப்பா, பக்கத்திலேயே இருக்காள் தெரியுமா, தெரியாதுப்பா என்ன சொன்னேன். என்ன சார் அந்த மனைவிக்கும் தெரியாத வேடம், மனைவி தான் என்னன்னு சொன்ன, இதெல்லாம் ரொம்ப அருமையா இலக்கியத்துல வேறு பிற இலக்கியங்களில் ஆங்கில இலக்கியங்கள் இருந்துன்னு சொன்னா ஆஹா அந்த உயிரை விட்டுருவான். பாழா போன தமிழ்ல பாழா போன சேக்கடா புராணத்தில் இருக்கிறதுனால மேன நினைக்கிறான். அம்மா இவ்வேடமே சொல்லாம இவ்வளவு, இந்த அம்மாவு தெரியுமோ அதானு தெரியல, இந்த அம்மாவுக்கு தெரியுமா அதுவும் தெரியல, அப்படி என்ன சார் அதான் இனிமே இனிமே சொல்ற அல்லவா, இது முன்ன சொல்லியிருந்தால் அது அவ்வளவு இலக்கியமாகாது. அதனால தூய நீர் பொன்மேனியில் விளங்க, உடம்பெல்லாம் நல்ல திருநீர் வெந்நீர் பூச்சிருக்க, சரி இதுல ரொம்ப தெரியல, இது வந்து கங்கைக்கோ அல்லது அம்மாவுக்கோ தெரியறனால தெரியாத ஒன்னும் தப்பு இல்ல. சரி, தூர்த்த வேடமும் தோன்ற, இங்கதான் தூர்த்த வேடமும் தோன்ற. தூர்த்த வேடம்னா என்ன, தூர்த்த வேடம் காம உணர்வு ததும்பிய வேடம், காம உணர்வு ததும்பிய வேடம், இந்த வேடம் தான் தூர்த்த வேடமும். உடம்புல அந்த மாதிரி குறி எல்லாம் இருக்கு, உடம்புல போய் என்ன அந்த குறி இருக்கும், சங்கலயத்துக்கு போகணும், கலித்தொகை கலித்தொகை சங்கலயத்துக்கு போகணும், ரொம்ப அருமை. இவன் தலைவன் தொண்ட கணவன் ராத்திரி எங்கேயோ போயிட்டான், எங்க போனாங்கிறது உங்களுக்கு தெரியும், எங்கேயோ போயிட்டான்னாலே தகராறுனு அர்த்தம், இங்க போனான்னு சொன்னா நீங்க சரியான கதை, எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறான். ராத்திரி 10 மணிக்கு இவன் தூங்கும் போது புறப்பட்டுருக்கான், விடிய காலம் 4:30 வந்து நிக்கிறான், நிக்கிறான் இவன். இவர் இந்த அம்மா வந்து எப்படி இருக்கும், கடுமையான கோவம், எங்க ராத்திரி 10:30 மேல போய் விடியறதுக்கு முன்ன 4:30 வந்து நிக்குது, எங்க வந்ததுன்னு கேட்டேன். எங்கேயும் போலியே, பாரியார் சொற்படி கேட்க போனேன், பாவம் பாரியார் சொற்படி கேட்க போனேன், பாரியார் சொற்படி ராத்திரியான சிவன் ராத்திரி ஒன்னும் அப்படி விட்டான். புழுகளை எந்த புழுகுன்னு நினைச்சுங்க, அதில் 10:30 தொடங்கி நான் 3:30 விட்டாங்க, அவ்வளோ பக்தியாக கேட்டு வந்திருக்கு பிள்ளைன்னு அர்த்தம். அதனால நான் எங்கேயும் போகல அப்படின்னா, ஏய பெண் பேசுற பேச்சு, புள்ளி கணவன் கல்வன் புனல் சேர் பொதுக்கம்போல், வள்ளுகிறு சேர்ந்தனவும் வாழையிறு உற்றனவும், ஒள்ளிதல் சோர்ந்தனின் கண்ணியும் தவறாதல் சாலாவோ கூறும். சாப்பிட்டுவோம் என்ன, கழித்தொகை எல்லாம் எங்க நம்ம எங்க மேலைக்கு இப்ப எங்களுக்கு எடுத்து சொல்லவும் நிறைய இடம் இல்லை, இங்கதான் வருது ஏதோ சொல்லிட்டோம். அதனால இந்த நண்டு இருக்க, நண்டு அது தன்னுடைய வலையில என்ன பண்ணணும் கேட்டா அப்படியே வந்து மேல அப்படியே வரும், வந்ததுன்னா அந்த ரெண்டு முன்னு இருக்கிற கோடு இருக்கு பாருங்க, இந்த மின்னல் வாய் அது அப்படியே கீறி கீறி கீறி கீறி கீறி இருக்கும். அப்ப அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நண்டு வரைக்கும் சும்மா இல்ல, என்ன பண்ணிருக்கு அப்படியே ஊறி வந்துருக்குது என்று தெரியும். அது மாதிரி இவன் மார்பில் என்ன மாதிரி இருக்குதான், இப்படி வளைவு வளைவா வளைவு வளைவா வளைவு வளைவா இருக்கும். சிவ சிவ புள்ளி கல்வன் புனல்சேர் பொதுக்கம் போல் வள்ளுகிர் போல் தரும். எதனா அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கை நெகம் பட்ட மாதிரி இருக்கு, கை நெகம் பட்ட மாதிரி இருக்கு, வள்ளுகிர் போல் தனமும். சரி, கன்னத்துல பார்த்தோம்னா சிவ சிவ இன்னைக்கு அவங்க வரல, இல்லைன்னா அதெல்லாம் சொல்றது கூட மனசுல சங்கர. ஆனா எவ்வளவு அருமையா சொல்லுவாரு சங்கலைக்கியம், வாழுகிறு போழ்ந்தனவும் இந்த பல்லு பட்ட மாதிரி இருக்கு. இங்க எல்லாம் போதுமே போதுமே. வள்ளுகிறு போழ்ந்தனவும் வாழையிறு உட்டனவும் பல்லு அப்படியே இங்க அப்படியே அந்த மாதிரி இருக்கான், பட்டாக்குறி இருக்கான். சரி, ஒள்ளிதல் சோர்ந்தனின் கண்ணியும் மாலை எப்பவும் அப்படியே வாடாத மாலை, வீட்டுல இருந்தாலும் வெளியில இருந்தாலும் போட்டுட்டு இருந்த காலம் நம்ம காலம், தமிழர் அப்படி போட்டு ஒரு காலத்துல, இப்பதான் வந்து இப்ப எப்பவுமே கிடையாது, கல்யாணத்துல தான் செய்யறோம். அது மாதிரி பார்த்தா ராத்திரி போட்டிருந்த மாலை எப்படின்னு கேட்டா அருமையா அப்படியே ஒரு இதழ் வாடாம இருந்தது. இப்ப அங்கிருந்து 4:30 விடியாம வரும்போது வெறும் நாரா இருக்கு, பூவே காணும். ஏயா யார்கிட்ட கதை விடுற, வாரியார் சொற்பொழிவுக்கு போனா இது 3 வருமா, வாரியார் சொற்பொழிவுக்கு போனா நெஞ்சில் அப்படியே கையில நகமெல்லாம் பட்டிருக்குமா, இங்க வந்து கன்னத்துல பல்லு பட்டிருக்குமா, மாலை இப்படி குடிச்சோரா போய் வெறும் நாரா இருக்குமா அப்படின்ட்டான். புள்ளி கல்வன் புனல் சேர் பொதுக்கம் போல் வள்ளுயிரு உற்றவும் வாழையிறு போழ்ந்தனவும் ஒள்ளிதல் சோர்ந்தனின் கண்ணியும் தவறாதல் சாலாவோ குரு. அதே அந்த யோகியதையை புரிஞ்சு வச்சுட்டுதேடா, உன் மார்பும் உன் கண்ணமும் உன் கழுத்துல இருக்கிற மாலையும் புரிய வச்சுட்டு தூர்த்த வேடமும். அந்த வேடம் தான் அந்த வேடம் சங்கலிக்கிறது சொல்லப்படுகிற. நீ வேற எதுனா நாங்க ஒத்துக்க மாட்டோம். இந்த வேடம் எதனால வந்ததுன்னு சொன்னா அப்ப ராத்திரி எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சு போச்சுப்போம். ராத்திரி எங்க போயிருக்கான 10:30 சொன்ன யாரோ ஒரு தேர் வீட்டுக்கு போயிட்டு காலையில 4:30 வந்துருக்கு. அதனாலதான் இங்க வந்து அந்த குறி இங்க வர அந்த குறி எல்லாம் போயிட்டு, அதான் தூர்த்த வேடம். அதுதான் இங்க சொன்ன தூர்த்த வேடமும். இதை நம்ம எழுதணும், ஆனா நான் இப்ப எழுதும்போது எழுதியிருக்கேன், என்னுடைய இதே உரையில் எழுதும் போது தூர்த்த வேடம் என கழித்தையை கூறுமாறு காண்க. நம்ம அப்புறம் என்ன செய்யணும், எழுதணும்ல தூர்த்த எழுதுனா அது என்ன வேடம்னு தெரியும்ல. அருமையா கட்டறிந்தாரியத்தும் கலியோடு அகம்பரம் என்று இத்திரத்தை 8 தொகை 8 தொகை நூல்கள்ல கலித்தொகைக்கு கட்டறிந்தாரியத்தும் கலியோடுன்னு ஒரு ஒரு அரைமொழி வேற கூட இருக்கு. 150 கலித்தொகை இருக்கு, கலிப்பாட்டு ரொம்ப அருமையான பாடல்கள். இப்படி ஒரு இன்பச்சுவை மட்டுமல்ல, இதுல பல்வேறு அறங்களை எல்லாம் சொல்லுகிறேன், ரொம்ப அழகா. எனவே தூர்த்த வேடமும் கொண்டு தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய், இப்படிப்பட்ட ஒரு காமுக வேடமும் அந்த உடம்புல இருக்கும்படியாக வந்தது. அதனால் தான் ஐயா இந்த வேடம் இருக்கணும்னு சொன்னா மேல இருக்கிற அம்மாளுக்கு தெரியாமையான்னார், உடம்புல இருக்கிற அம்மையாளுக்கு தெரியும், அதுதான் எனக்கும் தெரியாதுன்னு. அதனால் இப்பதான் தெரியும் சஸ்பென்ஸ் இப்பதான் விளங்கும் அல்லவா. அப்ப இந்த வேடம் இருப்பதனால தான் இது இந்த ரெண்டு பெண்களுக்கும் தெரியாம இருக்க முடியுமா, உடம்புலயே இருக்கிறவங்களாச்சு அப்படின்னா அதான் எனக்கும் ஐயம். இப்படியாக வந்தாராம் ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க. இந்த வரி இன்னும் மேலும் முக்கிய முக்கியம், தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய். ஐயா ஆண்டவனா இப்படி கொள்றான் இந்த வேடத்தை எல்லாம் அப்படின்னா, மாய வண்ணமே கொண்டு மாய வண்ணமே கொண்டு நிலையற்ற இந்த வேடத்தை வேண்டும் என்று இந்த அடியவரை ஆட்கொள்வதற்காக பூண்டதே தவிர இயல்பில் அன்று என்பார் மாய வண்ணம். சரி, இப்படி வந்தவர் அது சார்தான் சார், இந்த வேடம் இருக்கும்போது நித்தியில திருநீராவது அழிச்சிருக்கலாம் இல்லவா, நித்தியில திருநீர் என் பூசிட்டு வருது, ஒன்னும் இப்படி இருக்கு இந்த வேடம், ஒன்னும் அந்த வேடம் இருக்கு, அடாராடா கலந்துட்டது என்ன. தொண்டர் மாறாத வண்ணமும், இது இல்லைன்னு அவர் யார் உள்ள விடுறார், இதனாலதான் அவருக்கு சொல்ல போறார். அதனால தொண்டர் மறுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எது வேண்டி இருக்கு, இது வேண்டி இருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கும் இல்லை என்னாது எங்கள் பெருமான் கொடுப்பார் என்பதை காட்டுவதற்காக இது இருக்கு மாயவன். அதனாலதான் இறைவன் காட்சியும் விளங்குதா, இப்ப ஒரு தலைப்பு கொடுத்தது அப்படிலாம் கொடுக்கணும், இறைவன் காட்சியும் என்ற ரிஷவானத்துல எரிய அம்மைய பொருள் வந்து கொடுத்தாலும் அது எங்கேயும் இருக்குது, எங்கேயும் இருக்குது, இங்கதான் இருக்குதா, ஆணையத்தின் மீது வந்து இறைவன் வந்து அம்மையோடு அருள் செய்தான்ங்கிற வேடமையே தொன்மை கோலமே நோக்கி குளிந்துவதாய் கோத்தும்பி என்று முடிச்சு விடுறோம், அதனுடைய கோலமே. இப்பதான் தெரியுது அவருடைய இறைவன் காட்சியும் என்பதற்கு மாய அப்படி கொடுக்கணும் சார். நீங்க எல்லாம் தலைப்பதான் தயவு செய்து உங்களை சொல்றேன், இறைவன் காட்சியும் என்ன காட்சி, மாய வண்ணமே கொண்டு என்னவா. ஆனால் அதே நேரத்துல திருநீர்த்தார்னு சொல்லல, திருநீர்த்தார்ன்னு சொல்லல, தொண்டர் மாறாத வண்ணமும். அது ரெண்டு ரெண்டு சைக்காலி, அதுல புறமும் இருக்கு அகமும் இருக்குது, ரொம்ப அருமையானது. பின்னால் நான் முடிச்சிருந்த விரைவில், ஏன்னா கதை தெரிஞ்சது போதில் ஒன்றும் வரலாறு நமக்கு ஒன்றும் பெருசாக இப்போ தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அப்புறம் மூணு நிமிஷத்தில் முடிச்சு போகலாம் வரலாறை. சேக்கிராருடைய போகிறது தான் நமக்கு இனிமையாக தவிர வேறு எதுவும் இல்லை நமக்கு இல்லைங்களா. அதனால் தொண்டர் மராதவண்ணமும் என்று சொன்னால், இந்த திருநீர் இருந்தால்தானே அவர் வந்து எந்த யாராக இருந்தாலும் அடியவராயிருப்பவர்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்வார். அவ்வளவே தவிர இங்க தொண்டராக இருக்கணும். அதனால மராதவன் என்பது உடம்பில் பார்க்கின்ற பொழுது நல்ல திருநீர் அணிந்த கோலம், அந்த ஒண்ணுதான் அடியவருக்குரிய வேடம் வெட்ட இருக்கு. மற்றதெல்லாம் உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தூர்த்த வேடம் இருக்குது. கொண்டு எதற்கு சார் இந்த மாதிரி கோலத்தை போடணும், ஏன் அவர் தலையெழுத்தங்களா தலையெழுத்துங்களா அவனு ஒருத்தன் கேட்டான். ஏன் இந்த மாதிரிலாம் மனுஷன் போட்டு போகணும். தொண்டர் மாறாத தன்னமும் காட்டுவான் வந்தார், நாம் எல்லாம் அறிவதற்கு அதற்காக வந்தார். அப்ப தொண்டர் இப்படிப்பட்ட ஒரு தொண்டர் இருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் அறிய வந்த வேறமே தவிர வேறு எதுவும் அன்று என்பதும் அங்கேயே ஆண்டே பெற்றாம். அருமை. சரி, இன்னுமே போலாம். நேர வந்தார். வந்த உடனே இதோ காவிரிப்பட்டினம் இந்த வேடத்தோடு வருகிறார். இயற்பையாருடைய அந்த தெரு வந்து விட்டார். இயற்பையார் தெரு வந்து ஏதோ இயற்பையாருடைய வீடு அங்க வந்து நிக்கிறார். அப்படி வந்துடுவோம் வந்துட்டா அவர் உடனே உள்ளிருந்து வந்த உள்ளிருந்தவர் வருக வருக இப்படி உங்களுடைய அடியன் செய்த அந்த தவம், அடியனுடைய வீடு செய்த தவம் என்றெல்லாம் சொல்லி என்ன மாதமும் செய்தது இச்சிறுகுடில் என்றார் என்று அங்க சொல்ற மாதிரி என்ன மாதமும் செய்தது இச்சிறுகுடில் என்றெல்லாம் சொல்ல அப்படியே கை காட்டி ஆசீர்வாதம் செய்துட்டு, நான் ஒன்னு இந்த ஊருக்கு வந்தேன், வந்த போது காதல விழுந்தது, அதை பார்த்துட்டு போக வந்தேங்கிற இது சுத்த நடிப்பு அப்படிதான் நடிக்கணும். அதனால

உவந்தளிக்கும் உண்மை கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தனும். ரொம்ப எச்சரிக்கை, எழுத்து அப்படியே நெருத்து போடுறது. ஆமா, இங்கேயுமே நெருத்து போடுகின்றவர் தான், ஆனா இங்க ரொம்ப நெருத்து போடணும். ஏன்னா உலகியல் ஒழுக்கம் என்ற ஒன்று இருக்கிறதே, பண்பாடு அறம் என்றெல்லாம் அதற்கு எந்த விதத்திலையும் இல்லை. அப்படியே வந்தேன், வந்தவுடனே என்னை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து, உங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன், இயற்பகையார் ஒருத்தர் இருக்காரு, அவர் எங்கே என்னார் அப்படிங்களா என்று சொல்லிவிட்டு, அடாரால இந்த மாதிரி அழிவர்கள் வந்தாங்கன்னா அவங்க எதை கேட்டாலும் கொடுப்பார் புண்ணியமா, எதை கேட்டாலும் கொடுப்பாரு. எப்பா எதை கேட்டாலும், ஐயோ நீங்க அது எதுன்னு பேச்ச வேண்டியிருங்க. அவர் மனுஷங்கிட்ட போனவங்க அடியவரா போயிட்டு உங்க மாதிரி புண்ணியமா போயிட்டாங்கன்னு சொன்னா, அப்படிதான் நம்ம உலகில சொல்லுவான், உங்க மாதிரி புண்ணியமா போயிட்டாங்கன்னா எதை வேணாலும் கொடுத்துற மனுஷன் என்று கேட்டு கேள்விப்பட்டேன். பட்ட உடனே அப்படியே வந்தேன். நம்ம எடுத்துக்கணும் இது வரைக்கும் சரி, அது இங்க இனிமே என்ன சொல்ல போறது ரொம்ப கடினமானது அல்லவா. அதனால் நீ என்ன சொல்லுகிறார், ஒன்றும் நீர் எதிர் மாறாது உவந்தளிக்கும் உண்மை கேட்டு, இது ஊரவங்க சொன்னது சரி, நும்பால் ஒன்று வேண்டி எனக்கு அப்புறம் தான் பட்டது உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு யாரு ஊர்ல சொன்னவங்க பார்த்துட்டு, சரி நமக்கு தான் ரொம்ப நாளா ஒண்ணு வேணும்னு நினைச்சோமே அதை கேட்கலான்னு வந்தேன். அப்படி சந்தர்ப்பத்தினால வந்தனே தவிர, இதெல்லாம் ஜோடனை. அப்படி கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தனும். சரி, அதனுக்கு இசையலாம் எனில் எம்பலாம் என்றார். இது மூணாவது கூட்டு, பகுத்தறிவாதிக்காக போறாங்க, அதுக்கு கூட்டுக்கலாம், மூணாவது கூட்டு. இசையலாமெனில் இயம்பலாம், நான் ஒண்ணு கேட்கணும், அடியேனுக்கு ஒன்னு வேணும், அதுக்காக இங்க வந்திருக்கிறேன், அதை நான் கேட்கலாம்னு நீங்க அதை அனுமதி கொடுத்தா நான் கேட்கலாம். இது ஒரு இடம். என்ன சொல்றான், கொண்ட மனைவியவா, கொண்ட மனைவியவா, தாலி கட்டின மனைவியாம, அதெல்லாம் தெரியாது பாடுற மாண்புமிகு அமைச்சருக்கு, வந்திருக்கிறாரையும் தெரியாது, அதுக்காக தான் இவ்வளவு கட்டுக்கோப்பு. கேட்டு வந்தனும் அதற்கு இசையலாமெனில் இயம்பலாம். நீ நினைக்கிற அத்தனையும் அவர் கருதி இருக்கிறார் என்பதையும் மறந்துடக்கூடாது. சரி, இப்படி சொன்ன உடனே என்ற அவ்வூரை கேட்டு ஏற்பகையார் ஒரு அருமையான கருத்தை ஒண்ணு சொல்றேன். சுவாமி ஒரே ஒன்று அடியேன் விண்ணப்பித்துக் கொள்றேன் உங்ககிட்ட, எந்த அடியவராக உங்க மாதிரி வந்தாலும் அவங்க எதை கேட்டாலும் கொடுத்துருவேன். ஆனால் அந்த ஒன்று கேட்கிற ஒன்று அடியேன்பால் இருக்க வேணும், அதுதான் முக்கியம்னர், அதுதான் அண்டலைன்னர். ஆமா, ஏதேனும் ஒன்று நீங்க கேட்கறது அது என்னிடத்தில் மட்டும் இருக்குமானால் அது உங்களுடையதுன்ற, யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டேனில் அது அடியவர் உடைமை. ஆனா அதை மட்டும் எங்கிட்ட மட்டும் இருக்கணும், இவ்வளவுதான் சுவாமி, வேற எந்த இதுவும் இல்லை. அப்படி அடியன்பால் இருக்குமானால் அது உங்களுடைய உடைமையின் தரு, நான் இனிமேல் நான் தந்து நீங்க பெறுவது என்பது இல்லை, அது உங்களுடைய உடைமை.

என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அப்படி வாழ்ந்தவர்கள் நம்ம அந்த பக்கமே போகல, வெறும் கேள்வி கேட்கதான் தெரியுதுன்னு என்ன பண்றது? நமக்கு இதுக்கு எங்கேயோ இருக்கு, ஏழு எட்டு பேரையும் பத்து பேரையும் வந்து இது வந்து நுழையணும். கேள்வி கேட்க வந்துட்டா சரியா போச்சா? அன்பே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் திருப்பெருந்துறையில குருநாதா உன்னை நான் கண்டபோது குந்தே அணையாய். இதுக்கெல்லாம் ஒரே வேணுமா? ஒரே வேணும் சுவாமி. ஏனை ஆட்கொண்ட போதே, நான் கொடுத்தேன் அல்ல, கொண்டிலையோ. அது உடமே. இப்ப இந்த தமிழர் வந்து இப்ப ஆபீஸ்ல இருந்து இப்ப வந்து கைமணி வந்து மற்றவங்க வந்து எடுத்துட்டு போனாங்கன்னா என்ன கேட்கணுமா? யாரு அவங்களது இல்ல இல்லவா? நீ டேபிள் இருக்கிறத எப்படி எடுக்கிறேன்னு கேட்கலாமா? அடமா அக்குப்பா இல்ல, இது என்னங்க எங்களுதுப்பா அப்படின்னு சொல்லணும். இதை வேணும்னா சார் ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்கன்னு கேட்கலாம். இது அது மாதிரி என் ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு போது எனக்குன்னு என்ன இருக்குது? என்னதோ இங்கு அதிகாரம். அப்படி வாழ்ந்தவர்கள் நம்ம அந்த பக்கத்துக்கே இந்த பிறவியில் பத்து பிறவி கழிச்சு போமோ என்னமோ. கேள்வி மட்டும் சிட்டில் கேட்டா சரியா போச்சா? சிட்டு இருக்குது எழுதி கொடுத்தா சரியா போச்சா? நமக்கு அவர்களுக்கு இருக்கிற இடைவெளி, அவர்கள் எவரஸ்ட் இமயமத்தின் உச்சியில் இருக்கிறார், நாம் மானசரோவரில் கீழே இருக்கிறோம். இந்த இடைவெளி தெரிஞ்சா வினாவே வராது. இந்த இடைவெளி நாம் அவர் ஒண்ணுங்கிறதுனாலதான் வினாவே வருகிறது வருகிறது. முதல்ல அந்த அடிப்படை முதல்ல தகரணும். நம்ம நாமும் அவர் ஒன்றுதான் முன் மறந்துடணும். நாம் மானசரோவருடைய அடியாளத்தில் இருக்கிறோம், அவர்கள் இமயமலையினுடைய சிகரத்தில் இருக்கிறார்கள். அந்த எண்ணம் இருந்ததுன்னா அந்த எண்ணமே வராது. யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டாயில் அன்னது எம்பீரான் அடியவர் உடைமை. இதுதான் சுவாமி அடியனுடைய குறிக்கோள். சரி அப்படியான உடனே என்ன உடனே சொன்னார்? என்ன வரலாறு முடியணும் இல்ல? மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தனும். அவ்வளவுதான். போகும்போது சொன்னார் ஏற்கனவே டகபார் சார் ரெண்டு பேரும் அல்லவா தினமும் எளியும் புனியமா இருந்தது. நல்ல வேலை இந்த அடியார் கட்டவுடனே புனை கொடுத்துருவாருன்னு இல்ல. மண்ணு காதல் என்று அவங்களுக்கு திருமணம் ஆயிட்டோ அன்று போல் அன்று முதல் இல்லவா நிலை பெற்ற அந்த அன்பு உணர்வு. அன்பு உணர்வு கொஞ்சம் கூட மாறாது. அன்பு மரணம் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது இதெல்லாம் என்ன ஒரு எழுதுறது? என்ன ஒரு வழியில போற வேணா எழுதுறத? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அதுன்னா அன்புங்கிறதுக்கு பரிமையாளர் ஒருவர் தான் எழுதுனது உரை, வேற எதுவும் இல்லை. இல்லாட்கும் கணவர்க்கும் எழுதுனானே மனுஷன் படிக்க யோகியதை இருக்கா விளங்க யோகியதை இருக்கா? உடனே நீங்க பாருங்க உரையில இருந்து பிரயோஜனம் திருக்குள் உரை எனக்கு தேவையில்லைன்னு அபிப்பிராயம் நிச்சயம். மூச்சு நீ என்ன புதுசாக என்ற போற எனக்கு ஒண்ணும் வழங்கல. இல்லாட்கும் கணவர்க்கும் எது ஒன்றாகும் சார்? இது என் ஒய்ஃபு நான் வந்து அவ வந்து நாக்கால உட்காந்துருந்தா நான் இப்படி உட்காந்து எடுத்தேன், அப்புறம் நான் நாக்கால உட்காந்துட்டேன் அவ இப்படி உட்காந்து எடுத்தேன், அப்புறம் வந்து மெதுவாக அப்படி கை போட்டு எடுத்தோம். இது ஒன்றாகிறதுக்கு தேவையில்லடா, இது நாக்கால் போட்டோ எடுக்கிற ஒன்று கொண்டு கொடுத்துறான். ஐயா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்க எவன் செய்வான் அவன் செஞ்சிருவான் அந்த வேலையை. அதனால நீ ஒன்றுபடுதல் என்று இதுல ஒன்றுபட்டு பிரயோஜனம் இல்லை. நீ இதுல ஒன்றுபடணும் பரிமையாளர் அல்லவா? இல்லாட்கும் கணவர்க்கும் நெஞ்சு ஒன்று ஆகா வழி. அடாராடா, தமிழுக்கு தமிழ், கருத்துக்கு கருத்து, திருக்குறளுடைய திருவள்ளுவர் கருத்தினுடைய ஆழத்துக்கு ஆழம் எல்லாம் பொருந்தும். இல்லாட்கும் கணவர்க்கும் நெஞ்சு ஒன்று ஆகா வழி. நெஞ்சு ஒரே இருக்கணுமா? அதைத்தான் யார் சொன்ன சிலப்பதிகாரத்துல? யாவதும் மாற்ற உள்ள வாழ்க்கையேன் ஆதலின். நீங்க என்ன கருதுறீங்களோ அதை வந்து எனக்கு கொஞ்சம் கூட கருத்து வேற்றுமே இல்லை. அதனால் எழுகன நான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன் என்று சொல்லுகிறேன். இல்லாட்கும் கணவர்க்கும் நெஞ்சு ஒன்று ஆகா வழி. இல்லறம் கடை போகாமையின் இல்லறமான சிறக்காது என்ன. அதனால் அன்புடைமை பண்பாயிற்று அரணுடைமை பயனாயிற்று என்று எழுதினார். இதுக்கு மேல் நீ என்ன தாத்தா சொல்ற சொல்லு, இருந்தா காலில் உழுவுறேன் ஒண்ணு. இந்த குரலுக்கு இதுக்கு மேல் நீ எதையும் சொல்ல முடிந்தது? ஆனால் முடியுமானால் சொல்லு, காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். எல்லாம் நம்ம அன்பு அண்ணன் உடைத்தாயும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை பண்பு மது பயணம் அது தலை இருக்க விட்டு தான் போடணும். இதுதான் உரையா? இதுதான் உரையா? உரை என்பது எது? சிங்கமல் எழுதியிருக்கிறாங்க, சிங்கமல் எழுதியிருக்கிறாங்க. அதனால இந்த வரியில எங்களை ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தை கொடுக்கும் கொளுத்தும் போது தான் அல்லவா இவர் உடன் சொன்னாராம் பாரதிதாசன்,
என்னுடைய தமிழ் என்ற உணர்வு வந்து இது கொளுத்தும் போது கூட அதோடு சாம்பல் ஆகி மீண்டும் தமிழ் மனம் கமக்கும். அது மாதிரி பரிமையலூரை கமக்க வேணாமா? ஏன் அதனுடைய அந்த புலமையினுடைய ஆழம், தமிழினுடைய சுவை, உண்மையான யோகியதை. இல்லறத்துல என்ன இருக்கணும்? இப்ப இல்லாட்கும் கணவர்க்கும் எது ஒன்றா இருக்கணும்? நெஞ்சு ஒன்றா இருக்கு. இன்னைக்கு ரத்தனகிரி போலான்னு நினைச்சேன், அதுதானுங்க இன்னைக்கு நான் எந்திரிக்கும் போதே நினைச்சேனுங்க, நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கணுமே தவிர, ஆமா இப்பதான் ரத்தனகிரி போகணும், உங்களுக்கு வேற வேலை என்ன? இந்த தடவை நம்ம பொங்கலுக்கு என்ன தெரியுமா, உனக்கு அருமையா ஒரு புடவை எடுத்திருக்கலான்னு பாக்குறேன். நான் ஒண்ணு இல்லைங்க, இந்த தரம் பொங்கலுங்க நீங்க எட்டு மலை வச்சு எடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு எடுத்துருக்கு. நீங்க இந்த தரம் நல்லா வெண்பட்டு எடுத்து கட்டுங்க நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல நான் உனக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல உனக்கு அப்படி இல்ல இருக்கணும். சிவ சிவ, இது எதற்கும் பொருந்தும். உண்டி உடை மற்றது போறது வர்றது எல்லாத்துக்கும் இவ்வளவும் அடக்கி எல்லாருக்கும் கணவர்க்கும் நெஞ்சு ஒன்று ஆகாவே போதுமே போதுமே. என்னமோ போங்க இங்கே மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது, அவ்வளவுதான். இவர் விஷயம் சொல்லிட்டார். என்னதுன்னு அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியா என்னது அங்க சொன்னார் பாருங்க. அப்பொழுது அளந்த செந்தாமரையினை வென்றதம்மா. ஏற்கனவே முகம் ரொம்ப அருமையா தாமரை பூண்டு இருக்குமா. இந்த மாதிரி அந்த மன்னவன் சொன்னான்னு சொன்ன அந்த வாசகம் கேட்ட உடனே அப்பொழுது அளந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்றாரு. முதல்ல அந்த மண்ணில் வாய்க்குமா, இது கிடக்கட்டும், இது அப்புறம் முதல்ல அந்த மண்ணில் வாய்க்கணுமா? இப்படிய காலம் எந்திரிச்சு ஆறு மணி வரைக்கும் நீ தான் ராஜா என்றெல்லாம் சொன்னதை விட்டுட்டு இப்ப நீ 16 வருஷம் காட்டுக்கு போன்னு சொன்னோன்னு சொல்லாத உள்ளம் சொல்லும், சொல்லாத கதைகள் சொல்லும்னு ஆரம்பிப்பானே, இப்படி வருமா? அதுதான் சொல்றேன். அந்த உள்ளத்தில் எவரெஸ்ட்ல இருக்கு, நம்முடைய எண்ணங்கள் மானசரவருடைய கீழே இருக்கிறது. எப்படி நமக்கு அந்த புத்தி வரும்? இப்படி ஒரு பையன் நினைச்சிருப்பானா? இதெல்லாம் சும்மா கொஞ்சம் கற்பனை சார், உன் தலையில தான் எருக்கொட்டி போன போடாங்க வேண்டியதான். அதனால இப்ப இவருக்கு என்ன ஆயிட்டுனார்,

0: என்ன அவருக்கு என்னன்னா, இப்படி எல்லாம் நான் ஒன்னு வேண்டி வந்தேன், அது உங்ககிட்ட சொல்லலாம்னா சொல்றேன்னு சொல்லும் போது, ஒரு கால் நம்மிடத்தில் இல்லாத ஒன்றா இருக்குமோ என்றுதான் அவருக்கு பெரிய அச்சம். இப்ப மண்ணு காதலும் மனைவியை வேண்டி வந்தது அடாரா அடாராடா இதா இருக்கிறது. அதனால முன்னையின் மகிழ்ந்து இல்ல மிக மகிழ்ச்சி கொண்டு என்ன, இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி எம்பிரான் செய்த பேரு எனக்கு என்ன, எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, நல்ல வேலை என்னிடத்துல இருக்கிற ஒன்று பெரியவங்க கேட்டீங்க, அது எனக்கு நான் செய்த பெரும் புண்ணியம் என்று சொல்லிவிட்டு கது மெனச்சென்று ரொம்ப வேகமா போய் தம் மனை வாழ்க்கை அங்க எழுத்து கழுத்து அழகு தோன்றுமேடா அப்படி இருக்குது. கது மெனச்சென்று கொஞ்சம் கூட யோசிக்கலையா, ஏன் யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டாயின் அது அடியவர் உடைமை. அந்த அந்த திரையை போட்டுக்கணும் பொருட்காதான். நீ இந்த வரியை நீங்க கது மெனச்சென்றுங்களா, நான் என்னமோ தமிழரை காப்பான் அல்லது வீட்டை காப்பான்னு நினைச்சேன் மனுஷன், மனைவி அல்லவான்னு ஆரம்பிக்க சொன்ன யாதும் ஒன்றும், யாதுங்கிறத அவள் படிக்கணும், என் பக்கல் உண்டாயின் என்கிட்ட மட்டும் இருந்துடணும் அது அடியவர் உடைமை. அதனால கது மேனச்சென்று வேகமா போட்டான். யாரை யாரைனர் தம் மனைவின்னு ஒரு வாரத்தில் புறப்படாதா, புறப்படாதா தம் மனைவி யார், மனைவி தானே, அவ்வளவுதானே வேற என்ன இருக்கல, மனைவிதான் ஆனால் செய்கிறார் வழி தம் மனை வாழ்க்கை என்ன, தம் மனை வாழ்க்கை தாம் என்ன தம் மனை வாழ்க்கைன்னு ஏற்றாலும் இப்ப என்ன ஒலி ஒலியில் எப்படி காட்டணும் கேட்டீங்கன்னா, உள்ள போகும்போது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன் இதோ திருமணம், ரெண்டு பேரும் மனவரில் உட்காராங்க, ரொம்ப அருமையா இருக்கிறாங்க, அங்க இருக்கிற பிள்ளைகள் மற்ற தோடி மாறலாம், நீங்க நெருங்கி உட்காருமா, நெருங்கி உட்கார், நெருங்கி உட்காருமா, என்ன மாப்பிள்ள கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, என்ன தள்ளி உட்காருங்க. அன்று எப்படி அவர்களுக்கு அந்த உறவு நிலை இருந்ததோ, மனநிலை இருந்ததோ, அதே போல தம் மனை வாழ்க்கை இதை ஒரே மொழியில காட்டினா அந்த இடத்த காட்டி அப்படி வரணும். அப்படி இருந்து எந்த அவர்கள் அந்த மாதிரி கருத்து ஒருமித்து திருமணம் செய்து கொண்டார்களோ அன்று முதல் இன்று வரை கருத்து வேற்றுமே போகுது. இந்த மாதிரி ஒண்ணுமே தம் மனை வாழ்க்கை சரி. அடுத்தது ரொம்ப அருமை, கற்பில் மேம்படு காதலியாரை, இதெல்லாம் இங்க வேணும், விஷமம் பண்ணுவான் நம்ம ஆள் இருக்கானே, எதையும் சிரிப்பு கொடுப்பான் பின்னால, அதுக்காகத்தான் இங்கெல்லாம் நல்ல திண்டுக்கல் போட்டு. கற்பில் மேம்படு சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பிய பெண்ணில் பெருந்தக்க யாவுட கற்பெண்ணும் திண்மை உண்டாக படிச்சேடா. அதுக்கு ஒரு வடிவம் வேணும்னா இந்த அம்மா தான், இந்த அம்மா.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: துவிதம் என்றால் இரண்டு, அத்துவிதம் இரண்டற்ற தன் கலப்பு, இரண்டற்ற தன்மை, இரண்டற்ற இரண்டர கலத்தல். இரண்டு அறன்னு சொல்லும் போதே அங்க ரெண்டு பொருள்கள் இருக்கின்றன, அவை இரண்டாக பிரிந்திருக்காமல் ஒன்றாக கலந்திருக்கின்றன, அதான் இரண்டரை கலந்தான் என்று சொல்கின்றோம். அதான் எனவே பொருளால் இரண்டு.

அதாவது சிவகுருநாதன் சொல்லும்போது சிவோகம் பாவனையிலே நிற்பதனாலே அந்த குருமூர்த்தியினுடைய திருவாக்கு எல்லாமே சிவவாக்கு தான். ஆகவே நாம் என்றே அந்த குரு சொல்வார். நாம்னா அங்க சிவம், அந்த குருவே சிவம் என்று அங்கே கொண்டு கேட்க வேண்டும். உண்மை விளக்க ஆசிரியர் மெய்கண்டார் திருவாக்காக சொல்லும் போது அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார். மெய்கண்டார் நாம் என்று சொல்லும் போது அங்கு சிவத்தை குறித்தது. அது மாதிரி சொல்வார், நாம் இப்படி உன்னோடு அத்துவிதமாக கலந்திருப்பதனாலே உன்னுடைய செயலெல்லாம் நம்முடைய செயல் என்று கருதுவாயாக. நாம் செலுத்தாமல் நீ யாதொன்றையும் செய்ய இயலாது, நாம் அறிவிக்காமல் நீ யாதொன்றையும் அறிய இயலாது, செலுத்தாமல் செய்ய இயலாது. ஆகவே உன் செயலெல்லாம் சுதந்திரமாக நீயே செய்து கொள்ளக்கூடிய செயல்கள் அல்ல, அது நம்முடைய செயல்கள் என்று அடங்குவாயாக என்று இப்படி உபதேசிக்கும் பொழுது, இந்த அத்விவித சம்பந்தத்தை நீ உணர்ந்ததனால் என்ன பயன் என்றால், இப்படி உடனாக இருந்து எல்லாம் சிவபெருமானே செய்விக்கின்றான், எனவே நமக்கென்று சுதந்திரமாக செயல் கிடையாது, எல்லாம் சிவன் செயல் என்று ஆன்மா அடங்குதல் இருக்கின்றதே, அப்படி எல்லாம் சிவன் செயல் என்று அடங்கினால்தான் அந்த ஆன்மா அத்விவித சம்பந்தத்தை உணர்ந்து கொண்டதனால் பயன் கிடைக்கும். அதான் அத்விதத்தை அறிந்ததனால் பெறக்கூடிய பயன் என்னவென்றால், இப்படி அத்விதமாக அவன் கலந்திருக்கின்றான், இரண்டர கலந்து அறிவிக்கின்றான், செய்விக்கின்றான், எனவே எல்லா அறிவும் அவனுடையது, எல்லா செயலும் அவனுடையது என்று ஆன்மா வேறு ஒன்றிலும் பற்றுக்கொள்ளாமல் அந்த சிவத்தினிடையே பற்று வைத்து அடங்குதல் தான். அதை ஓமை மூலமா சொல்றார். உடம்பு எந்த செயலை செய்தாலும் அது உடம்பிலே கலந்திருந்து அந்த உடம்பை செலுத்தி உயிர் செய்கின்ற செயல்தானே. உயிர் செலுத்தாமல் இந்த உடம்பு அது செல்லுமா, எதையாவது செய்யுமா, செய்யாது. எனவே புலன்களின் வழியாக ஓடுகின்ற இந்த ஐம்பொறி அறிவு இருக்கின்றதே, அது உயிரின் அறிவு என்று நீ மதிப்பது போல, உயிராகிய உன்னுடைய அறிவு செயல்களை சிவபெருமானுடைய அறிவு செயல்கள் என்று நீ மதிப்பாயாக என்று உணர்த்துகின்றார். புன் செயலின் ஓடும் புலன் செயல் போல் சொன்னார். புலன் செயல்கள் எல்லாமே புன் செயல்களாக இருக்கின்றன, அற்ப செயல்களாக இருக்கின்றன. ஆக புலன் வழியாக ஓடுகின்ற ஐம்பொறிகளின் அந்த அற்ப செயல்களை எல்லாம் உயிரின் செயல் என்று எவ்வாறு தெளிவாக அறிந்து கொள்கின்றாயோ, அதுபோல உயிர்களாகிய உயிராகிய உன்னுடைய செயலை தலைவனாகிய சிவனுடைய செயல் என்று மதிப்பாயாக என்று இந்த குரட்பாவிலே, நீ அத்துவித சம்பந்தத்தை உணர்ந்ததனாலே உன் செயலெல்லாம் சிவன் செயல் என்று கருதுவாயாக என்று சொன்ன. அப்படி அடங்கி ஆன்மா தன்னுடைய சுதந்திரமின்மையை அவ்வாறு உணர்ந்து கொண்டால் அங்கே சிவபெருமானுடைய தரிசனம் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். அங்க ஞான தேசிகர் வந்து உணர்த்துறார். அப்ப போதகாசிரியர்கள் நூலின் துணை கொண்டு உபதேசிப்பது என்னவென்றால், அந்த செய்தியை சொல்கின்றார்கள். அத்துவித சம்பந்தத்தை பற்றி வகுப்பெல்லாம் நடத்தினால் அந்த கருத்தளவிலே அறிந்து கொள்கின்றார்கள் கேட்பவர்கள். நான் சொல்பவருக்கும் கருத்தளவில் தான் தெரியும். உடனே சொல்பவரோ அல்லது கேட்பவரோ அனுபவபூர்வமாக அதை உணரவில்லை. சிவபெருமான் நம்மோடு அத்விதமாக, அதாவது இரண்டர கலந்திரு நம்மை செலுத்துகின்றான் என்பதை அவர்கள் தம் அனுபவத்திலே உணர்கின்றார்கள் என்றால் அது ஞான அனுபவம். அது சிவபெருமானே குருநாதனாக வந்து உணர்த்த வேண்டும். கேட்கின்ற சீடனும் இருவினை ஒப்பு சத்திரிபாதம் வந்து, அதாவது சிவபுண்ணியங்களை எல்லாம் முற்றுவித்து, புறப்பூசை அகப்பூசை எல்லாத்தையும் முற்றுவித்து சத்தினிபாதத்திலே, தீவிரதர சத்தினிபாதத்திலே விளங்கக்கூடியவனாக சீடன் இருக்க வேண்டும். அதனை விளக்குபவர் சிவபெருமானிடத்திலே ஒற்றித்து நிற்கின்ற ஏகனாக இறைவன் இருக்கின்ற முத்தான்மாவாக இருக்க வேண்டும். அப்பந்தான் அந்த முத்தான்மாவிய ஆசிரியரை சிவபெருமான் தனக்கு இடமாக கொண்டு அந்த சிவபெருமானை அங்கு உபதேசம் செய்வார். அப்படி உபதேசம் செய்தா கேட்பவனும் சத்தினிபாதம் மிக்கவன், தீவிரதர சத்தினிபாதம் மிக்கவன். எனவே அவனுக்கு அந்த அத்விவித சம்பந்தத்தை அப்பம் கேட்கும் போது அனுபவமாகவே அவனுக்கு விளங்கும். அவர்தான் நமக்கு உடனாயிருந்து எல்லாம் அறிவிக்கின்றார், செய்விக்கின்றார் என்பது அனுபவப் பொருளாகவே விளங்கும். அது அனுபவமா அவன் உணர்ந்த பிறகு அதுக்கப்புறமும் அவன் வந்து தன் செயல் தன் அறிவு அப்படின்னு அந்த யான் யான் எனதுங்கிற உணர்வு அவன் வைத்திருக்கலாமா? அந்த உணர்வை விட்டுவிட வேண்டும் அல்லவா? அதைத்தான் சொல்கின்றான். புலன்வழி ஓடுகின்ற இந்த உடம்பின் செயலை எல்லாம் உயிரின் செயல்தானே என்றுதானே நீ தெரிந்து வைத்திருக்கின்றாய். உடம்பு சடம், அதுக்கு செயல் கிடையாது. அது மாதிரி உயிர் சித்துப்பொருளா இருந்தாலும் தானாக அறியவோ தானாக செய்யவோ அதனால் இயலாது. எனவே உயிரின் செயல்களை சிவபெருமான் செயல் என்று மதிப்பாயாக அப்படிங்கும் போது அந்த உபதேசத்துல அப்படியே உரைத்து நின்று விடுகின்றது அந்த உயிர். ஏன்னா அனுபவமா அதற்கு பாடம் எல்லாம், சித்தாந்த பாடம் எல்லாம் அனுபவமாக அந்த உயிரானது உணர்ந்து வருகின்றது. எனவே

0: அப்படி அது தன்னுடைய சுதந்திரம் இன்மையை உணர்ந்து எல்லா முதன்மையும் சிவபெருமானுக்கே என்று அந்த உயிர் அடங்கி இருக்கும் பொழுதுதான் சிவ தரிசனம் உயிருக்கு கிட்டுகின்றது. அந்த சிவ தரிசனத்தை சொல்வது 58வது குரல். இந்த அதிகாரத்திலே 8வது குரல்பா ஒரு சொல்லினாலே நாம் அதை உணரலாம். சிவ தரிசனத்தை சொல்லக்கூடியது அப்படி சொல்லாட்சி சிறப்பாக வைத்துள்ளார். ஓராதே ஒன்றை முற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார். எனவே இப்படி உன்னுடைய அறிவெல்லாம் சிவஞானத்தாலே விளங்கத்தக்க அறிவாக இருப்பதனாலும் உன் செயலெல்லாம் சிவபெருமானுடைய செயலாலே விளங்கத்தக்கதாக இருப்பதனாலும் நீ உனக்கு சுதந்திரமாக அறிவு உண்டு என்ற கருத்திலே நீ சிவபரம்பொருளை ஆராயாதே. உன்னின் வேறாக விளங்கக்கூடிய உலக விடயங்களை நீ எத்தனையோ பிறவிகளிலே ஆராய்ந்து வந்திருக்கலாம். நம்மை சூழ்ந்துள்ள உலகப் பொருள்களையெல்லாம் நாம் ஆராய்கின்றோம். ஏனென்றால் அந்த உலகப் பொருள்கள் நம்மை வேறாக பிரிந்திருக்கக்கூடிய பொருள்கள். சிவபெருமானும் பொருள்னு பார்த்தா அவன் வேறு பொருள், நாம வேறு பொருள் தான். ஆனால் வேறாக பிரிந்து விளங்கக்கூடிய பொருள் அல்ல அந்த சிவபரம்பொருள். அந்த சிவபரம்பொருள் நம்மை விட்டு பிரிந்து விளங்கக்கூடிய பொருளா இல்லை. நம் அறிவோடு அறிவாக ஒன்றாக கலந்து விளங்கக்கூடிய பொருள், கலந்து விளங்கி நம் அறிவை விளக்கக்கூடியது, நம் செயலை விளக்கக்கூடியது. ஆகவே உண்மையாக பார்க்கும் பொழுது நாம் அவனுடைய அருளிலே அடங்கி இருக்கின்ற பொருள். ஆனால் நாம் விபரீத உணர்ச்சி கொண்டு அந்த திருவருளுக்குள்ளே நாம் அடங்கி இருப்பதை உணராமல் அடங்கித்தான் இருக்கின்றோம். அடங்காமல் இருக்க முடியாது. அடங்கித்தான் திருவருளுக்குள்ளதான் அடங்கி இருக்கோம். ஆனால் நாம் ஏதோ சுதந்திரமாக நாமே அறிவது போலவும் செய்வது போலவும் கருதுகின்றோம். ஆகவே அந்த கருத்தை இனிமேல் கொள்ளாதே விட்டுவிடு. ஏனென்றால் நீ சைவ சித்தாந்த ஞான அனுபவத்திற்கு தகுதியான ஆன்மாவாக ஆகிவிட்டாய். சிவபெருமானுடைய அத்துவித கலப்பினை, உன்னோடு சிவபெருமான் கொண்டிருக்கின்ற அத்துவித கலப்பினை உணரக்கூடிய நிலையிலே இருக்கின்றாய். எனவே இனியும் உன் அறிவு உன் செயல் என்று சுதந்திரமாக கருதாமல் அந்த உணர்ச்சியிலே உலகத்து பொருள்களை இதுகாரம் நீ ஆராய்ந்து வந்தாயே, நம் அறிவினாலே இதனை அறிகின்றோம் என்ற அந்த முறையிலே ஆராய்ந்து வந்தாயே, அந்த முறையிலே இப்போது அந்த திருவருளை நீ ஆராயாதே. உன் அறிவை சுதந்திர அறிவாக கருதி கொண்டு அந்த திருவருளை ஆராயாதே. ஏன்னா அந்த திருவருள் உன் அறிவையே விளக்குவது அதுதான். அதே அந்த முறைப்படி வேறான பொருளை ஆராய்ந்தது போல அதை ஆராயாதே, அதான் ஓராதே என்றார். ஒன்றையும் உற்று உண்ணாதே. அந்த திருவருளுடைய எந்த தன்மையையும் நீ உலகத்து பொருள் போல பிரித்து கருதாதே. நீ முந்திப்பாராதே. தன்முனைப்பு கொண்டு நான் அருளை அறிகின்றேன் என்ற அந்த வேற்றுமை உணர்ச்சி, நான் என்றும் அருள் என்றும் அப்படி வேற்றுமை உணர்ச்சி கொண்டு தன்முனைப்பினாலே முற்பட்டு, அதான் முந்தி என்றால் முற்பட்டு, நாமே அறிகின்றோம் என்ற அறிவோடு முற்பட்டு திருவருளை அடங்கி இருக்காமல் முற்பட்டு பாராதே. அந்த திருவருளை அப்படி தன்முனைப்போடு அறியாதே. பார்த்ததனை பார், உன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு திருவருள் உன்னை பார்க்கின்றது. அதிலே அடங்கியிருத்தலே முறை என்ற உணர்ச்சியோடு அந்த திருவருளை மயமாகவே விளங்கி அந்த திருவருளை அறிவாயாக. உன்னின் வேறாக பொருள், வேறான பொருளாக திருவருளை காணாதே. அதுதான் இங்க கருத்து. ஓராதேன்னு சொன்னார், உண்ணாதேன்னு சொன்னார், பாராதேன்னு சொன்னார். இதெல்லாம் எதற்காக சொன்னார் என்றால் உன்னின் வேறான பொருளாக அந்த திருவருளை நீ கருதி காணாதே. உன்னோடு ஒன்றாய் கலந்திருக்கும் பொருள் உனக்கு தலைமையாக இருக்கின்ற பொருள், நீ அதுக்கு அடிமை. அந்த உணர்ச்சியோடு அந்த திருவருளையே தாரகமாக கொண்டு அந்த திருவருளையே அடங்கி அந்த திருவருள் மயமாகவே பார், அந்த திருவருள் உனக்கு சிவத்தை காட்டும். ஆகவே பார் என்ற சொல்லை இங்கே பயன்படுத்தி இருப்பதனாலே பார்த்தல், ஆகவே அது தரிசனம். அதன் மூலமாக இது சிவ தரிசனத்தை செய் என்று அந்த கருத்து இங்கே நமக்கு பெறப்படுகின்றது. அவ்வளவு சிறப்பாக கூறியுள்ளார் ஆசிரியர். சிவதரிசனம் எப்போது கிடைக்கும் என்றால் பொறிகளின் துணை கொண்டு புலன்களை அறிந்தோம். ஆமா, அத மாதிரி திருவருளின் துணை கொண்டு சிவத்தை அறிவோம்னா முடியாது. பொறிகளின் துணை கொண்டு புலனை அறிந்தோம்னா அங்க பொறிகளை விட உயிருக்கு தான் தலைமை அதிகம். பொறிகளை விட உயிருக்கு தான் வந்து மேலானது. பொறிகளின் துணை கொண்டு உயிர் அறிதுன்னா பொறிகளுக்கு தலைமையா உயிருக்கு தலைமையானா உயிருக்கு தான் தலைமை. உயிரால் உயிர் செலுத்தினா பொறி செல்லும், அவ்வளவுதான், இல்லது செல்லாது. பொறிகளை விட உயிருக்கு தான் அங்க வந்து முதன்மை அதிகம். அந்த மாதிரி பொறிகளின் துணை கொண்டு எத்தனையோ உலக பொருள்களை அறிந்தேன். சிவத்தை அறியணும்னா அவன் அருள் கொண்டுதான் அறியணுங்காங்க. அப்ப பொறிகள் வேண்டாம், பொறிகளை விட்டுட்டு அருளை வைத்து சிவத்தை அறிவோமே என்று சொன்னால், அந்த பொறிகளின் துணை கொண்டு புலனை அறிந்தது போல அருளின் துணை கொண்டு சிவத்தை அறிய முடியாது. ஏன் அப்படின்னா, பொறிகளின் துணை கொண்டு நீ எப்படி உலகத்தை அறிஞ்ச, நான் அறிகின்றேன் தன்முனை போட அறி. அத மாதிரி இங்க அருளை துணை கொண்டு நீ தன்முனை போடு சிவத்தை அறியும் நினைச்சா அந்த தன்முனைப்பு இருந்தா அருள் அங்க உனக்கு துணை செய்யாது. ஆகவே அருளால் சிவத்தை அறிகின்ற முறை என்னவென்றால், அருளில் அடங்க வேண்டும். இந்த அருள் எனக்கு உதவுகின்றது, இந்த அருளின் துணையின்றி நான் எதையுமே அறிய முடியாது, செய்ய முடியாது என்று தன் சுதந்திரமின்மையை அறிந்து, தன்னுடைய சிறுமையினையும் சிவத்தினுடைய பெருமையினையும் நன்கு மறவாமல் கடைபிடித்து அந்த அருளையே தாரகமாக கொண்டு அந்த அருளில் அடங்கினால் அப்போது அந்த அருள் சிவத்தை உனக்கு காட்டி நிற்கும். இதுதான் அருளை கொண்டு சிவத்தை அறியும் நெறி என்று, அறியும் நெறிங்கிற அதிகாரத்துக்கு இந்த குறள் மிகச்சிறந்த சான்றாக விளங்குது. அறியும் நெறிங்கிறது அதனாலதான் வைத்தான். இதுக்கு முன்பு அவன் செய்வான், அவன் நாம செய்பவன், வினையை செய்பவன், அவன் சேர்ப்பவன், மற்ற விதமாக கலந்திருக்கின்றான், அதெல்லாம் சொன்னாதான் இங்க சொல்ல முடியும். ஆகவே அவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு இதை கூறினார். இவ்வாறு அருளின் துணை கொண்டு அந்த அருளிலேயே அடங்கி சிவத்தை பார், சிவதரிசனம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னான். அப்போது அந்த சிவதரிசனம் சிவானந்தமாகிய முத்திக்கு நம்மை அழைத்து செல்லும். சிவ தரிசனம்னா அதுக்கப்புறம் சிவ யோகம்தான். தரிசனம் தருகின்ற சிவத்தோடு உயிர் ஒற்றித்து கலந்து விடுதல், ஒற்றுமைப்பட்டு நிற்றல் தான் சிவ யோகம். ஏகனாகி நிற்றல் சொல்லுவோம். சிவமே தான் என்று அந்த சிவத்திலே அழிந்து விடுதல். அப்ப தோன்றுகின்றதே ஆனந்தம், அதுதான் களின்னு சொன்ன. களி என்றால் அந்த இன்பம். அந்த இன்பம் தான் நமக்கு தேவையான இன்பம், மற்ற இன்பங்கள்னா வேண்டாம். அந்த களியே மிக புலனாக கருதி, இதுவரை உலகத்தில் ஓசை உருவம் எத்தனை புலன்கள் நமக்கு, 5 புலன்கள் பிறவி எடுத்து வாழும்போது சகலாவத்தில நமக்கு 5 புலன்களை மாறி மாறி அறிந்து வந்தோம். இப்ப அந்த 5 புலன்கள்ல ஒரு புலனும் வேண்டாம். இங்க நமக்கு புலனாவது சிவம். அந்த சிவமே நமக்கு மேலான புலன். மற்ற உலகத்து ஓசை உருவம் சுவை ஒளி இந்த புலன்கள்லாம் வேண்டாம். சிவபெருமானை அறிகின்றோம், அதனாலே இன்பம் தோன்றுகின்றது. இந்த இன்பம் தான் நமக்கு இனி புலன் என்று கருதுவாயாக. களியே மிகு புலனாக கருதி, களி ஆனந்தம், சிவானந்தம், அந்த சிவானந்தமே மேலான புலன், அறியத்தக்க விஷயம் என்று கருதி என்று உணர்ந்து, ஞான ஒளியே ஒளியா ஒளி, அந்த திருவருளாகிய ஒளியையே உனக்கு ஒளியாக கொண்டு, மற்ற கண்ணொளி விளக்கொளியெல்லாம் வேண்டாம், அவையெல்லாம் அற்ப ஒளிகள், பேரொளி கிடைத்து விட்டது. ஆகையினாலே பேரொழியாகி அந்த திருவருள் கிடைத்து விட்டதனாலே அந்த பேரொழியே நமக்கு ஒளி, துணை செய்யக்கூடிய ஒளி என்று, அந்த பேரொழியாகி திருவருளுக்குள்ளே ஒளி நீ ஒளிந்து கொள், ஒளிந்து கொள்ளா என்று சொன்னார். உன்னுடைய தன்முனைப்பு அங்க தெரியாமல் அதிலே அடங்கிவிடு. ஆகவே கடைசியில சொன்ன ஒளி வந்து ஒளிந்து கொள் என்ற வினை. ஒளிக்கும் அந்த லீதான், ஒளிந்து கொள்கிற அந்த அதுக்கும் அந்த லீதான். ஆகவே நாம் அந்த வேற்றுமைப்படுத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாம் அடியை பார்த்தால் ஒளியே ஒளியா ஒளி அப்படின்னு 3 ஒளி வருது. முதல் 2 ஒளியும் திருவருளாகிய ஒளியை குறிப்பன. ஒளியே திருவருளாகிய ஒளியே ஒளியா, அதுதான் நமக்கு தேவையான ஒளி என்று கருதி ஒளி அந்த திருவருளுக்குள் ஒளிந்து கொள். அதைத்தான் அப்பதான் வந்து இந்த பொறிகள் அந்த கரணங்கள் இவற்றினுடைய தொல்லையிலிருந்து அப்பந்தான் மீளலாம், பிறவியிலிருந்து அப்பந்தான் மீளலாம். அதுதான் அப்பர் பெருமானும் ஒளிந்து கொள்ள வேண்டும்னு இங்க சொன்னது அந்த அப்பர் பெருமானுடைய சொல்லாட்சி தான். திருமுறை சொல்லாட்சியும் திருமுறை கருத்துகளும் தானே திருவருள் பயனிலே மேலோங்கி நிற்கின்றன. அதான் ஐம்பொறிகளை குறித்து சொல்லும் போது அப்பர் பெருமான் ஒரு பாடலே சொல்வார்கள், புள்ளுவர் ஐவர் கல்வர், 5 கல்வர்களாம், புள்ளுவர் ஐவர் கல்வர் புணத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூறை கொள்வர். நம்முடைய சிவ சிந்தனையிலாம் சூறையாடிடுவாங்க படுபாதகர்கள் இந்த ஐவர்கள். வாழ்ந்த திருமுறைகளை சிந்திப்போம், சாத்திரங்களை சிந்திப்போம், சிவ சிந்தனை தியானம் இப்படி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து 5 பேர் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் இழுத்து அப்போ எந்த பொறி நமக்கு ரொம்ப உலக விடயத்துல ரொம்ப தள்ளி உலக இன்பத்தை தருகின்றதோ அந்த பொறிகளை சார்ந்து அவற்றின் வசப்பட்டு இந்த உயிரானது போய்விடுகின்றது. அப்போ சிவபுண்ணியங்கள் எல்லாம் அங்க இழக்க வேண்டி வருகின்றது. சூறையாடிதான் நம்மளுடைய சிவபுண்ணியம் செய்யறதற்காக கொடுத்த காலம் போச்சு, விரயமா போச்சு, அந்த பொறிகளோட போய் அந்த காலம் விரயமாக போய்விடுகிறது. அந்த சிவபுண்ணியங்களை செய்வதற்கு அருமையான காலத்தை கொடுத்துள்ளார். அந்த காலத்தையே சூறையாடிதாங்க இந்த ஐவர்களும். துள்ளுவர், சூறை கொள்வர், தூ நெறி விளைய ஒட்டார், தூய நெறி எது அப்படிங்கிற சிந்தனையே வந்து எழ விட மாட்டாங்களாம் பாருங்க. அப்ப இவர்களை ஆனா இப்படிலாம் அவர்கள் ஆதிக்கம் பண்ணாலும் அவர்களை ஒடுக்கி நம்ம மேல வரணும், அப்பந்தானே உய்ய முடியும். ஆகவே அதை சொல்கின்றார், தூணறி விளைய ஒட்டார், ஆனா இவர்களை வெல்வதற்கு இவ்வளவு வலிமை மிகுந்தவர்களாக இந்த ஐந்து கல்வர்களும், இந்த ஐம்பொறி ஆகிய கல்வர்கள் இவ்வளவு வலிமை மிகுந்தவர்களாக இருந்தாலும் இவர்களை வெல்வதற்கு ஒரு வழி உண்டு. என்னவென்றால், முள்ளுடை இவர்கள் தம்மை முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று உணர்வினால் எய்யலாமே. இவர்களை நேரடியா போய் மோத முடியாத உயிரால முக்கண்ணன் இருக்கின்றானே, அவனுடைய பாதத்துக்குள்ளே ஒளிந்து நின்று அப்ப தோன்றுகின்ற அந்த சிவஞான உணர்வினாலே இந்த ஐவரையும் ஒடுக்கி விடலாம், வீழ்த்தி விடலாம் அந்த ஐவரையும் அப்படின்னு அங்க சொல்ற. முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்றுன்னு சொன்னார். அதான் இங்கேயும் ஒளி ஒளிந்து கொள்ள, அந்த திருவருளுக்குள்ளே நீ ஒளிந்து கொண்டார், அந்த இன்பமே மேலான இன்பம்னு நினைச்சா வேற இன்பம் நாடமாட்டான் நாம. அப்ப திருப்பி இந்த உடலை சார்ந்து பிறவிக்குள்ளே நுழைந்து விடக் கூடாது. உடலை சார்ந்து உலக விடயங்களிலே பற்று வைத்தால் அது வினையாகிவிடும், மேல பிறவி வந்துடும். அப்போ அதுக்கு இடமில்லாமல் அந்த திருவருளுக்குள்ளே ஒளிந்து கொள்ள வேண்டும். தன் முனைப்பு என்பதை எழாமல் அடங்கிவிட வேண்டும், அதான் ஒளிந்து கொள்ளுதல் என்று இங்கே சொன்னார். அப்படி ஒளிந்து கொண்டு ஒளிந்துட்டான்னா அப்ப அந்த திருவருளாகவே அவன் ஒன்றுபட்டு விட்டான், அதான் ஏகநாதல். அப்போ எட்டாவது குரட்பாவில் தன்முனைப்பை விடு, தன்முனைப்பை விட்டு அருளாலே சிவத்தை தரிசனம் செய்யின்னு சொன்ன. இந்த ஒன்பதாவது குரட்பாவிலே அந்த சிவன் தருகின்ற பேரின்பமே நமக்கு தேவையான இன்பம், மற்றதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அந்த சிவத்தோடு அந்த சிவன் அருளோடு ஒற்றித்து விடு என்று ஏகனாகி நிற்றரை சொன்னார். எட்டாவது குரட்பா சிவதரிசனம், ஒன்பதாவது குரட்பா ஏகனாகி நிற்றார், சிவனோடு ஒன்றாகி நிற்றார். இந்த பத்தாவது இறுதி குரட்பா அப்படி ஒன்றாகி நின்று உன் செயல் எல்லாம் அவன் செயல் என்றே அடங்கிவிடு, அதான் அதான் இறைபணி நிற்றல், சிவன் செயல் என்ற உணர்விலே வலுவாமல் நிற்றல். கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு, கண்டபடியே கண்டு, அதாவது அந்த திருவருள் எவ்வாறு உனக்கு வெளிப்பட்டதோ அந்த முறையிலேயே நீயும் திருவருளை அறிந்து காணாமை காணாமை பொறிகளையெல்லாம் விட்டாச்சு, அந்த கரணங்களையெல்லாம் விட்டாச்சு, அருளே தாரகம்னு அடங்கியாச்சு. இந்த அருளையும் விட்டுட்டா பொறிகள் துணையும் இல்லை, அருள் சார்பும் இல்லை அப்படின்னா அது கேவலாவத்தையில போய் விட்டுரும். அந்த கேவலாவத்தையும் சேர்ந்துடக்கூடாது, பொறிகள் கூட சேரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பொறிகளை விட்டுட்டு ஆணவத்தில் அழிஞ்சிடலாமா? ஆணவ மலத்திலே அழுந்துனா அது முழு அறியாமை, கேவலாவத்தை கேவலாவத்தையும் கூடாது. அதான் காணாமை காணாமை, முதல்ல உள்ள காணாமை அறியாமை, அது கேவல நிலையாகி அறியாமை. இரண்டாவது காணாமை வந்து காணாமல் என்று எச்சமாக கொள்ள வேண்டும். முதல் காணாமை வந்து அறியாமை, இரண்டாவது காணாமை வந்து காணாமல், அறியாமை நேராமல், அறியாமையாகிய கேவலாவத்தை நேர்ந்து விடாமல். கண்டபடியே கண்டு திருவருள் எவ்வாறு வெளிப்பட்டதோ அது வெளிப்பட்ட முறைமையிலேயே அந்த திருவருளை நாம் வந்து அதன் வழி நின்றே அதனை அறிந்து காணாமை காணாமை கேவலாவத்தை நேர்ந்து விடாமல் கொண்டபடியே கொண்டு இரு, கொண்டபடியே கொண்டு இருளதான் இருக்கு இறைவனை நிற்ற. அது எப்படி உன்னை கொண்டிருக்கிறதோ அது கொண்டபடியே, அதாவது கொண்டபடியேனால் எப்படி வசப்படுத்தி உள்ளதோ உன்னை, உயிராகிய உன்னை திருவருள் எவ்வாறு வசப்படுத்தி உள்ளதோ கொண்டு இரு, கொண்டபடியே கொண்டு இரு, அது எப்படி வசப்படுத்தி உள்ளதோ அப்படியே அதன் வசப்பட்டு நீ இருப்பாயாக. எப்போதும் திருவருள் நம்மை வசப்படுத்தித்தான் உள்ளது, அதன் வசம்தான் நாம இருக்கோம். ஆனா உணராமல் யான் எனதுங்கிற செருக்குல இருந்துட்டோம் மலமறைப்பினால, அதனாலதான் பிறவிகள் எல்லாம். இப்ப சுவாமி நம்மளோட பிறவியில வினைகளை வினைப்படங்களை எல்லாம் கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தி சிவநெறியிலே நம்மை ஆட்படுத்தி இப்போது உண்மையை உணர்த்துகின்றான். என்ன உண்மையை? உயிராகிய நீ என் வசத்தில்தான் இருக்கின்றாய், உணர்வாயாக உணர்த்துற. அப்படி சிவபெருமானே குருவா நேரில் வந்து உணர்த்தின பிறகும் அதுக்கப்புறம் அந்த உயிர் அதை உணர்ந்து ஆம் நாம வந்து அவன் வசந்தான் இருக்கின்றோம், அவன் அருள் வசந்தான் இருக்கின்றோம் என்பதை நன்கு உணர்ந்து அதற்கு அப்புறமும் அருள் செய்தான் நம் செயலும் அடங்க வேண்டும் அல்லவா? அதுக்கப்புறமாவது எல்லாம் அவன் தான் அடங்கணும் அல்லவா? அதான் அப்படி அடங்கியிரு, அவன் செயல் என்று அடங்கியிரு என்று இதில் கூறுவதன் மூலமாக இறைவனின் நிற்றலை கூறுகின்றான். ஆக இறைவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்றான் என்பதை உணரும் பொழுது இந்த உயிரானது தன் செயலெல்லாம் அவன் செயல் தன் அறிவெல்லாம் அவன் அறிவால் விளங்குவது என்று அவனுடைய முதன்மையையும் தன்னுடைய அவனை நோக்க தன்னுடைய சிறுமையையும் உணர்கின்றது. அது ஆன்ம தரிசனம். அந்த நிலையிலே அது அருளையே தாரமாக கொண்டு சிவத்தை தரிசிக்கும். அது சிவ தரிசனம். அந்த தரிசனம் தருகின்ற சிவத்தோடு அது ஒன்றாக ஒன்றி கலந்துவிடும். அது ஏகனாதல். அப்புறம் அப்படி ஏகனாகி நின்று தன் செயலெல்லாம் அவன் செயலே என்று இறைவனை நிற்கும். இவைதான் முறையே ஒவ்வொரு குறட்பாவிலும் கூறப்பட்டுள்ளன என்று நாம் இந்த அறியும் நெறி என்ற அதிகாரத்திலே அறிந்து கொள்ளலாம். ஆக இவ்வாறு இந்த அறியும் நெறி என்ற இந்த அதிகாரத்திலே சிவபெருமான் குருவாக வந்து ஞானோபதேசம் செய்வதை இந்த உயிர் எந்த முறையிலே அறிய வேண்டும்? தன்முனைப்பு கொள்ளாமல் திருவருளிலே அடங்கி அந்த திருவருள் மயமாகவே விளங்கினால் அந்த திருவருள் சிவத்தை உயிருக்கு காட்டும், சிவதரிசனம் அதற்கு கிட்டும். அந்த நிலையிலும் காண்பவன் நான், காணப்படும் பொருள் சிவம் என்கின்ற பேத உணர்ச்சி தோன்றும். அதை திருபுடி திரிபுடி உணர்ச்சின்னு சொல்வார்கள். திரி என்றால் மூன்று, அதாவது காண்பவன், காணப்படும் பொருள், காட்டுகின்ற அறிவு என்று இப்படி மூன்று. அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்று சொல்வார்கள். அறிபவனைத்தான் ஞாதா என்று சொல்வார்கள். அங்க அந்த அறிபவனுக்கு துணை செய்யும் அறிவு ஞானம் என்பார்கள். அறியப்படும் பொருளை ஞேயம் என்பார்கள். ஞாதா, ஞானம், ஞேயம். இந்த ஞாதா என்பதை ஞாதிரு என்றும் சொல்வார்கள். ஞாதிரு என்று சொன்னாலும் ஞாதா என்று சொன்னாலும் ஒன்றுதான், அறிபவன் என்று அதற்கு பொருள். ஞானம் அவனுக்கு துணை செய்யக்கூடிய அறிவு. ஞேயம் அறியப்படும், அவனாலே அறியப்படும் பொருள். ஆன்மா தன்னை ஞாதிரு அறிபவன் என்றும் தன் அறிவை ஞானம் என்றும் அதற்கு துணை செய்கின்ற திருவருளையும் சேர்த்துக் கொள்ளலாம். அப்புறம் அறியப்படும் பொருளாக சிவத்தை ஞேயம் என்றும் இவ்வாறு கருதி வந்தால் அதற்கு அந்த முத்தி இன்பம் கிடைக்காது, அந்த சிவ போகம் கிடைக்காது. அப்போ அந்த திரிபடி உணர்ச்சியையும் அது கடந்து சிவத்தோடு ஒற்றித்து நிற்க வேண்டும். அதான் ஏகனாகி நின்ற. அப்படி சிவத்தோடு ஏகனாகி நின்று கொண்டு அது தன் செயல்னு எதையாவது நினைத்ததுன்னா அந்த ஏகனாகி நிற்றல் என்ற நிலையிலே இருந்து அது நீங்கிவிடும். ஆகவே ஏகனாகி நிற்றல் நிலை பெற வேண்டும் என்றால் தன் செயல் என்ற உணர்வை விட்டு எல்லாம் அவன் செயல் என்று அது கருத வேண்டும். எனவே ஏகனாகி நிற்றலாலே யான் என்ற உணர்வு நீங்குகின்றது. இறைவனி நிற்றல் எல்லாம் அவன் செயல் என்ற உணர்வினாலே எனது என்ற உணர்வு நீங்குகின்றது. எனவே ஏகனாகி இறைவனி நிற்பதனாலே யான், எனது என்ற இரண்டு உணர்வுகளும் இவ்வாறு நீங்கப் பெறுகின்றன. எனவே அந்த ஆன்மா முத்தி இன்பத்திற்கு உரியதாகின்றது. வானோர்களுக்கும் கிடைக்காத இன்பம் அல்லவா அந்த முத்தி இன்பம். அது இந்த ஆன்மாவுக்கு மட்டும் ஏன் கிடைத்தது என்றால் அது ஏகனாகி சிவபெருமானோடு ஏகனாகி நின்று யான் என்ற உணர்வை விட்டுவிட்டது. எல்லாம் அவன் செயலே என இறைவனி நின்று எனது என்ற உணர்வையும் விட்டுவிட்டது. எனவே யான் எனது என்ற இந்த செருக்கை அது நீத்து விட்டதனாலே அது வானோர்களும் பெற முடியாத இன்பத்தை பெறுகின்றது. அதைத்தான் நம்முடைய வள்ளுவ பேராசான், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று சொன்னார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னார். உலகத்தில் நல்வினை செஞ்சு பெறுதவன் நல்வினைகள் செய்பவன் பெறக்கூடிய பேர் என்ன? வானுரையும் தெய்வத்துள், அதாவது வானுலகத்து தேவர்களுள் ஒருவனாக வைக்கப்படும். வைக்கப்படும் சொல்லும்போது அங்க சுதந்திரம் இல்ல பாருங்க. ஒரு பொருள் வந்து ஒரு பொருளை எடுத்து ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி அவன் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கானோ அதுக்கு ஏத்த ஒரு ஸ்தானத்துல வைக்கப்படுவான், சுதந்திரம் இல்ல. ஆனா யானது என்ன செருக்கருத்து, சிவனோடு ஏகனாகி இறைவன் நிற்பவன் பாருங்க, வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்ன, அங்க புகுங்கும் போது அங்க அதுக்கு அந்த முத்து இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதி, அந்த எல்லா சுதந்திரமும் ஏனைய உயிர்களுக்கெல்லாம் கிடைக்காத சுதந்திரம் அந்த உயிர்களுக்கு கிடைக்குது. என்ன சுதந்திரம், பிறக்க வேண்டியதில்லை, வினைப்படங்கள்ல கிடந்து உழல வேண்டியதில்லை, இறப்பாகிய துன்பத்தில் சிக்க நோய் இறப்பு போன்ற துன்பங்களில் சிக்க வேண்டியதில்லை, நரை திரை மூப்பு இறப்பு மாதிரி அல்லல்களில் பட வேண்டியதில்லை, மீண்டும் வினைக்கீடாக ஏதாவது ஒரு பிறவியில போய் விழ வேண்டியதும் இல்லை. இதெல்லாம் இருந்து எவ்வளவு சுதந்திரம். அதனாலதான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும்னு சொல்லி அங்க பெருமை சேர்த்து கூறினான். இந்த சொல்லாட்சியெல்லாம் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். சித்தாந்தத்திலே எந்த அளவிற்கு ஒரு தெளிவோடு திருவள்ளுவர் பெருமான் நமக்கு அங்கே உணர்த்தி இருக்கின்றார். சித்தாந்த கண்கொண்டு பார்த்தால்தான் திருக்குறளே நமக்கு அங்க முழுமையாக விளங்கும். அதே திருக்குறள் நடையில் தான் இந்த திருவருட் பெண் சொல்லியிருக்கின்றார். அவ்வாறு நாம் இணைத்து நோக்க வேண்டும் ஒவ்வொரு இடங்களிலும். ஆக இவ்வாறு இந்த அறியும் நெறி என்ற அதிகாரத்தினை சிறப்பாக மிகச்சிறப்பாக வைத்திருக்கின்றார். இவ்வாறு சிவபெருமான் ஒருநாதனாக வந்து உணர்த்துகின்ற உண்மையினை அறியும் நெறிப்படி, அதிகாரம் சொல்வது போல அறியும் நெறிப்படி அவனருளே கண்ணாக கொண்டு அவனை தரிசித்து அந்த தரிசனம் தருகின்ற சிவத்தோடு ஏகனாகி எல்லாம் அவன் செயலே என்று இறைவனி நிற்கும் பொழுதுதான் ஆன்மாவிற்கு அதனுடைய வியாபகத்தன்மை வெளிப்படுகின்றது. ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் ஆகுது, சித்தாந்தம் சொல்கின்ற உண்மைதான். அப்ப சிவத்தை சார்ந்தால் சிவமயமாகும். சிவம் எப்படிப்பட்டது, எங்கும் நிறைந்த வியாபக பொருள். அது மாதிரி உயிரும் வியாபக பொருளாக விளங்கும். அப்ப உண்மையில ஆன்மானாலே வியாபக பொருள் தான். இன்னும் சொல்ல போனா நித்த பொருள் எல்லாமே வியாபக பொருள் தான். வியாபக பொருள்னா என்ன, இட வரையறை கிடையாது. இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம், இதையெல்லாம் கடந்து சர்வ வியாபகமாக எங்கும் நிறைந்து இருப்பதுதான், அதான் வியாபக பொருள். எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருள் தான். அதுக்கு நீளம் அகலம் உயரம் இந்த இட வரம்புகளுக்குள்ள உட்படுத்த முடியாது. இந்த இட வரம்புகளுக்குள்ள உட்பட்டு நீளம் அகலம் உயரத்துக்குள்ள அடப்பட்டு இருக்கிற பொருள் எல்லாமே தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள். அது மாயா காரியங்கள், தனு கரணம் போன போகம் 36 தத்துவம் இவையெல்லாம் நித்த பொருள்னாலே அது வியாபக பொருள் தான். இன்னும் மாபாடியத்திலே சொல்வார்கள், ஆன்மா என்ற சொல்லுக்கே நித்த பொருள் வியாபக பொருள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆன்மான்னு சொன்னார். இப்ப ஆன்மா வியாபக பொருள் தான், ஆனால் அதன் வியாபகம் முழுவதும் ஆணவ மலம் இருந்து கொண்டு மறைத்துக் கொண்டிருந்தது. வியாபகத்தை தடைப்படுத்தி அதை அணுத்தன்மை பட செய்தது ஆன்மாவுக்கு. அதனாலதான் அது அந்த மூலமலத்துக்கு ஆணவம்ங்கிற பெயரே ஏற்பட்டது. ஆணவம்னு ஏன் ஏற்பட்டது, ஆன்மாவை அணுத்தன்மை பட செய்ததுனாலே. அதனாலதான் அந்த வியாபகத்தை ஆன்மா தன் வியாபகத்தை தானே உணராமல் அதனை அற்ப பொருள் போல அதன் அறிவை மறைத்து விளங்குவதனாலதான் ஆணவம். இப்ப இந்த ஆணவம் நீங்கி சிவத்தோடு இப்படி ஏகனாக இறைவன் இருக்கும் போதுதான் ஆன்மாவுக்கே உரிய அதனுடைய சொந்த வியாபகம் அப்பதான் வெளிப்படுது. அதைத்தான் உயிர் விளக்கம் என்று அடுத்த அதிகாரத்திலே கூறினார். உயிர் விளக்கம், அந்த ஆன்ம வியாபகம் வெளிப்பட்ட பிறகுதான் அந்த ஆன்மாவிற்கு முத்தி இன்பம் கிடைக்கும். உலக இன்பம் கிடைக்கணும்னா உடல் அளவு அந்த உயிர் உடலை சார்ந்து அந்த அளவுக்கு அதன் வியாபகம் வெளிப்பட்டா போதும், உலக இன்பங்கள் கிடைத்துவிடும். ஆனால் சிவானந்தமாகிய முத்தி இன்பம் கிடைக்க வேண்டும் என்றால் அங்கே உடல் சார்பு அதற்கு தகுதி இல்லை. உடலை சார்ந்து தன்னை உடல் என்று கருதி கொடுக்கக்கூடிய அஞ்ஞானம் எல்லாம் சிவானந்தத்துக்கு வழியாகாது. செடியார் ஆக்கை திறம் அற வீசி, அறவே வீசி எரிந்துவிட வேண்டும். இந்த உடல் சார்பு திருவாசகத்தில் சொன்னார், உடல் சார்பு அறவே வீசி எரிஞ்சிட்டா வேற சார்பு வேண்டும் அல்லவா. அதான் பற்றற்றானை பற்றியாச்சு, அவனை பற்றி அவனோடு ஒன்றாக இறைவனி ஏகனாக இறைவனி நின்று அப்படி அழுத்தமா சிவத்தோடு தோய்ந்தாச்சு. எனவே இனி வேறு சார்பு தேவையில்லை. சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின்னு சொன்னார். அதுதான் அப்படி இறைவனி நின்று ஆன்மாவனுடைய வியாபகம் அங்கே விளங்கிவிட்டது. அந்த வியாபகத்தன்மையை பெற்ற ஆன்மாதான் முத்தி இன்பத்தை அனுபவிப்பதற்கு தகுதி பெறுகின்றது. அதைத்தான் இந்த உயிர் விளக்கத்திலே ஆன்மாவுடைய வியாபகத்தன்மை சிவத்தோடு ஒன்று இருக்கும் நிலையிலே ஆன்மாவின் வியாபகத்தன்மை வெளிப்படும் என்பதை உயிர் விளக்கத்தில் சொன்னார். அப்படி அந்த வியாபகத்தன்மையை பெற்ற ஆன்மா முத்தி இன்பத்தை அனுபவிக்கும் என்பதை அடுத்த அதிகாரமாகி இன்புறு நிலையில சொல்ற இன்புறு நிலை, அதான் முத்தி இன்பத்தை அனுபவிக்கின்ற நிலை இன்புறு நிலை. அப்ப உயிர் விளக்கம் ஏற்பட்டால்தான் இன்புறு நிலை ஏற்படும். உயிர் விளக்கமாகிய அந்த ஆன்ம வியாபகம், அந்த ஆன்மாவின் வியாபகம் வெளிப்பட்டால்தான் அந்த ஆன்மா முத்தி இன்பத்தை அனுபவிக்க முடியும். எனவே உயிர் விளக்கம் இன்புறு நிலை. அறியும் நெறிப்படி அவன் அருளால் அவனை அறிந்து அவனோடு கூடினால்தான் உயிர் விளக்கம் ஏற்படும். எனவே அறியும் நெறி, அப்புறம் உயிர் விளக்கம். அந்த உயிர் தன்னுடைய வியாபகம் விளங்கினால்தான் அது என்ன செய்ய முடியும், முத்தி இன்பத்தை அனுபவிக்க முடியும். அது வியாபக பொருளை, அப்படி வியாபக பொருளாக இருக்கின்ற பொருள் தான் அனுபவிக்க முடியும். இதுதான் உயிர் விளக்கம். ஆகையினாலே விளக்கம் அப்படின்னாலே இருள் நீங்கினால்தானே விளக்கம். இருள் மலமாகிய ஆணவ மலம் அப்பந்தான் முற்றிலுமாக கெடுகின்றது. அதைத்தான் ஆன்ம சுத்தி, ஆன்மா சுத்தம் அடைகின்றது. இறைவனி நிற்கும் போதுதான் ஆன்மா சுத்தி அடைகின்றது. ஆகையினாலேதான் சிவப்பிரகாசத்திலே சொன்னார்கள், இதெல்லாம் இணைத்து நோக்க வேண்டும். என்ன சொன்னார்கள், தன் பணி நீத்தல் அப்படின்னு சொன்னார். ஆன்ம சுத்திக்கு வரையறை சொன்னார்கள் சிவஞான சுவாமிகள். அடிக்கடி எடுத்துக்காட்டுவது ஆன்ம சுத்தினா சிவபிரகாசத்தை எடுத்து காட்டுவார். தன் பணி நீத்தல் ஆன்ம சுத்தி, என் செயல் அப்படின்னு நான் கருத வரைக்கும் நான் சுத்தி அடையல. அசுத்தமாகிய ஆணவ மல சார்பு இருக்க போய் தான் எனது செயல்ங்கிற உணர்வு என்பால் எழுகின்றது. அவன் செயல்ங்கிற அடங்கிய நிலை வந்துவிட்டது என்றால் அப்ப அப்பந்தான் அந்த ஆன்மா சுத்தி அடைகின்றது. அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், முதல்ல அருளை சார வேண்டும். அருளின் வாயிலாக சிவத்தை தரிசித்து அப்புறம் சிவத்தில ஏகனாக நின்று என்றால்தான் எல்லாம் அவன் செயல்கிற உணர்வு அப்பதான் தோன்றும். ஆகவே அந்த சிவத்தோடு ஏகனாக இறைவன் நின்று ஆன்மா எவ்வாறு விளக்கம் அடைகின்றது, வியாபகம் அடைகின்றது என்பதை அருமையாக இந்த அதிகாரத்திலே சொன்னான். அதிலே முதல் குரட்பாவிலே சென்ற அதிகாரத்தினுடைய ஏவுடைய கருத்தாக அருமையாக சொல்கின்றார். சிவ தரிசனம் பண்ணுகின்றதே ஆன்மா, அந்த ஆன்மா அது விரைந்து அந்த சிவத்தோடு ஏகனாக ஏகனாகி கலந்துவிடும். ஏன் அப்படின்னா, வெயில வருந்தி துன்புற்ற ஒருவன் நிழலை கண்டால் அவனை ஒருத்தர் வற்புறுத்தி சொல்ல வேண்டியதில்லை, எங்க பாரு என்ன சங்கடப்படுத, நீ வெயில்ல இந்த தெரியுது பாரு நிழல், இதுல போய் நீ நின்னு போ அப்படின்னு சொல்லி யாரும் அவனை வழிப்படுத்தி விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. வெயில துன்புறம் நிழலை கண்டா தானாவே அந்த நிழலை சரண் புகுந்து விடுவான். அத மாதிரி பிறவியாகிய வெயிலிலே எத்தனை எத்தனை பிறவிகள், எல்லா மானிட பிறவியாவே அப்படியேவா கிடைச்சிட்டு இருக்கு, இல்ல புல்லாகி பூடாகி புடுவாய் மரமாகி. இப்ப மானிட பிறவி கிடைச்ச பிறகும் மானிட பிறவி அதுக்கப்புறமாவது தொடர்ந்து மானிட பிறவி கிடைக்கும் சொல்ல முடியுமா, அதுக்கும் வழி இல்ல. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகிறேன் தாய்மானடிகள் சொன்ன. ஆகவே அப்படி எந்த பிறவி வருமோன்னு தெரியாம பல பிறவிகளிலே சிக்கி தடுமாறி உழன்று வருந்திய அந்த ஆன்மாவுக்கு அந்த பிறவியாகிய பிணியை தீர்க்கக்கூடிய மருந்து, அந்த சிவபாகிய மருந்து தரிசனம் தருகின்றது. அப்போ அந்த சிவத்தோடு ஏகனாகி நிற்கணும்னு அந்த ஆன்மாவுக்கு என்ன வலியுறுத்தி சொல்லணுமா, தூணிழல் ஆறுதற்கு ஆறும் சொல்ல, தூய நல்ல நிழல் கிடைச்சா அதை சேரணும்னு வெயில வருந்தவனுக்கு யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதன் தொகும் இதுபோல் அத மாதிரிதான், அத மாதிரியே சொல்ல தகும் இது போல் தான் அதுவாய் நிற்கும் தரம். அது மாதிரிதான் உயிர் சிவத்தோடு ஒற்றித்து நிற்கின்ற, சிவத்தோடு ஒற்றித்து அந்த உயிர் சிவமாகவே ஒன்றுபடுகின்ற அந்த தன்மையும் உயிருக்கு வலியுறுத்தி சொல்லி வர வேண்டியதில்லை என்று சொன்னார். எந்த உயிருக்கு, சிவ தரிசனம் செய்கின்ற உயிருக்கு. நிழலை பார்த்தவனுக்கு தானே நிழல போய் சேருன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நிழலையே பார்க்காதவனுக்கு அது எங்க இருக்குன்னே தெரியாதவனுக்கு வழிபடுத்தணும், இப்ப இந்த நெறிப்படி இந்த வழிப்படி நீ சென்றால் உனக்கு அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும், அது நிழல் தரும், அதுல நீ தஞ்சம் புகுந்துக்கலாம்னு சொல்லணும். ஆனா நிழலையே அந்த வழிப்படி நடந்து அந்த நிழலையே நெருங்கினவனுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அத மாதிரி சிவம்னு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை நீ அடைய வேண்டும் என்றால் இந்த சிவ நெறிப்படி நீ சைவ நெறிப்படி அடைய வேண்டும்னு சொல்லலாம். அந்த சைவ நெறிப்படி சிவபுண்ணியங்களை அனுஷ்டித்து அதன் பலனாக சிவத்தையே தரிசிக்கக்கூடிய நிலைக்கு ஒரு ஆன்மா உயர்ந்து விட்டான். அந்த ஆன்மாவுக்கு இந்த சிவத்தோடு ஒற்றித்து நிற்பாயாகனு ரொம்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா பிறவி துன்பத்திலிருந்து நாம நிரந்தரமா நீங்கணும் அப்படின்னா இந்த தரிசனம் தருகின்ற சிவத்தோடு நாம கலந்துட்டாதான் பிறவி நம்ம விட்டு நீங்கும். ஆகவே இதோடு கலந்து விடுவோம்னு அதுவும் கலந்துவிடும் என்று அருமையாக நயமாக சொன்னான். ஆக இவ்வாறு இந்த அதிகாரத்தினுடைய முதல் குரட்பாவிலேயே மிகச்சிறந்த முறையிலே சிவத்தோடு ஏகனாகி நிற்க வேண்டும் என்பதை இந்த ஆசிரியர் எவ்வளவு சிறப்பாக உணர்த்துகின்றார் என்பதை அறிந்து இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு இன்று அறிய வைத்த அந்த திருவருளையும் போற்றி வணங்கி, இந்த அளவிலே இன்றைய இந்த உயிர்விளக்கம் என்ற அதிகாரத்தை முதல் குரட்பாவிலே தொடங்கிக் கொண்ட இந்த அளவிலே இன்றைய திருவருட்பயன் சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இன்றைய சித்தாந்த சிந்தனைக்கு குருவருள் பாலித்த சீர்வள சீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 11.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை நமக்கு உணர்த்துகின்ற மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளை நொச்சி மேல் சூட்டி பணிகின்றேன். தத்துவத்தை தெளிவுற விளக்கம் செய்த மெய்கண்ட தேவார் திருவடிகளுக்கு உங்கள் எல்லோருடைய வணக்கங்கள். உண்மை விளக்கம் என்று சொல்லப்படுகின்ற மனவாசகம் கடந்த தேவர் இயற்றிய நூலை படித்துக் கொண்டிருக்கிறோம். காப்புச் செய்யலோடு 54 வெண்பாக்களை கொண்ட நூல். இந்த நூல் ஒரு குருவிடம் மாணவன் கேள்வி கேட்க மாணவர் விளக்கம் செய்வதாக தத்துவ அறிவை இந்த நூல் மூலமாக நூலாசிரியர் சொல்கிறார். இந்த நூலுக்கு நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற உரை இவர் ஆனந்தராசன் ஐயா அவர்கள் செய்த உரை. இவ்வளவும் அடிப்படை செய்திகள்.
2: காப்புச் செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற் கைங்கரனை வந்தமுற பொந்தியுள் வைப்பாம். பாடல் 1. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். பாடல் 2. ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மற்றவத்தின் வேறாக நானேது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. பாடல் 3. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசும் கால் தன்னகத்தில் இரண்டாய் செந்தி தன்னுருவின் மூன்றாய் தாழ் புனலின் நான்காய் தரணி தளத்து அஞ்சாகி.
1: பூதகுணங்கள் எப்படி ஒன்றிலே இருந்து ஒன்று விரிந்து கொண்டு போகிறது. ஆகாய பூதத்துக்கு ஒரு குணம், காற்றுக்கு 2, நிரப்புக்கு 3, நீருக்கு 4, நிலத்துக்கு 5 என்று குணங்கள் விரிந்து கொண்டு போகும். அதிலே முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறார். அப்போ நெருப்புக்கு 4 குணம் என்றால் 4வதாக நீருக்கு 4 குணம் என்றால் 4வதாக சொல்லப்படுவதுதான் நீரினுடைய சிறப்பு குணமாக இருக்கும். ஆகாயத்துக்கு 1 குணம் என்றால் அது அதனுடைய சிறப்பு குணம். காற்றுக்கு 2 குணம் என்றால் 2வதாக காற்றின் ஆகாயத்தினுடைய குணமும் காற்றினுடைய குணம் என்று தனியே இருக்க போகிற குணம் அதனுடைய தொடுகை உணர்ச்சி. 3வது நெருப்புக்கு வருகிற பொழுது காணுதல் என்பதுதான் அதனுடைய சிறப்பு குணம். ஆகவே ஒன்றிலிருந்து ஒன்று இறங்கி கொண்டு போகிற பொழுது குணங்கள் அதிகரித்து கொண்டு போகும். கடைசியாக வருவது அந்த பூதத்தினுடைய சிறப்பு குணமாக இருக்கும். அதுவரை படிப்போம். அதை எப்படி நம்முடைய திருமுறைகளிலே மேற்கோள் ஊடாக காட்டுகிறார்.
2: மன்னதனில் 5ஐ மா நீரில் 4ஐ வயங்கு எரியில் 3ஐ மாறுதத்து 2ஐ விண்ணதனில் 1ஐ. அது ஒரு திருமுறை. அடுத்தது பாரிடை 5ஐ பரந்தாய் போற்றி நீரிடை 4ஐ நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை 3ஐ திகழ்ந்தாய் போற்றி வழியிடை 2ஐ மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை 1ஐ விளைந்தாய் போற்றி போற்றி திருவகவன்.
1: இதிலே மணிவாசகர் ஒரு படி மேலே நம்மை கொண்டு போறார். இந்த குணங்கள் என்று சொன்னோமே, நிலத்துக்கு 5 குணம், நீருக்கு 4 குணம் என்று இந்த குணங்கள் எல்லாம் இறைவன்தான் இந்த குணங்களாக முடிக்கிறார் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. அதை கவனித்துக் கொண்டீர்களானால் சரி.
2: பூதங்கள் இக்குணங்களே குணங்களேயே அன்றி வேறு குணங்களையும் உடையன. பூதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிலையும் உடையது. அவைகளை பற்றி செய்யுள் 9ல் நாம் காணவிருக்கிறோம். பூதங்களிலிருந்து தோன்றிய காரியங்களே நாம் வாழும் உலகமும் உலகத்தில் காணப்படும் பல்வேறு வகையான எண்ணற்ற பொருள்களும் பூதங்களும் பூத காரியங்களும் ஆகிய இவையெல்லாம் உணர்வற்ற சடப்பொருள்களாயிருத்தல் தெளிவு. இவற்றிற்கெல்லாம் முதற்காரணமாய் நிற்பது பூதாதி அகங்காரம் எனவும் அது தாமத குணக்கூறு எனவும் பார்த்தோம். தாமத குணம் என்பது மூட வடிவாயும் மோக வடிவாயும் இருப்பது அதிலிருந்து சடமாகிய உலகம் தோன்றும் என்றது பொருத்தமுடையதாகும்.
1: இது படித்த ஒரு பொது செய்தி, பூதங்கள் ஐந்தும் தத்துவங்களாக இருக்கும், பூத காரியங்கள் தாத்விகங்கள் என்று 60 விரியும். ஆகவே பூதங்கள் பூத காரியங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய உலக வாழ்க்கை அமைகிறது. ஆகவே அந்த 96 தாத்விகங்களும் 36 தத்துவங்களுமாக 96 இந்த எல்லைகளுக்குள்ளேதான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது என்பதை படித்தோம். அதைத்தான் இங்கே இந்த சொல்லுகிறார். பூத காரியங்களும் பூதங்களும்
2: பூதங்களும் பூத காரியங்களும் ஆகிய இவையெல்லாம் உணர்வற்ற சடப்பொருள்களாயிருத்தல் தெளிவு. இவற்றிற்கெல்லாம் முதற்காரணமாய் நிற்பது பூதாதி அகங்காரம் எனவும் அது தாமத குணக்கூறு எனவும் பார்த்தோம். தாமத குணம் என்பது மூட வடிவாயும் மோக வடிவாயும் இருப்பது அதிலிருந்து சடமாகிய உலகம் தோன்றும் என்றது பொருத்தம் உடையதாகும். இதுகாரும் கூறியவற்றால் பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றும் காரியங்கள் இவை இவை என்பது புலனாகும். அப்புறம் ஒரு இந்த சார்ட் மாதிரி போட்டிருக்காருங்க ஐயா, அவரு அந்த சார்ட் அப்படியே படிக்கிறேன், படிச்சுட்டுங்களா?
1: பக்கம் சொல்லுங்க.
2: 47 ஐயா.
1: சரி, அது அது தத்துவ படம் தான் போட்டிருக்காங்க.
2: தத்துவ படம் போட்டிருக்காங்க மேலே பிரகிருதி மாயை.
1: இப்போ அதில் இந்த தத்துவ படத்தை ஒரு தடவை நீங்க பாத்துட்டீங்கன்னு வைங்க. இனி நாங்க தத்துவம் படிக்கிற பொழுது இந்த படம் மனதுல வந்துட்டே இருக்கவர் இதுக்கத்தான் இந்த படமாக போட்டு கட்டுறாங்க. என்னது இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இதுங்கிறது படமா இருந்தாதான், இதுக்கு மேல தத்துவங்கள் பற்றி விவரிக்கிற பொழுது இது மனதில இருந்தாதான் நமக்கு அது விளக்கமாக கொண்டு போகும். இப்ப படிங்க.
2: பிரகிருதி மாயை அதிலிருந்து குண தத்துவம் அதாவது சித்தம்.
1: கவனிச்சு பாருங்க, கவனிச்சு பாருங்க. நம்பர் போட்டதெல்லாம் தத்துவம். அதுல பிரகிருதி மாயைக்கு நம்பர் போடல, அது தத்துவம் அல்ல. அதனுடைய வெளிப்பாடுதான் குணதத்துவம்.
2: குணதத்துவம் 1 அதாவது சித்தம், 2 புத்தி தத்துவம், அதிலிருந்து அகங்காரம் 3 தத்துவம். அகங்காரம் 3 பிரிகிறது. சாத்விக கூறு அதாவது தைசதம், ராஜத கூறு அதாவது வைகாரிகம், தாமத கூறு அதாவது பூதாதி. இந்த 3 கூறுகளாக பிரிகிறது.
1: இந்த 3 நம்பர் போடல பாருங்க. இது 3 தத்துவம் அல்ல, ஒரே விஷயத்தை முக்கூறாக பிரிக்கிறது. இந்த நம்பர் போட்டதை மட்டும் கவனிச்சுங்க.
2: 4 தத்துவமாக அதாவது சாத்விக கூறிலிருந்து மனம் 4, 5 செவி, 6 தோல், 7 கண், 8 நாக்கு, 9 மூக்கு. இந்த 6 சாத்விக கூறிலிருந்து வருகிறது. அடுத்தது ராஜத கூறு வைகாரிகத்திலிருந்து 10 தத்துவம் வாய், 11 கால், 12 கை, 13 எருவாய், 14 கருவாய். இந்த 5 ராஜத கூறு. அடுத்தது தாமத கூறு பூதாதியிலிருந்து தன்மாத்திரைகள் 5 அதாவது 15 தத்துவம் சப்தம், 16 பரிசம், 17 ரூபம், 18 ரசம், 19 கந்தம். அதிலிருந்து ஆகாயம் 20 அதாவது சப்தத்திலிருந்து ஆகாயம், பரிசத்திலிருந்து காற்று, ரூபத்திலிருந்து நெருப்பு, ரசத்திலிருந்து நீர், கந்தத்திலிருந்து நிலம்.
1: இவ்வளவுதான் ஆத்ம தத்துவங்கள் 24. இதுல நீங்கள் இந்த கவனிக்க வேண்டிய கொஞ்சம் குழப்பம் தரக்கூடிய விஷயம், ஆனால் நேத்தோட அது நல்ல தெளிவாகிட்டது என்று நினைக்கிறேன். இந்த தன்மாத்திரைகள் என்பது மேலேயும் வந்து கீழேயும் வரப்போகிறது. சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்பதிலே 2 நிலை இருக்கிறது. முதல் நிலை என்பது பூதங்களுக்கு காரணமாக இருக்கிற நிலை, பூதங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிற நிலைக்கும் சுவை ஒளி உரு ஓசை என்றுதான் நாற்றம். பிறகு பூத குணங்களாக இருக்கிறதுக்கும், அதை நாங்கள் தமிழிலே புலன்கள் என்று சொல்வோம், அதற்கும் சுவையொளி ஊர்வசை என்பது நாற்றம் என்பதுதான் பெயர். இந்த சுவையொளி ஊர்வசை நாற்றம் என்கின்ற தன்மாத்திரையில் இருந்துதான் எங்களுக்கு பூதங்கள் பிறக்கின்றன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். பூத குணங்களாகிய நாங்கள் சொல்லுகின்ற புலன்களிலே இருந்து பூதங்கள் பிறப்பதில்லை. இதை கொஞ்சம் இதை நீங்க நல்லா ஆழமா விளங்கிக் கொள்ளுங்கள். விளங்கிட்டது என்று மோனாவுடையதுல இருந்து புரிந்து கொண்டேன். ரெண்டு இடத்திலே இது பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று பூதம், பூதத்துக்கும் காரணமாக இருக்கிற தன்மாத்திரை, பிறகு பூத குணமாக இருக்கிறவற்றுக்கும் அது புலன்கள் என்று தமிழிலே சொல்லப்படும், அதற்கும் அதே பெயர் வழங்கப்படுகிறது. பூதங்கள் தோன்றுவது பூத குணங்களிலே, பூத குணங்களிலே இருந்தல்ல, பூத காரணங்களிலே இருந்துதான் பூதங்கள் தோன்றுகிறது. இது ஒன்றுதான் இதிலே நாம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. இரண்டாவது அந்த கவனித்து வைக்க வேண்டிய விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறேன். இரண்டாவது, பிரகிருதி மாயை என்பது ஒரு தத்துவம் அல்ல. அந்த தத்துவத்திலே அதிலே இருந்து தோன்றுகிற குண தத்துவத்தைத்தான் நாங்கள் பிரகிருதி மாயை என்று விரிக்கிறோம், சித்தம் என்று விரிக்கிறோம். அங்கே முக்குணங்களும் வெளிப்படாமல் நிற்கும், பிறகு அதிலே இருந்து சமப்பட்டு நிற்கும், பிறகு முக்குணங்களும் வேறுபட்டு வேறு வேறு விஷயங்கள் பிறக்கும். இவ்வளவும் மனதிலே பதிவாகிவிட்டால் ஆத்ம தத்துவம் கிளியர் ஆகிவிட்டது என்று அர்த்தம்.
2: மேற்கண்டவாறு அமைத்து காட்டுதல் அவற்றின் தோற்ற முறையை நினைவிற்கொள்ள உதவும். இங்கு காட்டிய காரியங்கள் 24 தத்துவங்கள் எனப்படும். பிரகிருதி மாயை முதலில் தத்துவமாய் காரியப்பட்டு பின் உலகமாய் காரியப்படுவதாகும். வித்திலிருந்து நேரே மரம் தோன்றி விடுவதில்லை. வித்திலிருந்து முன்னர் முளை தோன்றும், அது பின்னர் மரமாகும். அதுபோல பிரகிருதியிலிருந்து முதலில் நுண்பொருளாகிய தத்துவங்கள் தோன்றும், பின்னே அவற்றின் காரியமாக உலகம் தோன்றும். தத்துவங்கள் ஆன்மாவிற்கு கருவியாய் நின்று உதவுதல். தத்துவம் என்ற சொல்லுக்கு கருவி என்பது பொருள். எவ்வகையாலேனும் ஆன்மாவிற்கு கருவியாய் நின்று உதவுவதே தத்துவமாகும்.
1: ஏதோ நீங்கள் படிக்கிற பொழுது எப்படி அதை மனதில் நினைச்சு தத்துவம் என்பது கருவி என்பது பொருள் என்றத அப்படி எப்படி படிக்காம நீங்க மனதுக்குள்ள எப்படி படிக்கணும்னா கருவி என்பதும் பொருள் என்று நீங்க நினைச்சு கொள்ள வேண்டும். ஏனென்றால் கருவி என்பது மட்டும் பொருள் அல்ல, தத்துவம் என்பதற்கு உண்மை என்றதெல்லாம் பொருள்கள் இருக்கின்றன. இங்கே தத்துவம் என்பதற்கு கருவி என்பது பொருள் என்று அவர் வருகிறார்.
2: ஐயா, இந்த முந்தின பத்தி வந்து கொஞ்சம் தெளிவு வேணுமையா? இங்கு காட்டிய காரியங்கள் 24 தத்துவங்கள் எனப்படும். பிரகிருதி மாயை முதலில் தத்துவமாய் காரியப்பட்டு பின் உலகமாய் காரியப்படுவதாகும். வித்திலிருந்து நேரே மரம் தோன்றி விடுவதில்லை. வித்திலிருந்து முன்னர் முளை தோன்றும், அது பின்னர் மரமாகும். அதுபோல பிரகிருதியிலிருந்து முதலில் நுண்பொருளாகிய தத்துவங்கள் தோன்றும், பின்னே அவற்றின் காரியமாக உலகம் தோன்றும்.
1: இதுல குழம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னவென்றால், தத்துவங்கள் என்பவை தோன்றிய பிறகு தாத்துவிகங்கள் தோன்றும் என்று நான் உங்களுக்கு நேற்றைய படிப்பிலேயே நாங்கள் படித்தோம். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நேராக வித்திலிருந்து மரம் தோன்றாமல் முதல் முளை தோன்றி பிறகு மரம் தோன்றும். மாயையிலே இருந்து தோன்றுகிற முளைதான் தத்துவங்கள், பிறகு அதிலே இருந்து தோன்றுகிற மரம்தான் தாத்விகங்கள் என்று சொல்லுகிற 60 விஷயங்கள். அது பூத காரியங்களாக இருப்பவற்றுக்கு தத்துவ காரியங்கள், பூத காரியங்களாக இருப்பவற்றுக்கு தாத்விகம் என்று பெயர். நான் நினைக்கிறேன் அடுத்த பந்தியிலே அங்காலே அதை விளக்கம் பண்ணுவார், தாத்விகங்களை பற்றி சொல்லுவார் என்று நினைக்கிறேன்.
2: தத்துவம் என்ற சொல்லுக்கு கருவி என்பது பொருள். எவ்வகையாலேனும் ஆன்மாவிற்கு கருவியாய் நின்று உதவுவதே தத்துவமாகும். மேற்கூறிய தத்துவங்களில் அந்தக்கரணங்கள் 4, ஞானேந்திரியங்கள் 5, கண்ணேந்திரியங்கள் 5 ஆகிய 14 ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு கருவியாய் நிற்றல் வெளிப்படை.
1: என்னவென்றால், மனதை அந்தக்கரணங்களிலே சேர்த்து கொண்டு சொல்லுகிறார். அந்தக்கரணங்கள் 4, ஞானேந்திரியம் 5 என்கிறார். படத்திலே ஞானேந்திரியம் 6 காட்டப்படுகிறது. எப்பொழுதும் மனம் என்ற கருவி அங்கும் இங்குமாக நின்று செயல்படுகிறான். விகரணங்களிலே ஒன்றாகவும் செயல்படும், ஞானேந்திரியங்களிலே ஒன்றாகவும் செயல்படும் என்றபடியால் இதை இங்கே சொல்லுகிற பொழுது ஞானேந்திரியங்கள் ஐந்தும் என்று சொல்லுகிறார். நீங்கள் மனதை அந்த கர்ணங்களிலும் சேர்த்து சொல்லலாம், ஞானேந்திரியங்களில் ஒன்றாகவும் சேர்த்து சொல்லலாம் என்பதற்கு அதை என்பதை நாங்கள் முன்னமே விளங்கிவிட்டோம். அதை விளங்கினால் இந்த குழப்பம் வராது. ஏனென்றால் திடீரென்று ஒரு மாணவன் கேட்டால் குழப்பம் ஆகிவிடும், ஞானேந்திரியம் ஆறு போட்டிருக்கீங்க நீங்க அஞ்சு என்று சொல்லுங்கள் என்றால் அது அங்கேயும் சேர்க்கக்கூடிய என்றபடியால் அங்கேயும் சேர்க்கிறார்.
2: மேற்கூறிய தத்துவங்களில் அந்த கர்ணங்கள் நான்கும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் கண்ணேந்திரியங்கள் ஐந்தும் ஆகிய பதினான்கும் ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு கருவியாய் நிற்றல் வெளிப்படை. அவற்றின் பின்னர் தோன்றும் தன்மாத்திரைகளும் பூதங்களும் ஆகிய தத்துவங்கள் பத்தும் ஆன்மாவிற்கு எவ்வாறு கருவியாய் நின்று உதவுகின்றன என எண்ணலாம். தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கும் கண்மேந்திரியங்களுக்கும் நிலைக்களமாய் அமைந்து அவை தம்மை பற்றி நின்று செயல்படுமாறு உதவும். பூதங்கள் அவ்விருவகை இந்திரியங்களுக்கும் துணையாய் நின்று அவற்றின் ஆற்றலை மிகுவிக்கும். தன்மாத்திரைகளும் பூதங்களும் இவ்வகையில் ஆன்மாவிற்கு உதவும் தத்துவங்களாய் உள்ளன. இது பற்றிய விரிவான செய்திகளை 11 முதல் 15 முடிய உள்ள செய்யுட்களில் நாம் காணவிருக்கிறோம். மேற்கூறிய தத்துவங்களில் அந்த கரணங்கள் நான்கும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் கண்ணேந்திரியங்கள் ஐந்தும் ஆகிய பதினான்கும் ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு கருவியாய் நிற்றல் வெளிப்படை.
1: இதுல நிறுத்துங்க. அதாவது ஆன்மாவுக்கு அறிவு பெறுவதற்கான அல்லது அனுபவம் பெறுவதற்கான துணை செய்பவை எவை கேள்வி எழும்புகிறது. நாங்கள் இங்கே படிக்கிற பொழுது நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்றால் ஆன்மாவினுடைய அறிவுக்கு காரணமான அந்த கரணங்கள் நான்கு அது நமக்கு தெரிகிறது, ஆன்மாவுக்கு அறிவை தருகின்றன. அதற்கு பிறகு ஞானேந்திரியங்கள் ஆன்மாவுக்கு அறிவை தருவதற்கு காரணமாக இருக்கின்றன, அதிலேயும் நமக்கு தெளிவாகிறது. கண்மேந்திரியங்கள் செயற்பாட்டின் மூலம் ஆணவத்துக்கு ஆன்மாவுக்கு அனுபவத்தை தருகிறது, அதுவும் சரி. இப்போ அடுத்ததான தன்மாத்திரைகள் அவை புறம்பல்லவா, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து புறம்பாக நிற்கிறது, கருவியாகுமா, ஆன்மாவுக்கு அறிவு தெளிவை உண்டாக்குமா. பிறகு தன்மாத்திரையிலே தோன்றுகிற பூதங்கள் இருக்கின்றதே இவையெல்லாம் ஆன்மாவினுடைய அறிவுக்கு துணை செய்யுமா என்பதுதான் இப்பொழுது இவர் கேள்வி எழுப்பி கொண்டு அதற்கு பதிலை சொல்லுகிறார். மற்றவையெல்லாம் ஆன்மாவோடு கலந்தவை அறிவை தருபவை என்பது தெளிவாக, தன்மாத்திரை மனம் சித்தம் புத்தி அகங்காரம் ஆன்மாவுக்கு அறிவை தரும், ஞானேந்திரியங்கள் அறிவை தரும், கண்ணேந்திரியங்கள் செயல்பாட்டின் மூலம் அனுபவத்தை தர அறிவை தரும். ஆனால் தன்மாத்திரையும் பூதங்களும் அப்படி அறிவை தருமா, அவை புறம்பானவை அல்லவா என்று சில பேர் கேட்கக்கூடும். அவை எப்படி அறிவை தருகின்றன, ஆன்மாவை தெரிவிக்கின்றன என்பதுதான் அவங்க சொல்லுகிறார். திருப்பி படியுங்கள்.
2: மேற்கூறிய தத்துவங்களில் அந்த கரணங்கள் நான்கும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் கண்ணேந்திரியங்கள் ஐந்தும் ஆகிய பதினான்கும் ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு கருவியாய் நிற்றல் வெளிப்படை. அவற்றின் பின்னர் தோன்றும் தன்மாத்திரைகளும் பூதங்களும் ஆகிய தத்துவங்கள் பத்தும் ஆன்மாவிற்கு எவ்வாறு கருவியாய் நின்று உதவுகின்றன என எண்ணலாம். தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கும் கண்ணேந்திரியங்களுக்கும் நிலைக்களமாய் அமைந்து அவை தம்மை பற்றி நின்று செயல்படுமாறு உதவும்.
1: அதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவும் புரிந்து கொள்ளணும். இதிலே தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கும் கண்ணேந்திரியங்களுக்கும் நிலைக்களம் என்றால் அது தன்மாத்திரை இல்லாவிட்டால் ஞானேந்திரம் இயங்கவும் வாய்ப்பில்லை, கண்ணேந்திரியம் இயங்கவும் வாய்ப்பில்லை. ஆகவே அதை இவற்றுக்கான நிலைக்களமாக நின்று உதவுவதால் நேரடி கருவிகளாக இல்லாவிட்டாலும் கருவிகளுக்கு தொண்டி செய்பவை என்ற அளவிலே அவையும் கருவியாகின்றன. இது புரியுதுங்களா? அதாவது மற்றைய 15 நேரடியாக ஆன்மாவோடு தொடர்பு பட்ட கருவிகள். இப்போ சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என்கின்ற தன்மாத்திரைகள் ஆன்மாவோடு நேரடி தொடர்பு பட்டவை அல்ல. ஆனால் அவை இல்லாவிட்டால் ஞானேந்திரியத்துக்கும் கண்மேந்திரியத்துக்கும் ஒரு வார்த்தை இருக்கிறது என்ன வார்த்தைன்னு உடனே வரவில்லை. அவற்றுக்கான ஒரு அவற்றுக்கான ஒரு உணவிடுதல் போல அவை இல்லாவிட்டால் அவற்றுக்கு செயல்பாடு இல்லாமல் போய்விடும். அதனால்தான் இவையே அவற்றினுடைய நிலைக்களம் என்று சொல்லி அதற்கும் பொருத்தப்பாடு சொல்லுகிறார். எதற்கு? தன்மாத்திரை. இப்பூதங்களுக்கு பாருங்கள்,
2: தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கும் கர்மேந்திரியங்களுக்கும் நிலைக்களமாய் அமைந்து அவை தம்மை பற்றி நின்று செயல்படுமாறு உதவும். பூதங்கள் அவ்விருவகை இந்திரியங்களுக்கும் துணையாய் நின்று அவற்றின் ஆற்றலை மிகுவிக்கும்.
1: ஒன்று நிலைக்களமாக இருக்கும், மற்றது துணையாக நிற்கும். தன்மாத்திரைகள் இவை இவை இவை இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியத்திற்கு நிலைக்களமாக இருக்கும். பூதங்கள் அவற்றுக்கு துணையாக நின்று துணை செய்யும். ஆகவேதான் அவற்றையும் நாங்கள் தத்துவமாக ஆன்மாவுக்கு துணை செய்கிற தத்துவமாக கொள்கிறோம். இந்த இந்த இந்த ஒரு இடத்தை நீங்கள் விளங்கினால் சரி. மற்ற இந்த 24 முன்னே வரக்கூடியதாகிய ஞானேந்திரியம் 3 ஞானேந்திரியம் இல்ல தத்துவங்கள் என்ன
2: அந்தக்கரணங்கள் 4
1: ஞானேந்திரியம் 4 அதுக்கு பிறகு இவை ஒவ்வொரு 2, 5, 5 அப்ப 10, 14 14 நேரடி ஆன்ம அறிவு தருகிற கருவியாக இருப்பவை. அப்படி இல்லாமல் நாங்கள் பார்க்கிறதாகிய தன்மாத்திரைகளும் அதிலிருந்து வருவதாகிய பூதங்களும் இவற்றுக்கு நிலைக்களமாகவும் துணையாகவும் இருக்கிறவை என்ற வகையிலே அவையும் ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் செய்கின்றன என்று, அதனால்தான் அதையும் தத்துவமாக ஏற்றுக்கொள்கிறார்.
2: பூதங்கள் அவ்விருவகை இந்திரியங்களுக்கும் துணையாய் நின்று அவற்றின் ஆற்றலை மிகுவிக்கும். தன்மாத்திரைகளும் பூதங்களும் இவ்வகையில் ஆன்மாவிற்கு உதவும் தத்துவங்களாய் உள்ளன. இது பற்றிய விரிவான செய்திகளை 11 முதல் 15 முடிய உள்ள செய்யுட்களை நாம் காணவிருக்கிறோம். அடுத்து தாத்துவீகங்கள்.
1: இதுதான் உங்க உங்க பிரச்சனை. நீங்க இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்பு கேட்டீங்களே, இந்த ஒரு பந்தியிலே அவர் விளக்கம் பண்ணியிருந்தாரு. அதாவது பூதங்கள் பூத காரியங்கள், பூதங்கள் தத்துவம், பூத காரியங்கள் தாத்வீகம். தாத்வீகம் பற்றி விளக்கத்தை இதிலே சொல்ல போறோம். நாங்கள் 60 தாத்வீகம் இருக்கிறது. நாங்கள் 36 தத்துவம் அங்கே படித்தோம், திருக்குறள்லையும் படித்தோம். இப்படிங்கிற 2 நாளா அதை பற்றி தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். தத்துவம் நமக்கு ஒரு அளவு அடிப்படையில் இதுதான் தத்துவம் என்று விளங்குகிறது. தத்துவம் மட்டும் ஆன்மார உலக இயக்கத்துக்கு காணாது. தாத்வீகங்கள் என்பது தத்துவங்களாகிய பூதங்களில் இருந்து வருகிற விளைவு. அதை தெளிவாக அவரே சொல்ல கேட்போம். அதற்கு தாத்வீகங்கள் என்று பெயர். 60 தாத்வீகங்கள் இருக்கின்றன. அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இதை விளங்குவோம்.
2: தாத்வீகங்கள். இனி தத்துவங்களின் கூறுகளும் காரியங்களும் தாத்வீகம் எனப்படும்.
1: 2 சொல்லுகிறார். தத்துவங்களின் கூறாக இருக்கிற பகுதிகள் தத்துவங்கள் தான். அதிலே ஒரு ஒரு விஷயத்தினுடைய கூறுகள் இருக்கிறது அல்லவா, அந்த கூறுகளையும் நாங்கள் தாத்வீகம் என்றுதான் சொல்லுகிறோம். அதனுடைய விளைவுகளை, தத்துவத்திலிருந்து உண்டாகிற விஷயங்களையும் தாத்வீகங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த சொல் ரெண்டையும் கவனித்துக்கொள்ள, 2 தாத்வீகம் என்று சொல்லுகிறார். தத்துவத்தினுடைய விளைவு கூறு, விளைவுக்கும் கூறுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிகிறது அல்லவா. ஒன்றினுடைய விளைவு என்று அதிலிருந்து உண்டாவது, ஒன்றினுடைய கூறு என்பது அதனுடைய ஒரு பகுதி. இதைத்தான் தாத்வீகமாக பிரித்து 60 வகுத்திருக்கிறார்கள்.
2: தைசத அகங்காரம், வைகாரிக அகங்காரம்

0: சொல்லுகிறார் என்றால் அந்த மூன்றும் தத்துவத்தினுடைய கூறுகள், ஆகவே அது மூன்றும் தாத்விகம் ஆகிறது. அப்ப மூன்று.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாடியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: அடியார் பெருமக்களே, நாம் இன்றைய தினம் காலை பொழுதிலே பாடியம் என்றால் என்ன என்று பார்த்து, இந்த பாடியத்தினுடைய சிறப்பு பாயிரம் பற்றி சிந்தனையை தொடங்கினோம். அந்த சிறப்பு பாயிரத்தில் 11 அடிகள் உடையது. அதில் முதல் 6 வரிகள் நூலின் சிறப்பை கூறுகின்ற பகுதி. பின் 5 அடிகள் நூல் ஆசிரியருடைய சிறப்பை கூறுவதமைந்துள்ளது என்று பார்த்தோம். இந்த சிறப்பு பாயிரத்தில் மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படறினல்லதை காண்டல் செல்லா கண் போல என்பது முதல்ல பகுதி. அப்போ இந்த விரிந்த உலகத்திலே இந்த பௌதீக இருளானது அத்தனை கண்களையும் மறைத்து விளங்காதவாறு செய்கிறது. அந்த இருளை அடக்கி பொருளை காட்டுவதற்கு துணை வேண்டும், கண்ணிற்கு ஒரு துணை வேண்டும். அந்த துணை ஏகதேசமாயிருந்தால் காட்சியும் ஏகதேசமாகிறது. எனவே அந்த விளக்கு அந்த இருள் முழுமதையும் அடக்கமாட்டாமல் ஏகதேசமாய் அடக்குகிறது. அதனால நமக்கு காட்சியும் ஏகதேசமாகிறது. எனவே இந்த உலகத்திலே பறந்துள்ள அனைத்து கண்களையும் மறைக்கின்ற அந்த இருளினுடைய ஆற்றலை ஒடுக்கி பொருளை காட்ட வேண்டுமானால் சூரியன் வந்தாலன்றி கண்ணுக்கு காட்சி, தெளிவு காட்சி பெற முடியாது என்பது முதல்ல சொன்ன செய்தி. அப்புறம் பலர் புகழ் ஞாயிறு என்றார். ஞாயிறை சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு? பலர் புகழ் ஞாயிறு. அப்போ இந்த உலகத்துல மாயிருள்ள என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த இருள் அது பெருமை குறியாது, பெருநிலை குறித்தது. அந்த மாயிருள் என்பது அது இரண்டு சொற்களின் கூட்டு, இரண்டு சொற்களினுடைய கூட்டு மா இருள் என்று இருக்கிறது. இந்த சொற்களிலே வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இரண்டு நிலைமொழி ஈற்றில உயிர் வருமொழி முதல்லையும் உயிர் இருந்தால் என்ன செய்யாது? உணரும் பொழுது ஒரு உடம்படுமை வேண்டும். ரெண்டையும் சேர்க்கறதுக்கு என்ன வேணும்? ஒரு உடம்படுமை இடையில வேணும் என்பது விதி. அப்போ அந்த உடம்படுமை ஏதாவது ஒன்று போட்டுக்கலாமானா போட முடியாது, அதுக்கு விதி இருக்கு இல்லையா? ஈஐ முன் எவ்வும் ஏனை உயிர்மின் வவ்வும் ஏ முன் இருமையும் உடன்படுமையே என்பது சூத்திரம். அதனால மா இருள் மானா என்னது? மா என்னும்போது எப்படி வருது? இருள் இம் பிளஸ் ஆ வி. இப்போ என்ன வரும்னு சொன்ன? ஐ, இந்த மூன்று எழுத்து வந்தாதான் என்ன வரணும்? ஆ யா வரணும், ஏகாரம் வரணும். மற்றதுக்கு

0: வகர உடன்படி தான் வரணும். அப்ப என்ன வரணும்? அப்படி வரணும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? இருள்னு வந்திருக்கு. அதான் இப்ப இலக்கண பிரகாரம் பிழை. இது நாம செஞ்சா பிழை, நாம செஞ்சாது பிழைதான். இது யாரு சொன்னது? சொன்னது யாரு? அருள் நந்தி. அவர் யாரு? அவர் ஒரு ஞானி. அவர் ஒரு ஞானி. அப்போ அவர் தப்பா சொல்வாரா? சொல்வாரா? சொல்லவே மாட்டார். எனவே அப்போ இவர் மட்டுமா? இவர் மட்டுமா? திருக்குறள் ஆசிரியர், திருக்குறள் ஆசிரியர் இதே போல மாயிருள் எகர உடன்பை விடுமை பயன்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பெரிய புராணத்தில் தேவாரத்தில், தேவாரத்தில் அப்பர் சுவாமிகள் மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வைப்பர் போலும் அப்படிங்கும் போது என்ன சொல்றாரு? மாயிருன்னு எகர உடம்புமைதான் பயன்படுத்துறாரு. கவனிச்சிருக்கீங்களா? நீங்க அந்த பாட்டு தெரிஞ்ச பாட்டு தானே? எனவே அப்போ இந்த சிவஞான முனிவர் உரையாசிரியர் நமக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்னன்னா, இந்த சொல்லை பார்க்கும் பொழுது முதல்ல பெரியவர் சொன்னதை மதிக்கணும். எவன் பெரியவர் சொல்ல மதிக்கிறானோ அவனுக்கு தான் கல்வியே விளங்கும். அதனால அப்பர் சாமி சொல்லியிருக்காரா, அதான் இலக்கணம். அப்பர் சாமி சொல்லிட்டாங்கன்னா, திருவள்ளுவர் சொன்னான்னா அதான் இலக்கணம். தெய்வ சேக்கிழார்னு சொல்லியிருக்கோம், அவர் சொன்னால் அதான். உங்கள் ஆராய்ச்சியெல்லாம் அதுக்கு அப்புறம் விளங்க. பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒழுக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எனவே மாயிரு ஞாலமெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது பிழை அப்படின்னு அந்த கருத்தை நமக்கு வரக்கூடாது. அதனால மாயிரு ஞாலமுள்ள வழியினை அருளி செய்வார் என்று பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தர் பகுதியில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் பெரிய புராணத்தில் இதே போல. அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அவர்கள் சொன்னது தான் இலக்கணம்னு வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் பெரியவங்கன்னு சொன்னால் பெரியவர்கள் வாயில் பொய் இல்லை, பிழை வராது, பிழை வராது அப்படின்னு சொல்லி அதை இலக்கணம் மூலமாக விளக்குகிறார். நீங்கள் சிவஞான முனிவருடைய நூல் எந்த நூல் எடுத்து பார்த்தாலும் அவர் அந்த விளக்குகிற முறையானது ஒவ்வொரு விளக்கும் போது ஒன்று பொது வகையிலும் ஒன்று சிறப்பு வகையிலுமாக விளக்கி கொண்டே செல்வார். எந்த நூல்லையும் அது இருக்கும். அதுபோல இங்கே இந்த மாயிரு மாயிரு என்ற அந்த சொல்லுக்கு முதல்ல பொதுவாக சொல்லிட்டார். பெரியவங்க சொன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அதனால அதில் ஆராய்ச்சி கூடாது என்கிறார். ரெண்டாவது இதை இலக்கண வகையால் விளக்குகிறார், இலக்கண வகையால் விளக்குகிறார். அப்போ சொல்லும் போது இந்த மாயிருள் என்பது உலகத்தில் இருள் ரெண்டு விதமான இருள் இருக்கு. இருள் ரெண்டு விதம். ஒன்று நித்தப்பொருளாகிய ஆணவம். ஆணவம் நித்தப்பொருள் தானே? நித்தமா அனித்தமா? எப்படி சொல்றீங்க நித்தப்பொருள்னு? அனாதி. ஆமாம். அப்போ நமக்கு திருவருள் பயன் 52 என்னது? வேகன் அநேகன் இருள் கண்மம் ஆய இரண்டு ஆக இவையாறு ஆதியில் சொல்றாரு இல்லையா? அப்போ ஏகமாய் தன் கால எல்லைகள் மீளும் எண்ணறிய சக்தி இருள் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பினுள் கரும்பி எய்து என்று அங்கேயும் சொல்றாரு. இப்போ இந்த இருள் என்பது ஒரு ஆணவம் என்ற அந்த பாசமானது நித்தப்பொருள். அது ஒரு நித்தப்பொருள். அதிலிருந்து இந்த உலகத்து இருள் வேறுபடுத்துவதற்காக இந்த உலகத்து இருள் எப்படி வருது? மாய்ந்து மாய்ந்து வருகிறது. பகல்ல இல்ல, நைட்ல வருது, பிறவு பகல்ல போகுது. எனவே இந்த இருள் அந்த ஆணவ இருள் மாயாத இருள், இது மாயும் இருள் என்று வினைத்தொகை ஆக்கி, மாயும் இருள் மாய்ந்த இருள் அப்படின்னு அந்த மாதிரி ஆக்கி மாய் இருள் அப்படின்னு வந்தா என்ன ஆயிரும், மாயிருள், சரிதானே, விளங்குதா என்று அதற்கு அமைதி காணுகிறார், விளங்குதா. எனவே அப்போ இந்த மலர்தலை உலகில் மாயிருள் டுமிய பலர் புகழ், பலர் என்று சொல்லும் பொழுது பலரும் என்று அந்த உம்மை வருவித்துக் கொள்ள வேண்டும். உம்மை அங்கே தொக்கி நிற்கிறது, அங்க உம்மை தொக்கி நிற்கிறது, பலரும் புகழ். ஏன் அந்த உம்மை வருவிக்கணும், ஏன்னா பல மதத்தவர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த மத கொள்கைகளில் முக்தியில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் சூரியன் நமக்கு நன்மை செய்கிறது என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. எனவே அந்த பலர் புகழ் என்பதில் பலரும் புகழ் என்று அது அந்த உம்மை உம்மை முற்றுமையாக எஞ்சா பொருள் குறித்து நிற்கிறது. எல்லாரும் புகழ்கின்ற பலரும் புகழ் ஞாயிறு, படரின் ஞாயிறு வந்தால் கண்ணுக்கு காட்சி செல்லும் என்று உடன்பாட்டில் சொல்ல வேண்டியத எப்படி சொல்றாரு, படரின் அல்லதை காண்டல் செல்லா என்று இரண்டு எதிர்மறை அங்க வைக்கிறார், விளங்குதா. எதனால் அப்படி வைக்கிறாரு, உடன்பாட்டில் சொல்லாம இல்லையா, சூரியன் வந்தால் கண்ணுக்கு காட்சி செல்லும் இதானே கருத்து, அதை எப்படி சொல்றாரு, சூரியன் வந்தாலன்றி கண்ணுக்கு காட்சி செல்லாது என்று சொல்வதனால இப்படி எதிர்மறையில் சொன்னா அது அந்த கருத்தை வலியுறுத்துவது, விளங்குதா. எனவே அந்த மாதிரி அந்த இதில் சொல்லி பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லாத கண் போல, இங்க கண் போல கண் போல என்று கண்ணை ஓமையாக சொன்னாலும் நாம எப்படி எடுத்துக்கணும், சூரியன் போல என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை ஓமையாக்கணும், சூரியன் போல. கண்ணுக்கு சூரியன் வந்தாலும் என்ன செய்யாது, காட்சி செய்யாது. எனவே கண்ணுக்கு அந்த இருளை நீக்கி பொருளை காட்டுகின்ற சூரியன் போல. எனவே அது மாதிரி இப்ப அதுக்கு ஓமை சொல்றாரு. அப்போ ஓமான ஓமை எது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி அந்த சூரியன் மாதிரி இருக்கிறது எதுன்னா, நிறைய பேர் இந்த பாட்டுக்கு விளக்கம் எழுதுகிறவர்கள் அந்த ஓமையாக சொல்வது கடவுளை சொல்கிறார்கள், கடவுளை சொல்கிறார்கள். அந்த கருத்தை சிவஞான முனிவர் மறுக்கிறார். ஏன்னா இந்த சூரியனுக்கு இறைவனுக்கு ஓமையாக சொல்றது நூலுக்குள்ள 500 ரூபாய் 1100 ரூபாயில் வருது, இந்த கருத்து அங்க வருது. அதே கருத்தை இங்கேயும் சொன்னா அது என்னாகும், கூறியது கூறல் என்ற பிழைக்குட்படும், விளங்குதா. அதனால இந்த இடத்துல அந்த சூரியன் எதற்கு உமையாகிறது என்று சொன்னால் நூலுக்கு உமையாகிறது. சூரியனுக்கு எதுக்கு உமையாகிறது, நூலுக்கு. இப்போ அந்த சூரியன் என்ன செய்யுதுன்னா, இருளை நீக்கி கண்ணுக்கு பொது காட்சி தருது, சிறப்பு காட்சி தருதுன்னு பார்த்தோம் இல்லையா, நிர்விகற்ப காட்சி சவிகற்ப காட்சி என்ற ரெண்டை உதவுகிறது. எதற்கு, எதுக்கு உதவுது, கண்ணுக்கு இல்லையா. அப்படி கண்ணுக்கு அந்த சூரியன் உதவுவது போல, கண் போல இருப்பது கண்ணுக்கு ஓமையது ஆன்மா இல்லையா. அந்த ஆன்மாக்களுக்கு இந்த நூல் சூரியன் போல ஞானபானுவாய் இருக்கக்கூடிய இந்த சிவஞான போத நூல் என்ன உதவுகிறதுனா, அது நம்முடைய இருளை ஆணவ அறியாமை என்ற ஆணவ மலத்தை நீக்கி நமக்கு ஜீவான்மா பரமான்மா ஜீவான்மா பரமான்மாவை பற்றிய பொது அறிவையும் பொது அறிவையும் இந்த ஜீன்மா பரமான்மாவை பற்றிய சிறப்பறிவையும் நமக்கு தருகிறது. எது எது தருகிறது, இந்த நூல், இந்த சிவஞான போதம் என்ற நூல் தருகிறது. எனவே இந்த சூரியன் போல நமக்கு உதவுவது எது, இந்த சிவஞான போத நூல் என்கிறார். எனவே அருந்துயர் குரம்பையின் ஆன்மானாடி இந்த உடம்பு அருந்துயர் குரம்பு, குரம்பைனா என்னதே, குரம்பைனா உடம்பு, இந்த உடம்பை அருந்துயர் குரம்பையின் அப்படின்னா குரம்பையின் அப்படின்னா இன் என்பது ஏது பொருள், ஐந்தாவது வேற்றுமை ஏது பொருள் என கருவி இல்லையா. எனவே இந்த உடம்பை கொண்டு கருவியாக கொண்டு உடம்பை கருவியாக கொண்டுன்னு சொன்னா உடம்பு என்றது இங்க தலைமை பற்றி உடம்பு என்றார். குரம்பைன்னு உடம்பு சொன்னாரு, உடம்புனா உடம்பு மட்டுமா, தனு கரண புவன போகம் என்ற நான்கையும் கொள்ள வேண்டும் இல்லையா. தலைமை பற்றி சொன்னால் வெற்றில போட்டோம்னா என்னது அர்த்தம், பாக்கு சுண்ணாம்புலாம் போட்டான் அப்படின்னு அதை சொல்ல வேண்டாம் விளங்குதா. அது மாதிரி இங்க உடம்பு சொன்னா மற்றவைகளும் உடன் கொள்ளப்படும் இல்லையா. அதனால அதுக்கு என்ன பேர், உபலக்கணம். அதுக்கு என்ன பேரு, உபலக்கணமாக ஏனையவும் உடன் கொள்ளப்படும் இல்லையா. எனவே இந்த உடம்பை சொல்லும் போது வெறுமனே இந்த குரம்பையை கொண்டு சொல்லலை, அதுக்கு ஒரு அடை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு, அருந்துயர் குரம்பைங்கிறார். இந்த உடம்பு நாம உயிர்கள் இன்புற்று வாழுகிடமா இடர்பட்டு வாழுகின்ற இடமா, இந்த உடம்பு நாம இன்புற்று வாழுகிற இடமா இடர்பட்டு வாழுகிற இடமா. இவர் சொன்னார் எல்லாரும் சொல்லாதீங்க, நமக்கு என்ன சொல்லுது நம்முடைய ஞான நூல்கள் எல்லாம் அப்படின்னா அந்த இன்பமும் விலங்கு தான், அதுவும் இன்பம் போன்ற துன்பமே, இன்பம் போன்ற துன்பமே. பிறவியைத்தானே கொடுக்கு, அல்டிமேட்டா என்ன கிடைக்கு, பிறவி தான் கொடுக்கு, விளங்குதா. இன்பமும் துன்பமும் எதை கொடுக்கு, பிறவியே. அதனாலதான் இருள் சேர் இருவினையும் என்றார், இருவினையுமே இருள் சேர். இருள் என்பது என்னதேங்க, துன்பத்தை குறிப்பது இல்லையா. எனவே இங்க இந்த உடம்பு என்பது வினையால் வந்தது, இருவினை பாத்திரம். இந்த உடம்பு என்னது, குற்ற கொள்கலன். அது என்னது அதானே, அவ்வையார் என்ன சொல்றாங்க, இந்த உடம்ப இடும்பைக்கு இடும்பை, துன்பத்தை போட்டு வச்சிருக்கிற பை, இடும்பைக்கு இடும்பை இயலுடம்பு தன்றே என்கிறார். இந்த உடம்பு துன்பத்தை போட்டு வச்சிருக்கிற பை, அதுக்குள்ள இருந்துகிட்டு இன்பத்தை தேட முடியுமா, ஒரு காலம் முடியாது, விளங்குதா. எனவே நீங்க உண்மை விளக்கம் படிச்சிருப்பீங்களா, எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். அதுல உங்களுக்கு வித்யா தத்துவத்தை பத்தி சொல்றாரா இல்லையா, ஓதியிடும் நாளாரும் உற்ற ஆன்ம தத்துவங்கள் என்று ஆதி அருள்நூல் அறையும் காண், தீதரவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக்கே இல்லையா. காலம் நியதி கருதும் கலையலாராகன் புரடனை மாயை மாலரவே சொன்னோம் அடைவாக, சொன்ன இவைதம் உண்மை உண்மை உரைக்கலாம் உற்று அப்படின்னு சொல்லி எல்லை பலம் புதுமை எப்போதும் விச்சயித்தல். அப்புறம் கிரி கலையை சொல்லும் போது என்ன சொல்றார், அல்லல் தரும் கிரியை, கலை நம்முடைய செயலாற்றலை விளக்குகிறது, அதை சொல்லும் போது என்ன சொல்றாரு, அல்லல் தரும் கிரியை. இந்த கருவியை சேர்த்த உடனே நமக்கு என்ன வருது, ஒரே அல்லல் தான். ஏன் அப்படி, ஏன் அப்படியா, என்ன சார் தெரியுது, ஏதோ நடக்கு. ஏன் அப்படின்னா, அறிவில் குற்றம் இருந்தா செயல்ல குற்றம் கண்டிப்பா இருக்கத்தானே செய்யும், விளங்குதா. மாவிலே கோளாறுன்னு வைங்க, அதுல செஞ்ச பதார்த்தத்திலையும் அந்த கோளாறு கண்டிப்பா இருந்துதான் தீரும், விளங்குதா. அதனால நமக்கு இந்த கருவிய ஆணவ மலம் நம்ம அறிவில் இருக்கும்போது கருவியை கொடுத்தாலும் அதனால நாம செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கும், கண்மமா தான் இருக்கும், விளங்குதா. அதனாலதான் நமக்கு என்ன சொல்றாரு, இந்த நாம செய்யற வினைகளுக்காக வந்திருக்கிறோம், இங்க வந்திருக்கிறோம், வினையினாலதான் வந்திருக்கிறோம் இங்க. எனவே எல்லாம் இங்க வந்திருக்க எல்லாருமே நோயாளிகள் தான், எல்லாருமே யாரு, நோயாளி தான், விளங்குதா, நோயாளி தானே. இங்க வந்து நோயாளி இங்க வந்தாச்சு அப்படின்னா உலகத்துக்கு வந்தாச்சுனா நோய், அறியாமை இங்க நோயினால இங்க வந்திருக்கோம். ஏன் நல்லா இருக்கியா அப்படின்னா, என்னப்பா பேசுதே. விலங்கு ஆஸ்பத்திரியில போய் கேப்பான், என்ன நல்லா இருக்கேன்னு. நல்லா இருந்தா அங்கேயே வரான். விலங்குதா வீட்டுக்குள்ள போயிருப்பான். எனவே இங்க வந்தா எல்லாரும் நோயாளி தான். ஒருத்தனுக்கு நோய் தீவிரமா இருக்கு, ஒருத்தனுக்கு அவ்வளவுதான். எல்லாரும் நோயாளிகள் தான். ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் பொறாமப்படுது. எல்லாருமே ஆஸ்பத்திரியில கிடக்கும். இதுல என்ன விலங்குதா? அதனால இந்த உடம்பு என்பது நாம இடர்பட்டு வாழுகின்ற இடம்தான். அதனால அருந்துயர் குரம்பையின் அதை கொண்டு என்ன செய்யணும்? இந்த உடம்பை கொண்டு என்ன செய்யணும் ஐயா? உடம்பை கொண்டு என்னையா செய்யணும்? சும்மா இருக்கணும். சும்மா இருந்தா வேணும் இல்லை. சும்மா இருப்பதுதான் சுகம். சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சொல் அற. எனவே இந்த உடம்பை கொடுக்கும் பொழுதே, இந்த உடம்பை யாரு கொடுத்தா? கொடுத்தானா? என்ன சொல்லி கொடுத்தான்? ஒண்ணுமே சொல்லாம கொடுத்தானா? என்ன சொல்லி கொடுத்தாம்னா, இதை வச்சு என்ன செய்யணும் அப்படிங்கறது நம்ம கருவில் இருக்கும் போதே. ஆசரவே எவ்வருப்பும் செய்து திருத்தி இல்லையா? நாம என்னெல்லாம் செய்யணுங்கிறத முதல்ல அதுக்கு தந்தாப்புல நமக்கு சொல்லி, அதுக்கு தந்தாப்புல உடம்பெல்லாம் கொடுத்து, இதை வச்சு என்ன செய்யணும் நீனு சொல்லிதான் அனுப்புதான். இது வெளியே வந்து விழும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு பிற பேனு என்னென்னத்தையும் செஞ்சுக்கிட்டு கிடக்கு. விளங்குதா? எனவே நமக்கு நம்முடைய திருமுறைகள் சொல்வது போல, பிணிகொள் பிறப்பு ஒழிய பிறப்புளீர் என்றார். எதுக்காக பிறந்தோம்? பிணிகொள் பிறப்பு ஒழிய பிறந்தோம். ரொம்ப அருமையா சொல்றாரு. ஏன் பிறந்தேன்னா, நீ பிறக்காம இருக்க. எது சொல்றாரு? ஏன் பிறந்தானா? இனிமே பிறக்க கூடாது, அதுதான் பிறந்திருக்கேன் அப்படி சொல்லணும். எனவே இந்த குரம்பையை கருவியாக கொண்டு என்ன செய்ய வேண்டும்? ஆன்மாவை நாடு. என்ன செய்யணும்? ஆன்மாவை நாடுக. நாடி, நாடினா என்னது? நாடியாவது ஆராய்ந்து, ஆராய்ச்சி. நாடி நட்பாழ்க, என்ன ஆராய்ந்து நட்பு கொள்ளுக. எனவே இந்த உடம்ப முதலான கருவிகளை கொண்டு நமக்கு பெருமான் கொடுத்துக்கிறத வச்சு என்ன செய்யணும்? ஆன்மாவை ஆராய்ச்சி பண்ணணும். எந்த ஆன்மாவை? ஒவ்வொருத்தரையும் நான் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். பக்கத்து வீட்டுக்கார என்ன செய்தான், ஏத்த வீட்டுக்கார இதே தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது சொல்லலை. இங்க எதை பார்க்க சொல்றாரு? ஆன்மா நாடினா ஜீவான்மா பரமான்மா, ஜீவான்மா பரமான்மாவை பற்றி ஆராய்ந்து. எதை வச்சு ஆராய? இந்த உடம்பை கொண்டு நூல் மூலமாக, இந்த சிவஞான போத நூல் மூலமாக ஆராயணும். அப்போ இந்த ஆராய்ச்சியை நாம் மேற்கொண்டால், இந்த ஞான நூலை படிக்கிறோம், அந்த அதில் இருக்க கருத்தை ஆராயிரும். இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டால் என்ன நடக்கும்? ஆராய்ச்சி பண்ணா இது செய்யட்ட, நம்ம வேற ஏதாவது சிந்திச்சுட்டு இருப்போம். அது நமக்கு 12வது நூற்பாவில் 2வது அதிகரணம் என்ன இப்படியே பாருங்க. சிவபக்தரோடு இணங்குக என்றது. அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆதலாலே அப்படின்னு அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாரு. ஏன் அவன் கூட சேரணும் அப்படின்னு? பக்தர்களோடு இருந்தா மத்தவன் கிட்ட வரமாட்டாயா? பக்தரோட போய் ஞான செய்தியை பேசிட்டு இருந்தா என்ன செய்வான் மத்தவன்? இவன் நமக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு அவன் தானா விலகி போயிருவாங்க. விளங்குதா? உங்களுக்கு அவனோட பேசுறது ஒரு புண்ணியமா இருக்கு, அது ஒண்ணு. அது மற்றவன் வந்து சேர்றதுக்கு அஞ்ஞானிகள் வந்து சேர், அவன் வந்து நம்மகிட்ட வந்து உலக செய்தியை சொல்வதை தடுக்கவும் படுகிறது. விளங்குதா? அதனால நாம இந்த ஆராய்ச்சி என்ன செய்யுது? நமக்கு மத்த உலக சிந்தனைய நீக்குது. விளங்குதா? இதை சிந்திச்சுட்டு இருந்தா உலக இல்ல, அதனை செய்வோம். எனவே அது நீக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஜீவான்மா பரமான்மாவை பற்றி என்ன செய்கிறது என்றால், நம்முடைய ஆணவ மலத்தை படிப்படியாக தேய்க்கிறது. படிப்படியாக தேய்க்கிறது. இந்த ஞான நூல் ஆராய்ச்சி என்பது என்ன? ஞான பூசை. அது எழில் ஞான பூசை. எனவே அந்த பூசனையை நாள்தோறும் நியமமாய் செய்யவே என்ன செய்யுது நமக்கு? செய்ய செய்ய ஆணவ மலம் நம்ம அறியாமலே விட்டது. நாடிய காரணத்தால் என்ன செய்யுது? இப்போ நாடுனோ, நாடிய காரணத்தால் என்ன நடந்தது? இது காரணம், இந்த காரணத்தால் தீருது, இது காரியம் இல்லையா? எது தீர்ந்தது? கண்ணீருள் தீர்ந்து இந்த ஞான நூல் ஆராய்ச்சி செஞ்சதுனால நமக்கு என்ன நிகழ்ந்தது? கண்ணீருள் தீர்ந்தது. கண்ணீருள் எது? அது எப்படி ஆணவம் விளங்கியோ? கண்ணீருள், கண்ணீருள் சொல்லுக்கு என்ன பொருள்? கண்ணீருள்ங்கிறதுக்கு சொல்லுக்கு என்ன பொருள்? கண்ணில் இருக்க இருள்னு சொல்லிடக்கூடாது. கண்ணீர், கண்ணுதல், கண்ணுதல் என்ன? கருதுதல் இல்லையா? கருதி அறிகின்ற இருள், கருதி அறிகின்ற இருள், அது அக இருள், அக இருள். அப்போ இந்த புறையுருளை எப்படி கண்டறிகிறோமா? புறையுருளை கண்டறிகிறோமா? ஆமாவா? புறையுருளை கண்டீர்களா? இல்ல. ஏன்னா புறையுருள் கண்ணை மறைத்த பின் காட்சி எங்கனே நிகழும்? கண்ணை மறைச்ச பிறகு காட்சி நிகழாது. அப்ப புறையுருளை காங்க முடியாது இல்லையா? அப்போ அதுவும் கண்ணீருள் தானே. அப்போ இந்த புறையுருளுக்கும் அகையுருளுக்கும் என்ன வேறுபாடு? இங்க இதை சிறப்பா சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தீருள் கண்ணை மறைச்சாலும் நம்முடைய அறிவு என்ன செய்யறது? இருள் வந்துடுதுன்னு சொல்லி கருவி, நம்ம அறிவு கொண்டு கருதுகிறோம். நம்ம அறிவு கொண்டு இருள் வந்து விட்டது என்று கருதி அறிகிறோம். ஆனால் இந்த ஆணவ இருள் நம்ம அறிவால் கருத முடியாது. ஏன்னா அறிவிலே இருக்கிறது. அந்த இருள் எங்க இருக்கு? அறிகின்ற அறிவிலேயே இருக்கிறது. விளங்குதா? அப்போ அறிவையே மறைச்ச பின்னால எங்க அறிவு நிகழும்? எனவே அருளால் கருதுகிறோம். உன்னறிய திருவருளை ஒழிய மலர் உள்ளது என்ற அறிவறிதான் உனக்கே சொல்றா இல்லையா? எங்க சொல்றாரு? சிவபிரகாசம் 32 சொல்றாரு. எனவே 36 அந்நியமான உணர்ச்சி அந்த பாட்டை சொல்றாரு. அப்போ உன்னறிய திருவருளை ஒழிய மலம் உள்ளது என்று அறிவறிதான் உனக்கே, அதன் உண்மை தெரிவறிதான் என்கிறார். 36 தான். எனவே அங்க அப்போ ஆணவ இருளை எப்படி நாம் அறிய முடியும்? திருவருள் கொண்டு கருதலாம் இல்லையா? எனவே நம்ம அறிவினால கருதுறது அகையுருள், புற இருள். திருவருளால் கருதுவது அகையுருள். எனவே அந்த இருளை தான் சிறப்பிச்சு சொல்றாரு. எனவே கண்ணிருள் அப்பேற்பட்ட இருள், நம்ம அறிவிலே எட்டாத இருள், நம்ம அறிவுக்கே எட்டாத இருள். அதுவே தீர்ந்து போதப்பா. இத படிச்சா இந்த நூல்களை ஆராய்ச்சி பண்ணா என்ன செய்யுது? அந்த இருள் அது மெலிகிறது, தீர்கிறது. தீர்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? முடிவுக்கு வருவது. கேஸ் தீர்ந்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? முடிவுக்கு வருவது. அது ஆட்ட பாட்டங்கள்லாம் ஒரு எண்டுக்கு வந்துட்டாம்னு அர்த்தம். விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? அதை சொன்னா தானே விளங்குது. சும்மா ஏன்னா உலகியில தான் நமக்கு உணர முடியுது. அதனால அப்போ இந்த ஞான நூல் ஆராய்ச்சி செய்த காரணத்தினால நம்ம அறியாமலே நம்முடைய அகையுருள் என்ன செய்யறது? தேய ஆரம்பிக்கிறது. படிப்படியா தேய ஆரம்பிக்கிறது. அப்படி தேஞ்சா என்ன நடக்கும்? அதனால என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரு காக்காசு பிரயோஜனம் இல்லைங்களா? என்னையா பிரயோஜனம்? அகையுருள் தீர தீர நமக்கு என்ன? ஆமா, அறியாமை விலக விலக அறிவு விளங்கும். மெய்யறிவு விளங்கும், மெய்யறிவு விளங்கும். நமக்கு இயல்பா இருக்கிற அறிவு மெய்யறிவு தானே. சிவஞானம் தான் நமக்கு இயற்கையா இருக்கிற அறிவு. அது இப்ப அந்த ஆணவ மலத்தால் மறை தடைப்புண்டு கிடக்கிறது. அந்த தடை நீங்க நீங்க விளங்கும். அது விளங்கியா? எனவே அந்த கண்ணீருள் தீர்ந்த காரணத்தால் என்ன வருது? அது விளங்குது. அதான் கண்டு. கண்டுனா அனுபவம். இது ஆராய்ச்சி, இது அனுபவம். எப்படி எதை கண்டுகிறோம்? பெரும்பெயர் கடவுளுள் கண்டு. பெரும்பெயர் கடவுள் என்பது மகா வாக்கியம், மகா வாக்கியம், அதாவது சிவஞானத்தால் கண்டு. எனவே அத கண்டு என்பது அனுபவமாக உணர்கிறோம். முதல்ல எதை அனுபவமா உணர்றோம்? ஜீவான்மா பரமான்மாவை. எதை ஆராய்ச்சி செஞ்சோமோ அதை முதல்ல படிக்கமனாலே ஆராய்ச்சி. அதனால என்ன நினைச்சு, அந்த ஆராய்ச்சியை நமக்கு அந்த அகையிருளை தேய்ச்சுது. அது தேய்ந்த காரணத்தால் இப்ப என்னாச்சு, அனுபவமா பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம் இல்லையா. எனவே கண்டு என்பது அனுபவம். அது நம்ம திருமுறையிலே வருதே, மெய்மையாம் உழவை செய்து தம்மையும் நோக்கி கண்டு, தம்மையும் நோக்கி கண்டு, நோக்கி கண்டு என்று ரெண்டு விதமா சொல்றார். விளங்குதா? எனவே அந்த சிவஞானத்தால ஆன்மாவை, ஜீவான்மா பரமான்மாவை அறியக்கூடிய தன்மைக்கு வருகிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் 1. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நம பார்வதீபதையே அருள் மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்தம்பலம் எல்லாம் இல்ல, அன்னை காந்திமதி அம்மாள் உடனுரை, சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இந்த இனிய நாளிலே சைவ அன்பர்களுக்கு இடையேறு அறிவிப்பட்ட சிறிய ஞான துளிகளை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற shaivam.org அந்த அமைப்பாளர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி கலந்த வணக்கத்தையும், இதை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற சைவ சீலர்களுக்கும், திருநெல்வேலி சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சைவ பெரியவர்களே, நம்முடைய சமயம் சைவம். இந்து என்பது அது ஒரு பொது சொல். இந்து என்பது மதம். மதம் என்ற சொல்லுக்கு கொள்கை என்ற பொருள் உடையது. சமயம் என்ற சொல்லுக்கு நெறிப்படுத்துவது என்று பொருள் வரும். இந்த மதம் சமயம் என்ற இரு சொல்லாட்சியையும் மணிவாசக பெருந்தகை போற்றி திருவகளிலே கையாளுகிறார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். எனவே நம்முடைய சமயத்தை சொல்லுகின்ற பொழுது நாம் சைவ சமயி என்று சொல்லுதல் வேண்டும். இதிலே சமயம் என்பது நெறிப்படுத்துவது என்று பொருளிலே வருகின்ற பொழுது, யாரை நெறிப்படுத்துவது, யாரை நோக்கி நெறிப்படுத்துவது, எதற்காக நெறிப்படுத்துவது என்ற ஒரு வினா எழும். அதற்கு பதில், ஒன்றாகிய சிவத்தை நோக்கி பலவாகிய உயிர்களை வீடு வேறு கிடைக்கும்படியாக நெறிப்படுத்துதல். ஒன்றாகிய சிவம் இன்ப வடிவாக இருக்கிறது. பலவாகிய உயிர்கள் பிறவிச் சூழலிலே அந்த துன்பத்தில் பட்டுடல்கிறது. எனவே இந்த உயிர்களுடைய துன்ப நீக்கத்திற்கும் இன்ப ஆக்கத்திற்கும், பாச நீக்கத்திற்கும் சிவப்பேருக்கும் உயிர்களை சிவத்தை நோக்கி செலுத்த வேண்டியது இருக்கிறது. இதில் சைவம் என்ற ஒரு சொல்லுக்கு நம்முடைய சமயத்திலே இன்னும் வரலாறுகள் பல பொருளை சொல்லியிருக்கிறார்கள். திருமந்திரத்திலே சைவம் சிவனுடன் சம்பந்தமாதல், சைவம் சிவமுடன் சம்பந்தமாதல் என்றால் நாயகனை சென்று அடைய வேண்டிய நாயகி பிரிந்திருப்பதை போல ஒன்றாகி சிவத்தை அடைய வேண்டிய ஒளிகள் மரபந்தத்தால் அது பிரிந்து அறியாமல் இருக்கிறது. அந்த உயிர்களை சிவத்தோடு சம்பந்தப்படுத்துவது, இணைப்பது, அதுதான் சைவம். அதைத்தான் திருமந்திரம் சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல் திருமந்திரத்திலே வருகிறது. இதே கருத்தை சீர்காழி சிற்றம்பல நாடுகள் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அகவலிலே தெய்வம் சிவமே சிவன் அருள் சமயம் சைவம் சிவத்தோடு சம்பந்தம் சைவம் சிவத்தோடு சம்பந்தம் அந்த உயிர்கள் சிவத்தோடு சம்பந்தப்படுத்துதல் என்ற பொருளிலே வருகிறது. ஆகையினாலே இந்த உயிர்கள் எல்லாம் சிவத்தை நோக்கி ஆற்றுப்படுத்துவதற்கு நம் சமயம் எழுந்தது. தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தன் சக்தி பின்னமிலான் எங்கள் பிறான். நம்முடைய பெருமான் உயிர்கள் தன்னை வந்து அடைந்து இன்பம் துய்க்க வேண்டும் என்ற குறிக்கோளிலே இருக்கிறான். அதற்காக அவன் நமக்கு சாதனங்களையும் தந்திருக்கிறான். உயிர்கள் சிவத்தை அடைய சாதனமாக உள்ளதுதான் தோத்திரமும் சாத்திரமும். இந்த இரண்டுமே அவன் தந்த காரணத்தினாலே தான் அப்பர் பெருமான் தோத்திரமும் சாத்திரமும் ஆனாதாமே என்று குறிப்பிட்டு காட்டினார். இந்த தோத்திரம் சாத்திரம் என சொல்லக்கூடியது ஒரு சைவனுக்கு இரண்டு கண்கள் போல. தோத்திரம் விளங்க வேண்டும் என சொன்னா சாத்திரம் தான் சுமை செய்யும். சாத்திர பொருள் நன்றாக விளங்க தோத்திர நூலை மேற்கோளாக காட்டினால்தான் புரியும். உதாரணமாக நிறங்களோர் ஐந்துடையா என்ற சிவபுராண வாக்கிற்கு சித்தாந்த சாஸ்திரம் தான் அங்கே ஒரு விளக்கத்தை சொல்ல முடியும். ஆகையினாலே இந்த தோத்திரமும் சாத்திரமும் நமக்கு இரண்டு கண்கள். இதிலே தோத்திரம் என சொல்லக்கூடியது வேதத்தில் உள்ள ஞானகாண்ட பகுதியை நமக்கு தமிழிலே வருவது. அதைத்தான் நம்முடைய திருவருணை கரகம்பகத்திலே சைவ இல்லப்ப நாவலர் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம் என்றார். இதே கருத்தை சேக்கடார் பெருமான் பெரிய புராணத்திலே ஞானசம்பந்தர் வாக்கை குறிப்பிடுகின்ற பொழுது சொற்றமிழிலும் வேதமும் பாடினார். அதற்கு சீக்கிய சுப்பிரமணிய முதலியார் உரை எழுதுகின்ற பொழுது நால்வேத பொருள்களை உடைய திருப்பதிகங்களை பாடினார் என்று குறிப்பிடுகிறார். எனவே வேதத்தினுடைய ஞானகாண்ட பகுதி தோத்திரம், ஆகமத்தினுடைய ஞானகாண்ட பகுதி சாத்திரம். ஆகமத்தினுடைய சாருதான் சாத்திரம் என்பதை உண்மை விளக்கத்திலே திருவதிகை மனவாசகம் கடந்தார் குறிப்பிடுகிறார். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இது தோத்திரமும் சாத்திரம் என்று சொல்லக்கூடியது வேற ஆகமங்களுடைய ஒரு சாறு. இந்த வேற ஆகமங்கள் தான் நமக்கு பிரமாணம் என்கின்ற காரணத்தினாலே நம்முடைய சமயத்தை வைதிக சைவம் என்று குறிப்பிடுவார்கள். இதிலே தோத்திரம் என சொல்லக்கூடியது சிவனது அருளால் அதித்திக்கப்பட்ட அருளாளர்கள் திருவாக்கிலே இருந்து சிவவாக்காக பிறந்தது. அதைத்தான் எனது உரை தனது உரையாக சாத்திரம் என்பது சிவபுரான் முதன் முதலிலே உபதேசிக்க அது பரம்பரை பரம்பரையாக உபதேச பரம்பரையாக நமக்கு வந்தது. இதுதான் ரொம்ப சாத்திரத்தினுடைய விசேஷம். சிவபுராணத்தை முதன் சிவன் நம்முடைய சைவ தத்துவத்தை சாஸ்திரத்தை முதன் முதலில் திருவாய் மலர்ந்தது நம்முடைய பெருமான். சந்திர தீபத்து சாத்திரனாகி என்று மணிவாசக பெருந்தகை குறிப்பிடுகிறார். இந்த உபதேசம் எப்படி வருகிறது என சொன்னால் மூன்று பரம்பரையாக வருகிறது. அபிசின்ன பரம்பரை, அகச்சந்தானம், புறச்சந்தானம் என்று. அபிசின்ன பரம்பரை என சொல்லக்கூடிய நால்வர் யார் என்று சொன்னால் முதன் முதலில் சிவன், என் சதாசிவர், அனந்த தேவர், ஸ்ரீகண்டர் உத்தரர். இந்த நால்வரும் அபிசின்ன பரம்பரை உபதேசம் அப்படி வருகிறது. அதற்கு பின்பு ஸ்ரீகண்டர் உத்தரர் வந்து அகச்சந்தானம் தருவர். அவருக்கு பின்னே இருந்து அகச்சந்தான பரவர்கள் நந்தியம்பெருமான், சனற்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவருக்கு பின்னே வருபவர்கள் புறச்சந்தானம், மெய்கண்ட தேவநாயனார், அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார். இப்படி சந்தான முறையாக பரம்பரை உபதேச பரம்பரையாகத்தான் நம்முடைய சாஸ்திர நூல் வந்திருக்கின்றது. இது உபதேச பரம்பரையாக வந்திருக்கின்ற காரணத்தினாலே நாமும் சாத்திர நூல்களை குருமுகமாகத்தான் கேட்க வேண்டும் என்று நம்முடைய சாத்திர நூல்களே வலியுறுத்துகிறது. அந்த குரு எவ்வளவு அவசியம் என்பதைத்தான் கொடிக்கவியிலே முதல் திருப்பாட்டிலேயே நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் குறிப்பிட்டார். இப்படி சந்தான முறைப்படி வந்திருக்கின்ற சமய சாஸ்திரத்திலே புறச்சந்தானத்தை சார்ந்திருக்கின்ற உமாவதி சிவாச்சாரியார் அருளியது 8 சாத்திர நூல்கள். உமாவதி சிவாச்சாரியாருடைய 8 சாத்திர நூல்கள். அதற்கு முன்பாக இந்த சாத்திர நூல்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருந்ததை ஒன்று சேர்த்து முதன் முதலிலே மேகண்ட சாத்திரம் என்ற பெயரிலே அச்சிட்டவர் 1866 ஆண்டில் மதுரை நாயகம் பிள்ளை. இவரால் முதன் முதலிலே அந்த மேகண்ட சாஸ்திரத்தை ஒன்று சேர்த்து அங்கே அச்சிட்டு நமக்கு பேர் உபகாரம் செய்திருக்கிறார். அந்த சித்தாந்த சாஸ்திரம் அந்த நூலினை அச்சிடுகின்ற பொழுது இந்த சாஸ்திர நூல்கள் எவையவை என்பதற்கு அடங்கலாக இருக்கும்படி ஒரு வெண்பாவையும் சேர்த்திருக்கிறார். இந்த வெண்பாவில் கூறப்பட்டதுதான் மேகண்ட சாஸ்திரம், சித்தாந்த சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெண்பா

0: அந்த அருள் பண்புவினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சுவிடு உண்மை நெறி சங்கற்பம் ஊற்று. இப்படி 14 சாஸ்திர நூல்கள் அங்கே அடங்கலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்தது 8 சாஸ்திர நூல்கள். இந்த 8 சாஸ்திர நூல்கள் சொல்லுகின்ற பொழுது நம் உமாபதி சிவாச்சாரியனுடைய அந்த 8 நூல்களையும் சித்தாந்த அட்டகம் என்று சைவம் போற்றுகிறது. அந்த சித்தாந்த அட்டகம் நூல் எவை என்று சொன்னால், உமாபதி சிவாச்சாரியார் அருளியது எவை என்று சொன்னால், சிவபிரகாசம், திருவருட்பயன், வினாவென்பா, போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுதூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம். இது ஏன் நான் உங்களுக்கு இந்த 8 நூல்கள் பற்றியதை திரும்பவும் கூறுகிறேன் எனச் சொன்னால், இந்த 8 நூல்களிலே உண்மை நெறி விளக்கமும் சேர்ந்தால்தான் சித்தாந்த அட்டகம். ஏனெனில் சில ஆராய்ச்சியாளர்கள் நம்முடைய உண்மை நெறி விளக்கம் என சொல்லப்படுகிற உமாபதி சிவாச்சாரியாருடைய வாக்கை வேறொருவர் செய்தது என்று கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய திருமணத்து சம்பிரதாயத்தின்படியும் தொன்று தொட்டு வருகின்ற அந்த அடங்கல்படியும் உண்மை நெறி விளக்கம் என சொல்லப்படுவதும் உமாபதி சிவாச்சாரியாருடைய திருவாக்கே. அதனால்தான் அந்த உண்மை நெறி விளக்கத்தையும் சேர்த்து இங்கே சித்தாந்த அட்டகம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்திருக்கின்ற இந்த சித்தாந்த அட்டகத்திலே நாம் செல்வதற்கு முன்பாக உமாபதி சிவாச்சாரியாருடைய சரித்திரத்தை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். உமாபதி சிவாச்சாரியர் சரித்திரத்தை முழுமையாக கூறினார் அது இன்றைக்கு ஒரு திருப்பாடல் கூட செல்ல இயலாது. ஆகையினாலே அவசியமான ஒன்றிரண்டு செய்திகளை சொல்லிக்கொண்டு நூலுக்கு செல்வோம். இன்று நாம் சிந்தனைக்கு உரிய ஒரு பகுதி கொடிக்கவி. இந்த கொடிக்கவி என்று சொல்லக்கூடிய இந்த ஞான சாஸ்திர நூல் எழுந்ததனுடைய ஒரு சூழல் என்ன என்று தெரிந்தாலே இந்த நூலினுடைய பெருமை நமக்கு நன்றாக தெரிய வரும். ஏன் இந்த நூல் எழுந்தது, எழ வேண்டிய ஒரு அவசியம் என்ன என்றால், இதற்கு உமாபதி சிவாச்சாரியருடைய பெருமையை காட்டும் முகமாக ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்படுகிறது. தில்லைவாழந்தனர்கள் மரபிலே வந்த உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளை தில்லைவாழந்தனர்கள் ஒரு காரணத்திற்காக தம்முடைய திருக்கூட்டத்தில் இருந்து விலக்கி வைத்தனர். அப்பொழுது உமாபதி சிவாச்சாரியார் அந்த திருக்கூட்டத்தில் இருந்து நீங்கி கொற்றவன்குடி என சொல்லக்கூடிய அந்த தலத்திலே சென்று தங்கி மாணவர்களுக்கு மானோபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். மறைஞான சம்பந்தரை தன்னுடைய ஞான குருவாக கொண்டு ஞான நூல் கற்று வருகின்ற பொழுது அந்த நேரத்திலே தில்லையிலே திருவிழா, திருக்கோயிலே திருவிழா தொடங்குகிறது. தில்லை கோயிலே தொடங்குகிறது. உமாபதி சிவாச்சாரியார் விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே திருவிழா தொடங்குகின்ற காலத்திலே கொடியேற்றம் அங்கே நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்படி நடைபெறுகின்ற பொழுது கொடிமரத்திலே அந்த கயிறை கொண்டு கொடியினை மேலேற்ற முயலுகின்ற பொழுது கொடி ஏற மறுத்தது. கொடி ஏற மறுத்த உடனே தில்லைவாழந்தனர்களெல்லாம் மனம் கலங்கி நிற்க நம்முடைய ஆடல்வல்லான் அசரீரி வாக்கிலே உமாபதி சிவம் வந்தால் கொடியேறும் என்று உணர்த்தினார். உமாபதி சிவம் வந்தால் கொடியேறும் என்ற அந்த அசரீரி வாக்கினை கேட்டதும் நம்முடைய தில்லைவாழந்தனர்கள் அனைவரும் உமாபதி சிவாச்சாரியாருடைய பெருமையினை தெரிந்து விரைந்து சென்று அவரிடம் திருக்கோயிலுக்கு வரும்படியாக அவர்களே விண்ணப்பம் பண்ணுகின்றார்கள். உமாபதி சிவாச்சாரியார் ஆடல் வல்லாருடைய அருட்சையில் என நினைந்து வந்து கொடிமரத்தின் பக்கத்திலே இருந்து 4 திருப்பாடல்களை திருவாய் மலர்ந்தார். அப்படி கொடிமரத்தின் பக்கத்தில் இருந்த 4 திருப்பாடல்களை திருவாய் மலர்கின்ற பொழுது அந்த கொடியானது எவருடைய முயற்சியும் இன்றி தானே கொடி ஏறியது. அந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த கொடிக்கவி பாடப்பட்டது ஒரு சாஸ்திர நூலாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஏன் உமாபதி சிவாச்சாரியார் ஒதுக்கப்பட்டார், ஏன் அவர் இந்த திருக்கூட்டத்திலிருந்து சற்று விலக்கி வைக்கப்பட்டார் என்ற ஒரு செய்தியை அநேகமாக பலர் பகிரங்கமாக பேசுவது இல்லை. ஆனால் அதுதான் உமாபதி சிவாச்சாரியாருடைய பெருமையை உலகோருக்கு காட்டுகின்ற அருமையான ஒரு சம்பவம். ஏன் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியாரை ஒதுக்கி வைத்தார்கள் என சொன்னார், உங்கள் அனைவருக்குமே அந்த சரீரம் நன்றாக தெரியும். உமாபதி சிவாச்சாரியார் தான் பூசனை முடித்து வருகின்ற பொழுது பல்லக்கிலே செல்லுகிறார். பல்லக்கிலே செல்லுகின்ற பொழுது முன்னே தீவட்டி ஒருவர் ஏந்தி செல்லுகிறார். அந்த நேரத்தில் மறைஞான சம்பந்தர் மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். உமாபதி சிவாச்சாரியர் அப்பொழுது செல்லுகின்ற பொழுது பட்டக்கட்டையில் பகற்குருளு போகுது அப்படி என்றார். இதை பல்லக்கிலே அமர்ந்து கேட்ட உமாபதி சிவாச்சாரியார் அதனுடைய உண்மை பொருளை தெளிந்து பல்லக்கிலிருந்து இறங்கி மறைஞான சம்பந்தரிடம் சென்று தன்னை மாணவனாக ஏற்று உபதேசம் செய்யும்படியாக விண்ணப்பம் செய்தார். அப்பொழுது மறைஞான சம்பந்தர் உடனே உபதேசம் செய்யவில்லை. ஞான வேட்கையின் காரணத்தினாலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரியர் மறைஞான சம்பந்தர் பின்னேயே செல்லுகிறார். அப்படி உமாபதி சிவாச்சாரியாருடைய பின்னேயே செல்லுகின்ற பொழுது மறைஞான சம்பந்தர் கைகோடகர் தனி பாவு செய்கின்ற வீதி வழியை செல்லுகின்ற பொழுது அங்கே தறி நெய்பவர்கள் அந்த தறிக்கு பாவுக்கு கூழ் காய்ச்சி அங்கே தேய்த்து கொண்டிருக்கிறார்கள். மறைஞான சம்பந்தர் தனக்கு அந்த கூழினை இடும்படி கைகோடகர்களை கேட்கிறார். உடனே நம்முடைய மறைஞான சம்பந்தர் தனக்கு ஊற்றப்பட்ட கூழினை தன்னுடைய இரண்டு கைகளாலும் ஏந்தி பருகுகிறார். அப்பொழுது பருகுகின்ற பொழுது மறைஞான சம்பந்தருடைய கை வழியாக வடிந்து அந்த கூழ் அங்கே விழுகிறது. உடனே உமாபதி சிவாச்சாரியார் அந்த வடிந்த சேடனத்தை தான் எடுத்து உண்டார். இப்படி உண்டது தன்னுடைய புறாச்சாரத்திற்கு ஒவ்வாது என்று தெளிவானந்தனர்கள் அவரை விலக்கி வைத்தனர். ஆனால் இது எதற்காக நிகழ்ந்தது? இப்படி விலக்கி வைத்து தில்லைவாழ்ந்தனர்கள் அவர்களே சென்று உமாபதி சிவாச்சாரியாரை வருக என்று வரவேற்கிறார்கள். அப்ப இடையிலே என்ன நடந்தது என சொன்னால், நம்முடைய மறைஞான சம்பந்தர்களுடைய சேடனத்தை உமாபதி சிவாச்சாரியார் உண்டது சைவ சமயத்திலே ஒரு பெரிய உண்மையை உணர்த்துவது. என்னவென்று சொன்னால், குருவினுடைய பெருமையை உணர்த்துவது. குருவினது பெருமை பல இருந்தாலும் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், குருமூர்த்தியினுடைய சேடனத்தை சிவஞானியினுடைய சேடனத்தை யார் விரும்பி உண்ணுகிறார்களோ அவர்கள் உடனே ஞான மயமாகிறார்கள், ஞான திருமேனி பெறுகிறார்கள் என்று நூல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே குருவினுடைய சேடன விசேடத்தை உலகோருக்கு காட்டுவதற்காகவே இந்த சம்பவம் நிகழ்ந்தது. அந்த குருவினது சேடனம் எவ்வளவு விசேடமானது, அது அஞ்ஞானத்தை போற்றி எப்படி ஞானத்தை அருள்கிறது, எவ்வளவு உயர்ந்தது என்பதை மறைஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய இன்னொருவர், இந்த மறைஞான சம்பந்தர் அல்ல, இவரை சிதம்பரம் மறைஞான சம்பந்தர் என்று பிரித்து சொல்வார்கள், சைவ சமய நெறியினை தந்த மறைஞான சம்பந்தர். இன்னொரு தடவை சொல்றேன், உமாபதி சிவாச்சாரியரோட மறைஞான சம்பந்தர் வேறு, சைவ சமய நெறி என்கின்ற நூலினை செய்த மறைஞான சம்பந்தர் வேறு. இப்போ நம்முடைய சைவ சமய நெறியினை செய்த மறைஞான சம்பந்தர் ஒரு விசேடமான ஒரு செய்தியை சொல்கிறார். திருக்குறள் வடிவிலே தான் அந்த நூல் அமைந்திருக்கும். சிவஞானி பாத்திர சேடம் அருந்தின் அவஞானம் எல்லாம் அருண். அந்த குருவினது சேடனத்தை நாம் உண்டால் ஆன்மாவை பந்தித்திருக்கின்ற அஞ்ஞானம் அருண். அழகாக சொல்லி காட்டுகிறார். அதை எப்படி விரும்பி சாப்பிட வேண்டுமா? மருந்தும் இது வார் அமுதும் ஈது எனவே வாஞ்சித்து அருந்தினர்க்கு எல்லா நலமுமாம். எனவே அதை தேவலோக அமிர்தத்துக்கு மேலாக நினைத்து அதை பருகுதல் வேண்டும், அது எல்லா நலத்தையும் கொடுக்கும் என்கின்றார். இப்படி அந்த குருவினது விஷயத்தை காட்டுவதற்காகத்தான் இந்த சம்பவத்தை ஆடல் வல்லான் அங்கே நிகழ்த்தி காட்டுகின்றார். இந்த குருவினது விஷயம் தான் கொடிக்கவியிலே ஒன்னாவது பாட்டிலே வரும், அந்த இடம் வருகின்ற பொழுது பார்ப்போம். இப்படி சிவஞானியுடைய சேடனத்தை உண்ட மாத்திரமே ஞானமயமான ஒருவருக்கு தூங்குகின்றவன் கையிலே இருக்கின்ற பாக்கு கலந்து செல்வதை போல சாதி குலம் பிறப்பு ஆச்சாரம் எல்லாம் அவர்கள் கடந்து நிற்பார்கள். எனவே மறைஞான சம்பந்தருடைய சேடத்தை உண்ட காரணத்தினால் அவர் சாதி குல பிறப்பை எல்லாம் கடந்து ஞானமயம் ஆகிவிட்டார். இதை சிவஞான சித்தியாரிலே அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் எட்டாம் சூத்திரத்திலே சொல்லி காணுவார். ஞாலமது ஞான நிட்டு உடையோர்க்கு அந்த பாடல்ல குணமில்லை குறி இல்லை குலமும் இல்லை. அவர்கள் ஞானமயம் ஆகிவிட்ட காரணத்தினாலே அவர்களுக்கு சாதி குலம் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. எனவே உமாபதி சிவாச்சாரியார் ஞான நிலைமை எழுதிய அந்த அதீத நிலையினை தில்லைவாழ் அங்கனர்கள் மூலமாக நம்முடைய ஆடல் வல்லார் நமக்கு உணர்த்துகிறார். இதே மாதிரி சேடனத்தை உண்ட செய்திகள் நிறைய இருக்கிறது. நமச்சிவாய கவிராயருக்கு பாமநாசத்திலே இருக்கின்ற அந்த உலகம்மை தன் வாயிலே இருக்கின்ற இச்சிலை கொடுத்திருக்கின்றார். விருச்சிக முனிவர் என்பவருக்கு ஒப்பற்ற பரம்பருளாகிய சிவபெருமான் தான் உண்ட நாவல் கனியை எச்சில் எடுத்து கொடுத்தார். அதுதான் இப்பொழுது திருவானைக்காவிலே இருக்கின்ற இந்த நாவல் மரம் கோச்செம்பிச்சோழ நாயனார் புராணத்திலே வருவது. இதே போன்று குகை நமச்சிவாயருடைய சேடனத்தை உண்டவர்தான் குரு நமச்சிவாயர். இதே போன்று தைத்திரிய உபநிஷதம் என்று விளைந்தது அந்த உபதேசத்தை நமக்கு கொடுத்தது அவர் குருவினுடைய சேடனத்தை உண்டுதான் கொடுத்திருக்கிறார். எனவே இதை இவ்வளவு விளக்கமாக சொல்லுதல் இயலாது என்பதற்காகத்தான் அந்த செய்தியை பலர் விட்டு விடுகிறார்கள். எனவே அந்த குருவினது பெருமையை அவர் உணர்த்தி நம்முடைய உமாபதி சிவாச்சாரியர் எப்படி ஞானமயமாக நின்றார் என்பதைத்தான் இந்த சம்பவம் காட்டுகிறது. இதிலே கொடிக்கவி என்பது அருமையான ஒரு நூல். உமாபதி சிவாச்சாரியா சுவாமிகளால் திருவாய் மலரப்பட்ட இந்த நூலானது அளவிலே சிறிய நூல். நான்கே நான்கு திருப்பாடல்கள் மட்டும்தான் இருக்கிறது. அதில் முதல் திருப்பாடல் கட்டளை கலைத்துறையும் எஞ்சிய ரெண்டு மூன்று நான்கு திருப்பாடல்கள் நேரிசை வெண்பாவிலும் அமைந்தது. இது சத்தியமிட்டு சொல்கிறேன் என சொல்வதைப் போல இந்நூல் சத்திய ரூபமாக அமைந்தது. இந்த ஞானசாஸ்திர நூலுக்கு நாம் செல்வதற்கு முன்பாக இந்த நூல் எவ்வளவு சிறப்புடையது என்பதை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் சிற்றுரையிலும் மாபாடியத்திலும் இதை மேற்கோளாக காட்டியிருக்கிறார். இந்த கொடிக்கவி என்பதை கொடிப்பாட்டு குறிப்பிட்டு காட்டுகிறார். இதிலே இந்த நூலுக்கு நாம் செல்வதற்கு முன்பாக நாம் ஐந்தனத்தை பற்றி தெரிந்து கொண்டால்தான் உள்ளே செல்ல முடியும். இந்த ஐந்தனத்தை பற்றி தெரிந்து கொள்ளும்போது இந்த கொடிக்கவி என்பது எவ்வளவு தத்துவார்த்தமானது என்பது புரிய வரும். இந்த ஐந்தனத்தினுடைய பெருமையும் இந்த கொடிக்கவியிலே ஒன்று வருகிறது. இந்த ஐந்தனத்தை என சொல்லக்கூடியது இந்த சொல்லக்கூடியது ஐந்தும் எழுத்துக்கள் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து. ஷி என்பது சிவத்தையும் வா என்பது சக்தியையும் யா என்பது உயிரையும் நா துரோதம் அதாவது மறைப்பு சக்தியையும் மா மலம். மலம் என்று பொதுவாக சொன்னாலே அது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். எனவே ஷி வ ய ந ம என சொல்லக்கூடியது சிவம் சக்தி உயிர் துரோதம் மலம் என்று அங்கே இப்படி பொருள்பட்டு அந்த எழுத்துக்கள் நமக்கு உணர்த்துகிறது. இதிலே இந்த உயிரானது யா என சொல்லக்கூடிய உயிரானது மா என சொல்லக்கூடிய மலத்தோடு இருக்கின்ற பொழுது கேவல நிலை. கொஞ்சம் சாஸ்திரத்தை கொஞ்சம் கவனமா கேட்டாதான் அந்த கொடிக்கவி புரியும். இந்த உயிரானது ஆணவமலத்தோடு இருக்கின்ற பொழுது கேவல நிலை. பிறகு அந்த உயிரினை மேலே எழுப்புவதற்காக இந்த உயிரிடம் நா சேர்ந்து தொழிற்படுகிறது. திரோதம் திரோதம் என சொல்லக்கூடியது சக்தி அருள். அந்த அருளாகிய சக்தி சிவயனமாய் என்று இருக்கிறதுலே வா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது எழுத்து தான் நாலாவது எழுத்து ஆகிய நாவாக மாறி வாவும் நாவும் ஒண்ணுதான். வா அணுசக்தி, நான் என சொல்லக்கூடியது, உயிர்கள் பரிபக்குவத்திற்காக மாயையை அமுத்தி கண்மத்தை புசிக்க செய்வது, அந்த செயலை அந்த அணுசக்தி செய்கிறது. இப்படி கண்மத்தின் மாயையும் தொடர்பு கொடுத்துகின்ற அந்த நேரத்தில் அந்த சக்தியானவள் திரோதான சக்தி என அழைக்கப்படுகிறார். அப்படி அழைக்கப்பட்ட பின்பு இது மாயையை அமுத்துக்கொண்டு கண்மத்தை புசித்த பின்பு இந்த உயிர் பக்குவப்பட்ட பின்பு இந்த உயிரை சக்தியானது சிவத்தோடு கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படி சிவத்தோடு கொண்டு போய் சேர்த்த பின்பு இந்த சக்தியானது தன்னை காட்டாது பின்னோக்கி செல்லும். அப்பொழுது உயிரும் சிவமும் மட்டும் இருக்கும். அப்பொழுது இந்த உயிரானது யான் எனது என்பதை அற்று சிவமயமாகி ஷீ என்பதை மட்டுமே அங்கே இருக்கும். ஷீ என்பது மட்டும்தான் அங்கே என்ன செய்திருக்கும், எஞ்சி இருக்கும். இந்த ஒரு தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

சிவாகம அறிஞர்கள் பொருள்களை பதிபசு பாசம் என்ன பகர்வர், பதிபசு பாசம் என்று சொல்வார்கள். அவற்றுடைய பசுவை எடுத்துக் கொள்கின்றார். பசு தானாகும் மதியது அற்று, அதாவது பசுவாகிய ஆன்மா இருக்கின்றதே அது தானாக விளங்கக்கூடிய இயல்பு அதற்கு கிடையாது. ஒன்று, அந்த பசுவானது பாசத்தை சார்ந்து விளங்கும் அல்லது பதியை சார்ந்து விளங்கும், தான் மாத்திரமாக தனித்து விளங்கும் இயல்பு அதுக்கு கிடையாது. அதைத்தான் சொல்கின்றார்கள், பசு தானாகும் மதியது அற்று. பாசம் பதி என வரினும், பாசத்தை சார்ந்து பாசமாகவும் பதியை சார்ந்து பதியாகவும் இவ்வாறு வந்தாலும் மாயா விதிசலும் மலமே ஆயும். மலமே ஆயும் என்பதை முதல் எடுத்துக்கொள்வோம். மலமே ஆயும், அதாவது இந்த பசுவானது பாசம் பதி என வரினும், பாசம் என வரினும் பதி என வரினும், அப்படி தனித்தனியா பாசம் பதி என வரினும் இருக்கின்றது. பாசம் என வரினும் பதி என வரினும், அதாவது பாசத்தை சார்ந்து பாசமாக வந்தாலும் பதியை சார்ந்து பதியாக வந்தாலும். ஏன் சொல்கின்றார்கள் என்றால், சரி, இந்த ஆன்மா பாசத்தை சார்ந்தால் பாசமாக விளங்கும், பதியை சார்ந்தால் பதியாக விளங்கும் அப்படிங்கறதுல வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, பாசத்தை சார்ந்து பாசமாக விளங்கும், பதியை சார்ந்து பதியாக விளங்கும், சரிதான். ஆனா எந்த சார்பு ஏற்றது, எந்த சார்பு ஒவ்வாதது, அதை உணர வேண்டும் அல்லவா. பாசத்தை சார்ந்து இந்த ஆன்மா பாசமா இருந்தாலும் சரிதான், அல்லது பதியை சார்ந்து பதியா இருந்தாலும் சரிதான், எப்படியோ இருக்கட்டும் அப்படின்னு நாம முடிவு பண்ண கூடாது. பாசத்தை சார்ந்து பாசமா விளங்குதல் ஆன்மாவுக்கு துன்பம் தரக்கூடிய நிலை, அது ஒவ்வாத சார்பு. பதியை சார்ந்து பதியாய் விளங்குதல் தான் ஆன்மாவுக்கு ஏற்ற சார்பு, அதை சொல்கின்றார்கள் அடுத்தார் போல. அதான் பதியன வரினும் அப்படின்னு ஒரு உண்மை போட்டார்கள். பாசத்தை சார்ந்து இந்த ஆன்மா பாசமாக

படச் செய்வதனாலே உள்ள காரண பெயர். ஆன்மாவை அணுத்தன்மை படச் செய்வதனாலே மூலமலத்திற்கு ஆணவம் என்று பெயர் வந்தது என்று மாதவ சிவஞானிகள் விளக்குவார். அதன் அடிப்படையிலே இங்கு பொருள் கூறப்பட்டது. ஆகவே ஆயுதல் என்றால் நுணுகுதல் என்ற பொருள் தொல்காப்பியத்திலே சொல்லப்படுகின்றது. மலமே ஆயும் என்றால் பாசத்தை சார்ந்து வரும்போது இந்த ஆன்மா ஆணவ மலத்திலே நுணுகி கிடக்கும். மாயா விதி செலும், அப்புறம் எம்பெருமான் அருளாலே தனுகரணாதிகளை பெற்று மாயா விதி செலும், மாயா உலகத்திலே விதிவழி செல்கின்ற வாழ்க்கையை மேற்கொள்ளும். இப்படி விதிவழி செல்கின்ற அந்த ஆன்மா வினைப்பலங்களை நுகர்ந்து பக்குவப்பட்டு என்ன கடைசியில் என்ன நிலையை அடைகின்றது? மேலதாம் பதிக்கு கீழாம் கதியினை அடைகின்றது. மேலாகிய பதிப்பொருளுக்கு கீழாக விளங்கக்கூடிய நிலை. ஆக கீழாம் கதி என்று நாம் பார்த்துவிடக் கூடாது, கீழ்நிலை என்று பொருள் பண்ணிவிடக் கூடாது. பதிக்கு கீழ்நிலை, சிவபெருமானுக்கு கீழாம் நிலை என்று சொல்லும்போது சிவபெருமானுக்கு கீழ் என்பது என்ன? அவருடைய திருவடிதான். ஆகவே சிவபெருமான் திருவடியை அடையும் என்பதைத்தான் பதிக்கு கீழாம் கதி என்று சொன்னார்கள். பதியாகிய சிவபெருமானுடைய திருவடி அடைகின்றது. பாசத்தை சார்ந்து அதிலே மூலமலமாகிய ஆணவ மலத்திலே அணுத்தன்மைப்பட்டு கிடந்து எம்பெருமானுடைய அருளாலே உடலை பெற்று உலகத்தை பெற்று பிறவி எடுத்து விதிவழி வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து வினைப்பலன்களை அனுபவித்து பக்குவம் வந்து பதிக்கு கீழாம் கதியினை அடையும். கீழாம் கதி, பதிக்கு கீழாம் கதி. அப்புறம் மதி என்றார், மதிக்கத்தக்க. அதாவது பதிக்கு கீழாம் கதியாக மதிக்கத்தக்க, பதியினுடைய திருவடி சார்பு என்று மதிக்கத்தக்க அவத்தை. அவத்தை என்றால் நிலை, அவத்தை என்பது நிலை. பதிக்கு கீழாம் கதி மதி அவத்தை, அந்த நிலையினை பத்தாய் கலர்வன், பத்தாக சொல்லுவேன். கலர்வன் என்றால் சொல்லுவன், சொல்லுவேன். பதிக்கு கீழாம் கதி என மதிக்கத்தக்க அவத்தையை, அந்த முத்தி நிலையை பத்தாய் கலருவேன், பத்தாக வகுத்து கூறுவேன். கருதிடாயே, நீ சிந்தித்து உணர்வாயாக என்று கூறுகின்றார். ஆகவே முத்தி என்பது சிவபெருமானுடைய திருவடிக்கீழ் இருத்தல் என்பதை அப்பர் பெருமான் நம்முடைய திருப்பூந்துருத்தி ஐந்தாம் திருமுறை பதிகத்திலே ஒவ்வொரு பாடலிலும் கூறுகின்றார்கள். கொடிகொள் செல்வ விழாக்குணரையரா கடிகொள் என்று பாடல் தொடங்குகின்றது. கொடிகொள் செல்வ விழாக்குணரையரா என்று தொடங்குகின்ற அந்த பாடல், அதில் ஈற்றடியிலே சொல்வார், அடிகள் சேவடி கீழ் நாம் இருப்பதே. இது அந்த ஒரு பாடல் மட்டுமல்ல, அந்த அஞ்சாம் திருமுறை திருப்பூந்துருத்தி பதிகத்திலே ஒவ்வொரு பாடலின் ஈற்றடியிலும் அடிகள் சேவடி கீழ் நாம் இருப்பதே, அத்தன் சேவடி கீழ் நாம் இருப்பதே என்றே சொல்வார்கள். ஆகையினாலே அந்த திருவடி நிழலிலே இருக்கின்ற அந்த நிலை இருக்கின்றதே, அதான் முத்தி நிலை. அது பதிக்கு கீழாங்கதி என மதிக்கத்தக்க நிலை. அதை வந்து ஐந்தாகவும் சொல்வார்கள், பத்தாகவும் சொல்வார்கள். ஐந்தாக சொல்லும் பொழுது நிம்மல நனவு, நிம்மல கனவு, இப்படி ஐந்தாக ஐந்து அவத்தைகளாக, நிம்மல அவத்தைகளாக ஐந்தாக சொல்வார்கள். பத்தாக சொல்வார்கள், பத்தாக சொல்லும்போதுதான் தசகாரியங்கள். இவங்க அதை முப்பதாகவும் விரித்து சொல்வார்கள், அது துகளறு போதம் போன்ற சாத்திரங்களிலே பார்க்கலாம். இப்படி ஐந்தாகவும் பத்தாகவும் முப்பதாகவும் பல்வேறு விதங்களாக சொல்கின்றார்களே, அதிலே நான் இந்த நூலிலே எவ்வாறு சொல்லப் போகின்றேன் என்றால் பத்தாக சொல்லப் போகிறேன், தசகாரியங்களாக சொல்லப் போகிறேன், அதை நீ கருதுவாயாக என்று தொடங்கிக் கொள்கின்றார். ஆக தசகாரியங்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு மூன்று வகை ஞானங்களை நாம் உணர்ந்து கொள்வது அவசியம். ஆகவே அந்த முறையில் அந்த மூன்று வகை ஞானங்களை ஒவ்வொரு பாடலிலே ஒவ்வொரு ஞானமாக சொல்ல இருக்கின்றார். மூன்று வகை ஞானங்கள் என்ன? முப்பொருள்களை வைத்தே சொல்லிவிடலாம். முப்பொருள்கள் பதி, பசு, பாசம். அதே மாதிரி மூன்று வகை ஞானங்களும் பாச ஞானம், பசு ஞானம், பரிஞானம். இதெல்லாம் நாம மெய்கண்ட சாத்திரங்கள் பதினான்கையும் படித்தாலும் கூட பாச ஞானம்னா என்னது, பசு ஞானம்னா என்னதுன்னு வரையறுத்து அறிந்து கொள்வது நம்மால் இயலாது. ஏன்னா உயித்து உணர்ந்து அறிந்து கொள்ளும் வகைதான் அங்க வச்சிருக்காங்க. ஆகவே எதையெல்லாம் நாம வந்து மெய்கண்ட சாத்திரங்கள் பதினான்கையும் படித்து நேரடியாக அறிந்து கொள்ள முடியாதோ அதற்கெல்லாம் இதுதான் இது அப்படின்னு சொல்ற மாதிரி திட்டவட்டமாக விளக்கி நம்முடைய ஆதீன குருமூர்த்திகள் இந்த பண்டார சாத்திரங்களை அருளியுள்ளார். ஆகவே பாசஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல் ஒன்று உள்ளது, பசுஞானத்தை பற்றி சொல்லக்கூடியது அடுத்தாறு போல வருகிறது, அப்புறம் பதிஞானமாகிய சிவஞானத்தை சொல்லும் பாடல் வருகின்றது, அப்புறம் சத்தினிவாதம்னா என்ன அப்படின்னு விளக்கக்கூடிய பாடல். இந்த பாடல்களை எல்லாம் ஒருவர் நன்று படித்து நன்கு படித்து அவற்றை மனப்பாடம் செய்து கொண்டால் எந்த இடத்திலையும் பாசஞானம்னா இதுதான், பசுஞானம்னா இதுதான் விளக்கமாக துணிவாக பேசலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு வரையறையை தரக்கூடிய சிறந்த பாடல்களாக அந்த பாடல்கள் அமைந்துள்ளன. அதிலே பாசஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த பாடலை பார்த்தோம் என்றால், பிறவியர் குருடர் கையில் பெற்றிடும் கோல் போல் ஆன்மா
ஆன்மா அறிவை ஆணவமே.

0: மூடி அழித்திட கலாதி கோலாய் நெறிதர செயலின் நின்று நிலையிலா பொய் மெய்யாக வெறிதர நரக சொர்க்கம் மேவலால் பாசஞானம். பாசஞானம் என்பதற்கு தெளிவான வரையறை மிக அருமையாக சொன்னார்கள். சாமிநாத தேசிகருடைய தசகாரியத்தை பார்த்தோம் என்றால் அது ஒரே பாடலையே பாசஞானம் பசுஞானம் பதிஞானம் மூன்றுக்கும் வரையறை சொல்லிவிடும். இங்க நம்முடைய அம்பலவாண தேசிக மூர்த்திகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் கொடுத்தார்கள். அதுல பாசஞானத்தை சொல்லக்கூடிய பாடலை பார்த்தோம் என்றால் ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அழித்திட, அதை முதல் எடுத்துக்கிடுவோம். ஆன்மா அறிவை, ஆன்மாவினது அறிவை ஆணவமே மூடி அழித்திட, அதாவது ஆன்மா அறிவே இல்ல ஆணவமலம்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஆன்மா அறிவு ஆணவமலம் அப்படியே மூடி மறைத்துக் கொண்டது. இது எப்படின்னா விறகை பார்த்தோம் என்றால் விறகிலிருந்து தான் நெருப்பு வெளிப்படுகின்றது. ஆனா விறகை பார்ப்பவருக்கு என்ன தெரிகிறது, விறகுதான் இருக்கிறது இதனுள் நெருப்பெல்லாம் இல்லைங்க மாதிரி தெரியுது. ஆனா நெருப்பு இல்லாமலே அதிலிருந்து வெளிப்படுகிறது. எனவே நெருப்பை தன்னகத்தே அந்த நெருப்பு சிறிதும் வெளிப்படாத வண்ணம் தனக்குள்ளே அடக்கி தானே இருப்பது போல அந்த விறகு விளங்குகின்றது அல்லவா, அதுபோல ஆன்மாவே இல்லை என்று சொல்லும்படி ஆன்மா வியாபகம் முழுவதையும் இந்த ஆணவ மலம் மறைத்து தன்பால் அடக்கி விளங்குகின்றதே அதைத்தான் சொன்னார்கள். ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அழித்திட, அழித்திட என்றால் ஒடுக்கிட என்று பொருள், இல்லாமல் ஆக்குவது என்பது இல்லை. ஆன்மா அறிவை ஆணவமே மூடி மறைத்திட, அப்படி மறைத்திருக்கும் போது கலாதி தத்துவங்கள் வந்து பொருந்துகிறது ஆன்மாவுக்கு. தானா பொருந்துமா, எம்பெருமான் பார்த்து இப்படி அறிவிருந்தும் ஆணவத்தால் மறைக்கப்பட்டு அவதிப்படுகின்றனவே இந்த உயிர்கள் அப்படின்னு இந்த உயிர்களுக்கு ஒன்றும் கேட்கவும் தெரியாது. ஏன்னா அறிவு மறைபட்டிருக்கிறது. என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் வந்து நம்ம கஷ்டப்படுத்தினாலும் ஒருத்தர்கிட்ட போய் உதவின்னு சொல்லி நம்ம கேட்கின்றோம். ஏன்னா துன்பம் இருக்குங்கிறத நம்ம அறியிறோம். ஆனா இந்த ஆன்மாக்களுக்கா துன்பமே என்னது, அறிவே தடைபட்டு கிடப்பதுதான் துன்பம். அப்போ கேட்க தெரியாது, நான் அப்படி துன்பப்படுறேன் எனக்கு உதவி வேணும்னு கேட்க கூட தெரியாது. அப்படிப்பட்ட நிலை இருக்கின்ற ஆன்மாக்களை கண்டு தானே இறங்கி அந்த தாயினும் சாலப்பரிந்து சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு கருணையோடு எம்பெருமான் கலாதி தத்துவங்களை கொடுக்கின்றார். அது எப்படி உதவுகின்றது என்றால் குருடனுக்கு கோல் உதவுவது போல உதவுகின்றதான். அதான் சொல்ற பிறவி குருடனுக்கு கையில் பெற்றிடும் கோல் போல். பிறவி குருடன் பிறவிலேயே குருடனா இருக்கான், அவன் கையில் பெற்றிடும் கோல் போல், அவன் தன்னுடைய கையிலே பெறுகின்ற கோலை போல கலாதி கோலாய் இந்த கலாதி தத்துவங்கள், அதாவது தத்துவங்கள் 36 உள்ளன. நம்முடைய குருமூர்த்திகள் கலையை தான் ரொம்ப பிரதானமா சொல்வார். கலாதி தத்துவங்கள் அதாவது கலை, காலம், நியதி, வித்தை, அராகம், இதெல்லாம் ஏகான்மவாதிகள் வைணவர்களுக்கு எல்லாம் தெரியாது. அவங்க 24 தத்துவம் தான் சொல்லுவாங்க. ஆகவே முக்கியமானவை இந்த தத்துவங்கள் தான். ஆமா, 24 தத்துவங்களையும் கொண்டு ஆன்மா அறிகின்றதுன்னா அறியக்கூடிய தகுதியிலே ஆன்மா இருக்கிறது. ஆணவ மலத்தினாலே இப்படி முழுமையாக மறைக்கப்பட்டு உள்ளது. அப்ப முதல்ல அவனுடைய ஆன்மாவுடைய அறிவை வந்து கொஞ்சம் விளக்கி, இச்சைய விளக்கி, செயல் செயற்பாட்டையும் விளக்கினார் அல்லவா அவன் மற்ற 24 தத்துவங்களையும் இந்த ஆன்மா பொருந்தும். ஆகவே அந்த தகுதியை, ஆன்மாவுக்கு உலகத்தை அறியக்கூடிய தகுதியை ஏற்படுத்துபவை கலாதி தத்துவங்கள். அதனால அதைத்தான் பிரதானமாக நம்முடைய தேசிய மூர்த்திகள் சொல்வார்கள். சொன்னாலும் நாம இனம் பற்றி என்ன செய்து கொள்ள வேண்டும், அந்த கரணங்கள் ஐம்பொறிகள் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கலாதி கோலாய் நெறிதர, கோல் கோல இருந்து வழிகாட்டுகிறது. எப்படின்னு ஓமை சொன்னாரதான் முதல் அடியில, பிறவியில் குருடர் கையில் பெற்றிடும் கோல் போல், அதுக்கப்புறம் கலாதி கோலாய் சேர்த்துக்கணும். ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அடித்திட, பிறவியர் குருடர் கையில் பெற்றிடும் கோல் போல் கலாதி கோலாய் நெறிதர, நெறிதரன வழிகாட்ட. இந்த கலாதி தத்துவங்கள் உலகத்தை ஆன்மாவுக்கு காட்டி அது வினைக்கீடான வழியிலே செலுத்துகின்றன. கலாதி கோலாய் நெறிதர அந்த செயலின் நின்று, செயலின் நின்று என்பது செயல் என்பது இங்கு வினை, வினைக்கீடான நெறியில் நின்று என்று பொருள். வினைக்கீடான நெறியில் நின்று நிலையிலா பொய் மெய்யாக, பொய்யினாலே சைவ சித்தாந்தத்தில் இல்லாத பொருளை சொல்றதில்லை. இல்லாத பொருளை பத்தி பேச்சே கிடையாது. ஒரு பொருள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் அதை பத்தி என்ன பேச்சு. அப்ப சைவத்திலையும் பொய் பொய்ன்னு சொல்றாங்களே, அது என்ன அர்த்தத்துல சொல்றாங்க, அதான் சுவாமிகளே விளக்கிவிட்டார். நிலையிலா பொய், ஏன் நிலையில்லாம மாறிக்கிட்டே இருக்கிறதா பொய்னு சொல்றோம் நாங்க. இந்த உலகம் அப்படிப்பட்டது, ஒரு நிலையில இருக்காது, ஆகவே அதை பொய்னு சொல்றோம். நிலையிலா பொய், நிலையில்லாத இந்த பொய் உலகத்தை மெய்யாக வெறிதர, இந்த நிலையில்லாத பொய் உலகத்தை நிலையான ஒரு பொருள் வாணி, ஆமா வெறிதர, மயக்கம் தர, வெறி என்பது மயக்கம். அப்படி நிலையற்ற உலகத்தை நிலையானது என்று மயக்கத்தை தருகின்றன எவை, இந்த கலாதி தத்துவங்கள் தான். மாய மயக்கமும் செய்யும் என்றே. அப்படி மயக்கம் தர அதனால் வினைகளை ஆன்மா பெருக்கி நல்வினையும் பெருக்குது தீவினையும் பெருக்குது. பயனாக சொர்க்க நரகங்களை மேவுகின்றது. நரக சொர்க்கம் மேவலால் பாசஞானம். இந்த கராதி தத்துவங்களால் ஆன்மாவுக்கு ஏற்படுகின்ற ஞானம் பாசஞானம். கராதி தத்துவங்கள் பாசம், மாயையும் பாசத்துல ஒன்றுதானே. ஆணவம் கண்மம் மாயை மூன்றையும் சேர்த்துதான் பாசம். அப்ப மாயையாகிய அந்த மாயையிலிருந்து தோன்றிய அந்த தத்துவங்களாகிய அந்த கலாதி தத்துவங்களால் ஆன்மாவுக்கு ஏற்படும் அந்த ஞானம் பாசஞானம். அந்த பாசஞானம் என்னென்ன காரியங்களை செய்துன்னு அதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. ஒரு நிலையற்ற உலகத்தை நிலையானதாக கருத செய்து மயக்கத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக தீவினை நல்வினைகள் எல்லாம் பெருக செய்து நரக சொர்க்கங்கள் எல்லாம் ஆன்மா அடையும்படி செய்கிறது. இது பாசஞானம். ஆக பாசஞானம்னா பாசக்கருவிகள் வாயிலாக ஆன்மாவிடம் ஏற்படும் ஞானம் பாசஞானம். அது ஆன்மாவை பிறவிகளிலே உடலச் செய்கின்றது என்பதையும் இங்கே சொல்லிவிட்டார்கள். இனி அடுத்த பாடல் இருக்கின்றதே அது பசுஞானத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு அரிய செய்தியினை சொல்லக்கூடிய பாடல் இந்த ஏழாவது பாடல். அடுத்த எட்டாவது பாடல தான் பசுஞானத்தை பற்றி சொல்கின்றார். அதுக்கு முன்பு ஒரு அரிய செய்தி, இதெல்லாம் நயமான செய்திகள். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மெய்கண்ட சாத்திரங்கள் எல்லாம் சிவஞான போதம் சித்தியார் இதெல்லாம் கொஞ்சம் கேட்டவர்களுக்கு அது அதனுடைய நயத்தை சொல்லக்கூடிய விதமாக அந்த செய்தியை வைத்துள்ளார். எவ்வளவு அருமையாக சொல்கிறார் பாருங்கள். போன பாடல சொன்னார்களே இந்த உடல் கருவிகள் வாயிலாக இந்த உயிருக்கு ஏற்படுகின்ற அறிவு விபரீத அறிவு. விபரீத அறிவு என்றால் நிலையில்லாத உலகத்தை நிலையானதாக கருதுவது, அந்த உலகத்திலே பற்று வைப்பது. இந்த அறிவு ஏன் வருகின்றது? அந்த கலாதி தத்துவங்களை ஆன்மா சார்ந்து அதன் வாயிலாக அறிவதனால் அந்த அறிவு உலகப்பற்று என்ற விபரீத அறிவாக உள்ளது. அதுல ஒரு நுணுக்கமான செய்தியை இங்கே சொல்ல இருக்கின்றார்கள். கேவலம் மலத்தின் உண்மை, அதாவது பிறவியெல்லாம் எடுப்பதற்கு முன்பு இந்த உயிர்கள் எப்படி இருந்தன, ஆணவ மலத்திலே அழுந்தி கிடந்தன, அந்த நிலையை கேவல நிலை என்று சொல்வார்கள். அதை சொன்னார்கள், கேவலம் மலத்தின் உண்மை, மலத்திலே உயிர் உள்ள தங்கி இருக்கின்ற நிலை கேவல நிலை. சரி, இந்த கேவலம் என்பது வடமொழிச்சோல், இது தனிமை என்று பொருள்படும். அப்புறம் வந்து என்னாகின்றது, கலாதி தத்துவங்கள் பொருந்துகின்றன. கிளரொளி கலாதி வந்து மேவினும், அப்படி கேவலாவத்தை பட்டு கிடந்த ஆன்மாக்களுக்கு திருவருளாலே கலாதி தத்துவங்கள் வந்து பொருந்தினாலும், மலமே ஆவி வேண்டிடும் பொருள் காணாமல் காவலாய் மறைத்து நின்று. சரி, கலாதி தத்துவங்கள் நம்மளுக்கு கிடைச்சதே, இதை இந்த தத்துவங்களை யாரு கொடுத்தா? திருவருள் தான் கொடுத்தா. அந்த திருவருள் தான் உயிருக்கு தேவையான பொருள். அந்த உயிருக்கு தேவையான பொருளாகிய திருவருளை இந்த உயிர் அறியவில்லை. ஏன்னா அறிய விடாம இந்த ஆணவ மலம் தான் தடை செய்கின்றது. அங்கே காவல் காக்கிற மாதிரி ஒரு பொருளை ஒருவன் கவர்ந்து சென்று முடியாது, ஒரு பொருளை ஒருவன் எடுக்க முடியாதபடி, ஒருவன் அந்த பொருளை பார்க்கவே முடியாதபடி, இன்னொருவனை காவல் காத்து மறைத்து நிற்பது போல அந்த திருவருளை உயிர்களாகிய நாம் உணர முடியாதபடி இந்த ஆணவ மலமானது காவலாய் மறைத்து நிற்கின்றது என்று நயமாக சொன்னார்கள். காவலாய் மறைத்து நின்று திருவருளை அறியாம மறைச்சுக்கிட்டு ஆனா உலகத்தை மட்டும் நம்மை அறிய செய்கின்றது இந்த ஆணவ மலம். உலகத்தை உள்ளவாறு அறிய செய்கின்றதா? இல்ல. ஞானிகள் உலகத்தை உள்ளவாறு இருக்கின்றார்கள். இந்த உலகம் துன்பம் தருவது நிலையற்றதுன்னு அறிந்து அதன் பற்றை விட்டு நிற்கின்றார்கள். ஏன்னா அவர்களுக்கு ஆணவ மலம் வலிமை ஒடுங்கி விட்டது. ஆகவே உலகத்தினுடைய தன்மையை உள்ளவாறு அறிகின்றார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை உலகப்பற்று நீங்காமல் இருக்கின்றோம். ஏன்னா இந்த ஆணவ மலம் சக்தியோடு நம்மிடம் விளங்குகின்றது, நல்ல வலிமையோடு விளங்குகின்றது. அது திருவருளை காண விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பதோடு உலகத்தை நாம் காணுமாறு செய்து அந்த உலகத்தை பொய்யான உலகத்தை மெய் போல காட்டுகின்றது. ஆகவே உலகத்தை இவன் அறிந்து வருகின்றான். எனவே இது சகலாவத்தை என்று சொல்லலாம். ஆவதால் சகலமாகும். இந்த உலகத்தை அவன் அறிவதனாலே இது சகலாவத்தை ஆகும். ஆனாலும் கேவலம்தான், இதுவும் கேவலாவத்தை போன்றதுதான் என்று சொல்கின்றார். சகலாவத்தைன்னு ஒன்னு சிறப்பா சொல்வதற்குள்ள இதுவும் கேவலாவத்தை தான். அப்ப நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சிந்தனையை தூண்டுகின்றார்கள். ஏன் இந்த சகலாவத்தை என்பது உடலோடு சேர்ந்து இந்த உயிர்கள் உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவித்து வருகின்ற நிலை, இது சகலாவத்தை. இதுவும் கேவலாவத்தை தான் சொல்கின்றார்களே என்றால், கேவலாவத்தையில ஆன்மா உடலோடே சேரவில்லையே, அப்ப எங்க இருந்தது? ஆணவ மலத்தில் அல்லவா அடங்கி கிடந்தது. ஆணவ மலம் ஆன்மா அறிவை பூரணமாக மறைத்து நிற்கின்றது, அது கேவலாவத்தை. இந்த சகலாவத்தையிலே ஆணவ மல சக்தி ஒடுங்கி இருந்து, அதாவது கலாதி தத்துவங்களாலே சிறிதே மலமறைப்பு நீங்கி இந்த ஆன்மாக்களுக்கு சிற்றறிவு விளங்கி அதன் பயனாக இந்த ஆன்மாக்கள் உலகத்தை அறிந்து வந்தாலும் உலகத்தை உள்ளபடி அறிகின்றனவா? இந்த உலகம் நிலையற்றது, இது நமக்கு துன்பம் தான் தருவது, இது நமக்கு நிரந்தர சார்பு இல்லை அப்படின்னு உள்ளவாறு உலகத்தை அறிகின்றனவா? இல்லை. நிலையற்ற உலகத்தை நிலையானது போல எண்ணி இந்த உலகத்தை இன்பமாக கருதி உயிர்கள் வாழ்கின்றன. அப்ப இந்த தவறான எண்ணம் எதனால் வந்தது? அதான் சிந்திக்கணும். இந்த தவறான எண்ணத்தை தந்தது எது? இந்த தத்துவங்களா? தத்துவங்கள் மூலமாக தான் அறிகின்றது. ஐம்பொறிகள், அந்த கரணங்கள், கலாதி தத்துவங்கள், இவற்றை துணை கொண்டுதான் உலகத்தை அறிகின்றோம். அப்ப இந்த உலகத்தை, நிலையற்ற உலகத்தை நிலையானதாக அறிவதற்கு இந்த தத்துவங்கள் தான் காரணமா என்று சொன்னால், மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இந்த தத்துவங்கள் தான் காரணம்னு தோன்றும். உவமையில வைத்து பார்ப்போம், ஏன்னா இதெல்லாம் அரிய விஷயம். உவமையில் வைத்து பார்ப்போம். ஆணவத்திலேயே ஆன்மா அழுதி கிடப்பது, இருளிலேயே ஒருவன் அழுதி கிடப்பது போல. தத்துவங்கள் வந்து பொருந்தி அந்த ஆன்மாவுக்கு சிற்றறிவு விளங்குறது, அந்த இருளிலேயே அழுந்தி கிடவனுக்கு ஒரு கைவிளக்கு கிடைச்சது போல. அப்ப இருளிலேயே அழுந்தி கிடந்தவன் ஒரு கைவிளக்கை பெற்றுக் கொண்டான் என்றால் அவனுக்கு சிறிதே வெளிச்சம் கிட்டி கொஞ்சம் அவனுக்கு பார்வை கிடைக்கும். கதிரவன் வந்து கிடைக்கிற மாதிரி தெளிவான பார்வை கிடைக்காது, கொஞ்சம் அவனுக்கு பார்வை கிடைக்கும். பொருள்களை தான் அவன் பார்க்க முடியும். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? அந்த இருட்டும் அங்க முற்றிலும் நீங்கவில்லை. அதைத்தான் பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு கிடைச்சிருக்க கைவிளக்கு இருட்டை முற்றிலுமாக நீக்கும் ஆற்றல் உடையது அன்று. கைவிளக்கு கிடைச்சதுனால இருட்டினுடைய மறைப்பு சிறிது நீங்குது. அது மாதிரி ஆன்மாக்கு தத்துவங்கள் கிடைச்சதுனால ஆணவமல சக்தி கொஞ்சம் ஒடுங்குது, ஆணவமல மறைப்பு கொஞ்சம் நீங்குது, இருள் மறைப்பு சிறிது நீங்குகிறது. அப்போ அந்த விளக்கொடி, அந்த அற்ப ஒளியின் துணை கொண்டு அவன் பொருள்களை பார்க்கும் பொழுது கயிறை அறவாக காணலாம், கண்டு அஞ்சலாம். அவன் கயிறு கிடக்கும், ஆனா அறவு நினைச்சு அஞ்சலாம். ஒரு தூண் இருக்கும், அதை மனிதன் நினைக்கிறான், அல்லது மனிதனை தூண் நினைக்கிறான். இப்படி சிறிய ஒளியிலே பார்க்கும் பொழுது, இப்ப இந்த காட்சி விபரீத காட்சி. ஒன்றை வேறொன்றாக காணுதல் விபரீத காட்சி. ஒன்றை அந்த அது உண்மையாகவே, அது எந்த பொருளோ அந்த பொருளாகவே கண்டால் அது தெளிவு காட்சி. தூணை தூணாக கண்டால் தெளிவு காட்சி, மனிதனை மனிதனாக கண்டால் தெளிவு காட்சி, மாறி கண்டால் அது விபரீத காட்சி. இந்த விபரீத காட்சிக்கு காரணமாக இருப்பது எது என்பதைத்தான் இங்கே நான் சிந்திக்க வேண்டும். அந்த விளக்கு தருகின்றதே அந்த ஒளியா? மேலிருந்தவரையா பார்க்கணும். இந்த விளக்குழியில பார்த்ததுனாலதான் எனக்கு வந்து இந்த கயிறு அறவாகவும் அறவு கயிறாகவும் இப்படி மாறி தெரிந்தது என்று நினைக்கிறான். ஆனால் இந்த விபரீதத்தை தந்தது அந்த ஒளி மட்டுமல்ல, இன்னும் முற்றிலும் நீங்காமல் இருக்கின்றதே அந்த இருள். இந்த ஒளியோடு அந்த இருளும் சேர்ந்து இருக்க போய் தான் இல்லையா? ஒளி வந்து எப்பவுமே நமக்கு வந்து நன்மையை தான் செய்யும், காட்டத்தான் செய்யும். அந்த காட்சி தெளிவு காட்சியா இல்லாமல் விபரீத காட்சியா தெரிகிறது என்றால், அந்த ஒளியோடு கொஞ்சம்தான் நீங்கி இன்னும் நீங்காமல் இருக்கின்றதே அந்த இருட்டினுடைய ஆதிக்கம் இன்னும் நீங்காமல், முழுமையாக நீங்காமல் இருப்பதனால்தான் அந்த விபரீத காட்சி விளைகின்றது. அதுபோல தத்துவங்கள் ஆகிய விளக்கு நமக்கு கிடைத்த பிறகும், இந்த உலகத்தை நாம் அறிந்த பிறகும், இந்த உலகத்தை உள்ளவாறு அறியாமல், இதன் இயல்பினை, துன்பம் தருவது என்ற இயல்பினை உள்ளவாறு அறியாமல், இந்த உலகம் இன்பம் தருவது என்று மாறி அறிகின்றோம், விபரீதமாக அறிகின்றோம் என்றால், இந்த விபரீத உணர்ச்சிக்கு காரணம் அங்க இருட்டு பண்ண ஆதிக்க மாறி, இங்க இந்த அக இருட்டாகிய ஆணவமலத்தின் ஆதிக்கம் இந்த சகலாவத்திலும் இன்னும் இருக்கின்றது. ஆகவேதான் இந்த உலகத்தை பொய்யை மெய்யாக அறிகின்றோம், பொய் உலகத்தை மெய்யுலமாக மயங்க இருக்கின்றோம். எனவே இங்கும் ஆணவமலத்தின் ஆதிக்கந்தாயா மேலோங்கி இருக்கிறது. என்ன நீங்க தத்துவங்கள் கிடைச்சி உலகத்தை நீங்கள் பார்த்தாலும் என்ன, அதை உள்ளவாறு பார்க்கின்றீர்களா, விபரீதமாக அல்லவா பார்க்கின்றீர்கள்? இப்ப விபரீதம்னாலே அது ஆணவமலத்தின் வேலை தானே. ஆகவே இந்த சகலாவத்தையும் இதை நீங்க சொன்னாலும் இதுல ஆணவமலத்தின் ஆதிக்கந்தானே மேலோங்கி இருக்கிறது. கேவலாவத்தேனா ஆணவமலம் தான் மேலோங்கி ஆதிக்கம் செஞ்சது. இங்க சகலாவத்தையில உடல்லாம் கிடைச்ச பிறகும் ஆணவமலம் தான் ஆதிக்கத்தை மேலோங்கி செய்து, அதனால கேவலாவத்தை மாதிரியே சகலாவத்தையிலையும் ஆணவத்தோட ஆதிக்கம் தான் மேலோங்கி இருக்கு. எனவே இந்த சகலாவத்தையும் கேவலாவத்தை என்றே சொல்லிவிடலாம் என்று நயமாக சொன்னார்கள். ஆகவே மிக நயமான ஒரு செய்தியாகும். அப்ப இது மூலமா என்ன சொல்றாங்க, கேவல நிலையில ஆன்மா எதையுமே அறியாது. ஆனா இங்க என்னெல்லாம் அறியுது, நாம என்னெல்லாம் சொல்றோம், மானிடம் வெல்லுங்கோ, மானிடம் ஓங்குங்கோ, மனிதன் எதெல்லாமோ அறிந்து வருகின்றாங்கோ. அப்ப என்ன சொல்றாங்க, இது வந்து கேவலாவத்தை மாறிதான் இந்த உலக வாழ்க்கையினால, ஒன்றையுமே அறியாமல் கிடந்தாயே அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு நம்முடைய தேசிகமூர்த்தியை சொல்றாங்க. ஏன்னா இத்தனையும் நீ அறிந்தாலும் நீ உள்ளவாறு அறியவில்லை. மெய்ப்பொருள் சிவம் என்றும் இந்த உலகம் நிலையற்று நீங்கக்கூடிய பொருள் என்றும் அறிந்தால்தான் மெய்யான அறிவு. தூண தூணாகவும் மனிதனை மனிதனாகவும் அறிந்தால்தான் மெய்யான அறிவு. மாறி அறிந்தால் என்ன பயன் இல்லையா, தீமையே விளையும். அது மாதிரி துன்பம் தரத்தக்க உலகத்தை நீ இன்பம் என்று கருதி நீ இந்த உலக அறிவை எவ்வளவு வளர்த்தாலும், அது நீ பிறவிக்கு முன்னால் கடந்தைய அறியாமையிலே கடந்தைய அதனோடு சமமாகத்தான் இருக்கும், எந்த பயனையும் உனக்கு தராது. எனவே இந்த பாசக்கருவிகள் மூலமாக விளங்கக்கூடிய பாச ஞானம் பிறவி எடுக்கிறதுக்கு முன்னால இருந்த அந்த அறியாமைக்கு சமம், அப்படின்னு சொல்லி இந்த பாச ஞானத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல், பாச ஞானமும் ஒன்றுதான் அறியாமையும் ஒன்றுதான் என்று கூறி, இந்த பாச ஞானத்தை பெரிய அறிவென்று நினைத்து உலக கல்வி பலவற்றை பெருக்கியதாலே இனி நமக்கு எதுவும் தேவையில்லை என்கின்ற ஒரு செருக்கினை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற நிலையை நம்முடைய தேசிக மூர்த்திகள் நமக்கு சுட்டிக்காட்டி, இந்த கல்வியும் இந்த அறிவும் ஒரு அறிவு என்று மதிக்கத்தக்கது அன்று, சிவத்தை அறியும் அறிவே அறிவு என்று சொல்லி நமக்கு மிகப்பெரிய ஞான உபதேசத்தை நமக்கு இங்கே செய்து விடுகின்றார்கள். சகலாவத்தையும் கேவலாவத்தை போல்தான் என்று சொன்னார். பாச ஞானம் ஒரு ஞானமாக மதிக்கத்தக்கதென்று அதைத்தான் இங்கே முடிவாக அடியன் கொடுத்துள்ளேன். எனவே பாச ஞானம் மெஞ்ஞானிகளால் மதிக்கத்தக்க ஞானம் அன்று என்பதுதான் இந்த பாடல் கூறுகின்ற முடிவு. அடுத்த பாடலிலே பசுஞானத்தை அருமையாக சொல்லி விளக்குகின்றார். பசுஞானம்னா என்ன? இந்த பாடல அப்படியே மனப்பாடம் பண்ணி இதில் பொருளை புரிஞ்சுட்டா எங்கனாலும் இதுதான் பசுஞானம் தெளிவா எடுத்து சொல்லிடலாம். இயந்திடும் சரியாதிக்கு எழும் தவ பதங்கள் பொய்யாய் கயந்து மெய் வேறதாக கருதி கண்டு உயிர் மேலாக பயந்திடல் பசுவின் ஞானம். பசுஞானம் என்பது என்ன? அதாவது உலகப்பற்று மட்டுமல்ல, சிவபுண்ணியங்களை செய்வதனால சில மேலுலக பேர்கள் கிடைக்கும். சிவபுண்ணியம் என்பது என்ன? புண்ணியங்கள் தான் அவையும், ஆனா இந்த செயலுக்கு கர்த்தா சிவபெருமானே. ஒருவருக்கு ஒரு தானம் செய்தாலும் இந்த வாய்ப்பை அடியனுக்கு அருளியது சிவபெருமானின் திருவருளே என்று நினைந்து தானம் செய்வது வேற, சும்மா அப்படி தானம் செய்வது வேற. சும்மா நாமாக செய்யறோம், செய்வோம் பாவம் நம்ம செய்வோம் அப்படின்னு செஞ்சோம்னா அது வந்து பசு புண்ணியம். உயிர் தன்னை கர்த்தாவாக நினைத்து செய்வது பசு புண்ணியம். அதுக்கு வந்து மேலுலக பயன்கள், சொற்கலோக பயன்கள் கிடைக்கும். அது கொஞ்ச காலம் தான் அந்த பயன். சிவபெருமானை முன்னிறுத்தி அவன் அருளாலே செய்கின்றோம்னு சொல்லி எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அது சிவபுண்ணியம். அதற்கு கைலாயத்திலே வாழ்கின்ற பெயர் கிடைக்கும். அதிலேயும் சாலோகம், சாமீபம், சாரூபம்னு பதங்கள் உள்ளன கைலாயத்தில போய் பிறப்பதில். அந்த பதங்கள் எல்லாம் கூட பற்றை விட்டு சிவபெருமான் திருவடியாகிய அந்த முடிவான முத்தியே வேண்டும் அப்படின்னு இருக்கின்றது இல்லையா? அந்த நிலைக்கு ஆன்மா உயரும். இயந்திடும் சரிய யாதிக்கு எழுந்தவ பதங்கள் பொய்யான். சரிய யாதி, சரியை முதலிய சிவபுண்ணியங்களுக்கு இயந்திடும் பொருந்துகின்ற, அதாவது இயந்திடும் சரிய யாதி பொருந்துகின்ற சரியை முதலியவற்றுக்கு எழும் தவப்பதங்கள், பயனாக வருகின்ற அந்த தவப்பதங்கள், தவப்பயனாக வருகின்ற அந்த சாலோகம், சாமீபம், சார்பம் போன்ற பதங்கள் எல்லாம் பொய்யாய், அந்த பதங்களும் நிலையற்றவை என்று கயந்து பற்றுவிட்டு மெய் வேறதாக கண்டு. மெய் என்பது தத்துவம் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல். தத்துவங்களை எல்லாம் தன்னின் வேறதாக கண்டு, மெய் வேறதாக கண்டு, தத்துவங்களை தன்னின் வேறதாக கண்டு கருதி அவற்றை உணர்ந்து, தத்துவங்களை வேறாக கண்டு உணர்ந்து உயிர் மேலாக பயந்திட, அந்த தத்துவங்களை விட உயிராகிய நான் மேலானவனாக இருக்கின்றேன் என்று அறிதல் பசுவின் ஞானம். அதான் பசு ஞானம். இந்த தத்துவங்கள் எல்லாம், 36 தத்துவங்களும், அவற்றுள் அடங்கியிருக்கின்ற 224 உலகங்களும் என்னின் கீழானவை, நான் அவற்றுக்கு மேலானவனாக இருக்கின்றேன். எப்போ இந்த தத்துவங்களை நீங்கினா? இந்த தத்துவங்கள்ல முற்றிலுமா அவனுக்கு பற்று விட்டாச்சு. எந்த தத்துவத்துல எந்த பிறவி எடுக்கவும் அவன் விரும்பல. ஏன்? சாலோக சாமீப பதவிகள் கூட பற்று விட்டுட்டான். ஆகவே சுவாமி அவனுக்கு தத்துவ சுத்தியை நிகழ்த்திட்டார். ஆனா அவன் என்ன நினைச்சான்? தத்துவங்கள் கீழானவை, நான் மேலானவன் தன்னை மதித்து நிற்கான். அப்படி தன்னை பிரமமாக மதித்து நிற்பது பசுவின் ஞானம். பார்க்கின் நின்மலமதாக உயர்ந்திடும் சாக்கிரத்தின் உண்மை. அதாவது நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம்னு அஞ்சவத்தை சொல்லுவாங்களே, அதுல முதல்ல இருக்கிற நின்மல சாக்கிரம் தான் இந்த பசு ஞானம்னு சொன்னார்கள். அது அரிய செய்தி. இவ்வளவு வெளிப்படையாக எந்த சாத்திரமும் சொல்லவில்லை. பார்க்கின் பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால் நின்மலமதாக உயர்ந்திடும் சாக்கிரத்தின் உண்மை. நின்மல சாக்கிரம், சாக்கிரத்தின் நனவுன்னு சொல்வார்கள். ஜாக்கிரம் என்றால் நனவு, ஜாக்கிரதைன்னு சொல்றோம், நனவாக இரு, வெளித்து இருநர்த்தம். ஆகவே நனவு என்பதற்கு இணையான வடமொழி சொல் சாக்கிரம். அது சுத்த அஞ்சவத்தி வரும்போது நின்மல சாக்கிரம் சொல்வார்கள். அந்த நின்மல சாக்கிரம் தான் அந்த பசுஞான நிலைன்னு சொன்னார்கள். பார்க்கின் நின்மலமதாக உயர்ந்திடும் சாக்கிரத்தின் உண்மை என்று உரைப்பர் மேலோர். பசுஞானம் என்பது நின்மல சாக்கிர நிலை என்று மேலோர்கள் சொல்வார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பசுஞானத்தை சொன்ன இந்த பாடலோடு இன்றைய ரசகாரிய சிந்தனை நிறைவு செய்து கொண்டு, இனி வருகின்ற சிந்தனையிலே அடுத்த பாடலிலே சிவஞானம் என்றால் என்ன, அந்த பதிஞானம் என்பது என்ன என்று சொல்லி மேற்கொண்டு சத்தியநிவாதம் போன்ற அரிய சித்தாந்த உண்மைகளையெல்லாம் வரையறை செய்து கூற இருக்கின்றார்கள். அவற்றை ஒவ்வொன்றாக ஒருவருடைய சிந்திக்க இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு, இதுகாரும் இந்த ரசகாரிய சிந்தனை செய்ய குருவருள் செய்து துணை புரிந்த சீர்வளசீர் குருமாசனிதானவர்களுடைய பொன்னார் திருவடி கமலை கமலங்களை பல்காலு போற்றி பரவிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ. the 24/7 spiritual channel from shayon.org.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அந்த திருவடி பேரு என்பது என்னன்னா தெளிந்து இருக்கிறது. எந்த விதமான தொடக்கம் இல்லாமல் அழக்க முடியாத ஒரு ஆனந்தத்துக்குள்ளே இருப்பது. அது வாழ்வியிலையும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நடந்து நடந்து நடந்து வந்து வந்து வந்து ஓஹோ ஆகா ஆகா என்று நினைத்து மகிழ்ந்து போற்றி இப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்மளை தேரச் செய்கிறான், தெளிவடை செய்கிறான். ஆகவே தேரச் செய்வதற்கு அவன் தேர்வுகள் வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த நிலையில இவனுக்கு தெரியவில்லை. சாமி சொன்னோடனே சாமி ஒரு விளக்கம் சொல்கிறார். நீ போ, காட்சி பிரமாணமாக பாரு, காதாலே கேளு. உலகத்துல கண்ணாலே பார்ப்பதும் பொய், காதாலே கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிக்க முடியாதுன்னு நிக்கிறாங்க. அதை நம்முடைய கண் கொண்டும் நம்முடைய காது கொண்டும் பொறிபுலன்கள் கொண்டும் உண்மையை அறிந்துவிட முடியும் என்பது இல்லை. ஓரளவுக்கு உன்னை அழைத்துக் கொண்டு கைப்பற்றிக் கொண்டு இந்த பொறிபுலன்கள் அழைத்துக் கொண்டு போகும். அந்த பொறிபுலன்கள் அழைத்துக் கொண்டு போகிற வழியிலே உன்னுடைய மனம் திடமாக இருந்து அந்த திடமான மனத்தின் மூலமாக பெற வேண்டிய அறிவுகளை எல்லாம் சரியாக பெற்று ஞாபகத்துங்க, திருகளாகிய அறிவுகளை பெறக்கூடாது. மரங்கள் பல பல்வேறு வகையாக முருட்டு மரங்களாக இருக்கும், ஆனால் உருண்டு திரண்டு இருக்கும். அத கட்டன் நல்ல கருவி நூல் வல்லவன் என்ன பண்ணுவான், சரியாக முறையாக அறுப்பான், நேர் செய்வான். முதல்ல வளைஞ்சிருக்குங்கிறதுக்காக விட்டுற மாட்டான், எந்த பகுதியை எடுத்துக்கொள்ள முடியுமோ அதை சீர் செய்வான், செம்ம செய்வான். சிலது பிறகு செம்மையான மரங்களாகவே சிலது இருக்கும். இந்த முருட்டு மரங்கள் தான் பின்ன திருகள் இல்லாத நல்ல மரங்களாகவும் வரும். அதுக்கே பல ஆண்டுகள் ஆகும் பயன்படத்தக்க மரங்களாக. எத்தனையோ மரங்கள் இருக்கு, எல்லா மரங்களும் பயன்படக்கூடியதுதான். ஆனா எல்லாம் பயன்படக்கூடிய மரமும் இருக்கிறது அல்லவா. உள்ளூர் அழுக்கத்தால் அந்த மாதிரி மனிதர்கள் எல்லா வகையான நிலைகளிலையும் பிறருக்கு பிறருடைய பயனுக்காக வாடுகிற நிலை இருக்கிறது, அதான் இறைநிலை. ஆகவே அங்க போங்க, உங்களுக்கு அந்த பேருகளை வழி கிடைக்கும் சொன்னார்கள். உடனே இதை சொல்லி அந்த அகநகரை தாண்டி புறநகர்ல வணிகர்கள் வந்திருக்கிறார். வணிகர்கள் அந்த காலத்துல தனித்தனி அமைப்புகளை பட்டணங்களை வைத்துக் கொண்டார். இப்ப கூட ராமநாதுக்கு வெளிப்பட்டணம் ஒண்ணு இருக்கு, அங்கதான் அந்த வணிக மக்கள் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு தனித்தனி அமைப்பு. அந்த வெளிப்பட்டணத்துல புறநகர்ல போய் மாறு வேடத்துல போய் இந்த பாட்பானையும் அழைத்துக் கொடுப்பார். தான் மட்டும் தெரிந்த போறாரு இல்ல, எவன் வந்து முறை வேண்டி நின்றானோ அவனையும் அழைத்துக் கொண்டு போகிற போது இது நடக்க போகிற செய்தி சாமி இவருக்கு தான் சொன்னார், பாண்டியனுக்கு தான் சொன்னார். அப்போ மறைவன் சொன்னா சாமி இப்படி உத்தரவு பண்ணிருக்கனால அங்க போக முடியாது. அப்போ சொல்றான், இப்படி நடந்துச்சுன்னா என்னுடைய கவலை சின்ன நான் இது காண்பேன். இந்த கவலை என்னன்னா போனவங்களை பத்தி கவலை இல்ல, நடந்ததை பத்தி கவலை. இப்படி ஒரு கொலை நிகழ்ச்சி நடந்து என்னுடைய மனைவியை நான் பிரிய வேண்டும் என்பது எப்படி மனுஷனுக்கு நினைப்பு குறைவு. ஆனால என்னுடைய கவலை சிந்தா நான் இது காண்பேன் என்று அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள். இறைவனுடைய தொழிலினால ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. இந்த பேசிக்கிறத கேட்கறதுக்கு பாருங்க, காது கொடுத்து கேட்டேன், நல்லாவே கேட்டேன். கழறி தெரிவார் காது கொடுத்து கேட்டார். காது கொடுத்து கேட்டா இங்கே போயிடக்கூடாது, காது கொடுத்து கேட்டேன். என்ன கேட்பது, நுட்பமான விஷயங்களை காதால கேட்பது. ரொம்ப மென்மையான ஒரு துருதியா இருந்தா கூட அந்த துருதிய காதுல கேட்டுதான் அதான் கேட்கப்பட்டதுன்னு, துருதினா கேட்கப்பட்டது. எங்காவது ஒரு இப்படி காது ஆரம் நடத்திட்டு போவோம், என்னுடைய இசையாசிரியர் சொல்லுவாங்க, அது என்ன சுதி, அந்த சுதிக்கு நீ பேசுங்க பாடுங்க முடியுமா. உயர்ந்த நாத நிலை அறிந்தவர்கள், நாத நிலை நாத நிலை, அது அந்த ஒலி இருக்கு பாருங்க, அந்த ஒலியினுடைய கூறுபாடுகளை பகுத்தறிகிற நுணங்கிய வாய்மன், வணங்கிய வாய், நுணங்கிய கேள்வி, நுட்பமான கேள்வி இருக்குமானா வணக்கமான வாய் வரும். ஆனா அந்த நுணங்கமான அந்த ஓசையில் இருந்தான் நாத தனுமனிடம் சங்கரம். அந்த நாத தத்துவத்தை கேட்கிறதுக்கு தான் பிறகு சொல்ல எழுத்தாக சொல்லாக பொருளாக பல்வேறு மொழிகளாக மாறுகிறது. ஆனா அந்த ஒலி இருக்கிறத ஒலி அந்த ஒலியை கேட்க வேண்டும். அங்க கேட்பதற்கு ரெண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பேசிக்கொண்டு எல்லாருக்கும் கேட்குதா? சில பேர் அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, தனித்தனியா பேசுறவர் பேச யாரும் கேட்க மாட்டாங்க. கல்யாண வீடுகள்ல போய் கச்சேரி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கும். உயர்ந்த வாத்தியமா இருந்தா என்ன, அவர் பாட்டுல வாசிட்டு இருப்பாரு, இவங்க பாட்டுல பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் சந்திக்க முடியும், வேற எங்க சார் பேச முடியும், 100 மைல்ல இருந்து 200 மைல்ல இருந்து வந்திருக்கிறோம். அதுக்கு கச்சேரி வைப்பாங்க. என்ன நாங்க பேசுறது மற்றவங்களுக்கு புரியாத இருக்கா கச்சேரி இருப்பாங்க. அந்த மாதிரி அங்க ஆரம் ஆரத்துக்கிடையே ரெண்டு பேர் பேசிக்கிறார்கள். அந்த பேசுகிறவர்கள் சொன்னாங்க, இந்த மணமகன் இருக்கிறானே இவனுக்கு எந்த விமான குறையும் உடம்புல இல்லையே, வயது முதலும் இல்லையே, இளைஞனாகவே இருக்கிறானே, இவனை எப்படிதான் கொண்டு போவது, இவனுடைய உடம்புல இருந்து எப்படி உயிரை கொண்டு போவது, கொண்டு போவது நமக்கு உத்தரவு வந்துடுச்சு இவனை கூட்டிட்டு வான்னு. சில பேர் உத்தரவு போட்டுச்சுன்னா கொண்டு போறவன் ஆராய்ச்சி பண்ண முடியாது. உத்தரவு என்ன சொன்னாங்களோ அது எப்படி நடக்கணும். தொண்டர்களுக்கு என்னன்னா, அப்ப சில பேர் புத்திசாலித்தனமா கேள்வி கேட்பான், எங்கேயும் கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பதிலும் அங்க சொன்னா இது என்ன பெரிய நமக்கு என்ன உண்டு, அதற்கு ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை செய்வோம். என்ன செய்வோம், நேற்று நடந்த நிகழ்ச்சி வந்துட்டியா, திருப்பத்தூர்ல இருந்து வர்ற வழியில ஒரு ஆலமரத்துல என்றைக்கோ அந்த இலையில எவனோ எய்த அம்பு தொடுக்கி இருந்து நாம காத்தாக போய் அசைத்து அந்த பார்ப்பனியை கொன்று அவருடைய உடல் உயிர் உடல்ல இருந்து உயிர் எடுத்துக்கொண்டு வந்தோமே, அதை மறந்துட்டியா? ஆமா, இப்ப அது மாதிரினா இந்த இப்பதான் கன்று இருந்த பசு இங்க பாரு கட்டிப்பட்டிருக்கு, இப்ப மேளம்தான் அடிப்பான். அந்த மேள சத்தத்தை கேட்டு வெறுண்டு இந்த தாம்பை அறுத்து கொண்டு இந்த மாடு போய் அவனை குத்த போவோம். அந்த கொம்பு ரெண்டுல நம்ம உட்காந்துக்குவோம், மணமகனை அவனுடைய உயிரை கொண்டு போடுவோம். இது கேட்டாரு, ஆகா இப்படி இருக்க இது நடக்கணும் யாராவது நினைப்பாங்களா? நடக்கணும் யாரும் நினைக்க மாட்டான். ஆனா நடக்கிறது நிறுத்த முடியாது, எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் நடக்கிறத நிறுத்த முடியாது. நடக்கிறத நிறுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குமானா, நாளை என்ன நடக்க போதும் தெரிஞ்சு போச்சுன்னா நாம ஒன்றும் செய்ய முடியாது. முயற்சி பண்ணலாம், ஆனாலும் முயற்சிய மாற்றி விடும். ஆகவே இது நடந்தால் அப்படின்னு அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது போலவே ஆரவாரம் நிகழ்ந்தது. அந்த கன்று இந்த பசு எங்கேயாவது மிரளுமா, அந்த சத்தத்தை கேட்டு அது மிரண்டு போய் அந்த கயிறை அறுத்து கொண்டு போய் முட்டியது. மணமகன் இப்ப மாறிவிட்டான். அது சொல்கிறார், மணமகனே பிணமகனாய், மணப்பறையே பிணப்பறையாய். எல்லாம் உடனுக்குடன் நிச்சயம், உடனே உடனே மாறுது. ஒரு கணந்தோறும் யாரு எந்த சம்பவம் நிகழ்தோ அந்த சம்பவத்துக்கு தக்கபடி சூழ்நிலை மாற்றம் அடைந்தது. சூழ்நிலை என்பது ஒன்றும் இல்லை, நிகழ்வுகளுக்கேற்ப உடனே இருக்கிறவர்கள் அதை பிரதிபலிக்கிறார்கள். இப்போ இதுவரைக்கும் ஆரவாரம் உடைய நிலையில இருந்த மன வீடு வேறு வகையாக மாறிவிட்டது. அணி இழையார் வாட்டொலி போய், இந்த குலவை இடுதுன்னு ஒரு பழக்கம், கருவிகள் தங்குதெல்லாம் வச்சு உதறது பின்னே இயற்கையாகவே இந்த மிடத்தில இருந்து ஒலியை கிளப்பி நாப அசைச்சு குலவை இடுறது. பொங்கல் போடு மனம் மதம் தாலி கட்டுற போது, வீட்டுக்குள்ள நல்ல உயர்ந்தவர்களை வரவேற்கிற போது கொலை விடுகிறது பேரு. இந்த கொலை விடுகிற பழக்கமே இப்ப இல்ல, அது ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கி போட்டுக்கிறாங்க. கொலை விடுறது வேணும், கொலை விடுகிற மரபுடைய வீடுகள்ல கொலை விடு. அந்த அணியிலையாருடைய வாழ்த்தொலி தான் கொலை, வாழ்த்துன்னா அவங்க வாழ்க வாழ்கன்னு சொல்றது இல்ல, வாழ்க என்று சொல்லுகிற குறிப்பு அந்த ஒலியாக நாவை அசைத்து அப்படி வாழ்கன்னு சொன்னவங்க தான் பிறகு பிள்ளைய வளர்க்கிற போது தாளாட்டுகிறார்கள். அப்புறம் இனிய பாடுகளை பாடுகிறார்கள்.

0: ஐயர் ஐயா அடிகள் அது சொல்ற செல்வர் மங்கிய செல்வர் வராய்த்துறை செல்வர் எல்லாம் செல்வம். அப்போ இந்த அருமையான ஒரு தாளாட்டுகிற அந்த இனிமையான சொல் எப்ப வரும்னா வாழ்த்தி வாழ்த்தி வாழ்த்தி வருகிற வழக்கம் அது. இத மிக அழகாக மேகராக குறிஞ்சின்னு வச்சு இதை பாடுனா மழை வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவதில மழை என்று அஞ்சி கிளமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வாட்டிருக்கும் திருவையாறு. இப்படியெல்லாம் இயற்கையில இருக்கக்கூடிய காட்சிகளையும் ஓசைகளையும் அனுபவித்து அனுபவித்து தேடியவர்கள் தான் இந்த தமிழகத்துல நிறைந்து ஊர்கள் நிறைந்த ஊர்கள் ரெண்டு கிலோமீட்டருக்கு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு ஊர் இருக்கு, அடுத்தடுத்து ஊர் இருக்கு, ஒரு இடத்த கூட அவ்வளவு பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் இருக்குன்னா என்னன்னா அந்த தலத்து இறை உரை இறையை நினைந்து நினைந்து பெரியவர்கள் பாடி வச்சிருக்கிறார். அந்த அற்புதமான இசை வாழ்த்து ஒலி இசைய ஒலி உடனே என்னாச்சுன்னா அது ஒரு இசையாயிடுது. அது பேரு ஒப்பு இல்லாதது ஒப்பு ஆறு ஒப்புக்கு ஆறுதல் ஒப்பாதீங்க. அது என்ன அது எப்படி எப்படி அழுகிறாங்க பந்தலிலே பாவக்கா சொல்ற பந்தல்ல பாவக்கா காத்திருக்கான் போகையிலே பார்த்துக்கலாம் அப்ப சொல்ற இன்னொரு கூட வந்தவன் மாறி மாறி பேச்சாக அமைவது பூஜுவதும் வெந்நீர் உண்பதும் பொங்கறவும்னு பேசுறாங்கல்ல சாமி பேசுறாங்க இதெல்லாம் வாழ்க்கையிலிருந்து அந்த இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு இறைப்பாடுகளாக ஆக்கி விடுகிறது. பெரும்பாலான மாணிக்கவாசருடைய பாடல பாத்தீங்கன்னா பெண்களுடைய விளையாட்டாகவும் ஆடல் பாடலாகவும் அந்த இயற்கை நிகழ்வாகவும் இருக்கும். அப்ப அவ சொன்னா ஐயோ நான் விதைக்கல விட்டுருக்கேன்னா அந்த அந்த உப்பாரி பாட்டிலே பதில் சொல்லிட்டாரு. இப்போ இது சிந்தை நான் காண்பேன் என்று நினைக்கிற போது உடனே மாறுது அழுகை ஒலியாக மாறிவிட்டது. அணிழையார் வாழ்த்தொலி போய் அழுகை ஒலியாக மாற இது முன்னே இயற்கை உலகத்துல இத பார்க்கிறவங்க என்ன செய்யணும்னா இந்த பிறப்பு கணமதி பிறந்து இரும் இக்காயம் உயிர் பிறந்து இறப்பு இல்லை இந்த உடம்பு தான் தோன்றி நின்று மறைகிறது. உயிர் என்றும் உள்ள பொருள் உயிர் பறக்குது உயிர் வாழுது உயிர் இறக்குதுன்னு சொல்லுங்க. உயிர்க்கு ஒரு இடம் எழுபது மனுஷன் உள் பறந்தேன் இந்த உடம்புல வந்து புகுவது இருக்கிறதே அது பிறப்பு இந்து வாழ்வது இருக்கிறது வாழ்க்கை அதுல இருந்து பிரிந்து போகிறது இயற்கை ரயில் பயணம் மாதிரி. ஆனால அங்க சொல்ற கணமதனு பிறந்து இரும் இக்காயத்தின் நிலையை இந்த காயம் இருக்கிறது இந்த காயத்தில் காயத்தினால காயம் இந்த உடம்புனால என்ன வேணும் வரும் பயனை அத மனித பிறவியும் வேண்டுவது என்ன அவர் சாமியுடைய திருவடியை நான் வணங்கி கொண்டு இருக்கிறேன் எனக்கு போர்மையா வேற ஒண்ணு வேணான்னாரு. இங்க இந்த உடம்பு பெற்றத்தால் பெற்ற பயன் என்னன்னா வரும் பயனை இந்த நிலையாமை தெரிந்தவர் தான் உடம்பில் எடுத்தவருடைய பயனை ஒழுங்காக செய்வார்கள் மேற்கொள்ளுவார்கள். காயத்தின் வரும் பயனை உணர்வுடையா தாம் உணர்வார் உணர்வுடையவர்களுக்கு தான் என்னுடைய அற்புதம் தெரியும் அற்புதம் அறியேனே என்பார் மாணிக்கவாசாமி. என்ன அற்புதம் பண்ணிட்டான் யா கோல் தேன் கொண்டு அங்க பண்ணிட்டாரு உடம்பு பூரா என்னுடைய உடம்பு பூரா அழிவூடுகிற யாக்கையாக செய்து விட்டான் என்னுடைய உடல் இடம் கொண்டான் யான் இதற்கு இளநூர் கைமாறு உணர்வுடையார் தாம் உணர்வார் உணர்வு ஒன்றுமில்லாருக்கு உணரும் நாய் அடிபட்டது பந்தி அடிபட்டது காக்கா அடிபட்டது வீட்டுக்கு போட்டு போயிட்டு போயிருப்பான். ஆகா இந்த உடம்பு உயிர் நீங்க உடம்ப பார்த்தவொடனே இந்த உடம்பு என்னென்னலாம் செஞ்சிருக்கு இந்த உடம்புல இருந்து இந்த உத்தவன் உயிர் வாழ்க்கை உடையவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு நினைச்சு பார்க்கணும். ஒருவர் போகிறார் பிரிந்து போகிறாருன்னா அவர் வாழ்நாளில் செய்ததை எல்லாம் நினைச்சு உள்நாள் படாமை நந்தாத்தி ஒருவன் நந்தாற்றுவானால் வாழ்நாள் வழி அடைக்குங்கள் அவனை பற்றி நினைவே ஒழியாது இந்த உலகத்துல. இறப்பு வீட்டுக்கு போனா அந்த உணர்வு என்ன வரணும் இந்த உடம்புல இருந்து இந்த புண்ணியர் என்னென்ன காரியம்னா செஞ்சிருக்கிறார் அங்க போய் குறை பேசக்கூடாது அதான் அந்த சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு போனா குறையெல்லாம் சொல்லக்கூடாது நிறைவான விஷயங்கள் தேடி தேடி பாப்பா நிறைவு என்ன இருக்குன்னு வந்து நீங்க நாள்தோறும் வந்து கோபியங்கார் கடையில வந்து வெள்ளப்பன் சாப்பிடுவாருங்க நானும் போய் சாப்பிடுவேன் இவருக்கு வேற நல்லது ஒண்ணு கிடையாது, ஆனா நல்ல சுவையான பண்டம். அந்த வெள்ளையப்பம் ரொம்ப விசேஷமானது, சிங்கிற பண்டத்துல ரொம்ப விசேஷமானது. நானும் போயிட்டு இருந்தேன் சார், அவரும் ஒரு நாள் கூட நாங்க தவறு கிடையாது சார், மாலு சரியா 4 மணிக்கு வந்துருக்கோம் சார், சாப்பிடலன்னா எங்களுக்கு தூக்கம் வராது சார். தீவிரம் அவருக்கு வேற நம்மளுக்கு வேற நிறைவு கிடைக்கலன்னா ஏதாவது அவர் பார்த்த சுவை. நல்ல சாங்கம் கேட்பார் சார், நல்ல பாட்டு கேட்பார் சார், நல்ல நாடகம் கூத்து பார்ப்பார் சார், திருவிழாக்கெல்லாம் வந்துடுவார் சார். இப்படி ஐம்பதங்கள், அந்த ஐம்பதங்கள்ல இருந்து சார்ந்து இருக்கக்கூடிய அறிவின் பயன், தெளிவின் பயன், அந்த தெளிவின் பயனாக இந்த உலகத்துக்கு அவர் என்ன விட்டு சென்றிருக்கிறார் அப்படி நினைச்சா உணர்வுடையா தாம் உணர்வார். உணர்வு ஒன்றுமில்லாருக்கு தூக்கப்பா சீக்கிரம் டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னா, உணர்வு ஒன்றுமில்லாருக்கு உணர்வும் இல்லை. கனமதனில் பிறந்தீரின் காயத்தின் வரும் பயனை உணர்வுடையார் தாம் உணர்வார். இந்த உணர்வுகளை தருவதுதான் இந்த மாதிரி பக்தி இலக்கியங்களுடைய, பக்தி இலக்கியங்கள்னா ஏதோ ஒரு ஒரு ஒரு ஒரு சிறு பொழுதாவது மனசுல ஒரு நைவு உண்டாகணும். எப்ப பார்த்தாலும் கடினமா இருக்கிற இந்த உள்ளத்தை ஒரு ஒரு வினாடி அரை நிமிட நேரமற்றி தவமுறை தியானம் வைக்க அறியாத கடகட மூடமற்றி. தவம்னா என்ன, பாங்குல நல்ல நினைவுகள்ல நினைக்கிற போது இந்த ஊரை போடுற விதை வந்து விதை காஞ்சி போன விதை தான், அதை நல்ல மண்ணில போட்டா முளைச்சிடாது, அந்த கொஞ்சம் மண்ணில கொஞ்சம் ஈரம் இருந்தா தான் அது 100க்கு 100 பயிரா வரும். அவர் இந்த உயிர் இடம் கொண்ட உடம்புல இருக்கிற வாழ்க்கையில கொஞ்சம் நைவா இருக்குமானால் அந்த நைவு தான் நையாத மனத்தினை நைவிப்பான். சாமி ஏன் வந்தாலும் கேட்கிறார் திருச்சி பாத்துக்கு, வேலை வெட்டி இல்ல சாமி, மாதந்தோறும் ஒவ்வொரு வாகனத்துல ஏறிக்கிட்டு தெருவில சுத்திட்டு வர்றானே, அது வேலை வெட்டி இல்லாதவனுக்கு எல்லாம் வேலை கொடுக்கறதுக்காக வந்துருச்சுங்க. மலர் கொடுக்கிறவர், மலர் எடுக்கிறவர், சந்தனம் அத பல்வேறு வகையான அலங்காரம் பண்றவங்க, கருவிகள் வாசிக்கிறவர்கள், துப்புரவு செய்கிறவர்கள், சுமப்போர், இப்படி பல்வேறு வகையானவர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக சாமி வந்தார். அவன் தூக்குறவனுக்கு கூட ஒரு நைவு வந்துடும், இத்தனை காலமா நான் தூக்கினார், என் பரம்பரையே தூக்கிச்சுட்டா சீபாதம்னு பேசிருக்கு. அப்ப சாமி நையாத மனத்தினனை நினைப்பான் இத்தருவே ஐயானி உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாட தொழில் அருவி கண்ணாட தெரிந்தாலும் செய்யாயோ. ஒரு திருவிழாவா ரெண்டு திருவிழாவா எத்தனை திருவிழா பார்த்திருக்கோம், எத்தனை கும்பாபிஷேகங்களை பார்த்திருக்கேன். அந்த நையார மனம் நெய்வதற்கு அடையாளம் கையாறு, அந்த கை தூக்க முடியாது, கைய தூக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஞாபகத்துக்கு. இந்த கையை சேர்க்கறது இருக்கு பாருங்க, அது கூடும் அன்பினில் கும்பிடல், கும்பிடல் என்பது கூடுகிற அன்பு. இங்கே கும்பிடுகிறது, இங்கே கும்பிடுகிறது, இங்கே கும்பிடுகிறது, தலையார கும்பிட்டு எல்லாம் என்னுடைய பொறி புலன்கள் அறிவு எல்லாம் அவன் திருவடியிலப்பா இருக்கு. இந்த கையாற கும்பிடுறது பாருங்க, கையாற தொழுது அந்த தொழுகையினுடைய வெளிப்பாடாக அறிவை கண்ணாத சொறிந்தாலும் உள்ளே நெகிழ்ந்த நெகிழ்வு கண்ணீரா வருது. மாணிக்கவாசகர் சொல்வார், கையாற தொழுது அறிவு கண்ணார சொறிந்தாலும் அருக்கோடி செய்யாயோ திரை நோக்கிய சுந்தரன். அந்த சுந்தரன் இங்கே அருள் செய்கின்றான், மதுரை சோக சுந்தரன் அதை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே இது உண்மை நிகழ்ந்து போச்சு, அவங்கிட்ட வர்றான் நேர ராஜா எங்க வர்றான்னா, அந்த வேடன் இருக்கான் அவங்கிட்ட வந்தான், ஐயா தப்பு பண்ணிட்டேன், யாராவது சொல்லுவாங்களா, நான் இப்போ இறைவனுடைய திருவுருளினால உணர்ந்துகிட்டேன், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டான். அவன் ஏன் தலை விழுந்தான், அவனுக்கு அந்த அளவு தான், இவனுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் கொடுத்து மற்றொரு திருமணம் செய்து கொள்ளு அனுப்பி வச்சான். உள்ளே போன நேர இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறவர் யாரு, பெருமான். அங்க போய் சொன்னார், ஆதரம் பெருக, ஆதரம் என்று சொல்லிருக்கு பாருங்க, ரொம்ப சிறப்பான சொல், அனுபவமாக ஆடரம் பயில் ஆரூர தோழமை தேர்தல் கொண்டவர் யாரு, சுந்தர பெருமான். சேரமான் பெருமானோடு அவர் அவர் நினைப்புட்டார், சுந்தரர் வந்து இங்க பாடிக்கிட்டு இருக்காப்பா, அதனால நான் அவனுடைய பூசையில வந்து உடனே பாத சிலம்புலி காட்டுகிற பண்பை என்னாலே ஏற்ற முடியவில்லை. மாணிக்கவாசகர் வாத ஊர் அதனில் வந்து இனிதொருடி பாத சிலம்புலி காட்டிய பண்பு. அங்கே அந்த ஒரு செய்தியை சொன்ன உடனேயே, நிகழ்வை சொன்ன உடனே ஆதரம் பெறுகிறது, ஆதரம் பெறுகிற ஆளுடல் தோழமை. அந்த தோழமை இறுதி வரைக்கும் இருந்ததுனால்தான் சுந்தரரும் அப்படி புறப்படுகிற போது சேரமான் பெருமாள் நாயனார் நினைக்கிறார், வெள்ளான வந்துடுச்சு புறப்படுவானோ, சேரமான் பெருமாள் நினைக்கிறார். பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். உடனே அவர் ஆர்வரை புறப்படுகிறார். அவருக்கு உள்ள உணர்வு பண்ணி வெளியில வந்தாரு. யானை மேல போகிறார். என் உடல் யானைமே காத்து விட்டான். அந்த உடனே இவரு இவருக்கு யானை கிடையாது, அழைப்பு கிடையாது. குதிரையில் காதல பந்தாட்சனை ஓடினாரு. முடியுமா சார், நடக்குமா சார்? நடக்காதுன்னா வாழ்க்கையில் நடக்கிற போது தான் தெரியும். சின்ன விஷயங்கள் தான் நமக்கு அனுபவம் உண்டாகும். இவர் போகிறார், அந்த குதிரையுடைய கால் போகிறார். அதுக்கு இறுதி வரைக்கும் வளம் வந்து போகிறார். அங்க போன உடனே சாமி வந்தாயான்னு கேட்டார். கேட்டவனு சும்மா இருக்கலாம்ல. சில பேர் உள்ள போயானா வெளியில நிக்கிறவங்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நானும் வாரியார் சாமியும் ஒரு நாள் கோயம்புத்தூர்ல இருந்து பயணம் பண்ணி இவங்க தொலைவு வந்து மாலை 5 மணிக்கு வர்றோம். ஒரு பொன் விழாவுக்கு போகணும். அவங்க அவங்களை கொண்டு விடுறதுக்காக நான் வந்தேன் கார்ல. அங்க வாசல்ல போய் வண்டியில நின்ன உடனே அவரை அழைச்சிட்டு போட்டாங்க. சிமெண்ட் சாப்பிடுறது நாங்க பகல்ல ஒண்ணுமே சாப்பிடல. அவர் அன்சாந்தான் பண்ணிட்டு இலை போட்டு சாப்பிட உட்கார்ந்த உடனே எங்கையா அவர் சுந்தரராமனை காணும். ஆறு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். ஆறும் இல்லையே எங்க கூட வந்தவர் அவரை கூப்பிட வேண்டாமன்னு அப்ப புத்தி புத்தினார். அது மாதிரி உள்ளட போனா மறந்துடுறாங்க ரொம்ப பேரு. சுந்தரர் மறக்கல. அடியேன் வந்தேன், ஆறு நாள் வந்தேன், பின்னொரு வந்தேன், வெளியே சேரமன் பெருமாள் ஆரரம் பயில் ஆறுவரல் தோழமை. இந்த ஆதரங்கிற சொல்லுதான் இப்படி தப்பு நேரம் ஆயிடுச்சு. ஆதரம் பெருக பாவி ஏன் பொருட்டு எம் அடிகள் நீ அரும்பழி அஞ்சினாதராயிருந்தீர். பழி அஞ்சினாதராக நீரே ஆக்கி பண்ணிட்டையா? நான் தான் பழிக்கு அஞ்சினேன்னா என்னுடைய குலதெய்வமா இருக்கிற நீ எனக்கு பழி வரக்கூடாது என்பதற்காக நீ பழி அஞ்சுகிற. அவருக்கு பழியும் இல்ல பாவம் இல்ல, அச்சமில்லர் பாவம் இல்ல பழியும் இல்ல அவலம் இல்ல. அப்படிப்பட்ட கடவுள் அவரு. அவருடைய நிலையில வழிபாடு செய்கிறவர்களுக்கும் அந்த அடியார் இலக்கணங்கள் இறை தன்மைகள் எல்லாம் வந்து பொருந்தும். ஆனாலே நீர் அரும்பழி அஞ்சினாரதாயிருந்தீர். இந்த வகையான தயவுக்கு நான் செய்யத்தக்கது ஏதாவது உண்டான்னு கேட்டேன். இப்படி ஒரு வரலாறு ஒரு பெரிய இறைவனுடைய திருவுரு நம்ம அந்த வல்லமையை நமக்கு தரும். வல்லமை தாராயோ சிவசக்தி நல்லதோர் வீணை செய்து நலங்கட புழுதியில் எறிவாருண்டோ. நல்ல வாய்ப்பு இருக்கிறது. வினாக்கலாமா? வினாக்க கூடாது. நானும் யோசிச்சு யோசிச்சு அம்மாவும் பெரியவர்களாக நீங்களும் எதேன்னு ஒரு வகையில முழுமையா இந்த நூலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஒரு நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய செயல்களை என்று நான் நினைக்கத்தக்கதையெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா செய்வேன். அப்படி செய்கிற பெருவழியாக நான் செய்து கொண்டு செய்திருக்கேன்னு சொல்றேன். இது முகமன் இல்ல, முன்னே குறைத்தால் முகமனே அல்ல, உண்மையை சொல்கிறேன். நீ சொன்ன நாள்ல இருந்து இதே நினைப்பு. வெளியூர்களுக்கு போனாலும் இங்க போனாலும் இது நினைப்பு. எப்படி ஐயா இதை செய்வது? இதுக்கு முன்னாடி ஒரு 6 நாள்ல கந்த சக்தியை சொல்லிட்டேன். ஆனா அங்க கேட்கிற நிலையில அது திருக்கோயில். நாம் எது சொன்னாலும் அது அங்க பொருத்தமா இருக்கும், எல்லாம் அமையும். இங்க பொருத்தமாகவும் இருக்கும், திட்டமாகவும் இருக்கும். ஆனாலும் கூட ஒரு நிறுத்தல் ரொம்ப எச்சரிக்கை சொல்லணும். எப்படி சொல்லு? ஆகவே இன்னைக்கு ஒன்று, அதாவது ஒவ்வொருவருடைய கருத்து அவருடைய வாய் மூலமாக நமக்கு வருது, காதல விழுகிறது. அதனால நம்ம அதுக்கு தக்கபடி எச்சரிக்கையா நடக்கணும். கருத்து அறிந்து முடிக்கிறவன் ஆளுநால அவனுடைய கதையை சொல்வதனால நாமும் கருத்தனை கருத்துள்ள பொருத்துதல் பொருத்தம் தான். இங்க அடுத்த கதை ஒண்ணு ரொம்ப எச்சரிக்கையா சொல்ல வேண்டிய கதை ஒண்ணு. இங்க உலகத்திலேயே செய்ய முடியாத ஒரு பழியை செஞ்சுட்டான், அவ்வளவுதான். அதான் கதை. இதுக்கு மேல ஒண்ணு சொல்லக்கூடாது. அந்த செய்தவனுக்கும் அடாதன செய்தாருக்கும் அது தெரியல. அடாதன செய்தாருக்கும் அது உலகத்துல செய்யாதவன் தவறு என்பது மிகப்பெரிய தவறுகளுக்கெல்லாம் முடிமணியா இருக்கக்கூடியது. பெரிய தவறு. அந்த தவறை செஞ்சுதான் அவனுக்கு வந்து பெருமான் அவன் வருந்துகிற போது உயிர்கள் வருந்துகிற போது அந்த வருத்தத்தை நீக்க வேண்டியதுதான் பலமுடைய வேலை. ஞாபகத்துக்கு உனக்கு வேணும், நல்லா வேணும், நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் திருந்துகிற நிலை யாருக்கு மனசுல வேணுமோ நான் திருந்தணும் திருத்தமுற வேணுங்கிறவங்க சாமி வந்து திருத்துவார். திருத்தி வண்ண பணித்து வாயந்த வான்கருணை சுண்ண பொன்னீக்கற்கே சென்று விடாய். அந்த ஏகாரம் இருக்கு பாருங்க, அவரை தவிர யாருக்கும் போய் விடாத. சுண்ண பொன்னீக்கற்கே சென்று விடாய். இந்த வண்ண பணித்தல் என்ற சொல் இருக்கு பாருங்க. இந்த மாபாதகனை வண்ண பணிக்கின்றார். அவன் திங்கள் நாட்டில் ஒரு ஆளு பெரிய தப்பு பண்ணிட்டான். அந்த தப்புக்கு தாயாரும் உடந்தையா இருந்துட்டான். தகப்பன் அதை தட்டி தீர்வித்த மண்ணல்ல. நல்ல தகப்பனா இருந்தா அவன் என்ன பண்ணுவான், பாவம் ரொம்ப பொறுமையான ஆள், ரொம்ப ரொம்ப பொறுமையான ஆள். அந்த பொறுமையான ஆள் இருக்கிறான் என்று நினைத்து தந்தையை கொலை பண்ணிட்டான். ரெண்டு பேருக்கும் முதுகுறவருக்கும் செய்யத்தகாத தவறை செய்து விட்டான். அதனால இந்த உலகத்துல இந்த விருப்பம் என்ற ஒன்று வந்துட்டதுன்னா அத போல ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை. அப்ப அதைத்தான் நாம இடம் போட்டு பார்க்கணும். எப்பவும் ஆசையராய் பாசம் விடாய் ஆன் ஆசைங்கிறது ஒவ்வொன்றா பத்தி பத்தி பத்தி பத்தி பத்தி மேல் எழுந்து கொழுந்து போல நம்ம அழித்து விடும், அழித்து விடும், எரித்து விடும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: குரத்தியினுடைய திருமணவாளன் ஈசன் தனிப்புலிசை வாழ்வு என்று புலிசை என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கப்பட்ட முருகப்பெருமானை திருப்புவள்ள பாடுவார். எவ்வளவு குகனே குரு.

குரு பரனே என நெஞ்சீர் புகழ அருள் கொடு. என்ன வார்த்தை அருணகிரிநாதருடைய வாக்கு, வாக்குக்கு அருணகிரி. நீங்க வாயை திறந்து பாடணும்னு சொல்லலை, வாக்கால சொல்லணும்னு சொல்லலை. என்ன சொன்னார், நெஞ்சிற் புகழ நான் நினைக்கிறேன்ப்பா, வேறொன்னும் கிடையாது. நான் என்ன நினைக்க வேண்டும், உன்னை மனதினாலே குகனே குருபரனே என நெஞ்சில் புகழ. வாயை திறந்து சொல்றதுக்கு கூட என்னால முடியலடா, என்னால நெஞ்சிலே நினைக்கும்படியான ஒரு கருணையை கொடு, உன்னுடைய அருளை கொடு என்ற இந்த இடத்துல கேட்பார். அது எப்படி, நாம சிவவோம் என கொஞ்சி கழி கூற, உந்தி பசியாரி கொடிய இருவினை மூலமும் மஞ்ச கலிகள் பிணி இவை வேரோடு சிந்தி குலைய. அவனை பாடினால் என்னதான் நடக்காது, அவனை சொல்லும் பொழுது வர்ற

எப்பேற்பட்டவன், வரம் கெடுக்கக்கூடிய வரதராஜன் தான் இவன் தான். வரதராஜன் வரத்தை கொடுக்கக்கூடியவன். வரதா மணி நீ சிந்தாமணி, எல்லாத்தையும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணியாக இருக்கக்கூடியவன் வரத.

ஓரில்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்ல ஓர்ந்தால் நினைத்தாலும் போதும், நினைத்தா போதும், அவனை பாட வேண்டிய அவசியம் கூட சொல்லல, நினைத்தாலும்

வராது, எதுதான் வராது, எல்லாமே வரும், எல்லாமே கிடைக்கும் என்று அருணகிரிநாதர் சொல்வாரே, இதெல்லாம் ஏன் இங்கே எடுத்தேன்னா, இதையெல்லாம் மிகச்சிறப்பா காந்தத்திலையும் கந்த புராணத்திலையும் சிவபெருமான் இந்த பெருமையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். இவனுடைய சிறப்பு என்ன என்று தெரியுமா என்று, ஏராளமாக அவன் எப்பேற்பட்டவன் என்று, உலகத்துக்கெல்லாம் எவன் காரணமாக இருக்கின்றானோ இவனால தான் சூரியனும் கூட தன்னுடைய ஒளியை வீசிக்கொண்டு பிரகாசிக்கின்றான். இவனுடைய கட்டளைப்படித்தான் காற்று இயங்குகிறது. இவனுடைய கட்டளைப்படிதான் யமனும் யமதர்மராஜனும் தன்னுடைய பணிகளை சென்று செய்து கொண்டிருக்கின்றான். இவனுடைய ஆஜ்ஞைக்கு அஞ்சி கொண்டுதான் அக்னியும் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அது மட்டும் கிடையாது, சகல பதார்த்தங்களை எது பக்குவப்படுத்தி வருகிறதோ அந்த பக்குவப்படுத்தி வரும்படியாக விஸ்வானரமுனின் வைஸ்வானரன் என்ற அக்னியை சொல்லுகிறோம். விஸ்வானரமுனிவனுடைய மகன் அவன், பிராணிகளினுடைய வயிற்றிலே இருந்து எல்லாவற்றையும் ஜடராக்னியாக இருந்து எல்லா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாவற்றையும் பக்ஷம் செய்கின்றானே, இதை ஜீரணித்துக் கொடுக்கின்றானே, அது இவனுடைய முருகப்பெருமானுடைய ஆக்கியிலாரே. பிராண அபான வியான உதான சமான என்று சொல்லும்படியாக ஆறு விதமான அந்த பஞ்ச பிராணங்களும் பிராணவாயும் சேர்ந்து இருக்கிறதே, அதெல்லாம் நடக்கக்கூடியது பிராண வாயுவாக இருந்து எல்லாவற்றிற்கும் செய்யக்கூடியவன் யாருன்னா இவன் தான். அது மட்டும் கிடையாது, சிம்சுமார சக்கரத்தை ஆவகம் இப்படி இருக்கக்கூடிய சிம்சுமார சக்கரம் என்று மேல சொல்லுகிறார்கள். இது இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த மில்கிவேன்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பற்றி சொல்லுகின்றார்களே, இப்பொழுது புராணங்கள்ல மிகச்சிறப்பாக இதனுடைய சிறப்பை சொல்லுகிறார்கள். ஒரு பக்கத்துல எப்படி இருக்கிறது, இந்த முதலை வடிவிலே இருக்கிறதாம், இந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் முதலையினுடைய வடிவு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு நீள்வட்டம், அதை அவர்கள் முதலையினுடைய வடிவமாக உருவகிக்கிறார்கள். இந்த முதலை மாதிரி இருக்கக்கூடியது தன்னை, அது ஒரு ரதமானது ஓடுவதை போல இருக்கிறது. ஒரு பக்கத்துல யாரு இருக்கிறான்னா துருவன் இருக்கிறான். 27 நட்சத்திர கூட்டங்கள் ஆரங்களாக இருக்கின்றன. இதெல்லாம் இப்ப சயின்ஸ்ல சொல்லும் பொழுது, அதாவது சயின்ஸ் மாதிரி சாஸ்திரம் இருக்குன்னு யாரும் சொல்லாதீங்க, சாஸ்திரத்த மாதிரி இப்ப சயின்ஸ் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுங்கள். விஞ்ஞானமானது விஞ்ஞானம் சொல்லி இருப்பதை இப்பொழுது கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம மில்கி வே என்று சொல்லும் பொழுது என்ன பார்க்கிறோம், சின்ன சின்ன ஆரங்களாக தனித்தனியா சூரிய குடும்பங்கள் ஏராளமாக இருக்கின்றன, பலவிதமான சூரிய குடும்பங்கள் ஒவ்வொரு ஆரத்திலே இருக்கின்ற நடு மையமானது ஏதோ ஒன்று இருக்கின்றது என்றெல்லாம் இப்பொழுது சொல்லுகிறார்கள். ஆனா இதையெல்லாம் புராணங்கள்ல சொல்லும் பொழுது உருவகப்படுத்தி சிம்சுமார சக்கரம், துருவ நட்சத்திரம், அங்கே ஆரங்கள் ஒரு ரதமாக ஒட்டி கொண்டு வருகிறார், இதெல்லாம் உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் எந்த விதமான நோய்கள் நொடிகள், இந்த நோய் நொடிகள் என்று சொல்லக்கூடியவை எவை வருகின்றனவோ இதுக்கு காரணமன், அவை நீக்கக்கூடியதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன், பிரஜாபதிகளோடு 9 பிரஜாபதிகளோடு பிரம்மன் இந்த உலகத்தை எல்லாம் படைத்துக் கொண்டு அதை பரிபாலித்துக் கொண்டு வருகிறானே அதுக்கு காரணமாக இருக்கப்பட்டவன், நாராயணன் என்று சொல்லி எந்த விஷ்ணுவான ஒருவன் பரமாத்மாவாக இருந்து உலகத்தை காத்து கொண்டு வருகின்றானோ இவனுடைய உத்தரவின்படி அவன் காத்துக் கொண்டு வருகிறான். அது மட்டும் கிடையாது, பிருகுமரனுடைய சாபத்திற்கு ஆளாகி மச்சகூர்ம வராகம் என்று சொல்லி இந்த அவதாரங்களை எல்லாம் விஷ்ணு செய்யும் பொழுது தன்னுடைய கர்வத்தினாலே அவன் ஆடிய பொழுது அவனுடைய கர்வத்தை அடக்கி மீண்டும் அவனுடைய படை அந்த காத்தல் தொழிலை செய்யும்படியாக எவன் செய்து வைத்தானோ அப்பேற்பட்டவன். இந்த காலாக்னி ருத்ரனாக இருந்து இந்த உலகத்தை எல்லாம் காலாக்னி ருத்ரன் அழித்துக் கொண்டு வருகின்றானே, இவனுடைய ஆக்கையின்படி அழித்துக் கொண்டு வருகின்றான். ஆகாயம் எங்கும் விரிந்து காணப்படுகிறதே, அவனுடைய விரிவு முருகப்பெருமானுடைய வசத்திலே அடங்கி இருக்கின்றது. இப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் காரண கர்த்தனாக இருக்கக்கூடிய பரமான பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது, அதுதான் முருகப்பெருமான். இவனுடைய ஆக்ஞையினாலே, இவனுடைய கண் அசைவினாலே, இவனுடைய நினைப்பினாலே, அதான் இச்சையினாலே, இச்சா மாத்திரத்தினாலே, இவன் நினைத்த மாத்திரத்தினாலே இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் அசைதல் அசையாதல் என்றிருக்கக்கூடிய இரண்டு தொழில்களையும் செய்து கொண்டு இந்த பிரபஞ்சமே நடந்து கொண்டிருக்கிறது என்று பெரிய விளக்கம் ஸ்காந்தத்துல அவ்வளவு சொல்லுகிறார். இதுல சில விஷயங்களை நான் அடுத்தது எடுத்துக்கொள்கிறேன். அதாவது முருகப்பெருமானுடைய திருநாமங்களை பற்றி ஏராளமாக சொல்லி சொல்லுகிறார் இங்கே சிவபெருமான். நம்ம அடுத்தது எடுத்துக்கொள்கிறோம். இவனுடைய

இருக்கிறது. இந்த இரண்டு முகத்தையும் அந்த இரண்டையும் சேர்த்து ஆறு முகமாக இருக்கப்பட்டவன் நம்முடைய குமாரன். அதாவது சக்தியும் சிவமும் சேர்ந்த சம்மேளனமான எது இருக்குமோ அதுதான் முருகப்பெருமான் என்று இந்த இடத்தை சொல்லுவார். இதே ஆறு சமயந்தொரும் வேறு வேறின்றி யான் ஒருவனே அங்கங்கிருந்து அன்பருக்கு முத்தி தெரிவித்தென்று அறிவித்த வதனமணியே என்று பாடுவார்களே, அறுவித சமயத்தோர்க்கும் அறுமுகசாமியாகி என்று சொல்லும்படியாக ஆறு விதமான தன்மையிலே சரவணபவ என்று சொல்லக்கூடியது சடாட்சரம் என்று இப்பொழுது சொல்லப்படும். நம்ம இதனுடைய சில கருத்துக்களை எல்லாம் அப்பொழுது அப்புறமாக பார்க்கிறோம். இந்த ஆறு என்று சொல்லக்கூடிய தன்மைகள் என்ன இருக்கிறதோ, இந்த ஆறு விதமான தன்மைகள் என்ன என்ன உண்டோ எல்லாமே முருகப்பெருமானுடைய சிறப்பு என்று சொல்லுவார். நம்ம சாதாரணமா நமக்கு தெரிஞ்சதே பார்த்தா என்ன சொல்லுவோம், ஆறு படை வீடு, அதாவது ஆறு படை வீடு நம்ம சொல்லுகிறோம். முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள், ஆறு சமயங்கள் என்று குமாரம் காணாபத்தியம் என்று சொல்லக்கூடிய ஆதிசங்கரர் வெளிவகுத்தது ஆறு சமயங்கள். ஆறு அத்துவாக்கள் என்று சொல்லும்படியாக மந்திரம், வர்ணம், பதம், தத்துவம், புவனம், கலை என்று சொல்லக்கூடிய ஆறு அத்துவாக்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம் சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்கள், வேதாந்திரம், வைசேஷிகம், பாஷ்யம், பிரபாகரம் என்று சொல்லும்படியாக ஆறு விதமான சாஸ்திரங்கள், வேதங்களுக்கு ஆறு விதமான அங்கங்கள், அதாவது வேதம் இருக்கிறது நாலு வேதம்னா அதுக்கு ஆறு அங்கங்கள் உண்டு, சிக்ஷை, வியாக்கரணம், சந்தசு, நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் என்று சொல்லும்படியாக ஆறு விதமான வேத அங்கங்கள். இந்த சைவத்தில் சொல்லும் பொழுது ஆறு விதமான அகச்சமயங்கள் என்று சொல்வார்கள். சைவம், பாசுபதம், காளாமுகம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஆறு விதமான அகச்சமயங்கள், ஆறு விதமான அகப்பாட்டு சமயங்கள் என்று வேத வகையிலே இருக்கக்கூடிய சைவம், சுத்த சைவம் என்றெல்லாம் சொல்லும்படக்கூடிய ஆறு விதமான அகப்பாட்டு சமயம், ஆறு விதமான சக்திகள், பராசக்தி, ஆதிசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, குடிலாசக்தி என்று சொல்லும்படியாக ஆறு விதமான சக்திகள், ஆறு விதமான இறை குணங்கள், பக என்று சொல்லும்படியாக பகன்னா அருணர்த்தம் பகவான், ஆறு விதமான ஷண் குணங்களை எவன் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு பேரு பகவான்னு பேரு. ஆறு விதமான இறை குணங்கள் என்று சர்வஜ்ஞதை, நித்திய திருப்தி, அநாதிவேதம், அலுத்த சக்தி, அனந்த சக்தி, சுதந்திரத்துவம் என்றெல்லாம் சொல்லும்படி ஆறு விதமான இறை குணங்கள், சம்பத்தி என்று சொல்வார்கள், சமம், தபம், உபரதி, தித்திஷ்டை என்று சொல்லும்படியாக ஆறு விதமான சம்பத்தி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆறு விதமான அறிவுகள், ஆறு விதமான சுவைகள், ஆறு விதமான ருதுக்கள், ஆறு விதமான பருவங்கள், ஆறு விதமான பகைகள், காம, குரோத, லோபமோகம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, ஆறு விதமான பகைகள், ஆறு விதமான அரச அங்கங்கள், இதெல்லாம் திருவள்ளுவர் தன்னுடைய இடத்துல சொல்ற படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரசன் என்று சொல்லும்படியாக ஆறு விதமான அரச அங்கங்கள், பிரம்மச்சாரிகளினுடைய கர்மாக்கள் ஆறு, வைதிக சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது பிரம்மச்சாரிகளினுடைய கர்மாக்கள் ஆறு, பிராமண கர்மா ஆறு, பதிவிரதாஸ்திரியினுடைய கர்மா ஆறு, ஆச்சாரிய ரக்ஷங்கள் ஆறு, வாழ்வினுடைய தேவை என்னென்னு சொல்லும் பொழுது அழகு, அறிவு, வளம், வலிவு, புகழ், உறுதி என்று சொல்லக்கூடிய ஆறு தேவை. நம்முடைய தமிழில் பார்க்கும் பொழுது ஆறு விதமான எழுத்துக்கள் இருக்கின்றன. சரவணபவாங்கிறது ஆறெழுத்து, நமக்குமாராயன் இதைத்தான் பழைய காலத்துல சடாட்சரம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது ஆறெடுத்து குமாராய நம என்று சொல்லக்கூடிய சமரச சன்மார்க்கிகள் எதை சொல்வார்களோ அது ஆறெடுத்து, சட்டி என்று சொல்லும்படியாக நாம் இருக்கக்கூடியது ஆறெடுத்து, வேள்விக்கு உரிய பொருள்கள் என்று சொல்லும்படியாக கோமயம், சாணம், பால் என்று சொல்லக்கூடிய இந்த பசு தரக்கூடிய பொருள்கள் இருக்கின்றனவே கோரோஜனையோடு சேர்த்து அது ஆறு, ஷட் தர்சனம் என்று சொல்லும்படியாக சாங்கிய யோக நியாய வைசேஷிகம் மீமாம்சம் வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய ஆறு, ஷட் கிரந்திகள் என்று சொல்லக்கூடிய ஆறு முடிச்சுக்கள், ஆறு கார்த்திகை பெண்கள், ஆறு வசிஷ்டருடைய பேரர்கள், ஆறு திசைகள் என்று எது பார்த்தாலும் ஆறு ஆறு ஆறு ஆறுன்னு அவ்வளவு பிரபஞ்சத்தில் இருக்கிறது. இதுல இன்னொரு ஒரு சூக்ஷ்மமான விஷயம் நீங்க பார்க்கலாம். நம்ம பின்னாடி இந்த மந்திர சம்பந்தப்பட்டதே அடுத்தது வரும். இப்ப முதல் விஷயம் இவனுடைய இது பெருமை என்ன என்று அவனுடைய சரித்திரம் மூலமாக பார்க்கிறோம். அடுத்தது நாமாக்கள் மூலமாக பார்க்கிறோம். அதில் நடுவிலேயே நம்ம மந்திரம் மூலமாக பார்க்கும் பொழுது ஒரு சிறப்பு என்னன்னா, ஆறு அக்ஷரங்கள் பீஜாட்சரங்களோடு இருக்கப்பட்ட பலவிதமான மந்திரங்கள் உண்டு. அதுல நாலு பேரை நம்ம பார்க்க போகிறோம். சிவபெருமான், அம்பிகை, முருகப்பெருமான், பாலா என்று சொல்லும்படியாக இந்த நாலு பேருக்குமே ஆறு விதமான எழுத்துக்கள், ஆறு ஆறு அக்ஷரங்களோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான மந்திரங்கள் இருக்கின்றன. இப்படி இந்த பிரணவத்தோடு சேர்ந்ததான பஞ்சாட்சரம் ஆறு எழுத்து, அம்பிகைக்கு இருக்கக்கூடிய சக்தி பஞ்சாட்சரம் ஆறு எழுத்து, முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடியது சடாட்சரம், அம்பிகை பாலையாக தோன்றும் பொழுது அவள் இருக்கக்கூடியது ஆறு எழுத்து, இது எல்லாமே ஒன்றுதான். இந்த சர்வ சக்தியாக இருக்கக்கூடிய பரம்பொருள் இந்த நான்கு விதமான தன்மைகளிலே தோன்றுகின்றது. அந்த நான்கு விதமான தன்மைகளிலே உலகத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டா அம்பிகையும் முருகப்பெருமானமாக

இந்த பிரபஞ்சத்தை நடத்தக்கூடிய தன்மை சிவம் என்பது அமைதி. அதுக்காக அது தேவையில்லையான்னு நினைக்க வேண்டாம். நான்கு விதமான குணங்களை சொல்லும் பொழுது சிவம் என்பது அமைதி. அமைதிங்கிறது உடனே எதுவுமே வராது. ஏன்? இந்த பிரபஞ்சம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சமானது ரஜோ குணமானது அதிகமாக இருக்கும் பிரபஞ்சத்துல. அதனால தான் சிவந்த மேனியன் உடையவனாக ரஜோகுணத்தை சொல்லுவார்கள். இது இயக்கம், என்றைக்குமே இயங்கிக் கொண்டிருப்பது. இந்த இயக்கத்தை தாண்டிய ஒரு நிலையிலே, சத்துவ நிலையிலே இருக்கக்கூடியவனாக சிவபெருமான் சொல்லப்படுவான். அதான் நீரணி பவளக்குன்றமே நின்ற நெற்றிக்கண்ணுடையதோர் நெருப்பே என்று சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் என்று சொல்லுவாரே, செம்மேனி உடையவனாக இருந்தாலும் மேல உத்தூளித்து ஒளிரும் உண்மையனே வணிக்க வாசகர் பாடுவார். அப்படி மேல உத்தூடனம் விபூதியை அணிந்து கொண்டிருக்கிறானா? இது சத்துவ குணத்துக்கு அடியாகும். உள்ளே ரஜோ குணமாக இயக்கம் இருந்தாலும் கூட அந்த இயக்கத்தை தாண்டிய, இயக்கமற்ற எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சத்துவ நிலையிலே சிவபெருமான் இருக்கிறான். அந்த நிலைக்கு பிரபஞ்சம் போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த இயக்கத்துக்கு என்ன என்ன வேணும்? உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆறு விஷயங்கள் என்றைக்குமே தேவையா இருக்கும். இந்த ஆறு விஷயங்கள் நமக்கு தேவையாக இருக்கும் பொழுது இந்த ஆறையும் கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அழகு வேணும், அறிவு வேணும், நல்ல வளம் இருக்க வேண்டும், வலிவு இருக்க வேண்டும், புகழ் இருக்க வேண்டும். இது எல்லாம் இருந்தாலும் உறுதி இருக்க வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று பாரதி பாடுவார். அது தானா வரும்? எப்போ இதெல்லாம் இருந்தா, மனதில் உறுதி இருந்தால், வாக்கினிலே இனிமை இருந்தால், நெஞ்சிலே நல்ல நினைவு இருந்தால் இது நடக்கும். இப்போ இந்த உறுதியும் வேணும், இந்த ஆறு விதமான வாழ்வின் தேவைகள் இருந்தா எல்லாமே நடக்கும். அதே போலத்தான் இந்த ஆறு விதமான தேவையை பண்றதுக்கு தான் மந்திர சாஸ்திரத்துல சொல்லும் பொழுது முதல்ல மகாகணபதியினுடைய மந்திரத்தை சொல்லுவார்கள். முதல்ல மகாகணபதியினுடைய மந்திரத்தை தான் எல்லாரும் சொல்லிக் கொடுப்பார்கள். அதுக்கு ஆரம்ப பீஜாட்சரங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கும். பீஜாட்சரங்கள் அஞ்சும் பிரணவமும் சேர்த்து ஆறு மந்திர அர்த்தங்களாக முதல்ல சப்தங்களானது முதல்ல வரும். வாழ்வுக்கு என்ன என்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முருகன் என்று சொல்லக்கூடிய தனிச்சிறப்பு உண்டு. இதுல இன்னொரு அழகு பார்க்கலாம். வாகீச கலாநிதி கிவாஜா அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார், ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. முருகப்பெருமானுடைய வழிபாடு என்ன கொடுக்கும்னு கேட்டால், முருகனை வழிபட்டால் வாக்கும் உடலும் இளமையாக இருக்கும், அழகு ததும்பி இருக்கும் என்றெல்லாம் மிக அழகாக அவர் சொல்லுவார். அது வந்து அவனுடைய வாழ்விலே தெரியும். முருகப்பெருமானுடைய அடிவர்களுடைய வாழ்விலேயும் வாக்கிலேயும் இது நமக்கு தெரியும். இதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம். அருணகிரனாருடைய வாக்கை பார்த்தாலே தெரியும், என்றைக்கும் இளமையாக இருக்கப்பட்ட வாக்குகள் இல்லையா? என்றும் இளையாய் அழகியாய் ஏரோம் தான் ஏரே உடையா என் உள்ளத்துறை என்று பாடுவாரே, அதே போலத்தான் என்றைக்கும் இளையவனாக, என்றைக்கும் அழகியவனாக, அழகியான் தானே என்று சொல்லும்படியாக மிகச்சிறந்தவனாக முருகப்பெருமான் இருக்கின்றான் என்று பலவிதமான சரித்திரங்களை சொல்லி இந்த இடத்துல சிவபெருமான் அம்பிகைக்கு சொல்லி வைத்தாராம். அவ்வளவு ஆறு ஆறு ஆறு என்று ஆறு ஆறாக இருக்கக்கூடியது. இன்னொரு சிறப்பு உண்டு. ஆறு அப்படின்னு சொன்னா வழின்னு அர்த்தம் தமிழ்ல. ஆற்றுப்படுத்துதல், திருமுருகாற்றுப்படை, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆற்றுப்படை அப்படின்னா ஆற்றுப்படுத்துதல், அதாவது வழிப்படுத்துதல். முருகப்பெருமான் ஒருவனே நம்மை அறிந்து கொண்டு நாம் இறைவனோடு சேருவதற்கு வழியாக இருக்கப்பட்டவன். அதனால்தான் அவனுக்கு ஆறு ஆறு ஆறு ஆறு எல்லாம் ஆறாக இருக்கும். ஆறு நம்மை ஆற்றுப்படுத்தி முருகனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். இவனை சொல்லும் பொழுது அவன் பரம்பொருள், எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன் என்று அருணகிரிநாதர் பல இடங்கள்ல சொல்லுவார். அதுல ஒரு அழகான பாடல் உண்டு.

நின்கள் பெறுவேனோ. எப்ப ஏற்பட்டதுன்னா, இவனுடைய திருவடி ஓல மறைகள் அறைகின்ற ஒன்று, அது மேலே வெளியில் ஒளிரும் பரஞ்சுடர். ஓது சரியை கிரியையும் புணர்ந்தவர் எவராலும் ஓத அறிய துரியம் கடந்தது. போத அருவ சுரூபம் பிரபஞ்சமும் ஊனும் உயிரும் முழுதும் கலந்தது. சிவஞானம் சால உடைய தவறு கண்டுகொண்டது. மூல நிறைவு குறைவு நின்றது. ஜாதி குலமும் இலதன்றி அன்பர் சொன்ன வியோமம் சாரும் அனுபவர் அமைந்து அமைந்த மெய் வீடு பரமசுக சிந்து. சிந்துனா எதுனா சமுத்திரம் அர்த்தம். பரமசுக சிந்து எப்பேற்பட்டதுன்னா மெய் வீடு பரமசுக சிந்து. சுகத்தை சுகமே பெரிய கடலாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்டவனுடைய திருவடியை இந்திரிய தாப சபலமர வந்து நின்கடல் பெறுவேனோ என்று சொல்லும்படியாக இதை பாடுவார். அது மட்டுமல்ல, காணொணாதது உருவோடு அறுவது என்று சொல்லும்படியாக வாசித்து காணொணாதது பூசித்து கோடனாதது என்று வா

0: வாசித்து காணொனாதது, பூஜித்து கூடனாதது, வாய்விட்டு பேசனாதது, நெஞ்சினாலே மாசர்க்கு தோணனாதது, நேசர்க்கு பேரனாதது, நேசர்களுக்கு அன்பர்களுக்கு அதை விட்டு பிரிய முடியாதான். அப்பேற்பட்டதாக இருக்கப்பட்டது இல்லையா? முருகப்பெருமானுடைய அருளை பலவிதமாக சொல்வார்களே. அப்படி அந்த பகவானை பற்றி, முருகப்பெருமானை பற்றி பரமேஸ்வரன் ஏராளமான விஷயங்களை அங்கே சொல்லுகின்றாராம். பரம ஆனந்த விரதராக பார்வதி கேட்டோம், இவ்வளவு சிறப்பானவனா, முருகப்பெருமானுடைய சிறப்பு இவ்வளவு இருக்கிறதா என்று கேட்ட பொழுது, இது ஒரு கொடிட்டு காட்டினேன் பார்வதி, கல்யாணி பிரியே, ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன், இது சொல்ல சொல்ல விரிவாக சென்று கொண்டே இருக்கக்கூடியது பெருமை என்று பரமேஸ்வரன் சொல்லி, நீ கேட்டது இந்த ஜகத்தினுடைய நன்மைக்காக நாமும் சொன்னோம் என்று சொன்னாராம் பரமேஸ்வரன். அதே போல சொல்ல சொல்ல முருகப்பெருமான் எவ்வளவு சொன்னாலும் போய்கொண்டே இருக்கும். அவனுடைய அழகை சொல்லுவதா, அவனுடைய நாமங்களினுடைய மகிமையை சொல்லுவதா, அவனுடைய திருவிளையாடலை சொல்லுவதா, எதை சொன்னாலும் சரி, எதை எடுத்துக்கொண்டாலும் அப்படியே போய்கொண்டே இருக்கக்கூடிய ஆனந்தமான சாகரம் இல்லையா? எப்படி ஒரு கடலுக்கு முடிவே கிடையாதோ அப்படி ஒரு முடிவே இல்லாததாக இருக்கக்கூடியது, அதுதான் முடியா பிறவி கடலில் புகார் என்று சொல்லுவார் அருணகிரிநாதர். யாரே அவனுடைய திருநாமத்தை புகழ்பவர்கள் முடியா பிறவி கடலில் புகார்னா, அவனுடைய திருநாமம் ஒரு பெரிய கடல் மாதிரி. எல்லா தேவதைகளுக்கும் ஒரு சகசநாமம் இருக்கும், முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு சகசநாமம் உண்டு. அது மாதிரி ஷண்முக சகசநாமம் என்று பார்த்திருக்கலாம், திருச்செந்தூர்ல மட்டும்தான் அது வழக்கத்துல உண்டு. இப்படி ஆறு சகசநாமம் தனக்கே கொண்டிருக்கக்கூடிய சகசரவதனாக எவன் இருக்கிறானோ, அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய சிறப்பை எல்லாம் பரமேஸ்வரன் சொன்னார். நாம ஒரு சிறிது இங்க பார்த்தோம், ஆனா அதுல நடுதல சொல்லிருக்கக்கூடிய ஒரு அருமையான அடுத்த விஷயத்தை எடுத்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயமாக இந்த இடத்துல இருக்கும். இது எப்படி தேவை என்று நாம அப்ப பார்க்க போகிறோம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம்.
0: ஸ்ரீ சிவமகா புராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே முதலாவதான சிருஷ்டி கண்டம், அத்தியாயம் 5. சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, பகவான் ஸ்ரீஹரி மறைந்து அருளிய பின்பு நாரத மகரிஷி சிவஸ்தலங்களை பக்தியோடு தரிசனம் செய்தவாறே உலகை சுற்றி வந்தார். இவ்வாறு பூப்பிரதட்சிணம் செய்தவாறே இக பர நலன்களை அளிக்கும் பல பல சிவலிங்கங்களை அன்போடு காதலாகி கசிந்து உருகி தரிசித்தார். தெய்வீக தரிசனம் கொண்ட நாரதர் மன தூய்மையோடு தீர்த்த யாத்திரை செய்து வருவதை அறிந்த சிவகணங்கள் இருவரும் அவர் தந்த சாபத்தில் இருந்து விடுதலை பெற விரும்பி அவரிடம் சென்று திருவடிகளை பக்தியோடு வணங்கி வேண்டினர். சிவகணங்கள் வேண்டுகின்றனர், பிரம்மதேவரின் திருமகனாரே, நாங்கள் இருவரும் தங்களுக்கு அபராதம் செய்த சிவகணங்கள், மன்னன் மகள் ஸ்ரீமதியின் சுயம்பரத்தில் உங்கள் மனம் மாயையில் மயங்கி சிவபெருமானது அருளானைப்படி எங்களை சபித்தீர்கள். அப்பொழுது சமயம் சரியில்லாததால் எங்களை காத்துக்கொள்ள மௌனம்தான் சிறந்த உபாயம் என எண்ணி வாழாயிருந்தோம். நாங்கள் எங்கள் தீவினைக்கான பயனைத்தான் பெற்றோம். ஆகவே இதில் எவரது குற்றமும் இல்லை. இப்பொழுது தாங்கள் மனம் மகிழ்ந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். நாரதர் கூறுகிறார், நீங்கள் இருவரும் சிவபெருமானின் கணங்கள், சான்றோர்களால் கொண்டாடப்படுபவர்கள். இப்பொழுது மயக்கமின்றி உள்ள நான் உண்மையான நலனை கூறுகிறேன். உண்மையில் முதலில் என் மனம் கலங்கி இருந்தது, மயக்கத்திற்கு ஆட்பட்டிருந்தது. ஆகவேதான் உங்களை சபித்தேன். நான் கூறியபடித்தான் நடக்கும். ஆனால் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியை கூறுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள். விஸ்ரவஸ் என்னும் முனிவருக்கு குழந்தைகளாக பிறந்து 10 திசைகளிலும் ராவணன் கும்பகர்ணன் என்று புகழ் பரவி வாழும் ராட்சச அரச பதவி பெறுவீர்கள். பெருவலி பெற்றவர்களாக, பெரும் செல்வந்தர்களாக, பேராண்மை பெற்றவர்களாக, மூவுலகங்களுக்கும் அரசர்களாக புலனடக்கம் கொண்டு பரமசிவ பக்தர்களாக விளங்குவீர்கள். சிவபெருமானுடைய மற்றொரு சுரூபனான சிவன் நாராயணது திருக்கரங்களால் இறப்பை பெற்று திரும்ப உங்கள் பதம் வந்து அடைவீர்கள். சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, நாரத மகரிஷி கூறியதை கேட்ட சிவகணத்தவர் இருவரும் மகிழ்ச்சியோடு தங்கள் இருப்பிடம் திரும்பினர். ஸ்ரீ நாரதரும் மனமகிழ்ச்சியோடு சிவபெருமானை நினைந்தவாறு சிவத்தலங்களை தரிசித்துக் கொண்டே இப்பூமண்டலத்தை சுற்றி வந்தார். முடிவில் சிவனது சுரூபமான காசி என்பதையை அடைந்தார். அது அனைத்திலும் மேலாக சிறந்து விளங்குவது, சிவனது அருளை அள்ளி அள்ளித் தருவது, சிவனுக்கு உகந்த இடம் அதுவே. அந்நகரத்தைச் சேவித்த நாரதர் பிறவி பயனை பெற்றார். ஸ்ரீ காசி விஸ்வநாதரை தரிசித்த அவர் ஆனந்தம் மேலிட காதலாகி கசிந்து உருகி இறைவனை பூஜித்தார். நாரதர் பிறவி பயனை பெற்ற மகிழ்ச்சியோடு பன்முறை வணங்கி சிவத்தின் பெருமையை நினைந்து அதை வர்ணித்துக் கொண்டே பிரம்மதேவரது உலகை அடைந்தார். சிவனை நினைந்து நினைந்து அவரது மனமும் அறிவும் தூய்மை பெற்றது. பிரம்மலோகம் சென்ற நாரதர் சிவ தத்துவத்தை பற்றிய ஞானத்தை முழுமையாக பெற விரும்பி பிரம்மதேவரை பக்தியோடு பலவாறாக துதித்து வணங்கி சிவ தத்துவத்தை பற்றி கேட்கலானார். அச்சமயம் நாரதரது இதயம் சிவ பரம்பொருளது பக்தியில் நெகிழ்ந்திருந்தது. நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, பிரம்மத்தின் சொரூபத்தை நன்கு அறிந்தவரான தாங்கள் பிதாமகர், ஜகத்பிரபு என்று அழைக்கப்படுபவர். தங்கள் திருவருளால் ஸ்ரீமன் நாராயணரது உயர்ந்ததான பெருமையை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டேன். பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், ஆற்றற்கரிய தவ மார்க்கம், தான மார்க்கம் மற்றும் உயர்ந்த தலங்களை பற்றிய சிறந்த மார்க்கம் ஆகியனவற்றை கேட்டு தெளிந்தேன். ஆனால் இன்று வரை சிவ தத்துவத்தை பற்றி அறிந்திலனே. சிவபூஜையின் வழிமுறைகளும் தெரியாது. ஆகவே எம்பெருமானே, தாங்கள் நான் முன்பு கேட்டவைகளை பற்றியும் மற்றும் சிவப்புகள் பாடும் சரிதங்கள், அவரது சுரூபத்தின் உண்மை விளக்கம், அவர் தோன்றியது, உமை எம்மை தோன்றியது, அவர்களது திருமணம், இல்லற நிலை மற்றும் உள்ள திருவிளையாடல்கள் ஆகியன பற்றியும் கூற வேண்டும். சிவன் உமை ஆகிய இருவரின் தோற்றமும் திருமணமும் பற்றி சற்று விளக்கமாகவே கூற வேண்டும். முருகனின் திரு அவதாரம் பற்றியும் கூற வேண்டும். இறைவா, இவற்றை பற்றிய விளக்கங்களை முன்னமேயே பலரிடம் இருந்து கேட்டிருந்தும் மனம் நிறைவு கொள்ளவில்லை. ஆகவே தங்களை சரணமடைந்துள்ளேன், கருணை புரியுங்கள். இவ்வாறு தன் மகனான நாரத முனிவர் வேண்டவே அகில உலகங்களும் பிதாமகர் என்று போற்றும் பிரம்மதேவர் கூறலானார். அத்தியாயம் 6. பிரம்மதேவர் கூறுகிறார், அந்தனரே, தேவரிஷிகளில் சிறந்தவரே, உங்கள் மனம் எப்பொழுதும் அகில உலகங்களுக்கும் நலன் செய்வதிலேயே குறியாக உள்ளது. நீ இப்பொழுது உலக நலனுக்கெனவே உயர்ந்ததொரு கேள்வியை கேட்டிருக்கிறீர். இதனால் அகில உலக மக்களது பெரும் பாவங்களும் எரிந்து சாம்பலாகும். தோற்றமும் முடிவும் புரியாத அந்த சிவ தத்துவத்தை கூறுகிறேன். சிவ தத்துவம் மிக உயர்ந்ததும் வியப்புக்கு உரியதும் ஆகும். மகாப்பிரளயம் ஏற்பட்ட போது அனைத்து சராச்சரங்களும் அடங்கிய இவ்வுலகம் அழிந்து போயிற்று. எங்கும் ஒரே இருட்டு. சூரியனோ சந்திரனோ புலப்படவில்லை. பிற கிரகங்களும் நட்சத்திரங்களும் எங்கென தெரியவில்லை. இரவு பகல் இல்லை. நிலம், நீர், காற்று, தீ என்பனவைகளும் திறன் இழந்தன. முக்கிய தத்துவமான இனம் புரியாத பிரகிருதியின் தொடர்பற்ற வெறும் ஆகாயம் மட்டும் மீதியாக இருந்தது. வேறு எந்த பூதங்களும் காண கிடைக்கவில்லை. அதிருஷ்டம், அதாவது காண கிடைக்காதன பற்றிய இருப்பும் தெரியவில்லை. சப்தம், அதாவது ஒலி, ஸ்பர்சம், அதாவது தொடு உணர்ச்சி, இரண்டும் ஒன்றாக மறைந்துவிட்டன. ரூபம், ரசம், கந்தம் ஆகியனவும் மறைந்தன. திக்குகள் புலனாகவில்லை. இவ்வாறு எங்குமே ஊசி கொண்டும் பிளக்க இயலாத கும்மிருட்டு. இவ்வாறு இருக்கையில் ஓம் தத் சத் பிரம்ம என்கிற சுருதியில் உள்ள சத் என்பது மட்டுமே மீதியாக இருந்தது. அது, இது, இம்மாதிரி, எது என்று குறித்து காட்டும் தன்னையுடைய தோன்றி மறையும் உலகும் இல்லை. அப்பொழுது சத் என்பது மட்டுமே இருந்தது. அதைத்தானே யோகிகள் தங்கள் இதயாகாசத்தில் எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சத் என்பது மனத்திற்கு எட்டாதது. சொல்லும் அதன் பக்கம் செல்லாது. பெயர் அற்றது. உருவமோ நிறமோ அற்றது. அது பருத்ததோ மெலிந்ததோ அல்ல. குட்டையோ நெட்டையோ அல்ல. பாரமோ லேசோ அல்ல. குறைவோ நிறைவோ அற்றது. சுருதிகளும் உள்ளது என்று மட்டும்தான் கூறுகின்றன. அது இருப்பதுதான் அதன் இருப்புக்கு நிரூபணம். அதை பற்றி இதற்கு மேல் விவரிக்க சுருதிகளுக்கும் திறன் இல்லை. அது உண்மையானது. ஞானமே வடிவானது, எல்லையற்றது, ஆனந்தமயமானது, எங்கும் ஒளிமயமானது, அளவிடக்கடங்காதது, தனக்கென தனி ஆதாரமற்றது, மாறுபாடற்றது, உருவமற்றது, குணமற்றது, யோகிகளால் மட்டும் அறியத்தக்கது, எங்கும் நீக்கமர நிறைந்தது, அனைத்திற்கும் காரணமானது, விகற்பமற்றது, தொடக்கமும் முடிவும் அற்றது, மாயைக்கு ஆட்படாதது, துன்பமற்றது, ஒப்பற்றது, முன்னை பழமைக்கும் முன்னை பழமையானது, எல்லையற்றது, குவிதலும் மலர்தலும் அற்றது. எந்த பரபிரம்மத்தை பற்றி அறிவொளி கொண்டோ அறிவொளி அற்றோ முன் கூறியவாறு மனமெட்டியவாறு ஊகிக்க முடிந்ததோ, அந்த பரபிரம்மம் சில காலம் கழித்து படைப்பு தொடங்கும் முன் தானே இரண்டாக ஆக வேண்டுமென விரும்பியது. அதாவது தான் பலவாறாக ஆக வேண்டுமென எண்ணியது. சோகாமயத பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி என்பது ஸ்ருதி. உருவற்ற பரம்பொருள் தன் திருவிளையாடலான சக்தி கொண்டு ஒரு திருவுருவை கற்பித்துக் கொண்டது. இத்திருவுருவோ அனைத்து நற்குணங்களும் கொண்டது, அனைத்து அறிவும் ஒருங்கே கொண்டது, மங்களமான ஸ்வரூபமானது, எங்கும் நீக்கமர நிறைந்தது, அனைத்துருவும் ஒருங்கே கொண்டது, எங்கும் ஒரே நோக்கு உடையது, எதையும் காணும் திறன் கொண்டது, எதையும் செய்யும் திறன் உடையது, அனைத்து உலகம் வணங்கும் தகைமை உடையது, அனைத்திற்கும் முதன்மையானது, அனைத்தும் அருள்வது, ஒழுக்கத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் இதயமானது. இவ்வாறு தூய்மையான பகவானது சுரூபத்தை கற்பனை செய்து அனாதியான ஒப்பற்ற எல்லையற்ற அனைத்தையும் ஒளிரச் செய்கிற எங்கும் நிறைந்த சின்மயமான அழிவற்ற பரம்பொருளான பரபிரம்மம் மறைந்தது. ஓர் உருவற்ற பரபிரம்மமான அப்பரம்பொருளின் சின்மயமான திருவுருமே பகவான் சதாசிவன் ஆகும். ஓர் உருவம் அற்ற பரபிரம்மமான அப்பரம்பொருளின் சின்மயமான திருவுருவமே பகவான் சதாசிவன் ஆகும். பழங்கால சான்றோர்களான அறிஞர்கள் அவரையே ஈஸ்வரன் என்கின்றனர். தனித்து எங்கும் உலாவி திருவிளையாடல் புரியும் அந்த சதாசிவன் தன் திருமேனியிலிருந்தே தானாகவே தன் சுரூபமாய் உள்ள சக்தி தத்துவத்தை தோற்றுவித்தார். சிவமும் சக்தியும் என்றென்றும் பிரியாதது. அந்த பராசக்தியையே பிரதானம், பிரகிருதி, குணவதி, மாயை, புத்தி, தத்துவத்தை தரும் தாய், விகாரமற்றவள் என்றும் அம்பிகை என்றும் அழைக்கின்றனர். இவளையே பிரகிருதி, சர்வேஸ்வரி, முத்தேவர்களையும் ஈன்றவள், நித்யை, மூலகாரணி என்றும் அழைப்பது உண்டு. சதாசிவ தத்துவத்திலிருந்து தோன்றிய அச்சக்தி தேவிக்கு 8 திருக்கைகள். அவளது திருமுகமே தனித்ததொரு அழகு. அவள் உருத்தியின் திருமுக மண்டலம் 1000 நிலவுகளின் ஒளிகொண்டது. திருமேனி முழுவதும் பல பல திரு ஆபரணங்கள். இதனால் அவளது ஒளி மேலும் பன்மடங்காகிறது. பல்வேறு நடைகளை கொண்டவள், பல பல அஸ்திர சஸ்திரங்கள் ஏந்தியவள், அன்றலர்ந்த செந்தாமரை கண்கள் உடையவள், ஒளிவெள்ளமாக இருக்கும் அம்பிகை அனைத்துக்கும் தோற்றுவாள், என்றும் செயலாற்றி வருபவள். ஒருவளா இருப்பினும் மாயையான அவள் சிவத்தின் சேர்க்கையாள் பலவாறாக ஆகிறாள். சதாசிவனான இறைவனை பரமபுருஷன், ஈஸ்வரன், சிவன், சம்பு, மகேஸ்வரன் என்றெல்லாம் அழைக்கின்றனர். தலையில் ஆகாய கங்கை, நெற்றியில் 3 பிறை நிலா, 3 கண்களை உடைய 5 திருமுகங்கள், தெளிந்த மனம், 10 திருக்கைகள், முத்தலை சூலம் கையில், பாலன்ன வெளுத்த திருமேனி, உடல் முழுவதும் திருநீரு, காலரூபரான அந்த பிரம்மமே ஒருமுறை சக்தியோடு இணைந்து சிவலோகம் என்னும் க்ஷேத்திரத்தை நிர்மாணித்து அவ்வுயர்ந்த க்ஷேத்திரம்தான் காசி என்று ஆகியது. அது முக்தித்தலம். அனைத்திலும் உயர்ந்ததாக பூமியின் தொடுதல் இன்றி தனித்து நிற்பது. காதலன் காதலியாக, சிவ சக்தியாக, ஆனந்தமே வடிவாக அத்தலத்தில் இறைவன் நித்தியவாசம் செய்கிறார். காசி பரமானந்தமே வடிவானது. பிரணய காலத்திலும் கூட சிவனும் சக்தியும் ஒருங்கே இங்கே இணைபிரியாது கூடியிருந்து அருள்கின்றனர். இறைவனது சாநித்தியம் இங்கிருந்து அகல்வதே இல்லை. ஆகவே அறிஞர்கள் இதனை அபிமுக்த க்ஷேத்திரம், அதாவது பிரிதல் அற்ற திருத்தலம் என்கின்றனர். ஆனந்தத்தை அள்ளித் தருவது இந்நகரம். ஆகவேதான் மகிழ்வேந்திய முதல்வன் முதலில் இதற்கு ஆனந்தவனம் என்று பெயர் சூட்டினார். அதன் பின்தான் அபிமுக்த தலம் என்று பெயரோங்கியது. தேவரிஷியே, ஒரு சமயம் இந்த ஆனந்தவனமான காசித்தலத்தில் அம்மையும் அப்பனுமாக திருவிளையாடல்கள் புரிந்து கொண்டிருந்த பொழுது இன்னொரு மனிதனை படைத்தால் என்ன? இப்படைப்பு தொழிலான பெருத்த பாரத்தை அவன் தலையில் சுமத்தி நாம் இருவரும் இக்காசி என்பதையிலேயே இருந்து கொண்டு முக்திரியானதை முக்தி நெறிக்கானதை செய்வோமே, அவன் நமது அருளால் அனைத்தையும் படைத்து காத்து கறந்து அருளட்டுமே என்றொரு எண்ணம் தோன்றியது. மனமோ ஒரு பெரும் கடல் போன்றது. அதில் சிந்தை, அதாவது எண்ணங்கள் என்னும் பெரு அலைகள் தோன்றி மறைந்து அதை அலைக்கழிக்கின்றன. இதில் சத்துகுணம் என்னும் ரத்தனங்கள், தமோகுணம் என்னும் பெருத்த முதலைகள், ரஜோகுணம் என்னும் பவழங்கள் நிறைந்துள்ளன. அகன்று பறந்துள்ள எண்ணமாகிற இப்பெருங்கடலை சிறிதாக்கி நாம் இருவரும் நம்மால் தோற்றுவிக்கப்படுகின்ற அம்மனிதனுடைய பொறுப்பில் அனைத்தையும் ஒப்படைத்து சுகமாக இருப்போமே. இவ்வானந்தவனமான காசி என்பதில் அலைந்து திரியும் நம்முடைய மனமோ இங்கு வந்து ஒரு நிலைப்பட்டுள்ளது. வெளி உலகமோ சிந்தையில் மூழ்கி தவிப்பது போல் உள்ளது. இவ்வாறு தன் சக்தியான உமையம்மையோடு சேர்ந்து நிச்சயித்த சிவபெருமான் தனது இடபாகத்தின் 10வது அங்கமான திருவடியை அமுதத்தால் தேய்த்தார். அதிலிருந்து மூலகிலும் ஒப்பற்ற அழகிய ஒருவன் தோன்றினான். அவன் அமைதியானவன். அங்கிருந்து மூலகிலும் ஒப்பற்ற அழகிய ஒருவன் தோன்றினான். அவன் அமைதியானவன், சத்துவகுணம் நிறைந்தவன், மிடுக்காக உள்ளவன். முனிவரே, பொறுமை என்னும் குணம் நிறைந்த அவனோடு ஒப்பிட மூலகில் தேடியும் ஒருவனும் கிடைக்கவில்லை. அவனது ஒளியோ இந்திர நீலமணி போன்று நீலமானது. ஒவ்வொரு அங்கமும் அழகுரை இருந்தது. கண்களோ அன்றலர்ந்த செந்தாமரையை ஒத்தன. திருமேனியில் பொன்னென ஒளிரும் இரண்டு பொன்னாடைகள் அழகு கூட்டின. தோள்களோ தோல்வியே காணாதவை போல் இருந்தன. இவ்வாறு அழகுர மெளிரும் அம்மனிதன் சிவபரம்பருளை வணங்கி குரலுற்றான். இறைவா, எனக்கொரு பெயலும் பெயரும் செயலும் தாருங்கள். இதை கேட்ட சிவபெருமான் புன்னகை புரிந்த வண்ணம் மேகவொலியோ என்னுமாறு கம்பீரமாக கூறத் தொடங்கினார். சிவபெருமான் கூறுகிறார், குழந்தாய், எங்கும் நீ பரவி நிற்பதால் நீ விஷ்ணு என்று புகழ் பெறுவாய். இது தவிர உனக்கு இன்னும் பல பல திருப்பெயர்கள் உண்டு. அவை அனைத்தும் அடியார்களுக்கு நலன் அளிப்பனவாகும். நீ உறுதியாக இருந்து உயர்ந்த தபத்தை செய். ஏனெனில் தவன்தான் அனைத்து காரியங்களையும் பயன் உடையதாக்குவது. இவ்வாறு கூறிய சிவபெருமான் முச்சுக்காற்றின் வழியே அவருக்கு வேதங்களை அளித்தார். தன் சிறப்பு இயல்புகளில் இருந்து, அதாவது பெருமைகளில் இருந்து என்றுமே நழுவுதல் அற்ற ஸ்ரீ விஷ்ணு பகவான், அதாவது அச்சுதன், சிவனை வணங்கி பெருந்தபத்தை மேற்கொண்டார். சிவபெருமானும் உமையம்மை மற்றும் சிவகணங்களோடு அங்கேயே மறைந்தருளினார். பகவான் ஸ்ரீ விஷ்ணுவும் நீண்ட காலம் வரை 12,000 வருடங்கள் பெருந்தபத்தை செய்யலானார். இவ்வாறு கடுந்தமும் புரியும் ஸ்ரீ விஷ்ணுவின் திருமேனியிலிருந்து சிவனது மாயையால் பலவாறான நீர்ப்பெருக்கு உண்டாகி ஆகாயம் முழுவதும் பரவியது. பிரம்மஸ்வரூபமான நீரை தொட்டாலே பாவங்கள் அனைத்தும் பறந்தோடும். அப்பொழுது தவத்தினால் கரைத்த ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்நீரிலேயே சயனித்தார். அவர் வெகுகாலம் மகிழ்ச்சியோடு அதிலேயே இருந்தார். நாரம் எனில் நீர், அதிலேயே படுத்திருந்ததால் அவர் சுருதிகளோடு தொடர்புள்ள நாராயணன் என்னும் திருப்பெயர் அடைந்தார். அச்சமயம் பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணரை தவிர வேறு எந்த ஒன்றும் இல்லை. அந்த ஸ்ரீமன் நாராயணரிடமிருந்து அப்போதைக்கப்போது அனைத்து தத்துவங்களும் தோன்றின. முனிவரே, அந்த தத்துவங்கள் தோன்றியதை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். பிரகிருதியிலிருந்து மகத்தத்துவம் தோன்றியது. அதிலிருந்து சத்துவம், ராஜசம், தாமசம் என்னும் முக்குணங்கள் தோன்றின. இதிலிருந்து குணத்திற்கேற்ப சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்பன மூன்றும் தோன்றின. இவ்வகங்காரங்களிலிருந்து சப்தம், ஸ்பரசம், ரூபம், ரசம், கந்தம் என்னும் 5 தன்மாத்திரைகள் தோன்றின. இவற்றிலிருந்து நிலம், நீர், ஆகாயம், ஒளி, காற்று என்னும் 5 பூதங்கள் தோன்றின. அதே சமயத்தில் ஞானேந்திரியங்களான அறிவு புலன்கள், அதாவது அகப்புலன்கள் 5, கர்மேந்திரியங்களான செயற்புலன்கள், அதாவது புறப்புலன்கள் 5 தோன்றின. முனிவரே, இதுவரை தத்துவங்களை பற்றி கூறினேன். இதில் புருஷ தத்துவம் தவிர மற்றவை பிரகிருதியிலிருந்து தோன்றினவையே. ஆகவே இவை அனைத்தும் ஜடமே. தத்துவங்கள் மொத்தம் 24. இவ்24 தத்துவங்களையும் ஒன்றாக கூட்டி தன்மயத்தில் வைத்துக் கொண்டு பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணர் சிவ பரம்பொருளின் இச்சைக்கேற்ப பிரம்மரூபமான அப்பெருங்கடலில் அரிதுயல், அதாவது யோக நித்திரை கொண்டார். 7 பிரம்மதேவர் கூறுகிறார், தேவரிஷியே, ஸ்ரீமன் நாராயணர் அவ்வாறு பெருங்கடலில் அறுதியில் கொண்டபோது அவருடைய தொப்புளிலிருந்து சிவபெருமானின் இச்சைப்படி ஒரு பெரிய தாமரை பூ தோன்றியது. அதற்கு ஏராளமான தாமரை நாளங்கள் இருந்தன. கர்ணிகார புஷ்பம் போல் வெளிரிய சிவப்பு நிறம், அகல நீளங்கள் எண்ணற்ற யோஜனை அளவு, கோடி சூரியர்கள் உதித்தார் போன்ற ஒளிமடைத்தது. ஒப்பற்ற அழகும் உயர்ந்த தத்துவங்களும் கொண்டது. அற்புதத்திற்கும் அற்புதமானது. பார்க்க தவிட்டாத அழகுடையது, ஒப்புயர்வற்றது. இதற்கிடையில் நலன்கிணைய விளையும் பரமசிவன் முன்போலவே முயற்சியோடு தனது வலது பக்கத்திலிருந்து என்னை தோற்றுவித்தார். முனிவரே, மகேஸ்வரனான அவ்விறைவன் அவரது மாயையில் மயங்கி ஸ்ரீமன் நாராயணரது நாவிக்கமலத்திலிருந்து என்னை தோன்றச் செய்தார். இவ்வாறு பகவானது திருநாவிக்கமலத்திலிருந்து அவரது திருமகன் என்வாறு ஹிரண்ய கர்ப்பனான நான் தோன்றினேன். நான்கு முகங்கள் தோன்றின. உடல் சிவந்தது. நெற்றியில் முப்பிரியாக திருநீரு. சிவருமானது மாயையில் மயங்கியதால் எனது ஞானசக்தியான அறிவு மிகவும் மெலிவுற்றது, வலி இழந்தது. அந்த திருத்தாமரையே என்னை பெற்ற தந்தை என நினைத்தேன். எனக்கு வேறொன்றும் தெரியாது. நான் யார், எங்கிருந்து வந்தேன், எனது செயல் என்ன, நான் யாருடைய பிள்ளையாக தோன்றினேன், என்னை படைத்தது யார்? இவ்வாறு பலவாறான ஐயங்களை கொண்ட என் மனதில் ஓர் எண்ணம் உதித்தது. நான் ஏன் மோகத்தில் வீழ்ந்தேன்? இந்த தாமரையின் நாளம் இப்பெருநீரின் உள்ளேதானே உள்ளது. ஆகவே அதன் உற்பத்தி இடத்தை கண்டால் என்னை படைத்தவனும் அங்குதானே இருப்பான். எனவே என்னை தோற்றுவித்தவனை கண்டுபிடிப்பது எளிதுதான். இவ்வாறு எண்ணிய நான் அத்தாமரை நாளத்தின் உள்வழியே இறங்கினேன். அவ்வாறு இறங்கி அதன் ஒவ்வொரு நாளமாக தேடினேன். நூற்றுக்கணக்கான வருடங்கள் தேடினேன். ஆனால் என்னால் அத்தாமரை கொடியின் உற்பத்தி தானத்தை காண முடியவில்லை. பின்பு மிகுந்த சந்தேகமுற்று மறுபடியும் அக்கொடியின் வெளியே ஏறிய தாமரையை அடைய முயற்சித்தும் முடியவில்லை. இப்பொழுது நான் மேலும் மயக்கமுற்றேன், மோகமுற்றேன். அப்பொழுது சிவபெருமானது திருவுள்ளப்படி ஆகாயத்தில் தவம் செய் என்ற மங்களமான ஓர் ஒலி கேட்டது. அது எனது மோகத்தை அழித்தது. அவ்வொலி கேட்ட நான் என்னை தோற்றுவித்த என் தகப்பனை தரிசிக்க விரும்பி முழு முயற்சியுடன் 12 ஆண்டுகள் கடுந்தவம் செய்தேன். அப்பொழுது எனக்கு அருள் புரிய வேண்டி 4 திருக்கைகளுடன் செந்தாமரை கண்ணரான ஸ்ரீமன் நாராயணர் என் எதிரில் தோன்றினார். 4 திருக்கரங்களிலும் சங்கு, சக்கரம், கதை, தாமரை மலர் ஏந்தியிருந்தார். திருமேனியோ நீலத்திருமேனி, அறையில் பீதாம்பரம், தலையிலே திருமகுடம், உடல் முழுவதும் திரு ஆபரணங்கள், திருமுகமோ அன்றளர்ந்த அழகிய செந்தாமரை. கோடி மன்மதர்கள் போன்ற எழில்மிக்க அவரை கண்ட என் மனம் மயங்கியது, வியந்தது. நீருண்ட மேகம் போன்ற கருநீர நிறமும் புன்னிறமும் கலந்த திருமேனியும் 4 திருக்கரங்களும் கொண்டு காட்சியளித்த அனைத்து ஜீவராசிகளின் உள்ளும் விளங்கும் சத் அசத் சுரூபரான ஸ்ரீமன் நாராயணரை என் எதிரில் கண்ட நான் பெருமகிழ்ச்சி கொண்டேன். சிவபெருமானின் திருவிளையாடலால் எங்களுக்குள் வாதப்போர் நிகழ்ந்தது. நம் இருவருள் யார் உயர்ந்தவர் என்பது பற்றி அப்பொழுது எங்கள் இருவருக்கிடையில் ஒரு பெரிய அக்னித்தம்மும் தோன்றியது. சிவபெருமானின் திருவிளையாடலால் எங்களுக்குள் மாதப்போர் நிகழ்ந்தது. நம் இருவருள் யார் உயர்ந்தவர் என்பது பற்றி அப்பொழுது எங்கள் இருவருக்கு இடையில் ஒரு பெரிய அக்னி ஸ்தம்பம், அதாவது ஜோதிலிங்கம் தோன்றியது. நான் அன்னமாகவும் நாராயணர் வராகமாகவும் உருவெடுத்து அக்னி ஸ்தம்பத்தின் திருமுடியை நானும் திருவடியை நாராயணரும் தேட முற்பட்டோம். ஆதி அந்தமில்லா அவ் அருட்பெருஞ் ஜோதியின் ஆதியையும் அந்தத்தையும் 1000 வருடங்கள் தேடியும் காண இயலாமல் களைத்து திரும்பினோம். சிவ மாயையில் மதிமயங்கிய நாங்கள் இருவரும் அந்த ஜோதிர்லிங்கத்தின் நாற்புறமும் வீழ்ந்து வணங்கினோம். பின்புதான் இந்த ஜோதித்தம்பம் எது என்பது பற்றி யோசிக்கலானோம். அதற்கென்று ஒரு பெயரோ செயலோ இல்லை. ஆகவே அது எதுவென்று நிச்சயித்து கூற முடியவில்லை. ஆனா, பெண்ணா, அலியா என்றொரு நிச்சயிக்க இல்லாத தத்துவம் இங்கு இம்மூன்றையும் கடந்ததொரு லிங்கமாக காண்கிறதே. தியான யோகத்திலும் இது இதுதான் என்று நிச்சயிக்க முடியவில்லையே. ஆகவே நாங்கள் இருவரும் மனதிலே ஒருநிலைப்படுத்திக் கொண்டு அந்த அக்னி தம்பத்தை வணங்கி, இறைவனே, தங்கள் சுரூபத்தை நாங்கள் இருவரும் அறியவில்லை. தாங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாங்கள் தங்களை வணங்குகிறோம். மகேசனே, தாங்கள் கருணை கூர்ந்து உடனே தங்கள் உண்மை சுரூபத்தை காட்டியருள வேண்டும் என வேண்டியவாறு, முனிவரே, அகங்காரம் கொண்ட நாங்கள் இருவரும் 100 ஆண்டுகள் அவரை வணங்கிய வண்ணம் இருந்தோம். 8. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவர்களில் சிறந்த நாரதரே, செருக்கு தொலைந்த நாங்கள் இருவரும் ஜோதிலிங்க வடிவாக தோன்றிய அந்த பரம்பொருளை நேரிலே காண விரும்பி வணங்கி நின்றோம். சிவபெருமானோ ஏழை பங்காளன், செருக்குற்றவர்களின் செருக்கை தொலைப்பவர், அனைவருக்கும் பிரபுவானவர், அழிவற்றவர். இவ்வாறு இறைவன் எங்கள் மேல் கருணை கொண்டு ஓம் ஓம் என்கின்ற ஒலியை தன்னிடமிருந்து தோற்றுவித்தார். வேதம் ஓதுகையில் கையாளப்படும் உதாத்தம், அனுதாத்தம், பிரதம் என்னும் உரி உச்சரித்தலில் 3 மாத்திரை அளவுள்ள ஒலியாக பிரதமாகவும் நன்கு தெளிவாக கேட்கும்படியாகவும் இருந்தது. பெருத்த ஒலியாக கேட்கப்பட்ட அந்த நாதத்தை அது என்னவாக இருக்கும் என்று சிந்தித்த நாராயணர் மனமகிழ்ச்சி கொண்டார். அவருக்கு பகை என்பதேது? தேவர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுபவர் அல்லவா அவர். அவர் அந்த ஜோதிலிங்கத்தின் வலதுபுறம் அனைத்திற்கும் முதல் எழுத்தான பழையதான அகாரத்தையும் இடதுபுறம் உகாரத்தையும் நடுவில் மகாரத்தையும் முடிவில் ஓம் எனும் நாதத்தையும் நேரில் கண்டு அனுபவித்தார். வலதுபுறத்தில் தோன்றிய முதல் எழுத்தான் அகாரம் சூரிய மண்டலம் போல் உயர்ந்தது. இடதுபுறம் பார்க்கவே அங்கு உகாரம் கொழுந்து விட்டறியும் அக்னி போல் பிரகாசித்தது. அதே போல நடுவில் காணப்பட்ட மகாரம் சந்திரமண்டலம் போல நில ஒளியுடன் ஒளிர்ந்தது. மேலே பார்த்தபோது தூய்மையான படிகமணியைப் போல் ஒளிரும் பரபிரம்மத்தை கண்டார். அது துரியாதீதமானது. கர்மமலம், மாயாமலம், ஆணவமலம் என்னும் மும்மலங்கள் அற்றது. நிற்களமானது, தொல்லையற்றது, இரண்டற்றது, ஒப்பற்றது, சூன்யமானது, அகம்புறம் என்னும் வேறுபாடற்றது, வேதமும் உடையது, உலகின் உள்ளும் புறமும் பரவியது, முதலும் முடிவும் நடுவும் அற்றது, ஆனந்தத்தின் முதல் தோற்றுவாய், அனைத்திற்கும் முக்கிய ஆதாரமானது, சத்தியமானது, ஆனந்தமானது, அமுதமயமானது. இவ்வாறான பரபிரம்மத்தை கண்டார். அப்பொழுது ஸ்ரீஹரி, இந்த அக்னித்தம்பம் எங்கிருந்து இங்கு தோன்றியது? நாம் இதை பரீட்சை செய்து பார்ப்போம். நான் இத்தீத்தம்பத்திற்கு கீழே சென்று பார்ப்பேன் என்று நினைத்து வேதம் மற்றும் அதன் ஒலி ஆகிய இரண்டுமாக கலந்த பரம்பொருளான சிவத்தை நினைக்கிறானார். அப்பொழுது ரிஷி கூட்டங்களுக்கெல்லாம் தலைமையாக இருப்பவர் போன்றதொரு ரிஷி அங்கே தோன்றினார். அவர் வாயிலாக அங்கு தீத்தம்பமாக ஜோதிர்லம்பம் லிங்கமாக தோன்றியது சாக்ஷாத் பரபிரம்மமான ஸ்ரீ மகாதேவனே என்று அறிந்தார். மனத்திற்கு எட்டாத ஸ்ரீ ருத்ரரே அவர். மனமும் சொல்லும் எங்கு தேடியும் காண கிடைக்காத திரும்ப வரும் அந்த ஸ்ரீ ருத்ரரே பரபிரம்ம பரமாத்மாவான சிவபரம்பொருள். அவரை குறிப்பிடுவதான வாசகமே ஓரிடத்தான ஓம் என்னும் பிரணவம். பிரணவம் வாசகன், சிவம் அதன் வாட்சியம், அதாவது வாசகத்தின் பொருள். அனைத்திற்கும் பரமகாரணம் ரிதம், சத்தியம், ஆனந்தம், அமுதரூபன் என்னும் பரத்திற்கும் பரனாக பரபிரம்மமாக விளங்கும் சிவனே ஏகாட்சரமான பிரணவத்தின் வாட்சியன், அதாவது பிரணவத்தால் சுட்டிக்காட்டப்படுபவன். பிரணவத்தின் முதல் எழுத்தான அகாரத்திலிருந்து உலகினுக்கு உற்பத்தி தானமான விதை வடிவான பகவான் பிரம்மதேவனை அறியலாம். இரண்டாவது எழுத்தான உகாரத்திலிருந்து அனைத்திற்கும் உயர்ந்த காரணமான பகவான் ஸ்ரீமன் நாராயணனையும், மூன்றாவது எழுத்தான மகாரத்திலிருந்து திரு நீலகண்டரான சிவனையும் அறியலாம். அகாரம் படைப்பது, உகாரம் மயக்கத்தை அளிப்பது, மகாரம் எப்பொழுதும் அருள்வது. மகாரத்தால் குறிக்கப்படும் எங்கும் பரவி நிற்கும் சிவபெருமான் பீஜமான விதையை உடையவன். அகாரத்தால் குறிக்கப்படும் பிரம்மனான நான் பீஜம், அதாவது விதை. உகாரமாக குறிக்கப்படும் ஸ்ரீஹரி அனைத்திற்கும் தோற்றுவாய். பிரதானத்திற்கும் புருஷனுக்கும் தலைவரான மகேஸ்வரனோ பீஜத்திற்கு, அதாவது தோற்றுவிக்கும் விதைக்கு தலைவன். அவரே விதையும் தோற்றுவாயும் ஆவார். அவரையே நாதம் என்கிறோம். அனைத்தும் அவருள் அடக்கம். விதையான பீஜத்தை உடைய சிவனே, விதையான பீஜத்தை உடைய சிவனே தன் விருப்பப்படி பீஜமான விதையை பல ரூபங்களில் பிரித்து வைக்கிறார். விதைக்கு முதலாளியான பீஜியான பகவான் மகேசனது லிங்காகாரத்திலிருந்து அகாரமான பீஜம், அதாவது விதை தோன்றியது. அது உகாரம் என்னும் யோனியான தோற்றுவாயில் வைக்கப்பட்டு நாற்புறமும் வெகுவாக வளர்ந்து பரவியது. அவ்விதை பொன்னிறமாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும். அதை தவிர வேறு எந்த ஓர் அடையாளமும் கூற முடியாது. தெய்வீகமான அவ்விதை, அதாவது அண்டம், வெகு காலம் நீரிலேயே இருந்தது. ஆயிரம் வருடங்கள் கழித்து அவ்வண்டம் இரண்டாக பிளந்தது. நீரிலே இருந்த அந்த அண்டமே பிறப்பற்ற பிரம்மதேவனின் உற்பத்தி இடம். சாக்ஷாத் பகவான் சிவனது உந்துதலால் தான் அது இரண்டாக பிளந்தது. இந்நிலையில் அதன் மேல்பாகம் அழகான பொன்னிறமுள்ள கபாலமாக, அதாவது மூடியாக திரிலோகமாக ஆயிற்று. கீழ்பாகமான கபாலம் மூடி ஐந்து இலக்கணங்கள் கொண்ட பூமியானது. இந்த அண்டத்திலிருந்து நான்முகனான பிரம்மதேவர் தோன்றினார். அவர் க என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறார். அனைத்து உலகங்களையும் படைப்பவர் அவரே. இவ்விதமான பரமசிவனை அகார உகார மகாரமான மூன்று உருவங்களிலும் வர்ணிக்கப்படுகிறார். இவ்வெண்ணத்தில் தான் ஜோதிலிங்க வடிவாக தோன்றிய பரமசிவன் ஓம் ஓம் என்று கூறினார். யஜுர்வேதத்தில் உள்ள உயர்ந்த மந்திரமும் இதைத்தான் கூறுகிறது. யஜுர்வேதத்தில் உள்ள இம்மந்திரத்தை செவியுற்ற ருக்மந்திரங்களும் சாம மந்திரங்களும் ஸ்ரீமன் நாராயணனே, ஸ்ரீ பிரம்மதேவனே, இதுதான் முற்றிலும் சரியான உண்மை என்று வெகுமானத்துடன் கூறின. இவ்வாறு சிவபெருமானது உண்மை நிலையினை அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் சக்தியில் தோன்றிய மந்திரங்களால் நலம் விளைவதிலேயே ஒன்றிய மகாதேவனான பரமசிவனை துதித்தார். இச்சமயத்தில் அனைத்து உலகங்களையும் காத்தருளும் ஸ்ரீமன் நாராயணன் அழகும் அற்புதமும் கொண்ட மற்றொரு திருமேனியையும் கண்டார். முனிவரே, அத்திருமேனியோ ஐந்து திருமுகங்களும் பத்து திருக்கரங்களும் கொண்டு கற்பூரம் போல் தூய வெண்மையாக இருந்தது. நாற்புறமும் ஒளி வீச பல பல திருவாபரணங்கள் அணிந்து விளங்கியது. பராக்கிரமமே திருவுருவெடுத்ததா அல்லது உதாரமான பெருங்குணந்தானா? உத்தமனுக்குள்ள இலக்கணங்கள் அனைத்தும் நிரம்பி விளங்கும் சிவபரம்பொருளின் அவ்வுயர்ந்த திருமேனியை கண்டு நானும் ஸ்ரீமன் நாராயணனும் பெற வேண்டிய பெரும் பயனை பெற்றவரானோ. இப்பொழுது பரமேசனான மகேசன் உரிமையான திருமேனியோடு புன்சிரிப்பு மெளிர எங்கள் எதிரில் தோன்றினார். அகாரம் அவரது தலை, ஆகாரம் நெற்றி, இகாரம் வலக்கண், ஈகாரம் இடதுகண், உகாரம் வலது காது, ஊகாரம் இடது காது, ருகாரம் வலது கண்ணம், ருகாரம் இடது கண்ணம், ருவும் ருவும் மூக்கின் இரு துவாரங்கள், ஏகாரம் எங்கும் நிறைந்து விளங்கும் அவ்விறைவனின் மேல் உதடு, ஐகாரம் கீழ் உதடு, ஓகாரமும் ஔகாரமும் மேற்பல் வரிசையும் கீழ்பர்வரிசையும் ஆகும். அம் அஹா என்ற இரண்டும் நாக்கும் உள்நாக்கும் ஆகும். க முதல் வரையிலான என்னும் ஐந்து எழுத்துக்களும் அவரது வலது ஐந்து திருக்கரங்கள். ச முதலிய என்னும் ஐந்து எழுத்துக்கள் அவரது இடது ஐங்கரங்கள். க வர்க்கமும் தவர்க்கம் என்பவை அவரது திருக்கால்கள். பகாரம் ப ப, பகாரம் முதல் ப திருவயிறு, ப இரண்டாவது அந்த ப வலதுபுறம், பகாரம் இடதுபுறம், பகாரம் கழுத்து, மகாரமே இதயம். ய முதல் ச வரை வரையிலான ஏழு எழுத்துக்களும் ஒலிவடிவான அவ்வெம்பெருமானின் ஏழு தாதுக்கள். ஹகாரம் தொப்புள், க்ஷகாரம் ஆண்குறி. நிர்குணராகவும் சகுணராகவும் விளங்கும் பரமனின் ஒலிவடிவை உமை அம்மையோடு சேர்த்து கண்ட நானும் ஸ்ரீஹரியும் பாக்யவான்களானோம். நாத பிரம்மமயமான திருமேனி கொண்ட பரமசிவனை கண்டு நானும் ஸ்ரீஹரியும் அவரை வணங்கி மறுபடியும் மேல் நோக்கி பார்த்தோம். அப்பொழுது ஐந்து கலைகள் நிரம்பி ஓங்காரத்திலிருந்து தோன்றிய மந்திரத்தை கண்டோம். அதன்பின் இறைவனது ஓம் தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய் என்கிற உயர்ந்த மகா வாக்கிய மந்திரம் புலனாயிற்று. அது படிகம் போன்று தூயது. அதன்பின் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நாற்பெரும் பேறுகளையும் தரவல்ல அறிவு வடிவேயான காயத்ரி என்றழைக்கப்படும் மகாமந்திரம் தென்பட்டது. அது 24 அக்ஷரங்களை அதாவது எழுத்துக்களை கொண்டது. அதன் பின் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புட்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனான் முத்தியோர் முக்கியமாமிருதா என்கிற மிருத்யுஞ்சய மந்திரம், ஓம் நம சிவாயா என்னும் திருவைந்தெழுத்து, ஓம் நமோ பகவதே என்கிற ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் சிந்தாமணி மந்திரம் தோன்றின. இம்மாதிரி 5 மந்திரங்களை பெற்று பகவான் ஸ்ரீமன் நாராயணர் அவற்றை ஜபிக்கத் தொடங்கினார். ருக் யஜுர் சாமவேதங்களையே தன் சுரூபமாக கொண்ட ஈசான அதாவது வடகிழக்கு மூலைக்கு அதிபதியாக விளங்கும் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் நிற்கும் இலகிய இதயமுடைய இதயத்தில் கொண்டு இன்புறத்தக்கவரான எளிதில் எதற்கும் புலனாகாத அழகிய இடது திருவடியை சற்றியே உயர்த்திய நாகங்களையே திரு ஆபரணங்களாக கொண்ட நாற்றிசைகளிலும் பரவிய திருவடிகளையும் திருக்கண்களையும் கொண்ட வேதங்களுக்கு தலைவரான படைத்து காத்து கறந்து அருளும் நலமே விளையும் வரங்களை இனிதே வாரி வழங்கும் வரதரான தேவர்களுக்கு தேவரான சிவபரம்பொருளை நானும் என்னுடன் கூட ஸ்ரீமன் நாராயணனும் ஒன்று கூடி மனமகிழ்ச்சியோடு துதித்தோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: அச்சோப்பதிகம் திருத்தில்லையில் அருளியது. அனுபவ வழி அறியாமை. மாணிக்க வாசகப் பெருமான் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமான் தமக்கு அருள் செய்த தன்மையின் பேரின்பத்தை வியந்து பாடி அருளியுள்ளார். சிவானந்த அனுபவம் தமக்கு கிடைத்த வழியினை அறியாது இருப்பது என்னும் உட்கருத்தினை கூறுவதே அனுபவ வழி அறியாமையாகும். இதுவே திருவாசகத்தின் இறுதி பதிகமாகும். இது 9 பாடல்களை கொண்டது.

0: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம் வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்.
1: எண்ணருவானோர் இன்னமும் நாடற்கரியானை கண்ணினை ஆறக் காண்டது கால்கள் மிக்கு அங்கு உண்ணிகள் அன்பால் நெக்குருகி கண் உரை சிந்த புண்ணிய வேத பழமொழியோனி புகழிற்பான். எண்ணரும் வானோர் இன்னமும் நாடற்கரியானை, தேவர்களால் இன்னமும் பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய மனை, கண்ணினை ஆறக் கண்டு கண்ணாரக் கண்டு காதல் கைமிக்க அப்படியே அன்பு கண்ணீர் பெருக புண்ணிய வேத பழமொழி ஓதி வேதம் ஓதி ஆனு சொல்லியிருக்கலாம். புண்ணிய வேதம் என்னன்னா புண்ணியங்களையே சொல்லுகின்றதான வேதம், ஆனா புண்ணிய வேதம் ஓதி ஆன புண்ணிய வேத பழமொழி ஓதி ஆன. அது என்ன காரணம்னா இது இது இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது வேதம், அது பழைய மொழி, ஆனால் அந்த பழமொழிப்படி ஓரி புகழ்விக்கான் வேதங்களையெல்லாம் சொல்லி பூஜை பண்றார். பிடித்து எம்பெருமான தோற்றம் செய்தார் மனமொழி. நீராய் நிலனாய் நெருப்பாய் வழிவானாய் ஏராஜில் சுடராய் ஆவியாய் யாவைக்கும் வேறாகி வித்தாய் விழைவாகி எல்லாமும் பேராளா எங்கள் சிறானே அடிபோற்றி. பிருத்திவி அப்பு வாயு ஆகாசம் பஞ்சபூதம், அடுத்தங்க நீராய் நிலனாய் நெருப்பாய் வழி காற்றாய் வானாய் ஆகாசமாய் ஏராறு இரு சுடராய் சூரிய சந்திரராய் ஆவியாய் ஆன்மாவாய் யாவைக்கும் வேறாகி இத்தனையுமாயிருந்து உடனாயும் வேறாய் வேறாய் வித்தாய் விளைவாகி எல்லாம் விளைவுக்கும் வித்தாக இருக்கின்றவன் ஆகி எல்லாமும் பேராளா எங்கள் பிரானே அடிகோத்தி. சிவாகமங்களெல்லாம் அஷ்டமூர்த்தம் என்று சோருமான சொல்ல அஷ்டமூர்த்தமாக இருக்கின்றான். அஷ்டமூர்த்தம் என்ன? பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் ஆன்மா இத்தனையுமாக அவன் இருக்கின்றான். அதத்தான் இதுக்கு இந்த அஷ்டமூர்த்தத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற நாமாவை சொல்லி பூஜை பண்ணுகிறான். எப்படி பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ ஈசானாய தேவாய நமஹ பசுபதே தேவாய நமஹ ருத்ராய தேவாய நமஹ உக்ராய தேவாய நமஹ பீமாய தேவாய நமஹ மகதோ தேவாய நமஹ ஆன்னு சொல்லி பூஜை பண்றான். பிருத்திவிக்கு அறுவரி சர்வன், அப்பு அப்பூக்கறிவரி பவன், அக்னி கறிவரி ருத்ரன், வாயு கறிவரி உக்ரன், ஆகாசக்கருவரி பீமன், ஆன்மா கருவரி பசுபதி, சூரியனுக்கு ஈசானன், சந்திரனுக்கு மகாதேவன். ஆயினால இந்த நாமாவளி எட்டு நாமாவளி சொல்லி பூஜை. இதுல ஒரு இலக்கண பிழை இருக்கு, எங்கிட்ட இல்ல சொல்ற வாழ்க்கை. பவாய தேவாய நமஹான்னு சொல்லிக்கொண்டே வரும்போது கடைசியில மகதோர்னு ஒரு இரு கொடுக்கிறான். இரு கொடுக்க கூடாது, மகதோ தான், மகதா தேவாய மகதோ தேவாய தான். அவர் என்ன ரொம்ப அழுத்தமா சொல்லி பூஜை பண்றதாக நினைத்தது மகதோர் தேவாய நமஹன் சொல்லாடான்னு சொல்லி பழக்கம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் ஆரம்பமே அப்படி பண்ணிட்டான். எங்கிட்ட கூட அப்படி பழக்கம் இருக்கு. அது என்னமோ சின்ன குழந்தை படுத்து அப்படியே தான் வருது, தப்பு தான். அத கோயில்பட்டு செட்டியார் தானே குறிப்பிட்டு சொன்னார், என்ன யார் புரியன்னார். சரி திருத்திக்கிறேன் என்ன இருந்தல இன்னும் திருந்தல வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதமாய் மறந்தடத சீழ வயற்புகலி திருஞான சம்பந்தர் தான் பாடறான், திருஞான சம்பந்தர் பாடத்தம். எப்பவோ சின்ன வயசுல மண்டல ஏற்று இன்னும் போக மாட்டேன். என்னையா தம் ஒண்ணு சொல்லிடா, எங்க இருக்கேன்னு கேட்டாருன்னு கேட்டேன். எனக்கு தம் அடிக்கிற வழக்கம் கிடையாது, எப்படியோ வந்துட்டு. அது அப்படித்தான் மகதோர் தேவாயம் சொல்லக்கூடாது. இப்படி அதைத்தான் இங்க நீராய் நிலனாய் நெருப்பாய் வடிவானாய் ஏறார் இரு சுடராய் ஆவியாய் யாவைக்கும் வேறாகி

அண்ட பகிரண்டம் அனைத்தும் அகத்தடக்கி கொண்டு அண்டம் பகிரண்டம் அனைத்தும் அகத்தடக்கிக் கொண்டு நிறைந்து ஓங்கிய பேரின்பக் குறைகடலே தொண்டரெல்லான் உண்ணத்தை விட்டா சுவை அமிர்தே தந்தலை சூழ் கச்சி தரைவா அடிகோச்சி அண்ட பகிரண்ட அனைத்து அகத்தடைக்க அண்டம் பகிரண்டம் அதையெல்லாம் தன்னுடைய தன் அகத்தில் அடக்கிக் கொண்டிருக்கிறார் சிவருமான். அடக்கிக் கொண்டு நிறைந்து ஓங்கி பேரின்பக் குறைகடலே இன்பத்தினுடைய கரிகானா கடலாக இருக்கின்றார். தொண்டரெல்லாம் உண்ணத்து விட்டா சிவை அமரே அமரும் தன் தலை சூழ் சோலைகள் சூழ்ந்த கச்சி தலைவா அடிகோச்சி. இப்பதான் அந்த அண்டம்னா என்ன விவகாரம், நான் அது பெரிய விவகாரமா இருக்கு. ஒரு வாய்ப்பாடு நாம என்ன படிச்சிருக்கோம் ஆறுவர்

துகளா தெரியும், துகள் துகளா தெரியும். அது அப்படி நுண்ணிய துகள்க அதுக்கு அணு ஆணு சொல்ல, அதுதான் அணு. அந்த அணு எட்டு மடங்கு கொண்டது திருசீலானோன்னு பெயர். திருசீலான எட்டு கொண்டது கசாகிரம், கசாகிரம் எட்டு கொண்டது எவை. எவைங்கிற ஒரு நெல் இருக்கு, அந்த எவை நெல்லை முடிவுனா இதுபோல அதனோட நடு சுற்றளவு இருக்க அதுதான் எட்டு கசாகிரமா அந்த சுற்றளவு. அப்ப கசாகிரம்னா என்ன என்ன என்ன திருசிரமன் அணு எட்டு கொண்டது கசாக்கரன். அது என்ன திருசிரமன் என்ன இப்படி இருக்கும்னா, இந்த அணு இருக்க அது எட்டு கொண்டது சிசு. இப்படி எவையினுடைய ரவுண்ட் இருக்க நடுவுல அப்படி எட்டு கொண்டுதான் ஒரு அங்குலம். அப்படி 24 அங்குலம் கொண்டது ஒரு முழம், 4 முழம் கொண்டது ஒரு வில்லு, 2 வில் கொண்டது ஒரு தண்டம். அந்த கதை வயல் அளவுதான் இத்தனை தண்டம் நல்லா இருக்கும். பழைய பட்டத்தை எடுத்தது தான் தண்டம். 2000 கொண்டது ஒரு குரோசம், குரோசம் 4 கொண்டது ஒரு யோஜனை. ஒரு யோஜனை சூரம் ஆனா இவ்வளவு இருக்கு. இந்த பிருத்வி தத்துவம் இருக்க இது 100 கோடி யோசனை உள்ளது. எனக்கு பிரிக்க தெரியாது, நீங்க பிரிக்கணும். என் கணக்கில் நான் வீக் கேட்டலா. ஒரு யோஜனைக்கு 4 குரோசம் ஒரு யோஜனை தான். ஒரு குரோசம் எத்தனை தான், 2000 தண்டு தண்டான. ஒரு தண்டம் என்னன்னா 2 வில்லு கொண்டது ஒரு தண்டம். ஒரு வில்லு எப்படின்னா 4 முழம் கொண்டது ஒரு வில்லுன்னா. சரி முழம் எப்படி இருக்கம்னா 24 கண்டங்கரம் கொண்டது ஒரு முழம். இப்ப புடவை தட்டம் 100 கோடி யோசனை அந்த பகிரண்டம் சொன்ன. இது போக அவருடைய வருஷம் இது சுற்றளவு சொல்லியாச்சு. இப்படி நிறைய இருக்கு, இது ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு. இப்ப நிறைய அண்டங்கள் இருக்கு, 1000 கணக்கான அண்டங்கள் இருக்கு. இது இதுக்கு என்ன சொல்ல, முகத்தல் அளவை, அது நீட்டல் அளவை, நிமிஷ கணக்கு, மணி கணக்கு சொல்றாங்க. 15 நிமிஷம் கொண்டது ஒரு காஷ்டை, 30 காஷ்டை கொண்டது ஒரு கலை, 30 கலை கொண்டது ஒரு முகூர்த்தம். அதாவது 2 நாழிகை, 48 நிமிஷம் இன்னைக்குள்ள கணக்கு பண்ணி 30 முகூர்த்தம் ஒரு நாள், 15 நாள் ஒரு பட்சம், கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் தான், 2 பட்சம் ஒரு மாதம், 6 மாதம் ஒரு அயனம், தட்சிணாயனம் உத்தராயணம் சொல்றாங்க. 2 அயனம் 1 வருஷம். நம்முடைய வருஷம் ஒண்ணுக்கு தேவருக்கு 1 நாள், நம்ம வருஷம் கணக்கு தேவருக்கு 1 நாள். இப்படி அவங்க வருஷத்தை கணக்கு போட்டுக்கணும். தேவருக்கு உத்தராயணம் பகல், தட்சிணாயணம் இரவு. மனித வருடம் 360 கொண்டது தேவருக்கு 1 வருஷம். தேவ வருடம் 12000 கொண்டது ஒரு சதுர்யுகம். கிருஷ்ணயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகம். இந்த 4 யுகம் எப்படின்னா, கிருஷ்ணயுகம் 4800 வருஷம், திரேதாயுகம் 3600 வருஷம், துவாபரயுகம் 2400 வருஷம், கலியுகம் 1800 வருஷம். மொத்தம் 12000 வருஷம். அந்த தேவபுரம் 12000 கொண்டதான் ஒரு சதுர்யுகம். இப்படி சதுர்யுகம் 1000 சென்றால் 12000 × 1000 120000 வருஷம். 1,20,000,000 கழிந்தால் பிரம்மாவுக்கு 1 பகல், அவனுக்கு 1 பகல். நான 120000 வருஷம் நம்ம வருஷம் இல்ல, அவங்க வருஷம், அதை பெருக்கணும் அப்புறம் உட்காந்து. ஆக 2000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவுக்கு 1 நாள். 2,40,000,000 அவருக்கு 1 நாள், 1,40,000,000, 2,40,000 வருஷம் தான் அவருக்கு 1 நாள். நாள் 30 கொண்டது 1 மாதம், 12 மாதம் 1 வருடம். அப்படி 100 வருடம் பிரம்மாவின் ஆயுள்.
யோகம்.

0: என்ன வரும்னா, பிரம்மாவினுடைய ஆயுள்
1: பரம் பரார்த்தன முன்பாதி பரம் பின்பாதி பரார்த்தன்னு
0: இப்படி சொல்ற வழக்கம்.
1: 120,000 வருடங்கிறது தேவ வருடம், மனுஷ வருடம் இல்லை.
0: இதுக்குள்ள இன்னைக்கு இந்த 120,000 வருஷத்துக்குள்ள 14 மனுக்கள் வந்துட்டு போயிடுவா,
1: அரசாட்சி பண்ணிட்டு போயிடுவா, உங்களுக்குள்ள வந்துட்டு போயிடுவா. அது யாரெல்லாம்? சுவயம்புவ மனு,
0: சுவாரோசிஷ மனு, உத்தம மனு, தாமச மனு, ரைவத மனு, சாட்சுசு மனு, வைவஸ்வத மனு. சூரியசாவரண்ணி, தட்சசாவரண்ணி, பிரம்மசாவரண்ணி, தர்மசாவரண்ணி, ருத்ரசாவரண்ணி, ரோச்சிக்கு பாவியரும் 14 மனுக்கள்.
1: ஆவணியாட்ட சங்கல்பத்தில் எல்லா வருங்களுக்கும்
0: சுவயம்புவா, சுவாரோசிச, மன்மந்தர, உத்தனா, தெய்வ, சாட்சு சாட்சு, சற்று மனுஷு, அதெல்லாம் வரும். இப்படி 16 மனுக்கள் வந்துட்டு போயிடுவார். இதுல
1: இப்போ 6 மனு போய் 7-6 வைவஸ்வர மனுடைய ஆட்சி பெருக்கு,
0: பிரம்மாவுடைய ஆயுள் பிள்ளை.
1: சரி, ஒரு மனுவுடைய வருஷம் என்ன யாருன்னா, 71 சதுரியம்.
0: ஒரு சதுரயுகம் எவ்வளவு வருஷம் போட்டது? 12,000. அப்படி 12,000 இன்று 71,
1: 850,000,
0: 52,000 வருஷம் ஒரு மனுவினுடைய காலம். இப்படி 5 பேர் போயாச்சு, 6 பேர் பேண்டாங்க, பின்னால் 5 பேர் இருக்கா பயங்கர. இதுல
1: இருப்படி 1000 சதுரயுகம் அளவையுடைய ராத்திரி கடந்த பின்பு பிரம்மாவிற்கு ஒரு கல்பம், அதாவது ஒரு பிரம்மாவுடைய ஒரு பகல் கற்பம் எழுது.
0: என்னாச்சுன்னா, கற்பமாவது சிருஷ்டி முதல் பிரளயம் இறுதி வரை உள்ள காலம். அதுக்குள்ள பிரம்மாவின் ஆயுள் அளவையில் 540,000 இந்திரர்கள் வந்துட்டு போயாச்சு.
1: பிரம்மாவின்
0: இந்திரர்கள் எத்தனை பேருனா, 540,000 இந்திரர்கள் வந்து போயாச்சு, வந்து இறந்து போயாச்சு. கையை கெங்கை மணல் எண்ணில் இந்திரர்கள் 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 1000 கோடி நாராயணர் அங்கனே மணல் எண்ணில் இந்திரன் போயாச்சு, வந்து போயாச்சு. இன்னும் இருக்கா, இன்னும் வரப்போறான் நிறைய பேர். ஆமா, இப்படி இதெல்லாம் சேர்த்துத்தான் என்ன பண்ணினாருன்னா, இனி இவ்வுடம்புகளோடு கூறு நின்று போக்குறவு செய்தற்கிடமாய அண்டங்களின் அளவையும் அவற்றது இயலும் தொகுத்து கூறுதும் சொன்னான். அப்பதான் இது வரும், இந்த எவை காட்டம் அளவுலாம் வரும். அப்படி வரும்போது இந்த சாதாரண இந்த பிருவி தத்துவம் இருக்க 100 கோடி யோசனை ஆழ அகல நீளம் உள்ளது. 100 கோடி யோசனை அகலம், 100 கோடி யோசனை நீளம், 100 கோடி யோசனை ஆழம். இப்படி இருக்கு இந்த அண்டம், நாம இருக்கிற அண்டம். இது 17 கோடி யோசனைக்கு மேல் பாவிகள் சென்றடையும் இடமாகிய நரகலோகங்கள் உள்ளன. கீழே இருக்கு 33 தளங்களாக, 33 தளம் இருக்கான் நரகம். ஃபர்ஸ்ட் ஃபுளோர், செகண்ட் ஃபுளோர், தேர்ட் ஃபுளோர் சொல்லி 32 இருக்கு. ஒரு தளத்திற்கும் இன்னொரு தளத்திற்கும் இடைவெளி இருக்கு. இது அளவு 100,000 யோசனை ஒரு தளம், அதுக்கு இடைவெளி 100,000 யோசனை. ரெண்டாவது தளம், அதுக்கு இடைவெளி 100,000 யோசனை. இப்போ 3வது தளம், இப்படி ஒரு தளம், அவ்வளவு நரகம். அப்படி எத்தனை விதமான நரகம் இருக்கு. இந்த பயிரெல்லாம் மாற்றுறதுக்காக வச்சிருக்காரு நிறைய. ஆனா இப்ப செய்கிற பாவத்துக்கு தனி வேற நரம் சிருஷ்டி பண்ணணும், இந்த நரகம் தான் காணாது. ஏன்னா அந்த லிஸ்ட்ல வரல. அவர் வந்து இன்னும் பாவம் செய்தா இந்த நரகம்னு வச்சிருக்காருல்ல. இந்த பாவப்பட்டியல பாரு, நிறைய தவிர அப்படி ஒரு நரகம் இங்க இல்லையே பாரு, யோசனமா இருப்பான் தோருவான். ஓஹோ, புதுசாலாம் இவங்களுக்கு சிருஷ்டி பண்ணணும், லிஸ்ட்ல இல்லாத பாவத்தெல்லாம் செய்துட்டு வந்திருக்கான. இந்த நரகங்கள் 4 வகைப்படும், ஒவ்வொன்றும் 8 வகைப்படும். அப்ப என்னாங்க, 32 வகை இருக்கு நரகங்கள் இருக்கு. இந்த 34 நரகங்களும் அதிபதி யாரு? ஆனா கூஷ்மாண்டர் இந்த அவர் ருத்ரர், அவர் தான் அதிபதி.
1: அவர் சும்மா அவரால் உத்தல கழியுமா, இவ்வளவு பேரையும் மேய்க்கணும்னா உத்தல முடியுமா? அவர் என்ன பண்ணா, தம்மோடு ஒத்த ருத்திர கணங்களோடு வீச்சிருப்பார். ஏகப்பட்ட ருத்திர அவர் சுத்தி வச்சிருக்கார், அவ்வளவு பேரையும் வச்சு வேலை வந்தது. இப்படி வச்சிருந்த இந்த கூஷ்மாண்டர் போவன இருக்க கீழே இருக்கு, அதுக்கு மேல ஏழு தளங்களுடைய பாதாளம். இவ்வேளனம் ஒவ்வொன்றும் மூன்று கண்டம் உடையது. அப்ப ஏழு மூணு 21 கண்டம் இருக்கு. இந்த 21 கண்டத்திற்கு 21 பேர் அதிபதியா இருக்கார். அவர் கூஷ்மாண்டர் வச்சிருக்கார் ஒவ்வொன்றும் போர்ட்போலியோ. நீ அதை பாத்துக்க, நீ அதை பாத்துக்க, நீ பாத்துக்க. ஒன்றன் மேல் ஒன்று 33 நரகங்கள் இருக்கின்றன. இதற்கு மேல பாதாளம், ஏழு பாதாள லோகம் இருக்கு. இதற்கு பேர்தான் பூமி இருக்கு. இதற்கும் மேலதான் பூமி இருக்கு. நான் வசிக்கிற பூமி இதற்கும் மேலதான் இருக்கு. இது எப்படி இருக்கு, 2,80,00,000 யோசனை உயரம். பூமியின் ஆழம் 50 கோடி யோசனை. பூமியின் ஆழம் மேற்பரப்பு 100 கோடி யோசனை. இதன் நடுவே உள்ளது மகாமேரு மலை. இப்படி இருக்கிற நாம இருக்கிறதாம், நாம இருக்கிற இடத்த மகாமேரு மலை நடுவில் இருக்கு. அதனை சுற்றி 7 தீவு இருக்கு. இதுதான் பூலோகம். இந்த நரகங்கள் பல்வேறு விதமான அமைப்பு, பல்வேறு விதமான பலங்கள், பல்வேறு விதமான மக்கள் மனப்பான்மையுடையவர்கள் இருக்க. இப்படி இருக்கிறத இந்த பூமி 8 திக்கு இருக்க, 8 திக்கும் 8 பேர் பரிபாலிக்கிறார்கள். அவரான் இந்திரா, அக்னி, யமன், விருதி, வருண், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய 8 பேர் இந்த பூமியை ரவுண்ட் நிற்கிறார். ஆமா, இந்த மேருமலையோட உச்சி இருக்க அதுக்கு மனோவரி என்ற பெயர். அதுக்கு மேல ஒரு கொடுமுடி இருக்கு, நம்ம பூமிக்கு மேல ஒரு கொடுமுடி, அதுதான் வைகுண்டம் இருக்கு. நமக்கு நேர் மேல வைகுண்டம்தான் இருக்கு. இதற்கு வடகிழக்கில் ஜோதிக்கம் என்ன ஒரு கொடுமுடி இருக்கு, வடகிழக்கில் ஒரு கொடுமுடி இருக்கு. என் நகரங்களின் முறையே பிரம்மனும் விஷ்ணுவும் ருத்திரனும் தங்கள் பரிசனங்களோடு வாழ்வர். இதுல மனோபதிங்கிறதுல பிரம்மா இருக்கார், வைகுண்டத்துல விஷ்ணு இருக்கார், ஜோதிக்கங்கிறதுல ருத்ர இருக்கார். இவாலாம் இரண்டு அரசாட்சி பண்ணிட்டு இருக்கார். இப்படி மறைக்கல இத 9 கண்டமா பிரிக்கப்பட்டிருக்கு இந்த பூமியை. ஒவ்வொரு கண்டமும் வருடம் சொல்லாத குறிப்பிடும். நாம சில வருஷம் வேற, இது வேற வருடம். இது தெற்கில் உள்ள கண்டத்துக்கு பெயர்தான் பாரத வருடம். நாம இருக்கிறதா பாரத வருடம். பரத கண்டே சங்கல்ப சொல்றோம் இல்லையா, ஆத்ய பிரம்மணா த்விதீய பரார்த்தே. இந்த பிரம்மாவில் 2வது பரார்த்தம் சொன்னேன், ஸ்வேதவராக கல்பம். இதுக்குள்ள நடக்கிற கல்பம் ஸ்வேதவராக கல்பம். வைவஸ்வத மன்மந்தரர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். வைவஸ்வத மன்மந்தரர் இதுல 28 தமே கலியுகே. 28 கலியுகம் போயாச்சு, 27 போயாச்சு, 28வது கலியுகம் இப்ப நடக்குது. இத பிரசமே பாதே பிரமே முதல் பாதம் முதல் வருஷத்துல இப்ப இருக்க. நான் சங்கல்பத்தை சொல்றேன் எல்லாம், சும்மா என்ன அர்த்தம் சொல்லிட்டே இருக்கே இருக்கலாம், என்ன அர்த்தம், ஆனா இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அஷ்டா நாளைக்கு பிரதம பாதம் வருஷம் வரும். இப்படி பாரத வருஷ பரதக்கண்டு மேரோஹோ தட்சிணே பார்ஸ் மேருமலடி தென்பாகத்தில் இருக்கும். சஹாப்தே இது அஸ்மின் வர்த்தமானே இந்த வருஷத்துல வியாபகாரிக்கே இப்ப விவகாரத்தில் வருஷம் பிரபவாதி சக்தியாக சம்பத்சரான பிரபவம் தொடங்கின்றி 60 வருஷத்துல சம்பத்சரு மத்யே துன்முகி நாம சம்பத்சரு. இப்ப என்ன ஆயினா உத்தராயணே. இப்ப என்ன ரிசு வசந்தருதௌ என்ன மாசம் ரிஷப மாசே சுக்லபட்சமா கிருஷ்ணபட்சமா இது எனக்கு ஆகும் இல்லபட்சே ஏகாதசியோ துவாசிக்கு இவ்வளோ நம்ம சங்கல்பத்தில் இப்படி சொல்றோம். நாம எந்த டேட்ல இருக்கோங்கிறத சொல்லிக்கிறோம், எந்த நிலையில இருக்கோம். இந்த இமயத்திற்கும் தென்கடலுக்கும் இடையே உள்ளதுதான் நடுக்கண்டம். அதுதான் பாரத வருஷம். இதுல தான் நால் வகை யோனி, எழுவகை பிறப்பு, 87,000 இந்த தான் இந்த வருடக்கண்டத்தை தான் முடியும். இதுல நாலு சதுரியம் வரணும். எல்லாரும் எல்லா யுகத்திலும் ஒண்ணு போல இருக்காரு. யுகந்தோறும் பாஷ்யம் சொல்றாரு சிங்காசன, யுகந்தோறும் படைப்பு வேறுபாடும் ஆன்மாக்கள் வேறுபாடும் இருப்பதினாலே போகங்களும் விவரமா இருக்கு. கிருஷ்ணர் இப்ப கலியுகத்துல இருக்கிற மாதிரி துவாபர யுகத்துல இருக்கார் படைப்பு. அதாவது ரொம்ப 8-8 இருப்பான் துவாபர யுகத்துல. ராமருடைய காலத்துல ராம 8-8 பார்த்துக்க முடியாம ஒரு பாதம் இப்படி இருக்குமா, நம்முடைய கால் பாதம் ரொம்ப எவ்வளவு உயரம் எவ்வளவு தவறான். அப்படிதான் மனுஷர்கள் இருந்திருக்காரு. யுகந்தோறும் படைப்பு வேறுபாடும் ஆன்மாக்களின் கருத்து வேறுபாடும் அது தப்படி போகங்கள் சொல்றாங்க. நீ அற வேண்டாம், அவளை நமக்கு 8 உனக்கு சொல்றேன். கன்னியாகுமரி ஜில்லாவில் பத்மநாபுரம்னு ஒன்று, அங்க ஒரு அரண்மனை இருக்கு, கேரளதாசர்கள் அரண்மனை. அங்க போய் பார்த்தா அந்த காலத்து வீரர்கள் போட்டிருந்த பூட்ஸ் அதை வச்சிருக்கான். அதை தூக்கவே முடியல, அந்த பூட்ஸை ரெண்டு பேராட்டி தான் தூக்க முடியல. அதை காலில் போட்டுட்டு வார் செய்திருக்காங்க, காலில் மாட்டிட்டு வார் பண்ணிருக்காங்க. அது வார் வச்சிருக்கானே, அதை 3 பேராள் தான் இப்போ உள்ள பேரும் 3 பேராளாக தான் தூக்கணும். அவன் அது இந்த பூச்சியும் போட்டுட்டு இந்த வாழையும் இருந்துகிட்டு கோர்த்து இருக்கிறான். எப்படி விழுந்திருப்பான், நம்ம கண்காண நேரத்திலே எப்படி விழுந்து இப்ப நாம இப்படி போது ஆயிட்டா போ, நம்மளுடைய வளர்ச்சி குன்றிக்கொண்டே வருகிறோம். அதனால படைப்பு வேறுபாடும் ஆன்மாக்கள் வேறுபாடும் அவனுடைய போகங்களும் பல்வேறு விதமாக இந்த பாரத வருடத்துல ஈட்டப்படுகின்ற கர்மாக்களுக்கு தான் பலன் சொல்லிட்டார். நான் அமெரிக்கால கற்பனை பண்ணன, ஜப்பான்ல பண்ணனா அதுக்கு பலன் கிடையாது. இந்த பாரதத்துல வந்துதான் பாரதம் தான் பண்ணணும், பண்ணனால்தான் அதுக்கு பலன். இதுக்குத்தான் கர்ம பூமி, மோட்ச பூமி, தியாக பூமினா இதுக்குத்தான். இல்லடா இங்க வந்தா பண்ணணும். மற்ற பூமிகள்லாம் போக பூமிகள், போகத்தை அனுபவிக்க. அமெரிக்கால இருந்து ஒரு பெரிய தனமான நம்முடைய சிருங்கேரி போய் இருக்கிற சுவாமிகிட்ட வந்தார். நாங்க வந்து அதிகாரத்தில் அமெரிக்கா நடத்தணும்னு நினைக்கிறேன் சுவாமி, அனுகிரகம் பண்ணணும்னு. பண்ண மாட்டேன், இங்க வந்து பண்ணு, அங்க பண்ற பலன் கிடையாது. இதுதான் கர்மபூமி, நீ இங்க வந்து பண்ண, அங்க எதுக்கு பண்ற? இல்ல அங்குள்ள மக்கள் தான் பார்க்கணும், நான் சம்மதிக்க மாட்டேன். நான் எப்படி கொண்டு போப்புற ஆட்கள் தான், இங்க அவ்வளவு விமான பேர்த்தி கொண்டு போப்புறேன். ஆனால் நீங்க யாரெல்லாம் கொண்டு வந்து சொல்ல மாட்டேன், நீ அவனப்போ இவனப்போ ஆரையும் நான் சொல்ல மாட்டேன். நீ கூப்பிடு, வந்தா கூட்டிட்டு போ, நாட் அலவ், நாட் பெர்மிஷன். நான் கர்ம பூமிங்கிறது இதுதான், இங்கதான் பண்ணணும். சில பேர் போனோம் இங்கிருந்து, திருநெல்வேலியிலேருந்து 5-6 பேர் போனோம் விமானத்துக்கு, அமெரிக்காவில் போய் இறங்கி ஆதிரத்திலாம் பண்ணிட்டு வந்த. இங்க இருக்கிற சஞ்சமே மயத்தவன் அங்க போய் சொல்லியிருக்கா, புதுசா நான் பெரிய யூனிவர்சிட்டி போய் பேப்பர் வாய்ச்சாலா பிஜி பட்டமா வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க இருக்கிற சஞ்சமே மயச்சமேங்கிறத அங்க போய் சொல்லிட்டு சுட்டு கூடங்கன்னு சுட்டு கொடுத்தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அழையப்பா போயிட்டு வந்தவனுக்கு படுத்தின பாடு அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கான். இந்த பூலோகத்தின் மேலதான் குபர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகங்கள்லாம் இருக்கு. அதுக்கு மேல வைகுண்டம், அதுக்கு மேல ருத்ரலோகம். இவ்வளைக்கும் பிருத்திவி தத்துவத்தில் அடங்கும். முதல் தத்துவம் ஆரம்ப அடிப்படை இருக்க அந்த பிருத்திவி தத்துவத்துக்குள்ள இத்தனை புவனங்களும் வந்து அடங்கும். மூணு தெருக்கு ஒரு வார்டுக்கு கவுன்சிலர் ஆனவன என்ன பாடு வந்து இவ்வளவு இருக்கு. நாம இங்க 1 கோடியில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த அண்டங்களின் சுவர் இருக்க அந்த 10 திசையில 10 ருத்ரர்கள் இருக்கா, 10 100 ஆச்சு. அண்டத்தின் கீழ்பாகத்துல 3, மேல் பாகத்துல 3, எல்லாத்தையும் கேட்டு 2 ஆக 108 ருத்ரர்கள். இந்த பிருத்வி தத்துவத்தை 108 ருத்ரர்கள் சுற்றி நின்று நம்ம காத்து இருக்காங்க. இது எங்க சொல்லுதுயா? ஆனா ஆகமத்தை சொல்றது எல்லாம் இருக்கட்டும், வேதத்துக்கு பொருள் எழுதியிருக்கா போகும். ஆங்கிலேயம் எழுதின ஆங்கிலத்தில் எழுதியதான் இவா தமிழ மொழியிட்டு நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவா டைரக்டா ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணு எழுதல. வேதத்துக்கு அங்கங்கள் 6 இருக்கு, இந்த 6 படிச்சுட்டா எழுதணும் அப்படின்னா ஒண்ணு எழுதல. இவங்க பருப்பொருள் தான் எழுதியிருக்காங்க. அதுல தைத்திரி சாகையில நடுவில் இருக்கிற ஸ்ரீருத்ரம் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்ரீருத்ரம் 11 அனுவாகம் உடையது. அதுல கடைசி அனுவாகத்துல ஒரு வரி வருது, நமோருத்ரோயிருஷி ஏ அந்தரிக்ஷே ஏ திவி ஏ சாமன் அம்பாதோ வருஷமிஷவஸ்தேதோதீதோதீதோ நமஸ்தே நோமிடையு. இந்த வேதத்துக்கு புரட்சமைக்காரர்கள் தான் உயிரிழக்கா நம்ம ஆட்கள் இருக்க. அதோட மற்றவன் நம்ம ஒப்புக்கொள்ள மாட்டேங்க, ஏன்பான்னு கேட்டேன். பிரம்மசூத்திரத்துக்கு 4 பேர் பாஷம் சொல்லியிருக்கார், 3 பேரைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆமா, மத்வர் ராமானுஜர் சங்கரரே தான் சொல்லிட்டு இருக்கான். தவிர நீலகண்டர் ஒருத்தர் இருக்காருங்கிறதே இங்க சொல்றது இல்லை, அதை கண்டுக்கிறதே இல்லை. ஆமா, அவன் இந்த ராமசமரத்துக்காரன் திரிமரஸ்தர்கள் அவன் குறிச்சிட்டு இருக்கான். இதுல இதுக்கு பாஷ்யம் யார் எழுதிக்கானா, சாயணாச்சாரியர் பட்டபாஸ்கரர் ரெண்டு பேரும் ஒரே வேதத்துக்கு போறான். அவர் பேர் புரட்சமைக்காரர்கள், அவர்கள் எழுதிய உரை தான் அவன் வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கான். நமக்கு ஏற்ப உரை யாரும் எழுதவில்லை, நேற்றும் இல்லை இன்றும் இல்லை நாளை வருவாரும் இல்லை. இந்த பதை இப்ப சொன்ன இதுக்கு சாயனர் உரை எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்காருன்னா, ருத்ரர்களுக்கு வணக்கம். எந்த ருத்ரர்கள்? நிலத்தில் இடையிலும் விண்ணிலும் ஏகப்பட்ட ருத்ரர்கள் இருக்கார். அவர்களுக்கு கிழக்க பார்த்து இப்படி கும்பிடும் போது 10 விரல் இருக்கு இல்லையா, இந்த 10 விரல்களின் ஆள் நமஸ்காரம். தெற்க பார்த்து கும்பிடாது 10 விரல்கள், தெற்கை 10 விரல் நமஸ்காரம். இப்படின்னு எழுதியிருக்கான். இது நம்ம சாமானிய பொருள். உமாபதி சிவாச்சாரியார் தெரியும், சமய குறவர்கள் நாயகம். அவர் பௌஷ்கர ஆகமத்துக்கு சம்ஸ்கிருத்தில வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதுல அவர் இப்படி எழுதியிருக்க, இதே வாக்கியத்துக்கு என்ன உரை சொல்றாருனா, முட்டா பயலா அப்படி இல்ல உரை, நிவர்த்தி கரையில் உள்ள புவனங்கள் எல்லாம் சொல்றார். நிவர்த்தி கரையில தத்துவம் புவனங்கள் எல்லாம் சொல்லிட்டே வரங்கிறது. 108 புவனம் இருக்கு, அந்த 100 புவனத்துக்கும் 10 ருத்ரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். கிழக்கு திசையில 10 வணக்கம், தட்சிணா தச தெற்கையில 10 வணக்கம். ஆனா அப்படி 108 வருப்பா ஆனா சொல்லிட்டேன். இந்த உரை இப்படி இருக்கு, 10 வரல எங்க பார்த்திருக்கான், அதனால 10 இருக்கிறேன். இப்படி எழுதணும், நம்முடைய கண் கொண்டு எழுதற்கு உரை.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்ப நமக்கு எல்லாம் நம்முடைய குருநாதர் தீட்சை கொடுக்கும் போது அப்படி துறவு கொடுக்கல, துறவு தராமல் தீட்சை கொடுக்கிறார். தீட்சை கொடுத்த பிறகு வீட்டுக்கு போக கூடாது சொல்லிட்டாருன்னா தீட்சை வாங்கிக்கவே நம்ம போக மாட்டோம். நீங்க எல்லாம் இன்னைக்கு தீட்சை வாங்கிக்கிறீங்க, இனிமே நீங்க வீட்டு பக்கமே போக கூடாது, ரோட்டிலேயே குடுத்துட பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டா நம்ம தீட்சை வாங்கிப்போமே. நாம என்ன, பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் வாங்கிக்க மாட்டாரு. இதனால இது ஆபத்தா இருக்கு, முதலுக்கே மோசமா இருக்கும் போல இருக்கு. தீட்சையே வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஆனா குருநாதனுக்கு கிடைத்த தீட்சை அப்படி இல்ல. அந்த தீட்சையின் பயனை அடுத்த பாட்டிலே சொல்றார், எந்த என் தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்டா பாண்டிப்பினான். அம்மா அப்பா விட்டு இருக்கிற தலை கூட அந்த பந்தம் கூட பெருமானால் அறுக்கப்பட்டது. துறவி கூட தாயினுடைய பற்றினை அறுப்பது சிரமம், ஆனா கடவுளே இவருக்கு தீட்சை கொடுத்ததுனால கடவுளை தவிர இன்னொரு தாய் கிடையாது அவருக்கு. தன்னுடைய குருநாதனை தவிர இன்னொரு தாயோ தந்தையோ கிடையாது. அப்படி அமால்கமேட் ஆயிட்டார், இங்கிருந்து செப்பரேட் ஆகி சுவாமி கூட மெர்ஜ் ஆயிட்டார் என்பதனால அவர் துறவு அளிக்கப்பட்டு தீட்சை அளிக்கப்பட்டார். முதலிலே துறவு அளிக்கப்பட்டார், பிறகு தீட்சை அளிக்கப்பட்டார் என்பதனால அவருக்கு சட்டப்படி தனித்த பிரணவம் எது உபதேசிக்கத்தக்கது என்பதனால இந்த காரணங்களை கொண்டு அவருக்கு அளிக்கப்பட்ட மந்திரம் என்ன செயலை செய்துன்னு அவர் சொல்றார். நீக்கி முன்னனை தன்னோடும் நிலாவகை குரம்பையில் புகப் பெய்து, நோக்கி என்றால் கருணையோடு நோக்கி நயன தீட்சை செய்து, நுண்ணிய நொடியன சொல் செய்து, நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி என்று சொன்னார். நுகம் என்றால் ஒருவனை கட்டுப்படுத்துவது, நுகம் இன்றி என்றால் நுகத்தை இல்லையாக செய்து. நுகத்தடின்னு சொல்லுவாங்க, மாட்டை வண்டியில் பூட்டுறது எது, நுகத்தடியில் மாட்டை கட்டிட்டோன்னா அது வண்டியில் மாட்டிக்குது, வண்டி இழுக்கணும். இப்போ இந்த பிறவி என்ற சுமையை இழுப்பதற்கு பசுவினை என தலையாகின்ற நுகத்தோடு சேர்க்கின்றார்கள். அந்த தலையினை பெருமான் அறுத்தான், நுகமின்றி நுகத்தினை இல்லையாக செய்து. ஆனால் அந்த பசு பாரம் இழுத்தே பழகியது, அதனை அது இருக்கின்ற கீழ்நிலையிலிருந்து தூக்கிவிட வேண்டும். விழா கைத்து தூக்கி தூக்குதல்னு சொன்னார். தூக்குதல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, தூக்குதல் யார தூக்குதல், அம்மா குழந்தைய தூக்கிக்கிறாங்கன்னா அந்த குழந்தை பரணில் இருக்குதா கீழே இருக்குதா, கீழே இருக்குது, தூணில இருக்குது இல்லை கீழே இருக்குது தூக்கிக்கிறாங்க. அப்ப கீழிருந்து ஒருவனை மேலே உயர்த்துவதற்கு தூக்குதல் என்று பெயர், மேலிருந்து கீழே செலுத்துவதற்கு தள்ளுதல்னு பெயர் இல்லையா. ஒருவரை உயர்த்துதல் தான் தூக்குதல், தூக்குதல் என்பது உயர்வு பெற செய்தல். இப்ப பள்ளத்திலே இருப்பவனை உயர்த்தி கொண்டு வருதல், பாசப்படுகுழியிலே இருக்கின்ற என்னை பெருமான் தனக்கு உரியவனாக தூக்கினான். இந்த தூக்குதல் என்ற செயல் இருக்கின்றதே அது பிரணவத்தினுடைய பொருளாக உரைக்கப்பட்டிருக்கின்றது மந்திர சாஸ்திரத்துல. பிரணவம் இப்ப ஓங்காரம் இருக்கின்றதே அதற்கு பல பரியாய நாமாக்கள். பரியாயம் என்று சொன்னால் பொருள் ஒன்று, காரணம் பற்றி அதற்கு பெயர்கள் பலவாக ஆகும். மனிதன் ஒருவன், தன் மனைவிக்கு கணவன், தன் பிள்ளைக்கு தந்தை, தன் தந்தைக்கு பிள்ளை, தன் சகோதரிக்கு தமையன் அப்படின்னு ஆறுது, தன் சீடனுக்கு குருநாதன், தன் வேலைக்காரனுக்கு முதலாளி. அப்ப ஏழு பேர் இருக்காங்களா, ஆள் ஒருத்தர் தான். அப்ப ஒரு பொருளுக்கே பல பெயர் வந்து அமைவதற்கு பரியாயம்னு பேர். இப்போ ஓங்காரம் என்ற ஒரு மந்திரத்துக்கு பல பெயர் சொல்லுது வேதம். அதில் அது புதிது புதிதாக தன்னுடைய பொருளை உணர்த்துவதனால அதுக்கு பிரணவம் என்று பெயர். அது பெருமானுக்கு மிகவும் இனிமையாக இசைக்கப்படுவதனால உத்கீதம் என்று பெயர். அதற்கு வேதமே ஓம் என்று பெயர் வைத்தது, அதனால அதுக்கு இயற்பெயர் ஓம் என்பது. இயற்பெயர் ஓம் எப்படி இயற்பெயர் ஓம்னா, வேதம் சொல்லுது சர்வே வேதா எத்பதம் ஆமனந்தி சந்தாம்சி சர்வாணிச எத் வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரேண பிரவீமி ஓம் இதி என்று வேதம் சொல்லுது. என்ன பொருள்னா, எல்லா வேதங்களும் எந்த ஒரு பரம்பொருளையே குறித்து நிகழ்கின்றனவோ. வேதத்தில் பல தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதிகாரி வேதத்தினால. அதிகாரி வேதம்னா அவரவர் தகுதிக்கேற்ப பல மார்க்கங்களை வேதம் காட்டுகின்றது. ஆனால் வேதத்தின் குறிக்கோள் எல்லோரும் பல வழிகளிலே பரம்பொருளிடத்திலே வந்து சேர வேண்டும். அப்ப எல்லா வேத மந்திரங்களும் ஒரு பரம்பொருளையே இலக்காக கொண்டிருக்கின்றன என்று வேதம் சொல்லிடுச்சு. ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் ஒரே பொருளை குறிப்பன அல்ல, ஆனால் வேதத்தில் இருக்கிற எல்லா மந்திரங்களும் ஒரே பொருளை குறிப்பன அப்படின்னு வேதம் சொல்லிடுது. உனக்கு தெரியாமல் இருக்கலாம், நீ வேதப்படலாம், ஆனால் என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னுடைய எல்லா என்னுடைய குறிக்கோள் கடவுளிடத்தில் இருக்கின்றது. சர்வே வேதா எத்பதம் ஆமனந்தி, அதிலே வருகின்ற தவங்கள் எல்லாம் ஒரு பொருளை குறித்தே செய்யப்படுகின்றன. பலவிதமான தவங்கள் இருக்கின்றன இல்லையா, தானம் செய்தல், ஒருவன் உண்ணாது உறங்காதிருத்தல், ஒருவன் அன்பு கொண்டு தொண்டு செய்தல், இப்படி எத்தனையோ இருக்கு. எதனை குறித்து ஒருவன் இடையறாத வேதங்களை பயில்கின்றானோ, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கின்றானோ, அந்த கடவுளுக்கு ஓம் என்று பெயரிடுகின்றேன் என்று வேதம் சொல்லுது. அப்ப கடவுளுக்கு இடப்பட்ட பெயரே ஓம். இப்ப ஓங்காரம் என்பது கடவுளுடைய பெயரை சொல்கின்ற ஒரு மந்திரம். சாமிக்கு பெயர் வச்சிருக்குது வேதம், ஓம் என்று பெயரை வச்சிருக்கு. அந்த சிவ பதவியை ஓம் என்று சொல்கின்றேன். அந்த மந்திரத்துக்கு பிரணவம்னு பேரு, அதுக்கு தாரம்னு ஒரு பெயர். தாரம் என்றால் என்ன பொருள்னா, கைதூக்கி விடுவது. ஒருவரை கீழிருக்கின்ற நிலையிலிருந்து மேலே கைதூக்கி விடுவது. யானைக்கு தாரேபம் என்று பெயர். என்னன்னா, ஓங்காரத்தை போன்று முகம் கொண்டது. யானை என்ன பண்ணுது, யானை மேல ஒருத்தன் ஏறணும்னா யானையே அவனை ஏற்றி தன் தலைமையில வச்சுக்கும், பிடரியில வச்சுக்கும். யானையின் துணை கொண்டு யானை மீது ஒருவன் ஏறுகின்றான். அப்ப கடவுள் என்ன பண்றார், தன்னுடைய மந்திரத்தை கொடுத்து அதன் துணை கொண்டு தன்னுடைய திருவடியை தருகின்றார். அதான் மந்திர தீட்சை. அதனால ஓங்காரத்திற்கு பிரம்ம புச்சம் என்று ஒரு பெயர் பிரம்மசூத்திரத்தில் வருது. பிரம்ம புச்சம், புச்சம் என்றால் வால். ஒரு விலங்கினை வாளை கொண்டு பிடித்து விடலாம். அதுபோல கடவுளை ஓங்காரம் என்ற வாளை கொண்டு பிடிக்கிறான். பிரம்ம புச்சம் என்று ஓங்காரத்திற்கு பெயர் என்று பிரம்மசூத்திரத்திற்கு சைவ பாஷ்யம் செய்த நீலகண்ட சிவாச்சாரியர் சொல்றார். பிரம்ம புச்சம் பிரதிஷ்டான வேதத்தில் வருது. அது பிரம்ம புச்சம் என்றால் என்னன்னு எல்லாரும் தலையை பிச்சுக்கிறாங்க. பிரம்ம புச்சம் என்பது ஓங்காரம், அது கடவுளுக்கு வால் போன்றது. அந்த மந்திரம் யாருக்கு உபதேசமாகி விட்டதோ அவன் கடவுளை அறிகின்றான். வாளை பிடித்தவன் விலங்கினை பிடிப்பதை போல. இவ்வளவு சூட்சுமங்கள் அந்த ஓங்காரத்தில் இருக்கு. இத்துளையும் திருமந்திரத்தில் இருக்கு. இந்த நான் சொன்ன இப்ப அத்தனை விஷயமும் திருமந்திரத்தில் இருக்கு. திருமந்திரத்தில் இருப்பது மட்டும் இல்ல, இந்த பொருள்களை மனதிலேயே வாங்கி கொண்டு பழைய திருப்புரந்திரி புராணம் என்ன சொல்லுதுன்னா, சக்திக்கு சிவகர்ப்பம் என்றும் பிரணவத்திற்கு சக்தி கர்ப்பம் என்றும் பெயர் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். இந்த கருத்துக்கள் சுந்தரங்க முனிவருக்கு தெரியும், அவர் பாடியிருக்கிறார். ஆனா இது யாராவது ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டோம், வெளிப்படையா சொல்ல வேண்டாம். கர்ப்பம்னா என்னன்னா தன் வயிற்றிலே கொண்டிருப்பது. சக்தி என்பது திருவருள், அது சிவமாகின்ற கடவுளை தன் வயிற்றிலே கொண்டிருக்கின்ற. அதனால்தான் பெருமானுக்கு தாய் என்று சொல்லப்படுகின்றாள் திருவருள். பெருமானுக்கே தாய் யாருன்னா அம்பாள். மின்னிடை செந்துவர் வாய்க்கருங்கண் வெண்ணகை பன்னவர் மென்மொழியீர் என்னுடைய ஆரமுத் எங்களப்பன் எம்பெருமான் இமவான் மகனுக்கு தன்னுடைய கேழ்வன் மகன். கடவுள் பெருமாட்டிக்கு மகன். என்ன காரணம்னா திருவருள் துணை இல்லாமல் பெருமானை அறிய முடியாது. அப்ப திருவருளுக்குள்ள பெருமான் வயிற்றுக்குள்ள இருக்கிறார், திருவருளுடைய கர்ப்பத்துக்குள்ள பெருமான் இருக்கிறார் என்ற காரணத்தினாலே அம்பாளுக்கு பெருமான் மகன், அம்பாள் பெருமானுக்கு தாய். அப்ப இத சக்தியை சிவகர்ப்பம்னு சொல்வார்கள். சிவன் வந்து சக்திக்குள்ள அடங்கியிருக்கிறார். சக்தியோ பிரணவ கர்ப்பம். திருவருள் எங்கு வெளிப்படும்? பிரணவம் யாருக்கு, ஓங்காரம் யாருக்கு உபதேசமாயிருக்கின்றதோ, அந்த ஓங்கார மந்திரத்தை யார் ஜபித்துக் கொண்டு வருகின்றானோ அவனுக்கு திருவருள் வெளிப்படும். ஓங்காரத்தினாலே திருவருள் வெளிப்பட்டு திருவருளினாலே சிவம் வெளிப்படும். இந்த கருத்துக்களை கொண்டு இன்றைக்கும் திருப்புரந்துரை என்ற அந்த தலத்தில் பிரணவ சக்தி கர்ப்பமாகின்ற பிரணவத்தினை உபதேசம் பெற்ற குருநாதருக்கும் சிவகர்ப்பமாக இருக்கின்ற அம்பாளுக்கும் சமகாலத்தில் தீபாரதன ஆகுது. அதாவது ஒரு உயிர் கடவுளை பெறுதல் என்பது அவருடைய திருவுருளை பெறுதலே அன்றி கடவுளை நேரடியாக பெறுதல் அன்று. ஒரு உயிர் கடவுளை பெறுதல் என்பது திருவுருளுக்கு பாத்திரமாகுதல் அவ்வளவுதான். கடவுள் என்பது ஒரு பெரிய பொருள், அதனை யாரும் பெற்று அடக்க முடியாது. அதற்குள் அடங்குவதுதான் அதனை பெறுவது. ஒரு கங்கையில் இருக்கிற ஜலத்தெல்லாம் குடிக்க முடியாது. கங்கையிலே தோய்தல் என்பது கங்கை பெறுதல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கங்கைக்குள்ள ஒரு குடம் கிடக்குன்னா எல்லா கங்கையும் குடத்துக்குள்ள அடங்குது. அந்தமில்லாத அகண்டமும் நம்முள் அகப்படும் ஆகாதே. கடவுளை அறிதல் என்பது இல்லை, கடவுளுக்கு அடங்குதலே கடவுளை அறிதல். கடவுளுக்கு அடங்குதல் என்பது, கடவுள் வந்து எல்லைக்கு உட்பட்ட பொருளாக இருந்தால் அறியலாம். கடவுள் எல்லைக்கு உட்பட்ட பொருள் அல்ல. உணர்ந்தார்க்கு உணர்வறியோன் தில்லை சிற்றம்பலத்து ஒருத்தன் என்பதனால கடவுளுடைய அருளிலே அடங்கி இருக்கின்ற தன்மைதான் முக்தி நிலை. அப்பொழுது இந்த உயிர் எந்த திருவுருளிலே அடங்கி இருக்கின்றதோ அந்த திருவுருளுக்கும் உயிருக்குற கனெக்ஷனை காமிக்கிறதுக்காக திருப்பெருந்துறையில அம்பாளுக்கும் குருநாதருக்கும் சேர்ந்தா மாதிரி தீபாரதன உபச்சாரங்கள் நைவேத்தியம் எல்லாம் ஆகுது. இந்த சைவ சித்தாந்த தத்துவத்தை கண்கூடாக கட்டுகின்ற ஒரே தலம் திருப்பெருந்துறை தான், வேற எந்த தலமும் கிடையாது என்று பார்க்கிறேன். அப்பொழுது இவருக்கு உபதேசிக்கப்பட்ட அந்த மந்திரம் ஓங்காரம், அதை அர்த்ததாரணை பண்ணியிருக்கிறார், சப்தாரணை பண்ணியிருக்கிறார். ரூபதாரணை பண்ணும் போது உபதேசித்த குருநாதனே உள்ளத்திலே அந்த மந்திர பொருளாக காட்சி தந்திருக்கின்றான். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்பதனால தெரியுது. இரண்டாவது, அந்த மந்திரத்தை கொண்டு பெருமான் தன்னுடைய பாசத்தை நீக்கி தனக்கு திருவுடையை கொடுத்தான். இந்த பாட்டில் சொல்றார், நுகமின்றி என்றால் பாசமின்றி தலையின்றி, நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி என்பதனால தூக்குதல் என்ற செயல் சொல்வது பிரணவத்தினால் தூக்கி. ஏன்னா பிரணவம் தான் தூக்குகின்ற செயலை செய்வது. தாரம் என்று அதற்கு பெயர். தாரம் என்றால் தூக்கி விடுவது. தாரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தூக்கி விடுவது என்ற பொருள் இருக்கு. ஆகவே அந்த மந்திரத்தின் செயலையே குறிப்பிடுகின்றார் என்பதனால உபதேசிக்கப்பட்ட மந்திரம் ஓங்காரம். நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி முன் செய்த பொய்யற துகளறுத்து எழுதொரு சுடர் ஜோதி ஆக்கி ஆண்டுதன் அடியீர் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்று அதிசயப்பத்தில் பாடியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். சரி, பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை என்றார். மணி வார்த்தை என்றால் மணி போன்ற நுண்ணிய வார்த்தை, ஓரெழுத்து ஒரு மொழி என்று அங்கேயும் குறிப்பினாலே ஓங்காரத்தை சொல்றார் என்று பார்க்கின்றோம். சரி சொல்லிட்டீங்க. இப்ப நமசிவாய சிவாய நம என்ற ரெண்டு கருத்துக்கள் இருக்கே, அதுக்கு என்ன சமாதானம்? அதாவது ஓங்காரத்தை தான் கடவுள் உபதேசித்தார் என்பது அடியனுடைய கருத்து. ஆனால் சிவாயனமே என்று உபதேசித்தார் என்று ஒருவர் சொல்கின்றார். அவர் சொல்லுவதற்கு என்ன காரணம்? அதை பொருத்தி காட்ட வேண்டும். நம சிவாயன ஒருத்தர் கருதியிருக்கிறார், எந்த நிலையிலே கருதினார் என்று பொருத்தி காட்ட வேண்டும். அவ்வாறு கருதியவர்கள் பெரியோர்கள், அவர்கள் எந்த நிலையிலே கருதினார்கள்ங்கிறதே நம்ம காட்டணும். அவங்க சொல்றது தப்புன்னு சொல்லி நம்ம பிழைக்க முடியாது. அப்ப நம்முடைய குருநாதருக்கு இளமையிலே வைதிகமான பஞ்சாட்சரம் நமசிவாய என்ற பஞ்சாட்சரம் உபதேசம் ஆயிருக்கு. அதுதான் அவர் ஆறு முறை இதை சொல்வதற்கும், அதனை கொண்டு உன்னை நான் பூசித்தது போதாது என்று சொல்வதற்கும் பொருள். அதனாலே அதையே இறைவன் உபதேசித்தான் என்று அவர் மயங்கினார். அவ்வளவுதான். இன்னொருவர் சிவாயனமை என பெற்றேன் என்று சொல்வது, சிவாயனமை என பெற்றேன் என்பதனால சிவாயனமை என்று உபதேசிக்கப்பெற்றேன் என்று கொண்டார். அதற்கு உண்மை பொருள் அது அன்று. அதற்கு என்ன பொருள்னா, சிவாயனம என்று ஒரு வழக்கம் இருக்கு இந்த உலகத்துல. எப்படி இருக்குன்னு கேட்டா, பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல திருக்குறுகாவூர் என்ற ஊருக்கு வந்து கொண்டிருக்கின்றார் நம்பி ஆரூர். அங்கு ஊருக்கு குறுகாவூர் என்று பெயர், பெருமானுடைய கோயிலுக்கு வெள்ளடை என்று பெயர், பெருமானுக்கு வெள்ளடைநாதன். அந்த ஊர் வந்து சீர்காழியிலிருந்து திருமல்லவாசல் போற வழியில ஒரு டிவியேஷன், சீர்காழி பக்கத்தில் இருக்கிற ஊர். அந்த ஊருக்கு வர வழியில நம்முடைய நம்பி ஆரூருக்கு நல்ல வயத்த பசி கிள்ளுது. இவருடைய பசி அறிந்து பெருமான் என்ன பண்ணார், ஒரு பசி தாங்க மாட்டார் என்பதற்காக அவருக்கு கட்டிய சாதம் கொண்டு வந்திருக்கிறார். அந்த உணவை உண்டு தூய்மை செய்து கொள்வதற்கென்று ஒரு குளத்தையும் படைத்திருக்கின்றார். நீழ தருகின்ற ஒரு பந்தல் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு பந்தலிலே சோற்றோடும் நீரோடும் பெருமான் அமர்ந்திருக்கின்றார். நிழலிலே வெயிலிலே வருகின்ற நம்முடைய நம்பி ஆரூரர் நிழற்பந்தருக்குள்ள வருக வருகை என்று அழைத்தவுடனே சென்று அமர்ந்தார். சென்று அமர்ந்து பேசிக்கொள்கிறார்கள். அடியார்கள் ஒருவரே ஒருவர் பார்க்கும்போது முதலிலே என்ன சொல்ல வேண்டும் என்றால் சிவாயனம என்று சொல்ல வேண்டும். அடியார்கள் ஒருவரையொருவர் பார்க்கும்போது சிவாயனம என்று சொல்ல வேண்டும். சிவாயனம என பேசி இருந்தனர் அப்படின்னு ஒரு பெரிய புராணத்தில் சிவாயனம என பேசி இருந்தனர். அப்படி பேச ஆரம்பிக்கும் சிவாயனம வாங்க வாங்க அப்படிங்கிறார். இவர் சிவாயனம அடியேன் வணங்குகிறேன் அப்படிங்கிறார். சிவாயனமா உங்களுக்கு எந்த ஊர்லேருந்து வரீங்க பெருமானே? நாவலூர்லேருந்து வர, நீங்கள் நம்பி வருவா சிவசிவா வயிறு வாடி இருக்கிறதே பெருமானே, இந்த அமுதம் எடுத்துங்க அந்த பெருமான் சொல்கிறார். இவர் அந்த பெருமானுடைய அவர் அந்தன இடத்துல வந்திருக்கிறார். யார் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க பழங்காலத்தில். ஆனால் அவருடைய தோற்றத்தை பார்த்து இது நமக்கு எதிர் விளக்கல் ஆகாது. கருணையோடு ஒருவர் குடிக்கின்ற உணவினை எதிர் விளக்கி விட்டோம்னா அன்றைக்கு முழுக்க பட்டினி கிடக்கிற மாதிரி ஆகிடும். இது என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். இந்த காலத்தில் லட்சக்கணக்கான பேர் அமர்நாத் யாத்திரை பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து பல வருஷங்கள் முன்னாடி அமர்நாத் யாத்திரை பண்ணும்போது சிராவண பௌர்ணமி என்று சொல்லப்படுகின்ற முக்கியமான நாளில் கூட 200-300 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க அங்கே. அதுலேயும் துறவிகள் தான் முக்கியமாக இருப்பாங்க, இல்லறத்தார்கள் 10-15 பேர் தான் இருப்பாங்க. அந்த யாத்திரை செய்யும்பொழுது வழியில் லங்கர்னு ஒன்று இருக்கும், ஃப்ரீயாக சாப்பாடு போடுறது அந்த பஞ்சாபீஸ் ராஜஸ்தானிஸ் மார்வாடிகள் வந்து. இந்த இன்றைக்கு வந்து ஒரு நாளைக்கு 100,000 ரூபாய் செலவழிக்கிற அளவுக்கு பெரிய லங்கர்லாம் இருக்குது. ஏன்னா மக்கள் நிறையா வராங்க, தான தர்மங்கள் அப்படி எல்லா நேரத்துலையும் டீயும் பொங்கலும் வடையும் இட்லியோ எல்லாமே கிடைக்குது. இப்போ அங்கே நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே எல்லாம் ஃப்ரீ தான், தங்கத்துலேருந்து எல்லாமே ஃப்ரீ தான். அவன் சந்தன் வாரிங்கிற இடத்துல நான் யாத்திரை ஆரம்பிக்கிறேன், சேஷாங்கிற இடத்துக்கு போனோம். அப்பொழுது வந்து ஒரு அன்றைக்கு தான் ஒரு லங்கர் போட்டிருக்காங்க, பஞ்சாபி பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஐயா இங்கே அமுது எடுத்துகிட்டு போங்கங்கிறாங்க. காலையில் 7 மணி ஆனால் 7 மணிக்கு தான் அங்கே வந்து குளிர் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் வெயில் வந்தப்புறம் குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு ஒத்துக்காதுங்கிறதுனால நான் வந்து எப்படி நம்ம அனுஷ்டானம் பண்ணாமல் சாப்பிட்றது, இல்லைம்மா எனக்கு டீ மட்டும் சாப்பிட்றீங்கிறேன். அந்த டீயை கொடுக்குறதுக்கு இவங்க லேட் பண்ணுறாங்க. டீ டக்குன்னு தரலாம், டீயை கொடுக்குறது லேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே ஒரு பெண்ணு ஒரு 4 ரொட்டி டக்குன்னு அதை வாட்டி ஒரு பேப்பரில் ரோல் பண்ணி ஊறுகாயும் ரொட்டியும் தான் சொல்லிக்கிட்டு, ஐயா உங்களுக்கு பசிக்கிற இடத்துல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டீயை கொடுத்தாங்க. அன்றைக்கு நான் 16 கிலோமீட்டர் மலையில் ஏறி போய் சேஷனாகுங்கிற இடத்துல போய் தங்குறேன். தங்குற இடத்துல அந்த டென்ட்டு முழுக்க ஓட்ட ராம பானம் மாதிரி அந்த குளிர் காற்று நேராக நம்ம மேலே அடிக்கும், இரவு முழுக்க தூக்கமே வராது. வயிற்றில் சிறிதாவது உணவு இல்லைன்னா அந்த குளிரில் ரொம்ப வாடுவோம், நமக்கு ஒரு எனர்ஜி வேணுமே. வயிற்றில் சாப்பாடு இல்லைன்னா குளிர் தாங்க முடியாது. அன்றைக்கு முழுக்க இந்த 4 ரொட்டி தான். அப்பொழுது கடவுளே நமக்கு உணவு ஊட்டும் பொழுது வேண்டாம்னு மறுத்தோம்னா நமக்கு சோறே கிடைக்காது. இது அனுபவம். இப்போ எதிர்விலக்கல் ஆகாதுன்னு தோணிச்சு நம்பி ஆறுவதற்கு. உடனே அதை வாங்கி அமுது உண்டார். உண்டு பெருமான் அப்புறம் வந்து பந்தலோடு இவர் உறங்கும் பொழுது மறைந்து விட்டார். பெருமானை போய் பார்த்து பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய் ஓடுநன் கலராக உண்பலிக்கு உழல்வானே என்று ஆவியை போகாமே தவிர்த்தன்னை ஆட்கொண்டாய். பெருமானே பசியால் நான் உயிர் கூட விட்டு விடுவேன், பசியினால் உயிர் விட மாட்டார், உயிரிடுவதைப் போல வாடுவேன், உயிரிடுவது போன்ற ஒத்த துயரத்தை அடைவேன், அந்த துயரத்தை நான் எய்தாமல் நீ காத்தாய் என்று பெருமானை பாடுகின்றார் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அவர்கள் பேசி இருந்தது சிவாயனம என பேசியிருந்தார்கள். பேசுவதற்கென்று ஒரு பாஷை உண்டு கடவுள் பற்று கொண்டவர்கள் பேசுவதற்கு. அப்படி சைவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது சிவாய நம என பேசியிருப்பார்கள் என்பது பெரியமானத்தில் தெரியுது. ஆகவே சிவாய நம என பெறுதல் என்பது என்னன்னா, அடியார் கூட்டத்திலே ஒரு காலத்திலே நான் சேருவதற்கு தகுதி இல்லாதவனா இருந்தேன். நான் எப்படி இருந்தேன்னா, இவர்கள்லாம் அடியார்கள் வணங்கத்தக்கவர்கள் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், பேண்ட் சட்டையும் ஷூவும் டையும் போட்டுட்டு ஆபீஸ் போயிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஆனால் பெருமான் என்ன பண்ணார், அதே அடியார் கூட்டத்தில் திருநீரூர் ருத்ராட்சமா அழித்து அவர்களோடு கூச்சமில்லாமல் பழகுவதற்கான வாய்ப்பினை கொடுத்தார். நானேயோ தவஞ்செய்தேன் சிவாயனம என பெற்றேன். சிவாயனம என பெறுதல் என்பது அடியாராக பெருமான் நம்மை ஆக்குதல் என்ற பொருளிலே பார்த்தோம் என்று சொன்னால் அது பொருந்திடும். இளமையிலே உபதேசிக்கப்பட்ட மந்திரம் நமச்சிவாய மந்திரம். பெருமான் இதை அடியாராக்கிய தன்மையை சிவாயனம உபதேசிக்கப்பெற்றேன்னு சொல்லலையே, சிவாயனம என பெற்றேன் என்றால் அடியார்களோடு சிவாயனம என்று விரவுதலை பெற்றேன். ஐ காட் தி கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மிக்சிங் ஃப்ரீலி வித் தி டிவோட்டீஸ். அவர்கள் வேறு நான் வேறு என்று இந்த நிலை மாறி அவர்களிலே ஒருவனாக அவர்கள் பெருங்கருளையோடு ஏற்றுக்கொள்ள வண்ணம் அவர்கள் காலினால் இடுகின்ற பணியை தலையினால் செய்கின்ற பாக்கியம் அவர்களிலே ஒருவனாக இருந்தாலே கிட்டாது. அவர்கள் வேறொருவருக்கும் பணியிட மாட்டார்கள். அவர்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அது பெரிய பாக்கியம், அதுதான் முக்தி நிலை. சொல்றார், நின் அடியவர் தொகை நடுவே ஓருருவாயின் திருவுருள் காட்டி என்னையும் உய்யக்கொண்டே. பெருமான் செய்கின்ற அருளிலேயே ஒப்பற்ற அருள் என்பது என்ன, பெருமான் நம்முடைய தவத்திற்கேற்ப நம்மை பிரம்மாவா ஆக்கலாம், நம்மை விஷ்ணுவா ஆக்கலாம், இல்ல நம்முடைய மனைவி நம்மிடம் அன்பா இருக்கலாம், நம்ம பிள்ளை நம்ம சொன்ன பேச்சை கேட்டு நடக்கலாம், இல்ல நம்ம கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு, இதெல்லாம் அருளா? ஒரு ரூபாய திருள் என்பது அடியவர் தொகை நடுவே இருத்தல். அடியார் நாப்பன் இருக்கின்றதா பேரருள்னு திருவாசன் சொல்லுது. சாமி சொல்றாரு, நீ ஏகப்பட்ட லிஸ்ட் டிமாண்ட் வைக்கிற, எனக்கு ரொம்ப டைம் ஆறுது, இன்றைக்கு 8 மணிக்கு அங்க போகணும், தீக்ஷா பூமிக்கு போகணும், அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதனால ஒரு டிமாண்ட்ஸ் எல்லாம் ஒரு டிமாண்டை நான் இமீடியட்டா கன்சிட் பண்ணிடுறேன். இவர் ஏகப்பட்ட லிஸ்ட் வைக்கிறார், கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு கழிப்பன ஆகாது, காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம், காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்றாங்க பெண்கள்ட்ட மாட்டிட்டு முழிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க, அது அர்த்தம் கிடையாது. காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதுன்னா அது அர்த்தம் கிடையாது. இவரே நாயகியா இருந்து பாடுறார், பெருமானே நீ எத்தனை பெண்களுக்கு அனுகிரகம் செய்தாலும் என்ன கைவிட்டுறாத, கடைசியாவது உன்னுடைய நிர்மாலத்தை எனக்கு கொடுப்பாயாக, இந்த கியூல கடைசியிலையாவது எனக்கு அருள் கிட்டணும். என்ன ஆகும், கியூல நின்று இருப்பாங்க கவுண்டருக்கு முன்னாடி, நாம வரும்போது அவன் அடைச்சிட்டு போடுவான் கம் டுமாரோன்னு. அந்த நிலை வரக்கூடாது, டுமாரோ என்பது அடுத்த பிறவி, அந்த நிலை வரக்கூடாது. நாம வரும்போது கியூ அந்த கவுண்டர் ஓபனா இருக்கணும். காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படினும் ஆகட்டும், ஆனால் உன் அருளை பெற வேண்டும் என்ற பொருள். அந்த பாசிட்டிவா பொருள் எடுத்துக்கணும். அந்த பதிகம் முழுக்க நாயகி பாவத்தில் பாடுறார், பொன்னியலும் திருமேனி வெந்நீர் பொலிந்திடுமாகாதே. பெருமான் நம்மை திருமணம் செய்து கொள்வதற்கு மாப்பிளையா வரார். அப்ப பெருமானுடைய பொன்னார் திருமேனியை பார்த்து ஆசைப்படுறாரு, பொன்னியலும் திருமேனி வெந்நீர் பொலிந்திடுமாகாதே. அப்பொழுது பூமலை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே. மாப்பிள்ளை வரும்போது தவசிகள்லாம் மலரிட்டு அவரை வரவேற்கின்றார்கள். மின்னியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே. மின்னிடை நுண்ணிடையார்கள் கருத்துனா மின்னலை போன்று இடை கொண்ட அந்த பெண்களுடைய கருத்து வெளிப்படுமாகாதே. என்ன சாதாரணமா என்ன பொருள் சொல்றாங்க, பெண்கள்லாம் நம்ம ஏமாத்துவாங்க மயக்கிடுவாங்க, அதனால அவங்க வந்து அவங்க கருத்து நமக்கு புரிஞ்சு நாம அவங்கள விட்டுட்டு ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் பண்றாங்க. தப்பு, அது அர்த்தம் கிடையாது. மாப்பிள வராரு கல்யாணத்தன்னைக்கு, ஒவ்வொரு பெண்ணும் மாப்பிள நல்லா இருக்காருமா, நீ பெரிய தவம் பண்ணியிருக்கிற, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லணும், அதை கேட்கறதுக்கு கல்யாணம் பண்ணுக்கு ஆசையா இருக்கும். பெருமான் வருகின்றான் நம்மை கைப்பிடிப்பதற்காக. அப்ப தோழிகள்லாம் மாப்பிள்ள நல்லா இருக்கிறாரு ஒத்தியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். அன்றைக்கு மட்டும் தாலி ஏறுற வரையும் மாப்பிள்ளைய ஃப்ரீயா அவங்க பாக்கிறதுக்கு உரிமை தரணும் நம்ம. அதுக்கப்புறம் ஏண்டி பார்த்தா சண்டை போடலாம். மின்னிடை நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாது. ஏன்னா எல்லாம் பாசிட்டிவா எடுத்துக்கணும். வீணை முரன்றிடும் மோசையில் இன்பம் விகித்திடமாகாது, இது வெட்டிங் என்று பார்க்கின்றோம். அப்ப எல்லாம் அப்படி வரும்போது நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. இப்ப சுவாமி சொல்றாரு, எனக்கு டைம் ஆகுது, ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விண்ணப்பத்தை வைத்து பெற்றுக்கொள். அப்படியா தன்னுடைய விண்ணப்பத்தை சுருக்கிறார். ஆசையலாம் அடியார் அடியோம் எனும் அத்தனை ஆகாது. பெருமானே நீ எனக்கு எது செய்யலனாலும் பரவாயில்ல, அடியார் கூட்டத்தில் என்னை கொண்டு போய் விட்டுடு, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, உன் மேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. பெருமான் தன்னுடைய பஞ்ச கிருத்தியங்கள் ஐந்து தொழிலே டெலிகேட் பண்ணிருக்கிறார். நம்ம சைவ ஆகமங்கள் சொல்கின்றன, பெருமான் படைக்கின்றான். எப்படி படைக்கின்றான், தாயையும் தந்தையையும் படைத்து படைக்கின்றான். உலகத்தை எப்படி படைக்கிறாரு, அம்மா அப்பாவை படைச்சு உலகத்தை படைக்கிறாரு. பெருமானுடைய தொழில் டெலிகேட் ஆயிருக்கு. சாமியே எல்லா கருத்தும் செய்யறது இல்ல, ஒரு பெரிய ஆபீஸ்ல ஓனரே எல்லா கருத்தும் பண்ணிட்டு இருந்தாரு. நடக்குமா ஆபீஸ்? அவருடைய வேலையை எத்தனை கிராஸ் ரூட் லெவலுக்கு டெலிகேட் பண்றார். காத்தலையும் டெலிகேட் பண்றார், அழித்தலையும் டெலிகேட் பண்றார். அருளுதலை யாருக்கு டெலிகேட் பண்றாருன்னா அடியார்கள்ட்ட டெலிகேட் பண்றார். அடியார்கள் நமக்கு இறைவனுடைய அருளை பெற்றுத் தருவார்கள். அடியார்கள் அருள்வது என்பது பெருமானே அருள்வதாகும். ஆகவே அடியார் நடுவில் இருக்க வேண்டும். நம்ம பெருமானிடமும் இருப்பதை போல ஆசையெல்லாம் அடியார் அடியோமெனும் அத்தனை ஆகாதே என்பதனால இது தெரியுது. அப்ப சிவாயிரம எனப்பெறுதல் என்பது நாம் பெருமானனை அடியார் நடுவிலே வைத்தான் என்ற பெருமித உணர்ச்சியிலே சொன்னது. பெருமானனை காத்தருளினான், அடியார் மாப்பன் வைத்தான், நானேயோ தவஞ்செய்தேன், சிவாய நமையன பெற்றேன் என்பதற்கு இங்கனும் பொருள் கொண்டால் குற்றம் விளையாது. நம சிவாய என்று உன் அடிபணியா பெயர் என்றால் எந்த மந்திரத்தை உபதேசித்து பூஜையை எடுத்துக் கொடுத்தார்களோ அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நான் போதுமான அளவு பெருமானை பூசிக்கவில்லை. ஆகவே ஒரு தவம் இல்லாத எனக்கு பெருமான் இந்த திரு குருந்தமரத்தடியிலே ஒரு மந்திரத்தை பொருளோடு உணர்த்தி அதன் உருவமாகவும் உள்ளத்திலே காட்சி தருகின்றான். அந்த மந்திரம் என்ன சொன்னால் துறவிகளுக்கு மட்டுமே அளிக்கக்கூடிய ஓங்கார மந்திரம் என்பது திருவாசனுடைய அந்த அகச்சான்றுகளை கொண்டு அடியேன் கருதுவது. அதை நீங்கள் விரும்பினா எடுத்துக்கலாம். இவ்வாறு பெருமான் அருள் செய்தான். அருள் செய்து அப்புறம் என்ன பண்ணுறாரு, அடுத்த தீட்சை திருவடி சுட்டுகின்றான் என்று பார்க்கின்றான். விரவும் அன்பொரு வடிவு கொண்டு அனைவார் விழித்த பார்வையின் விளக்கின் முன் இருள் போல் சுருதி செந்தமிழ் அக்கிய மொழியார் தொலைவிலாதவன் துயர்பவம் ஒழிந்து பரவி மென்பதம் பணிபவர் படிமேல் படிய விழுந்தனர் வாழ்ந்தனர் பரிவான் மருவும் இங்குவர் சென்னியில் இருத்தாள் மகிழ வைத்தனர் மதிநதி முடிப்பார். அன்பே ஒரு வடிவமாக பெருமான் எழுந்துள்ளிருக்கின்றான். இப்ப நம்ம சொல்றோம் ஒரு பொருள் அதனுடைய ரா மெட்டீரியல் என்ன, வாட் இஸ் திஸ் மேட் ஆஃப், இது வந்து இட்ஸ் மேட் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், திஸ் இஸ் மேட் ஆஃப் எபோனைட், சம்திங் இஸ் மேட் ஆஃப் கிளாத், சம் அதர் திங் இஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் சொல்றோம். கடவுள் எதனால், வாட் இஸ் காட் மேட் ஆஃப், காட் இஸ் மேட் ஆஃப் எ மெட்டீரியல் ஆஃப் விச் மதர் இஸ் ஆல்சோ மேட் ஆஃப். அதனால தான் தாயான தத்துவம்னு சொல்லு. தாய் எதனால் உண்டாயிருக்கிறார், தாய் அன்பினால் உண்டாயிருக்கிறார். அதனால தான் அம்மாவை தான் கடவுளுக்கு ஊமையாக 15 இடத்துல வம்பு கிழப்பர். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, தாய் போல் தலையெழுத்திட்டு தாயே என்று உன் தாளடைந்தேன், தயானி என்பால் இல்லையே, தாயாய் முலையை தருவானி என்றல்லாம். அப்பொழுது உலகத்திலே தாயை போல உலகத்திற்கு தயாரிக்கின்ற பெருமான், அப்ப அன்பே ஒரு உருவமாக பெருமான் ஆயிருக்கிறார் என்று பார்க்கின்ற அந்த அன்பினையே தாய் அன்பினையே ஒரு உருவாக கொண்டு வந்திருக்கின்ற அந்த குருநாதன் வந்து என்ன பண்ணாரு, இவருக்கு குருநாதனுடைய திருவடியை சூடிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையினாலே குருநாதனுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார், பதமலர் சூடினார். அவ்வாறு சூடிய அந்த உள்ளக்கிரத்தை அறிந்து, எப்பொழுதுமே ஒரு குழந்தை என்ன விரும்புதோ அம்மா செய்யறாங்க, ஒரு மனைவி என்ன விரும்புகிறாளோ அதை கணவன் செய்யறார், வாயத்திறந்து சொல்லணுங்கிறதுல அந்த இங்கிதம் அந்த சிச்சுவேஷன் அதிலிருந்தே. அதுபோல பெருமானுடைய திருவடி சுட்ட வேண்டும், பெருமான் தனக்கு திருவடி சுட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே பெருமான் திருவடியிலே இவர் வீழ்ந்து வணங்கினார். அன்பே வடிமாறுகின்ற பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்கின உடனே பெருமான் அந்த சிறனுடைய உள்ளக்கிரத்தை உணர்ந்து தன்னுடைய இரண்டு திருவடிகளையும் அந்த சிறனுடைய தலையிலே வைத்து அனுகிரகம் செய்தார். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். துறைந்துழிதல் என்பது அந்த உறுதிப்பாட்டை கூறுகின்றது. முன்பு உறவு என்பது கிரியாம்சமாக இருந்தது, இப்பொழுது ஞானாம்சமாக ஆகிவிட்டது என்று அதனுடைய உறுதிப்பொருளை பெற்றேன். பெருமானைத்தவர் இன்னொரு உறவில்லை என்ற அளவிலே மூன்று விதமான தீட்சைகளை பெருமான் அளித்தார். நயன தீட்சை, மந்திர தீட்சை, திருவடி தீட்சை என்ற முந்தினையும் அளித்தார் என்ற அளவிலே இன்றைக்கு நம்முடைய வகுப்பு நிறைவு பெறுகின்றது. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: பல விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது டாக்டர் அவர்கள் இங்கே கலையகத்துக்கு வந்துவிட்டார். வணக்கம் டாக்டர், நாங்கள் இன்றைக்கு என்ன விடயம் பேசப் போகிறோம் என்பதை நேயர்களுக்காக எடுத்துக் கூறுங்கள்.
6: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, வணக்கம் இணையர்களே. திருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பலருடைய வினாக்கள் வந்து குவிந்த வண்ணமே இருக்கின்றன. இந்த வினாக்களை பற்றி சொன்னால் எங்களுக்கு இங்கே கீதவாணி நிலையத்துடன் தொடர்பு கொண்டு பலர் தங்களுடைய வினாக்களை தொலைபேசியிலும் நேரிலும் பதிவு செய்து அவற்றை அதிபர் நடா ராஜ்குமார் அவர்கள் எழுத்திலே தந்திருக்கின்றார்கள். மற்றது இந்த நிகழ்வுக்கான பலர் அதை பாராட்டி மிகவும் உபயோகமாக இருக்கின்றது என்றும் கருத்துக்களை அனுப்பியுள்ளார்கள். அடுத்ததாக இந்த மின்னஞ்சல் மூலமாகவும் பலவிதமான கேள்விகள் வந்த வண்ணம் உள்ளன. அவற்றிலே ஒரு வினாவை எங்களுடைய வினாவை எடுத்துக்கொண்டு அப்பொழுது அதற்கு பின்னர் நேயர்களையும் நாங்கள்
7: இணைத்துக்
6: கொள்ளுவோம். இருக்கின்ற வினாக்களையும் இடையிடையே தொட்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செல்லுவோம். அவருடைய வினா என்னென்று கேட்டால், இந்த ஆலயங்களிலே குருமார் நெட்டியிலே தொட்டு விபூதி அணிவித்து விடுவது சரியான முறையா? பல பேர் ஆலயங்களுக்கு போனால் ஆலய குருமார்கள் பூஜை முடிந்தவுடன் விபூதி பிரசாதம் தருகின்ற பொழுது கையினாலே பெருவிட்டு விடுகின்ற வளமை ஒன்று இருக்கின்றது. இது சரியான வளமையா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. விபூதியை எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்ற முறைமை ஒன்று இருக்கின்றது. அதிலே சொல்லுவார்கள், விபூதியை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும், எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்ற விவரங்களை எல்லாம் ஆத்மகனாளர் அவர்கள் தமது சைவ வினாவிடையிலே மிகவும் அழகாக விபூதி இயல்
7: என்றாயத்திலே
6: அழகாக குறித்திருக்கின்றனர். அப்புறம் இந்த விபூதியை வந்து எப்படிப்பட்ட எப்படி ஒருவரிடம் விபூதியை தரித்துக் கொள்ள வேண்டும், எப்படி இந்த விபூதியை ஒரு குரு தரும் பொழுது பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை பற்றி அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த குறிப்பை பார்த்து கொண்டு அதற்கப்பாலே இந்த வினாவிற்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அதிலே சொல்லுவது வினாவிடை 153, ஆசாரியாராயினும், ஆசாரியர் என்றால் குரு,
7: குரு
6: சிவன் அடியாராயினும் இன்னொரு பக்தராயினும் விபூதி தந்தால் எப்படி வாங்கி தரித்தல் வேண்டும்? ஒருவர் விபூதி தந்தால் எப்படி வாங்க வேண்டும், எப்படி தரித்துக் கொள்ள வேண்டும் என்ற வினாவை இங்கே கெழுப்புகின்றார். அப்ப இப்ப இந்த விபூதியை எப்படி தரித்துக் கொள்ள வேண்டும், எப்படி அணிய வேண்டும் என்ற வினாவில பதில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், 3 தரமாயினும் 5 தரமாயினும் நமஸ்கரித்து, 3 தரமாயினும் 5 தரமாயினும் நமஸ்கரித்து எழுந்து கும்பிட்டு 2 கைகளையும் நீட்டி, 2 கைகளாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 கைகளை நீட்டுகின்ற பொழுது இடக்கையின் மேல் வலக்கையை வைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நீட்டி வாங்கி தரித்து கொண்டு முன்போல மீண்டும் நமஸ்கரித்தல் வேண்டும். அப்ப 3 திங்ஸ் இங்க கொண்டு வந்து பெறும் பொழுது எங்களுடைய 2 கைகளாலையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறது. முகத்தை அல்லது நெட்டியை நீட்ட சொல்லி சொல்லவில்லை. முதலாவது. இரண்டாவதாக, அந்த வேங்குவதற்கு முன்பும் எங்களுடைய நமஸ்காரத்தை செய்து கொள்ள வேண்டும். சரி, எங்களுக்கு இடகால வசதியினாலே 3 தரம் 5 தரம் நமஸ்கரிக்க முடியாவிட்டாலும் மனத்தாலாயினும் அந்த நமஸ்காரத்தை செலுத்தலாம். அதே நேரம் வேண்டி தரித்துக் கொண்டு அதன் பின்னர் திருப்பி மீண்டும் ஒரு நமஸ்காரம், அதையும் நாங்கள் மனத்தாலேயே செய்யலாம். ஆனால் எங்களுடைய வீட்டிலே நடக்கின்ற பூஜைகள்ல ஒரு ஆச்சாரியார் குருமார் வந்து ஒரு சிராத்தன் செய்கின்றோம் என்று சொன்னால் அங்கே நாங்கள் அதை ஆறுதலாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஆலயத்திலே அப்படி செய்ய முடியாவிட்டால் மனத்தால் இந்த நமஸ்காரங்களை செலுத்திக் கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சுவாமி முன்னும் சிவாக்கி இனி சிவ அக்னி முன்னும் ஹோமம் வளர்க்கிறோம் இல்லையா, சிவாக்கினி முன்னும் குரு முன்னும் சிவனடியார் முன்னும் எப்படி நின்று விபூதி தரித்தல் வேண்டும், எப்படி நின்று விபூதி தரித்தல் வேண்டும்? அப்ப அங்க வந்து அவர் சொல்லுகிறார் என்று கேட்டால், முகத்தை திருப்பி நின்று தரித்தல் வேண்டும். அதாவது அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு தரிக்கக்கூடாது. குரு தந்தால் நீங்கள் முகத்தை இன்னொரு பக்கம் திருப்பி, உடம்பு முழுக்க திரும்ப தேவையில்லை, முகத்தை இன்னொரு பக்கம் திருப்பி. அப்ப மூலஸ்தான மூர்த்தி அல்லது மூர்த்திக்கு முன்னால் தந்தால் முகத்தை ஒரு பக்கம் திருப்பி நின்று முழுவதியை தரித்தல் வேண்டும். அதே மாதிரியாக ஹோமம் பழக்கின்ற பொழுது கோயிலில் நாங்கள் அக்னிஹாரியம் செய்கின்ற பொழுது விபூதி தந்தாலும் கூட முகத்தை அப்பாலே திருப்பி, திருமணத்தில் எல்லாம் நடக்கின்றது இல்லையா, அப்படி திருப்பி விபூதியை தரித்துக் கொள்ள வேண்டும். மற்றது குருவுக்கு முன்னும் அதே மாதிரியாக தருபவருடைய முகத்தை பார்த்து கொண்டு தரிக்க கூடாது. அப்ப இந்த விடயங்கள் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த விடயத்திலே பார்க்கின்ற பொழுது அப்போ இந்த குருமார்கள் முன்னாலே இப்படி நின்று அந்த தொட்டு விபூதி அணிவித்து விடுவது சரியானதா என்ற கேள்வி கொண்டு வருகின்றது. ஆச்சாரியார் அல்லது குரு ஒருவர் எங்களுடைய மரபிலே, இந்து சந்த மரபிலே ஒருவரை ஒருவர் தொட்டுக் கொள்வது என்பது மிகவும் நெருக்கமான ஒரு உறவை குறிக்கும். நெருக்கமான ஒரு உறவு என்ற பொழுது ஒன்று தந்தை பிள்ளை உறவு, மற்றது சகோதர உறவு, மற்றது அணுக்கமான நட்பு தோழமை, அது ஒன்று. மற்றது குரு சிஷ்ய உறவிலே மிகவும் பவித்திரமான ஒன்று இதை சொல்லுவார்கள் ஸ்பரிச தீட்சை, ஒரு குருவினுடைய ஸ்பரிச தீட்சை. அப்ப அந்த ஸ்பரிச தீட்சையிலே சொல்லுவார்கள் குருவினுடைய பாதத்தை தொட்டுக் கொள்ளலாம், பாதத்தை தொட்டுக் கொள்ளலாம். அதுவும் ஆண்கள் மட்டும்தான் அதை தொடுவதற்கு அந்த உரிமை உண்டு, பெண்களுக்கு அந்த உரிமை கிடையாது.
8: குருவை தொடுவது
6: நோ, அதுவும் வந்து பாதத்தை தொட்டுவதும் கூட இட்ஸ் எ குரு ஓன்லி பெனிட்டன்ட். நீங்க போய் விழுந்தவர் அங்க போற போது அவர் பாதத்தை லேசில போய் தொடக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். திருச்செந்தூரிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. காஞ்சி மகா பெரியவால் போயிருந்தார். லட்சக்கணக்கான மக்கள், எத்தனையோ பவுண்டரிஸ் அந்ததெல்லாம் போட்டிருக்கு, அந்த கம்பங்கள் கயிறுகளால பவுண்டரி எல்லாம் போட்டிருக்க, அதையும் மீறி சில பேர் அவரை அவருடைய பாதத்தை தொடுவதற்கு வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை எல்லா டெலிவிஷன் தொலைக்காட்சி எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்க, அப்படித்தான் சொன்னார். அது சொன்னது வந்து பல பேர் அதை மிஸ் இன்டர்பிரேட் பண்ணார்கள். அதுக்கு என்னென்று கேட்டால், அப்படி குருமாருடைய பாதங்களை தொடுதல் கூடாது. ரெண்டு விஷயம், ஒருவரை நாங்கள் நான் சொன்னேன், ஒருவரை வணங்குகின்ற பொழுது அந்த வணக்க யாரை வணங்குகின்றோமோ அவருடைய நல்ல வைப்ரேஷனும் சரி கெட்ட வைப்ரேஷனும் சரி எங்களுக்கு வந்துடும். அதுதான் அங்க இருக்கின்றது. அதே மாதிரி பொழுது எங்களுடைய ஒருவரை பார்க்கின்ற பொழுது வணக்கத்து, அது வணக்கம் நாங்கள் தொட்டு செய்வதில்லை, அதுலயே வந்துடும் என்றால் ஒருவரை தொடும் பொழுது ஸ்பரிசிக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அண்ட் நெகட்டிவ் கர்மா பேட் கர்மா வந்து அங்கால அந்த மற்றவர்களுக்கு அவர்களுடைய பாதிப்பு வரும். இம்பாக்ட் ஆஃப் தட் நெகட்டிவ் எனர்ஜி, இம்பாக்ட் ஆஃப் தட் பேட் கர்மா வில் கோ டு த அதர் பர்சன் டு. அப்ப இது குருவினிடமிருந்து சிஷ்யனுக்கும் போகலாம், சிஷ்யனிடமிருந்து குருவுக்கும் போகலாம். அவருடைய மரபிலே இந்த குரு மிக அணுக்கமானவருக்கு மட்டும்தான் குரு ஸ்பரிச வீட்சை கொடுப்பார். யுவர் சுவாமிகள் சுப்பிரமணிய சுவாமிகளை சந்தித்த பொழுது அவருடைய முதுகிலே ஓங்கி அரைந்து இந்த ஓசையை உலகெங்கும் கேட்கும் என்று சொல்லி சொன்னார். அது அவருடைய ஸ்பரிச தீட்சை, தொட்டு செய்த தீட்சை. அதே மாதிரியாக சமீபத்தில் என்னுடைய உறவினர் ஒருவர், என்னுடைய மருமகள் முறையானவர், அவருடைய குடும்பத்தினர் காஞ்சி மடத்திலே போயிருந்தார்கள். அப்ப இருக்கின்ற இளைய சுவாமிகளுடைய தரிசனம் கிடைத்தது, கிடைத்து கலந்து இவர்கள் இந்த இளம் பெண்மணி தெரியாத விழுந்து வணங்குகின்ற பொழுது அவருடைய பாதத்தை தொட முயற்சித்தார். அவர் சடார் என்று அந்த பாதத்தை நிலத்தில் இருந்து மேலே தூக்கிவிட உட்கார்ந்திருந்தவர். இரண்டால் பாதத்தை ஸ்பரிசிக்க கூடாது அவருடைய அனுமதி இல்லாமல், அதுவும் பெண்களுக்கு அந்த இது கிடையாது. மற்றது இதுவும் சொல்லப்பட்டிருக்கின்றது, எங்களுடைய சைவ சமய நெறி என்று சொல்லி மறைஞான சம்பந்த தேசிகர்களின் புஸ்தகம் இருக்கின்றது, அதிலே சொல்லியிருக்கின்றது ஆச்சாரியருடைய மனைவிக்கு தொண்டு செய்தல், குருவினுடைய பத்தினிக்கு தொண்டு செய்தல் இருக்கின்றது இல்லையா. அப்ப அது வந்து இந்த கலியுகத்திலே ஆச்சாரிய மனைவிக்கு தொண்டு செய்யும் உள்ள தொட்டு பாத நமஸ்காரம் இல்லை. குரு பத்தினிக்கு கூட காலை தொட்டு பாத நமஸ்காரம் கிடையாது. அப்ப இதுதான் இந்த மரபு. அப்ப இந்த மரபிலே நான் ஆதீன மரபிலே பார்த்திருக்கின்றேன். அப்ப ஆதீன மரபிலே எல்லாம் நினைக்கிறேன், திருவாவூர் ஆதீனம், தர்மபுர ஆதீனம், அவர்கள் சில பேர்கள் அணுக்கமாக அவர்களுக்கு பிடித்திருந்தால் அவர்களை அழைத்து தாங்களே திருடுவர் அணிவித்து விடுவார்கள். அது ஸ்பரிச தீட்சைக்கு ஒப்பானது, அது வேறு. அதுக்காக ஜென்ரலா எல்லாருக்கும் கூப்பிட்டு வைப்பது கிடையாது. அப்ப இது ஒரு அணுக்கமான ஆசீர்வாதம், இட்ஸ் எ வெரி பர்சனலைஸ்ட் அண்ட் வெரி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளெஸிங் ஃப்ரம் த குரு டு த சிஷ்யா, ப்ரொவைடட் குரு இஸ் இன் தட் ஸ்டேட் அண்ட் சிஷ்யா இன் தட் ஸ்டேட். குருவும் அந்த நிலையில இருக்க வேண்டும், சிவனிடம் அதுக்குரிய பக்குவம் இருக்க வேண்டும். அந்த நிலையிலேதான் இது சரியாக இருக்கின்றது மட்டுமடி. ஆனால் கோயிலில் நடக்கிறது என்னென்று கேட்டால், பல பேர் விபூதியை எப்படி வாங்குவது என்று தெரியாது, எப்படி தருப்பது என்று தெரியாது. கொடுக்கும் பொழுதும் அதிகமாக கொடுத்து விடுவார்கள். அக்காலம் போல இக்காலத்தில் எல்லாரும் நெற்றியிலே பட்டையாக விபூதி பூசுவது கிடையாது. பல பேர் வேலைக்கு பாடசாலைக்கு போவதற்கு முன்னர் அவர்கள் அப்படி செய்ய முடியாது. அப்ப மிகவும் லைட்டாகத்தான் அவர்களுக்கு பூசக்கூடியார்கள். அப்ப கொடுக்கின்ற குருமார்களும் அந்த அளவுக்கு எப்பவும் எளிதாக கொஞ்சமாக கொடுக்க வேண்டும். கோயிலே வேணுமென்றால் அந்த மிகுதி விபூதியை போட்டுவிட்டு போவதற்கு ஒரு பாத்திரம் இருந்தால் அதிலே போட்டுவிட்டு போவார்கள். நான் சிதம்பரத்திலே போய் தரிசனம் செய்தேன். ஆணியத்தின தரிசனத்துக்கு இந்த வருஷம்

0: இருந்த அந்த பத்திரிகை துண்டை, அந்த கடதாசி துண்டை வேண்டி தனது நெற்றியிலே தொட்டுக்கொண்டு எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறார். அது விபூதிக்குள்ள மகிமை, அதுதான் விபூதிக்குள்ள மகிமை. இங்கே அப்படி இல்லை. கல கோயில்களில் விபூதியை கொடுத்தால், சந்தனத்தை கொடுத்தால், குங்குமத்தை கொடுத்தால் அங்கே இருக்கிற சுவர்லேயே அப்படியே அப்பி தேய்த்து போட்டு வந்து விடுகிறோம். பக்தர்களுக்கு எடியூகேட் பண்ண வேண்டும், கால நேர சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்களை அதை செய்ய வேண்டும். மற்றது சில இடத்திலே வைத்திருப்பார்கள், தாங்களே எடுத்து அணிந்து கொள்ளும்படி. அது ஒரு சாதாரண முறைமை, தாங்களே எடுத்து அணிந்து கொள்வது. ஆனா உண்மையிலே ஒரு பிளஸிங், அது பிரசாதம் என்று சொன்னால் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட வேண்டும். ஆச்சாரியர் அதை கொடுக்க, மற்றவர் வாங்க வேண்டும். அதுதான் அந்த முறைமை இருக்கின்றது.
1: உண்மையில டாக்டர், இந்த பாதத்தை தொட்டு நமஸ்கரித்தல் நீங்கள் கவனித்த என்ன, பொதுவாக எங்களுடைய பல்வேறு வகையான இந்த நிகழ்ச்சிகளிலே சங்கீத வாத்திய கலைஞர்கள் தங்களுடைய குருவை அந்த மாதிரி பாத நமஸ்காரம் செய்து வணங்குகிற ஒரு முறையை நாங்கள் பார்க்கிறோம். பெரும்பாலான நிகழ்வுகளிலே நான் பார்க்கிறேன், அவர்கள் தங்களுடைய குருவை வணங்க, அவரிடம் கல்வி பயிலுகின்ற மாணவர்களும் தங்களுடைய குருவை வணங்குகிற ஒரு முறைமை இருக்கிறது.
0: அந்த முறைமை வந்து எல்லா குருமாருக்கும் உண்டு. அது சங்கீதத்துக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு வைத்தியம் சொல்லி தந்தால் என்ன, கணிதம் சொல்லி தந்தால் என்ன, குருமார் எல்லோருக்கும் வணக்கம் உண்டு. அது அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற மரியாதை, அவர்கள் செய்கின்ற வித்தை, அந்த கலை ரெண்டு. ஒன்று வந்து அவருக்கு செய்கின்ற மரியாதை, உங்களுக்கு ஒரு கற்றுத்தருகிற வாதியா இருக்கு. இரண்டாவதாக இந்த வித்தையின் ஊடாக, இந்த வித்தை யாரிடம் இருந்து வந்தது என்று கேட்டால், ஆதியிலே எல்லாம் உறவனிடம் இருந்துதான் வந்தது. பிசிக்ஸ்ல இருந்து, கணிதத்தில இருந்து, அஸ்ட்ராலஜியில இருந்து, மைத்தியத்தில இருந்து, நாட்டியத்தில் இருந்து, இசையில் இருந்து, சகல சாஸ்திரங்களும் 64 கலைகளுக்கும் புறப்படும் அவன். ஆகவே ஆதி குருவுக்கும் அதனூடாக அந்த வணக்கம் போகின்றது. அதை பாவித்து வணங்க வேண்டும். அதற்காக இவருக்கு நாங்கள் அவருடைய முகத்துக்காக நாங்கள் வணங்கி, அவரை மகிழ்ப்பதற்காக வணங்கி என்று அல்ல,
1: தாற்பரியத்தை உணர்ந்து செயல்பட்டால் உண்மையான அந்த அருள் அவர்களுக்கு கிடைக்கும்.
0: கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும்.
1: இப்ப இந்த டாக்டர், இந்த எங்களுடைய விபூதி திருநீரினுடைய மகிமை, அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் எங்களுக்கு பல்வேறு பதிகங்களிலே தரப்பட்டிருக்கின்றன.
0: பல நேயர்கள் பல கேள்விகளையும் கேட்கிறார்கள். சில நேயர்கள், டாக்டர் நீங்கள் சிறப்பாக பதில் சொல்லுகின்றன சொல்லுகிறார்கள். இது எல்லாம் ஒன்றும் பேசிக், எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷனும் அறிய வேண்டும் என்றால் பல புத்தகங்கள் நாங்கள் படிக்க தேவையில்லை. ஆறுமுகன் அவருடைய சைவ வினாவிடை முதலாம் புத்தகம், இரண்டாம் புத்தகம், அதிலே எல்லாவற்றினுடைய சாரத்தையும், விபூதி எப்படி தெரிக்க வேண்டும், குருவை எப்படி வணங்க வேண்டும், ஆலய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், சிவனடியார்களை எப்படி பாவிக்க வேண்டும், அன்னதானம் அல்லது மகேஸ்வர பூஜை எப்படி செய்ய வேண்டும், எல்லா விதமான விளக்கங்களுக்கும் அவர் தந்திருக்கின்றார் இந்த சைவ வினாவிடையிலே. அப்ப வகனமடினால இதை போய் எங்க கேட்கலாம், எங்க பார்க்கலாம் என்று பல பேர் குறப்பட்டுக் கொண்டார்கள். இப்படி ஒரு புஸ்தகம் இல்லையே அப்படி இல்லை, ஏற்கனவே இருக்கின்றது சைவ சமய வினாவிடை. அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸும் இருக்குது. எங்களுடைய இணையதளத்திலையும் அதை தலைமையேற்றி இருக்கின்றோம். அப்ப இந்த சைவ வினாவிடையிலே எங்களுக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாவற்றுக்குரிய பதில்களும் உண்டு. அப்ப அந்த அந்த பதில்களை அங்க காண, அதுல கிடைக்காத பதில்களை மற்ற இடத்துல தேடலாம், அது வேறு. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் இந்த காப்பி ஒன்று கட்டாயம் வச்சிருக்கணும், ஹார்ட் காப்பி ஒன்று.
1: அதுல உண்மையிலே டாக்டர், எங்களுக்கு இப்ப ஆரம்ப நிலையில நாங்கள் படித்த காலங்கள்ல எங்களுக்கு ஒரு சமயம் ஒரு பாடமாக இருந்தது. இப்ப அந்த நேரத்திலே இவ்வாறான பாடல்கள் சைவ வினாவிட கூட எங்களுக்கு ஒரு நூலாக இருந்தது. இப்பொழுது அது அப்படியே அருகி போய் எங்களுடைய சமயத்தின் முக்கியத்துவத்தை விளங்காமலே நாங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: யாத்திரை செல்வர்கள் சிதம்பரத்திலே போனால் அங்கே மாலை கட்டி திரை இருக்கின்றது, கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கின்ற, நடந்து போகலாம். அங்கே ஆறுமணாவளுடைய நிலையம் இருக்கின்றது. அந்த நிலையத்திலே போய் நீங்கள் அந்த ஆறுமணாவளுடைய நிலையம், அவர் அங்கே ஆறுமணாவளர் மண்டபம் ஒன்றும் இருக்கின்றது,
1: அவர் பாடசாலையும் அங்கே
0: இருக்கின்றது. அங்கே இந்த புஸ்தகங்கள் விலைக்கு கிடைக்கின்றன. சைவ வினாவுடைய இரண்டாம் புத்தகம் இந்திய விலையிலே 18 ரூபாய்.
1: ஓ,
0: பதினெட்டு ரூபாய் என்றால் இங்க வந்து எங்களுக்கு ஒரு 40% கிட்ட வரும், 40-45%. அப்ப 18 ரூபாய் இது ரெண்டாம் புத்தகம். முதலாம் குட்டாவோ தேவடை குறைவு. அப்ப இந்த புத்தகத்தை ஒரு $1 விட குறைவு இந்த பெறுமதி. ஆமாவே அதை பெற்றுக்கொள்ளலாம். அங்க அந்த ஒரிஜினல் பதிப்பு அந்த அதே விதமாக அந்த முதலாம் புஸ்தகம் இரண்டாம் புஸ்தகமாக இருக்கின்றார்கள். அதை விட வேறு பல இடங்களிலேயும் இந்த சைபபனாவுடைய பதிக்கப்பட்டது.

0: இருந்தது. சில இடங்களிலே கொஞ்சம் மாற்றி என்று அவர்கள் விஷயங்களை மாற்றவில்லை. முதலாம் இனாவிடல இருக்கிற சீன வீராக்களுக்கு ஒரு முதலாம் இனாவிட ஒரு லெவல்ல மறுமொழி, ஒரு சர்டன் லெவல். ரெண்டாம் இனாவில அதே கேள்வி வரும், ஆனா இன்னொரு கொஞ்சம் கூடிய லெவல்ல, அதுக்கு கூடிய ஸ்டாண்டர்ட்ல விட இருக்கும். அதே சில பேர் அது ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து ரெட்டி தின்ற வினாக்களை எடுத்து விட்டு அந்த ரெண்டாம் அப்படியான பதிப்புகளும் வந்திருக்கின்றன. ஆகவே ஒரிஜினல் ஆர்மனாவுடைய பதித்த பதிப்புகள் என்றால் ஆர்மனாவுடைய பதி அங்கே இருக்கின்றது. அந்த ஆர்மனாவுடைய அறக்கட்டளை அருமனா நிலையம் மாலகட்டி தெருவிலே சிதம்பரத்தில் இருக்கின்றது. போறவர்கள் அங்கே போய் அதை விசாரித்து சர்ச்சையாக அங்கே அது அந்த நிலையம் மூடி இருந்தாலும் கூட பக்கத்தில் இருப்பவர்களை விசாரித்தால் அங்கே இருப்பவர்களுக்கு அழைப்பு விடுத்து உடனே உங்களுக்காக வந்து அந்த புத்தகம் எடுத்து தருவார்கள். அதை அந்த பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு மேலும் பிரதிகள் ஏதாவது தேவைப்பட்டால் எங்களிடம் முன்பதிவு செய்தால் நாங்கள் அங்கிருந்து எடுப்பித்தும் அந்த பிரதிகள் தரக்கூடியதாக இருக்கும்.
1: நன்றி டாக்டர். இப்ப இதுல ஒரு கேள்வி இங்கே ஒரு நேயர் கேட்டிருக்கிறார், அந்த கேள்வியோடு நாங்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். கேள்வி என்னென்றால், இந்த மறுபிறப்பு உண்மையானால், அதுவும் பாவம் செய்தால் புழுபூச்சியாக பிறக்க வேண்டி வருமென்றால், புழுபூச்சி என்ன நன்மைகளை செய்ய முடியும்? மனிதனாக பிறக்க இதை எப்படி நம்புவது? நன்மை தீமை விளங்குவதற்கு விளங்க அவற்றுக்கு ஆறாம் அறிவு பகுத்தறிவு இல்லையே, அந்த புழுபூச்சிகளுக்கு பகுத்தறிவில்லை, அவைகள் என்னென்று இந்த இதனை பேந்து பிறம்பு திரும்பவும் மனிதனாக பிறக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இப்போ இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த மறுபிறப்பு, முன்ஜென்மம் என்றெல்லாம் இந்த தொலைக்காட்சியிலே மிகவும் பிரபலமாக அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். நேற்று நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் டாக்டர், இந்த விஜய் டிவியில் முன்ஜென்ம நிகழ்ச்சி. அதில் ஒருவர் தான் வந்து இந்த ஹிப்னோட்டிசம் அதில் தான் ஆராய்ச்சிகள் செய்ததாக ஒரு பெண்மணி சொல்கிறார். அவர் அமெரிக்காவிலும் நான் போய் இதில் பாண்டித்யம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த ஹிப்னோட்டிசம் முறையில் சிலரை அப்படி ஒரு மயக்க நிலையிலே கொண்டு போய் அவருடைய முன்ஜென்மத்தை பற்றியெல்லாம் கேட்கின்ற நீங்களும் பார்த்துருப்பீர்கள் நினைக்கிறேன். நேர்கள் பலருக்கு இப்போ அது ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியாக போகிறது. இதை பற்றி சிலர் கொஞ்சம் குறைபாடாகவும் கூறுகிறார்கள். அதாவது வந்து இவர்கள் இது அது அப்படி ஒரு உண்மையும் அதில் இல்லை, அதே ஒரு செட்டப் கேம் மாதிரி இவர்கள் ஏற்கனவே தயார் செய்து அவர்களை அப்படி பேச வைக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் மக்களிடையே உங்களுக்கு தெரியுந்தானே, எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பும் இருக்கும். அப்போ அதை பற்றியும் நாங்கள் இந்த விஷயத்தில் கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக இந்த இவருடைய மறுபிறப்பு உண்மையானால், அதை பற்றி நாங்கள் பல முறை பேசியிருக்கிறோம். இந்த மறுபிறப்பு அதனுடைய தாற்பரியங்களை நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறீர்கள்.
0: மறுபிறப்பு உண்மையை ரெண்டு விதமாக அணுகலாம். முதலாவது, பிறந்த பின்னர் மீண்டும் பிறப்பு உண்டு என்ற உண்மை இந்து சமய மரபிலே இருக்கின்றது. சைவர்கள், வைஷ்ணவர்கள், சாக்தர்கள் எல்லாருக்குமே இருக்கின்றது, பௌத்தர்களுக்கு இருக்கின்றது, சமணர்களுக்கு இருக்கின்றது, ஆதி காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கும் இது இருந்தது.
1: ஓஹோ, ஆரம்பத்தில்
0: இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த யோவான் என்றொருவர் இருந்தார். அந்த யோவானை பற்றி கேட்கின்ற பொழுது அவரை கேட்கின்றார்கள், நீர்தான் எலியாவா என்று கேட்கின்றார்கள். எலியா என்பது அவருக்கு முன்னர் வாழ்ந்து மறைந்து போன ஒரு தீர்க்கதரிசி. அப்ப அவர் மீண்டும் பிறந்து வருவார் என்ற நம்பிக்கை இருந்ததுலதானே கேட்கின்றார்கள். இதே அதே மாதிரியா அவரை நீர்தான் மெசையாவான்னு கேட்க, இல்லை இல்லை, அவருடைய வருகைக்காக தயார்படுத்த வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இதே மாதிரியாக இயேசு கிறிஸ்து ஒருமுறை தன்னுடைய சீடர்களை கேட்கின்றார், என்னை பற்றி மற்றவர்கள் என்ன பேசிக் கொள்ளுகின்றார்கள் என்று. அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர்தான் எலியாவோண்டும் பேசுகின்றார்கள், அதாவது முன்னர் வந்து போன தீர்க்க தரிசி திருப்பி வந்திருக்கா. அப்ப அதுல இருந்து அங்கே மறுபிறப்பு நம்பிக்கை இருந்திருக்கின்றது. எல்லாரும் பிறக்காவிட்டாலும் கூட இந்த ஞானிகள் மகான்கள் என்றாலும் திருப்பி வருவார்கள் என்ற நம்பிக்கை அங்கே இருந்திருக்கின்றது. இதே சமயங்களிலே அடுத்ததாக இந்த விஞ்ஞானத்திலே
1: பல விஷயம்
0: எடுத்துக்கொண்டால், நீங்கள் சொன்ன மாதிரி அதை சொல்லுவார்கள் மெனோவசியம் ஹிப்னாட்டிசத்துக்கு பேச மெனோவசியம் அந்த ஹிப்னாட்டிசம் பண்ற பொழுது என்ன நடக்கின்றது என்று கேட்டால் பலருக்கு இதை இந்த மெனோவசியம் பிறந்த முறையை தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: அதுதான் முக்கியம்.
0: அதாவது வந்து சிலருக்கு மனத்திலே தன்னறியாத கவலைகள் இருக்கு, சில இன்ஹிபிஷன்ஸ் இருக்கு, சில பேருக்கு இன்டர்வியூக்கு போனா ஃபேஸ் பண்ண இயலாது, சில பேருக்கு தனிப்பட்ட இடத்துக்கு போக இயலாது, சில பேருக்கு அரப்பான் கூச்சியை பார்த்தா அந்த வீட கட்டிடத்தை விட்டு ஓடி விடுவார். இப்படி தன்னறியாத பயங்கள் இருப்பதை கண்ட சில விடயங்களுக்கு இந்த ஆள் மனதிலே சில சம்பவங்கள் குழந்தை பராயத்திலே அல்லது வளர்ந்த பிறகு நடந்த பராயங்கள் வளர்ந்த பிறகு நடந்த சம்பவங்கள் கூட எங்களை அறியாமல் அங்கே பதிந்திருக்கின்றன. வெளிப்படும் வேறு விதமாக திரிவுபட்டு மற்றது இப்படி இனங்காண முடியாத பயம் தயக்கம் கட்டுப்பாடு போன்றவற்றினூடாகவும் வெளிப்படும். அப்ப இதை காட்டுவதற்காக இந்த ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு சென்றார்கள். இந்த இவர்களை ஒரு ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு சென்றால் இதுல சிக்மண்ட் ஃப்ரைட் என்றவர் அவர் வேறு ஒரு விதமாக செய்தார். அவர் ஃப்ரீ அசோசியேஷன் டெக்னிக் என்று கதைக்க வைத்தே கொண்டு வந்தார். இவர்கள் ஆழ்நிலைக்கு கொண்டு போன பொழுது இவருடைய சிறு வயதிலே நடந்த சில சம்பவங்கள் அவர்களுக்கே தெரியாமல் அவருடைய மனதிலே புதைந்திருக்கிற சில சம்பவங்கள் வெளிக்கொணரப்பட்டன. இந்த பயங்களுக்கு இந்த பீதிகளுக்குரிய காரணங்கள் கண்டறியப்பட்டன. அப்ப இதனூடாக பல சம்பவங்கள் உமக்கு நடந்தது ஆனால் உமக்கு வெளி மனத்துக்கு தெரியாமல் இருப்பது ஆழ்மனத்தில் இருப்பது வெளிக்கொணரப்பட்டது. இதுதான் மனோவசியம். இதனூடாக சில சிகிச்சை முறைகள் இன்றளவு நடைமுறையில்
1: இருக்கின்றன.
0: இப்படி சில பேர் மனோவசியத்தினூடாக அந்த மன உறக்கத்திலே கொண்டு செல்லுகின்ற பொழுது சில பேர் போவார்கள், பல சின்ன வயசு வரைக்கும் போவார்கள். ஒரு குழந்தை எடுத்து நடக்க துவங்குற காலத்துக்கு கூட அவர்கள் போய் தங்களுடைய மெமரியை ரெக்கார்ட் பண்ணக்கூடியதா இருக்கின்றது. ஒரு சிலர் இப்படி கொண்டு வந்த பொழுது சடுதியாக அவர்கள் இன்னொரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் லைஃப் செட்டப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல தொடங்கினார்கள் சில பேர். இதுக்கு இவர்களுடைய இந்த வாழ்க்கைக்கும் இந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்ப இந்த பதிவுகள் பல ஆண்டாண்டு காலமாக பதியப்பட்டு வந்திருக்கின்றன. உளவியல் துறையிலே மனோவியல் துறையிலே இவையெல்லாம் பதியப்பட்டு வந்திருக்கின்றன. இந்த சம்பவங்கள் இந்த வாழ்க்கைக்கு தொடர்பு இல்லாதபடியினாலே ஒரு நிலைக்கு மேலே அவருடைய மனத்தை கொண்டு செல்லுகின்ற பொழுது அது ஆழ்நிலை ஆழ்ந்த பதிவில் இருக்கின்ற முற்புறவி நிகழ்வுகளை கொண்டு வருவதாக இருக்கலாம் என்ற நம்பிக்கை வரக்கூடியதாக இருந்தது. இதுதான் இந்த தாற்பயம். இதிலே சிலவற்றை ஒரு சிலர் மேலும் ஒரு ஆராய்ச்சி முறையை எடுத்துக்கொண்டு அவர்கள் சொன்ன இடங்களுக்கு போய் பார்த்து சொன்ன இடங்கள் சம்பவங்கள் பெயர்களை கண்டறிந்து அந்த உண்மைகளை எழுதியிருக்கின்றார்கள். இது கேஸ் ரிப்போர்ட்ஸ், இண்டிவிஜுவல் கேஸ் ரிப்போர்ட்ஸ் ஆக இருக்கின்றன. இதுதான் இதனுடைய தாற்பயம். அப்ப இந்த முறையில தான் நாங்கள் பார்க்கிறோம். மறுபிறப்பு உண்டா இல்லையா என்பதற்கு இவ்வளவு தரவுகளையும் நாங்கள் தந்திருக்கிறோம். எங்களுடைய சமயத்திலே மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார், புல்லாகி புடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். ஸ்தாவரம் என்றால் என்னென்றால் நான் இன்றைக்கு தாவரம் என்றால் பிளான்ஸ் தான் சொல்றோம். ஸ்தாவரம் என்றால் அசையாத புறப்புகள் எல்லாம் தாவரம். சங்கமம் என்றால் அசைகின்ற உயிர்கள். ஊரிலே நாங்கள் எங்களுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் வெளியே வைக்கின்ற பொழுது ஸ்தாவர சங்கம சொத்துக்கள், அசையும் சொத்து அசையா சொத்து, மூவபிள் அண்ட் இன்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்று போடுவோம். வக்கீல் எழுதுவார்கள். அப்ப இங்க தாவரத்துல வந்து ஸ்தாவரம் என்றால் அசையாத உயிர்கள், கல்லு பாறை அசையாத உயிர், மரம் அசையாத உயிர், அசைகின்ற உயிர்கள் விலங்குகள் மிருகங்கள் பறவைகள். அப்ப இந்த சங்கமத்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அவர் சொல்லுகின்றார். இதை சிலர் சொல்றார்கள் கல்லாய் மனிதராய் என்று சொல்லி இருக்குது. இது கல்லாய் என்று சொன்னது எழுதப்பட்டது எழுத்துப்பிள்ளையா வந்திருக்க வேணும் வீடுகள்ல. இது கல்லா மனிதராய், அதாவது கற்காத மனிதராய் என்று சில பேர் சொல்லுவார்கள். அப்படி அல்ல, கல்லுக்கும் உயிருண்டு, கல்லுக்கும் உயிருண்டு. வேண்டுமென்றால் விஞ்ஞானத்திலே பாருங்கள், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் ஒன்று கோரல்ஸ், முருகக்கற்கள். முருகக்கற்கள் கோரல்ஸ் வளருகின்றன. பல வண்ண முருகக்கற்கள் கடலுக்கற்களே இருக்கின்றன. அது ட்ரிப் போய் நாங்கள் இன்றைக்கு இலங்கையில கூட பென்தோட்டையில போனால் அந்த போட் ட்ரிப் போகும். போட்ல கீழே கிளாஸ் பேஸ் இருக்குது, அதுக்கால கடலுக்கற்களே இருக்கிற வண்ண வண்ண முருகக்கற்களை பார்க்கலாம். இது கூட அருகி கொண்டு போகின்றது. அவற்றுக்கும் பிறப்புண்டு, வளர்ச்சி உண்டு, இறப்புண்டு. அதனால முருகக்கற்களை கட்டிடத்துக்கு கூட பாவித்திருக்கின்றார்கள். மிகவும் உறுதியான கற்கள். இருந்தாலும் கூட மிகவும் உறுதியான கற்கள். நான் படித்த யாழ்ப்பாண கல்லூரியில் ஒரு பகுதி கட்டிடம் முருகை கட்டிடம், அதை சமீப காலத்தில் இடித்து திருப்பி கட்டுவதற்கு இடிப்பதற்கே மேலும் கஷ்டம். அப்ப பூச்சி எடுத்து போட்டு திருப்பி பூச்சி பூசி கட்டி விட்டார்கள். அவ்வளவு வைரமான கற்கள் இந்த முருகை கற்கள் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அது மட்டுமல்ல, எமது சிற்ப சாஸ்திரத்திலே கற்களிலே ஆண்கள் பெண்கள் அழிக்கல் என்ற வேறுபாடு ஒன்று. சிற்ப சாஸ்திரம் தெரிந்தவர்கள் அதை அதில் தட்டி நாதம் எழுப்பி அந்த நாதத்தில் இருந்து அந்த ஆண்கள்லா பெண்கள்லா அழிக்கல்லா என்று வேறுபடுத்துவார்கள். ஆண்கள் தான் ஆண் தெய்வ விக்கிரகங்களுக்கு பாவிக்க வேண்டும், பெண்கள் தான் பெண் தெய்வ விக்கிரகங்கள் செய்வதற்கு பாவிக்கப்பட வேண்டும். அழிக்கற்கள் படிக்கட்டுக்கள் பூடங்கள் போன்றவற்றுக்கு பாவிக்கப்பட வேண்டும். இது வந்து ஒரு வைத்தியர் எப்படி ஒரு செலஸ்கோப்பை வச்சு இருதய துடிப்பை அறிந்து இது இருதயத்தில் மைட்ரோஸ்டெனோசிஸ், இது இருதயத்தில் மைட்ரோ இன்கம்பிட்டன்ஸ், இது ஹார்ட் பிளாக், இது ஹார்ட் ஃபெயிலியர் என்று எப்படி சொல்லுகின்றாரோ அதே மாதிரியாக சிற்ப சாஸ்திரத்தை படித்து உணர்ந்த சிற்ப வல்லுநர் இந்த நாதத்தை தட்டி எழுப்பி கல்லிலே இது ஆண்கள்லா பெண்கள்லா அழிக்கல்லா என்று சொல்லுவார். அவை கல்லுக்கும் உயிர் உண்டு. அடுத்து அவருடைய கேள்வி என்று கேட்டால் இதுக்குத்தான் உயிர் இருக்குது, ஆனா பகுத்தறிவு இல்லையே. அதுவே உற்றறிவு, அதுவே புல்லும் மரணும் ஓரறிவினவே. இது தொல்காப்பியத்தில் இருக்குது. அதாவது தாவரங்கள் விலங்குகளுக்கு ஒரு அறிவு தான் இருக்கு, தொடுக உணர்ச்சி தான் இருக்குது. அப்ப தொடுக உணர்ச்சி மட்டும் இருந்தால் அது எப்படி தன்னுடைய கர்மாவை கழித்து இஞ்சால வந்து வரப்போகிறது என்றது கேள்வி. அதனுடைய என்னென்று கேட்டால் ஒரு ஒரு மரமாக பிறந்துட்டோம் என்று வைத்தால் இந்த மரம் வந்து ஒரு இடத்திலேயே தரித்திருந்து தாவரம் இல்லையா, அப்ப மூவண்ணையில் ஆறு வெயிலில காய்ந்து மலையில நினைஞ்சு குளிரில குளிர்ந்து இல்லையா, அந்த குளிர்களுக்கு மலையில பிறந்து அந்த அந்த குளிரில வாடி அந்த தன்னுடைய காற்றில உழைந்து தன்னுடைய கர்மாவை கழிக்கின்றது. அசையலாது பனி என்றான், வெயில் என்றான், காத்தண்டான, குளிர் என்றான், அதுல இருக்குது. அதுக்கு தொடுக உணர்ச்சி இருக்குது. தொல்காப்பிய சொல்லிட்டார் உற்றறிவு, அதுவே உற்றண்டா தொடுக ஊரு தொடுக உணர்ச்சி, தொட்டா சுடுங்கியை பார்த்தா தொட்டோன்னு. அப்ப இவ்வளவு உணர்வும் அதுக்கு வருவது தானே. அப்ப அது செய்த கர்மாவே இந்த சூடு குளிர் காத்து உளைச்சல் ஒரு இடத்துலயே நின்று கழிக்குது, கர்மா கழியுது. அது மட்டுமல்ல தன்னை நாடுவெனும் உயிரினங்களுக்கு நிழல் அருகுது, உறவிடம் தருகுது, காற்றை சுட்டிகரிக்குது, வாயுமண்டலத்தை சுத்தமாக்குது, பூ தருகுது, காய் தருகுது, கனி தருகுது, புறவு தருகுது, உணவு தருகிறது, தனது உடலை கூட மரமாக தருகிறது. நாங்கள் கட்டிடம் கட்டுவதற்கு இதெல்லாம் அது நெல்வினை பாத்தீங்களா, தீய கர்மா கழியுது நல்ல கர்மா வருகுது. இதுலேயும் சில மரங்களோட பூச திரவியங்கள் வந்துடும். என்னென்ன, சந்தன மரம் வந்தா சந்தனம் வந்து சுவாமிக்கு போறது, ஒரு வில்வ மரம் வந்தா இலை வந்து சுவாமிக்கு போறது, ஒரு மல்லிகை என்றா பூ வந்து சுவாமிக்கு போறது, என்னொரு மாமரம் அல்லது பலாமரம் வந்தா அதுவிட பழம் வந்து சுவாமிக்கு போச்சு என்றால் அது மரத்துக்கு எவ்வளவோ புண்ணியமா. சில மரங்கள் இந்த பூச திரவியமா வரும், சில மரங்கள் கோயில்ல நிழல் மரமாயிருக்கும், சில மரங்கள் தல விருட்சமாயிருக்கும். அப்ப இதெல்லாம் மேலான சிவபுண்ணியங்கள். அப்ப இந்த நல்வின பயணம் சிவபுண்ணிய பயணம் வந்தா சிவபல மனுஷரா பிறக்காமலே அதை நேரடியா முத்தி வெற்றிடும்.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: ಕಾರಣಿ ದೇಹಸ್ಥಿತ ವಿದ್ಯಾ ವಸ್ತು ಸಮೃದ್ಧಿರತ್ಯಖಿಲ ಸಾಮಗ್ರೀ ಸಮೇತೆ ಸದಾ ದುರ್ಗಾದಿ ಪ್ರಿಯ ದೇವ ಮಾಮಕ ಮನೋ ದುರ್ಗೇ ನಿವಾಸಂ ಕುರು ಮಾ ಗಚ್ಛತ್ವಮಿತಸ್ತತೋ ಗಿರಿಶ ಭೋಮಯೇವ ವಾಸಂ ಕುರು ಸ್ವಾಮಿನ್ನಾದಿ ಗಿರೀತ್ ಕಿರಾತ ಮಾಮಗಮನ ಕಾಂತಾರ ಸೀಮಂತರೇ ವರ್ತಂತೆ ಬಹುಶೋ ಮೃಗಾ ಮದ ಜುರ ಮಾತ್ಸ್ಯ ಮೋಹಾದಯ ತಾನ್ಹತ್ವ ಮೃಗಯ ವಿನೋದ ರುಚಿತ ಲಾಭಂಚ ಸಂಪ್ರಾಪ್ಯಸಿ. 42-43 ಶ್ಲೋಕಗಳು. ಶಿವಾನಂದ ಹರಿ ஆனந்தகளுக்குள்ளேயே சிவானந்தம், ரெண்டாவது பதார்த்தம் தோணாதான இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம், விஷய சம்பந்தம் இல்லாதான ஒரு ஆனந்தம், அபரிச்சனமான ஒரு ஆனந்தம். அந்த சிவானந்தத்தினுடைய ஒரு பெருக்கை லஹரியை தான் அனுபவித்துக் கொண்டு சொல்றார். அதுல முக்கியமாக பகவான துர்கப்பிரியான்னு, துர்கமா இருக்கிற இடத்துல ஒரு கோட்டைக்குள்ள இருக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப இஷ்டமா. பரமேஸ்வரனுக்கு கிரிஷான்னு பேர், மலையில் இருக்கிறவர். ஏன் சுவாமி மலையில் இருக்கார்? அது எல்லாரும் கஷ்டப்பட்டு வரணுங்கிறதுக்கா? அப்படி இல்லை, அவர் மேலே இருந்தார். ஏன்னா எல்லோருடைய எல்லாரையும் அவர் பார்க்கலாம். கீழே இருந்தால் முன்னால் இருக்கிறவர்கள் தான் அவர் பார்வை விழும், பின்னால் இருக்காளுக்கு பார்வை விழாதோ எனக்கூடியதான எண்ணத்தில் மேல் லெவலில் இருக்கிறார். எல்லோரையும் நான் பார்க்கணும், என்னுடைய கருணா கடாட்சத்தினால எல்லோரையும் கடத்தேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரிஷா, ஏ கிரிஷந்தான்னு சொல்றது ருத்ரமானது. அதே விதமாக அந்த பரமேஸ்வரன் துர்காதி பிரியா, ஒரு போர்ட்டல் இருக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஆசை. ஒரு கோட்டைன்னா கோட்டைக்கு அகழி இருக்கணும், பெரிய மதுகு சவுர் இருக்கணும், உள்ள வாசல்கள்லாம் இருக்கணும், அதுக்குள்ள பட்டாள் இருக்கணும். எப்படிப்பட்டதான பட்டாள் இருக்கணும்? நம்பிக்கையோடு இருக்கக்கூடியதான பட்டாள் இருக்கணும். அதுக்கும் உள்ள என்ன இருக்கணும்? நிறைய சாமக்கிரி இருக்கணும். இவைகள்லாம் இருக்கணுமே, அவைகள் இருந்தால் தானே கோட்டைன்னு பேரு. அதே போல் உங்ககிட்ட இருக்கா? இருக்கப்பா, என் மனசுலையும் அந்த கோட்டை இருக்கு. கோட்டைக்கு வேண்டியதான எல்லா பொருளும் இங்கே மனசுக்குள்ள இருக்கு. என்ன இருக்கு? காம்பீரியம் பரிகா கதம் பரம். இந்த காம்பீரியம், இந்த பரிகான அகழ் எப்படி இருக்கணும்? ஆழமா இருக்கணும். அகழியில விழுந்தமா அவ்வளவு சீக்கிரமா எழுந்துக்க முடியாது. சாதாரணமாக எப்படி இருக்கணும்? 10 அடியாவது ஆழம் இருக்கணுமா அழியில. அதுக்கெல்லாம் எவ்வளோ அழி இருக்கணும், எவ்வளோ வெடுத்து இருக்கணும், அவையெல்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். ஏன்னா மனுஷன் அதை தாண்ட முடியாம அளவுக்கு இருக்கணும். நடுவில் விழுந்தானே ஆனால் அங்கே வந்து நிறைய பிராணிகள்லாம் முதலைகள்லாம் இருக்கணும். ஏன்னா அதை தப்பிச்சுட்டு போக முடியாது, அப்படி அகழி இருக்கணும். அதுக்கு மேலே பரிகாபதம் கனசுதி பிராகார குணா, அதுக்கு மேலே பிராகாரம். அந்த பிராகாரம் எப்படி இருக்கணும்னு, அதை ஏற முடியாதா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஏதோ வரல மிஷின்லாம் வச்சுட்டு இருக்கோம், பழைய நாள் என்ன உடும்பு கையில் வச்சுட்டு வருவா, அதை தூக்கி வீசி போட்டேன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கும், அந்த நூலை வச்சுட்டு அப்படியே கயிறு வச்சுட்டு மேலே போயிடுவா. ஆனால் அதுக்கும் முடியாத அளவுக்கு இருக்கணும்னு, மனுஷாலால் ஏற முடியாத அளவுக்கு அங்கே அந்த மது செவர் இருக்கணும். அதுக்கு மேலே அதுக்குள்ள என்ன ஜனங்கள்லாம் இருக்கணும், எப்படி சைன்யம் இருக்கணும், அது எப்படி சோமஸ்தாப்த பலம் குணஸ்தோமஸ்தாப்தபலம், சரியான குணங்கள். அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கணும்? வினயம் இருக்கணும், அகங்காரம் இல்லாமல் இருக்கணும், அதே போல மனசுக்கு சாந்தி இருக்கணும், எப்படி இருந்தாலும் பகவானை நம்பிட்டு இருக்கணும்னு இருக்கணும், ஒரு உற்சாகம் மனுஷனுக்கு எப்பொழுதுமே இருக்கணும். புரியலையே புரியலையே அப்படி இருக்கேனே கவலைப்பட்டிருக்கேன், நிச்சயமா புரியும், பகவான் என்னை காப்பாற்றுவார் எனக்கூடியதான நம்பி இருக்கணும். சிவனடியார்கள் சொன்ன வார்த்தையை நம்பணும். இப்படி இருந்த குணங்கள்லாம் இருக்குமே, ஏன்னா அந்த குணங்கள்லாம் ஒரு சைன்யம் மாதிரி மனுஷனுக்கு, அது சரியான சைன்யம் சார். அதை தாண்டி சத்ருக்கள் வர முடியாது. சத்ருக்கள் யாரு? காமக்ரோதாதிகள், ஆசை விருப்பு வெறுப்பு இப்படிப்பட்டதான சத்ருகள் மனசுக்குள்ள போக விடாம பண்றதுக்காக இந்த குணங்கள். அமானித்த மதம்பித்வம் அஹிம்சா சாந்திராஜ்யம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிகிரக அப்படின்னு பகவத்கீதையில விசேஷமாக 20 ஆத்ம குணங்களை சொல்லியிருக்க. அத்தனை குணங்களும் என் மனசுக்குள்ள இருக்க சுவாமி. ஆப்தபலம் கனேந்திரியாரிதேஸ்தித, அதுபோல இந்திரியங்களுடைய கூட்டம் புலன்களுடைய கூட்டம் இவைகள் இருக்கு. பாராணிதே ஹெஸ்திதா, ஒரு கோட்டைன்னா கோட்டையில் வாசல் இருக்கணுமோ இல்லையா? அதே போல நமக்கும் இந்த மனசுக்கும் வாசல்கள் இருக்கு. வாசல் வழியா உள்ள போடுறதுக்கு கண்டு காது மூக்கு நாக்கு முதலிய வாசல்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வித்யா வஸ்து சமிருத்தி, வஸ்து சமிருத்தி, கோட்டைக்குள்ள சுற்றுலும் ஜனங்கள் சத்ருக்கள் ஆக்கிரமித்த போதிலும் கோட்டைக்குள்ள இருக்கிறவ கொஞ்ச நாளைக்கு சௌக்கியமா இருக்கணும். அதுக்கு வேண்டியதான ஒரு 2 மாசத்துக்கோ 3 மாசத்துக்கோ வேண்டியதான சமிருத்தி பொருள்கள்லாம் இங்க இருக்கணும். அதே மாதிரி இங்க இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற எனது வித்யா இந்த மனசுக்கு ரொம்ப நாளா வேதாந்தத்தை கொடுத்து கொடுத்து இருக்கேன், புரியறதோ புரியலையோ கேட்டு இருக்கேன். அந்த மனசு வேதாந்தத்தை கேட்க கேட்க மனசு என்ன ஆறுதுன்னு சாந்தி அடையிடும். வாழ்க்கையில கட்டம் வந்தாலும் கட்டம் ஒரு நாளைக்கு போயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இதுல இந்த சாஸ்திரம் கொடுக்கும். கர்மா மேலையும் கீழே இருக்கும், நல்ல கர்மா கெட்ட கர்மா மாறி மாறித்தான் வரும். இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு போகும், நம்ம சௌக்கியமா இருப்போம், பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வரும் எனக்கூடியதான உறுதி இவனுக்கு வேணும். கட்டங்கள் வராத வியக்தி உலகத்துல கிடையவே கிடையாது. எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு யாருமே சொல்ல முடியாத கட்டத்தை இருந்தாலும் அந்த சமயத்துக்கு எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி அதுக்கு தகுந்தா போல நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கும். அந்த மனசுக்கு ஒரு தைரியம் டைரக்ஷன் காட்டி கொடுக்கறது இந்த வித்யா. வித்யா வஸ்து சமிருத்தி இத்தி அகில சாமக்ரி சமேதே, இப்படி எல்லா விதமான சாமக்ரியும் இருக்கக்கூடியதான் என் மனசுல. துர்கா அதி பிரியா, துர்கத்துல ரொம்ப பிரீத்தி இருக்கே, இல்ல துர்கா அதி பிரியா, துர்கா மாதாவிட்ட அம்பாள்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கே, நீங்க வாங்க என் மனசுக்குள்ள இருங்க அப்படின்னு. மனோ துர்கே நிவாசம் குரு அப்படின்னு மனசு என்ன கொடுக்கிறதான கோட்டைக்குள்ள தாங்கள் இருங்கோன்னு பிரார்த்தனை பண்ணியதான ஸ்லோகம் நேற்று பார்த்தோம். இந்த வித்யாங்கிறத பராவித்யா, பரா அபரான்னு 2 வித்யா இருக்கு, அதுல பராவித்யா வேதாந்த வித்யா அதுன்னு நேற்று பார்த்தோம். அதுக்கு மேல ஸ்லோகம் மகத்வத்வமிதத்தோ கிரிஷபோ மயேவ வாசம் குரு. ஏ பரமேஸ்வர, நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம், என் மனசுலயே இருந்தோம். மயேவ வாசம் குரு, என்ன இடத்துலயே வாசம் குரு வாசம் பண்ணுங்கன்னு. ஏன் அப்படியா? நீங்க ஆதிக்கிராதன் முதல் முதல்ல வேட வேஷம் போட்டவர் இவர் தான். வேடன்னு சொல்றீங்கள, அந்த வேடனா இருக்கிறவர் யாரு? இங்க பரமேஸ்வரன் தான். அவர் அந்த அர்ஜுனனை டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தார். அர்ஜுன் என்ன பண்ணினார், பாசுபதாஸ்திரத்துக்காக தபஸ் பண்ணினார். பாசுபதாஸ்திரம் பவர்ஃபுல் அஸ்திரம். அந்த பாசுபதாஸ்திரத்துக்காக ஓம் ஸ்லீம் பசு அப்படின்னு வரும் அந்த மந்திரம். அந்த பாசுபதாஸ்திரத்தை ஜெயிக்கணுங்கிறதுக்காக பரமேஸ்வரனுக்கு ஒரு தபஸ் பண்றார். 1 வருஷ காலம் தபஸ் பண்ணார். தீர்த்தம் தீர்த்தம் ஒன்றும் சாப்பிடல, அப்படி தபஸ் ஏதோ இலைகள் அது இது சாப்பிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பரமேஸ்வரன் பார்க்கிறார். இவர் தபஸ் தான் பண்ணிட்டு இருக்கார், அகங்காரத்தை தாண்டினாரோ அது ரெஸ்ட் பண்ணும். ஏன்னா சிவானுகிரகம் வேணும்னா மனுஷிய மனுஷனுக்கு என்னன்னு அகங்காரம் இருக்கக்கூடாது. நான் நான் என கொடுக்கதான எண்ணம் போகணும், எல்லாம் பகவானுடைய செயல் என கொடுக்கதான நம்பிக்கை மனுஷனுக்கு வரணும். அந்த பகவான் எப்படி எப்படி பண்ணினாலும் நான் உங்களுக்கு தாசனா இருப்பேன் என கொடுக்கதான எண்ணம் இவனுக்கு வரணும். அது வந்திருக்கான்னு பாக்கிறதுக்காக என்ன பண்ணினார், ஒரு பன்னியை வரவழிச்சார் அந்த பக்கமா. அந்த பனியை வந்து இவர் வந்து அர்ஜுனை மூட்டுற மாதிரி பண்ணினார். அர்ஜுனன் என்ன பண்ணினான், கையில காண்டீவம் இருக்கு, நான் வந்து இந்த பனியை கொல்லுவேங்கிற அபிப்பிராயத்துல இந்த காண்டீவத்தினால வில்ல போட்டார், அம்ப போட்டார். இவர் அம்பு போடுறதுக்கும் பரமேஸ்வரன் இன்னொரு அம்பு போடுறதுக்கும் சரியா இருந்தது. அர்ஜுனனுடைய அம்பு தான் முன்னாடி தச்சது, இருந்தாலும் பரமேஸ்வரனுடைய அம்பு அதே சமயத்துல தச்சது. தச்சதுமே என்னாச்சு, பன்னி பிராணம் விட்டு எடுத்து பரமேஸ்வரன் என்ன பண்ணினார் தெரியுமா, நான் அங்கிருந்து வேடன் வரார். வேடன் வந்து என்ன பண்ணினார், இந்த பன்னி எனதுன்னு எடுத்துன்னு போக ஆரம்பிச்சார். அர்ஜுனன் சொன்னார், எடுத்துன்னு போனா போக வேண்டியதானே, இவரோ தபஸ் பண்ணிட்டு இருக்கார், இவருக்கு பன்னியோட என்ன வேலை. நம்ம வாழ்க்கையிலும் நம்ம பார்ப்போம், சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு சண்டை வரும், நமக்கு அது தேவையில்லையே, ஆனாலும் ஒரு அகங்காரம், நான் அடிச்சேன் அது எனது. இப்ப எனதுங்கிறது உலகத்துல எங்க இருக்கு, எல்லாம் பரமேஸ்வரனுடைய பகவான் பண்ணினத்தானே. ஆனா என்னன்னார், அவர் வந்து பரமேஸ்வரன் தெரிஞ்சுக்கல. இவர் என்ன பண்ணினார், அந்த பண்ணியை நான் தான் முதல்ல பானம் போட்டேன், என் பானம் தான் திச்சிருக்கா, அயால் அது எனக்கு சேரணும்னார். அவர் கேட்டார், தபஸ் பண்ணக்கூடியத நீங்க பண்ணியோட என்ன பண்ண போறீள், அது உமக்கு வேண்டாம். இப்ப பாருங்க, ஒரு கோபம்னு வந்துருச்சு மனுஷனுக்கு, எப்படியாவது வாச்சா வாச்ச வித்யதே, எது பேசணும் எது பேசப்படாதுங்கிற ஒரு நிலை போயிடும் கோபம் வரப்ப. ஆகையால் தான் கோபத்துக்கு அவசியம் ஆகப்படாது. கோபம் மனுஷனுக்கு வந்ததுமே ஒரு 2 நிமிஷம் பேசாம இருக்கும். ஒருத்தர் ஓங்கார ஜெபம் பண்ணுங்க, கோபம் வரப்ப ஓங்காரம் உங்க மனசுக்கு வரும், வந்தா நீங்க கோபமே வந்திருக்காது. 1 to 10 எண்ணுன்னா அப்ப 1 எண்ணு 1 வராதுன்னு எதிரால வையறதான் ஞாபகம் வரும், அதுக்கு தான் கோபம்னு. கோபமானது வர்றப்ப கங்கா பிரவாகம் மாதிரி வந்து அடிச்சு தள்ளிட்டு போகும். ஆனா என்ன என்ன, இதுக்கு மேல ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், வர வச்சுக்கணும், சிவ அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படி மனசுல நினைச்சுட்டே இருந்தேன்னா அந்த கோபம் வர்ற சமயத்தான் 1-2 தரம் போனாலும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அபியாசே நச்ச கௌந்தேய வைரக்கிய நச்ச கிரக்கியதே, அபியாசத்தினால தான் இதை அடைக்க முடியும். அர்ஜுன் என்ன பண்ணினா எனதுன்னா, பகவான் சொன்னார் இப்பதான் சரியான சந்தர்ப்பம் எனதுன்ட்டார். ஏன்டா நான் போட்ட பணம் தான் முதல்ல அடிச்சதுன்னு. இப்ப யார் சார் ப்ரூவ் பண்றது? ரெண்டு பேர் தான் பார்த்தா, இவர் நானுங்கிறார் அவர் நானுங்கிறார், நயம்பானம் தான் தைச்சதுங்கிறார், ரெண்டு பேருங்க சண்டை முத்தி தபஸ் கிருஷ்ணார்ப்பணம். காயத்ரி ஜபத்துக்கு உட்கார்ந்தான், எவ்வளவு நேரம் 1000 பண்ணணும்னு உட்கார்ந்தான். 4 பண்றதுக்குள்ளே பேசி வந்து உட்கார்ந்து விட்டான் மடியில. மடி போச்சுன்னா மடியில உட்கார்ந்துட்டான், மடி போய் இப்ப என்னாச்சு? சரி கொஞ்ச நேரம் ஆரம்ப ஜபம்னா பேச்சியோட விளையாடினான், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு ஜபம் நாளைக்குட்டான், பசிக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் தான் அப்ப விவகாரம் என்ன, நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் ஏற்பட்டாலும் எடுத்துட்டாலும் இந்த நல்ல காரியமானது மனுஷனுக்கு இடையூறு பண்றதுக்கு நிறைய கோபம் வந்தது. அப்ப சுப்போச்சு என்ன பண்ணினா, நீரா நானா பாப்போம்னா ரெண்டு பேரும் இதை ஆரம்பிச்சு விட்டாங்க. அவர் கையில பானத்தை வில்லும் பானமும் எடுத்து, ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா இந்த அர்ஜுனனுக்கு வில் விஜயில ரொம்ப ஆசை, வில்லுன்னா பிராணம். ஆகையால் என்ன பண்றதுன்னு அவருக்கு வேற உள்ளூர் அபிப்பிராயம் இருக்கு, இந்த வில் விஜயில நாம பிராக்டிஸ் பண்ண போல வேற யாரும் பண்ணல, முதல்ல இருந்து ஒரு கர்வம் இருக்கட்டும், நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கார். இப்ப யார் எந்த துறையில வசதியாக அது முயற்சி பண்ணியிருக்காளோ அவ வசத்தின்னு சொல்றதுல இது இல்லை, ஆனா அந்த வியக்திக்கு கர்வம் இருக்கப்படாது, அவ்வளவுதான். அவர் நல்லா முயற்சி பண்ணியிருக்கார், எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கார், அங்க இருக்கக்கூடியதான 100 கௌரவாள் என்ன, இங்க இருக்கக்கூடியதான மீதி 4 பாண்டவாள் என்ன, இவாளால யாரையும் பண்ண முடியாத அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணி பரசுராமனிட்ட வாசதான கர்ணனோட இவர் நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கார். இவருக்கு சமானமா அர்ஜுனுக்கு சமானமா இருந்தவர் ஏகலவியன் ஒருத்தர் தான். அவர் எப்படி பண்ணினார் தெரியுமோ, நான் துரோணாச்சாரிய சிலையை வச்சு குருபக்தியினால் அடைஞ்சார். எது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுமோ அது குருபக்தியினால அடையலாம்னு அவர் அடைஞ்சார். கடைசியில் என்னாச்சு, அவர் கை விரலை வெட்டி இவர் கொடுத்துட்டாரு. என்னாச்சுன்னு அப்படி பண்ண விடாதுன்னு, அதுக்கப்புறம் அவர் காலாலேயே வில்ல அம்ப விட்டார் அவர். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க, அப்படி லோகத்துல அந்த அளவுக்கு ஒரு வில்வித்தையில ஒரு சாமர்த்தியம் இருக்குன்னு தெரிந்ததான அர்ஜுனன். ஸோ இவருக்கு இதுல ரொம்ப பற்றுதல் இருக்கு, பற்றுதல் எங்க இருக்கோ அங்கே அதை தொட்டா கோபம் வரும் அப்படின்னு அபிப்பிராயம் தெரிஞ்சிருந்தா ரெண்டு பேருக்கு என்னாச்சு, சண்டை ஆரம்பிச்சு. எவ்வளவு நேரம் சண்டை நடக்கிறது, நிறைய நேரம், 10-15 நாளா சண்டை நடக்கிறது, விடலை ரெண்டு பேரும் உண்டாச்சு என்னதாச்சு ஆரம்பிச்சதா, கடைசியில பண்ணி வந்து போட்டுச்சு விவகாரம், அதை பத்தி யாரும் கவனிக்கல. கடைசியில என்னடாச்சுன்னு அர்ஜுனன் கீழே விழுந்தார். விழும்பொழுது மயக்கமா விழும்பொழுது பரமேஸ்வரன் என்ன பண்ணார், ஆஹாஹா நான் இவரை பரீட்சை பண்றதுக்கு வந்ததானே தவிர இவருக்கு பிராணன் போக்குறதுக்காக வரல அப்படின்னு நினைச்சு கிட்ட வந்து தொடரலாம். தொடும் பொழுது அவருக்கு மறுபடியும் அந்த சேத்தனம் வந்தது. எதிர்க்க பார்த்தா பார்வதி பரமேஸ்வரால் நிக்கிறேன். அப்ப நமஸ்காரம் பண்ணி இப்படி ஆச்சுன்னர், உங்களோட சண்டை போட்டேன்னா யாரை நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேனே, யாருடைய தரிசனம் வேணும்னு நினைக்கிறேனே, அப்படிப்பட்டதான் நான் உங்களோட சண்டை போட வேண்டியதான பரிஸ்தி வந்தாச்ச, எனக்கு இந்த அகங்காரம் போகணும். இப்போ வந்து என்ன வேணுமோன்னு கேட்கல. அவர் பார்த்தார், உனக்கு அகங்காரமும் போட்டோம், நீ முதல்ல சங்கல்பம் பண்ணின என்ன பாஜபதாசனம் வேணும்னு, அதையும் கொடுக்குறேன். இப்படி அந்த காட்டுக்குள்ள இருந்ததான் அந்த பரமேஸ்வரன் இவருக்கு சாயம் பண்ணினார், பாஷ்பதாசனத்தை கொடுத்தார், அதை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தார்னு வச்சுங்களேன், யுத்தத்தெல்லாம் ஜெயிச்சார் அர்ஜுனன். ஆனா இந்த பாஷ்பதாசிரம் வாங்கறதுக்காக எந்த காட்டுல தபஸ் பண்ணினாரோ அந்த காட்டுலத்தானே பரமேஸ்வரன் காட்சியை கொடுத்தார். ஆகையால் பரமேஸ்வரனுக்கு என்னாச்சுன்னு, அவர் காட்டிலேயே இருக்கிறவர். நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுபியாமுதே நம, நமஸ்தே அஸ்து தன்வனே, கையில வில்ல வச்சுட்டு இருக்காரு அம்பு வச்சுட்டு இருக்கல, வனா நாம் பதையே நமஹா, நீங்க யாரு வனா நாம் பதைய, காட்டுக்களுக்கெல்லாம் அதிபதி அவர், காட்டுலயே அவருக்கு இருப்பாராம், அவருக்கு நமோ முருகயுப்யா, அவர் பண்ண முருகயுப்ய சண்டை போடுறவள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படிப்பட்டதான் அந்த வேதங்கள்ல எந்த பரமேஸ்வரனை வனா நாம் பதையேன்னு சொல்றதோ அந்த பரமேஸ்வரனை சொல்றாரு, நீங்க காட்டுல வாசம் பண்றேன்னு சொல்றல, என் மனசும் காடு மாதிரி தான் இருக்கு, ஆகியல் இங்க வாசம் பண்ணுங்க. இப்ப மனச எப்படி சொன்னார், முன்னார் ஒரு கோட்டையா சொன்னார், இப்ப மனச காடுங்கிறார். என்ன சுவாமி காடுன்னா என்ன, வனா நாம் சமூக விருட்சா நாம் சமூக வனம், மரங்கள்லாம் நிறைய இருக்கணும், காடுன்னு என்ன மரங்கள் இருக்கணும், அந்த மரங்களுக்குள்ள குரூர மிருகங்கள்லாம் இருக்கணும், குரூர மிருகங்கள் எத்தனையோ இருக்கு, ஆனா எல்லாத்தையும் சிறுத இருக்கு புலி இருக்கு, ஆனா எல்லாத்த விட உசக்தியான மிருகம் இது சிம்மம். அந்த சிம்மமானது என்ன, அதுக்கும் தனியின ஒரு ஒரு வழக்கம், சிறுத்தை மனுஷனை பார்த்தா அடிச்சுவிடும் அதுக்கு பயம், ஆனா சிம்மம் அடிக்காது. அதுக்கு எப்ப பசிக்குமோ அப்பதான் வரும். அது வரைக்கும் அது இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் உண்டு, யாரும் என்ன கொல்ல முடியாது அப்படின்னு ஒரு தைரியம். அதனால பார்த்த அப்படியே கண்ட பார்த்திருந்தா மறுபடியும் கரம் போட்டுட்டு இருக்கும் அந்த சிம்மத்தினுடைய சுபாவம். ஆனா எப்ப பசிக்கிறதோ அப்ப எழுந்துக்கும். எழுந்து போய் என்ன எந்த மிருகத்தை பார்க்கமோ அந்த மிருகத்தை கொல்லும். தனக்கு வேண்டியது சாப்பிட்டு விட்டு வந்துடும். மறுபடியும் நாளைக்கு அதை சாப்பிடாது. அது நம்மளை விட தேவையில்லைன்னு நம்ம 10 நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அகோரமா அது சாப்பிடப்பட. நேற்று சமைச்சது இன்னைக்கு சாப்பிடப்படாதுன்னு சொல்றோம். அது பரியுஷிதம்னு பேர். வேணும் தப்பு ஒன்றும் இல்லை. தமோ குணம் ஜாஸ்தியாகும். பழச சாப்பிட சாப்பிட தமோ குணம் ஜாஸ்தியாகும். ஆகையால் பரியுஷிதம் சாப்பிடப்படாது மனுஷாவோட சொல்லியிருக்கான். சிம்மம் என்ன பண்ணும்னு ஒரு தரம் அதை சாப்பிட்டதுன்னா இன்னொரு வேலைக்கு அதை சாப்பிட்டாது. அது நீதி மிருகங்கள் தான் சாப்பிடும். அது போய் ஆனந்தமாக அது உட்கார்ந்துட்டு இருக்க அப்படி இருக்கு அந்த சிம்மம். அதே மாதிரி நீங்க காட்டுக்குள்ள இருங்க, நிறைய மிருகங்கள்லாம் இருக்கு. என்னென்ன மிருகங்கள் தெரியுமோனா யானை, ஒட்டகம், இதே போல சாதாரண மிருகங்கள்லாம் குரூர மிருகங்கள், பாம்பு, தேடு, என்னென்னமோ இருக்கு. அதே போலயே என் மனசுல காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, லோபம் இருக்கு, மோகம் இருக்கு, இன்னொருத்தர் சௌக்கியமா இருக்கப்படாதுங்கிற எண்ணம் இருக்கு, வயசாதுகள் இருக்கு, எத்தனை இருக்கு தெரியுமோனா அது இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. காட்டுக்குள்ள என்ன மிருகம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாதோ அதே போலயே மிருகங்கள் என்ன இருக்குன்னு தெரியாது. ஒண்ணுமே இல்லாமலே இன்னொருத்தர ஹிம்சை பண்றதுன்னு ஒரு எண்ணம். பொருள் போயிட்டே இருக்கார், குழந்தை இருக்கார், முதுகுல அடி எடுத்துட்டு போயிட்டே இருக்கார். என்னடா தமாஷ் எடுத்துங்கிறது இவர் ரெண்டு அப்படி வெறுமனு கிள்ளிட்டு போவா அந்த குழந்தைய. அது பாட்டுக்கு ஏதோ தமாஷா விளையாண்டு இருக்கு, அதை எடுத்துட்டு போவா. இப்படி குணங்கள்லாம் ரொம்ப பேருக்கு இருக்க சுவாமி. அதே போலயே இந்த மனசுல எத்தனையோ கெட்ட குணங்கள் இருக்க, மிருகங்கள் இருக்கா போல, கொடூரமான மிருகங்கள் இருக்கா போல எத்தனையோ இருக்க. ஆகையால் இவைகள்லாம் இங்க இருக்கிறதுனால இதுவும் ஒரு காடு தானே. உங்களுக்கோ காடுன்னு ரொம்ப இஷ்டமாச்சே, ஆகையால் இந்த காட்டுக்குள்ள இருங்களேன்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எப்படி மகச்சத்வம் இதத்ததோ கிரிதபோ, ஹே கிரிதா, மலையில இருக்கிறவரையேன்னு சொன்னார். மலையிலையும் காடு இருக்கும். மலையில மனுஷாலாம் ரொம்ப பேர் இருக்க மாட்டார், சில பேர் தான் இருப்பா. விவகாரம் என்ன, காடு விருட்சங்கள் தான் நிறைய இருக்கும். அப்படி மகச்சகிரத்வமிதத்ததோ கிரிதபோ மையேவ வாசம் குரு, அவரை பிரார்த்தனை பண்றாரு. எனக்குள்ளேயே இருங்கப்பா, ஹே பரமேஸ்வரா இங்கே இருங்க. ஏன் சுவாமின் ஆதிக்கிறாதா, ஏன் என்ன காட்டில் இருக்க சொல்றேன், ஏன் ஒரு பங்களா வாங்கி கொடுக்கப்படாதா, எனக்கு நல்ல ஏசி போட்டு கொடுக்கப்படாதா, நான் இங்க இருக்க மாட்டேனா? இல்ல சுவாமி, நீங்க ஆதிக்கிறாதர், நீங்க வேடனா வேஷம் போட்டிருக்கல, வேடன் எங்க இருப்பார்? பெரிய பங்களா கொடுத்து வேடன் வாங்கி கொடுத்தா அதை வெளியில் தான் உட்காருவார். அவருடைய வழக்கம் அப்படி. ஆதி கிராதா, நீங்க முதல் முதல்ல கிராத்தனை வந்திருக்கிறது. என்ன மிருகங்களை எல்லாம் வேட்டை ஆடுறதுதான் உங்களுடைய சுவாவம். ஆகையால் நீங்கன்னும் கிராத்தரா வேஷம் போட்டிருக்கேள், ஆகையால் நீங்க இங்க வாங்கோ. மாக சுவாமி நாதி கிரீட்ட கிராதா மாம கமன காந்தாரதி மந்தரே, என்னுடைய மனசு என்ன கொடுக்கிறதான காடு இருக்க, இதுக்குள்ள வாங்கோ. ஏன்னா என் மனசு காடு மாதிரி அடர்த்தி அதுக்கு காட்டுக்குள்ள போன இல்லைன்னா உள்ள போனா எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாது. முதல்ல காட்டுக்குள்ள போயிட்டு இல்லைன்னா அது என்ன, அந்த மரங்களுக்குள்ள எந்த திக்கு தெரியாதுன்னு, எந்த பக்கம் போனா திரும்பி வெளியில வரவும் தெரியாது. ஒவ்வொரு சமயத்துல காட்டுல தீ பிடிச்சிக்கும், தீ பிடிச்சு அந்த பிராணிகள்லாம் கஷ்டப்படும், எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாதுன்னு. என்ன காட்டுக்குள்ள போறோமா வெளியில போறோமா? காட்டுல தீ பிடிச்சு விடுத்தேன்னா காட்டு வந்து முழுக்க அழிகிற பரியந்தம் தீ இருந்துட்டே இருக்கும். யார் பயிரஞ்சன் போடுறா, எவ்வளவு ஜலத்தை விட்டா காட்டாத்தைய அணைக்க முடியும்? முடியாது. பிராணிகள்லாம் அல்லாடும், இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடும், எங்கே போகணும் தெரியல, தெரியாமல். அதே போலயே இந்த காடுகள் அடர்த்தியா இருக்க, மரங்கள் இருக்க, மரங்களுக்குள்ள கொடிகள் மாட்டின் இருக்கு. இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு நடுவில் போயிட்டு இருக்கு, எப்படி ஓடுவள் நீங்க? அப்படின்னா என் மனசுல எண்ணங்கள் இருக்கு, ஒரு எண்ணமா ரெண்டு எண்ணமா, ஏதாவது ஒண்ணு நினைக்கிற காலத்துல இன்னொன்று. பேரது பகவத்கீதை பாராயணம் இருக்கான், இந்து பேப்பர்ல என்னமோ நியூஸ், நேற்று பாதி விட்டோம் எது படிக்கலையே, அது என்ன சார் பகவத்கீதை படிக்கிறப்ப அது என்ன போட்டு வேற யாரோ ஞாபகம் வருது. ஒரு 10 நாளுக்கு முன்னால டெலிபோன் பண்றேன், நான் பண்றேன்னு சொன்னேன் விட்டேனே, என்ன எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா? விவகாரம் முழுக்க இந்தூர்ல இருக்கான், அமெரிக்கால இவன் பேரன் எப்படி இருக்கான்னு நினைக்கிறார். அவன் பாட்டுக்கு சௌக்கியமா இருக்கான், என்ன இவன் விடலையே, இவனுடைய மனசு இங்கங்கன்னு அலைஞ்சுட்டு இருக்க. அலையலையன்னா தான் கஷ்டம்னு, எல்லோருக்கும் அலையலைன்னா அது எப்படி சார் அவருக்கு அப்படி பெண், எல்லோருக்கும் இது சுபாவம். நிஜமாக நம்ம மனசை அலையிறதுன்னு எப்போ தெரியும்? பகவானுக்கு முன்னால் கண்ணை மூண்டு மனசை நிறுத்தணும் ட்ரை பண்ணி பாருங்க, அப்போ தெரியும். மீதி சமயத்தில் தெரியல, அது பாட்டுக்கு சுத்திட்டே இருக்கிறது நீங்கள் அதையும் நோட் பண்ணலை. சுத்திட்டே இருக்கிறவன் ட்ரெயின்ல போயிட்டே இருக்க நம்ம போறோம் தெரியறது ஆனந்தமா கண்ணை மூண்டு தூங்குறாரு சார். இதுதான் ஆத்துல தூங்குற போல பெட்டில் தூங்குற போல தூங்கிட்டு இருக்கான். ஆனா விவகாரம் என்ன, வேகமா போறதே அவருக்கு தெரியல, கவனிக்கவே இல்லை. ஆனால் வெளியில வந்து ஜன்னல்ல பார்த்தா வேகமா தெரியறது இல்லையோ, அதே மாதிரி தான் கண்ணை மூடிட்டு நம்ம மனசை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் உங்க மனசை எங்கெங்க ஓடுறது எப்படி ஓடுறது அதை நிறுத்த முடியல. அதே போலதானே இந்த காடுக்குள்ள இத்தனை மரங்கள் எப்படி இருக்கோ, இந்த மனசுங்கிற காடுல அத்தனை எண்ணங்கள் இருக்கு. சின்ன எண்ணங்கள், பெரிய எண்ணங்கள், வேண்டிய எண்ணங்கள், வேண்டாத எண்ணங்கள், இன்னத்துக்கு சகாயம் பண்ணுங்கிற இன்னத்துல அழிக்கணும்னு எண்ணங்கள். அவனை விட்டேனே பாரு, அவன் மேல மேல மேல போயிட்டே இருக்கான் சார். எண்ணங்கள் எத்தனை எண்ணங்கள் மனசுல இருக்கு. காந்தாரசி மந்தரே வர்த்தந்தே பகுஷோ முருகா, ஹே பரமேஸ்வர வர்த்தந்தே பகுஷோ முருகா. ஒன்னு ரெண்டு மிருகங்கள் இல்ல, காட்டுல எத்தனை மிருகம் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது நமக்கு. எத்தனையோ மிருகங்கள் எந்த மூலையில இருக்குன்னு தெரியாது. அந்த மிருகங்கள்லாம் பார்த்தே இருக்க மாட்டேன். நீங்க அங்க இருக்கக்கூடிய காட்டு எருமை இருக்க, நீங்க பாக்குற எருமை விட மூணு மடங்கு இருக்கும். என்ன சார் அப்படிங்க, அது ஒண்ணும் பண்ணாது எருமை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனா விவகாரம் என்ன, உங்களுக்கு அதை கண்டா பயமா இருக்கு. சாதாரணமாக ஒரு மிருகம்னு பார்ப்பேல் அது என்ன என்ன பண்ணும் தெரியாது. இந்த ஊர்ல நம்ம பாக்குற குரங்கு வேற, காட்டுல இருக்கிற குரங்கு வேற. அது பிடிச்சி பிராண்ட் ஆரம்பிச்சோன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ராமாயணத்துல அப்படித்தானே, ராட்சசெல்லாம் வந்திருக்கா, எங்கள்கிட்ட பலம் இருக்கு, சக்தி இருக்கு, ஆயுதங்கள் இருக்குன்னு பார்த்தா இந்த குரங்கள்லாம் மூலக்கு வந்துடுது. இதோட என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. முதுகுல போய் பிராண்டது, கீறது, கண்ணை பிடிச்சி இழுக்கிறது, என்ன பண்ணுவா? இந்த பானத்தை போட முடியும் அதுக்கு மேல, பார்த்தா மேல ஏறுறது. அக்ஷயகுமார் என்ன பண்ணாரு, அனுமார் ரெண்டு காலையும் பிடிச்சி துணி துவைக்கிற போல துவச்சு விட்டாரு. இப்படி எல்லாம் ஏற எதிர்பார்ப்பால சார், விவகாரம் முழுக்க ஒண்ணு நடக்காது இந்த குரங்கு கிட்ட. அப்படி அதே மாதிரி என் மனசுல எத்தனை குரங்கு இருக்கும், யார வேண்டா, பார்த்தா நம்ம அழகா இருக்கா போல இருக்கும், பார்த்தா நீட்டா இருக்கா சார், சுத்தமா இருக்கா சார். உள்ளூர பார்த்தா தானே தெரியும், அவாவாளுக்கு அவாவா பார்க்கணும். உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் பார்க்க வேண்டாம், நம்ம மனசுல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டா போறோம். எத்தனை எண்ணங்கள் இருக்கு, எத்தனை மிருகங்கள் இருக்கு, எத்தனை கொடூரமான எண்ணங்கள் எத்தனை இருக்கு, இன்னொருத்தர ஹிம்சப்படுத்தணுங்கிற எண்ணங்கள் அப்பப்ப வந்து வந்து போறதுன்னு. ஒரு தடவை வந்து எல்லாத்தையும் போட்டா பரவாயில்ல, அப்பப்ப வர்றது பாருங்க. அகல் மிருக வர்த்தந்தே பகுசோ மிருகாக மதஜுஷா, ஒவ்வொரு மிருகம் எப்படின்னு கொழுத்து இருக்கு. மதஜுஷா, ஒவ்வொரு மிருகத்துக்கும் அதுக்கு வேற வேலை ஒன்றும் இல்லை சார். காட்டில் இருக்கிற மிருகங்கள் என்ன பண்ணுறது, சாப்பிட வேண்டியது, சுத்த வேண்டியது, அதான் அதுக்கு வேலை. இந்த கிளாஸுக்கு வரணும், அங்கே போகணும், ஏதாவது ஒன்று இருக்கு, அதுக்கு ஒன்றுமே கிடையாது வாரம் முழுக்க. அப்படி மதஜுஷா என்ன சுவாமி, அந்த மிருகங்கள் என்ன அப்படி மிருகங்கள் இருக்கு? மத்சரியமோகாதயா, ஆசை, விருப்பு, வெறுப்பு, கோபம், வயத்தறிச்சல், அவன் முன்னுக்கு வந்து விடுறானேங்கிற ஒரு எண்ணம். மத்சரியமோகாதயா, இதுக்கு மேல மோகம், ஆசை, அது எப்படின்னு அந்த பொருள் அடைஞ்சுத்தான் ஆகணும் என கூடியதான பிடிவாதம் எத்தனை இருக்கு இந்த மோகங்கள்ல. மத்சரியமோகாதயா தான் ஹத்வா, என்ன பண்ணணும் நீங்க, என்ன போய் உங்க மனசுக்குள்ள வரும்னு சொல்றே பரமேஸ்வரன், வாங்கன்னு கூப்பிடுறேப்பா, நான் வந்து என்ன பண்ண போறேன் உங்க மனசுல? இல்ல நீங்கள மிருகயா வினோத ரசிகா, நீங்க வேட்டையாடுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். வேடனுக்கு என்ன இஷ்டம், வேட்டையாடணும், மிருகங்களை கொல்லணும். அதே போல என் மனசுல மிருகம் இருக்கோ இல்லையோ, என்ன மிருகம் இருக்க, இப்பதான் சொன்னேன், ஆசை, விருப்பு, வெறுப்பு, மோகம், வைத்தறிச்சல், இவைகள்லாம் என்னால கொல்ல முடியல. நீங்களும் ஆதிகிராதன், அதுல ட்ரெயின் ஆயிருக்கள், வேடனா இருக்கேன், ஆகியால் இதெல்லாம் ஒவ்வொன்னா கொண்டு விடுங்க, கொன்னா எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு என்னடா உங்க தொழிலோ, அது பகவானுக்கு என்ன தொழில், நேர் பக்தாளுடைய மனசை சுத்தப்படுத்தி, பக்தாளுடைய மனசை சுத்தப்படுத்தி அவளுக்கு மனசு நிம்மதியை கொடுக்கணும். அவர் மனசு நிம்மதியை கொடுத்தா அப்புறம் நீங்க பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. பகவானை நானே ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சா நடக்கிறது இல்லை, ஏன்னா இந்த எண்ணங்கள் தான் அதிகமா இருக்க. அந்த பரமேஸ்வரன் பக்தி செலுத்தி அந்த பரமேஸ்வரன் ஒவ்வொன்னா நம்ம கெட்ட எண்ணங்கள்லாம் அழுத்தினாரையனால் அப்பொழுது மனசு சாந்தி பெறும். மனசு சாந்தியா இருக்கும் பொழுது அதை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோ, பகவான் நாம அவ கேட்டுட்டோம்னு வச்சுங்களேன், பகவானுடைய பக்தி மனசுல வளரும். பகவான கண்ண மூடினா அவரை நீங்க பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஞானம் தானா ஓடி வரும். போன ஸ்லோகத்துல பராவித்யான்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பன்னாறு பராவித்யா எப்படி வரும், பக்தி பண்ணுங்க, அவருடைய நாம அவ சொல்லுங்க, அவரை எனக்கு வேதாந்தத்துக்கு இடம் கொடுங்கோன்னு பகவானை பிரார்த்திங்க, நான் கேட்கற மாதிரி எனக்கு பண்ணுங்க. சொன்னப்ப எனக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லக்கூடியதான குருவை கொடுங்க, பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயமா கிடைக்கும். ஆகிய மாத்தர்ய மோகாதய தான்ஹத்வா முருகையா வினோத ருச்சிதா லாபம் ச சம்ப்ராப்ஸ்யசி. தான்ஹத்வா அந்த முருகங்களை கொண்டுட்டு முருகையா வினோத ருச்சிதா லாபம். இந்த வேட்டை ஆடுறதுன்றதுல இருக்க அந்த வழக்கத்துல இருக்கல அந்த ஒரு சந்தோஷமும் நீரும் பெறுவே. என்ன எப்பவுமே மனசு எப்படின்னா நம்ம எங்க இருக்குமோ அவளோட இருக்கு, அது மாதிரி இருக்கு. சிரிச்சுட்டு இருக்கிறவளோட நம்ம இருந்தோமேனா நம்ம மனசு சிரிக்கும். அழுதுண்டு இருக்கிறவாள் சில பேர் பாருங்க, எப்ப பாருங்க மூக்கால அழுதுண்டே இருப்போம், அது சரியா இல்ல இது சரியா இல்ல அப்படி இருக்கா இப்படி இருக்கா இப்படி. அவளோட இருந்தா நம்மளும் அப்படிதான் ஆகும். நல்லவாளுடைய சத்துகளோட இருந்தா பாருங்க மனசே கெட்ட எண்ணமே வராது. அவள் இருக்கிற பரியந்த நல்லதாகவே சாந்தமாகவே இருக்கும். ரமண மாஸ்திரத்துல போய் உட்கார்ந்துன்றதா ரொம்ப பேர் பாரணர்ஸ் எல்லாம் உட்காருவோம். எதுக்கு ஏதாவது அவர் சொல்ல போறாரு உபதேசம் பண்ண போறாரு ஒண்ணும் கிடையாது. அவர் பாட்டுக்கு இருக்கா இவ பாட்டுக்கு இருக்கா ரெண்டு மணி நேரம் நான் அபாடான்னு போறான். என்ன சார் பண்ணினா? ஒண்ணும் பண்ணல அவர். ஒண்ணும் பண்ணாம இருந்ததுதான் சார், ஏதாவது பண்ணினா தானே வம்பு விவகாரம் பண்ண. ஒண்ணும் பண்ணல அவர், மனசாந்தமா இருந்தது உங்க மனசு சாந்தி. அதே போலதான் சத்துகளோட நம்ம இருந்தாலும் நமக்கு சத்குணங்கள் வரும், அல்லது இருக்கிற துர்குணங்கள் நம்ம விட்டு போகும். ஆகையா என் மனசில் இருக்கக்கூடியதான துர்குணங்கள்லாம் போக்கும்படி பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு இருப்பிடம் வந்தது, உங்களுக்கு ஆனந்தமா, உங்களுக்கு தொழிலும் ஆச்சு இருப்பிடமும் ஆச்சு, எனக்கும் சத்தோட்டம் ஆச்சு. ஆகையால் இப்படி பண்ணுங்க. மகச்சா ஆகையால் தான் சொல்றேன் பரமேஸ்வர என்னை விட்டு போக வேண்டாம். மகச்சத்வமி தத்தோ கிரிசபோ மையேவ வாசம் குரு, எனதிலே வாசம் குரு. சுவாமின் ஆதி கிராதா, முதல் முதல்ல கிராதனா இருந்ததே. மாமகமன காந்தார சிமந்தரே, என்னுடைய மனசு என்ன கொடுக்கணும்? காந்தாரம் இந்த காடு, இது இந்த காட்டுக்குள்ள இருங்கோ. சிமாந்தரேன்னு இருக்கு, அந்தரேன்னு எண்டுன்னு நினைக்கப்படாது. ஸ்வப்னான் தம் ஜாகரி தான் தஞ்ச உபவுயே நான் உபசியதி அப்படின்னு கட்டோபனிஷத். ஸ்வப்னாந்தம்னா ஸ்வப்னம்னு அர்த்தம், ஸ்வப்னத்தினுடைய முடிவுன்னு சம்ஸ்கிருதத்துல அந்தம்னா அதுவில்னு அர்த்தம். ஸ்வப்னாந்தம் ஜாகரிதான் தஞ்ச, ஸ்வப்னத்திலையும் ஜாகரத்திலும் அதுல காந்தாரம்னு என்ன அர்த்தம்? இந்த காட்டுக்குள்ள காந்தார சீமந்தரே வர்த்தந்தே பகுசோ மிருகாக, நம்ம மனசுல கெடு கெட்ட எண்ணங்கள் இருக்குன்னு யார் அறிந்துக்கிறானோ முன்னுக்கு வந்துட்டான். எப்பவுமே என்ன தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு இது தெரியல. குருவை கேட்டு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் எப்போ வந்திருக்கோ, நம்முடைய அகங்காரம் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கோ, அன்னைக்கு அவனுக்கு பகவத் அனுகிரகம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆகையால் வர்த்தந்தே பகுஜோ மிருகாமத மாத்தர்ய மோகாதய தான் ஹத்வா, அந்த குணங்கள்லாம் கொண்டு விடுங்கோ. அந்த முருகங்களை கொன்றா போல என் மனத்தில் இருக்கிற கெட்ட குணங்களை நீக்கி விடுங்கோ. முருகையா வினோத ருச்சிதா லாபம் ச சம்ப்ராப்ஸ்யசி, முருகையா வினோத ருச்சிதா லாபம். இந்த கெட்ட குணங்களையே நீக்கத்தினால ஏற்பட்டதான ஒரு லாபம் என்ன? ஜீவ பிரம்மக்கியம். நீங்க முதல்ல என்ன நினைச்சீங்கள்? உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள்னா என்னை வந்து அடையணும், அதானே அபிப்பிராயம். தெய்வீகேடா குணமயே மம மாயா துரத்திய மாமேவ பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திதே. பகவான் என்ன நினைக்கிற? இந்த ஜீவர்கள் எல்லாம் நல்ல வழிக்கு வரணும், அதனால தானே அவருக்கு பசுபதினு பேரு. பசுக்களாவே இருக்க ஆணவமலம் காய்க மலம் கார்மிக மலம் இது போக மாட்டேங்கிறது இவனுக்கு. சரீரத்தில் மலம் இருக்க ஏன் எத்தனையோ ஜென்மாக்கள்ல கர்மாவை பண்ணி பண்ணி பண்ணி அவைகள்லாம் சரீரமா மாறி சரீரம் பார்க்கறதுக்கு தான் நன்னா இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதிராளுனா சொல்லணும் நன்னா இருக்கலாம் இல்லையான்னு. ஆனா விவகாரம் நமக்கு நம்ம நன்னா இருக்கோம் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த சரீரத்தை மேல் தோல் எடுத்து விட்டா எப்படி இருக்கும்னா, இங்க கடையில தொங்க விட்டுருக்கேன் பாருங்க ஆடை. நம்ம சரீரமும் அப்படித்தான் இருக்கு, ஒன்றும் வித்தியாசமே வேண்டாம். விவகாரம் எப்படின்னு அவ்வளோ கோரம், நம்மளால மூக்க திறந்துட்டு இருக்க முடியாதுன்னு அவ்வளோ நாட்டம். இருந்த போதிலும் அந்த சரீரத்துக்கு நம்ம நமக்கு என்ன அபிமானம் என்ன கௌரவம்? அதை மூணு வேளையும் குளிப்பாட்டி அதுக்கெல்லாம் பவுடர் பூசி அதுக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், நான் அழகுன்னு நினைச்சுட்டு இருக்கேல. சொல்ல முடியாது இந்த சரீரம் எப்போ நின்னும்னு யாராலையும் சொல்ல முடியும். அந்தியஸ்வாச கிமயம் அதவா உபாந்தியாஸ்வசந்திய, டாக்டர் ஏதாவது பர்மிஷன் கொடுப்பாரா கேரண்டி கொடுப்பாரா? பகவான் தான் கொடுக்கணும் கேரண்டி. அவர் 100 வருஷம் இருக்குன்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லி கொடுத்துட்டார். ஒருத்தர் சொன்னார் இந்த ஊருக்கு வர்றப்பவே டேங்க் ஃபுல் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறான், அது இப்போ ரிசர்வ்ல ஓடிட்டு இருக்கு, ரீஃபில் பண்ண முடியாது, அவ்வளோதான். இருக்கிறதுக்குள்ள வேதாந்தா படிங்கன்னு பகவானை தெரிஞ்சுக்கோ, எத்தனை நாள் இருக்கோ அதுக்குள்ள பகவானை தெரிஞ்சுக்கோ. ஆகையா ஹே பரமேஸ்வர நீ நினைச்சதான் ஒரு பதார்த்தம் என் மனசு சுத்தி ஆகணும்னு நினைச்சுரே, அதையும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் என்ன பண்ணுவோம், அன்னத்வா வினோதர்ஜிதா லாபம் சம்பிராப்யசி இப்படி சொல்லி இதுக்குள்ள இந்த காடுன்னு சொன்னேனோ இல்லையோ, காட்டுக்குள்ள நீங்க எப்படி சிம்மம் மாதிரி இருங்கோ, காட்டுக்குள்ள சிம்ம மாதிரி கரலக்ன மிருக கரீந்திர பங்கோ கனசர்தூலவி கண்டனோத்த ஜந்து கிரிசோ விஷதாக்ருதி சேதக்குஹரே பஞ்சமுகோக்தி மே குதோபி. ஏ பரமேஸ்வர, நீங்க என் மனசுக்குள்ள இருந்துட்டு இல்லையன்னா எனக்கு பயம் போயிடும்னே, உங்களை கண்டுனா எல்லாம் பயப்படுறது. விஷாஸ்மத் வரப்பவதே விஷோதேதி சூரிய பீஷாதிந்திரச்சாக்னச்ச மிருத்யுத்தாவதி பஞ்சமஹா. அந்த பிரம்மத்தினுடைய பயத்தினால தான் சூரியன் உதிக்கிறார், சந்திரன் உதிக்கிறார், இல்லைன்னா கரெக்டா அந்த டைம்னு டைம் கரெக்டா உதிக்கிறார். பஞ்சாங்கத்தில் 5:55 இப்போ தான் சூரியன் உதிக்கிறார். ஏன் சார் ஒரு நாள் அதுவும் லேட்டாக வரமாட்டாரோ, இல்லை ஒரு நாள் சீக்கிரமாக வந்து விடமாட்டோம், அந்த டைம்னு வரணும். காற்று என்னைக்காவது நான் அசைய மாட்டேன் சார், ஒரு நாளைக்கு ரெஸ்ட் லீவ் இன்னைக்கு எடுத்துட்டேன்னா நம்ம கதி என்ன, உலகமெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு. ஒரு நாளைக்கு அக்னி பகவான் ஸ்ட்ரைக் பண்ணான்னு வச்சுங்க, பேங்க் ஸ்ட்ரைக்கா ஐயோ பி 3 டேஸ் ஸ்ட்ரைக் நான் யாரோ விவகாரம் நடந்தார், ஆனால் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுங்க என்ன ஆச்சுன்னு. நெருப்பு ஸ்ட்ரைக் பண்ணால் காலமே காஃபி கிடையாது சுடாத, ஆனால் விவகாரம் அப்படின்னார். ஏதாவது நடக்கிறதா, ஏன் பகவான் இடத்துல பயம். அதே மாதிரி ஹே பரமேஸ்வர, காட்டில் இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளும் சிங்கத்தை கண்டு பயப்படுறது, நீங்களும் சிம்மம் மாதிரி எனக்குள்ள இருந்தோம். ஆமா என்ன போய் சிம்மம்னு சொல்றீங்கள என்னன்னு, சிம்மத்துக்கு சம்ஸ்கிருதத்துல பண்டாஸ்கியம்னு பேர், 5 வாய் இருக்குன்னு ஒரு அர்த்தம். அதோட என்ன, அது விஸ்தாரமா இருக்கக்கூடியதான வாய் இருக்குன்னு அர்த்தம். பச்சி விஸ்தாரேங்கிற தாத்து பஞ்சபாத்திரம்ங்கிறோம் நான், அதுக்கு என்ன பஞ்சபாத்திரம், 5 பாத்திரம் வச்சுருக்கே, ஒரு பாத்திரம் தானே வச்சு, ஒரு பாத்திரத்தை வச்சு பஞ்சபாத்திரம்ங்கிற பஞ்சான என்ன அர்த்தம், அது திறந்த வாய் இருக்கக்கூடியதான பாத்திரம். அந்த பாத்திரம் வைடா இருக்கு அதனுடைய கழுத்து, ஸோ அதுக்கு பஞ்சபாத்திரம்னு பேர். அதே மாதிரியே திறந்த வாய் இருக்குன்னா விஸ்தாரமான வாக்கு இருக்கிறதுனால பஞ்சாஸ்தியம்னு பேர் சிம்மத்துக்கு. இங்க பரமேஸ்வரனுக்கு பஞ்சாஸ்தியம்னு பேர், 5 வாய் இருக்கு, சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் இப்படின்னு 5 தலை இருக்கு. 5 தலையில 5 வாய் இருக்கோ இல்லையோ, ஸோ பரமேஸ்வரனும் பஞ்சாஸ்தியம் தான், சிம்மமும் பஞ்சாஸ்தியம் தான். காட்டுக்குள்ள சிம்மம் இருக்கு, என் மனசுங்கிற காட்டுக்குள்ள சிவன் இருக்காரு. சிம்மம் இருந்தா பிராணிகள் பயப்படும், பரமேஸ்வரன் எனக்குள்ள இருந்துன்னா உலகமெல்லாம் பயப்படுறது, எனக்கு பயம் இல்லை. பத்தேல நீங்க இங்க வரலாமே, கரலக்ன மிருக கரீந்திர பங்கா கரலக்ன மிருகா. அந்த சிம்மம் என்ன பண்றா தெரியுமா, மான் இருந்தா மானை பிடிச்சுட்டு இருக்கு, மானை கொண்டு கொடுத்து அது ஓடி போயிட போறதுன்னு பிடிச்சுட்டு இருக்கு ஒரு கையில. அதே போல பரமேஸ்வரனும் கையில மானை பிடிச்சுட்டு இருக்கு. பரமேஸ்வரன் கையில இருக்கிற மான் என்ன தெரியுமா, உங்க மனசு. இந்த மனசு வேகமா ஓட ஓட அந்த மனசை ஓடாம கையில பிடிச்சுட்டு இருக்காராம் பரமேஸ்வரன். பாருங்க கையில மானை பிடிச்சுட்டு இருக்க, பின்னு 2 காலையும் பிடிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி சிம்மம் என்ன பண்ணிருக்க, மானை அடிச்சது அந்த மாதிரி ஓடி போயிட போறதுங்கிறதுக்காக பிடிச்சுட்டு இருக்கான். கரலக்னமுருக கரீந்திர பங்கா. அதே போலயே அந்த காட்டில் இருக்கக்கூடியதான யானை, எது சிம்மம் என்ன பண்ணி தெரியுமா, நான் யானையை கொண்டுடுத்து. அதே போல என் மனசுக்குள்ள ஒரு பரமேஸ்வரன் இருக்கார், இவரும் சிம்மம் தான், இவரும் ஒரு பஞ்சாஸ்தியம் தான். இவர் என்ன பண்ணினார், கரீந்திர பங்கா கஜாசுரனை கொன்னார். அங்க கரீந்திரன்னா யானை, யானையை கொன்னது சிம்மம். இந்த பரமேஸ்வர சிம்மம் எதை பண்ணினார், இவரும் யானையை கொன்னார், கஜாசுரனை கொன்னார். கொன்னுபிட்டு அவருடைய தோலை கிழிச்சு அதை வஸ்திரமா கட்டிட்டு இருக்க, அவர் என்ன வஸ்திரம், அவருக்கு சில்க் துணி வாங்கி தரலையா, நீங்க எத்தனை பேர் வாங்கி கொடுத்தார், இல்ல அவர் பார்த்தார், அரக்கனா இருந்த போதிலும் அவனுடைய அவனை கொன்னாலும் அவன் நல்ல இடத்துக்கு போகணும், அவன் பொருளை நான் எடுத்துக்கணும், அவன் என்னிடத்திலேயே இருக்கான். குருத்தோ குருத்தனா இருந்தாலும் பரமேஸ்வரன் கோபம் வந்தாலும் அந்த கோபமானது மற்றவர்களுக்கு நல்லதை தான் பண்ணும். அந்த கஜாசுரன் அவ்வளவு கொடுமையா இருந்தான், அவனை கொன்னார், என்ன அவன் அன்னதான் மாத்த முடியல, அவனுடைய மனசு அப்படியே கெட்ட வழியிலேயே போயிருந்தது, கொன்னார், பிறகு தன்னோட செத்துண்டார். அதனால அவரை அவருடைய சரீரத்தை தோலை தான் வஸ்திரமா கட்டிண்டார். அப்படி கஜேந்திர கரீந்திர பங்க கனசார்தூல விகண்டனொத்த ஜந்து கனசார்தூல. அதே போலயே ஒரு பெரிய புலி, அந்த புலிய கொண்டுட்டார், யார சிம்மம் கொன்னது. அதே போல இங்க பரமேஸ்வரன் என்ன பண்ணார், அந்த சார்தூல புலி வேஷம் போட்டிருக்க கூடியதான ஒரு அரசுரனை கொண்டார், கனசார்தூல விகண்டனொத்த ஜந்து. ஏ கிரிஷா விஷத அக்ருதிஷ்டேதோ குஹரே விஷதாக்கிருதி, விஸ்தாரமான ஆகாரம் இருக்கக்கூடியதான தாங்கள் என்ன பண்ணா, இந்த சிம்மமும் எப்படின்னா அதுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி, முகம் மட்டும் ஒரு மாதிரி. அந்த பேடரி மயிரும் அதுவும் பார்த்து இடையானா சிம்மத்தை நடுங்கி போயிடுவாள். சிம்மத்தை பார்த்து பிராணம் நம்ம போறதா ரொம்ப பேருக்கு. சிம்மம் கண்டா அவ்வளவு பயம். யானைக்கு சிம்மத்துல சொப்னம் வந்தாலே என்ன ஆகணும், யானை பிராணம் விட்டுருவாங்க. ஆனா சிம்ம சொப்னம்னு சொல்ற பாருங்க, மற்றவர்களுக்கு இல்ல யானைக்கு மட்டும். ஏன்னா அந்த யானைக்கு முன்னால எந்த பிராணி வந்தாலும் யானை ஜெயிக்க முடியாது. அந்த துதிக்கே அதை பிடிச்சு துணி துவக்கிறப்ப ஒரு அடி எடுத்ததுன்னா எலும்பு எலும்பு தனித்தனியா வெளியில வந்துடும், அவ்வளவு பலம் யானைக்கு. ஆனா சிம்மம் என்ன பண்ணும்னு சைடுல போய் நேரா என்ன பண்ணும்னா அதனுடைய கண்டஸ்தலத்துல மேல ஏற உட்காரும். மேல உட்கார்ந்து விட்டா அதனுடைய கண்டஸ்தலத்தை உடைக்குமா ஒரே அடி. அந்த பலம் இருக்கு. ஆகையால் தான் யானையை கண்டா சிம்மத்துக்கு, யானைக்கு சிம்மத்தை கண்டா பயம். சிம்மம் சொப்னத்துல வந்தாலே யானை பிராணம் விட்டுரும். அந்த அளவுக்கு பயம் இருக்க காரணம் என்ன, அதனுடைய பலம் ஒண்ணு, அதனுடைய முகமானது அவ்வளவு விஸ்தாரமா இருக்கு. அப்படி என்ன யார பார்த்தாலும் முதல்ல நீங்க எதை பார்க்கற, அவளுடைய முகத்தை பார்க்கற. பார்க்கும் பொழுதே சில பேர் பார்த்தா நமக்கு எதோ சந்தோஷமா சாந்தமா இருக்கு, சில பேர் பார்த்தாலே என்ன பயமா இருக்கு. என்ன சார் பண்ண போற, ஒண்ணும் பண்ண வேண்டாம் நம்மள. என்னன்னா ஒருத்தர் பார்த்தாலே, சில பேர் பார்த்தாலே கண்ணை அந்த பக்கம் எடுத்துக்கிறேன், ஏன்னா நேரம் பார்க்கவே பயமா இருக்கு. சில பேர் அப்படி இருந்துட்டு இருக்கா விவகாரம் நடந்தார். அதெல்லாம் இங்க பார்க்க முடியாது. கிளாஸ்ல கிளாஸ்ல இருக்கவெல்லாம் சாந்தமா இருக்கிறவா, இங்க வந்த வாழலாம். எல்லாத்தையும் விட்டு தெரிஞ்சுக்கணும், பகவானை தெரிஞ்சுக்கணும், அந்த வாழாத்தியம். ஆனா சில சமயத்துல பார்த்தேன்னா சில பேர் பயமா இருக்கு. அதே போல இங்க சிம்மத்தை கண்டா பயமா இருக்கே பரமேஸ்வரா, விசாரமா வாழ்ந்திருக்கு, எங்கேயும் விசாரம் ரொம்ப பெரிய உருவமா இருக்கலே பரமேஸ்வர, என் மனசுல இருந்தா. அதனால என்னாச்சுன்னு பஞ்சமுகோஸ்தேமே கொதோதி, நீங்க இருக்கும் பொழுது எனக்கு ஏது பயம். ஏன்னா மனுஷனை வாட்டுறது பயம், எல்லாத்த விட இவனுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்னர், எல்லா பயமும் இருக்கு. முதல்ல ஒரு பயம் என்னன்னர், மரணம் இப்ப வரும். இன்னொரு பயம் என்னன்னர், கடைசி வரைக்கும் நம்ம சௌக்கியமா இருப்போமா, இல்லாம இங்கே தற்கப்படுறோம். ஆனா எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கு சார். என்னாச்சு நர், குழந்தைகள் என்னன்னா பார்த்துப்பாடா, நீங்க உங்க அம்மா அப்பா பார்த்துட்டாலும் அவ பார்த்துப்பாடா, உங்களுக்கு என்ன பயம், ஏதாவது காசு கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கணும், ஏதோ காசு இருந்தா எல்லாம் ஆயிடுவா. இருந்தாலும் இவன் என்ன, என் காலில் நிற்கணும், பென்ஷன் வேணும், ஏதாவது காசு இருக்கணும், சரி அது வரைக்கும் என்ன வரும், வியாதி வராமல் இருக்கணும். வியாதியும் வந்தாலும் சரியான டாக்டர் கிடைக்கணும், மருந்து கிடைக்கணும், எத்தனையோ விவகாரங்கள். இவனுக்கு பயம்னு பாருங்க, அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று ஒன்று போயிட்டே இருக்கு. இதுக்காக இன்சூரன்ஸ் பண்ணுறான், இன்சூரன்ஸ் பண்ணால் அவன் என்ன சார் பண்ணுவான், போன பிறகு காசு கொடுப்பான், இருக்கிற கொடுப்பான், இருந்தாலும் பைத்தியக்காரத்தனமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு யாருக்கு, நீங்களே போன பிறகு மற்றவர்களுக்கு காசு வந்தா என்ன, இல்லாத என்ன, இருந்தாலும் என்னடா அது பண்ணணும். அவன் வந்து பிராணனுக்கு இன்சூரன்ஸ் பண்ண மாட்டான், அது அவனுக்கே தெரியாது, அவனே பயந்துன்னா இருக்கான். அவன் என்ன, நீங்க போயிட்டேன்னா இங்க யாரு கேட்கிறடா, அவளுக்கு காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். போன பிறகு அவன் என்ன பண்றான் தெரியுமா, அதுல நூறு சின்ன பிரிண்டில் போட்டிருக்கு, சார் இந்த இது சரியா இல்ல அது சரியா, நூறு தானே அழக வைக்கலாம், எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் அவன் கம்பெனி போயிட்டு சார் விவகாரம் முழுக்க. இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கான் லோகத்துல. இப்படி மனுஷாளுக்கு பயம்னு பாருங்க, பயத்திலேயே ரொம்ப பேர் இருந்தாங்க. இந்த டென்ஷன்ங்கிற டென்ஷன் என்னது, பயம் தான் டென்ஷன். நமக்கு பிடிக்காத செயல் நமக்கு வந்து சேருமோ எனக்குடையதான எண்ணத்துக்கு டென்ஷன் பேர். நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு இன்னைக்கு என்ன டென்ஷன், வரத்தானே வரப்போறது. நீங்க டென்ஷன் பட்டதுனால வராம போயிடுமா, இல்ல டென்ஷன் பட்டதுனால ஃபெயிலா நம்ம பார்த்தா போறானா, ஆனது ஆக போறது அப்படி சொல்லி பாருங்களேன். என்ன உமக்கு வந்தா தெரியுமா, விவகாரம் முழுக்க எல்லாரும் என்னடா ஒத்துக்க வேண்டாம் விவகாரம் முழுக்க. ஆனா பயம் இருக்கு, எல்லா கவலையோட இருந்ததான ஒரு கவலை பயம்தான். நமக்கு வேண்டியது நான் எது நினைக்கிறேனோ அதுக்கு மாறுதலாக ஆகிவிடுமோ எனக்குடையதான எண்ணம் தான் பயம். அது இருக்காது. என்ன நான் என்ன காமாட்சிகா அடமவலம் கட்டாட்ட எட்டும் பரமாத்மாவுடைய காலை பிடிச்சிருக்கேன், நான் சௌக்கியமா இருப்பேன். அந்த எண்ணம் ஆகையால் தான் சொல்ற பஞ்சமுகோஸ்தமே குதோபி பரமேஸ்வர, நீங்க என் மனசுல இருக்கேன்னு எனக்கு பயம் இல்லாம இருக்கும். ஆகையால் பணம் நீங்க சிம்மம் மாதிரி, என்ன சிங்கமும் மான பிடிச்சுருக்க, நீங்களும் மான பிடிச்சிருக்க, சிம்மமும் யானையை கொண்டு இருக்க, நீங்களும் கஜாசனை கொண்டு இருக்க, சிம்மமும் என்ன பண்ணிருக்க சார்தூலத்தை கொள்ளிருக்கள், புலிய கொண்டு இருக்க, நீங்களும் புலிய அந்த அசுரனை கொண்டு இருக்கள், அதே போலயே எத்தனையோ ஜந்துக்களை கொண்டு இருக்க. ஏ பரமேஸ்வர, நீங்களும் விஸ்தாரமாக பார்க்கறதுக்கு பயங்கரமான ஒரு உரத்தோட இருக்கள். ஆகையால் நீங்க எனக்குள்ள இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், என்ன நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஜபம் பண்ணும் பொழுது பூர் பூ சுரோமதி திக் பந்தா அப்படின்னு தலையை சுத்துறான். என்ன தலையை சுத்தி இதை போட்டனா இல்லை விவகாரம், என்னை சுத்தியும் பகவான் இருக்கார், என்னுடைய ஒரு ஜபத்துக்கு விக்ரம் வராமல் இருக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறேன். காயத்ரி மந்திரம் பண்ணும்பொழுது பூர் பூ சுரோமதி பந்தா திக்குக்களை பந்தனம் பண்ணிருக்கள், எல்லா திக்கிலிருந்து கெட்ட எண்ணங்கள் என்னை வந்து சேரப்படாது. அப்புறம் ஏன் சார் திவ்வி மொக்கா பண்ணல என்ன பண்ணலைன்னா ஒரு எண்ணமும் வராது உமக்கு, நமக்கு எண்ணம் தானே வேணாம், அவன் எப்படி போனானோ இது எப்படி வேணும், அதனால தான் திவ்வி மொக்கம் பண்ணுறேன். விவகாரம் ஜபம் பண்ணும்பொழுது இருக்கு பரமேஸ்வரனுடைய தியானம் பண்ணிட்டுருக்கேன். ஹே பரமேஸ்வர பஞ்சாத்தியம் நீங்களும் ஒரு இது மாதிரி சிம்மம் மாதிரி என் மனசில் தாங்கள் இருந்து இல்லையனால் நான் பயம் இல்லாமல் இருக்கேன், ஆகையால் என் பயம் போக்குறதுக்காக உங்களை பிரார்த்திக்கிறேன்னு இந்த ஸ்லோகத்தில் கரலக்ரமருகரீந்திரபங்கோ கனகர்தோலவி கண்டனோத்த ஜந்து கிரிஷோ விசதக்ருதிச்சேதக்குஹரே பஞ்சமுகோஸ்திமே குதோபி அப்படின்னு 44 ஸ்லோகமாக இருக்கு. அடுத்தது பகவானுக்கு வந்து இந்த மனசை ஒரு பட்சியாக சொன்னார், மனசை பலவிதம் காடாக சொல்லியிருக்கார், அதே போல் அடுத்தது மனசை ஒரு பட்சியாக அழகாக சொல்ல போகிறார். இது அடுத்த
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய.

அர்த்தம் என்ன அப்படிங்கறத இங்க விளக்கிட்டாச்சு. சயோக பின்னத்தே சதி சயோக அசமவாய காரணம் கர்ம, சயோகத்திலிருந்து வேறுபட்டதா இருந்து சயோகத்தோட அசமவாய காரணமா இருக்கிறது பேர் கர்மம். ஹஸ்த புஸ்தக சயோக வாரணாய சத்யந்தம் சயோக பின்னத்வே சதி அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, கையும் புஸ்தகமும் சேர்ந்து இருக்கு, இதுவும் கர்மம் ஆயிடும். இப்போ சயோக அசமவாய காரணம்னு சொல்லி சொன்னா, அதனால சயோக பின்னத்வே சதி, இந்த சயோக பின்னத்வே சதி அப்படிங்கறத சேர்க்கறதுக்கு காரணம் புக்கும் கையும் சேர்ந்திருக்கிறதும் கூட ஒரு கர்மம் ஆயிடும். கடாதி வாரணாய விசேஷதரம், சரி சயோக பின்னத்வே சதி மாத்திரம் சயோக பின்னத்வே அப்படின்னு மாத்திரம் கொடுத்துட்டா போதுமே, சயோக பின்னத்துவம் கர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, சயோக அசமாய காரணம் கொடுக்காம போனா கடம் பட்டம் முதலியதெல்லாம் சயோக பின்னம், பாணி சயோகம் பின்னம் தான், சயோகம் இல்ல பாணி, பாணி தன்மையுடையது சயோகம் இல்ல, அதனால அங்க லட்சணம் போயிடும். அதனால என்ன ஆறுது, விசேஷதரம் கொடுக்கணும், சயோக அசமவாய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சணத்தை சேர்க்கணும். ஊர்துவேதி அபக்ஷேப வாரணாய் ஊர்துவேதி, ஊர்துவ அப்படின்றத விட்டுட்டு தேச சயோக ஹேத்து அப்படின்னு சொல்லி சொன்னா போதும். சயோக ஹேத்து உட்சேபணம்னு சொல்லி சொன்னா, தேச சயோக ஹேத்து உட்சேபணம்னு சொல்லி சொன்னா, எல்லாமே அபக்ஷேபணும் இன்னொரு தேசத்தை சம்பந்தப்படுத்துறது தான், மேல இருந்து கீழே சம்பந்தப்படுறது, ஆகுஞ்சனம் நம்ம நோக்கி சம்பந்தப்படுறது, பிரசாரணம் நம்ம விலக்கி சம்பந்தப்படுறது அப்படிங்கறதுனால எல்லாமே சயோக ஏத்து அப்படிங்கறதுனால லட்சணம் மத்ததுல ஓடி போயிடுறது. அதனால என்ன பண்ணணும், ஊர்துவ தேசம் அப்படின்னு சொல்லுன்னா அடுத்தடுத்த தேசத்தை மேல் தேசத்தை சேர்றதுக்கோசரம் அடையறதுக்கோசரம் உண்டாடுற சம்பந்தத்துக்கு உட்சேபம் அப்படின்ற அர்த்தம் வந்துடும். காலாதிவாரணாய அசாதாரண இத்தியபிதேயம் போத்தியம், இங்க அசாதாரணம் அப்படின்னு சொல்லி ஊர்துவ தேச சயோக ஏத்து அப்படின்னு சொல்லி சொல்லாம அசாதாரண ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா காலமும் ஊர்துவ தேசத்தோட சயோகத்துல சாதாரண காரணமா இருக்கு, அதனால அசாதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதோ தேசிய தீனா ஜன்யானாம் ஜனகோ கால அப்படிங்கறதுனால எல்லாத்துக்கும் ஜனகமானது காலம், கால சம்பந்தம் காலிக சம்பந்தத்துல இருக்கு, அதனால அசாதாரணம் சொல்லி சொல்லணும். உக்ஷேபன வாரணாய அதோ தேசிய தீ, அடுத்து அதோ தேசம்னு சொன்னதுக்கு காரணம் என்ன, ஊர்துவ தேசத்தை சம்பந்தப்படுத்துறத விளக்கறதுக்கோசரம், உத்ஷேபணத்தை விளக்கறதுக்கோசரம். காலாதி வாரணாய அசாதாரண இத்தியபிதேயம், இங்கேயும் காலாதி பொதுவாக எல்லா இடத்தையும் அசாதாரணம் கொடுத்துடணும். பிரசாரணாதி வாரணாய சரீர சன்னிகிருஷ்டேதி, காலாதி வாரணாய அசாதாரண இத்தியம், உட்சேபாதி வாரணாய காலாதி வாரணாய அசாதாரண, அதேதான் சன்னிகிருஷ்டத்தை ஏன் சரீர சன்னிகிருஷ்டன்னு சொல்லி சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி கொடுக்கலன்னா சரீர விப்ரகிருஷ்ட பிரசாரணத்துல போயிடும் லட்சணம். சரீர விப்ரகிருஷ்டன் ஏன் கொடுக்கணும், சரீர சன்னிகிருஷ்டமான ஆக்குஞ்சனத்துக்கு போயிடும், அதனால அது ரெண்டுத்தையும் விளக்கறதுக்கோசரம் விப்ரகிருஷ்ட சரீர விப்ரகிருஷ்ட சரீர சன்னிகிருஷ்டங்கிறத சேர்க்க வேண்டியதா இருக்கு. அந்நிய சர்வம் கவனம், மற்ற எல்லாமே கவனம், பொதுவாகவே கவனம் தான் எல்லாமே அப்படின்னு இருந்தாலும் கூட நம்மளுடைய புத்தி வைசத்தியார்த்தத்துக்காசரம் இங்க புத்தி விஷேதமாறதுக்காக புத்தி விகாசம் அடைகிறதுக்கோசரம் ஒரு கர்மத்தை அஞ்சா பிரிச்சு சொல்லியிருக்கு. இந்த அஞ்சுமே ஒண்ணுதான், லெப்ட்ல இருந்து ரைட்டு போனாலும் சரி, ரைட்ல இருந்து லெப்ட் போனாலும் சரி, கீழே இருந்து மேல போனாலும் சரி, மேல இருந்து கீழே வந்தாலும் சரி, சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு போனாலும் சரி, எந்த பக்கம் போனாலும் எல்லாமே கவனம் தான். ஏன் அதெல்லாம் சேர்க்கல அப்படின்ற கேள்வி வரும் பின்னாடி, எல்லாமே கவனம் தான்ப்பா, இருந்தாலும் உனக்கு சும்மா கொஞ்சம் புத்தி விஷாதம் ஆறதுக்கு உன்னோட புத்தி கொஞ்சம் வளர்ச்சி அடையட்டுமேங்கிறதுக்கோசரம் அதை விளக்கி சொன்னாமே தவிர இல்ல வேற ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பதில். நித்தியம் இயக்கம் அநேகானுகதம் சாமானியம், சாமானியம் சாமானியம்னு சொல்லி சொல்றாங்க, சாமானியம்னா என்ன, நித்தியமா இருக்கிறது, ஏக்கமா இருக்கிறது, அநேகானுகதம் பாலத்திலையும் இருக்கிறது சம்பந்தப்பட்டதா இருக்கிறது சாமானியம். திரவிய குண கர்ம விருத்தி, திரவியம் குணம் கர்மம் மூணுத்திலையும் இருக்கு. தத்விதம் பரா அபரபேதா, பரசாமானியம் அபரசாமானியம் ரெண்டு வகம் பட்டது, பரம் சத்தா அப்புறம் திரவியத்வாதி, பரம் இருத்தல் அப்புறம் வந்து திரவியம் முதலியதெல்லாம், திரவியத்தன்மையை முதலியதெல்லாம். சயோகாதி வாரணை நித்தியம், ஏக்கம் அநேகானுகதம்னு சொல்லி சொல்லிட்டானா, சயோகம் கூட ஏக்கம் ஒரு இடத்துல இருக்கு, மற்ற ரெண்டு விஷயத்தோட சம்பந்தப்படுறது, மூணு விஷயத்தோட சம்பந்தப்படுறதுலாம் சயோகத்தோட தன்மை, அதனால நித்தியம் சயோகம் நித்தியம் இல்லை, ஏன்னா பிரிஞ்சிருது விபாகம் அடுத்தது வந்துருச்சு, அதனால அதுல போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் என்ன பண்றீங்க, நித்தியம் அப்படின்னு சேர்க்கறீங்க. காலாதி பரிமாணம் பரிமாண வாரணாய அநேகி, நீ காலம் முதலிய பரிமாணத்தை நீக்கிறதுக்கோசரம் அநேக்கம்னு சொல்லி, காலம் ஏக்கம் அதனால அங்க சம்பந்தம் போகாது அநேகானுகதம், ஏன்னா அதுவும் நித்தியம் தான், காலமும் நித்தியம் தான், காலமும் நித்தியம் அநேக அனுகத்தம் எல்லாத்தோடும் சம்பந்தப்பட்டது, ஆனா காலம் வந்து அனுகத்தம் தான், ஆனா அநேக அனுகத்தம் இல்ல, அதனால அங்க அநேக அனுகத்தம் சொல்லு. அநேக அனுகத்தம் சாமானியன போத்தியம் தேன நா அத்தியந்த அபாவோ அதிவியா அபாவே அதிவியாதி, அநேக அனுகத்தம்னு சொல்றது சாமானியமா சொல்ல, இங்க சமவாய சம்பந்தத்துல புரிஞ்சுக்கணும், இங்க இப்படி சமவாய சம்பந்தத்துல பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு அப்படிங்கறதுனால அநேக அனுகத்தமானது சம்பந்தமானதுன்னு, அபாவத்துல அத்தியந்த அபாவம் எல்லா எப்பவுமே நிரந்தர இன்மைங்கிறது வந்து அதிவியாப்தியாக வாய்ப்பு இருக்கு, அநேக அனுகத்துக்கு அநேக அனுகத்தம்.

0: சமவாயத்த சம்பந்தத்துல ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரிக்க முடியாத சம்பந்தத்துல ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுவும் அத்தியந்த பாவம் நித்தியம் அநேக அத்தியந்த பாவம் அநேக அனுகத்தம் எல்லாத்தோடையும் சம்பந்தம் இருக்கே. டேபிள்ல பானையின்மை இருக்கா இருக்கு, கிளாஸ்ல பானையின்மை இருக்கா இருக்கு, எல்லாத்துலயும் பானையின்மை இருக்கு. அத்தியந்த அபாவம் அத்தியந்தமான நிரந்தர மிசிறி பானையின்மைன்னு முயல் கொம்பு, முயல் கொம்பு இங்க இருக்கு அங்க இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. முயல் கொம்போட இன்மை, முயல் கொம்போட இன்மை எல்லா இடத்துலயும் இருக்கு. பேனான்னு எடுத்துட்டா பேனாவை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் அதோட இன்மை இருக்கே அப்படிங்கறதுனால, அத்தியந்த அபாவம் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படிங்கறதுனால அது லட்சணம் போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும், பேனா இன்மை பேனாவை தவிர மற்ற எல்லா அநேகத்துல இருக்கு, நித்தியமாவும் இருக்கு. நிச்சயமா பானையில பேனா வரவே வர முடியாது. அதனால அந்த லட்சணம் அங்க போயிடக்கூடாது, சமவாய சம்பந்தத்தோட அப்படின்னு புரிஞ்சுட்டு அப்படின்னா அத்தியந்த பாவமான நிந்தாயிடுறது. நித்திய திரவிய விருத்தியோ வியாபத்தக்கோ வியாபத்தக்கா விசேஷா, விசேஷம்னு சொல்லி சொன்ன நித்திய திரவிய விருத்தி நித்திய திரவியத்துல இருக்கிறது, அத அந்த இருத்துல பிரிச்சு காமிக்கிறது, வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு பேரு விசேஷம் அப்படின்றது. கடத்வாதி வாரணா நித்திய திரவிய விருத்தையா இது வியாபத்தக்கா விசேஷான்னு சொல்லி சொன்னா, கடத்துவம் கூட வியாபத்தகம் தான், பாணித்தன்மை துணித்தன்மையிலிருந்து வேறுபடுத்தி காமிக்கிறது, அந்த லட்சணம் போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணி நித்திய திரவிய விருத்தின்னு சொல்லி சொல்றீங்க, இது நித்திய திரவிய விருத்தி இல்ல. அது அதனால ஆத்மனஸ்துவாரணாய ஆத்மனஸ்துவின்னா இத்தியப்பி போத்தியம், ஆத்மனமும் நித்திய திரவ விருத்தியா இருக்கு, சம்பந்தம் நித்திய சம்பந்தமா இருக்கு, அந்த லட்சணம் போயிடக்கூடாது. ஆத்ம மனஸ்துவின்னம் அப்படின்ற பதத்தை லட்சணத்தை கொடுக்கணும். ஆத்மனஸ்துவின்னத்தே சதி நித்திய திருத்தியோ வியாபத்தக்காக விசேஷாக அப்படின்னு லட்சணம் புரிஞ்சுருந்தோம். நித்திய சம்பந்த சமவாய சமாயங்கிறது நித்திய சம்பந்தம், திருப்பி திருப்பி பார்த்துருக்கோம், சமவாயங்கிறது நித்திய சம்பந்தம். அதுக்கு எப்படிப்பட்டது, அயுத்த சித்த விருத்தி, அயுத்த சித்த விருத்தி, அயுத்த சித்த விருத்தினா பிரிக்க முடியாத சம்பந்தம் எதுல இருக்கோ அது அதுல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னத்தம், ஏயோர் துவையோர் மத்திய ஏக்கம் அவினசத்து தது அவஸ்தம் அபர ஆசிரிதம் ஏவ அவதிஷ்டதே தௌ ஐத்த சித்தௌ. ஒன்னு வந்து அழியாம இன்னொன்னு சார்ந்தாவே எப்பவுமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஐத்த சித்தம் அர்த்தம், பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கிறது. ஏதா அவயவ அவயனும் எதுல இருக்கு அப்படின்னா அவயத்திலயும் அவயவீத்தியும், அவயவம் அவயவி அழிஞ்சதுனாதான் அவயவமானது அழியும், குணமானது குணியானது அழிஞ்சாதான் குணங்களானது அதுல இருந்து விடுபடும். அதே மாதிரி கிரியாவந்தம் அழிஞ்சாதான் கிரியாவானது விடுபடும், ஜாத்தியானது அழிஞ்சாதான் வியக்தியானது நீங்கும், இல்ல வியக்தியானது நீங்கினாதான் ஜாத்தியானது நீங்கும் அப்படிங்கறதுனால விசேஷம் நித்திய திரவிய சேதி. இது எங்கெங்க இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு, ஜாதி குணம் ஜாதி வியக்தி குணம் குணி இதுல எல்லாம் பிரிக்க முடியாத சம்பந்தம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த ஐத்த சித்தமான சமவாய சம்பந்தமானது இருக்கு. ஆகாஷாதி வாரணை சம்பந்தி நித்திய சமவாயம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆகாஷமும் நித்தியம், அதுதான் லட்சணம் போயிருக்கிறாங்க, சமவாயம் சம்பந்தம்னு சொல்லிக்கலாம், ஆகாஷம் சம்பந்தம் இல்ல. அதனால சரி சயோக வாரணை சம்பந்தம்னு மாத்திரம் சொல்லிட்டோம்னா சயோகம் முதலியதும் சயோகம் மொத்த சம்பந்தமும் சமவாயம் ஆயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, நித்தியம் அப்படின்னு சேர்த்துருவீங்க, அது நித்திய சம்பந்தம் இல்ல சயோகம் முதலியதெல்லாம். அதனால சொரூப சம்பந்த வாரணாய தத் பின்னிக்கவே போத்தியம், சொரூப பின்னத்வே சதி நித்திய சம்பந்த சம்வாய சம்பந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க புரிஞ்சுக்கணும் லட்சணத்தை, இல்லாட்டி சொரூபத்துல போயிடும் லட்சணம், சொரூப சம்பந்தத்துல லட்சணம் போயிடும். அனாதி சாந்த பிராகபவ அபாவத்தை பாக்குறோம், அபாவம் சொல்லி நாலு வகைன்னு சொல்லி சொன்னோம், அங்க உத்தேசம் சொல்லியாச்சு, இங்க லட்சணம் சொல்றோம். லட்சணம் என்ன, அனாதி சாந்த பிராகபவ உற்பத்தே பூர்வ காரியசிய, காரியமான உற்பத்திக்கு முன்னாடி அனாதியா பலகாலமா இல்லாம இருக்கிறது முடிவுடையதா இருக்கானா, அதனுடைய இன்மை முடிவுடையது அப்படிப்பட்டது பேர் பிராகபாவம், பிராகபாவம் லட்சதி அனாதி சாந்தி. கடாதிவாரனாய பிரதமதனம் சாந்த அப்படின்னு சொல்லி சொன்னா முடிவுடையது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும், முடிவுடையது பானை முதலியும் கூடதான் அங்க லட்சணம் போயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அனாதி பானை முதலியதுல அனாதி இல்ல. சரி அனாதி மாத்திர சொன்னோம்னா என்ன ஆகும் அப்படின்னா பரமாணு முதலியதுல அனாதி, ஆனா அது முடிவுடைய முடிவில்லாதது, ஆனா பிராகபாவம் முடிவுடையது, அதனால தித்தியதனம் பிராகபாவம் சேர்க்க சாந்த அப்படின்றது சேர்க்கறது அவசியமானது. நானும் பிராகபாவ கஸ்பின் காலே அஸ்தி இச்சதா ஆக, எங்க இருக்கும் பிராகபாவமானது எங்க பார்க்க முடியும் இந்த பிராகபாவத்தை அப்படின்னு சொல்லி சொன்னா உற்பத்தியே பூர்வசிய காரியசிய, காரியமானது உற்பத்திக்கு முன்னாடி பிராகபாவமானது பார்க்க முடியும். காரியசிய உற்பத்தியே பிராக் ஸ்வப்ரதியோகி சமவாயி காரணே வர்த்தத்தை பிராகாரியமானது உற்பத்திக்கு முன்னாடி தன்னுடைய பிரதியோகி, தன்னுடைய பிரதியோகின்னு சொல்லி சொன்னா பானையோட பிரதியோகி பானையோட இன்மை அதோட சம்பந்தப்பட்டதா பிரிக்க முடியாத காரணத்தோட இருக்கு, தன்னுடைய பிரதியோகியோட பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். இன்மைக்கு பாத்திரம் சாதி அனந்த பிரத்வம்ச உற்பத்தி அனந்தரம் காரியசிய, சாதி தூக்கமுடையது ஆனா அனந்தமா இருக்கிறது, அதோட இன்மை எப்படி எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னா ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் இருக்கும். ஒரு பானையை உடைச்சிட்டோம்னா பானையோட அபாவம் தூங்கி தூங்கிடுது, ஆனா அந்த பானையுடைய அபாவம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னா இனிமேல் அந்த பானை வரவே வராது, முடிஞ்சு போச்சு அந்த பானையோட கதை. அது இப்படி எப்படின்னா உற்பத்தி அனந்தரம் காரியம், காரியமானது உற்பத்தி அனந்தது ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் துவம்சமானது உண்டாக முடியும். காரியம் இருக்கணும் துவம்சம் ஆறதுக்கு. அதனால கட்டாதிவாரனே அனந்தி, இங்கேயும் அனந்தம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. சாதி பானையும் தொடங்க தோக்க முடியாது, ஆனா அனந்தம் இல்ல, அதனால ஆதின்னு சொல்லி சொன்னோம். அனந்த பதத்தை சேர்த்துட்டோம் அங்க. ஆத்மாதிவாரனாய சாதிருதி, சாதின் ஆதி உடையதுன்னு சொல்லி சொல்லாம அனந்தமானது ஆத்மாவோட தான், அது லட்சணம் போயிடும். அதனால சாதி ஆதி உடையது இல்ல ஆத்மா, அதனால லட்சணம் அங்க போகாது. எங்க இருக்கும் அப்படின்னா உற்பத்தி அனந்தரம் காரியசிய உற்பத்தி அனந்தரம் சொப்பிரத்தியோகி சமவாயி காரண விற்பி வித்தியாச. காரியமானது உற்பத்தி ஆனதுக்கு பின்னாடி தன்னுடைய பிரத்தியோகி, தன்னுடைய பிரத்தியோகின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய இன்மைக்கு பாத்திரமா இருக்கிறதுக்கு சமவாய சம்பந்தத்தோட இருக்கிறது, சமவாய காரணமா இருக்கிறது எது, இந்த பிரத்வம்சபாவம் சஜத்வஸ்தி பிரத்யய விஷய. அது எப்படி தெரியும் அந்த பிரத்வம்சபாவம் சொல்லிச்சனா பானை அழிஞ்சு போச்சுன்னு தெரியும். பானை உண்டாயிட்டுங்கிறதுனால பிராகபாவம் அழிஞ்சு போச்சுன்னு தெரியும். பானை அழிஞ்சிச்சுங்கிறதுனால பிரத்வம்சபாவமானது தெரியும். திரைகாலிக சம்சர்காவ சின்ன பிரதியோகிதாகோ அத்தியந்த யதாபூதரே கடோ நாஸ்தி. மூன்று காலத்திலும் சம்பந்தப்பட்டு அது கூடியதான இன்னைக்கு பாத்திரமா இருக்கிறதுக்கு பேரு அத்தியந்த பாவம். மூன்று காலத்தோடும் சம்பந்தப்பட்டதான இன்னைக்கு பாத்திரமா இருக்கிறதுக்கு பேரு அத்தியந்த பாவம். அத்தியந்த பாவம் லட்சதி தைகாலிகத்தே சதி சம்சர்காவ சின்ன பிரதியோகிதாக்கோ அத்தியந்த பாவ. மூன்று காலத்திலும் சம்பந்தப்பட்டதா இருக்கணும், அதே சமயத்துல இன்னைக்கு பாத்திரமாவும் இருக்கணும். அப்படிப்பட்டதுதான் பிரத்வம்ச பாவம். ஏன் அப்படி சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா துவம்ச பிராகபாவம், துவம்ச பிராகபாவத்துல லட்சணம் போயிடும். திரைகாலிகம் சொல்லாம விட்டோம்னா சம்சர்காவ சின்ன பிரதியோகிதாக்கன்னா அதுவும் கூடதான் சம்பந்தம் இருக்கு. அவச்சின பிரதியோகித்தாக்கு இருக்கு, சுவ அவச்சின பிரதியோகித்தாக்கு, இது பிராகபாவம். அதனால அங்கு லட்சணம் போயிடக்கிறதுக்கோசரம் தைகாலிகம்னு சொல்லி சொன்னோம். பேதவாரணை சம்சர்கேதி தைகாலிக அவச்சின்ன பிரதியோகித்தாக்குன்னு சொல்லி சொன்னா சம்சர்க்கத்தை சொல்லாம இருந்தோம்னா பேதமும் கூட திரைகாலிகம் மூன்று காலத்திலும் இருக்கிறது, அங்க லட்சணம் போயிடும். அதனால அதுல இருந்து போகாம இருக்கும் திரைகாலிகம்னு சொல்லி சொன்னா சம்சர்க்கம்னு சொல்ல வேண்டியது. தாதாத்ம சம்பந்த அவச்சின்ன பிரதியோகித்தாக்கோ அத்தியந்த பாவ. தாதாத்மிய சம்பந்தத்தை கூடியதான, தாதாத்மிய சம்பந்தம்னா சொரூப சம்பந்தம், அது கூடியதா இருக்கிற பிரத்தியோகித்தாக்க இன்னைக்கு பாத்திரமானது அத்தியந்த அபாவம், அன்யோன்யாபாவம் ஒன்னு இன்னத்தோட இருக்கிறது அப்படின்ட்டு. பிராகபாவ பிரத்வம்ச அன்யோன்யாபாவம் லட்சியத்தை தாதாத்மியதி, பிராகம்ச பிரபா பிரத்வம்ச அபாவ வாரணாய தாதாத்மியதி. தாதாத்மியம் சொல்றதுக்கு அவச்சம் பிரத்தியோகித்தாக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு சுவாவச்சின பிரத்தியோகித்தாக்க பிராகபாவ பிரத்வம்சம் ரெண்டுமே இருக்கு, அதனால அங்க லட்சணம் போயிடும். அதுல போகாம இருக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க தாதாத்மிய சம்பந்தின அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. தாதாத்மிய சம்பந்தம் அது ரெண்டுத்திலயும் இல்ல, அதனால அத்தியந்த பாவ வாரணாய தாதாத்மியன சம்பந்தோ விசேஷணிய. தாதாத்மியத்துவேன அப்படின்றது அந்த சம்பந்தத்தை விசேஷம் பண்றது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அத்தியந்த பாவத்தை லட்சணம் போயிடும், அதுக்கோசரம் தாதாத்மிய சம்பந்தம் வச்சுன்னு அப்படிங்கறத அங்க விசேஷமா கொடுக்கிறது. சர்வேஷா பதார்த்தானாம் யதாயதம் தேஷு அந்தர்பாவாத் சத்தயவதார்த்தா இது சித்தம். எப்படி யதா யதாம் அப்படின்னு சொல்லியிருக்கு, யதா யதம் அது. இப்போ என்ன அப்படின்னா சர்வேஷாம் பதார்த்தானம் சொல்லப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாத்தையும் என்னென்ன மாதிரி சொன்னோமோ என்னென்ன மாதிரி பிரிவு இருக்கோ அந்த பிரிவுல எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பக்குவத்துக்கு பேர் தான் இங்க சத்தைய பதார்த்தா. இப்படி பிரிக்க முடியும், இந்த ஏழு வகையா தான் பிரிக்க முடியும், மேல பிரிக்க முடியாது, ஏழு தான் பதார்த்தம்னு நிரூபணம் ஆயிடுறது. இந்த ஏழுல பிரிக்க முடிஞ்சதுனால முக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாப்போங்க இங்க ஒரு பதற்றத்தையும் இல்ல. நிகிரகஸ்தானம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன், அங்க நிகிரகஸ்தானம்னா என்னது பிரதிஜா ஹானி, பிரதிஜா ஹானி நிகிரஸ்தானம். இந்த நிகிரஸ்தானம் இல்லாம எந்த நிகிரஸ்தானமும் விழாம இருக்கிறது தான் தர்க்கத்தோட விசேஷம். பிரதிஜா ஹானியே ஒரு நிகிரஸ்தானம், பிரதிஜா ஹானி எல்லாத்தையும் பார்க்கலாம், நம்ம ஒரு சில நிகிரகஸ்தானம் மாத்திரம் பார்ப்போம். பிரதிஜா ஹானின்னு சொல்லி சொன்னா பிரதிஜா நாம என்ன சூளுரை உரைச்சோமோ அந்த சூளுரையை விட்டுட்டு நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய சூளுரைய நாமளே கண்டனம் பண்ணிட்டு இருப்போமோ இல்ல நம்மளே அதை மறந்துட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம், அதுக்கு பேரு நம்மளே அழிச்சிட்டோம்னா நான் கண்டனம் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூழலி, அது பேர் பிரதிஜா ஹானி பிரதிஜாந்திரம். நான் ஒரு சூழலை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் திருப்பி வேற ஒரு சூழலை பண்றேன் இவன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னா இப்ப இப்படி சொல்றேன் அப்ப அது உண்மை இப்ப இது உண்மைன்னு நம்ம வந்து இந்த ஓஷ ஸ்டைல பேச முடியாது. ஒரு பேஜ் ஆரம்பிச்சிட்டோம்னா அதுலயும் நிலைப்படணும். பிரதிஜா விரோத, நான் பண்ண பிரதிஜாக்கு விரோதமா பேசுறது, நான் பிரதிஜா பண்ணதை கண்டனம் பண்ணின்றது பிரதிஜா விரோத. பிரதிஜா ஹானிக்கும் பிரதிஜா விரோதத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிச்சுன்னா பிரதிஜா ஹானியானது நம்ம தர்க்கம் பண்ணும் போதே உண்டாருது, பிரதிஜா விரோதம் சொல்றது நான் இன்னொரு பிரதிஜாவை பண்ணி விரோதமா ஏற்றுன்றது. பிரதிஜா சந்யாச பிரதிஜாவை மொத்தமா விட்டுட்டு நான் வேற ஏதோ பேசிட்டு இருக்குது. ஹேத்வந்திரம் வேற ஒரு ஹேத்துவை கொடுக்கறது அதுக்கு ஒரே விஷயத்துக்கு, அர்த்தாந்திரம் ஒரு விஷயத்துக்கு வேற ஒண்ணு வேற ஒரு பொருள் படுபடியா இருக்கிறது. நிரர்த்தகம்னு சொல்லிச்சுன்னா பிரயோஜனமே இல்லாம பேச்சு பேசுறது. அவிஞ்ஞாசம் அபார்த்தகம் அப்பிராப்த காலம் நியூனம் அதிகம் குணர்த்தம். நியூனம் அதிகம்னு சொல்லி சொன்னா நம்ம என்னத்த சொல்லணுமோ அதை சொல்லாம அதோட கம்மியா சொல்றது இல்ல அதோட அதிகமா பேசுறது, தேவையில்லாத பலவலான்னு பேசுறது, இல்லாட்டி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றது, இல்லாட்டி நம்ம பேசுறதுக்கு சம்பந்தப்படாம ரெண்டு மீசா பேசிட்டே இருக்கிறது. ஆனா ஒரு ஒருத்தரும் பேசும்போது ஒன்னொன்னு புதுசு புதுசா பேசிட்டு இருக்கிறது. இல்லாட்டி நம்ம என்னத்த பேசுறோமோ அந்த பேசுறதை குறிச்ச அஞ்ஞானமே இல்லாதது, அஞ்ஞானம் அப்பிரதிபா, நம்ம பேசினது தெளிவு இல்லாம இருக்கு. இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னன்னு புரியணும் அடுத்த ஆளுக்கு, அது புரியாம போச்சுன்னா அதுவும் ஒரு நிகரஸ்தானம். விக்ஷேபம் பேசுறதுல நிறைய பிரச்சனை இருக்கிறதா இருந்தது அப்படின்னா மத அனுக்யா பரியோணம் யோகம் அபசித்தாந்தம். அபசித்தாந்தம் சொல்லி சொன்னா நான் என்ன சித்தாந்தத்தை எடுத்துட்டு இருக்கேன், அந்த சித்தாந்தத்தை நானே கண்டனம் பண்ணிட்டு சித்தாந்தத்தை விரோதமா பேசுறது அபசித்தாந்தம். ஹேத்வாபாசம், ஹேத்வாபாசம் தான் நம்ம பார்த்துட்டோம். ஹேத்து மாதிரி பிரயோகம் பண்றோம், ஆனா ஹேத்து இல்ல அதுக்கு பேரு. சரி, காணாத நியாய மதையோர் பாலா பாலபியுற்பத்தி சித்தையே அன்னம் பட்டேர விதுஷா ரச்சித தர்க்க சங்கிரக முடிக்கிறாரு. காணாத நியாய மதம் ரெண்டு ரெண்டு சித்தாந்தத்துக்கும் பாலர்கள் வந்து பிரவேசம் அடையறதுக்கோசரம், பாலர்களோட புத்தியானது அதுல ஞானம் உண்டாகிறதுக்கோசரம், அவங்களுக்கு ஞானம் உண்டாகும் அன்னம் பட்டன்ற வித்வான்னால எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தர்க்க சங்கிரகமானது அப்படிங்கறத சொல்லி முடிக்கிறாரு. வி ஸ்ரீ மகா மகோபாத்யாய அன்னம் பட்ட விரச்சித தர்க்க சங்கிரக சமாப்த பதகிருத்தியம் பதார்த்த ஜானசிய பரம பிரயோஜனம் மோக்ஷ இதி ஆமணந்தி. இந்த பதார்த்தத்தை பத்தி பேசுனீங்க சத்தையோதார்த்தான்னு சொல்லி வேற நிருபுரம் பண்றீங்க திருப்பியம் என்னத்துக்கு இது அப்படின்னா, இந்த பதார்த்தத்தை பிரிவு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அது கிளாசிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா அதான் மோட்சம் அப்படின்ட்டு இவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமணந்தினா இவங்க ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சச்ச ஆத்தியந்திக விம்ச ஆத்தியந்தி ஏகவிம்சதி துக்கத்தம் சார். அது எப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மோட்சம் எப்படிப்பட்டதுன்னா நிரந்தரமாக திருப்பியும் வராததாக நிரந்தரமான ஏகவிம்சதி இருபத்தோரு வகையான துக்கத்வம்சம் தான். இருபத்தோரு வகையான துக்கம் தோஷமா இத்தப்ப இது வரைக்கும் பேசவே இல்லையா பத்தி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆத்தியந்திகம்னு சொல்லி சொன்னாங்க. ஆத்தியந்திகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆத்தியந்திகத்வம் சமானாதிகரண துக்க பிராகபாவ அசமான காலி காலினத்துவம். ஆத்தியந்திகம்னு சொல்லி சொன்னா நிரந்தரமாக, அதாவது தன்னுடைய சமான காலத்துல துக்கமானது இல்லாம இருக்கிறது, துக்கமானது முழுமையா நிராகரிக்கிறது, திருப்பியும் துக்கமானது தன்னுடைய காலத்துல தன்னுடைய நிகழ்காலத்துல வராம இருக்கிறதுக்கு பேரு ஆத்தியந்திகம். துக்க துவம்சிய இதானிமபி சத்வேன அஸ்மதாதீனாமபி முக்தத்துவ ஆபத்தி வாரணாய காலீனத்துவம். காலீனத்துவம்னு எதுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி சொன்னா இப்பவும் துக்க துவம்சமானது இருக்கு. ஒரு ஒரு துக்கமாத்தான் ஒரு துக்கத்தை நம்ம அழிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஒரு சமயத்திலயும், அதுல லட்சணம் போயிடக்கூடாது, அப்ப நம்மளும் முக்தான் ஆயிடுவோம் அப்படிங்கிற அந்த தப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் சமான காலீனத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றது. முக்தியாத்மக துக்க துவம்சிய அநதிய துக்க பிராகபாவ சமான காலினத்துவாது வாமதேவாதீனாம் முக்தாத்மானாமபி த முக்தத்துவ பிரசங்காது அமுக்தத்துவ பிரசங்காது ச சமானாதிகரணி பிராகபாவ விசேஷனம். ச சமானாதிகரண அப்படின்னு சொல்லி பிராகபாவத்தை சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, ஞானிகளான வாமதேவர்கள் முதலியவர்களும் கூட இந்த வகையை சம்பந்தப்பட்டவட்டம் ஆயிடுவாங்க. அந்த சமானாதிகரண தன்னுடைய நிலையில அதே சமான நிலையில துக்கமானது இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ல மட்டோம்னா வாமதேவர் முதலியவர்களுக்கும் அவங்களுக்கு மோட்சம் உண்டாயிடுது. ஆனா சமானாதிகரணத்தை துக்கமானது இல்ல, அதை சொல்ல மட்டான துக்க துவம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு துக்க பிராகபாவ அப்படி மாத்திர சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. துக்க பிராகபாவ அசமான காலினத்தம்னு மாத்திரம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கும் வந்து அசமான காலினத்தம் மாத்திரம் சொல்லியிருக்கிறதுனால அவங்களுக்கும் துக்கமானது இருக்கு, அதனால சம்சாரமானது இன்னும் நஷ்டமாகல அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும். அதனால அதை நிராகரிக்கிறதுக்கோசம் சொல்லியிருக்கு. சரி, துக்கம் துக்கம்னு சொல்றீங்களா, அந்த துக்கம் என்ன அப்படின்னு கேட்டா ஏச்சா ஏகவிம்சதி துக்கம் வந்து இருபத்தோரு வகைப்பட்டது. என்னது? ஷரீரம் ஷடிந்திரியாணி ஷட் விஷயா ஷட் புத்தய சுகம் துக்கம் சேதி. ஷரீரம் ஆறு இந்திரியம், அந்த ஆறு இந்திரியத்தோட விஷயம், அந்த ஆறு இந்திரியத்தோட ஞானம், அந்த விஷயத்தோட ஞானம், ஆறு இந்திரியம் அந்த இந்திரியத்தோட விஷயம், அந்த விஷயத்தோட ஞானம். இது ஆறு மூணு பதினெட்டு, பத்தொன்பது சரீரம், அடுத்தது இருபது சுகம், இருபத்தொன்னு துக்கம். இதுதான் இருபத்தோரு வகையான துக்கம். துக்கமும் கூட துக்கமா இருக்கீங்க. துக்க அனுசங்கித்வாது சரீராதோ குண கௌணம் துக்கத்துவம். துக்கமானது துக்கமான காரணத்தினால துக்கத்தினால உண்டானது அப்படிங்கறதுனால துக்கத்தோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கறதுனால சரீரமும் துக்கம்னு சொல்லிடுறோம் நம்ம. ததாச்ச ஆத்மாவாரே திரஷ்டவியோ ஸ்ரோத்தவியோ மந்தவியோ நிதித்யாசிதவ்யா இதி ஸ்ருதே ஆத்மஜான சாதன நிதித்யாசன நிதித்யாசனம் நிதித்யாசன மனன சாதனத்துவம் பதார்த்த ஜானே சஞ்சாகடதி கடீதி. இதனாலதான் என்ன ஆகுது, ஆத்மாவைத்தான் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் கேட்கணும், ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை தான் கேட்டுருக்கணும், ஆத்மாவை தான் சிந்திக்கணும், ஆத்மாவை தான் நிரந்தரமா அபியாசம் பண்ணணும்னு சொல்லி சொன்னதுனால வேதத்துல சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல ஆத்ம விஷயத்தை விசாரம் பண்றது அப்படிங்கிறது சரீரத்தை விட்டுவிட்டு ஆத்ம விஷயத்தை விசாரம் பண்றது அப்படிங்கிறது நியாயமாறுது, இல்லாட்டி சரீரம் தான் ஆத்மான்னு ஆயிடும். அதனால சரீரமும் துக்கம் அப்படிங்கறதுனால அதை நிராகரிச்சுட்டு ஆத்மா குறிச்சு சிந்திக்கிறதுக்கான நிலையானது உண்டாகும். ஏச்ச தத்துவஜானிஸ்தி ஷரீர புத்திர புத்திராதோ ஆத்மத்துவ ஸ்வீயத்துவ அபிமான ரூப மித்திய ஞானச நாஷா. அப்படி தத்துவஜானம் சரி பதார்த்த ஞானத்தை நான் வந்து விசாரம் பண்றேன், வேற சொல்ல மாதிரி இந்த பதார்த்த ஞானத்தை பதார்த்தத்தை விசாரம் பண்ணிட்டு அந்த ஞானத்தடையலாம், தத்துவ ஞானம் உண்டாததுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சரீரத்துல நான் அப்படிங்கிற புத்தி, அதே மாதிரி பாரியா மகன் முதலீதுல, மனைவி மகன் முதலீதுல, சொத்து முதலீதுல நான் எனதுங்கிற புத்தி, இந்த இதெல்லாம் ரெண்டுமே தப்பு, இது ரெண்டுமே தப்பு. அதனால இந்த மித்யா ஞானமானது நாசமாவது, தேன தோஷாபாவ. அதனால ஞான மித்யா ஞானமானது நீங்கிறதுனால மித்யா ஞானம் தான் தோஷம், அந்த தோஷமானது நீங்கிறது தேன பிரவருத்தி அனுபத்தி. அப்போ திருப்பியும் அதனால என்ன ஆறுது, பிரவருத்தியானது திருப்பியும் நம்ம ஒரு விஷயத்தை ஈடுபடுறதானது உண்டாகாம போறது. அதனால தற்காலின ஷரீரேன காயவியூகேனவா போக தத்துவ ஞானாபியாம் பிராரதகர்மாம் நாச. அதனால அந்த காலில அந்த காலத்துல எந்த சரீரம் இருக்கோ, பிராரத கர்மத்தினால எந்த சரீரமானது உண்டாச்சோ, அந்த பிராரத கர்மமும் அழியிறது தத்துவ ஞானத்தினாலையும் போகத்தினாலையும். சரீரமானதும் அந்த சரீர கூட்டம் இந்திரிய கூட்டமானதும் எப்படி நாசமாகும்னா, போகத்தினாலையும் தத்துவ ஞானத்திலையும் நாசமானது. தத்தோ ஜென்ம அபாவ. அதுக்கப்புறம் என்னது, அந்த பிராரத கர்மத்தினால போகத்தினால அத அழிச்சு அழிச்ச பின்னாடி திருப்பி புனருத்தியானது உண்டாறது இல்ல, திருப்பி ஜென்மமானது உண்டாறது இல்ல. நித்திய நைமித்திகை ரேவ குர்வானோ திருத்தக்ஷயம் ஞானம் ச விமலி குர்வன் அபியாசேன ச பாசயேத் அபியாச அபியாசாத் பக்வ விஞ்ஞான கைவல்யம் லபதே நரஹ இத்தியாதி வசனாத் சொல்லியிருக்கு. நித்திய நைமித்திகை ரேவ குர்வானோ துரிதக்ஷயம், நித்திய நைமித்திக கர்மத்தை செஞ்சுட்டு இருந்தோம்னா இங்க தோஷமானது உண்டாது, பாவமானது நீங்கிறது. என்ன பிரத்யவாயங்கிற தோஷம் உண்டாகும் நித்திய நைமித்திய கர்மத்தை செய்யாம விட்டோம்னா, அந்த தோஷமானது நீங்கிறது. ஏன்னா மற்ற கர்மத்தெல்லாம் அழிச்சிட்டோம், இப்ப நித்திய நைமித்திய கர்மத்தை செய்யாம இருந்தா ஒரு தோஷம் உண்டாருல, அது அழிக்கிறதுக்கோசம் நித்திய கர்மத்தை செஞ்சுட்டே இருக்கணும். செஞ்சுட்டு ஞானம் ச விமலி குருவன் அபியாசேன சபாசி ஏத ஞானத்தை தெளிவு பண்ணிட்டே இருக்கணும். எப்படி, திருப்பி திருப்பி அபியாசம் பண்றதுனால பழகிறதுனால, ஞானத்தை பழகிறதுனால பாட பாட ராகம் அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி பழக பழக ஞானமானது தெளிவாகும், புத்தியான தீக்ஷமாகும். அபியாசா பக்க விஞ்ஞான, அப்படி அபியாசத்தினால பக்குவமாச்சுனா ஞானமானது கைவல்யத்தை மோட்சத்தை நாம் அடைகிறோம். கேவல பாவம் கைவல்யம், அதாவது மோட்சம், மோட்சத்தை இந்த மனுஷனானவன் லபத்தே நர மனுஷனானவன் அடையலாம் இத்தியாதி வச்சனா. இந்த வச்சனமானது சொல்லியிருக்கு, அது மாத்திரம் சுத்தியும் சொல்லியிருக்கு. யாரு தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க இந்த ஸ்லோகத்தை, அந்த அர்த்தத்திலே அமையும் நம்ம அதை நம்ம ஏத்துக்கணுமா என்ன அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல. சுத்தியும் சொல்றது என்னது, தமை விதித்வா திமுத்தி மேத்தி, அந்த ஒரு ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுட்டு தான் மிருத்திய மரணத்தை கடக்கிறாம கடந்த நிலையை அடையிறான் அப்படின்ட்டு. சகுன உபாசனா காசி மரணாதீரபி தத்துவ ஜான துவாரா முக்தி ஹேதுத்வம். சகுன உபாசனை பண்ணினா அப்ப பிரயோஜனம் இல்லையா, ஈஸ்வரன் கும்பிடுறதுனால பிரயோஜனம் இல்லையா, ஏன்னா நீயே அப்படிதான் ஈஸ்வரன் கும்பிடுறதா தானே ஆரம்பிச்சேன், அதுக்கும் பிரயோஜனம் இருக்கு. அப்ப அதே நான் பண்ணிட்டு போறேன், அதே சிம்பிளா இருக்கு என்னோட தத்துவ ஜானத்தினால அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல, அது பண்ணினேன்னா இந்த தத்துவ ஜானத்துக்கு புத்தியானது வரும், தர்க்க சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு புத்தியானது வரும், தர்க்க சாஸ்திரத்தை படிச்சு அப்புறம் விசாரம் பண்ணி திருப்பி ஞானத்தை அடையணும். அதே மாதிரி காசியில போய் செத்தானா மோட்சம் சொல்லி சொல்லியாச்சே, ஈஸ்வரனே நம்ம காதுல வந்து பிரணவ மந்திரத்தை சொல்லுவாரு, அதனால நாம வந்து தாரக மந்திரத்தினால மோட்சம் அடைஞ்சிடலாம் அப்படின்னா, அவரும் அங்கே தாரக மந்திரத்தை சொல்லி உங்களை மேல கூட்டு போய் தர்க்க சங்கலம் தான் கத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சாஸ்திர பிரகாரம். அதுதான் முக்தி காரணமா இருக்கு. பரம்பரையா சகுன உபாசனையும் காசி மரணம் முதலியதிலும் பரம்பரையா அந்த இடத்துல பிறந்ததுனாலயோ அந்த இடத்துல இறந்ததுனாலயோ அந்த லோகத்தை போய் அடையிறோம், ஈஸ்வர லோகத்தை, அங்க போய் இந்த சாஸ்திரத்தை படிக்க வேண்டியிருக்கும். அப்பயவ பரமேஸ்வர காசியாம் தாரம் உபதிஷதி இது சாரம். அதனாலதான் பரமேஸ்வரனானவர் காசியில தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றார் அப்படிங்கறது கூட அர்த்தம் இப்படிதான், இதுதான் இங்க படிச்சுட்டு இங்க இந்த தாரக மந்திரத்தை கேட்டு அங்க போய் தர்க்க சங்கல்பத்தை படிக்கணும். சக்ரே சந்திரஜ சிம்ஹோஹி பதகிருத்யம் இதம் சுபம் பரோபகாரஜ பரோபகரணம் மாதவோ வீக்ஷம் வீக்ஷதாம் இதம் சக்ரே சந்திரஜ சிம்ஹ. சந்திரஜ புதசிங்கரான என்னால் செய்யப்பட்டது, சக்ரே என்னால் செய்யப்பட்டது, ஏற்றப்பட்டது என்னது, பதகிருத்தியம் இதம் சுகம், மங்களமா நன்மை முழுமையாக அழகாக நன்றாக செய்யப்பட்டதா இருக்கு இந்த பதகிருத்தியம் கிரந்தம். பரோபகாரணம் பரோபகார கரணம், இது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, மத்தவங்க பரோபகாரம் பண்றதுக்கோசம். ஏன்னா இந்த இந்த சரீரம் எதுக்கு அப்படின்னா பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு சொல்லியிருக்கு. இந்த சரீரமானது அடுத்தவங்களுக்கோசரம் மற்றவங்களுக்கோசரம் உபகாரம் பண்றதுக்கோசரம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பரோபகாரம் பண்றதுக்காக நான் இந்த சாஸ்திரத்தை பண்ணியிருக்கேன். மாதோ வீக்ஷதாமிதம் மாதவனானவர் கிருஷ்ணனானவர் இந்த கிரந்தத்தை ஆசீர்வாதம் பண்ணட்டுமாக, இந்த பாராபகாரமானது எல்லாருமே அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணட்டுமாக, இந்த கிரந்தம் பிரச்சாரம் அடையணும் ஆசீர்வாதம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இது ஸ்ரீமத் தத்ர பகவத் தத்ர பகவத் குரு தத்த சிங் குரு தத்த சிம்ஹ சிஷ்ய ஸ்ரீ சந்திரத சிம்ஹ விரச்சிட்டம் பதகிருத்தியம் சமாப்தம். அப்படி குருதத்த சிம்ஹரோட சிஷ்யரான சந்திரத சிம்ஹர் அப்படிங்கிறவருடைய புத சிம்ஹர் அப்படிங்கிறவருடைய பதகிருத்தியமானது முழுமையடையாது. சரி, பதகிருத்தியம் பார்த்தாச்சு. பதகிருத்தியத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பொதுவா நியாய இங்க இருக்கிறது நியாய முக்தாவளி அடுத்த கிரந்தம். இங்க ஒரு டீக்கா இருக்கு நியாயபோதினி. இந்த நியாயபோதினி டீக்காவை படிப்பாங்க. நியாயபோதினி டீக்கா படிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியாய சித்தாந்த முக்தாவளின்னு ஒரு கிரந்தம் இருக்கு, இதுல என்டர் ஆவாங்க. இது வரைக்கும் நியாய சித்தாந்த முக்தாவளி வரைக்கும் இது வந்து என்ன ஆகும், நியாய வைசேஷிக நிலையிலதான் இருக்கு. இதோட எக்ஸ்ட்ரா ஆனது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் நியாய சித்தாந்த முக்தாவளி. இத்தனை நியாய வைசேஷிக கிரந்தமா இருக்கும். அதுக்கப்புறம் நவ்ய நியாயத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல வைசேஷிக்கிறது, வைசேஷிக்கம்னா மான மனோகரம் அப்படிங்கிற கிரந்தத்துக்கு போவாங்க. நவ்ய நியாயம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சித்தாந்த பஞ்சலட்சுமி முதலிய பல கிரந்தங்கள் இருக்கு. அந்த மாதிரி கிரந்தத்துக்கு எல்லாம் போய் நவ்ய நியாயத்தை படிப்பாங்க. திதி முதலிய பலரும் பல கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க. அப்படி அந்த கிரந்தத்தை எல்லாம் படிப்பாங்க. இப்ப நாம நம்மளுடைய வேதாந்தத்துக்கு இவ்வளவு போதும் அப்படிங்கிறதுனால அந்த வாக்கியத்தை படிச்சா புரிஞ்சுக்கணும். அதுல என்ன அந்தந்த லாங்குவேஜ் என்ன, அந்த விசேஷங்கள்லாம் பிராகபாவம் பிரதம் சபாவம்னா என்ன, பிரத்தியோகினா என்ன, அணியோகினா என்ன, விசேஷத்தான் என்ன, விசேஷணத்தா என்ன என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கும்போது சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசம் இதை படிச்சோம். ஸோ இது இப்போதைக்கு இதை நிறுத்திடுவோம். என்ன தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து இன்னும் என்டர் பண்ணுவோம் இந்த நியாயசாஸ்திரத்துல. சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: நமஸ்காரம்னா இப்ப பொதுவா என்ன ஆகி போச்சுன்னா, நமஸ்காரம் என்பது முத்திரையிலையும் வரும். நமஸ்காரம்னா வணக்கம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம இப்ப எடுத்துட்டு போறோம். மணிப்பிரவாளம் என்பது ஒரு காலத்துல மணிப்பிரவாளத்துல எழுதினாதான் அறிஞர் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று, அது மணிப்பிரவாளம்ங்கிற நடைய புகுத்தினவங்க வந்து வைணவர்கள் தான், வைணவ ஆச்சாரியர்கள் தான் முதல்ல அதை புகுத்தினாங்க. எப்பொழுதுமே என்ன வந்ததுன்னு கேட்டா, இப்ப நீங்க வந்து ஒரு முறைய நீங்க கையாள ஆரம்பிச்சோம்னா, நான் என்ன பண்றேன்னா உங்களை மறுக்கணும். அப்ப உங்க மெத்தட்லயே நானும் வந்துடுறது. இப்ப நீ இங்கிலீஷ்ல பேச, நானும் இங்கிலீஷ்ல பேசுறேன் அப்படின்னா என்ன இது? அது போலதான் அந்த மணிப்பிரவாளங்கிற நடை வந்து வைணவ ஆச்சாரியர்கள் தான் கொண்டு வந்தாங்க முதல்ல.
2: தமிழும் சமஸ்கிருதமும்
1: கலந்து எழுதுறது,
2: கலந்து எழுதுறது நாகரிகமாக இருந்து
1: அது ஸ்காலரிஸ்ட், அதான் பெரிய விஷயம். பெரிய ஐயா சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு உள்ள கவிதைகள் எப்படி காலமான அகிலன் நினைக்கப்படுதுனாரு, நாப்பாரசாரி எப்படி இருந்தாரு, இன்னைக்கு உள்ள எப்படின்னு வருத்தப்படுறாரு இல்லையா, அது போல அது கால ஓட்டத்துல நாம தடுக்க முடியாத ஒன்று. ஆகவே அங்க என்ன சொன்னார்கள், சிவன் கோயிலிலே நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த பலிபீடத்திற்கு இப்ப அந்த பக்கம் தான் நமஸ்காரம், வேற எந்த இடத்துலயுமே நாம வந்து விழுந்து கும்பிடக்கூடாது சிவாலயத்துல. நமஸ்காரம் முத்திரை, இதை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். பெரிய புராணத்தை எங்க நான் சொல்லுகின்றதுக்கெல்லாம் எங்கெங்க திருமுறைகள் ஆதாரம் வருங்கிறது நீங்க குறிச்சுக்கிட்டே வரணும், அதான் ரொம்ப முக்கியம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு சென்ற பொழுது அவர் எப்படி நமஸ்காரம் பண்ணினார்னு சேக்கலார் சொல்றேன். தடுத்தாட்கொண்ட புராணம் 126, திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி நமஸ்காரம் பண்ணினார் என்று சேக்கலார் தடுத்தாட்கொண்ட புராணம் 126 சொல்றேன். அதே போல மதுரைக்கு வந்திருக்கும் பொழுது ஞானசம்பந்தர் எப்படி நமஸ்காரம் பண்ணினார் என்று ஞானசம்பந்தர் புராணம் 666 பாட்டுல சேக்கலார் சொல்கிறார். 666 சம்பந்தர் மதுரையில எப்படி நமஸ்காரம் பண்ணார்னு சொல்றார். அதே போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல எப்படி நமஸ்காரம் பண்ணார்னு தடுத்தாட்கொண்ட புராணம் 126 சொல்றார். அந்த நமஸ்காரம் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே பலிபீடத்திற்கு இந்த பக்கம் தான் நமஸ்காரம் பண்ணணும். பலிபீடத்தை தாண்டியாச்சுன்னா எந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இன்னொன்னு என்ன ஒரு கட்டுப்பாடு வைத்தார் என்றால், அபிஷேகம் கால பூஜை அல்லாத சமயத்துல தான் நமஸ்காரம் பண்ணணும். பூஜை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அதே போல கால பூஜைகள், அதுபோல அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அபிஷேகம் கால பூஜை அல்லாத சமயத்துல நமஸ்காரம் பண்ணணும், அது டைம். ரெண்டாவது லொகேஷன், லொகேஷன் வந்து பலிபீடத்துக்கு இந்த பக்கம் தான் பண்ணணும். பெண்களை பொறுத்தவரை அந்த காதுகளும் மார்பகங்களும் படக்கூடாது. அதுதான் பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம், பெண்களுடைய மார்பகங்களும் காதுகளும் படக்கூடாது. அப்படிதான் ஆலயத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆலய வழிபாடு என்பது அதுபோல கொடிமரத்தை எடுத்துக்கொண்டால் மிக அருமையாக, கொடிமரம் என்பது துவஜஸ்தம்பம். பொதுவாக இலங்கை குருமார்கள் பூஜை பண்ணுகின்ற கோயில்கள்ல நான் உன்னை பார்த்தேன் லண்டன்ல, எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த துவஜஸ்தம்ப பூஜைங்கிறது ரொம்ப விரிவா செய்யறாங்க. எங்க தமிழ்நாட்டில் கூட அப்படி இல்லை, இந்த கொடிமரத்துக்குன்னு பூஜை, அதுக்கே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்தாங்க லண்டன்ல முத்துமாரியம்மன் கோயில நான் பார்த்தேன். துவஜஸ்தம்பம் இந்த கொடிமரம், இந்த கொடிமரம் என்பது பொதுவாக அந்த கொடி ஆலயத்தினுடைய அமைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த கொடிமரம் வந்து எங்க உச்சியில பறக்குதோ அந்த ஹைட்டை விட விமானம் வந்து அதிகமா இருக்கும். இந்த கொடிமரத்தோட ஹைட் வந்துருக்கு பாருங்க, அது வந்து விமானம் இருக்கு இல்லையா, அந்த ஆலயத்தினுடைய விமானத்துக்கு மேல போகக்கூடாது. இதெல்லாம் ஆகம விதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அது குண்டலினி சக்தியை அது எழுப்புவதற்காக தான் அங்கே அந்த கொடிமரமே என்னன்னு கேட்டா, அங்கேயும் ஒரு சைவ சித்தாந்தம் இருக்கிறது என்று அச்சிவேலி குமாரசாமி குருக்கள் எழுதுறார். குறித்துக் கொள்ளுங்கள், கொடிமரம் என்பது பதி, கொடிச்சீலை என்பது திரோதான சக்தி. அந்த கொடியிலே ஒரு ரிஷமம் இருக்கும், அந்த ரிஷமம் ஆன்மா, அதாவது சிவாலயத்திலே பறக்கக்கூடிய கொடி இருக்கே, அந்த கொடியில் இருக்கக்கூடிய அந்த நந்தி வந்து நந்தி கிடையாது, ஆன்மாதான். கொடி கயிறு தர்ப்பை கயிறு ரெண்டு கயிறு உண்டு. அதாவது இந்த நூற்கையில ஏற்றும் போது தர்ப்பை கயிறு கீழே இறங்கும், அப்படிதான் அதை அமைப்பாங்க. அவையில மரம் என்பது பதி, அந்த கொடி சீலை என்பது திரோதான சக்தி. கொடி சீலைனா அந்த துணி, அது தமிழ்ல படம். திருமந்திரத்துக்கே சில பேர் தப்பா அர்த்தம் பண்ணிருக்கிறாங்க. படமாட கோயில் அப்படின்னு வருது பாருங்க, அதுக்கு என்ன உரையில இருக்கிறாங்கன்னா, சித்திரங்கள் தீட்டப்பட படம்னா பிக்சர் நினைச்சுட்டாங்க, படம்னா பிக்சர் தானே பெரும்பாலும் இருக்கு. அதுவே சித்திரங்கள் தீட்டப்பட்ட ஆலயம் எழுதியிருக்கிறான் திருமந்திரத்துக்கு உரையில. அப்படி இல்ல, அங்கே படம் என்பது துணியின் அர்த்தம், தமிழ்ல படம் என்பது துணியின் அர்த்தம் இருக்கு. படமாட கோயில் என்று சொன்னால் ரிஷப கொடி பறக்கிற கோயில் தான் அர்த்தம்.
2: பரவாத கோயிலும் இருக்கா
1: எது
2: கேள்வி
1: இருக்கணும், சிறப்பு தானே. அதாவது அது வந்து எப்ப வரும், ஒரு விசேடனம் என்பது பிரிதின் இயவி தண்ணிதான் வரும். நீங்க சொல்ற தமிழ்ல ஒரு அருமையான கேள்வி, அது பிரிதின் இயவு நீக்கி விசேடனமா வந்தாலும் அப்படி வரும். இப்ப செஞ்ஞாயிறு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கருப்பு சூரியன் ஒண்ணு இருக்கான்னு கேள்வி வருது இல்லையா, அது வரக்கூடாது, அது இயற்கை அடை. செஞ்ஞாயிறு தோண்டினான் அப்படின்னா அப்ப கருஞாயிறு சிவப்பு ஞாயிறு பச்சை ஞாயிறு மஞ்சள் ஞாயிறுன்னு இருக்கான்னு ஒரு கேள்வி வரக்கூடாது இல்லையா, இயல்பு அடை.
2: செஞ்ஞாயிறு அடை, செஞ்ஞாயிறு என்பது காலை சூரியன்,
1: காலை சூரியன் அவங்களா, அது பிரிதின் இயக்கி நிச்சயம் விஷேடமாக வரலாம், இயற்கை விஷேடமாக வரலாம். இங்க படமாட கோயில்ங்கிறது இயற்கை விஷேடனம் அவ்வளவுதான். அதுவே அங்க அங்க சித்திரங்கள் தீட்டப்பட்ட கோயில்னு அர்த்தம் பண்ணா என்ன வருதுன்னா, சித்திரம் வந்து ஆடுமா, படம் ஆட கோயில்ங்கிறாரே, கொடிதான் ஆடும், சித்திரம் ஆடுமா? அது அந்த கொடியேற்றம் என்பது அதுக்குள்ளேயே என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, அதை எழுதி கொள்ளுங்கள். கொடி கயிறு வந்து அருள் சக்தி, தர்ப்பை கயிறு வந்து மலம், அதாவது ஆணவம்
2: ஆணவம் ஆணவம்.
1: அந்த குடியேற்றம் என்பது திரோதான சக்தி கீழே வர அருட்சக்தி மேலே செல்கிறது என்பதுதான் அந்த பொருள். அதுதான் குடியேற்றம் சிக்னிபிகன்ஸ் என்று அது காரணாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அச்சுவேலி குமாரசாமி குறிப்பில் எழுதுற. தர்ப்பை கயிறு என்பது மலம், அந்த அருள் சக்திங்கிறது கொடிக்கயிறு. அந்த கொடிக்கயிறு மேலே செல்லும் பொழுது தர்ப்ப கயிறு கீழே வரும், அதாவது திரோதான சக்தியை கீழ்ப்படுத்தி தான் அருள் சக்தி வந்து மேலோகும் அப்படிங்கிறது. அதாவது சிவபெருமானுக்கும் நமக்கும் இப்பொழுது என்ன தொடர்புன்னு கேட்டா, திரோதான சக்தியின் மூலமாக தொடர்பு இருக்கு இப்போ, அது அருள் சக்தியின் மூலமாக தொடர்பு வருவதற்கதான் இவ்வளவு முயற்சி பண்றோம். அதாவது சிவனுக்கும் நமக்கும் இப்பயும் தொடர்பு இருக்கு.
2: இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் அருள் சக்தியும் திரோதான சக்தியும் கொஞ்சம் விளக்கம்
1: சொல்றேன். அப்ப ஆலை வழிபாடு நாளைக்கும் தொடர்ந்து சொல்லலாம், நல்ல முக்கியமான நடைமுறையில் உள்ளதானே, சிவஞான போதம் சித்தியா எல்லாம் அது நூல்கள் நடைமுறை. அதாவது திரோதான சக்திங்கிறது என்னன்னு கேட்டா, அதுக்கு ஆதிசக்தின்னு நூறு பேர் உண்டு. ஆதிசக்தி சாமி எழுதுவார், திரோதான சக்தி எனினும் ஆதிசக்தி எனினும் ஒக்கும். அதாவது ஆன்மாவிடத்திலே சிவனுக்குள்ள சம்பந்தம் முதல்ல திரோதான சக்தி தான் சம்பந்தம் வருது முதல்ல, ஏன்னா அது மலத்தோடு கூடி இருக்கிறது அல்லவா. திரோதான சக்தி என்ன பண்ணும்னா, நாம் செய்த வினைகளை நம்மை அனுபவிக்க வைக்கும். திரோதான சக்திங்கிறது
2: முக்கியமான,
1: ரொம்ப முக்கியம்தான். திரோதான சக்தி என்ன செய்யும் என்றால், எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எந்த சமயத்தை சேர்ந்தவனாலும் இருக்கலாம். அதுதான் நம்ம யூனிவர்சல் சொல்ற காரணம். இக்கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அல்ல வேறு கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், ஆனால் இறைவன் செய்யக்கூடிய அந்த வினையினுடைய வினை கொள்கையை பற்றி விளக்கும் போது நிறைய சொல்லாம இருந்தேன் நான். அந்த வினை கொள்கையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இறைவன் நம்முடைய செயலை வைத்து வினையை முடிவு செய்வதில்லை. அதான் இறைவனுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்டா, செயல் இல்லை. ஒரு செயலை என்ன நோக்கத்திற்கு செய்கிறாயோ அதை வைத்து தான் அவர்கள் கிடைக்கிறார். ஏன்னா நோக்கம் என்பது கடவுள் தான் முடிவு பண்ண முடியும். செயலை நீங்க சொல்லலாம், செயலை ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம கனடாவுக்கு ஏன் வந்திருக்கேன், என்னுடைய நோக்கம் என்னங்கறத உங்களால அறிய முடியாது. நான் பேசுறது ஒண்ணு பேசலாம், நோக்கம் என்ன நோக்கத்துக்கு வந்து எனக்கு தான் தெரியும். அது போல நோக்கம், அதனாலதான் அது சித்தியால அருமையா சொன்னார், அரணடிக்கு அப்படி வரும்பொழுது அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்று, நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்து உன்னுடைய செயல் பாவமாக இருந்தாலும் அதை நல்லது என்றுதான் எடுத்துக்கொள்கிறேன்.
2: இப்ப நீங்க நோக்கத்தை உங்களுடைய நோக்கத்தை என்னால அறிய முடியாதா?
1: முடியவே முடியாது. ஒரு மனிதன் செய்ய முடியாது.
2: இன்னும்
1: சொல்ல போனா வேடிக்கையா சொல்ல போனா ஒரு 40 வருடம் 50 வருடம் கணவன் மனைவியாக வாழ்ந்து கூட மனைவியின் நோக்கம் என்னன்னு கணவனுக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனை விஷயங்கள்ல, உலக விஷயங்கள்ல நோக்கம் தான் இறைவன். அதாவது இறைவன் வந்து செயலை வைத்துக் கொண்டு மார்க் போடுறதில்ல, நோக்கத்தை. அதனாலதான் என்னன்னு கேட்டா, அந்த இப்ப அவங்களுக்கு எல்லாம் இல்லையா, பிற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு தேவலோகம் இல்லையா நீங்க கேட்கறாங்களே, ஒரு கேள்வி. நோக்கத்தை வைத்துக் கொண்டுதானே தேவலோகத்தை கொடுக்கிறாரு. தேவலோகத்துக்கு பிற சமயத்துக்காரன்னு எரிஞ்சுபிள் தானே சொல்றோம் நம்ம சமயத்துல. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எந்த சமயமும் இப்படி ஏற்றுக்கொள்ளாது நம்முடைய சமயம். அது என்ன பிராக்டிக்கல் நடக்குதா இல்லையா பாரு. ஆகவே அந்த ஆலய வழிபாடுடைய அடுத்து வந்து இந்த நந்தியை பற்றி பேசிக்கொண்டு இருந்தோம் இல்லையா. அப்புறம் பிரதட்சணம், அதாவது ஆலயத்திலே வலம் வருதல். அந்த வலம் வருதல் என்பது ஒற்றைப்படையில எத்தனை முறை வேணாலும் வலம் வரலாம் என்று இருக்கணும். 3, 5, 7, 9, 15, 20 இரட்டைப்படையில வலம் வரக்கூடாது. உங்களால வந்து அதோட அந்த பிரதட்சணம் வரும்பொழுது கைகள் தொங்கி இருக்கக்கூடாது, கைகள் வீசக்கூடாது. கை வீசி சிவாலயத்துக்குள்ள கை வீசி நடக்கப்படாது, கையை தொங்க போட்டுக்கொண்டு நடக்கக்கூடாது. அதுக்கப்புறம் துவாரபாலர்களை பற்றி பல செய்திகள், அது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது சிவன் கோயில்ல துவாரபாலகர், அந்த துவாரபாலகர்கள் என்பதை பற்றி அருமையான வரலாறு எங்கே வருகிறது என்று கேட்டால், காஞ்சி புராணத்திலே அந்த முழு வரலாறு, அதாவது அது ஒரு பதம். அதுக்கு என்ன பதம்னு பேருனா டிண்டி முண்டின்னு பேரு. எல்லா பதங்கள்லயுமே என்ன இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது சைவத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, இப்பொழுது சண்டிங்கிற பதத்தை அலங்கரிக்கின்றவர் நம்முடைய நாயன்மாரில் ஒருவராக இருந்தவர். அந்த அதிகார நந்திங்கிற பதம் இருக்கு இல்லையா, அதை அலங்கரிக்கிறவர் யாரு? அவர் தான் செப்பேஸ்வரன் என்ற பெயரோடு நம்முடைய திருவையாற்றில் அவதாரம் பண்ணவர் தான் இப்போ அந்த பதத்தில் இருக்கிற. ஒவ்வொன்றுக்கும் ஒரு, அதே போல மாரி காளி, மாரி என்ற பதத்தில் இருக்கிறவ தான் பரசுராமனுடைய அம்மா, அவள் தான் ரேணுகா தேவி. ரேணுகா தேவி தான் இப்பொழுது மாரியம்மனாக இருக்கிறார். அந்தந்த பதங்கள்ல ஒவ்வொரு பதங்களும் இப்பொழுது அதெல்லாம் புராணங்கள்ல தான் வருது. இந்த செய்திகள் எல்லாம் புராணங்கள்ல தான் விரிவாக எந்தெந்த பதங்கள்ல எந்தெந்த ஆன்மா இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது, அது எப்போ, அது போஸ்ட் எப்ப முடியுங்கிறதுக்கு நமக்கு ஆயுள் இல்லை இல்லையா. அதுக்குள்ள நம்ம ஆயுள் முடிஞ்சிடும் இல்லையா. அது ஒரு பரந்த ஆயுள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அது இன்னொரு நாளைக்கு நான் விளக்கிறேன், இந்த காளி மாரியனுடைய கான்செப்ட் என்னங்கிறத. ஆகவே துவாரபாலகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த பதத்துல இப்ப யார் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, திரிபுரத்து அசுரர்கள். அந்த திரிபுரத்து அசுரர்கள் திரிபுரம் சமகாரம் பண்ணுகின்ற காலத்துல, அந்த வரலாறு கொஞ்சம் அதிக நேரம் சொல்லணும்னு நினைக்கிறேன், இலக்கியங்களே அந்த வரலாறு வருகிறது, அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முப்புறம் எரித்த பொழுது அங்கே 3 பேரை மட்டும் அவர் வந்து என்ன பண்ணுகின்றார், எரியாமல் காப்பாற்றினார். அந்த திரிபுர அசுரருடைய வரலாறு வந்து மிக அருமையாக எங்க கந்தபுராணத்தில் கூட விரிவாக வரலாறு. அதாவது 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, மகாஸ்காந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நூல், 81,800 ஸ்லோகம் மகாஸ்காந்தம். அந்த புராணங்களை பற்றி இன்னொரு நாள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. புராணங்களை வந்து ரோல்ஸ் என்ன, புராணங்கள் வந்து சைவத்தில் என்ன ரோல் பிளே பண்ணுது, அதாவது நூல்கள் வந்து அவ்வளவு பறந்து விரிந்து கிடக்கு. 81,800 ஸ்லோகங்கள், அந்த 86,800 ஸ்லோகத்தில் சங்கர சம்ஹிதை என்ற ஒன்றை மட்டும்தான் 10,345 பாடல்ல கச்சியப்ப சிவாச்சாரியா நமக்கு தமிழ்ல சொன்னார். நமக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய கந்தபுராணம் இருக்கே, இந்த கந்தபுராணத்தினுடைய டோட்டல் வெர்சஸ் செய்யுள்ள 10,345 பாடல்கள். அந்த 10,345 பாடல்களும் சங்கர சம்ஹிதை என்று சொல்லக்கூடிய மகாஸ்காந்தம், அதாவது அங்கே என்ன சொல்லப்படுகிறது, புராணங்களை தொகுத்தவர் தான் வியாசர். அதே போல வேதத்தை தொகுத்தவர் தான் வியாசர். பிராணங்களை சொன்னவர் அவர் இல்லை. இந்த சைதனுடைய தாக்கம் கதை கோணத்திலே சொல்றேன். இந்த செய்தியெல்லாம் அந்த சங்கர சமீதைய பெரும்பகுதியை தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னார். இன்னொரு சமீதை இருக்கு, சனற்குமார சங்கீதை. அந்த சனற்குமார சங்கீதைய தமிழிலே கொடுத்தவர் தான் சிவஞான முனிவர். அவர் தான் காஞ்சி புராணம் என்ற பெயரிலே கொடுத்தார். அதுலதான் நிறைய பல புராணங்களுடைய தாற்பரியங்கள், சைவம் எப்படி கொள்ள வேண்டும், அந்த புராணங்களுக்கு உபதேச மூலமாக கொடுத்தவர் தான் சூத மகாமுனிவர். ஆகவே அந்த இப்ப நாம வந்து இன்னைக்கு ஒரு ஆலய வழிபாடு என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்கும் பொழுதே பல செய்திகளை நாம் பார்ப்போம். அவர் அடுத்து சந்திக்கும் பொழுது இதை தொடர்ந்து வந்தால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த திரிபுரத்து அசுரர்களுடைய செய்தி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா நாம ஏன் அவர்களை வந்து பெரிய உருவத்துல போடுறோம், அவங்கள ஏன் மீச இப்படி பல்லோட அசுர பல்லோட போடுறோம். சிவாலயத்துல அவர்கள் ஒருக ஒருத்தர் இடது காலை ஊனியிருப்பார், இன்னொருத்தர் வடது காலை ஊனியிருப்பார். இதுக்கெல்லாம் பதில் இருக்கிறது. ஆலயங்களிலே சிவாலயங்களிலே எப்படி அமைக்க வேண்டும், ஒவ்வொருத்தருக்கும் சிவாலயங்கள ஒவ்வொரு திருமேனிகளை எப்படி அமைக்க வேண்டும் என்பது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிற்ப செந்நூல் ரெண்டு சிவாலய திருமேனிகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற திருவாரூர் ஆதீனத்திலிருந்து ஒரு நூல் வந்திருக்கு, சிவாலய திருமேனிகள். இப்போ சிவாலயத்தில் வரும்பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றில் எத்தனையோ நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சி எல்லாம் வைக்கக்கூடாது. சிவாலயத்தில் ஞானசம்பந்தர் இருக்காரா எப்படி இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஞானசம்பந்தர் ஒரு காலம் நல்லா ஊனி இன்னொரு காலம் லூசா வச்சிருப்பார், கையில தாளம் இருக்கணும். இதெல்லாம் எப்படி அமைக்கிறாங்க, இதை மாத்துறதுக்கு யாருக்குமே அதிகாரமே கிடையாது. நால்வர்கள் நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும், சமயக்குறவர்கள் நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும், சந்தான குறவர்கள் உட்கார்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை மாற்றி அமைக்க கூடாது. சந்தான குறவர் நாலு பேரும் பாருங்க அமர்ந்து கொண்டிருப்பார்கள், சமயக்குறவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அது மட்டும் இல்ல, சந்தான குறவர்கள் வீராசனத்தில் இருப்பாங்க. சிவன் கோயில கால தொங்க போட்டு உட்காரக்கூடாது, ஆனா அவங்க கால தொங்க போட்டுதான் உட்கார்ந்துருப்பாங்க. வீராசனம் ஒரு கால மடைக்கு ஒரு கால தொங்க போடுறது. இதெல்லாம் எங்க இருக்கு எல்லாம், அதாவது நம்ம மாதிரி ஒரு கட்டுப்பாடு வந்து ஒரு வரையறை. அதுபோல சாமி புறப்படும் பொழுது நாதஸ்வர வித்வான் மல்லாரி ராகம் தான் வாசிக்கணும், வேற ராகம் வாசிக்க கூடாது. அப்படின்லாம் நியதிகள் ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நாம சிந்திப்பது சைவ சமயத்திலே அங்கீகரிக்கப்பட்ட நூல்கள், அந்த வழியில நம்ம சிந்திக்கிறோம். எப்பொழுதுமே என்ன மரபு போயிடுச்சுன்னா, இப்பொழுது ஒரு கருத்தை சொன்னால், நீங்க நான் சொல்வதற்கு மாறாக ஒரு கருத்தை சொன்னால், அந்த பிரமாணமாக கொள்ளக்கூடிய நூல்கள் இருந்து எடுத்து காட்டி சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் இல்லை. அதனால என்ன வருது, கண்டதே காட்சி கொண்டதே கோலம். அதான விஷயம். சட்டத்தை ரெண்டு வக்கீல் சொல்றாங்கன்னா, ஒரு சட்டத்தை மறுக்கிறாருன்னா அது மறுக்கிறதுக்கு இன்னொரு சட்டத்தை கோட் பண்ணி தானே மறுக்கிறார், அந்த சட்டத்துக்குள்ள விளக்கத்தை சொல்லி தானே மறுக்கிற. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கு அங்க. ஆனா சமயத்துல கட்டுப்பாடே இல்லை. எல்லாருமே அந்த கட்டுப்பாடு இல்லாதனாலதான் என்ன ஆச்சுன்னா, அதோட இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு இன்னொரு சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆலயம் வருவதற்கோ ஆலயம் கட்டுவதற்கோ ஆலய கும்பாபிஷேகத்துக்கோ இன்னைக்கு நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அந்த பொருள் உதவிக்காக சில செல்வந்தர்களை நாட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அந்த காலத்தில் அப்படி இல்லை, அரசர்களே செஞ்சார்கள். அவங்க போய் யாருக்கும் டொனேஷனுக்கு போய் நிக்கல. அந்த காலத்தில் கோயில்கள்ல அரசர்கள் தான் செஞ்சாங்க, கோயில் கட்டுறதுன்னு யாரும் நன்கொடை கொடுக்கல. அப்போ அரசர்கள் என்ன செய்யறாங்க, தகுந்த கல்விமான்களை வைத்துக் கொண்டு அவர் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இடிப்பாறு இல்லா ஏமரா மன்னன் என்று, அவன் தவறாக சென்றால் அதை திருத்தக்கூடிய ஆற்றல் உடைய மந்திரிகள் இருந்தார்கள். அதை கேட்டு அவன் நடந்ததுனால அது ஒழுங்காக செய்ய முடிந்தது. அது இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு நிறைய பணம் கொடுக்கிறாரு ஆலயத்துக்கு, அவருடைய விஷயம் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு நம்ம. இல்லையா, சொல்றேன், யாரையும் நான் குறை சொல்ல. இப்ப பாருங்க, மலேசியாவில் உள்ள ராமலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போனேன், கோயில் நல்லா இருக்கு. மலேசியாவில் அந்த பகுதியில் நம்ம சித்தாந்த மண்டலத்தை பார்த்தா ராமலிங்கேஸ்வரர் கோயில் இருக்கு. அங்க போனா முதல்ல இருக்கிறவர் ஆதிசங்கரர் இருக்கிறார். என்ன சார், என்ன சொல்ல முடியும், அவருக்கு ஆகம உடன்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம எங்கேயுமே அங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. ஆதிசங்கரர் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க, என்ன செய்ய முடியும், ஒரு அது என்னன்னு எனக்கு காரணம் புரியல. ஆனா தமிழ்நாட்டில் வந்து பாடல் பெற்ற தலங்கள்ல அது வந்து இன்னும் வரல, அந்த அளவுக்கு போகலை. தமிழ்நாட்டில் ஒன்னே ஒன்னு என்னன்னு கேட்டா, புதுசா கட்டுற கோயில் அங்கேயும் குழப்படி வந்துட்டு தான் இருக்கு இந்தியாவிலே. ஆனால் நம்முடைய மூவர்கள் பாடல் பெற்ற தலங்கள் இங்க இருக்கக்கூடிய தலங்கள்ல கூடிய வரைக்கும் இந்த மரபை பாதுகாத்துட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டுல அது மட்டும் கொஞ்சம் ஒரு இருக்கு, ஆனா அது ஒண்ணு கால வெள்ளத்துல எப்படி போகும் சொல்ல முடியாது.
3: தஞ்சாவூர்ல, தஞ்சாவூர்ல ஒரு இடத்துல 1000 வருஷத்துக்கு முதல் உள்ள சிவலிங்கத்தை வந்து
1: அதாவது எங்களுடைய தொல்பொருள் ஆராய்ச்சிகளாக்கான இந்தியால அவங்க எடுத்துருவாங்க. அதாவது அந்த ஒரு சட்ட பிரச்சனை கேட்டா அது மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து இந்து அரசமய ஆணைக்கிட வராது, அதாவது ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க எடுத்துருவாங்க. இப்ப தஞ்சாவூர் கோயிலே பாத்தீங்கன்னா சிலவற்றை மாற்ற முடியாது. தஞ்சாவூர் கோயில் ரெண்டு டியூவல் HRN சீட்டை ஒண்ணு இருக்கும், ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அது நடைமுறையில அதுவும் வேண்டியது இருக்கு. சில சமயங்கள்ல அந்த தொல்பொருள்களை பாதுகாப்பது என்று அது ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, ஆர்காலஜிக்கல் சர்வே. அது வந்து தஞ்சாவூர்ல ரெண்டு டியூவல் கண்ட்ரோல் வந்துடும். இந்த கோயில் தஞ்சாவூர் கோயில் வந்து இந்த அளவுக்கு விஷயம் தொடவே கூடாது, வெள்ளையடிக்கவே கூடாது, கேட்காம ஈவன் ஒயிட் வாஷ் கூட தே கேனாட் டூ தஞ்சாவூர் கோயில்ல. ஏன்னா அது ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அதுபோல சில நடைமுறை சிக்கல்களும் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். அது சூழ்நிலைகளும் காரணம், அதாவது நல்ல ஆலயங்களும் வரணும். ஆனா இது மாதிரி வரும்போது எப்பொழுதுமே செல்வந்தர்கள் இல்லாம ஒரு காரியத்தை செய்ய முடியாது, பிராக்டிக்கலா அது ஒரு கஷ்டம் இல்லையா. அது தல்லா விளையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேருவது நாடுன்னு திருவள்ளுவர் கல்வி வச்சுட்டாரு. தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குப்பூடமும் வாழ்க செல்வே ஏரிய மங்கை வாழ்க யானைதன் நடந்து வாழ்க மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்
4: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: சிவாயனம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
6: அருளுடையார் அளித்தருளும் செவ்விய பேரருள் விளம்பும் திறமன். சிவபெருமான பற்றிய செய்திகளை அடியார்கிட்ட தான் பேசணும், அடியார் அல்லாதார்கிட்ட பேசி அவன் கொச்சப்படுத்திடும். இதுவும் நான் பார்த்துட்டேன். ஊருக்கு போயிருந்தேன், அங்க தண்ணி வரல. நான் ஆனைக்கா தேவாரம் பாடி தண்ணி வந்தது, அதை யாருமே கொண்டாடல. உடனே MCL அந்த ஒட்டுறதுக்கு ஒரு கருவி இருக்குமே போந்த மாதிரி, அதை பாராட்டினாங்க. MCL போட்டோம், தண்ணி வந்ததுன்னு. ஒரு ஊர் எங்கேயோ வெளியில இருக்கிற ஊர், இந்த அகமதாபாத் பக்கத்துல பவநகர்னு ஊர் பக்கத்துல, அங்க சொன்னாங்க. வருத்தப்பட்டேன். ஐயா இத சொல்றேன்னா, சிவனடியாருக்குத்தான் அருளுடைய திறங்கள் அறிய வரும். அல்லாதார் என்ன பண்ணுவான் தெரியாது. அங்க சிவனடியார் நிறைய பேர் இருந்தான், அவனுக்கு வேடிக்கைதான் பார்த்தான். அந்த கொந்தளிப்பு ஏற்பட்டு அதை மறுத்தவை அங்க இல்ல, அதையும் நான் சொல்லுவேன். அப்ப சிவனடியார் வந்து என்னது, இப்போ புரியுற மாதிரி சொல்றேன். இவன் தான் மாநிலத்துல முதலாவதா தேடி இருக்கிறார். இவர் இவரை சொல்லாம அவரை காமிச்சு இவர் தான் மாநிலத்துல முதலாவது தேர்னார்னா, இந்த மெய் உணர்வுடைய திருத்தம் என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக உண்மையை மறைக்காதீங்க. உண்மையா தேர்ந்தது இவர் தானே அப்படின்னு சொல்லணும். என்ன அவரவே காட்டுறீங்களேன்னு சொல்லணும்ல. அவரும் வாய் மூடி இருந்தாருன்னா என்ன பொருள்? அவர் நயவஞ்சகர். அதெல்லாம் நான் பார்த்து பார்த்து எனக்கு அழுத்து போயிடுது. என்ன சொல்லிருக்கணும்? மத்தவங்க கிளர்ந்து எழுந்து என்னங்க இப்படி சொல்லிடுறீங்க? சிறபுற செல்வருடைய திருப்பதியத்தினால விளைந்த தண்ணீரை ஏதோ உலக சடக்கில் இருக்கிற ஒரு ஒட்டும் பொருள் கொண்டு வந்ததுன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தை பாடினதனால் அல்லவோ வந்தது தண்ணீர். அந்த மாதிரி பேசக்கூடிய அடியார நான் இன்னும் சந்திக்கவே இல்லை. இதுக்கு சொன்னேன்னா இத்தனைக்கும் காரணம் ஒண்ணுதான், அருளுடையார் அளித்தருளும் செவ்விய பேரும். அப்ப சிவனடியாருக்கு தெரியறது மத்தவங்களுக்கு தெரிய வராது. அவங்க உலக வாக்கை தான் வச்சு பேசுவாங்க, உலகத்தை தான் முன்னிலைப்படுத்துவாங்க. சிவனடியாருக்குத்தான் தெரியும். ஒரு டாக்டரே மருந்து கொடுத்திருக்கலாம், ஆனா மெய்யடியார் இருந்தா சொல்லுவாங்க, எங்கள் விமலனுடைய நற்கருணையினால் இவர் உயிர் பிழைத்தார், அப்படிதான் சொல்லுவாங்க. சிவனடியாரா இருந்தா உலகத்தான் என்ன சொல்லுவான்? டாக்டர்கிட்ட போனோம், மருந்து கொடுத்தாரு, சரியா எடுத்து. அப்படி சொல்றவன் சிவனடியார் அல்ல. சிவனடியார் சிவன் பெருமான் புகழத்தான் பேசணும், பேசுவது அவனுடைய நாம கீர்த்திகளை தான். அவன் தான் சிவனடியார். செவ்விய பேரருள் விளம்பும் திறமன்றின்னு உரை செய்ய கைவரு கற்புடை நிறைய கணவன் பயிற்சி கட்டு பண்ணணும்னு ஒரு விதி. அதனால கணவனுடைய காவாலை மெய் வழி அன்று. அவன் பேச்ச கேட்கறது கடப்பாடு, விளம்பல் விடமாட்டார், சொல்லாம இருக்க முடியல, விதிர்ப்புருவா நடுக்க வரவர். சாமியை பத்தி பேசுறமே ஏதாவது அவச்சாரமா பேசியதை இடப்பாடுமே பயமும் இருக்கு, சொல்லாம இருக்கவும் முடியும். செய்தபடி சொல்லுவதே கடன் என்னும் சீலத்தார் இப்ப சாமியை நினைச்சுக்கிறார். நீங்க அன்னைக்கு நஞ்சு உண்ட மாதிரி நீங்க நான் செய்யற பாவத்தை நீங்க மன்னிச்சிடணும், நான் உங்களை பத்தி காட்டி கொடுத்து பேசுற மாதிரி இருக்கு, அந்த குற்றம் வராம என்னை காப்பாற்றணும். அதான் மைதடியும் கண்டன. முன்னால சொல்லும் போது விடையவர் தான் சொன்னார், இங்க மைதடியும் கண்டன். மைதடியும் கண்டர் சேவடிகள் மனத்துற வணங்கி எய்தவரும் கனியளித்தார் யார். அவன் கேட்டது என்ன, பெற்றது வேறுங்குன்னு. இதுவர் எப்படி மொழிபெயர்த்துக்கிறார், எய்தவரும் கனியளித்தார் யார் என்னும் கணவனுக்கு மொய்தரு பூங்குழல் மடவார் புகுந்தபடி தானே நடந்தது நடந்தபடி சொல்லிட்டார். என்ன சொன்னார், ஒரு சிவனடியார் வந்தாங்க, அவங்களுக்கு நான் திருமணம் பண்ண இந்த பழத்தை செலவு பண்ணிட்டேன், அதான் காணா போச்சு, வேற ஒரு பழம் நீங்க கேட்ட உடனே சாமிகிட்ட வாங்கி கொடுத்தேன் உள்ளது சொல்லிட்டேன். இவன் அப்பயே வணங்கிட்டு அம்மாவை நல்லா கும்பிட்டுட்டு பேசாம இருந்திருக்கலாம். யாரு இந்த மகாபாரதம், அந்த உணர்வே கிடையாது. அதனால என்ன பண்ணான், ஈசனருள் என கேட்டு இல்லிருவன் சொல்லிட்டான். இல்லத்துக்குரிய இறைதன்மை இல்லாத உணர்வு இன்மை இன்மையை உடைய அது தெளியா அவனுக்கு தெளிவு பெறல. சில மட்டி அப்படிதான் சாமியே செஞ்சான கூட நம்பாது, வேற ஏதோ ஒண்ணு சொல்லு உலக பொருள் தான் சொல்லும். அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பாத்துட்டேன், அவனுக்கு ஆமாஞ்சாமி போறான்னு சொல்லி பாத்துட்டேன். அவன் சொல்லும் போது மறுக்க மாட்டான், மறுக்கணும் இல்ல, மறுக்காத போது குற்றமா இல்ல, மறுக்காம சொன்னவன விட குற்றம் அதிக குற்றம் யாருக்கு வரும், உடந்தையா இருக்கிறவனுக்கு இல்லையா. அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கான வாசமலர் திருவனையார் தமிழ் நூல் அம்மா பார்த்து சொல்றான். மற்ற இதுதான் தேசுடைய சடைப்பெருமான் திருவுருளை இன்னமும் ஓர் ஆசில் கடி அவனருளால் அடைத்தடி. இன்னமும் அது எடுத்து காமிக்கலாம். அந்த மாதிரி கேட்கறது சிவபெருமானோட சவால் விடுற மாதிரி செய்யும். அதனாலதான் பிரிவேல் சிவபெருமான போய் சவால் விடணும். அவர் செய்வார் தண்ணீர் கொடுத்த அன்னைக்கு நீங்க ஏ வேண்டி கொச்சையே கொமனார் கும்பிட்டிருந்தா மறுநாள் வேற எந்த வேலைக்காரனும் வர வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி அப்படியே அபரிமிதமா அமிர்த வர்ஷினியா பொய்ஞ்சிருக்கும். உங்களுடைய துடுக்குத்தனம் அந்த கர்வம் கீழ்படியாம சிவனை நம்பாம காரணமா அந்த தண்ணியை வெற்றி போற நிலவு. புரியுதா தப்பு, நீங்கெல்லாம் உடந்தே இருந்தது உங்களுக்கும் பிரச்சனை வரும். தண்டனை வந்து சாந்திருக்கிறவாளுக்கு கொடுப்பார் சாமி, அது பின்னால வரும், வராம போகாது. என்ன சிவபெருமானுக்கு செய்யற துரோகம் விருட்சம் மாதிரி வளரும். பாங்ககன்று மனைவியார் படியணிவார் தலை பறிப்பு சொல்ற, நீங்க கொடுக்கலன்னு என் உரை பொய்யா போயிடுமே, உரை பொய்னா என்ன பொருள். அப்ப கணவனுடைய சந்தேகம் ஊர்ஜிதமான. அதான் அந்த குறிப்பில் அப்படி சொல்ற, என்ன சாமி கைவிடுவாரா, சத்தியமா காப்பாத்து வரும், சத்தியமா காப்பது. இப்படிதான் நாங்கெல்லாம் வேண்டோம். ஒரு உயிர் போகிற மாதிரி இருந்ததுன்னா சாமிகிட்ட போய் ஒளி பண்ணிட்டே அப்புறம் நாங்கள் விச்சையாவதும் வெட்கமையாவதும் நிச்சயம் நீரணிவாறு நினைப்பதேன்னு சொல்றோமே, நிறைய நீரணிவாறு இது செல்லலேன்னு சொல்றோமே, இந்த வாக்கெல்லாம் பொய்க்கலாமா, மெய்யாகாம போகலாமா, நீங்க கைவிட்டா என்ன. உடனே சாமி எடுத்துக்கிறார், நாங்கள் வேண்டுவதும் என்ன பண்ணுவோம், நாயனார்கிட்ட தான் வேண்டுவோம், சாமிகிட்ட வேண்ட மாட்டோம். சாமிகிட்ட போய் நம்ம வேண்டதுக்கு நமக்கு யோகிதை கிடையாது. நாயனார்கிட்ட போய் என்ன போச்சோ நாயனாரே இப்படி பண்றேன், பொன்னி நதி புறவுளரே உங்கவர்கள் திருத்தணி உண்மையுடன் செயல்படுகிற உத்தமரே கேட்டோம்னா அந்த உயிர் போற உயிர் அப்படியே இருக்கிற சத்தியமா நடக்கு, சத்தியமா நடக்கு. அவன் வந்து அருளுடையார் அளித்தருளும் செவிய பேரர்கள் உணர மாட்டான். அவன் உலகம் தான் அவனுக்கு, உலகத்தை தான் நம்புவான். ஆனா உண்மை அது, அது உணர்ந்தவனா இருக்கிறவன் அதை பின்னாடி இருக்கும் சொல்லிட்டு அப்பதான் அந்த அருள் நிச்சயம் நீடித்து நிற்கும். சொல்லல என்ன நீடிக்காது, அவங்க அருளை பெற்றுட்டு சொல்லணும் இல்ல. எனக்குமே நிறைய செஞ்சிருக்காங்க, மாங்கனி உண்டு அருளால் வந்து எதிரும் ஆங்கதிரி மற்றதை ஆங்க வண்டியை கொடுத்ததுன்னு அதிசயத்து வாங்கினான், கையில கொடுத்தார் வாங்கினான். அவன் காட்டிருந்தான் சொன்னான், அவன் சாப்பிடணும்னு சொல்லல. ஆனா வந்த பழம் என்னாச்சு, வந்தோடனே மறைஞ்சு போச்சு. இதோட அம்மா வாழ்விலையும் உலகச்சார்பு அழிய போகுது. இது வரைக்கும் கொச்சகத்துல போன பாடல் இப்ப அரிசி விருத்தமா மாறுது. அம்மாவுடைய உலக கட்டுங்கிற யாப்பு நீங்கிற இடத்துல செய்யுளுடைய யாப்பு மாறுது. வணிகனும் கண்கை புக்க மாங்கனி பின்னை காணான் தனிவரும் பயம் மேற்கொள்ள உள்ளமும் தடுமாறி. சிவனருளை கேட்டவங்க அது விருப்பம் காட்டுவாங்க, அந்த அஞ்ஞான உடையவங்க அது பயப்படுவாங்க. அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம், சிவனருள் கேட்டா மகிழ்ச்சி அடைகிறவங்க சிவனடியார், பயப்படுறவங்க அல்லாதா விளங்குதா. தண்டிடிகள் அப்படிதான் திருவாரூர்ல சொல்லுவார், இங்கு ஈசனருளால் என் கண் பெற்றால் என்ன செய்வேன். அவன் என்ன சொல்லியிருக்கணும், உங்க திருவடியை வணங்கி நான் சிவனடியார் ஆகிறேன்னு சொல்லணும். ஆனா என்ன சொல்லுவான், ஊரை விட்டு போறேன். அப்ப என்ன தெரியுது, அவன் அடியாருக்குரிய தகுதி அவன்கிட்ட சில பேர் அப்படித்தான் நான் பாக்குறேன். உடனே கோச்சுருவான், ஊரை விட்டு போறேன்மா, உங்க தொடர்பு அறுத்துக்கிறேன்மா, அந்த மாதிரி ஆட்களை தான் நான் பார்த்துக்குவேன். அதுக்காக சொல்லு, பணிகனும் தந்தை புக்க மாங்கனி பின்னை காண அப்படிதான் ஒரு அடியார் சொன்ன. அடியார் தான் வணங்கை திருநீர் வணங்கன். அவன் பராபாடு படிச்சுட்டான். தனிவரும் பயமேற்கொள்ள உள்ளமும் தடுமாறை அணிகுடல் அவரை வேறு வணங்கன கருதி நீங்கள் தெளிவு கொண்டு எவருக்கும் சொல்லலாம் தொடர்பு. என்ன பண்றான், அந்த அம்மாவோட வாழ விருப்பம் இல்லை. ஏன் பயம்? சைவத்திரு நிரம்பி அம்மாவோட வாழ்வது அவனுக்கு பயமா இருக்கு, அவங்களை விட்டு பிரியணும். அந்த நேர்மையை அப்பவே சொல்லியிருக்கலாம். நேர்மையை சொல்லியிருந்தா அம்மா அப்பவே சைவ திரு பெற்று சிவகணமா மாறியிருக்காரு. இவ ஏமாத்தறான் அம்மாவை. சில புரிய அப்படிதான் மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு பொம்மநாடி ஏமாத்துவான். குற்றம் இருக்கு. விடுவதே எண்ணமாக மேவிய முயற்சி செய்வான், படுதிரை பறவை மீது படகலம் கொண்டு போகி நெடுநிதி கொணர்வேன் என்ன நிறந்த போல் கலைஞராகும் வடிவில் செய்யும் வணிக மக்கள் மறைக்கலம் சமர்ப்பித்தார். நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன், பொருள் தீட்டின்னு வரேன், திரைகடல் ஓடியும் திறவியும் தேடினு வரேன் அப்படின்னு சொல்லக்காரன் சொல்றான். அவங்க எல்லாம் வந்து இங்கேயும் சொல்ற பாருங்க, மாக்கள்ங்கிற வணிக மாக்கள் அவங்க அறிவு செயல்படல. அவங்க கொஞ்சம் வச்சு பார்த்தா என்ன வச்சிருப்பாங்க, இவ்வளவு செல்வத்தை மாமனாரே கொடுத்திருக்காரு யாரு, கணதத்தன். இவன் வெளிநாடு போக வேண்டிய அவசியமே அதை யாரும் யோசிக்கல. ஏன், அதனாலதான் மாக்கள்னு. அது அறிவில்லாத ஜடம். எது இந்த சொந்தம் எல்லாம் சில உடல சொந்தம் எல்லாம் எப்படி இருக்கும், ஜடம் மாதிரி உட்காந்துரும். சொல்ல உங்களுக்கு புரியுதோ புரியல? இப்ப மூச்சு விட கஷ்டப்பட்டு இருப்பான். அவனுக்கு முதல் உதவின்னு சொல்லிட்டு தலானியால மூக்க போட்டு அனுப்பான். அவனே கஷ்டம் தான், அதான போயிட்டு இருக்கான். அதான் பண்ணு, அதான் சொன்ன அறியாம ரொம்ப கிடையாது. அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா, அங்கனா அரணே அருளாய் ஈஸ்வர கூப்பிடணும், திருநீர் அணிவிக்கணும். அப்ப ஒருவர் நெடுநிதி புணர்வேன் என்ன நிறந்த போல் கலைஞராகும் வடுவில் செய்ய வணிக மக்கள் மரக்கலம் சமர்ப்பித்தார். கலம் சொன்ன மரக்கலம் கப்பல். கலம் சமைத்ததற்கு வேண்டும் கம்மியருடனே, கம்மியர்னா மாலுமி மீகாமல், அதாவது கப்பலை செலுத்துவோம். புலங்களில் விரும்பு வண்டம் பொருந்துவ நிரம்பு வியாபார திறன் உடையவன். எந்த நாட்டுல என்ன விற்கணும் நல்லா தெரியும், ஜாவா பர்மா அந்த மாதிரி தீவுகள் என்ன விலை போகணும்னு அவனுக்கு தெரிஞ்சு அதை எடுத்துன்னு போறான். அந்த அளவுல நுட்பமா இருக்கான். சிவநதியில தான் அவனுக்கு ஒண்ணு தெரியல. சலம் தரு கடவுள் போட்டு இவனுக்கு பெரிய கடவுள் வருணன் தான். சலம்னா நீர், நீருக்குரிய கடவுள் வருணன். அந்த கடவுளை போட்டினா யார கும்பிட்டுருக்கணும், காரகாலமாவே கும்பிட்டுருக்கலாம், அவளே தெய்வ தொழுகலம் தான். யார கும்பிட்டான், வருணன். அவனோட அறிவு அவ்வளவுதான். சலம் தரு கடவுள் போட்டு இவனை தான் வருணனை கும்பிட்டு போறான். வாமி மிக்க மாதரசியார வீட்டுல இருக்காங்க, அவங்கள கும்பிடாம என்ன போய் சாதிக்க போறான். நாயகன் தான், நாயகன் தலைமை உடையது. நலம் தரு நாளிலே நளிர் திரை கடலே போறான். நளிர்னா குளிச்சு, குளிந்த கடல்ல ஏறி போறான். கடல் விசை வங்கம் ஓட்டி, வங்கம்னா கப்பல், கருதிய தெய்வம், தெய்வம்னா நாடு. அடைவுரை சென்று சேர்ந்தங்க அளவிப்பல் வளங்கள் மட்டும் நிறைய சொத்து சேர்க்க

ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கிறத மறைச்சு பிறலரும் திருவினால். ஆனா அந்த அம்மையை பத்தி சீக்கிர சங்கம் வருவதான் சொல்றாரு. ஏன்னா காரைக்கால இடத்துல வர்றார் ரெண்டாவது கொண்டாட்டி, பிறலரும் திருவினால் அப்படிங்கிறார். பெருமணம் புடங்கு முன்னே அரளியர் இருமன் கூந்தல் அணங்கனா திறத்திலும் புறமுற வெளியிடாமல் புதிந்த சிந்தையினோடு புறமீன் வடாமை வைகி முகமதற்கு ஒழுகும். பிறலரும் திருவினால் பெருமணம் புனந்து முன்னே அரளியர் இருமன் கூந்தல் அரள்னாக்க கரும் மணல், கருமணல் மாதிரி கருத்திருக்கிற கூந்தல். அப்ப என்ன தெரியுது, காரைக்கால அம்மா சின்ன வயசுலயே அவன் கைவிட்டு போனாங்கிறதுக்காக சொல்லுவாங்க. சின்ன வயசுல அம்மாவுடைய கூந்தல் நடக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே வேற கல்யாணம் பண்ணிட்டான். யாரு இந்த கணவன்? அரளே நறுமன் கூந்த அனங்கனார் திறத்தி லட்சம் புறமுறு வெளியூறாமல் புதிந்த சிந்தியோடு முறமின் வராமையை முகமலன் முருகல சோலை மூதூர் அத முதல் வணிகரோடும் இருநிதி கிழவன் என்ன எழுதிய திருவின் வைக்கு பொறுகடர் களங்கள் போக்கும் புகழினான் மனைவி தன்பார் பெருகளை விளக்கு போல பெண் குடி அறிந்து பெண் குழந்தையும் பெற்றுக்கிறான். அம்மாவை வணங்குறான்னு தெரியுது, அதனால அம்மா பேரை அந்த குழந்தையை சூட்டும். குழந்தைக்கு அந்த பேரை சூட்டுவது மூலமா என்ன தெரியுது, இவர்களை தெய்வமா அவன், அதுதான் நம்ம செய்வ வழக்கு. நம்ம யாரா தெய்வம், அதுதான் திருநாவுக்கரசர் பேரை வச்சார். அப்புதியார், அப்புதியார் ஏன் அப்படி வச்சார், காண்டகமே இன்றையும் முன் கலந்து பெறும் கேண்மையினர் அல்லவா, அதனால அவருக்கு பார்க்காம கூட அவர் மேல அவ்வளவு அன்பு. நீங்க அந்த மாதிரி அன்பு பார்க்கறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. மடமகள் தன்னை பெற்று மங்களம் பேடி தான் முன் உடன் உறவு அஞ்சி நீத்த ஒரு பெரும் மனைவியார் தொடர்வர நினைந்து நினைச்சிட்டு தான் இருக்கான். நினைந்து தெய்வ தொழுகலும் என்றே கொள்ளும் தெய்வமா நினைக்கிறான். கடனமைத்து அவர்தம் நாம் காதலை மகள் வைத்தான். பெண் குழந்தைக்கு அம்மா பேரை வச்சான். இந்நிலை இப்ப சரிதான் திருப்பி இங்க அம்மாட்ட வருது, காரைக்கால வருது. இந்நிலை இவனுங்க எழுதி இருந்த நிப்பால் நேரும் தன்னிகர் கடந்த செல்வ தனதத்தன் மகளாதானம் அவன் தான் இவங்களை தெய்வமா பாக்கிறான். அதனால பரமதத்த மனைவிங்கிற நிலை மாறி பழையபடி தனதத்தன் மகளாருன்னு அது இன்னும் நுட்பம் சொல்றார். அம்மாவுடைய கன்னித்தன்மை மாறலைங்கிறது ஒரு நுட்பமா சொல்றார் ஆசிரியர். அம்மாவை பத்தி பேசாம அந்த ஊரை வச்சே சொல்றார். கன்னிமாமதில் சூழ் மாற காரைக்கால் வணி அந்த அம்மா கண்ணின்னு ஒரு நகர கண்ணின்னு சொன்னா என்ன பொருள்னா, பகைவரால படை எடுக்கப்படாத ஒரு கண்ணி ஊர்னு சொல்லுவாங்க. அப்ப எதுக்காக சொல்றாருன்னா அந்த அம்மையினுடைய தன்மையை அந்த மாதிரி இருக்கு. தண்ணீர் கடந்து சென்ற தனதத்த மகளார் தான் மன்னியகர் மனையாரம் புரிஞ்சு அந்த அம்மா வந்து பேரை புரிஞ்சு இந்த கற்பு மாறாம இருக்கு. இப்ப இந்த செய்தி கொஞ்சம் பரவுது இந்த ஊர்ல சிறுவாளர்கள்லாம். அவன் கல்யாணம் பண்ணிட்டு இந்த அம்மா விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு செய்தி எல்லாரும் தெரியும். அதை உறுதி பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் அவருடைய சொந்தக்காரங்க அனுப்புறாங்க காரைக்கால் அம்மாவுடைய சுற்றத்தை. அவங்க போய் பார்த்துட்டு வந்து உண்மைதான் கல்யாணம் எடுத்து பரமதத்தனுக்கு குடிசேகர பட்டணத்தில் இருக்கான் பெண் குழந்தையும் பிறந்துடுத்து செய்தியெல்லாம் சொல்லுவாங்க. கேட்டோன்னே இத்தனை தெரிஞ்சு கூட கல்யாணம் ஆயிடுத்து குழந்தை பிறந்ததுன்னு கேட்ட பிறகு கூட அந்த அம்மையார் வந்து அவனோட தான் வாழணும்னு நினைக்கிறாங்க. கடைக்கால முறை கணவனோட வாழணும் அப்படின்னு நினச்சி ஆச்சின் போகிறாங்க. யார அம்மையார் இவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில போறவங்க கிடையாது, சின்ன வயசுலேயே போனவங்க கிடையாது. அதனால ஒரு சிவிகை ஒன்று ஏற்பாடு பண்ணி பட்டு சீலையினால் தொங்க விட்டு கூட கன்னி பெண்களை துணை காய்ச்சிட்டு காரைக்கால்லேருந்து குலசேகர பண்ணவங்க சில நாள் அந்த சிவிகையில நடந்து போய் அந்த ஊருக்கு போறாங்க. அது சாமி பாடல சொல்லிட்டு வர விளைவளம் பெருக்க வங்க மீது போம் பரமதத்தன் வளர்புகள் பாட்டி நாட்டு ஒரு பட்டினம் தன்னில் மண்ணி அளவில் மான் இதிகமாக்கி அமர்ந்திருந்து இருந்தான் என்று தொலைவி செய்து கணவனாருக்கு சொல்லி முன் செல்ல விட்டார் இல்லையே. கிழவில் மேற்கும் முன்னார் கிழிஞர் தான் கேட்டார் என்று அளவில் மான் இதிகமாக்கி அமர்ந்திருந்து இருந்தான் என்று அம்மொழி கேட்ட போதே அனங்கனார் சுற்றத்தாரும் கும்பூர் கிழிஞர் போக்கி அவனிலே தாமும் கேட்டு மம்மர்கள் மம்மர்ன மயக்கம் மற்றவர்கள் இருந்த வாங்க கொம்மைவி முளையினாலே கொண்டு போய் விடுவதென்றார். மாமணி சிவகை தண்ணில் மடநட மயிலினரை தாமரை தவிரிலும் தனித்திரு எண்ணெய் ஏற்றி அம்மா வந்து திருப்பி பராசக்தி பேர் ஆச்சு போறான். காமர் கழினை வைத்து காதரசை சுற்றத்தாரும் தேமொழியவரும் தேமொழியவரும் சேடி பெண்கள் கூட சேர்ந்து கழிந்து சென்றார். சிலவகள் கடந்து சென்று செந்தமிழ் திருநாள் எழுதி மலர்வுகள் பரமதத்த மாநகர் மருந்து வந்து குளமுதல் மனைவியாரை கொண்டு வந்து அணைந்தன்மை தொலைபேசி கணவனுக்கு சொல்லி முன் செல்ல விட்டார். வந்தவர் அணைந்த மாற்றம் இல்ல வந்தவர் அணைந்த மாற்றம் கேட்டதும் மணிகன்தான் இங்கே மாற்றம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். பின்னாடி 48 வார்த்தையே மாற்றம்னு சொல்லுவார். ஒரே சொல்ல பயன்படுத்த கருத்து இவங்க வந்ததை கேட்டு அவங்க இருக்கான் அவருடைய வார்த்தையை கேட்டு இவங்க மாறினாங்க. அதுக்காக இந்த ஒரே சொல்ல பயன்படுத்துற சிந்திய லட்சமேதி யாரு கணவன் செழுமணம் பின்பு செய்த பைந்தொடி தனையும் கொண்டு இந்த இரண்டாவது மனைவி பயந்த பெண் மகவினோடு பெற்றெடுத்த அந்த பெண் குழந்தையோட முந்துர செல்வேன் இருந்து முய்குழல ஒரு பால் வந்தான். இந்த பெண்டாட்டியும் பெண் குழந்தையும் ஆச்சுக்கிட்டு கணவன் வர்றான். இவங்க வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு தானும் மனைவியோடும் தலநடை மகவினோடும் மாநிலம் பிணைப்போல் இந்த மனைவியார் அடியில் தாழ்ந்து யானமது அருளாழ்வாருக்கு எழுந்து வணங்கினான். இவ்விளங்குழுவிதான் இளம் குழவிதான் பான்மையால் உமதனானும் என்று முன் பணிந்து விழுந்து திருப்பி ஒரு தூரம் விழுந்து வணங்குறான். இந்த குழந்தைக்கு உங்க பேரை வச்சேன் கனவு வணங்கினோடனே அம்மாவுக்கு தடுமாற்றம் இவனுக்கு வணங்குறான் அப்படின்னு

0: கணவர்தான் வணங்க கண்ட காமர் பூங்குடியாரும் அனைவரும் சுற்றத்தார்பால் அச்சமோடு ஒதுங்கி நிற்பார். உணர்வு கிளைஞர் கிளைஞருக்கு இப்பதான் உணர்ச்சியே வருது. அது வரைக்கும் ஜடம் மாதிரி இருந்தான், இப்பதான் உணர்ந்தான். ஏன்பா உன் மனைவி நீ வணங்குற அப்படின்னு கேக்குறான். மெதுவா முதல் தூங்கி முடிச்ச மாதிரி சக்குன்னு ஒரு தும்மலை போட்டு எழுந்துக்கிறான். மெதுவா எவ்வளவு மட்டமா இருக்கும் பாருங்க. உணர்வரும் கிளைஞர் வெளியே உன் திரு மனைவி தன்னை மனமளி தாரினாய் நீ வணங்குவது என்பது என்றார். இப்ப பயில் சொல்றான், மற்றவ தம்மை நோக்கி மானுடம் இவர்தான் அல்ல நற்பெரும் தெய்வமாக நானறிந்த அகன்றிருந்து பெற்றை மகவுதன்னை பெயரிட்டேன் ஆதலாலே பொற்பதும் பணிந்து நீரும் போற்றுதல் செய்வேன் என்றான். இதை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எல்லா வரலாறையும் சொல்றான். படம் இப்ப படம் கொண்டு வந்தது எல்லாத்தையும் சொல்லி இவங்களை கண்டு அஞ்சுதான் வெயிலுக்கு போனேன், அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் இவங்களை கும்பிடுறேன் தெய்வமா, அதனாலதான் என் பெண் குழந்தைக்கு இவங்க பேரை வச்ச எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றேன். கேட்ட உடனே இவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியல அம்மாவோட பெருமை, இவ்வளவு பெரியவளா நம்ம விட்டு பொண்ணு, அப்பதான் அவங்களுக்கே தெரியுது. நீரும் படி அப்படின்னு வேற சொன்னான். அம்மா பார்த்தாங்க, என்ன இவனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, சொந்தக்காரர்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, இந்த அழகெல்லாம் எதுக்காக சுமந்திருந்தோம், புருஷனுக்காக, புருஷனே வேண்டான்ட்டான் தெய்வம்னுட்டான். ஒரு இனிமே இருக்கு இந்த அழகு, சாமிகிட்ட போறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அப்பா நீ எனக்கு உன கும்பரத்துக்கான சிவகனை வடிவ குழு கேட்க போறாரு. எல்லாரும் சுத்தத்தாரும் இது என் பொருள் என்று நின்ற மண்டலம் கொள்ளினாரும் வணிகன்மார் மாற்றம் கேடா ஒன்றைவார் தலையினாரும் குறைகளை போட்டு சென்று ஒன்றிய நோக்கி நிற்க உணர்வு கொண்டு வருகிறது. இவருடைய உணர்வெல்லாம் சாமியை நோக்கி வந்திருக்கு, வேற பேச்சு வேற எண்ணங்கள் ஒரு உள்ளத்துல இல்ல. நாமெல்லாம அப்படி மாறணும், இந்த உலக வாழ்வே மாட்டிக்கிட்டே இந்த சடக்கிலேயே தப்பிச்சுக்கிட்டே இறந்து இறந்து விடுபடத்தில் ஆசைப்படணும். சாமி அருள் பண்ணுவாருன்னு நம்புறேன். இங்கிவன் குறித்த கொள்கை இது, இனி இவனுக்காக தாங்கிய வனப்படியில் தசைப்பது கழிந்து முன்பா ஆங்கனின் தாள்கள் போற்றும் பேய்படிவு அடியேனுக்கு வாங்குற வேண்டும் என்று பரமதால் பரவி நின்றார். பரவினாதான் பரவுவார் பற்றாய் சாமி நிற்போம், பரவ அடித்தளம் கொடுப்பார். இன்னொரு இடத்துல சொல்லுவார் கருத்துவார் புராணத்துல, காளையா தமை கண்டு தொடப்பெறுவது என்றென்று தாளை நாளும் பரவ தருவார்பால் சாருகின்றார். தாளை திருவடிய நாளும் பரவினா கொடுப்பார். அப்ப திருவடியை பெறணுங்கிறவங்க என்ன பண்ணணும், நானும் திருவடியை பரவணும். ஆங்க பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே மேல்நெறி உணர்வு கூற, அது அவங்க உணர்வு மேல்நெறியா இருக்கு. இந்த உலக நினைச்சுக்கிட்டு இதுதான் எனக்கு முக்கியம், நான் திருக்கூடத்துக்கெல்லாம் வரமாட்டேன், வேலைதான் எனக்கு முக்கியம் சொன்னா அந்த பணம் சம்பாதிக்கலாம், அது எங்கேயோ வேற இடத்துக்கு போகும், தப்பான இடத்துக்கு போகும். அதுதான் அவங்க விருப்பம்னா அப்படியே காரியகாலம் மாறு பண்ண போறான். என்ன வேணும் உங்களுக்கு, டாக்டர்கிட்ட போனா எளிதா பணத்தை கொடுத்துட்டு வந்துடும், போயிட்டு வரலப்பா. மெய்யில் ஊனடை வனப்பையெல்லாம் உதறி எற்குடம்பே ஆக வானமும் மண்ணும் எல்லாம் மேலுள்ளத்துல இருக்கிறவங்க எல்லாம் இன்பத்தை ஈட்டுபவர்கள், கீழுள்ளத்துல இருப்பவங்க எல்லாம் துன்பத்தை ஈட்டுபவர்கள். அந்த கீழுள்ளவங்கன்னு சொல்லாம எல்லாமே மங்கள சொல்லாத குறித்தார். கீழுள்ளவங்க துன்பத்துக்கு இடமா, துன்பத்தை கொடுக்கற இடம். காரைக்காலமாவுடைய புராணத்தை சொல்லும் போது துன்பத்தை பத்தி பேச வேண்டாம் என்பதனால மங்கள சொல் கொண்டு அதை அப்படியே அமைதி காட்டி செல்கிறார் ஆசிரியர் பெருமா. எல்லாம் வணங்கும் பேய் வடிவமா, அப்ப எல்லாருமே காரைக்காலமா வணங்கிதான் அருள் பெறணும்னு தெரியும். காரைக்காலமா வணங்காதவன் திருவருக்கு தொலைவில் இருப்பான். நம்ம என்ன செய்யலாம், திருவருக்கு தொலைவில் இருக்கலாமா கிட்ட இருக்கலாமா, நீங்கதான் முடிவு பண்ணிக்கணும். உற்பவை தெளிந்து ஞான தோல்வி, உற்பவம்னா மேல் தோன்றி வருவது, பவம்னா தோன்றுவது, மேல் மேல் எழும்பி கிளம்புவது. உற்பவி தெளிந்து ஞான தோல்வி தானே அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருள் செய்வார். மலர்மழை பொழிந்ததெங்கும் வான சுண்டுபியினால் உலகலாம் மங்கள சொல்ல கையால் உலகலாம் கும்பரும் முனிவர்தான் குழவினர். அம்மாவுடைய தவத்துக்கு இவ்வளவு பரிசு கிடைக்கும் போது எல்லாருக்குமே மகிழ்ச்சி. நம்ம கத்துக்கிறோம், நம்மளும் தவம் பண்ணணும். அம்மா வந்து அடியார் நோக்கி பண்ண, நம்ம அம்மாவை நோக்கி பண்ண, காரைக்கால் அம்மா பண்ணணும். ஒவ்வொருத்தரும் வீட்டுல இருக்கிற மாதரிசை எல்லாம் திருமணம் பண்ணும்போது காரைக்கால் அம்மா நினைச்சிட்டு பண்ணுங்க. உங்களுக்கு அருள் செய்ய விரும்புறீங்களா, என்ன முடிஞ்சாலும் செய்யலாம். இன்னதுதானே ஒண்ணும் திட்டவட்டமா நான் அதுவும் சொல்லல, உங்களுக்கு என்ன முடியுதோ. இந்த படையங்கோ அடியாருக்கு, அடியாருக்கு படைக்கும் போது எப்படி படைக்கிறீங்க, காரைக்கால மக்களுடைய வணங்கிட்டு படைங்கோ, உங்களுக்கு அம்மாவுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். வீட்டுல இருந்து செய்யணும், வெளியில எல்லாம் ஓடிடாதுங்க. அந்த நேரத்துல அடியார் வரும்போது அடியாரை வணங்குவது பெரும் கடமை உண்டு. அப்பதான் வேடிக்கை பண்ணிட்டு மற்ற காரியங்களை கவனத்தை செலுத்திக்கிண்டு தயவு பண்ணி இருக்காதுங்கோ. வீட்டுக்கு நாயகர் அதுக்கு துணையா இருந்து வேற இடத்துல எல்லாம் கவனத்தை செலுத்திக்கிட்டு அலட்சியப்படுத்தாதீங்க. அடியாரை ஒரு முறை அலட்சியப்படுத்தினீங்கன்னா ஒரு கோடி ஜென்மத்துக்கு நீங்க அடியாரே பார்க்க முடியாம பண்ணிடுவார். பரவாயில்லையா, பரவாயில்லையா, அடியார் அவமதிக்காது, அவமதிக்காதீங்கோ, அலட்சியப்படுத்தாதீங்கோ, வேண்டி கேட்டுக்க. அற்புத திருவந்த அப்பொழுது அருள் செய்வார். பொற்குடை செய்ய பாத புண்டரிகங்கள் போட்டு நற்கணத்தில் ஒன்றானே நான் என்று நயந்துபாய். அப்புறம் வர ஆய்ந்தஜி இரட்டை மாலை அந்தாதி எடுத்துப்பாய். ரெண்டுமே இந்த குலதார பட்டத்துல வர அடைத்தரவர்கள் ரெண்டுமே அற்புத திருவந்தாய். அற்புதம்னா என்னன்னு கேள்விடும். இறைவருடைய அருட்செயல்கள் தான் அற்புதம். அந்த சில பாடல் மட்டும் சொன்னேன். ஒரு பாட்டு அடியாரை பத்தி வர்ற பாட்டு, அடியார் கும்பிடுன்னு காரைக்காலமா சொன்னேன். மறித்து மடநெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழு தொண்டர் பாதம். குறித்தொருவர் கொள்ளாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டாட மாட்டு உள்ளாதார் கூட்டம் உருது. அடியார வணங்காதவன் கிட்ட போகாத, அடியார வணங்குறவன் கிட்ட போய் சேரு. அம்மா சொல்லு. இன்னொரு பாட்டு, பணிந்தும் படதடையாம் பாதங்கள் போதா அணிந்தும் அணிந்தவர் ஏத்த துணிந்தும் என்றும் எந்தையார் காட்பட்ட இதுகொல்லோ என்னுடைய சிந்தையாருக்குள்ள செரு. நான் சிவனை காட்பட்டவன், அடியாறு காட்பட்டவன், வேற எவனை பத்தி கவலைப்பட மாட்டேன். அந்த செருக்கு ஏன்னா அம்மாவுடைய வாக்கு. என்ன சொல்ற, மகிழ்ச்சி மடநெஞ்சிய மானுடரில் நீயும் திகழ்ந்தி பெரும் சேமம் சேர்ந்தாய் திகழாது. யாரென்பே மனிந்து ஒருவார் காட்பட்ட பேரன்பே இன்னும் பெருக்கு. ஒன்றே நினைந்திருந்தே ஒன்றே துணிந்துடுங்க ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளது. நிறைய பாடல்கள் நீ அற்புதத்தில் வந்து படிக்கலாம். படிச்சீங்கன்னா பேராத காதல் பிறக்கும். அம்மாவுடைய திருக்கடை காப்பு அப்படிதான் சொல்றாங்க. பேராத காதல் பிறந்து சாமி ஏத்துவாங்க. இப்ப கைலைக்கு போகணும்னு அம்மாவுக்கு ஆசை. அந்த சரீரம் வந்து எலும்பு சரீரம், வாயு சரீரம் அல்ல, எலும்பு சரீரம். அதனால வேகமா போகக்கூடியது, கண்ணுக்கு தெரியும். சில இந்த பிஜாதர புளிமத்துல உட்காந்துருக்கேன், அந்த சரீரம் இல்ல, அது வாயு சரீரம். அது ராத்திரி அடையே பெரிய ஆடும் போர்வைகள் வந்து உண்டவன கழுத்து. அது வேற. இவங்க எலும்பு சிறுமேனி சிவகணம். இவங்க அந்த வார்த்தையில சொல்லக்கூடாது. இவங்க சிவகணம்னு சொல்லணும். இவங்க யாரு? நமக்கு எல்லாம் அடுத்து அதான் கிடைக்க போகுது. உங்களுக்கு வேணுமா? ஆனந்தமா அம்மாவுடைய திருவடியிலேயே காண்டுவோம். ஆலங்காட்டி சட்டம் அம்மா இருப்பா, அம்மா கிட்ட நம்ப இருக்கும். உங்களுக்கு ஆசை இருக்காங்க இருந்தா கிடைக்கும். செய்ய மாட்டேங்க செய்யலாம். கண்டவர் வியப்புட்டு கையகன்று விடுவார். பார்த்துட்டு எல்லாம் பயப்படுறான். சிவநெறிக்கு உள்ளவனுக்கு தான் தெரியும். இந்த உத்தரகாத பழைய காலத்துல அந்த சமணம் என்ன பண்ணுவான், எல்லா குழந்தையும் பயமுட்டுவார். பூச்சாண்டி போறா சடைய தரித்து போவாங்க அடியாரு. சடைய பார்த்து அந்த குழந்தைய பயமுட்டுவான், பூச்சாண்டி பூச்சாண்டின்னு. அதனால குழந்தைகள்லாம் சிவனடியார் பார்த்தா இன்னைக்கும் அப்படிதான். அதனாலதான் திருமூலர் சொன்னார், ஆண்டான் அடியார் யாருக்கும் விரோதிகள், ஆண்டான் அடியார் ஐயமேற்று உண்பவர், ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினார் தாம் தாம் வீழ்வது தாழ் நரகாம் என்ன. யாரு திருமூலர்? என்ன பொருள்? ஆண்டவனுடைய அடியார்கள் உலக போக்குக்கு விரோதமா தான் இருப்பாங்க. உலகையில் அவங்க ஒட்ட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கல்யாண நரகம் வீபதி பூஜை வாசல உட்காந்துருப்பான். பகவதி பிக்ஷாந்தேகின்னு சிவனுடைய நிலை யாருக்கும் அறிய வராது. புரியுதா? விலங்குதான் நான் சொல்றது. இந்த உலக காரனுக்கு அது விளங்க. ஆகவே தான் அடிகள் பெருமாள் சொன்னார், நாட்டவர் நம் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப, நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப. அவன் என்ன செய்வான், என்ன செய்வான், பரிகாசம் பண்ணுவான், பட்டயம் கொட்டையும் பொண்ணு ஊர சுத்தனான் அப்ப சொல்லுவாங்க. அது நமக்கு என்ன அணிகலன், நமக்கு அது என்ன சொல்றவன் யாரு, சழக்கன். சழக்கனுடைய வார்த்தை நமக்கு என்ன, அந்த இரும்புது வரணும். இதை கேட்டு எல்லாம் பயப்படுறோம் அம்மாவோட வேடத்தை கேட்டு. ஏன்னா அறியாதவன். நமக்கு அம்மா வந்து தெய்வம். உலகத்தானுக்கு பயம். அண்டர் அம்மா சொல்றா, அண்டர் நாயகனார் என்ன அறிவரே, சாமி என்ன பத்தி தெரியும். அறியாவாமை எண்டிசை மாக்களுக்கு யார் எவ்வளவு வாய், இந்த பய வாய்மை அறியாத எண்டிசை மாக்கள் மான்ன விலங்கு. இந்த விலங்குக்கு நான் எப்படி இருந்தா என்ன, அவன் மனுஷ உருவத்துல இருக்கான், ஆனா குணம் எப்படி இருக்க, விலங்கு மாதிரி குணத்தை வச்சுக்கிட்டு இவன் மனுஷ உருவத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பத்தி என்ன நினைச்சா எனக்கு என்ன, இந்த உணர்வு நமக்கும் வரும். நம்மனா சிவனடியாது, சிவ சாம்ராஜ்யத்துக்குரியவர்கள். ஈசனுடைய திருவடி நமக்குரியது, ஈசனுடைய தொண்டு நமக்குரியது. நாம தொண்டு செய்யும் உரிமை உடையவர்கள். அந்த உணர்வு நமக்கு வரும். வந்தா நம்ம காரைக்கால் அம்மா நம்முடைய நற்பெரும் தெய்வம், நம்முடைய தெய்வ தொழு குலம். அந்த உணர்ச்சி அது நமக்கு ரொம்ப அவசியம் வரும். அடியார்களே நமக்கு சொந்தக்காரங்க. அதெல்லாம் நமக்கு நல்லா கத்துக்கணும். வட திசை தேசமெல்லாம் மனிதனும் கருதி சென்று படத்தொடைய விழிதழி மாலை சூழ பாணியனார் மேவும் படருளை கையிலே விற்பின் பாங்கணிந்த ஆங்கு காலின் நடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினார் நடந்தது. அங்க நடக்கிறதாரு தலையால நடந்து போறாரு. ஈசர் இருக்கிற இடம் கைலாயம். கைலாயம் வந்து ஈசருக்கே உருவம். ஒரு நுட்பம் சொல்ற மாதிரி ஏன் தலையால் நடந்தாரு காரணம், கைலை மலையினுடைய அடிவாரம், கைலை மலையினுடைய அடிவாரம் சாமியினுடைய திருவடி. திருவடியில போய் கால் வைக்கலாமா? திருவடியில தலையதான் வைக்கணும். அதனால தலையால கைலை மலை சாமியுடைய திருவுருவம். அந்த திருவுருவத்துள்ள கைலை மலையோட உச்சி சாமியுடைய திருமுடி. கைலை மலையுடைய அடிவாரம் தாழ்வாரம் சாமிக்கு ரெண்டு திருப்பாதம். அப்ப திருப்பாதத்துல காலை வச்ச அது அருள் வராது அல்லவா? அது அம்மாவுக்கு எவ்வளவு உச்சரிக்கணும் நமக்கு எல்லாம் யாருக்குமே தெரியல போறோம். மலையின் மேல் ஏறும் தலையில நடந்து போறா. முதல் பார்வை யாரு தெரியுமா? அம்மா. யாரு? கரிகாலம்மாவுடைய மருமகள் உமா பார்வதி பாக்கிறான். கலையிலம் திங்கள் கண்ணி கண்ணுதல் ஒரு பாகத்து சிறைநுதல் இமயவல்லி திருக்கண்ணு குற்றதல். இவன் அம்மா வரதுனால அம்மா வரதும் மொழப்படுது. சாமி இப்படிதான் பண்ணுவார், அற்புதம் பண்ணுவார். சில இடங்கள்ல பொன்னாட்டிகள் தான் சொல்லுவா இமயவல்லி திருக்கண்ணு குற்றதல். நானே யாருக்கு விரோதிதான். அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசயத்தை தருளித்தாழ்ந்து அம்மாவுக்கு தெரியும், உமா பார்வதிக்கு தெரியும். உமா பார்வதி சாமிகிட்ட கேக்குறாங்க, அதான் வழக்கம். பொம்னாட்டிகள் யார்கிட்ட கேட்கணும்? புடிச கூட்டிகிட்ட கேட்டுதான். புரிஞ்ச விடியதான் யோசிச்சு. அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசயத்தை அருளி தாழ்ந்து, அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசயத்தை அருளி தாழ்ந்து தம்பெருமானை நோக்கி சிலைனா நடந்தீங்கிறோம். எம்பெருமான் ஒரு எற்பின் ஆக்கை அனுப்பி சொன்னா பாருங்க, எற்பின் ஆக்கை அம்மாவுடைய வடிவத்துக்கு இங்க விளக்கம் வருது. எலும்பு எலும்பு திருமே பிரமாணம் இருக்கு. எலும்பு வடிவம் நீ எப்படா சொல்ல நீங்க என்ன கேட்பீங்க? இருக்கு பாருங்க, எற்பின் யாக்கை. எற்புனா எலும்பு, யாக்கைனா உடம்பு. கட்டப்பட்டது யாக்கை, யாக்கப்பட்டது உடம்பு. தம்பெரு நம் பெருமாட்டுக்கு அந்த நாயகன் அருளிச்சிடும். அம்மாவுக்கு அறிவுறுத்தது மூலமா நமக்கும் அறிவுறுத்தணும். அம்மா யாரு? உமா பார்வதி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட்டார்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: அல்லவா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது. தலம் திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும். பண் காந்தாரம். ராகம் நவரோஸ்.

திரு ஓனகாந்தன் தளி. தொண்டை நாட்டு திருத்தலங்களுள் ஒன்று திரு ஓனகாந்தன் தளி. வானாசுரனுடைய சேனாதிபதிகளான ஓணன் காந்தன் என்னும் இருவரும் வழிபட்டதால் இப்பெயர் அமைந்தது. இருவரும் தனித்தனியே வழிபட்ட ஆலயங்களில் ஓனேஸ்வரர் காந்தேஸ்வரர் காட்சி நல்குகின்றனர். மற்றும் சலந்தரன் வழிபட்டதாக சொல்லப்பெறும் சலந்தேஸ்வரர் கோவிலும் அடுத்து உள்ளது. கச்சி ஏகம்பவானரின் ஆலயத்தில் உள்ள மூன்று ராஜகோபுரங்களில் ஒன்றான சுவாமிக்கு பின்புறமுள்ள கோபுரம் ஓனகாந்தன் தளி ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளதாக அறிய முடிகிறது. சுந்தரரோடு தொடர்புடையது போல வழியில் சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் அமைந்திருப்பதும் அற்புதம். இத்திருத்தல பதிகத்தில் வயிறுதாரி என்ற கணபதியை குறிப்பிடுகிறார். அதற்கேற்ப வயிறுதாரி பிள்ளையார் ஆலயம் உள்ளது. மேலும் அங்கை வேலன் குமரன் என்று அறுமுக செவ்வேளையும் போற்றுகிறார். அதற்கேற்ப அவருக்கும் ஆலயம் உண்டு. ஆலய முகப்பில் வலப்பக்கத்தில் அற்புதமான படிகளோடு கூடிய திருக்குளம் உள்ளது. இங்கு வந்த சுந்தரர் இறைவனிடம் அடிமைத்திறம் பேசி நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு என்று தொடங்கும் பதிகம் பாடி பொன் பெற்றார் என்பது வரலாறு. இப்பதிகத்தில் ஐந்தாவது பாடலை தொடங்கி பாடும்போது இறைவன் பக்கத்தில் உள்ள புளிய மரத்தில் சென்று ஒளிந்து கொண்டதாகவும், அதறிந்த சுந்தரர் அங்கு சென்று பதிகத்தை தொடரவே இறைவன் அப்புளிய மரக் காய்களையே பொன் காய்களாக உதிர்க்க சுந்தரர் அவற்றை பெற்றார் என்பதாக ஒரு செய்தி இப்பகுதியில் காலம் காலமாக சொல்லி வருகின்ற கர்ண பரம்பரை செய்தியாகும். ஓனகாந்தன் தளிமேவும்

கருவாரூர் ஒற்றியூரேல் உம்மது அன்று ஊரும் காடு உடையும் தோலே, இப்படி இருக்கும் உம்மிடம் அன்பு வைத்து பணி செய்கின்ற தொண்டர்கள் பெறுவது என் என்று கேட்கும் திறம் நயத்திற்கு சுந்தரர் என்ற தொடரை நினைப்பிக்கச் செய்கின்றதல்லவா. பதிகப்பலன் பாவம் பறையும் என்பதாம். இத்திருப்பதிகப் பாராயணத்தில் செல்வம் பெற்ற செழிப்புற்றோர் பலர் நெய்யும் பாலும் எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
4: நடுநாட்டு தலமாகிய திருத்திணை நகர் என்ற சிவத்தலத்தை இன்று நாம் தரிசிக்கின்றோம். தற்காலத்தில் இத்தலம் தீர்த்தனகிரி என்று வழங்கப்படுகிறது. கடலூரிலிருந்து வடமேற்கு திசையில் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லும் பாதையில் மேட்டுப்பாளையம் என்ற இடத்திலிருந்து மேற்கில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருத்தலம். பெண்ணையாற்றின் வடகரையில் அமைந்துள்ள இத்திருக்கோயில் 3 நிலை ராஜகோபுரத்தையும் பிரகாரத்தையும் கொண்டது. மூலவர் சுயம்புலிங்கமாக சிவகொழுந்தீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் காட்சியளிக்கின்றார். அம்பிகை ஒப்பிலா நாயகி என்று வழங்கப்படுகின்றாள். சலவிருட்சமாக கொன்றை மரமும் தீர்த்தமாக ஜாம்புவ புஷ்கரணியும் அமைந்துள்ளன. பெரியான் என்பவன் தனது வயலை உழுது கொண்டிருக்கும் பொழுது இறைவன் அடியார் வேடத்தில் வந்து அவனிடம் உணவு கேட்டார். அதற்கு அவன் ஊருக்குள் சென்று கொண்டு வருவதாக போனான். அவன் திரும்புவதற்குள் அந்த வயலில் திணை விளைந்து பழுக்குமாறு இறைவன் அருள் செய்தார். திரும்பி வந்த பெரியானும் அவனது மனைவியும் இதனை கண்டு திகைத்த பொழுது பெருமான் ஆகாயத்தில் ரிஷபாரூடராக அவ்விருவருக்கும் காட்சியளித்தார். இவ்வாறு திணையை பழுக்கச் செய்து பெரியானுக்கு அருள் செய்தமையால் இத்திருத்தலம் திருத்திணை நகர் என்று வழங்கப்பெற்றது. பெருமானுக்கு திணையமுதனை நைவேத்தியமாக படைக்கிறார்கள். இங்கு உள்ள தாமரை குளம் தீரா நோய்களையெல்லாம் தீர்க்க வல்லது என்று கூறப்படுகிறது. வீரசேனன் என்ற ஒரு அரசன் இந்த திருக்குளத்தில் மூழ்கி தனக்கு இருந்த தோல்வியாதியை நீங்க பெற்று நலம் பெற்றான் என்றும் அவனே இந்த திருக்கோயிலை கட்டினான் என்றும் கூறுகிறார்கள். அவனது திருவுருவம் இந்த கோயிலில் அமைந்திருக்கிறது. இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு தேவகோட்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி சாதாரணமாக இடது காலை மடித்து வைத்து வலது காலை தொங்கவிட்டவராக இருப்பவர் இந்த தலத்தில் 2 கால்களையும் மடித்து வைத்தவராக அருட்காட்சி வழங்குகின்றார். இது வேறெங்கும் காண முடியாத ஒரு அற்புத கோலம். இந்த கோயிலுக்கு வடக்கே உள்ள ஜாம்பவ தடாகம் ஜாம்புவர் என்பவர் அமைத்தது. அவர் பூஜித்த லிங்கம் அம்பிகையினுடைய கோயிலில் இருக்கின்றது. கோவில் சுவற்றில் தல வரலாற்றை குறிப்பிடும் முகமாக பெரியான் ஜங்கமர் ஆகியோருடைய உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. குமாரமலை மருந்தர் என்பவர் திருத்திணைநகர் புராணத்தை இயற்றியுள்ளார். இந்த தலத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பதிகம் ஒன்று அமைந்துள்ளது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவண்ணைநல்லூரில் அருள் பெற்ற பிறகு தலையாத்திரை மேற்கொள்ளலாயினார். வழியில் உள்ள சிவத்தலங்களை எல்லாம் தரித்தவராக தேவாரம் பாடி தொழுதவராக தலையாத்திரையை மேற்கொண்டார். அவ்வாறு தலையாத்திரையை மேற்கொள்ளும் பொழுது தில்லை சித்தம்பலத்தை தரிசிக்க வேண்டி புறப்படலாயினார். வழியில் திருநாவலூரை அடைந்து திருப்பதிகம் பாடிவிட்டு திருத்துறையூரை அடைந்து தவநெறி தந்து அருள் என்று இறைவன் முன்னின்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகத்தை அருளி செய்தார். பின்னர் பெண்ணையாற்றை கடந்து திருவதிகை வீரட்டானத்தை சென்றடைந்தார். அங்கு உடைய அரசாகிய திருநாவுக்கரசர் பெருமான் உழவாரப்படை செய்த திருத்தலம் என்பதை மனதில் கொண்டு அங்கு இரவில் தங்குவதற்கு அஞ்சி அந்நகரின் புறத்தே உள்ள சித்தவட மடம் என்ற இடத்தை வந்து அடைந்த பொழுது பெருமான் அவருடைய சிரத்தில் தனது பாதமலரை சூட்டினான். தம்மானை அறியாத சாதியார் உளரே என்ற திருப்பதிகத்தை திருவதிகை வீரட்டானத்து அமர்ந்த கைமாவின் உரியானை கழல் பணிந்து பாடினார் சுந்தரர். இவ்வாறு திருவதிகை வீரட்டானத்தை வழிபட்டு தெந்திசையில் கங்கை என்று சொல்லக்கூடிய கெடில ஆற்றினை தளைத்து ஆடி அங்கணனை அடிபோற்றி அங்கிருந்து புறப்பட்டு வாமனாக மண் இறந்த செங்கண்ணவன் வழிபட்ட திருமாணிக்குழியை வந்து அடைந்தார். அங்கு இறைவனை தரிசித்து பின்னர் பணிந்தவர்க்கு வரம் தரக்கூடிய திருத்திணைநகரை சென்று அடைந்தார் நம்பியாரூரர். அங்கு வண்தமிழ் பாடினார். அதற்கு பின்னரே தில்லை மாநகரை சென்றடைந்தார் என்று தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு திருத்தணிநகருக்கு முதலில் வந்தபொழுது பாடிய திருப்பதிகம் நமக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை திருத்தணிநகர் சிவக்கொழுந்தினை தரிசிக்கும் பொழுது அருளி செய்த திருப்பதிகமே இன்று நமக்கு இறைவன் திருவருளால் கிடைத்துள்ளது. இத்திருப்பதிகம் மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு திருப்பதிகம். இந்த பதிகத்தின் மூலமாக உலகவர்க்கு சுந்தரமூர்த்தி நாயனார் உலகத்தின் நிலையாமையையும் யாக்கை நிலையாமையையும் அழகாக எடுத்து உரைத்து இவற்றையெல்லாம் பொய்யெனவே நினை என்று நமக்கு உபதேசிக்கின்றார். பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? திருத்தணி நகருக்குள் சென்று சிவக்கொழுந்தினை சென்று அடைய வேண்டும் என்று தனது மனத்திற்கு சொல்வது போல நமக்கு சொல்கின்றார் நம்பியாரூரர். அப்படிப்பட்ட உயர்வற்ற ஒரு திருப்பதிகம், பாராயணத்துக்குரிய ஒரு திருப்பதிகம், இந்த திருத்தலத்தை தரிசிக்க வேண்டும் என்று தூண்டக்கூடிய ஒரு திருப்பதிகம், தரித்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிவஸ்தலமும் இதுவாகும். அப்படிப்பட்ட திருத்தணி நகர சிவக்கொழுந்தின் மீது சுந்தரர் அருளி செய்த திருப்பதிகத்திலிருந்து ஒரு சிலவற்றை இறைவனுடைய சன்னதியில் நாம் விண்ணப்பிக்கின்றோம். அடியார்கள் அனைவரையும் இத்திருத்தலத்தை தனது வாழ்நாளில் குறைந்தது ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றோம். அப்படி தரிசித்தவர்கள் பலமுறை தரிசிப்பார்கள் என்றும் நம்புகிறோம். தம்பலம் நீர் தாங்கிய திருநுதலனை நெற்றிக் கண்ணனை நிற

பிணிகுள் ஆக்கை பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசந்தன் திருவடியணைக்கு ஆள் துணிய வேண்டிடில் சொல்லுவன் கேள் நீ அஞ்சல் நெஞ்சனே வஞ்சர் வாழ்மதில் மூன்று அணிகுள் வெம்சிலையால்.

குவலையத்தோர் சென்று

எல்லாம் பயில் திருத்தினி நகருள் சிவக்குந்தினை சென்று அடைமனநேயே. வேந்தராய் உலகு ஆண்டு அறம் புரிந்து விற்றிருந்த இவ்வுடல் இது தன்னை

பாந்தளம் கையில் ஆட்டுகந்தனே பரமனே, கடல் சூர் தடிந்திட்ட சேந்தர் தாதையை திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்று அடைமனனே, பரிந்த சுற்றமும் மற்ற வந்துணையும் பலரும் கண்டு அழுது எழ உயிர் இவ்வுடலை பிரிந்து போம் இது நிச்சயம். அறிந்தால் பேதை வாழ்வு என்னும் பிணக்கினை தவிர்த்து

0: பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் சப்த விடங்கத்தலங்களில் தியாகேச பெருமான் எழுந்தருளிய கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நீங்க எல்லாம் திருவாரூர் போயிட்டீங்களா? அந்த திருவாரூர்ல தியாகராஜர் இருப்பாரு. அந்த தியாகராஜர் எப்படி திருவாரூருக்கு வந்தாரு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு கதை. சரியா? சரி, இப்ப கதைக்கு போலாம். முன்னாள் ஒரு காலத்துல ஒரு காட்டுல ஒரு குரங்கு இருந்துச்சு. அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு? குரங்க போது என்ன பண்ணும்? மரத்து மேல தானே உட்காந்துட்டு இருக்கோம். அப்படி இந்த குரங்கும் ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு இருந்தது. உட்காந்துட்டு இருந்த குரங்கு சும்மா இல்லாம அந்த இலையெல்லாம் பறிச்சு பறிச்சு பறிச்சு பறிச்சு கீழே போட்டுட்டே இருந்துச்சு. சரியா? கீழே அந்த மரத்தடியில ஒரு சிவலிங்க திருமேனி இருந்தது. அந்த குரங்கு அதெல்லாம் கவனிக்கல. சரியா? கீழே ஒரு சிவலிங்க திருமேனி இருந்தது. அந்த மரம் வில்வ மரமா இருந்துச்சு. அப்புறம் அந்த நாள் சிவராத்திரி நாளா இருந்துச்சு. சரியா? சிவபூசை பண்ணினாலே சிறப்பு. அதுல வில்வார்த்தனை பண்ணி சிவபூசை பண்ணினா இன்னும் சிறப்பு. அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு வில்வார்த்தனை பண்ணி சிவபூசை பண்ணினா இன்னும் இன்னும் சிறப்பு இல்லையா? அதனால அந்த குரங்கானி பறிச்சு பறிச்சு போட்ட இலையெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்துக்கு வில்வார்த்தனை பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. சரியா? செய்யாம தெரியாம செஞ்ச ஒரு பூசைக்கு சாமி என்ன பண்ணுவாரு? நம்ம மகிழ்ச்சி அழிஞ்சு அங்க வந்து அந்த குரங்கு கிட்ட சொல்லுவாரு, நீ வந்து வில்வார்த்தனை பண்ணி சிவராத்திரி அன்னைக்கு சிவபூசை பண்ணல, அதனால உனக்கு அடுத்த பிறவியில நீ ராஜாவா பிறப்ப, பெரிய ராஜாவா பிறப்ப அப்படின்னு சொல்வார். அப்ப அந்த குரங்கு ரொம்ப, சாமி நான் தெரியாம செஞ்ச ஒரு பூசைக்கே இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்களே சாமின்னு ரொம்ப குரங்கு என்ன பண்ணும், சாமி மேல அன்போடு அப்படியே காலில் விழுந்து வணங்கி, சாமி இந்த நாளை நான் மறக்க கூடாது, அதனால எனக்கு அடுத்த பிறவி நீங்க மனுஷ பிறவியா ராஜாவா பிறப்பேன்னு சொல்றீங்கல்ல, அந்த அந்த டைம்ல கூட எனக்கு இந்த குரங்கு முகமே வேணும் சாமி, அதை நீங்க தரணும். எனக்கு இந்த குரங்கு முகம் திரும்ப ஞாபகம் இருக்கணும். இந்த குரங்கா இருந்தபோது நான் பண்ண சிவபூசையால்தான் இன்னைக்கு ராஜாவானேன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு முகம் வேணும்னு கேட்டு வாங்கிக்கும். சரியா? அந்த சாமியும் சரின்னு சொல்லிடுவார். அப்புறம் என்னாகும்? அந்த குரங்கு அடுத்த பிறவியில ராஜாவா பிறந்துடும். அந்த ராஜாவுக்கு மனுஷ உடம்பு, முகம் மட்டும் குரங்கு, குரங்கு முகம். சரியா? அதனாலதான் அந்த ராஜா பேரு முசுகுந்த சக்கரவர்த்தி. அதுல முசு முசுனா குரங்குன்னு அர்த்தம். சரியா? முசுகுந்த சக்கரவர்த்தி அவர் ரொம்ப நல்லவர். அவர் எந்த ஏரியாவில் தெரியுமா இருந்தாரு? தஞ்சாவூர் திருவாரூர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவிலதான் ராஜாவா இருந்தார் அவரு. சரியா? ரொம்ப நல்லவரு, நல்லதையே செய்வாரு. சரியா? இது இப்படி இருக்க இப்ப சீன் சேஞ்ச். சீன் எங்க போயிடுச்சுப்போ? பார்த்தோ சீன்ல யார் வரா? தேவலோகம். தேவலோகத்துல எல்லா தேவர்களும் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வராங்க இந்திரன் கிட்ட. இந்திரன் யாரு? தேவர்களுடைய ராஜா இல்லையா, தேவர்களுடைய தலைவர். அப்போ இந்திரன் கிட்ட ஓடி வந்து எல்லா தேவர்களும் சொல்றாங்க, இந்திரா இந்திரா, இந்த மாதிரி எல்லா அசுரர்களும் வந்து நம்ம தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, எப்படியாவது இந்த அசுரர்களை அழிக்கணும், ஒடுக்கணும், அதுக்கு எதனா ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த அசுரர்கள் என்னன்னா, தேவர்கள் கையால சாகக்கூடாதுன்னு அவன் வர வாங்கியிருப்பாங்க, மனுஷங்க கையால சாகக்கூடாதுன்னு வர வாங்கியிருப்பாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வரங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அசுரர்கள். அப்ப இந்திரனுக்கு என்ன பண்ணனே தெரியாது. அப்ப திடீர்னு சாமியோட ஐடியா கொடுப்பாரு, என்னன்னா முதுகுந்த சக்கரவர்த்தியை கூட்டிட்டு வாங்க, அவர் வந்து இந்த அசுரர்கள் எல்லாம் அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஐடியா கிடைக்கும். அப்ப தேவேந்திரன் என்ன பண்ணுவான்? வந்து திருவாரூர்ல வந்து முதுகுந்த சக்கரவர்த்திட்ட, நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த அசுரனை நீங்க அழிச்சு இந்த தேவர்களை எல்லாம் நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிக்குவான். அப்போ முதுகுந்த சக்கரவர்த்தி ரொம்ப நல்லவர் இல்லையா எப்போதுமே, சரி உங்களுக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணுவாரு, இந்திரனோட சேர்ந்து தேவலோகத்துக்கு போவார். போய் அந்த அசுரர்களை எல்லாம் அழிச்சிருவாரு. சரியா? அப்பாடான்னு இருக்கும் தேவர்களுக்கு எல்லாம். அப்பாடா, இனிமே நம்ம பத்திரமா இருப்போம் அப்படின்னு தேவர்களுக்கெல்லாம் நிம்மதியாயிடும். இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். அப்போ இந்திரன் என்ன பண்ணுவான், நீங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நீங்க இதெல்லாம் ஒரு கிஃப்ட் கேளுங்க, அது நான் தரேன் அப்படின்னு சொல்லிடும். அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி இப்படியே பார்ப்பார். பார்த்தா அங்க அழகா ஒரு சாமி, அந்த சாமி வந்து அங்க இந்திர வழிபாட்டுல வச்சிருக்கிற சாமி. இந்த பக்கம் சிவன், இந்த பக்கம் அம்மை, நடுவுல முருகப்பெருமா. சரியா? இந்த மூணு பேர் சேர்ந்து இருக்கிற மூர்த்தத்துக்கு என்ன தெரியுமா சொல்லுவோம், பேரு சோமாஸ்கந்த மூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்படி ஒரு மூர்த்தத்தை வச்சு அழகா இருக்கும். அந்த சாமி ரொம்ப அழகா இருப்பாரு. அவரை வந்து இந்திரன் என்ன பண்ணுவான், தன்னோட பூசை அறையில வச்சு தினமும் பூஜை பண்ணிட்டு இருப்பான். அந்த மூர்த்தத்தை பார்த்தோன்னே முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்பாரு, அந்த மூர்த்தம் ரொம்ப அழகா இருக்கு, அதை எனக்கு கொடுக்குறீங்களா, நான் பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்பாரு. அப்போ இந்திரனுக்கு அதடா நம்ம பூஜை பண்ணிட்டு இருந்த சாமியை கேட்கிறாருன்னு கொடுக்க மனசே இருக்காது. ஆனாலும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உன்னு என்ன வேணும்னு கேட்கலையா, நான் தாரேன்னு சொல்லிடுவான் இல்லையா, அதனால வேற வழி இல்லாம சரி கொடுக்குறேன்னு மனசு இல்லாம ஒத்துப்பான். ஒத்துட்டு என்ன பண்ணுவான், நாளை காலையில தரேன் அப்படின்னு சொல்லிடுவான். சரினு முசுகுந்த சக்கரவர்த்தி போய் ஓய்வு எடுக்கப்படுவார். இப்போ என்ன பண்ணுவான் இந்திரன், என்ன பண்ணுவான், தேவலோகத்துல மயன்னு ஒரு சித்தி இருப்பான். அந்த தேவலோகத்துல சித்தி பேரு மயன். சரியா? அந்த மயனை கூப்பிட்டு ராத்திரி ஒரு ராத்திரியா இதே மாதிரி இன்னும் ஆறு சித்தம் பண்ணிடு, இன்னும் ஆறு மூர்த்தம் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவார். சரியா? ஆறு மூர்த்தம் ஒரே மாதிரி. சரியா? ராத்திரி ஒரு ராத்திரியா மயன் பண்ணிடுவான். பண்ணி அடுத்த நாள் காலையில பார்த்தா ஆறு ஆறு ஒரிஜினல் ஒண்ணு இல்லையா, மொத்தம் ஏழு ஏழு ஒரே மாதிரி வச்சு ஒரே மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுட்டு ரெடியா இருக்கான். இந்த நேரத்துல முசுகுந்த சக்கரவர்த்தி தூங்க போனார் இல்லையா, அவருக்கு சாமி கனவுல வந்து என்ன சொல்லிடுவார் தெரியுமா, நாளைக்கு உனக்கு ஏழு மூர்த்தம் காமிக்க போறான் இந்திரன், அதுல எது ஒரிஜினல்னு உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் தர்றேன் நானு. சரியா? எல்லா மூர்த்தத்துக்கும் ஒரே மாதிரி மாலை போட்டு வச்சிருப்பான், ஒரே சைஸ்ல ஒரே போல இருக்கும் ஏழும். ஆனா நீ பார்த்துட்டே வரும்போது எந்த பூமாலையில ஒரு வண்டு வந்து உட்காருதோ, அந்த பூமாலைய எந்த மூர்த்தம் போட்டுட்டு இருக்குதோ, அந்த மூர்த்தம் தான் இந்திரன் பூஜை பண்ணிட்டு இருக்க மூர்த்தம். இந்த இண்டிகேஷனை வச்சு நீ பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சாமி என்ன பண்ணிடுவாரு, முசுகுந்த சக்கரவர்த்தி கனவுல வந்து சொல்லி கொடுத்துருவாரு. சரியா? இதே மாதிரி அடுத்த நாள் காலையில போய் பார்த்தா இந்திரன் அதே மாதிரி ஏழு ஒண்ணு போல வச்சிட்டு இருப்பான், வச்சுட்டு இதுல ஒண்ணு எடுத்துக்கோ அப்படின்பா. அப்போ சாமிதான் ராத்திரியை கனவுல சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா முசுகுந்த சக்கரவர்த்திக்கு, அதனால அவர் என்ன பண்ணுவார், அதே மாதிரி பார்த்துட்டே வருவார். அந்த ஒரு வண்டு பெரிய வந்து பறந்து வந்து ஒரு மூர்த்தத்துக்கு போட்டிருக்க மாலை மேல உட்காரும். அதை கண்டுபிடிச்சிட்டு இந்த மூர்த்தம் தான் எனக்கு வேணும்னு கேட்டுடுவார். அதுதான் ஒரிஜினல் இல்லையா? அப்ப இந்திரனுக்கு அதா நம்ம நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்க அந்த மூர்த்தத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சோம், கடைசியில் பார்த்தா கரெக்டா அதே இவர் கேட்டு வாங்கிட்டாரு அப்படின்னு இருக்கும். ஆனாலும் சரி, இனி என்ன பண்றது, வார்த்தை மறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூர்த்தத்தையும் கொடுத்து மிச்ச ஆறு மூர்த்தத்தையும் சேர்த்து கொடுத்துருவோம், ஏழையும் கொண்டு போ, நீனே கொண்டு போ, ஏழும் கொண்டு போ அப்படின்னு சொல்லிடுவான். சரியா? அது அவங்க ஏழையும் தேவலோகத்திலேருந்து வாங்கிட்டு பூமிக்கு வந்துடுவார். வந்தவர் என்ன பண்ணுவாரு, அந்த இந்திரன் வழிபட்ட மூர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த மூர்த்தத்தை திருவாரூர்ல வைப்பார். சரியா? திருவாரூர் கோயில்ல இன்னைக்கு இருக்கிற தியாகராஜ சாமி அவர் தான். சரியா? தியாகராஜ மூர்த்தம் அவர் தான். சரியா? இதே மாதிரி இன்னும் ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆறை என்ன பண்ணுவாரு, தஞ்சாவூர் பக்கத்துல இருக்க இன்னும் ஆறு கோயில்ல வைப்பார். சரியா? அந்த கோயில் பேர்லாம் ஆட்சி சொல்றேன், எழுதிக்கிறீங்களா? இந்திரன் வழிபட்ட மூர்த்தம் எங்க இருக்கு, திருவாரூர்ல இருக்கு. மிச்ச ஆறு, திருமறைக்காடு, நாகப்பட்டினம், திருநள்ளாறு, திருக்காராயில், திருவாய்மூர், திருக்கோழி, இந்த ஆறு இடத்துல வைப்பார். திரும்ப சொல்லட்டுமா? ஆச்சு. திருவாரூர், திருமறைக்காடு, நாகப்பட்டினம், திருநள்ளாறு, திருக்காராயில், திருவாய்மூர், திருக்கோழி. சரியா? இந்த ஏழு இடத்துலையும் அந்த ஏழு மூட்டங்களும் வச்சிருவாங்க. சரியா? இப்ப கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ஏழு கோயில்ல ஒரே மாதிரி சாமி இருப்பார், தியாகராஜ சாமி. சரியா? ஒரே மாதிரி இருப்பாரு. ஆனா இந்திரன் வழிபட்ட சாமி திருவாரூர்ல இருக்கார், அதனால அவர் இன்னும் ஸ்பெஷல். சரியா? இந்த ஏழு ஊர்களுக்கு என்ன தெரியுமா பேரு, சப்த விடங்க தலங்கள்னு பேரு. அதெல்லாம் சப்த விடங்க தலங்கள், சப்தனா என்ன, செவன், ஏழு. சரியா? விடங்கம்னா என்ன தெரியுமா,
0: புலியால் செய்யப்படாதது, உளியால் செதுக்கப்படாததுன்னு அர்த்தம். சரியா? அதனால இந்த மூர்த்தம் எல்லாம் வந்து தேவலோகத்துல தானே வந்துச்சு, இங்க இருக்கிற சபதிகள் யாரும் செய்யல தானே அதை. அதனால அது ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஏழு தலங்களுக்கு பேரு சப்த விடந்த தலங்கள். சரியா? அதனால திருவாரூர்னாலே தியாகராஜாதான். திருவாரூர்ல என்ன ஸ்பெஷல்? நம்ம தியாகராஜா ஸ்பெஷல். அதனாலதான் அடியார்கள்லாம் எப்பவுமே ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா சொல்லிட்டே இருப்பாங்க. சரியா? அந்த தியாகராஜரை நீங்கள் அடுத்த போகும்போது பக்கத்துல போய் பாத்துட்டு வாங்க. சரியா? இதே மாதிரி இன்னும் ஆறு ஊர்ல இருக்காருல்ல தியாகராஜ பெருமான், அவரையும் போய் பாத்துட்டு வாங்க. சரியா? ஆரூரா தியாகேசா சொல்லிட்டே எல்லா வேலையும் செய்யுங்க. சரியா? இனி நாளை பாக்கலாம். திருச்சி கம்பளம்.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: இறைவரை பிரியமாட்டாதவராக போதுவார், மீண்டு செல்வார், புல்லுவார், மீளப்போவார், காதலின் நோக்கி நிற்பார், கன்று அகல் புனிற்றா போல்வார். அத்தகைய தின்னனார் இறைவர் சால பசித்திருப்பாரே என்று இறங்கி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்த்த நாதனாகிய அந்த நாதனாருக்கு திரு அமுது ஊட்ட விழைந்த பேரார்வத்தால் தாம் வீழ்த்திய அந்த பன்றியின் இறைச்சியை எடுத்து பெருமானுக்கு அமுதூட்ட பொன்முகலி ஆற்றின் கரையிலே காடன் பன்றி சமைத்திருக்கும் இடத்திற்கு வருகின்றார். இடம் பொன்முகலி ஆற்றின் கரை.
5: தலைவரே, தாங்கள் வேட்டையாடிய பன்றியினை சிறப்பான முறையில் சமைத்து வைத்திருக்கின்றேன். ஆமாம், மலைக்கு சென்ற நீங்கள் திரும்பி வரையன் இவ்வளவு காலதாமதம்?
6: காடா, தின்னனா மலையில் குடும்பித் தேவரை கண்டு வங்கினை பிடித்து கொண்டு விடா வழிய உடும்பை போல நீங்காத வகை விட்டார். குடும்பித் தேவை உண்ணுவதற்கு இறைச்சி கொண்டு செல்லவே இங்கு வந்துள்ளார். குடும்பித் தேவர் காலான இவர் நம் குலத்தலைமையே விட்டு விடுவார் போல உள்ளது.
5: தலைவரே, என்ன காரியம் செய்தீர்கள்? குடும்பித் தேவரின்பால் அப்படி என்ன மயக்கம் கொண்டீர்கள்? வேடுவராகிய எங்களுக்கு தாங்கள் முதல்வர் அல்லவா?
1: காடன் இவ்வாறு கேட்க திண்ணனார் அவன் முகத்தை கூட நோக்காதவராய் பன்றியின் மிக்க சுவையுடைய தசைகளை சுவைத்து பார்த்து இனியவற்றையெல்லாம் குடுமித்தேவருக்கு என எடுத்து வைத்தார். திண்ணனார் தன் வயிற்றுப் பசியை சற்றும் உணராதவராய் திரு காலத்தி கண்ணுதலாருக்கே அமுது செய்விக்கும் நோக்கிலேயே இருந்தார்.
5: நானா திண்ணனார் தெய்வமயக்கம் கொண்டுள்ளார், இதனை நாம் எவ்வாறு தீர்ப்பது?
6: நாம் ஊருக்கு சென்று தேவகாட்டி மற்றும் நாகனோடு வந்து இதனை தீர்க்க வேண்டும். வா செல்வோம்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
7: நினைக்கிறதும் இல்லை மறக்கிறதும் இல்லை என்றால், நினைக்கிறதும் இல்லை மறக்கிறதும் இல்லை, அதை நினைத்துக் கொண்டே இருப்பது எது? சிவத்தை நினைந்து கொண்டே இருப்பது. சிவத்தை நினைந்து கொண்டு அப்புறம் விட்டுட்டு உலகத்தை நினைச்சிட்டு அப்புறம் சிவத்தை நினைப்போம். நம்ம இதான் விஷயம். சிவத்தை நினைக்கிறோம், அப்புறம் நினைக்கும் போது என்ன பண்ணுவோம்? திடீர்னு உலக நினைவு வந்துடும். உலக நினைவு வந்து போது அதை மறந்துடுவோம், அப்புறம் நினைப்போம். பரம ஞானிகள் அப்படி இல்லை, நினைந்து கொண்டே இருப்பார். அதான் நினைக்கிறதும் இல்ல மறக்கிறதும் இல்லை. இதை நினைக்கிறது இல்ல அதை மறக்கிறது இல்லை அப்படி. இதை நினைக்கிறது இல்ல அதை மறக்கிறது இல்லை அப்படி. இதை நினைக்கிறது இல்ல அதை மறக்கிறது இல்ல. நம்ம இதையும் நினைக்கிறேன், அதையும் நினைக்கிறேன், அதையும் நினைக்கிறேன், இதையும் நினைக்கிறேன். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, புரியுதான். இமைப்பொழுது என் நெஞ்சு நீங்காத அந்த ஆள் வாழ் என்பதும் அதுதான். இது ரொம்ப பெரிய பெரிய விஷயம், பெரிய விஷயம். கேவலமும் சகலமும் இல்லாத இடத்திலே ஓங்கும் பரமசிவன் சாக்கராதீதமாகிய பரமசிவத்தை சக்கராதீதம் சொல்றது. சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் அல்லவா, இது சாக்கராதீதம். சாக்கரம் என்பது விழிப்பு, சாக்கரம் என்பது விழிப்பு, அதிலே வந்து சிவ உணர்வு, அதான் சாக்கராதீதம். சாக்கரத்தை கடந்து சாக்கரமா அப்ப சாக்கரதையா இருக்கிறம் இல்ல, சாக்கரம் சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம், இது சாக்கராதீதம். சாக்கராதீதத்திலே சாக்கரத்திலே உணர்வு, அந்த உணர்வு அதான் சாக்கராதீதம். சாக்கராதீதம் ஆகிய பரமசிவத்தை ஊனக்கணினாலே பாராமல், ஊனக்கணினாலே பாராமல் பார்த்து, ஞானக்கணினால் உள்ளபடி பார்த்து, பாராமல் பார்த்து எழுதினார் கீழே. பாராமல் பார்த்து, பாராமல் ஊனக்கண்ணால பார்க்காமல் ஞானக்கண்ணால பார்க்கணும், பாராமல் பார்த்து ஞானக்கண்ணினாலே உள்ளபடி பார்த்து இரண்டறப் புணர்ந்து. ஊனக்கண் பார்த்ததானால் ஞானக்கண்ணுக்கு தெரியாது, ஞானக்கண் பார்த்ததானால் ஊனக்கண்ணுக்கு தெரியாது. அத ஊனக்கண் பாசம் உணரா, ஊனக்கண் பாசம் உணரா அப்படி நிறுத்தீங்க அந்த வரிய. ஊனக்கண் பாசம் இது வந்து மாயாமலத்தினால செய்யப்பட்ட கண்ணு, இந்த கண்ணு மாயாமலத்தினாலே செய்யப்பட்ட கண். இது வந்து அந்த பொருளை பார்க்க முடியாது, மாயாமலத்தை கடந்த பொருளா இருக்கிற அந்த பொருளை பார்க்க முடியாது. அதுதான் ஊனக்கண் பாசம் உணரா பதிய. ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி, ஞானக்கண்ணாலே கண்டு, ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி. உராத்துறை தேர்த்தர பாசம் உருவ, பாசம் ஒளிந்து போக, தன் விழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து என்பது சிவஞான ஒன்பதாம் சூத்திரம். வெளிப்பட அரியமேனி விண்ணவன் கண்ணும் நெஞ்சும் கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்ணினாடம். வெளிப்பட அரியமேனி, வெளிப்பட எல்லாருக்கும் தெரியுதாப்பலம் திருமேனி வராது, சாமி வரமாட்டார். இப்ப வந்து வந்திருக்கிறார், பணத்தை வாங்கிட்டேன் சொல்லி வந்திருக்கிறார். புரியுதா நான் சொல்ற இடம், புரியுதா? பணத்தை அவ்வளவு பணத்தை வாங்கிட்டு நம்ம சும்மாவது பொய்க்குதிரையாவது கொண்டு காட்டாம போனா நியாயம் அல்லவே? பொய்க்குதிரையாவது கொண்டு காட்டுவோமே, பொய்க்குதிரை பொய்க்குதிரை அதையாவது கொண்டு காட்டுவோமே அப்படின்னு சொல்லி விட்டு வெளிப்பட அறிய வேண்டும். விண்ணவன், விண்ணவன் பாண்டியன், கண்ணும் நெஞ்சும் கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்ணினாடம், கண்ணினா கண்ணினாடன் பாண்டியன் கழிப்புற, அவனுடைய நெஞ்சும் மனமும் கழிக்கிறாப்பது. அந்த உருவம், அந்த தோற்றம், அந்த வேகம், அந்த குதிரை, இதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு அதிசயமா இருக்கு, அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி ஆளை பார்த்ததில்ல, குதிரை வீரனே பார்த்ததே கிடையாது. அவனு எத்தனையோ குதிரை எல்லாம் வாங்கியிருப்பேன், எத்தனையோ குதிரை எல்லாம் வந்திருப்பான் பாண்டியன், இந்த மாதிரி குதிரை வீரனை பார்த்ததே கிடையாது. பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, அவ்வளவு அதிசயமா இருக்கு. கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்ணினாடன், கண்டும் கண்டிலன் இன்னாருன்னு உனக்கு தெரியாம போச்சு, சாமியும் தெரியாம போச்சு, கண்டான் சாமியும் தெரியாம, கண்டும் கண்டிலன் கண்ணினாடன். அதுக்கு மேல சொல்றாரு, ஒளித்து உலகெங்கு நிற்போம், ஒளித்து உலகம் உலகெங்கு நிற்கிறான், ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், எங்க ஒளிஞ்சிருப்பானோ, ஒளித்து உலகெங்கு நிற்போம், ஒளித்து உலகெங்கு நிற்போம், உருபவம் ஒழித்து, உருபவம் இந்த ஆன்மாவுக்கு இருக்கிற விரையை ஒழித்து, உருபவம் ஒழித்து, ஞானம் அழித்திடி நன்றி யாவர் அவன் அறியவல்லாம். அவனே பார்த்து ஆன்மாவுக்கு இருக்கிறவனை நீக்கி அதற்கு மேல ஞானத்தை கொடுத்து ஞானக்கண்ணை திறந்து விட்டேன் பார்மகனே பார்னு காட்டினாருடைய வேற யாராலும் காண முடியாது. காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாத்தார், அப்புறம் தேவாரம் காண்பாரார் காட்டார், காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காரே என்பார். காட்டுவித்தால் ஆறொருவர் காணாதாரே, காட்டுவித்தால் ஆறொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காரு, அவரே காட்டலன்னா எவனால காண முடியும்? அதத்தான் அவனே ஞானக்கண்ணை தந்து அதன் மூலமாக என்ன தரிசனம் பண்ணு என்று தலைவர் சூரமன்மனு ஞானக்கண்ணை கொடுத்தார், கொஞ்ச நேரம் கொடுத்தார். அவன் பட்ட பாடு சொல்லி முடியுமா? ஐயோ இந்த சாமியை மாதிரி நான் கண்டதே இல்லையே, இந்த சாமியை கும்பிடணுமே, இந்த சாமியை சுத்தி வரணுமே, இந்த சாமியை தோத்திரம் பண்ணணுமே, படாத பாடு விட்டு விட்டான். கொஞ்ச நேரத்தில் அவனை அலட்டி எடுத்து விட்டாரு யாரு, சச்சிவன் சூரபன்மன், அவ்வளவு பெரிய கட்டிக்காரன் ஆணவ ஆணவத்தினுடைய வடிவம் சூரபன்மன், சூரபன்மன் ஆணவமும் ஒன்றே, ஆணவ பலம் தான் சூரபன்மனே. அவனே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கரையை வச்சு விட்டாரு, மெழுகா கரையை வச்சு விட்டாரு. கந்தபுராணத்துல மிக உச்சகட்டம் உயர்ந்த. அப்ப என்ன பண்ணாரு, ஞான கண்ணை தந்தார். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்புறம் மறைச்சிட்டாரு. அதனாலே அப்படி இரவு பகல் இல்லாத இடத்திலே இரண்டற்று ஓங்கும் இரண்டற்று ஓங்கும் இரண்டரப்புணர்ந்து இரண்டற்று ஓங்கும் ஞானக்கண்ணார் சிவனை ஆன்மாவிற்காண்டல் வேண்டும் என்பது ஊனக்கண் பாதம் உணராது உயிர்க்குயிரை ஞானக்கண்ணால் உணது உணதுன் ஆடு என ஆசிரியர் தாமே இறைவர் உறுப்பினர் கூறிய வாற்றாலும் அறிக. அதனாலே பார்ப்பதெல்லாம் உணக்கண்ணாலே பார்ப்பது எல்லாம் அழிகின்ற பொருளாக இருக்கும். உணக்கண் மூலமாக பார்க்கின்ற பொருள் எல்லாம் அழிகின்ற பொருளாக இருக்கும். ஞானக்கண்ணால பார்ப்பது அழிவில்லாத பொருள். அதனாலதான் அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் திருமூலம். அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். முகத்திற்கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் முகத்திற்கண் கொண்டு அதுபோல ஞானம் இல்லை. அதனாலதான் அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். ஞானக்கண்ணுங்கிறது இப்ப இந்த கண்ணு அழிவு உள்ள பொருளைத்தான் பார்க்கும். உலக பொருள் அத்தனை அழிவுடைய பொருள் தானே பார்க்கறம்னாலும் அந்த ஞானக்கண்ணால பார்க்கின்ற உணர்வு வராது. உணர்வு வராது. சாமி நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, ஆடா அருமையா இருக்கு, அந்த இதுதான் வறுமை தவிர உனக்கு ஞானக்கண்ணால காண்கின்ற நிகழ்ச்சி வராது. கண்ணப்பர் கண்டாரு பாரு, அதுதான் ஞானக்கண். ஞானக்கண்ணுங்கிறது கண்ணப்பர் கண்டதுதான். உண்மையாவே ஜாமியை கட்டி விட்டு வாழ்ந்தாரு, உண்மையாவே ஜாமி கட்டி கைத்துல கட்டம் இல்ல ஊனக்கண்ண பாக்கிறோம். இதெல்லாம் ஊனக்கண்ணால பார்க்கிறதா. அதனால ஞானக்கண்ணாலே பார்க்கும் போது உனக்கு வருகின்ற ஆனந்தமும் மாற்றமும் வேறையாது. இப்ப நான் பாக்குறதெல்லாம் ஊனக்கண்ணாலதான் பாக்குறோம். இதுல பார்த்து பார்த்துதான் அப்புறம் அது வரணும், பின்ன அதுக்குன்னு பார்க்காம இருக்கிறது. இந்த கண்ணால பார்த்து பார்த்துதான் அப்புறம் மனித பிறவி வேண்டுவதை காணப்பட்டால் அப்புறம் எப்படி அப்புறம் இது வேணும் தானே. ஆமா, அதுல என்ன சந்தேகம், இதுல சந்தேகமே கிடையாது. ஆகையினாலே கண்காள் காண்பின்களும் அங்க வந்து அது வேற. இது வந்து தியானத்துக்கு சொல்றதுப்பா. தியானத்துக்கு சாமியை புறத்துல காணாம உள்ளத்துல காணும். அதுதான் அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். அந்த ஆனந்தம் அப்படி கண்டு தூங்கி விழித்துலகம் கண்டு சுழித்துடலம் தாங்குவதற்கு செழித்து. இந்த இந்த இந்த திருக்குறளுக்கு எப்படி தூங்கி விழித்து உலகம் கண்டு இப்படி நிட்டையில் எழுந்தி தூங்குதல் என்றால் நிட்டை, தூங்குதல் என்றால் நிட்டை என்ன நிட்ட, அந்த சிவத்தோடு ஒன்றி இருத்தல், சிவத்தோடு ஒன்றி தன்னை மறந்து உலகத்தை மறந்து சிவத்தோடு ஒன்றி இருத்தல், தன்னையும் மறந்து உலகத்தையும் மறந்து சிவத்தை நினைந்து சிவம் வேறு தான் வேறு இல்லாத நிலையில இருப்பதற்கு நிட்டை என்று. அது வடமொழி சொல்லு நிஷ்டைன்னு சொல்றது. அத வந்து சமாதினு சொல்றது, சமாதினு சொல்றது சிவயோக சமாதி, சிவயோக சமாதி சமாதி. அத அந்த நினைப்பற நினைந்து என்கிறது, நினைப்பற நினைந்து என்கிறது அல்லவா திருவாசகத்துல நின்ற நின்றன்மை நினைப்பற நினைந்தேன். நினைப்பு அற மற்றைய பொருளிலே உள்ள நினைப்பு அற நினைந்தேன். நினையாமல் நினைந்து பவத்தொடக்க வெல்வா என்பது தான் நினையாமல் நினைந்து. அப்படி தூங்கி விழித்து உலகம் கண்டு இப்படி நெட்டையில் எழுந்தி விழித்த போது உலகத்தை கண்டு, விழித்த போது உலகத்தை கண்டு. விழிச்சா என்ன தெரியும், உலகம் தெரியும். தூங்குனா சிவன் தெரியும், விழிச்சா உலகம் தெரியும். இப்ப நமக்கு தூங்கினாலும் தெரியல விழிச்சாலும் தெரியல. அப்படி உலகத்தை கண்டு உடலும் துளித்து தாங்குவதற்கு சரி. அந்த ஞானிகளுக்கு எப்படி இருக்கு என்று கேட்டால், தமது சரீரத்தை வெறுத்து அதனை தரித்தருக்கு இழைக்கும். அந்த நிலையில் இருக்கிற ஞானிகள் இந்த சரீரத்தை சுமந்து கொண்டிருப்பதற்கு வெறுப்பாக சரீரத்தை இப்ப நம்ம சுமந்து இருந்தால தெரியுமா உங்களுக்கு, சரீரத்தை நாம புரியல உயிர் சுமந்துகிட்டு அலையும். உயிர் சரீரத்தை சுமந்து கொண்டு விரியும், சரீரத்தை சுமந்து கொண்டு விரியும். ஞானிகள் இதை சுமக்க வெறுப்பாது. உடலை தினம் படித்தல் பார்த்த உபசாரம், உடலை தனம் படித்த ஓங்கு சிவத்து ஒன்றல் நடலை பரப்புளிக்கும் நாள். அதனாலே இப்படி மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பது தோல் போர்த்த குப்பாயமுக்கு இருக்கவில்லை. கூவிக்கொள்ளாய் கோவையோ என்பது திருவாகரம். அதனாலே ஞானிகள் உலகில் இருக்க விருப்பம் அடைய மாட்டார், விருப்படைவார். ஆனால் இந்த உடம்போடு இருப்பது அறுவருப்பு என்னார் பட்டிருந்தார். அதனால உடம்போடு இருக்கிறது ஞானிகள் விரும்ப மாட்டார்கள்.
8: உடம்பு ஆலயம்,
7: அது சரி, அதான் உடம்பு ஆலயம் தான், ஆலயம் தான் உடம்பு ஆலயம் தாப்பா. ஆலயமாக ஆக்கி அதனால பயனை பெற்று விட்டவர்கள் உலக போகத்துக்காகத்தான் இந்த உடம்பு வேணும். உலகங்கள் இருக்கிற பயனை அறுவதுக்காகத்தான் இருப்பா உடம்பு வேணும். பல்லுங்கிறது வேணுங்கிறது எதுக்குன்னா முறுக்கு திங்க தானப்பா, வேண்டாம் விட்டுக்கா, வேண்டிய இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. அதனாலே உலக போகங்களுக்காக உடம்பு வேணும். இப்ப கரக்கிழமை என்ன பண்ணா அவன் வேண்டான்னா மற்றும் தொடர்பாடு இவன்கள் பரப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பு மிகை அப்படி சொல்றான். கேக்குறவங்க கேட்டா ஆகா இப்படி அல்லவா மேற்கொள்ளும். பரப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை, அந்த பரப்பை அறுக்கின்ற வரையிலும் உடம்பு வச்சுதான், சோற்றை வச்சுதான் சித்திரம் எழுதி ஆகணும். பரப்பை அறுக்கின்றதுக்கு என்ன பண்ணணும், தப ஜப யுகங்கள் எல்லாம் செய்யணும். எதை வச்சு செய்யணும், உடம்பு வச்சுதான் செய்யணும். அதனாலதான் உடம்ப வளர்க்கு உபாய இருந்த உடம்பை வளர்த்து உயிர் வளர்க்கு. முன்னுக்கு பின் முரண் எல்லாம் இல்ல, முன்னுக்கு பின் முரண் எல்லாம் இல்ல. பயனை பெற்ற பரமஞானிகள் உடம்பில் இருக்க விரும்ப மாட்டார். விரும்பாத போது அவர்களுக்கு அந்த லோகம் எளிதாக கிடைத்து போகும். அங்க பக்கமா போயிட்டாங்க, அங்க பக்கமா போயிட்டாங்க. இப்ப நல்ல படிச்சு வேலைக்கு போயிட்டான். அப்படி வேலைக்கு போய் ஒரு பதவியில் இருக்கிற அதுக்கு மேற்கொண்டு பெரிய படிப்பு படிச்சான். அதுக்கு மேல போற வேலைக்கு படிப்பு படிச்சான். தாசில்தாரா இருக்கிறவன் கலெக்டர் வேலைக்கு படிச்சுட்டான். அவன் என்ன பண்ணுவா, தாசில்தார் வேலையை விரும்புவானா விருப்பானா சொல்லுங்க. தாசில்தார் வேலையில இருக்கிறான்னு வச்சுக்கப்பா, அவன் வந்து கலெக்டர் ஐஎஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டான். அவன் என்ன
9: பண்ணுவான்,
7: தாசில்தார் வேலையை பாக்குறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைங்க, இந்த வேலையில விருப்பமே இல்லைங்க அப்படியே சொல்லிடுறான். எங்க போக விருப்பம், அங்க போக. ஆனா இப்ப தாசில்தார் வேலை கெடுதலா நல்லதா, இது அது கிடைக்கிற வரையிலும் இது நல்லது, அது கிடைக்கிற வரையிலும் இதுல இருந்ததுனாலதான் அதை எழுத முடிஞ்சது, அதை படிக்க முடிஞ்சது. இதுல இத படிக்கலன்னா அதை படிக்க முடியாது. இப்ப ஒண்ணு முரண் இல்லையே, முறையாத்தா இருக்கு. முரண் இல்ல, முறையாத்தா இருக்கு. அதையினாலே உடம்பை வளர்க்க வேணும், உடம்பினுக்குள்ள உருவுகளை காண வேணும், உடம்புல உத்தமன் கோயில் உண்டான் என்று உடம்பை போற்றவன். இதெல்லாம் இருக்கு செய்யறது திருவருளை பெறுவதற்காக. அதன் பிறகு உடம்பை வெறுக்கலாம். இப்ப நம்ம எல்லாம் உடம்பை வெறுக்கப்படாது, உடம்பை நல்லா போஷிக்கணும். உடம்பை நன்றாக அதுக்கு வேண்டிய நேரத்துக்கு வேண்டிய உணவை கொடுத்து அது என்னென்ன சொல்லுது அதெல்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புக்கு ஊர் இல்லாமல் கெடுதல் இல்லாமல் பார்த்துக் கொள்ளவும். அதுதான் முறை. உடம்புக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் உடம்பை பாதுகாக்க வேணும். எதுக்கு உடம்பை பாதுகாக்கிறாய் என்று கேட்டால் என்ன சொல்ல வேணும், அது நம்ம தான் சொல்லுவோம், வேற வேற என்ன சொல்லுவேன். நல்ல நெய் பாலோட இப்படி உசந்தவனவா சாப்பிடுறிய, எதுக்குடா சாப்பிட்டு விட்டு இருக்கிறான்னு கேட்டா என்ன சொல்லுவேன், ஒண்ணும் சொல்ல தெரியாது. இந்த நெறியில வாராதவனுக்கு இப்படி சாப்பிட்டு இருக்கிறிய எதுக்காக இருக்க எதுக்காக வாழ்கிறாய், எதற்காக வாழ்கிறாய் என்று கேட்டால் சொல்ல தெரியாது. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வாழாமற் காப்பான ஏத்தாதே வாழ்கின்றாய். நாம் சொன்ன நாம் கேட்ட நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்னா, திருவருளை பெறுவதற்காக இந்த உடம்பை வைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன், தவம் செய்து கொண்டிருக்கிறேன், உடம்பை வைத்து தவம் செய்கிறேன், அதன் மூலமாக திருவருளை பெற. திருவருள் என்று தெரியாதவன் என்ன சொல்லுவான், ஆகையினாலே இப்படி உடம்பை தரித்தற்கு கிடைக்கும். பாட்டில் மாணிக்க வாசகர் வேண்டாரு, வேற்று விகார விடக்குடமின் உட்கடப்பு ஆற்றேனும், ஐயோ ஐயா வேற்று விகார விடக்குடமின் உட்கடப்பு ஆற்றேனும் ஐயா அரணேயோ என்றென்று. அந்த அளவுக்கு உடம்பினாலாய பயனாவதெல்லாம் உடம்புலே உத்தமனைக்கான், உடம்பினாலாய பயனாவதெல்லாம் உடம்புலே உத்தமனைக்கான் என்று உத்தமனை கண்டு விட்டார்கள். அவனோடு கலக்கன் வந்து விட்டார்கள், அதனால உடம்பு வேண்டாங்கிறாங்க. இப்ப நம்ம இன்னும் காணலையே, அதனால உடம்ப நன்றாக வளர்க்கும், உடம்பை நன்றாக வளர்க்கும். அது நம்ம பட்டினத்தார் சொல்லுவார், இப்ப சட்டுன்னு கொண்டு விடாத சாமினார் பட்டினத்தார், எப்ப கொலட்டும் நல்லாய் எனக்கு மனு ஒன்று தந்தருள், ஞானமில்ல பொல்லாய் எனக் கொன்று போடும் பொழுதியல், பூசை செபம் சொல்லார்னர் கோயில் நயமங்கள் தோத்திரங்கள் எல்லாம் முடிந்தவன் கொல்லு கண்டாய் இறைவா கட்சி ஏகம்பன். இன்னும் பாக்கி இருக்கிறது சாப்பி, இதெல்லாம் பிடிச்ச ஒரு பாடு கொடுங்க. நல்ல எனக்கு மனு ஒன்று தந்தருள், ஞானமில்ல நல்லாய் எனக்கு மனு ஒன்று தந்தருள், ஞானமிலா பொல்லாய் எனக் கொன்று போடும் பொழுது எல் பூசை ஜெபம் சொல்லார்னர் கோயில் நயமங்கள் தோத்திரங்கள் எல்லா

என்று பாடுவார் பட்டன் சுவாமி. அதனாலே பெற வேண்டியதை பெற்று விட்டா அப்புறம் கூட இப்ப கரும்பு சக்கை எரியதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டான். கரும்பு காடு இருந்தா கவலைப்படுவான், சக்கையை எரிச்சுதான் சக்கையை கரும்புல இருக்கிற சாட்டை எடுத்துக்கிட்டோம்னா சக்கை எரியதை பத்தி கவலை இல்லையே. உடம்புல ஆன பயனை எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு போறத பத்தி கவலை. அதனாலே நிற்பதர ஆக்கை என தேறி நிலம் நீர் நெருப்பு மற்றும் வரும் என்றே மதித்து ஆக்கை நிற்பது அல என தேறி அந்த சரீரம் நிலையுடை தந்தென்று தெளிந்து சரீரம் நிலை இல்லாதது. சரீரம் நிலை இல்லாத ஒண்ணு சந்தேகமே கிடையாது. எவ்வளவு நாள் இருந்தாலும் கட்டாயம் போயிடும். இருப்பது பொய் போவது மெய். இருப்பது பொய் போவது மெய். சரீரம் நிலை இல்லாது என்று தெரிந்து நிலம் நீர் நெருப்பு மற்றும் அரு என்று வைத்து அதற்கு காரணம் ஆகிய பிரிவு அப்பு தேய்வாயு ஆகாது என்னும் பஞ்சபூதங்களை அவ்வாறு அழியும் என்றிருந்து ஏயாலே பூதங்களும் இதற்கு காரணமாக இருக்கிற பூதங்களும் அழியும். இது பூதசார சரீரம், பூதசார பரிணாம தனு பேர். பூதசார பரிணாம தனு தனுனா சரீரம். அந்த இதற்கு காரணமாக இருக்கிற பூதங்களும் அழியும் சரீரமும் அழியும் என்று தெரிந்து அப்படி தெரிந்து அமலன் கமல மலரடி குற்று ஆர்வத்து அமலமறுப்பார் சாதகர். அமலன் கமலமரர் அடிக்கு ஆர்வம் உற்று நிருமலராகி சிவருமாருடைய செந்தாமரை மலர் போலும் திருவடியிலே அன்பு பொருந்தி சிவனுடைய திருவடியிலே அன்பு பொருந்தி தம்மோடு சகசமாயுள்ள ஆணவ முதலிய உம்மலங்களை நீக்குவோரே சாதகர். அதனாலே சிவருமாருடைய திருவடியிலே அன்பு செலுத்த செலுத்த செலுத்த மலம் வலி இழந்து போகும். ஆணவங்கண்ணம் ஆகிய மலங்கள் வலி இழந்து போகும். அந்த பெருமையை உணர உணர உணர உணர அவனிடத்தில் அன்பு செலுத்த செலுத்த செலுத்த செலுத்த செலுத்த மாயையில இருக்கிற பற்று விடும். அதிகபட்சம் மாயையில் இருக்கிற பற்று விடு, நல்ல பற்று அங்க வந்துருச்சுன்னா இந்த பற்று விட்டு போகும். மாயாமலத்தினுடைய சக்தி இழைச்சு போகும். அப்புறம் கண்மமலத்தினுடைய சக்தி தோற்று போகும். அப்புறம் ஆணவ மலம் வலி இழந்து போகும். இதெல்லாம் விளங்குதா? அங்கே வந்து அன்பு பொருந்த பொருந்த இப்ப சிவனுடைய அன்பு நமக்கு ஓரளவு தெரியுதுல்ல. அப்படி அப்படி சாமி அப்படிப்பட்ட சாமி அவ்வளவு சொந்த சாமி அப்படின்னு இப்ப நம்ம ஓரளவு இந்த ஆளுகள்லாம் சொல்ல சொல்ல நமக்கு தெரியுதுல்ல. ஞான சம்பந்தம் முதலான புண்ணியம் எல்லாம் சொல்ல சொல்ல அவ்வளவு பெரிய சாமி ஆட்டுறது அவ்வளவு நல்ல சாமி ஆட்டுறது அப்படின்னு சொல்லி நமக்கு அன்பு உண்டாகுது அல்லவா? இப்படி இந்த அன்பு நன்றாக இந்த அன்பு நன்றாக முற்றி விட்டதானால் இந்த அன்பு அன்பு இருக்குது அன்பு இருக்குது விலங்கு மனத்தால் உலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருக நலந்தானில்லாத சீர்த்துவை. அப்படி கலந்து உள்ளுணர்ந்து உருகுகின்ற அந்த மெய்யன்பு வந்துவிட்டால் என்ன ஆகும்னா மாயாமலங்களாக விளங்குகின்ற மற்ற உலக பாசங்களில் இருக்கின்ற பற்றுக்கள் தொலைந்து போகும். அது தொலைஞ்சு போச்சுன்னா அப்புறம் கண்ணமலம் தானே போயிடும். கண்ணமலம் தானே போயிடும், முளைக்காது. அது கண்ணமலம் போகும்போது மாயாமலம் போது எல்லாத்துக்கும் அண்ணனா இருக்கிற அந்த ஆணவ மலம் வலிமை கெட்டு போகும். ரெண்டு தம்பியும் போயிட்டான், நாம என்ன பண்ண முடியும்? ரெண்டு தம்பியும் போயிட்டான், தாரகாசுரனும் போயிட்டான், சிங்கமுகாசுரனும் போயிட்டான். சிவராமன் இழைச்சிட்டானே களைச்சிட்டானே ஒரு தடவை களைச்சிட்டு அதன் பிறகு பானுகோபன அப்போ சொன்ன விளங்குதா? களைச்சுட்டான் அப்புறம் தேடி தேடி வந்தான் சண்டைக்கு. அது போல அதனால தம்பி ஆகிய மாயாமலமும் இன்னொரு தம்பி ஆகிய கண்ணமலவும் போயிருச்சா அண்ணன் ஆகிய ஆணமலம் தானே இழைச்சு போவான், தானே இழைச்சு போவான், தானே களைச்சும் போவான். விளங்குதா? அதையினால இப்படி போகும்போது அதனால மலம் அற்று போச்சுன்னா அப்புறம் சிவத்தோடு சேர்றதுக்கு ஒண்ணு சந்தேகமே இல்லை. இப்ப தங்கம் சுத்த தங்கம் சிவருமான், செம்பு ஆன்மா, செம்பு இருக்குது அது ஆன்மா, சுத்த தங்கம் சிவருமான். அந்த தங்கத்தோட இது செம்பு சேர முடியுமா? அந்த செம்புல இருக்கிற களிம்பு பூச்சுன்னா என்ன ஆகும்? தங்கம். அப்புறம் தங்கம் அந்த தங்கத்தோட சேர்றதுக்கு என்ன இருக்குது? தங்கம் தங்கத்தோடு சேரும். செம்புல இருக்கிற களிம்பு பூச்சுன்னா தங்கம் ஐயா, தங்கம் தானே. களிம்பு போறவரையிலும் தங்கத்தோட சேர முடியாது. களிம்பு போற வரையிலும் தங்கத்தோட சேர முடியுமா? களிம்பு பூச்சுன்னா தங்கம். அப்புறம் தங்கம் தங்கத்தோட சேர்றதுக்கு ஆட்சேபம் என்ன? அந்த களிம்பு களிம்புதான் ஆணவ மலம் மலங்கள்.
ஆகையினாலே இப்படி சிவபெருமானுடைய செந்தாமரை மலர் போலும் திருவடிகளே அன்பு உருந்தி தம்மோடு சகசமாயுள்ள ஆணவ முதலி மும்மலங்களையும் நீக்குவோரே சாதகர். சாதகர் என்பது இம்மக்கண்ணை சித்தியையும் மருமக்கண்ணை போகத்தையும் மோட்சத்தையும் சாதித்து அடைதலார் பெற்ற பெயர். சாதித்து அடைதலார் பெற்ற பெயர் சாதகர். அதற்கு மேலே மாணாக்கர் ஞானாசிரியர் அடையும் முறைமை உணர்த்துகின்றார். நல்ல கவனமாக கேளுங்க.

நூல் சுத்துறதுல இருந்து கலசத்துக்கு நூல் சுத்துறதுல இருந்து பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறதுல இருந்து தர்ப்ப குயறதுல இருந்து குண்டமண்டலம் கேட்டதுல இருந்து அர்ச்சனை பண்றது எல்லாமே கிரியை. இதெல்லாமே கிரியாகாண்டத்துல சொல்லும். அப்படி கிரியாகாண்ட மாத்திரம் தெரிந்து இந்த சடங்கு மாத்திர ஞானகாண்டம் தெரியாம இருக்கிற ஆசிரியரும் உண்டு. சடங்கு பண்ணி வைக்கிறது சடங்கு மாத்திரம் தெரியும், கிரிய மாத்திரம் தெரியும், ஞானம் தனக்கும் தெரியாது, சிஷ்யனுக்கு சொல்லவும் ஞானம் இருக்காது. நல்லா விளங்குதா? தனக்கு ஞானம் இருந்தாலும் சிஷியனுக்கு சொல்லி கொடுப்பான். அப்பா இந்த கிரியை எல்லாம் உபசாரம், இந்த கிரியை எல்லாம் செய்யறது ஞானத்தை பெறுவதற்காகத்தான் இந்த கிரியை செய்வது. ஞானம் இப்படிப்பட்டது, ஞானம் அவ்வளவு உயர்ந்தது, ஞானத்தை பெறுவதற்காகத்தான் இதெல்லாம் செய்வது. ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இதை செய்யவனும், ஞானம் என்பது சிவனையே சிந்தித்திருப்பது ஞானம், அதையால பாதங்களை உருவி நிற்பது ஞானம், உலக பொருளை விட்டு சிவத்தையே பற்றி நிற்பது ஞானம். அந்த ஞானத்தை பெற்று விட்டால் மீள பறக்க மாட்டான். அந்த ஞானத்தை பெற வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் என்று இரவும் பகலுமாக சிந்தனை செய் சிந்தனை செய் என்று உணர்த்துவான் ஞானாசிரியர். அந்த நினைவு இல்லாதவன் இதோட பண்ணி வச்சு போயிட்டு வா அப்படின்னு போயிட்டு வா, அது அவுத்து விட்ட மாடு மாதிரி அலை அவுத்தாச்சு. ஞானமாவது இன்னொன்றாவது சமானியம் இல்ல ஆகமத்திலேயே கிரியாகாண்ட ஞான சம்பந்தம் இரண்டையே. கிரியை இல்லாமல் ஞானம் வராது. விரும்பும் ஜெரியை முதல் மெஞ்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே என்பது தாய்மானார் வாக்கு. அரும்பு இல்லாமல் மலர் வராது, மலர் இல்லாமல் காய் வராது, காய் இல்லாமல் கனி வராது. ஆனால் கனியை பத்தியே தெரியாதவன் என்ன பண்ணுவா? ஞானத்தை பத்தியே தெரியாதவன் என்ன பண்ணுவான்? கிரியை மாத்திரம் செய்து வச்சு போயிட்டு வா. உனக்கு தோலை வச்சாச்சரம் உபதேசம் பண்ணிட்டு, சுக்கு மஞ்சாச்சரம் உபதேசம் பண்ணிட்டு போயிட்டு அட்டத்தை பண்ண போ அப்படின்னு விட்டுருவான். இவனுக்கு புத்தி இருந்து சுதாரிப்பு இருந்து தெரிஞ்சு நூல்ல படிச்சு ஆகா இந்த ஜென்மம் உயர்ந்தது, இந்த ஜென்மத்தில பெற வேண்டியது ஞானத்தை தான் பரவணும், அந்த ஞானத்தை எப்படி பரவணும், எப்படி பரவணும், எப்பொழுது வர வேண்டும்ன்ற அவா வந்து அந்த அவா பெருகி, அந்த அவா பெருகி, இந்த அவா சிறுகி, அந்த அவா பெருகி, இந்த அவா சிறுகி. அதற்கு மேல ஞானத்தை பெறுவதற்கான நூல்களிலும் ஞானாசிரியர்களும் அடைந்து தேர்ந்து ஞானாசிரியின் மூலமாக ஞானத்தை பெறவும் விளங்குதா? அதனாலே இப்படி இந்த ஞானம் என்பது சாமானியம் அல்ல. கிரியா குரு நிறைய இருப்பார்கள், ஞான குரு காண்பது அரிசிதான். கிரியா குரு இருக்கிறார்கள் இருப்பார்கள், ஞான குருவை பார்ப்பது அதிசயம். அதைத்தான் இந்த திருக்குறள்ல சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஆய்ந்து ஆய்ந்து கிரியாவிதி வீடு ஆயா குறவனை. அடாடாடா, கிரியாவிதியை ஆய்ந்து வீட்டை ஆயாத குறவன். கிரியாகாண்டம் தெரிந்து மோட்ச வீட்டை தெரியாத ஆச்சாரியன். குறவன் என்றாலும் ஆச்சாரியன் என்றாலும் ஒன்று. ஆய்ந்து கிரியாவிதி வீடு ஆயா குறவனை விட்டு ஆய்ந்தருக ஆய்ந்தவர்க்கு ஆளாய். அதனாலே கிரியாகாண்ட மாத்திரம் தெரிந்து உனக்கு சடங்கு மூலமாக தீச்ச முதலானவற்றை செய்து வைத்த குருவை தெரிந்து கொண்டு அந்த குருவுக்கு ஞானம் இல்லையானால், அந்த குருவுக்கு ஞானம் இல்லையானால், வீட்டை ஆய்கின்ற ஞானம் இல்லையானால், வீட்டை ஆய்ந்து தெளிந்த ஞானாசிரியனை போய் அடைந்து கொண்டு தப்பு இல்லைன்றார். அவன் இந்த ஆசிரியன் ஞானம் இல்லை, இனி இகழ வேண்டாம், இகழ வேண்டாம், ஆசிரியனை இகழ வேண்டாம், சரி இந்த அளவு செஞ்சு வச்சார் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ட்டு ஞானம் உள்ள ஆசிரியனை தேடி அடைந்து கொண்டு விளங்குதா? பாடுபடுறது எதுக்காக பாடுபடுறது? பலனை பெறுவதற்கு. பாட்டை மாத்திரம் விட்டு போடா பலன் இல்லைங்கிற மாதிரி, அதனால ஞானத்தை பத்தி உணர்வு இல்லைனா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஞானத்தை பத்திய ஒரு பெருமை தெரியவில்லையானால் நீ எப்படி ஞானத்துல உனக்கு எண்ணம் உண்டாகும்? உண்டாகுமா? உண்டாக. அது போல விவேகமா வர விவேகமா வந்து என்ன பண்ற? கிரியாவிதியை ஐந்து கிரியாகாண்டத்தை நன்றாக படித்து சடங்குகளை செய்யறது. சடங்குகள் புரியுது இல்ல? செய்யறது செய்து வீடு ஆயா குறவன், வீடு ஆயா குறவனை விட்டு கிரியாகாண்டத்தை மாத்திரம் ஆராய்ந்து ஞானகாண்டத்தை ஆராயாத ஆசிரியனை விட்டு. ஞானகாண்டத்துலதான் பத்தி பசு பாதங்களை பத்தி சொல்லும், கிரியாகாண்டத்துல சடங்குகளை சொல்லும். பூஷாவிதி பிரதிஷ்டாவிதி, பூஷாவிதி பிரதிகிஷ்டாவிதி, நித்திய கர்ம

நைமித்திக விதிகள், நித்திய கர்ம நைமித்திக விதிகள், கும்பாபிஷேக விதி முதலானதெல்லாம் சொல்றது கிரியாகாண்டம். அதுக்கு மேல பதிவு சுபாசத்தை சொல்லுவதுதான் ஞானகாண்டம். பதிப்பு சுபாசத்தை சொல்லவில்லையானால், தெரிந்து கொள்ளவில்லையானால், இவன் வந்து ஞானத்தை பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் கிரியாகாண்டத்தை மாத்திர ஆராய்ந்து ஞானகாண்டத்தை ஆராயாத ஆசாரியனை விட்டு, அந்த ஞானகாண்டத்தை ஆராய்ந்த ஆசாரியரை தேடி அடைந்து அவருக்கு அடிமையாகி அவரிடத்தில் ஆராய்ந்து அறிய கடவன். அதுக்கு மேலே உதாரணம் பண்றார், ஓமை சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, வண்டுகள் தாம் அடைந்த பூவினிடத்தே மதுவில்லை ஆகில், தாம் சென்று உட்கார்ந்த பூவில் தேன் இல்லையனா, அதனை விட்டு மது உள்ள பூவை தேடி அடையுமாறு போல, அந்த பூவை விட்டுட்டு தேன் இருக்கிற பூவை தேடி அடைவது போல, மாணாக்கர்கள் தாம் அடைந்த ஆச்சாரியத்தில் சிவஞானம் இல்லையாயில், அவரை விட்டு சிவஞானம் உள்ள ஆச்சாரியரை தேடி அடையலாம் என்று சிவாகமன் செப்புகையால் இவ்வாறு கூறினார். சிவாகமத்திலேயே இப்படி சொல்லப்படும், விட்டு விட்டு ஒன்றை ஒன்று விரைமலர் வண்டு தேடி மட்டு மட்டு உண்டு தாம்பின் மகிழ்தர் போர் குறுக்கள் தம்மை விட்டு விட்டு ஆகிலும் போய் குறுக்கள் தம்மை விட்டு விட்டு ஆகிலும் போய் வயன்கூறு மெஞ்ஞானந்த மட்டு மட்டு உண்டு தாந்தம் வடிவுகான் பணவும் மன்னும் என்பது அதற்கு உதாரணம். ஆகையினாலே இப்படி ஞானம் பெறுவதற்காகத்தான் இத்தனை வேலைகளை செய்வது. அந்த ஞானம் பெறுவதற்கான நெறிமுறைகள், ஞானத்தை பற்றிய உணர்வு இல்லாத ஆச்சாரியனாக அமைந்துவிட்டால் ஞான உணர்வுடைய ஆச்சாரியனை தேடி அடைந்து கொள்ளும் என்பது இதனுடைய முடிவு. அதற்கு மேல முந்திய தேசிகன் தான் முத்தி நினைப்பிந்தின சந்தி தூரம் மற்றை வந்தாள். முந்திய தேசிகன் கையாலப்ப இரண்டு ஆச்சாரியர் வந்துட்டார, கிரியாகாண்டத்துக்கு ஒரு ஆசிரியர், ஞானகாண்டத்துக்கு ஒரு ஆசிரியர் வந்துட்டார், அப்ப ரெண்டு ஆச்சாரியர். இதுல என்ன பண்றான்னா, கிரியை உபதேசித்த முந்திய ஆச்சாரியருடைய பாதங்களை முன்னே தியானம் பண்ணு, ஞான உபதேசித்த பிந்திய ஆச்சாரியருடைய பாதங்களை அதற்கு பின்னே தியானம் பண்ணு. ஆச்சாரியனை வேண்டாம், தியானத்தை பண்ணு. அதை முதல் தியானம் உரைத்தாம் புதல்வர் உருமூவரையும் உரைப்பாம் இனிப்பொதுவும் ஓர். ஆகையினாலே இப்பொழுது மூவகைப்படும் மாணாக்கருடைய இலக்கணத்தையும் சொன்னோம், இனி பொது இலக்கணத்தையும் சொல்வான், அதனை அறி. அதனால இப்படி மாணாக்கர் இலக்கணம் என்கின்ற இந்த முறையிலே 38 திருக்குறளிலே மாணாக்கர் இலக்கணத்தை சொல்லி, மாணாக்கர் பெற வேண்டியது இதுவென்று சொல்லி, முடிந்த முடிவாக பெற வேண்டியது இதுவென்று சொல்லி, அது எங்கே கிடைக்குமோ அங்கே சென்று பெற்றுக்கொள் என்றும் சொல்லி முடிவு பண்ணினார். அதற்கு மேல பொது இலக்கணம் ஆரம்பிக்கிறார். பொது இலக்கணங்களில் பொது இலக்கணத்தில் எப்படி வரும்னா, ஆச்சாரியருடையது மாணவருடையது தீட்சை பெற்றவர்கள் ஊர் தீட்சக்கால் எப்படி நடந்து கொள்வது, பூஜை எப்படி, ஜபம் எப்படி, தபம் எப்படி, திருநீரன்னா உருத்ராட்சம் என்ன என்கின்ற வகைகள் எல்லாம் இதுல இந்த பொது இலக்கணத்தில், இனிமேல் பூராவும் பொது இலக்கணம் தான் வரும். அவைகளை வந்து திருவருளாலே சந்திப்போம், திருவருளாலே சிந்திப்போம் நம்ம.

சத்தியமபடல் காவலாக்கி உயிரது கொடுவோம். காம வாழ்க்கை புடிபட ஞானவாய்த்த கடலினை கா

0: மலிவளம் துரக்க மன்னன் போன்முறையரசு செய்ய குறைவிலாது வாழ்க நான் மறையரங்களோங்கனத்தவம் வெள்ளிமல்ல மேன்மைகள் செய்வன் இது விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதீபதையே.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமா செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவே.

தடுத்தாண்டான் தோடந்தன்னை மாலை மணிவாசகனை மச்சையடி இறையுமடி வணங்குவோமே. மாலை மணிவாசகனை மச்சையடி இறையுமடி வணங்கு

தந்தை வளர்த்தாலருங்கை கனியோனே அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை மூக பெருமாடே பார்வதி கருள் வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணம் என்ற அமுத சாகரத்திலே காரைக்கால் அம்மையார் புராணம் என்னும் பொருள் பற்றி சிறிய விரிவுரை செய்ய மேற்கொள்கிறேன். சிவபெருமான் ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்காக பலவிதமான முயற்சிகளை எடுக்கின்றார். ஒரு மாணவன் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில உயர்வதற்காக ஆசிரியர் பல முயற்சி எடுக்கிறார். அதுபோல சிவபெருமான் ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்காக நிறைய முயற்சி பண்றார். அருவமாயிருக்கின்ற பெருமான் உருவத் திருமையை தாங்கி கோயில்கள் கொண்டு எழுந்தருள் இருக்கின்றார். வேத ஆகமங்களை அருளி செய்தார். தமிழ் மொழியிலே எண்ணற்ற நூல்களை மகான்கள் மூலமாக பாட வைத்திருக்கின்றார். அந்த நூல்களை கேட்டு அதன்படி நடந்தோமானால் சிவபெருமானுக்கு நம்ம நல்ல பிள்ளைகளாக வரும். இந்த நூல் வேறு சிவம் வேறு இல்லை. பெரிய புராணம் என்கின்ற காவியம் சேக்கிழாரா பாடினாரு, சிவபெருமானே பாடினார். சிவபெருமான் நடராஜ பெருமான் சேக்கிழாருடைய உள்ளத்திலே புகுந்து இந்த 63 வரலாற்றை பாடினார். அதனால இது ஞான நூல் என்று பெயர். உலகத்தில் இருக்கிற நூல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிறிய சிறிய அறிவுடையவர்களால மனிதர்கள ஏதோ கொஞ்சம் அறிவுடையவர்களால் எழுதப்பட்டது. இது அப்படி இல்லை, இது பதிவாக்கியங்கள் முழுவதும் ஞானத்தை பத்தி தான் பேசும். நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துடாகும் நூலடங்க ஓத வாழ்வு தருவாயே என்கிறார் அருணகிரிநாதர். அதனால இந்த நூல்களை படித்தால் என்ன பயன் கிடைக்கும்? சிவபெருமானுடைய அருளை பெறலாம், இந்த உலகத்துக்கு வேண்டிய பலன்களையும் பெறலாம், அந்த உலகத்துக்கு வேண்டிய பலன்களையும் பெறலாம். இந்த உலகத்துக்கு வேண்டிய அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 பொருள்களையும் இந்த நூல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. மனிதன் பெற வேண்டிய செல்வங்கள் 4, ஒன்று அறம், இன்னொன்று பொருள், இன்னொன்று இன்பம், இன்னொன்று வீடு. தர்மத்தை செய்யுங்கள், அதான் அறம். அறம் அறம் செய்ய விரும்பு. அதுக்கப்புறம் பொருள் தேட வேணும். பொருள் தேடணுங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதை சொல்லணுங்கிற அவசியம். அதுக்கப்புறம் இன்பத்தோடு இருக்கணும். பிறருக்கு உதவி செய்வதனால இன்பம், கொடுப்பதனால இன்பம். இந்த 3 அப்பாற்பட்டது வீடு. அந்த வீட்டை பற்றி சிந்திப்பவர்கள் மிக குறைவு. திருவள்ளுவர் அறம், பொருள், இன்பம் என்ற 3 சொன்னார். வீடு பேச்சை பற்றி தெளிவா அவரு விளக்க தனி அதிகாரம் கொடுத்துள்ளவர். மறைமுகமா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி இருக்கிறாரு. வீடு வேறுங்கிறது சாதாரண மக்களால புரிந்து கொள்ள முடியாது. பிறவியாகிய கடல்ல இப்ப நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்னா பிறவியாகிய துன்பத்துல, பிறவியாகிய கடலில அழுந்து இருக்கிறோம். இதுல இருந்து விடுபடுவதுதான் வீடு. விடுவது வீடு, படுவது பாடு, கெடுவது கேடு. அதனால துன்பத்திலிருந்து விடுபடுவதுதான் வீடு. நம்ம வெளியில அடைஞ்சிட்டு வர்றோம், குடுதியிலையும் புகையிலையும் மேடு பள்ளம் எங்கெங்கயோ சுத்திட்டு வர்றோம். என்ன நினைப்போம், வீட்டுக்கு எப்படா போவோம்? சுத்தி திரிகின்றவர்கள் என்ன செய்வோம், எப்ப வீட்டுக்கு போவோம்? போனா ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுபோல நம்ம பிறவியாகிய துன்பத்துல இங்கு அங்கு எத்தனையோ பிறவிகள் புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லார் இந்த இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். ரொம்ப வருத்தம். இந்த இழைப்பு களைப்பு மாற வேண்டுமானால் சிவபெருமானுடைய திருவடியை அடையும் மோட்சத்தில். விடுபடுவதுதான் வீடு. ஆழ்ந்த
கடல்ல இருந்து அந்த சிப்பியில இருந்து விடுபடுவதற்கு முத்துன்னு பேர். பிறவியாகிய கடல்ல இருந்து விடுபடுவதன் முத்தன் என்று பெயர். சிவபெருமான அனாதி முத்தன், அவர் வந்து அவருக்கு எந்த சிறையும் கிடையாது. நமக்குதான் வந்து பலவிதமான சிறைகள். ஏழையின் இரட்டை வினை ஆயோர் உடற் சிறை இராமல் விடுவித்தரும் நியாய காரணம் என்பார் அருணகிரிநாதர். இந்த உடம்பே ஒரு சிறை. நல்வினை தீவினை ஆகிய இரண்டு வினைகளால இரண்டு விலங்கு பூட்டப்பட்ட ஒரு பெரிய சிறை. இந்த சிறையிலிருந்து சிவபெருமான் விடுபட வைக்கிறார். அதுதான் முக்தி. அந்த முக்தியை பெறுவதற்கு முக்தியை தருகின்றதும் அந்த முக்தியை பெற்றவர்கள் அவர்களுடைய சரித்திரம் தான் பெரிய புராணம். இவர்கள் நான்கு பொருள்களையும் பெற்றார்கள், அறத்தை செய்தார்கள். அந்த 63 நாயன்மார்கள்ல காரைக்கால் அம்மையார் சிறந்த சிவபக்தை. அந்த அம்மையாரை வந்து ஞானசம்பந்தர் போற்றி பரவுகிறார், திருநாவுக்கரசர் வணங்குகிறார், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அந்த அம்மையாரை துதி செய்கின்றார். திருவாலங்காட்டுக்கு ஞானசம்பந்தர் போனார். போன உடனே இங்க காரைக்கால் அம்மையார் இருந்து துண்டு செய்த ஊர், அந்த அம்மா இறைவனை கண்டு பாடிக்கொண்டிருக்கின்ற ஊர், அதனால நம்ம காலால மிதிக்க கூடாது என்று தள்ளியார். ஒரு மடத்துல தங்கினார். அப்படிப்பட்ட பெரிய சிவபக்தி உள்ள அந்த அம்மையார் தமிழ் மொழியில முதல்ல பாடினவங்க காரைக்கால் அம்மையார் தான். அதற்கு முன்பாக வடமொழியில நிறைய தோத்திரங்கள் உண்டு, வேதாகமங்கள் தோத்திரங்கள் இருந்தன. தமிழ் மொழியில வந்து இறைவனை பாடுவதற்கு நூல்கள் கிடையாது. அப்பொழுது முதல்ல தேவாரம் பாடின அம்மையார் காரைக்கால் அம்மையார். அதுக்கப்புறம்தான் ஞானசம்பந்தர்லாம் பாடுறாங்க. அதனால தோத்திரத்தை முதல்ல பாடினது இந்த அம்மையார் தான். சிவபெருமான் தோத்திரத்துக்கு தான் மயங்குவார். தோத்திரத்துக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. புகழுக்கு மயங்காதவங்க உலகத்துல யாரும் கிடையாது. சிவபெருமானும் மயங்குகிறார். ஏன்னா அவருடைய புகழ் தான் உண்மையான புகழ். மற்றவங்கள சொல்றதுன்னா ஒரு உபசாரம், நீங்க ரொம்ப பெரியவங்க, உங்களாலதான் இந்த காரியமே நடந்தது, நீங்க இல்லைன்னா இந்த காரியம் நடந்திருக்காது. இது ஒரு புகழ் தான், உண்மைதான். இது உபசாரம். உண்மையான புகழ் எதுனா சிவபெருமானுடைய புகழ் தான் உண்மையான புகழ். அதுக்கு ஸ்தோத்திரம் என்று பெயர். அதை முதல்ல பாடி தந்தவர் நம்முடைய அம்மையாராகிய காரைக்கால் அம்மையார். பெண்களிலே நாயன்மார்களாக இருந்த மங்கையர்க்கரசியார், காரைக்கால் அம்மையார், இவங்க ரெண்டு பேரும் 63 சிறப்பிடம் பெற்ற பெண் நாயன்மார்கள்.

பெருவணிகர் குடி துவண்டி ஓங்குபதி ஊனல் வளை திரை சுமந்து குண்டேறி மண்டுகளி காணல் மிசை உளவு வளம் பெருகு திருக்காரைக்கால். காரைக்கால் என்ற பதியிலே சருமத்திலே சிறந்து வாய்மையிலே சிறந்து விளங்குகின்ற வணிகர்கள் குடி நிறைய இருந்தது. நான்கு குல அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், வியாபாரம் செய்கின்ற தொழிலை உடையவர்கள் வணிகர்கள். அந்த வணிகர்கள் வந்து தருமத்திலே சிறந்தவர்கள், வாய்மையில சிறந்தவர்கள். வாய்மை எனப்படுவது யாதுமும் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல், எந்த விதமான குற்றமும் இல்லாத வார்த்தையில தவறு இருக்கக்கூடாது. வாக்கு கொடுத்துட்டும் மாறக்கூடாது. வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல். தசரதன் வாய்மைக்காக உயிரையே விட்டான். வாய்மைக்காக 70 வேளாளர்கள் உயிரை துறந்தார்கள் பழைய நூல். அப்படி அந்த வாய்மையில சிறந்த வணிகர்கள் வாழ்கின்ற ஊர், அந்த ஊரிலே வங்கமலி கடற்காரை காலிங்கன் வணி வாழ் வணிகர் தங்கள் குலத்தலைவனார் சனதத்தனார் தவத்தால் அங்கவர்வால் திரு மடந்தை அவதரித்தாள் என வந்து பொங்கிய பேரழகு மிக புனிதவதியார் பிறந்தார். தனதத்தன் என்கின்ற செட்டியார், தனதத்தன், தத்தன்னா உயர்ந்தவன், செல்வத்திலே உயர்ந்தவன். அந்த தனதத்தன் வாழ்கின்ற ஊர், அவருக்கு வந்து புனிதவதி என்கின்ற பெண் குடி பிறந்தாள். புனிதவதி ஒரே பெண். வணிகர் பெரும் குலம் விளங்க வந்து பிறந்து அருளியவின் அணிகிளர் மெல்லடி தளர்வுற்று அசையு நடை பருவத்தே பணி அணிவார் கடற்கடிமை பழகி வரும் பாங்கு பெற தனிவில் பெரும் மனக்காதல் ததும்ப வரும் மொழிபெயர்ந்தார். பழகும் போதே சிவநாமங்களை சொல்லி பழகினார். மொழி பேசும் போதே நல்ல வார்த்தைகளை சொல்லி பழக்குவது. குழந்தைகளுக்கு இளமையிலிருந்தே நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகும். தாய் தந்தையர் அந்த மாதிரி பழக்கினாலும் குழந்தைகள் நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகும். சில ஊர்ல குழந்தைகள் இருக்கும், பேசும்போதே நல்ல வார்த்தைகளை பேசும். இந்த அம்மையாருக்கு வந்து நல்ல வார்த்தைகளை சொல்லி சிவநாமங்களை சொல்லி பழக்கினார்கள். சிவபெருமானுடைய திருவடியிலே அன்புடையவளாக இருந்தால் மிகுந்த அழகுள்ள குழந்தை அல்கிய அன்புடன் அழகின் கொழுந்து எழுவதென வளர்வார். அன்பு கொழுந்து வளர்வது போல வளர்ந்தாளாம். அன்பு என்கின்ற கொழுந்து வளர்வது போல இந்த அம்மையார் வளர்ந்து வந்தார்.

குண்டர் வரித்துடுது தாதியர் போற்ற துணை மூலைகள் கொண்டனுசு பொதுங்குவதன் கொள்கை.

சின்ன சின்ன மணல் வீடுகளை கட்டி குழந்தைகளோடு விளையாடுவாள். குழந்தைகள் விளையாடும் இல்லையா, சின்ன வீடு கட்டி விளையாடுறது, கபடி விளையாடுறது, பந்து விளையாடுறது, இது மாதிரி விளையாடு, பொம்மைகளை வச்சு விளையாடு. அப்படி விளையாடுகின்ற போது இந்த குழந்தை எப்படி புனித வழி எப்படி விளையாடுவாளா, அழகான ஒரு கோயில் கட்டுவார், பக்கத்துல நல்ல குளம், சிவலிங்க திருமேனி, அபிஷேகம், அர்ச்சனை. விளையாடும் போதே குழந்தைகளோடு சிவ நாமங்களை சொல்லி விளையாடுவார். அரகர சிவசிவ, அரகர சிவசிவ, அரகர சிவசிவ, இப்படி நாமங்களை சொல்லி சொல்லி விளையாடுவார். தினந்தோறும் சிவநாமங்களை உச்சரிப்பார். மாணிக்க வாசகர் சொல்றார், என்னுடைய நாவிலே தடுந்து உண்டாகும்படியாக நான் உங்களுடைய நாமத்தை சொல்லவில்லை என்று. சில பேர் மம்தி வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், கையில காப்பு காய்ச்சல், வேலை செஞ்சு காப்பு காய்ச்சல். அதுபோல நாவில தழும்பு உண்டாகணுமா, அந்த அளவுக்கு சிவநாமங்களை நான் சொல்ல வேணும்னு அப்படி சொல்லவில்லை. வருந்துவனச்சமியேன் மற்ற இருந்து நல மலர் புனையேன் ஏத்தேன் நா தழும்பு ஏன்.

0: நாமங்களை சொல்லுவதனால என்ன நன்மை உண்டாகும்? பாவங்கள் விலகி போகும். சிவநாமங்களை சொல்லுவதனால யமன் பயப்படுகிறானா? தூதர்கள் பயப்படுகிறார்களா? யமன் தூதுவர் அஞ்சுவர் இன்சொலால். திருநாவுக்கரசருக்கு பெரிய பெரிய துன்பங்கள் வந்தது. பால் சோற்றுல நஞ்சு கலந்து கொடுத்தாங்க. அவர் என்ன செஞ்சாரு? ஒன்னும் மாய மந்திரம்னா பண்ணல, சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சாப்பிட்டார். நஞ்சு என்ன ஆனது? அமுதமாக மாறிவிட்டது. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சி மறந்திராரு, அஞ்சடுத்து ஓதினாலும் அறநடிக்கு அன்பதாகும். வஞ்சனை பாச்சோராக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுதாக்கி விட்டார் நனிகள் அடிகளாரே. ஒல்லுகின்ற விஷம் சிவனுடைய நாமத்தை சொல்லுவதனால விஷ அமுதமாக மாறியது. இது அவரே சொல்றார். நீங்க வந்து திறந்தோறும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லுங்க. அப்படிதான் நான் சொன்னேன். எனக்கு என்ன செய்தார்? நஞ்சை அமுதமாக மாற்றினார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராது, அஞ்செடுத்து ஓரின் நாடு அறநடிக்கு அன்பதாகும். வஞ்சனை பாச்சோராக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுதாக்குவித்தார் நனிவள்ளி அடிகளாரு. பெரிய கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க. கடல்ல போட்டப்ப நான் எப்படி தப்பிச்சேன் தெரியுமா? திருநாவுக்கரசரை கேட்டாங்க, எப்படி சுவாமி அந்த சமணர்கள் கூட்டத்திலிருந்து உங்களை கடல்ல கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்களே, எப்படி தப்பிச்சீங்கன்னு அவர் சொன்னார்.
1: கல்லினோடனை பூட்டி அமன் கையல்லை நீர் புகனுக்க என் வாக்கினால் நெல்லு நீள்வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம் நவிச்சி உண்டேனே.
0: வேற ஒண்ணும் பண்ணல, நீலக்குடியரனுடைய நல்ல நாமத்தை சொல்லி சொல்லி அந்த கடல்ல இருந்து நான் பிழைத்து கொண்டேன். பெரிய யாராவது பிழைக்க முடியுமா? கடல்ல கல்லுல கட்டி ஆழத்துல போட்டா யார் பிழைக்க முடியும்? நினைச்சு பார்க்க முடியுமா? அப்பேற்பட்ட துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றியது சிவபெருமானுடைய திருநாமம் என்று சொல்லுவேன். இதை பின்னாலையும் சொல்றார், என்னுடைய எனக்கு ஒரு பெரிய படைக்கலம் இருந்தது. படைக்கலம்னா ஆயுதம், வருகின்ற பகைகளை வெல்வதற்கு வைத்துக் கொள்ளக்கூடிய படைக்கலம். நான் எதனை படைக்கலமாக வைத்திருக்கிறேன் தெரியுமா? சிவபெருமானுடைய திருநாமமாகிய அஞ்சலத்தை நான் படைக்கலமாக என்னுடைய நாவிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். படைக்கலமாக உன் நாமத்தை எடுத்து அஞ்சு என் நாளில் கொண்டேன், இடைக்கல அல்லேன், எழுபிறப்பும் உனக்கு ஆட்சிகின்றேன், துடைக்கினும் போகேன், தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்திறன். பல கோடி ஜென்மங்கள்ல புண்ணிய இருந்தாதான் இளமை பருவத்திலிருந்து அந்த நாமத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சிவனினும் துணை சீரெழுத்தினை நுவலுவோர் கதி நொய்தில் எய்துவர். சிவசிவான்னு ஒரு வார்த்தை சொன்னா அவன் சிவகதியை உடனே பெற்று விடுவான், ரொம்ப தாமதமாகாதான். அப்படிப்பட்ட சிவபெருமானை நிகழ்ந்து விட்டாயே என்று பார்வதி அவங்க அப்பா தக்கனுக்கு சொல்றார். சிவனினும் துணை சீரெழுத்தினை நுவலுவோர் கதி நொய்தில் எய்துவர், அவனை எள்ளினை ஆரிது ஆற்றுவார், எவனை உயிகுதி இடுகை நீரரோ என்பது கந்தபுராணம். அதனால இறைவனுடைய நாமங்களை தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் ஜபம் பண்ணி கொண்டே இருக்கணும். சிவசிவா, எங்க அப்பா தினந்தோறும் சிதம்பரேசா சிதம்பரேசா சொல்லாத நாடு இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 50 முறையாக சொல்லிடுவார்.
1: எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே அடியேன் தொழும் போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும் போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விடும் போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனை.
0: பாம்பன் சுவாமிகள் சொல்றார், எழுந்திருக்கும் போது உட்கார்ந்திருக்கும் போது நடக்கும் போது இருக்கும் போது படிக்கும் போது எழுதும் போது எல்லா நேரங்களிலும் அவனுடைய நாமத்தை
1: ஆனால்தான் குழந்தைகளுக்கு வந்து பேர் வைக்கும் போது சிதம்பரம் கைலாசம் அப்படின்னு இறைவனுடைய பேரை வச்சிருக்கு. குருத்திரன், மாணிக்கவாசகம், திருநாவுக்கரசு, சுந்தரமு, இப்படி பேர் வச்சா கூப்பிடும் போதே அந்த புண்ணியம் உண்டா? அப்படி புனிதவதியார் இளமையிலேயே அந்த நாமத்தை சொல்லி அளவில்லா. இது இதுக்கு காரணம் என்னன்னா முற்பிறவிலே சொல்லி சொல்லி பழக்கம். சாகும்போது சங்கரானா வருமானு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கடைசி காலத்துல சங்கரானா வராது, இப்பிருந்தே சொல்லி பழகும். அப்படி அந்த அன்பு கொடுந்து அன்பு கொடுந்தாகிய புனிதவதி சிவநாமம் என்கின்ற அமிர்தத்தை ஓயாமல் சொல்லி விளையாடுகின்றாள். அப்படி விளைய அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவனவையின்று, அதுக்கு திருவார்த்தைன்னு பேர். சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். மற்றதெல்லாம் வெறும் வார்த்தை. திருனா மங்களமானதுன்னு அர்த்தம். இறைவனுடைய நாமம் மங்களமான வார்த்தை அப்படின்னு மற்ற வார்த்தைகள்லாம் அமங்கலமான வார்த்தைன்னு அர்த்தம். அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவனவையின்று தொண்டர் வரி தொடுது. இடையில யாராவது அடியார்கள் வந்தா, விபூதி ருத்ராட்சம் அணிந்திருக்கின்ற அடியார்கள் வந்தா உடனே எழுந்து வணங்குவாளாம், நமஸ்காரம் பண்ணும். பெரியவர்களை வணங்குவதனாலே ஆன்மா கிடைத்தது. தொண்டர் வரி தொழுது போற்ற தாதியர், தொண்டர் வரி தொழுது தாதியர் போற்ற துணை முறைகள் கொண்ட முசு பொதுங்குவத கொள்கையினர் கூறுகிறார். அவளுக்கு வயது 16 வந்தது, திருமண பருவம் வந்தது. இகழிவர் பருவத்தில் இவர்கள் மரபினுக்கு ஏற்கும் தொல் குலத்து வணிகர் மகள் பேசுதற்கு தொடங்குவார். நாகப்பட்டினத்துல நிதிபதி என்கின்ற வணிகர், அந்த நிதிபதியினுடைய மகன் பரமதத்தன். அந்த பரமதத்தனுக்காக இந்த புனிதாவை கேட்டு வந்தாங்க, பெண் கேட்டு வந்தார். நீடிய சீர் கடல் நாகை நிதிபதி, நிதிபதினா செல் குபேரனுடைய பேர். நிதிபதி என்று உலகின் பாடுவெறு புகழ் வணிகன் பயந்த குல மைந்தனுக்கு தேட வரும் திருமரபில் சேயிலையை மகட்பேச மாடமலி காரைக்கால் வளநகரில் வரவிட்டார். பெரியவர்களெல்லாம் வந்தாங்க, மங்கள பொருள்களை வாங்கி கொண்டு தனதத்தனுடைய வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, உங்களுடைய மகளை எங்களுடைய மகனுக்கு கேட்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி. அதன் பிறகு மற்ற விவரங்கள் எல்லாம் பேசினார்கள். திருமணம் சிறப்பாக நடந்தது. எல்லாருக்கும் பத்திரிகையை அனுப்பிச்சாங்க. மனமிசைந்த நாளோரை செலவிட்டு மங்கள நாள் அணைய அணைவ அணைய வது வைத்தொழில்கள் வதுவை தொழில்களான எல்லாம் அமைவிடத்தை இணல் அறங்கள் மைந்தனையும் மணிவணியின் எழில் விளக்கி பனை முரசும் எழுந்தாற்ப காரைக்கால் பதிபுகுந்தார். திரு காரைக்காலேயே கல்யாணம், பொண்ணு வீட்டிலேயே கல்யாணம் பண்ண. மங்களமா மனவினைகள் முடித்தியல்வின் வைகு நாள் தங்கள் குடிக்கு அரும் புதல்வி ஆதலினால் தனதத்தன் பொங்கொலி நீர் நாகையினில் போகாமே கணவனுடன் அங்கு அமர்ந்து இனிதிருக்க அணிமாடம் மருங்கமைத்தான். ஒரே பெண் குழந்தை, அதனால இந்த குழந்தைய அங்கு அனுப்ப மனசு வரல, மாப்பிள்ளையே அங்கேயே இருக்கும்படி செய்து விட்டார். தனதத்தன் கணவன் அங்கேயே இருக்காங்க, காரைக்காலே இருக்காங்க. காதல் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு பட்டு வாழ்ந்தார்கள். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே அந்த அம்மா கேட்பார். தினந்தோறும் சிவபூஜை வீட்டில் நடக்கும். அப்படியான குடும்பம் இல்வாழ்க்கை, அதுக்கு இல்லறம்னே பேர். இல்லறம் தர்மம் செய்வதற்காக இல்லறம். இல்வாழ்க்கை அருந்துணையாய் அமர்கின்ற பூங்குடனார் அவர்தாம் பொறுவிடையார் திருவடிக்கு ஓங்கிய அன்புறு காதல் ஒளிவின்றி மிக பெருக வாங்கி வரும் மனையறத்தின் பண்பு வளாமையில் பயில்வார். குடும்பத்துல எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அதிகாலையில எழுந்து செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் சிறப்பாக ஆற்றி வந்தாள். அப்பொழுது வீட்டில சிறப்பா விருந்து தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கும். அடியார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். மாகேஸ்வர பூஜை நடந்து கொண்டே இருக்கும். அப்படியே
0: நடந்து நம்பர் அடியார் அணைந்தால் நல்ல திரு அமுதடித்தும் செம்பொன்னும் நவமணியும் செடுந்துதிலும் முதலான தம்பறிவினால் அவர்க்கு தகுதியின் வேண்டுவ கொடுத்தும் உம்பர்கிறான் திருவடிக்கு உணர்வு மிக ஒழுகும் நாள். அடியார்கள் வந்துவிட்டா அவங்களுக்கு சிறப்பாக அறுசுவை உணவு கொண்டு வந்து மனைவி வந்து குலாவு வாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தவன் உண்டி நாலு விதத்தினில் ஆறு சுவைத்திரத்தன ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். யாருக்கு எந்த உணவு விருப்பமோ அந்த வகையான விருப்பமான உணவு ஒருத்தருக்கு வந்து கேசரி புரியுமான்னா உடனே கேசரி தயாராகும். ஒருத்தருக்கு வந்து கோதுமை அல்வா பிடிக்கும்னா உடனே தயார் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு செல்வமும் இருந்தது, மனமும் இருந்தது, தனமும் இருந்தது, மனமும் இருந்தது. அடியார்களுக்கு அப்படி அறுசுவை உணவு தினந்தோறும் மாகேஸ்வர பூஜனம். அதற்கப்புறம் சாப்பிட்ட உடனே தங்கம், சிலருக்கு தங்க கட்டிகள், சிலருக்கு வந்து நவமணிகள், மாணிக்கம், வைரம், கோமேதரம், இந்த மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி. செழுந்துகளும் சிலருக்கு பட்டாடைகள் வேண்டிய பட்டாடை வேணும்னா அவங்களுக்கு பட்டாடை கொடுக்கும். இப்படி கொடுத்து உணவு அதோடு பொருள்களையும் கொடுத்து செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகிலும் முதலான தம் பதிவினாளவருக்கு தகுதியின் வேண்டுக கொடுத்தும் உம்பர்கிறான் திருவடிக்கு உணர்வு மிக ஒழுகும் நாள். பாங்குடைய நெறியின்கண் பயில் பரமதத்தனுக்கு மாங்கனிகள் ஓரிரண்டு வந்தடைந்தார் சிலர் கொடுப்ப ஆங்கவைத்தான் முன்வாங்கி அவர் வேண்டும் குறையளித்து ஈங்கிவற்றை இல்லத்து கொடுக்க என இயம்பினான். பக்கத்துல வியாபாரத்துக்காக போயிருந்தார் பரமதத்தன். நண்பர்கள் வந்தவங்க இரண்டு மாங்கனி போகக்கூடாதுன்னு நூல்கள் சொல்லு, அதனால ஏதாவது பொருட்கள் வாங்க. பரமதத்தனை காண வந்தவர்கள் கனி வாங்கி கொண்டு நல்ல மாங்கனிகள் அருமையான ருசியான கனிகள் கொண்டு வந்து கொடுத்தான். கணவன் தான் வரவிடுத்த கனி இரண்டும் கை கொண்டு மனமலியும் மலர்கூந்தல் மாதரார் வைத்ததற்பின் பண அரவம் புனைந்தருடன் பரமனார் திருத்தொண்டர் உணவின் மிகவும் வேட்கையினால் ஒருவர் முனைந்துள்ளார். அந்த இரண்டு கனிகளையும் வீட்டுல கொண்டு போய் கொடுங்கன்னு ஒரு பையன்ட்ட கொடுத்து அனுப்பிச்சார். வீட்டுல அந்த கனிகள் கொடுத்தாங்க. ஐயா கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்துட்டாங்க. அந்த பகல் 11 மணி அப்பொழுது ஒரு சிவனடியார் வருகிறார். வயதானவர், 82 வயசு, விபூதி ருத்ராட்சி அணிந்து கொண்டு பஞ்சாத்திரன் ஜபம் பண்ணி கொண்டு ஒரு அடியவர் வருகிறார். அந்த அடியவரை கண்ட உடனே அம்மையாருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி, பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். அடியவர் நம்முடைய இல்லத்திற்கு எழுந்திருந்துகிறார். அடியார்கள் வீட்டுக்கு வந்தா முன்னோர்கள் எல்லாம் கூத்தாடி இருந்தார்களாம், நமக்கு வந்து இந்த நரக வேதனை ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க சந்தோஷத்துல கூத்தாடி இருந்தார்களாம். சிவனடியார் வீட்டுக்கு வந்தா அவங்க நம்ம முன்னோர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எங்க இருந்தாலும் சிவலோகத்துக்கு போறாங்களாம். அதனால கண்ட உடனே அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தாள்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
3: ஹர ஹர நம பார்வதீபதயே சத்குரு ஸ்வாமினஹ.

0: விருத்ராசுரனுடைய கதை புராணங்கள் எல்லாம் வருது. அவனை ஒன்னும் பண்ண முடியலன்னு இந்திரனும் விஷ்ணுவும் கூட்டணியாக சேர்ந்து வதம் பண்ணினாங்கிறதாக புராண கதைகள் இருக்கு. அது வதம் பண்ணும் பொழுதோ அந்த அவனுடைய வெட்டப்பட்ட தலையானது கீழே விழுந்தது. அது நதிக்கரைகளில் நதி ஓடுற இடத்துல விழுந்துதான். அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய பியூரிட்டிஸ் பலவிதமான எனர்ஜிகள் எல்லாம் சேர்ந்து அந்த கரை ஓரத்தில் ஒதுங்கி கொடுத்து இந்த தலை விழுந்தோடனே வாட்டர் தனியாக பிரிஞ்சு இந்த பாலில் எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு அது தனியாக அந்த இதெல்லாம் திரை திரத்திரையே ஆகிடும். அப்புறம் தனி ரொம்ப நல்லா இருக்கும். அது ஏதோ சில உடம்பு வயிற்றால் போச்சுன்னா அது மாதிரி கொடுப்பா. இவரை எல்லாம் திரும்பி கொடுத்து ஒதுங்கினோடனே தே தர்பா பவன் தர்பா கிராசாக ஆச்சு. அதனால அதில் பலவிதமான பியூரிஃபையிங். அதே சமயத்தில் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணங்கள்லாம் வரும்போது அந்த ரேஸ் எல்லாம் ரொம்ப கெடுதலை கொடுக்கும்னு சயின்டிஃபிக்காக தீர்மானம் பண்ணி வெளியில் போகாயங்கோ வராயங்கோ ஒவ்வொரு கிரகணத்துக்கு ஒரு விதமாக சொல்கிற இந்த தர்பா கிராசனுடைய சம்பந்தம் இருந்ததுன்னா அந்த ரேஸ் எல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறதாக சாஸ்திரம் சொல்கிறது. அதனால தான் நமக்கு இன்னி வரைக்கும் ப்ராக்டிஸில் கிரகண காலத்தில் சம்பிரதாயம் தெரிஞ்சவள்லாம் உப்பு போட்டதால் ஊர்ஹார்னு சில சாமான்கள் தோஷமா இட்லிமா நிறைய பாக்கியதே வேதாத்தியனே பிசூராக வியாக்கரணே கண்டீரவாக பகோகாலாத் பரிச்சிதாக பிரதமாசிரமே பிரம்மச்சரியே வர்த்தந்தே நாகராஜசர்மாணா ஏதேஷாம் வியாக்கரண பாண்டித்யம் அதுலனீயமஸ்தி வேதாத்தியனேன சக வர்த்ததே இருது அயஷாம் விசேஷா தஸ்மாத் மம அத்தியந்தம் உற்சாக அத்ய இத்தராணி ஹவீம்ஷி யாத்தயாமானி ஆஜ்யமேவ அயாத்தயாமம் இத்தியத்திர கிம் காரணம் இது விஷயா த்விதீய காண்டே ஷட்ட பிரஸ்னே பிரஜாபதி வேதே வர்த்தந்தே இது நிரூபணமேவ மம உத்தேசம் ததேவ தினத்வயே கிருதம் அஸ்மின்னேபி க்ரியதே அஸ்மின் தினே விசிஷ்ய ஏதேஷாம் உபன்யாச அவிரோதேன மம தூ பூர்வகால உத்தரகால சர்வத்ர வியாப்திரஸ்தி தஸ்மாத் த்ரிதினஸ்மிருகே இதேவதி ஏதேஷாம் சமய சபாத பஞ்சவாதனாத் சபாத ஷட்வாதன பர்யந்தம் இது நிர்திஷ்டம் தத்ர சமயம் ந அபஹரிஷ்யாமி தஸ்மாத் தாவத் பர்யந்தம் கேச்சன விஷயாக அனந்தரமபி ராத்ரோ ஏஷாம் சாநித்தியம் அஹம் பிரார்த்தையே அஸ்மின் தினே இது சக்கியதே. மற்ற திரவியங்கள் எல்லாம் முதனா பண்ணி வச்சுக்கிட்டாரு. கோழிக்கட்டை சாதம் அடிச்சு வச்சுக்கிறது அன்னங்கள்லாம் முதனா பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கப்படாது. ஏன்னா அதுக்காக தான் எடுத்து தாமச ஆகாரம்னு சொல்லியிருக்க யாத்தயாமும் கதரசும் தஸ்மாத் தேவானாம் அனர்ஹம் தேவதைகளுக்கு பிரயோஜனப்படாது. அப்போ ஒருத்தன் கேட்டான் கஸ்மாத் சத்யாத் யாத்தயாமான் அயாத்தயாமமாஜ்யமிதி பிராஜாபத்யமிதி ப்ரூயாத் அயாத்தயாமாஹி தேவானாம் பிரஜாபதி. இதுதான் இந்த சிருஷ்டி. இந்த அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்துரும் பதவிக்கு வரான் போகிறான் இவெல்லாம் என்ன ஃப்ரெஷ்னஸ் இருக்காதான். இந்த பிரஜாபதிங்கிறவர் பிரம்மான்னு வச்சுங்களேன் 1000 சதுர்யுகம் ஒரு பகல், 1000 சதுர்யுகம் 4000 யுகம் ஒரு ராத்திரி, இப்படி ஒரு 100 வருஷம் சௌக்கியமாக இருக்கார் அவர். அதனால் அந்த பிரஜாபதி யாத்தையாமத்துவம் இல்லை, வயசாகிடுது ஒன்றும் உபயோகம் இல்லை, ரிட்டையர்ட் ஆகணும் ஆற்றுக்கு தள்ளுற மாதிரிலாம் கிடையாது. மற்ற வருஷங்கள்லாம் வரான் போகிறான் முடிஞ்சு போகிறது 5 வருஷம் ஆனால் எலெக்ஷன் நடுப்புறவே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்ததுன்னு அது ஒரு தின்சு இதெல்லாம் யாத்தையாமம் எப்போ வேணால் யாத்தையாமம் பிரஜா. அப்போ என்ன பண்ணுறார் மற்ற ஹோம திரவியங்கள் எல்லாம் யாத்தையாமம்னு தூஷிக்கிறீளே ஆஜ்யம் மட்டும் ரெண்டு சாத்தமாக இருந்தால் கூட நெய்யை முதலாக காய்ச்சி வச்சுக்கலாம். அன்றைக்கே காய்ச்சினா விசேஷம் புத்துருக்குன்னு நன்னா இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருந்தால் காய்ச்சி விடாது, சாத்தம் இருக்கா வெள்ளிக்கிழமை வந்தால் வியாழக்கிழமை பண்ணுறதுன்னு. அதனால முதனாக காய்ச்சி வச்சுக்கலாம், ரெண்டாம் மினிட் காய்ச்சி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்குற கஸ்மாத் சத்யா அத்த ஏகோ விஷயா சத்தியசப்தா கர்மகாண்டே பகுஷு பகுஷு ஸ்தலேஷு காரண பரியாயத்தையா பிரயித்தா அத்வைத சித்தாந்தே காரணமேவ சத்தியம் காரியம் மித்யா இத்தேபி சூச்சியது. சத்தியம்ங்கிற வார்த்தைக்கு உண்மைன்னு அர்த்தம், உண்மைன்னா என்றும் இருக்கக்கூடிய பரமாத்மான்னு அர்த்தம். ஆனால் வேதத்தில் கர்மகாண்டத்து 20-30 இடத்துல கஸ்மாத் சத்யாத்னு ஆரம்பிச்சா என்ன காரணத்தினால் வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துல காசுங்கிறதுக்கு பதிலாக சத்தியம்னு போட்டிருக்கேன். சத்தியமான பரமாத்மா உத்தர தான் சத்தியம், சர்வ ஜெகத் காரணம், காரியங்கள் எல்லாம் மித்திய. இது இந்த வேதாந்தத்தை சொல்லாமல் மேலே போகக்கூடாது. ஒரு தங்கத்திலேருந்து பல ஆபரணம் பண்ணினா, இப்போ மோதிரம் எடுத்துங்கோ, இந்த மோதிரம் ஒன்று, தங்கம் ஒன்று, ரெண்டு இருக்கா, ஒன்று இருக்கா, இதில் இந்த மோதிரத்தில் ஒரு சாமான் இருக்கா, ரெண்டு சாமான் இருக்காங்கிறது ஆராய்ச்சி பண்ணும். மோதிரம் தங்க மோதிரம்னா சரி, தங்கம் மோதிரம்னு ரெண்டு சாமானா? மண் குடம்னு சொன்னால் மண் ஒன்று, குடம் ஒன்று, ரெண்டா? வித்யாரண்யர்கிட்ட போய் கேட்டான், மண்ணில் குடம் இருக்குது சார்னா, அப்போ மண்ணுக்கு ஒன்று, ஒரு குடம்னு ஒன்று, ரெண்டு இருக்கோ இல்லையா? ஒத்துக்குத்தானே வேணும். இந்த நூல்லாம் சேர்த்து வேஷ்டி ஆகிருக்குன்னா நூல்கள் இருக்குது, வேஷ்டி இருக்கோ இல்லையா? அவர் என்ன சொல்கிறார், தங்கம் விலை ஒரு நாளைக்கு ஒரு நாள் 100-200 ஏறிண்டே இருக்கு. நீங்கள் போய் 4 கிராமுக்கு மோதிரம் வாங்கணும்னா மாப்பிள்ளைக்கு இருந்தாலும் 4 கிராமுக்கு மேலே வாங்கப்படாது, இப்போ உள்ள நிலைமையில் 8 கிராம் தான் வச்சுப்போம். இதை போய் விலைக்கு வாங்கினான்னா இந்த அஷடு தர்க்கம் படிச்சுட்டு போயிருக்கான். காரணே காரியம் சமவாய சம்பந்தேன வர்த்ததே வஸ்துத்வயம் மிருத்பாராத் கடபாராச்ச குருத் ஏதேஷாம் தரிசனேனு மம அந்யோ விஷயா இதான் சூச்சிதா. ஸ்வர்ணகார கிருதி பவேத் வித்யாரண்ய சுவாமினா அனுபூதி பிரகாஷே இயம் காரிகா. அவர் என்ன பண்ணார், கடைக்கு போனவன் என்ன பண்ணா, மோதிரத்தை எடுத்தா நன்னா இருந்தது, செலக்ட் பண்ணா போட்டு நிறுக்க சொன்னான். நிறுத்தா கோல்டு வைட் 4 கிராம்ஸ்னு போட்டிருக்கு, ஏதோ மில்லி கிராம் இருக்கு. என்ன போட்டிருக்கு, ரிங் வைட்னு போடல, அதில் கோல்டு தான் போட்டிருக்கு. கோல்டுனுடைய வைட்டு 4 கிராம்னா, இவன் தர்க்கம் படிச்சுட்டு போனதுனால துவைத்தியா இருக்கிறதுனால மோதிரத்தை நிறுத்துருங்கன்னா. சரி, இது நல்ல ஆசாமி அம்டுண்டா அம்மாஞ்சே அப்படின்னு அவன் என்ன பண்ணா, மறுபடியும் 2ஆந்தரம் வச்சு நிறுத்தான். எவ்வளோ இருக்கும், எவ்வளோ இருக்கும், 2ஆந்தரம் நிறுத்த அந்த மோதிரம் எவ்வளோ இருக்கும்,
1: 2 கிராம்.
0: அதே 4 கிராம் தாங்கண்ணா, 2 கிராமா? என்ன ஃப்ராடான்னு நல்ல திராசங்கண்ணா அது. அதனால முதல்ல 4 கிராம் கோல்டு 4 கிராம் காட்டினா மோதிரம் 2ஆந்தரம் அதே வச்சு எவ்வளோ இருக்கும்,
1: 4 கிராம்.
0: அதே 4 கிராம் இருக்கும்
1: காசு.
0: இவன் என்ன பண்ணா, 4 கிராம் 7000 ரூபான்னா 8 கிராமுக்கு 14000 ரூபா கொடுத்து வாங்கிடுவான்னு பாரு. ஸ்வர்ணகார கிருதி பவேத், தேர் இஸ் நோ எஃபெக்ட் அதர் தேன் த காஸ் மெட்டீரியல் காஸ். அதனால தான் வேதம் ப்ரொக்ளைம் பண்றது, கஸ்மாத் சத்யாத் யாதயா மான்யன்யானி ஹவீகும்ஷி. இதான் நிறைய இடங்கள். அப்ப என்ன பண்ணார், இந்த பிரஜாபதி தனக்கென்று இந்த நெய்யை வைத்துக்கொண்டு அதில் ஏதோ மந்திரம் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இதுக்கு யாத்தயாமத்துவ தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்றார். இந்த உலகம் ஏற்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு தான் ஏதோ ஆபத்து கிளமிட்டின்னு வச்சுக்கொண்டான். வேதத்தில் சொல்றக்கூடிய பல மந்திரங்களுடைய பெருமையை சொல்ற இடத்துல நம்மால் இமேஜின் பண்ண முடியாததான ஆபத்துகள்லாம் இருந்திருக்கு. அந்த ஆபத்துகள் எல்லாம் நாம சமித்த எடுத்து வைக்கக்கூடிய மந்திரங்கள்னால போச்சுன்னு சொல்றது. இது ஒன்று சொல்ற சாமிதேனி மந்திரம்னு ஒன்று. சாமிதேனின்னா அக்னியை பலப்படுத்தி கலப்பி விடுவதற்காக வைக்கிற மந்திரம். இது 11 மந்திரம் இருக்கு. 3வது அஷ்டகம், 5வது பிரஸ்னம், 2வது அனுவாகம். அதுல 11 மந்திரம் தான் இருக்கு. 15 சமித்து வச்சான். முதல் மந்திரத்தை 3 தரம் சொல்லு, கடைசி மந்திரத்தை 3 தரம் சொல்லு, ஆக 11 நாளும் 15 சமித்துன்னு ஆயிடுச்சு. இது யாகங்கள்ல. இந்த யாகங்கள்ங்கிறதுனுடைய சின்னதான ஒரு ஃபார்ம் தான் நாம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஹோமமும் நம்ம மாத்துல. அதனாலதான் பஞ்சதசேத்மதாரூண்யபியாததஹதி பஞ்சதசவா அர்த்தமாசஸ்ய ராத்ரய அர்த்தமாசஸ சம்வத்சர ஆப்யதே. 15 குச்சியை வச்சு ஒரு கட்டு கட்டியிருப்பா, குச்சின்னு சொல்ல வேண்டிய ஹோலிஸ்டிக். இதை யுத்தமம்னு பேர். யுத்தம்னாலே அதை கலப்பி விடுறது. 15 அதுக்காக நேத்திக்கு சொன்னேன், பரிதியை பற்றி. பரிதி 3, ஊர்தே சமிதோ ஆரதாதி 18, 2, 20, 1 எக்ஸ்ட்ரா கடைசியில் 21 சமயத்தை வச்சு வாத்தியார் ஒரு முடிச்சு போட்டு இங்கே இருக்கிறார். யுத்தம் ச சாதயித்வா யுத்தம் ச விஸ்ரஸ்யா, இதெல்லாம் இருக்கு. ஒன் ஒன்லி சிக்னிஃபிகன்ஸ். இதுல நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த 15 நாம சேர்த்து மொத்தமா ஓம் பிரம்மன் யுத்தமாதாசே, இது இல்லாத ஹோமம் உண்டோ? இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஏ பிரம்மனே நான் இது பண்றேன். அவர் என்ன பண்ண உடனே வாய் மூண்டு, அவர் சம்ஸ்கிருதம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, குறிச்ச பிரம்ம அவர், அவர் ஆதத்வான்னு சொல்லணும். அவர் சொல்லலைன்னா இவரே சொல்லிக்கணும். சர்தான்னா அதை வச்சுட்டான். அது இது வேற இருக்கு. இந்த பதினஞ்சையும் பதினஞ்சு விதமான மந்திரங்களை சொல்லி ஒன்னொன்னா விக்கணுங்க. பிரபு

இதுல பதினோரு மந்திரம் பதினஞ்சு குச்சின்னு சொல்லியாச்சு. இந்த மந்திரங்களுடைய பெருமைய விஸ்வரூப ஓவியங்கிற பிரச்சனத்துல சொன்ன இடத்துல the highest problem of the whole world universe la enna vandhudun solrar adhu adukkaas oru kuchi vekkirche girtha shabdathoda kodina mantram adhu unnu irukka penavanna agnin doodam rini mahe hotaram vishvaresam asse yajyas sukrato artham idhu vyakhyanam pandrachu enna vannar oru kaalathula enna aachu nar agni

ಮನ್ವಾಹ ಅನಯೋರ್ಲೋಕಯೋ ಶಾಂತಿ. ಓನ್ಲಿ ಟೂ ವರ್ಲ್ಡ್ಸ್, ಎರ್ತ್ ಅಂಡ್ ಹೆವನ್. ಇದನ್ನು சொல்றேன். இந்த எர்த் அண்ட் ஹெவன்ல எங்க எதிர்கணுமோ அங்க எதிர்கணும். கண்ணு வந்து முதுகுல இருந்தா சரியா இருக்குமோ, அதாவது புட்டுகதர் இன்டெலிஜென்ட்லின்னு பேரு. சூரியனை தேவலோகத்தை வச்சிருக்கு மேல, அக்னி நம்ம ஊர்ல இருக்கு. இதுதான் ஒழுங்கா இருக்கும். ஒரு டைம் என்ன ஆபத்து, யார் பண்ண பிராரத்தமோ தெரியல, அக்னி ராமகிருஷ்ணன் லோகாசி. இது இந்த கதையை வேதம் சொல்லணும்னா இது 3000 வருஷம் முன்னாடி யாராவது இமேஜின் பண்ணி சொல்ல முடியுமா? கதை சொல்றது கூட ஒரு மூளை வேணும். அன்இமேஜினபிளா உள்ள விஷயம் சொல்றதுனாலே, தேர் இஸ் நோ டேட் ஆஃப் பர்த் ஃபார் த வேத, நாட் ஃபார் த பிரம்மன் ஆல்சோ. அபௌருஷேயத்வ ஜோதகாக இமே கதா இமா கதா. அக்னி ராமுஷ்மன் லோகாசி, இந்த அக்னி தேவலோகத்தில் இருக்கு, சூரியன் இந்த ஊர்ல இருக்கு. ஆபத்து இல்லையோ, என்னெல்லாமோ. இதோ கண் இங்க இருந்துன்னா இது எடுத்து இங்க வச்சு தைங்கிறான், காது இந்த பக்கம் இருந்தா அங்க வச்சு தைங்கிறான், உடம்புலயே உன்னோட ஒண்ணு மாறித்தினா, பல்லு முன்னாடி நின்றுனா உள்ள அடக்கு கிளிப்பை போடுங்கிறான், அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறபடி இருந்தால் தான் நன்னா இருக்கும். பெரிய ஆபத்தா போச்சு. அசாந்தாவாஸ்தா, ரெண்டு லோகத்திலையும் அமைதியே இல்லை, ஒரே கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம். தேவெல்லாம் பார்த்தா ஏ தேமோ ஏ, எல்லாருமோ ஒரு வழி பண்ணி அக்னியை இந்த ஊருக்கு கொண்டு வந்துடணும், சூரியனை அந்த ஊருக்கு கொண்டு போச்சு பண்ணியாகணும், ஏதோ பண்ணியாகணும், நம்ம பண்ணியாகணும். ஏ தா வாங்க எல்லாரும் இமோ விபரியூஹமேதி. என்ன பண்ண முடியும்? இந்த சாமி தேனி மந்திரத்துல அக்னிந்தூதம் ரிணிமஹே ஹோதாரம் விஸ்வவே தசம் அஸ்ய யஜ்ஞஸ்ய சுக். இதுதான் விஷயம். இது சாதாரண மந்திரம் நினைச்சிருக்காள். இதை கண்டுபிடிச்சு அக்னி பகவானே நீங்க இங்க வாங்கோ, மேலேந்து தேவதூத்தராக அம்பாசடரா உங்களை வச்சுடுறோம். தேவதூத்தர்னு பேர் சில பேர், சில மதங்கள்லாம் கூட தேவதூத்தரங்கிற ஆஞ்சல்ஸ்ங்கிறான். இந்த அக்னி தூதம் ரிணிமஹேன்னு ஒரு குச்சியை வைக்கிற மந்திரத்தை சொன்ன உடனே சரின்னு அக்னி இந்த ஊருக்கு வந்தார், இவர் அந்த ஊருக்கு போனார், அப்புறம் க்ஷேமங்கள்லாம் ஏற்பட்டதுங்கிற இவ்வளவு விஷயங்களும். ஒரு ஆபத்துகள் வந்தா எல்லா ஆபத்துக்கும் பரிகாரமான வேத மந்திரங்கள். அதனால வேத மந்திரங்களால இதை வந்து காளிதாசன் சொல்றான். ஒரு நாடு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கணும்னா என்னன்னா வேத மந்திரங்களை எல்லாரும் ஜபிச்சுருக்கும். திலீபன் வந்து குழந்தை இல்லைன்னு வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போனார். போனோடனே யாராக இருந்தாலும் மந்தையாளா சௌக்கியமாக உடம்பு சௌரியமாக இருக்கலாம், வீட்டில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கலாம் கேட்க வேண்டியதுன்னு கேட்கணும். இவர் கேட்டார், அப்பா குசலமாக சௌக்கியமாக இருக்கான்னு கேட்டார். கேள்வியே தப்புன்ட்டோம். உபபன்னம் நனு சிவம் சப்தஸ்வங்கேஷு யஸ்யமே தெய்வீனாம் மானுஷீனாஞ்ச பிரதிஹர்த்தாத்வமாபதாம். சப்தஸ்வங்கேஷு எஸ்எம்ஏ தெய்வீனாம் மானுஷீனாஞ்ச. ஆபத்து ரெண்டு விதம், தேவர்களால் வரலாம், அதை விட ஜாஸ்தி மனுஷாளால் வரலாம். அதனாலதான் தச்சஞ்சோல தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துனஹ ஸ்வஸ்திர் மானுஷேப்யஹ. இவா உபதிரவம் தான் ஜாஸ்தி. எல்லாம் மனவாடும் அவன் தான் அதுதான் கிடக்கிறான். அதனால என்ன கஷ்டம்னா, தெய்வத்தினாலேயோ மனுஷாளாலேயோ ஒரு ஆபத்துகளை தவ மந்திர கிருதோ மந்திரைஹி தூராத் பிரசமிதாரிவிஹி பிரத்யாதிஷ்யந்த இவமே. இந்த ஸ்லோகங்கள்லாம் நேற்று ஞாபகம் இல்லை, இன்னைக்கு வருதுன்னா இவர் தான் காரணம். பிரத்யாதிஷ்யந்த இவமே திருஷ்டலக்ஷவிதராஹ. பிரிய சக்கரவர்த்தி சொல்றாருங்க, போய் நீங்க இங்க உட்காந்து ரிக்வேதை பாரு, எத்தனை பையங்களை வரவேற்றிருக்க வரும்.

0: போயிட்ஸு சொல்லிட்டான்னா அதை அப்ஜெக்ட் பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா கவிங்கிறோம் வைதிகாலுக்கா ஒன்று சொல்கிறது, லௌகிகாலுக்கா ஒன்று சொல்கிறது, இந்த மாதிரிலாம் கிடையாது. கிரிட்டிக்னா இந்த சங்கீதத்தை கிரிட்டிக் சில பேர் எழுதுவான், யார் பண்ணாலும் குத்தம் சொல்லுவான், புரியுறதோ இல்லையா? இந்த மாதிரி ஒன்று மியூசிக் சீசன் மெட்ராஸில் அபஸ்வரம் ராமநாசாமின்னு அரோத்தர், அப்புறம் அபஸ்வரன் பேர் வச்சுருப்பாரு. இவன் பாடினெல்லாம் நன்னா தான் இருந்தாலும் சரியில்லையம்புறங்க. வியாகரணாய அபசப்தம் பிரயஞ்சதேன்னு ஸ்ரீச்சரணால் சொல்கிற மாதிரி மகா சிங்கேரி மகாஸ்வாமிகள் ஸ்ரீ சன்னிதானத்துட்டு போய் நாங்களாம் வாக்கியார்த்தம் சொல்லும்போது பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எதை சொன்னாலும் ஒரு குத்தம் அவர் கண்டுபிடிப்பார், அவ்வளோ கெட்டிக்காரங்கிறதுக்காக சொல்லுவார். அதுபோல் இந்த கவி என்ன பண்ணுறான், அவன் போய் உண்மையை சொல்கிறான். திலீபனை வந்து என்னன்னு கேட்டார், இப்படி நாடெல்லாம் சோக்கியமாக இருக்கா, ஆபத்தெல்லாம் வந்து அவங்க வெப்பன்ஸ் எல்லாம் சோரியமா, ஆயுதங்கள்லாம் இருக்கா, நல்லபடியாக நடக்கிறதான்னார். எங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் துருப்பிடிச்சி போகிறது தேவையில்லைன்னுட்டான். பிரத்யாதிஷ்யந்த இவமே திருஷ்டலக்ஷபிதஸ்வராக, எங்கள் ஆயுதங்கள் எல்லாம் யாரோ ஒருத்தன் எதிர்க்க வந்தான்னா நேர பிரயோகம் பண்ணால் அடிக்குமே ஒழிய, அது இங்கேருந்தே என்ன வேணால் பண்ணுன்னு பண்ணாது. நீங்கள் ரிக்மந்திரம், யஜுர்மந்திரம், சாம மந்திரம், சுக்லஜுர்வேத மந்திரங்கள் எல்லாம் உட்காந்து சுரத்தோடு சொல்கிறேன் இல்லையா இங்கே, அது என்ன பண்ணும்னார், பிரத்யா இந்த தவ மந்திர கிருதோ மந்திரைஹி தூராத் பிரசமிதார்ஹி சொல்லாத
1: வைதிகாரியங்கள
0: அர்த்தம் பூர சொன்னேன்னா போடுவார். பிரிய பிரயோகம் இது, எந்த ஒரு ஸ்பிரிட்டும் நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ராட்சோக்ன மந்திரம்னு பேர். நீங்கள் ஆற்றுல குடத்தை வச்சு என்ன ஜபம் ஆரம்பித்தாலும் ஓம் சிவன் மகாரே ஓம் நாலு வேத ஆரம்பம் சொல்லி கிருஷ்ணபாஜ பிரசித்தி அர்த்தம் தெரியணுமே. எத்தனை விதமான கெடுதல் சக்திகள் எங்கே நேர வேலை செஞ்சாலும் எட்டிய வேலை செஞ்சாலும் அதெல்லாம் நீ போய் பொசுக்குன்னு சொல்லு, வேரோட பொசுக்கணும். அக்னி பகவானை பார்த்து பிரார்த்தனை, அதுக்காக எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறேன்னு அது வேறு விஷயம். எல்லாரும் சோக்கியமாக இருக்கணும்னா பத்து பேர் போனால் தான், நிறைய பேர் சோக்கியம்னா பத்து பேர் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு பல்லு ரொம்ப சொத்தையாக இருக்குன்னா சார் பல்லெல்லாம் எடுக்கப்படாதுன்னா எல்லா பல்லுன்னா குணப்படும் இல்லையா? தெஜே தேகம் குலசியார்த்தே கிராமசியார்த்தே குலம் தெஜேதே கிராமம் ஜனபதசியார்த்தே சுவாத்மார்த்தேது மகிம் தெஜே தியக்துவா தேன தெக்தேன புஞ்சிதாக அங்கே சுவாத்மார்த்தே அப்படியே. அப்போது இந்த மந்திரங்களை இந்த பையங்களை வச்சுட்டு இன்னசென்ட்டாக ஓதிண்டே இருக்கோ இல்லையோ இங்கே அம்மா என்ன ஆச்சுன்னார். ஒரு பையன் எங்கள் ஊரில் வர முடியல சார், இந்த பானங்களுக்கோ போலீஸுக்கோ ஆர்மிக்கோ வேலை இல்லை, தண்டை சம்பளம். இந்த ஆர்மிக்கும் வேலை இல்லை, இந்த ஃபயர் இன்ஜின் காரணங்களுக்கும் வேலை இல்லை, ஒரு இடத்துல ஒரு ஆபத்தும் இல்லை, என்ன என்ன பண்ணுறது, டாக்டர்ஸுக்கே வேலை இல்லாமல் ஆகிடும். இந்த மந்திரங்கள்லாம் சொன்னால் டாக்டர்ஸ் அப்புறம் சரிதான் எல்லாருமே எம்பிபிஎஸ் படிக்க மாட்டான், எல்லாரும் வைத்தியத்துக்கு வந்துடும் அப்புறம் சரிதான். இதில் தான் ஹோம் எல்லாம் காசு மெட்ராஸ்லேயும் இப்போ அப்படி தான் இருக்குது, எல்லாருமே எங்கள் நாங்கள்லாம் விட்டு பார்ட் டைமாக வந்துடுறோம், அமாவாசை அமாவாசை அதெல்லாம் நல்ல சில்லறை வருதுங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு புரியாத வருது, அது அதுதான் ஆச்சரியமான சந்தோஷமான விஷயம். திருஷ்டலக்ஷபிதஸ்வராக, இது நேரம் வந்தால் தான் பிடிக்கும், இந்த மந்திரம் கோளை எங்கே வேணால் போய் பிடிக்கும், இந்த பையன் வரவே வராது அப்படின்னு வேத மந்திரங்களுடைய சக்தி இருக்குங்கிறத த யூனிவர்சல் போயிட்டு சொல்லியிருக்கான். இதெல்லாம் வச்சு தான் மந்திரங்களை ஜபிக்கிறோம், இன்றைக்கும் அந்த நம்பிக்கையோடு பண்ணிட்டுருக்கோம், நன்னா தான் நடக்கிறது. இதுக்காக சொல்ல வரே அந்த மந்திரங்களை அவ்வளோ தூரம் பண்ணும், எந்த ஆபத்தையும் போக்கும் அகனாயாகி ஆயிடுத்து. இன்னொரு சமாச்சாரம் என்னாச்சு, எல்லாத்தையுமே ப்ராக்டிஸில் பண்ணி காட்டணும், வெறும் தியரிட்டிகளாக இருந்தால் ஒன்றும் முடியாது. இதெல்லாம் பழைய காலத்தில் தியரிட்டி சார், ப்ராக்டிஸ் கிடையாதுங்கிறான். இதே சாமி தேயினி மந்திரத்தில் ஒரு கதை, ஒரு பாடசாலையில் நிறைய பையங்க படித்தான், அவன் பேரெல்லாம் வேடிக்கையாக இருக்கும், ஒருத்தன் ரிமேதன்னு பேர், ஒருத்தனுக்கு பரிச்சய பண்ணு பேர் இல்லையா, தெர் ஆர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் நேம்டு ரிமேதா அண்ட் பரிச்சய. இவங்க ரெண்டு பேரும் இந்த அத்தியனங்கள்லாம் பண்ணிவிட்டு பாடசாலையிலேருந்து வெளில வரான். அவர் சொன்னால், இந்த சாமி தேயினி மந்திரத்தில் உள்ள விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த சாமி தேயினி மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணிருக்கோமே, இது என்னென்னா அக்னியை நன்னா ஜொலிக்க பண்ணும் தானே சொல்லியிருக்கார். அவர் வாத்தியார் சொல்லும்போது சொன்னாரோ, இதை ரொம்ப ஸ்ரத்தையோடு சொன்னேன்னா ஈர விறகு கட்டையில் கூட நெருப்பு பிடிச்சிக்கும்னாராம். சொல்லி வச்சார்னு வச்சுங்களேன், இந்த ரிமேதனும் பரிட்சேபனும் அங்கே வந்தான், மந்திரத்தை சொல்லிவிட்டு வியாக்கியானம் சொல்கிறேன்.
1: நிர்மேதஶ்ச

0: ಜನೋ ನಾಹಮಿತಿ ಸ್ವಾಮಿಧೇನೇವಾಹಂ ವರ್ಣಂ ವೇದೇತ್ಯಬ್ರವೀತ್ ಯದ್ಘೃತವತ್ ಪದಮನೋಚ್ಯತೆ ಸ ಆಸಾಂ ವರ್ಣಃ.
1: ಇದು ವಿಶ್ವರೂಪ ವಿತ್ವಾಕ್ಷಹಾವಲ ಅಂಜಾ ಮೂಣಾಂಗಾಂಡ ಅಂಜಾಂ ಪ್ರಶ್ನತ್ತಿನುಡಿಯ ವ್ಯಾಖ್ಯಾನಂ ಸಂಹಿತೆಯಲ್ಲ ರೆಂಡಾಂಗಾಂಡ ಅಂಜಾಂ ಪ್ರಶ್ನ ಆರಾಮ ಪ್ರಿಯ ರಹಳೆ ಹಿಂಗೆ ಕೃಷ್ಣಯಜುರ್ವೇದಂ ಅದನ್ನ ಪೇರು ನಮಗೆ ಬ್ಲಾಕ್ ಅಂಡ್ ವೈಟ್ ಪಣತ್ತಿಲ್ ಮಟ್ಟು ಇಲ್ಲ ವೇದತ್ತಿಲೇ ಬ್ಲಾಕ್ ಅಂಡ್ ವೈಟ್ ಫೋಟೋವಿಲ್ಲ ಮಟ್ಟು ಇಲ್ಲ ಬ್ಲಾಕ್ ಅಂಡ್ ವೈಟ್ ಹಿಂಗೆ ವೇರು ಅದು ಬ್ಲಾಕ್ ವೈಟ್ ಪಣ್ಣಂಗ್ರ ಅಪ್ಡಿ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಹಿಂಗೆ ಹಿಂಗೆ ಬ್ಲಾಕ್ನ ಎನ್ನ ವೈಟ್ನ ಎನ್ನ ಶುಕ್ಲಯಜುರ್ವೇದತ್ತಿಲ ಮಂತ್ರ ಭಾಗಂಗಳ ತನಿಯಾ ಇರುಕು ಬ್ರಾಹ್ಮಣ ಭಾಗಂಗಳ ತನಿಯಾ ಇರುಕು ಕುಳಪಮ್ ಇಲ್ಲ. ನಮ್ಮ ಕೃಷ್ಣಯಜುರ್ವೇದತ್ತಿಲ ಮಂತ್ರಂ ಕೊಂಜ ಇರುಕು ಬ್ರಾಹ್ಮಣಂ ಕೊಂಜ ಇರುಕು ಮರಡಿ ಬ್ರಾಹ್ಮಣ ವರ್ದು ಬ್ರಾಹ್ಮಣ ಗ್ರಂಥತ್ತಿಲ ಮಂತ್ರಂ ಇರುಕು ಮಂತ್ರ ಗ್ರಂಥತ್ತಿಲ ಬ್ರಾಹ್ಮಣಂ ಇರುಕು. ಇದು ಏನೋ ಅವ್ಳದಾನ್ ಇದು ಮಿಕ್ಸ್ ಆಯ್ತು ಮಿಕ್ಸರ್ ಮಾರಿ ಆಯ್ತದೆ ಕಲಂದು ಗಟ್ಟಿಯಾ ಇರುಕು. ಎಳ್ಳೆ ಅಕ್ಷತಿಯೂ ನಮ್ಮ ಆವಣಿ ಆವಟತ್ತಿಲ ಕಾಂಟ್ರಾಕ್ಷ ತರ್ಪಣತ್ತಿಗೆ ಎಳ್ಳ ತನಿಯಾ ಅಕ್ಷಯ ತನಿಯಾ ವಚಿಕ ಮಾಡ್ತಾರೆ ರೆಂಡೆಯ ಕಲಂದ್ರುವಾನೆ ಅದು ಜಾರಿಯಲ್ಲ ಬೋಡು ಬಿಡೆ ಕಾಮಂ ಕಾಂಡಶನ್ ದರ್ಪ್ಯಾಮಿ ಅಗ್ನಿಂಗ ಎಲ್ಲೇ ಅಕ್ಷತಿಯಂ ಕಲಂದುಡ್ರು. ದ ಶುಕ್ಲಕೃಷ್ಣಂ ಶುಕ್ಲಕೃಷ್ಣೇ ಗತಿ ಹೇತೆ ಜಗತ ಶಾಶ್ವ ಅಂಗೆಯೋ ಅಂಗೀ ಶುಕ್ಲಗತಿ ಕೃಷ್ಣಗತಿ ಬ್ಲಾಕ್ ಅಂಡ್ ವೈಟ್ ಹೆಂಗೆ ಬೇರೆ ಬೇರೆ ಧೂಮ ಮಾರ್ಗಂ ಅರ್ಚಿರ್ ಮಾರ್ಗ. ಅಪ್ಪೋ ಇಂದ ಕೃಷ್ಣಯುರ್ವೇದಂ ಮಾತಿ ಮಾತಿ ಅಡಿಕಂ ಫೋಟು ಕರೆಕ್ಟ್ ಅಡಿಕದು ಅಡಿಕಂ ಬೋದು ಕಟ್ಟಾ ಇದೆ ಹಂಗೆ ಅಸ್ಮಿನ್ ದಾರೌ ಇದು ಏಕವಚನ ಅವಿವಕ್ಷಿತಂ ಕುತಃ ಮಯ ಉಚ್ಯತೆ ಏಕಸ್ಮಿನ್ ದಾರೌ ಅನೇನ ಉಕ್ತಿ ಧೂಮೇ ಉತ್ಪನ್ನೇ ಅನಂತರಂ ತಸ್ಮಿನ್ನೇವ ದಾರೋ ವದಚಿಯೇ ತಸ ಸೌಲಭ್ಯಮಸ್ತಿ. ಇವಾಗ ನಾ ಏನೋ ಸೊನ್ನೆ ಹೆಂಗ ಸಲ್ಲಿಬ್ರ ಇಪ್ಪ ಹಂಗೆ ಎನ್ನ ಬಣ್ಣ ಟೆಸ್ಟ್ ಪಣ್ಣ ಒಂದು ಒಣಗಿಬಿಚ್ಚಿಂದ ರೆಂಡು ಬೇಯಂಗಳು ಇಂದ ಮಂತ್ರತ್ತ ನಾನು ನೀನು ಜಪಿಪ್ಪೋ ಹಂಗೆ ರೆಂಡು ಈರ ವರಹ ಕಟ್ಟಾರು ಪಚ್ಚೆಯಾ ಕೊಟ್ಟಿ ಪಟ್ಟಿರ್ಕಾಂ ಅಪ್ಪತ್ತಾನ್ ದಾರುನ್ನಾಕ ಆರ್ದ್ರ ದಾರುನ್ನು ವಚ್ಚಿಕಣು ரெண்டு வெட்டி போட்டிருக்கங்க. இவன் ஜபிச்சான் ஆரம்பிச்சு சொல்லே வரான் பஞ்சாயம் முடிஞ்சுது லேஷா புக வருது. இப்படி வருது தூமம் அஜனயது சகா தூமம் அஜனயது. அன்னொரு பையன் பண்ணா அதே மந்திரத்தை ஜபிச்சான் அக்னியை உண்டு பண்ணா ஒரு கட்டையிலேன்னு இருக்கு. ஒரு கட்டையில உண்டு பண்ணா இது ஒத்துக்க முடியாது. தூமம் வந்தப்பறம் புக வந்தப்பறம் நெருப்பு வருது சொல்லவும். அதுக்காகத்தான் ஏகவச்சனம் அவிவக்ஷிதம் அனையோர் தாருவோக ரெண்டு கட்டை கிடக்குங்க. ஒரு கட்டையில் பார்த்து இவன் அதை தொட்டுன்னு சொன்னான் புகை வந்தது. அடுத்த பையன் பரிச்சேபன் சொன்ன உடனே குப்புன்னு அக்னி பிடிச்சு.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஸ்ரீ குருப்யோ நம. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த்த கிருத சேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தட்சிணாமூர்த்திமாஶ்ரயே. சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜகதி விபுதாஹ க்ஷுத்ரஃபலதாஹ நமன்யே ஸ்வப்னே வா ததனுசரணம் தத்க்ருதஃபலம். ஹரிப்ரஹ்மாதீனாமபி நிகடபாஜாம சுலபம் சிரம் யாச்சே சம்போ சிவ தவ பதாம்போஜ பஜனம். த்வதன்யஃ பாணிப்யாம் அபய வரதோ தெய்வத கணஹ. त्वमेका नैवासि प्रकटितवरा भीत्यभिनया भयात्रातुं दातुं फलमपि च वाञ्छासमधिकम् शरण्ये लोकानां तव हि चरणावेव निपुणौ तिरुचित्रम्बलम् हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி, மொழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தில் இளம் பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசம் ஆகும் அப்பாங்கருள்வாய் காடனவே புழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே கற்பகமே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே நர்த்தன மகாகணபதி பஜே வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரோஹராம். எல்லாம் வல்ல கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் மீனாட்சி அம்பிகை சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளையும் ஏலவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருவடிகளையும் அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருவடிகளையும் எனது மனம்மெய் மொழிகளால் வணங்கி சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும் என்ற தலைப்பில் இன்றைய தினம் கடைசி அமர்வாக இறுதி அமர்வாக சிவாலய வழிபாட்டில் மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடியதான பிரதட்சிணம் அதாவது ஆலயத்தினை வலம் வருதல் என்பதான ஒரு தலைப்பினை காண உள்ளோம். இத்தலைப்பானது எந்த இடையூறுமின்றி நிறைவு பெற எல்லாம் வல்ல நர்த்தன விநாயக பெருமானுடையதான திருக்கழல்களில் எனது பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறேன். இத்தருணத்தில் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த சைவம் டாட் ஆர்க் இணையதளத்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் பிரார்த்தனைகளையும் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். இன்றைய தினம் சென்ற அமர்வில் நமஸ்காரம் போன்றவைகளை பார்த்தோம். அஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், த்ரியங்க நமஸ்காரம், ஏகாங்க நமஸ்காரம் என்றதான விழுந்து வணங்குதல். நமஸ்காரம் என்றால் வணக்கம் செய்தல், ஆலயத்தில் விழுந்து வணங்குதல் என்பதை பார்த்தோம். எத்துணை முறை நமஸ்காரம் செய்தல் வேண்டும் என்பது மட்டும் சென்ற அமர்வில் சொல்லவில்லை. 3, 5, 7, 9, 12 ஆகிய எண்ணிக்கைகளில் நமஸ்காரம் செய்தல் வேண்டும். பொதுவாக இன்று நாம் வைணவத்தில்தான் 3 முறை நமஸ்காரம் செய்வார்கள் என நினைத்து கொண்டுள்ளோம். ஆனால் சைவத்திலும் 3 முதல் 12 எண்ணிக்கைகளில் நமஸ்காரங்கள் செய்ய வேண்டும் என்பதாக பல சாத்திர நூல்களில் கூறப்பட்டுள்ளன. அதனை இச்சமயத்தில் இங்கு பகிர விரும்புகிறேன். அடுத்தபடியாக பிரதட்சிணம் என்பது, பிரதட்சிணம் என்றால் ஆலயத்தை வலம் வருதல் என்று அதனை தமிழில் மொழிபெயர்க்கலாம். பிரதட்சிணம் என்பது மிக மிக மிக முக்கியமானது. ஆலயத்தினுள் முன்பே பார்த்தோம், வெறும் கைகளுடன் செல்லுதல் கூடாது என்று பார்த்தோம். ஆனால் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், பரம ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் எதையும் எடுத்து செல்லுதல் இயலாது. அவ்வாறு இருக்கக்கூடியதான பக்தர்கள் கூட பிரதட்சிணம் செய்யலாம். அவ்வாறு இருக்கக்கூடியதான நபர்கள் இரு முக்கியமான செயல்களை செய்யலாம். எவர் வேண்டுமானாலும் இந்த இரண்டு முக்கியமான செயல்களை செய்யலாம். ஒன்று, திருக்கோவிலில் உழவாரப்பணி செய்தல். அதாவது திருக்கோவிலில் இருக்கக்கூடியதான குப்பை போன்றவைகளை அகற்றி திருக்கோவிலை சுத்தம் செய்தல் என்பது உழவார பணியில் ஒரு வகை. அந்த உழவார பணியினை செய்யலாம். அடுத்தபடியாக தனது விருப்பம் நிறைவேற வேண்டி பக்தி பூர்வமாக பிரார்த்தனை செய்து பிரதட்சிணம் செய்யலாம். அப்பேற்பட்டதான மிக முக்கியமான செயலாக இந்த பிரதட்சிணம் என்பது விளங்குகிறது. இந்த பிரதட்சிணத்தை பற்றி மூல ஆகம நூல்கள், புராணங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக கூறியுள்ளதை இந்த அமர்வில் யதாமதி சிந்திப்போமாக. பிரதட்சிணம் அதாவது ஆலயத்தை வலம் வரும் முறை. ஆலயத்தினை ஏன் வலம் வருதல் வேண்டும் என்பதான ஒரு கேள்விக்கு அம்சுமான் என்று சொல்லக்கூடியதான ஒரு மூல ஆகமத்தில், சித்தாந்த சைவ மூல ஆகமத்தில் ஒரு முக்கியமான விஷயம் கூறப்பட்டுள்ளது. அது யாதெனில், சர்வ பாப ஹரஞ்சைவ சர்வதான பலப்பிரதம் சர்வ ரோக விநாசார்த்தம் பிரதட்சிண மதாச்சரேத். சர்வ பாப ஹரஞ்சைவ, அனைத்து விதமான பாபங்களையும் போக்கடிப்பதாலும், சர்வதான பலப்பிரதம், அனைத்து விதமான தானத்தினுடையதான பலனை நல்கவல்லதாலும், சர்வ ரோக விநாசார்த்தம், அனைத்து விதமான வியாதிகளையும் போக்கடிக்க வல்லதாலும் பிரதட்சிணத்தை செய்தல் வேண்டும். எனவே பக்தியுடன் இறைவனை பிரதட்சிணம் செய்தால் அது அனைத்து விதமான பாவங்களை போக்கி, அனைத்து விதமான தானத்தின் பயன்களையும் நல்கி, அனைத்து விதமான நோய்களையும் போக்கடித்து நம்மை ஆரோக்கியமாக இருக்கச் செய்யும் என்பதாலேயே பிரதட்சிணத்தை செய்தல் வேண்டும் என்பதாகும். முதல் நாளே நாம் பார்த்தோம், சம்ஸ்கிருதத்தில் ஒவ்வொரு எழுத்திற்கும், அதாவது ஒரு சொல் என்றால் அதில் பல எழுத்துகள் இருக்கும், அந்த ஒரு ஒரு எழுத்திற்கும் ஒரு ஒரு பலனை சொல்லி அர்த்தத்தை கற்பித்தல் என்பது நிர்வச்சனம் என்று சொல்லினேன். அந்த படி பிரதட்சிணம் என்று சொல்லிற்கு நிர்வச்சனம் யாதெனில், பிரச்சினத்தி பயம் சர்வம் தகாரோ மோக்ஷ சித்திதா க்ஷிகாராத் க்ஷீயத்தே ரோகா நகாரம் ஸ்ரீ பிரதாயகம். பிரதட்சிணம் என்பதில் பிர த க்ஷீ ந என நாலு எழுத்துக்கள் இருக்கின்றன. அதில் பிர என்ற எழுத்தானது அனைத்து விதமான பயங்களையும் போக்கடிக்கக்கூடும், அனைத்து விதமான அச்சங்களையும் போக்கடிக்கக்கூடும். த என்னும் எழுத்தானது மோக்ஷத்தினை கொடுக்கும். க்ஷீ என்ற எழுத்தினால் அனைத்து விதமான வியாதிகளும் அகலும். ந என்னும் எழுத்தானது செல்வத்தினை கொடுக்கும் என்பதால் பிரதட்சிண என்ற எழுத்தானது அந்த சொல்லில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு எழுத்திற்கும் இருக்கக்கூடியதான அர்த்தமாக இந்த நிர்வச்சனம் கூறப்பட்டுள்ளது. பிரதட்சிணார்ண சஞ்யோகாத் பிரதட்சிணம் இதிஸ்மிருதம் என்பதாக இதற்கு இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக எவ்வாறு பிரதட்சிணம் செய்தல் வேண்டும்? இன்று நாம் அனைவரும் பிரதட்சிணம் செய்கிறோம் என்பதான ஒரு செயலை செய்கிறோமே, அது மிகச் சரியானதா என்பதை கீழ்வரக்கூடியதான செய்யுளின் அர்த்தத்தினை புரிந்த பிறகு நாமே யூகித்து கொள்ள வேண்டும். அது யாதெனில், எவ்வாறு பிரதட்சிணம் செய்தல் வேண்டும்? பதாத் பதாந்தரம் கச்சேது கரௌ சலனவர்ஜிதௌ ஸ்துதிர்வாச்சா ஹ்ருதி தியானம் சதுரங்கம் பிரதட்சிணம். பிரதட்சிணம் என்று சொல்லக்கூடியதான ஒரு செயலுக்கு நாலு அங்கங்கள் இருக்கின்றன. அங்கங்கள் என்றால் உறுப்புகள் என நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இந்த பிரதட்சிணம் என்பதன் முதல் அங்கம் யாதெனில், பதாத் பதாந்தரம் கச்சேத், ஒரு காலை விடுத்து மறுகாலை எடுத்து வைத்தல் வேண்டும், மிக பொறுமையாக எடுத்து வைத்தல் வேண்டும், அவசரகதியாக பிரதட்சிணம் செய்தல் கூடாது. இது முதல் அங்கம். அடுத்தது கரௌ சலனவர்ஜிதௌ. கரஹா என்றால் கை, கரௌ என்றால் இரு கைகள், சலனவர்ஜிதௌ அசைவற்று இருத்தல் வேண்டும். அர்த்தம் யாதெனில் கையை கூப்பிக்கொள்ளுதல் வேண்டும். பதாத் பதாந்தரம் கச்சேது கரௌ சலனவர்ஜிதௌ. துதிர் வாச்சி அல்லது ஸ்துதிர் வாச்சா, வாக்கினால் இறைவனை துதி செய்தல் வேண்டும். ஹிருதி தியானம், இதயத்தில் சிவனாரை தியானம் செய்தல் வேண்டும். நான் மாட்டிலும் வாக்கினால் ஸ்லோகத்தை சொல்கிறேன், ஆனால் மனதில் எனது இல்லத்தில் யாது நடக்கும் என்பதான எண்ணம் எனக்கு இருக்குமே எனில், அல்லது கோயில் வாயிலில் மிக விலை உயர்ந்ததான காலணிகளை நான் விட்டுவிட்டு வந்தேனே, அதன் நிலைமை யாதாயிருக்கும் என்று ஒருவன் சோதனையாக ஒரே ஒரு காலணி மட்டும் இவன் சென்று பார்க்கையில் இருக்காது. இது ஒரு விளையாட்டிற்காக சொல்லக்கூடியதான ஒரு விஷயம். விஷயம் யாதெனில், முக்கியமான கருத்து யாதெனில், சொல்லால் சிவனை துதித்து கொண்டும் மனதில் எல்லாம் வல்ல சிவபெருமானை தியானித்து கொண்டும் நான்கு அங்கங்கள் கொண்டதான இந்த பிரதட்சிணத்தை செய்தல் வேண்டும். பதாத் பதாந்தரம் கச்சேது கரௌ சலனவர்ஜிதௌ ஸ்துதிர்வாச்சா ஹிருதி தியானம் சதுரங்கம் பிரதட்சிணம். அடுத்தபடியாக எவ்வாறு பிரதட்சிணம் செய்தல் வேண்டும் என்பதை வலியுறுத்த மேலும் ஒரு செய்யுளானது காணப்படுகின்றது. அது யாதெனில், மிகவும் பொறுமையாக பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். ஆசன்ன பிரசவானாரி தைல பூர்ணம் யதாகடம் வகந்தி சனகைர்யாதி ததா குர்யாத் பிரதட்சிணம். ஆசன்ன பிரசவானாரி, சற்று பொழுதில் ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கக்கூடியதான நிறைமாத கர்ப்பிணியான ஒரு பெண்மணி, தைலபூர்ணம் கடம், ஒரு எண்ணெய் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடியதான ஒரு குடத்தினை வகந்தி சனகைர் யாதி ஏந்தி கொண்டு மிக பொறுமையாக எவ்வாறு நடப்பாளோ. குடத்தில் நீர் இருக்கிறது என்றால் கவலை கிடையாது, சற்று நேரத்தில் அது காய்ந்து போகிவிடும். அதே குடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயானது வெளியே சொட்டும் என்றால் அது பலருக்கு இன்னல்களை கொடுக்கக்கூடும். எனவே மற்றவர்களுக்கு இன்னல்கள் கொடுக்கக்கூடாது என்பதாலேயே எண்ணெயை எடுத்து கொண்டு செல்பவள் பொறுமையாக செல்லுதல் வேண்டும் என்ற நோக்கில் இந்த செய்யுளானது அமைந்துள்ளது. வகந்தி சனகைர் யாதி, அதனை சுமந்து கொண்டு எவ்வளவு மெதுவாக செல்வாளோ ததா குர்யாத் பிரதட்சிணம், அவ்வாறு பிரதட்சிணத்தை செய்தல் வேண்டும். ஒரு நிறைமாத கர்ப்பிணியானவள் எண்ணெய் ததும்பும் நிறைகுடத்தை சுமந்து கவனத்துடன் மெதுவாக செல்வதை போன்று பிரதட்சிணம் என்று சொல்லக்கூடியதான ஆலயத்தினை வலம் வருதலை செய்தல் வேண்டும் என்பதாக தெரிகிறது. அடுத்தபடியாக எந்தெந்த காலங்களில் பிரதட்சிணம் செய்தல் வேண்டும், மிக முக்கியமானது. எனக்கு தோன்றிய போதெல்லாம் நான் இறைவனை பிரதட்சிணம் செய்யலாமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். முன்பே கூறினோம், இறைவனை தரிசிக்க தேசகால வர்த்தமானங்கள் என்று சொல்வார்கள், அவை அனைத்தும் உசிதமாக இருத்தல் வேண்டும் என்பதாக கூறப்பட்டுள்ளது. மிக விசேஷ நாட்களான சிவராத்திரி போன்றதான தினங்களில் காலை முதல் அடுத்த நாள் காலை வரை கோவில் திறந்திருக்கக்கூடியதான சமயத்தில் கூட்ட நெரிசல் குறைவாக இருக்குமே எனில் அன்று மட்டும் மதிய வேளைகளில் போன்றவைகளில் பிரதட்சிணம் செய்யலாம். அதுவும் அந்த ஆலயத்தினுடையதான பழக்க வழக்கத்தினை அனுசரித்தே செய்தல் வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டியது. இச்சமயத்தில் எந்தெந்த சமயத்தில் பிரதட்சிணம் செய்தல் எந்த எந்த பலனை கொடுக்கும் என்பதை நாம் உணருதல் வேண்டும். பூர்வாண்ணே வியாதி நாசம் சியாத்து, மத்தியாண்ணே வாஞ்சிதார்த்ததம், சாயாண்ணே சர்வ பாபக்னம், அர்த்தயாமே விமுக்திதம். ஒரு நாளுடையதான முற்பகலில், பூர்வாண்ணம் அகன் என்றால் பகல், பூர்வாண்ணம் என்றால் முற்பகலில், முற்பகலில் செய்யக்கூடிய பிரதட்சிணமானது வியாதி நாசம், ஒருவனுடையதான தேகத்தில் இருக்கக்கூடியதான வியாதி மற்றும் அவனுடையதான உள்ளத்தில் இருக்கக்கூடியதான வியாதி. உள்ளத்தில் இருந்தால், மனதில் இருந்தால் அதற்கு சம்ஸ்கிருதத்தில் ஆதி என்று பெயர். தேகத்தில் புறத்தே இருந்தால் அதற்கு வியாதி என்று பெயர். எனவே அர்த்தாத்து இந்த இடத்தில் நாம் யாது புரிந்து கொள்ளலாம் என்றால், முற்பகலில் செய்யக்கூடியதான ஒரு பிரதட்சிணமானது வியாதியை, தேகத்தில் இருக்கக்கூடியதான பிணியினை போக்கடிக்கும். மத்தியானே வாஞ்சிதார்த்ததம், மதிய நேரத்தில் ஆலயத்தின் நடை சாற்றுவதற்கு முன்பு செய்யக்கூடியதான சமயத்தில் பிரதட்சிணம் செய்தால் அது வாஞ்சிதார்த்ததம், விரும்பியதான விருப்பத்தினை கொடுக்க வல்லது. சாயாண்ணே சர்வ பாபக்னம், மாலை வேளையில் செய்யக்கூடிய பிரதட்சிணமானது அனைத்து விதமான பாவங்களையும் போக்க வல்லது. அர்த்தயாமே விமுக்திதம், அர்த்தயாமம் என்று சொல்லக்கூடியதான பள்ளியறை பூஜை நடைபெறக்கூடியதான சமயத்தில் செய்யக்கூடிய பிரதட்சிணமானது முக்தியை தரும் என்று, நான்கு காலங்களில் செய்யக்கூடியதான பிரதட்சிணம் மிகச் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. பூர்வாண்ணே வியாதி நாசம் சியாத், மத்தியாண்ணே வாஞ்சிதார்த்ததம், சாயாண்ணே சர்வ பாபக்னம், அர்த்தயாமே விமுக்திதம். இது ஒரு நாளை பொறுத்தவரையில் எந்த சமயத்தில் பிரதட்சிணம் செய்தால் என்ன பயன் என்பதை குறிக்கக்கூடியது.
5: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. ஓம் நம சிவாய.
6: இப்பொழுது நூற்பாவை பாருங்கள். அவனே தானே ஆகிய அந்நெறி, அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறை பணி நிற்க, மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே. அதுல இரண்டாவது வரி ஏகநாதல், இறை பணி நிற்றல் என்ற இரண்டு தொடர்கள். ஏகநாதல், இறை பணி நிற்றல். ஏகநாதல் என்றால் என்ன பொருள் தெரிந்தது தானே? ஏகநாதல் என்றால் திருவருளோடு ஒன்றுபடுதல், திருவருளோடு ஒற்றுமைப்படுதல். ஆக திருவருளோடு ஒற்றுமைப்படுதல் என்றால் எப்படி ஒற்றுமைப்படுவது? இப்ப குடும்பத்தில் நாம் மனைவி மக்களோடு ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா? நம்முடைய உணர்வு மனைவி மக்களிடத்திலே ஒற்றுமைப்பட்டு இருக்கிறது. அது எதனாலே தெரிகிறது? நாம் மனைவி மக்களிடத்திலே நம்முடைய உணர்வு ஒற்றுமைப்பட்டிருக்கிறது என்பது எதனாலே தெரிகிறது? அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பம் உன்கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடிங்கிறாங்க இல்லையா? அதுதான் ஒற்றுமைப்படுதல். அதே போல நம்முடைய உணர்வு திருவருளோடு ஒற்றுமைப்படும். அதுபோல ஆக உலகிலே வைத்துத்தான் இந்த இதை வணங்கிக் கொள்ள முடியும். இங்கே எப்படியெல்லாம் இருக்கிறோமோ அதற்கு நேர்மாறாக அங்கே இருக்க வேண்டும். திருவருளோடு அப்படி ஒற்றுமைப்பட்டு இருக்க வேண்டும். அதான் ஏகநாதல். ஏகநாதல் திருவருளோடு ஒன்றுபட்டு இருத்தல். திருவருள் பயனில, திருவருள் பயனில் அதற்கு என்ன ஓமை சொல்லுகிறார்? திருவருள் பயனிலே அதற்கு என்ன ஓமை சொல்லியிருக்கிறார்? திருவருள் பயனிலே மரநிழல், வெயிலில் அலைந்து வந்தவன் அந்த மரநிழலிலே அடங்கி நின்று அந்த மரநிழலிலே ஒன்றுபட்டு நிற்பதைப் போல. தூநிழல் ஆறுதற்கு ஆறும் சொல்லார தோகும், அதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம். அதுபோலத்தான் தான் ஆன்மா அதுவாய் நிற்க வேண்டும். அதுன்னு எதை குறிக்கும்? திருவருள் தான் அதுவாய் நிற்கும் தரம். அதுதான் ஏகநாதல். உமாவதி சிவா அந்த ஓமையை சொன்னாரா? இங்கே மெய்கண்டார் இன்னொரு ஓமை சொல்லுகிறார். மெய்கண்டார் சொல்லுகிற ஓமை வேறு ஒன்று. அதாவது எப்படி ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதற்கு மெய்கண்டார் ஒரு ஓமை சொல்லுகிறார். இந்த கட்டு நிலையிலே இறைவன் நம்மோடு ஒற்றுமைப்பட்டிருக்கிறான் இல்லையா? இறைவன் எல்லா ஆன்மாக்களோடும் ஒற்றுமைப்பட்டு நிற்கிறான். அதாவது தன்னுடைய இருப்பு சிறிதும் தோன்றாமல் அந்தந்த உயிராகவே இறைவன் கலந்திருக்கிறான். அவனுடைய இருப்பு சிறிதுமே புலப்படவில்லை. இறைவன் உயிராகவே இருக்கிறான். தான் ஒரு பொருள் இல்லை என்று சொல்லும்படியாக, உயிர் ஒன்றுதான் உள்ளது என்று நினைக்கும்படியாக இருக்கிறானே, எவ்வளவு ஒற்றுமை பாருங்கள். அதே போல நாம் அந்த திருவருளோடு அதுபோல ஒற்றுமைப்பட வேண்டும். அதாவது நான் என்ற நினைப்பு சிறிதுமே தோன்றக்கூடாது. அருளாகவே நாம் நிற்க வேண்டும். இதெல்லாம் நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைகள். நம்மாலே இப்பொழுது விளங்கிக் கொள்ள முடியாது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஆக ஞானாசிரியர் மூலமாக கேட்கிற போதுதான் இந்த பொருள்கள் எல்லாம் உள்ளவாறு விளங்கும். நான் ஞானாசிரியரும் அல்ல, நீங்கள் ஆமா அதற்கு ஏற்ற பக்குவமானவர்களும். இப்பொழுது கொள்கை அளவிலே தெரிந்து கொள்கிறோம் அவ்வளவுதான். எனவே அனுபவ ஞானம் அல்ல இது. மெய்கண்டர் சொன்னதே அப்படியே நான் திருப்பி சொல்லுகிறேன் அவ்வளவுதான். எனவே அதான் கட்டு நிலையிலே இப்பொழுது இறைவன் ஆன்மாக்களிடத்திலே எப்படி தன்னுடைய இருப்பு சிறிதும் தோன்றாமல் உயிராகவே கலந்து ஒற்றுமைப்பட்டு இருக்கிறானோ அதுபோல இந்த ஆன்மா அந்த இறைவனோடு கலந்து ஒற்றுமைப்பட்டு நான் என்ற நினைப்பு சிறிதும் தோன்றாமல் இருக்க வேண்டுமா? அதைத்தான் மாணிக்கவாசகர் நான் கெட்டவா பாடி, ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாம், அதுதான் ஒற்றுமைப்படுதல். எனவே அந்த ஓமையை சொல்லுகிறார் மெய்கண்டார். கட்டு நிலையிலே இறைவன் ஆன்மாக்களோடு ஒற்றுமைப்பட்டிருப்பதைப் போல முத்தி நிலையிலே ஆன்மா அந்த திருவருளோடு இறைவனோடு ஒற்றுமைப்பட்டு நிற்க வேண்டும். அதை முதல் வரியிலே கூறுகிறார். அவனே தானே ஆகிய அன்னெறி. அவனே யாரு? இறைவன். அவன் என்பது இறைவன். இறைவன் தானே ஆகிய, தான் என்பது யாரை குறிக்கும்? ஆன்மாவை குறிக்கும். இறைவன் ஆன்மாவாகவே அவனே தானே ஆகிய, இறைவன் ஆன்மாவாகவே நிற்கின்ற அன்னெறி அந்த முறை போல, அந்நெறின அம்முறை போல, அந்த முறை போல அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி அதுபோல அது கட்டு நிலையில இறைவன் நிற்கிற நிலை, அதுபோல இந்த முத்தி நிலையில இந்த ஆன்மா திருவருளோடு ஒற்றுமைப்பட வேண்டும், ஏகனாக வேண்டும். அப்படி ஒற்றுமைப்படுவதை குறிக்கிற வார்த்தை என்ன இருக்கு சொன்னீங்களே, என்னது? ஏகநாதர். அதுதான் அத்துவிதம். அத்துவிதம் என்பது அதுதானே. இறைவன் இப்பொழுது அத்துவிதமாக நம்மோடு இருக்கிறான், அதே போல நாமும் அவனிடத்திலே அத்துவிதமாக ஒன்றுபட வேண்டும். அதைத்தான் தாயுமானவர் இதே கருத்தை அவர் விளக்குகிற போது, இப்பொழுது நாம் ஆணவமலத்தோடு ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம், இந்த கட்டு நிலையிலே ஆன்மாவாகிய நாம் ஆணவமலத்தோடு ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம், அதுபோல இறைவனோடு ஒற்றுமைப்பட வேண்டும். ஆணவத்தோடு அத்துவிதமானபடி, ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெய்ஞான தாணுவினோடு அத்துவிதம் சாரும் நாள் என்னாளும் என்கிறார். எனவே இப்படி பல அருளாசிரியர்கள் இந்த ஏகநாதல் என்ற நிலையை விளக்கி இருக்கிறார்கள். இங்கே மெய்கண்டார் கட்டு நிலையை வைத்து நமக்கு முத்தி நிலையை விளக்கினார். அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி, உண்மை விளக்கத்துல இதே கருத்தை ஏகநாதல அதற்கு வேறொரு உண்மை சொல்லுகிறார். உண்மை விளக்கத்துல மனவாசம் கடந்தார், படித்திருப்பீர்களே, படித்திருக்கிறீர்களா? உண்மை விளக்கத்துல என்ன ஓமை சொல்லுகிறார்? சிவஞான போதமே நினைவில் இல்லாத போது எப்போதோ படித்த உண்மை விளக்கம் எப்படி நினைவில் இருக்கும்? அங்க உண்மை விளக்கத்துல நாம் இப்பொழுது இந்த தத்துவங்களாகிய கருவிகளோடு எப்படி கூடியிருக்கிறோம், உடம்போடும் ஐம்பொறிகளோடு எப்படி ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம்? ஆமா, உடம்போடு கூடி உடம்பாகவே இருக்கிறோம், ஐம்பொறிகளோடு கூடி ஐம்பொறிகளாகவே இருக்கிறோம், அது அதுவாகவே நிற்கிறோம். அதுபோல இறைவனோடு ஒற்றுமைப்பட வேண்டும் என்று அவர் விளக்குகிறார் உண்மை விளக்கத்தில். எனவே அந்த முறையிலே ஒற்றுமைப்பட வேண்டும். சுருக்கமாக சொன்னால் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒற்றுமைப்படுதல் என்றால் என்ன? இவ்வளவு விளக்கிவிட்டேன். ஒற்றுமைப்படுதல் என்றால் என்ன? ஆமா, தன்னை இழந்து, தன்னை மறந்து கூட இல்ல, தன்னை இழந்து எல்லாம் இழந்த நலம் என்று அருணகிரிநாதர் அனுபூதியில சொல்லுவார். எல்லாம் இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி. எல்லாம் இழந்தால் அது எப்படி நலமாகும்? எல்லாம் இழந்த நலமா? அடையப்பா, எல்லாம் இழந்த நலம், அதை காட்டிலும் பெரிய நலம் என்ன இருக்கு? ஆக எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். இப்பொழுது நாம் எதை எதை சார்ந்திருக்கிறோமோ அத்தனையையும் இழக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பெரும் பேறு கிடைக்கும். கந்தர் அலங்காரத்திலையும் சொல்லுவார். கந்தர் அலங்காரத்துல சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா என்று சொல்லுவார். சரி, எனவே ஏகனாகி, இந்த முறையிலே ஏகனாகி இறை அடுத்து இறை பணி நிற்க, இறை பணி நிற்க அவனுடைய பணியில் நிற்பாயாக, இறை பணி நிற்க அவனுடைய பணியில் நிற்பாயாக. அப்படி என்றால் என்ன பொருள்? என் பணி என்று எதுவும் இல்லாமல், நான் செய்கிறேன் என்று எச்செயலையும் செய்யாமல், எது செய்ய நேர்ந்தாலும் இது திருவருட்செயல் என்ற நினைப்போடு செய்ய வேண்டும். அதை இந்த நிலையை சிவப்பிரகாசத்திலே உமாபதி சேன் சொல்லுகிற போது தான் பணி நீத்தல் என்று கூறுவார். அதாவது தன் செயல் என்று எதுவுமே இல்லாமல் எல்லாம் அவன் செயல் என்ற உணர்வோடு செய்தல். திருவுருள் பயனிலே அதற்கு என்ன உவமைகள்? உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. என்ன உங்க முகத்தை பார்த்தா ஒன்னும் தெளிவு காணுமே, இது கேள்வி அந்த பாட்டை கேள்விப்பட்டதாகவே தெரியல. உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் அப்படின்னா என்ன? உற்கை தரும் பொற்கைய உற்கைன்னு என்ன நினைவிருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பொருள்? அதாவது இருளிலே நடக்கின்றவர்கள் அந்த தீவட்டி பிடித்துக் கொண்டிருப்பவன் முன்னே செல்ல இவன் பின்னே இயங்க வேண்டும். அதுபோல திருவருள் முன்னே நமக்கு முன்னே நம்மை செலுத்த முன்னின்று நம்மை செலுத்த நாம் திருவருளுக்கு பின்னிருக்க வேண்டும். எனவே பின்னிற்றல் அதுதான் இறைபணி நிற்றல். பின்னிற்றல் திருவருள் முன்னிற்க வேண்டும். எனவே அதனால் அவன் ஏகனாகி இறைபணி நிற்க. ஆக நம்முடைய நாயன்மார்களுடைய செயல்களை எல்லாம் நினைத்து பாருங்கள். பெரிய புராண நாயன்மார்கள் அவர்கள் செயலெல்லாம் இந்த முறையில் செய்யப்பட்டவைதான். தன் செயல் என்று அவர்கள் எதையுமே தன்முனைப்போடு எதையுமே செய்யவில்லை. எல்லாம் அருள் வழியிலே நின்று செய்தார்கள். அருள் வழி நின்றார்கள். தன் வழியிலே நில்லாமல் அருள் வழியிலே நின்றவர்கள். அப்படி நின்றால் இதுவரை எனவே அப்படி திருவருளோடு இந்த பக்குவ ஆன்மா ஒன்றுபட்டு நின்றால் என்ன விளையும்? அடுத்த வரியில முடிக்கிறார். எப்படி? மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே. மும்மலங்களும் வாசனையும் இல்லாமல் நீங்கிவிடும். முதல்ல சொல்லுவது எது? மும்மலங்களில் முதலாவது எது? மலம். மலம் என்றாலே அது எது? ஆணவ மலம். மலம் மலம் மலவாசனை நீங்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? எட்டம் நுற்பாவோடு ஆணவ மலம் நீங்கிவிட்டது மாணவனுக்கு. எட்டாம் நுற்பாவோடு அடுத்து வருகிற நுற்பாக்களில் சொல்லப்படுவதெல்லாம் மலம் என்று வந்தால் எதை குறிக்கும்? அந்த மலத்தினுடைய வாசனை தான். 9, 10, 11, 12 ஆகிய நுற்பாக்களிலே மலம் என்று வந்தால் மலவாசனை தான். எனவே இங்கே சொல்லப்பட்டவையெல்லாம் மலவாசனை. எனவே ஆணவ மலத்தினுடைய வாசனை நீங்கும் என்கிறார். மாயாமலத்தினுடைய வாசனை நீங்கும் என்கிறார். கர்ம மலத்தின் வாசனையும் நீங்கும் என்கிறார். எப்படி? ஆணவ மலத்தின் வாசனை எப்படி நீங்கும் என்றால் இறைவனோடு திருவருளோடு ஒன்றுபடுவதனாலே. திருவருளோடு ஒன்றுபடுவதனாலே ஆணவமால வாசனை நீங்குகிறது. அது எப்படி தெரிகிறது? அங்கே நான் என்ற நினைப்பு சிறிதாவது இருக்கிறதா? எனவே தற்போதும் சிறிதும் இல்லாத அந்த நிலையிலே ஆணவ மல வாசனை எப்படி இருக்கும்? எனவே மல வாசனை நீங்கிவிட்டது. திருவருளோடு ஏகனாகி நிற்பதனாலே மலவாசனை நீங்கிவிடும். பிறகு மாயை கண்மங்கள் அவற்றின் வாசனை எப்படி நீங்கும்? இறைபணி, அதாவது எல்லாவற்றையும் திருவருட் செயலாக காணுவதனால் இறைபணி நிற்பதனால் மாயை கண்மம் இரண்டின் வாசனையும் நீங்குகிறது. அதாவது மாயை மாயையினுடைய வாசனை இவர்களை என்ன செய்யாது? மயக்காது. இவர்களை மயக்காது. அத நாவுக்கரசர் பெருமான் அந்த புகலூர் தானே, புகலூரிலே திருப்பணி உழவாரப்பணி செய்து கொண்டிருக்கிற போது அங்கே தரையிலே கடந்த கூழங்கற்கள் எல்லாம் வைரங்களா நவரத்தினங்களாக ஒளி வீசின. அவையெல்லாம் அவரை மயக்கியதா? அவர் திருவருளோடு ஒன்றுபட்ட பெரியவர் அல்லவா? அவர் அவற்றையெல்லாம் குப்பையோடு குப்பையாக அள்ளி எரிந்தார் என்றால் அதுதான் இறை பணி நிற்கிற நிலை, நின்ற நிலை. ஆக அவர்களுக்கு உலக பொருள்கள் ஒரு பொருட்டாகவே தோன்றாது. ஆக மானக்கஞ்சார நாயனார் மகளுடைய கூந்தலை திருமண நாளிலே தன்னுடைய அருமை மகளுடைய கூந்தலையே அறிந்து கொடுத்தார் என்றால் உலகியல் அவரை மயக்கவில்லை. அப்படி ஒவ்வொரு நாயன்மார்களும் அப்படித்தான் வாழ்ந்தார். எனவே மும்மலங்களும் நீங்க பெற்றவர்கள். எனவே சிவஞான போதத்துக்கு இலக்கியம் பெரிபுராணம்தான். எனவே மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே என்று கூறி சுருக்கமாக சொன்னால் இதுதான் பாச நீக்கம். 10வது நூற்பா பாச நீக்கம், அதாவது ஆன்மசுத்தி. ஆன்மசுத்தி என்றால் அருள் வழி நிற்றல். பிறகு இப்ப 10வது நூற்பா விளங்கிவிட்டதா? அவனே தானே ஆகிய அன்னெறி ஏகனாகி இறை பணி நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே. அடுத்து 11வது நூற்பா, இதுதான் சிவப்பேறு. சிவப்பேறு முடிந்த பயன். ஆன்மலாபம் இரண்டு, ஆன்மா அடையக்கூடிய லாபம் இரண்டு. ஆன்மலாபம் ஒன்று பாச நீக்கம். பாச நீக்கம் என்பது ஒரு ஆன்மலாபம். இன்னொன்று பேரின்பத்தை அனுபவித்தல். இன்புறு நிலை என்று திருவருள் பயனிலே படித்திருப்பீர்கள், இன்புறு நிலை. எனவே அந்த மலநீக்கம் முந்தின 10வது நூற்பாவிலே கூறி, பாசநீக்கத்தை 10வது நூற்பாவிலே கூறி, அடுத்த நூற்பாவிலே இன்புறு நிலையாகிய முடிந்த பயனை விளக்குகிறார். அதுதான் முடிவான பயன், இன்புறு நிலை. இன்பத்திற்கு காரணம் எது? இன்பம் எதனால் வரும்? இன்பம் எதனால் வரும் என்றால் அன்பினால் வரும். அன்பினால் விளைவது இன்பம். எந்த பொருள் மீது நமக்கு அன்பு மிகுதியாகிறதோ அந்த பொருளால் தான் நாம் இன்பத்தை பெற முடியும். அன்பு இல்லாத இடத்திலே நமக்கு இன்பம் வருமா? எவ்வளவுதான் சிறந்த பொருளாக இருந்தாலும் அதன் மீது நமக்கு விருப்பம் இல்லாவிட்டால், அன்பு இல்லாவிட்டால் அந்த பொருள் நமக்கு இன்பத்தை தாராது. அன்புதான் இன்பத்திற்கு காரணம். அதனால் தான் மாணிக்கவாசகர் அன்பினில் விளைந்த ஆரமுதே, அன்பில் விளைந்த ஆரமுதே என்று இறைவனை அழைக்கிறாரே. ஆக இறைவன் மீது நமக்கு அன்பு விளைந்தால்தான் அந்த அவன் தருகிற பேரின்பம் நுகர முடியும். எனவே இறைவனுடைய இறைவன் தருகிற இன்பத்தை நாம் பெறுவதற்கு அவனிடத்திலே நாம் அன்பு மீதூற வேண்டும். அன்பு எதனால உண்டாகும்? இன்பம் அன்பினாலே வருகிறது. சரி, அந்த அன்பு எதனாலே வரும்? ஒருவர் மீது நமக்கு எப்போது அன்பு உண்டாகிறது? இப்ப தெருவில் எத்தனையோ பேரை பார்க்கிறோம், அவர்கள் மீதெல்லாம் நமக்கு அன்பு வந்து விடுகிறதா? அயலாறு இடத்துல நமக்கு அன்பு உண்டாகிறதா? ஏதாவது ஒரு வழியில தொடர்பு இருந்தால்தான் அன்பு உண்டாகும். தொடர்பு உடையாரிடத்தில் செல்வதுதான் அன்பு. நம்முடைய குழந்தையினிடத்தில் காட்டுகிற அன்பை போல அடுத்த வீட்டு குழந்தை மீது காட்ட முடிகிறதா? முடியவில்லை அல்லவா? ஏன்? அதான் தொடர்பு தான். எனவே இறைவன் மீது அன்பு பிறக்க வேண்டுமானால், அன்பு வளர வேண்டுமானால் அவனுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு இருக்கிறதா இல்லையா? எப்படிப்பட்ட தொடர்பு? நேற்று இன்று வந்த தொடர்பு அல்ல. நெடும்பண்டை காலம் முதல் நேர்ந்து வந்த தொடர்பு. அந்த தொடர்புக்கு என்ன பேரு? அத்துவித தொடர்பு. ஆக இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பிரிக்க முடியாத உறவு. அந்த உறவை நாம் உணர்ந்து ஆறாத அன்பு விளைகிறது. இறைவன் நமக்கு செய்கிற ஒவ்வொரு நொடியிலும் செய்கின்ற அந்த கைமாறு கருதாத அவனுடைய கருணையை நினைக்க நினைக்கத்தான் அன்பு பெருகும். நம்முடைய திருமுறைகளிலே பார்த்தால் அருளாளர்கள், நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் இறைவன் செய்கின்ற இறைவனுடைய கருணையை நினைந்து நினைந்து எப்படியெல்லாம் கசிந்து உருகுகிறார்கள். அந்த திருத்தாண்டகம்தான் அப்பர் சுவாமிகளுடைய அத்தா அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கால் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், எத்தனையும் அரியை நீ எளியானாய், எனை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாயன்றே, இத்தனையும் என் பரமோ ஐய ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே என்று சொல்லி உருகுகிறார் என்றால் அவர்தான், அப்படிப்பட்டவர்கள் தான் இறைவன் செய்கின்ற அந்த கருணையை உள்ளவாறு உணர்ந்து அதுதான் ஞான நிலை. அந்த ஞான நிலையிலே நின்று பாடுகிறார்கள். எனவே அந்த இறைவனுடைய நமக்கு செய்கின்ற உதவியை உணரும்போதுதான் அவன் மீது அன்பு பெருகும். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய், விரல் வெங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே சடையவனே, தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே, பெற்றது கொண்டு பிள்ளையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய், விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ்முதலே, உற்று அடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே என்று இறைவனையே தன்னுடைய வாழ்முதலாக அவனே தன்னை தாங்குகிறவனாக சொல்லி போற்றுகிறார்களே. ஆக திருமுறைகள் தான் நமக்கு அவன் மீது அன்பை பெருக்குகின்ற பாடல்கள், திருமுறை பாடல்கள். எனவே சிவஞான போதத்தை நீங்கள் நன்றாக பயின்று பிறகு திருமுறையை படிக்கிற போது அந்த உருக்கம் இன்னும் பெருகும், மிகுதியாகும். அதைத்தான் இந்த 11வது நூற்பாவிலே சொல்லுகிறார். அற்புத தெய்வம் இதனின் மற்று உண்டே, அற்புத தெய்வம் இதனின் மற்று உண்டே, அன்போடும் தன்னை ஐந்தெழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு, அன்போடும் தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு என்னென்ன தருவானாம், எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பண்ண பவளவாயவர் பனை முலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோலை சரத்தான் என்று திருவிசைப்பா கூறுகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போனால் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள்.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
6: அதைத்தான் இந்த 8வது நூற்பாவிலே முதல் சூத்திரம் காட்டுகிறது. அவருடைய உபதேசம் என்ன? நீ இத்தனை காலம் உன்னுடைய இயல்பை அறியாமல் வளர்ந்து விட்டாய். நீ என்னுடைய மகன், இறைவனாகிய என்னுடைய மகன், என்னை சார்வதற்கு உரியவன், என்னுடைய பேரின்ப செல்வத்தை பெறுதற்கு உரியவன். நீ இப்பொழுது ஐம்புலன்களாகிய வேடர் கூட்டத்திலே வளர்கிறாய், வளர்ந்து துன்பப்படுகிறாய் என்ற உண்மையை உபதேசிக்கின்றார் அந்த ஞானாசி. ஆக இப்போது அந்த மாணவன் எந்த நிலையில நிற்கிறான்? நம்முடைய நிலையில் அல்ல. கேட்கின்ற மாணவன் எப்படிப்பட்டவன்? சரியை கிரியை யோகமெல்லாம் செய்து முடித்து அதிதீவிர பக்குவ நிலையிலே நிற்கிறானே, சஞ்சித வினையெல்லாம் நீங்க பெற்று நிற்கிறானே. எனவே இப்போது அவனுடைய அறிவு தூய்மையாக இருக்கிறது. எனவே பெறுகின்ற உபதேசம் அப்போதே அவனுக்கு அனுபவமாக கிடைக்கிறது. அந்த ஞானம் உணர்த்திய ஞானத்தை உணர்த்தியவாறே கொள்ளுகிறார். நம்முடைய உலக வாழ்க்கையிலே பார்க்கிறோமே, எந்த ஒரு பொருளை வேண்டாம் என்று அனுபவமாக உணர்கிறோமோ அப்போதே அந்த பொருளை விட்டு நீங்குகிறோம். இப்ப புகைப்பிடித்தல், இந்த அவருக்கு உடம்புக்கு இன்னும் கொஞ்ச காலம் குடித்தால் நீங்கள் உயிர் வாழ மாட்டீர்கள் என்று மருத்துவர் சொன்ன பிறகுதான், அனுபவம் கிடைத்த பிறகுதான் அப்போதே விட்டு விடுகிறார். அது வரைக்கும் விட முடியலையா? எனவே அனுபவமாக உணர வேண்டும் எதையும் விடுவதற்கு, எதையும் கொள்ளுவதற்கு. எனவே ஞானாசிரியர் உணர்த்திய ஞானத்தை அந்த மாணவன் அனுபவமாக கொள்ளுகிறான். அப்போதே இந்த உடம்பு வேறு, ஐம்பொறிகள் வேறு, நான் வேறு என்று இவற்றின் தொடர்பை எல்லாம் விட்டொழிக்கிறான். அப்போதே சிவத்தை சார்ந்து விடுகிறான். அந்த அணையிலே தேங்கியிருந்த அந்த ஆற்று வெள்ளம் அணையினால் தடுக்கப்பட்டு நிற்கிறது. அந்த அணை உடைந்த உடனே அந்த நீர் கொஞ்ச நேரமாவது காத்திருக்கமா, கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் இருந்து விட்டு போவோம், ரொம்ப காலம் இருந்து விட்டோம் என்று உடனே அந்த இடத்தை விட்டு விரைந்து ஓடி சென்று கடலிலே கலந்து விடுகிறோம், சேர வேண்டிய இடத்தை போய் சேருகிறது. அதுபோல இத்தனை காலம் நமக்கு இந்த தத்துவங்களாகிய 36 தத்துவங்களாகிய கருவிகள் நம்மை தடைப்படுத்தி இருந்தன. இந்த தடைகள் இந்த ஞானத்தினாலே உடைந்தவுடனே அந்த மாணவன் அப்பொழுதே சிவத்தை சார்ந்து விடுவான். அதைத்தான் இந்த முதல் நூற்பா சொல்லுகிறது. மன்னவன் முதல் பாட்டு, மன்னவன் தன் மகன், ஒரு நிகழ்ச்சி அந்த மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப, பின் அவனும் என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமாபோ. இது உவமை. அங்க சிவஞான போதத்தில் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர். எனவே என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பெண்ணுமாவோல் துண்ணிய ஐம்புலவேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை. துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது, தலைவனாகிய இறைவனையும் தன்னையும் அறியாமல் துணைவனையும் அறியாமல் துயருறும் தொல்லுயிரை மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பு என்று. இதுதான் அந்த மாணவன், அதிதீவிர பக்குவ நிலையிலே இருந்த மாணவன் அந்த ஆசிரியருடைய உபதேசத்தை கேட்ட மாத்திரத்திலேயே சிவனுடைய மலரடிகளை பெற்று விடுகிறார். எனவே இது கேட்டல் ஞானத்திலே நான்கு, ஞானத்திலே நான்கு படிநிலைகள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்ற நான்கு படிநிலை. அந்த அதிதீவிரமான பக்குவ நிலையிலே இருந்தவர்கள் கேட்ட மாத்திரத்தில் அடுத்துள்ள படிநிலைகள் சிந்தித்தல், தெளிதல் இவையெல்லாம் மிக விரைவாக நடந்து அப்பொழுதே நிட்டை கூடி விடுவார். நிட்டை கூடுதல் அப்பொழுதே கேட்ட மாத்திரத்திலே நிட்டை கூடுதல், இது எல்லாருக்கும் வந்துவிடாது. மிக மிக பரிபக்குவம் உடைய மாணவர்களுக்குத்தான் வரும். கேட்ட மாத்திரத்திலே நிட்டை கூடுதல். நிட்டை கூடுதல் என்றால் தன்னை மறந்து உலகை மறந்து சிவத்தினிடத்திலே அழுந்தி விடுதல், சிவ நினைவிலே அழுந்தி நிற்றல், அதுதான் நிட்டை. இது எல்லாருக்கும் வராது.

பெறுவார். எனவே அவர்களுக்காக சொல்லப்பட்டதுதான் அடுத்து வருகிற 9. இது 8வது சூத்திரம் இவர்களுக்காக, இந்த அதிதீவிர பக்குவம் உடையவர்களுக்கு. அடுத்து 9, 10, 11 எல்லாம் ஏனைய மாணாக்கர்களை நோக்கி ஆசிரியர் செய்த உபதேசங்கள். அடுத்து 200, அந்த 8வது சூத்திரத்துல 8வது நூற்பாவில் முதல் பாட்டு பார்த்தோம். அடுத்து 2வது பாட்டுல இந்த தீக்கைகளை பற்றி வேறு சில செய்திகள் சொல்லியிருக்கிறார். தீக்கை 2 வகைப்படும், இவ்வாறு 2 வகைப்படும், நிராதாரம் சாதாரம். நிராதார தீக்கை, சாதார தீக்கை என்று 2 வகை. சாதாரம் என்றால் சா ஆதாரம், நிராதாரம் நிராதாரம், ச ஆதாரம் சாதாரம். ஆதாரத்தோடு கூடியது சாதாரம், ஆதாரத்தோடு கூடியது. நிராதாரம் என்றால் ஆதாரம் இல்லாதது. இப்ப உயிர்கள் 3 வகை என்று தெரியும். விஞ்ஞானகலர், விரளையாகலர், சகலர். ஒரு மலம் உடையவர்கள் விஞ்ஞானகலர், இருமலம் உடையவர்கள் பிரளையாகலர், மும்மலமும் உடையவர்கள் சகலர். இந்த மூவருக்கும் ஞானம் உணர்த்துவது ஒரே முறையில் அல்ல, ஒரே முறையிலே உணர்த்துவது இல்லை ஞானத்தை. எனவே எல்லா உயிர்களும் இறைவன் மூலமாக ஞானத்தை பெற்றுத்தான் வீடு பேறு அடைய முடியும், எல்லா உயிர்களும். ஆனால் அவரவர் நிலைக்கு ஏற்ப இறைவன் இந்த 2 முறைகளிலே ஞானத்தை உணர்த்துகிறான். விஞ்ஞானகலருக்கும் பிரளயாகலருக்கும் இறைவன் நேராகவே ஞானத்தை அளிப்பான், நேராக. அதாவது விஞ்ஞானகலருக்கு உயிருக்கு உயிராக உள்ளிருந்தே ஞானத்தை தந்து விடுவான், உள்ளிருந்தபடியே ஞானத்தை தருவான். அவர்களுக்கு இறைவன் வெளியே வர வேண்டும் என்ற தேவை இல்லை, உள்நின்றே ஞானத்தை தந்து அவர்களை திருவடியில் சேர்த்துக் கொள்வான். இன்னும் அடுத்து பிரளயாகலர் என்பவர்களுக்கு கொஞ்சம் வேறு முறை. அவர்களுக்கு இறைவன் அவர்கள் முன்னிலையிலே தோன்றி தன்னுடைய உண்மை வடிவில் தோன்றி, அதாவது நெற்றிக்கண், கரைமிடறு, 4 தோல், சடைமுடி போன்ற இந்த கோலத்தோடு அவர்களுக்கு காட்சி கொடுத்து முன்னின்று நயனம், பரிசம், வாசகம் என்று சொல்லப்படுகிற தீக்கையை தந்து ஞானத்தை கொடுப்பான். தன்னுடைய வடிவத்தில், உண்மை வடிவத்தில் நேரே தோன்றி, எனவே உள்நின்று விஞ்ஞானகலருக்கு, வெளிவந்து பிரளயாகலருக்கு. இது ரெண்டும் நிராதார தீக்கை. அதாவது இறைவன் வேறொரு பொருளை ஆதாரமாக கொள்ளாமல் அவனே நேராக வந்து அவனே நேர் நின்று இனி சகலராகிய நம்போன்றவர்களுக்கு இறைவன் தன்னுடைய உண்மை வடிவத்தில் வருவது இல்லை. அதாவது பிரளயாகலருக்கு காட்சி கொடுப்பதைப் போல நம்மிடத்திலே வருவது இல்லை. ஏன் வந்தால் என்ன, வரக்கூடாதா? அது நமக்கு பழக்கப்படாத ஒரு வடிவம் அல்லவா? திடீரென்று அந்த கோலத்திலே வந்தால் நம்மால் நாம் அச்சங்கொள்ளுவது இயல்பு. ஒரு முன்பின் பார்த்தறியாத ஒரு புதிய தோற்றத்தை கண்டால் நமக்கு அச்சம் வரும் அல்லவா? எனவே அச்சத்தினாலே விலக தோன்றுமே தவிர அணுக தோன்றாது. எனவே அதற்காகத்தான் இறைவன் நம்முடைய மனநிலை அறிந்து நம்மை போன்ற ஒரு மானிடரை ஆதாரமாக கொண்டு நம் போன்ற ஒரு

0: கட்டிட வடிவில் இருக்கிற ஒரு பக்குவ ஆன்மாவை ஆதாரமாக இடங்குண்டு நின்று அவர் மூலமாக ஞானத்தை தருகிறார். பிறகு இது எனவே இது சாதாரம், சகலருக்கு செய்யப்படுகிற தீக்கை சாதார தீக்கை ஆதாரத்தோடு கூடியது. ரெண்டாவது பாட்டில் பாருங்களேன், ரெண்டாவது பாட்டில் உரை தரும் இப்பசுவர்க்கம் உணரின் மூன்றாம் உயரும் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் என நிறையின் மலம், மலம் மட்டும் உடையவர்கள் விஞ்ஞானகலர். அந்த வரிசை முறைப்படி மலம் கமா மலம் கண்மம் உடையவர்கள் யாரு? பிரளயாகலர் கமா மலம் கண்மம், மலம் கண்மம் மாயை மூன்று உடையவர்கள் சகலர். நிற்கும் முதல் இருவருக்கும் நிராதாரமாகி கரையில் அருட்பரன் துவிதா சத்தினிபாதத்தால் கழிப்பன் மலம். அந்த விஞ்ஞானகலருக்கும் பிரளயாகலருக்கும் துவிதா துவி துவிதான இரண்டு இரண்டு விதமான சத்தினிபாத நிலையில் அவர்களுக்கு இரண்டு சத்தினிபாதம், அதாவது தீவிரம் அதிதீவிரம், தீவிரம் அதிதீவிரம் என்ற இரண்டு பக்குவ நிலைகளிலே அவர்களுக்கு ஞானத்தை தருக. துவிதா சத்தினிபாத கழிப்பன் மலம். அடுத்து சகலருக்கு கண்ம ஒப்பில் இருவினை ஒப்பு வந்தால் தரையில் ஆசான்மூர்த்தி ஆதாரமாகி ஒரு ஆசான்மூர்த்தியை ஒரு ஆசிரியரை மானிட குருவை ஆதாரமாக கொண்டு தரித்து அவரிடத்திலே தங்கி ஒளிப்பன் மலம். சதுர்த்தா சத்தினிபாதம் அங்க துவிதா இது சதுர்த்தான நான்கு நான்கு விதமான அந்த நாம் பார்த்த மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்று சொல்லப்பட்ட நான்கு சத்தினிபாதத்தால் கழிப்பன். அடுத்த பாட்டில் பலவிதம் ஆசான் பாச மோசனம்தான் பண்ணும்படி. ஆக அந்த ஞானகுரு ஆசிரியர் மாணவனுடைய பாசத்தை நீக்குகிற முறை பல வகைப்படும், பலவிதமாம். ஆசான் பாச மோசனம்தான், மோசனம்னா நீக்குதல், மோசனம்னா நீக்குதல், பாச மோசனம்தான் பண்ணும்படி பண்ணுகிற முறை எவை அவை? நயனத்தருள் ஒன்று, நயனத்தருள் கமா பரிசம் வாசகம், வாசகம் என்றால் சொற்களால் சொற்களை உபதேசித்து வாசகம், மானதம் மனத்தினால் மனத்தினாலே பாவித்து வாசகம் மானதம் அழகில் சாத்திரம் சாத்திர நூல்களை மாணவருக்கு உபதேசித்தல் சாத்திர சாத்திரதீக்கை. இந்த சாத்திர நூல்கள் யோகம் யோக முறையில அவுத்திரி அவுத்திராதின்றே அவுத்திரி ஆதி அவுத்திரி என்றால் இந்த ஓமம் வளர்த்து செய்கிறார்கள் அல்லவா அந்த அக்கினி காரியம் அதுதான் அவுத்திரி. ஓமத்தோடு ஹோமத்தோடு செய்யப்படுவது அவுத்திரி. அநேகமுள இப்படி பல வகை உண்டு, அவற்றின் அவுத்திரி இரண்டு திறனாம். அவுத்திரி ரெண்டு வகைப்படும், எவை என்றால் ஞானவதி கிரியாவதி. அதாவது அந்த அந்த யாக குண்டம் இருக்கிறது அல்லவா, யாக குழி யாக குண்டம் அந்த இடம் மண்டலம் இவற்றையெல்லாம் மனத்திலேயே பாவனையால் அமைத்து கொண்டு செய்வது ஞானவதி தீக்கை. அந்த ஓமகுண்டம் முதலியவற்றை மனத்திலேயே பாவனையால் அமைத்து கொண்டு அந்த கிரியைகளை பாவனையாகச் செய்வது ஞானவதி. கிரியாவதி என்றால் அந்த கிரியைகளை புறத்திலே அமைத்து செய்வது. அதைத்தான் சொல்லுகிறார், இலகு ஞானம் கிரியை என இரண்டாம். இலகு ஞானம் கம கிரியை என, அதுல அந்த இரண்டுல ஞானம், ஞானவதி என்பது என்ன என்றால் மனத்தால் இயற்றுவது கிரியை, மனத்தால் இயற்றுவது ஞானம். ஞானம் மனத்தால் இயற்றுவது ஞானவதி. எதை? கிரியை. கிரியைகளை மனத்தால் இயற்றுவது ஞானவதி. அந்த கிரியை என்பதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். மனத்தால் இயற்றுவது கிரியை ஞானம். கிரியா அடுத்து எழில் குண்ட மண்டலம், எழிற்குண்டம், குண்டம்னா குழி, மண்டலம் ஆதி நிலவு வித்து, இவற்றையெல்லாம் புறத்திலே வெளியிலே அமைத்து கொண்டு அந்த கிரியைகளை செய்வது. நிலவு வித்து செய்தல் கிரியாவதிதான். இன்னும் நிற்பீசம் சபீசம் என இரண்டாகி நிகழும். இன்னும் ஒரு இரண்டு வகை, நிற்பீசம் சபீசம். அதாவது நிற்பீசம் என்பது பீஜ எழுத்துக்கள். பீஜம் என்றால் வித்து, விதை. பீஜம் என்றால் வித்து, அதாவது வித்து என்றால் மூலம். வித்து எழுத்துக்கள், மூல எழுத்துக்கள், வித்து எழுத்துக்கள். நிற்பீசம் என்பது அந்த மந்திரங்களை அந்த மாணவருக்கு உணர்த்துகிற போது, உபதேசிக்கிற போது பீஜ எழுத்துக்களை சேர்த்து உபதேசிப்பது உண்டு, பீஜ எழுத்துக்களை சேர்க்காமல் உபதேசிக்கிற முறையும் உண்டு. அந்த வித்து எழுத்துக்களை அந்த மந்திரங்களிலே சேர்த்து சொல்லுகிற முறையும் உண்டு, சேர்க்காமல் உபதேசிக்கிற முறையும் உண்டு. யாருக்கு சேர்க்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட மாணவர்களுக்கு அந்த வித்து எழுத்துக்கள் உரியன என்றால் உயர்ந்த ஒழுக்கம் உடையவர்களுக்கு. எல்லாருக்கும் அவற்றை தரமாட்டார்கள். உயர்ந்த ஒழுக்கமுடையவர்கள், தகுதி வாய்ந்தவர்களுக்கு தான் அந்த பீஜ எழுத்துக்களை சேர்த்து அந்த மந்திரங்களை தருவார். மற்றையோருக்கு அந்த வெறும் மந்திரங்களை மட்டும் தருவார்கள். அது நிற்பீசம். எனவே இந்த நிற்பீச தீக்கையை ஞானவதியாகவும் செய்யலாம் அல்லது கிரியாவதியாகவும் செய்யலாம். அதேபோல சபீச தீக்கையும் அதேபோல அந்த ஞானவதி அல்லது கிரியாவதி என்ற முறையிலே ஆசிரியர் தரலாம். கீழே கீழே தருகிறார் பாருங்கள், யார் யாருக்கு இவற்றை தர வேண்டும் என்று கீழே தருகிறார். பாலரோடு, பாலரோடு வாலீசர், விருத்தர், பணிமொழியார், பலபோகத்தவர், வியாதிப்பட்டவர்க்கு பண்ணும் சீலமது நிற்பீசம். ஆக நிற்பீசதிக்கு யாருக்கு செய்ய வேண்டும் என்றால் சிறு பிள்ளைகள், பாலர், அவர்களுக்கு நிற்பீச முறையில தரப்படும். பாலரோடு வாலீசர், என்ன பொருள் போட்டிருக்கு வாலீசர், அந்த இளைஞர்கள் வாலீசர் வாலிபர். விருத்தர்ன முதியவர்கள், முதியவர்கள் இவர்களெல்லாம் அந்த தீக்கையை முறையாக செய்வதற்கு இடர்படுவார். ஆக அந்த இந்த தீக்கையெல்லாம் முறைப்படி நெறிப்படி தவறாமல் வலுவாமல் செய்ய வேண்டும் என்றால் நல்ல உடல்நிலை, உடல் நலம் இருக்க வேண்டும். அந்த ஒழுங்குமுறை முக்கியம். எனவே அவற்றை செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் இவர்கள், பாலர், இளைஞர்கள். அவர்களும் அது விளையாட்டு போடுவோம். எனவே அவர்கள் கண்ணும் கருத்துமாக செய்ய மாட்டார்கள். இருத்தர் முதியவர்கள், அவர்கள் உடல்நிலை பாவம், இடம் கொடுக்காது. பணிமொழியார் பெண்கள், அவர்களுக்கு பல குடும்ப வேலைகள், பிள்ளைகளை உரிய நேரத்தில் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், கணவரை அலுவலகத்துக்கு அனுப்ப வேண்டும். அதில் எங்கே அந்த குறித்த நேரத்தில் செய்யணும்னு முடியுமா? பணிமொழியார் எல்லா காலத்திலையும் பெண்களின் நிலை அதுதான். பல போகத்தவர் அந்த உலக போகத்தில் நாட்டமுடையவர்கள், பல போகத்தவர், வியாதிப்பட்டவர், சிலர் பல வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார், அவர்களுக்கு நேரமே கிடைக்காது. எனவே பல போகத்தவர் வியாதிப்பட்டவருக்கு பண்ணும் சீலம் அது நிற்பீசம், அவர்களுக்கு நிற்பீச முறையில் கொடுத்தால் போதும் என்று அந்த இது அவரவர் நிலைக்கு தகுந்தபடி சீலம் அது நிற்பீசம். அடுத்து இன்னொரு ரெண்டு வகை, ஞானவதி கிரியாவதி என்ற இரண்டு, நிற்பீசம் சபீசம் என்ற இரண்டு, இன்னொரு இரண்டு, நிரதிகாரை சாதிகாரை. நிரதிகாரை ச அதிகாரை, அதாவது அதிகாரத்தை கொடுப்பது, அதிகாரம் இல்லாதது என்ற இரண்டு வகை. அதிகாரத்தை கொடுப்பது சாதிகாரை, அதிகாரம் இல்லாதது நிரதிகாரை. என்ன அதிகாரம் என்றால், இப்போ இந்த தீக்கை பெற்றவர்கள் செய்வதற்கு உரிய கடமைகள், அன்றாடம் செய்வதற்குரிய கடமைகள், அதை நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், காமிய கர்மம் என்றெல்லாம் வைத்திருக்கிறார். நித்தியம், நைமித்திகம், காமியம். நித்தியம் என்பது நாள்தோறும் நியமமாக செய்ய வேண்டிய கடமை, பூஜை முறை, அது நித்திய கர்மம் எனப்படும், அன்றாடம் செய்ய வேண்டிய வழிபாடு. நைமித்திகம் என்பது சிறப்பு காலங்களில், விசேட காலங்களிலே, விழா காலங்களிலே விரிவாக சிறப்பாக செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள், நைமித்திகம். காமியம் என்பது சில பயன்களை கருதி, உலக பயன்களை கருதி தன்னுடைய ஆயுளை நீட்டிக்க வேண்டும், குடும்பத்தில் வறுமை போக வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் என்று, இப்படி நோய் நீங்க வேண்டும் என்று பலவிதமான உலக பயன்களை கருதி செய்கின்ற வழிபாடு காமிய கர்மம். இவற்றையெல்லாம் செய்வதற்குரிய அதிகாரத்தை தருவதுதான் சாதிகாரம். இந்த மூன்றையும் செய்யக்கூடிய உரிமையை தருவது சாதிகாரம். அதற்கு மாறாக இந்த நித்திய கர்மத்தை மட்டும் செய்வதற்கு உரிமை தருவது நிரதிகாரம். பொதுவாக தீக்கை என்றாலே எதை குறிக்கும் தெரியுமா? தீக்கை என்றாலே சிறந்த தீக்கை எது? ஞானத்தை தரக்கூடிய நிர்வாண தீக்கை. தீக்கை என்றாலே நிர்வாண தீக்கையைத்தான் குறிக்கும். இங்கே சொல்லப்படுவதெல்லாம் நிர்வாண தீக்கையை பற்றி தான். இந்த நிர்வாண தீக்கை மேலும் ரெண்டு வகைப்படும். எத்தனை வகை பாருங்க, மேலும் இரண்டு வகை. சத்தியோ நிர்வாணம், அசத்தியோ நிர்வாணம். ஆக வீடு பெற்றை தருவது இந்த நிர்வாண தீக்கை தான். சத்தியோ, சத்திய என்றால் உடனே, சத்திய என்றால் விரைவாக. ஞானாசிரியர் தீக்கையை கொடுத்த மாத்திரத்துல அந்த மாணவர் முத்தியை பெற்று விடுகிறார். கொடுத்த மாத்திரத்துல இந்த உடல் கழிந்து சிவத்தோடு சேர்ந்து விடுகிறார். ஆமா, பெற்றான் சாம்பான் முளிச்செடி, முளிச்செடி முத்தி பெற்ற அது போல. அதெல்லாம் ரொம்ப சிறுபான்மை. ஆக அதற்கு ஏற்ற அந்த பரிபக்குவ நிலையில இருந்தா இதெல்லாம் வரும். சத்தியோ நிர்வாணம். அப்படி இல்லாமல் திக்கை கொடுத்த நிர்வாண திக்கை பெற்று நாளடைவிலே இந்த உடம்பு இருக்கிற வரை அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து, உடம்பு எதுவரை இருக்கும், உடம்பு எதுவரை இருக்கும், சஞ்சித வினை என்ன ஆயிற்று? முதலிலேயே ஞானாசிரியர் கழித்து விட்டார். சஞ்சித வினை இல்லை, மற்ற இரண்டு வினை இருக்கு, ஆகாமியமும் பிராரத்தமும். ஆகாமியம் எப்படி கழியும்? ஆகாமிய வினை இப்போது உண்டாகிற வினைதானே, புதிய வினை. இப்ப இவர்கள் நிர்வாண திக்கை பெற்ற பிறகு, ஞானத்தை பெற்ற பிறகு ஆகாமியம் ஏறுமா? ஆகாமியம் ஏறுமா? ஏறாது. எனவே அவர்களுக்கு ஆகாமியமும் இல்லை. அப்படி ஒருவேளை ஆகாமியம் ஏறினால் அதை இறைவனே, ஆமா, அந்த என்ற வினை உடலோடு ஏகும். இடை ஏறும் வினை தோன்றில் அருளே சுடும். ஒருவேளை ஆகாமிய வினை இவர்களுக்கு விளையுமானால் அந்த திருவருளே அதை சுட்டி எரித்து விடும். எனவே ஆகாமிய வினையும் ஏறாது, சஞ்சித வினையும் இல்லை, இந்த பிராரத்த வினை மட்டும் அதை அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த உடம்பே வந்தது. எனவே அந்த பிராரத்த வினை இருக்கிற வரை இந்த உடம்பு நிற்கும் உலகத்துல. எனவே அதுவரை இந்த உடம்பு இருந்து பிறகு இந்த உடம்பு விழுந்தால் அவர்கள் முக்தியை தலைப்படுவார். அது அசத்தியோ நிர்வாணம் என்று வைத்திருக்கிறார். அசத்தியோ நிர்வாணம். இந்த பாட்டில் கடைசி வரியில் சொல்லுகிறார், சாலனிகள் தேக பாதத்தினோடு சத்திய நிர்வாணம் என இரண்டு வகைப்படும். தேக பாதம்னா இந்த இந்த உடம்பானது விழுகின்ற காலப்போக்கிலே விழுகின்ற பிறகு முக்தி அடைதல், அது பெயர் சொல்லவில்லை. அது என்ன பெயர்? அசத்தியோ நிர்வாணம், பிறகு சத்திய நிர்வாணம் என்று ரெண்டு. பிறகு பாருங்க, அந்த ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறி இழுக்கா நல்ல உத்தமர்க்கு செய்வது உயர் பீசம். நல்ல கல்வி கேள்வியிலே சிறந்து ஒழுக்க நெறி வலுவாதவர்கள், அப்படிப்பட்ட உத்தமர்களுக்கு செய்வதற்குரியதுதான் சபீச தீக்கை, அந்த பீஜ எழுத்துக்களோடு கூடிய தீக்கை. சபீசம், இந்த ஹாம் ஹவும் என்றெல்லாம் வரும் அந்த திரு ஐந்தெழுத்துல, ஓம் என்றதெல்லாம் வரும். ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறி இழுக்க நல்ல உத்தமர்க்கு செய்வது உயர் பீசம். இவர் தம்மை நீதியினால், இப்ப சொன்ன நல்லவா, நித்திய நைமித்திக காமியத்தின் நிறுத்தி, இந்த மூன்றையும் செய்யக்கூடிய அதிகாரத்தை தந்து நிரம்பு அதிகாரம் நிகழ்த்துவதும் செய்து சாதக ஆச்சாரியரும் ஆக்கி, இந்த சபீசதிக்கை பெற்றவர்கள் ரெண்டு வகைப்படுகிறார்கள், சாதகர் ஆச்சாரியர். அந்த சபீசமாகிய நிர்வாண திக்கை பெற்றவர்கள் சாதகர். சாதகர் என்றால் அந்த வழியிலே ஒழுகுகிறவர்கள், நிர்வாண திக்கை பெற்று அந்த சமய ஒழுக்கத்திலே நின்று கடைபிடிப்பவர்கள் சாதகர். ஆச்சாரியர் என்பவர்கள் பிறருக்கும் அந்த தீக்கையை கொடுக்க வல்லவர்கள் ஆச்சாரியர். அவர்கள் நிர்வாண திக்கை பெற்றதோடு நில்லாமல் அதற்கும் மேல ஆச்சாரிய அபிடேகம் என்ற ஒன்றை பெற வேண்டும். ஆச்சாரியர் ஆவதற்கு ஆச்சாரிய அபிடேகம், அதாவது கலச நீரிலே மூழ்குவித்து செய்கிற ஒரு சடங்கு முறை. ஆக நிர்வாண திக்கை பெற்றவர்கள் இந்த அபிடேகத்தை பெற்ற பிறகு பிறருக்கு தீக்கையை தரக்கூடிய அதிகாரத்தை பெறுகிறார்கள். ஆச்சாரிய அபிடேகம். அதனால்தான் சாதக ஆச்சாரியருமாக்கி வீடு தருவிக்கும். இன்ன ஒரு ரெண்டு வகை நிர்வாணத்தை கையில, இன்ன ஒரு இரண்டு வகை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றார், ரெண்டு ரெண்டா மொத்தமா சொன்ன இன்ன ஒரு இரண்டு வகை. உலக தருமிணி, சிவ தருமிணி. உலக தருமிணி, சிவ தருமிணி. இந்த நிர்வாண திக்கை பெற்றவர்கள் இல்லறத்தார்களாக இருந்தால், இல்ல குடும்பம் நடத்துகிற இல்லறத்தாருக்கு உரியது உலக தருமிணி, இல்லறத்தாருக்கு உரியது. சிவதருமிணி என்பது திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்நாள் எல்லாம் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நைட்டிகர் என்ற பெயர். நைட்டிகர், நைட்டிக பிரம்மச்சாரி என்பார்கள். அவர்களுக்கு செய்யப்படுவது சிவதருமிணி. அந்த உலக தருமிணி பெற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வேறுபாடு என்றால், உலக தருமிணி பெற்றவர்கள் தலையில சிகை வைத்திருப்பார்கள். உலக தருமிணி இல்லறத்தில் இல்லறத்தில் இருப்பவர்கள் தலையில நம்ம குடுமியில் வைத்திருப்பார்கள். இவர்கள் நைட்டிகர், அந்த தலை, ஆமாம், குடுமி அந்த இருக்காது, வலித்திருப்பார்கள், சிகை இருக்காது. கல்யாணம் அந்த கட்டம் போயிடுச்சுல, துறவரம் புண்டும் சிலர் இல்லறத்தில் இருப்பாங்க. துறவரம் புண்டா அவர்கள், அவர்களுக்கு சாதகரும் ஆச்சாரியருமாக்கி வீடு தருவிக்கும். உலோக தருமிணி, உலோக சிவ கமா, உலோக சிவ தருமிணி என்று இரண்டாம், அதை ரெண்டா பிரித்துக் கொள்ளணும். உலக தருமிணி, சிவ தருமிணி என்று இரண்டாம். ஆதலினான், ஆதலினால் அதிகாரயம் சமயம் விசேடம் நிர்வாணம் அபிடேகம் இவற்று அடங்கும், நான்கும் அந்த சாதிகாரையிலே அடங்கும். பிறகு அந்த அத்துவ சுத்தியை பற்றி ஒரு நாலஞ்சு பாட்டில் ரொம்ப விரிவாக விளக்குகிறார். அதெல்லாம் கடினமான விளங்குதற்கரிய பகுதிகள், படிச்சு பாருங்க. அந்த எழுத்துக்களின் அந்த அந்த ஆறு அத்துவாக்களுடைய விவரங்கள், அவற்றை எப்படி அந்த ஐந்து கலைகளிலே அடக்குதல், அதெல்லாம் அந்த கிரியைகளிலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு 263 இரண்டாவது பாட்டு, கடைசி பாட்டு, மூன்று திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கட்கு அந்த மூன்று வகையான ஆன்மாக்கள், மூன்று திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கட்கு முன்னிலையாம் மூயிரண்டாம் அத்துவாவின் ஆன்றமுறை அவை அறுத்தி அறுத்து மலம் முதிர்வித்து அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி நுகராத வகை முற்சை கண்ம துகள் அறுத்து. முற்சை கண்மம் என்பது எது? முற்சை கண்மம் சஞ்சிதம், சஞ்சிதம் முற்சை கண்ம துகள் அறுத்து அங்கு அத்துவா தொடக்கரவே சோதித்து, அத்துவ சோதனை செய்து, அத்துவா தொடக்கரவே சோதித்து என்ற உடற்கண்மம், அது என்னது? உடற் என்ற உடற்கண்மம் பிராரத்தம், பிராரத்தம் என்ற உடற்கண்மம் அனுபவத்தினால் அறுத்து அனுபவிக்க வைத்து நீக்கி இனிச்சை கண்மம், அது என்ன? ஆகாமியம். இனிச்சை கண்மம் மூலமலம், அது ஆணவமலம். இந்த இரண்டையும் ஞானத்தால் இடி தன்னுடைய உபதேசத்தினாலே ஆகாமியம் ஏறாதபடி செய்கிறான். அதேபோல் ஆணவமலம் அந்த ஞானத்தினாலே, ஆணவமலம் என்பது அறியாமையை செய்வது, அந்த உபதேசத்தை ஞானத்தை பெற்ற மாத்திரத்தில் அந்த அறியாமை கழிகிறது. எனவே ஆணவமும் நீங்குகிறது, ஆகாமியமும் ஏறுவது இல்லை என்று சொன்னார்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு ஏற்பகை நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இந்த மாதிரி ஒரு வேலை எடுக்க போறாரு, அந்த வேலை ரொம்ப ஒரு மாதிரியான வேலை சொல்றீங்க, அது வேற யாருக்குமே எப்போ எடுக்கவே இல்லைங்கிறீங்க. இந்த மாதிரி வேலை எடுக்கும் போது இப்ப நம்ம இருக்கிறவங்கன்னு சொன்னா, நம்ம வீட்டுல இருக்கவங்க இங்க மயிலாடுதுல இருக்கிறாங்க, இங்க என்ன இருக்கிறோம், இப்ப சத்துவாச்சியர்ல இருக்கிறாங்க, வேலூர்ல இருக்கிறாங்க, ஆற்காட்டுல இருக்கிறாங்க, திருவண்ணாமலையில இருக்கிறாங்க, இப்படி இப்ப நமக்கு என்ன, நம்ம என்ன செய்யறோம் தெரியாது. அங்க அப்படி இல்லையே சுவாமி, என்ன மேலேயே ஒருத்தி உடம்புலயே ஒருத்தி, அந்த ரெண்டு பேருக்கு தெரியாம எப்படி சார் கொள்ள முடியும் இந்த வடிவத்தை சேர்க்கிறார் கேட்டார்.
2: அதுதான் எனக்கும் இன்று வரை ஐயம் சேர்க்கிறார். உம்பர் நாயைக்கும் அகுது அறியவோ, இப்ப கொல்ல போற வேடம் மேல இருக்கிற கங்கைக்கு தெரியுமான்னாரு. தெரியல சுவாமி, எனக்கு அதே தான் சந்தேகம். உனக்கு இன்னைக்கு வந்தது சந்தேகம், அது எனக்கு அன்னைக்கே வந்துட்டு. சரி, இன்னொரு அம்மா யாரு, இன்னொரு அம்மா யாரு, பிரியானங்கைதான் அறியாமையோ. உடம்புலயே ஒரு கூறு இருக்காளே, அவருக்கு தெரியாம இருக்க முடியுமான்னு. இதாவது தலைக்குள்ள இருக்குது, கங்கை இருக்கு, சடை இருக்கு, சடையை கொஞ்சம் தூக்கி முடிஞ்சா வேணா ஒரு கால், கொஞ்சம் தூக்கி வேலை முடிஞ்சோம்னு சொன்னா கங்கை வேணா ஒரு கால் உள்ள வந்துடலாம். இது ஒரே சரிபாதியா உட்கார்ந்துருக்கு என்னாரு, அதுக்கு தெரியாமையானாரு. அதுதான்ப்பா எனக்கு முன்னே சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டேனே. இந்த ரெண்டு பேருக்கு அந்த வடிவம் கொண்டது தெரியுமா தெரியாதாங்கிறது அடியேனுக்கும் ஐயம். அருமையானது, பிரியானங்கைதான் அறியாமையோ, அறியோம் தெரியாது. ஆனா தூயலி என்ன சார் வேடம்னார், இப்ப வேடத்தை சொல்லாம இந்த ஒரு சஸ்பென்ஸ் மேல சொன்னார். அவங்க மனைவி தெரியும், ரெண்டு பேரத்துல ஒருத்தர் தலையில் இருக்கிறது தெரியாம தெரியுமா, அது தெரியலப்பா, பக்கத்திலேயே இருக்கால தெரியுமா, தெரியாதுப்பா என்ற சொன்னேன். என்ன சார் அந்த மனைவிக்கும் தெரியாத வேடம், மனைவி தான் என்ன, அது இதெல்லாம் ரொம்ப அருமையா இலக்கியத்துல வேறு பிற இலக்கியங்களில் ஆங்கில இலக்கியங்கள் இருந்துன்னு சொன்னா ஆஹா அந்த உயிரை விட்டுருவான். பாழா போன தமிழ்ல பாழா போன சேக்கிழா புராணத்தில் இருக்கிறதுனால மேன இருக்கிறான். ஆமா இவ்வேடமே சொல்லாம இவன், இந்த அம்மாவு தெரியுமோ அதானே தெரியல, இந்த அம்மாவுக்கு தெரியுமா அதுவும் தெரியல, அப்படி என்ன சார் அதான் இனிமே இனிமே சொல்ற அல்லவா. இது முன்ன சொல்லியிருந்தால் அது அவ்வளவு இலக்கியமாகாது. அதனால தூய நீரு பொன்மேனியில் விளங்க, உடம்பெல்லாம் நல்ல திருநீர் வெந்நீர் பூச்சிருக்க. சரி, இதுல ஒன்பது தெரியல, இது வந்து கங்கைக்கோ அல்லது அம்மாவுக்கோ தெரியறனால தெரியாத ஒண்ணும் தப்பு இல்ல. சரி, தூர்த்த வேடமும் தோன்ற, இங்கதான் தூர்த்த வேடமும் தோன்ற. தூர்த்த வேடம்னா என்ன, தூர்த்த வேடம் காம உணர்வு ததும்பிய வேடம், காம உணர்வு ததும்பிய வேடம், இந்த வேடம் தான் தூர்த்த வேடமும். உடம்புல அந்த மாதிரி குறி எல்லாம் இருக்கு. உடம்புல போய் என்ன அந்த குறி இருக்கும், சங்கலயத்துக்கு போகணும், கலித்தொகை, கலித்தொகை சங்கலயத்துக்கு போகணும். ரொம்ப அருமை, இவன் தலைவன் தொண்ட கணவன் ராத்திரி எங்கேயோ போயிட்டான், எங்க போனாங்கிறது உங்களுக்கு தெரியும், எங்கேயோ போயிட்டானாலே தகராறுன்னு அர்த்தம். இங்க போனான்னு சொன்னா நீங்க சரியான கதை, எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறேன். ராத்திரி 10 மணிக்கு இவன் தூங்கும் போது புறப்பட்டுருக்கான், விடிய காலம் 4:30 வந்து நிக்கிறான். நிக்கிறான் இவன், இவர் இந்த அம்மா வந்து எப்படி இருக்கும், கடுமையான கோவம், எங்க ராத்திரி 10:30 மேல போய் விடியறதுக்கு முன்னே 4:30 வந்து நிக்குது, எங்க வந்தது கேட்டேன், எங்கயும் போலியே பாரியார் சொற்படி கேட்க போனேன், பாவம் பாரியார் சொற்படி கேட்க போனேன், மாரியா சொல்ற ராத்திரியான சிவன் ராத்திரி ஒண்ணும் அப்படி விட்டான். இதுல புழுகளை எந்த புழுகுன்னு வச்சுங்க, அதுல 10:30 தொடங்கி நம்ம 3:30 விட்டாங்க, அவ்வளவு பக்தியா கேட்டு வந்திருக்கு பிள்ளைன்னு. அதனால நான் எங்கேயும் போகல அப்படின்னா, ஏய பெண் பேசுற பேச்சு, புள்ளி கணவன் கல்வன் புனல் சேர் பொதுக்கம்போல் வள்ளுகிறு சேர்ந்தனவும் வாழையிறு உற்றனவும் ஒள்ளிதல் சோர்ந்தனின் கண்ணியும் தவறாதல் சாலாவோ கூறும். சாப்பிடுவோம் என்ன கழித்தொகையெல்லாம் எங்க நம்ம எங்க மேலைக்கு போய் எங்களுக்கு எடுத்து சொல்லவும் நேர இடம் இல்லை, இங்கதான் வருது ஏதோ சொல்லிட்டோம். அதனால இந்த நண்டு இருக்க, நண்டு அது தன்னுடைய வலையில என்ன பண்ணணும் கேட்டா அப்படியே வந்து மேல அப்படியே வரும், வந்ததுன்னா அந்த ரெண்டு முன்னு இருக்கிற கோடு இருக்கு பாருங்க, அந்த மின்னல் அந்த வாய் அது அப்படியே கீறி கீறி கீறி கீறி கீறி இருக்கும். அப்ப அந்த அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நண்டு இது வரைக்கும் சும்மா இல்ல, என்ன பண்ணிருக்கு அப்படியே ஊறி வந்துருக்குது என்று தெரியும். அது மாதிரி இவன் மார்பிள என்ன மாதிரி இருக்குதான், இப்படி வளைவு வளைவா வளைவு வளைவா வளைவு வளைவா இருக்கும். சிவ சிவ புள்ளி கல்வன் புனல்சேர் பொதுக்கம் போல் வள்ளுகிர் போல் தரும். எதனா அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கை நெகம்பட்ட மாதிரி இருக்கு, கை நெகம்பட்ட மாதிரி இருக்கு, வள்ளுகிர் போல் தனமும். சரி, கன்னத்துல பார்த்தோம்னா சிவ சிவ இன்னைக்கு அவங்க வரல, இல்லைன்னா அதெல்லாம் சொல்றது கூட மனசுல சங்கரன். ஆனா எவ்வளவு அருமையா சொல்லுவார் சங்கலைக்கியம். வாழுகிர் போழ்ந்தனவும் இந்த பல்லு பட்ட மாதிரி இருக்கு. இங்க எல்லாம் போதுமே போதுமே. வள்ளுகிர் போழ்ந்தனவும் வாழையிர் உட்டனவும் பல்லு அப்படியே இங்க அப்படியே அந்த மாதிரி இருக்கான், பட்டா குறி இருக்கான். சரி, ஒள்ளிதல் சோர்ந்தனின் கண்ணியும் மாலை எப்பவும் அப்படியே வாடாத மாலை, வீட்டுல இருந்தாலும் வெளியில இருந்தாலும் போட்டுட்டு இருந்த காலம் நம்ம காலம், தமிழர் அப்படி போட்டுட்டு இருந்தான் ஒரு காலத்துல. இப்பதான் வந்து இப்ப எப்பவுமே கிடையாது, கல்யாணத்துல தான் செய்யறோம். அது மாதிரி பார்த்தா ராத்திரி போட்டிருந்த மாலை எப்படின்னு கேட்டா அருமையா அப்படியே ஒரு இதழ் வாடாம இருந்தது. இப்ப அங்கிருந்து 4:30 விடியாம வரும்போது வெறும் நாரா இருக்கு, பூவே காணா. ஏயா யார்கிட்ட கதை விடுற? வாரியார் சொற்பொழிவு போனா இது மூணு வருமா? வாரியார் சொற்பொழிவு போனா நெஞ்சில் அப்படியே கையில நகமெல்லாம் பட்டிருக்குமா, இங்க வந்து கன்னத்துல பல்லு பட்டிருக்குமா, மாலை இப்படி குடிச்சோரா போய் வெறும் நாரா இருக்குமா அப்படின்ட்டான். புள்ளி கல்வன் புனல் சேர் பொதுக்கம் போல் வள்ளுயிரு உற்றவும் வாழையிரு போழ்ந்தனவும் ஒள்ளிதல் சோர்ந்தனின் கண்ணியும் தவறாதல் சாலாவோ குரு. அதே அந்த யோகியதையை புரிஞ்சு வச்சுட்டுதேடா. உன் மார்பும் உன் கண்ணமும் உன் கழுத்துல இருக்கிற மாலையும் புரிய வச்சுட்டுது. தூர்த்த வேடமும் அந்த வேடம் தான் அந்த வேடம் சங்கலிக்கு சொல்லப்படுகிற. நீ வேற எழுதுனா நாங்க ஒத்துக்க மாட்டோம். இந்த வேடம் எதனால வந்ததுன்னு சொன்னா அப்ப ராத்திரி எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சு போச்சுப்போம். ராத்திரி எங்க போயிருக்கான 10:30 சொன்ன யாரோ ஒரு தேர் வீட்டுக்கு போயிட்டு காலையில 4:30 வந்துருக்கு. அதனாலதான் இங்க வந்து அந்த குறி இங்க வர அந்த குறி எல்லாம் போயிட்டு. அதான் தூர்த்த வேடம், அதுதான் இங்க சொன்ன தூர்த்த வேடமும். இதை நம்ம எழுதணும். ஆனா நான் இப்ப எழுதும்போது எழுதியிருக்கேன், என்னுடைய இதே உரையில் எழுதும்போது தூர்த்த வேடம் என கழித்தையை கூறுமாறு காண்க. நம்ம அப்புறம் என்ன செய்யணும்? எழுதணும்ல. தூர்த்த எழுதுனா அது என்ன வேடம்னு தெரியும்ல. அருமையா கட்டறிந்தாரியத்தும் கலியோடு அகம்பரம் என்று இத்திரத்தை எட்டு தொகை நூல்கள்ல கலித்தொகைக்கு கட்டறிந்தாரியத்தும் கலியோடுன்னு ஒரு ஒரு அடைமொழி வேற கூட இருக்கு. 150 கலித்தொகை இருக்கு, கலிப்பாட்டு. ரொம்ப அருமையான பாடகர். இப்படி ஒரு இன்பச்சுவை மட்டுமல்ல, இதுல பல்வேறு அறங்களை எல்லாம் சொல்லுகிறேன், ரொம்ப அழகா. எனவே தூர்த்த வேடமும் கொண்டு தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய், இப்படிப்பட்ட ஒரு காமுக வேடமும் அந்த உடம்புல இருக்கும்படியாக வந்தது. அதனால் தான் ஐயா இந்த வேடம் இருக்கணும்னு சொன்னா மேல இருக்கிற அம்மாளுக்கு தெரியாமையான்னார், உடம்புல இருக்கிற அம்மையாளுக்கு தெரியும், அதுதான் ஏன் எனக்கும் தெரியாதுன்னு. அதனால் இப்பதான் தெரியும், சஸ்பென்ஸ் இப்பதான் விளங்கும் அல்லவா. அப்ப இந்த வேடம் இருப்பதனாலதான் இது இந்த ரெண்டு பெண்களுக்கும் தெரியாம இருக்க முடியுமா, உடம்புலயே இருக்கிறவங்களாச்சு அப்படின்னா அதான் எனக்கும் ஐயம். இப்படியாக வந்தாராம் ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க. இந்த வரி இன்னும் மேலும் முக்கியம். தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய், ஐயா ஆண்டவனா இப்படி கொள்றான் இந்த வேடத்தை எல்லாம் அப்படின்னா, மாய வண்ணமே கொண்டு மாய வண்ணமே கொண்டு நிலையற்ற இந்த வேடத்தை வேண்டும் என்று இந்த அடியவரை ஆட்கொள்வதற்காக பூண்டதே தவிர இயல்பில் அன்று என்பார் மாய வண்ணம். சரி, இப்படி வந்தவர் சார்தான் சார், இந்த வேடம் இருக்கும்போது நெத்தியில திருநீராவது அழிச்சிருக்கலாம்ல இல்லவா, நெத்தியில திருநீர் ஏன் பூசிட்டு வருது, ஒன்னும் இப்படி இருக்கு இந்த வேடம், ஒன்னும் அந்த வேடம் இருக்கு, அடாராடா கலந்துட்டது என்ன. தொண்டர் மாறாத வண்ணமும், இது இல்லைன்னு அவர் யார் உள்ள விடுறார், இதனாலதான் அவருக்கு சொல்ல போறார். அதனால தொண்டர் மறுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எது வேண்டியிருக்கு, இது வேண்டியிருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கும் இல்லை என்னாது எங்கள் பெருமான் கொடுப்பார் என்பதை காட்டுவதற்காக இது இருக்கு மாயவன். அதனாலதான் இறைவன் காட்சியும் விளங்குதா. இப்ப தலைப்பு கொடுத்தது அப்படிதான் கொடுக்கணும், இறைவன் காட்சியும். என்ன ரிஷவானத்துல எரிய அம்மைய பொருள் வந்து கொடுத்தாரு, அது எங்கேயும் இருக்குது, எங்கேயும் இருக்குது, இங்கதான் இருக்குதா. ஆணியத்தின் மீது வந்து இறைவன் வந்து அம்மையோடு அருள் செய்தான்ங்கிற வேடமைய தொன்மை கோலமே நோக்கி குளிந்துவதாய் கோத்தும்பி என்று முடிச்சு விடுறோம். அதனுடைய கோலமே இப்பதான் தெரியுது, அவருடைய இறைவன் காட்சியும் என்பதற்கு. மாய அப்படி கொடுக்கணும் சார், நீங்க எல்லாம் தலைப்பதான் தயவு செய்து உங்களை சொல்றேன். இறைவன் காட்சியும் என்ன காட்சி, மாய வண்ணமே கொண்டு என்னவா. ஆனால் அதே நேரத்துல திருநீட்டார்னு சொல்லல, திருநீட்டார்னு சொல்லல, தொண்டர் மாறாத வண்ணமும். அது ரெண்டு ரெண்டு சைக்காலஜி, அதுல புறமும் இருக்கு அகமும் இருக்குது. ரொம்ப அருமையானது. பின்னால் நான் முடிச்சிடணும் விரைவில், ஏன்னா கதை தெரிஞ்சது பதில் ஒன்றும் வரலாறு நமக்கு ஒன்றும் பெருசாக இப்போ தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அப்புறம் மூணு நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம் வரலாறை. சேக்கிராருடைய போகிறது தான் நமக்கு இனிமையாக தவிர வேற எதுவும் இல்லை இல்லைங்களா. அதனால தொண்டர் மராதவண்ணமும் என்று சொன்னா இந்த திருநீர் இருந்தால்தானே அவர் வந்து எந்த யாராயிருந்தாலும் அடியவராயிருப்பவர்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்வார். அவ்வளவே தவிர இங்க தொண்டராயிருப்பது அதனால மராதவன் என்பது உடம்பில் பார்க்கின்ற பொழுது நல்ல திருநீர் அணிந்த போலம். அந்த ஒண்ணுதான் அடியவருக்குரிய வேடம் வெட்ட இருக்கு. மற்றதெல்லாம் உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தூர்த்த வேடம் இருக்குது. கொண்டு எதற்கு சார் இந்த மாதிரி கோலத்தை போடணும், ஏன் அவர் தலையெழுத்தங்களா தலையெழுத்துங்களா அவன் ஒருத்தன் கேட்டான். ஏன் இந்த மாதிரிலாம் மனுஷன் போட்டு போகணும். தொண்டர் மாறாத தன்னாமும் காட்டுவான் வந்தார். நாம் எல்லாம் அறிவதற்கு அதற்காக வந்தார். அப்ப தொண்டர் இப்படிப்பட்ட ஒரு தொண்டர் இருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் அறிய வந்த வேறமே தவிர வேற எதுவும் அன்று என்பதும் அங்கேயே ஆண்டே பெற்றாம். அருமை. சரி இன்னுமே போலாம். நேர வந்தார். வந்த உடனே இதோ காவிரி பட்டினம் இந்த வேடத்தோடு வருகிறார். இயற்பையாருடைய அந்த தெரு வந்து விட்டார். இயற்பையார் தெரு வந்து ஏதோ இயற்பையாருடைய வீடு அங்க வந்து நிக்கிறார். அப்படி வந்துடுவோம் வந்துட்டா அவர் உடனே உள்ளிருந்து வந்த உள்ளிருந்தவர் வருக வருக இப்படி உங்களுடைய அடியன் செய்த அந்த தவம் அடியனுடைய வீடு செய்த தவம் என்றெல்லாம் சொல்லி என்ன மாதமும் செய்தது இச்சிறுகுடில் என்றார் என்று அங்க சொல்ற மாதிரி என்ன மாதமும் செய்தது இச்சிறுகுடில் என்றெல்லாம் சொல்லு. அப்படியே கை காட்டி ஆசீர்வாதம் செய்துட்டு நான் ஒன்னு இந்த ஊருக்கு வந்தேன், வந்த போது காதல விழுந்தது அதை பார்த்துட்டு போக வந்தேங்கிற இது சுத்த நடிப்பு அப்படிதான் நடிக்கணும். அதனால என்று கூடிய இயற்பகையார் முன் எய்தி நின்ற கைதவ மறையோர் கொன்றை வார் சடையார் அடியார்கள் குறித்து வேண்டின குணம் என கொண்டே ஒன்றும் நீர் எதிர்மாறாது உவந்தளிக்கும் உண்மை கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தனும். ரொம்ப எச்சரிக்கை. எழுத்து அப்படியே நெருத்து போடுற இங்கேயுமே நெருத்து போடுகின்றவர் தான். ஆனா இங்க ரொம்ப நெருத்து போடணும், ஏன்னா உலகியல் ஒழுக்கம் என்ற ஒன்று இருக்கிறதே, பண்பாடு அறம் என்றெல்லாம் அதற்கு எந்த விதத்திலையும் இல்லை. அப்படியே வந்தேன், வந்த உடனே என்ன பார்த்துட்டு ஒருத்தர் வந்து உங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன் இயற்பகையாருன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எங்கே என்ன அப்படிங்களா என்று சொல்லிவிட்டு அடாரால இந்த மாதிரி அறிவர்கள் வந்தாங்கன்னா அவங்க எதை கேட்டாலும் கொடுப்பாரு புண்ணியம், எதை கேட்டாலும் கொடுப்பாரு. எப்பா எதை கேட்டாலும் ஐயோ நீங்க அது எதுன்னு பேச வேண்டியிருங்க. அவர் மனுஷங்கிட்ட போனவங்க அடியவரா போயிட்டு உங்க மாதிரி புண்ணியமாக போயிட்டாங்கன்னு சொன்னா அப்படிதான் நம்ம உலகில சொல்லுவான், உங்க மாதிரி புண்ணியமாக போயிட்டாங்கன்னா எதை வேணாலும் கொடுத்துற மனுஷன் என்று கேட்டு கேள்விப்பட்டேன். பட்ட உடனே அப்படியே வந்தேன் நம்ம எடுத்துக்கிட்ட இது வரைக்கும் சரி. அது இங்க இனிமே என்ன சொல்ல போறது ரொம்ப கடினமானது அல்லவா. அதனால் நீ என்ன சொல்லுகிறார், ஒன்றும் நீர் எதிர்மாறாது உவந்தளிக்கும் உண்மை கேட்டு, இது ஊரவங்க சொன்னது சரி, நும்பால் ஒன்று வேண்டி எனக்கு அப்புறம்தான் பட்டது உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு யாரு ஊர்ல சொன்னவங்க பார்த்துட்டு சரி நமக்கு தான் ரொம்ப நாளா ஒண்ணு வேணும்னு நினைச்சோமே அது கேட்கலான்னு வந்தேன். அப்படி சந்தர்ப்பத்தினால வந்தனே தவிர இதெல்லாம் ஜோடனை அப்படி கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தனும். சரி அதனுக்கு இசையலாம் எனில் எம்பலாம் என்றார். இது மூணாவது கூட்டு பகுத்தறிவாது கேட்க போறாங்க அதுக்கு கூட்டுக்கல்ல மூணாவது கூட்டு இசையலாம் எனில் எம்பலாம் என்று நான் ஒண்ணு கேட்கணும் அடியேனுக்கு ஒண்ணு வேணும் அதுக்காக இங்க வந்திருக்கிறேன் அதை நான் கேட்கலாம்னு நீங்க அதை அனுமதி கொடுத்தா நான் கேட்கலாம். இது ஒரு இடம் என்ன சொல்றான், கொண்ட மனைவியவா கொண்ட மனைவியவா தாலி கட்ட மனைவியாம அதெல்லாம் தெரியாது பாடுற மாண்புமிகு அமைச்சருக்கு வந்திருக்கிறாரையும் தெரியாது அதுக்காக தான் இவ்வளவு கட்டுக்கோப்பு கேட்டு வந்தனும் அதற்கு செய்யலாமெனில் எம்பலாம். நீ நினைக்கிற அத்தனையும் அவர் கருதி இருக்கிறார் என்பதையும் மறந்துடக்கூடாது. சரி இப்படி சொன்ன உடனே என்ற அவ்வூரை கேட்டு ஏற்பகையார் ஒரு அருமையான கருத்தை ஒன்று சொல்றேன். சுவாமி ஒரே ஒன்று அடியேன் விண்ணப்பிச்சு கொள்றேன் உங்ககிட்ட, எந்த அடியவராக உங்க மாதிரி வந்தாலும் அவங்க எதை கேட்டாலும் கொடுத்துருவேன். ஆனால் அந்த ஒன்று கேட்கிற ஒன்று அடியேன்பால் இருக்க வேணும் அதுதான் முக்கியம், அதுதான் அண்டலை. ஆமா ஏதேனும் ஒன்று நீங்க கேட்கறது அது என்னிடத்தில் மட்டும் இருக்குமானால் அது உங்களுடையதுன்னு யாதும் ஒன்றும் என்பக்கள் உண்டேனில் அது அடியவர் உடைமை. ஆனா அது என்னங்கிட்ட மட்டும் இருக்கணும். இவ்வளவுதான் சுவாமி, வேற எந்த இதுவும் இல்லை. அப்படி அரியன்பால் இருக்குமானால் அது உங்களுடைய உடமையும் தரும். நான் இனிமேல் நான் தந்து நீங்க பெறுவது என்பது இல்லை, அது உங்களுடைய உடமை.

என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அப்படி வாழ்ந்தவர்கள். நம்ம அந்த பக்கமே போகல, வெறும் கேள்வி கேட்கதான் தெரியுதுன்னா என்ன பண்றது? நமக்கு இதுக்கு எங்கேயோ இருக்கு. ஏழு எட்டு பேரையும் பத்து பேரையும் வந்து இது வந்து நுழையணும். கேள்வி கேட்க வந்துட்டா சரியா போச்சா? அன்பே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் பெருந்துறையில குருநாதா உன்னை நான் கண்டபோது அணையாய். இதுக்கெல்லாம் ஒரே வேணுமா? ஒரே வேணும் சுவாமி. ஏனை ஆட்கொண்ட போதே, நான் கொடுத்தேன் அல்ல, கொண்டிலையோ. அது ஓன் உடமே. இப்ப இந்த தமிழர் வந்து இப்ப ஆபீஸ்ல இருந்து இப்ப வந்து கலைமணி வந்து மற்றவங்க வந்து எடுத்துட்டு போனாங்கன்னா என்ன கேட்கணுமா? யாருது? அவங்களது இல்ல அல்லவா? என் டேபிள் இருக்கிறத எப்படி எடுக்கிறேன்னு கேட்கலாமா? அடமா அக்குப்பா இல்ல, இது என்னங்க எங்களுதுப்பா அப்படின்னு சொல்லணும். இதை வேணும்னா சார் ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்கன்னு கேட்கலாம். இது அது மாதிரி என் ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் நீ எடுத்துக்கிட்ட அப்படிங்கும் போது எனக்குன்னு என்ன இருக்குது? என்னதோ இங்கு அதிகாரம். அப்படி வாழ்ந்தவர்கள். நம்ம அந்த பக்கத்துக்கே இந்த பிறவியில் பத்து பிறவி கழிச்சு போமோ என்னமோ. கேள்வி மட்டும் சிட்டுல கேட்டா சரியா போச்சா? சிட்டு இருக்குது எழுதி கொடுத்தா சரியா போச்சா? நமக்கு அவர்களுக்கு இருக்கிற இடைவெளி, அவர்கள் எவரஸ்ட் இமயமத்தின் உச்சியில் இருக்கிறார், நாம் மானசரோவரில் கீழே இருக்கிறோம். இந்த இடைவெளி தெரிஞ்சா வினாவே வராது. இந்த இடைவெளி நாம் அவரும் ஒண்ணுங்கிறதுனால தான் வினாவே வருகிறது வருகிறது. முதல்ல அந்த அடிப்படை முதல்ல தகரணும். நம்ம நாமும் அவரும் ஒன்றுதான் முன் மறந்துடணும். நாம் மானசரோவருடைய அடியாளத்தில் இருக்கிறோம், அவர்கள் இமயமலையினுடைய சிகரத்தில் இருக்கிறார்கள். அந்த எண்ணம் இருந்ததுன்னா அந்த எண்ணமே வராது. யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டாயில் அன்னது எம்பீரான் அடியவர் உடைமை. இதுதான் சுவாமி அடியனுடைய குறிக்கோள். சரி, அப்படியான உடனே என்ன உடனே சொன்னார்? வேண வரலாறு முடியணும் இல்ல. மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தனும். அவ்வளவுதான். போகும்போது சொன்னார் ஏற்கனவே தகபார்த்தார் ரெண்டு பேரும் அல்லவா, தினமும் எளியும் புனியமா இருந்தது, நல்ல வேலை இந்த அடியார் கட்டவுடனே புனை கொடுத்துருவான்னு இல்ல. மண்ணு காதல் என்று அவங்களுக்கு திருமணம் ஆயிட்டோ அன்று போல், அன்று முதல் இல்லவா நிலை பெற்ற அந்த அன்பு உணர்வு. அன்பு உணர்வு கொஞ்சம் கூட மாறாது. அன்பு மரணம் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயணம். அது இதெல்லாம் என்ன ஒரு எழுதுறது? என்ன ஒரு வழியில போற வேணா எழுதுறத? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அதுன்னா அன்புங்கிறதுக்கு பரிமையாளர் ஒருவர் தான் எழுதுனது உரை, வேற எதுவும் இல்லை. இல்லாட்கும் கணவர்க்கும் எழுதுனானே மனுஷன், படிக்க யோகியதை இருக்கா, விளங்க யோகியதை இருக்கா? உடனே நீங்க பாருங்க, இப்போ உரை எழுதி பிரயோஜனம் திருக்குள் உரை எனக்கு தேவையில்லைன்னு ஒரு அபிப்பிராயம். நிச்சயம் மூச்சு. நீ என்ன புதுசாக என்ற போற? எனக்கு ஒன்றும் வழங்கலை. இல்லாட்கும் கணவர்க்கும் எது ஒன்றாகும்? சார், இது என் ஒய்ஃபு, நான் வந்து அவ வந்து நாக்கால உட்காந்துருந்தா நான் இப்படி உட்காந்து எடுத்தேன், அப்புறம் நான் நாக்கால உட்காந்துட்டேன் அவன் இப்படி உட்காந்து எடுத்தான், அப்புறம் வந்து மெதுவாக அப்படி கை போட்டு எடுத்தான். இது ஒன்றாகிறதுக்கு தேவையில்லடா, இது நாக்காரி போட்டோ எடுக்கிற ஒன்று கொண்டு கொடுத்துறான். ஐயா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்க, எவன் செய்வான்? அவன் செஞ்சிருவான் அந்த வேலையை. அதனால் நீ ஒன்றுபடுதல் என்பது இதில் ஒன்றுபட்டு பிரயோஜனம் இல்லை. நீ இதில் ஒன்று பண்ணணும் பரிமையாளர் அல்லவா? இல்லாட்கும் கணவர்க்கும் நெஞ்சு ஒன்று ஆகா வழி. அடாராடா, தமிழுக்கு தமிழ், கருத்துக்கு கருத்து, திருக்குறளுடைய திருவள்ளுவர் கருத்தினுடைய ஆழத்துக்கு ஆழம் எல்லாம் பொதும்ப. இல்லாட்கும் கணவர்க்கும் நெஞ்சு ஒன்று ஆகா வழி. நெஞ்சு ஒரே இருக்கணுமா? அதைத்தான் யார் சொன்ன? சிலப்பதிகாரத்தில், யாவதும் மாற்ற உள்ள வாழ்க்கையேன் ஆதலின். நீங்க என்ன கருதுறீங்களோ அதை வந்து எனக்கு கொஞ்சம் கூட கருத்து வேற்றுமே இல்லை. அதனால் எழுகன நான் உடனே படுத்துட்டு வந்துட்டேன் என்று சொல்லுகிறேன். இல்லாட்கும் கணவர்க்கும் நெஞ்சு ஒன்று ஆகா வழி, இல்லறம் கடை போகாமையின் இல்லறமான சிறக்காது என்ன. அதனால் அன்புடைமை பண்பாயிற்று, அறனுடைமை பயனாயிற்று என்று எழுதினார். இதுக்கு மேல் நீ என்ன தாத்தா சொல்ற சொல்லு, இருந்தா காலில் உழுவுறேன். இந்த குரலுக்கு இதுக்கு மேல் நீ எதையும் சொல்ல முடிந்தது? ஆனால் முடியுமானால் சொல்லு, காலில் விழுந்து கேட்டுக்க. எல்லாம் நம்ம அன்பு அண்ணன் உடைத்தாயும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை பண்பு மது பயணம் அது தலை இருக்க ஒட்டி தான் போடணும். இதுதான் உரையா? இதுதான் உரையா? உரை என்பது எது? சிங்கமல் எழுதியிருக்கிறாங்க, சிங்கமல் எழுதியிருக்கிறாங்க. அதனால இந்த வரியில எங்களை ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தை கொடுக்கும் கொளுத்தும் போது தான் அல்லவா இவர் உடன் சொன்னாராம் பாரதிதாசன்,
என்னுடைய தமிழ் என்ற உணர்வு வந்து அந்த இது கொளுத்தும் போது கூட அதோடு சாம்பலாகி மீண்டும் தமிழ் மனம் கமக்கும். அது மாதிரி பெருமையில் உரை கமக்க வேணாமா? ஏன் அதனுடைய அந்த புலமையினுடைய ஆழம், தமிழினுடைய சுவை, உண்மையான யோகியதை. இல்லறத்துல என்ன இருக்கணும்? இப்ப இல்லாட்கும் கணவர்க்கும் எது ஒன்றா இருக்கணும்? நெஞ்சு ஒன்றா இருக்கும். இன்னைக்கு ரத்தனகிரி போலான்னு நினைச்சேன், அதுதானுங்க இன்னைக்கு நான் எந்திரிக்கும் போதே நினைச்சேனுங்க, நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கணுமே தவிர, ஆமா இப்பதான் ரத்தனகிரி போகணும், உங்களுக்கு வேற வேலை என்ன? இந்த தடவை நம்ம பொங்கலுக்கு என்ன தெரியுமா, உனக்கு அருமையா ஒரு புடவை எடுத்திருக்கலான்னு பாக்குறேன். நான் ஒண்ணு இல்லைங்க, இந்த தடவை பொங்கலுங்க நீங்க எட்டு மலை வச்சு எடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு எடுத்துருக்கு. நீங்க இந்த தடவை நல்லா வெண்பட்டு எடுத்து கட்டுங்க நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல நான் உனக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல உனக்கு அப்படி இல்ல இருக்குன்னு சிவ சிவ, இது எதற்கும் பொருந்தும். உண்டி உடை மற்றது போறது வர்றது எல்லாத்துக்கும் இவ்வளவும் அடக்கி இல்லாட்கும் கணவர்க்கும் நெஞ்சு ஒன்று ஆகாவே. போதுமே போதுமே, என்னமோ போங்க. இங்கே மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது, அவ்வளவுதான். இவர் விஷயம் சொல்லிட்டார். என்னதுன்னு அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியா என்னது அங்க சொன்னார் பாருங்க. அப்பொழுது அளந்த செந்தாமரையினை வென்றதம்மா. ஏற்கனவே முகம் ரொம்ப அருமையா தாமரை பூண்டு இருக்குமா. இந்த மாதிரி அந்த மன்னவன் சொன்னான்னு சொன்ன அந்த வாசகம் கேட்ட உடனே அப்பொழுது அளந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்றாரு. முதல்ல அந்த மண்ணில் வாய்க்குமா, இது கிடக்கட்டும், இது அப்புறம் முதல்ல அந்த மண்ணில் வாய்க்கணுமா? கபடிய காலம் எந்திரிச்சு ஆறு மணி வரைக்கும் நீ தான் ராஜா என்றெல்லாம் சொன்னதை விட்டுட்டு இப்ப நீ 16 வருஷம் காட்டுக்கு போன்னு சொன்னோன்னு சொல்லாத உள்ளம் சொல்லும், சொல்லாத கதைகள் சொல்லும்னு ஆரம்பிப்பானே, இப்படி வருமா? அதுதான் சொல்றேன், அந்த உள்ளத்தில் எவரெஸ்ட்ல இருக்கு நம்முடைய எண்ணங்கள் மானசரவருடைய கீழில் இருக்கிறது. எப்படி நமக்கு அந்த புத்தி வரும்? இப்படி ஒரு பையன் நினைச்சிருப்பானா? இதெல்லாம் சும்மா கொஞ்சம் கற்பனை சார், உன் தலையில தான் எருக்கொட்டி போன போடாங்க வேண்டியதான். அதனால இப்ப இவருக்கு என்ன ஆயிட்டுனார்,

0: என்ன அவருக்கு என்னன்னா, இப்படி எல்லாம் நான் ஒன்னு வேண்டி வந்தேன், அது உங்ககிட்ட சொல்லலாம்னா சொல்றேன்னு சொல்லும்போது ஒரு கால் நம்மிடத்தில் இல்லாத ஒன்றா இருக்குமோ என்றுதான் அவருக்கு பெரிய அச்சம். இப்ப மண்ணு காதலும் மனைவியை வேண்டி வந்தேங்கிறது அடார அடார அடா இதான் இருக்கிறது. அதனால முன்னையின் மகிழ்ந்து இல்ல மிக மகிழ்ச்சி கொண்டு என்னன்ன, இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி எம்பிரான் செய்த பேரு எனக்கு என்ன. எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, நல்ல வேலை என்னிடத்துல இருக்கிற ஒன்று பெரியவங்க கேட்டீங்க, அது எனக்கு நான் செய்த பெரும் புண்ணியம் என்று சொல்லிவிட்டு கது மெனச்சென்று ரொம்ப வேகமா போய் தம் மனை வாழ்க்கை அங்க எழுத்து கழுத்து அழகு தோன்றுமேடா அப்படி இருக்குது. கது மெனச்சென்று கொஞ்சம் கூட யோசிக்கலையா, ஏன் யாதும் ஒன்றும் என்பக்கல் உண்டாயின் அது அடியவர் உடைமை. அந்த அந்த திரையை போட்டுக்கணும் பொருட்டாதான் நீங்க இந்த வரியை நீங்க கது மெனச்சென்றுங்களா. நான் என்னமோ டம்ளரை காப்பான் அல்லது வீட்டை காப்பான்னு நினைச்ச மனுஷன் மனைவி அல்லவான்னு ஆரம்பிக்க சொன்ன யாதும் ஒன்றும், யாதுங்கிறத அவள் படிக்கணும், என் பக்கல் உண்டாயும் எங்கிட்ட மட்டும் இருந்துடணும் அது அடியவர் உடைமை. அதனால கது மேனச்சென்று வேகமா பொறுத்தறான். யாரை யாரை என்ன தம் மனைவின்னு ஒரு வரத்துல புறப்படாதா, புறப்படாதா தம் மனைவி யார் மனைவி தானே, அவ்வளவுதானே வேற என்ன இருக்கிறதுல, மனைவிதான் ஆனால் செய்கிறார் வழி தம்மனை வாழ்க்கை என்னது, தம்மனை வாழ்க்கை தாம் என்ன தம்மனை வாழ்க்கைன்னு ஏற்றாலும் இப்ப என்ன தெரியும் ஒளி ஒளியில் எப்படி காட்டணும் கேட்டீங்கன்னா, காட்டணும் கேட்டா இவர் இப்படி உள்ள போகும்போது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன் இதோ திருமணம், ரெண்டு பேரும் மனவரில் உட்காராங்க ரொம்ப அருமையா இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற பிள்ளைகள் மற்ற தோடிமாரெல்லாம் நீங்கள் நெருங்கி உட்காருமா நெருங்கி உட்கார் போடு நெருங்கி உட்காருமா என்ன மாப்பிள்ள கொஞ்சம் தள்ளி உட்காருங்க என்ன தள்ளி உட்காருங்க. அன்று எப்படி அவர்களுக்கு அந்த உறவு நிலை இருந்ததோ மனநிலை இருந்ததோ அதே போல தம் மனை வாழ்க்கை இதை ஒரே மொழியில காட்டினா அந்த இடத்த காட்டி அப்படி வரணும் அப்படி என்று அவர்கள் அந்த மாதிரி கருத்து ஒருமித்து திருமணம் செய்து கொண்டார்களோ அன்று முதல் இன்று வரை கருத்து வேற்றுமே போகுது மாதிரி ஒண்ணுமே. தம் மனை வாழ்க்கை சரி, அடுத்தது ரொம்ப அருமை, கற்பில் மேம்படு காதலியாரை. இதெல்லாம் இங்க வேணும் விஷமம் பண்ணுவான் நம்ம ஆள் இருக்கானே எதையும் சிரிப்பு கொடுப்பான் பின்னால, அதுக்காகத்தான் இங்கெல்லாம் நல்ல திண்டுக்கல் போட்டு போட்டு போட்டு கற்பில் மேம்படு சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பிய பெண்ணில் பிறந்த கையாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக படிச்சியடா. அதுக்கு ஒரு வடிவம் வேணும்னா இந்த அம்மா தான் இந்த அம்மா.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: துவிதம் என்றால் இரண்டு, அத்துவிதம் இரண்டற்றதன் கலப்பு, இரண்டற்ற தன்மை, இரண்டற்ற என்ன இரண்டர கலத்தல், இரண்டு அறன்னு சொல்லும் போதே அங்க ரெண்டு பொருள்கள் இருக்கின்றன, அவை இரண்டாக பிரிந்திருக்காமல் ஒன்றாக கலந்திருக்கின்றன, அதான் இரண்டர கலந்தான் சொல்கின்றோம் அதான். எனவே பொருளால் இரண்டு கலப்பினால் ஒன்று என்பது அந்த அத்துவிதம் என்பதனாலே இரண்டு அற என்பதனாலே பெறப்படுகின்றது. இப்படி கலப்பினாலே உயிர்களோடு ஒன்றாயும் பொருள் தன்மையினாலே வேறாயும் செலுத்தும் தன்மையினாலே உடனாயும் இருக்கின்ற இந்த சம்பந்தம் தான் அத்துவித சம்பந்தம். இது உடனாயிருத்தல் என்றே தொகுத்து சொல்லப்படும், சொன்னால் ஒன்றாயிருத்தலும் வேறாயிருத்தலும் உடனாயிருத்தலிலே அடங்கும். செலுத்துகின்றான் என்பதிலே, உடனாயிருந்து செலுத்துகின்றான் என்பதிலே கலப்பினால் ஒன்று என்பதும் பொருளால் வேறு என்பதும் அடங்கிவிடுகின்றன. அவ்வாறு அத்த அந்த முறையிலே உடனாயிருத்தல் தான் அத்துவித சம்பந்தம். இவ்வாறு அத்துவித சம்பந்தமாக சிவபெருமான், அதாவது சிவகுருநாதன் சொல்லும்போது சிவோகம் பாவனையிலே நிற்பதனாலே அந்த குருமூர்த்தியினுடைய திருவாக்கு எல்லாமே சிவவாக்கு தான். ஆகவே நாம் என்றே அந்த குரு சொல்வார். நாம்னா அங்க சிவம், அந்த குருவே சிவம் என்று அங்கே கொண்டு கேட்க வேண்டும். உண்மை விளக்க ஆசிரியர் மெய்கண்டார் திருவாக்காக சொல்லும் போது அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார். மெய்கண்டார் நாம் என்று சொல்லும்போது அங்க சிவத்தை குறித்து அது மாதிரி சொல்வார். நாம் இப்படி உன்னோடு அத்துவிதமாக கலந்திருப்பதனாலே உன்னுடைய செயல் எல்லாம் நம்முடைய செயல் என்று கருதுவாயாக. நாம் செலுத்தாமல் நீ யாதொன்றையும் செய்ய இயலாது, நாம் அறிவிக்காமல் நீ யாதொன்றையும் அறிய இயலாது, செலுத்தாமல் செய்ய இயலாது. ஆகவே உன் செயலை எல்லாம் சுதந்திரமாக நீயே செய்து கொள்ளக்கூடிய செயல்கள் அல்ல, அது நம்முடைய செயல்கள் என்று அடங்குவாயாக என்று இப்படி உபதேசிக்கும் பொழுது, இந்த அத்விதத சம்பந்தத்தை நீ உணர்ந்ததனால் என்ன பயன் என்றால், இப்படி உடனாக இருந்து எல்லாம் சிவபெருமானே செய்விக்கின்றான், எனவே நமக்கென்று சுதந்திரமாக செயல் கிடையாது, எல்லாம் சிவன் செயல் என்று ஆன்மா அடங்குதல் இருக்கின்றதே, அப்படி எல்லாம் சிவன் செயல் என்று அடங்கினால்தான் அந்த ஆன்மா அத்விதத சம்பந்தத்தை உணர்ந்து கொண்டதனால் பயன் கிடைக்கும். அதான் அத்விதத்தை அறிந்ததனால் பெறக்கூடிய பயன் என்னவென்றால், எல்லாம் இப்படி அத்விதமா அவன் கலந்திருக்கின்றான், இரண்டர கலந்து அறிவிக்கின்றான், செய்விக்கின்றான், எனவே எல்லா அறிவும் அவனுடையது, எல்லா செயலும் அவனுடையது என்று ஆன்மா வேறு ஒன்றிலும் பற்று கொள்ளாமல் அந்த சிவத்தினிடையே பற்று வைத்து அடங்குதல் தான். அதை ஓமை மூலமா சொல்றார். உடம்பு எந்த செயலை செய்தாலும் அது உடம்பிலே கலந்திருந்து அந்த உடம்பை செலுத்தி உயிர் செய்கின்ற செயல்தானே. உயிர் செலுத்தாமல் இந்த உடம்பு அது செல்லுமா, எதையாவது செய்யுமா, செய்யாது. எனவே புலன்களின் வழியாக ஓடுகின்ற இந்த ஐம்பொறி அறிவு இருக்கின்றதே, அது உயிரின் அறிவு என்று நீ மதிப்பது போல, உயிராகிய உன்னுடைய அறிவு செயல்களை சிவபெருமானுடைய அறிவு செயல்கள் என்று நீ மதிப்பாயாக என்று உணர்த்துகின்றார். புன் செயலின் ஓடும் புலன் செயல் போல் சொன்னார். புலன் செயல்கள் எல்லாமே புன் செயல்களாக இருக்கின்றன, அற்ப செயல்களாக இருக்கின்றன. ஆக புலன் வழியாக ஓடுகின்ற ஐம்பொறிகளின் அந்த அற்ப செயல்களை எல்லாம் உயிரின் செயல் என்று எவ்வாறு தெளிவாக அறிந்து கொள்கின்றாயோ, அதுபோல உயிர்களாகிய உயிராகிய உன்னுடைய செயலை தலைவனாகிய சிவனுடைய செயல் என்று மதிப்பாயாக என்று இந்த குரட்பாவிலே, நீ அத்விவித சம்பந்தத்தை உணர்ந்ததனாலே உன் செயலெல்லாம் சிவன் செயல் என்று கருதுவாயாக என்று சொன்னார். அப்படி அடங்கி ஆன்மா தன்னுடைய சுதந்திரமின்மையை அவ்வாறு உணர்ந்து கொண்டால் அங்கே சிவபெருமானுடைய தரிசனம் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். அங்கே ஞான தேசிகர் வந்து உணர்த்துறார். அப்ப போதகாசிரியர்கள் நூலின் துணை கொண்டு

நம்மை செலுத்துகின்றான் என்பதை அவர்கள் தம் அனுபவத்திலே உணர்கின்றார்கள் என்றால் அது ஞான அனுபவம். அது சிவபெருமானே குருநானாக வந்து உணர்த்த வேண்டும். கேட்கின்ற சீடனும் இருவினை ஒப்பு சத்திரிவாதம் வந்து, அதாவது சிவபுண்ணியங்களை எல்லாம் முற்றுவித்து, புறப்பூசை அகப்பூசை எல்லாத்தையும் முற்றுவித்து சத்தினிவாதத்திலே, தீவிரதர சத்தினிவாதத்திலே விளங்கக்கூடியவனாக சீடன் இருக்க வேண்டும். அதனை விளக்குபவர் சிவபெருமானிடத்திலே ஒற்றித்து நிற்கின்ற ஏகனாக இறைவன் இருக்கின்ற முத்தான்மாவாக இருக்க வேண்டும். அப்பந்தான் அந்த முத்தான்மாவிய ஆசிரியரை சிவபெருமான் தனக்கு இடமாக கொண்டு அந்த சிவபெருமானை அங்கு உபதேசம் செய்வார். அப்படி உபதேசம் செய்தால் கேட்பவன் சத்தினிவாதம் மிக்கவன், தீவிரதர சத்தினிவாதம் மிக்கவன். எனவே அவனுக்கு அந்த அத்வைத சம்பந்தத்தை அப்பம் கேட்கும் போது அனுபவமாகவே அவனுக்கு விளங்கும். அவர்தான் நமக்கு உடனாயிருந்து எல்லாம் அறிவிக்கின்றார் செய்விக்கின்றார் என்பது அனுபவ பொருளாகவே விளங்கும். அது அனுபவமா அவன் உணர்ந்த பிறகு அதுக்கப்புறமும் அவன் வந்து தன் செயல் தன் அறிவு அப்படின்னு அந்த யான் யான் எனதுங்கிற உணர்வு அவன் வைத்திருக்கலாமா? அந்த உணர்வை விட்டுவிட வேண்டும் அல்லவா? அதைத்தான் சொல்கின்றான். புலன்வழி ஓடுகின்ற அந்த உடம்பின் செயலை எல்லாம் உயிரின் செயல்தானே என்றுதானே நீ உணர்கின்ற நீ தெரிந்து வைத்திருக்கின்றாய். உடம்பு சடம், அதுக்கு செயல் கிடையாது. அது மாதிரி உயிர் சித்து பொருளா இருந்தாலும் தானாக அறியவோ தானாக செய்யவோ அதனால் இயலாது. எனவே உயிரின் செயல்களை சிவபெருமான் செயல் என்று மதிப்பாயாக அப்படிங்கும் போது அந்த அந்த உபதேசத்துல அப்படியே உரைத்து நின்று விடுகின்றது அந்த உயிர். ஏன்னா அனுபவமா அதற்கு பாடம்லாம், சித்தாந்த பாடம்லாம் அனுபவமாக அந்த உயிரானது உணர்ந்து வருகின்றது. எனவே அப்படி அது தன்னுடைய சுதந்திரம் இன்மையை உணர்ந்து எல்லா முதன்மையும் சிவபெருமானுக்கே என்று அந்த உயிர் அடங்கி இருக்கும் பொழுதுதான் சிவ தரிசனம் உயிருக்கு கிட்டுகின்றது. அந்த சிவ தரிசனத்தை சொல்வது 58வது குரட்பம். இந்த அதிகாரத்திலே 8வது குரட்பம் ஒரு சொல்லினாலே நாம் அதை உணரலாம். சிவ தரிசனத்தை சொல்லக்கூடியது அப்படி சொல்லாட்சி சிறப்பாக வைத்துள்ளார். ஓராதே ஒன்றையும் முற்று உண்ணாதே, நீ முந்தி பாராதே, பார்த்ததனை பார். எனவே இப்படி உன்னுடைய அறிவெல்லாம் சிவஞானத்தாலே விளங்கத்தக்க அறிவாக இருப்பதனாலும், உன் செயலெல்லாம் சிவபெருமானுடைய செயலாலே விளங்கத்தக்கதாக இருப்பதனாலும், நீ உனக்கு சுதந்திரமாக அறிவு உண்டு என்ற கருத்திலே நீ சிவபரம்பொருளை ஆராயாதே. உன்னின் வேறாக விளங்கக்கூடிய உலக விடயங்களை நீ எத்தனையோ பிறவிகளிலே ஆராய்ந்து வந்திருக்கலாம். நம்மை சூழ்ந்துள்ள உலகப் பொருள்களை எல்லாம் நாம் ஆராய்கின்றோம். ஏனென்றால் அந்த உலகப் பொருள்கள் நம்மை வேறாக பிரிந்திருக்கக்கூடிய பொருள்கள். சிவபெருமானும் பொருள்னு பார்த்தா அவன் வேறு பொருள், நாம வேறு பொருள் தான். ஆனால் வேறாக பிரிந்து விளங்கக்கூடிய பொருள் அல்ல அந்த சிவபரம்பொருள். அந்த சிவபரம்பொருள் நம்மை விட்டு பிரிந்து விளங்கக்கூடிய பொருளா இல்லை. நம்ம அறிவோடு அறிவாக ஒன்றாக கலந்து விளங்கக்கூடிய பொருள், கலந்து விளங்கி நம் அறிவை விளக்கக்கூடியது, நம் செயலை விளக்கக்கூடியது. ஆகவே உண்மையாக பார்க்கும் பொழுது நாம் அவனுடைய அருளிலே அடங்கி இருக்கின்ற பொருள். ஆனால் நாம் விபரீத உணர்ச்சி கொண்டு அந்த திருவருளுக்குள்ளே நாம் அடங்கி இருப்பதை உணராமல், அடங்கித்தான் இருக்கின்றோம், அடங்காமல் இருக்க முடியாது, அடங்கித்தான் திருவருளுக்குள்ளதான் அடங்கி இருக்கோம். ஆனால் நாம் ஏதோ சுதந்திரமாக நாமே அறிவது போலவும் செய்வது போலவும் கருதுகின்றோம். ஆகவே அந்த கருத்தை இனிமேல் கொள்ளாதே விட்டுவிடு. ஏனென்றால் நீ சைவ சித்தாந்த ஞான அனுபவத்திற்கு தகுதியான ஆன்மாவாக ஆகிவிட்டாய். சிவபெருமானுடைய அத்துவித கலப்பினை, உன்னோடு சிவபெருமான் கொண்டிருக்கின்ற அத்துவித கலப்பினை உணரக்கூடிய நிலையிலே இருக்கின்றாய். எனவே இனியும் உன் அறிவு உன் செயல் என்று சுதந்திரமாக கருதாமல் அந்த உணர்ச்சியிலே உலகத்து பொருள்களை இதுகாரம் நீ ஆராய்ந்து வந்தாயே, நம் அறிவினாலே இதனை அறிகின்றோம் என்ற அந்த முறையிலே ஆராய்ந்து வந்தாயே, அந்த முறையிலே இப்போது அந்த திருவருளை நீ ஆராயாதே. உன் அறிவை சுதந்திர அறிவாக கருதி கொண்டு அந்த திருவருளை ஆராயாதே. ஏன்னா அந்த திருவருள் உன் அறிவையே விளக்குவது அதுதான். அதே அந்த முறைப்படி வேறான பொருளை ஆராய்ந்தது போல அதை ஆராயாதே, அதான் ஓராதே என்றார். ஒன்றையும் உற்று உண்ணாதே, அந்த திருவருளுடைய எந்த தன்மையையும் நீ உலகத்து பொருள் போல பிரித்து கருதாதே. நீ முந்தி பாராதே, தன்முனைப்பு கொண்டு நான் அருளை அறிகின்றேன் என்ற அந்த வேற்றுமை உணர்ச்சி, நான் என்றும் அருள் என்றும் அப்படி வேற்றுமை உணர்ச்சி கொண்டு தன்முனைப்பினாலே முற்பட்டு, அதான் முந்தி என்றால் முற்பட்டு, நாமே அறிகின்றோம் என்ற அறிவோடு முற்பட்டு, திருவருளை அடங்கி இருக்காமல் முற்பட்டு பாராதே. அந்த திருவருளை அப்படி தன்முனைப்போடு அறியாதே. பார்த்ததனை பார்,

0: ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு திருவருள் உன்னை பார்க்கின்றது. அதிலே அடங்கியிருத்தலே முறை என்ற உணர்ச்சியோடு அந்த திருவருளை மயமாகவே விளங்கி அந்த திருவருளை அறிவாயாக. உன்னின் வேறாக பொருள் வேறான பொருளாக திருவருளை காணாதே, அதுதான் இங்க கருத்து. ஓராதேன்னு சொன்னார், உண்ணாதேன்னு சொன்னார், பாராதேன்னு சொன்னார். இதெல்லாம் எதற்காக சொன்னார் என்றால், உன்னின் வேறான பொருளாக அந்த திருவருளை நீ கருதி காணாதே. உன்னோடு ஒன்றாய் கலந்திருக்கும் பொருள் உனக்கு தலைமையாக இருக்கின்ற பொருள், நீ அதுக்கு அடிமை. அந்த உணர்ச்சியோடு அந்த திருவருளையே தாரகமாக கொண்டு அந்த திருவருளையே அடங்கி அந்த திருவருள் மயமாகவே பார், அந்த திருவருள் உனக்கு சிவத்தை காட்டும். ஆகவே பார் என்ற சொல்லை இங்கே பயன்படுத்தி இருப்பதனாலே பார்த்தல், ஆகவே அது தரிசனம், அதன் மூலமாக சிவ தரிசனத்தை செய் என்று அந்த கருத்து இங்கே நமக்கு பெறப்படுகின்றது. அவ்வளவு சிறப்பாக கூறியுள்ளார் ஆசிரியர். சிவ தரிசனம் எப்போது கிடைக்கும் என்றால், பொறிகளின் துணை கொண்டு புலன்களை அறிந்தோம், அத மாதிரி திருவருளின் துணை கொண்டு சிவத்தை அறிவோம்னா முடியாது. பொறிகளின் துணை கொண்டு புலனை அறிந்தோம்னா அங்க பொறிகளை விட உயிருக்கு தான் தலைமை அதிகம், பொறிகளை விட உயிருக்கு தான் வந்து மேலானது. பொறிகளின் துணை கொண்டு உயிர் அறிதுன்னா பொறிகளுக்கு தலைமையா உயிருக்கு தலைமையானா உயிருக்கு தான் தலைமை. உயிரால் உயிர் செலுத்தினா பொறி செல்லும், இவ்வளவுதான், இல்லது செல்லாது. இப்ப பொறிகளை விட உயிருக்கு தான் அங்க வந்து முதன்மை அதிகம். அந்த மாதிரி பொறிகளின் துணை கொண்டு எத்தனையோ உலக பொருள்களை அறிந்தேன், சிவத்தை அறியணும்னா அவன் அருள் கொண்டுதான் அறியணுங்க. அப்ப பொறிகள் வேண்டாம், பொறிகளை விட்டுட்டு அருளை வைத்து சிவத்தை அறிவோமே என்று சொன்னால், அந்த பொறிகளின் துணை கொண்டு புலனை அறிந்தது போல அருளின் துணை கொண்டு சிவத்தை அறிய முடியாது. ஏன் அப்படின்னா, பொறிகளின் துணை கொண்டு நீ எப்படி உலகத்தை அறிஞ்ச, நான் அறிகின்றேன்னு தன்முனை போட. அது மாதிரி இங்க அருளை துணை கொண்டு நீ தன்முனை போடு சிவத்தை அறியணும்னு நினைச்சா அந்த தன்முனைப்பு இருந்தா அருள் அங்க உனக்கு துணை செய்யாது. ஆகவே அருளால் சிவத்தை அறிகின்ற முறை என்னவென்றால், அருளில் அடங்க வேண்டும். இந்த அருள் எனக்கு உதவுகின்றது, இந்த அருளின் துணையின்றி நான் எதையுமே அறிய முடியாது, செய்ய முடியாது என்று தன் சுதந்திரமின்மையை அறிந்து தன்னுடைய சிறுமையினையும் சிவத்தினுடைய பெருமையினையும் நன்கு மறவாமல் கடைபிடித்து அந்த அருளையே தாரகமாக கொண்டு அந்த அருளில் அடங்கினால் அப்போது அந்த அருள் சிவத்தை உனக்கு காட்டி நிற்கும். இதுதான் அருளை கொண்டு சிவத்தை அறியும் நெறி என்று, அறியும் நெறிங்கிற அதிகாரத்துக்கு இந்த குறள் மிகச்சிறந்த சான்றாக விளங்குது. அறியும் நெறிங்கிறது அதனாலதான் வைத்தான். இதுக்கு முன்பு அவன் செய்வான், அவன் நாம செய்பவன், வினையை செய்பவன், அவன் சேர்ப்பவன், மற்றவிதமாக கலந்திருக்கின்றான், அதெல்லாம் சொன்னாதான் இங்க சொல்ல முடியும். ஆகவே அவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு இதை கூறினார். இவ்வாறு அருளின் துணை கொண்டு அந்த அருளிலேயே அடங்கி சிவத்தை பார், சிவ தரிசனம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அப்போது அந்த சிவ தரிசனம் சிவானந்தமாகிய முத்திக்கு நம்மை அழைத்து செல்லும். சிவ தரிசனம்னா அதுக்கப்புறம் சிவ யோகம்தான். தரிசனம் தருகின்ற சிவத்தோடு உயிர் ஒற்றித்து கலந்து விடுதல், ஒற்றுமைப்பட்டு நிற்றல் தான் சிவ யோகம். ஏகனாகி நிற்றல் சொல்லுவாங்க, சிவமே தான் என்று அந்த சிவத்திலே அழிந்து விடுதல். அப்ப தோன்றுகின்றதே ஆனந்தம், அதுதான் களின்னு சொன்ன. களி என்றால் அந்த இன்பம், அந்த இன்பம் தான் நமக்கு தேவையான இன்பம், மற்ற இன்பங்கள்லாம் வேண்டாம். அந்த களியே மிக புலனாக கருதி, இதுவரை உலகத்துல ஓசை உருவம் எத்தனை புலன்கள் நமக்கு, 5 புலன்கள் பிறவி எடுத்து வாழும்போது சகலாவத்தையில நமக்கு 5 புலன்களை மாறி மாறி அறிந்து வந்தோம். இப்ப அந்த 5 புலன்கள்ல ஒரு புலனும் வேண்டாம். இங்க நமக்கு புலனாவது சிவம், அந்த சிவமே நமக்கு மேலான புலன். மற்ற உலகத்து ஓசை உருவம் சுவை ஒளி இந்த புலன்கள்லாம் வேண்டாம். சிவபெருமானை அறிகின்றோம், அதனாலே இன்பம் தோன்றுகின்றது, இந்த இன்பம் தான் நமக்கு இனி புலன் என்று கருதுவாயாக. களியே மிகு புலனாக கருதி, களி ஆனந்தம் சிவானந்தம், அந்த சிவானந்தமே மேலான புலன், அறியத்தக்க விஷயம் என்று கருதி என்று உணர்ந்து, ஞான ஒளியே ஒளியா ஒளி, அந்த திருவருளாகிய ஒளியையே உனக்கு ஒளியாக கொண்டு, மற்ற கண்ணொளி விளக்கொலாம் வேண்டாம், அவையெல்லாம் அற்ப ஒளிகள், பேரொளி கிடைத்து விட்டது. ஆகையினாலே பேரொளியாகிய அந்த திருவருள் கிடைத்து விட்டதுனாலே அந்த பேரொளியே நமக்கு ஒளி, துணை செய்யக்கூடிய ஒளி என்று அந்த பேரொழியாக திருவருளுக்குள்ளே ஒளி, நீ ஒளிந்துகொள். ஒளிந்துகொள்ள எனக்கு சொன்னார், உன்னுடைய தன்முனைப்பு அங்க தெரியாமல் அதிலே அடங்கிவிடு. ஆகவே கடைசியில சொன்ன ஒளி வந்து ஒளிந்துகொள் என்ற வினை. ஒளிக்கும் அந்த லீதான், ஒளிந்துகொள்ங்கிற அந்த அதுக்கும் அந்த லீதான். ஆகவே நாம் அந்த வேற்றுமைப்படுத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாம் அடியை பார்த்தால் ஒளியே ஒளியா ஒளி அப்படின்னு மூணு ஒளி வருது. முதல் ரெண்டு ஒளியும் திருவருளாகிய ஒளியை குறிப்பன. ஒளியே, திருவருளாகிய ஒளியே, ஒளியா, அதுதான் நமக்கு தேவையான ஒளி என்று கருதி ஒளி அந்த திருவருளுக்குள் ஒளிந்துகொள். அதைத்தான் அப்பதான் வந்து இந்த பொறிகள் அந்த கரணங்கள் இவற்றினுடைய தொல்லையிலிருந்து அப்பந்தான் மீளலாம், பிறவியிலிருந்து அப்பந்தான் மீளலாம். அதுதான் அப்பர் பெருமானும் ஒளிந்து கொள்ள வேண்டும்னு இங்க சொன்னது அந்த அப்பர் பெருமானுடைய சொல்லாட்சி தான். திருமுறை சொல்லாட்சியும் திருமுறை கருத்துகளும் தானே திருவருட்பயனிலே மேலோங்கி நிற்கின்றன. அதான் ஐம்பொறிகளை குறித்து சொல்லும் போது அப்பர் பெருமான் ஒரு பாடலே சொல்வார்கள், புள்ளுவர் ஐவர் கல்வர், ஐந்து கல்வர்களாம், புள்ளுவர் ஐவர் கல்வர் புணத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூறை கொள்வர். நம்முடைய சிவசிந்தனையிலெல்லாம் சூறையாடிடுவாங்க படுபாதகர்கள் இந்த ஐவர்கள். வாழ்ந்து திருமுறைகளை சிந்திப்போம், சாத்திரங்களை சிந்திப்போம், சிவசிந்தனை தியானம் இப்படி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து அஞ்சு பேர் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் இழுத்து அப்போ எந்த பொறி நமக்கு ரொம்ப உலக விடயத்தில் ரொம்ப தள்ளி உலக இன்பத்தை தருகின்றதோ அந்த பொறிகளை சார்ந்து அவற்றின் வசப்பட்டு இந்த உயிரானது போய்விடுகின்றது. அப்போ சிவபுண்ணியங்கள் எல்லாம் அங்கே இழக்க வேண்டி வருகின்றது. சூறையாடிதான் நம்மளுடைய சிவபுண்ணியம் செய்யறதற்காக கொடுத்த காலம் போச்சு, விரயமா போச்சு, அந்த பொறிகளோட போய் அந்த காலம் விரயமாக போய்விடுது. அந்த சிவபுண்ணியங்களை செய்வதற்கு அருமையான காலத்தை கொடுத்துள்ளார், அந்த காலத்தையே சூறையாடிதாங்க இந்த ஐவர்களும். துள்ளுவர் சூறை கொள்வர், தூ நெறி விளைய ஒட்டார், தூய நெறி எது அப்படிங்கிற சிந்தனையே வந்து எழ விட மாட்டாங்களாம் பாருங்க. அப்ப இவர்களை ஆனா இப்படிலாம் அவர்கள் ஆதிக்கம் பண்ணாலும் அவர்களை ஒடுக்கி நம்ம மேல வரணும், அப்பந்தான உய்ய முடியும். ஆகவே அதை சொல்கின்றார், தூணறி விளைய ஒட்டார், ஆனா இவர்களை வெல்வதற்கு இவ்வளவு வலிமை மிகுந்தவர்களாக இந்த ஐந்து கல்வர்களும், இந்த ஐம்பொறி ஆகிய கல்வர்கள் இவ்வளவு வலிமை மிகுந்தவர்களாக இருந்தாலும் இவர்களை வெல்வதற்கு ஒரு வழி உண்டு. என்னவென்றால், முள்ளுடைய இவர்கள் தம்மை முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று உணர்வினால் எய்யலாமே. இவர்களை நேரடியா போய் மோத முடியாத உயிரால முக்கண்ணன் இருக்கின்றானே அவனுடைய பாதத்துக்குள்ளே ஒளிந்து நின்று அப்ப தோன்றுகின்ற அந்த சிவஞான உணர்வினாலே இந்த ஐவரையும் ஒடுக்கி விடலாம், வீழ்த்தி விடலாம் அந்த ஐவரையும் அப்படின்னு அங்க சொல்ற. முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று சொன்ன, அதான் இங்கேயும் ஒளி ஒளிந்து கொள்ள, அந்த திருவருளுக்குள்ளே நீ ஒளிந்து கொண்டார். அந்த இன்பமே மேலான இன்பம்னு நினைச்சா வேற இன்பம் நாடமாட்டான் நாம. அப்ப திருப்பி இந்த உடலை சார்ந்து பிறவிக்குள்ளே நுழைந்து விடக் கூடாது, உடலை சார்ந்து உலக விடயங்களிலே பற்று வைத்தால் அது வினையாகிவிடும், மேல பிறவி வந்துடும். அப்போ அதுக்கு இடமில்லாமல் அந்த திருவருளுக்குள்ளே ஒளிந்து கொள்ள வேண்டும், தன் முனைப்பு என்பதை எழாமல் அடங்கிவிட வேண்டும், அதான் ஒளிந்து கொள்ளுதல் என்று இங்கே சொன்னார். அப்படி ஒளிந்து கொண்டு ஒளிந்துட்டான்னா அப்ப அந்த திருவருளாகவே அவன் ஒன்றுபட்டு விட்டான், அதான் ஏகநாதல். அப்போ எட்டாவது குரட்பாவில் தன்முனைப்பை விடு, தன்முனைப்பை விட்டு அருளாலே சிவத்தை தரிசனம் செய்யின்னு சொன்ன. இந்த ஒன்பதாவது குரட்பாவிலே அந்த சிவன் தருகின்ற பேரின்பமே நமக்கு தேவையான இன்பம், மற்றதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அந்த சிவத்தோடு அந்த சிவன் அருளோடு ஒற்றித்து விடு என்று ஏகனாகி நிற்றலை சொன்னார். எட்டாவது குரட்பா சிவதரிசனம், ஒன்பதாவது குரட்பா ஏகனாகி நிற்றல், சிவனோடு ஒன்றாகி நிற்றல். இந்த பத்தாவது இறுதி குரட்பா அப்படி ஒன்றாகி நின்று உன் செயலெல்லாம் அவன் செயல் என்றே அடங்கிவிடு, அதான் அதான் இறைபணி நிற்றல், சிவன் செயல் என்ற உணர்விலே வலுவாமல் நிற்றல். கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு, கண்டபடியே கண்டு, அதாவது அந்த திருவருள் எவ்வாறு உனக்கு வெளிப்பட்டதோ அந்த முறையிலேயே நீயும் திருவருளை அறிந்து காணாமை காணாமை பொறிகளை எல்லாம் விட்டாச்சு, அந்த கரணங்களெல்லாம் விட்டாச்சு, அருளே தாரகம்னு அடங்கியாச்சு. இந்த அருளையும் விட்டுட்டா பொறிகள் துணையும் இல்ல, அருள் சார்பும் இல்லை அப்படின்னா அது கேவலாவத்தையில போய் விட்டுரும். அந்த கேவலாவத்தையும் சேர்ந்துடக்கூடாது. பொறிகள் கூட சேரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பொறிகளை விட்டுட்டு ஆணவத்தில் அழிஞ்சிடலாமா? ஆணவ மலத்திலே அழுந்துனா அது முழு அறியாமை, கேவலாவத்தை. கேவலாவத்தையும் கூடாது. அதான் காணாமை, காணாமை. முதல்ல உள்ள காணாமை அறியாமை, அது கேவல நிலையாக அறியாமை. இரண்டாவது காணாமை வந்து காணாமல் என்று எச்சமாக கொள்ள வேண்டும். முதல் காணாமை வந்து அறியாமை, இரண்டாவது காணாமை வந்து காணாமல். அறியாமை நேராமல், அறியாமையாகிய கேவலாவத்தை நேர்ந்து விடாமல், கண்டபடியே கண்டு திருவருள் எவ்வாறு வெளிப்பட்டதோ அது வெளிப்பட்ட முறைமையிலேயே அந்த திருவருளை நாம் வந்து அதன் வழி நின்றே அதனை அறிந்து காணாமை காணாமை கேவலாவத்தை நேர்ந்து விடாமல் கொண்டபடியே கொண்டு இரு. கொண்டபடியே கொண்டு இருளதான் இருக்கு இறைவனை நிற்ற. அது எப்படி உன்னை கொண்டிருக்கிறதோ அது கொண்டபடியே, அதாவது கொண்டபடியே எப்படி வசப்படுத்தி உள்ளதோ உன்னை, உயிராகிய உன்னை திருவருள் எவ்வாறு வசப்படுத்தி உள்ளதோ கொண்டு இரு. கொண்டபடியே கொண்டு இரு. அது எப்படி வசப்படுத்தி உள்ளதோ அப்படியே அதன் வசப்பட்டு நீ இருப்பாயாக. எப்போதும் திருவருள் நம்மை வசப்படுத்தித்தான் உள்ளது, அதன் வசம்தான் நாம இருக்கோம். ஆனா உணராமல் யான் எனதுங்கிற செருக்குல இருந்துட்டோம் மலமறைப்பினால. அதனாலதான் பிறவிகள் எல்லாம் இப்ப சுவாமி நம்ம பிறவியில வினைகளை வினைப்படங்களை எல்லாம் கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தி சிவநெறியிலே நம்மை ஆட்படுத்தி இப்போது உண்மையை உணர்த்துகின்றார். என்ன உண்மையை? உயிராகிய நீ என் வசத்தில்தான் இருக்கின்றாய், உணர்வாயாக உணர்த்துற. அப்படி சிவபெருமானே குருவா நேர்ல வந்து உணர்த்தின பிறகும் அதுக்கப்புறம் அந்த உயிர் அதை உணர்ந்து ஆம் நாம வந்து அவன் வசம்தான் இருக்கின்றோம், அவன் அருள் வசம்தான் இருக்கின்றோம் என்பதை நன்கு உணர்ந்து அதற்கு அப்புறமும் அருள் செய்தான் நம் செயல் அடங்க வேண்டும் அல்லவா? அதுக்கப்புறமாவது எல்லாம் அவன் தான் அடங்கணும் அல்லவா? அதான் அப்படி அடங்கியிரு, அவன் செயல் என்று அடங்கியிரு என்று இதிலே கூறுவதன் மூலமாக இறைவனின் நிற்றலை கூறுகின்றான். ஆக இறைவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்றான் என்பதை உணரும் பொழுது இந்த உயிரானது தன் செயலெல்லாம் அவன் செயல், தன் அறிவெல்லாம் அவன் அறிவால் விளங்குவது என்று அவனுடைய முதன்மையையும் தன்னுடைய அவனை நோக்க தன்னுடைய சிறுமையையும் உணர்கின்றது. அது ஆன்ம தரிசனம். அந்த நிலையிலே அது அருளையே தாரமாக கொண்டு சிவத்தை தரிசிக்கும். அது சிவ தரிசனம். அந்த தரிசனம் தருகின்ற சிவத்தோடு அது ஒன்றாக ஒன்றி கலந்துவிடும். அது ஏகனாதல். அப்புறம் அப்படி ஏகனாகி நின்று தன் செயலெல்லாம் அவன் செயலே என்று இறைவனை நிற்கும். இவைதான் முறையே ஒவ்வொரு குரட்பாவிலும் கூறப்பட்டுள்ளன என்று நாம் இந்த அறியும் நெறி என்ற அதிகாரத்திலே அறிந்து கொள்ளலாம். ஆக இவ்வாறு இந்த அறியும் நெறி என்ற இந்த அதிகாரத்திலே சிவபெருமான் குருவாக வந்து ஞானோபதேசம் செய்வதை இந்த உயிர் எந்த முறையிலே அறிய வேண்டும்? தன்முனைப்பு கொள்ளாமல் திருவருளிலே அடங்கி அந்த திருவருள் மயமாகவே விளங்கினால் அந்த திருவருள் சிவத்தை உயிருக்கு காட்டும், சிவதரிசனம் அதற்கு கிட்டும். அந்த நிலையிலும் காண்பவன் நான், காணப்படும் பொருள் சிவம் என்கின்ற பேத உணர்ச்சி தோன்றும். அதை திருவுடி திரிபுடி உணர்ச்சின்னு சொல்வார்கள். திரி என்றால் மூன்று, அதாவது காண்பவன், காணப்படும் பொருள், காட்டுகின்ற அறிவு என்று இப்படி மூன்று. அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்று சொல்வார்கள். அறிபவனைத்தான் ஞாதா என்று சொல்வார்கள். அங்க அந்த அறிபவனுக்கு துணை செய்யும் அறிவு ஞானம் என்பார்கள். அறியப்படும் பொருளை ஞேயம் என்பார்கள். ஞாதா, ஞானம், ஞேயம். இந்த ஞாதா என்பதை ஞாதிரு என்றும் சொல்வார்கள். ஞாதிரு என்று சொன்னாலும் ஞாதா என்று சொன்னாலும் ஒன்றுதான், அறிபவன் என்று அதற்கு பொருள். ஞானம் அவனுக்கு துணை செய்யக்கூடிய அறிவு. ஞேயம் அறியப்படும், அவனாலே அறியப்படும் பொருள். ஆன்மா தன்னை ஞாதிரு அறிபவன் என்றும் தன் அறிவை ஞானம் என்றும் அதற்கு துணை செய்கின்ற திருவருளையும் சேர்த்துக் கொள்ளலாம். அப்புறம் அறியப்படும் பொருளாய் சிவத்தை ஞேயம் என்றும் இவ்வாறு கருதி வந்தால் அதற்கு அந்த முத்தி இன்பம் கிடைக்காது. அந்த சிவ போகம் கிடைக்காது. அப்போ அந்த திரிபடி உணர்ச்சியையும் அது கடந்து சிவத்தோடு ஒற்றித்து நிற்க வேண்டும். அதான் ஏகனாக நின்ற. அப்படி சிவத்தோடு ஏகனாக நின்று கொண்டு அது தன் செயல்னு எதையாவது நினைச்சதுன்னா அந்த ஏகனாக நிற்றல் என்ற நிலையிலே இருந்தது நீங்கிவிடும். ஆகவே ஏகனாக நிற்றல் நிலை பெற வேண்டும் என்றால் தன் செயல் என்ற உணர்வை விட்டு எல்லாம் அவன் செயல் என்று அது கருத வேண்டும். எனவே ஏகனாகி நிற்றலாலே யான் என்ற உணர்வு நீங்குகின்றது. இறைவனி நிற்றல் எல்லாம் அவன் செயல் என்ற உணர்வினாலே எனது என்ற உணர்வு நீங்குகின்றது. எனவே ஏகனாகி இறைவனி நிற்பதனாலே யான் எனது என்ற இரண்டு உணர்வுகளும் இவ்வாறு நீங்கப் பெறுகின்றன. எனவே அந்த ஆன்மா முத்தி இன்பத்திற்கு உரியதாகின்றது. வானோர்களுக்கும் கிடைக்காத இன்பம் அல்லவா அந்த முத்தி இன்பம். அது இந்த ஆன்மாவுக்கு மட்டும் ஏன் கிடைத்தது என்றால் அது ஏகனாகி சிவபெருமானோடு ஏகனாகி நின்று யான் என்ற உணர்வை விட்டுவிட்டது. எல்லாம் அவன் செயலே என இறைவனி நின்று எனது என்ற உணர்வையும் விட்டுவிட்டது. எனவே யான் எனது என்ற இந்த செருக்கை அது நீத்து விட்டதனாலே அது வானோர்களும் பெற முடியாத இன்பத்தை பெறுகின்றது. அதைத்தான் நம்முடைய வள்ளுவ பேராசான் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று சொன்னார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னார். உலகத்தில் நல்வினை செஞ்சு பெறுதவன் பேர் நல்வினைகள் செய்வன் பெறக்கூடிய பேர் என்ன? வானுரையின் தெய்வத்துள், அதாவது வானுலகத்து தேவர்களுள் ஒருவனாக வைக்கப்படும். வைக்கப்படும் சொல்லும்போது அங்க சுதந்திரம் இல்லை பாருங்க. ஒரு பொருள் பொருள் வந்து ஒரு பொருளை எடுத்து ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி அவன் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கானோ அதுக்கு ஏற்ற ஒரு ஸ்தானத்துல வைக்கப்படுவான். சுதந்திரம் இல்லை. ஆனா யானது என்ன செருக்கருத்து சிவனோடு ஏகனாகி இறைவனி நிற்பவன் பாருங்க, வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்ன, அங்க புகுங்கும் போது அங்க அதுக்கு அந்த முத்தி இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதி அந்த எல்லா சுதந்திரமும் ஏனைய உயிர்களுக்கெல்லாம் கிடைக்காத சுதந்திரம் அந்த உயிர்களுக்கு கிடைக்குது. என்ன சுதந்திரம்? பிறக்க வேண்டியதில்லை, வினைப்பலன்கள்ல கிடந்து உழல வேண்டியதில்லை, இறப்பாகிய துன்பத்தில் சிக்க நோய் இறப்பு போன்ற துன்பங்களில் சிக்க வேண்டியதில்லை, நரை திரை மூப்பு இறப்பு மாதிரி அல்லல்கள்ல பட வேண்டியதில்லை, மீண்டும் வினைக்கீடாக ஏதாவது ஒரு பிறவியில போய் விழ வேண்டியதும் இல்லை. இதெல்லாம் இருந்து எவ்வளவு சுதந்திரம். அதனாலதான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும்னு சொல்லி அங்க பெருமை சேர்த்து கூறினான். இந்த சொல்லாட்சியெல்லாம் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். சித்தாந்தத்திலே எந்த அளவிற்கு ஒரு தெளிவோடு திருவள்ளுவர் பெருமான் நமக்கு அங்கே உணர்த்தி இருக்கின்றார். அந்த சித்தாந்த கண் கொண்டு பார்த்தால்தான் திருக்குறளே நமக்கு அங்க முழுமையாக விளங்கும். அதே திருக்குறள் நடையில் தான் அந்த திருவள்ளுவர் பெண்ணு சொல்லியிருக்கின்றார். அவ்வாறு நாம் இணைத்து நோக்க வேண்டும் ஒவ்வொரு இடங்களிலும். ஆக இவ்வாறு இந்த அறியும் நெறி என்ற அதிகாரத்தினை சிறப்பாக மிகச்சிறப்பாக வைத்திருக்கின்றார். இவ்வாறு சிவபெருமான் குருநாதனாக வந்து உணர்த்துகின்ற உண்மையினை அறியும் நெறிப்படி அதிகாரம் சொல்வது போல அறியும் நெறிப்படி அவனருளே கண்ணாக கொண்டு அவனை தரிசித்து அந்த தரிசனம் தருகின்ற சிவத்தோடு ஏகனாகி எல்லாம் அவன் செயலே என்று இறைவனி நிற்கும் பொழுதுதான் ஆன்மாவிற்கு அதனுடைய வியாபகத்தன்மை வெளிப்படுகின்றது. ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் ஆகுது சித்தாந்தம் சொல்கின்ற உண்மைதான். அப்ப சிவத்தை சார்ந்தால் சிவமயமாகும். சிவம் எப்படிப்பட்டது? எங்கும் நிறைந்த வியாபக பொருள். அது மாதிரி உயிரும் வியாபக பொருளாக விளங்கும். அப்ப உண்மையில ஆன்மானாலே வியாபக பொருள் தான். இன்னும் சொல்ல போனா நித்த பொருள் எல்லாமே வியாபக பொருள் தான். வியாபக பொருள்னா என்ன? இட வரையறை கிடையாது. இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம், இதையெல்லாம் கடந்து சர்வ வியாபகமாக எங்கும் நிறைந்து இருப்பதுதான் அதான் வியாபக பொருள். எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருள் தான். இப்ப அதுக்கு நீளம் அகலம் உயரம் இந்த இட வரம்புகளுக்குள்ள உட்படுத்த முடியாது. இந்த இட வரம்புகளுக்குள்ள உட்பட்டு நீளம் அகலம் உயரத்துக்குள்ள அடப்பட்டு இருக்கிற பொருள் எல்லாமே தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள். அது மாயா காரியங்கள். தனு கரணம் போன போகம் 36 தத்துவம் இவையெல்லாம் நித்த பொருள்னாலே அது வியாபக பொருள் தான். இன்னும் மாபாடியத்திலே சொல்வார்கள் ஆன்மா என்ற சொல்லுக்கே நித்த பொருள் வியாபக பொருள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆன்மான்னு சொன்னார். இப்ப ஆன்மா வியாபக பொருள் தான். ஆனால் அதன் வியாபகம் முழுவதும் ஆணவ மலம் இருந்து கொண்டு மறைத்துக் கொண்டிருந்தது. வியாபகத்தை தடைப்படுத்தி அதை அணுத்தன்மைப்பட செய்தது ஆன்மாவில். அதனாலதான் அது அந்த மூலமலத்துக்கு ஆணவம்ங்கிற பெயரே ஏற்பட்டது. ஆணவம்னு ஏன் ஏற்பட்டது? ஆன்மாவை அணுத்தன்மைப்பட செய்ததுனாலே. அதனாலதான் அந்த வியாபகத்தை ஆன்மா தன் வியாபகத்தை தானே உணராமல் அதனை அற்ப பொருள் போல அதன் அறிவை மறைத்து விளங்குவதனாலதான் ஆணவம். இப்ப இந்த ஆணவம் நீங்கி சிவத்தோடு இப்படி ஏகனாக இறைவன் இருக்கும் போதுதான் ஆன்மாவுக்கே உரிய அதனுடைய சொந்த வியாபகம் அப்பதான் வெளிப்படுது. அதைத்தான் உயிர் விளக்கம் என்று அடுத்த அதிகாரத்திலே கூறினார். உயிர் விளக்கம், அந்த ஆன்ம வியாபகம் வெளிப்பட்ட பிறகுதான் அந்த ஆன்மாவிற்கு முத்தி இன்பம் கிடைக்கும். உலக இன்பம் கிடைக்கணும்னா உடல் அளவு அந்த உயிர் உடலை சார்ந்து அந்த அளவுக்கு அதன் வியாபகம் வெளிப்பட்டா போதும், உலக இன்பங்கள் கிடைத்துவிடும். ஆனால் சிவானந்தமாகிய முத்தி இன்பம் கிடைக்க வேண்டும் என்றால் அங்கே உடல் சார்பு அதற்கு தகுதி இல்லை. உடலை சார்ந்து தன்னை உடல் என்று கருதி கொடுக்கக்கூடிய அஞ்ஞானம் எல்லாம் சிவானந்தத்துக்கு வழியாகாது. செடியார் ஆக்கை திறம் அற வீசி அறவே வீசி எரிந்துவிட வேண்டும். நகர் உடல் சார்பு திருவாசகத்தில் சொன்னார், உடல் சார்பு அறவே வீசி எரிஞ்சிட்டா வேற சார்பு வேண்டும் அல்லவா? அதான் பற்றற்றானை பற்றியாச்சு. அவனை பற்றி அவனோடு ஒன்றாக இறைவனி ஏகனாகி இறைவனி நின்று அப்படி அழுத்தமா சிவத்தோடு தோய்ந்தாச்சு. எனவே இனி வேறு சார்பு தேவையில்லை. சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின்னு சொன்னார். அதுதான் அப்படி இறைவனி நின்று ஆன்மாவனுடைய வியாபகம் அங்கே விளங்கிவிட்டது. அந்த வியாபகத்தன்மையை பெற்ற ஆன்மாதான் முத்தி இன்பத்தை அனுபவிப்பதற்கு தகுதி பெறுகின்றது. அதைத்தான் இந்த உயிர் விளக்கத்திலே ஆன்மாவுடைய வியாபகத்தன்மை சிவத்தோடு ஒன்று இருக்கும் நிலையிலே ஆன்மாவின் வியாபகத்தன்மை வெளிப்படும் என்பதை உயிர் விளக்கத்தில் சொன்னார். அப்படி அந்த வியாபகத்தன்மையை பெற்ற ஆன்மா முத்தி இன்பத்தை அனுபவிக்கும் என்பதை அடுத்த அதிகாரமாகி இன்புறு நிலையில சொல்றார். இன்புறு நிலை அதான் முத்தி இன்பத்தை அனுபவிக்கின்ற நிலை, இன்புறு நிலை. அப்ப உயிர் விளக்கம் ஏற்பட்டால்தான் இன்புறு நிலை ஏற்படும். உயிர் விளக்கமாகிய அந்த ஆன்ம வியாபகம், அந்த ஆன்மாவின் வியாபகம் வெளிப்பட்டால்தான் அந்த ஆன்மா முத்தி இன்பத்தை அனுபவிக்க முடியும். எனவே உயிர் விளக்கம் இன்புறு நிலை. அறியும் நெறிப்படி அவன் அருளால் அவனை அறிந்து அவனோடு கூடினால்தான் உயிர் விளக்கம் ஏற்படும். எனவே அறியும் நெறி அப்புறம் உயிர் விளக்கம். அந்த உயிர் தன்னுடைய வியாபகம் விளங்கினால்தான் அது என்ன செய்ய முடியும், முத்தி இன்பத்தை அனுபவிக்க முடியும். அது வியாபக பொருளை அப்படி வியாபக பொருளாக இருக்கின்ற பொருள் தான் அனுபவிக்கும். உயிர் விளக்கம் ஆகையினாலே விளக்கம் அப்படினாலே இருள் நீங்கினாதான விளக்கம். இருள் மலமாகிய ஆணவ மலம் அப்பந்தான் முற்றிலுமாக கெடுகின்றது. அதைத்தான் ஆன்ம சுத்தி, ஆன்மா சுத்தம் அடைகின்றது. இறைவனி நிற்கும் போதுதான் ஆன்மா சுத்தி அடைகின்றது. ஆகையினாலே தான் சிவப்பிரகாசத்திலே சொன்னார்கள், இதெல்லாம் இணைத்து நோக்க வேண்டும். என்ன சொன்னார்கள், தன் பணி நீத்தல் அப்படின்னு சொன்னார். ஆன்ம சுத்திக்கு வரையறை சொன்னார்கள் சிவஞான சுவாமிகள். அடிக்கடி எடுத்துக்காட்டுவது ஆன்ம சுத்தினா சிவபிரகாசத்தை எடுத்து காட்டுவார். தன் பணி நீத்தல் ஆன்ம சுத்தி, என் செயல் அப்படின்னு நான் கருத வரைக்கும் நான் சுத்தி அடையல. அசுத்தமாகிய ஆணவ மல சார்பு இருக்க போய் தான் எனது செயல்ங்கிற உணர்வு என்பால் எழுகின்றது. அவன் செயல்ங்கிற அடங்கிய நிலை வந்துவிட்டது என்றால் அப்பந்தான் அந்த ஆன்மா சுத்தி அடைகின்றது. அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், முதல்ல அருளை சார வேண்டும். அருளின் வாயிலாக சிவத்தை தரிசித்து அப்புறம் சிவத்திலே ஏகனாகி நின்று என்றால்தான் எல்லாம் அவன் செய்யுங்கிற உணர்வு அப்பதான் தோன்றும். ஆகவே அந்த சிவத்தோடு ஏகனாக இறைவன் நின்று ஆன்மா எவ்வாறு விளக்கம் அடைகின்றது, வியாபகம் அடைகின்றது என்பதை அருமையாக இந்த அதிகாரத்திலே சொன்னார். அதிலே முதல் குரட்பாவிலே சென்ற அதிகாரத்தினுடைய ஏவுடைய கருத்தாக அருமையாக சொல்கின்றார். சிவ தரிசனம் பண்ணுகின்றதே ஆன்மா, அந்த ஆன்மா அது விரைந்து அந்த சிவத்தோடு ஏகனாகி கலந்துவிடும். ஏன் அப்படின்னா, வெயில வருந்தி துன்புற்ற ஒருவன் நிழலை கண்டால் அவனை ஒருத்தர் வற்புறுத்தி சொல்ல வேண்டியதில்லை. எங்க பாரு என்ன சங்கடப்படுத, நீ வெயில்ல இந்த தெரியுது பாரு நிழல், இதுல போய் நீ நின்று போ அப்படின்னு சொல்லி யாரும் அவனை வழிப்படுத்தி விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. வெயில துன்புறம் நிழலை கண்டா தானாவே அந்த நிழலை சரண் புகுந்து விடுவான். அத மாதிரி பிறவியாகிய வெயிலிலே எத்தனை எத்தனை பிறவிகள், எல்லா மானிட பிறவியாவே அப்படியேவா கிடைச்சிட்டு இருக்கு? இல்ல, புல்லாகி பூடாகி புடுவாய் மரமாகி. இப்ப மானிட பிறவி கிடைச்ச பிறகும் மானிட பிறவி அதுக்கு அப்புறமாவது தொடர்ந்து மானிட பிறவி கிடைச்சும் சொல்ல முடியுமா? அதுக்கும் வழி இல்ல. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, யாது வருமோ அறிகிறேன் தாய்மானடிகள் சொன்ன. ஆகவே அப்படி எந்த பிறவி வருமோன்னு தெரியாம பல பிறவிகளிலே சிக்கி தடுமாறி உழன்று வருந்திய அந்த ஆன்மாவுக்கு அந்த பிறவியாகிய பிணியை தீர்க்கக்கூடிய மருந்து அந்த சிவபாவிய மறந்து தரிசனம் தருகின்றது. அப்போ அந்த சிவத்தோடு ஏகனாகி நிற்கணும்னு அந்த ஆன்மாவுக்கு என்ன வலியுறுத்தி சொல்லணுமா? தூணிலல் ஆறுதற்கு ஆறும் சொல்ல, தூய நல்ல நிழல் கிடைச்சா அதை சேரணும்னு வெயில வறந்தவனுக்கு யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதம் தொகும் இதுபோல், அத மாதிரிதான், அத மாதிரியே சொல்ல தகும். இது போல் தான் அதுவாய் நிற்கும் தரம், அது மாதிரிதான் உயிர் சிவத்தோடு ஒற்றித்து நிற்கின்ற, சிவத்தோடு ஒற்றித்து அந்த உயிர் சிவமாகவே ஒன்றுபடுகின்ற அந்த தன்மையும் உயிருக்கு வலியுறுத்தி சொல்லி வர வேண்டியதில்லை என்று சொன்ன. எந்த உயிருக்கு? சிவ தரிசனம் செய்கின்ற உயிருக்கு. நிழலை பார்த்தவனுக்கு தானே நிழல போய் சேருன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நிழலையே பார்க்காதவனுக்கு அது எங்க இருக்குன்னே தெரியாதவனுக்கு வழிபடுத்தணும். இப்ப இந்த நெறிப்படி இந்த வழிப்படி நீ சென்றால் உனக்கு அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும், அது நிழல் தரும், அதுல நீ தஞ்சம் பூந்துக்கலாம்னு சொல்லணும். ஆனா நிழலை அந்த வழிப்படி நடந்து அந்த நிழலையே நெருங்கினவனுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அத மாதிரி சிவம்னு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை நீ அடைய வேண்டும் என்றால் இந்த சிவ நெறிப்படி நீ சைவ நெறிப்படி அடைய வேண்டும் சொல்லலாம். அந்த சைவ நெறிப்படி சிவபுண்ணியங்களை அனுஷ்டித்து அதன் பலனாக சிவத்தையே தரிசிக்கக்கூடிய நிலைக்கு ஒரு ஆன்மா உயர்ந்து விட்டான். அந்த ஆன்மாவுக்கு இந்த சிவத்தோடு ஒற்றித்து நிற்பாயாகனு ரொம்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா பிறவி துன்பத்திலிருந்து நாம நிரந்தரமா நீங்கணும் அப்படின்னா இந்த தரிசனம் தருகின்ற சிவத்தோடு நாம கலந்துட்டாதான் பிறவி நம்மை விட்டு நீங்கும். ஆகவே இதோடு கலந்து விடுவோம், அது கலந்து விடும் என்று அருமையாக நயமாக சொன்னான். ஆக இவ்வாறு இந்த அதிகாரத்தினுடைய முதல் குரட்பாவிலேயே மிகச்சிறந்த முறையிலே சிவத்தோடு ஏகனாகி நிற்க வேண்டும் என்பதை இந்த ஆசிரியர் எவ்வளவு சிறப்பாக உணர்த்துகின்றார் என்பதை அறிந்து இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு இன்று அறிய வைத்த அந்த திருவருளையும் போற்றி வணங்கி இந்த அளவிலே இன்றைய இந்த உயிர்விளக்கம் என்ற அதிகாரத்தை முதல் குரட்பாவிலே தொடங்கிக் கொண்ட இந்த அளவிலே இன்றைய திருவருட்பயன் சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இன்றைய சித்தாந்த சிந்தனைக்கு குருவருள் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 11.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். தத்துவ ஞானத்தை நமக்கு உணர்த்துகின்ற மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளை நொச்சி மேல் சூட்டி பணிகின்றேன். சித்தாந்த தத்துவத்தை தெளிவுற விளக்கம் செய்த மெய்கண்ட தேவார் திருவடிகளுக்கு உங்கள் எல்லோருடைய வணக்கங்கள். உண்மை விளக்கம் என்று சொல்லப்படுகின்ற மனவாசகம் தேவர் மனவாசகம் கடந்த தேவர் இயற்றிய நூலை படித்துக் கொண்டிருக்கிறோம். காப்புச் செய்யலோடு 54 வெண்பாக்களை கொண்ட நூல் இந்த நூல். ஒரு குருவிடம் மாணவன் கேள்வி கேட்க மாணவர் விளக்கம் செய்வதாக தத்துவ அறிவை இந்த நூல் மூலமாக நூலாசிரியர் சொல்கிறார். இந்த நூலுக்கு நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற உரை இவர் ஆனந்தராசன் ஐயா அவர்கள் செய்த உரை. இவ்வளவும் அடிப்படை செய்திகள்.
2: காப்புச்செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற் கைங்கரனை வந்தமுற பொந்தியுள் வைப்பாம். பாடல் 1. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டாம் ஐயா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். பாடல் 2. ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மற்றவற்றின் வேறாக நானேது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. பாடல் 3. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசும் கால் தன்னகத்தில் இரண்டாய் செந்தி தன்னுருவின் மூன்றாய் தாழ் புனலின் நான்காய் தரணி தளத்து அஞ்சாகி.
1: பூதகுணங்கள் எப்படி ஒன்றிலே இருந்து ஒன்று விரிந்து கொண்டு போகிறது. ஆகாய பூதத்துக்கு ஒரு குணம், காற்றுக்கு 2, நிரப்புக்கு 3, நீருக்கு 4, நிலத்துக்கு 5 என்று குணங்கள் விரிந்து கொண்டு போகும். அதிலே முக்கியமான ஒரு செய்தி சொல்லுகிறார். அப்போ நெருப்புக்கு 4 குணம் என்றால் 4வதாக நீருக்கு 4 குணம் என்றால் 4வதாக சொல்லப்படுவதுதான் நீரினுடைய சிறப்பு குணமாக இருக்கும். ஆகாயத்துக்கு 1 குணம் என்றால் அது அதனுடைய சிறப்பு குணம். காற்றுக்கு 2 குணம் என்றால் 2வதாக காற்றின் ஆகாயத்தினுடைய குணமும் காற்றினுடைய குணம் என்று தனியே இருக்க போகிற குணம் அதனுடைய தொழுகை உணர்ச்சி. 3வது நெருப்புக்கு வருகிற பொழுது காணுதல் என்பதுதான் அதனுடைய சிறப்பு குணம். ஆகவே ஒன்றிலிருந்து ஒன்று இறங்கி கொண்டு போகிற பொழுது குணங்கள் அதிகரித்து கொண்டு போகும். கடைசியாக வருவது அந்த பூதத்தினுடைய சிறப்பு குணமாக இருக்கும். அதுவரை படிக்கும். அதை எப்படி நம்முடைய திருமுறைகளிலே மேற்கோள் ஊடாக காட்டுகிறார்.
2: மன்னதனில் 5ஐ மா நீரில் 4ஐ வயங்கு எரியில் 3ஐ மாறுதத்து 2ஐ விண்ணதனில் 1ஐ. அது ஒரு திருமுறை. அடுத்தது பாரிடை 5ஐ பரந்தாய் போற்றி நீரிடை 4ஐ நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை 3ஐ திகழ்ந்தாய் போற்றி வழியிடை 2ஐ மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை 1ஐ விளைந்தாய் போற்றி போற்றி திருவகவன்.
1: இதிலே மணிவாசகர் ஒரு படி மேலே நம்மை கொண்டு போறார். இந்த குணங்கள் என்று சொன்னோமே, நிலத்துக்கு 5 குணம் நீருக்கு 4 குணம் என்ற இந்த குணங்கள் எல்லாம் இறைவன் தான் இந்த குணங்களாக அமர்ந்திருக்கிறார் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. அதை கவனித்துக் கொண்டீர்களானால் சரி.
2: பூதங்கள் இக்குணங்களே குணங்களேயே அன்றி வேறு குணங்களையும் உடையன. பூதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிலையும் உடையது. அவைகளை பற்றி செய்யுள் 9 நாம் காணவிருக்கிறோம். பூதங்களிலிருந்து தோன்றிய காரியங்களே நாம் வாழும் உலகமும் உலகத்தில் காணப்படும் பல்வேறு வகையான எண்ணற்ற பொருள்களும் பூதங்களும் பூத காரியங்களும் ஆகிய இவையெல்லாம் உணர்வற்ற சடப்பொருள்களாயிருத்தல் தெளிவு. இவற்றிற்கெல்லாம் முதற்காரணமாய் நிற்பது பூதாதி அகங்காரம் எனவும் அது தாமத குணக்கூறு எனவும் பார்த்தோம். தாமத குணம் என்பது மூட வடிவாயும் மோக வடிவாயும் இருப்பது அதிலிருந்து சடமாகிய உலகம் தோன்றும் என்றது பொருத்தமுடையதாகும்.
1: இது படித்த ஒரு பொது செய்தி, பூதங்கள் ஐந்தும் தத்துவங்களாக இருக்கும், பூத காரியங்கள் தாத்விகங்கள் என்று 60 விரியும். ஆகவே பூதங்கள் பூத காரியங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய உலக வாழ்க்கை அமைகிறது. ஆகவே அந்த 96-60 தாத்விகங்களும் 36 தத்துவங்களுமாக 96 இந்த எல்லைகளுக்குள்ளேதான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது என்பதை படித்தோம். அதைத்தான் இங்கே இந்த சொல்லுகிறார். பூத காரியங்களும் பூதங்களும்
2: பூதங்களும் பூத காரியங்களும் ஆகிய இவையெல்லாம் உணர்வற்ற சடப்பொருள்களாயிருத்தல் தெளிவு. இவற்றிற்கெல்லாம் முதற்காரணமாய் நிற்பது பூதாதி அகங்காரம் எனவும் அது தாமத குணக்கூறு எனவும் பார்த்தோம். தாமத குணம் என்பது மூட வடிவாயும் மோக வடிவாயும் இருப்பது அதிலிருந்து சடமாகிய உலகம் தோன்றும் என்றது பொருத்தம் உடையதாகும். இதுகாரும் கூறியவற்றால் பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றும் காரியங்கள் இவை இவை என்பது புலனாகும். அப்புறம் ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்காருங்க ஐயா, அவரு அந்த சார்ட் அப்படியே படிச்சிட்டுங்களா?
1: பக்கம் சொல்லுங்க.
2: 47 ஐயா.
1: சரி, அது அது தத்துவ படம் தான் போட்டிருக்காங்க.
2: தத்துவ படம் போட்டிருக்காங்க மேலே பிரகிருதி மாயை.
1: இப்போ தத்துவ படத்தை ஒரு தடவை நீங்க பாத்துட்டீங்கன்னு வைங்க, இனி நாங்க தத்துவம் படிக்கிற பொழுது இந்த படம் மனதுல வந்துட்டே இருக்கவர். இதுக்கத்தான் இந்த படமாக போட்டு கட்டுறாங்க. என்னது இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இதுங்கிறது படமா இருந்தால்தான், இதுக்கு மேல தத்துவங்கள் பற்றி விவரிக்கிற பொழுது இது மனதில இருந்தால்தான் நமக்கு அது விளக்கமாகி கொண்டு போகும். இப்ப படிங்க.
2: பிரகிருதி மாயை அதிலிருந்து குண தத்துவம் அதாவது சித்தம்.
1: கவனிச்சு பாருங்க, கவனிச்சு பாருங்க, நம்பர் போட்டதெல்லாம் தத்துவம். அதுல பிரகிருதி மாயைக்கு நம்பர் போடல, அது தத்துவம் அல்ல. அதனுடைய வெளிப்பாடு தான் குணதத்துவம்.
2: குணதத்துவம் ஒன்று அதாவது சித்தம், இரண்டாவது புத்தி தத்துவம், அதிலிருந்து அகங்காரம் மூன்றாவது தத்துவம். அகங்காரம் மூன்றாக பிரிகிறது, சாத்விக கூறு அதாவது தைசதம், ராஜத கூறு அதாவது வைகாரிகம், தாமத கூறு அதாவது பூதாதி. இந்த மூன்று கூறுகளாக பிரிகிறது.
1: இந்த மூன்றுக்கும் நம்பர் போடல பாருங்க. இது மூன்றும் தத்துவம் அல்ல, ஒரே விஷயத்தை முக்கூறாக பிரிக்கிறது. இந்த நம்பர் போட்டதை மட்டும் கவனிச்சுங்க.
2: நான்காவது தத்துவமாக அதாவது சாத்விக கூறிலிருந்து மனம் 4-5 செவி, 6 தோல், 7 கண், 8 நாக்கு, 9 மூக்கு. இந்த 6 சாத்விக கூறிலிருந்து வருகிறது. அடுத்தது ராஜத கூறு வைகாரிகத்திலிருந்து 10-10 தத்துவம் வாய், 11 கால், 12 கை, 13 எருவாய், 14 கருவாய். இந்த 5 ராஜத கூறு. அடுத்தது தாமத கூறு பூதாதியிலிருந்து தன்மாத்திரைகள் 5 அதாவது 15 தத்துவம் சப்தம், 16 பரிசம், 17 ரூபம், 18 ரசம், 19 கந்தம். அதிலிருந்து ஆகாயம் 20 அதாவது சப்தத்திலிருந்து ஆகாயம், பரிசத்திலிருந்து காற்று, ரூபத்திலிருந்து நெருப்பு, ரசத்திலிருந்து நீர், கந்தத்திலிருந்து நிலம்.
1: இவ்வளவுதான் ஆத்ம தத்துவங்கள் 24. இதுல நீங்க இந்த கவனிக்க வேண்டிய கொஞ்சம் குழப்பம் தரக்கூடிய விஷயம், ஆனால் நேத்தோட அது நல்ல தெளிவாகிட்டதுன்னு நினைக்கிறேன். இந்த தன்மாத்திரைகள் என்பது மேலேயும் வந்து கீழேயும் வரப்போகிறது. சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்பதிலே 2 நிலை இருக்கிறது. முதல் நிலை என்பது பூதங்களுக்கு காரணமாக இருக்கிற நிலை, பூதங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிற நிலைக்கும் சுவை ஒளி உரு ஓசை என்றுதான் நாற்றம். பிறகு பூத குணங்களாக இருக்கிறதுக்கும், அதை நாங்கள் தமிழிலே புலன்கள் என்று சொல்வோம், அதற்கும் சுவையொளி ஊர்வசை என்பது நாற்றம் என்பதுதான் பெயர். இந்த சுவையொளி ஊர்வசை நாற்றம் என்கின்ற தன்மாத்திரையில் இருந்துதான் எங்களுக்கு பூதங்கள் பிறக்கின்றன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். பூத குணங்களாகிய நாங்கள் சொல்லுகின்ற புலன்களிலே இருந்து பூதங்கள் பிறப்பதில்லை. இது கொஞ்சம் இதை நீங்க நல்லா ஆழமா விளங்கிக் கொள்ளுங்கள். விளங்கிட்டது என்று மோனாவுடைய இதுல இருந்து புரிந்து கொண்டேன். ரெண்டு இடத்திலே இது பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று பூதம், பூதத்துக்கும் காரணமாக இருக்கிற தன்மாத்திரை, பிறகு பூத குணமாக இருக்கிறவற்றுக்கும் அது புலன்கள் என்று தமிழிலே சொல்லப்படும், அதற்கும் அதே பெயர் வழங்கப்படுகிறது. பூதங்கள் தோன்றுவது பூத குணங்களிலே, பூத குணங்களிலே இருந்தல்ல, பூத காரணங்களிலே இருந்துதான் பூதங்கள் தோன்றுகிறது. இது ஒன்றுதான் இதிலே நாம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. இரண்டாவது அந்த கவனித்து வைக்க வேண்டிய விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறேன். இரண்டாவது, பிரகிருதி மாயை என்பது ஒரு தத்துவம் அல்ல. அந்த தத்துவத்திலே அதிலே இருந்து தோன்றுகிற குண தத்துவத்தை தான் நாங்கள் பிரகிருதி மாயை என்று விரிக்கிறோம், சித்தம் என்று விரிக்கிறோம். அங்கே முக்குணங்களும் வெளிப்படாமல் நிற்கும், பிறகு அதிலே இருந்து சமப்பட்டு நிற்கும், பிறகு முக்குணங்களும் வேறு வேறு விஷயங்கள் பிறக்கும். இவ்வளவும் மனதிலே பதிவாகிட்டால் ஆத்ம தத்துவம் கிளியர் ஆகிவிட்டது என்று அர்த்தம்.
2: மேற்கண்டவாறு அமைத்து காட்டுதல் அவற்றின் தோற்ற முறையை நினைவிற்கொள்ள உதவும். இங்கு காட்டிய காரியங்கள் 24 தத்துவங்கள் எனப்படும். பிரகிருதி மாயை முதலில் தத்துவமாய் காரியப்பட்டு பின் உலகமாய் காரியப்படுவதாகும். வித்திலிருந்து நேரே மரம் தோன்றி விடுவதில்லை. வித்திலிருந்து முன்னர் முளை தோன்றும், அது பின்னர் மரமாகும். அதுபோல பிரகிருதியிலிருந்து முதலில் நுண்பொருளாகிய தத்துவங்கள் தோன்றும், பின்னே அவற்றின் காரியமாக உலகம் தோன்றும். தத்துவங்கள் ஆன்மாவிற்கு கருவியாய் நின்று உதவுதல். தத்துவம் என்ற சொல்லுக்கு கருவி என்பது பொருள். எவ்வகையாலேனும் ஆன்மாவிற்கு கருவியாய் நின்று உதவுவதே தத்துவமாகும்.
1: ஏதோ நீங்கள் படிக்கிற பொழுது எப்படி அதை மனதில் நினைச்சாலும் தத்துவம் என்பது கருவி என்பது பொருள் என்றதை அப்படி எப்படி படிக்காம நீங்க மனதுக்குள்ள எப்படி படிக்கணும்னா கருவி என்பதும் பொருள் என்று நீங்க நினைச்சு கொள்ள வேண்டும். ஏனென்றால் கருவி என்பது மட்டும் பொருள் அல்ல, தத்துவம் என்பதற்கு உண்மை என்றதெல்லாம் பொருள்கள் இருக்கின்றன. இங்கே தத்துவம் என்பதற்கு கருவி என்பது பொருள் என்று அவர் வருகிறார்.
2: ஐயா, இந்த முந்தின பத்தி வந்து கொஞ்சம் தெளிவு வேணுமையா? இங்கு காட்டிய காரியங்கள் 24 தத்துவங்கள் எனப்படும். பிரகிருதி மாயை முதலில் தத்துவமாய் காரியப்பட்டு பின் உலகமாய் காரியப்படுவதாகும். வித்திலிருந்து நேரே மரம் தோன்றி விடுவதில்லை. வித்திலிருந்து முன்னர் முளை தோன்றும், அது பின்னர் மரமாகும். அதுபோல பிரகிருதியிலிருந்து முதலில் நுண்பொருளாகிய தத்துவங்கள் தோன்றும், பின்னே அவற்றின் காரியமாக உலகம் தோன்றும்.
1: இதுல குழம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னவென்றால், தத்துவங்கள் என்பவை தோன்றிய பிறகு தாத்துவிகங்கள் தோன்றும் என்று நான் உங்களுக்கு நேற்றைய படிப்பிலேயே நாங்கள் படித்தோம். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நேராக வித்திலிருந்து மரம் தோன்றாமல் முதல் முளை தோன்றி பிறகு மரம் தோன்றும். மாயையிலே இருந்து தோன்றுகிற முளைதான் தத்துவங்கள், பிறகு அதிலே இருந்து தோன்றுகிற மரம்தான் தாத்விகங்கள் என்று சொல்லுகிற 60 விஷயங்கள். அது பூத காரியங்களாக இருப்பவற்றுக்கு தத்துவ காரியங்கள், பூத காரியங்களாக இருப்பவற்றுக்கு தாத்துவிகம் என்று பெயர். நான் நினைக்கிறேன் அடுத்த பந்தியிலே அங்காலே அதை விளக்கம் பண்ணுவார், தாத்துவிகங்களை பற்றி சொல்லுவார் என்று நினைக்கிறேன்.
2: தத்துவம் என்ற சொல்லுக்கு கருவி என்பது பொருள். எவ்வகையாலேனும் ஆன்மாவிற்கு கருவியாய் நின்று உதவுவதே தத்துவமாகும். மேற்கூறிய தத்துவங்களில் அந்தக்கரணங்கள் 4, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5 ஆகிய 14 ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு கருவியாய் நிற்றல் வெளிப்படை.
1: என்னவென்றால், மனதை அந்தக்கரணங்களிலே சேர்த்து கொண்டு சொல்லுகிறார். அந்தக்கரணங்கள் 4, ஞானேந்திரியம் 5 என்கிறார். படத்தில் ஞானேந்திரியம் 6 காட்டப்படுகிறது. எப்பொழுதும் மனம் என்ற கருவி அங்கும் இங்குமாக நின்று செயல்படுகிறான். விகரணங்களிலே ஒன்றாகவும் செயல்படும், ஞானேந்திரியங்களிலே ஒன்றாகவும் செயல்படும் என்றபடியால் இதை இங்கே சொல்லுகிற பொழுது ஞானேந்திரியங்கள் ஐந்தும் என்று சொல்லுகிறார். நீங்கள் மனதை அந்த கர்ணங்களிலும் சேர்த்து சொல்லலாம், ஞானேந்திரியங்களில் ஒன்றாகவும் சேர்த்து சொல்லலாம் என்பதற்கு அது என்பதை நாங்கள் முன்னமே விளங்கிவிட்டோம். அதை விளங்கினால் இந்த குழப்பம் வராது. ஏனென்றால் திடீரென்று ஒரு மாணவன் கேட்டால் குழப்பம் ஆகிவிடும், ஞானேந்திரியம் ஆறு போட்டிருக்கீங்க நீங்க அஞ்சு என்று சொல்கிறீர்கள் என்றால் அது அங்கேயும் சேர்க்கக்கூடியது என்றபடியால் அங்கேயும் சேர்க்கிறார்.
2: மேற்கூறிய தத்துவங்களில் அந்த கரணங்கள் நான்கும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் கண்ணேந்திரியங்கள் ஐந்தும் ஆகிய பதினான்கும் ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு கருவியாய் நிற்றல் வெளிப்படை. அவற்றின் பின்னர் தோன்றும் தன்மாத்திரைகளும் பூதங்களும் ஆகிய தத்துவங்கள் பத்தும் ஆன்மாவிற்கு எவ்வாறு கருவியாய் நின்று உதவுகின்றன என எண்ணலாம். தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கும் கண்ணேந்திரியங்களுக்கும் நிலைக்களமாய் அமைந்து அவை தம்மை பற்றி நின்று செயல்படுமாறு உதவும். பூதங்கள் அவ்விருவகை இந்திரியங்களுக்கும் துணையாய் நின்று அவற்றின் ஆற்றலை மிகுவிக்கும். தன்மாத்திரைகளும் பூதங்களும் இவ்வகையில் ஆன்மாவிற்கு உதவும் தத்துவங்களாய் உள்ளன. இது பற்றிய விரிவான செய்திகளை 11 முதல் 15 முடிய உள்ள செய்யுள்களில் நாம் காணவிருக்கிறோம். மேற்கூறிய தத்துவங்களில் அந்த கரணங்கள் நான்கும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் கண்ணேந்திரியங்கள் ஐந்தும் ஆகிய பதினான்கும் ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு கருவியாய் நிற்றல் வெளிப்படை.
1: இதுல நிறுத்துங்க. அதாவது ஆன்மாவுக்கு அறிவு பெறுவதற்கான அல்லது அனுபவம் பெறுவதற்கான துணை செய்பவை எவை என்ற கேள்வி எழும்புகிறது. நாங்கள் இங்கே படிக்கிற பொழுது நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்றால் ஆன்மாவினுடைய அறிவுக்கு காரணமான அந்த கரணங்கள் நான்கு அது நமக்கு தெரிகிறது. ஆன்மாவுக்கு அறிவை தருகின்றன. அதற்கு பிறகு ஞானேந்திரியங்கள் ஆன்மாவுக்கு அறிவை தருவதற்கு காரணமாக இருக்கின்றன. அதிலேயும் நமக்கு தெளிவாகிறது. கண்மேந்திரியங்கள் செயற்பாட்டின் மூலம் ஆணவத்துக்கு ஆன்மாவுக்கு அனுபவத்தை தருகிறது, அதுவும் சரி. இப்போ அடுத்ததான தன்மாத்திரைகள் அவை புறம்பல்லவா, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து புறம்பாக நிற்கிறது, கருவியாகுமா, ஆன்மாவுக்கு அறிவு தெளிவை உண்டாக்குமா. பிறகு தன்மாத்திரையிலே தோன்றுகிற பூதங்கள் இருக்கின்றது, இவையெல்லாம் ஆன்மாவினுடைய அறிவுக்கு துணை செய்யுமா என்பதுதான் இப்பொழுது இவர் கேள்வி எழுப்பிக் கொண்டு அதற்கு பதிலை சொல்லுகிறார். மற்றவையெல்லாம் ஆன்மாவோடு கலந்தவை அறிவை தருபவை என்பது தெளிவாக, தன்மாத்திரை மனம் சித்தம் புத்தி அகங்காரம் ஆன்மாவுக்கு அறிவை தரும், ஞானேந்திரியங்கள் அறிவை தரும், கண்மேந்திரியங்கள் செயல்பாட்டின் மூலம் அனுபவத்தை தர அறிவை தரும். ஆனால் தன்மாத்திரையும் பூதங்களும் அப்படி அறிவை தருமா, அவை புறம்பானவை அல்லவா என்று சில பேர் கேட்கக்கூடும். அவை எப்படி அறிவை தருகின்றன, ஆன்மாவை தெரிவிக்கின்றன என்பதுதான் கம்பீரமாக சொல்லுகிறார். திருப்பி படியுங்கள்.
2: மேற்கூறிய தத்துவங்களில் அந்த கரணங்கள் நான்கும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் கண்ணேந்திரியங்கள் ஐந்தும் ஆகிய பதினான்கும் ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு கருவியாய் நிற்றல் வெளிப்படை. அவற்றின் பின்னர் தோன்றும் தன்மாத்திரைகளும் பூதங்களும் ஆகிய தத்துவங்கள் பத்தும் ஆன்மாவிற்கு எவ்வாறு கருவியாய் நின்று உதவுகின்றன என எண்ணலாம். தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கும் கண்ணேந்திரியங்களுக்கும் நிலைக்களமாய் அமைந்து அவை தம்மை பற்றி நின்று செயல்படுமாறு உதவும்.
1: அதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவும் புரிந்து கொள்ளணும். இதிலே தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கும் கண்ணேந்திரியங்களுக்கும் நிலைக்களம் என்றால் அது தன்மாத்திரை இல்லாவிட்டால் ஞானேந்திரம் இயங்கவும் வாய்ப்பில்லை, கண்மேந்திரியம் இயங்கவும் வாய்ப்பில்லை. ஆகவே அதை இவற்றுக்கான நிலைக்களமாக நின்று உதவுவதால் நேரடி கருவிகளாக இல்லாவிட்டாலும் கருவிகளுக்கு தொண்டி செய்பவை என்ற அளவிலே அவையும் கருவியாகின்றன. இது புரியுதுங்களா? அதாவது மற்றைய 15 நேரடியாக ஆன்மாவோடு தொடர்பு பட்ட கருவிகள். இப்போ சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என்கின்ற தன்மாத்திரைகள் ஆன்மாவோடு நேரடி தொடர்பு பட்டவை அல்ல. ஆனால் அவை இல்லாவிட்டால் ஞானேந்திரியத்துக்கும் கண்மேந்திரியத்துக்கும் ஒரு வார்த்தை இருக்கிறது என்ன வார்த்தைன்னு உடனே வரவில்லை. அவற்றுக்கான ஒரு அவற்றுக்கான ஒரு உணவிடுதல் போல இல்லாவிட்டால் அவற்றுக்கு செயல்பாடு இல்லாமல் போய்விடும். அதனால்தான் இவையே அவற்றினுடைய நிலைக்களம் என்று சொல்லி அதற்கும் பொருத்தப்பாடு சொல்லுகிறார். எதற்கு? தன்மாத்திரை. இப்பூதங்களுக்கு பாருங்கள்,
2: தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கும் கர்மேந்திரியங்களுக்கும் நிலைக்களமாய் அமைந்து அவை தம்மை பற்றி நின்று செயல்படுமாறு உதவும். பூதங்கள் அவ்விருவகை இந்திரியங்களுக்கும் துணையாய் நின்று அவற்றின் ஆற்றலை மிகுவிக்கும்.
1: ஒன்று நிலைக்களமாக இருக்கும், மற்றது துணையாக நிற்கும். தன்மாத்திரைகள் இவை இவை இவை இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியத்திற்கு நிலைக்களமாக இருக்கும். பூதங்கள் அவற்றுக்கு துணையாக நின்று துணை செய்யும். ஆகவேதான் அவற்றையும் நாங்கள் தத்துவமாக ஆன்மாவுக்கு துணை செய்கிற தத்துவமாக கொள்கிறோம். இந்த இந்த இந்த ஒரு இடத்தை நீங்கள் விளங்கினால் சரி. மற்ற இந்த 24 முன்னே வரக்கூடியதாகிய ஞானேந்திரியம் 3, ஞானேந்திரியம்ல தத்துவங்கள் என்ன,
2: அந்தக்கரணங்கள் 4,
1: கர்மேந்திரியம் 4, அதுக்கு பிறகு இவை ஒவ்வொரு 2, 5, 5, அப்ப 10, 14. 14 நேரடி ஆன்ம அறிவு தருகிற கருவி கருவியாக இருப்பவை. அப்படி இல்லாமல் நாங்கள் பார்க்கிறதாகிய தன்மாத்திரைகளும் அதிலிருந்து வருவதாகிய பூதங்களும் இவற்றுக்கு நிலைக்களமாகவும் துணையாகவும் இருக்கிறவை என்ற வகையிலே அவையும் ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் செய்கின்றன என்று. அதனால்தான் அதையும் தத்துவமாக ஏற்றுக்கொள்கிறார்.
2: பூதங்கள் அவ்விருவகை இந்திரியங்களுக்கும் துணையாய் நின்று அவற்றின் ஆற்றலை மிகுவிக்கும். தன்மாத்திரைகளும் பூதங்களும் இவ்வகையில் ஆன்மாவிற்கு உதவும் தத்துவங்களாய் உள்ளன. இது பற்றிய விரிவான செய்திகளை 11 முதல் 15 முடிய உள்ள செய்யுட்களை நாம் காணவிருக்கிறோம். அடுத்து தாத்துவீகங்கள்.
1: இதுதான் உங்க பிரச்சனை. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்பு கேட்டீங்களே, இந்த ஒரு பந்தியிலே அவர் விளக்கம் பண்ணியிருந்தாரு. அதாவது பூதங்கள் பூத காரியங்கள், பூதங்கள் தத்துவம், பூத காரியங்கள் தாத்வீகம். தாத்வீகம் பற்றி விளக்கத்தை இதிலே சொல்ல போறோம். நாங்க 60 தாத்வீகம் இருக்கிறது. நாங்கள் 36 தத்துவம் அங்க படித்தோம், திருக்குறள்லையும் படித்தோம். இப்படிங்க 2 நாளா அதை பற்றி தான் ஆராய்ந்து கொண்டிருக்கோம். தத்துவம் நமக்கு ஒரு அளவு அடிப்படையில் இதுதான் தத்துவம் என்று விளங்குகிறது. தத்துவம் மட்டும் ஆன்மார உலக இயக்கத்துக்கு காணாது. தாத்வீகங்கள் என்பது தத்துவங்களாகிய பூதங்களில் இருந்து வருகிற விளைவு. அதை தெளிவாக அவரே சொல்ல கேட்போம். அதற்கு தாத்வீகங்கள் என்று பெயர். 60 தாத்வீகங்கள் இருக்கின்றன. அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இதை விளங்கும்
2: தாத்வீகங்கள். இனி தத்துவங்களின் கூறுகளும் காரியங்களும் தாத்வீகம் எனப்படும்.
1: ரெண்டு விஷயம் சொல்லுகிறார். தத்துவங்களின் கூறாக இருக்கிற பகுதிகள் தத்துவங்கள் தான். அதிலே ஒரு ஒரு விஷயத்தினுடைய கூறுகள் இருக்கிறது அல்லவா, அந்த கூறுகளை நாங்கள் தாத்வீகம் என்றுதான் சொல்லுகிறோம். அதனுடைய விளைவுகளை தத்துவத்திலிருந்து உண்டாகிற விஷயங்களையும் தாத்வீகங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த சொல் ரெண்டையும் கவனித்துக்கொள். ரெண்டு விஷயத்தை தாத்வீகம் என்று சொல்லுகிறார். தத்துவத்தினுடைய விளைவு கூறு. விளைவுக்கும் கூறுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிகிறது அல்லவா. ஒன்றினுடைய விளைவு என்று அதிலிருந்து உண்டாவது, ஒன்றினுடைய கூறு என்பது அதனுடைய ஒரு பகுதி. இதைத்தான் தாத்வீகமாக பிரித்து 60 வகுத்திருக்கிறார்கள்.
2: தைசத அகங்காரம், வைகாரிக அகங்காரம், பூதாதி அகங்காரம் ஆகிய 3 அகங்காரத்தின் கூறுகள் என்பது நாம் அறிந்தது. ஆதலின் அவை தாத்வீகங்களாம்.
1: புரியுதுங்களா? நாங்க மேல 3 தத்துவத்திலே எண்ணாம 3 பேரை விட்டுட்டு வந்தோம். 3 அகங்காரத்தினுடைய முக்குணம் சார்ந்த 3 கூறுகளுக்கும் நாங்கள் தத்துவ பொருள் பெயர் சொல்லவில்லை. அப்ப அதை என்ன சொல்கிறார் என்றால், அந்த 3 தத்துவத்தினுடைய கூறுகள். ஆகவே அது 3 தாத்வீகம் ஆகிறது. அப்ப 3.
0: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாடியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: அடியார் பெருமக்களே, நாம் இன்றைய தினம் காலை பொழுதிலே பாடியம் என்றால் என்ன என்று பார்த்து, இந்த பாடியத்தினுடைய சிறப்பு பாயிரம் பற்றி சிந்தனையை தொடங்கினோம். அந்த சிறப்பு பாயிரத்தில் 11 அடிகள் உடையது. அதில் முதல் 6 வரிகள் நூலின் சிறப்பை கூறுகின்ற பகுதி. பின் 5 அடிகள் நூல் ஆசிரியருடைய சிறப்பை கூறுவதமைந்துள்ளது என்று பார்த்தோம். இந்த சிறப்பு பாயிரத்தில் மலர்தலை உலகில் மாயிருள் தூமிய பலர் புகழ் ஞாயிறு படறினல்லதை காண்டல் செல்லா கண் போல என்பது முதல்ல பகுதி. அப்போ இந்த விரிந்த உலகத்திலே இந்த பௌதீக இருளானது அத்தனை கண்களையும் மறைத்து விளங்காதவாறு செய்கிறது. அந்த இருளை அடக்கி பொருளை காட்டுவதற்கு துணை வேண்டும், கண்ணிற்கு ஒரு துணை வேண்டும். அந்த துணை ஏகதேசமாயிருந்தால் காட்சியும் ஏகதேசமாகிறது. எனவே அந்த விளக்கு அந்த இருள் முழுமதையும் அடக்கமாட்டாமல் ஏகதேசமாய் அடக்குகிறது. அதனால நமக்கு காட்சியும் ஏகதேசமாகிறது. எனவே இந்த உலகத்திலே பறந்துள்ள அனைத்து கண்களையும் மறைக்கின்ற அந்த இருளினுடைய ஆற்றலை ஒடுக்கி பொருளை காட்ட வேண்டுமானால்

அப்போ இந்த உலகத்துல மாயிருள்ல என்ன அப்படின்னு சொல்லும் போது, இந்த இருள் அது பெருமைக்குரியாது, பெருநிலை குறித்தது. அந்த மாயிருள் என்பது அது இரண்டு சொற்களின் கூட்டு, இரண்டு சொற்களினுடைய கூட்டு, மா இருள் என்று இருக்கிறது. இந்த சொற்களிலே வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இரண்டு நிலைமொழி ஈற்றில உயிர் வருமொழி முதல்லையும் உயிர் இருந்தா என்ன செய்யாது, உணரும் பொழுது ஒரு உடம்படுமை வேண்டும். ரெண்டையும் சேர்க்கறதுக்கு என்ன வேணும், ஒரு உடம்படுமை இடையில வேணும் என்பது விதி. அப்போ அந்த உடம்படுமை ஏதாவது ஒன்ன போட்டுக்கலாமானா போட முடியாது, அதுக்கு விதி இருக்கு. ஏனை உயிர்மின் வவ்வும், ஏ முன் இருமையும் உடன்படுமையே என்பது சூத்திரம். அதனால மா இருள், மானா என்னது, மா என்னும் போது எப்படி வருது, இருள் இம் பிளஸ் ஆ வி. இப்போ என்ன வரும்னு சொன்ன, இந்த மூன்று எழுத்து வந்தாதான் என்ன வரணும், யா வரணும், ஏகாரம் வரணும், மற்றதுக்கு வகர உடன்படி தான் வரணும். அப்ப என்ன வரணும், இங்க அப்படி வரணும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு, இருள்னு வந்திருக்கு. அதான் அப்ப இலக்கண பிரகாரம் பிழை, இது நாம செஞ்சா பிழை, நாம செஞ்சாது பிழைதான். இது யாரு சொன்னது, சொன்னது யாரு, அருள் நந்தி. அவர் யாரு, அவர் ஒரு ஞானி, அவர் ஒரு ஞானி. அப்போ அவர் தப்பா சொல்லுவாரா, சொல்லுவாரா, சொல்லவே மாட்டார். எனவே அப்போ இவர் மட்டுமா, இவர் மட்டுமா, திருக்குறள் ஆசிரியர் இதே போல மாயிருள் எகர உடன்பை விடுமை பயன்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பெரிய புராணத்தில் தேவாரத்தில் அப்பர் சுவாமிகள் மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வைப்பர் போலும் அப்படிங்கும்போது என்ன சொல்றாரு, மாயிருன்னு எகர உடம்புமைதான் பயன்படுத்துறாரு. கவனிச்சிருக்கீங்களா நீங்க, அந்த பாட்டு தெரிஞ்ச பாட்டு தானே. எனவே அப்போ இந்த சிவஞான முனிவர் உரையாசிரியர் நமக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்னன்னா, இந்த சொல்லை பார்க்கும் பொழுது முதல்ல பெரியவர் சொன்னதை மதிக்கணும். எவன் பெரியவர் சொல்ல மதிக்கிறானோ அவனுக்கு தான் கல்வியே விளங்கும். அதனால அப்பர் சாமி சொல்லியிருக்காரா, அதான் இலக்கணம். அப்பர் சாமி சொல்லிட்டாங்கன்னா, திருவள்ளுவர் சொன்னார்னா அதான் இலக்கணம், தெய்வ சேக்கிழார்னு சொல்லியிருக்கோம், அவர் சொன்னா அதான். உங்க ஆராய்ச்சி எல்லாம் அதுக்கு அப்புறம் விளங்கு. பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒழுக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எனவே மாயிரு ஞாலமெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது பிழை அப்படின்னு அந்த கருத்தை நமக்கு வரக்கூடாது. அதனால மாயிரு ஞாலமுள்ள வழியினை அருளி செய்வார் என்று பெரிய புராணத்தில் ஞான சம்பந்தர் பகுதியில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் பெரிய புராணத்தில் இதே போல. அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அவர்கள் சொன்னது தான் இலக்கணம்னு வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் பெரியவங்கன்னு சொன்னால் பெரியவருடைய வாயில் பொய் இல்லை, பிழை வராது, பிழை வராது அப்படின்னு சொல்லி அதை இலக்கணம் மூலமாக விளக்குகிறார்.
நீங்க சிவஞான முனிவருடைய

0: குறிப்பில் எந்த நூல் எடுத்து பார்த்தாலும் அவர் அந்த விளக்குகிற முறையானது ஒவ்வொரு விளக்கம் போதும் ஒன்று பொது வகையிலும் ஒன்று சிறப்பு வகையிலுமாக விளக்கி கொண்டே செல்வார். எந்த நூல்லையும் அது இருக்கும். அதுபோல இங்கே இந்த மாயிறு மாயிறு என்ற அந்த சொல்லுக்கு முதல்ல பொதுவாக சொல்லிட்டார், பெரியவங்க சொன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. அதனால அதில் ஆராய்ச்சி கூடாது என்கிறார். ரெண்டாவது இதை இலக்கண வகையால் விளக்குகிறார், இலக்கண வகையால் விளக்குகிறார். அப்போ சொல்லும் போது இந்த மாயிருள் என்பது உலகத்தில் இருள் ரெண்டு விதமான இருள் இருக்கு. இருள் ரெண்டு விதம், ஒன்று நித்தப்பொருளாகிய ஆணவம். ஆணவம் நித்தப்பொருள் தானே, நித்தமா அனித்தமா? எப்படி சொல்றீங்க நித்தப்பொருள்னு? அனாதி. ஆமாம். அப்போது நமக்கு திருவருள் பயன் 52 என்னது? ஏகன் அநேகன் இருள் கண்மம் ஆய இரண்டு ஆக இவையாறு ஆதியில் சொல்கிறார் இல்லையா. அப்போ ஏகமாய் தன் காலை எல்லைகள் மீடும் எண்ணறிய சக்தி இருள் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பினுள் கரும்பிய இது என்று அங்கேயும் சொல்கிறார். இப்போது இந்த இருள் என்பது ஒரு ஆணவம் என்ற அந்த பாசமானது நித்தப்பொருள், அது ஒரு நித்தப்பொருள். அதிலிருந்து இந்த உலகத்து இருளை வேறுபடுத்துவதற்காக இந்த உலகத்து இருள் எப்படி வருது, மாய்ந்து மாய்ந்து வருகிறது. பகல்ல இல்லை, நைட்ல வருது, பிறகு பகல்ல போகுது. எனவே இந்த இருள் அந்த ஆணவ இருள் மாயாத இருள், இது மாயும் இருள் என்று வினைத்தொகை ஆக்கி, மாயும் இருள் மாய்ந்த இருள் அப்படின்னு அந்த மாதிரி ஆக்கி மாய் இருள் அப்படின்னு வந்தா என்ன ஆயிரும், மாயிருள். சரிதானே, விளங்குதா என்று அதற்கு அமைதி காணுகிறார். விளங்குதா? எனவே அப்போ இந்த மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர் புகழ், பலர் என்று சொல்லும் பொழுது பலரும் என்று அந்த உம்மை வருவித்துக் கொள்ள வேண்டும். உம்மை அங்கே தொக்கி நிற்கிறது, அங்க உம்மை தொக்கி நிற்கிறது, பலரும் புகழ். ஏன் அந்த உண்மை வருவிக்கணும்? ஏன்னா பல மதத்தவர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த மத கொள்கைகளில் முக்தியில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் சூரியன் நமக்கு நன்மை செய்கிறது என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. எனவே அந்த பலர் புகழ் என்பதில் பலரும் புகழ் என்று அது அந்த உண்மை உம்மை முற்றுமையாக எஞ்சா பொருள் குறித்து நிற்கிறது. எல்லாரும் புகழ்கின்ற பலரும் புகழ் ஞாயிறு. படரின் ஞாயிறு வந்தால் கண்ணுக்கு காட்சி செல்லும் என்று உடன்பாட்டில் சொல்ல வேண்டியத எப்படி சொல்றாரு? படரின் அல்லதை காண்டல் செல்லா என்று இரண்டு எதிர்மறை அங்க வைக்கிறார். விளங்குதா? எதனால் அப்படி வைக்கிறாரு? உடன்பாட்டில் சொல்லாம இல்லையா, சூரியன் வந்தால் கண்ணுக்கு காட்சி செல்லும் இதான கருத்து. அது எப்படி சொல்றாரு? சூரியன் வந்தாலன்றி கண்ணுக்கு காட்சி செல்லாது என்று சொல்வதனால இப்படி எதிர்மறையில் சொன்னா அது அந்த கருத்தை வலியுறுத்துவது. விளங்குதா? எனவே அந்த மாதிரி அந்த இதில் சொல்லி பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லாத கண் போல. இங்க கண் போல கண் போல என்று கண்ணை ஓமையாக சொன்னாலும் நாம எப்படி எடுத்துக்கணும்? சூரியன் போல என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை ஓமையாக்கணும்? சூரியன் போல. கண்ணுக்கு சூரியன் வந்தாலன்றி என்ன செய்யாது? காட்சி செய்யாது. எனவே கண்ணுக்கு அந்த இருளை நீக்கி பொருளை காட்டுகின்ற சூரியன் போல. எனவே அது மாதிரி இப்ப அதுக்கு ஓமை சொல்றாரு. அப்போ ஓமான ஓமையும் எது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி அந்த சூரியன் மாதிரி இருக்கிறது எதுன்னா, நிறைய பேர் இந்த பாட்டுக்கு விளக்கம் எழுதுகிறவர்கள் அந்த ஓமையாக சொல்வது கடவுளை சொல்கிறார்கள், கடவுளை சொல்கிறார்கள். அந்த கருத்தை சிவஞான முனிவர் மறுக்கிறார். ஏன்னா இந்த சூரியனுக்கு இறைவனுக்கு ஓமையாக சொல்றது நூலுக்குள்ள 5000 ரூபாய் 1100 ரூபாவில் வருது. இந்த கருத்து அங்கே வருது. அதே கருத்தை இங்கேயும் சொன்னால் அது என்ன ஆகும்? கூறியது கூறல் என்ற பிழைக்குட்படும். விளங்குதா? அதனால இந்த இடத்துல அந்த சூரியன் எதற்கு உமையாகிறது என்று சொன்னால் நூலுக்கு உமையாகிறது. சூரியனுக்கு எதுக்கு உமையாகிறது? நூலுக்கு. இப்போ அந்த சூரியன் என்ன செய்யுதுன்னா இருளை நீக்கி கண்ணுக்கு பொது காட்சி தருது, சிறப்பு காட்சி தருதுன்னு பார்த்தோம் இல்லையா? நிர்விகற்ப காட்சி, சவிகற்ப காட்சி என்ற ரெண்டை உதவுகிறது. எதற்கு? எதுக்கு உதவுது? கண்ணுக்கு இல்லையா? அப்படி கண்ணுக்கு அந்த சூரியன் உதவுவது போல, கண் போல இருப்பதே கண்ணுக்கு உமையது ஆன்மா இல்லையா? அந்த ஆன்மாக்களுக்கு இந்த நூல், சூரியன் போல ஞானபானுவாய் இருக்கக்கூடிய இந்த சிவஞான போத நூல் என்ன உதவுகிறதுனா, அது நம்முடைய இருளை ஆணவ அறியாமை என்ற ஆணவ மலத்தை நீக்கி நமக்கு ஜீவான்மா பரமான்மா, ஜீவான்மா பரமான்மாவை பற்றிய பொது அறிவையும் இந்த ஜீன்மாமா பரமான்மாவை பற்றிய சிறப்பறிவையும் நமக்கு தருகிறது. எது எது தருகிறது? இந்த நூல், இந்த சிவஞான போதம் என்ற நூல் தருகிறது. எனவே இந்த சூரியன் போல நமக்கு உதவுவது எது? இந்த சிவஞான போத நூல் என்கிறார். எனவே அருந்துயர் குரம்பையின் ஆன்மானாடி, இந்த உடம்பு அருந்துயர் குரம்ப, குரம்பைனா என்னதே? குரம்பைனா உடம்பு. இந்த உடம்பை அருந்துயர் குரம்பையின் அப்படின்னா, குரம்பையின் அப்படின்னா இன் என்பது ஏது பொருள்? ஐந்தாம் வேற்றுமை ஏது பொருள் என கருவி இல்லையா? எனவே இந்த உடம்பை கொண்டு கருவியாக கொண்டு, உடம்பை கருவியாக கொண்டுன்னு சொன்னா, உடம்பு என்றது இங்க தலைமை பற்றி உடம்பு என்றார். குரம்பைன்னு உடம்பை சொன்னாரு. உடம்புனா உடம்பு மட்டுமா? தனு கரண புவன போகம் என்ற நான்கையும் கொள்ள வேண்டும் இல்லையா? தலைமை பற்றி சொன்னால் வெற்றில போட்டோம்னா என்னது அர்த்தம்? பாக்கு சுண்ணாம்புலாம் போட்டான் அப்படின்னு அதை சொல்ல வேண்டாம். விளங்குதா? அது மாதிரி இங்க உடம்பை சொன்னா மற்றவைகளும் உடன் கொள்ளப்படும் இல்லையா? அதனால அதுக்கு என்ன பேர்? உபலக்கணம். அதுக்கு என்ன பேரு? உபலக்கணமாக ஏனையவும் உடன் கொள்ளப்படும் இல்லையா? எனவே இந்த உடம்பை சொல்லும் போது வெறுமனே இந்த குரம்பையை கொண்டு சொல்லலை, அதுக்கு ஒரு அடை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? அருந்துயர் குரம்பைங்கிறார். இந்த உடம்பு நாம உயிர்கள் இன்புற்று வாழுகிடமா, இடர்பட்டு வாழுகின்ற இடமா? இந்த உடம்பு நாம இன்புற்று வாழுகிற இடமா, இடர்பட்டு வாழுகிற இடமா? இவர் சொன்னார் எல்லாரும் சொல்லாதீங்க. நமக்கு என்ன சொல்லுது நம்முடைய ஞான நூல்கள் எல்லாம் அப்படின்னா, அந்த இன்பமும் விலங்குதான், அதுவும் இன்பம் போன்ற துன்பமே, இன்பம் போன்ற துன்பமே. பிறவியை தானே கொடுக்கு. அல்டிமேட்டா என்ன கிடைக்கு? பிறவி தான் கொடுக்கு. விளங்குதா? இன்பமும் துன்பமும் எதை கொடுக்கு? பிறவியே. அதனாலதான் இருள் சேர் இருவினையும் என்றார். இருவினையுமே இருள் சேர். இருள் என்பது என்னதேங்க? துன்பத்தை குறிப்பது இல்லையா? எனவே இங்க இந்த உடம்பு என்பது வினையால் வந்தது, இருவினை பாத்திரம். இந்த உடம்பு என்னது? குற்ற கொள்கலன். அது என்னது? அதானே அவையார் என்ன சொல்றாங்க? இந்த உடம்ப இடும்பைக்கு இடும்பை, துன்பத்தை போட்டு வச்சிருக்கிற பை, இடும்பைக்கு இடும்பை இயலுடம்புதன்றே என்கிறார். இந்த உடம்பு துன்பத்தை போட்டு வச்சிருக்கிற பை, அதுக்குள்ள இருந்துகிட்டு இன்பத்தை தேட முடியுமா? ஒரு காலம் முடியாது. விளங்குதா? எனவே நீங்க உண்மை விளக்கம் படிச்சிருப்பீங்களா? எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். அதுல உங்களுக்கு வித்யாதத்துவத்தை பத்தி சொல்றாரா இல்லையா? ஓதியிடும் நாளாரும் உற்ற ஆன்மதத்துவங்கள் என்று ஆதி அருள் நூல் அறையும் கான் தீதரவே வித்யாதத்துவங்கள் தம்மை விளம்பக்கே
1: இல்லையா? காலம் நியதி கருதும் கலையலாராகன் புரடனே மாயை மாலரவே சொன்னோம் அடைவாக சொன்ன இவைதம் உண்மை உண்மை உரைக்கலாம் உற்று அப்படின்னு சொல்லி எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல். அப்புறம் கிரியை கலையை சொல்லும்போது என்ன சொல்றார்? அல்லல் தரும் கிரியை, கலை நம்முடைய செயலாற்றலை விளக்குகிறது, அதை சொல்லும்போது என்ன சொல்றாரு? அல்லல் தரும் கிரியை. இந்த கருவியை சேர்த்த உடனே நமக்கு என்ன வருது? ஒரே அல்லல் தான். ஏன் அப்படி? ஏன் அப்படியா? என்ன சார் தெரியுது, ஏதோ நடக்கு. ஏன் அப்படின்னா, அறிவிலே குற்றம் இருந்தா செயல்ல குற்றம் கண்டிப்பா இருக்கத்தானே செய்யும். விளங்குதா? மாவிலே கோளாறுன்னு வைங்க, அதுல செஞ்ச பதார்த்தத்திலையும் அந்த கோளாறு கண்டிப்பா இருந்துதான் தீரும். விளங்குதா? அதனால நமக்கு இந்த கருவியை ஆணவ மலம் நம்ம அறிவில் இருக்கும்போது கருவியை கொடுத்தாலும் அதனால நாம செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கும்? கண்மமா தான் இருக்கும். விளங்குதா? அதனாலதான் நமக்கு என்ன சொல்றாரு, இந்த நாம செய்யற வினைகளுக்காக வந்திருக்கிறோம், இங்க வந்திருக்கிறோம், வினையினாலதான் வந்திருக்கிறோம் இங்க. எனவே எல்லாம் இங்க வந்திருக்க எல்லாருமே நோயாளிகள் தான். எல்லாருமே யாரு? நோயாளி தான். விளங்குதா? நோயாளி தானே. இங்க வந்து நோயாளி இங்க வந்தாச்சு அப்படின்னா உலகத்துக்கு வந்தாச்சுனா நோய் அறியாம இங்க நோயினால இங்க வந்திருக்கோம். ஏன் நல்லா இருக்கியா அப்படின்னா என்னப்பா பேசுதே. விளங்க? ஆஸ்பத்திரியில போய் கேப்பான், ஏன்னா நல்லா இருக்கியான்னு. நல்லா இருந்தா அங்கேயே வரான். விளங்குதா? வீட்டுக்குள்ள போயிருப்பான். எனவே இங்க வந்தா எல்லாரும் நோயாளி தான். ஒருத்தனுக்கு நோய் தீவிரமா இருக்கு, ஒருத்தனுக்கு அவ்வளவுதான், எல்லாரும் நோயாளிகள் தான். ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் பொறாமப்படுது, எல்லாருமே ஆஸ்பத்திரியில கிடக்கான். இதுல என்ன? விளங்குதா? அதனால இந்த உடம்பு என்பது நாம இடர்பட்டு வாழ்கின்ற இடம்தான். அதனால அருந்துயர் குரம்பையின் அதை கொண்டு என்ன செய்யணும்? இந்த உடம்பை கொண்டு என்ன செய்யணும் ஐயா? உடம்பை கொண்டு என்னையா செய்யணும்? சும்மா இருக்கணும். சும்மா இருந்தா வேணும் இல்லை, சும்மா இருப்பதுதான் சுகம். சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சொல் அற. எனவே இந்த உடம்பை கொடுக்கும் பொழுதே, இந்த உடம்பை யாரு கொடுத்தா? கொடுத்தானா? என்ன சொல்லி கொடுத்தான்? ஒண்ணுமே சொல்லாம கொடுத்தானா? என்ன சொல்லி கொடுத்தாம்னா, இதை வச்சு என்ன செய்யணும் அப்படிங்கறது நம்ம கருவில் இருக்கும் போதே ஆசரவே எவ்வருப்பும் செய்து திருத்தி இல்லையா? நாம என்னெல்லாம் செய்யணுங்கிறத முதல்ல அதுக்கு தந்தாப்புல நமக்கு சொல்லி, அதுக்கு தந்தாப்புல உடம்பெல்லாம் கொடுத்து, இதை வச்சு என்ன செய்யணும் நீனு சொல்லி தான் அனுப்புதான். இது வெளியே வந்து விழும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ பேனு என்னென்னத்தையும் செஞ்சுக்கிட்டு கிடக்கு. விளங்குதா? எனவே நமக்கு நம்முடைய திருமுறைகள் சொல்வது போல, பிணிகொள் பிறப்பு ஒழிய பிறப்பொழில் என்றார். எதுக்காக பிறந்தோம்? பிணிகொள் பிறப்பு ஒழிய பிறந்தோம். ரொம்ப அருமையா சொல்றாரு. ஏன் பிறந்தேன்னா, நீ பிறக்காம இருக்க. எது சொல்றாரு? ஏன் பிறந்தனா இனிமே பிறக்க கூடாது, அதுதான் பிறந்திருக்கேன் அப்படி சொல்லணும். எனவே இந்த குரம்பையை கருவியாக கொண்டு என்ன செய்ய வேண்டும்? ஆன்மாவை நாடு. என்ன செய்யணும்? ஆன்மாவை நாடுக. நாடி, நாடினா என்னது? நாடியாவது ஆராய்ந்து, ஆராய்ச்சி. நாடி நட்பாழ்க, என்ன ஆராய்ந்து நட்பு கொள்ளுக. எனவே இந்த இந்த உடம்ப முதலான கருவிகளை கொண்டு நமக்கு பெருமான் கொடுத்துக்கிறத வச்சு என்ன செய்யணும்? ஆன்மாவை ஆராய்ச்சி பண்ணணும். எந்த ஆன்மாவை? ஒவ்வொருத்தரையும் நான் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்தான், ஏத்த வீட்டுக்காரன் இதே தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது சொல்லலை. இங்கே எதை பார்க்க சொல்கிறாரு? ஆன்மா நாடினா ஜீவான்மா பரமான்மா, ஜீவான்மா பரமான்மாவை பற்றி ஆராய்ந்து. எதை வச்சு ஆராய? இந்த உடம்பை கொண்டு நூல் மூலமாக, இந்த சிவஞான போத நூல் மூலமாக ஆராயணும். அப்போ இந்த ஆராய்ச்சியை நாம் மேற்கொண்டால், இந்த ஞான நூலை படிக்கிறோம், அந்த அதுல இருக்க கருத்தை ஆராயிரும். இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டால் என்ன நடக்கும்? ஆராய்ச்சி பண்ணா இது செய்யட்ட, நம்ம வேற ஏதாவது சிந்திச்சுட்டு இருப்போம். அது நமக்கு 12 ரெண்டாவது அதிகரணம் என்ன, இப்படியே பாருங்க. சிவபத்தரோடு இணங்குக என்றது. அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆதலாலே அப்படின்னு அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாரு. ஏன் அவன் கூட சேரணும் அப்படின்னு? பத்தர்கள் இருந்தா மத்தவன் கிட்ட வரமாட்டான்யா. பக்தர்களோட போய் ஞான செய்தியை பேசிக்கிட்டு இருந்தா என்ன செய்வான் மத்தவன்? இவன் நமக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு அவன் தானா விலகி போயிருவாங்க. விளங்குதா? உங்களுக்கு அவனோட பேசுறது ஒரு புண்ணியமா இருக்கு, அது ஒண்ணு. அது மற்றவன் வந்து சேர்றதுக்கு அஞ்ஞானிகள் வந்து சேர்வன், அவன் வந்து நம்மகிட்ட வந்து உலக செய்தியை சொல்வதை தடுக்கவும் படுகிறது. விளங்குதா? அதனால நாம இந்த ஆராய்ச்சி என்ன செய்யுது, நமக்கு மற்ற உலக சிந்தனைய நீக்குது. விளங்குதா? இதை சிந்திச்சிருந்தா உலக இல்ல, அதனா அதனை செய்வோம். எனவே அது நீக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஜீவான்மா பரமான்மாவை பற்றி என்ன செய்கிறது என்றால், நம்முடைய ஆணவ மலத்தை படிப்படியாக தேய்க்கிறது. படிப்படியாக தேய்க்கிறது. இந்த ஞான நூல் ஆராய்ச்சி என்பது என்ன? ஞான பூசை. அது எழில் ஞான பூசை. எனவே அந்த பூசணையை நாள்தோறும் நியமமாய் செய்யவே என்ன செய்யுது நமக்கு, செய்ய செய்ய ஆணவ மலம் நம்ம அறியாமலே நாடிய காரணத்தால் என்ன செய்யுது? இப்ப நாடுனோ, நாடி நாடிய காரணத்தால் என்ன நடந்தது? இது காரணம், இந்த காரணத்தால் தீருது, இது காரியம் இல்லையா? எது தீர்ந்தது? கண்ணீருள் தீர்ந்து இந்த ஞான நூல் ஆராய்ச்சி செஞ்சதுனால நமக்கு என்ன நிகழ்ந்தது? கண்ணீருள் தீர்ந்தது. கண்ணீருள் எது? அது எப்படி ஆணவம் மலங்கியோ? கண்ணீருள், கண்ணீருள் சொல்லுக்கு என்ன பொருள்? கண்ணீருள்ங்கிறதுக்கு சொல்லுக்கு என்ன பொருள்? கண்ணில் இருக்க இருள்னு சொல்லிடக்கூடாது. கண்ணீர், கண்ணுதல். கண்ணுதல் என்ன? கருதுதல் இல்லையா? கருதி அறிகின்ற இருள், கருதி அறிகின்ற இருள், அது அக இருள். அக இருள். அப்போ இந்த புற இருளை எப்படி கண்டறிகிறோமா? புற இருளை கண்டறிகிறோமா? ஆமாவா? புற இருளை கண்டீர்களா? இல்ல. ஏன்னா புறையுள் கண்ணை மறைத்த பின் காட்சி எங்கனே நிகழும்? கண்ணை மறைச்ச பிறகு காட்சி நிகழாது. அப்போ புறையுள்ள காங்க முடியாது இல்லையா? அப்போ இது அதுவும் கண்ணிருள் தானே. அப்போ இந்த புற இருளுக்கும் அக இருளுக்கும் என்ன வேறுபாடு? இங்க இதை சிறப்பா சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தீருள் கண்ணை மறைச்சாலும் நம்முடைய அறிவு என்ன செய்யறது? இருள் வந்துடுதுன்னு சொல்லி கருவி நம்ம அறிவு கொண்டு கருதுகிறோம். நம்ம அறிவு கொண்டு இருள் வந்து விட்டது என்று கருதி அறிகிறோம். ஆனால் இந்த ஆணவ இருள் நம்ம அறிவால் கருத முடியாது. ஏன்னா அறிவிலே இருக்கிறது. அந்த இருள் எங்க இருக்கு? அறிகின்ற அறிவிலேயே இருக்கிறது. விளங்குதா? அப்போ அறிவையே மறைச்ச பின்னால எங்க அறிவு நிகழும்? எனவே அருளால் கருதுகிறோம். உன்னறிய திருவருளை ஒழிய மலர் உள்ளது என்று அறிவறிதான் உனக்கே சொல்றா இல்லையா? எங்க சொல்றாரு? சிவபிரகாசம் 32 சொல்றாரு. எனவே ஆமா 36 அந்நியமான உணர்ச்சி அந்த பாட்டை சொல்றாரு. அப்போ உன்னறிய திருவருளை ஒழிய மலம் உள்ளது என்று அறிவறிதான் உனக்கே அதன் உண்மை தெரிவறிதான் என்கிறாரு 36 தான். எனவே அங்க அப்போ ஆணவ இருளை எப்படி நாம அறிய முடியும்? திருவருள் கொண்டு கருதலாம் இல்லையா? எனவே நம்ம அறிவினால கருதுறது அக இருள், புற இருள். திருவருளால் கருதுவது அக இருள். எனவே அந்த இருளை தான் சிறப்பிச்சு சொல்றார். எனவே கண்ணிருள் அப்பேற்பட்ட இருள், நம்ம அறிவரே எட்டாத இருள், நம்ம அறிவுக்கே எட்டாத இருள் அதுவே தீர்ந்து போதப்பா. இத படிச்சா இந்த நூல்களை ஆராய்ச்சி பண்ணா என்ன செய்யுது, அந்த இருள் அது மெலிகிறது தீர்கிறது. தீர்ந்ததுன்னா என்ன அர்த்தம், முடிவுக்கு வருவது. கேஸ் தீர்ந்து போச்சுன்னா என்ன அர்த்தம், முடிவுக்கு வருவது. அது ஆட்ட பாட்டங்கள்லாம் ஒரு எண்டுக்கு வந்துட்டாம்னு அர்த்தம். விளங்குதா, விளங்குதா விளங்கலையா, அதை சொன்னா தானே விளங்குது. சும்மா ஏன்னா உலகில தான் நமக்கு உணர முடியுது. அதனால அப்போ இந்த ஞான நூல் ஆராய்ச்சி செய்த காரணத்தினால நம்ம அறியாமலே நம்முடைய அகையுருள் என்ன செய்யறது, தேய ஆரம்பிக்கிறது, படிப்படியா தேய ஆரம்பிக்கிறது. அப்படி தேஞ்சா என்ன நடக்கணும், அதனால என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், ஒரு காக்காசுக்கு பிரயோஜனம் இல்லைங்களா, என்னையா பிரயோஜனம், அகையுருள் தீர தீர நமக்கு என்ன. ஆமா, அறியாமை விலக விலக அறிவு விளங்கும், மெய்யறிவு விளங்கும, மெய்யறிவு விளங்கும். நமக்கு இயல்பா இருக்கிற அறிவு மெய்யறிவு தானே, சிவஞானம் தான் நமக்கு இயற்கையா இருக்கிற அறிவு. அது இப்ப அந்த ஆணவ மலத்தால் மறை தடைப்புண்டு கிடக்கிறது, அந்த தடை நீங்க நீங்க விளங்கும், அது விளங்கியா. எனவே அந்த கண்ணீருள் தீர்ந்த காரணத்தால் என்ன வருது, அது விளங்குது. அதான் கண்டு, கண்டுனா அனுபவம், இது ஆராய்ச்சி இது அனுபவம். எப்படி எதை கண்டுகிறோம், பெரும்பெயர் கடவுளுள் கண்டு. பெரும்பெயர் கடவுள் என்பது மகா வாக்கியம், மகா வாக்கியம், அதாவது சிவஞானத்தால் கண்டு. எனவே அத கண்டு என்பது அனுபவமாக உணர்கிறோம். முதல்ல எதை அனுபவமா உணர்றோம், ஜீவான்மா பரமான்மாவை. எதை ஆராய்ச்சி செஞ்சோமோ அதை முதல்ல படிக்கமானாலே ஆராய்ச்சி. அதனால என்ன நடந்துச்சு, அந்த ஆராய்ச்சியை நமக்கு அந்த அகையிருளை தேய்ச்சுது. அது தேய்ந்த காரணத்தால் இப்போ என்னாச்சு, அனுபவமாக பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம் இல்லையா. எனவே கண்டு என்பது அனுபவம். அது நம்ம திருமுறையிலேயும் வருதே, மெய்மையாம் உழவை செய்து தம்மையும் நோக்கி கண்டு, தம்மையும் நோக்கி கண்டு, நோக்கி கண்டு என்று ரெண்டு விதமா சொல்றார், விளங்குதா. எனவே அந்த சிவஞானத்தால ஆன்மாவை, ஜீவான்மா பரமான்மாவை அறியக்கூடிய தன்மைக்கு வருகிறோம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் 1. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: கல்லாரிடமறிவில்லாரருளிய பொல்லாரினை மலர் நல்லார் புனைவரே, நம பார்வதீபதையே அரவர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்தம்பரம் எல்லாம் இல்ல, அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை, சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி கொண்டு இந்த இனிய நாளிலே சைவ அன்பர்களுக்கு இடையேறு அறிவிப்பட்ட சிறிய ஞான துளிகளை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்து கொண்டிருக்கின்ற shaivam.org அந்த அமைப்பாளர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி கலந்த வணக்கத்தையும், இதை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற சைவசீலர்களுக்கும், திருநெல்வேலி சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சைவ பெரியவர்களே, நம்முடைய சமயம் சைவம். இந்து என்பது அது ஒரு பொது சொல், இந்து என்பது மதம், மதம் என்ற சொல்லுக்கு கொள்கை என்ற பொருள் உடையது, சமயம் என்ற சொல்லுக்கு நெறிப்படுத்துவது என்று பொருள் வரும். இந்த மதம் சமயம் என்ற இரு சொல்லாட்சியையும் மணிவாசக பெருந்தகை போற்றி திருவகளிலே கையாளுகிறார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். எனவே நம்முடைய சமயத்தை சொல்லுகின்ற பொழுது நாம் சைவ சமயி என்று சொல்லுதல் வேண்டும். இதிலே சமயம் என்பது நெறிப்படுத்துவது என்று பொருளிலே வருகின்ற பொழுது யாரை நெறிப்படுத்துவது, யாரை நோக்கி நெறிப்படுத்துவது, எதற்காக நெறிப்படுத்துவது என்ற ஒரு வினா எழும். அதற்கு பதில் ஒன்றாகிய சிவத்தை நோக்கி பலவாகிய உயிர்களை வீடு பேறு கிடைக்கும்படியாக நெறிப்படுத்துதல். ஒன்றாகிய சிவம் இன்ப வடிவாக இருக்கிறது, பலவாகிய உயிர்கள் பிறவிச் சூழலிலே அந்த துன்பத்தில் பட்டுழல்கிறது. எனவே இந்த உயிர்களுடைய துன்ப நீக்கத்திற்கும் இன்ப ஆக்கத்திற்கும் பாச நீக்கத்திற்கும் சிவப்பேருக்கும் உயிர்களை சிவத்தை நோக்கி செலுத்த வேண்டியது இருக்கிறது. இதில் சைவம் என்ற ஒரு சொல்லுக்கு நம்முடைய சமயத்திலே இன்னும் வரலாறுகள் பல பொருளை சொல்லியிருக்கிறார்கள். திருமந்திரத்திலே சைவம் சிவனுடன் சம்பந்தமாதல், சைவம் சிவமுடன் சம்பந்தமாதல் என்றால் நாயகனை சென்று அடைய வேண்டிய நாயகி பிரிந்திருப்பதைப் போல ஒன்றாகி சிவத்தை அடைய வேண்டிய உயிர்கள் மலபந்தத்தால் அது பிரிந்து அறியாமல் இருக்கிறது. அந்த உயிர்களை சிவத்தோடு சம்பந்தப்படுத்துவது, இணைப்பது, அதுதான் சைவம். அதைத்தான் திருமந்திரம் சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல் திருமந்திரத்திலே வருகிறது. இதே கருத்தை சீர்காழி சிற்றம்பல நாடுகள் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அகவலிலே தெய்வம் சிவமே சிவன் அருள் சமயம் சைவம் சிவத்தோடு சம்பந்தம், சைவம் சிவத்தோடு சம்பந்தம், அந்த உயிர்கள் சிவத்தோடு சம்பந்தப்படுத்துதல் என்ற பொருளிலே வருகிறது. ஆகையினாலே இந்த உயிர்கள் எல்லாம் சிவத்தை நோக்கி ஆற்றுப்படுத்துவதற்கு நம் சமயம் எழுந்தது. தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தனு சக்தி பின்னமிலான் எங்கள் பிறான். நம்முடைய பெருமான் உயிர்கள் தன்னை வந்து அடைந்து இன்பம் துய்க்க வேண்டும் என்ற குறிக்கோளிலே இருக்கிறான். அதற்காக அவன் நமக்கு சாதனங்களையும் தந்திருக்கிறான். உயிர்கள் சிவத்தை அடைய சாதனமாக உள்ளதுதான் தோத்திரமும் சாத்திரமும். இந்த இரண்டுமே அவன் தந்த காரணத்தினாலே தான் அப்பர் பெருமான் தோத்திரமும் சாத்திரமும் ஆனாதாமே என்று குறிப்பிட்டு காட்டினார். இந்த தோத்திரம் சாத்திரம் என சொல்லக்கூடியது ஒரு சைவனுக்கு இரண்டு கண்கள் போல. தோத்திரம் விளங்க வேண்டும் என சொன்னா சாத்திரம் தான் சுமை செய்யும். சாத்திர பொருள் நன்றாக விளங்க தோத்திர நூலை மேற்கோளாக காட்டினால்தான் புரியும். உதாரணமாக நிறங்களோர் ஐந்துடையா என்ற சிவபுராண வாக்கிற்கு சித்தாந்த சாஸ்திரம் தான் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல முடியும். ஆகையினாலே இந்த தோத்திரமும் சாத்திரமும் நமக்கு இரண்டு கண்கள். இதிலே தோத்திரம் என சொல்லக்கூடியது வேதத்தில் உள்ள ஞானகாண்ட பகுதியை நமக்கு தமிழிலே வருவது. அதைத்தான் நம்முடைய திருவருணை கரகும்பகத்திலே சைவ இல்லப்ப நாவலர் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம் என்றார். இதே கருத்தை சேக்கடார் பெருமான் பெரிய புராணத்திலே ஞானசம்பந்தர் வாக்கை குறிப்பிடுகின்ற பொழுது சொற்றமிழிலும் வேதமும் பாடினார். அதற்கு சி கே சுப்பிரமணிய முதலியார் உரை எழுதுகின்ற பொழுது நால்வேத பொருள்களை உடைய திருப்பதிகங்களை பாடினார் என்று குறிப்பிடுகிறார். எனவே வேதத்தினுடைய ஞானகாண்ட பகுதி தோத்திரம், ஆகமத்தினுடைய ஞானகாண்ட பகுதி சாத்திரம். ஆகமத்தினுடைய சாருதான் சாத்திரம் என்பதை உண்மை விளக்கத்திலே திருவதிகை மணவாசகம் கடந்தார் குறிப்பிடுகிறார். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இது தோத்திரமும் சாத்திரம் என்று சொல்லக்கூடியது வேத ஆகமங்களுடைய ஒரு சார். வேத ஆகமங்கள் தான் நமக்கு பிரமாணம் என்கின்ற காரணத்தினாலே நம்முடைய சமயத்தை வைதிக சைவம் என்று குறிப்பிடுவார்கள். இதிலே தோத்திரம் என சொல்லக்கூடியது சிவனது அருளால் அதித்திக்கப்பட்ட அருளாளர்கள் திருவாக்கிலே இருந்து சிவவாக்காக பிறந்தது. அதைத்தான் எனது உரை தனது உரையாக என்று ஞானசம்பந்தர் குறிப்பிடுகிறார். சாத்திரம் என்பது சிவபிரான் முதன் முதலிலே உபதேசிக்க அது பரம்பரை பரம்பரையாக உபதேச பரம்பரையாக நமக்கு வந்தது. இதான் ரொம்ப சாத்திரத்தினுடைய விசேடம். சிவபுராணத்தை முதன் சிவன் நம்முடைய சைவ தத்துவத்தை சாஸ்திரத்தை முதன் முதலில் திருவாய் மலர்ந்தது நம்முடைய பெருமாள். சந்திர தீபத்து சாத்திரனாகி என்று மணிவாசக பெருந்தகை குறிப்பிடுகிறார். இந்த உபதேசம் எப்படி வருகிறது என சொன்னால் மூன்று பரம்பரையாக வருகிறது. அபிசின்ன பரம்பரை, அகச்சந்தானம், புறச்சந்தானம் என்று. அபிசின்ன பரம்பரை என சொல்லக்கூடிய நால்வர் யார் என்று சொன்னால் முதன் முதலில் சிவன், என் சதாசிவர், அனந்த தேவர், ஸ்ரீகண்டர், உத்தரர். இந்த நால்வரும் அபிசின்ன பரம்பரை உபதேசம் அப்படி வருகிறது. அதற்கு பின்பு ஸ்ரீகண்டர் உத்தரர் வந்து அகச்சந்தானம் தொடர்பாக அவருக்கு பின்னே இருந்து அகச்சந்தான பரவர்கள் நந்தியம்பெருமான், சனற்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிவர். பின் பரஞ்சோதி முனிவருக்கு பின்னே வருபவர்கள் புறச்சந்தானம், மிகண்ட தேவநாயனார், அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார். இப்படி சந்தான முறையாக பரம்பரை உபதேச பரம்பரையாகத்தான் நம்முடைய சாஸ்திர நூல் வந்திருக்கின்றது. இது உபதேச பரம்பரையாக வந்திருக்கின்ற காரணத்தினாலே நாமும் சாத்திர நூல்களை குருமுகமாகத்தான் கேட்க வேண்டும் என்று நம்முடைய சாத்திர நூல்களையே வலியுறுத்துகிறது. அந்த குரு எவ்வளவு அவசியம் என்பதைத்தான் கொடிக்கரியிலே முதல் திருப்பாட்டிலேயே நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் குறிப்பிட்டு சொல்கிறார். இப்படி சந்தான முறைப்படி வந்திருக்கின்ற அந்த சமய சாஸ்திரத்திலே புறச்சந்தானத்தை சார்ந்திருக்கின்ற உமாவதி சிவாச்சாரியார் அருளியது எட்டு சாத்திர நூல்கள். உமாவதி சிவாச்சாரியாருடைய எட்டு சாத்திர நூல்கள், அதற்கு முன்பாக இந்த சாத்திர நூல்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருந்ததை ஒன்று சேர்த்து முதன் முதலிலே மேகண்ட சாத்திரம் என்ற பெயரிலே அச்சிட்டவர் 1866 ஆண்டில் மதுரை நாயகம் பிள்ளை. இவரால் முதன் முதலிலே அந்த மேகண்ட சாஸ்திரத்தை ஒன்று சேர்த்து அங்கே அச்சிட்டு நமக்கு பேருபகாரம் செய்திருக்கிறார். அந்த சித்தாந்த சாஸ்திரம் அந்த நூலினை அச்சிடுகின்ற பொழுது இந்த சாஸ்திர நூல்கள் எவையவை என்பதற்கு அடங்கலாக இருக்கும்படி ஒரு வெண்பாவையும் சேர்த்திருக்கிறார். இந்த வெண்பாவில் கூறப்பட்டதுதான் மேகண்ட சாஸ்திரம், சித்தாந்த சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெண்பா

0: பண்புவினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சுவிடு உண்மை நெறி சங்கற்பம் ஊற்று. இப்படி 14 சாஸ்திர நூல்கள் அங்கே அடங்கலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்தது 8 சாஸ்திர நூல்கள். இந்த 8 சாஸ்திர நூல்கள் சொல்லுகின்ற பொழுது நம்ம உமாபதி சிவாச்சாரியருடைய அந்த 8 நூல்களையும் சித்தாந்த அட்டகம் என்று சைவம் போற்றுகிறது. அந்த சித்தாந்த அட்டக நூல் எவை என்று சொன்னால், உமாபதி சிவாச்சாரியார் அருளியது எவை என்று சொன்னால், சிவபிரகாசம், திருவருட்பயன், வினாவென்பா, போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுதூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம். இதை ஏன் நான் உங்களுக்கு இந்த 8 நூல்கள் பட்டியலை திரும்பவும் கூறுகிறேன் என சொன்னால், இந்த 8 நூல்களிலே உண்மை நெறி விளக்கமும் சேர்ந்தால்தான் சித்தாந்த அட்டகம். ஏனெனில் சில ஆராய்ச்சியாளர்கள் நம்முடைய உண்மை நெறி விளக்கம் என சொல்லப்படுகிற உமாபதி சிவாச்சாரியாருடைய வாக்கை வேறொருவர் செய்கிறது என்று கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய திருமடத்து சம்பிரதாயத்தின்படியும் தொன்றுதொட்டு வருகின்ற அந்த அடங்கல்படியும் உண்மை நெறி விளக்கம் என சொல்லப்படுவதும் உமாபதி சிவாச்சாரியாருடைய திருவாக்கே. அதனால்தான் அந்த உண்மை நெறி விளக்கத்தையும் சேர்த்து இங்கே சித்தாந்த அட்டகம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்திருக்கின்ற இந்த சித்தாந்த அட்டகத்திலே நாம் செல்வதற்கு முன்பாக உமாபதி சிவாச்சாரியாருடைய சரித்திரத்தை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். உமாபதி சிவாச்சாரியர் சரித்திரத்தை முழுமையாக கூறினார் அது இன்றைக்கு ஒரு திருப்பாடல் கூட செல்ல இயலாது. ஆகையினாலே அவசியமான ஒன்றிரண்டு செய்திகளை சொல்லிக்கொண்டு நூலுக்கு செல்வோம். இன்று நாம் சிந்தனைக்கு உரிய ஒரு பகுதி கொடிக்கவி. இந்த கொடிக்கவி என்று சொல்லக்கூடிய இந்த ஞான சாஸ்திர நூல் எழுந்ததனுடைய ஒரு சூழல் என்ன என்று தெரிந்தாலே இந்த நூலினுடைய பெருமை நமக்கு நன்றாக தெரிய வரும். ஏன் இந்த நூல் எழுந்தது, எழ வேண்டிய ஒரு அவசியம் என்ன என்றால், இதற்கு உமாபதி சிவாச்சாரியருடைய பெருமையை காட்டும் முகமாக ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்படுகிறது. தில்லைவாழந்தனர்கள் மரபிலே வந்த உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளை தில்லைவாழந்தனர்கள் ஒரு காரணத்திற்காக தம்முடைய திருக்கூட்டத்தில் இருந்து விலக்கி வைத்தனர். அப்பொழுது உமாபதி சிவாச்சாரியார் அந்த திருக்கூட்டத்தில் இருந்து நீங்கி கொற்றவன் குடி என சொல்லக்கூடிய அந்த தலத்திலே சென்று தங்கி மாணவர்களுக்கு மானோபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். மறைஞான சம்பந்தரை தன்னுடைய ஞான குருவாக கொண்டு ஞான நூல் கற்று வருகின்ற பொழுது அந்த நேரத்திலே தில்லையிலே திருவிழா, திருக்கோயிலே திருவிழா தொடங்குகிறது. தில்லை கோயிலே தொடங்குகிறது. உமாபதி சிவாச்சாரியார் விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே திருவிழா தொடங்குகின்ற காலத்திலே கொடியேற்றம் அங்கே நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்படி நடைபெறுகின்ற பொழுது கொடிமரத்திலே அந்த கயிறை கொண்டு கொடியை மேலேற்ற முயல்கின்ற பொழுது கொடி ஏற மறுத்தது. கொடியேற மறுத்த உடனே தில்லைவாழந்தனர்களெல்லாம் மனம் கலங்கி நிற்க நம்முடைய ஆடல்வல்லான் அசரீரிய வாக்கிலே உமாபதி சிவம் வந்தால் கொடியேறும் என்று உணர்த்தினார். உமாபதி சிவம் வந்தால் கொடியேறும் என்ற அந்த அசரீரிய வாக்கினை கேட்டதும் நம்முடைய தில்லைவாழந்தனர்கள் அனைவரும் உமாபதி சிவாச்சாரியாருடைய பெருமையினை தெரிந்து விரைந்து சென்று அவரிடம் திருக்கோயிலுக்கு வரும்படியாக அவர்களே விண்ணப்பம் பண்ணுகின்றார்கள். உமாபதி சிவாச்சாரியார் ஆடல் வல்லாருடைய அருட்செயல் என நினைந்து வந்து கொடிமரத்தின் பக்கத்திலே இருந்து 4 திருப்பாடல்களை திருவாய் மலர்ந்தார். அப்படி கொடிமரத்தின் பக்கத்தில் இருந்த 4 திருப்பாடல்களை திருவாய் மலர்கின்ற பொழுது அந்த கொடியானது எவருடைய முயற்சியும் இன்றி தானே கொடி ஏறியது. அந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த கொடிக்கவி பாடப்பட்டது ஒரு சாஸ்திர நூலாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஏன் உமாபதி சிவாச்சாரியார் ஒதுக்கப்பட்டார், ஏன் அவர் இந்த திருக்கூட்டத்திலிருந்து சற்று விலக்கி வைக்கப்பட்டார் என்ற ஒரு செய்தியை அநேகமாக பலர் பகிரங்கமாக பேசுவது இல்லை. ஆனால் அதுதான் உமாபதி சிவாச்சாரியாருடைய பெருமையை உலகோருக்கு காட்டுகின்ற அருமையான ஒரு சம்பவம். ஏன் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியாரை ஒதுக்கி வைத்தார்கள் என சொன்னார், உங்கள் அனைவருக்குமே அந்த சரீரம் நன்றாக தெரியும். உமாபதி சிவாச்சாரியார் தான் பூஜனை முடித்து வருகின்ற பொழுது பல்லக்கிலே செல்லுகிறார். பல்லக்கிலே செல்லுகின்ற பொழுது முன்னே தீவட்டி ஒருவர் ஏந்தி செல்லுகிறார். அந்த நேரத்தில் மறைஞான சம்பந்தர் மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். உமாபதி சிவாச்சாரியார் அப்பொழுது செல்லுகின்ற பொழுது பட்டக்கட்டையில் பகற்குருடு போகுது அப்படி என்றார். இதை பல்லக்கிலே அமர்ந்து கேட்ட உமாபதி சிவாச்சாரியார் அதனுடைய உண்மை பொருளை தெளிந்து பல்லக்கிலிருந்து இறங்கி மறைஞான சம்பந்தரிடம் சென்று தன்னை மாணவனாக ஏற்று உபதேசம் செய்யும்படியாக விண்ணப்பம் செய்தார். அப்பொழுது மறைஞான சம்பந்தர் உடனே உபதேசம் செய்யவில்லை. ஞான வேட்கையின் காரணத்தினாலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரியர் மறைஞான சம்பந்தர் பின்னேயே செல்லுகிறார். அப்படி உமாபதி சிவாச்சாரியாருடைய பின்னேயே செல்லுகின்ற பொழுது மறைஞான சம்பந்தர் கைகோடகர் தனி பாவு செய்கின்ற வீதி வழியை செல்லுகின்ற பொழுது அங்கே தரி நெய்பவர்கள் அந்த தரிக்கு பாவுக்கு கூழ் காய்ச்சி அங்கே தேய்த்து கொண்டிருக்கிறார்கள். மறைஞான சம்பந்தர் தனக்கு அந்த கூழினை இடும்படி கைகோடகர்களை கேட்கிறார். உடனே நம்முடைய மறைஞான சம்பந்தர் தனக்கு ஊற்றப்பட்ட கூழினை தன்னுடைய இரண்டு கைகளாலும் ஏந்தி பருகுகிறார். அப்பொழுது பருகுகின்ற பொழுது மறைஞான சம்பந்தருடைய கை வழியாக வடிந்து அந்த கூழ் அங்கே விழுகிறது. உடனே உமாபதி சிவாச்சாரியார் அந்த வடிந்த சேடனத்தை தான் எடுத்து உண்டார். இப்படி உண்டது தன்னுடைய புற ஆச்சாரத்திற்கு ஒவ்வாது என்று தெளிவானந்தனர்கள் அவரை விலக்கி வைத்தனர். ஆனால் இது எதற்காக நிகழ்ந்தது? இப்படி விலக்கி வைத்து தில்லைவாழ்ந்தனர்கள் அவர்களே சென்று உமாபதி சிவாச்சாரியாரை வருக என்று வரவேற்கிறார்கள். அப்ப இடையிலே என்ன நடந்தது என சொன்னால், நம்முடைய மறைஞான சம்பந்தர்களுடைய சேடனத்தை உமாபதி சிவாச்சாரியார் உண்டது சைவ சமயத்திலே ஒரு பெரிய உண்மையை உணர்த்துவது. என்னவென்று சொன்னால், குருவினுடைய பெருமையை உணர்த்துவது. குருவினது பெருமை பல இருந்தாலும் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், குருமூர்த்தியினுடைய சேடனத்தை சிவஞானியினுடைய சேடனத்தை யார் விரும்பி உண்ணுகிறார்களோ அவர்கள் உடனே ஞானமயமாகிறார்கள், ஞான திருமேனி பெறுகிறார்கள் என்று நூல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே குருவினுடைய சேடன விசேடத்தை உலகோருக்கு காட்டுவதற்காகவே இந்த சம்பவம் நிகழ்ந்தது. அந்த குருவினது சேடனம் எவ்வளவு விசேடமானது, அது அஞ்ஞானத்தை போற்றி எப்படி ஞானத்தை அருள்கிறது, எவ்வளவு உயர்ந்தது என்பதை மறைஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய இன்னொருவர், இந்த மறைஞான சம்பந்தர் அல்ல, இவரை சிதம்பரம் மறைஞான சம்பந்தர் என்று பிரித்து சொல்வார்கள், சைவ சமய நெறியினை தந்த மறைஞான சம்பந்தர். இன்னொரு தடவை சொல்றேன், உமாபதி சிவாச்சாரியருடைய மறைஞான சம்பந்தர் வேறு, சைவ சமய நெறி என்கிற நூலினை செய்த மறைஞான சம்பந்தர் வேறு. இப்போ நம்முடைய சைவ சமய நெறியை சேர்ந்த மறைஞான சம்பந்தர் ஒரு விசேடமான ஒரு செய்தி சொல்கிறார். திருக்குறள் வடிவிலேத்தான் அந்த நூல் அமைந்திருக்கும். சிவஞானி பாத்திர சேடம் அருந்தின் அவஞானம் எல்லாம் அருண். அந்த குருவினது சேடனத்தை நாம் உண்டால் ஆன்மாவை பந்தித்திருக்கின்ற அஞ்ஞானம் அருண். அழகாக சொல்லி காட்டுகிறார். அதை எப்படி விரும்பி சாப்பிட வேண்டுமா? மருந்தும் இது வார் அமுதும் இது எனவே வாஞ்சித்து அருந்தினர்க்கு எல்லா நலமுமாம். எனவே அதை தேவலோக அமிர்தத்துக்கு மேலாக நினைத்து அதை பருகுதல் வேண்டும், அது எல்லா நலத்தையும் கொடுக்கும் என்கின்றார். இப்படி அந்த குருவினது விசேடத்தை காட்டுவதற்காகத்தான் இந்த சம்பவத்தை ஆடல் வல்லான் அங்கே நிகழ்த்தி காட்டுகின்றார். இந்த குருவினது விசேடம் தான் கொடிக்கவியிலே ஒன்னாவது பாட்டிலே வரும், அந்த இடம் வருகின்ற பொழுது பார்ப்போம். இப்படி சிவஞானியனுடைய சேடனத்தை உண்ட மாத்திரமே ஞானமயமான ஒருவருக்கு தூங்குகின்றவன் கையிலே இருக்கின்ற வாக்கு கணந்து செல்வதை போல சாதி குலம் பிறப்பு ஆச்சாரம் எல்லாம் அவர்கள் கடந்து நிற்பார்கள். எனவே மறைஞான சம்பந்தருடைய சேடத்தை உண்ட காரணத்தினால் அவர் சாதி குல பிறப்பை எல்லாம் கடந்து ஞானமயம் ஆகிவிட்டார். இதை சிவஞான சித்தியாரிலே அருளநந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் எட்டாம் சூத்திரத்திலே சொல்லி காணுவார். ஞாலமது ஞான நிட்டு உடையோர்க்கு அந்த பாடல்ல குணம் இல்லை, குறி இல்லை, குலமும் இல்லை. அவர்கள் ஞானமயம் ஆகிவிட்ட காரணத்தினாலே அவர்களுக்கு சாதி குலம் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. எனவே உமாபதி சிவாச்சாரியார் ஞான நன்மை எய்திய அந்த அதீத நிலையினை தில்லைவாழ் அந்தனர்கள் மூலமாக நம்முடைய ஆடல் வல்லார் நமக்கு உணர்த்துகிறார். இதே மாதிரி சேடனத்தை உண்ட செய்திகள் நிறைய இருக்கிறது. நமச்சிவாய கவிராயருக்கு பாமநாசத்திலே இருக்கின்ற அந்த உலகம்மை தன் வாயிலே இருக்கின்ற எச்சிலை கொடுத்திருக்கின்றார். விருச்சிக முனிவர் என்பவருக்கு ஒப்பற்ற பரம்பொருளாகிய சிவபெருமான் தான் உண்ட நாவல் கனியை எச்சில் எடுத்து கொடுத்தார். அதுதான் இப்பொழுது திருவானைக்காவிலே இருக்கின்ற இந்த நாவல் மரம், கோச்செம்பிச்சோழ நாயனார் புராணத்திலே வருவது. இதே போன்று குகை நமச்சிவாயருடைய சேடனத்தை உண்டவர்தான் குரு நமச்சிவாயர். இதே போன்று தைத்திரிய உபநிஷதம் என்று விளைந்தது, அந்த உபதேசத்தை நமக்கு கொடுத்தது அவர் குருவினுடைய சேடனத்தை உண்டுதான் கொடுத்திருக்கிறார். எனவே இதை இவ்வளவு விளக்கமாக சொல்லுதல் இயலாது என்பதற்காகத்தான் அந்த செய்தியை பலர் விட்டு விடுகிறார்கள். எனவே அந்த குருவினது பெருமையை அவர் உணர்த்தி நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் எப்படி ஞானமயமாக நின்றார் என்பதைத்தான் இந்த சம்பவம் காட்டுகிறது. இதிலே கொடிக்கவி என்பது அருமையான ஒரு நூல். உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகளால் திருவாய் மலரப்பட்ட இந்த நூலானது அளவிலே சிறிய நூல். நான்கே நான்கு திருப்பாடல்கள் மட்டும்தான் இருக்கிறது. அதில் முதல் திருப்பாடல் கட்டளை கலித்துறையும் எஞ்சிய ரெண்டு மூன்று நான்கு திருப்பாடல்கள் நேரிசை வெண்பாவிலும் அமைந்தது. இது சத்தியமிட்டு சொல்கிறேன் என சொல்வதைப் போல இந்நூல் சத்திய ரூபமாக அமைந்தது. இந்த ஞானசாஸ்திர நூலுக்கு நாம் செல்வதற்கு முன்பாக இந்த நூல் எவ்வளவு சிறப்புடையது என்பதை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் சிற்றுரையிலும் மாபாடியத்திலும் இதை மேற்கோளாக காட்டியிருக்கிறார். இந்த கொடிக்கவி என்பதை கொடிப்பாட்டு குறிப்பிட்டு காட்டுகிறார். இதிலே இந்த நூலுக்கு நாம் செல்வதற்கு முன்பாக நாம் ஐந்தனத்தை பற்றி தெரிந்து கொண்டால்தான் உள்ளே செல்ல முடியும். இந்த ஐந்தனத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் போது இந்த கொடிக்கவி என்பது எவ்வளவு தத்துவார்த்தமானது என்பது புரிய வரும். இந்த ஐந்தனத்தினுடைய பெருமையும் இந்த கொடிக்கவியிலே ஒன்று வருகிறது. இந்த ஐந்தனத்து என சொல்லக்கூடியது ஷி வ ய ந ம. இந்த ஷி வ ய ந ம என சொல்லக்கூடியது ஐந்தும் எழுத்துக்கள், பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து. ஷி என்பது சிவத்தையும், வா என்பது சக்தியையும், யா என்பது உயிரையும், நா துரோதம் அதாவது மறைப்பு சக்தியையும், மா மலம். மலம் என்று பொதுவாக சொன்னாலே அது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். எனவே ஷி வ ய ந ம என சொல்லக்கூடியது சிவம், சக்தி, உயிர், துரோதம், மலம் என்று அங்கே இப்படி பொருள்பட்டு அந்த எழுத்துக்கள் நமக்கு உணர்த்துகிறது. இதிலே இந்த உயிரானது நா என சொல், இந்த யா என சொல்லக்கூடிய உயிரானது மா என சொல்லக்கூடிய மலத்தோடு இருக்கின்ற பொழுது கேவல நிலை. கொஞ்சம் சாஸ்திரத்தை கொஞ்சம் கவனமா கேட்டா தான் இந்த கொடிக்கவி புரியும். இந்த உயிரானது ஆணவமலத்தோடு இருக்கின்ற பொழுது கேவல நிலை. பிறகு அந்த உயிரினை மேலே எழுப்புவதற்காக இந்த உயிரிடம் நா சேர்ந்து தொழிற்படுகிறது. திரோதம், திரோதம் என சொல்லக்கூடியது சக்தி, அருள். அந்த அருளாகிய சக்தி சிவயனமாக இருக்கிறதுலே வாய் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது எழுத்து தான் நாலாவது எழுத்து ஆகிய நாவாக மாறி வாவு நாவும் ஒண்ணுதான். வா அணுசக்தி, நான் என்ன சொல்லக்கூடியது, உயிர்கள் பரிபக்குவத்திற்காக மாயையை அமுத்தி கண்மத்தை புசிக்க செய்வது, அந்த செயலை அந்த அணுசக்தி செய்கிறது. இப்படி கண்மத்தினும் மாயையினும் தொடர்பு கொடுத்துகின்ற அந்த நேரத்தில் அந்த சக்தியானவள் திரோதான சக்தி என அழைக்கப்படுகிறார். அப்படி அழைக்கப்பட்ட பின்பு இது மாயையை அமுத்துக்கொண்டு கண்மத்தை புசித்த பின்பு இந்த உயிர் பக்குவப்பட்ட பின்பு இந்த உயிரை சக்தியானது சிவத்தோடு கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படி சிவத்தோடு கொண்டு போய் சேர்த்த பின்பு இந்த சக்தியானது தன்னை காட்டாது பின்னோக்கி செல்லும். அப்பொழுது உயிரும் சிவமும் மட்டும் இருக்கும். அப்பொழுது இந்த உயிரானது யான் எனது என்பதை அற்று சிவமயமாகி ஷீ என்பதை மட்டுமே அங்கே இருக்கும். ஷீ என்பது மட்டும்தான் அங்கே என்ன செய்திருக்கும், எஞ்சி இருக்கும். இந்த ஒரு தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

சிவாகம அறிஞர்கள் பொருள்களை பதிபசு பாசம் என்ன பகர்வர், பதிபசு பாசம் என்று சொல்வார்கள். அவற்றுடைய பசுவை எடுத்துக் கொள்கின்றார். பசு தானாகும் மதியது அற்று, அதாவது பசுவாகிய ஆன்மா இருக்கின்றதே அது தானாக விளங்கக்கூடிய இயல்பு அதற்கு கிடையாது. ஒன்று, அந்த பசுவானது பாசத்தை சார்ந்து விளங்கும் அல்லது பதியை சார்ந்து விளங்கும், தான் மாத்திரமாக தனித்து விளங்கும் இயல்பு அதுக்கு கிடையாது. அதைத்தான் சொல்கின்றார்கள், பசு தானாகும் மதியது அற்று. பாசம் பதி என வரினும், பாசத்தை சார்ந்து பாசமாகவும் பதியை சார்ந்து பதியாகவும் இவ்வாறு வந்தாலும் மாயா விதிசலும் மலமே ஆயும். மலமே ஆயும் என்பதை முதல் எடுத்துக்கொள்வோம். மலமே ஆயும், அதாவது இந்த பசுவானது பாசம் பதி என வரினும், பாசம் என வரினும் பதி என வரினும், அப்படி தனித்தனியா பாசம் பதி என வரினும் இருக்கின்றது. இந்த பாசம் என வரினும் பதி என வரினும், அதாவது பாசத்தை சார்ந்து பாசமாக வந்தாலும் பதியை சார்ந்து பதியாக வந்தாலும். ஏன் சொல்கின்றார்கள் என்றால், சரி, இந்த ஆன்மா பாசத்தை சார்ந்தால் பாசமாக விளங்கும், பதியை சார்ந்தால் பதியாக விளங்கும் அப்படிங்கறதுல வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, பாசத்தை சார்ந்து பாசமாக விளங்கும், பதியை சார்ந்து பதியாக விளங்கும், சரிதான். ஆனா எந்த சார்பு ஏற்றது, எந்த சார்பு ஒவ்வாதது, அதை உணர வேண்டும் அல்லவா. பாசத்தை சார்ந்து இந்த ஆன்மா பாசமா இருந்தாலும் சரிதான், அல்லது பதியை சார்ந்து பதியா இருந்தாலும் சரிதான், எப்படியோ இருக்கட்டும் அப்படின்னு நாம முடிவு பண்ண கூடாது. பாசத்தை சார்ந்து பாசமா விளங்குதல் ஆன்மாவுக்கு துன்பம் தரக்கூடிய நிலை, அது ஒவ்வாத சார்பு. பதியை சார்ந்து பதியாய் விளங்குதல் தான் ஆன்மாவுக்கு ஏற்ற சார்பு, அதை சொல்கின்றார்கள் அடுத்தார் போல. அதான் பதியன வரினும் அப்படின்னு ஒரு உண்மை போட்டார்கள். பாசத்தை சார்ந்து இந்த ஆன்மா பாசமாகவும் பதியை சார்ந்து பதியாகவும் வந்தாலும் பாசத்தை சார்ந்திருக்கும் போது எப்படி இருக்கும், மலமே ஆயும். ஆயும் என்றால் நுணுகும் என்று பொருள், ஆயுதல் நுணுகுதல் என்று பொருள்படும். மலமே ஆயும், ஆணவ மலமையாக நுணுகி கிடக்கும். என் நுணுகி கிடக்கும்னா என்ன அப்படின்னா, ஆன்மா தன்னுடைய வியாபகத்தை எல்லாம் உணராமல் அந்த ஆணவ மலத்துக்குள்ளே அடைபட்டு அணுத்தன்மை பட்டு கிடக்கும். அதைத்தான் சொல்வார்கள், வியாபக பொருளாகிய ஆன்மாவை அணுத்தன்மை படச் செய்வதால் தான் அந்த மலத்துக்கு ஆணவ மலம்னு பெயர் வந்தது. ஆணவம் என்பது அணுத்தன்மை படச் செய்வதனாலே உள்ள காரண பெயர். ஆன்மாவை அணுத்தன்மை படச் செய்வதனாலே மூலமலத்திற்கு ஆணவம் என்று பெயர் வந்தது என்று மாதவ சிவஞானிகள் விளக்குவார். அதன் அடிப்படையிலே எங்கு பொருள் கூறப்பட்டது. ஆகவே ஆயுதல் என்றால் நுணுகுதல் என்ற பொருள் தொல்காப்பியத்திலே சொல்லப்படுகின்றது. மலமே ஆயும் என்றால் பாசத்தை சார்ந்து வரும்போது இந்த ஆன்மா ஆணவ மலத்திலே நுணுகி கிடக்கும். மாயா விதி செலும், அப்புறம் எம்பெருமான் அருளாலே தனுகரணாதிகளை பெற்று மாயா விதி செலும், மாயா உலகத்திலே விதிவழி செல்கின்ற வாழ்க்கையை மேற்கொள்ளும். இப்படி விதிவழி செல்கின்ற அந்த ஆன்மா வினைப்பலங்களை நுகர்ந்து பக்குவப்பட்டு என்ன கடைசி என்ன நிலையை அடைகின்றது, மேலதாம் பதிக்கு கீழாம் கதியினை அடைகின்றது. மேலாகிய பதிப்பொருளுக்கு கீழாக விளங்கக்கூடிய நிலை. ஆக கீழாம் கதி என்று நாம் பார்த்துவிடக் கூடாது, கீழ்நிலை என்று பொருள் பண்ணிவிடக் கூடாது. பதிக்கு கீழ்நிலை, சிவபெருமானுக்கு கீழாம் நிலை என்று சொல்லும்போது சிவபெருமானுக்கு கீழ் என்பது என்ன, அவருடைய திருவடிதான். ஆகவே சிவபெருமான் திருவடியை அடையும் என்பதைத்தான் பதிக்கு கீழாம் கதி என்று சொன்னார்கள். பதியாகிய சிவபெருமானுடைய திருவடி அடைகின்றது. பாசத்தை சார்ந்து அதிலே மூலமலமாகிய ஆணவ மலத்திலே அணுத்தன்மைப்பட்டு கிடந்து எம்பெருமானுடைய அருளாலே உடலை பெற்று உலகத்தை பெற்று பிறவி எடுத்து விதிவழி வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து வினைப்பலன்களை அனுபவித்து பக்குவம் வந்து பதிக்கு கீழாம் கதியினை அடையும். கீழாம் கதி, பதிக்கு கீழாம் கதி. அப்புறம் மதி என்றார், மதிக்கத்தக்க, அதாவது பதிக்கு கீழாம் கதியாக மதிக்கத்தக்க, பதியினுடைய திருவடி சார்பு என்று மதிக்கத்தக்க அவத்தை. அவத்தை என்றால் நிலை, அவத்தை என்பது நிலை. பதிக்கு கீழாம் கதி மதி அவத்தை, அந்த நிலையினை பத்தாய் கலர்வன், பத்தாக சொல்லுவேன். கலர்வன் என்றால் சொல்லுவன், சொல்லுவேன். பதிக்கு கீழாம் கதி என மதிக்கத்தக்க அவத்தையை, அந்த முத்தி நிலையை பத்தாய் கலருவேன், பத்தாக வகுத்து கூறுவேன். கருதிடாயே, நீ சிந்தித்து உணர்வாயாக என்று கூறுகின்றார். ஆகவே முத்தி என்பது சிவபெருமானுடைய திருவடிக்கீழ் இருத்தல் என்பதை அப்பர் பெருமான் நம்முடைய திருப்பூந்துருத்தி ஐந்தாம் திருமுறை பதிகத்திலே ஒவ்வொரு பாடலிலும் கூறுகின்றார்கள். கொடிகொள் செல்வ விழாக்குணரையரா கடிகொள் என்று பாடல் தொடங்குகின்றது. கொடிகொள் செல்வ விழாக்குணரையரா என்று தொடங்குகின்ற அந்த பாடல், அதில் ஈற்றடியிலே சொல்வார், அடிகள் சேவடி கீழ் நாம் இருப்பதே. இது அந்த ஒரு பாடல் மட்டுமல்ல, அந்த அஞ்சாம் திருமுறை திருப்பூந்துருத்தி பதிகத்திலே ஒவ்வொரு பாடலின் ஈற்றடியிலும்
அடிகள் சேவடி கீழ் நாம் இருப்பதே

பல்வேறு விதங்களாக சொல்கின்றார்களே, அதிலே நான் இந்த நூலிலே எவ்வாறு சொல்லப் போகின்றேன் என்றால் பத்தாக சொல்லப் போகிறேன், தசகாரியங்களாக சொல்லப் போகிறேன், அதை நீ கருதுவாயாக என்று தொடங்கிக் கொள்கின்றார். தசகாரியங்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு மூன்று வகை ஞானங்களை நாம் உணர்ந்து கொள்வது அவசியம். ஆகவே அந்த முறையில் அந்த மூன்று வகை ஞானங்களை ஒவ்வொரு பாடலிலே ஒவ்வொரு ஞானமாக சொல்ல இருக்கின்றார். மூன்று வகை ஞானங்கள் என்ன? முப்பொருள்களை வைத்தே சொல்லிவிடலாம். முப்பொருள்கள் பதி, பசு, பாசம். அதே மாதிரி மூன்று வகை ஞானங்களும் பாச ஞானம், பசு ஞானம், பரிஞானம். இதெல்லாம் நாம மெய்கண்ட சாத்திரங்கள் 14 படித்தாலும் கூட பாச ஞானம்னா என்னது, பசு ஞானம்னா என்னதுன்னு வரையறுத்து அறிந்து கொள்வது நம்மால் இயலாது. ஏன்னா உயித்து உணர்ந்து அறிந்து கொள்ளும் வகைதான் அங்க வச்சிருக்காங்க. ஆகவே எதையெல்லாம் நாம வந்து மெய்கண்ட சாத்திரங்கள் 14 படித்து நேரடியாக அறிந்து கொள்ள முடியாதோ அதற்கெல்லாம் இதுதான் இது அப்படின்னு சொல்ற மாதிரி திட்டவட்டமாக விளக்கி நம்முடைய ஆதீன குருமூர்த்திகள் இந்த பண்டார சாத்திரங்களை அறிவுள்ளார். ஆகவே பாசஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல் ஒன்று உள்ளது, பசுஞானத்தை பற்றி சொல்லக்கூடியது அடுத்தாறு போல வருகிறது, அப்புறம் பதிஞானமாகிய சிவஞானத்தை சொல்லும் பாடல் வருகின்றது, அப்புறம் சத்தினிவாதம்னா என்ன அப்படின்னு விளக்கக்கூடிய பாடல். இந்த பாடல்களை எல்லாம் ஒருவர் நன்கு படித்து அவற்றை மனப்பாடம் செய்து கொண்டால் எந்த இடத்திலையும் பாசஞானம்னா இதுதான், பசுஞானம்னா இதுதான் விளக்கமாக துணிவாக பேசலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு வரையறையை தரக்கூடிய சிறந்த பாடல்களாக அந்த பாடல்கள் அமைந்துள்ளன. அதிலே பாசஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த பாடலை பார்த்தோம் என்றால், பிறவியர் குருடர் கையில் பெற்றிடும் கோல் போல் ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அழித்திட கலாதி கோலாய் நெறிதர செயலின் நின்று நிலையிலா பொய் மெய்யாக வெறிதர நரக சொர்க்கம் மேவலால் பாசஞானம். பாசஞானம் என்பதற்கு தெளிவான வரையறை மிக அருமையாக சொன்னார்கள். சாமிநாத தேசிகருடைய தசகாரியத்தை பார்த்தோம் என்றால் அது ஒரே பாடல்லையே பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் மூன்றுக்கும் வரையறை சொல்லிவிடும். இங்க நம்முடைய அம்பலவாண தேசிக மூர்த்திகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் கொடுத்தார்கள். அதுல பாசஞானத்தை சொல்லக்கூடிய பாடலை பார்த்தோம் என்றால், ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அழித்திட, அதை முதல் எடுத்துக்கிடுவோம். ஆன்மா அறிவை, ஆன்மாவினது அறிவை ஆணவமே மூடி அழித்திட, அதாவது ஆன்மா அறிவே இல்ல ஆணவமலம்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஆன்மா அறிவு ஆணவமலம் அப்படியே மூடி மறைத்துக் கொண்டது. இது எப்படின்னா, விறகை பார்த்தோம் என்றால் விறகிலிருந்துதான் நெருப்பு வெளிப்படுகின்றது. ஆனா விறகை பார்ப்பவருக்கு என்ன தெரிகிறது, விறகுதான் இருக்கிறது, இதனால் நெருப்பெல்லாம் இல்லைங்க மாதிரி தெரியுது. ஆனா நெருப்பு இல்லாமலே அதிலிருந்து வெளிப்படுகிறது. எனவே நெருப்பை தன்னகத்தே அந்த நெருப்பு சிறிதும் வெளிப்படாத வண்ணம் தனக்குள்ளே அடக்கி தானே இருப்பது போல அந்த விறகு விளங்குகின்றது அல்லவா, அதுபோல ஆன்மாவே இல்லை என்று சொல்லும்படி ஆன்மா வியாபகம் முழுவதையும் இந்த ஆணவ மலம் மறைத்து தன்பால் அடக்கி விளங்குகின்றதே, அதைத்தான் சொன்னார்கள். ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அழித்திட, அழித்திட என்றால் ஒடுக்கிட என்று பொருள், இல்லாமலாக்குவது என்பது. ஆன்மா அறிவை ஆணவமே மூடி மறைத்திட, அப்படி மறைத்திருக்கும் போது கலாதி தத்துவங்கள் வந்து பொருந்துகிறது. ஆன்மா தானா பொருந்துமா, எம்பெருமான் பார்த்து இப்படி அறிவிருந்தும் ஆணவத்தால் மறைக்கப்பட்டு அவதிப்படுகின்றனவே இந்த உயிர்கள் அப்படின்னு இந்த உயிர்களுக்கு ஒன்றும் கேட்கவும் தெரியாது. ஏன்னா அறிவு மறைபட்டிருக்கிறது. என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் வந்து நம்ம கஷ்டப்படுத்தினாலும் ஒருத்தர் போய் உதவின்னு சொல்லி நம்ம கேட்கின்றோம். ஏன்னா துன்பம் இருக்குங்கிறத நம்ம அறியிறோம். ஆனா இந்த ஆன்மாக்களுக்கா துன்பமே என்னது, அறிவே தடைபட்டு கிடப்பதுதான் துன்பம். அப்போ கேட்க தெரியாது, நான் அப்படி துன்பப்படுறேன், எனக்கு உதவி வேணும்னு கேட்க கூட தெரியாது. அப்படிப்பட்ட நிலை இருக்கின்ற ஆன்மாக்களை கண்டு தானே இறங்கி அந்த தாயினும் சாரப்பரிந்து சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு கருணையோடு எம்பெருமான் கலாதி தத்துவங்களை கொடுக்கின்றார். அது எப்படி உதவுகின்றது என்றால், குருடனுக்கு கோல் உதவுவது போல உதவுகின்றதான். அதான் சொல்றேன், பிறவி குருடனுக்கு கையில் பெற்றிடும் கோல் போல். பிறவி குருடன், பிறவியிலேயே குருடனா இருக்கான், அவன் கையில் பெற்றிடும் கோல் போல், அவன் தன்னுடைய கையிலே பெறுகின்ற கோலை போல கலாதி கோலாய் இந்த கலாதி தத்துவங்கள், அதாவது தத்துவங்கள் 36 உள்ளன. ஆனா நம்முடைய குருமூர்த்திகள் கலையை தான் ரொம்ப பிரதானமா சொல்வார். கலாதி தத்துவங்கள் அதாவது கலை, காலம், நியதி, வித்தை, அராகம், இதெல்லாம் ஏகான்மவாதிகள் வைணவர்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க 24 தத்துவம் தான் சொல்லுவாங்க. ஆகவே முக்கியமானவை இந்த தத்துவங்கள் தான். ஆமா, 24 தத்துவங்களையும் கொண்டு ஆன்மா அறிகின்றதுன்னா அறியக்கூடிய தகுதியிலே ஆன்மா இருக்கிறது. ஆணவ மலத்தினாலே இப்படி முழுமையாக மறைக்கப்பட்டு உள்ளது. அப்ப முதல்ல அவனுடைய ஆன்மாவுடைய அறிவை வந்து கொஞ்சம் விளக்கி
இச்சையை விளக்கி செயல் செயற்பாட்டையும் விளக்கினார் அல்லவா, அவன் மற்ற 24 தத்துவங்களையும்

0: இந்த ஆன்மா பொருந்தும். ஆகவே அந்த தகுதியை, ஆன்மாவுக்கு உலகத்தை அறியக்கூடிய தகுதியை ஏற்படுத்துபவை கலாதி தத்துவங்கள். அதனால அதைத்தான் பிரதானமாக நம்முடைய தேசிய மூர்த்திகள் சொல்வார்கள். சொன்னாலும் நாம இனம் பற்றி என்ன செய்து கொள்ள வேண்டும், அந்த கரணங்கள் ஐம்பறிகள் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கலாதி கோலாய் நெறிதர, கோல் கோல இருந்து வழிகாட்டுகிறது. எப்படின்னு ஓமை சொன்னாரதான் முதல் அடியில, பிறவியில் குருடர் கையில் பெற்றிடும் கோல் போல். அதுக்கப்புறம் கலாதி கோலாய் சேர்த்துக்கணும், ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அடித்திட, பிறவியர் குருடர் கையில் பெற்றிடும் கோல் போல் கலாதி கோலாய் நெறிதர, நெறிதரன வழிகாட்ட. இந்த கலாதி தத்துவங்கள் உலகத்தை ஆன்மாவுக்கு காட்டி அது வினைக்கீடான வழியிலே செலுத்துகின்றன. கலாதி கோலாய் நெறிதர, அந்த செயலின் நின்று, செயலின் நின்று என்பது, செயல் என்பது இங்கு வினை, வினைக்கீடான நெறியில் நின்று என்று பொருள். வினைக்கீடான நெறியில் நின்று நிலையிலா பொய் மெய்யாக, பொய்யினாலே சைவ சித்தாந்தத்தில் இல்லாத பொருளை சொல்றதில்லை. இல்லாத பொருளை பத்தி பேச்சே கிடையாது. ஒரு பொருள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் அதை பத்தி என்ன பேச்சு? அப்ப சைவத்திலையும் பொய் பொய்னு சொல்றாங்களே, அது என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க? அதான் சுவாமிகளே விளக்கி விட்டார், நிலையிலா பொய். ஏன் நிலையில்லாம மாறிக்கிட்டே இருக்கிறதா ஏன் பொய்னு சொல்றோம் நாங்க? இந்த உலகம் அப்படிப்பட்டது, ஒரு நிலையில இருக்காது, ஆகவே அதை பொய்னு சொல்றோம். நிலையிலா பொய், நிலையில்லாத இந்த பொய் உலகத்தை மெய்யாக வெறிதர, இந்த நிலையில்லாத பொய் உலகத்தை நிலையான ஒரு பொருள் வாணி, ஆமா வெறிதர, மயக்கம் தர, வெறி என்பது மயக்கம். அப்படி நிலையற்ற உலகத்தை நிலையானது என்று மயக்கத்தை தருகின்றன எவை? இந்த கலாதி தத்துவங்கள் தான். மாய மயக்கமும் செய்யும் என்றே, அப்படி மயக்கம் தர, அதனால் வினைகளை ஆன்மா பெருக்கி நல்வினையும் பெருக்குது தீவினையும் பெருக்குது, பயனாக சொர்க்க நரகங்களை மேவுகின்றது. நரக சொர்க்கம் மேவலால் பாச ஞானம், இந்த கலாதி தத்துவங்களால் ஆன்மாவுக்கு ஏற்படுகின்ற ஞானம் பாச ஞானம். கலாதி தத்துவங்கள் பாசம், மாயையும் பாசத்துல ஒன்றுதானே, ஆணவம் கண்மம் மாயை மூன்றையும் சேர்த்துதான் பாசம்ங்கும். அப்ப மாயையாகிய அந்த மாயையிலிருந்து தோன்றிய அந்த தத்துவங்களாகிய அந்த கலாதி தத்துவங்களால் ஆன்மாவுக்கு ஏற்படும் அந்த ஞானம் பாச ஞானம். அந்த பாச ஞானம் இன்னென்ன காரியங்களை செய்துன்னு அதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. ஒரு நிலையற்ற உலகத்தை நிலையானதாக கருத செய்து மயக்கத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக தீவினை நல்வினைகள் எல்லாம் பெருக செய்து நரக சொர்க்கங்கள் எல்லாம் ஆன்மா அடையும்படி செய்கிறது. இது பாச ஞானம். ஆக பாச ஞானம்னா பாசக்கருவிகள் வாயிலாக ஆன்மாவிடம் ஏற்படும் ஞானம் பாச ஞானம். அது ஆன்மாவை பிறவிகளிலே உடலச் செய்கின்றது என்பதையும் இங்கே சொல்லிவிட்டார்கள். இனி அடுத்த பாடல் இருக்கின்றதே, அது பசுஞானத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு அரிய செய்தியினை சொல்லக்கூடிய பாடல் இந்த ஏழாவது பாடல். அடுத்த எட்டாவது பாடல தான் பசுஞானத்தை பற்றி சொல்கின்றன. அதுக்கு முன்பு ஒரு அரிய செய்தி, இதெல்லாம் நயமான செய்திகள். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மெய்கண்ட சாத்திரங்கள் எல்லாம், சிவஞான போதம், சித்தியார், இதெல்லாம் கொஞ்சம் கேட்டவர்களுக்கு அது அதனுடைய நயத்தை சொல்லக்கூடிய விதமாக அந்த செய்தியை வைத்துள்ளார். எவ்வளவு அருமையாக சொல்கிறார் பாருங்கள். போன பாடல சொன்னார்கள், இந்த உடல் கருவிகள் வாயிலாக இந்த உயிருக்கு ஏற்படுகின்ற அறிவு விபரீத அறிவு. விபரீத அறிவு என்றால் நிலையில்லாத உலகத்தை நிலையானதாக கருதுவது, அந்த உலகத்திலே பற்று வைப்பது. இந்த அறிவு ஏன் வருகின்றது? அந்த கலாதி தத்துவங்களை ஆன்மா சார்ந்து அதன் வாயிலாக அறிவதனால் அந்த அறிவு உலகப்பற்று என்ற விபரீத அறிவாக உள்ளது. அதில் ஒரு நுணுக்கமான செய்தியை இங்கே சொல்ல இருக்கின்றார்கள். கேவலம் மலத்தின் உண்மை, அதாவது பிறவியெல்லாம் எடுப்பதற்கு முன்பு இந்த உயிர்கள் எப்படி இருந்தன, ஆணவ மலத்திலேயே அழுந்தி கிடந்தன, அந்த நிலையை கேவல நிலை என்று சொல்வார்கள். அதை சொன்னார்கள், கேவலம் மலத்தின் உண்மை, மலத்திலே உயிர் உள்ள தங்கி இருக்கின்ற நிலை கேவல நிலை. சரி, இந்த கேவலம் என்பது வடமொழிச்சோல், இது தனிமை என்று பொருள்படும். அப்புறம் வந்து என்னாகின்றது, கலாதி தத்துவங்கள் பொருந்துகின்றன. கிளர்வொளி கலாதி வந்து மேவினும், அப்படி கேவலாவத்தை பட்டு கிடந்த ஆன்மாக்களுக்கு திருவருளாலே கலாதி தத்துவங்கள் வந்து பொருந்தினாலும், மலமே ஆவி வேண்டிடும் பொருள் காணாமல் காவலாய் மறைத்து நின்று. சரி, கலாதி தத்துவங்கள் நம்மளுக்கு கிடைச்சதே, இதை இந்த தத்துவங்களை யாரு கொடுத்தா? திருவருள் தான் கொடுத்தா. அந்த திருவருள் தான் உயிருக்கு தேவையான பொருள். அந்த உயிருக்கு தேவையான பொருளாகிய திருவருளை இந்த உயிர் அறியவில்லை. ஏன்னா அறிய விடாம இந்த ஆணவ மலம் தான் தடை செய்கின்றது. அங்கே காவல் காக்கிற மாதிரி ஒரு பொருளை ஒருவன் கவர்ந்து சென்ற முடியாது, ஒரு பொருளை ஒருவன் எடுக்க முடியாதபடி, ஒருவன் அந்த பொருளை பார்க்கவே முடியாதபடி, இன்னொருவனை காவல் காத்து மறைத்து நிற்பது போல அந்த திருவருளை உயிர்களாகிய நாம் உணர முடியாதபடி இந்த ஆணவ மலமானது காவலாய் மறைத்து நிற்கின்றது என்று நயமாக சொன்னார்கள். காவலாய் மறைத்து நின்று திருவருளை அறியாம மறைச்சுக்கிட்டு ஆனா உலகத்தை மட்டும் நம்மளை அறிய செய்கின்றது இந்த ஆணவங்களை. உலகத்தை உள்ளவாறு அறிய செய்கின்றதா? இல்ல. ஞானிகள் உலகத்தை உள்ளவாறு இருக்கின்றார்கள். இந்த உலகம் துன்பம் தருவது நிலையற்றதுன்னு அறிந்து அதன் பற்றை விட்டு நிற்கின்றார்கள். ஏன்னா அவர்களுக்கு ஆணவ மலம் வலிமை ஒடுங்கி விட்டது. ஆகவே உலகத்தினுடைய தன்மையை உள்ளவாறு அறிகின்றார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை உலகப்பற்று நீங்காமல் இருக்கின்றோம். ஏன்னா இந்த ஆணவ மலம் சக்தியோடு நம்மிடம் விளங்குகின்றது, நல்ல வலிமையோடு விளங்குகின்றது. அது திருவருளை காண விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பதோடு உலகத்தை நாம் காணுமாறு செய்து அந்த உலகத்தை பொய்யான உலகத்தை மெய் போல காட்டுகின்றது. ஆகவே உலகத்தை இவன் அறிந்து வருகின்றான். எனவே இது சகலாவத்தை என்று சொல்லலாம். ஆவதால் சகலமாகும். இந்த உலகத்தை அவன் அறிவதனாலே இது சகலாவத்தை ஆகும். ஆனாலும் கேவலம்தான், இதுவும் கேவலாவத்தை போன்றதுதான் என்று சொல்கின்றார். சகலாவத்தைன்னு ஒன்னு சிறப்பா சொல்றதுக்குள்ள இதுவும் கேவலாவத்தை தான். அப்ப நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சிந்தனையை தூண்டுகின்றார்கள். ஏன் இந்த சகலாவத்தை என்பது உடலோடு சேர்ந்து இந்த உயிர்கள் உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவித்து வருகின்ற நிலை, இது சகலாவத்தை. இதுவும் கேவலாவத்தை தான் சொல்கின்றார்களே என்றால், கேவலாவத்தையில ஆன்மா உடலோடே சேரவில்லையே, அப்ப எங்க இருந்தது? ஆணவ மலத்தில் அல்லவா அடங்கி கிடந்தது. ஆணவ மலம் ஆன்மா அறிவை பூரணமாக மறைத்து நிற்கின்றது, அது கேவலாவத்தை. இந்த சகலாவத்தையிலே ஆணவ மல சக்தி ஒடுங்கி இருந்து, அதாவது கலாதி தத்துவங்களாலே சிறிதே மலமறைப்பு நீங்கி இந்த ஆன்மாக்களுக்கு சிற்றறிவு விளங்கி அதன் பயனாக இந்த ஆன்மாக்கள் உலகத்தை அறிந்து வந்தாலும் உலகத்தை உள்ளபடி அறிகின்றனவா? இந்த உலகம் நிலையற்றது, இது நமக்கு துன்பம் தான் தருவது, இது நமக்கு நிரந்தர சார்பு இல்லை அப்படின்னு உள்ளவாறு உலகத்தை அறிகின்றனவா? இல்லை. நிலையற்ற உலகத்தை நிலையானது போல எண்ணி இந்த உலகத்தை இன்பமாக கருதி உயிர்கள் வாழ்கின்றன. அப்ப இந்த தவறான எண்ணம் எதனால் வந்தது? அதான் சிந்திக்கணும். இந்த தவறான எண்ணத்தை தந்தது எது? இந்த தத்துவங்களா? தத்துவங்கள் மூலமாக தான் அறிகின்றது. ஐம்பொறிகள், அந்த கரணங்கள், கலாதி தத்துவங்கள், இவற்றின் துணை கொண்டுதானே உலகத்தை அறிகின்றோம். அப்ப இந்த உலகத்தை, நிலையற்ற உலகத்தை நிலையானதாக அறிவதற்கு இந்த தத்துவங்கள் தான் காரணமா என்று சொன்னால், மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இந்த தத்துவங்கள் தான் காரணம்னு தோன்றும். உவமையில வைத்து பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் அரிய விஷயம். உவமையில் வைத்து பார்ப்போம். ஆணவத்திலேயே ஆன்மா அழுதி கிடப்பது, இருளையே ஒருவன் அழுதி கிடப்பது போல தத்துவங்கள் வந்து பொருந்தி அந்த ஆன்மாவுக்கு சிற்றறிவு விளங்குறது. அந்த இருளையே அழுந்தி கிடவனுக்கு ஒரு கைவிளக்கு கிடைச்சது போல. அப்ப இருளையே அழுந்தி கிடந்தவன் ஒரு கைவிளக்கை பெற்றுக் கொண்டான் என்றால் அவனுக்கு சிறிதே வெளிச்சம் கிட்டி கொஞ்சம் அவனுக்கு பார்வை கிடைக்கும். கதிரவன் வந்து கிடைக்கிற மாதிரி தெளிவான பார்வை கிடைக்காது, கொஞ்சம் அவனுக்கு பார்வை கிடைக்கும். பொருள்களை தான் அவன் பார்க்க முடியும். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? அந்த இருட்டு அங்க முற்றிலும் நீங்கவில்லை. அதைத்தான் பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு கிடைச்சிருக்க கைவிளக்கு இருட்டை முற்றிலுமாக நீக்கும் ஆற்றல் உடையதன்று. கைவிளக்கு கிடைச்சதுனால இருட்டினுடைய மறைப்பு சிறிது நீங்குது. அது மாதிரி ஆன்மாக்கு தத்துவங்கள் கிடைச்சதுனால ஆணவ மல சக்தி கொஞ்சம் ஒடுங்குது, ஆணவ மல மறைப்பு கொஞ்சம் நீங்குது, இருள் மறைப்பு சிறிது நீங்குகிறது. அப்போ அந்த விளக்கொடி அந்த அற்ப ஒளியின் துணை கொண்டு அவன் பொருள்களை பார்க்கும் பொழுது கயிறை அறவாக காணலாம், கண்டு அஞ்சலாம். அவன் கயிறு கிடக்கும், ஆனா அறவு நினைச்சு அஞ்சலாம். ஒரு தூண் இருக்கும், அதை மனிதன் நினைக்கலாம், அல்லது மனிதனை தூண் நினைக்கலாம். இப்படி சிறிய ஒளியிலே பார்க்கும் பொழுது இப்ப இந்த காட்சி விபரீத காட்சி. ஒன்றை வேறொன்றாக காணுதல் விபரீத காட்சி. ஒன்றை அது உண்மையாகவே அது எந்த பொருளோ அந்த பொருளாகவே கண்டால் அது தெளிவு காட்சி. தூணை தூணாக கண்டால் தெளிவு காட்சி, மனிதனை மனிதனாக கண்டால் தெளிவு காட்சி, மாறி கண்டால் அது விபரீத காட்சி. இந்த விபரீத காட்சிக்கு காரணமாக இருப்பது எது என்பதைத்தான் இங்கே நான் சிந்திக்க வேண்டும். அந்த விளக்கு தருகின்றதே அந்த ஒளியா? மேலிருந்தவரையா பார்க்கணும். இந்த விடக்கூடிய பார்த்ததுனாலதான் எனக்கு வந்து இந்த கயிறு அறவாகவும் அறவு கயிறாகவும் இப்படி மாறி தெரிந்தது என்று நினைக்கிறான். ஆனால் இந்த விபரீதத்தை தந்தது அந்த ஒளி மட்டுமல்ல, இன்னும் முற்றிலும் நீங்காமல் இருக்கின்றதே அந்த இருள். இந்த ஒளியோடு அந்த இருளும் சேர்ந்து இருக்க போய் தான் இல்லையா? ஒளி வந்து எப்பவுமே நமக்கு வந்து நன்மையை தான் செய்யும், காட்டத்தான் செய்யும். அந்த காட்சி தெளிவு காட்சியா இல்லாமல் விபரீத காட்சியா தெரிகிறது என்றால் அந்த ஒளியோடு கொஞ்சம் தான் நீங்கி இன்னும் நீங்காமல் இருக்கின்றதே அந்த இருட்டினுடைய ஆதிக்கம் இன்னும் நீங்காமல் முழுமையாக நீங்காமல் இருப்பதனால் தான் அந்த விபரீத காட்சி விளைகின்றது. அதுபோல தத்துவங்கள் ஆகிய விளக்கு நமக்கு கிடைத்த பிறகும், இந்த உலகத்தை நாம் அறிந்த பிறகும், இந்த உலகத்தை உள்ளவாறு அறியாமல் இதன் இயல்பினை, துன்பம் தருவது என்ற இயல்பினை உள்ளவாறு அறியாமல் இந்த உலகம் இன்பம் தருவது என்று மாறி அறிகின்றோம், விபரீதமாக அறிகின்றோம் என்றால் இந்த விபரீத உணர்ச்சிக்கு காரணம் அங்க இருட்டு பண்ண ஆதிக்க மாதிரி இங்க இந்த அக இருட்டாகிய ஆணவ மலத்தின் ஆதிக்கம் இந்த சகலாவத்திலும் இருக்கின்றது. ஆகவேதான் இந்த உலகத்தை பொய்யை மெய்யாக அறிகின்றோம், பொய் உலகத்தை மெய்யுடமாக மயங்க இருக்கின்றோம். எனவே இங்கும் ஆணவ மரத்தின் ஆரிக்கண்ணாயா மேலோங்கி இருக்கிறது. என்ன நீங்க தத்துவங்கள் கிடைச்சி உலகத்தை நீங்கள் பார்த்தாலும் என்ன, அதை உள்ளவாறு பார்க்கின்றீர்களா, விபரீதமாக அல்லவா பார்க்கின்றீர்கள்? இப்ப விபரீதம்னாலே அது ஆணவ மரத்தின் வேலை தானே. ஆகவே இந்த சகலாவத்தையும் இதை நீங்க சொன்னாலும் இதுல ஆணவ மரத்தின் ஆதிக்கம் தானே மேலோங்கி இருக்கிறது. கேவலாவத்தேனா ஆணவ மரம் தான் மேலோங்கி ஆதிக்கம் செஞ்சது. இங்க சகலாவத்தையில உடல்லாம் கிடைச்ச பிறகும் ஆணவ மரம் தான் ஆதிக்கத்தை மேலோங்கி செய்து. அதனால கேவலாவத்தை மாதிரியே சகலாவத்தையிலையும் ஆணவத்தோட ஆதிக்கம் தான் மேலோங்கி இருக்கு. எனவே இந்த சகலாவத்தையும் கேவலாவத்தை என்றே சொல்லிவிடலாம் என்று நயமாக சொன்னார்கள். ஆகவே மிக நயமான ஒரு செய்தியாகும். அப்ப இது மூலமா என்ன சொல்றாங்க, கேவல நிலையில ஆன்மா எதையுமே அறியாது. ஆனா இங்க என்னெல்லாம் அறியுது, நாம என்னெல்லாம் சொல்றோம், மானிடம் வெல்லுங்கோ, மானிடம் ஓங்குங்கோ, மனிதன் எதெல்லாமோ அறிந்து வருகின்றாங்கோ. அப்ப என்ன சொல்றாங்க, இது வந்து கேவலாவத்தை மாறிதாயா இந்த உலக வாழ்க்கையினால, ஒன்றையுமே அறியாமல் கிடந்தாயே அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு நம்முடைய தேசிகமூர்த்திய சொல்றாங்க. ஏன்னா இத்தனையும் நீ அறிந்தாலும் நீ உள்ளவாறு அறியவில்லை. மெய்ப்பொருள் சிவம் என்றும் இந்த உலகம் நிலையற்று நீங்கக்கூடிய பொருள் என்றும் அறிந்தால்தான் மெய்யான அறிவு. தூண தூணாகவும் மனிதனை மனிதனாகவும் அறிந்தால்தான் மெய்யான அறிவு. மாறி அறிந்தால் என்ன பயன், இல்லையா, தீமையே விளையும். அது மாதிரி துன்பம் தரத்தக்க உலகத்தை நீ இன்பம் என்று கருதி நீ இந்த உலக அறிவை எவ்வளவு வளர்த்தாலும் அது நீ பிறவிக்கு முன்னால் கடந்தைய அறியாமையிலே கடந்தைய அதனோடு சமமாகத்தான் இருக்கும், எந்த பயனையும் உனக்கு தராது. எனவே இந்த பாசக்கருவிகள் மூலமாக விளங்கக்கூடிய பாச ஞானம் பிறவி எடுக்கிறதுக்கு முன்னால இருந்த அந்த அறியாமைக்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த பாச ஞானத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல், பாச ஞானமும் ஒன்றுதான் அறியாமையும் ஒன்றுதான் என்று கூறி இந்த பாச ஞானத்தை பெரிய அறிவென்று நினைத்து உலகக் கல்வி பலவற்றை பெருக்கியதாலே இனி நமக்கு எதுவும் தேவையில்லை என்கின்ற ஒரு செருக்கினை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற நிலையை நம்முடைய தேசிக மூர்த்திகள் நமக்கு சுட்டிக்காட்டி இந்த கல்வியும் இந்த அறிவும் ஒரு அறிவு என்று மதிக்கத்தக்கது அன்று, சிவத்தை அறியும் அறிவே அறிவு என்று சொல்லி நமக்கு மிகப்பெரிய ஞான உபதேசத்தை நமக்கு இங்கே செய்துவிடுகின்றார்கள். சகலாவத்தையும் கேவலாவத்தை போல்தான் என்று சொன்னார். பாச ஞானம் ஒரு ஞானமாக மதிக்கத்தக்கதென்று அதைத்தான் இங்கே முடிவாக அடியன் கொடுத்துள்ளேன். எனவே பாச ஞானம் மெஞ்ஞானிகளால் மதிக்கத்தக்க ஞானம் அன்று என்பதுதான் இந்த பாடல் கூறுகின்ற முடிவு. அடுத்த பாடலிலே பசுஞானத்தை அருமையாக சொல்லி விளக்குகின்றார். பசுஞானம்னா என்ன, இந்த பாடல அப்படியே மனப்பாடம் பண்ணி இதில் பொருளை புரிஞ்சுட்டா எங்கனாலும் இதுதான் பசுஞானம் தெளிவா எடுத்து சொல்லிடலாம். இயந்திடும் சரியாதிக்கு எழும் தவ பதங்கள் பொய்யாய் கயந்து மெய் வேறதாக கருதி கண்டு உயிர் மேலாக பயந்திடல் பசுவின் ஞானம். பசுஞானம் என்பது என்ன, அதாவது உலகப்பற்று மட்டுமல்ல சிவபுண்ணியங்களை செய்வதனால சில மேலுலக பேர்கள் கிடைக்கும். சிவபுண்ணியம் என்பது என்ன, புண்ணியங்கள் தான் அவையும், ஆனா இந்த செயலுக்கு கர்த்தா சிவபெருமானே. ஒருவருக்கு ஒரு தானம் செய்தாலும் இந்த வாய்ப்பை அடியனுக்கு அருளியது சிவபெருமானின் திருவருளே என்று நினைந்து தானம் செய்வது வேற, சும்மா அப்படி தானம் செய்வது வேற. சும்மா நாமாக செய்வோம் பாவம் நம்ம செய்வோம் அப்படின்னு செஞ்சோம்னா அது வந்து பசு புண்ணியம். உயிர் தன்னை கர்த்தாவாக நினைத்து செய்வது பசு புண்ணியம். அதுக்கு வந்து மேலுலக பயன்கள் சொற்கலோக பயன்கள் கிடைக்கும், அது கொஞ்ச காலம்தான் அந்த பயன். சிவபெருமானை முன்னிறுத்தி அவன் அருளாலே செய்கின்றோம் சொல்லி எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அது சிவபுண்ணியம். அதற்கு கைலாயத்திலே வாழ்கின்ற பெயர் கிடைக்கும். அதிலேயும் சாலோகம் சாமீபம் சாரூபம்னு பதங்கள் உள்ளன கைலாயத்தில போய் பிறப்பதிலையும். அந்த பதங்கள் எல்லாம் கூட பற்றை விட்டு சிவபெருமான் திருவடியாகிய அந்த முடிவான முத்தியே வேண்டும் அப்படின்னு இருக்கின்றதுலயே அந்த நிலைக்கு ஆன்மா உயரும். இயந்திடும் சரியை ஆதிக்கு எழுந்தவ பதங்கள் பொய்யாய், சரியை ஆதி சரியை முதலிய சிவபுண்ணியங்களுக்கு இயந்திடும் பொருந்துகின்ற, அதாவது இயந்திடும் சரியை ஆதி பொருந்துகின்ற சரியை முதலியவற்றுக்கு எழும் தவப்பதங்கள் பயனாக வருகின்ற அந்த தவப்பதங்கள், தவப்பயனாக வருகின்ற அந்த சாலோகம் சாமீபம் சார்பம் போன்ற பதங்கள் எல்லாம் பொய்யாய், அந்த பதங்களும் நிலையற்றவை என்று கயந்து பற்றுவிட்டு மெய் வேறதாக கண்டு. மெய் என்பது தத்துவம் என்பதற்கு இணையான தமிழ் சொல். தத்துவங்களை எல்லாம் தன்னின் வேறதாக கண்டு, மெய் வேறதாக கண்டு, தத்துவங்களை தன்னின் வேறதாக கண்டு கருதி அவற்றை உணர்ந்து தத்துவங்களை வேறாக கண்டு உணர்ந்து உயிர் மேலாக பயந்திடல், அந்த தத்துவங்களை விட உயிராகிய நான் மேலானவனாக இருக்கின்றேன் என்று அறிதல் பசுவின் ஞானம். அதான் பசு ஞானம். இந்த தத்துவங்கள் எல்லாம் 36 தத்துவங்களும் அவற்றுள் அடங்கியிருக்கின்ற 224 உலகங்களும் என்னின் கீழானவை, நான் அவற்றுக்கு மேலானவனாக இருக்கின்றேன். எப்போ இந்த தத்துவங்களை நீங்கினா, இந்த தத்துவங்கள்ல முற்றிலுமா அவனுக்கு பற்று விட்டாச்சு. எந்த தத்துவத்துல எந்த பிறவி எடுக்கவும் அவன் விரும்பல. ஏன், சாலோக சாமீப பதவிகள் கூட பற்று விட்டுட்டான். ஆகவே சுவாமி அவனுக்கு தத்துவ சுத்தியை நிகழ்த்திட்டார். ஆனா அவன் என்ன நினைச்சான், தத்துவங்கள் கீழானவை நான் மேலானவன் தன்னை மதித்து நிற்கான். அப்படி தன்னை பிரம்மமாக மதித்து நிற்பது பசுவின் ஞானம். பார்க்கின் நின்மலமதாக உயர்ந்திடும் சாக்கிரத்தின் உண்மை, அதாவது நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம் அஞ்சவத்தை சொல்லுவாங்களே, அதுல முதல்ல இருக்கிற நின்மல சாக்கிரம் தான் இந்த பசு ஞானம்னு சொன்னார்கள். அது அரிய செய்தி, இவ்வளவு வெளிப்படையாக எந்த சாஸ்திரமும் சொல்லவில்லை. பார்க்கின் பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால் நின்மலமதாக உயர்ந்திடும் சாக்கிரத்தின் உண்மை. நின்மல சாக்கிரம், சாக்கிரத்தை நனவுன்னு சொல்வார்கள். ஜாக்கிரம் என்றால் நனவு, ஜாக்கிரதைன்னு சொல்றோம், நனவாக இதை வெளித்து இருநர்த்தம். ஆகவே நனவு என்பதற்கு இணையான வடமொழி சொல் சாக்கிரம். அது சுத்த அஞ்சவத்தி வரும்போது நின்மல சாக்கிரம் சொல்வார்கள். அந்த நின்மல சாக்கிரம் தான் அந்த பசுஞான நிலைன்னு சொன்னார்கள். பார்க்கின் நின்மலமதாக உயர்ந்திடும் சாக்கிரத்தின் உண்மை என்று உரைப்பர் மேலோர். பசுஞானம் என்பது நின்மல சாக்கிர நிலை என்று மேலோர்கள் சொல்வார்கள் என்று கூறிக்கொண்டு, இந்த பசுஞானத்தை சொன்ன இந்த பாடலோடு இன்றைய ரசகாரிய சிந்தனை நிறைவு செய்து கொண்டு, இனி வருகின்ற சிந்தனையிலே அடுத்த பாடலிலே சிவஞானம் என்றால் என்ன, அந்த பதிஞானம் என்பது என்ன என்று சொல்லி மேற்கொண்டு சத்தியநிவாதம் போன்ற அரிய சித்தாந்த உண்மைகளையெல்லாம் வரையறை செய்து கூற இருக்கின்றார்கள். அவற்றை ஒவ்வொன்றாக குருவருளாலே சிந்திக்க இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு, இதுகாரும் இந்த ரசகாரிய சிந்தனையை செய்ய குருவருள் செய்து துணை புரிந்த சீர்வளசீர் குருமாசனிதானவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை பல்லாலும் போற்றி பரவிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நமஃ. shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: அந்த திருவடி பேரு என்பது என்னன்னா தெளிந்து இருக்கிறது, எந்த விதமான தொடக்கம் இல்லாமல் அழக்க முடியாத ஒரு ஆனந்தத்துக்குள்ளே இருப்பது. அது வாழ்விலையும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நடந்து நடந்து நடந்து வந்து வந்து வந்து ஓஹோ ஆகா ஆகா என்று நினைத்து மகிழ்ந்து போற்றி இப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்மளை தேரச் செய்கிறான், தெளிவடை செய்கிறான். ஆகவே தேரச் செய்வதற்கு அவன் தேர்வுகள் வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த நிலையில இவனுக்கு தெரியவில்லை. சாமி சொன்ன உடனே சாமி ஒரு விளக்கம் சொல்கிறார், இப்போ காட்சி பிரமாணமாக பாரு, காதாலே கேளு. உலகத்துல கண்ணாலே பார்ப்பதும் பொய், காதாலே கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்னாரு. தீர விசாரிக்க முடியாதுன்னு நிற்கிறாங்க. அதாவது நம்முடைய கண் கொண்டும் நம்முடைய காது கொண்டும் பொறிபுலன்கள் கொண்டும் உண்மையை அறிந்துவிட முடியும் என்பது இல்லை. ஓரளவுக்கு உன்னை அழைத்துக் கொண்டு கைப்பற்றிக் கொண்டு இந்த பொறிபுலன்கள் அழைத்துக் கொண்டு போகும். அந்த பொறிபுலன்கள் அழைத்துக் கொண்டு போகிற வழியிலே உன்னுடைய மனம் திடமாக இருந்து அந்த திடமான மனத்தின் மூலமாக பெற வேண்டிய அறிவுகளை எல்லாம் சரியாக பெற்று திருகளாகிய அறிவுகளை பெறக்கூடாது. மரங்கள் பல பல்வேறு வகையாக முருட்டு மரங்களாக இருக்கும், ஆனால் உருண்டு திரண்டு இருக்கும். அத கட்டன் நல்ல கருவி நூல் வல்லவன் என்ன பண்ணுவான், சரியாக முறையாக அறுப்பான், நேர் செய்வான். முதல்ல வளைஞ்சிருக்குங்கிறது விட்டுற மாட்டான், எந்த பகுதியை எடுத்துக் கொள்ள முடியுமோ அதை சீர் செய்வான், செம்மை செய்வான். சிலது பிறகு செம்மையான மரங்களாகவே சிலது இருக்கும். இந்த முருட்டு மரங்கள் தான் பின்னே திருகள் இல்லாத நல்ல மரங்களாகவும் வரும், அதுக்கே பல ஆண்டுகள் ஆகும். பயன்படத்தக்க மரங்களாக எத்தனையோ மரங்கள் இருக்கு, எல்லா மரங்களும் பயன்படக்கூடியதுதான். ஆனா எல்லாம் பயன்படக்கூடிய மரமும் இருக்கிறது அல்லவா, உள்ளூர் அழுக்கத்தால். அந்த மாதிரி மனிதர்கள் எல்லா வகையான நிலைகளிலையும் பிறருக்கு பிறருடைய பயனுக்காக வாடுகிற நிலை இருக்கிறது, அதான் இறைநிலை. ஆகவே அங்க போங்க, உங்களுக்கு அந்த பேருகளை வழி கிடைக்கும் சொன்னார்கள். உடனே இதை சொல்லி அந்த அகநகரை தாண்டி புறநகர்ல வணிகர்கள் வந்திருக்கிறார். வணிகர்கள் அந்த காலத்துல தனித்தனி அமைப்புகளை பட்டணங்களை வைத்துக் கொண்டார். இப்ப கூட ராமநாதபுரம் வெளிப்பட்டணம் ஒண்ணு இருக்கு, அங்கதான் அந்த வணிக மக்கள் அதிகமா இருப்பாங்க, ஏன்னா அவர்களுக்கு தனித்தனி அமைப்பு. அந்த வெளிப்பட்டணத்துல புறநகர்ல போய் மாறு வேடத்துல போய் இந்த பாட்பானையும் அழைத்துக் கொடுப்பார். தான் மட்டும் தெரிந்த போறாரு இல்ல, எவன் வந்து முறை வேண்டி நின்றானோ அவனையும் அழைத்துக் கொண்டு போகிற போது இங்க நடக்க போகிற செய்தி சாமி இவருக்கு தான் சொன்னார், பாண்டியனுக்கு தான் சொன்னார். அப்போ மறைவன் சொன்னா சாமி இப்படி உத்தரவு பண்ணிருக்கனால அங்க போக முடியாது. அப்போ சொல்றான், இப்படி நடந்துச்சுன்னா என்னுடைய கவலை சிந்தை நான் இது காண்பேன். இந்த கவலை என்னன்னா போனவங்களை பத்தி கவலை இல்ல, நடந்ததை பத்தி கவலை. இப்படி ஒரு கொலை நிகழ்ச்சி நடந்து என்னுடைய மனைவியை நான் பிரிய வேண்டும் என்பது எப்படி மனுஷனுக்கு? நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நினைக்கிறோம், நல்லது நடந்தா மட்டும் நினைக்கிறது கிடையாது. நல்லது நடந்தா நான் செஞ்சேன், நான் முயற்சி, அல்லது நடக்குமானா அவர் செய்தார் இவர் செய்தார் அப்படின்னு அதற்குரிய எதிர்வினை என்ன, நம்ம இடத்திலிருந்து என்ன போய் என்று நினைக்கிற நினைப்பு குறைவு. ஆனால இவன் இது என்னுடைய கவலை சிந்தா நான் இது காண்பேன் என்று அந்த கூட்டத்துக்குள்ள போய் ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள். இறைவனுடைய திருவள்ளினால ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. இந்த பேசிக்கிறத கேட்கறதுக்கு பாருங்க, காது கொடுத்து கேட்டேன், நல்லாவே கேட்டேன். கடலில் தெளிவார் காது கொடுத்து கேட்டார். காது கொடுத்து கேட்டா இங்கே போயிடக்கூடாது, காது கொடுத்து கேட்டேன். என்ன கேட்பது? நுட்பமான விஷயங்களை காதால கேட்பது. ரொம்ப மென்மையான ஒரு சுருதியா இருந்தா கூட அந்த சுருதிய காதுல கேட்டுதான், அதான் கேட்கப்பட்டதுன்னு சுருதினா கேட்கப்பட்டது. எங்காவது ஒரு இப்படி காரு ஆரம் நடத்திட்டு போவோம், அதனுடைய இசையாசிரியர் சொல்லுவாங்க, அது என்ன சுருதி, அந்த சுருதிக்கு நீ பேசுங்க பாடுங்க முடியுமா? உயர்ந்த நாத நிலை அறிந்தவர்கள், நாத நிலை நாத நிலை, அது அந்த ஒலி இருக்குன்னு பாருங்க, அந்த ஒலியினுடைய கூறுபாடுகளை பகுத்தறிகிற நுணங்கிய வாய்மன், வணங்கிய வாய், நுணங்கிய கேள்வி, நுட்பமான கேள்வி இருக்குமானா வணக்கமான வாய் வரும். ஆனா அந்த நுணங்கமான அந்த ஓசையில் இருந்தா நாத தனுமனிதம் சங்கரம், அந்த நாத தத்துவத்தை கேட்கிறதுக்கு தான் பிறகு சொல்ல எழுத்தாக சொல்லாக பொருளாக பல்வேறு மொழிகளாக மாறுகிறது. ஆனா அந்த ஒலி இருக்கிற ஒலி, அந்த ஒலியை கேட்க வேண்டும். அங்க கேட்பதற்கு ரெண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பேசிக்கொண்டு எல்லாருக்கும் கேட்குதா? சில பேர் அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, தனித்தனியா பேசுறவர் பேச யாரும் கேட்க மாட்டாங்க. கல்யாண வீடுகளில் போய் கச்சேரி பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கும். உயர்ந்த வாத்தியமா இருந்தா என்ன, அவர் பாட்டுல வாசிட்டு இருப்பாரு, இவங்க பாட்டுல பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் சந்திக்க முடியும், இவர் எங்க சார் பேச முடியும், 100 மைல் இருந்து 200 மைல் இருந்து வந்திருக்கிறோம். அதுக்கு கச்சேரி வைப்பான் என்ன, நாங்க பேசுறது மற்றவங்களுக்கு புழுகாததுக்காக கச்சேரி வைப்பேன். அந்த மாதிரி அங்க ஆரம் ஆரத்துக்கிடையே ரெண்டு பேர் பேசிக்கிறார்கள். அந்த பேசுகிறவர்கள் சொன்னாங்க, இந்த மணமகன் இருக்கிறானே, இவனுக்கு எந்த விதமான குறையும் உடம்புல இல்லையே, வயது முதலும் இல்லையே, இளைஞனாகவே இருக்கிறானே, எப்படிதான் கொண்டு போவது, இவனுடைய உடம்புல இருந்து எப்படி உயிரை கொண்டு போவது, கொண்டு போவது, நமக்கு உத்தரவு வந்துடுச்சு கூட்டிக்கிட்டு வாங்க. சில பேர் உத்தரவு போட்டுச்சுன்னா கொண்டு போற ஆராய்ச்சி பண்ண கூடாது, உத்தரவு என்ன சொன்னாங்களோ அதுபடி நடக்கணும். தொண்டர்களுக்கு என்னன்னா, அப்ப சில பேர் புத்திசாலித்தனமா கேள்வி கேட்பான், எங்கேயும் கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பதிலும் அங்க சொன்னா இது என்ன பெரிய, நமக்கு என்ன வந்தது, அதற்கு ஒரு நிலை இருக்கிறது, அந்த நிலையை செய்வோம். என்ன செய்வோம், நேற்று நடந்த நிகழ்ச்சி வந்துச்சியா, திருப்பத்தூர்ல இருந்து வர்ற வழியில ஒரு ஆலமரத்துல என்றைக்கோ அந்த இலையில எவனோ எய்த அம்பு தொடுக்கி இருந்து நாம காத்தாக போய் அசைத்து அந்த பார்ப்பனியை கொன்று அவருடைய உடல் உயிர் உடல்ல இருந்து உயிரை எடுத்துக்கொண்டு வந்தோமே, அதை மறந்துட்டியா? ஆமா, அது மாதிரி நான் இந்த இப்பதான் கன்று இருந்த பசு இங்க பாரு கட்டி போட்டுருக்கு, இப்ப மேடம்தான் அடிப்பான். அந்த மேல சத்தத்தை கேட்டு வெறிந்து இந்த தாம்பை அறுத்து கொண்டு இந்த மாடு போய் அவனை குத்த போவோம், அந்த கொம்பு ரெண்டுல நம்ம உட்கார்ந்துக்குவோம், மணமகனை அவனுடைய உயிரை கொண்டு போடுவோம். இது கேட்டாரு, ஆகா இப்படி இருக்க இது நடக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? இது நடக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டான். ஆனா நடக்கிறது நிறுத்த முடியாது, எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் நடக்கிறத நிறுத்த முடியாது. நடக்கிறத நிறுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குமானா, நாளை என்ன நடக்க போகுது தெரிஞ்சு போச்சுன்னா நாம ஒன்றும் செய்ய முடியாது, முயற்சி பண்ணலாம் ஆனாலும் முயற்சிய மாற்றி விடும். ஆகவே இது நடந்தால் அப்படின்னு அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது போலவே ஆரவாரம் நிகழ்ந்தது. அந்த கன்று இந்த பசு எங்கேயாவது மிரளுமா, அந்த சத்தத்தை கேட்டு அது மிரண்டு போய் அந்த கயிறை அறுத்து கொண்டு போய் முட்டியது. மணமகன் இப்ப மாறிவிட்டான். அது சொல்கிறார், மணமகனே பிணமகனாய், மணப்பறையே பிணப்பறையாய், எல்லாம் உடனே நிச்சயம், உடனே உடனே மாறுது. ஒரு கணந்தோறும் யாரு எந்த சம்பவம் நிகழ்ந்தோ அந்த சம்பவத்துக்கு தக்கபடி சூழ்நிலை மாற்றம் அடைந்துவிடும். சூழ்நிலை என்பது ஒன்றும் இல்லை, நிகழ்வுகளுக்கேற்ப உடனே இருக்கிறவர்கள் அதை பிரதிபலிக்கிறார்கள். இப்போ இதுவரைக்கும் ஆரவாரம் உடைய நிலையில இருந்த மன வீடு வேறு வகையாக மாறிவிட்டது. அணி இழையார் வாட்டொலி போய் இந்த கொலவை இடுதல்னு ஒரு பழக்கம், கருவிகள் தங்குதெல்லாம் வச்சு விடுறது, பின்ன இயற்கையாகவே இந்த மடத்தில இருந்து ஒலியை கிளப்பி நாம அசைச்சு கொலவை இடுறது. பொங்கல் போது மனம் மதம் தாலி கட்டுற போது வீட்டுக்குள்ள நல்ல உயர்ந்த வரவேற்கிற போது கொலை விடுகிறது. இந்த கொலை விடுகிற பழக்கமே இப்ப இல்ல, அது ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கி போட்டுக்கிறாங்க. கொலை விடுறது வேணும், கொலை விடுகிற மரபுடைய வீடுகள்ல கொலை விடு. அந்த அணியிலையாருடைய வாழ்த்தொலி கொலவை வாழ்த்துன்னா அவங்க வாழ்க வாழ்கன்னு சொல்றது இல்ல, வாழ்க என்று சொல்லுகிற குறிப்பு அந்த ஒலியாக நாவை அசைத்து அப்படி வாழ்கன்னு சொன்னவங்க தான் பிறகு பிள்ளைய வளர்க்கிற போது தாளாட்டுகிறார்கள். அப்புறம் இனிய பாடுகளை பாடுகிறார்கள்.

0: ஐயர் ஐயா அடிகள் அது சொல்ற செல்வம் அங்கிய செல்வர் வராய்த்துறை செல்வர் எல்லாம் செல்வம். அப்போ இந்த அருமையான ஒரு தாளாட்டுகிற அந்த இனிமையான சொல் எப்ப வரும்னா வாழ்த்தி வாழ்த்தி வாழ்த்தி வருகிற வழக்கம் அது. இத மிக அழகாக மேகராக குறிஞ்சின்னு வச்சு இதை பாடுனா மழை வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப அலமண்ட போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவதில மழை என்று அஞ்சி கிளமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வாற்றிருக்கும் திருவையாறு. இப்படியெல்லாம் இயற்கையில இருக்கக்கூடிய காட்சிகளையும் ஓசைகளையும் அனுபவித்து அனுபவித்து தேறியவர்கள் தான் இந்த தமிழகத்துல நிறைந்து ஊர்கள் நிறைந்த ஊர்கள் ரெண்டு கிலோமீட்டருக்கு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு ஊர் இருக்கு, அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஊர் இருக்கு. ஒரு இடத்த கூட அவ்வளவு பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் இருக்குன்னா என்னன்னா அந்த தலத்து இறை உரை இறையை நினைந்து நினைந்து பெரியவர்கள் பாடி வச்சிருக்கிறார். அந்த அற்புதமான இசை வாழ்த்து ஒலி இசைய ஒலி உடனே என்னாச்சுன்னா அது ஒரு இசையாயிடுது. அது பேரு ஒப்பு இல்லாதது ஒப்பு ஆறு ஒப்புக்கு ஆறுதல் ஒப்பாதீங்க. அது என்ன அது எப்படி எப்படி எப்படி அழுகிறாங்க பந்தலிலே பாவக்கா சொல்ற பந்தல்ல பாவக்கா காத்திருக்கான் போகையிலே பார்த்துக்கலாம் அப்ப சொல்ற இன்னொரு கூட வந்தவர் மாறி மாறி பேச்சாக அமைவது பூஜுவதும் வெந்நீர் பூங்கதும் பொங்கறவும்னு பேசுறாங்கல்ல சாமி பேசுறாங்க இதெல்லாம் வாழ்க்கையிலிருந்து அந்த இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு இறை பாடல்களாக ஆக்கி விடுகிறது. பெரும்பாலான மாணிக்கவாசருடைய பாடல பாத்தீங்கன்னா பெண்களுடைய விளையாட்டாகவும் ஆடல் பாடலாகவும் அந்த இயற்கை நிகழ்வாகவும் இருக்கும். அப்ப அவர் சொன்னா ஐயோ நான் விதைக்கல விட்டுருக்கேன்னால அந்த அந்த உப்பாரி பாட்டிலே பதில் சொல்லிட்டாரு. இப்போ இது சிந்தை நான் காண்பேன் என்று நினைக்கிற போது உடனே மாறுது அழுகை ஒலியாக மாறிவிட்டது. அணிழையார் வாழ்த்தொலி போய் அழுகை ஒலியாக மாற இது முன்னே இத பார்க்கிறவங்க என்ன செய்யணும்னா இந்த பிறப்பு கணமதி பிறந்து இரும் இக்காயம் உயிர் பிறந்து இறப்பு இல்லை இந்த உடம்பு தான் தோன்றி நின்று மறைகிறது. உயிர் என்றும் உள்ள பொருள் உயிர் பறக்குது உயிர் வாழுது உயிர் இறக்குதுன்னு சொல்லுங்க. உயிருக்கு ஒரு இடம் எழுபது மனுஷன் புல் பறந்த தேங்க இந்த உடம்புல வந்து புகுவது இருக்கிறதே அது பிறப்பு இந்து வாழ்வது இருக்கிறது வாழ்க்கை அதுல இருந்து பிரிந்து போகிறது இயற்கை ரயில் பயணம் மாதிரி. ஆனால அங்க சார் கணமதனில் பிறந்து இரும் இக்காயத்தின் நிலையை இந்த காயம் இருக்கிறது இந்த காயத்தில் காயத்தினால காயம் இந்த உடம்புனால என்ன வேணும் வரும் பயனை அத மனித பிறவியும் வேண்டுவதே அவர் சாமியுடைய திருவடியை நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு போர்வையா வேற ஒண்ணும் வேணான்னு. இங்க இந்த உடம்பு பெற்றத்தால் பெற்ற பயன் என்னன்னா வரும் பயனை இந்த நிலையாமை தெரிந்தவர் தான் உடம்பில் எடுத்ததுடைய பயனை ஒழுங்காக செய்வார்கள் மேற்கொள்வார்கள். காயத்தின் வரும் பயனை உணர்வுடையா தாம் உணர்வார். உணர்வுடையவர்களுக்கு தான் என்னுடைய அற்புதம் தெரியும் அற்புதம் அறியேனே என்பார் மாணிக்கவாசாமி. என்ன அற்புதம் பண்ணிட்டான் யா கோல் தேன் கொண்டு அங்க பண்ணிட்டாரு. உடம்பு பூரா என்னுடைய உடம்பு பூரா அழிவூறுகிற யாக்கையாக செய்து விட்டான் என்னுடைய உடல் இடம் கொண்டான். யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு உணர்வுடையார் தாம் உணர்வார். உணர்வு ஒன்றுமில்லாருக்கு உணரும் நாய் அடிபட்டது பந்தி அடிபட்டது காக்கா அடிபட்டது வீட்டுக்கு போட்டு போயிட்டு போயிருப்பான். ஆகா இந்த உடம்பு உயிர் நீங்க உடம்ப பார்த்தவொடனே இந்த உடம்பு என்னென்னலாம் செஞ்சிருக்கு இந்த உடம்புல இருந்து இந்த உத்தவன் உயிர் வாழ்க்கை உடையவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு நினைச்சு பார்க்கணும். ஒருவர் போகிறார் பிரிந்து போகிறாருன்னா அவர் வாழ்நாளில் செய்ததை எல்லாம் நினைச்சு உள்நாள் படாமை நந்தாத்தி ஒருவன் நந்தாற்றுவானால் வாழ்நாள் வழி அடைக்கும் கை அவனை பற்றி நினைவே ஒழியாது. இந்த உலகத்துல இறப்பு வீட்டுக்கு போனா அந்த உணர்வு என்ன வரணும் இந்த உடம்புல இருந்து இந்த புண்ணியர் என்னென்ன காரியம்னா செஞ்சிருக்கிறார் அங்க போய் குறை பேசக்கூடாது. அதான் அந்த சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு போனா குறையெல்லாம் சொல்லக்கூடாது நிறைவான விஷயங்கள் தேடி தேடி பாப்பா நிறைவு என்ன இருக்குன்னு வந்து நீங்க நாளோரும் வந்து கோபியங்கர் கடையில வந்து வெள்ளப்பன் சாப்பிடுவாருங்க நானும் அப்ப போய் சாப்பிடுங்க இவருக்கு வேற நல்லது ஒண்ணு கிடையாது, ஆனா நல்ல சுவையான பண்டம் அந்த வெள்ளையப்பம் ரொம்ப விசேஷமானது, சிங்கர பண்டத்துல ரொம்ப விசேஷமானது. நானும் போயிட்டு சார், அவரும் ஒரு நாள் கூட நாங்க தவறு கிடையாது சார், மாதம் சரியா 4 மணிக்கு வந்து சார் சாப்பிடலாம், எங்களுக்கு தூக்கம் வராது சார். இவரும் அவரும் சார் வேற நிறைவு கிடைக்கலன்னா ஏதாவது அவர் பார்த்த சுவை, நல்ல சாங்கம் கேட்பார் சார், நல்ல பாட்டு கேட்பார் சார், நல்ல நாடகம் கூத்து பார்ப்பார் சார், திருவிழாக்கெல்லாம் வந்துடுவார் சார். இப்படி ஐம்பதங்கள், அந்த ஐம்பதங்கள்ல இருந்து சார்ந்து இருக்கக்கூடிய அறிவின் பயன், தெளிவின் பயன், அந்த தெளிவின் பயனாக இந்த உலகத்துக்கு அவர் என்ன விட்டு சென்றிருக்கிறார் அப்படி நினைச்சா உணர்வுடையா தாம் உணர்வார். உணர்வு ஒன்று மீனாருக்கு தூக்கப்பா சீக்கிரம் டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னான்னா, உணர்வு ஒன்றுமில்லாருக்கு உணர்வும் இல்லை. கனமதனில் பிறந்தீரின் காயத்தின் வரும் பயனை உணர்வுடையார் தாம் உணர்வார். இந்த உணர்வுகளை தருவதுதான் இந்த மாதிரி பக்தி இலக்கியங்களுடைய, பக்தி இலக்கியங்கள்னா ஏதோ ஒரு ஒரு ஒரு ஒரு சிறு பொழுதாவது மனசுல ஒரு நைவு உண்டாகணும். எப்ப பார்த்தாலும் கடினமா இருக்கிற இந்த உள்ளத்தை ஒரு ஒரு வினாடி அரை நிமிட நேரமட்டி தவமுறை தியானம் வைக்க அறியாத கடகட மூடமட்டி. தவம்னா என்ன தான், பாங்களே நல்ல நினைவுகள்ல நினைக்கிற போது இந்த ஊரை போடுற விதை வந்து விதை காஞ்சி போன விதை தான், அதை நல்ல மண்ணில போட்டா முளைச்சிடாது, அந்த கொஞ்சம் மண்ணில கொஞ்சம் ஈரம் இருந்தா தான் அது 100க்கு 100 பயிராக வரும். அவர் இந்த உயிர் இடம் கொண்ட உடம்புல இருக்கிற வாழ்க்கையில கொஞ்சம் நைவா இருக்குமானால் அந்த நைவு தான் நையாத மனத்தினை நைவிப்பான். சாமி ஏன் வந்தாலும் கேட்கிறார் திருமதி பாத்துக்கு, வேலை வெட்டி இல்ல சாமி, மாதந்தோறும் ஒவ்வொரு வாகனத்துல ஏறிக்கிட்டு தெருவில சுத்திட்டு வர்றானே, அது வேலை வெட்டி இல்லாதவனுக்கு எல்லாம் வேலை கொடுக்கறதுக்காக வந்துருச்சுங்க. மலர் கொடுக்கிறவர், மலர் எடுக்கிறவர், சந்தனம் அத பல்வேறு வகையான அலங்காரம் பண்றவங்க, கருவிகள் வாசிக்கிறவர்கள், துப்புரவு செய்கிறவர்கள், சுமப்போர், இப்படி பல்வேறு வகையானவர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக சாமி வந்தார். அவன் தூக்குறவனு கூட ஒரு நைவு வந்துடும், இத்தனை காலமா நான் தூக்கினேன் சார், பரம்பரையே துக்கிச்சுட்டா சீபாரம் கேட்டு. அப்ப சாமி நையாத மனத்தினை நினைப்பான் இத்தருவே ஐயானிவா போந்த அன்று முதல் இன்று வரை கையாற தொழில் அருவி கண்ணார தெரிந்தாலும் செய்யாயோ. ஒரு திருவிழாவா ரெண்டு திருவிழாவா எத்தனை திருவிழா பார்த்திருக்கோம், எத்தனை கும்பாபிஷேகங்களை பார்த்திருக்கேன். அந்த நையாத மனம் நெய்வதற்கு அடையாளம் கையாறு, கை தூக்க முடியாது, கைய தூக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஞாபகத்துக்கு. இந்த கையை சேர்க்கிறது இருக்கு பாருங்க, கூடும் அன்பினில் கும்பிடல், கும்பிடல் என்பது கூடுகிற அன்பு, இங்கே கும்பிடுகிறது, இங்கே கும்பிடுகிறது, இங்கே கும்பிடுகிறது, தலையார கும்பிட்டு எல்லாம் என்னுடைய பொறி புலன்கள் அறிவு எல்லாம் அவன் திருவடியிலப்பா இருக்கு. இந்த கையார கும்பிடுறது பாருங்க, கையார தொழுது அந்த தொழுகையினுடைய வெளிப்பாடாக அறிவை கண்ணாத சொறிந்தாலும் உள்ளே நெகிழ்ந்த நெகிழ்வு கண்ணீரா வருது. மாணிக்கவாசகர் சொல்வார், கையார தொழுது அறிவு கண்ணாறு தெரிந்தாலும் அருக்கோடி செய்யாயோ திரை நோக்கிய சுந்தரன். அந்த சுந்தரன் இங்கே அருள் செய்கின்றான், மதுரை சோக சுந்தரன் அதை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே இது உண்மை நிகழ்ந்து போச்சு, அவங்ககிட்ட வர்றான் நீ ராஜா எங்க வர்றான்னா, அந்த வேடன் இருக்கான் அவங்ககிட்ட வந்தான், ஐயா தப்பு பண்ணிட்டேன், யாராவது சொல்லுவாங்களா, நான் இப்போ இறைவனுடைய திருவுருனால உணர்ந்துகிட்டேன், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டான். அவன் என் தலை விழுந்தான், அவனுக்கு அந்த அளவு தான், இவனுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் கொடுத்து மற்றொரு திருமணம் செய்து கொள்ளு அனுப்பி வச்சான். உள்ளே போனான் நேர, இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறவர் யாரு, பெருமா. அங்க போய் சொன்னார், ஆதரம் பெருக, ஆதரம் என்று சொல்லிருக்கு பாருங்க, ரொம்ப சிறப்பான சொல், அனுபவமாக ஆதரம் பயில் ஆரூர தோழமை தேர்தல் கொண்டவர் யாரு, சுந்தர பெருமான். சேரமான் பெருமானோடு அவர் நினைப்புற்றார், சுந்தரர் வந்து இங்க பாடிக்கிட்டு இருக்கான்ப்பா, அதனால நான் அவனுடைய பூசையில வந்து உடனே பாத கிளம்புலி காட்டுகிற பண்பை என்னாலே ஏற்ற முடியவில்லை. மாணிக்கவாசகர் வாத ஊர் அதனில் வந்து இனிதொருடி பாத கிளம்புலி காட்டிய பண்பு. அங்கே அந்த ஒரு செய்தியை சொன்ன உடனேயே, நிகழ்வை சொன்ன உடனே ஆதரம் பெறுகிறது, ஆதரம் பெருகிற ஆளுடல் தோழமை, அந்த தோழமை இறுதி வரைக்கும் இருந்ததுனால சுந்தரரும் அப்படி புறப்படுகிற போது சேரமான் பெருமாள் நாயனார் நினைக்கிறார், வெள்ளான வந்துடுச்சு புறப்பட வேணும், நினைக்கிறார். பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். உடனே அவர் ஆர்வத்தை பண்ணுகிறார். அவருக்கு உள்ள உணர்வு பண்ணி வெளியில வந்தாரு. யானை மேல போகிறார். என் உடல் யானையே காத்து விட்டான். வந்த உடனே இவரு இவருக்கு யானை கிடையாது, அழைப்பு கிடையாது. குதிரையில் காதல பஞ்சாட்சியை ஓடினாரு. முடியுமா சார், நடக்குமா சார்? நடக்காதுன்னா வாழ்க்கையில் நடக்கிற போதுதான் தெரியும். சின்ன விஷயங்கள்ல தான் நமக்கு அனுபவம் உண்டாகும். இவர் போகிறார், அந்த குதிரையுடைய கால் போகிறார். அதுக்கு இறுதி வரைக்கும் வலம் வந்து போகிறார். அங்க போன உடனே சாமி வந்தாயான்னு கேட்டாரு. கேட்டவன சும்மா இருக்கலாம்ல. சில பேர் உள்ள போயானா வெளியில நிக்கிறவங்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நானும் வாரியார் சாமியும் ஒரு நாள் கோயம்புத்தூர்ல இருந்து பயணம் பண்ணி வெகு தொலைவு வந்து மாலை 5 மணிக்கு வர்றோம். ஒரு பொன் விழாவுக்கு போகணும். அவங்க அவங்களை கொண்டு போடுறதுக்காக நான் வந்தேன் கார்ல. அங்க வாசல்ல போய் வண்டியில நின்ன உடனே அவரை அழைச்சிட்டு போட்டாங்க. டிஃபன் சாப்பிடுறது நாங்க பகல்ல ஒண்ணுமே சாப்பிடல. அவர் அன்சாந்தான் பண்ணிட்டு இலை போட்டு சாப்பிட உட்கார்ந்த உடனே எங்கையா அவர் சுந்தரராமனை காணும். ஆறு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆறுமிலேயே எங்க கூட வந்தவர் அவரை கூப்பிட வேண்டாமன்னு அப்ப புத்தி புத்தினார். அது மாதிரி உள்ளட போனா மறந்துடுறாங்க ரொம்ப பேர். சுந்தரர் மறக்கல. அடியேன் வந்தேன், ஆறுனால வந்தேன், திருவுருளால வந்தேன், வெளியே பேரம் வந்திருமன் ஆரம்பையில் ஆறுமுறை தோழமை. இந்த ஆதரங்கிற சொல்லுதா இப்படி தப்பு நேரம் ஆயிடுச்சு. ஆதரம் பெருக பாவி ஏன் பொருட்டு எம் அடிகள் நீ அரும்பழி அஞ்சு நாதராயிருந்தீர். பழி அஞ்சினாதராக நீரே ஆக்கி பண்ணிட்டயா? நான் தான் பழிக்கு அஞ்சினேன்னா என்னுடைய குலதெய்வமா இருக்கிற நீ எனக்கு பழி வரக்கூடாது என்பதற்காக நீ பழி அஞ்சுகிற. அவருக்கு பழியும் இல்ல பாவம் இல்ல, அச்சம் இல்ல பாவம் இல்ல, பழியும் இல்ல அவலம் இல்ல. அப்படிப்பட்ட கடவுள் அவரு. அவருடைய நிலையில வழிபாடு செய்கிறவர்களுக்கும் அந்த அடியார் இலக்கணங்கள் இறை தன்மைகள் எல்லாம் வந்து பொருந்தும். ஆனாலே நீர் அரும்பழி அஞ்சினாதராயிருந்தீர். இந்த வகையான தயவுக்கு நான் செய்யத்தக்கது ஏதாவது உண்டான்னு கேட்டேன். இப்படி ஒரு வரலாறு இதுக்கு ஆயிட்டு. இன்னைக்கு 11 கதை சொல்லணும். அதாவது ஒரு நூல் இல்லை, இது ஒரு கதை இல்லை. இது சொல்லாம விட்டா அந்த கதை தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயா மறந்துட்டார் போடுமாங்க. சொன்னா நீட்டி விட்டாருமாங்க. அதனால அப்படி ஒரு பெரிய இக்கட்டு உள்ள இருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கணும்னா இறைவனுடைய திருவுருள் நம்ம அந்த வல்லமையை நமக்கு தரும். வல்லமை தாராயோ சிவசக்தி. நல்லதோ ஒரு வீணை செய்து நலங்கட புழுதியில் எறிவாருண்டோ. நல்ல வாய்ப்பு இருக்கிறது. வீணாக்கலாமா? வீணாக்க கூடாது. நானும் யோசிச்சு யோசிச்சு அம்மாவும் பெரியவர்களாக நீங்களும் எதோ எதேன்னு ஒரு வகையில முழுமையா இந்த நூலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஒரு நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய செயல்களை என்று நான் நினைக்கத்தக்கதையெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா செய்வேன். அப்படி செய்கிற பெருவழியாக நான் இதை செய்து கொண்டு செய்திருக்கேன்னு சொல்றேன். இது முகமன் இல்ல, முன்னே குறைத்தால் முகமனே அல்ல, உண்மையை சொல்கிறேன். சொன்ன நாள்ல இருந்து இதே நினைப்பு. வெளியூர்களுக்கு போனாலும் இங்க போனாலும் இதே நினைப்பு. எப்படி ஐயா இதை செய்வது? இதுக்கு முன்னாடி ஒரு 6 நாள்ல கந்த சக்தியை சொல்லிட்டேன். ஆனா அங்க கேட்கிற நிலையில அது திருக்கோயில். நாம் எது சொன்னாலும் அது அங்க பொருத்தமா இருக்கும், எல்லாம் அமையும். இங்க பொருத்தமாகவும் இருக்கும், திட்டமாகவும் இருக்கும். ஆனாலும் கூட ஒரு நிறுத்தல் ரொம்ப எச்சரிக்கையா சொல்லுது. எப்படி சொல்லு? ஆகவே இன்னைக்கு ஒன்று, அதாவது ஒவ்வொருவருடைய கருத்து அவருடைய வாய் மூலமாக நமக்கு வருது, காதல விழுது. அதனால நம்ம அதுக்கு தக்கபடி எச்சரிக்கையா நடக்கணும். கருத்து அறிந்து முடிக்கிறவன் ஆளுநாள அவனுடைய கதையை சொல்வதனால நாமும் கருத்தனை கருத்துள்ள பொருத்துதல் பொருத்தம் தான். இங்க அடுத்த கதை ஒண்ணு ரொம்ப எச்சரிக்கையா சொல்ல வேண்டிய கதை ஒண்ணு. இந்த உலகத்திலேயே செய்ய முடியாத ஒரு பழியை செஞ்சுட்டான் அவ்வளவுதான். அதான் கதை. இதுக்கு மேல ஒண்ணு சொல்லக்கூடாது. அந்த செய்தவனுக்கும் அடாதன செய்தாருக்கும் அது தீர, அடாதன செய்தாருக்கும் அது. உலகத்துல செய்யாதவன் தவறு என்பது மிகப்பெரிய தவறுகளுக்கெல்லாம் முடிமணியா இருக்கக்கூடியது. பெரிய தவறு. அந்த தவறை செஞ்சுட்டான். அவனுக்கு வந்து பெருமான் அவன் வருந்துகிற போ உயிர்கள் வருந்துகிற போது அந்த வருத்தத்தை நீக்க வேண்டியதுதான் பலமுடைய வேலை. ஏன் சொல்லு? உனக்கு வேணும், நல்லா வேணும். ஏன் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். திருந்துகிற நிலை யாருக்கு மனசுல வேணுமோ, நான் திருந்தணும் திருத்த முறை வேணுங்கிறவங்க சாமி வந்து திருத்துவார். திருத்தி வண்ண பணித்து வாயந்த வான்கருணை சுண்ண பொன்னீக்கற்கே சென்று விடாய். அந்த ஏகாரம் இருக்கு பாருங்க, அவரை தவிர யாருக்கும் போய் விடாத. சுண்ண பொன்னீக்கற்கே சென்று விடாய். இந்த வண்ண பணித்தல் என்ற சொல் இருக்கு பாருங்க. இந்த மாபாதகனை வண்ண பணிக்கின்றார். அவன் திங்கள் நாட்டில் ஒரு ஆளு பெரிய தப்பு பண்ணிட்டான். அந்த தப்புக்கு தாயாரும் உடந்தையா இருந்துட்டான். தகப்பன் அதை தட்டி தீர்வித்த மண்ணல்ல. நல்ல தகப்பனா இருந்தா அவன் என்ன பண்ணுவான், பாவம் ரொம்ப பொறுமையான ஆள், ரொம்ப ரொம்ப பொறுமையான ஆள். அந்த பொறுமையான ஆள் இருக்கிறான் என்று நினைத்து தந்தையை கொலை பண்ணிட்டான். ரெண்டு பேருக்கும் முதுகுறவருக்கும் செய்யத்தகாத தவறை செய்து விட்டான். அதனால இந்த உலகத்துல இந்த விருப்பம் என்ற ஒன்று வந்துட்டுனா அத போல ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை. அப்ப அதைத்தான் நாம இடம் போட்டு பார்க்கணும். எப்பவும் ஆசையராய் பாசம் வீடாய் ஆன் ஆசைங்கிறது ஒவ்வொன்றா பத்தி பத்தி பத்தி பத்தி பத்தி மேலெழுந்து கொழுந்து போல நம்ம அழித்து விடும், அழித்து விடும், எரித்து விடும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: குரத்தியினுடைய திருமணவாளன் ஈசன் தனிப்புலிசை வாழ்வு என்று புலிசை என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கப்பட்ட முருகப்பெருமானை திருப்புவள்ள பாடுவார். எவ்வளவு குகனே குரு.

குரு பரனே என நெஞ்சேர் புகழ அருள் கொடு. என்ன வார்த்தை அருணகிரிநாதருடைய வாக்கு, வாக்குக்கு அருணகிரி. நீங்க வாயத்திறந்து பாடணும்னு சொல்லல, வாக்கால சொல்லணும்னு சொல்லல. என்ன சொன்னார், நெஞ்சிற் புகழ நான் நினைக்கிறேன்ப்பா, வேறொன்னும் கிடையாது. நான் என்ன நினைக்க வேண்டும், உன்னை மனதினாலே குகனே குருபரனே என நெஞ்சிற் புகழ. வாயத்திறந்து சொல்றதுக்கு கூட என்னால முடியலடா, என்னால நெஞ்சிலே நினைக்கும்படியான ஒரு கருணையை கொடு, உன்னுடைய அருளை கொடு என்ற இந்த இடத்துல கேட்பார். அது எப்படி, நம சிவவோம் என கொஞ்சி கழி கூற, உந்தி பசியாரி கொடிய இருவினை மூலமும் மஞ்ச கலிகள் பிணி இவை வேரோடு சிந்தி குலைய. அவனை பாடினால் என்னதான் நடக்காது, அவனை சொல்லும் பொழுது வர்ற

வரத எப்பேற்பட்டவன், வரம் கெடுக்கக்கூடிய வரதராஜன் தான் இவன் தான். வரதராஜன் வரத்தை கொடுக்கக்கூடியவன். வரதா மணி நீ சிந்தாமணி, எல்லாத்தையும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணியாக இருக்கக்கூடியவன் வரத.

ஓரில்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்ல ஓர்ந்தால் நினைத்தாலும் போதும். நினைத்தா போதும், அவனை பாட வேண்டிய அவசியம் கூட சொல்லல, நினைத்தாலும்.

எதுதான் வராது, எல்லாமே வரும், எல்லாமே கிடைக்கும் என்று அருணகிரிநாதர் சொல்லுவாரே, இதெல்லாம் ஏன் இங்கே எடுத்தேன்னா, இதையெல்லாம் மிகச்சிறப்பா காந்தத்திலையும் கந்த புராணத்திலையும் சிவபெருமான் இந்த பெருமையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். இவனுடைய சிறப்பு என்ன என்று தெரியுமா என்று, ஏராளமாக அவன் எப்பேற்பட்டவன் என்று உலகத்துக்கெல்லாம் எவன் காரணமாக இருக்கின்றானோ இவனால தான் சூரியனும் கூட தன்னுடைய ஒளியை வீசிக்கொண்டு பிரகாசிக்கின்றான். இவனுடைய கட்டளைப்படித்தான் காற்று இயங்குகிறது. இவனுடைய கட்டளைப்படிதான் யமனும் யமதர்மராஜனும் தன்னுடைய பணிகளை சென்று செய்து கொண்டிருக்கின்றான். இவனுடைய ஆஜ்ஞைக்கு அஞ்சி கொண்டுதான் அக்னியும் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அது மட்டும் கிடையாது, சகல பதார்த்தங்களை எது பக்குவப்படுத்தி வருகிறதோ அந்த பக்குவப்படுத்தி வரும்படியாக விஸ்வானரமுனின் வைஸ்வானரன் என்ற அக்னியை சொல்லுகிறோம். விஸ்வானரமுனிவனுடைய மகன் அவன் பிராணிகளினுடைய வயிற்றிலே இருந்து எல்லாவற்றையும் ஜடராக்னியாக இருந்து எல்லா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாவற்றையும் பக்ஷம் செய்கின்றானே, இதை ஜீரணித்துக் கொடுக்கின்றானே, அது இவனுடைய முருகப்பெருமானுடைய அக்னியிலாரே. பிராண அபான வியான உதான சமான என்று சொல்லும்படியாக ஆறு விதமான அந்த பஞ்ச பிராணங்களும் பிராணவாயும் சேர்ந்து இருக்கிறதே, அதெல்லாம் நடக்கக்கூடியது பிராணவாயுவாக இருந்து எல்லாவற்றிற்கும் செய்யக்கூடியவன் யாருன்னா இவன் தான். அது மட்டும் கிடையாது, சிம்சுமார சக்கரத்தை ஆவகம் இப்படி இருக்கக்கூடிய சிம்சுமார சக்கரம் என்று மேல சொல்லுகிறார்கள். இது இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த மில்கி வேன்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பற்றி சொல்லுகின்றார்களே, இப்பொழுது புராணங்கள்ல மிகச்சிறப்பாக இதனுடைய சிறப்பை சொல்லுகிறார்கள். ஒரு பக்கத்துல எப்படி இருக்கிறது, இந்த முதலை வடிவிலே இருக்கிறதா, இந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் முதலையினுடைய வடிவு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு நீள்வட்டம், அதை அவர்கள் முதலையினுடைய வடிவமாக உருவகிக்கிறார்கள். இந்த முதலை மாதிரி இருக்கக்கூடியது தன்னை, அது ஒரு ரதமானது ஓடுவதை போல இருக்கிறது. ஒரு பக்கத்துல யாரு இருக்கிறான்னா துருவன் இருக்கிறான். 27 நட்சத்திர கூட்டங்கள் ஆரங்களாக இருக்கின்றன. இதெல்லாம் இப்ப சயின்ஸ்ல சொல்லும் பொழுது, அதாவது சயின்ஸ் மாதிரி சாஸ்திரம் இருக்குன்னு யாரும் சொல்லாதீங்க, சாஸ்திரத்து மாதிரி இப்ப சயின்ஸ் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுங்கள். விஞ்ஞானமானது விஞ்ஞானம் சொல்லி இருப்பதை இப்பொழுது கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம மில்கி வே என்று சொல்லும் பொழுது என்ன பார்க்கிறோம், சின்ன சின்ன ஆரங்களாக தனித்தனியா சூரிய குடும்பங்கள் ஏராளமாக இருக்கின்றன, பலவிதமான சூரிய குடும்பங்கள் ஒவ்வொரு ஆரத்திலே இருக்கின்ற நடு மையமானது ஏதோ ஒன்று இருக்கின்றது என்றெல்லாம் இப்பொழுது சொல்லுகிறார்கள். ஆனா இதையெல்லாம் புராணங்கள்ல சொல்லும் பொழுது உருவகப்படுத்தி சிம்சுமார சக்கரம், துருவ நட்சத்திரம், அங்கே ஆரங்கள் ஒரு ரதமாக ஒட்டி கொண்டு வருகிறார், இதெல்லாம் உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் எந்த விதமான நோய்கள் நொடிகள், இந்த நோய் நொடிகள் என்று சொல்லக்கூடியவை எவை வருகின்றனவோ இதுக்கு காரணமன், அவை நீக்கக்கூடியதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவன், பிரஜாபதிகளோடு 9 பிரஜாபதிகளோடு பிரம்மன் இந்த உலகத்தை எல்லாம் படைத்துக் கொண்டு அதை பரிபாலித்துக் கொண்டு வருகிறானே அதுக்கு காரணமாக இருக்கப்பட்டவன், நாராயணன் என்று சொல்லி எந்த விஷ்ணுவான ஒருவன் பரமாத்மாவாக இருந்து உலகத்தை காத்துக் கொண்டு வருகின்றானோ இவனுடைய உத்தரவின்படி அவன் காத்துக் கொண்டு வருகிறான். அது மட்டும் கிடையாது, பிருகுமனுடைய சாபத்திற்கு ஆளாகி மச்சகூர்ம வராகம் என்று சொல்லி இந்த அவதாரங்களை எல்லாம் விஷ்ணு செய்யும் பொழுது தன்னுடைய கர்வத்தினாலே அவன் ஆடிய பொழுது அவனுடைய கர்வத்தை அடக்கி மீண்டும் அவனுடைய படை அந்த காத்தல் தொழிலை செய்யும்படியாக எவன் செய்து வைத்தானோ அப்பேற்பட்டவன். இந்த காலாக்னி ருத்ரனாக இருந்து இந்த உலகத்தை எல்லாம் காலாக்னி ருத்ரன் அழித்துக் கொண்டு வருகின்றானே, இவனுடைய ஆக்கையின்படி அழித்துக் கொண்டு வருகின்றான். ஆகாயம் எங்கும் விரிந்து காணப்படுகிறதே, அவனுடைய விரிவு முருகப்பெருமானுடைய வசத்திலே அடங்கி இருக்கின்றது. இப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் காரண கர்த்தனாக இருக்கக்கூடிய பரமான பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது, அதுதான் முருகப்பெருமான். இவனுடைய ஆக்ஞையினாலே, இவனுடைய கண் அசைவினாலே, இவனுடைய நினைப்பினாலே, அதான் இச்சையினாலே, இச்சா மாத்திரத்தினாலே, இவன் நினைத்த மாத்திரத்தினாலே இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் அசைதல் அசையாதல் என்றிருக்கக்கூடிய இரண்டு தொழில்களையும் செய்து கொண்டு இந்த பிரபஞ்சமே நடந்து கொண்டிருக்கிறது என்று பெரிய விளக்கம் ஸ்காந்தத்துல அவ்வளவு சொல்லுகிறார். இதுல சில விஷயங்களை நான் அடுத்தது எடுத்துக்கொள்கிறேன். அதாவது முருகப்பெருமானுடைய திருநாமங்களை பற்றி ஏராளமாக சொல்லி சொல்லுகிறார் இங்கே சிவபெருமான். நாம அடுத்தது எடுத்துக்கொள்கிறோம், இவனுடைய சரித்திரத்தை பற்றி ஏராளமாக இந்த இடத்துல சொல்லுகிறார். இவன் எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்டவன் என்றெல்லாம் அவனுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி சொல்லுகிறார் ஸ்காந்தம். தயவு செய்து தமிழையாவது படித்து பாருங்கள், அவனுடைய சிறப்பு என்று என்னன்னு நமக்கு தெரியும். சொல்லும் பொழுது ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லுவார், நமக்கு 5 முகம், அதனால சதாசிவன் என்று பஞ்சமுகத்தோடு இருப்பதாக என்னை சொல்லுவார்கள்,
உனக்கு ஒரு முகம் இருக்கிறது, இந்த இரண்டு முகத்தையும் அந்த இரண்டையும் சேர்த்து ஆறு முகமாக இருக்கப்பட்டவன் நம்முடைய குமாரன். அதாவது சக்தியும் சிவமும் சேர்ந்த சம்மேளனமான எது இருக்குமோ அதுதான் முருகப்பெருமான் என்று இந்த இடத்தை சொல்லுவார். இதே ஆறு சமயந்தொரும் வேறு வேறின்றி யான் ஒருவனே அங்கங்கிருந்து அன்பருக்கு முத்தி தெரிவித்தன்று அறிவித்த வதனமணியே என்று பாடுவார்களே, அறுவித சமயத்தோர்க்கும் அறுமுகசாமியாகி என்று சொல்லும்படியாக ஆறு விதமான தன்மையிலே சரவண பவ என்று சொல்லக்கூடியது சடாட்சரம் என்று இப்பொழுது சொல்லப்படும். நம்ம இதனுடைய சில கருத்துக்களை எல்லாம் அப்பொழுது அப்புறமாக பார்க்கிறோம். இந்த ஆறு என்று சொல்லக்கூடிய தன்மைகள் என்ன இருக்கிறதோ, இந்த ஆறு விதமான தன்மைகள் என்ன என்ன உண்டோ எல்லாமே முருகப்பெருமானுடைய சிறப்பு என்று சொல்லுவார். நம்ம சாதாரணமா நமக்கு தெரிஞ்சதே பார்த்தா என்ன சொல்லுவோம், ஆறு படை வீடு, அதாவது ஆறு படை வீடு நம்ம சொல்லுகிறோம். முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள், ஆறு சமயங்கள் என்று கோமாரம் காணாபத்தியம் என்று சொல்லக்கூடிய ஆதிசங்கரர் வெளிவகுத்தது ஆறு சமயங்கள். ஆறு அத்துவாக்கள் என்று சொல்லும்படியாக மந்திரம் வர்ணம் பதம் தத்துவம் புவனம் கலை என்று சொல்லக்கூடிய ஆறு அத்துவாக்கள், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்கள், வேதாந்திரம் வைசேஷிகம் பாஷ்யம் பிரபாகரம் என்று சொல்லும்படியாக ஆறு விதமான சாஸ்திரங்கள், வேதங்களுக்கு ஆறு விதமான அங்கங்கள், அதாவது வேதம் இருக்கிறது நாலு வேதம்னா அதுக்கு ஆறு அங்கங்கள் உண்டு, சிக்ஷை வியாக்கரணம் சந்தஸ் நிறம் ஜோதிஷம் கல்பம் என்று சொல்லும்படியாக ஆறு விதமான வேத அங்கங்கள். இந்த சைவத்தில் சொல்லும் பொழுது ஆறு விதமான அகச்சமயங்கள் என்று சொல்வார்கள். சைவம் பாசுபதம் காளாமுகம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஆறு விதமான அகச்சமயங்கள், ஆறு விதமான அகப்பாட்டு சமயங்கள் என்று வேத வகையிலே இருக்கக்கூடிய சைவம் சுத்த சைவம் என்றெல்லாம் சொல்லும்படக்கூடிய ஆறு விதமான அகப்பாட்டு சமயம், ஆறு விதமான சக்திகள் பராசக்தி ஆதிசக்தி ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி குடிலாசக்தி என்று சொல்லும்படியாக ஆறு விதமான சக்திகள், ஆறு விதமான இறை குணங்கள் பக என்று சொல்லும்படியாக பகன்னா அருணர்த்தம் பகவான், ஆறு விதமான ஷண் குணங்களை எவன் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு பேரு பகவான்னு பேரு. ஆறு விதமான இறை குணங்கள் என்று சர்வஜ்ஞதை நித்திய திருப்தி அநாதிவேதம் அலுத்த சக்தி அனந்த சக்தி சுதந்திரத்துவம் என்றெல்லாம் சொல்லும்படியாக ஆறு விதமான இறை குணங்கள், சம்பத்தி என்று சொல்வார்கள் சமம் தபம் உபரதி திதிஷ்டை என்று சொல்லும்படியாக ஆறு விதமான சம்பத்தி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆறு விதமான அறிவுகள் ஆறு விதமான சுவைகள் ஆறு விதமான ருதுக்கள் ஆறு விதமான பருவங்கள் ஆறு விதமான பகைகள் காம குரோத லோபமோகம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, ஆறு விதமான பகைகள் ஆறு விதமான அரச அங்கங்கள் இதெல்லாம் திருவள்ளுவர் தன்னுடைய இடத்துல சொல்ற படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரசன் என்று சொல்லும்படியாக ஆறு விதமான அரச அங்கங்கள், பிரம்மச்சாரிகளினுடைய கர்மாக்கள் ஆறு, வைதிக சித்தாந்தத்துல சொல்லும் பொழுது பிரம்மச்சாரிகளினுடைய கர்மாக்கள் ஆறு, பிராமண கர்மா ஆறு.

சன்மார்க்கிகள் எதை சொல்வார்களோ அது அறெடுத்து சட்டி என்று சொல்லும்படியாக நாம் இருக்கக்கூடியது, அறெடுத்து வேள்விக்கு உரிய பொருள்கள் என்று சொல்லும்படியாக கோமயம், சாணம், பால் என்று சொல்லக்கூடிய இந்த பசு தரக்கூடிய பொருள்கள் இருக்கின்றனவே கோரோஜனையோடு சேர்த்து, அது அரு ஷட் தர்சனம் என்று சொல்லும்படியாக சாங்கிய யோக நியாய வைசேஷிகம் மீமாம்சம் வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய ஆறு ஷட் கிரந்திகள் என்று சொல்லக்கூடிய ஆறு முடிச்சிக்கள், ஆறு கார்த்திகை பெண்கள், ஆறு வசிஷ்டருடைய பேரர்கள், ஆறு திசைகள் என்று எது பார்த்தாலும் ஆறு ஆறு ஆறு ஆறுன்னு அவ்வளவு பிரபஞ்சத்தில் இருக்கிறது. இதுல இன்னொரு ஒரு சூக்ஷ்மமான விஷயம் நீங்க பார்க்கலாம், நம்ம பின்னாடி இந்த மந்திர சம்பந்தப்பட்டதே அடுத்தது. இப்ப முதல் விஷயம் இவனுடைய இது பெருமை என்ன என்று அவனுடைய சரித்திரம் மூலமாக பார்க்கிறோம், அடுத்தது நாமாக்கள் மூலமாக பார்க்கிறோம், அதில் நடுவிலேயே நம்ம மந்திரம் மூலமாக பார்க்கும் பொழுது ஒரு சிறப்பு என்னன்னா, ஆறு அக்ஷரங்கள் பீஜாட்சரங்களோடு இருக்கப்பட்ட பலவிதமான மந்திரங்கள் உண்டு. அதுல நாலு பேரை நம்ம பார்க்க போகிறோம், சிவபெருமான், அம்பிகை, முருகப்பெருமான், பாலா என்று சொல்லும்படியாக. இந்த நாலு பேருக்குமே ஆறு விதமான எழுத்துக்கள், ஆறு ஆறு அக்ஷரங்களோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான மந்திரங்கள் இருக்கின்றன. இப்படி இந்த பிரணவத்தோடு சேர்ந்ததான பஞ்சாட்சரம் ஆறு எழுத்து, அம்பிகைக்கு இருக்கக்கூடிய சக்தி பஞ்சாட்சரம் ஆறு எழுத்து, முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடியது சடாட்சரம், அம்பிகை பாலையாக தோன்றும் பொழுது அவள் இருக்கக்கூடியது ஆறு எழுத்து, இது எல்லாமே ஒன்றுதான். இந்த சர்வ சக்தியாக இருக்கக்கூடிய பரம்பொருள் இந்த நான்கு விதமான தன்மைகளிலே தோன்றுகின்றது. அந்த நான்கு விதமான தன்மைகளிலே உலகத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டால் அம்பிகையும் முருகப்பெருமானுமாக சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்தை நடத்தக்கூடிய தன்மை சிவம் என்பது அமைதி, அதுக்காக அது தேவையில்லையான்னு நினைக்க வேண்டாம். நான்கு விதமான குணங்களை சொல்லும் பொழுது சிவம் என்பது அமைதி, அமைதிங்கிறது உடனே எதுவுமே வராது. ஏன், இந்த பிரபஞ்சம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த பிரபஞ்சமானது ரஜோ குணமானது அதிகமாக இருக்கும் பிரபஞ்சத்துல, அதனால தான் சிவந்த மேனியன் உடையவனாக ரஜோகுணத்தை சொல்லுவார்கள். இது இயக்கம், என்றைக்குமே இயங்கிக் கொண்டிருப்பது. இந்த இயக்கத்தை தாண்டிய ஒரு நிலையிலே, சத்துவ நிலையிலே இருக்கக்கூடியவனாக சிவபெருமான் சொல்லப்படுவான். அதான் நீரணி பவளக்குன்றமே நின்ற நெற்றிக்கண்ணுடையதோர் நெடுப்பே நெருப்பே என்று சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் என்று சொல்லுவாரே, செம்மேனி உடையவனாக இருந்தாலும் மேல உத்தூளித்து ஒளிரும் உண்மையினே என்று வணிக வாசகர் பாடுவார். அப்படி மேல உத்தூடனம் விபூதியை அணிந்து கொண்டிருக்கிறானா, இது சத்துவ குணத்துக்கு அடியான. உள்ளே ரஜோகுணமாக இயக்கம் இருந்தாலும் கூட அந்த இயக்கத்தை தாண்டிய, இயக்கமற்ற எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சத்துவ நிலையிலே சிவபெருமான் இருக்கிறான். அந்த நிலைக்கு பிரபஞ்சம் போறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனா இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த இயக்கத்துக்கு என்ன என்ன வேணும் உங்களுக்கு, வாழ்க்கைக்கு ஆறு விஷயங்கள் என்றைக்குமே தேவையா இருக்கும். இந்த ஆறு விஷயங்கள் நமக்கு தேவையாக இருக்கும் பொழுது இந்த ஆறையும் கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அழகு வேணும், அறிவு வேணும், நல்ல வளம் இருக்க வேண்டும், வலிவு இருக்க வேண்டும், புகழ் இருக்க வேண்டும், இது எல்லாம் இருந்தாலும் உறுதி இருக்க வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று பாரதி பாடுவார். அது தானா வரும் எப்போ, இதெல்லாம் இருந்தா, மனதில் உறுதி இருந்தால், வாக்கினிலே இனிமை இருந்தால், நெஞ்சிலே நல்ல நினைவு இருந்தால், இது நடக்கும். இப்போ இந்த உறுதியும் வேணும், இந்த ஆறு விதமான வாழ்வின் தேவைகள் இருந்தா எல்லாமே நடக்கும். அதே போலத்தான் இந்த ஆறு விதமான தேவையை பண்றதுக்கு தான் மந்திர சாஸ்திரத்துல சொல்லும் பொழுது முதல்ல மகாகணபதியினுடைய மந்திரத்தை சொல்லுவார்கள். முதல்ல மகாகணபதியினுடைய மந்திரத்தை தான் எல்லாரும் சொல்லிக் கொடுப்பார்கள். அதுக்கு ஆரம்ப பீஜாட்சரங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கும், பீஜாட்சரங்கள் அஞ்சும் பிரணவமும் சேர்த்து ஆறு மந்திர அர்த்தங்களாக முதல்ல சப்தங்களானது முதல்ல வரும். வாழ்வுக்கு என்ன என்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முருகன் என்று சொல்லக்கூடிய தனிச்சிறப்பு உண்டு. இதுல இன்னொரு அழகு பார்க்கலாம், வாகீச கலாநிதி கிவாஜா அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார், ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. முருகப்பெருமானுடைய வழிபாடு என்ன கொடுக்கும்னு கேட்டால், முருகனை வழிபட்டால் வாக்கும் உடலும் இளமையாக இருக்கும், அழகு ததும்பி இருக்கும் என்றெல்லாம் மிக அழகாக அவர் சொல்லுவார். அது வந்து அவனுடைய வாழ்விலே தெரியும், முருகப்பெருமானுடைய அடிவர்களுடைய வாழ்விலேயும் வாக்கிலேயும் இது நமக்கு தெரியும். இதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம், அருணகிரனாருடைய வாக்கை பார்த்தாலே தெரியும், என்றைக்கும் இளமையாக இருக்கப்பட்ட வாக்குகள் இல்லையா, என்றும் இளையாய் அழகியாய் ஏரோம் தான் ஏரே உளையா என் உள்ளத்துறை என்று பாடுவாரே, அதே போலத்தான் என்றைக்கும் இளையவனாக, என்றைக்கும் அழகியவனாக, அழகியான் தானே என்று சொல்லும்படியாக மிகச்சிறந்தவனாக முருகப்பெருமான் இருக்கின்றான் என்று பலவிதமான சரித்திரங்களை சொல்லி இந்த இடத்துல சிவபெருமான் அம்பிகைக்கு சொல்லி வைத்தாராம். அவ்வளவு ஆறு ஆறு ஆறு என்று
ஆறு ஆறாக இருக்கக்கூடியது.

சிறப்பு உண்டு. ஆறு அப்படின்னு சொன்னா வழின்னு அர்த்தம் தமிழ்ல. ஆற்றுப்படுத்துதல், திருமுருகாற்றுப்படை, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆற்றுப்படை அப்படின்னா ஆற்றுப்படுத்துதல், அதாவது வழிப்படுத்துதல். முருகப்பெருமான் ஒருவனே நம்மை அறிந்து கொண்டு நாம் இறைவனோடு சேருவதற்கு வழியாக இருக்கப்பட்டவன். அதனால்தான் அவனுக்கு ஆறு ஆறு ஆறு ஆறு எல்லாம் ஆறாக இருக்கும். ஆறு நம்மை ஆற்றுப்படுத்தி முருகனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். இவனை சொல்லும் பொழுது அவன் பரம்பொருள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன் என்று அருணகிரிநாதர் பல இடங்களில் சொல்லுவார். அதுல ஒரு அழகான பாடல் உண்டு.

திங்கள் பெறுவேனோ. எப்ப ஏற்பட்டதுன்னா, இவனுடைய திருவடி ஓல மறைகள் அறைகின்ற ஒன்று, அது மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடர். ஓது சரியை கிரியையும் புணர்ந்தவர் எவராலும் ஓத அறிய துரியம் கடந்தது. போத அருவ சுரூபம் பிரபஞ்சமும் ஊனும் உயிரும் முழுதும் கலந்தது. சிவஞானம் சால உடைய தவறு கண்டுகொண்டது. மூல நிறைவு குறைவு நின்றது. ஜாதி குலமும் இலதன்றி அன்பர் சொன்ன வியோமம் சாரும் அனுபவர் அமைந்து அமைந்த மெய் வீடு பரம சுக சிந்து. சிந்துனா எதுனா சமுத்திரம் அர்த்தம். பரம சுக சிந்து எப்பேற்பட்டதுன்னா மெய் வீடு பரம சுக சிந்து. சுகத்தை சுகமே பெரிய கடலாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்டவனுடைய திருவடியை இந்திரிய தாப சபலமர வந்து நின்கடல் பெறுவேனோ என்று சொல்லும்படியாக இதை பாடுவார். அது மட்டுமல்ல, காணொணாதது உருவோடு அறுவது என்று சொல்லும்படியாக வாசித்து காணொணாதது பூசித்து கோடனாதது என்று வா

0: வாசித்து காணொனாதது, பூஜித்து கூடனாதது, வாய்விட்டு பேசொனாதது, நெஞ்சினாலே மாசர்க்கு தோணனாதது, நேசர்க்கு பேரனாதது, நேசர்களுக்கு அன்பர்களுக்கு அதை விட்டு பிரிய முடியாதான். அப்பேற்பட்டதாக இருக்கப்பட்டது இல்லையா? முருகப்பெருமானுடைய அருளை பலவிதமாக சொல்வார்களே. அப்படி அந்த பகவானை பற்றி, முருகப்பெருமானை பற்றி பரமேஸ்வரன் ஏராளமான விஷயங்களை அங்கே சொல்லுகின்றாராம். பரம ஆனந்த விரதராக பார்வதி கேட்டான், இவ்வளவு சிறப்பானவனா, முருகப்பெருமானுடைய சிறப்பு இவ்வளவு இருக்கிறதா என்று கேட்டபொழுது, இது ஒரு கொடிட்டு காட்டினேன் பார்வதி, கல்யாணி பிரியே, ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன், இது சொல்ல சொல்ல விரிவாக சென்று கொண்டே இருக்கக்கூடியது பெருமை என்று பரமேஸ்வரன் சொல்லி, நீ கேட்டது இந்த ஜகத்தினுடைய நன்மைக்காக நாமும் சொன்னோம் என்று சொன்னாராம் பரமேஸ்வரன். அதே போல சொல்ல சொல்ல முருகப்பெருமான் எவ்வளவு சொன்னாலும் போய்கொண்டே இருக்கும். அவனுடைய அழகை சொல்லுவதா, அவனுடைய நாமங்களினுடைய மகிமையை சொல்லுவதா, அவனுடைய திருவிளையாடலை சொல்லுவதா, எதை சொன்னாலும் சரி, எதை எடுத்துக்கொண்டாலும் அப்படியே போய்கொண்டே இருக்கக்கூடிய ஆனந்தமான சாகரம் இல்லையா? எப்படி ஒரு கடலுக்கு முடிவே கிடையாதோ அப்படி ஒரு முடிவே இல்லாததாக இருக்கக்கூடியது அதுதான். முடியா பிறவி கடலில் புகார் என்று சொல்லுவார் அருணகிரிநாதர். யாரே அவனுடைய திருநாமத்தை புகழ்பவர்கள் முடியா பிறவி கடலில் புகார்னா, அவனுடைய திருநாமம் ஒரு பெரிய கடல் மாதிரி. எல்லா தேவதைகளுக்கும் ஒரு சகசநாமம் இருக்கும், முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு சகசநாமம் உண்டு. அது மாதிரி ஷண்முக சகசநாமம் என்று பார்த்திருக்கலாம், திருச்செந்தூர்ல மட்டும்தான் அது வழக்கத்துல உண்டு. இப்படி ஆறு சகசநாமம் தனக்கே கொண்டிருக்கக்கூடிய சகசரவதனாக எவன் இருக்கிறானோ அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய சிறப்பை எல்லாம் பரமேஸ்வரன் சொன்னார். நாம ஒரு சிறிது இங்க பார்த்தோம், ஆனா அதுல நடுவில் சொல்லிருக்கக்கூடிய ஒரு அருமையான அடுத்த விஷயத்தை எடுத்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயமாக இந்த இடத்துல இருக்கும். இது எப்படி தேவை என்று நாம் அப்ப பார்க்க போகிறோம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம்.
0: ஸ்ரீ சிவமகா புராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே முதலாவதான சிருஷ்டி கண்டம், அத்தியாயம் 5. சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, பகவான் ஸ்ரீஹரி மறைந்து அருளிய பின்பு நாரத மகரிஷி சிவஸ்தலங்களை பக்தியோடு தரிசனம் செய்தவாறே உலகை சுற்றி வந்தார். இவ்வாறு பூப்பிரதட்சணம் செய்தவாறே இகபர நலன்களை அளிக்கும் பல பல சிவலிங்கங்களை அன்போடு காதலாகி கசிந்து உருகி தரிசித்தார். தெய்வீக தரிசனம் கொண்ட நாரதர் மன தூய்மையோடு தீர்த்த யாத்திரை செய்து வருவதை அறிந்த சிவகணங்கள் இருவரும் அவர் தந்த சாபத்தில் இருந்து விடுதலை பெற விரும்பி அவரிடம் சென்று திருவடிகளை பக்தியோடு வணங்கி வேண்டினர். சிவகணங்கள் வேண்டுகின்றனர், பிரம்மதேவரின் திருமகனாரே, நாங்கள் இருவரும் தங்களுக்கு அபராதம் செய்த சிவகணங்கள். மன்னன் மகள் ஸ்ரீமதியின் சுயம்பரத்தில் உங்கள் மனம் மாயையில் மயங்கி சிவபெருமானது அருளானைப்படி எங்களை சபித்தீர்கள். அப்பொழுது சமயம் சரியில்லாததால் எங்களை காத்து கொள்ள மௌனம்தான் சிறந்த உபாயம் என எண்ணி வாழாயிருந்தோம். நாங்கள் எங்கள் தீவினைக்கான பயனைத்தான் பெற்றோம். ஆகவே இதில் எவரது குற்றமும் இல்லை. இப்பொழுது தாங்கள் மனம் மகிழ்ந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். நாரதர் கூறுகிறார், நீங்கள் இருவரும் சிவபெருமானின் கணங்கள், சான்றோர்களால் கொண்டாடப்படுபவர்கள். இப்பொழுது மயக்கமின்றி உள்ள நான் உண்மையான நலனை கூறுகிறேன். உண்மையில் முதலில் என் மனம் கலங்கி இருந்தது, மயக்கத்திற்கு ஆட்பட்டிருந்தது. ஆகவேதான் உங்களை சபித்தேன். நான் கூறியபடித்தான் நடக்கும். ஆனால் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியை கூறுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். விஸ்ரவஸ் என்னும் முனிவருக்கு குழந்தைகளாக பிறந்து 10 திசைகளிலும் ராவணன் கும்பகர்ணன் என்று புகழ் பரவி வாழும் ராட்சச அரச பதவி பெறுவீர்கள். பெருவலி பெற்றவர்களாக, பெரும் செல்வந்தர்களாக, பேராண்மை பெற்றவர்களாக, மூவலகங்களுக்கும் அரசர்களாக புலனடக்கம் கொண்டு பரமசிவ பக்தர்களாக விளங்குவீர்கள். சிவபெருமானுடைய மற்றொரு சுரூபனான சிவன் நாராயணது திருக்கரங்களால் இறப்பை பெற்று திரும்ப உங்கள் பதம் வந்து அடைவீர்கள். சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, நாரத மகரிஷி கூறியதைக் கேட்ட சிவகணத்தவர் இருவரும் மகிழ்ச்சியோடு தங்கள் இருப்பிடம் திரும்பினர். ஸ்ரீ நாரதரும் மனமகிழ்ச்சியோடு சிவபெருமானை நினைந்தவாறு சிவத்தலங்களை தரிசித்துக் கொண்டே இப்பூமண்டலத்தை சுற்றி வந்தார். முடிவில் சிவனது சுரூபமான காசி என்பதையை அடைந்தார். அது அனைத்திலும் மேலாக சிறந்து விளங்குவது, சிவனது அருளை அள்ளி அள்ளித் தருவது, சிவனுக்கு உகந்த இடம் அதுவே. அந்நகரத்தை சேவித்த நாரதர் பிறவி பயனை பெற்றார். ஸ்ரீ காசி விஸ்வநாதரை தரிசித்த அவர் ஆனந்தம் மேலிட காதலாகி கசிந்து உருகி இறைவனை பூஜித்தார். நாரதர் பிறவி பயனை பெற்ற மகிழ்ச்சியோடு பன்முறை வணங்கி சிவத்தின் பெருமையை நினைந்து அதை வர்ணித்துக் கொண்டே பிரம்மதேவரது உலகை அடைந்தார். சிவனை நினைந்து நினைந்து அவரது மனமும் அறிவும் தூய்மை பெற்றது. பிரம்மலோகம் சென்ற நாரதர் சிவ தத்துவத்தை பற்றிய ஞானத்தை முழுமையாக பெற விரும்பி பிரம்மதேவரை பக்தியோடு பலவாறாக துதித்து வணங்கி சிவ தத்துவத்தை பற்றி கேட்கலானார். அச்சமயம் நாரதரது இதயம் சிவ பரம்பொருளது பக்தியில் நெகிழ்ந்திருந்தது. நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, பிரம்மத்தின் சொரூபத்தை நன்கு அறிந்தவரான தாங்கள் பிதாமகர் ஜகத்பிரபு என்று அழைக்கப்படுபவர். தங்கள் திருவருளால் ஸ்ரீமன் நாராயணரது உயர்ந்ததான பெருமையை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டேன். பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், ஆற்றற்கரிய தவ மார்க்கம், தான மார்க்கம் மற்றும் உயர்ந்த தலங்களை பற்றிய சிறந்த மார்க்கம் ஆகியனவற்றை கேட்டு தெளிந்தேன். ஆனால் இன்று வரை சிவ தத்துவத்தை பற்றி அறிந்திலனே. சிவபூஜையின் வழிமுறைகளும் தெரியாது. ஆகவே எம்பெருமானே, தாங்கள் நான் முன்பு கேட்டவைகளை பற்றியும் மற்றும் சிவப்புகள் பாடும் சரிதங்கள், அவரது சுரூபத்தின் உண்மை விளக்கம், அவர் தோன்றியது, உமை அம்மை தோன்றியது, அவர்களது திருமணம், இல்லற நிலை மற்றும் உள்ள திருவிளையாடல்கள் ஆகியன பற்றியும் கூற வேண்டும். சிவன் உமை ஆகிய இருவரின் தோற்றமும் திருமணமும் பற்றி சற்று விளக்கமாகவே கூற வேண்டும். முருகனின் திரு அவதாரம் பற்றியும் கூற வேண்டும். இறைவா, இவற்றை பற்றிய விளக்கங்களை முன்னமேயே பலரிடம் இருந்து கேட்டிருந்தும் மனம் நிறைவு கொள்ளவில்லை. ஆகவே தங்களை சரணமடைந்துள்ளேன், கருணை புரியுங்கள். இவ்வாறு தன் மகனான நாரத முனிவர் வேண்டவே அகில உலகங்களும் பிதாமகர் என்று போற்றும் பிரம்மதேவர் கூறலானார். அத்தியாயம் 6. பிரம்மதேவர் கூறுகிறார், அந்தனரே, தேவரிஷிகளில் சிறந்தவரே, உங்கள் மனம் எப்பொழுதும் அகில உலகங்களுக்கும் நலன் செய்வதிலேயே குறியாக உள்ளது. நீ இப்பொழுது உலக நலனுக்கெனவே உயர்ந்ததொரு கேள்வியை கேட்டிருக்கிறீர். இதனால் அகில உலக மக்களது பெரும் பாவங்களும் எரிந்து சாம்பலாகும். தோற்றமும் முடிவும் புரியாத அந்த சிவ தத்துவத்தை கூறுகிறேன். சிவ தத்துவம் மிக உயர்ந்ததும் வியப்புக்கு உரியதும் ஆகும். மகாப்பிரளயம் ஏற்பட்ட போது அனைத்து சராச்சரங்களும் அடங்கிய இவ்வுலகம் அழிந்து போயிற்று. எங்கும் ஒரே இருட்டு. சூரியனோ சந்திரனோ புலப்படவில்லை. பிற கிரகங்களும் நட்சத்திரங்களும் எங்கென தெரியவில்லை. இரவு பகல் இல்லை. நிலம், நீர், காற்று, தீ என்பனவைகளும் திறன் இழந்தன. முக்கிய தத்துவமான இனம் புரியாத பிரகிருதியின் தொடர்பற்ற வெறும் ஆகாயம் மட்டும் மீதியாக இருந்தது. வேறு எந்த பூதங்களும் காண கிடைக்கவில்லை. அதிருஷ்டம், அதாவது காண கிடைக்காதன பற்றிய இருப்பும் தெரியவில்லை. சப்தம், அதாவது ஒலி, ஸ்பர்சம், அதாவது தொடு உணர்ச்சி, இரண்டும் ஒன்றாக மறைந்துவிட்டன. ரூபம், ரசம், கந்தம் ஆகியனவும் மறைந்தன. திக்குகள் புலனாகவில்லை. இவ்வாறு எங்குமே ஊசி கொண்டும் பிளக்க இயலாத கும்மிருட்டு. இவ்வாறு இருக்கையில் ஓம் தத் சத் பிரம்ம என்கிற சுருதியில் உள்ள சத் என்பது மட்டுமே மீதியாக இருந்தது. அது, இது, இம்மாதிரி, எது என்று குறித்து காட்டும் தன்னையுடைய தோன்றி மறையும் உலகும் இல்லை. அப்பொழுது சத் என்பது மட்டுமே இருந்தது. அதைத்தானே யோகிகள் தங்கள் இதயாகாசத்தில் எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சத் என்பது மனத்திற்கு எட்டாதது. சொல்லும் அதன் பக்கம் செல்லாது. பெயர் அற்றது. உருவமோ நிறமோ அற்றது. அது பருத்ததோ மெலிந்ததோ அல்ல. குட்டையோ நெட்டையோ அல்ல. பாரமோ லேசோ அல்ல. குறைவோ நிறைவோ அற்றது. சுருதிகளும் உள்ளது என்று மட்டும்தான் கூறுகின்றன. அது இருப்பதுதான் அதன் இருப்புக்கு நிரூபணம். அதை பற்றி இதற்கு மேல் விவரிக்க சுருதிகளுக்கும் திறன் இல்லை. அது உண்மையானது. ஞானமே வடிவானது, எல்லையற்றது, ஆனந்தமயமானது, எங்கும் ஒளிமயமானது, அளவிடற்கடங்காதது, தனக்கென தனி ஆதாரமற்றது, மாறுபாடற்றது, உருவமற்றது, குணமற்றது, யோகிகளால் மட்டும் அறியத்தக்கது, எங்கும் நீக்கமற நிறைந்தது, அனைத்திற்கும் காரணமானது, விகற்பமற்றது, தொடக்கமும் முடிவும் அற்றது, மாயைக்கு ஆட்படாதது, துன்பமற்றது, ஒப்பற்றது, முன்னை பழமைக்கும் முன்னை பழமையானது, எல்லையற்றது, குவிதலும் மலர்தலும் அற்றது. எந்த பரபிரம்மத்தை பற்றி அறிவொளி கொண்டோ அறிவொளி அற்றோ முன் கூறியவாறு மனமெட்டியவாறு ஊகிக்க முடிந்ததோ, அந்த பரபிரம்மம் சில காலம் கழித்து படைப்பு தொடங்கும் முன் தானே இரண்டாக ஆக வேண்டுமென விரும்பியது. அதாவது தான் பலவாறாக ஆக வேண்டுமென எண்ணியது. சோகாமயத பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி என்பது ஸ்ருதி. உருவற்ற பரம்பொருள் தன் திருவிளையாடலான சக்தி கொண்டு ஒரு திருவுருவை கற்பித்துக் கொண்டது. இத்திருவுருவோ அனைத்து நற்குணங்களும் கொண்டது, அனைத்து அறிவும் ஒருங்கே கொண்டது, மங்களமான ஸ்வரூபமானது, எங்கும் நீக்கமர நிறைந்தது, அனைத்துருவும் ஒருங்கே கொண்டது, எங்கும் ஒரே நோக்கு உடையது, எதையும் காணும் திறன் கொண்டது, எதையும் செய்யும் திறன் உடையது, அனைத்து உலகம் வணங்கும் தகைமை உடையது, அனைத்திற்கும் முதன்மையானது, அனைத்தும் அருள்வது, ஒழுக்கத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் இதயமானது. இவ்வாறு தூய்மையான பகவானது சுரூபத்தை கற்பனை செய்து அனாதியான ஒப்பற்ற எல்லையற்ற அனைத்தையும் ஒளிரச் செய்கிற எங்கும் நிறைந்த சின்மயமான அழிவற்ற பரம்பொருளான பரபிரம்மம் மறைந்தது. ஓர் உருவற்ற பரபிரம்மமான அப்பரம்பொருளின் சின்மயமான திருவுருமே பகவான் சதாசிவன் ஆகும். ஓர் உருவம் அற்ற பரபிரம்மமான அப்பரம்பொருளின் சின்மயமான திருவுருவமே பகவான் சதாசிவன் ஆகும். பழங்கால சான்றோர்களான அறிஞர்கள் அவரையே ஈஸ்வரன் என்கின்றனர். தனித்து எங்கும் உலாவி திருவிளையாடல் புரியும் அந்த சதாசிவன் தன் திருமேனியிலிருந்தே தானாகவே தன் சுரூபமாயுள்ள சக்தி தத்துவத்தை தோற்றுவித்தார். சிவமும் சக்தியும் என்றென்றும் தெரியாதது. அந்த பராசக்தியையே பிரதானம், பிரகிருதி, குணவதி, மாயை, புத்தி, தத்துவத்தை தரும் தாய், விகாரமற்றவள் என்றும் அம்பிகை என்றும் அழைக்கின்றனர். இவளையே பிரகிருதி, சர்வேஸ்வரி, முத்தேவர்களையும் ஈன்றவள், நித்தியை, மூலகாரணி என்றும் அழைப்பது உண்டு. சதாசிவ தத்துவத்திலிருந்து தோன்றிய அச்சக்தி தேவிக்கு 8 திருக்கைகள். அவளது திருமுகமே தனித்ததொரு அழகு. அவள் உருத்தியின் திருமுக மண்டலம் 1000 நிலவுகளின் ஒளி கொண்டது. திருமேனி முழுவதும் பல பல திரு ஆபரணங்கள். இதனால் அவளது ஒளி மேலும் பன்மடங்காகிறது. பல்வேறு நடைகளை கொண்டவள், பல பல அஸ்திர சஸ்திரங்கள் ஏந்தியவள், அன்றலர்ந்த செந்தாமரை கண்கள் உடையவள், ஒளிவெள்ளமாக இருக்கும் அம்பிகை அனைத்துக்கும் தோற்றுவாள், என்றும் செயலாற்றி வருபவள். ஒருவளா இருப்பினும் மாயையான அவள் சிவத்தின் சேர்க்கையாள் பலவாறாக ஆகிறாள். சதாசிவனான இறைவனை பரமபுருஷன், ஈஸ்வரன், சிவன், சம்பு, மகேஸ்வரன் என்றெல்லாம் அழைக்கின்றனர். தலையில் ஆகாய கங்கை, நெற்றியில் 3 பிறை நிலா, 3 கண்களை உடைய 5 திருமுகங்கள், தெளிந்த மனம், 10 திருக்கைகள், முத்தலை சூலம் கையில், பாலன்ன வெளுத்த திருமேனி, உடல் முழுவதும் திருநீரு, காலரூபரான அந்த பிரம்மமே ஒருமுறை சக்தியோடு இணைந்து சிவலோகம் என்னும் க்ஷேத்திரத்தை நிர்மாணித்து அவ்வுயர்ந்த க்ஷேத்திரம்தான் காசி என்று ஆகியது. அது முக்தித்தலம். அனைத்திலும் உயர்ந்ததாக பூமியின் தொடுதல் இன்றி தனித்து நிற்பது. காதலன் காதலியாக, சிவ சக்தியாக, ஆனந்தமே வடிவாக அத்தலத்தில் இறைவன் நித்தியவாசம் செய்கிறார். காசி பரமானந்தமே வடிவானது. பிரளய காலத்திலும் கூட சிவனும் சக்தியும் ஒருங்கே இங்கே இணைபிரியாது கூடியிருந்து அருள்கின்றனர். இறைவனது சாநித்தியம் இங்கிருந்து அகல்வதே இல்லை. ஆகவே அறிஞர்கள் இதனை அபிமுக்த க்ஷேத்திரம், அதாவது பிரிதல் அற்ற திருத்தலம் என்கின்றனர். ஆனந்தத்தை அள்ளித் தருவது இந்நகரம். ஆகவேதான் மகிழ்வேந்திய முதல்வன் முதலில் இதற்கு ஆனந்தவனம் என்று பெயர் சூட்டினார். அதன் பின்தான் அபிமுக்த தலம் என்று பெயரோங்கியது. தேவரிஷியே, ஒரு சமயம் இந்த ஆனந்தவனமான காசித்தலத்தில் அம்மையும் அப்பனுமாக திருவிளையாடல்கள் புரிந்து கொண்டிருந்த பொழுது இன்னொரு மனிதனை படைத்தால் என்ன? இப்படைப்பு தொழிலான பெருத்த பாரத்தை அவன் தலையில் சுமத்தி நாம் இருவரும் இக்காசி என்பதையிலேயே இருந்து கொண்டு முக்தி நெறிக்கானதை முக்தி நெறிக்கானதை செய்வோமே. அவன் நமது அருளால் அனைத்தையும் படைத்து காத்து கறந்து அருளட்டுமே என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. மனமோ ஒரு பெரும் கடல் போன்றது. அதில் சிந்தை, அதாவது எண்ணங்கள் என்னும் பெரு அலைகள் தோன்றி மறைந்து அதை அலைக்கழிக்கின்றன. இதில் சத்துகுணம் என்னும் ரத்தனங்கள், தமோகுணம் என்னும் பெருத்த முதலைகள், ரஜோகுணம் என்னும் பவழங்கள் நிறைந்துள்ளன. அகன்று பறந்துள்ள எண்ணமாகிற இப்பெருங்கடலை சிறிதாக்கி நாம் இருவரும் நம்மால் தோற்றுவிக்கப்படுகின்ற அம்மனிதனுடைய பொறுப்பில் அனைத்தையும் ஒப்படைத்து சுகமாக இருப்போமே. இவ்வானந்தவனமான காசி என்பதில் அலைந்து திரியும் நம்முடைய மனமோ இங்கு வந்து ஒருநிலைப்பட்டுள்ளது. வெளி உலகமோ சிந்தையில் மூழ்கி தவிப்பது போலுள்ளது. இவ்வாறு தன் சக்தியான உமையம்மையோடு சேர்ந்து நிச்சயித்த சிவபெருமான் தனது இடபாகத்தின் 10வது அங்கமான திருவடியை அமுதத்தால் தேய்த்தார். அதிலிருந்து மூவுலகிலும் ஒப்பற்ற அழகிய ஒருவன் தோன்றினான். அவன் அமைதியானவன். அங்கிருந்து மூவுலகிலும் ஒப்பற்ற அழகிய ஒருவன் தோன்றினான். அவன் அமைதியானவன், சத்துவகுணம் நிறைந்தவன், மிடுக்காக உள்ளவன். முனிவரே, பொறுமை என்னும் குணம் நிறைந்த அவனோடு ஒப்பிட மூவுலகில் தேடியும் ஒருவனும் கிடைக்கவில்லை. அவனது ஒளியோ இந்திர நீலமணி போன்று நீலமானது. ஒவ்வொரு அங்கமும் அழகுரை இருந்தது. கண்களோ அன்றலர்ந்த செந்தாமரையை ஒத்தன. திருமேனியில் பொன்னன ஒளிரும் இரண்டு பொன்னாடைகள் அழகு கூட்டின. தோள்களோ தோல்வியே காணாதவை போல் இருந்தன. இவ்வாறு அழகுற மெளிரும் அம்மனிதன் சிவபரம்பருளை வணங்கி குரலுற்றான். இறைவா, எனக்கொரு பெயலும் பெயரும் செயலும் தாருங்கள். இதை கேட்ட சிவபெருமான் புன்னகை புரிந்த வண்ணம் மேகவொலியோ என்னுமாறு கம்பீரமாக கூறத் தொடங்கினார். சிவபெருமான் கூறுகிறார், குழந்தாய், எங்கும் நீ பரவி நிற்பதால் நீ விஷ்ணு என்று புகழ் பெறுவாய். இது தவிர உனக்கு இன்னும் பல பல திருப்பெயர்கள் உண்டு. அவை அனைத்தும் அடியார்களுக்கு நலன் அளிப்பனவாகும். நீ உறுதியாக இருந்து உயர்ந்த தபத்தை செய். ஏனெனில் தவன்தான் அனைத்து காரியங்களையும் பயன் உடையதாக்குவது. இவ்வாறு கூறிய சிவபெருமான் மூச்சுக்காற்றின் வழியே அவருக்கு வேதங்களை அளித்தார். தன் சிறப்பு இயல்புகளில் இருந்து, அதாவது பெருமைகளிலிருந்து என்றுமே நழுவுதல் அற்ற ஸ்ரீ விஷ்ணு பகவான், அதாவது அச்சுதன், சிவனை வணங்கி பெருந்தபத்தை மேற்கொண்டார். சிவபெருமானும் உமையம்மை மற்றும் சிவகணங்களோடு அங்கேயே மறைந்தருளினார். பகவான் ஸ்ரீ விஷ்ணுவும் நீண்ட காலம் வரை 12,000 வருடங்கள் பெருந்தபத்தை செய்யலானார். இவ்வாறு கடுந்தமம் புரியும் ஸ்ரீ விஷ்ணுவின் திருமேனியிலிருந்து சிவனது மாயையால் பலவாறான நீர்ப்பெருக்கு உண்டாகி ஆகாயம் முழுவதும் பரவியது. பிரம்மஸ்வரூபமான நீரை தொட்டாலே பாவங்கள் அனைத்தும் பறந்தோடும். அப்பொழுது தவத்தினால் களைத்த ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்நீரிலேயே சயனித்தார். அவர் வெகுகாலம் மகிழ்ச்சியோடு அதிலேயே இருந்தார். நாரம் எனில் நீர், அதிலேயே படுத்திருந்ததால் அவர் சுருதிகளோடு தொடர்புள்ள நாராயணன் என்னும் திருப்பெயர் அடைந்தார். அச்சமயம் பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணரை தவிர வேறு எந்த ஒன்றும் இல்லை. அந்த ஸ்ரீமன் நாராயணரிடமிருந்து அப்போதைக்கப்போது அனைத்து தத்துவங்களும் தோன்றின. முனிவரே, அந்த தத்துவங்கள் தோன்றியதை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். பிரகிருதியிலிருந்து மகத்தத்துவம் தோன்றியது. அதிலிருந்து சத்துவம், ராஜசம், தாமசம் என்னும் முக்குணங்கள் தோன்றின. இதிலிருந்து குணத்திற்கேற்ப சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்பன மூன்றும் தோன்றின. இவ்வகங்காரங்களிலிருந்து சப்தம், ஸ்பரசம், ரூபம், ரசம், கந்தம் என்னும் 5 தன்மாத்திரைகள் தோன்றின. இவற்றிலிருந்து நிலம், நீர், ஆகாயம், ஒளி, காற்று என்னும் 5 பூதங்கள் தோன்றின. அதே சமயத்தில் ஞானேந்திரியங்களான அறிவு புலன்கள், அதாவது அகப்புலன்கள் 5, கர்மேந்திரியங்களான செயற்புலன்கள், அதாவது புறப்புலன்கள் 5 தோன்றின. முனிவரே, இதுவரை தத்துவங்களை பற்றி கூறினேன். இதில் புருஷ தத்துவம் தவிர மற்றவை பிரகிருதியிலிருந்து தோன்றினவையே. ஆகவே இவை அனைத்தும் ஜடமே. தத்துவங்கள் மொத்தம் 24. இவ்24 தத்துவங்களையும் ஒன்றாக கூட்டி தன்மயத்தில் வைத்துக் கொண்டு பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணர் சிவபரம்பொருளின் இச்சைக்கேற்ப பிரம்மரூபமான அப்பெருங்கடலில் அரிதுயல், அதாவது யோக நித்திரை கொண்டார். 7 பிரம்மதேவர் கூறுகிறார், தேவரிஷியே, ஸ்ரீமன் நாராயணர் அவ்வாறு பெருங்கடலில் அறுதியில் கொண்டபோது அவருடைய தொப்புளில் இருந்து சிவபெருமானின் இச்சைப்படி ஒரு பெரிய தாமரை பூ தோன்றியது. அதற்கு ஏராளமான தாமரை நாளங்கள் இருந்தன. கர்ணிகார புஷ்பம் போல் வெளிரிய சிவப்பு நிறம், அகல நீளங்கள் எண்ணற்ற யோஜனை அளவு, கோடி சூரியர்கள் உதித்தார் போன்ற ஒளிமடைத்தது. ஒப்பற்ற அழகும் உயர்ந்த தத்துவங்களும் கொண்டது. அற்புதத்திற்கும் அற்புதமானது. பார்க்க தவிட்டாத அழகுடையது, ஒப்புயர்வற்றது. இதற்கிடையில் நலன்கிணைய விளையும் பரமசிவன் முன்போலவே முயற்சியோடு தனது வலது பக்கத்திலிருந்து என்னை தோற்றுவித்தார். முனிவரே, மகேஸ்வரனான அவ்விறைவன் அவரது மாயையில் மயங்கி ஸ்ரீமன் நாராயணரது நாவிக்கமலத்திலிருந்து என்னை தோன்றச் செய்தார். இவ்வாறு பகவானது திருநாவிக்கமலத்திலிருந்து அவரது திருமகன் என்னுமாறு ஹிரண்ய கர்ப்பனான நான் தோன்றினேன். நான்கு முகங்கள் தோன்றின. உடல் சிவந்தது. நெற்றியில் முப்பிரியாக திருநீரு. சிவருமானது மாயையில் மயங்கியதால் எனது ஞான சக்தியான அறிவு மிகவும் மெலிவுற்றது, வலி இழந்தது. அந்த திருத்தாமரையே என்னை பெற்ற தந்தை என நினைத்தேன். எனக்கு வேறொன்றும் தெரியாது. நான் யார், எங்கிருந்து வந்தேன், எனது செயல் என்ன, நான் யாருடைய பிள்ளையாக தோன்றினேன், என்னை படைத்தது யார்? இவ்வாறு பலவாறான ஐயங்களை கொண்ட என் மனதில் ஓர் எண்ணம் உதித்தது. நான் ஏன் மோகத்தில் வீழ்ந்தேன்? இந்த தாமரையின் நாளம் இப்பெருநீரின் உள்ளேதானே உள்ளது. ஆகவே அதன் உற்பத்தி இடத்தை கண்டால் என்னை படைத்தவனும் அங்குதானே இருப்பான். எனவே என்னை தோற்றுவித்தவனை கண்டுபிடிப்பது எளிதுதான். இவ்வாறு எண்ணிய நான் அத்தாமரை நாளத்தின் உள்வழியே இறங்கினேன். அவ்வாறு இறங்கி அதன் ஒவ்வொரு நாளமாக தேடினேன். நூற்றுக்கணக்கான வருடங்கள் தேடினேன். ஆனால் என்னால் அத்தாமரை கொடியின் உற்பத்தி தானத்தை காண முடியவில்லை. பின்பு மிகுந்த சந்தேகமுற்று மறுபடியும் அக்கொடியின் வெளியே ஏறிய தாமரையை அடைய முயற்சித்தும் முடியவில்லை. இப்பொழுது நான் மேலும் மயக்கமுற்றேன், மோகமுற்றேன். அப்பொழுது சிவபெருமானது திருவுள்ளப்படி ஆகாயத்தில் தவம் செய் என்ற மங்களமான ஓர் ஒலி கேட்டது. அது எனது மோகத்தை அழித்தது. அவ்வொலி கேட்ட நான் என்னை தோற்றுவித்த என் தகப்பனை தரிசிக்க விரும்பி முழு முயற்சியுடன் 12 ஆண்டுகள் கடும் தவம் செய்தேன். அப்பொழுது எனக்கு அருள் புரிய வேண்டி 4 திருக்கைகளுடன் செந்தாமரை கண்ணரான ஸ்ரீமன் நாராயணர் என் எதிரில் தோன்றினார். 4 திருக்கரங்களிலும் சங்கு, சக்கரம், கதை, தாமரை மலர் என்று இருந்தார். திருமேனியோ நீலத்திருமேனி, அறையில் பீதாம்பரம், தலையிலே திருமகுடம், உடல் முழுவதும் திரு ஆபரணங்கள், திருமுகமோ அன்றளர்ந்த அழகிய செந்தாமரை. கோடி மன்மதர்கள் போன்ற எழில்மிக்க அவரை கண்ட என் மனம் மயங்கியது, வியந்தது. நீருண்ட மேகம் போன்ற கருநீர நிறமும் பொன்னிறமும் கலந்த திருமேனியும் 4 திருக்கரங்களும் கொண்டு காட்சியளித்த அனைத்து ஜீவராசிகளின் உள்ளும் விளங்கும் சத் அசத் சுரூபரான ஸ்ரீமன் நாராயணரை என் எதிரில் கண்ட நான் பெருமகிழ்ச்சி கொண்டேன். சிவபெருமானின் திருவிளையாடலால் எங்களுக்குள் வாதப்போர் நிகழ்ந்தது. நம் இருவருள் யார் உயர்ந்தவர் என்பது பற்றி அப்பொழுது எங்கள் இருவருக்கிடையில் ஒரு பெரிய அக்னித்தம்மும் தோன்றியது. சிவபெருமானின் திருவிளையாடலால் எங்களுக்குள் வாதப்போர் நிகழ்ந்தது. நம் இருவருள் யார் உயர்ந்தவர் என்பது பற்றி அப்பொழுது எங்கள் இருவருக்கு இடையில் ஒரு பெரிய அக்னி ஸ்தம்பம், அதாவது ஜோதிலிங்கம் தோன்றியது. நான் அன்னமாகவும் நாராயணர் வராகமாகவும் உருவெடுத்து அக்னி ஸ்தம்பத்தின் திருமுடியை நானும் திருவடியை நாராயணரும் தேட முற்பட்டோம். ஆதி அந்தமில்லா அவ்வருட்பெருஞ்சோதியின் ஆதியையும் அந்தத்தையும் 1000 வருடங்கள் தேடியும் காண இயலாமல் களைத்து திரும்பினோம். சிவ மாயையில் மதிமயங்கிய நாங்கள் இருவரும் அந்த ஜோதிர்லிங்கத்தின் நாற்புறமும் வீழ்ந்து வணங்கினோம். பின்புதான் இந்த ஜோதித்தம்பம் எது என்பது பற்றி யோசிக்கலானோம். அதற்கென்று ஒரு பெயரோ செயலோ இல்லை. ஆகவே அது எதுவென்று நிச்சயித்து கூற முடியவில்லை. ஆனா, பெண்ணா, அலியா என்ற ஒரு நிச்சயிக்க இல்லாத தத்துவம் இங்கு இம்மூன்றையும் கடந்ததொரு லிங்கமாக காண்கிறதே. தியான யோகத்திலும் இது இதுதான் என்று நிச்சயிக்க முடியவில்லையே. ஆகவே நாங்கள் இருவரும் மனதிலே ஒருநிலைப்படுத்திக் கொண்டு அந்த அக்னி தம்பத்தை வணங்கி, இறைவனே, தங்கள் சுரூபத்தை நாங்கள் இருவரும் அறியவில்லை. தாங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாங்கள் தங்களை வணங்குகிறோம். மகேசனே, தாங்கள் கருணை கூர்ந்து உடனே தங்கள் உண்மை சுரூபத்தை காட்டியருள வேண்டும் என வேண்டியவாறு, முனிவரே, அகங்காரம் கொண்ட நாங்கள் இருவரும் 100 ஆண்டுகள் அவரை வணங்கிய வண்ணம் இருந்தோம். 8 பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவர்களில் சிறந்த நாரதரே, செருக்கு தொலைந்த நாங்கள் இருவரும் ஜோதிலிங்க வடிவாக தோன்றி அந்த பரம்பொருளை நேரிலே காண விரும்பி வணங்கி நின்றோம். சிவபெருமானோ ஏழை பங்காளன், செருக்குற்றவர்களின் செருக்கை தொலைப்பவர், அனைவருக்கும் பிரபுவானவர், அழிவற்றவர். இவ்வாறு இறைவன் எங்கள் மேல் கருணை கொண்டு ஓம் ஓம் என்கின்ற ஒலியை தன்னிடமிருந்து தோற்றுவித்தார். வேதம் ஓதுகையில் கையாளப்படும் உதாத்தம், அனுதாத்தம், பிரதம் என்னும் உரி உச்சரித்தலில் 3 மாத்திரை அளவுள்ள ஒலியாக பிரதமாகவும் நன்கு தெளிவாக கேட்கும்படியாகவும் இருந்தது. பெருத்த ஒலியாக கேட்கப்பட்ட அந்த நாதத்தை அது என்னவாக இருக்கும் என்று சிந்தித்த நாராயணர் மனமகிழ்ச்சி கொண்டார். அவருக்கு பகை என்பதேது? தேவர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுபவர் அல்லவா அவர். அவர் அந்த ஜோதிலிங்கத்தின் வலதுபுறம் அனைத்திற்கும் முதல் எழுத்தான பழையதான அகாரத்தையும் இடதுபுறம் உகாரத்தையும் நடுவில் மகாரத்தையும் முடிவில் ஓம் என்னும் நாதத்தையும் நேரில் கண்டு அனுபவித்தார். வலதுபுறத்தில் தோன்றிய முதல் எழுத்தான் அகாரம் சூரிய மண்டலம் போல் உணர்ந்தது. இடதுபுறம் பார்க்கவே அங்கு உகாரம் கொழுந்து விட்டறியும் அக்னி போல் பிரகாசித்தது. அதே போல நடுவில் காணப்பட்ட மகாரம் சந்திரமண்டலம் போல நில ஒளியுடன் ஒளிர்ந்தது. மேலே பார்த்தபோது தூய்மையான படிகமணியைப் போல் ஒளிரும் பரபிரம்மத்தை கண்டார். அது துரியாதீதமானது. கர்மமலம், மாயாமலம், ஆணவமலம் என்னும் மும்மலங்கள் அற்றது, நிற்களமானது, தொல்லையற்றது, இரண்டற்றது, ஒப்பற்றது, சூன்யமானது, அகம்புறம் என்னும் வேறுபாடற்றது, வேதமும் உடையது, உலகின் உள்ளும் புறமும் பரவியது, முதலும் முடிவும் நடுவும் அற்றது, ஆனந்தத்தின் முதல் தோற்றுவாய், அனைத்திற்கும் முக்கிய ஆதாரமானது, சத்தியமானது, ஆனந்தமானது, அமுதமயமானது. இவ்வாறான பரபிரம்மத்தை கண்டார். அப்பொழுது ஸ்ரீஹரி, இந்த அக்னித்தம்பம் எங்கிருந்து இங்கு தோன்றியது? நாம் இதை பரீட்சை செய்து பார்ப்போம். நான் இத்தீத்தம்பத்திற்கு கீழே சென்று பார்ப்பேன் என்று நினைத்து வேதம் மற்றும் அதன் ஒலி ஆகிய இரண்டுமாக கலந்த பரம்பொருளான சிவத்தை நினைக்கிறானார். அப்பொழுது ரிஷி கூட்டங்களுக்கெல்லாம் தலைமையாக இருப்பவர் போன்றதொரு ரிஷி அங்கே தோன்றினார். அவர் வாயிலாக, அங்கு தீத்தம்பமாக ஜோதிர்லம்பம் லிங்கமாக தோன்றியது சாக்ஷாத் பரபிரம்மமான ஸ்ரீ மகாதேவனே என்று அறிந்தார். மனத்திற்கு எட்டாத ஸ்ரீ ருத்ரரே அவர். மனமும் சொல்லும் எங்கு தேடியும் காண கிடைக்காத திரும்ப வரும் அந்த ஸ்ரீ ருத்ரரே பரபிரம்ம பரமாத்மாவான சிவபிரம்மருள். அவரை குடி குறிப்பிடுவதான வாசகமே ஓரிடத்தான ஓம் என்னும் பிரணவம். பிரணவம் வாசகன், சிவம் அதன் வாட்சியம், அதாவது வாசகத்தின் பொருள். அனைத்திற்கும் பரம காரணம் ரிதம், சத்தியம், ஆனந்தம், அமுதரூபன் என்னும் பரத்திற்கும் பரனாக பரபிரம்மமாக விளங்கும் சிவனே ஏகாட்சரமான பிரணவத்தின் வாட்சியன், அதாவது பிரணவத்தால் சுட்டிக்காட்டப்படுபவன். பிரணவத்தின் முதல் எழுத்தான அகாரத்திலிருந்து உலகினுக்கு உற்பத்தி தானமான விதை வடிவான பகவான் பிரம்மதேவனை அறியலாம். இரண்டாவது எழுத்தான உகாரத்திலிருந்து அனைத்திற்கும் உயர்ந்த காரணமான பகவான் ஸ்ரீமன் நாராயணனையும், மூன்றாவது எழுத்தான மகாரத்திலிருந்து திரு நீலகண்டரான சிவனையும் அறியலாம். அகாரம் படைப்பது, உகாரம் மயக்கத்தை அளிப்பது, மகாரம் எப்பொழுதும் அருள்வது. மகாரத்தால் குறிக்கப்படும் எங்கும் பரவி நிற்கும் சிவபெருமான் பீஜமான விதையை உடையவன். அகாரத்தால் குறிக்கப்படும் பிரம்மனான நான் பீஜம், அதாவது விதை. உகாரமாக குறிக்கப்படும் ஸ்ரீஹரி அனைத்திற்கும் தோற்றுவாய். பிரதானத்திற்கும் புருஷனுக்கும் தலைவரான மகேஸ்வரனோ பீஜத்திற்கு, அதாவது தோற்றுவிக்கும் விதைக்கு தலைவன். அவரே விதையும் தோற்றுவாயும் ஆவார். அவரையே நாதம் என்கிறோம். அனைத்தும் அவருள் அடக்கம். விதையான பீஜத்தை உடைய சிவனே, விதையான பீஜத்தை உடைய சிவனே தன் விருப்பப்படி பீஜமான விதையை பல ரூபங்களில் பிரித்து வைக்கிறார். விதைக்கு முதலாளியான பீஜியான பகவான் மகேசனது லிங்காகாரத்திலிருந்து அகாரமான பீஜம், அதாவது விதை தோன்றியது. அது உகாரம் என்னும் யோனியான தோற்றுவாயில் வைக்கப்பட்டு நாற்புறமும் வெகுவாக வளர்ந்து பரவியது. அவ்விதை புன்னிதமாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும். அதைத் தவிர வேறு எந்த ஓர் அடையாளமும் கூற முடியாது. தெய்வீகமான அவ்விதை, அதாவது அண்டம், வெகு காலம் நீரிலேயே இருந்தது. ஆயிரம் வருடங்கள் கழித்து அவ்வண்டம் இரண்டாக பிளந்தது. நீரிலே இருந்த அந்த அண்டமே பிறப்பற்ற பிரம்மதேவனின் உற்பத்தி இடம். சாக்ஷாத் பகவான் சிவனது உந்துதலால் தான் அது இரண்டாக பிளந்தது. இந்நிலையில் அதன் மேல்பாகம் அழகான பொன்னிறமுள்ள கபாலமாக, அதாவது மூடியாக திரிலோகமாக ஆயிற்று. கீழ்பாகமான கபாலம் மூடி ஐந்து இலக்கணங்கள் கொண்ட பூமியானது. இந்த அண்டத்திலிருந்து நான்முகனான பிரம்மதேவர் தோன்றினார். அவர் க என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறார். அனைத்து உலகங்களையும் படைப்பவர் அவரே. இவ்விதமாக பரமசிவனே அகார உகாரம் அகாரமான மூன்று உருவங்களிலும் வர்ணிக்கப்படுகிறார். இவ்வெண்ணத்தில் தான் ஜோதிலிங்க வடிவாக தோன்றிய பரமசிவன் ஓம் ஓம் என்று கூறினார். யஜுர்வேதத்தில் உள்ள உயர்ந்த மந்திரமும் இதைத்தான் கூறுகிறது. யஜுர்வேதத்தில் உள்ள இம்மந்திரத்தை செவியுற்ற ருக்மந்திரங்களும் சாம மந்திரங்களும் ஸ்ரீமன் நாராயணனே, ஸ்ரீ பிரம்மதேவனே, இதுதான் முற்றிலும் சரியான உண்மை என்று வெகுமானத்துடன் கூறின. இவ்வாறு சிவபெருமானது உண்மை நிலையினை அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் சக்தியில் தோன்றிய மந்திரங்களால் நலம் விளைவதிலேயே ஒன்றிய மகாதேவனான பரமசிவனை துதித்தார். இச்சமயத்தில் அனைத்து உலகங்களையும் காத்தருளும் ஸ்ரீமன் நாராயணன் அழகும் அற்புதமும் கொண்ட மற்றொரு திருமேனியையும் கண்டார். முனிவரே, அத்திருமேனியோ ஐந்து திருமுகங்களும் பத்து திருக்கரங்களும் கொண்டு கற்பூரம் போல் தூய வெண்மையாக இருந்தது. நாற்புறமும் ஒளிவீச பல பல திருவாபரணங்கள் அணிந்து விளங்கியது. பராக்கிரமமே திருவுருவெடுத்ததா அல்லது உதாரமான பெருங்குணந்தானா? உத்தமனுக்குள்ள இலக்கணங்கள் அனைத்தும் நிரம்பி விளங்கும் சிவபரம்பொருளின் அவ்வுயர்ந்த திருமேனியைக் கண்டு நானும் ஸ்ரீமன் நாராயணனும் பெற வேண்டிய பெரும் பயனை பெற்றவரானோம். இப்பொழுது பரமேசனான மகேசன் உரிமையான திருமேனியோடு புன்சிரிப்பு மெடிர எங்கள் எதிரில் தோன்றினார். அகாரம் அவரது தலை, ஆகாரம் நெற்றி, இகாரம் வலக்கண், ஈகாரம் இடதுகண், உகாரம் வலது காது, ஊகாரம் இடது காது, ருகாரம் வலது கண்ணம், ருகாரம் இடது கண்ணம், ருவும் ருவும் மூக்கின் இரு துவாரங்கள், ஏகாரம் எங்கும் நிறைந்து விளங்கும் அவ்விறைவனின் மேல் உதடு, ஐகாரம் கீழ் உதடு, ஓகாரமும் ஔகாரமும் மேற்பல் வரிசையும் கீழ்பர்வரிசையும் ஆகும். அம் அஹா என்ற இரண்டும் நாக்கும் உள்நாக்குமாகும். க முதல் என்னும் ஐந்து எழுத்துக்களும் அவரது வலது ஐந்து திருக்கரங்கள். ச முதலிய என்னும் ஐந்து எழுத்துக்கள் அவரது இடது ஐங்கரங்கள். ட வர்க்கமும் த வர்க்கம் என்பவை அவரது திருக்கால்கள். பகாரம் ப ப பகாரம் முதல் ப திருவயிறு, ப இரண்டாவது அந்த ப வலதுபுறம், பகாரம் இடதுபுறம், பகாரம் கழுத்து, மகாரமே இதயம். ய முதல் ச வரை வரையிலான ஏழு எழுத்துக்களும் ஒலிவடிவான அவ்வெம்பெருமானின் ஏழு தாதுக்கள். ஹகாரம் தொப்புள், க்ஷகாரம் ஆண்குறி. நிர்குணராகவும் சகுணராகவும் விளங்கும் பரமனின் ஒலிவடிவை உமை அம்மையோடு சேர்த்து கண்ட நானும் ஸ்ரீஹரியும் பாக்யவான்களானோ. நாத பிரம்மமயமான திருமேனி கொண்ட பரமசிவனைக் கண்டு நானும் ஸ்ரீஹரியும் அவரை வணங்கி மறுபடியும் மேல் நோக்கி பார்த்தோம். அப்பொழுது ஐந்து கலைகள் நிரம்பி ஓங்காரத்திலிருந்து தோன்றிய மந்திரத்தை கண்டோம். அதன்பின் இறைவனது ஓம் தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய் என்கிற உயர்ந்த மகாவாக்கிய மந்திரம் புலனாயிற்று. அது படிகம் போன்று தூயது. அதன் பின் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நாற்பெரும் பேறுகளையும் தரவல்ல அறிவு வடிவேயான காயத்ரி என்றழைக்கப்படும் மகாமந்திரம் தென்பட்டது. அது 24 அக்ஷரங்களை அதாவது எழுத்துக்களை கொண்டது. அதன் பின் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புட்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனான் முத்தியோர் முக்கியமாமிருதாத் என்கிற மிருத்யுஞ்சய மந்திரம், ஓம் நம சிவாயா என்னும் திருவைந்தெழுத்து, ஓம் நமோ பகவதே என்கிற ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் சிந்தாமணி மந்திரம் தோன்றின. இம்மாதிரி ஐந்து மந்திரங்களை பெற்று பகவான் ஸ்ரீமன் நாராயணர் அவற்றை ஜபிக்கத் தொடங்கினார். ருக் யஜுர் சாமவேதங்களையே தன் சுரூபமாக கொண்ட ஈசான அதாவது வடகிழக்கு மூலைக்கு அதிபதியாக விளங்கும் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் நிற்கும் இழகிய இதயமுடைய இதயத்தில் கொண்டு இன்புறத்தக்கவரான எளிதில் எதற்கும் புலனாகாத அழகிய இடது திருவடியை சற்றே உயர்த்திய நாகங்களையே திரு ஆபரணங்களாக கொண்ட நாற்றிசைகளிலும் பரவிய திருவடிகளையும் திருக்கண்களையும் கொண்ட வேதங்களுக்கு தலைவரான படைத்து காத்து கறந்து அருளும் நலமே விளையும் வரங்களை இனிதே வாரி வழங்கும் வரதரான தேவர்களுக்கு தேவரான சிவபரம்பொருளை நானும் என்னுடன் கூட ஸ்ரீமன் நாராயணனும் ஒன்று கூடி மனமகிழ்ச்சியோடு துதித்தோம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: அச்சோப்பதிகம் திருத்தில்லையில் அருளியது. அனுபவ வழி அறியாமை. மாணிக்க வாசகப் பெருமான் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமான் தமக்கு அருள் செய்த தன்மையின் பேரின்பத்தை வியந்து பாடி அருளியுள்ளார். சிவானந்த அனுபவம் தமக்கு கிடைத்த வழியினை அறியாது இருப்பது என்னும் உட்கருத்தினை கூறுவதே அனுபவ வழி அறியாமையாகும். இதுவே திருவாசகத்தின் இறுதி பதிகமாகும். இது 9 பாடல்களை கொண்டது.

0: சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: எண்ணருவானோர் இன்னமும் நாடற்கரியானை கண்ணினை ஆறக் காண்டது கால்கை மிக்கு அங்கு உண்ணிகள் அன்பால் நெக்குறி கண் உரை சிந்த புண்ணிய வேத பழமொழியோனி புகழிற்பான். எண்ணரும் வானோர் இன்னமும் நாடற்கரியானை, தேவர்களால் இன்னமும் பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய மனை, கண்ணினை ஆறக் கண்டு கண்ணாரக் கண்டு காதல் கைமுக்க அப்படியே அன்பு கண்ணீர் பெருக புண்ணிய வேத பழமொழி ஓதி, வேதம் ஓதி ஆனு சொல்லியிருக்கலாம். புண்ணிய வேதம் என்னன்னா புண்ணியங்களையே சொல்லுகின்றதான வேதம். ஆனா புண்ணிய வேதம் ஓரி ஆன, புண்ணிய வேத பழமொழி ஓரி ஆன. என்ன காரணம்னா இது இது இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது வேதம், அது பழைய மொழி. ஆனால் அந்த பழமொழிப்படி ஓரி புகழ்விக்கான் வேதங்களை எல்லாம் சொல்லி பூஜை பண்றார். பிடித்து எம்பெருமானை தோற்றம் செய்தார் மனமொழி. நீராய் நிலனாய் நெருப்பாய் வழிவானாய் ஏராஜில் சுடராய் ஆவியாய் யாவைக்கும் வேறாகி வித்தாய் விழைவாகி எல்லாமும் பேராளா எங்கள் பிரானே அடிபோற்றி. பிருத்திவி அப்பு வாயு ஆகாசம் பஞ்சபூதம், அடுத்தங்க நீராய் நிலனாய் நெருப்பாய் வழி காற்றாய் வானாய் ஆகாசமாய் ஏறாறு இரு சுடராய் சூரிய சந்திரராய் ஆவியாய் ஆன்மாவாய் யாவைக்கும் வேறாகி இத்தனையுமாயிருந்து உடனாயும் வேறாய் வேறாய் வித்தாய் விளைவாகி எல்லாம் விளைவுக்கும் வித்தாக இருக்கின்றவன் ஆகி எல்லாமும் பேராளா எங்கள் பிரானே அடிபோற்றி. சிவாகமங்களெல்லாம் அஷ்டமூர்த்தம் என்று சிவருமான சொல்ல அஷ்டமூர்த்தமாக இருக்கின்றான். அஷ்டமூர்த்தம் என்ன? பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் ஆன்மா இத்தனையுமாக அவன் இருக்கின்றான். அதத்தான் இதுக்கு இந்த அஷ்டமூர்த்தத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற நாமாவை சொல்லி பூஜை பண்ணுகிறான். எப்படி? பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம, ஈசானாய தேவாய நம, பசுபதே தேவாய நம, ருத்ராய தேவாய நம, உக்ராய தேவாய நம, பீமாய தேவாய நம, மகதோ தேவாய நமஹான்னு சொல்லி பூஜை பண்றான். பிருத்திவிக்கு அறுவரி சர்வன், அப்பு அப்புக்கறுவரி பவன், அக்னி கருவரி ருத்ரன், வாயு கருவரி உக்ரன், ஆகாசக்கருவரி பீமன், ஆன்மா கருவரி பசுபதி, சூரியனுக்கு ஈசானன், சந்திரனுக்கு மகாதேவன். ஆயினால இந்த நாமாவளி எட்டு நாமாவளின்னு சொல்லி பூஜை பண்ண. இதுல ஒரு இலக்கண பிழை இருக்கு, எங்கிட்ட இல்ல, சொல்ற வாழ்க்கை. பபாய தேவாய நமஹான்னு சொல்லிக்கொண்டே வரும்போது கடைசியில மகதோர்னு ஒரு இரு கொடுக்கிறான். இரு கொடுக்க கூடாது, மகதோ தான், மகதா தேவாய மகதோ தேவாய தான். அவர் என்ன ரொம்ப அழுத்தமா சொல்லி பூஜை பண்றதாக நினைச்சது மகதோர் தேவாய நமஹான்னு சொல்லாடான்னு சொல்லியாச்சு. பழக்கம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் ஆரம்பமே அப்படி பண்ணிட்டான். எங்கிட்ட கூட அப்படி பழக்கம் இருக்கு. அது என்னமோ சின்ன குழந்தை படுத்து அப்படியே தான் வருது, தப்பு தான். அத கோயில்பட்டு செட்டியாரான குறிப்பிட்டு சொன்னார், என்ன யார் புரிய, சரி திருத்திக்கிறேன். என்ன திருந்தல்? இன்னும் திருந்தல். வேதனை தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதமாய் மறந்தடுத சீரவயத் புகழி திருஞான சம்பந்தர் தான் பாடுறான், திருஞான சம்பந்தர் பாடத்தம் எப்பவோ சின்ன வயசுல மண்டல ஏற்று இன்னும் போக மாட்டேன். என்னையா தம் ஒண்ணு சொல்லிடா எங்க இருக்கேன்னு கேட்டாருன்னு கேட்டேன். எனக்கு தம் அடிக்கிற வழக்கம் கிடையாது, எப்படியோ வந்துட்டு அது அப்படித்தான். மகதோர் தேவாயம் சொல்லக்கூடாது. இப்படி அதைத்தான் இங்க நீராய் நிலனாய் நெருப்பாய் வடிவானாய் ஏறார் இரு சுடராய் ஆவியாய் யாவைக்கும் வேறாகி வித்தாய் விளைவாகி எல்லாம்

இத்தம் அனைத்தும் அகத்தடைக்கு கொண்டு அண்டம் பகிரண்டம் அனைத்தும் அகத்தடைத்துக் கொண்டு நிறைந்து ஓங்கிய பேரின்பக் குறைகடலே தொண்டரல்லான் உண்ணத்தை விட்டா சுவை அமுதே தந்தலை சொல் கச்சி தலைவா அடிகோச்சி அண்ட பகிரண்ட அனைத்து அகத்தலைக்கு என்ன அண்டம் பகிரண்டம் அதையெல்லாம் தன்னுடைய அகத்து தன் அகத்திலே அடக்கிக் கொண்டிருக்கிறார் சிவருமான். அடக்கிக் கொண்டு நிறைந்து ஓங்கி பேரின்பக் குறைகடலே இன்பத்தினுடைய கரிகானா கடலாக இருக்கின்றார். தொண்டரெல்லாம் உன்னத்தை விட்டா சிவை அமரே அமரம் தன் தலை சூழ் சோலைகள் சூழ்ந்த கச்சி தலைவா அடிகோச்சி. இப்பதான் அந்த அண்டம்னா என்ன விவகாரம், அது பெரிய விவகாரமா இருக்கு. ஒரு வாய்ப்பாடு நாம என்ன படிச்சிருக்கோம், 60 நிமிஷம் 1 மணி நேரம், 12 மணி நேரம் 1 நாள் என்ன படிச்சிருக்கோம், நாள் 30 நாள் 1 மாதம், 12 மாதம் 1 வருடம் படிச்சிருக்கோம். ஆனா நம்மளுடைய சாஸ்திரங்களை வாய்ப்பாடு வேற விதமா இருக்கு. எப்படி 15 நிமிஷம் 1 காஷ்டை, 15 நிமிடம் இருக்க அது 1 காஷ்டை சொன்னேன். அந்த 15 நிமிஷமும் என்னங்கிறான, ஒரு ஜன்னல் வழியா சூரிய வெளிச்சம் வரும்போது அந்த வெளிச்சத்துக்குள்ள துகள் துகளா தெரியும்ல அது அப்படி நுண்ணிய துகள்க அதுக்கு அணு ஆன்னு சொல்லணும், அதுதான் அணு. அந்த அணு 8 மடங்கு கொண்டது திருசீல அணுன்னு பெயர். திருசீல அணு 8 கொண்டது கசாகிராம், கசாகிராம் 8 கொண்டது எவை, எவைங்கிற ஒரு நெல் இருக்கு. அந்த எவை நெல்லை முடிவு போல அதனுடைய நடு சுற்றளவு இருக்க அதுதான் 8 கசாகிராமா அந்த சுற்றளவு. அப்ப கசாகிராம்னா என்ன என்ன, திருசிரம அணு 8 கொண்டது கசாக்கரன். அது என்னையா திருசிரம அணு என்ன இப்படி இருக்கும்னா, இந்த அணு இருக்க அது 8 கொண்டது சிசு. இப்படி எவையினுடைய ரவுண்ட் இருக்க நடுவுல அப்படி 8 கொண்டுதான் 1 அங்குலம். அப்படி 24 அங்குலம் கொண்டது 1 முழம், 4 முழம் கொண்டது 1 வில், 2 வில் கொண்டது 1 தண்டம். அந்த கதை வயல் அளவுதான், இத்தனை தண்டம் நல்லா இருக்கும் பழைய எடுத்தல் தான். தண்டம் 2000 கொண்டது 1 குரோசம், குரோசம் 4 கொண்டது 1 யோஜனை, 1 யோஜனை சூரம் ஆனா இவ்வளவு இருக்கு. இந்த பிருத்வி தத்துவம் இருக்க இது 100 கோடி யோசனை உள்ளது. எனக்கு பிரிக்க தெரியாது, நீங்க பிரிக்கணும், என் கணக்கில் நான் வீக் கேட்டதா. 1 யோஜனைக்கு 4 குரோசம், 1 யோஜனை தான். 1 குரோசம் எத்தனை தான், 2000 தண்டது நான் தண்டான. 1 தண்டம் என்னன்னா 2 வில்லு கொண்டது 1 தண்டம். 1 வில்லு எப்படின்னா 4 முழம் கொண்டது 1 வில்லுன்னா. சரி முழம் எப்படி இருக்கணும்னா 24 கண்டங்கரம் கொண்டது 1 முழம். இப்ப புடவை தச்சோம் 100 கோடி யோசனை அந்த பகிரண்டம் சொன்ன. இது போக அவருடைய வருஷம் இது சுற்றளவு சொல்லியாச்சு. இப்படி நிறைய இருக்கு, இது ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு இப்ப நிறைய அண்டங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான.

ஆறு மாதம் ஒரு அயனம், தட்சிணாயனம் உத்தராயணம் சொல்றோம். ரெண்டு அயனம் ஒரு வருஷம். நம்முடைய வருஷம் ஒண்ணுக்கு தேவருக்கு ஒரு நாள், நம்ம வருஷ கணக்கு தேவருக்கு ஒரு நாள். இப்படி அவங்க வருஷத்தை கணக்கு போட்டுக்கணும். தேவருக்கு உத்தராயணம் பகல், தட்சிணாயனம் இரவு. மனித வருடம் 360 கொண்டது, தேவருக்கு ஒரு வருஷம். தேவ வருடம் 12,000 கொண்டது ஒரு சதுர்யுகம். கிருஷ்ணயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், நாலு யுகம். இந்த நாலு யுகம் எப்படின்னா, கிருதயுகம் 4,800 வருஷம், திரேதாயுகம் 3,600 வருஷம், துவாபரயுகம் 2,400 வருஷம், கலியுகம் 1,800 வருஷம். மொத்தம் 12,000 வருஷம். அந்த தேவபுரம் 12,000 கொண்டதான் ஒரு சதுர்யுகம். இப்படி சதுர்யுகம் 1,000 சென்றால் 12,000 × 1,000 120,000 வருஷம். 1,20,000,000 வருடம் கழிந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல், அவனுக்கு ஒரு பகல். நான 120,000 வருஷம் நம்ம வருஷம் இல்ல, அவங்க வருஷம், அதை பெருக்கணும் அப்புறம் உட்கார்ந்து. ஆக 2,000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு நாள். 2,40,000,000 அவருக்கு ஒரு நாள். 1,40,000,000 2,40,000,000 வருஷம் தான் அவருக்கு ஒரு நாள். நாள் 30 கொண்டது ஒரு மாதம், 12 மாதம் ஒரு வருடம். அப்படி 100 வருடம் பிரம்மாவின் ஆயுள். யோப்போ என்ன வரணும், பிரம்மாவினுடைய ஆயுள் பரம், பராத்தனம் முன்பாதி பரம், பின்பாதி பராத்தனம் சொல்றது. இப்படி சொல்ற வழக்கம், 120,000 வருடங்கிறது தேவ வருடம், மனுஷ வருடம் இல்லை. இதுக்குள்ள இன்னைக்கு இந்த 120,000 வருஷத்துக்குள்ள 14 மனுக்கள் வந்துட்டு போயிடுவா, அரசாட்சி பண்ணிட்டு போயிடுவா, பலுக்குள்ள வந்துட்டு போயிடுவா. அது யாரெல்லாம், சுவயம்புவ மனு, சுவாரோசிஷ மனு, உத்தம மனு, தாமச மனு, ரைவத மனு, சாட்சுசு மனு, வைவஸ்வத மனு, சூரிய சாவரண்ணி, தட்ச சாவரண்ணி, பிரம்ம சாவரண்ணி, தர்ம சாவரண்ணி, ருத்ர சாவரண்ணி, ரோச்சிட்டு பாவியனும் 14 மனுக்கள். ஆவணியாட்ட சங்கல்பத்தில் எல்லா வருங்கள், சுவயம்புவா, சுவாரோசிஷ, மன்மந்தர, உத்தனா, தைவச, சாட்சு சாட்சு, சற்று மனுஷு, அதெல்லாம் வரும். இப்படி 14 மனுக்கள் வந்துட்டு போயிடுவாங்க. இதுல இப்போ 6 மனு போய் 7,000 வைவஸ்வர மனுடைய ஆட்சி இருக்கு, பிரம்மாவுடைய ஆயுள் பிள்ளை. சரி, ஒரு மனுடைய வருஷம் என்ன யாருன்னா 71 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம் எவ்வளவு வருஷம் போட்டது, 12,000. அப்படி 12,000 × 71 850,000, 52,000 வரும் ஒரு மனுவினுடைய காலம். இப்படி 5 பேர் போயாச்சு, 6 பேர் பேன பின்னால் 5 பேர் இருக்கா. இதுல இருப்படி 1,000 சதுர்யுகம் அளவையுடைய ராத்திரி கடந்த பின்பு பிரம்மாவுக்கு ஒரு கல்பம், அதாவது ஒரு பிரம்மாவினுடைய ஒரு பகல் கற்பம். என்னாச்சுன்னா, கற்பமாவது சிருஷ்டி முதல் பிரளயம் இறுதி வரை உள்ள காலம். அதுக்குள்ள பிரம்மாவின் ஆள் அளவையில் 540,000 இந்திரர்கள் வந்துட்டு போயாச்சு. பிரம்மாவின் ஆய்ப்புல இந்திரர்கள் எத்தனை பேருனா 540,000 இந்திரர்கள் வந்து போயாச்சு, வந்து இறந்து போயாச்சு. கையை கெங்கை மணல் எண்ணில் இந்திரர்கள் 100 கோடி பிரம்மர்கள் நோந்தினர், 1,000 கோடி நாராயணர் அங்கன இந்திர மணல் எண்ணில் இந்திரன் போயாச்சு, வந்து போயாச்சு. இன்னும் இருக்கான், இன்னும் வரப்போறான் நிறைய பேர். ஆமா, இப்படி இதெல்லாம் சேர்த்துத்தான் என்ன பண்ணினாருன்னா, இனி இவ்வுடம்புகளோடு கூட நின்று போக்குரு

0: செய்தற்கிடமாய அண்டங்களின் அளவையும் அவற்றது இயலும் தொகுத்து கூறுதும் சொன்னான். அப்பதான் இது வரும், இந்த எவை காட்டம் அளவுதான் வரும். அப்படி வரும்போது இந்த சாதாரண இந்த பிருவி தத்துவம் இருக்க 100 கோடி யோசனை ஆழ அகல நீளம் உள்ளது. 100 கோடி யோசனை அகல, 100 கோடி யோசனை நீளம், 100 கோடி யோசனை ஆழம். இப்படி இருக்கு இந்த அண்டம், நாம இருக்கிற அண்டம். இது 17 கோடி யோசனைக்கு மேல் பாவிகள் சென்றடையும் இடமாகிய நரகலோகங்கள் உள்ளன. கீழே இருக்கு 33 தளங்களாக, 33 தளம் இருக்கான் நரகம். ஃபர்ஸ்ட் ஃபுளோர், செகண்ட் ஃபுளோர், தேர்ட் ஃபுளோர் சொல்லி 32 இருக்கு. ஒரு தளத்திற்கும் இன்னொரு தளத்திற்கும் இடைவெளி இருக்கு. இது அளவு 100,000 யோசனை ஒரு தளம், அதுக்கு இடைவெளி 100,000 யோசனை. ரெண்டாவது தளம், அதுக்கு இடைவெளி 100,000 யோசனை. இப்போ 3வது தளம், இப்படி ஒரு தளம், அவ்வளவு நரகம். அப்படி எத்தனை விதமான நரகம் இருக்கு. இந்த பயிரெல்லாம் மாற்றுறதுக்காக வச்சிருக்காங்க நிறைய. ஆனா இப்ப செய்கிற பாவத்துக்கு தனி வேற நரம் சிட்டி பண்ணணும், இந்த நரகம் தான் காணாது. ஏன்னா அந்த லிஸ்ட்ல வரல. அவர் வந்து இன்னும் பாவம் செய்தா இந்த நரகம்னு வச்சிருக்காருல்ல. இப்ப பாவப்பட்டியில பார்த்து நிறைய தவிர அப்படி ஒரு நரம் இங்க இல்லையே பாரு. யோசனமா இருப்பான், தோருவான். ஓஹோ, புதுசாலாம் இவங்களுக்கு சிட்டி பண்ணணும், லிஸ்ட்ல இல்லாத பாவத்தெல்லாம் செய்துட்டு வந்திருக்கான. இந்த நரகங்கள் 4 வகைப்படும், ஒவ்வொன்றும் 8 வகைப்படும். அப்ப என்னாங்க 32 வகை இருக்கு நரகங்கள் இருக்கு. இந்த 32 நரகங்களும் அதிபதி யாரு? ஆனா கூஷ்மாண்டர் தான், அவர் உத்திரர், அவர் தான் அதிபதி. அவர் சும்மா அவரால் உத்தல கழியுமா? இவ்வளவு பேரையும் மேய்க்கணும்னா உத்தல முடியுமா? அவர் என்ன பண்ணா, தம்மோடு ஒத்த உத்திர கணங்களோடு வச்சிருப்பார். ஏகப்பட்ட உத்தர அவர் சுத்தி வச்சிருக்கார், அவ்வளவு பேரையும் வச்சு வேலை வாங்குது. இப்படி வச்சிருக்க இந்த கூஷ்மாண்டர் போன இருக்க கீழே இருக்கு, அதுக்கு மேல 7 தளங்களுடைய பாதாளம். இவ்வேளனம் ஒவ்வொன்றும் 3 கண்டம் உடையது. அப்ப 7×3=21 கண்டம் இருக்கு. இந்த 21 கண்டத்திற்கு 21 பேர் அதிபதியா இருக்கார். அவர் கூஷ்மாண்டர் வச்சிருக்கார் ஒவ்வொன்றும் போர்ட்போலியோ. நீ அதை பாத்துக்க, நீ அதை பாத்துக்க, நீ பாத்துக்க. ஒன்றன் மேல் 1 33 நரகங்கள் இருக்கின்றன. இதற்கு மேல பாதாளம், 7 பாதாள லோகம் இருக்கு. இதற்கு பேர்தான் பூமி இருக்கு. இதற்கும் மேலதான் பூமி இருக்கு. நான் வசிக்கிற பூமி இதற்கும் மேலதான் இருக்கு. இது எப்படி இருக்கு? 2,80,000,000 யோசனை உயரம். பூமியின் ஆழம் 50 கோடி யோசனை. பூமியின் ஆழம் மேற்பரப்பு 100 கோடி யோசனை. இதன் நடுவே உள்ளது மகாமேரு மலை. இப்படி இருக்கிற நாம இருக்கிறதாம், நாம இருக்கிற இடத்துல மகாமேரு மலை நடுவில் இருக்கு. அதனை சுற்றி 7 தீவு இருக்கு. இதுதான் பூலோகம். இந்த நரகங்கள் பல்வேறு விதமான அமைப்பு, பல்வேறு விதமான பலங்கள், பல்வேறு விதமான மக்கள், மனப்பான்மையுடையவர்கள் இருக்க. இப்படி இருக்கிறதுல இந்த பூமி 8 திக்கு இருக்க, 8 திக்கும் 8 பேர் பரிபாலிக்கிறார்கள். அவரான் இந்திர, அக்னி, யமன், விருதி, வருண், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய 8 பேர் இந்த பூமியை ரவுண்ட் நிற்கிறார். ஆமா, இந்த மேருமலையோட உச்சி இருக்க அதுக்கு மனோவரி என்ற பெயர். அதுக்கு மேல ஒரு கொடுமுடி இருக்கு, நம்ம பூமிக்கு மேல ஒரு கொடுமுடி, அதுதான் வைகுண்டம் இருக்கு. நமக்கு நேர் மேல வைகுண்டம்தான் இருக்கு. இதற்கு வடகிழக்கில் ஜோதிக்கம் என்ன ஒரு கொடுமுடி இருக்கு, வடகிழக்குல ஒரு கொடுமுடி இருக்கு. என் நகரங்களின் முறையே பிரம்மனும் விஷ்ணுவும் ருத்திரனும் தங்கள் பரிசனங்களோடு வாழ்வர். இதுல மனோபதிங்கிறதுல பிரம்மா இருக்கார், வைகுண்டத்துல விஷ்ணு இருக்கார், ஜோதிக்கங்கிறதுல ருத்ர இருக்கார். இவாதான் இரண்டு அரசாட்சி பண்ணிட்டு இருக்கார். இப்படி மறைக்கல இத 9 கண்டமா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியை ஒவ்வொரு கண்டமும் வருடம் சொல்லாத குறிப்பிடம். நாம சில வருஷம் வேற, இது வேற வருடம். இது தெற்கில் உள்ள கண்டத்துக்கு பெயர்தான் பாரத வருடம். நாம இருக்கிறதா பாரத வருடம். பரத கண்டு சங்கல்ப சொல்றோம் இல்லையா, ஆத்ய பிரம்மணா த்விதீய பராட்சே. இந்த பிரம்மாவில இரண்டாவது பராட்சம் சொன்னேன். ஸ்வேதவராக கல்பம், இதுக்குள்ள நடக்கிற கல்பம் ஸ்வேதவராக கல்பம். வைவஸ்வத மன்வந்தரர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். வைவஸ்வத மன்வந்தரர் இதுல அஷ்டாவிம்சதி தமே கலியுக, 28 கலியுகம் போயாச்சு, 27 போயாச்சு, 28வது கலியுகம் இப்ப நடக்குது. இத பிரதமே பாதே பிரதமே முதல் பாதம் முதல் வருஷத்துல இப்ப இருக்க. நான் சங்கல்பத்தை சொல்றேன் எல்லாம், சும்மா என்ன அர்த்தம் சொல்லிட்டே இருக்கே இருக்கலாம், என்ன அர்த்தம், ஆனா இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அஷ்டா நாளைக்கு பிரதம பாதம் வருஷம் வரும். இப்படி பாரத வருஷ பரதக்கண்டு மேரோஹோ தட்சிணே பார்ஸ், மேருமலடி தென்பாகத்தில் இருக்கும். சஹாப்தே இது அஸ்மின் வர்த்தமானே, இந்த வருஷத்துல வியாபகாரிக்கே, இப்ப விவகாரத்தில் ஒரு வருஷம் என்னன்னா பிரபவாதி சக்தியாக சம்பத்சரான, பிரபவம் தொடங்கின்றி 60 வருஷத்துல சம்பத்சரு மத்யே துன்முகி நாம சம்பத்சரு. இப்ப என்ன ஆயினா உத்தராயணே, இப்ப என்ன ரிசு வசந்தருதௌ, என்ன மாசம் ரிஷப மாசே, சுக்லபட்சமா கிருஷ்ணபட்சமா, இது எனக்கு ஆகல இல்லபட்சே ஏகாதசியோ துவாசியன்னு இவ்வளோ நம்ம சங்கல்பத்தை இப்படி சொல்றோம். நாம எந்த டேட்ல இருக்கோங்கிறத சொல்லிக்கிறோம், எந்த நிலையில இருக்கோம். இந்த இமயத்திற்கும் தென்கடலுக்கும் இடையே உள்ளதுதான் நடுக்கண்டம், அதுதான் பாரத வருஷம். இதுல தான் 4 வகை யோனி, 7 வகை பிறப்பு, 84,000 இந்த வருஷத்துலதான் இந்த வருடக்கண்டத்துலாம். இதுல 4 சதுர்யுகம் வரணும். எல்லாரும் எல்லா யுகத்திலும் ஒண்ணு போல இருக்காரு. யுகந்தோறும் பாஷ்யம் சொல்றாரு சிங்காசன, யுகந்தோறும் படைப்பு வேறுபாடும் ஆன்மாக்கள் வேறுபாடும் இருப்பதினாலே போகங்களும் விவரமா இருக்கு. கிருஷ்ணர் இப்ப கலியுகத்துல இருக்கிற மாதிரி துவாபர யுகத்துல இருக்கார் படைப்பு. அதாவது ரொம்ப 8-8 உயரம் இருப்பான் துவாபர யுகத்துல. ராமருடைய காலத்துல ராம 8-8 உயரம் பார்த்துக்க முடியாம ஒரு பாதம் இப்படி இருக்குமா, நம்முடைய கால் பாதம் ரொம்ப எவ்வளவு உயரம் எவ்வளவு தவறப்பான். அப்படிதான் மனுஷர்கள் இருந்திருக்காரு. யுகந்தோறும் படைப்பு வேறுபாடும் ஆன்மாக்களின் கருத்து வேறுபாடும் அது தவிர போகங்கள் சொல்றாங்க. நீ அற வேண்டாம், அவளை நமக்கு 8 இல்ல 8 முடிய ஒண்ணு சொல்றேன். கன்னியாகுமரி ஜில்லாவில் பத்மநாபுரம்னு ஒன்று, அங்க ஒரு அரண்மனை இருக்கு, கேரளதாசன். அங்க போய் பார்த்தா அந்த காலத்து வீரர்கள் போட்டிருந்த பூட்ஸ் அதை வச்சிருக்கான். அதை தூக்கவே முடியல, அந்த பூட்ஸை 2 பேராட்டி தூக்க முடியல. அதை காலில் போட்டுட்டு வார் செய்திருக்காங்க, காலில் மாட்டிட்டு வார் பண்ணிக்கணும். அது வார் வச்சிருக்கான, அதை 3 பேராட்டி இப்போ உள்ள பேர் 3 பேராட்டி தூக்கணும். அவன் அது இந்த பூட்ஸையும் போட்டுட்டு இந்த வாழையும் தூக்கிட்டு போட்டு இருக்கிறான். எப்படி விழுந்திருப்பான், நம்ம கண்காண நேரத்திலே எப்படி விழுந்து இப்ப நாம இப்படி போது ஆயிட்டா போம், நம்மளுடைய வளர்ச்சி குன்றிக்கொண்டே வருகிறது என்னடா. அதனால படைப்பு வேறுபாடும் ஆன்மாக்கள் வேறுபாடும் அவனுடைய போகங்களும் பல்வேறு விதமாக. இந்த பாரத வருடத்தில் ஈட்டப்படுகின்ற கர்மாக்களுக்கு தான் பலன் சொல்லிட்டார். நான் அமெரிக்கால கற்பனை பண்ணன, ஜப்பான்ல பண்ணனா அதுக்கு பலன் கிடையாது. இந்த பாரதத்துல வந்துதான் பாரதம் தான் நீ பண்ணணும், பண்ணனால்தான் அதுக்கு பலன். இதுக்குத்தான் கர்ம பூமி மோட்ச பூமி தியாக பூமினா இருக்குத்தான் இல்லடா, இங்க வந்தா பண்ணணும். மற்ற பூமிகள்லாம் போக பூமிகள், போகத்தை அனுபவிக்க. அமெரிக்கால இருந்து ஒரு பெரிய தனமான் நம்முடைய சுருங்கேரி போயிருக்கிற சுவாமிகிட்ட வந்தார். நாங்க வந்து அதிருத்தர் அமெரிக்கா நடத்தணும்னு நினைக்கிறேன் சுவாமி, அனுகிரகம் பண்ணணும். பண்ண மாட்டேன். இங்க வந்து பண்ணு, அங்க பண்ற பலன் கிடையாது. இதுதான் கர்மபூமி. நீ இங்க வந்து பண்ண, அங்க எதுக்கு பண்ற? நான் இல்ல, அங்குள்ள மக்கள் தான் பார்க்கணும். நான் சம்மதிக்க மாட்டேன். நான் எப்படி கொண்டு போற ஆட்கள் தான் இங்க அவ்வளவு விமான பேர்த்தி கொண்டு போறேன். ஆனா நீங்க யாரெல்லாம் கொண்டு வந்து சொல்ல மாட்டேன். நீ அவனப்போ இவனப்போ ஆறையும் நான் சொல்ல மாட்டேன். நீ கூப்பிடு, வந்தா கூட்டிட்டு போ. நாட் அலவ், நாட் பெர்மிஷன். கர்ம பூமிங்கிறது இதுதான், இங்கதான் பண்ணணும். சில பேர் போனா இங்க இருந்து திருநெல்வேலியிலேருந்து அஞ்சாறு பேர் போனோம் விமானத்துக்கு. அமெரிக்காவில் போய் இறங்கி ஆதிபத்தியெல்லாம் பண்ணிட்டு வந்த. இங்க இருக்கிற சஞ்சமே மயத்தவன் அங்க போய் சொல்லியிருக்கா. புதுசா நான் பெரிய யூனிவர்சிட்டி போய் பேப்பர் வாய்ச்சாலா பிஜி பட்டமா வாங்கிட்டு வந்திருக்க. இங்க இருக்கிற சஞ்சமே மயத்தமேங்கிறத அங்க போய் சொல்லிட்டு சுட்டு கூடங்கன்னு சுட்டு கொடுத்தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அடையப்பா போயிட்டு வந்தவனுக்கு படுத்தின பாடு அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கான். இந்த பூலோகத்தின் மேலதான் குபர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு மேல வைகுண்டம், அதுக்கு மேல ருத்ரலோகம். இவ்வளைக்கும் பிருத்திவி தத்துவத்தில் அடங்கும். முதல் தத்துவம் ஆரம்ப அடிப்படை இருக்க அந்த பிருத்திவி தத்துவத்துக்குள்ள இத்தனை புவனங்களும் வந்து ஆரம்பிக்கும். சுந்தக்கா மூணு தெருக்கு ஒரு வார்டுக்கு கவுன்சிலர் ஆனவன என்ன பாடு வந்து இவ்வளவு ஊருக்கு நாம இங்க ஒரு கோடியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த அண்டங்களின் சுவர் இருக்க அந்த பத்து திசையில பத்து பத்து ருத்ரர்கள் இருக்க, பத்து பத்து நூறு. அண்டத்தின் கீழ் பாகத்துல ஒரு மூணு, மேல் பாகத்துல ஒரு மூணு, எல்லாத்தையும் கேட்டு ரெண்டுல ரெண்டு, ஆக நூத்தி எட்டு ருத்ரர்கள். இந்த பிருத்வி தத்துவத்தை நூத்தி எட்டு ருத்ரர்கள் சுற்றி நின்று நம்ம காத்து இருக்காங்க. இது எங்க சொல்லுதுயா? ஆனா ஆகமத்தை சொல்றது எல்லாம் இருக்கட்டும். வேதத்துக்கு பொருள் எழுதியிருக்கா போகும். ஆங்கிலேயம் எழுதின, ஆங்கிலத்தில் எழுதியதான் இவா தமிழம் எழுதியிருக்கு நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவா டைரக்டா ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணு எழுதல. வேதத்துக்கு அங்கங்கள் ஆறு இருக்கு, இந்த ஆறையும் படிச்சுட்டான் எழுதணும் அப்படின்னா ஒண்ணு எழுத. கருப்பொருள் தான் எழுதியிருக்காங்க. அதுல தைத்திரி சாகையில நடுவில் இருக்கிற ஸ்ரீருத்ரம் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்ரீருத்ரம் பதினோரு அனுவாகம் உடையது. அதுல கடைசி அனுவாகத்துல ஒரு வரி வருது, நமோ ருத்ரோ ஏ பிருத்திவி ஏ அந்தரிக்ஷே ஏ திவி ஏ சாமன் அம்பாதோ வருஷமிஷவஸ்தே தோதச ப்ராச்சேதச தட்சிணாதச பிரதீச்சேதசோ தீச்சேதசோ நமஸ்தே நோமிடையன்று. இந்த வேதத்துக்கு புரட்சமைக்காரர்கள் தான் உயிரிழக்கா நம்ம ஆட்கள் எழுத. அதோட மற்றவன் நம்ம ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் ஏன்பான்னு கேட்டேன். பிரம்மசூத்திரத்துக்கு நாலு பேர் பாஷம் சொல்லியிருக்கா, மூணு பேரைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆமா, மத்வர் ராமானுஜர் சங்கரரே தான் சொல்லிட்டு இருக்கான். தவிர நீலகண்டர் ஒருத்தர் இருக்காருங்கிறதே இங்க சொல்றது இல்லை, அதை கண்டுக்கிறதே இல்லை. ஆமா, அவன் இந்த ராமசமரத்துக்காரன் திரிமரஸ்தர்கள் திரிமரஸ்தர்கள் அவன் குறிச்சுட்டு இருக்கான். இதுக்கு பாஷ்யம் யார் எழுதிக்கானா? சாயணாச்சாரியர், பட்டபாஸ்கரர், ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே வேதத்துக்கு கூறான். அவர் பேர் புரட்சமயக்காரர்கள். அவர் எழுதிய உரைத்தான் அவன் வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கான். நமக்கு ஏற்ப உரை யாரும் எழுதவில்லை. நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளை வருவாரும் இல்லை. இந்த பதை இப்ப சொன்ன இதுக்கு சாயனர் உரை எழுதியிருக்கார். எப்படி எழுதியிருக்காருன்னா, ருத்ரர்களுக்கு வணக்கம். எந்த ருத்ரர்கள்? நிலத்தில் இடையிலும் விண்ணிலும் ஏகப்பட்ட ருத்ரர்கள் இருக்கார். அவர்களுக்கு கிழக்க பார்த்து இப்படி கும்பிடும் போது பத்து விரல் இருக்கு இல்லையா, இந்த பத்து விரல்களின் ஆள் நமஸ்காரம். தெற்க பார்த்து கும்பிடாது பத்து வரைகள், தெற்கை பத்து வரைகள் நமஸ்காரம். இப்படின்னு எழுதியிருக்கான். இது நம்ம சாமானிய பொருள். உமாபதி சிவாச்சாரியார் தெரியும், சமய குறவர்கள் நாயகம். அவர் பௌஷ்கர ஆகமத்துக்கு சம்ஸ்கிருத்தில வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதுல அவர் இப்படி எழுதிருக்காங்க. இதே வாக்கியத்துக்கு என்ன உரை சொல்றாருனா, முட்டா பயலா அப்படி இல்ல உரை, நிவர்த்தி கலையில் உள்ள புவனங்கள் எல்லாம் சொல்றார். நிவர்த்தி கலையில தத்துவம் புவனங்கள் எல்லாம் சொல்லிட்டே வரங்கிறது. 108 புவனம் இருக்கு. அந்த 100 புவனத்துக்கும் 10 உத்தரவுகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். பிராச்சி தச கிழக்கு திசையில 10 வணக்கம். தட்சிணா தச தெற்கையில 10 இருக்கிற வணக்கம். ஆனா அப்படி 108 வருப்பா சொல்லிட்டேன். இந்த உரை இப்படி இருக்கு, 10 வரல எங்க பார்த்திருக்கான், அதனால 10 இருக்கிறேன். இப்படி எழுதணும், நம்முடைய கண் கொண்டு எழுதிருக்கிற ஒரே எழுதி.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்ப நமக்கெல்லாம் நம்முடைய குருநாதர் தீட்சை கொடுக்கும்போது அப்படி துறவு கொடுக்கல, துறவு தராமல் தீட்சை கொடுக்கிறார். தீட்சை கொடுத்த பிறகு வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா தீட்சை வாங்கிக்கவே நம்ம போக மாட்டோம். நீங்கள்லாம் இன்றைக்கி தீட்சை வாங்கிக்கிறீங்க, இனிமேல் நீங்கள் வீட்டு பக்கமே போகக்கூடாது, ரோட்டிலேயே கொடுத்துட பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டா நம்ம தீட்சை வாங்கிப்போமே. நாம் என்ன, பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் வாங்கிக்க மாட்டார்கள். இதனால் இது ஆபத்தாக இருக்குது, முதலுக்கே மோசமாக இருக்கும் போல இருக்கு. தீட்சையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆனால் குருநாதனுக்கு கிடைத்த தீட்சை அப்படி இல்லை. அந்த தீட்சையின் பயனை அடுத்த பாட்டிலே சொல்கிறார். எந்த என் தாய் சுற்றம் மட்டுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்டா பாண்டிப்பினான். அம்மா அப்பா விட்ட இருக்கிற தலை கூட, அந்த பந்தம் கூட பெருமானால் அறுக்கப்பட்டது. துறவி கூட தாயினுடைய பற்றினை அறுப்பது சிரமம், ஆனால் கடவுளே இவருக்கு தீட்சை கொடுத்ததுனால கடவுளை தவிர இன்னொரு தாய் கிடையாது அவருக்கு. தன்னுடைய குருநாதனை தவிர இன்னொரு தாயோ தந்தையோ கிடையாது. அப்படி அமால்கமேட் ஆகிட்டார், இங்கிருந்து செப்பரேட் ஆகி சுவாமி கூட மெர்ஜ் ஆகிட்டார் என்பதனால அவர் துறவு அளிக்கப்பட்டு தீட்சை அளிக்கப்பட்டார். முதலிலே துறவு அளிக்கப்பட்டார், பிறகு தீட்சை அளிக்கப்பட்டார் என்பதனால அவருக்கு சட்டப்படி தனித்த பிரணவம் என்பது உபதேசிக்கத்தக்கது என்பதனால இந்த காரணங்களை கொண்டு அவருக்கு அளிக்கப்பட்ட மந்திரம் என்ன செயலை செய்ததுன்னு அவர் சொல்றார். நீக்கி முன்னியனை தன்னோடும் நிலாவகை குரம்பையில் புகப் பெய்து, நோக்கி என்றால் கருணையோடு நோக்கி நயன தீட்சை செய்து, நுண்ணிய நொடியன சொல் செய்து, நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி என்று சொன்னார். நுகம் என்றால் ஒருவனை கட்டுப்படுத்துவது, நுகம் இன்றி என்றால் நுகத்தை இல்லையாக செய்து. நுகத்தடின்னு சொல்லுவாங்க, மாட்டை வண்டியில் பூட்டுறது எது, நுகத்தடியில் மாட்டை கட்டிட்டோன்னா அது வண்டியில் மாட்டிக்குது, வண்டி இழுக்கணும். இப்போ இந்த பிறவி என்ற சுமையை இழுப்பதற்கு பசுவினை என தலையாகின்ற நுகத்தோடு சேர்க்கின்றார்கள். அந்த தலையினை பெருமான் அறுத்தான், நுகமின்றி நுகத்தினை இல்லையாக செய்து. ஆனால் அந்த பசு பாரம் இழுத்தே பழகியது, அதனை அது இருக்கின்ற கீழ்நிலையிலிருந்து தூக்கிவிட வேண்டும். விழா கைத்து தூக்கி தூக்குதல்னு சொன்னார். தூக்குதல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, தூக்குதல் யார தூக்குதல், அம்மா குழந்தைய தூக்கிக்கிறாங்கன்னா அந்த குழந்தை பரணில் இருக்குதா கீழே இருக்குதா, கீழே இருக்குது, தூணில் இருக்குது இல்லை கீழே இருக்குது தூக்கிக்கிறாங்க. அப்ப கீழிருந்து ஒருவனை மேலே உயர்த்துவதற்கு தூக்குதல் என்று பெயர், மேலிருந்து கீழே செலுத்துவதற்கு தள்ளுதல்னு பெயர் இல்லையா. ஒருவனை உயர்த்துதல் தான் தூக்குதல். தூக்குதல் என்பது உயர்வு பெற செய்தல். இப்ப பள்ளத்திலே இருப்பவனை உயர்த்தி கொண்டு வருதல், பாசப்படுகுழியிலே இருக்கின்ற என்னை பெருமான் தனக்கு உரியவனாக தூக்கினான். தூக்குதல் என்ற செயல் இருக்கின்றதே, அது பிரணவத்தினுடைய பொருளாக உரைக்கப்பட்டிருக்கின்றது மந்திர சாஸ்திரத்தில். பிரணவம் இப்ப ஓங்காரம் இருக்கின்றதே, அதற்கு பல பரியாய நாமாக்கள். பரியாயம் என்று சொன்னால் பொருள் ஒன்று, காரணம் பற்றி அதற்கு பெயர்கள் பலவாக ஆகும். மனிதன் ஒருவன், தன் மனைவிக்கு கணவன், தன் பிள்ளைக்கு தந்தை, தன் தந்தைக்கு பிள்ளை, தன் சகோதரிக்கு தமையன் அப்படின்னா இருது, தன் சீடனுக்கு குருநாதன், தன் வேலைக்காரனுக்கு முதலாளி. அப்ப 7 பேர் இருக்காங்களா, ஆள் ஒருத்தர் தான். அப்ப ஒரு பொருளுக்கே பல பெயர் வந்து அமைவதற்கு பரியாயம்னு பேர். இப்ப ஓங்காரம் என்ற ஒரு மந்திரத்துக்கு பல பெயர் சொல்லுது வேதம். அதுல அது புதிது புதிதாக தன்னுடைய பொருளை உணர்த்துவதனால அதுக்கு பிரணவம் என்று பெயர். அது பெருமானுக்கு மிகவும் இனிமையாக இசைக்கப்படுவதனால உத்கீதம் என்று பெயர். அதற்கு வேதமே ஓம் என்று பெயர் வைத்தது. அதனால அதுக்கு இயற்பெயர் ஓம் என்பது. இயற்பெயர் ஓம் எப்படி இயற்பெயர் ஓம்னா, வேதம் சொல்லுது சர்வே வேதா எத்பதம் ஆமனந்தி சந்தாம்சி சர்வாணிச எத் வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரேண பிரவீமி ஓம் இதி என்று வேதம் சொல்லுது. என்ன பொருள்னா, எல்லா வேதங்களும் எந்த ஒரு பரம்பொருளையே குறித்து நிகழ்கின்றனவோ. வேதத்தில் பல தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரி வேதத்தினால, அதிகாரி வேதம்னா அவரவர் தகுதிக்கேற்ப பல மார்க்கங்களை வேதம் காட்டுகின்றது. ஆனால் வேதத்தின் குறிக்கோள் எல்லோரும் பல வழிகளிலே பரம்பொருளிடத்திலே வந்து சேர வேண்டும். அப்ப எல்லா வேத மந்திரங்களும் ஒரு பரம்பொருளையே இலக்காக கொண்டிருக்கின்றன என்று வேதம் சொல்லிடுச்சு. ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் ஒரே பொருளை குறிப்பன அல்ல, ஆனால் வேதத்தில் இருக்கிற எல்லா மந்திரங்களும் ஒரே பொருளை குறிப்பன அப்படின்னு வேதம் சொல்லிடுது. உனக்கு தெரியாம இருக்கலாம், நீ வேதப்படலாம், ஆனால் என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னுடைய எல்லா என்னுடைய குறிக்கோள் கடவுளிடத்தில் இருக்கின்றது. சர்வே வேதா எத்பதம் ஆமனந்தி. அதிலே வருகின்ற தவங்கள் எல்லாம் ஒரு பொருளை குறித்தே செய்யப்படுகின்றன. பலவிதமான தவங்கள் இருக்கின்றன இல்லையா. தானம் செய்தல், ஒருவன் உண்ணாது உறங்காதிருத்தல், ஒருவன் அன்பு கொண்டு தொண்டு செய்தல், இப்படி எத்தனையோ இருக்கு. எதனை குறித்து ஒருவன் இடையறாத வேதங்களை பயில்கின்றானோ, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கின்றானோ, அந்த கடவுளுக்கு ஓம் என்று பெயரிடுகின்றேன் என்று வேதம் சொல்லுது. அப்ப கடவுளுக்கு இடப்பட்ட பெயரே ஓம். இப்ப ஓங்காரம் என்பது கடவுளுடைய பெயரை சொல்கின்ற ஒரு மந்திரம். சாமிக்கு பெயர் வச்சிருக்குது வேதம், ஓம் என்று பெயரை வச்சிருக்கு. அந்த சிவ பதவியை ஓம் என்று சொல்கின்றேன். அந்த மந்திரத்துக்கு பிரணவம்னு பேரு. அதுக்கு தாரம்னு ஒரு பெயர். தாரம் என்றால் என்ன பொருள்னா, கைதூக்கி விடுவது. ஒருவரை கீழிருக்கின்ற நிலையிலிருந்து மேலே கைதூக்கி விடுவது. யானைக்கு தாரேபம் என்று பெயர். என்னன்னா, ஓங்காரத்தை போன்று முகம் கொண்டது. யானை என்ன பண்ணுது, யானை மேல ஒருத்தன் ஏறணும்னா யானையே அவனை ஏற்றி தன் தலைமையில வச்சுக்கும், பிடரியில வச்சுக்கும். யானையின் துணை கொண்டு யானை மீது ஒருவன் ஏறுகின்றார். அப்ப கடவுள் என்ன பண்றார், தன்னுடைய மந்திரத்தை கொடுத்து அதன் துணை கொண்டு தன்னுடைய திருவடியை தருகின்றார். அதான் மந்திர தீட்சை. அதனால ஓங்காரத்திற்கு பிரம்ம புச்சம் என்று ஒரு பெயர் பிரம்மசூத்திரத்தில் வருது. பிரம்ம புச்சம், புச்சம் என்றால் வால். ஒரு விலங்கினை வாளை கொண்டு பிடித்து விடலாம். அதுபோல கடவுளை ஓங்காரம் என்ற வாளை கொண்டு பிடிக்கிறான். பிரம்ம புச்சம் என்று ஓங்காரத்திற்கு பெயர் என்று பிரம்மசூத்திரத்திற்கு சைவ பாஷ்யம் செய்த நீலகண்ட சிவாச்சாரியர் சொல்றார். பிரம்ம புச்சம் பிரதிஷ்டான வேதத்தில் வருது. அது பிரம்ம புச்சம் என்றால் என்னன்னு எல்லாரும் தலையை பிச்சுக்கிறாங்க. பிரம்ம புச்சம் என்பது ஓங்காரம், அது கடவுளுக்கு வால் போன்றது. அந்த மந்திரம் யாருக்கு உபதேசமாகி விட்டதோ அவன் கடவுளை அறிகின்றான். வாளை பிடித்தவன் விலங்கினை பிடிப்பதை போல. இவ்வளவு சூட்சுமங்கள் அந்த ஓங்காரத்தில் இருக்கு. இத்துணையும் திருமந்திரத்தில் இருக்கு. இந்த நான் சொன்ன இப்ப அத்தனை விஷயமும் திருமந்திரத்தில் இருக்கு. திருமந்திரத்தில் இருப்பது மட்டும் இல்ல, இந்த பொருள்களை மனதிலே வாங்கி கொண்டு பழைய திருப்புரந்திரி புராணம் என்ன சொல்லுதுன்னா, சக்திக்கு சிவகர்ப்பம் என்றும் பிரணவத்திற்கு சக்தி கர்ப்பம் என்றும் பெயர் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். இந்த கருத்துக்கள் சுந்தரங்க முனிவருக்கு தெரியும், அவர் பாடியிருக்கிறார். ஆனா இது யாராவது ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டோம், வெளிப்படையா சொல்ல வேண்டாம். கர்ப்பம்னா என்னன்னா, தன் வயிற்றிலே கொண்டிருப்பது. சக்தி என்பது திருவருள், அது சிவமாகின்ற கடவுளை தன் வயிற்றிலே கொண்டிருக்கின்ற. அதனால்தான் பெருமானுக்கு தாய் என்று சொல்லப்படுகின்றாள் திருவருள். பெருமானுக்கே தாய் யாருன்னா அம்பாள். மின்னிடை செந்துவர் வாய்க்கருங்கண் வெண்ணகை பன்னவர் மென்மொழியீர் என்னுடைய ஆரமுத் எங்களப்பன் எம்பெருமான் இமவான் மகனுக்கு தன்னுடைய கேழ்வன் மகன். கடவுள் பெருமாட்டிக்கு மகன். என்ன காரணம்னா, திருவருள் துணை இல்லாமல் பெருமானை அறிய முடியாது. அப்ப திருவருளுக்குள்ள பெருமான் வயிற்றுக்குள்ள இருக்கிறார், திருவருளுடைய கர்ப்பத்துக்குள்ள பெருமான் இருக்கிறார் என்ற காரணத்தினாலே அம்பாளுக்கு பெருமான் மகன், அம்பாள் பெருமானுக்கு தாய். அப்ப இத சக்தியை சிவகர்ப்பம்னு சொல்வார்கள். சிவன் வந்து சக்திக்குள்ள அடங்கியிருக்கிறார். சக்தியோ பிரணவ கர்ப்பம். திருவருள் எங்கு வெளிப்படும், பிரணவம் யாருக்கு, ஓங்காரம் யாருக்கு உபதேசமாயிருக்கின்றதோ, அந்த ஓங்கார மந்திரத்தை யார் ஜபித்துக் கொண்டு வருகின்றானோ அவனுக்கு திருவருள் வெளிப்படும். ஓங்காரத்தினாலே திருவருள் வெளிப்பட்டு திருவருளினாலே சிவம் வெளிப்படும். இந்த கருத்துக்களை கொண்டு இன்றைக்கும் திருப்புரந்துரை என்ற அந்த தலத்தில் பிரணவ சக்தி கர்ப்பமாகின்ற பிரணவத்தினை உபதேசம் பெற்ற குருநாதருக்கும் சிவகர்ப்பமாக இருக்கின்ற அம்பாளுக்கும் சமகாலத்தில் தீபாரதன ஆகுது. அதாவது ஒரு உயிர் கடவுளை பெறுதல் என்பது அவருடைய திருவுருளை பெறுதலே அன்றி கடவுளை நேரடியாக பெறுதல் அன்று. ஒரு உயிர் கடவுளை பெறுதல் என்பது திருவுருளுக்கு பாத்திரமாகுதல் அவ்வளவுதான். கடவுள் என்பது ஒரு பெரிய பொருள், அதனை யாரும் பெற்று அடக்க முடியாது. அதற்குள் அடங்குவது தான் அதனை பெறுவது. ஒரு கங்கையில் இருக்கிற ஜலத்தெல்லாம் குடிக்க முடியாது. கங்கையிலே தோய்தல் என்பது கங்கை பெறுதல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கங்கைக்குள்ள ஒரு குடம் கிடக்குன்னா எல்லா கங்கையும் குடத்துக்குள்ள அடங்குது. அந்தமில்லாத அகண்டமும் நம்முள் அகப்படும் ஆகாதே. கடவுளை அறிதல் என்பது இல்லை, கடவுளுக்கு அடங்குதலே கடவுளை அறிதல். கடவுளுக்கு அடங்குதல் என்பது, கடவுள் வந்து எல்லைக்குட்பட்ட பொருளாக இருந்தால் அறியலாம். கடவுள் எல்லைக்குட்பட்ட பொருள் அல்ல, உணர்ந்தார்க்கு உணர்வறியோன் பிள்ளை சிற்றம்பலத்து ஒருத்தன் என்பதனால கடவுளுடைய அருளிலே அடங்கி இருக்கின்ற தன்மைதான் முக்தி நிலை. அப்பொழுது இந்த உயிர் எந்த திருவுருளிலே அடங்கி இருக்கின்றதோ அந்த திருவுருளுக்கும் உயிருக்குற கனெக்ஷனை காமிக்கிறதுக்காக திருப்பெருந்துறையில அம்பாளுக்கும் குருநாதருக்கும் சேந்தாமரி தீபாரதன உபச்சாரங்கள் நைவேத்தியம் எல்லாம் ஆகுது. இந்த சைவ சித்தாந்த தத்துவத்தை கண்கூடாக கட்டுகின்ற ஒரே தலம் திருப்பெருந்துறை தான், வேற எந்த தலமும் கிடையாது என்று பார்க்கிறேன். அப்பொழுது இவருக்கு உபதேசிக்கப்பட்ட அந்த மந்திரம் ஓங்காரம், அதை அர்த்ததாரணை பண்ணியிருக்கிறார், சப்தாரணை பண்ணியிருக்கிறார், ரூபதாரணை பண்ணும்போது உபதேசித்த குருநாதனே உள்ளத்திலே அந்த மந்திர பொருளாக காட்சி தந்திருக்கின்றான். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்பதனால தெரியுது. இரண்டாவது, அந்த மந்திரத்தை கொண்டு பெருமான் தன்னுடைய பாசத்தை நீக்கி தனக்கு திருவுடையை கொடுத்தான். இந்த பாட்டில் சொல்றார், நுகமின்றி என்றால் பாசமின்றி தலையின்றி, நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி என்பதனால தூக்குதல் என்ற செயல் சொல்வது, பிரணவத்தினால் தூக்கி, ஏன்னா பிரணவம் தான் தூக்குகின்ற செயலை செய்வது, தாரம் என்று அதற்கு பெயர். தாரம் என்றால் தூக்கி விடுவது, தாரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள், தூக்கி விடுவது என்ற பொருள் இருக்கு. ஆகவே அந்த மந்திரத்தின் செயலையே குறிப்பிடுகின்றார் என்பதனால உபதேசிக்கப்பட்ட மந்திரம் ஓங்காரம். நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி முன் செய்த பொய்யற துகளறுத்து எழுதொரு சுடர் ஜோதி ஆக்கி ஆண்டுதன் அடியீரை கூட்டிய அதிசயம் கண்டாமே என்று அதிசயப்பத்தில் பாடியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். சரி, பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை என்றார். மணி வார்த்தை என்றால் மணி போன்ற நுண்ணிய வார்த்தை, ஓரெழுத்து ஒரு மொழி என்று அங்கேயும் குறிப்பினாலே ஓங்காரத்தை சொல்றார் என்று பார்க்கின்றோம். சரி, சொல்லிட்டீங்க. இப்ப நமசிவாய சிவாய நம என்ற ரெண்டு கருத்துக்கள் இருக்கே, அதுக்கு என்ன சமாதானம்? அதாவது ஓங்காரத்தை தான் கடவுள் உபதேசித்தார் என்பது அடியனுடைய கருத்து. ஆனால் சிவாய நமே என்று உபதேசித்தார் என்று ஒருவர் சொல்கின்றார், அவர் சொல்வதற்கு என்ன காரணம் அதை பொருத்தி காட்ட வேண்டும். நம சிவாயன ஒருத்தர் கருதியிருக்கிறார், எந்த நிலையிலே கருதினார் என்று பொருத்தி காட்ட வேண்டும். அவ்வாறு கருதியவர்கள் பெரியோர்கள், அவர்கள் எந்த நிலையிலே கருதினார்கள்ங்கிறதே நம்ம காட்டணும். அவங்க சொல்றது தப்புன்னு சொல்லி நம்ம பிழைக்க முடியாது. அப்ப நம்முடைய குருநாதருக்கு இளமையிலே வைதிகமான பஞ்சாட்சரம் நமசிவாய என்ற பஞ்சாட்சரம் உபதேசம் ஆயிருக்கு. அதுதான் அவர் ஆறு முறை இதை சொல்வதற்கும் அதனை கொண்டு உன்னை நான் பூசித்தது போதாது என்று சொல்வதற்கும் பொருள். அதனாலே அதையே இறைவன் உபதேசித்தான் என்று அவர் மயங்கினார், அவ்வளவுதான். இன்னொருவர் சிவாயனமை என பெற்றேன் என்று சொல்வது, சிவாயனமை என பெற்றேன் என்பதனால சிவாயனமை என்று உபதேசிக்கப்பெற்றேன் என்று கொண்டார். அதற்கு உண்மை பொருள் அது அன்று. அதற்கு என்ன பொருள்னா, சிவாயனம என்று ஒரு வழக்கம் இருக்கு இந்த உலகத்துல. எப்படி இருக்குன்னு கேட்டா, பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல திருக்குறுகாவூர் என்ற ஊருக்கு வந்து கொண்டிருக்கின்றார் நம்பி ஆரூர். அங்கு ஊருக்கு குறுகாவூர் என்று பெயர், பெருமானுடைய கோயிலுக்கு வெள்ளடை என்று பெயர், பெருமானுக்கு வெள்ளடைநாதன். அந்த ஊர் வந்து சீர்காழியிலிருந்து திருமல்லவாசல் போற வழியில ஒரு டிவியேஷன், சீர்காழி பக்கத்தில் இருக்கிற ஊர். அந்த ஊருக்கு வர வழியில நம்முடைய நம்பி ஆரூருக்கு நல்ல வயத்த பசி கிள்ளுது. இவருடைய பசி அறிந்து பெருமான் என்ன பண்ணார், ஒரு பசி தாங்க மாட்டார் என்பதற்காக அவருக்கு கட்டிய சாதம் கொண்டு வந்திருக்கிறார். அந்த உணவை உண்டு தூய்மை செய்து கொள்வதற்கென்று ஒரு குளத்தையும் படைத்திருக்கின்றார். நீழ தருகின்ற ஒரு பந்தல் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு பந்தலிலே சோற்றோடும் நீரோடும் பெருமான் அமர்ந்திருக்கின்றார். நிழலிலே வெயிலிலே வருகின்ற நம்முடைய நம்பி ஆரூரர் நிழற்பந்தருக்குள்ள வருக வருகை என்று அழைத்தவுடனே சென்று அமர்ந்தார். சென்று அமர்ந்து பேசிக்கொள்கிறார்கள். அடியார்கள் ஒருவரே ஒருவர் பார்க்கும்போது முதலிலே என்ன சொல்ல வேண்டும் என்றால் சிவாயனம என்று சொல்ல வேண்டும். அடியார்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது சிவாயனம என்று சொல்ல வேண்டும், சிவாயனம என பேசி இருந்தனர் அப்படின்னு ஒரு பெரிய புராணத்தில் சிவாயனம என பேசி இருந்தனர். அப்படி பேச ஆரம்பிக்கும் சிவாயனம வாங்க வாங்க அப்படிங்கிறார் இவர். சிவாயனம அடியேன் வணங்குகிறேன் அப்படிங்கிறார். சிவாயனமா உங்களுக்கு எந்த ஊர்லேருந்து வரீங்க பெருமானே? நாவலூர்லேருந்து வர, நீங்கள் நம்பி வருவா சிவசிவா வயிறு வாடி இருக்கிறதே பெருமானே, இந்த அமுதம் எடுத்துங்க அந்த பெருமான் சொல்கிறார். இவர் அந்த பெருமானுடைய அவர் அந்தன இடத்துல வந்திருக்கிறார். யார் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க பழங்காலத்தில். ஆனால் அவருடைய தோற்றத்தை பார்த்து இது நமக்கு எதிர் விளக்கல் ஆகாது. கருணையோடு ஒருவர் குடிக்கின்ற உணவினை எதிர் விளக்கி விட்டோம்னா அன்றைக்கு முழுக்க பட்டினி கிடக்கிற மாதிரி ஆகிடும். இது என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். இந்த காலத்தில் லட்சக்கணக்கான பேர் அமர்நாத் யாத்திரை பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து பல வருஷங்கள் முன்னாடி அமர்நாத் யாத்திரை பண்ணும்போது சிராவண பௌர்ணமி என்று சொல்லப்படுகின்ற முக்கியமான நாளில் கூட 200-300 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க அங்கே. அதுலேயும் துறவிகள் தான் முக்கியமாக இருப்பாங்க, இல்லறத்தார்கள் 10-15 பேர் தான் இருப்பாங்க. அந்த யாத்திரை செய்யும்பொழுது வழியில் லங்கர்னு ஒன்று இருக்கும், ஃப்ரீயாக சாப்பாடு போடுறது. அந்த பஞ்சாபீஸ் ராஜஸ்தானிஸ் மார்வாடிகள் வந்து இந்த இன்றைக்கு வந்து ஒரு நாளைக்கு 100,000 ரூபாய் செலவழிக்கிற அளவுக்கு பெரிய லங்கர்லாம் இருக்குது. ஏன்னா மக்கள் நிறையா வராங்க, தான தர்மங்கள். அப்படி எல்லா நேரத்திலையும் டீயும் பொங்கலும் படையும் இட்லியும் எல்லாமே கிடைக்குது. இப்போ அங்கே நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே எல்லாம் ஃப்ரீ தான், தங்கத்துலேருந்து எல்லாமே ஃப்ரீ தான். அவன் சந்தன் வாரிங்கிற இடத்துல நான் யாத்திரை ஆரம்பிக்கிறேன். சேஷாங்கிற இடத்துக்கு போனோம். அப்பொழுது வந்து ஒரு அன்றைக்கு தான் ஒரு லங்கர் போட்டிருக்காங்க. பஞ்சாபி பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஐயா இங்கே அமுது எடுத்துகிட்டு போங்கங்கிறாங்க. காலையில் 7 மணி, ஆனால் 7 மணிக்கு தான் அங்கே வந்து குளிர் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் வெயில் வந்தப்புறம் குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு ஒத்துக்காதுங்கிறதுனால நான் வந்து எப்படி நம்ம அனுஷ்டானம் பண்ணாமல் சாப்பிட்றது, இல்லைம்மா எனக்கு டீ மட்டும் சாப்பிட்றீங்கிறேன். அந்த டீயை கொடுக்கறதுக்கு இவங்க லேட் பண்ணுறாங்க. டீ டக்குன்னு தரலாம், டீயை கொடுக்க லேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே ஒரு பெண்ணு ஒரு 4 ரொட்டி டக்குன்னு அதை வாட்டி ஒரு பேப்பரில் ரோல் பண்ணி ஊறுகாயும் ரொட்டியும் தான் சொல்லிக்கிட்டு, ஐயா உங்களுக்கு பசிக்கிற இடத்துல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டீயை கொடுத்தாங்க. அன்றைக்கு நான் 16 கிலோமீட்டர் மலையில் ஏறி போய் சேஷனாகுங்கிற இடத்துல போய் தங்குறேன். தங்குற இடத்துல அந்த டென்ட்டு முழுக்க ஓட்ட ராம பானம் மாதிரி அந்த குளிர் காற்று நேராக நம்ம மேலே அடிக்கும். இரவு முழுக்க தூக்கமே வராது. வயிற்றில் சிறிதாவது உணவு இல்லைன்னா அந்த குளிரில் ரொம்ப வாடுவோம். நமக்கு ஒரு எனர்ஜி வேணுமே. வயிற்றில் சாப்பாடு இல்லைன்னா குளிர் தாங்க முடியாது. அன்றைக்கு முழுக்க இந்த 4 ரொட்டி தான். அப்பொழுது கடவுளே நமக்கு உணவு ஊட்டும் பொழுது வேண்டாம்னு மறுத்தோம்னா நமக்கு சோறே கிடைக்காது. இது அனுபவம். இப்போ எதிர்விலக்கல் ஆகாதுன்னு தோணிச்சு. நம்பி ஆறுவதற்கு உடனே அதை வாங்கி அமுது உண்டார். உண்டு பெருமான் அப்புறம் வந்து பந்தலோடு இவர் உறங்கும் பொழுது மறைந்து விட்டார். பெருமானை போய் பார்த்து, பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணிகளைவாய், ஓடுநன் கலராக உண்பலிக்கு உழல்வானே என்று ஆவியை போகாமே தவிர்த்தன்னை ஆட்கொண்டாய். பெருமானே பசியால் நான் உயிர் கூட விட்டு விடுவேன். பசியினால் உயிர் விட மாட்டார். உயிருடுவதைப் போல வாடுவேன், உயிருடுவது போன்ற ஒத்த துயரத்தை அடைவேன். அந்த துயரத்தை நான் எய்தாமல் நீ காத்தாய் என்று பெருமானை பாடுகின்றார் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அவர்கள் பேசி இருந்தது சிவாய நம என பேசியிருந்தார்கள். பேசுவதற்கென்று ஒரு பாஷை உண்டு கடவுள் பற்று கொண்டவர்கள் பேசுவதற்கு. அப்படி சைவர்கள் ஒருவரை ஒரு சந்திக்கும் போது சிவாய நம என பேசியிருப்பார்கள் என்பது பெரியமானத்தில் தெரியுது. ஆகவே சிவாய நம எனப்பெறுதல் என்பது என்னன்னா, அடியார் கூட்டத்திலே ஒரு காலத்திலே நான் சேருவதற்கு தகுதி இல்லாதவனா இருந்தேன். நான் எப்படி இருந்தேன்னா, இவர்கள்லாம் அடியார்கள் வணங்கத்தக்கவர்கள் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், பேண்ட் சட்டையும் ஷூவும் டையும் போட்டுக்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஆனால் பெருமான் என்ன பண்ணார், அதே அடியார் கூட்டத்தில் திருநீரூர் ருத்ராட்சமம் அளித்து அவர்களோடு கூச்சமில்லாமல் பழகுவதற்கான வாய்ப்பினை கொடுத்தார். நானேயோ தவஞ்செய்தேன் சிவாயனம என பெற்றேன். சிவாயனம என பெறுதல் என்பது அடியாராக பெருமான் நம்மை ஆக்குதல் என்ற பொருளிலே பார்த்தோம் என்று சொன்னால் அது பொருந்திடும். இளமையிலே உபதேசிக்கப்பட்ட மந்திரம் நமச்சிவாய மந்திரம். பெருமான் இதை அடியாராக்கிய தன்மையை சிவாயனம உபதேசிக்கப்பெற்றேன்னு சொல்லலையே, சிவாயனம என பெற்றேன் என்றால் அடியார்களோடு சிவாயனம என்று விரவுதலை பெற்றேன். ஐ காட் தி கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மிக்சிங் ஃப்ரீலி வித் தி டிவோட்டீஸ். அவர்கள் வேறு நான் வேறு என்று இந்த நிலை மாறி அவர்களிலே ஒருவனாக அவர்கள் பெருங்கருணையோடு ஏற்றுக்கொள்ள வண்ணம் அவர்கள் காலினால் இடுகின்ற பணியை தலையினால் செய்கின்ற பாக்கியம் அவர்களிலே ஒருவனாக இருந்தாலே கிட்டாது. அவர்கள் வேறொருவருக்கும் பணியிட மாட்டார்கள். அவர்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அது பெரிய பாக்கியம். அதுதான் முக்தி நிலை சொல்றார். நின் அடியவர் தொகை நடுவே ஓருருவாயின் திருவுருள் காட்டி என்னையும் உய்யக்கொண்டே. பெருமான் செய்கின்ற அருளிலேயே ஒப்பற்ற அருள் என்பது என்ன, பெருமான் நம்முடைய தவத்திற்கேற்ப நம்மை பிரம்மாவா ஆக்கலாம், நம்மை விஷ்ணுவா ஆக்கலாம், இல்ல நம்முடைய மனைவி நம்மிடம் அன்பா இருக்கலாம், நம்ம பிள்ளை நம்ம சொன்ன பேச்சை கேட்டு நடக்கலாம், இல்ல நம்ம 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு, இதெல்லாம் அருளா. 1 ரூபாய திருள் என்பது அடியவர் தொகை நடுவே இருத்தல். அடியார் நாப்பன் இருக்கின்றதா பேரருள்னு திருவாசன் சொல்லுது. சாமி சொல்றாரு, நீ ஏகப்பட்ட லிஸ்ட் டிமாண்ட் வைக்கிற, எனக்கு ரொம்ப டைம் ஆறுது, இன்றைக்கு 8 மணிக்கு அங்க போகணும், தீக்ஷா பூமிக்கு போகணும், அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதனால ஒரு டிமாண்ட்ஸ் எல்லாம் ஒரு டிமாண்டை நான் இம்மிடியேட்டா கன்சிட் பண்ணிடுறேன். இவர் ஏகப்பட்ட லிஸ்ட் வைக்கிறார். கண்கள் இரண்டு மவன்கள் கண்டு கழிப்பன ஆகாது, காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம், காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதுன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க, என்ன அர்த்தம். எல்லாரும் சொல்றாங்க பெண்கள்ட்ட மாட்டிட்டு முடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க, அது அர்த்தம் கிடையாது. காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதுன்னு அது அர்த்தம் கிடையாது. இவரே நாயகியா இருந்து பாடுறார். பெருமானே நீ எத்தனை பெண்களுக்கு அனுகிரகம் செய்தாலும் என்ன கைவிட்டுறாத, கடைசியாவது உன்னுடைய நிர்மாலத்தை எனக்கு கொடுப்பாயாக. இந்த கியூல கடைசியிலையாவது எனக்கு அருள் கிட்டணும். என்ன ஆகும், கியூல நின்று இருப்பாங்க கவுண்டருக்கு முன்னாடி, நாம வரும்போது அவன் அடைச்சிட்டு போடுவான் கம் டுமாரோன்னு. அந்த நிலை வரக்கூடாது. டுமாரோ என்பது அடுத்த பிறவி, அந்த நிலை வரக்கூடாது. நாம வரும்போது கியூ அந்த கவுண்டர் ஓப்பனா இருக்கணும். காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படினும் ஆகட்டும், ஆனால் உன் அருளை பெற வேண்டும் என்ற பொருள். அந்த பாசிட்டிவா பொருள் எடுத்துக்கணும். அந்த பதிகம் முழுக்க நாயகி பாவத்தில் பாடுறார், பொன்னியலும் திருமேனி வெந்நீர் பொலிந்திடுமாகாதே. பெருமான் நம்மை திருமணம் செய்து கொள்வதற்கு மாப்பிளையா வரார். அப்ப பெருமானுடைய பொன்னார் திருமேனியை பார்த்து ஆசைப்படுறாரு, பொன்னியலும் திருமேனி வெந்நீர் பொலிந்திடுமாகாதே. அப்பொழுது பூமலை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே. மாப்பிள்ள வரும்போது தவசிகள்லாம் மலரிட்டு அவரை வரவேற்கின்றார்கள். மின்னியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே. மின்னிடை நுண்ணிடையார்கள் கருத்துனா மின்னலை போன்று இடை கொண்ட அந்த பெண்களுடைய கருத்து வெளிப்படுமாகாதேன்னா சாதாரணமா என்ன பொருள் சொல்றாங்க, பெண்கள்லாம் நம்ம ஏமாத்துவாங்க, மயக்கிடுவாங்க. அதனால அவங்க வந்து அவங்க கருத்து நமக்கு புரிஞ்சு நாம அவங்கள விட்டுட்டு ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் பண்றாங்க. தப்பு, அது அர்த்தம் கிடையாது. மாப்பிள வராரு, கல்யாணத்தன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் மாப்பிள நல்லா இருக்காருமா, நீ பெரிய தவம் பண்ணியிருக்கிற, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்லணும், அதை கேட்கறதுக்கு கல்யாணம் பண்ணுக்கு ஆசையா இருக்கும். பெருமான் வருகின்றான் நம்மை கைப்பிடிப்பதற்காக. அப்ப தோழிகள்லாம் மாப்பிள்ள நல்லா இருக்கிறாரு, ஒத்தியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். அன்றைக்கு மட்டும் தாலி ஏறுற வரையும் மாப்பிள்ளைய ஃப்ரீயா அவங்க பாக்கிறதுக்கு உரிமை தரணும் நம்ம. அதுக்கப்புறம் ஏண்டி பார்த்தா சண்டை போடலாம். மின்னிடை நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாது. ஏன்னா எல்லாம் பாசிட்டிவா எடுத்துக்கணும். வீணை முரன்றிடும் மோசையில் இன்பம் விகித்திடமாகாது. இது வெட்டிங் என்று பார்க்கின்றோம். அப்ப எல்லாம் அப்படி வரும்போது நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. இப்ப சுவாமி சொல்றாரு, எனக்கு டைம் ஆகுது, ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விண்ணப்பத்தை வைத்து பெற்றுக்கொள். அப்படியா தன்னுடைய விண்ணப்பத்தை சுருக்கிறார். ஆசையெல்லாம் அடியார் அடியோம் எனும் அத்தனை ஆகாது. பெருமானே நீ எனக்கு எது செய்யலனாலும் பரவாயில்ல, அடியார் கூட்டத்தில் என்னை கொண்டு போய் விட்டுடு, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. உன் மேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. பெருமான் தன்னுடைய பஞ்ச கிருத்தியங்கள் ஐந்து தொழிலே டெலிகேட் பண்ணிருக்கிறார். நம்ம சைவ ஆகமங்கள் சொல்கின்றன. பெருமான் படைக்கின்றான். எப்படி படைக்கின்றான்? தாயையும் தந்தையும் படைத்து படைக்கின்றான். உலகத்தை எப்படி படைக்கிறாரு? அம்மா அப்பாவை படைச்சு உலகத்தை படைக்கிறாரு. பெருமானுடைய தொழில் டெலிகேட் ஆகியிருக்கு. சாமியே எல்லா கருத்தும் செய்யறதில்ல. ஒரு பெரிய ஆபீஸ்ல ஓனரே எல்லா கருத்தும் பண்ணிட்டு இருந்தாரு, நடக்குமா ஆபீஸ்? அவருடைய வேலையை எத்தனை கிராஸ் ரூட் லெவலுக்கு டெலிகேட் பண்றார். காத்தலையும் டெலிகேட் பண்றார், அழித்தலையும் டெலிகேட் பண்ணிருக்கிறார். அருளுதலை யாருக்கு டெலிகேட் பண்ணிருக்காருனா அடியார்கள்ட்ட டெலிகேட் பண்ணிருக்காரு. அடியார்கள் நமக்கு இறைவனுடைய அருளை பெற்றுத் தருவார்கள். அடியார்கள் அருள்வது என்பது பெருமானே அருள்வதாகும். ஆகவே அடியார் நடுவில் இருக்க வேண்டும் நம்ம. பெருமானிடமும் இருப்பதை போல ஆசையெல்லாம் அடியார் அடியோமெனும் அத்தனை ஆகாதே என்பதனால இது தெரியுது. அப்ப சிவாயிரம எனப்பெறுதல் என்பது நாம் பெருமானனை அடியார் நடுவிலே வைத்தான் என்ற பெருமித உணர்ச்சியிலே சொன்னது. பெருமானனை காத்தருளினான், அடியார் மாப்பன் வைத்தான், நானேயோ தவஞ்செய்தேன், சிவாய நமையன பெற்றேன் என்பதற்கு இங்கனும் பொருள் கொண்டால் குற்றம் விளையாது. நம சிவாய என்று உன் அடிபணியா பெயர் என்றால் எந்த மந்திரத்தை உபதேசித்து பூஜை எடுத்துக் கொடுத்தார்களோ அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நான் போதுமான அளவு பெருமானை பூசிக்கவில்லை. ஆகவே ஒரு தவம் இல்லாத எனக்கு பெருமான் இந்த திரு குருந்தமரத்தடியிலே ஒரு மந்திரத்தை பொருளோடு உணர்த்தி அதன் உருவமாகவும் உள்ளத்திலே காட்சி தருகின்றான். அந்த மந்திரம் என்ன சொன்னால் துறவிகளுக்கு மட்டுமே அளிக்கக்கூடிய ஓங்கார மந்திரம் என்பது திருவாசனுடைய அந்த அகச்சான்றுகளை கொண்டு அடியேன் கருதுவது. அதை நீங்கள் விரும்பினா எடுத்துக்கலாம். இவ்வாறு பெருமான் அருள் செய்தான். அருள் செய்து அப்புறம் என்ன பண்ணுறாரு, அடுத்த தீட்சை திருவடி சுட்டுகின்றான் என்று பார்க்கின்றான். வீரவும் அன்பொரு வடிவு கொண்டு அனைவார் விழித்த பார்வையின் விளக்கின் முன் இருள் போல் சுருதி செந்தமிழ் அக்கிய மொழியார் தொலைவிலாதவன் துயர்பவம் ஒழிந்து பரவி மென்பதம் பணிபவர் படிமேல் படிய விழுந்தனர் வாழ்ந்தனர் பரிவான் மருவும் இங்குவர் சென்னியில் இருத்தாள் மகிழ வைத்தனர் மதிநதி முடிப்பார். அன்பே ஒரு வடிவமாக பெருமான் எழுந்துள்ளிருக்கின்றான். இப்ப நம்ம சொல்றோம் ஒரு பொருள் அதனுடைய ரா மெட்டீரியல் என்ன, வாட் இஸ் திஸ் மேட் ஆஃப்? இது வந்து இட்ஸ் மேட் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். திஸ் இஸ் மேட் ஆஃப் எபோனைட். சம்திங் இஸ் மேட் ஆஃப் கிளாத். சம் அதர் திங் இஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் சொல்றோம். கடவுள் எதனால், வாட் இஸ் காட் மேட் ஆஃப்? காட் இஸ் மேட் ஆஃப் எ மெட்டீரியல் ஆஃப் விச் மதர் இஸ் ஆல்சோ மேட் ஆஃப். அதனால தான் தாயான தத்துவம்னு சொன்னார். தாய் எதனால் உண்டாயிருக்கிறார்? தாய் அன்பினால் உண்டாயிருக்கிறார். அதனால தான் அம்மாவை தான் கடவுளுக்கு ஊமையாக 15 இடத்துல வம்பு கிழப்பர். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, தாய் போல் தலையளித்திட்டு தாயே என்று உன் தாளடைந்தேன், தயானி என்பால் இல்லையே, தாயாய் முலையை தருவானே என்றெல்லாம். அப்பொழுது உலகத்திலே தாயை போல உலகத்திற்கு தயாரிக்கின்ற பெருமான். அப்ப அன்பே ஒரு உருவமாக பெருமான் ஆயிருக்கிறார் என்று பார்க்கின்ற அந்த அன்பினையே, தாய் அன்பினையே ஒரு உருவாக கொண்டு வந்திருக்கின்ற அந்த குருநாதன் வந்து என்ன பண்ணாரு, இவருக்கு குருநாதனுடைய திருவடியை சூடிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையினாலே குருநாதனுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார். பதமலர் சூடினார். அவ்வாறு சூடிய அந்த உள்ளக்கிரத்தை அறிந்து, எப்பொழுதுமே ஒரு குழந்தை என்ன விரும்புதோ அம்மா செய்யறாங்க, ஒரு மனைவி என்ன விரும்புகிறாளோ அதை கணவன் செய்யறார். வாயத்திறந்து சொல்லணுங்கிறது இல்லை. அந்த இங்கிதம், அந்த சிச்சுவேஷன், அதுல இருந்து. அதுபோல பெருமானுடைய திருவடி சுட்ட வேண்டும், பெருமான் தனக்கு திருவடி சுட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே பெருமான் திருவடியிலே இவர் வீழ்ந்து வணங்கினார். அன்பே வடிமாறுகின்ற பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்கின உடனே பெருமான் அந்த சிறனுடைய உள்ளக்கிருத்தியை உணர்ந்து தன்னுடைய இரண்டு திருவடிகளையும் அந்த சிறனுடைய தலையிலே வைத்து அனுகிரகம் செய்தார். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துழிந்தேன். துறைந்துழிதல் என்பது அந்த உறுதிப்பாட்டை கூறுகின்றது. முன்பு உறவு என்பது கிரியாம்சமாக இருந்தது, இப்பொழுது ஞானாம்சமாக ஆகிவிட்டது என்று அதனுடைய உறுதிப்பொருளை பெற்றேன். பெருமானைத்தவர் இன்னொரு உறவில்லை என்ற அளவிலே மூன்று விதமான தீட்சைகளை பெருமான் அளித்தார். நயன தீட்சை, மந்திர தீட்சை, திருவடி தீட்சை என்ற முந்தினையும் அளித்தார் என்ற அளவிலே இன்றைக்கு நம்முடைய வகுப்பு நிறைவு பெறுகின்றது. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ சித் சபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: பல விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது டாக்டர் அவர்கள் இங்கே கலையகத்துக்கு வந்துவிட்டார். வணக்கம் டாக்டர், நாங்கள் இன்றைக்கு என்ன விடயம் பேசப் போகிறோம் என்பதை நேயர்களுக்காக எடுத்துக் கூறுங்கள்.
4: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, வணக்கம் நேயர்களே. திருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பலருடைய வினாக்கள் வந்து குவிந்த வண்ணமே இருக்கின்றன. இந்த வினாக்களை பற்றி சொன்னால் எங்களுக்கு இங்கே கீதவாணி நிலையத்துடன் தொடர்பு கொண்டு பலர் தங்களுடைய வினாக்களை தொலைபேசியிலும் நேரிலும் பதிவு செய்து அவற்றை அதிபர் நடா ராஜ்குமார் அவர்கள் எழுத்திலே தந்திருக்கின்றார்கள். மற்றது இந்த நிகழ்வுக்கான பலர் அதை பாராட்டி மிகவும் உபயோகமாக இருக்கின்றது என்றும் கருத்துக்களை அனுப்பியுள்ளார்கள். அடுத்ததாக இந்த மின்னஞ்சல் மூலமாகவும் பலவிதமான கேள்விகள் வந்த வண்ணம் உள்ளன. அவற்றிலே ஒரு வினாவை எங்களுடைய வினாவை எடுத்துக்கொண்டு அப்பொழுது அதற்கு பின்னர் நேயர்களையும் நாங்கள்
3: இணைத்துக்
4: கொள்ளுவோம். இருக்கின்ற வினாக்களையும் இடையிடையே தொட்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செல்லுவோம். அவருடைய வினா என்னென்று கேட்டால், இந்த ஆலயங்களிலே குருமார் நெட்டியிலே தொட்டு விபூதி அணிவித்து விடுவது சரியான முறையா? பல பேர் ஆலயங்களுக்கு போனால் ஆலய குருமார்கள் பூஜை முடிந்தவுடன் விபூதி பிரசாதம் தருகின்ற பொழுது
3: அதை
4: கையினாலே பெருவிட்டு விடுகின்ற வளமை ஒன்று இருக்கின்றது. இது சரியான வளமையா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. விபூதியை எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்ற முறைமை ஒன்று இருக்கின்றது. அதிலே சொல்லுவார்கள், விபூதியை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும், எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்ற விவரங்களை எல்லாம் ஆத்மகணாளர் அவர்கள் தமது சைவ வினாவிடையிலே மிகவும் அழகாக விபூதி இயல் என்ற
3: பகுதியிலே
4: அழகாக குறித்திருக்கின்றனர். அப்புறம் இந்த விபூதியை வந்து எப்படிப்பட்ட எப்படி ஒருவரிடம் விபூதியை தரித்துக் கொள்ள வேண்டும், எப்படி இந்த விபூதியை ஒரு குரு தரும் பொழுது பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை பற்றி அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த குறிப்பை பார்த்து கொண்டு அதற்கப்பாலே இந்த வினாவிற்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அதிலே சொல்லுவது வினாவிடை 153, ஆசாரியாராயினும், ஆசாரியர் என்றால் குரு,
3: குரு
4: சிவன் அடியாராயினும் இன்னொரு பக்தராயினும் விபூதி தந்தால் எப்படி வாங்கி தரித்தல் வேண்டும். ஒருவர் விபூதி தந்தால் எப்படி வாங்க வேண்டும், எப்படி தரித்து கொள்ள வேண்டும் என்ற வினாவை இங்கே கெழுப்புகின்றார். அப்ப இப்ப இந்த விபூதியை எப்படி தரித்து கொள்ள வேண்டும், எப்படி அணிய வேண்டும் என்ற வினாவில பதில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், 3 தரமாயினும் 5 தரமாயினும் நமஸ்கரித்து
5: மூன்று தரமாயினும் அஞ்சு தரமாயினும் நமஸ்கரித்து எழுந்து கும்பிட்டு இரண்டு கைகளையும் நீட்டி, ரெண்டு கைகளாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டு கைகளை நீட்டுகின்ற பொழுது இடக்கையின் மேல் வலக்கையை வைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நீட்டி வாங்கி தரித்து கொண்டு முன்போல மீண்டும் நமஸ்கரித்தல் வேண்டும். அப்ப த்ரீ திங்ஸ் இங்க கொண்டு வந்து பெறும் பொழுது எங்களுடைய ரெண்டு கைகளாலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறது. முகத்தை அல்லது நெற்றியை நீட்ட சொல்லி சொல்லவில்லை முதலாவது. இரண்டாவதாக அந்த வேங்குவதற்கு முன்பும் எங்களுடைய நமஸ்காரத்தை செய்து கொள்ள வேண்டும். சரி, எங்களுக்கு இடகால வசதியினாலே மூன்று தரம் அஞ்சு தரம் நமஸ்கரிக்க முடியாவிட்டாலும் மனத்தாலாயினும் அந்த நமஸ்காரத்தை செலுத்தலாம். அதே நேரம் வேண்டி தரித்து கொண்டு அதன் பின்னர் திருப்பி மீண்டும் ஒரு நமஸ்காரம், அதையும் நாங்கள் மனத்தாலேயே செய்யலாம். ஆனால் எங்களுடைய வீட்டிலேயே நடக்கின்ற பூஜைகள்ல ஒரு ஆச்சாரியார் குருமார் வந்து ஒரு சிராத்தன் செய்கின்றோம் என்று சொன்னால் அங்கே நாங்கள் அதை ஆறுதலாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஆலயத்திலேயே அப்படி செய்ய முடியாவிட்டால் மனத்தால் இந்த நமஸ்காரங்களை செலுத்திக் கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சுவாமி முன்னும் சிவாக்கி இனி சிவ அக்னி முன்னும் ஹோமம் வளர்க்கிறோம் இல்லையா, சிவாக்கினி முன்னும் குரு முன்னும் சிவனடியார் முன்னும் எப்படி நின்று விபூதி தரித்தல் வேண்டும், எப்படி நின்று விபூதி தரித்தல் வேண்டும். அப்ப அங்க வந்து அவர் சொல்லுகிறார் என்று கேட்டால், முகத்தை திருப்பி நின்று தரித்தல் வேண்டும். அதாவது அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு தரிக்கக்கூடாது. குரு தந்தால் நீங்கள் முகத்தை இன்னொரு பக்கம் திருப்பி, உடம்பு முழுக்க திரும்ப தேவையில்லை, முகத்தை இன்னொரு பக்கம் திருப்பி. அப்ப மூலஸ்தான மூர்த்தி அல்லது மூர்த்திக்கு முன்னால் தந்தால் முகத்தை ஒரு பக்கம் திருப்பி நின்று விபூதியை தரித்தல் வேண்டும். அதே மாதிரியாக ஹோமம் வளர்க்கின்ற பொழுது கோயிலில் நாங்கள் அக்னிஹாரியம் செய்கின்ற பொழுது விபூதி தந்தாலும் கூட முகத்தை அப்பாலே திருப்பி, திருமணத்தில் எல்லாம் நடக்கின்றது இல்லையா, அப்படி திருப்பி விபூதியை தரித்துக் கொள்ள வேண்டும். மற்றது குருவுக்கு முன்னும் அதே மாதிரியாக தருபவருடைய முகத்தை பார்த்து கொண்டு தரிக்க கூடாது. அப்ப இந்த விடயங்கள் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த விடயத்திலே பார்க்கின்ற பொழுது அப்போ இந்த குருமார்கள் முன்னாலே இப்படி நின்று அந்த தொட்டு விபூதி அணிவித்து விடுவது சரியானதா என்ற கேள்வி கொண்டு வருகின்றது. ஆச்சாரியார் அல்லது குரு ஒருவர் எங்களுடைய மரபிலே, இந்து சந்த மரபிலே ஒருவரை ஒருவர் தொட்டுக் கொள்வது என்பது மிகவும் நெருக்கமான ஒரு உறவை குறிக்கும். நெருக்கமான ஒரு உறவு என்ற பொழுது ஒன்று தந்தை பிள்ளை உறவு, மற்றது சகோதர உறவு, மற்றது அணுக்கமான நட்பு தோழமை, அது ஒன்று. மற்றது குரு சிஷ்ய உறவிலே மிகவும் பவித்திரமான ஒன்று, இதை சொல்லுவார்கள் ஸ்பரிச தீட்சை, ஒரு குருவினுடைய ஸ்பரிச தீட்சை. அப்ப அந்த ஸ்பரிச தீட்சையிலே சொல்லுவார்கள் குருவினுடைய பாதத்தை தொட்டுக் கொள்ளலாம், பாதத்தை தொட்டுக் கொள்ளலாம். அதுக்கும் ஆண்கள் மட்டும்தான் அதை தொடுவதற்கு அந்த உரிமை உண்டு, பெண்களுக்கு அந்த உரிமை கிடையாது.
6: குருவை தொடுவது
5: நோ, அதுக்கும் வந்து பாதத்தை தொட்டுவதும் கூட இட்ஸ் குரு ஒன்லி பெனிடென்ட். நீங்க போய் விழுந்து அவர் அங்க போற போது அவற்ற பாதத்தை லேசில போய் தொடக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன், திருச்செந்தூரிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. காஞ்சி மகா பெரியவால் போயிருந்தார், லட்சக்கணக்கான மக்கள், எத்தனையோ பவுண்டரிஸ் அந்ததெல்லாம் போட்டிருக்கு, அந்த கம்பங்கள் கயிறுகளால பவுண்டரி எல்லாம் போட்டிருக்க. அதையும் மீறி சில பேர் அவரை அவருடைய பாதத்தை தொடுவதற்கு வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, எல்லா டெலிவிஷன் தொலைக்காட்சி எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்க, அப்படித்தான் சொன்னார். அது சொன்னது வந்து பல பேர் அதை மிஸ் இன்டர்பிரேட் பண்ணார்கள். அதுக்கு என்னென்று கேட்டால், அப்படி குருமாருடைய பாதங்களை தொடுதல் கூடாது. ரெண்டு விஷயம், ஒருவரை நாங்கள் நான் சொன்னேன், ஒருவரை வணங்குகின்ற பொழுது அந்த வணக்க யாரை வணங்குகின்றோமோ அவருடைய நல்ல வைப்ரேஷனும் சரி கெட்ட வைப்ரேஷனும் சரி எங்களுக்கு வந்துடும். அதான் அங்க இருக்கின்றது. அதே மாறுகின்ற பொழுது எங்களுடைய ஒருவரை பார்க்கின்ற பொழுது வணக்கத்து, அது வணக்கம் நாங்க தொட்டு செய்வதில்லை, அதுலயே வந்துடும் என்றால், ஒருவரை தொடும் பொழுது ஸ்பரிசிக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அண்ட் நெகட்டிவ் கர்மா பேட் கர்மா வந்து அங்கால அந்த மற்றவர்களுக்கு அவர்களுடைய பாதிப்பு வரும். இம்பாக்ட் ஆஃப் தட் நெகட்டிவ் எனர்ஜி, இம்பாக்ட் ஆஃப் தட் பேட் கர்மா வில் கோ டு த அதர் பர்சன் டு. அப்ப இது குருவினிடமிருந்து சிஷ்யனுக்கும் போகலாம், சிஷ்யனிடமிருந்து குருவுக்கும் போகலாம். எங்களுடைய மரபிலே இந்த குரு மிக அணுக்கமானவருக்கு மட்டும்தான் குரு ஸ்பரிச வீட்சை கொடுப்பார். யுவர் சுவாமிகள் சுப்பிரமணிய சுவாமிகளை சந்தித்த பொழுது அவருடைய முதுகிலே ஓங்கி அரைந்து இந்த ஓசையை உலகெங்கும் கேட்கும் என்று சொல்லி சொன்னார். அது அவருடைய ஸ்பரிச தீட்சை, தொட்டு செய்த திருஷை. அதே மாதிரியாக சமீபத்தில் என்னுடைய உறவினர் ஒருவர், என்னுடைய மருமகன் முறையானவர், அவருடைய குடும்பத்தினர் காஞ்சி மடத்திலே போயிருந்தார்கள். அப்ப இருக்கின்ற இளைய சுவாமிகளுடைய தரிசனம் கிடைத்தது. கிடைத்து கலந்து இவர்கள் இந்த இளம் பெண்மணி தெரியாத விழுந்து வணங்குகின்ற பொழுது அவருடைய பாதத்தை தொட முயற்சித்தார். அவர் சடார் என்று அந்த பாதத்தை நிலத்தில் இருந்து மேலே தூக்கிவிட உட்கார்ந்திருந்தவர். இரண்டால் பாதத்தை ஸ்பரிசிக்க கூடாது, அவருடைய அனுமதி இல்லாமல். அதுவும் பெண்களுக்கு அந்த இது கிடையாது. மற்றது இதுவும் சொல்லப்பட்டிருக்கின்றது, எங்களுடைய சைவ சமய நெறி என்று சொல்லி மறைஞான சம்பந்த தேசிகர்களின் புஸ்தகம் இருக்கின்றது. அதிலே சொல்லியிருக்கின்றது, ஆச்சாரியருடைய மனைவிக்கு தொண்டு செய்தல், குருவினுடைய பத்தினிக்கு தொண்டு செய்தல் இருக்கின்றது இல்லையா. அப்ப அது வந்து இந்த கலியுகத்திலே ஆச்சாரிய மனைவிக்கு தொண்டு செய்யும் உள்ள தொட்டு பாத நமஸ்காரம் இல்லை. குரு பத்தினிக்கு கூட காலை தொட்டு பாத நமஸ்காரம் கிடையாது. அப்ப இதுதான் இந்த மரபு. அப்ப இந்த மரபிலே நான் ஆதீன மரபிலே பார்த்திருக்கின்றேன். அப்ப ஆதீன மரபிலே எல்லாம் நினைக்கிறேன், திருவாவூர் ஆதீனம், தர்மபுர ஆதீனம், அவர்கள் சில பேர்கள் அணக்கமாக அவர்களுக்கு பிடித்திருந்தால் அவர்களை அழைத்து தாங்களே திருடுவர் அணிவித்து விடுவார்கள். அது ஸ்பரிச தீட்சைக்கு ஒப்பானது, அது வேறு. அதுக்காக ஜென்ரலா எல்லாருக்கும் கூப்பிட்டு வைப்பது கிடையாது. அப்ப இது ஒரு அணுக்கமான ஆசீர்வாதம். It's a very personalized and very highest form of blessing from the Guru to the Shishya. Provided Guru is in that state and Shishya in that state. Guruvum andha nilayile irukka venum, Sividarum adukkuriya pakkavam irukka venum. Andha nilayile dhaan idhu sariyaga irukkindrathu mattumadi. Anal koyile nadakkirathu ennendru kettal palaver vibhoodiyai eppadi vaanguvathu endru theriyadhu, eppadi tharuppathu endru theriyadhu. Kodukkum poladhum adhigamaga koduthu viduvargal. அக்காலம் போல இக்காலத்தில் எல்லாரும் நெற்றியிலே பட்டையாக விபூதி பூசுபடு கிடையாது. பல பேர் வேலைக்கு பாடசாலைக்கு போவதற்கு முன்னர் அவர்கள் அப்படி செய்ய முடியாது. அப்ப மிகவும் லைட்டாகத்தான் அவர்களுக்கு பூசக்கூடிய இருக்கும். அப்ப கொடுக்கின்ற குருமார்களும் அந்த அளவுக்கு எப்போ மெலிதாக கொஞ்சமாக கொடுக்க வேண்டும். கோயிலே வேணுமென்றால் அந்த மிகுதி விபூதியை போட்டுவிட்டு போவதற்கு ஒரு பாத்திரம் ஒன்று இருந்தால் அதிலே போட்டுவிட்டு போவார்கள். நான் சிதம்பரத்திலே போய் தரிசனம் செய்தேன். ஆணையத்துற தரிசனத்துக்கு இந்த வருஷம் இல்லை, இப்போதுக்கு முந்தின வருஷம் போன பொழுது அக்காலத்திலே அவரை கிட்ட கூட தரிசிக்க முடியவில்லை, அவ்வளவு தூரம். அந்த தூரத்தில் இருந்து அந்த தரிசனம் போது ஒரு கொஞ்சம் விபூதி கிடைச்சிட்டு ஒரு பொட்டளத்துல அங்க இருக்கிற திருஷி ஒருவர் தந்துட்டார். போய் அங்க அர்ச்சனை செய்து கொண்டு வந்து தந்தார் அந்த விபூதி. ஒரு பேப்பர்லாம் சுத்திரபடி இருக்குது, அதை நான் எடுத்து தரிசித்தவுடன் பக்கத்தில் இருப்பவர்களும் கேட்பார்கள். அப்போ அவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு போனா எத்தனையோ நூற்றுக்கணக்கான மாதிரி தொட்டு தொட்டு கடைசியா பேப்பர்ல விபூதியே இல்லை. அப்ப விபூதி இல்லை என்ற காட்ட அந்த விபூதி இருந்த அந்த பத்திரிகை துண்டை, அந்த கடதாசி துண்டை வேண்டி தனது நெட்டியிலே தொட்டுக்கொண்டு எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறார். அது விபூதிக்குள்ள மகிமை, அதுதான் விபூதிக்குள்ள மகிமை. இங்கே அப்படி இல்லை. கல கோயில்களில் விபூதியை கொடுத்தால், சந்தனத்தை கொடுத்தால், குங்குமத்தை கொடுத்தால் அங்கே இருக்கிற சுவர்லயே அப்படியே அப்படி தேய்த்து போட்டு வந்து விடுகிறோம். பக்தர்களுக்கு எடுக்கேட் பண்ண வேண்டும், கால நேர சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்களை அதை செய்ய வேண்டும். மற்றது சில இடத்திலே வைத்திருப்பார்கள், தாங்களே எடுத்து அணிந்து கொள்ளும்படி. அது ஒரு சாதாரண முறைமை, தாங்களே எடுத்து அணிந்து கொள்வது. ஆனா உண்மையிலே ஒரு பிளஸிங், அது பிரசாதம் என்று சொன்னால் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட வேண்டும். ஆச்சாரியர் அதை கொடுக்க, மற்றவர் வாங்க வேண்டும். அதுதான் அந்த முறைமை இருக்கின்றது.
7: உண்மையில டாக்டர், இந்த பாதத்தை தொட்டு நமஸ்கரித்தல் நீங்கள் கவனித்த என்னான்னு, பொதுவாக எங்களுடைய பல்வேறு வகையான இந்த நிகழ்ச்சிகளிலே சங்கீத வாத்திய கலைஞர்கள் தங்களுடைய குருவை அந்த மாதிரி பாத நமஸ்காரம் செய்து வணங்குகிற ஒரு முறையை நாங்கள் பார்க்கிறோம். பெரும்பாலான நிகழ்வுகளிலே நான் பார்க்கிறேன், அவர்கள் தங்களுடைய குருவை வணங்க, அவரிடம் கல்வி பயிலுகின்ற மாணவர்களும் தங்களுடைய குருவை வணங்குகிற ஒரு முறைமை இருக்கிறது.
5: அந்த முறைமை வந்து எல்லா குருமாருக்கும் உண்டு. அது சங்கீதத்துக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு வைத்தியம் சொல்லித்தந்தால் என்ன, கணிதம் சொல்லித்தந்தால் என்ன, குருமார் எல்லோருக்கும் வணக்கம் உண்டு. அது அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற மரியாதை, அவர்கள் செய்கின்ற வித்தை, அந்த கலை ரெண்டு. ஒன்று வந்து அவருக்கு செய்கின்ற மரியாதை, உங்களுக்கு ஒரு கற்றுத்தருகிற வாதியா இருக்கு. இரண்டாவதாக இந்த வித்தையின் ஊடாக, இந்த வித்தை யாரிடம் இருந்து வந்தது என்று கேட்டால், ஆதியிலே எல்லாம் உறவினிடம் இருந்துதான் வந்தது. பிசிக்ஸ்ல இருந்து, கணிதத்தில இருந்து, அஸ்ட்ராலஜியில இருந்து, மைத்தியத்தில இருந்து, நாட்டியத்தில் இருந்து, இசையிலிருந்து, சகல சாஸ்திரங்களும் 64 கலைகளுக்கும் புறப்படும் அவன். ஆகவே ஆதி குருவுக்கும் அதனூடாக அந்த வணக்கம் போகின்றது. அதை பாவித்து வணங்க வேண்டும். அதற்காக இவருக்கு நாங்கள் அவருடைய முகத்துக்காக நாங்கள் வணங்கி, அவரை மகிழ்ப்பதற்காக வணங்கி என்று அல்ல,
7: உளமாற வணங்க
5: உளமாற வணங்க
7: அதுதான் அங்க முக்கியம். அந்த இந்த தாற்பரியத்தை உணர்ந்து செயல்பட்டால் உண்மையான அந்த அருள் அவர்களுக்கு கிடைக்கும்.
5: கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும்.
7: இப்ப இந்த டாக்டர், இந்த எங்களுடைய விபூதி திருநீரினுடைய மகிமை அதை பற்றிய

0: அனைவருக்கும் அவர் தந்திருக்கின்றார் இந்த சைவ வினாவிடையிலே. அப்ப வாகனமடினால இதை போய் எங்க கேட்கலாம் எங்க பார்க்கலாம் என்று பல பேர் குறப்பட்டுக் கொண்டார்கள். இப்படி ஒரு புஸ்தகம் இல்லையே அப்படி இல்ல, ஏற்கனவே இருக்கின்றது சைவ சமய வினாவிடை, அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸும் இருக்குது. எங்களுடைய இணையதளத்திலையும் அதை தலைமையேற்றி இருக்கின்றோம். அப்ப இந்த சைவ வினாவிடையிலே எங்களுக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாவற்றுக்குரிய பதில்களும் உண்டு. அப்ப அந்த அந்த பதில்களை அங்க காணில கிடைக்காத பதில்களை மற்ற இடத்துல தேடலாம், அது வேறு. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் இந்த காப்பி ஒன்று கட்டாயம் வச்சிருக்கணும், ஹார்ட் காப்பி ஒன்று.
1: அதுல உண்மையிலே டாக்டர், எங்களுக்கு இப்ப ஆரம்ப நிலையில நாங்கள் படித்த காலங்கள்ல எங்களுக்கு சமயம் ஒரு பாடமாக இருந்தது. இப்ப அந்த நேரத்திலே இவ்வாறான பாடல்கள் சைவ வினாவிட கூட எங்களுக்கு ஒரு நூலாக இருந்தது. இப்பொழுது அது அப்படியே அருகி போய் எங்களுடைய சமயத்தின் முக்கியத்துவத்தை விளங்காமலே நாங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: யாத்திரை செல்வர்கள் சிதம்பரத்திலே போனால் அங்கே மாலை கட்டி திரை இருக்கின்றது, கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கின்றது, நடந்து போகலாம். அங்கே ஆறுமணவர்களுடைய நிலையம் இருக்கின்றது, அந்த நிலையத்திலே போய் நீங்கள் அந்த ஆறுமணவர்களுடைய நிலையம் அவர் அங்கே ஆறுமணவர் மண்டபம் ஒன்றும் இருக்கின்றது,
1: பாடசாலையும்
0: இருக்கின்றது. அங்கே இந்த புஸ்தகங்கள் விலைக்கு கிடைக்கின்றன. சைவ வினாவுடைய இரண்டாம் புத்தகம் இந்திய விலையிலே ₹18.
1: ஓ,
0: ₹18 என்றால் இங்க வந்து எங்களுக்கு ஒரு 40% கிட்ட வரும், 40-45%. அப்ப ₹18 இது இரண்டாம் புத்தகம். முதலாம் குட்டாவது விடை குறைவு. அப்ப இந்த புத்தகத்தை ஒரு $1 விட குறைவு இந்த பெறுமதி, அதை பெற்றுக்கொள்ளலாம். அங்க அந்த ஒரிஜினல் பதிப்பு அந்த அதே விதமாக அந்த முதலாம் புஸ்தகம் இரண்டாம் புஸ்தகமாக இருக்கின்றார்கள். அதை விட வேறு பல இடங்களிலேயும் இந்த சைவபினாவுடைய பதிக்கப்பட்டிருக்கின்றது. சில இடங்களிலே கொஞ்சம் மாற்றி கண்டவர்கள் விஷயங்களை மாற்றவில்லை. முதலாம் வினாவிடல இருக்கிற சின வினாக்களுக்கு ஒரு முதலாம் வினாவிட ஒரு லெவல்ல மறுமொழி, ஒரு சர்டன் லெவல். ரெண்டாம் வினாவில அதே கேள்வி வரும், ஆனா இன்னொரு கொஞ்சம் கூடிய லெவல்ல, அதுக்கு கூடிய ஸ்டாண்டர்ட்ல விட இருக்கும். அதே சில பேர் அது ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து ரெட்டி தின்ற வினாக்களை எடுத்து விட்டு அந்த ரெண்டாம் வினா அப்படியான பதிப்புகளும் வந்திருக்கின்றன. ஆகவே ஆனா ஒரிஜினல் ஆர்மனாவளர் பதித்த பதிப்புகள் என்றால் அங்கே இருக்கின்றது அந்த ஆர்மனாவுடைய அறக்கட்டளை அருமணா நிலையம் மாலகட்டி தெருவிலே சிதம்பரத்தில் இருக்கின்றது. போறவர்கள் அங்கே போய் அதை விசாரித்து சர்ச்சையாக அங்கே அது அந்த நிலையம் மூடி இருந்தாலும் கூட பக்கத்தில் இருப்பவர்களை விசாரித்தால் அங்கே இருப்பவர்களுக்கு அழைப்பு விடுத்து உடனே உங்களுக்காக வந்து அந்த புஸ்தகம் எடுத்து தருவார்கள். அதை அந்த பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு மேலும் பிரதிகள் ஏதாவது தேவைப்பட்டால் எங்களிடம் முன்பதிவு செய்தால் நாங்கள் அங்கிருந்து எடுப்பித்தும் அந்த பிரதிகள் தரக்கூடியதாக இருக்கும்.
1: நன்றி டாக்டர். இப்ப இதுல ஒரு கேள்வி இங்கே ஒரு நேயர் கேட்டிருக்கிறார், அந்த கேள்வியோடு நாங்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். கேள்வி என்னென்றால், இந்த மறுபிறப்பு உண்மையானால் அதுவும் பாவம் செய்தால் புழுபூச்சியாக பிறக்க வேண்டி வருமென்றால் புழுபூச்சி என்ன நன்மைகளை செய்ய முடியும்? மனிதனாக பிறக்க இதை எப்படி நம்புவது? நன்மை தீமை விளங்குவதற்கு விளங்க அவற்றுக்கு ஆறாம் அறிவு பகுத்தறிவு இல்லையே, அந்த புழுபூச்சிகளுக்கு பகுத்தறிவில்லை, அவைகள் என்னென்று இந்த இதனை பேந்து பிறம்பு திரும்பவும் மனிதனாக பிறக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இப்போ இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் இங்கே எடுத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த மறுபிறப்பு, முன்ஜென்மம் என்றெல்லாம் இந்த தொலைக்காட்சியிலே மிகவும் பிரபலமாக அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். நேற்று நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் டாக்டர், இந்த விஜய் டிவியில் முன்ஜென்ம நிகழ்ச்சி. அதிலே ஒருவர் தான் வந்து இந்த ஹிப்னோட்டிசம் அதில் தான் ஆராய்ச்சிகள் செய்ததாக ஒரு பெண்மணி சொல்கிறார். அவர் அமெரிக்காவிலும் நான் போய் இதில் பாண்டித்யம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த ஹிப்னோட்டிசம் முறையில் சிலரை அப்படி ஒரு மயக்க நிலையிலே கொண்டு போய் அவருடைய முன்ஜென்மத்தை பற்றியெல்லாம்
0: கேட்பீர்கள்,
1: நீங்களும் பார்த்துருப்பீர்கள் நினைக்கிறேன். நேர்கள் பலருக்கு இப்போ அது ஒரு மிகவும் சுவராசியமான ஒரு நிகழ்ச்சியாக போகிறது. இதை பற்றி சிலர் கொஞ்சம் குறைபாடாகவும் கூறுகிறார்கள். அதாவது வந்து இவர்கள் இது அது அப்படி ஒரு உண்மையும் அதில் இல்லை, அதே ஒரு செட்டப் கேம் மாதிரி இவர்கள் ஏற்கனவே தயார் செய்து அவர்களை அப்படி பேச வைக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் மக்களிடையே உங்களுக்கு தெரியுந்தானே, எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பும் இருக்கும். அப்போ அதை பற்றியும் நாங்கள் இந்த விஷயத்தில் கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக இந்த இவருடைய மறுபிறப்பு உண்மையானால் அதை பற்றி நாங்கள் பல முறை பேசியிருக்கிறோம். இந்த மறுபிறப்பு அதனுடைய தாற்பரியங்களை நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறீர்கள்.
0: மறுபிறப்பு உண்மையை ரெண்டு விதமாக அணுகலாம்.

0: முதலாவது பிறந்த பின்னர் மீண்டும் பிறப்பு உண்டு என்ற உண்மை
1: உண்மை
0: இந்து சமய மரபிலே இருக்கின்றது. சைவர்கள், வைஷ்ணவர்கள், சாக்தர்கள் எல்லாருக்குமே இருக்கின்றது. பௌத்தர்களுக்கு இருக்கின்றது, சமணர்களுக்கு இருக்கின்றது. ஆதி காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கும் இது இருந்தது.
1: ஓஹோ, ஆரம்பத்திலே
0: இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த யோவான் என்றொருவர் இருந்தார். அந்த யோவானை பற்றி கேட்கின்ற பொழுது அவரை கேட்கின்றார்கள், நீர்தான் எலியாவா என்று கேட்கின்றார்கள். எலியா என்பது அவருக்கு முன்னர் வாழ்ந்து மறைந்து போன ஒரு தீர்க்க தரிசி. அப்ப அவர் மீண்டும் பிறந்து வருவார் என்ற நம்பிக்கை இருந்ததில் தானே கேட்கின்றார்கள். இதே அதே மாதிரியா அவரை நீர்தான் மெசையாவான்னு கேட்க, இல்லை இல்லை, அவருடைய வருகைக்காக தயார்படுத்த வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இதே மாதிரியாக இயேசு கிறிஸ்து ஒரு முறை தன்னுடைய சீடர்களை கேட்கின்றார், என்னை பற்றி மற்றவர்கள் என்ன பேசிக் கொள்ளுகின்றார்கள் என்று. அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர்தான் எலியாவோண்டும் பேசுகின்றார்கள், அதாவது முன்னர் வந்து போன தீர்க்க தரிசி திருப்பி வந்திருக்க. அப்ப அதுல இருந்து அங்கே மறுபிறப்பு நம்பிக்கை இருந்திருக்கின்றது. எல்லாரும் பிறக்காவிட்டாலும் கூட இந்த ஞானிகள் மகான்கள் என்றாலும் திருப்பி வருவார்கள் என்ற நம்பிக்கை அங்கே இருந்திருக்கின்றது. இதே சமயங்களிலே அடுத்ததாக இந்த விஞ்ஞானத்திலே
1: பல விஷயம்
0: எடுத்துக்கொண்டால், நீங்கள் சொன்ன மாதிரி அதை சொல்வார்கள் மெனோவசியம், ஹிப்னாட்டிசத்துக்கு பேசோ மெனோவசியம். அந்த ஹிப்னாட்டிசம் பண்ற பொழுது என்ன நடக்கின்றது என்று கேட்டால், பலருக்கு இதை இந்த மெனோவசியம் பிறந்த முறையை தெரிந்து கொள்ள வேண்டும்,
1: அதுதான் முக்கியம்.
0: அதாவது வந்து சிலருக்கு மனத்திலே தன்னறியாத கவலைகள் இருக்கும், சில இன்ஹிபிஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு இன்டர்வியூக்கு போனா ஃபேஸ் பண்ண இயலாது, சில பேருக்கு தனிப்பட்ட இடத்துக்கு போக இயலாது, சில பேருக்கு கரப்பான்பூச்சியை பார்த்தா அந்த கட்டிடத்தை விட்டு ஓடி விடுவார். இப்படி தன்னறியாத பயங்கள் இருப்பதை கண்ட சில விடயங்களுக்கு இந்த ஆள் மனதிலே சில சம்பவங்கள், குழந்தை பராயத்திலே அல்லது வளர்ந்த பிறகு நடந்த பராயங்கள், வளர்ந்த பிறகு நடந்த சம்பவங்கள் கூட எங்களை அறியாமல் அங்கே பதிந்திருக்கின்றன. வெளிப்படும் வேறு விதமாக திரிவுபட்டு, மற்றது இப்படி இனங்காண முடியாத பயம், தயக்கம், கட்டுப்பாடு போன்றவற்றினூடாகவும் வெளிப்படும். அப்ப இதை காட்டுவதற்காக இந்த ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு சென்றார்கள். இவர்களை ஒரு ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு சென்றால், இதுல சிக்மண்ட் ஃப்ரைட் என்பவர் அவர் வேறு ஒரு விதமாக செய்தார். அவர் ஃப்ரீ அசோசியேஷன் டெக்னிக் என்று கதைக்க வைத்தே கொண்டு வந்தார். இவர்கள் ஆழ்நிலைக்கு கொண்டு போன பொழுது இவருடைய சிறு வயதிலே நடந்த சில சம்பவங்கள், அவர்களுக்கே தெரியாமல் அவருடைய மனதிலே புதைந்திருக்கிற சில சம்பவங்கள் வெளிக்கொணரப்பட்டன. இந்த பயங்களுக்கு, இந்த பீதிகளுக்குரிய காரணங்கள் கண்டறியப்பட்டன. அப்ப இதனூடாக பல சம்பவங்கள் எமக்கு நடந்தது, ஆனால் எமக்கு வெளி மனத்துக்கு தெரியாமல் ஆழ்மனத்தில் இருப்பது வெளிக்கொணரப்பட்டது. இதுதான் மெனோவசியம். இதனூடாக சில சிகிச்சை முறைகள் இன்றளவு நடைமுறையில்
1: இருக்கின்றன.
0: இப்படி சில பேரை மனோவசியத்தினூடாக அந்த மன உறக்கத்திலே கொண்டு செல்லுகின்ற பொழுது சில பேர் போவார்கள், சின்ன வயசு வரைக்கும் போவார்கள். ஒரு குழந்தை எழுத்து நடக்க துவங்குற காலத்துக்கு கூட அவர்கள் போய் தங்களுடைய மெமரியை ரெக்கால் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சிலர் இப்படி கொண்டு வந்த பொழுது சடுதியாக அவர்கள் இன்னொரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் லைஃப் செட்டப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல தொடங்கினார்கள் சில பேர். இதுக்கு இவருடைய இந்த வாழ்க்கைக்கும் இந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்ப இந்த பதிவுகள் பல ஆண்டாண்டு காலமாக பதியப்பட்டு வந்திருக்கின்றன. உளவியல் துறையிலே, மனோவியல் துறையிலே இவையெல்லாம் பதியப்பட்டு வந்திருக்கின்றன. இந்த சம்பவங்கள் இந்த வாழ்க்கைக்கு தொடர்பு இல்லாதபடியினாலே ஒரு நிலைக்கு மேலே அவருடைய மனத்தை கொண்டு செல்லுகின்ற பொழுது அது ஆழ்நிலை, ஆழ்ந்த பதிவில் இருக்கின்ற முற்புறவி நிகழ்வுகளை கொண்டு வருவதாக இருக்கலாம் என்ற நம்பிக்கை வரக்கூடியதாக இருந்தது. இதுதான் இந்த இதனுடைய தாற்பயம். இதிலே சிலவற்றை ஒரு சிலர் மேலும் ஒரு ஆராய்ச்சி முறையில எடுத்துக்கொண்டு அவர்கள் சொன்ன இடங்களுக்கு போய் பார்த்து சொன்ன இடங்கள், சம்பவங்கள், பெயர்களை கண்டறிந்து அந்த உண்மைகளை எழுதியிருக்கின்றார்கள். இது கேஸ் ரிப்போர்ட்ஸ், இண்டிவிஜுவல் கேஸ் ரிப்போர்ட்ஸ் ஆக இருக்கின்றன. இதுதான் இதனுடைய தாற்பயம். அப்ப இந்த முறையில தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மறுபிறப்பு உண்டா இல்லையா என்பதற்கு இவ்வளவு தரவுகளையும் நாங்கள் தந்திருக்கிறோம். எங்களுடைய சமயத்திலே மாணிக்க சொல்லுகின்றார், புல்லாகி புடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் திருவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில். ஸ்தாவரம் என்றால் என்னென்றால் நான் இன்றைக்கு தாவரம் என்றால் பிளான்ஸ் தான் சொல்றோம். தாவரம் என்றால் அசையாத பிறப்புகள் எல்லாம் தாவரம். சங்கம் என்றால் அசைகின்ற உயிர்கள். ஊரிலே நாங்கள் எங்களுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் வெளி வைக்கின்ற பொழுது ஸ்தாபர சங்கம சொத்துக்கள், அசையும் சொத்து அசையா சொத்து, மூவபிள் நின்னுபபிள் ப்ராப்பர்ட்டி சென்று போடுவோம். வக்கீல் எழுதுவார்கள். அப்ப இங்க தாவரத்துல வந்து தாவரம் என்றால் அசையாத உயிர்கள். கல் பாறை அசையாத உயிர், மரம் அசையாத உயிர், அசைகின்ற உயிர்கள் விலங்குகள் மிருகங்கள் பறவைகள். அப்ப இந்த சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அவர் சொல்லுகின்றார். இதை சிலர் சொல்வார்கள் கல்லாய் மனிதராய் என்று சொல்லி இருக்குது. இது கல்லாய் என்று சொன்னது எழுதப்பட்டது எழுத்துப்பிள்ளையா வந்திருக்க வேணும் வீடுகள்ல. இது கல்லா மனிதராய், அதாவது கற்காத மனிதராய் என்று சில பேர் சொல்லுவார்கள். அப்படி அல்ல, கல்லுக்கும் உயிருண்டு, கல்லுக்கும் உயிருண்டு. வேண்டுமென்றால் விஞ்ஞானத்திலே பாருங்கள், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் ஒன்று கோரல்ஸ், முருகக்கற்கள். முருகக்கற்கள் கோரல்ஸ் வளர்கின்றன. பல வண்ண முருகக்கற்கள் கடலுக்கே இருக்கின்றன. அது ட்ரிப் போய் நாங்கள் இன்றைக்கு இலங்கையில கூட பென்தோட்டையில போனால் அந்த போட் ட்ரிப் போகும். போட்ல கீழே கிளாஸ் பேஸ் இருக்குது, அதுக்காக கடலுக்கு கீழே இருக்கிற வண்ண வண்ண முருகக்கற்களை பார்க்கலாம். இது கூட அருகி கொண்டு போகின்றது. அவற்றுக்கும் பிறப்புண்டு, வளர்ச்சியுண்டு, உறப்புண்டு. அதனால முருகக்கற்களை கட்டிடத்துக்கு கூட பாவித்திருக்கின்றார்கள். மிகவும் உறுதியான கற்கள் இருந்தாலும் கூட மிகவும் உறுதியான கற்கள். நான் படித்த யாழ்ப்பாண கல்லூரியில் ஒரு பகுதி கட்டிடம் முருகக்கட்டிடம், அதை சமீப காலத்தில் இடித்து திருப்பி கட்டுவதற்கு இடிப்பதற்கு மேலும் கஷ்டம். அப்ப பூச்சி எடுத்து போட்டு திருப்பி பூச்சி பூசி கட்டி விட்டார்கள். அவ்வளவு வைரமான கற்கள் இந்த முருகக்கற்கள் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அது மட்டுமல்ல, எமது சிற்ப சாஸ்திரத்திலே கற்களிலே ஆண்கள் பெண்கள் அழிக்கல் என்ற வேறுபாடு ஒன்று. சிற்ப சாஸ்திரம் தெரிந்தவர்கள் அதை தட்டி நாதம் எழுப்பி அந்த நாதத்தில் இருந்து அந்த ஆண்கள்லா பெண்கள்லா அழிக்கல்லா என்று வேறுபடுத்துவார்கள். ஆண்கள் தான் ஆண் தெய்வ விக்கிரகங்களுக்கு பாவிக்க வேண்டும், பெண்கள் தான் பெண் தெய்வ விக்கிரகங்கள் செய்வதற்கு பாவிக்கப்பட வேண்டும். அழிக்கற்கள் படிக்கட்டுக்கள் பூடங்கள் போன்றவற்றுக்கு பாவிக்கப்பட வேண்டும். இது வந்து ஒரு வைத்தியர் எப்படி ஒரு செவஸ்கோப்பை வச்சு இருதய துடிப்பை அறிந்து இது இருதயத்தில் மைட்ரல் ஸ்டெனோசிஸ், இருதயத்தில் மைட்ரல் இன்கம்பிட்டன்ஸ், இது ஹார்ட் பிளாக், இது ஹார்ட் ஃபெயிலியர் என்று எப்படி சொல்லுகின்றாரோ அதே மாதிரியாக சிற்ப சாஸ்திரத்தை படித்து உணர்ந்த சிற்ப வல்லுநர் இந்த நாதத்தை தட்டி எழுப்பி கல்லிலே இது ஆண்கள்லா பெண்கள்லா அழிக்கல்லா என்று சொல்லுவார். அவை கல்லுக்கும் உயிர் உயிருண்டு. அடுத்து அவருடைய கேள்வி என்று கேட்டால், இதுக்குத்தான் உயிர் இருக்குது, ஆனா பகுத்தறிவு இல்லையே. அதுவே உற்றறிவு, அதுவே புல்லும் மரணும் ஓரறிவினவே. இது தொல்காப்பியத்தில் இருக்குது. அதாவது தாவரங்கள் விலங்குகளுக்கு ஒரு அறிவு தான் இருக்கு, தொடுக உணர்ச்சி தான் இருக்குது. அப்ப தொடுக உணர்ச்சி மட்டும் இருந்தால் அது எப்படி தன்னுடைய கர்மாவை கழித்து இஞ்சால வந்து வரப்போகிறது என்றது கேள்வி. அதனுடைய என்னென்று கேட்டால், ஒரு மரமாக பிறந்துட்டோம் என்று வைத்தால், இந்த மரம் வந்து ஒரு இடத்திலேயே தரித்திருந்து தாவரம் இல்லையா, அப்ப மூவண்ணையில ஆறு, வெயிலில காய்ந்து மலையில நினைஞ்சு குளிர்ல குளிர்ந்து இல்லையா, அந்த குளிர்களுக்கு மலையில பிறந்து அந்த குளிர்ல வாடி அந்த தன்னுடைய காற்றில உழைந்து தன்னுடைய கர்மாவை கழிக்கின்றது. அசையலாது பனி என்றான்னா, வெயில் என்றான்னா, காத்தண்டான குளிர் என்றான அதுல இருக்குது. அதுக்கு தொடுக உணர்ச்சி இருக்குது. தொல்காப்பியர் சொல்லிட்டார், உற்றறிவு அதுவே. உற்றண்டா தொடுக, ஊரு தொடுக உணர்ச்சி. தொட்டா சுனிங்கிய பார்த்தா தொட்டோன்னு. அப்ப இவ்வளவு உணர்வும் அதுக்கு வருவது தானே. அப்ப அது செய்த கர்மாவை இந்த சூடு குளிர் காத்து உளைச்சல் ஒரு இடத்துலயே நின்று கழிக்குது, கர்மா கழியுது. அது மட்டுமல்ல, தன்னை நாடுவெனும் உயிரினங்களுக்கு நிழல் தருகுது, உறவிடம் தருகுது, காற்றை சுட்டிகரிக்குது, வாயுமண்டலத்தை சுத்தமாக்குது, பூ தருகுது, காய் தருகுது, கனி தருகுது, புறவு தருகுது, உணவு தருகிறது, தனது உடலை கூட மரமாக தருகிறது. நாங்கள் கட்டிடம் கட்டுவதற்கு இதெல்லாம் அது என்ன நல்வினை பாத்தீங்களா. தீய கர்மா கழியுது, நல்ல கர்மா வருகுது. இதுலையும் சில மரங்களோட பூச திரவியங்கள் வந்துடும். என்னென்ன, சந்தன மரம் வந்தா சந்தனம் வந்து சுவாமிக்கு போறது, ஒரு வில்வ மரம் வந்தா இலை வந்து சுவாமிக்கு போறது, ஒரு மல்லிகை என்றா பூ வந்து சுவாமிக்கு போறது, என்னொரு மாமரம் அல்லது பலாமரம் வந்தா அது இந்த பழம் வந்து சுவாமிக்கு போச்சு என்றால் அது மரத்துக்கு எவ்வளவு புண்ணியமா. சில மரங்கள் இந்த பூச திரவியமா வரும், சில மரங்கள் கோயில்ல நிழல் மரமா இருக்கும், சில மரங்கள் தல விருட்சமாயிருக்கும். அப்ப இதெல்லாம் மேலான சிவபுண்ணியங்கள். அப்ப இந்த நல்வின பயணம் சிவபுண்ணிய பயணம் வந்தா சிவபுல மனுஷரா பிறக்காமலே அவர் நேரடியா முத்தி பெற்றிடும்.
2: ஓம் நம சிவாயா. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ವಾರಾಣಿ ದೇಹಸ್ಥಿತ ವಿದ್ಯಾ ವಸ್ತು ಸಮೃದ್ಧಿರತ್ಯಖಿಲ ಸಾಮಗ್ರಿ ಸಮೇತೆ ಸದಾ ದುರ್ಗಾದಿ ಪ್ರಿಯ ದೇವ ಮಾಮಕ ಮನೋ ದುರ್ಗೇ ನಿವಾಸಂ ಕುರು ಮಾ ಗಚ್ಛತ್ವಮಿತಸ್ತತೋ ಗಿರಿಶ ಭೋಮಯೇವ ವಾಸಂ ಕುರು ಸ್ವಾಮಿನ್ನಾದಿ ಗಿರೀಶ ಕಿರಾತ ಮಾಮಗಮನ ಕಾಂತಾರ ಸೀಮಂತರೇ ವರ್ತಂತೆ ಬಹುಶೋ ಮೃಗಾ ಮದಜುರಃ ಮಾತ್ಸವ್ಯ ಮೋಹಾದಯ ತಾನ್ಹತ್ವ ಮೃಗಯ ವಿನೋದ ರುಚಿತ ಲಾಭಂಚ ಸಂಪ್ರಾಪ್ತ್ಯಸಿ. 42-43 ಶ್ಲೋಕಗಳ ಶಿವಾನಂದ ಹರಿ ஆனந்தகளுக்குள்ளேயே சிவானந்தம், ரெண்டாவது பதார்த்தம் தோணாதான் இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம், விஷய சம்பந்தம் இல்லாதான ஒரு ஆனந்தம், அபரிச்சனமான ஒரு ஆனந்தம். அந்த சிவானந்தத்தினுடைய ஒரு பெருக்கை லஹரியை தான் அனுபவித்துக் கொண்டு சொல்றார். அதுல முக்கியமாக பகவான துர்கப்பிரியான்னர். துர்கமா இருக்கிற இடத்துல ஒரு கோட்டைக்குள்ள இருக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப இஷ்டமா. பரமேஸ்வரனுக்கு கிரிஷான்னு பேர். மலையில இருக்கிறவர். ஏன் சுவாமி மலையில இருக்கார்? அது எல்லாரும் கஷ்டப்பட்டு வரணுங்கிறதுக்கா? அப்படி இல்லை, அவர் மேல இருந்தாரு. ஏன்னா எல்லோருடைய எல்லாரையும் அவர் பார்க்கலாம். கீழே இருந்தா முன்னால இருக்கிறவர்கள் தான் அவர் பார்வை விழும், பின்னால இருக்காளுக்கு பார்வை விழாதோ எனக்கூடியதான எண்ணத்துல மேல் லெவல்ல இருக்கிறார். எல்லோரையும் நான் பார்க்கணும், என்னுடைய கருணா கடாட்சத்தினால எல்லோரையும் கடை தேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரிஷா, ஏ கிரிஷந்தான்னு சொல்றது ருத்ரமானது. அதே விதமாக அந்த பரமேஸ்வரன் துர்காதி பிரியா, ஒரு போர்ட்டல் இருக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஆசை. ஒரு கோட்டைன்னா கோட்டைக்கு அகழி இருக்கணும், பெரிய மதுகு சவர் இருக்கணும், உள்ள வாசல்கள்லாம் இருக்கணும், அதுக்குள்ள பட்டாள் இருக்கணும். எப்படிப்பட்டதான பட்டாள் இருக்கணும்? நம்பிக்கையோடு இருக்கக்கூடியதான பட்டாள் இருக்கணும். அதுக்கும் உள்ள என்ன இருக்கணும்? நிறைய சாமக்கிரி இருக்கணும். இவைகள்லாம் இருக்கணுமே, அவைகள் இருந்தால் தானே கோட்டைன்னு பேரு. அதே போல உங்ககிட்ட இருக்கா? இருக்கப்பா, என் மனசுலயும் அந்த கோட்டை இருக்கு. கோட்டைக்கு வேண்டியதானே எல்லா பொருளும் இங்க மனசுக்குள்ள இருக்கு. என்ன இருக்கு? காம்பீரியம் பரிகா கதம் பரம். இந்த காம்பீரியம், இந்த பரிகான்னு அகழி எப்படி இருக்கணும்? ஆழமா இருக்கணும். அகழியில விழுந்தமா அவ்வளவு சீக்கிரமா எழுந்துக்க முடியாது. சாதாரணமாக எப்படி இருக்கணும்? 10 அடியாவதும் ஆழம் இருக்கணுமா அகழியில? அதுக்கெல்லாம் எவ்வளவு அழி இருக்கணும், எவ்வளவு வெடுத்து இருக்கணும் அவ எல்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. ஏன்னா மனுஷன் அதை தாண்ட முடியாம அளவுக்கு இருக்கணும். நடுவுல விழுந்தானே ஆனால் அங்கே வந்து நிறைய பிராணிகள்லாம் முதலைகள்லாம் இருக்கணும். ஏன்னா அதை தப்பிச்சுட்டு போக முடியாது, அப்படி அகழி இருக்கணும். அதுக்கு மேல பரிகாபதம் கனசுதி பிராகார புத்தியுணா, அதுக்கு மேல பிராகாரம். அந்த பிராகாரம் எப்படி இருக்கணும்னு அதை ஏற முடியாதா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஏதோ வரல மிஷின்லாம் வச்சுட்டு இருக்கோம், பழைய நாள் என்ன உடும்பு கையில வச்சுட்டு வருவா, அதை தூக்கி வீச்சு போட்டுன்னா அதை அப்படியே பிடிச்சுக்கும், அந்த நூலை வச்சுட்டு அப்படியே கயிறு வச்சுட்டு மேல போயிடுவா. ஆனா அதுக்கும் முடியாத அளவுக்கு இருக்கணும்னா, மனுஷாலால ஏற முடியாத அளவுக்கு அங்கே அந்த மது செவர் இருக்கணும். அதுக்கு மேல அதுக்குள்ள என்ன ஜனங்கள்லாம் இருக்கணும், எப்படி சைன்யம் இருக்கணும். அதுபடி சோமஸ்தாப்த பலம் குணஸ்தோமஸ்தாப்தபலம், சரியான குணங்கள். அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கணும்? வினயம் இருக்கணும், அகங்காரம் இல்லாம இருக்கணும், அதே போல மனசுக்கு சாந்தி இருக்கணும். எப்படி இருந்தாலும் பகவானை நம்பிட்டு இருக்கணும்னு இருக்கணும். ஒரு உற்சாகம் மனுஷனுக்கு எப்பொழுதுமே இருக்கணும். புரியலையே புரியலையே அப்படி இருக்கேனே கவலைப்பட்டிருக்கேன், நிச்சயமா புரியும், பகவான் என்னை காப்பாற்றுவார் எனக்கூடிய நான் நம்பி இருக்கணும். சிவனடியார்கள் சொன்ன வார்த்தையை நம்பணும். இப்படி இருந்த குணங்கள்லாம் இருக்குமே, ஏன்னா அந்த குணங்கள்லாம் ஒரு சைன்யம் மாதிரி மனுஷனுக்கு. அது சரியான சைன்யம் சார், அதை தாண்டி சத்ருக்கள் வர முடியாது. சத்ருக்கள் யாரு? காமக்ரோதாதிகள், ஆசை விருப்பு வெறுப்பு இப்படிப்பட்டதான சத்ருகள் மனசுக்குள்ள போக விடாம பண்றதுக்காக இந்த குணங்கள். அமானித்து மதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிகிரக அப்படின்னு பகவத்கீதையில விசேஷமாக 20 ஆத்ம குணங்களை சொல்லியிருக்க. அத்தனை குணங்களும் என் மனசுக்குள்ள இருக்க சுவாமின்னு. ஆப்தபலம் கனேந்திரியடைய துவாராணி தேகே ஸ்திதா, அதுபோல இந்திரியங்களுடைய கூட்டம் புலன்களுடைய கூட்டம் இவைகள் இருக்கு. பாராணி தேஹஸ்திதா, ஒரு கோட்டைன்னா கோட்டையில வாசல் இருக்கணும் இல்லையா? அதே போல நமக்கும் இந்த மனசுக்கும் வாசல்கள் இருக்கு. வாசல் வழியா உள்ள போறதுக்கு கண்டு காது மூக்கு நாக்கு முதலிய வாசல்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வித்யா வஸ்து சமிருத்தி, வஸ்து சமிருத்தி, கோட்டைக்குள்ள சுற்றுலையும் ஜனங்கள் சத்ருக்கள் ஆக்கிரமித்த போதிலும் கோட்டைக்குள்ள இருக்கிறவ கொஞ்ச நாளைக்கு சௌக்கியமா இருக்கணும். அதுக்கு வேண்டியதான ஒரு 2 மாசத்துக்கோ 3 மாசத்துக்கோ வேண்டியதான சமிருத்தி பொருள்கள்லாம் இங்க இருக்கணும். அதே மாதிரி இங்க இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற எனது வித்யா இந்த மனசுக்கு ரொம்ப நாளா வேதாந்தத்தை கொடுத்து கொடுத்து இருக்கேன், புரியறதோ புரியலையோ கேட்டிருக்கேன். அந்த மனசு வேதாந்தத்தை கேட்க கேட்க மனசு என்ன ஆறுதுன்னு சாந்தி அடையிறது. வாழ்க்கையில கட்டம் வந்தாலும் கட்டம் ஒரு நாளைக்கு போயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இதுல இந்த சாஸ்திரம் கொடுக்கும். கர்மா மேலையும் கீழையும் இருக்கும், நல்ல கர்மா கெட்ட கர்மா மாறி மாறித்தான் வரும். இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு போகும், நம்ம சௌக்கியமா இருப்போம், பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வரும் எனக்கூடியதான உறுதி இவனுக்கு வேணும். கட்டங்கள் வராத வியக்தி உலகத்துல கிடையவே கிடையாது. எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு யாருமே சொல்ல முடியாது. கட்டத்தை இருந்தாலும் அந்த சமயத்துக்கு எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி அதுக்கு தகுந்தா போல நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கும். அந்த மனசுக்கு ஒரு தைரியம் டைரக்ஷன் காட்டி கொடுக்கிறது இந்த வித்யா. வித்யா வஸ்து சமிருத்தி இத்தி அகில சாமக்ரி சமேதே, இப்படி எல்லா விதமான சாமக்ரியும் இருக்கக்கூடியதான் என் மனசுல. துர்கா அதி பிரியா, துர்கத்துல ரொம்ப பிரீத்தி இருக்கே இல்ல. துர்கா அதி பிரியா, துர்கா மாதா விட்ட அம்பாள்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கே, நீங்க வாங்க என் மனசுக்குள்ள இருங்க அப்படின்னு. மனோ துர்கே நிவாசம் குரு அப்படின்னு மனசு என கொடுக்கதான கோட்டைக்குள்ள தாங்கள் இருங்கோன்னு பிரார்த்தனை பண்ணியதான ஸ்லோகம் நேற்று பார்த்தோம். இந்த வித்யாங்கிறத பராவித்யா, பரா அபரான்னு 2 வித்யா இருக்கு. அதுல பராவித்யா வேதாந்த வித்யா அதுன்னு நேற்று பார்த்தோம். அதுக்கு மேல ஸ்லோகம் மகத்வத்வமிதத்தோ கிரிஷபோ மயே பவாசம் குரு. ஏ பரமேஸ்வர, நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம், என் மனசுலயே இருந்தோம். மயே வாசம் குரு, என்ன இடத்துலயே வாசம் குரு, வாசம் பண்ணுங்க. ஏன் அப்படிய, நீங்க ஆதிக்கிராதன் முதல் முதல்ல வேட வேஷம் போட்ட ஒருவர் தான். வேடன்னு சொல்றீங்கள, அந்த வேடனா இருக்கிறவர் யாரு, இங்க பரமேஸ்வரன் தான். அவர் அந்த அர்ஜுனனை டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தார். அர்ஜுன் என்ன பண்ணின, பாசுபத அஸ்திரத்துக்காக தபஸ் பண்ணின. பாசுபதாஸ்திரம் பவர்ஃபுல் அஸ்திரம். அந்த பாசுபதாஸ்திரத்துக்காக ஓம் ஸ்லீம் பசு அப்படின்னு வரும் அந்த மந்திரம். அந்த பாசுபதாஸ்திரத்தை ஜெயிக்கணுங்கிறதுக்காக பரமேஸ்வரனுக்கு ஒரு தபஸ் பண்றார். 1 வருஷ காலம் தபஸ் பண்ணார். தீர்த்தம் தீர்த்தம் ஒன்றும் சாப்பிடல, அப்படி தபஸ் ஏதோ இலைகள் அது இது சாப்பிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பரமேஸ்வரன் பார்க்கிறார். இவர் தபஸ் தான் பண்ணிட்டு இருக்கார், அகங்காரத்தை தாண்டினாரோ அது ரெஸ்ட் பண்ணும். ஏன்னா சிவானுகிரகம் வேணும்னா மனுஷிய மனுஷனுக்கு என்ன அகங்காரம் இருக்கக்கூடாது. நான் நான் என கொடுக்கதான எண்ணம் போகணும், எல்லாம் பகவானுடைய செயல் என கொடுக்கதான நம்பிக்கை மனுஷனுக்கு வரணும். அந்த பகவான் எப்படி எப்படி பண்ணினாலும் நான் உங்களுக்கு தாசனா இருப்பேன் என கொடுக்கதான எண்ணம் இவனுக்கு வரணும். அது வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக என்ன பண்ணினார், ஒரு பன்னியை வரவழிச்சார் அந்த பக்கமா. அந்த பனியை வந்து இவர் வந்து அர்ஜுனை முட்டுற மாதிரி பண்ணினார். அர்ஜுனன் என்ன பண்ணினான், கையில காண்டீவம் இருக்கு, நான் வந்து இந்த பனியை கொல்வேங்கிற அபிப்பிராயத்தில் இந்த காண்டீவத்தினால வில்ல போட்டார், அம்பை போட்டார். இவர் அம்பு போடுறதுக்கும் பரமேஸ்வரன் இன்னொரு அம்பு போடுறதுக்கும் சரியா இருந்தது. அர்ஜுனனுடைய அம்பு தான் முன்னாடி தச்சது, இருந்தாலும் பரமேஸ்வரனுடைய அம்பு அதே சமயத்தில் தச்சது. தச்சதுமே என்னாச்சு, பன்னி பிராணனை விட்டு எடுத்து பரமேஸ்வரன் என்ன பண்ணினார் தெரியுமா, அங்கிருந்து வேடன் வரார். வேடன் வந்து என்ன பண்ணினார், இந்த பன்னி எனதுன்னு எடுத்துன்னு போக ஆரம்பிச்சார். அர்ஜுனன் சொன்னார், எடுத்துன்னு போனா போக வேண்டியது தானே, இவரோ தபஸ் பண்ணிட்டு இருக்கார், இவருக்கு பன்னியோட என்ன வேலை. நம்ம வாழ்க்கையிலும் நம்ம பார்ப்போம், சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு சண்டை வரும், நமக்கு அது தேவையில்லையே. ஆனாலும் ஒரு அகங்காரம், நான் அடித்தேன் அது எனது. இப்போ எனதுங்கிறது உலகத்தில் எங்கே இருக்கு, எல்லாம் பரமேஸ்வரனுடைய பகவான் பண்ணினத்தானே. ஆனால் என்னன்னார், அவர் வந்து பரமேஸ்வரன் தெரிஞ்சுக்கல. இவர் என்ன பண்ணினார், அந்த பண்ணியை நான் தான் முதல்ல பானம் போட்டேன், என் பானம் தான் தச்சிருக்கா, அயால் அது எனக்கு சேரணும்னார். அவர் கேட்டார், தபஸ் பண்ணக்கூடியதன் நீங்கள் பண்ணியோட என்ன பண்ண போறீள், அது உமக்கு வேண்டாம்ல. இப்ப பாருங்க, ஒரு கோபம்னு வந்துருக்கேன் மனுஷனுக்கு, எப்படியாவது வாச்சா வாச்சம் வித்தியதே, எது பேசணும் எது பேசப்படாதுங்கிற ஒரு நிலை போயிடும் கோபம் வரப்ப. ஆகையால் தான் கோபத்துக்கு அவசியமாகப்படாது. கோபம் மனுஷனுக்கு வந்ததுமே ஒரு 2 நிமிஷம் பேசாம இருக்கும். ஒருத்தர் ஓம்கார ஜபம் பண்ணுங்க, கோபம் வரப்ப ஓம்காரம் உங்க மனசுக்கு வரும், வந்தா நீங்க கோபமே வந்திருக்காதே. 1 to 10 வரைக்கும் எண்ணுனா, அப்ப 1 வராதுன்னு எதிராள வையறதா ஞாபகம் வரும், அதுக்குதான் கோபம்னு. கோபமானது வர்றப்ப கங்கா பிரவாகம் மாதிரி வந்து அடிச்சு தள்ளிட்டு போகும். ஆனா என்ன என்ன, இதுக்கு மேல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், வர வச்சு சிவ அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படி மனசுல நினைச்சுட்டே இருந்தேன்னா, அந்த கோபம் வர்ற சமயத்துல 1-2 தரம் போனாலும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அபியாசேன கௌந்தேய வைரக்கேன கிருக்கியதே, அபியாசத்தினாலதான் இதை அடைக்க முடியும். அர்ஜுன் என்ன பண்ணினா எனதுன்னா, பகவான் சொன்னார் இப்பதான் சரியான சந்தர்ப்பம் எனதுன்ட்டார். ஏன்டா நான் போட்ட பணம் தான் முதல்ல அடிச்சதுன்னு. இப்ப யார் சார் ப்ரூவ் பண்றது? ரெண்டு பேர் தான் பார்த்தா, இவர் நானுங்கிறார் அவர் நானுங்கிறார், நயம்பானம் தான் தைச்சதுங்கிறார், ரெண்டு பேருக்கும் சண்டை முத்திச்சு. தபஸ் கிருஷ்ணார்ப்பணம், காயத்ரி ஜபத்தை உட்கார்ந்தான், எவ்வளவு நேரம் 1000 பண்ணணும்னு உட்கார்ந்தான். 4 பண்றதுக்குள்ளே பேசி வந்து உட்கார்ந்து விட்டான் மடியில. மடி போச்சுன்னா மடியில உட்கார்ந்துட்டான், மடி போய் இப்ப என்னாச்சு? சரி கொஞ்ச நேரம் ஆரம்பம் ஜபம்னா பேச்சியோட விளையாடினான், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு ஜபம் நாளைக்குட்டான், பதிக்க ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் தான். அப்ப விவகாரம் என்ன, நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் ஏற்பட்டாலும் எடுத்துட்டாலும் இந்த நல்ல காரியமானது மனுஷனுக்கு இடையூறு பண்றதுக்கு நிறைய கோபம் வந்தது. அப்ப சுப்போச்சு என்ன பண்ணினா, நீரா நானா பாப்போன்னார். ரெண்டு பேரும் இதை ஆரம்பிச்சு விட்டாங்க. அவர் கையில பானத்தை வில்லும் பானமும் எடுத்து, ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா இந்த அர்ஜுனனுக்கு வில் விஜயில ரொம்ப ஆசை, வில்லுன்னா பிராணம். ஆகையால் என்ன பண்றதுன்னு அவருக்கு வேற உள்ளூர் அபிப்பிராயம் இருக்கு, இந்த வில் விஜயில நாம பிராக்டிஸ் பண்ண போல வேற யாரும் பண்ணல. முதல்ல இருந்து ஒரு கர்வம் இருக்கட்டும், நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. இப்ப யார் எந்த துறையில வசதியாக அது முயற்சி பண்ணியிருக்காளோ அவ வசத்தின்னு சொல்றதுல இது இல்லை, ஆனா அந்த வியக்திக்கு கர்வம் இருக்கப்படாது, அவ்வளவுதான். அவர் நல்லா முயற்சி பண்ணியிருக்கார். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கார்? அங்க இருக்கக்கூடியதான 100 கௌரவாள் என்ன, இங்க இருக்கக்கூடியதான மீதி 4 பாண்டவாள் என்ன, இவாளால யாரையும் பண்ண முடியாத அளவுக்கு பிராக்டிஸ் பரசுராமனிட்ட வாசதான கர்ணனோட இவர் நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கார். இவருக்கு சமானமா அர்ஜுனுக்கு சமானமா இருந்தவர் ஏகலவியன் ஒருத்தர் தான். அவர் எப்படி பண்ணினார் தெரியுமோ, நான் துரோணாச்சாரிய சிலையை வச்சு குருபக்தியினால் அடைஞ்சார். எது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுமோ அது குருபக்தியினால அடையலாம்னு அவர் அடைஞ்சார். கடைசியில் என்னாச்சு, அவர் கை விரலை வெட்டி இவர் கொடுத்துட்டார். என்னாச்சுன்னார், அப்படி பண்ணப்படாதுன்னு. அதுக்கப்புறம் அவர் காலாலேயே வில்ல அம்ப விட்டார் அவர். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. அப்படி லோகத்துல அந்த அளவுக்கு ஒரு வில்வித்தையில் ஒரு சாமர்த்தியம் இருக்குன்னு தெரிந்ததான அர்ஜுனன், ஸோ இவருக்கு இதுல ரொம்ப பற்றுதல் இருக்கு. பற்றுதல் எங்க இருக்கோ அங்கே அதை தொட்டா கோபம் வரும் அப்படியும் அபிப்பிராயம் தெரிஞ்சுட்டா. ரெண்டு பேருக்கு என்னாச்சு, சண்டை ஆரம்பிச்சது. எவ்வளவு நேரம் சண்டை நடக்கிறது, நிறைய நேரம், 10-15 நாள் சண்டை நடக்கிறது விடலை ரெண்டு பேரும். உண்டாச்சு என்னதாச்சு ஆரம்பிச்சிட்டார். கடைசியில் பண்ணி வந்து போட்டு விவகாரம், அதை பத்தி யாரும் கவனிக்கல. கடைசியில் என்னடாச்சுன்னு அர்ஜுனன் கீழே விழுந்தார். விழும்பொழுது மயக்கமா விழும்பொழுது பரமேஸ்வரன் என்ன பண்ணார், ஆஹா நான் இவரை பரீட்சை பண்றதுக்கு வந்ததானே தவிர இவருக்கு பிராணன் போக்குறதுக்காக வரல அப்படின்னு நினைச்சு கிட்ட வந்து தொடரா. தொடும் பொழுது அவருக்கு மறுபடியும் அந்த சேத்தனம் வந்தது. எதிர்க்க பார்த்தா பார்வதி பரமேஸ்வரால் நிக்கிறார். அப்ப நமஸ்காரம் பண்ணி இப்படி ஆச்சுன்னர், உங்களோட சண்டை போட்டேனே, யாரை நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேனே, யாருடைய தரிசனம் வேணும்னு நினைக்கிறேனே, அப்படிப்பட்டதான் நான் உங்களோட சண்டை போட வேண்டியதான பரிஸ்தி வந்தாச்ச, எனக்கு இந்த அகங்காரம் போகணும். இப்ப வந்து என்ன வேணுமோன்னு கேட்கல. அவர் பார்த்தார், உனக்கு அகங்காரமும் போட்டோம், நீ முதல்ல சங்கல்பம் பண்ணின என்ன பாதிபதாசனம் வேணும்னு, அதையும் கொடுக்கிறேன். இப்படி அந்த காட்டுக்குள்ள இருந்ததான் அந்த பரமேஸ்வரன் இவருக்கு சாயம் பண்ணினார், பாசுபதாசனத்தை கொடுத்தார். அதை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தார்னு வச்சுங்களேன், யுத்தத்தெல்லாம் ஜெயிச்சார் அர்ஜுனன். ஆனா இந்த பாசுபதாஸ்திரம் வாங்கறதுக்காக எந்த காட்டுல தபஸ் பண்ணினாரோ அந்த காட்டுலத்தானே பரமேஸ்வரன் காட்சியை கொடுத்தார். ஆகையால் பரமேஸ்வரனுக்கு என்னாச்சுனர், அவர் காட்டிலேயே இருக்கிறவர். நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுபியாமுதே நமா, நமஸ்தே அஸ்து தன்வனே, கையில வில்லு வச்சுருக்காரே அம்பு வச்சுருக்கேல, வனா நாம் பதயே நமஹா. நீங்க யார, வனா நாம் பதய, காட்டுக்களுக்கெல்லாம் அதிபதி அவர், காட்டுலயே அவருக்கு இருப்பார். அவருக்கு நமோ முருகயுப்யா, அவர் பண்ண முருகயுப்யா சண்டை போடுறவள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படிப்பட்டதான அந்த வேதங்கள்ல எந்த பரமேஸ்வரன் வனா நாம் பதையேன்னு சொல்றதோ அந்த பரமேஸ்வரன் சொல்றார், நீங்க காட்டுல வாசம் பண்றேன்னு சொல்றேல, என் மனசும் காடு மாதிரி தான் இருக்கு, ஆகிய இங்க வாசம் பண்ணணும். மனசை எப்படி சொன்னார், முன்னார் ஒரு கோட்டையா சொன்னார், இப்ப மனச காடுங்கிறார். என்ன சுவாமி காடுன்னா என்ன, வனா நாம் சமூக விருட்சா நாம் சமூக வனம், மரங்கள்லாம் நிறைய இருக்கணும். காடுன்னு என்ன, மரங்கள் இருக்கணும். அந்த மரங்களுக்குள்ள குரூர மிருகங்கள்லாம் இருக்கணும். குரூர மிருகங்கள் எத்தனையோ இருக்கு, ஆனா எல்லாத்தையும் சிறுதை இருக்கு, புலி இருக்கு, ஆனா எல்லாத்த விட உசக்தியான மிருகம் இது சிம்மம். அந்த சிம்மமானது என்ன, அதுக்கும் தனியின ஒரு வழக்கம், சிறுத்தை மனுஷனை பார்த்தா அடிச்சுவிடும், அதுக்கு பயம். ஆனா சிம்மம் அடிக்காது. அதுக்கு எப்ப பசிக்குமோ அப்பதான் வரும். அது வரைக்கும் அது இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் உண்டு, யாரும் என்ன கொல்ல முடியாது அப்படின்னு ஒரு தைரியம். அதனால பார்த்த அப்படியே கண்ணை பார்த்திருந்தா மறுபடியும் கணம் போட்டுட்டு இருக்கும், அந்த சிம்மத்தினுடைய சுபாவம். ஆனா எப்ப பசிக்கிறதோ அப்ப எழுந்துக்கும். எழுந்து போய் என்ன, எந்த மிருகத்தை பார்க்கமோ அந்த மிருகத்தை கொல்லும். தனக்கு வேண்டியது சாப்பிட்டு விட்டு வந்துடும், மறுபடியும் நாளைக்கு அதை சாப்பிடாது. அது நம்மளை விட தேவையில்லைன்னு. நம்ம 10 நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அகோரமா அது சாப்பிடப்பட, நேற்று சமைச்சது இன்னைக்கு சாப்பிடப்படாதுன்னு சொல்றது. அது பரியுஷிதம்னு பேர். வேணும் தப்பு ஒண்ணும் இல்ல, தமோ குணம் ஜாஸ்தியாகும். பழச சாப்பிட சாப்பிட தமோ குணம் ஜாஸ்தியாகும். ஆகையால் பரியுஷித சாப்பிடப்படாது மனுஷால சொல்லியிருக்கான். சிம்மம் என்ன பண்ணும்னு, ஒரு தரம் அந்த சாப்பிட்டதுன்னா இன்னொரு வேலைக்கு அதை சாப்பிட்டாது. அது நீதி மிருகங்கள் தான் சாப்பிடும். அது போய் ஆனந்தமாக அது உட்கார்ந்துட்டு இருக்க அப்படி இருக்க அந்த சிம்மம். அதே மாதிரி நீங்க காட்டுக்குள்ள இருங்க, நிறைய மிருகங்கள்லாம் இருக்கு. என்னென்ன மிருகங்கள் தெரியுமோன்னா, யானை, ஒட்டகம், இதே போல சாதாரண மிருகங்கள்லாம், குரூர மிருகங்கள், பாம்பு, தேடு, என்னென்னமோ இருக்கு. அதே போலயே என் மனசுல காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, லோபம் இருக்கு, மோகம் இருக்கு, இன்னொருத்தர் சௌக்கியமா இருக்கப்படாதுங்கிற எண்ணம் இருக்கு, வயசாதுகள் இருக்கு, எத்தனை இருக்கு தெரியுமோண்ணா? அது இருக்குங்கிறத எனக்கு தெரியாது. காட்டுக்குள்ள என்ன மிருகம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாதோ அதே போலயே மிருகங்கள் என்ன இருக்குன்னு தெரியாது. ஒண்ணுமே இல்லாமலே இன்னொருத்தர ஹிம்சை பண்றதுன்னு ஒரு எண்ணம். பொருள் போயிட்டே இருக்கார், குழந்தை இருக்கார், முதுகுல அடி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கார். என்னடா தமாஷு கடிச்சுங்கிறது, இவர் அடிச்சு அப்படி வெறுமனை கிள்ளிட்டு போவா அந்த குழந்தைய, அது பாட்டுக்கு ஏதோ தமாஷா விளையாண்டு இருக்கு, அதை கேட்டு போவா. இப்படி குணங்கள்லாம் ரொம்ப பேருக்கு இருக்க சுவாமி. அதே போலயே இந்த மனசுல எத்தனையோ கெட்ட குணங்கள் இருக்க, மிருகங்கள் இருக்கா போல, கொடூரமான மிருகங்கள் இருக்கா போல எத்தனையோ இருக்க. ஆகையால் இவைகள்லாம் இங்க இருக்கிறதுனால, இதுவும் ஒரு காடு தானே, உங்களுக்கோ காடுன்னு ரொம்ப இஷ்டமாச்ச, ஆகையால் இந்த காட்டுக்குள்ள இருங்களேன்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எப்படி மகச்சத்வமிதோ கிரித போ, ஹே கிரிதா, மலையில இருக்கிறவரையேன்னு சொன்னார். மலையிலையும் காடு இருக்கும். மலையில மனுஷாலாம் ரொம்ப பேர் இருக்க மாட்டான், சில பேர் தான் இருப்பா. விவகாரம் என்ன, காடு விருட்சங்கள் தான் நிறைய இருக்கும். அப்படி மகச்சகிரத்வமிதோ கிரித போ மையேவ வாசம் குரு, அவரை பிரார்த்தனை பண்றாரு. எனக்குள்ளேயே இருங்கப்பா, ஹே பரமேஸ்வரா, இங்கே இருங்க. ஏன் சுவாமின்னு ஆதிக்கிறாதா, ஏன் என்ன காட்டில் இருக்க சொல்ற, ஏன் ஒரு பங்களா வாங்கி கொடுக்கப்படாதா, எனக்கு நல்ல ஏசி போட்டு கொடுக்கப்படாதா, நான் இங்க இருக்க மாட்டேனா? இல்ல சுவாமி, நீங்க ஆதிக்கிறாதர், நீங்க வேடனா வேஷம் போட்டிருக்கல, வேடன் எங்க இருப்பார்? பெரிய பங்களா கொடுத்து வேடன் வாங்கி கொடுத்தா அதை வெளியில் தான் உட்காருவார். அவருடைய வழக்கம் அப்படி. ஆதிக்கிராதா, நீங்க முதல் முதல்ல கிராத்தனை வந்திருக்கிறது. என்ன மிருகங்களை எல்லாம் வேட்டை ஆடுறதுதான் உங்களுக்கு சுபாவம், ஆகியால் நீங்க கிராத்தரா விஷம் போட்டிருக்க, ஆகியால் நீங்க இங்க வாங்கோ. மாக சுவாமி நாதி கிரீதா கிராதா மாம கமன காந்தாரதி மந்தரே, என்னுடைய மனசு என்ன கொடுக்கிறதான காடு இருக்க, இதுக்குள்ள வாங்க. ஏன்னா என் மனசு காடு மாதிரி அடர்த்தியா இருக்கு. காட்டுக்குள்ள போன இல்லைன்னா உள்ள போனா எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாது. முதல்ல காட்டுக்குள்ள போயிட்டுனா அது என்ன, அந்த மரங்களுக்குள்ள எந்த திக்கு தெரியாதுன்னு, எந்த பக்கம் போனா திரும்பி வெளியில வரணும்னு தெரியாது. ஒவ்வொரு சமயத்துல காட்டுல தீ பிடிச்சிக்கும், தீ பிடிச்சிட்டு போய் அந்த பிராணிகள்லாம் கஷ்டப்படும், எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாதுன்னு. ஏன்னா காட்டுக்குள்ள போறோமா வெளியில போறோமா? காட்டுல தீ பிடிச்சி விட்டுனால் காட்டு வந்து முழுக்க அழிகிற மாதிரியும் தீ இருந்துட்டே இருக்கும். யார் ஃபயர் இன்ஜின் போடுறா, எவ்வளவு ஜலத்தை விட்டா காட்டாத்தைய அணைக்க முடியும்? முடியாது. பிராணிகள்லாம் அல்லாடும், இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடும், எங்கே போகணும் தெரியல, தெரியாமல். அதே போலயே இந்த காடுகள் அடர்த்தியா இருக்க, மரங்கள் இருக்க, மரங்களுக்குள்ள கொடிகள் மாட்டின் இருக்கு. இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு நடுவில் போயிட்டு இருக்கு, எப்படி ஓடுவள் நீங்க? அப்படின்னா என் மனசுல எண்ணங்கள் இருக்கு, ஒரு எண்ணமா ரெண்டு எண்ணமா, ஏதாவது ஒண்ணு நினைக்கிற காலத்துல இன்னொன்னு பேரது பகவத்கீதை பாராயணம் இருக்கான். இன்னும் பேப்பர்ல என்னமோ நியூஸ், நேற்று பாதி விட்டோம் எது படிக்கலையே, அது என்ன சார் பகவத்கீதை படிக்கிறப்ப அது என்ன போட்டு, வேற யாரோ ஞாபகம் வருது. ஒரு 10 நாளுக்கு முன்னால டெலிபோன் பண்றேன், நான் பண்றேன்னு சொன்னேன், விட்டேனே. என்ன எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா, விவகாரம் முழுக்க இந்த ஊர்ல இருக்கான், அமெரிக்கால இவன் பேரன் எப்படி இருக்கான்னு நினைக்கிறான், அவன் பாட்டுக்கு சௌக்கியமா இருக்கான், என்ன இவன் விடலையே, இவனுடைய மனசு இங்கங்கன்னு அலைஞ்சுட்டு இருக்க. அலையலையன்னா தான் கஷ்டம்னு, எல்லோருக்கும் அலையல அலையலன்னு அது எப்படி சார் அவருக்கு அப்படி பெண், எல்லோருக்கும் இது சுபாவம். நிஜமாக நம்ம மனசை அலையிறதுன்னு எப்போ தெரியும்னர், பகவானுக்கு முன்னால் கண்ணை மூடி மனசை நிறுத்தினா ட்ரை பண்ணி பாருங்க, அப்போ தெரியும். மீதி சமயத்தில் தெரியல, அது பாட்டுக்கு சுத்தின்ண்டே இருக்கிறது, நீங்கள் அதையும் நோட் பண்ணலை. சுத்தின்றே இருக்கிறவன் ட்ரெயின்ல போயிட்டே இருக்க நம்ம போறோம் தெரியறது ஆனந்தமா கண்ணை மூண்டு தூங்குறா சார். ஏதோ ஆத்துல தூங்குற போல பெட்டில் தூங்குற போல தூங்கிட்டு இருக்கான். ஆனால் விவகாரம் என்ன, வேகமா போறதே அவருக்கு தெரியல, கவனிக்கவே இல்லை. ஆனால் வெளியில வந்து ஜன்னல்ல பார்த்தா வேகமா தெரியறது இல்லையோ, அதே மாதிரி தான் கண்ணை மூடிட்டு நம்ம மனசை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் உங்க மனசை எங்கெங்க ஓடுறது எப்படி ஓடுறது அதை நிறுத்த முடியல. அதே போல தானே இந்த காடுக்குள்ள இத்தனை மரங்கள் எப்படி இருக்கோ, இந்த மனசுங்கிற காடுல அத்தனை எண்ணங்கள் இருக்கு. சின்ன எண்ணங்கள், பெரிய எண்ணங்கள், வேண்டிய எண்ணங்கள், வேண்டாத எண்ணங்கள், இன்னத்துக்கு சகாயம் பண்ணுங்கிறன, இன்னத்துல அழிக்கணும்னு எண்ணங்கள், அவனை விட்டேனே பாரு அவன் மேல மேல மேல போயிட்டே இருக்கான் சார். நான் எண்ணங்கள் எத்தனை எண்ணங்கள் மனசுல இருக்கு. காந்தாரசி மந்தரே வர்த்தந்தே பகுஷோ முருகா, ஹே பரமேஸ்வர வர்த்தந்தே பகுஷோ முருகா. ஒன்னு ரெண்டு மிருகங்கள் இல்ல, காட்டுல எத்தனை மிருகம் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது நமக்கு. எத்தனையோ மிருகங்கள் எந்த மூலையில இருக்குன்னு தெரியாது. அந்த மிருகங்கள்லாம் பார்த்தே இருக்க மாட்டேன். நீங்க அங்க இருக்கக்கூடிய காட்டு எருமை இருக்க, நீங்க பாக்குற எருமை விட மூணு மடங்கு இருக்கும். என்ன சார் அப்படிங்க, அது ஒண்ணும் பண்ணாத எருமை, அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஆனா விவகாரம் என்னன்னு உங்களுக்கு அதை கண்டா பயமா இருக்கு. சாதாரணமான ஒரு மிருகம்னு பார்ப்பேன், அது என்ன என்ன பண்ணும் தெரியாது. இந்த ஊர்ல நம்ம பாக்குற குரங்கு வேற, காட்டுல இருக்கிற குரங்கு வேற. அது பிடிச்சி பிராண்ட் ஆரம்பிச்சோன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ராமாயணத்துல அப்படித்தானே, ராட்சசாலாம் வந்திருக்கா, எங்கக்கிட்ட பலம் இருக்கு, சக்தி இருக்கு, ஆயுதங்கள் இருக்குன்னு பார்த்தா இந்த குரங்கெல்லாம் மூலக்கு வந்துடுது. இதோட என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. முதுகுல போய் பிராண்டது, கீறது, கண்ணை பிடிச்சி இழுக்கிறது, என்ன பண்ணுவா? இந்த பானத்தை போட முடியும் அதுக்கு மேல, பார்த்தா மேலே ஏறுறது. அக்ஷயகுமார் என்ன பண்ணாரு, அனுமார் ரெண்டு காலையும் பிடிச்சி துணி துவைக்கிற போல துவைச்சுட்டாரு. இப்படி எல்லாம் ஏற எதிர்பார்ப்பால சார் விவகாரம் முழுக்க ஒன்னும் நடக்காது இந்த குரங்கு கிட்ட. அப்படி அதே மாதிரிதான் என் மனசுல எத்தனை குரங்கு இருக்கும், யாரும் வேண்டா. பார்த்தா நம்ம அழகா இருக்கா போல இருக்கோம், பார்த்தா நீட்டா இருக்கா சார், சுத்தமா இருக்கா சார். உள்ளூரை பார்த்தா தானே தெரியும், அவா வாளுக்கு அவாவா பார்க்கணும். உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் பார்க்க வேண்டாம், நம்ம மனசுல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டா போறோம். எத்தனை எண்ணங்கள் இருக்கு, எத்தனை மிருகங்கள் இருக்கு, எத்த கொடூரமான எண்ணங்கள் எத்தனை இருக்கு. இன்னொருத்தர ஹிம்சப்படுத்தணுங்கிற எண்ணங்கள் அப்பப்ப வந்து வந்து போறதுன்னு, ஒரு தடவை வந்து எல்லாத்தையும் போட்டா பரவாயில்ல, அப்பப்ப வர்றது பாருங்க. ஆகையால் வர்த்தந்தே பகுசோ மிருகா மதஜுஷா, ஒவ்வொரு மிருகம் எப்படின்னு கொழுத்து இருக்கு. மதஜுஷா, ஒவ்வொரு மிருகத்துக்கும் அதுக்கு வேற வேலை ஒன்றும் இல்லை சார். அது காட்டில் இருக்கிற மிருகங்கள் என்ன பண்றது, சாப்பிட வேண்டியது, சுத்த வேண்டியது, அதான் அதுக்கு வேலை. இந்த கிளாஸுக்கு வரணும், அங்கே போகணும், ஏதாவது ஒன்று இருக்கு, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது விவகாரம் முழுக்க. அப்படி மதஜுஷா என்ன சுவாமி, அந்த மிருகங்கள் என்ன அப்படி மிருகங்கள் இருக்கு? மத்சரியமோ அதயா, ஆசை, விருப்பு, வெறுப்பு, கோபம், வயத்தறிச்சல், அவன் முன்னுக்கு வந்து விடுறானேங்கிற ஒரு எண்ணம். மாத்தர்ய மோகம் அதையா, இதுக்கு மேல மோகம், ஆசை, அது எப்படின்னு அந்த பொருள் அடைஞ்சுத்தான் ஆகணும் என கூடியதான பிடிவாதம் எத்தனை இருக்கு இந்த மோகங்கள்ல. மாத்தர்ய மோகம் அதையா தான் ஹத்வா, என்ன பண்ணணும் நீங்க, என்ன போய் உங்க மனசுக்குள்ள வரும் சொல்றீங்களே, பரமேஸ்வரன் வாங்கும்னு கூப்பிடுறேப்பா, நான் வந்து என்ன பண்ண போறேன் உங்க மனசுல? இல்ல நீங்களே மிருகையா வினோத ரசிகா, நீங்க வேட்டையாடுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். வேடனுக்கு என்ன இஷ்டம், வேட்டையாடும், மிருகங்களை கொல்லணும். அதே போல என் மனசுல மிருகம் இருக்கும், என்ன மிருகம் இருக்க? இப்பதான் சொன்னேன், ஆசை, விருப்பு, வெறுப்பு, மோகம், வைத்தறிச்சல், இவைகள்லாம் என்னால கொல்ல முடியல. நீங்களும் ஆதிக்கிராதன், அதுல ட்ரெயின் ஆயிருக்கள், வேடன் ஆயிருக்கள், ஆகியால் இதெல்லாம் ஒவ்வொன்னா கொண்டு விடுங்க. கொன்னா எனக்கு சந்தோஷம், உங்களுக்கு என்னடா நேர், உங்க தொழிலோ அது பகவானுக்கு என்ன தொழில் நேர், பக்தாளுடைய மனசை சுத்தப்படுத்து, பக்தாளுடைய மனசை சுத்தப்படுத்தி அவளுக்கு மனசு நிம்மதி கொடுக்கணும். அவர் மனசு நிம்மதி கொடுத்தா அப்புறம் நீங்க பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. பகவானை நானே ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சா நடக்கிறது இல்லை, ஏன்னா இந்த எண்ணங்கள் தான் அதிகமா இருக்க. அந்த பரமேஸ்வரன் பக்தி செலுத்தி அந்த பரமேஸ்வரன் ஒவ்வொன்னா நம்ம கெட்ட எண்ணங்கள்லாம் அழுத்தினாரே ஏனால் அப்பொழுது மனசு சாந்தி பெறும். மனசு சாந்தியா இருக்கும் பொழுது அதை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோ, பகவான் நாம அவ கேட்டுட்டோம்னு வச்சுங்களேன், பகவானுடைய பக்தி மனசுல வளரும். பகவானை கண்ண மூடின்னா அவரை நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஞானம் தானா ஓடி வரும். போன ஸ்லோகத்துல பராவித்யான்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பன்னாறு பராவித்யா எப்படி வரும், பக்தி பண்ணுங்க, அவருடைய நாம அவ சொல்லுங்க, அவரை எனக்கு வேதாந்தத்துக்கு இடம் கொடுங்கோன்னு பகவானை பிரார்த்திங்க, நான் கேட்கற மாதிரி எனக்கு பண்ணுங்க. சொன்னப்பே எனக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லக்கூடியதான குருவை கொடுங்க, பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயமா கிடைக்கும். ஆகிய மாத்தர்ய மோகாதய, தான்ஹத்வா முருகயா வினோத ருச்சிதா லாபம் ச சம்ப்ராப்ஸ்யசி. தான்ஹத்வா அந்த மிருகங்களை கொண்டுட்டு முருகயா வினோத ருச்சிதா லாபம். இந்த வேட்டை ஆடுறதுன்றதுல இருக்க அந்த வழக்கத்துல இருக்கல அந்த ஒரு சந்தோஷமும் நீரும் பெறுவேள். என்ன எப்பவுமே மனசு எப்படின்னா நம்ம எங்க இருக்குமோ அவளோட இருக்கு, அது மாதிரி இருக்கு. சிரிச்சுட்டு இருக்கிறவளோட நம்ம இருந்தோமே ஏன்னா நம்ம மனசு சிரிக்கும். அழுதுண்டு இருக்கிறவாள் சில பேர் பாருங்க, எப்ப பாருங்க மூக்கால அழுதுண்டே இருப்போம், அது சரியா இல்ல இது சரியா இல்ல அப்படி இருக்கா இப்படி இருக்க இப்படி. அவளோட இருந்தா நம்மளும் அப்படிதான் ஆகும். நல்லவாளுடைய சத்துகளோட இருந்த பாருங்க மனசே கெட்ட எண்ணமே வராது. அவள்ல இருக்கிற பரியந்தான் நல்லதாகவே சாந்தமாகவே இருக்கும். ரமணமாஸ்பத்துல போய் உட்கார்ந்துன்றதா ரொம்ப பேர் பார்னர்ஸ் எல்லாம் தான் உட்காருவோம். எதுக்கு ஏதாவது அவர் சொல்ல போறாரு உபதேசம் பண்ண போறாரு ஒண்ணும் கிடையாது. அவர் பாட்டுக்கு இருக்கா இவ பாட்டுக்கு இருக்கா ரெண்டு மணி நேரம் அபாடான்னு போறான். என்ன சார் பண்ணினா ஒண்ணும் பண்ணல அவர், ஒண்ணும் பண்ணாம இருந்ததுதான் சார், ஏதாவது பண்ணினா தானே வம்பு விவகாரம் பண்ண ஒண்ணும் பண்ணல அவர். மனசாந்தமா இருந்தது உங்க மனசு சாந்தி பெற்ற. அதே போலதான் சத்துகளோட நம்ம இருந்தாலும் நமக்கு சத்குணங்கள் வரும் அல்லது இருக்கிற துர்குணங்கள் நம்ம விட்டு போகும். ஆகையா என் மனசில் இருக்கக்கூடியதான துர்குணங்கள்லாம் போக்கும்படி பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு இருப்பிடம் வந்தது, உங்களுக்கு ஆனந்தமா, உங்களுக்கு தொழிலும் ஆச்சு இருப்பிடமும் ஆச்சு, எனக்கும் சந்தோஷம் ஆச்சு. ஆகையால் இப்படி பண்ணுங்க. மா கச்சா ஆகையால் தான் சொல்றேன் பரமேஸ்வர என்னை விட்டு போக வேண்டாம். மா கச்சத்வமி தத்தோ கிரிசகோ மையேவ வாசம் குரு எனடலே வாசம் குரு சுவாமின் ஆதி கிராதா. முதல் முதல்ல கிராதனா இருந்ததே மாமகமன காந்தாரதி மந்தரே, என்னுடைய மனசு என கொடிகளான காந்தாரம் இந்த காடு இருக்கு, இந்த காட்டுக்குள்ள இருங்கோ. இசிமாந்தரேன்னு இருக்கு, அந்தரேன்னு எண்டுன்னு நினைக்கப்படாது. ஸ்வப்னாந்தம் ஜாகரிதான் தஞ்ச உபவுயேன அனுபஸ்யதி அப்படின்னு கட்டோ பண்ணிட்டு. ஸ்வப்னாந்தம்னா ஸ்வப்னம்னு அர்த்தம், ஸ்வப்னத்துடைய முடிவுன்னு நினைச்சிக்கோ. சம்ஸ்கிருதத்துல அந்தம்னா அதுவில்னு அர்த்தம். ஸ்வப்னாந்தம் ஜாகரிதான் தஞ்ச ஸ்வப்னத்திலையும் ஜாகரத்துல அதுல காந்தாரம்னு என்ன அர்த்தம், இந்த காட்டுக்குள்ள. காந்தார சீமாந்தரே வர்த்தந்தே பகுஷோ மிருகாக, நம்ம மனசுல கெட்ட எண்ணங்கள் இருக்குன்னு யார் அறிந்துக்கிறானோ முன்னுக்கு வந்துட்டான். எப்பவுமே என்ன தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு இது தெரியல, குருவை கேட்டு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் எப்போ வந்திருக்கோ, நம்மளுடைய அகங்காரம் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கோ அன்னைக்கு அவனுக்கு பகவத் அனுகிரகம் வந்திருக்கு அர்த்தம். ஆகையா வர்த்தந்தே பகுஜோ மிருகாமதஜுட மாத்தர்ய மோகாதய தான் ஹத்வா. அந்த குணங்கள்லாம் கொண்டு விடுங்கோ, அந்த முருகங்களை கொன்றா போல என் மனசுல இருக்கிற கெட்ட குணங்களை நீக்கி விடுங்கோ. முருகையா வினோத ருச்சிதா லாபம் ச சம்ப்ராப்யசி, முருகையா வினோத ருச்சிதா லாபம். இந்த கெட்ட குணங்களையே நீக்கத்தினால ஏற்பட்டதான ஒரு லாபம் என்ன, ஜீவ பிரம்மக்கியம். நீங்க முதல்ல என்ன நினைச்சங்கள், உலகத்தில் இருக்கக்கூடியதான ஜீவர்கள்னா என்னை வந்து அடையணும் அதுதானே அபிப்பிராயம். தெய்வீ கேடா குணமயே மம மாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திதே. பகவான் என்ன நினைக்கிற, இந்த ஜீவர்கள் எல்லாம் நல்ல வழிக்கு வரணும், அதனால தானே அவருக்கு பசுபதினு பேரு. பசுக்களாவே இருக்க ஆணவ மலம் கைக்க மலம் கார்மிக்க மலம் இது போக மாட்டேங்கிறது இவனுக்கு. சரீரத்துல மலம் இருக்க ஏன், எத்தனையோ ஜென்மாக்கள்ல கர்மாவை பண்ணி பண்ணி பண்ணி அவைகள்லாம் சரீரமா மாறி சரீரம் பார்க்கறதுக்கு தான் நன்னா இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதிராளுன்னு சொல்லணும் நன்னா இருக்கலாம் இல்லையா, ஆனா விவகாரம் நமக்கு நம்ம நன்னா இருக்கோம் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த சரீரத்தை மேல் தோல் எடுத்து விட்டா எப்படி இருக்கும்னா, இங்க கடையில தொங்க விட்டுருக்கேன் பாருங்க அடை, நம்ம சரீரமும் அப்படித்தான் இருக்கு, ஒன்னும் வித்தியாசமே வேண்டாம். விவகாரம் எப்படின்னு அவ்வளவு கோரம், நம்மளால மூக்க திறந்துட்டு இருக்க முடியாதுன்னு அவ்வளவு நாட்டம் இருந்த போதிலும் அந்த சரீரத்துக்கு நம்ம மேல நமக்கு என்ன அபிமானம் என்ன கௌரவம். அதை மூணு வேளையும் குளிப்பாட்டி அதுக்கெல்லாம் பவுடர் பூசி அதுக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணி பாக்குறதுக்கு அழகா இருக்கணும்னு நான் அழகுன்னு நினைச்சுட்டு இருக்கேல, சொல்ல முடியாது இந்த சரீரம் எப்ப நின்னு யாராலையும் சொல்ல முடியும். அந்தியமயமதவா உபாந்தியாஸ்வசந்திய டாக்டர் ஏதாவது பர்மிஷன் கொடுப்பாரா கேரண்டி கொடுப்பாரா, பகவான் தான் கொடுக்கணும் கேரண்டி. அவர் 100 வருஷம் இருக்குன்னு அப்ராக்சிமேட்டா சொல்லி கொடுத்துட்டார். ஒருத்தர் சொன்னார் இந்த ஊருக்கு வர்றப்பவே டேங்க் ஃபுல் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறான், அது இப்ப ரிசர்வ் லோடின்ட்டு இருக்கு, ரீஃபில் பண்ண முடியாது, அவ்வளவுதான் இருக்கிறதுக்குள்ள வேதாந்தா பாட்டிங்கன்னு. பகவானை தெரிஞ்சுக்கோ, எத்தனை நாள் இருக்கோ அதுக்குள்ள பகவானை தெரிஞ்சுக்கோ. ஆகையா ஹே பரமேஸ்வர நீ நினைச்சதான் ஒரு பதார்த்தம் என் மனசு சுத்தியாகணும்னு நினைச்சுறே, அதையும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் என்ன பண்ண, அன்னத்வாமிருகயா வினோதர்ஜிதா லாபம் ச சம்ப்ராப்யசி இப்படி சொல்லி, இதுக்குள்ள இந்த காடுன்னு சொன்னேனோ இல்லையோ, காட்டுக்குள்ள நீங்க எப்படி சிம்மம் மாதிரி இருங்கோ, காட்டுக்குள்ள சிம்மம் மாதிரி கரலக்ன மிருக கரீந்திர பங்கோ கனசப்தோலவி கண்டனோத்த ஜந்து கிரிசோ விசதாக்கிருத்தேதக்குஹரே பஞ்சமுகோக்தி மே குதோபி. ஏ பரமேஸ்வர, நீங்க என் மனசுக்குள்ள இருந்துட்டு இல்லையனா எனக்கு பயம் போயிடும். உங்களை கண்டுனா எல்லாம் பயப்படுறது. பீஷாஸ்மத்வரப்பவதே பீஷோதேதி சூரியா பீஷாதிந்திரச்சாக்னச்ச மிருத்யுத்தாவதி பஞ்சமா. அந்த பிரம்மத்தினுடைய பயத்தினாலதான் சூரியன் உதிக்கிறார், சந்திரன் உதிக்கிற இல்லைன்னா கரெக்டா அந்த டைம்னு டைம் கரெக்டா உதிக்கிறார். பஞ்சாங்கத்தில் 5:55 இப்போ தான் சூரியன் உதிக்கிறார். ஏன் சார் ஒரு நாள் அதுவும் லேட்டாக வரமாட்டாரோ, இல்லை ஒரு நாள் சீக்கிரமாக வந்து விடமாட்டோம், அந்த டைம்னு வரணும். காற்று என்னைக்காவது நான் அசைய மாட்டேன் சார், ஒரு நாளைக்கு ரெஸ்ட் லீவ் இன்னைக்கு எடுத்துட்டேன்னா நம்ம கதி என்ன, உலகமெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு. ஒரு நாளைக்கு அக்னி பகவான் ஸ்ட்ரைக் பண்ணான்னு வச்சுக்கோங்க, பேங்க் ஸ்ட்ரைக், ஐயோ பி 3 டேஸ் ஸ்ட்ரைக்குண்ணா யாரோ விவகாரம் என்னடா இருந்தார், ஆனால் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுங்க என்ன ஆச்சுன்னு. நெருப்பு ஸ்ட்ரைக் பண்ணால் காலமே காஃபி கிடையாது, சுடாது. ஆனால் விவகாரம் அப்படின்னு ஏதாவது நடக்கிறதா, ஏன் பகவான் இடத்துல பயம். அதே மாதிரி ஹே பரமேஸ்வர, காட்டில் இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளும் சிங்கத்தை கண்டு பயப்படுறது, நீங்களும் சிம்மம் மாதிரி எனக்குள்ள இருந்தோம். ஆமா என்ன போய் சிம்மம்னு சொல்றீங்களா என்னன்னு, சிம்மத்துக்கு சம்ஸ்கிருதத்துல பஞ்சாஸ்தியம்னு பேர், 5 வாய் இருக்குன்னு ஒரு அர்த்தம். அதோட என்ன, அது விஸ்தாரமா இருக்கக்கூடியதான வாய் இருக்குன்னு அர்த்தம். பச்சி விஸ்தாரேங்கிற தாத்து பஞ்சபாத்திரம்ங்கிறோம், நான் அதுக்கு என்ன பஞ்சபாத்திரம், 5 பாத்திரம் வச்சுருக்கேன், ஒரு பாத்திரம் தானே வச்சேன், ஒரு பாத்திரத்தை வச்சு பஞ்சபாத்திரம்ங்கிற பஞ்சான என்ன அர்த்தம், அது திறந்த வாய் இருக்கக்கூடியதான பாத்திரம், அந்த பாத்திரம் வைடா இருக்கு அதனுடைய கழுத்து, ஸோ அதுக்கு பஞ்சபாத்திரம்னு பேர். அதே மாதிரியே திறந்த வாய் இருக்குன்னா விஸ்தாரமான வாக்கு இருக்கிறதுனால பஞ்சாஸ்தியம்னு பேர் சிம்மத்துக்கு. இங்கே பரமேஸ்வரனுக்கு பஞ்சாஸ்தியம்னு பேர், 5 வாய் இருக்கு, சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் இப்படின்னு 5 தலை இருக்கு, 5 தலையில் 5 வாய் இருக்கோ இல்லையோ. ஸோ பரமேஸ்வரனும் பஞ்சாஸ்தியம் தான், சிம்மமும் பஞ்சாஸ்தியம் தான். காட்டுக்குள்ள சிம்மம் இருக்கு, என் மனசுங்கிற காட்டுக்குள்ள சிவன் இருக்கார். சிம்மம் இருந்தால் பிராணிகள் பயப்படும், பரமேஸ்வரன் எனக்குள்ள இருந்ததுன்னா உலகமெல்லாம் பயப்படும், எனக்கு பயம் இல்லை. பார்த்தேல நீங்க இங்க வரலாமே, கரலக்ன மிருக கரீந்திர பங்கா கரலக்ன மிருகா. அந்த சிம்மம் என்ன பண்றா தெரியுமா, மான் இருந்தா மானை பிடிச்சுட்டு இருக்கு, மானை கொன்னுடுத்து அது ஓடி போயிட்டு போறதுன்னு பிடிச்சுட்டு இருக்கு ஒரு கையில. அதே போல பரமேஸ்வரனும் கையில மானை பிடிச்சுட்டு இருக்கார். பரமேஸ்வரன் கையில இருக்கிற மான் என்ன தெரியுமா, உங்க மனசு. இந்த மனசு வேகமா ஓட ஓட அந்த மனசை ஓடாம கையில பிடிச்சுட்டு இருக்காராம் பரமேஸ்வரன். பாருங்க கையில மானை பிடிச்சுட்டு இருக்க, பின்னு 2 காலையும் பிடிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி சிம்மம் என்ன பண்ணிருக்க, மானை அடிச்சது, அந்த மானை ஓடி போயிட்டு போறதுங்கிறதுக்காக பிடிச்சிட்டு இருக்கான். கரல கரீந்திர பங்கா. அதே போலயே அந்த காட்டில் இருக்கக்கூடியதான யானை, எது சிம்மம் என்ன பண்ணி தெரியுமா, நான் யானையை கொண்டுடுத்து. அதே போல என் மனசுக்குள்ள ஒரு பரமேஸ்வரன் இருக்கார், இவரும் சிம்மம் தான், இவரும் ஒரு பஞ்சாஸ்தியம் தான். இவர் என்ன பண்ணினார், கரீந்திர பங்கா கஜாசுரனை கொன்னார். அங்க கரீந்திரன் தான் யானை, யானையை கொன்னது சிம்மம், இந்த பரமேஸ்வர சிம்மம் எதை பண்ணினார், இவரும் யானையை கொன்னார், கஜாசுரனை கொன்னார். கொன்னுபிட்டு அவருடைய தோலை கிழிச்சு அதை வஸ்திரமா கட்டிட்டு இருக்க, அவர் என்ன வஸ்திரம், அவருக்கு சில்கு துணி வாங்கி தரலையா, நீங்க எத்தனை பேர் வாங்கி கொடுத்தார், இல்ல அவர் பார்த்தார், அரக்கனா இருந்த போதிலும் அவனுடைய அவனை கொன்னாலும் அவன் நல்ல இடத்துக்கு போகணும், அவன் பொருளை நான் எடுத்துக்கணும், அவன் என்ன இடத்துலயே இருக்கான். குருத்தனா இருந்தாலும் பரமேஸ்வரன் கோபம் வந்தாலும் அந்த கோபமானது மற்றவர்களுக்கு நல்லதைத்தான் பண்ணும். அந்த கஜாசுரன் அவ்வளவு கொடுமையாக இருந்தான், அவனை கொன்னார், என்ன அவன் அன்னைதான் மாற்ற முடியல, அவனுடைய மனசு அப்படியே கெட்ட வழியிலேயே போயிருந்தது, கொன்னார், பிறகு தன்னோட செத்துண்டார். அதனால அவரை அவருடைய சரீரத்தை தோலை தான் வஸ்திரமா கட்டிண்டார். அப்படி கஜேந்திர கரீந்திர பங்கா கனசார்தூல விகண்டனொத்த ஜந்து கனசார்தூல. அதே போலயே ஒரு பெரிய புலி, அந்த புலிய கொன்னுட்டார், யார, சிம்மம் கொன்னது. அதே போல இங்க பரமேஸ்வரன் என்ன பண்ணார், அந்த சார்தூல புலி வேஷம் போட்டிருக்க கூடியதான ஒரு அரசுரனை கொன்னார். கனசார்தூல விகண்டனொத்த ஜந்து ஹே கிரிஷ விஷத அக்ருதிஷ்டேதோ குஹரே விஷதாக்கிருதி, விஸ்தாரமான ஆகாரம் இருக்கக்கூடியதான தாங்கள் என்ன பண்ணா, இந்த சிம்மமும் எப்படின்னா அதுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி, முகம் மட்டும் ஒரு மாதிரி. அந்த பேடரி மயிரும் அதுவும் பார்த்து இளையானால் சிம்மத்தை நடுங்கி போயிட்டுவள். சிம்மத்தை பார்த்து பிராணம் நம்ம போறதா ரொம்ப பேருக்கு. சிம்மம் கண்டா அவ்வளவு பயம். யானைக்கு சிம்மத்துல சொப்னம் வந்தாலே என்ன ஆகணும், யானை பிராணம் விட்டுருவாங்க. ஆனா சிம்ம சொப்னம்னு சொல்ற பாருங்க, மற்றவர்களுக்கு இல்ல யானைக்கு மட்டும். ஏன்னா அந்த யானைக்கு முன்னால எந்த பிராணி வந்தாலும் யானையை ஜெயிக்க முடியாது. அந்த துதிக்கே அதை பிடிச்சு துணி தோக்குறப்பல ஒரு அடி எடுத்ததுன்னா எலும்பு எலும்பு தனித்தனியா வெளியில வந்துடும், அவ்வளவு பலம் யானைக்கு. ஆனா சிம்மம் என்ன பண்ணும்னு சைடுல போய் நேரம் என்ன பண்ணும்னா அதனுடைய கண்டஸ்தலத்துல மேல ஏற உட்காரும். மேல உட்கார்ந்து விட்டா அதனுடைய கண்டஸ்தலத்தை உடைக்குமா ஒரே அடி. அந்த பலம் இருக்கு. ஆகையால் தான் யானையை கண்டா சிம்மத்துக்கு, யானைக்கு சிம்மத்தை கண்டா பயம். சிம்மம் சொப்னத்துல வந்தாலே யானை பிராணம் விட்டுரும். அந்த அளவுக்கு பயம் இருக்க காரணம் என்ன, அதனுடைய பலம் ஒண்ணு, அதனுடைய முகமானது அவ்வளவு விஸ்தாரமா இருக்கு. அப்படி என்ன யார பார்த்தாலும் முதல்ல நீங்க எதை பாக்குற, அவளுடைய முகத்தை பாக்குற. பார்க்கும் பொழுதே சில பேர் பார்த்தா நமக்கு எதோ சந்தோஷமா சாந்தமா இருக்கு, சில பேர் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்ன சார் பண்ண பொருள், ஒண்ணும் பண்ண மாட்டான படம் என்னன்னா ஒருத்தர் பார்த்தாலே, சில பேர் பார்த்தாலே கண்ணை அந்த பக்கம் எடுத்துக்கிறேன், ஏன்னா நேர பார்க்கவே பயமா இருக்கு. சில பேர் அப்படி இருந்துட்டு இருக்கா விவகாரம் நடந்தார். அதெல்லாம் இங்க பார்க்க முடியாது, கிளாஸ்ல கிளாஸ்ல இருக்கவெல்லாம் சாந்தமா இருக்கிறவா. இங்க வந்த வாழ்வா எல்லாத்தையும் விட்டு தெரிஞ்சுக்கணும், பகவானை தெரிஞ்சுக்கணும், அந்த வாழாத்தியம். ஆனா சில சமயத்துல பார்த்தேன்னா சில பேர் பயமா இருக்கு. அதே போல இங்க சிம்மத்தை கண்டா பயமா இருக்கு. ஏ பரமேஸ்வர விசாரமா வாழ்ந்திருக்கு, எங்கேயும் விசாரம் ரொம்ப பெரிய உருவமா இருக்கலே பரமேஸ்வர, என் மனசுல இருந்தா. அதனால என்னாச்சுன்னு பஞ்சமு கோஸ்தமே கொதோபி, நீங்க இருக்கும் பொழுது எனக்கு ஏது பயம், ஏன்னா மனுஷனை வாட்டுறது பயம். எல்லாத்த விட இவனுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கு. என்ன பயம், எல்லா பயமும் இருக்கு. முதல்ல ஒரு பயம் என்னன்னா மரணம் இப்ப வரும். இன்னொரு பயம் என்னன்னா கடைசி வரைக்கும் நம்ம சௌக்கியமா இருப்போமா, இல்லாம இங்க தற்க போறோம். ஆனா எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கு சார். என்னாச்சு குழந்தைகள் என்னன்னா பார்த்துப்பாடா, நீங்க உங்க அம்மா அப்பா பார்த்துட்டு அவ பார்த்துப்பாடா, உங்களுக்கு என்ன பயம், ஏதாவது காசு கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கணும், ஏதோ காசு இருந்தா எல்லாம் ஆயிடுவா. இருந்தாலும் இவன் என்ன, என் கால நிக்கணும், பென்ஷன் வேணும், ஏதாவது காசு இருக்கணும், சரி அது வரைக்கும் எந்த வரும், வியாதி வராம இருக்கணும். வியாதியும் வந்தாலும் சரியான டாக்டர் கிடைக்கணும், மருந்து கிடைக்கணும், எத்தனையோ விவகாரங்கள். இவனுக்கு பயம்னு பறந்து அது பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு ஒண்ணு போயிட்டே இருக்கு. இதுக்காக இன்சூரன்ஸ் பண்றான், இன்சூரன்ஸ் பண்ணா அவன் என்ன சார் பண்ணுவான், போன பிறகு காசு கொடுப்பான், இருக்கிற கொடுப்பானா, இருந்தாலும் பைத்தியக்காரன் பண்ணிட்டே இருக்கோம். எல்லாரும் இன்சூரன்ஸ் பண்ணிருக்க யாருக்கு, நீங்களே போன பிறகு மற்றவர்களுக்கு காசு வந்தா என்ன, இல்லாதவனா என்ன, இருந்தாலும் என்னடா அது பண்ணணும். அவன் வந்து பிராணனுக்கு இன்சூரன்ஸ் பண்ண மாட்டான், அது அவனுக்கே தெரியாது, அவனே பயந்துடனா இருக்கான். அவன் என்ன, நீங்க போயிட்டேன்னா இங்க யாரு கேட்கிறடா அவளுக்கு காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். போன பிறகு அவன் என்ன பண்றான் தெரியுமாண்ணா, அதுல 100 சின்ன பிரிண்டில் போட்டிருக்கு சார், இந்த இது சரியா இல்ல அது சரியா, 100 தானே அலக்க வைக்கலாம், எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் அவன் கம்பெனி போயிடும் சார் விவகாரம் முழுக்க. இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கோம் லோகத்துல. இப்படி மனுஷாளுக்கு பயம்னு பாருங்க, பயத்திலேயே ரொம்ப பேர் இருந்தாங்க. இந்த டென்ஷனுங்கிற டென்ஷன் என்னது, பயம் தான் டென்ஷன். நமக்கு பிடிக்காத செயல் நமக்கு வந்து சேருமோ எனக்குடையதான எண்ணத்துக்கு டென்ஷன் பேர். நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு இன்னைக்கு என்ன டென்ஷன், வரத்தானே வரப்போறது. நீங்க டென்ஷன் பட்டதுனால வரம் போயிடுமா, இல்ல டென்ஷன் பட்டதுனால ஃபெயில் ஆனவ பார்த்தா போறானா, ஆனது ஆக போறது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். என்ன உமக்கு வந்தா தெரியுமா விவகாரம் முழுக்க, எல்லாரும் என்னடா ஒத்துக்க மாட்டான் விவகாரம் முழுக்க. ஆனா பயம் இருக்கு எல்லா கவலையோட இருந்ததான ஒரு கவலை பயம்தான். நமக்கு வேண்டியது நான் எது நினைக்கிறேனோ அதுக்கு மாறுதலாக ஆகிவிடுமோ எனக்குடையதான எண்ணம் தான் பயம். அது இருக்காது என்ன, நான் என்ன காமாட்சி காடமவலம் எட்டு பரமாத்மாவுடைய காலை பிடிச்சிருக்கேன், நான் சௌக்கியமா இருப்பேன் அந்த எண்ணம். ஆகையால் தான் சொல்ற பஞ்சமுகோஸ்தமே குதோபி பரமேஸ்வர, நீங்க என் மனசுல இருக்கேன்ல எனக்கு பயம் இல்லாம இருக்கும். ஆகையால் பணம் நீங்க சிம்மம் மாதிரி, என்ன சிங்கமும் மானை பிடிச்சுருக்க, நீங்களும் மானை பிடிச்சிருக்க, சிம்மமும் யானையை கொண்டு இருக்க, நீங்களும் கஜாசனை கொண்டு இருக்க, சிம்மமும் என்ன பண்ணிருக்க சார்ந்து உள்ளத கொள்ளிருக்கள், புலியை கொண்டு இருக்க, நீங்களும் புலிய அசுரனை கொண்டு இருக்க, அதே போலயே எத்தனையோ ஜந்துக்களை கொண்டு இருக்க. ஏ பரமேஸ்வர நீங்களும் விஸ்தாரமாக பார்க்கறதுக்கு பயங்கரமான ஒரு உரத்தோட இருக்க. ஆகையால் நீங்க எனக்குள்ள இருந்த இல்லையானால் நான் பயப்பட மாட்டேன், என்ன நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஜபம் பண்ணும் பொழுது பூர்பூ சுரோமதிக்கு பந்தா அப்படின்னு தலையை சுத்துறான். என்ன தலையை சுத்தி இதை போட்டனா இல்லை விவகாரம், என்னை சுத்தியும் பகவான் இருக்கார், என்னுடைய ஒரு ஜபத்துக்கு விக்ரம் வராமல் இருக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறேன். காயத்ரி மந்திரம் பண்ண பொழுது பூர்பூ சுரோமதிக்கு பந்தா திக்குக்களை பந்தனம் பண்ணிருக்கள், எல்லா திக்கிலிருந்து கெட்ட எண்ணங்கள் என்னை வந்து சேரப்படாது. அப்புறம் ஏன் சார் திவ்வி மொக்கா பண்ணல என்ன பண்ணலைன்னா ஒரு எண்ணமும் வராது உமக்கு, நமக்கு எண்ணம் தானே வேணாம், அவன் எப்படி போனானோ இது எப்படி வேணும், அதனால தான் திவ்வி மொக்கம் பண்ணுற விவகாரம். ஜபம் பண்ண பொழுது இருக்கு பரமேஸ்வரனுடைய தியானம் பண்ணிட்டு இருக்க, ஹே பரமேஸ்வர பஞ்சாசியம் நீங்களும் ஒரு இது மாதிரி சிம்மம் மாதிரி என் மனசுல தாங்கள் இருந்தால் நான் பயம் இல்லாம இருக்கேன், ஆகையால் என் பயம் போக்கிறதுக்காக உங்களை பிரார்த்திக்கிறேன்னு இந்த ஸ்லோகத்துல கரலக்ரமருகரீந்திரபங்கோ கனசர்தூல விகண்டனோத்த ஜந்து கிரிஜோ விசதக்ருதிச்சேதக்குஹரே பஞ்சமுகோஸ்தி மே குதோபி அப்படின்னு 44 ஸ்லோகமா இருக்கு. அடுத்தது பகவானுக்கு வந்து இந்த மனசை ஒரு பட்சியா சொன்னார், மனசை பலவிதம் காடா சொல்லியிருக்கார், அதே போல அடுத்தது மனசை ஒரு பட்சியா அழகா சொல்ல போறார். இது அடுத்த
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. குணம் முடிஞ்சிட்டு அடுத்தது கர்ம, சலனாத்மகம் கர்ம. கர்மத்துக்கு லட்சணம் சலனாத்மகம். ஊர்துவ தேச சம்யோகா ஹேது உத்தேபணம், அதோ தேச சம்யோக ஹேது அபக்ஷேபணம், சரீர சன்னிகிருஷ்ட சம்யோக ஹேது குஞ்சனம், சரீர விபிருஷ்ட சம்யோக ஹேது பிரசாரணம், அந்நத் சர்வம் கமனம். உட்சேபணம் அபக்ஷேபணம் ஆகுஞ்சனம் பிரசாரணம் கமனம் அப்படின்னு 5 வகையான கர்மத்தை சொன்னோம். அந்த 5 வகையான கர்மத்துக்கும் அர்த்தம் என்ன அப்படிங்கறத இங்கே விளக்கிட்டாச்சு. சயோக பின்னத்தே சதி சயோக அசமவாய காரணம் கர்ம, சயோகத்திலிருந்து வேறுபட்டதா இருந்து சயோகத்தோட அசமவாய காரணமா இருக்கிறதுக்கு பேர் கர்மம். ஹஸ்த புஸ்தக சயோக வாரணாய சத்தியந்தம். சயோக பின்னத்வே சதி அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, கையும் புஸ்தகமும் சேர்ந்து இருக்கு, இதுவும் கர்மம் ஆயிடும். இப்போ சயோக அசமவாய காரணம்னு சொல்லி சொன்னா, அதனால சயோக பின்னத்வே சதி, இந்த சயோக பின்னத்வே சதி அப்படிங்கறத சேர்க்கறதுக்கு காரணம் புக்கும் கையும் சேர்ந்திருக்கிறது கூட ஒரு கர்மம் ஆயிடும். கட்டாதி வாரணாய விசேஷதரம். சரி, சயோக பின்னத்வே சதி மாத்திரம் சயோக பின்னத்வே அப்படின்னு மாத்திரம் கொடுத்துட்டா போதுமே, சயோக பின்னத்துவம் கர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, சயோக அசமாய காரணம் கொடுக்காம போனா கட்டம் பட்டம் முதலியதெல்லாம் சயோக பின்னம், பாணி சயோகம் பின்னம் தான், சயோகம் இல்ல, பாணி பாணித்தன்மையுடையது, சயோகம் இல்ல, அதனால அங்க லட்சணம் போயிடும். அதனால என்ன ஆறுது, விசேஷதரம் கொடுக்கணும், சயோக அசமவாய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சணத்தை சேர்க்கணும். ஊர்துவேதி அபக்ஷேப வாரணாய் ஊர்துவேதி. ஊர்துவ அப்படின்றத விட்டுட்டு தேச சயோக ஹேது அப்படின்னு சொல்லி சொன்னா போதும். சயோக ஹேத்துரு உட்சேபணம்னு சொல்லி சொன்னா, தேச சயோக ஹேத்துரு உட்சேபணம்னு சொல்லி சொன்னா, எல்லாமே அபக்ஷேபணம் இன்னொரு தேசத்தை சம்பந்தப்படுத்துறது தான், மேல இருந்து கீழே சம்பந்தப்படுறது, ஆகுஞ்சனம் நம்ம நோக்கி சம்பந்தப்படுறது, பிரசாரணம் நம்ம விலக்கி சம்பந்தப்படுறது அப்படிங்கறதுனால எல்லாமே சயோக ஹேத்து அப்படிங்கறதுனால லட்சணம் மத்ததுல ஓடி போயிடுறது. அதனால என்ன பண்ணணும், ஊர்துவ தேசம் அப்படின்னு சொல்லணும்னா அடுத்தடுத்த தேசத்தை மேல் தேசத்தை சேர்றதுக்கோசரம் அடையறதுக்கோசரம் உண்டாத சம்பந்தத்துக்கு உட்சேபம் அப்படின்ற அர்த்தம் வந்துடும். காலாதிவாரணாய அசாதாரண இத்தியப்பி தேயம் போத்தியம். இங்கே அசாதாரணம் அப்படின்னு சொல்லி ஊர்துவ தேச சயோக ஹேத்து அப்படின்னு சொல்லி சொன்னாம அசாதாரண ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா காலமும் ஊர்துவ தேசத்தோட சயோகத்துல சாதாரண காரணமா இருக்கு, அதனால அசாதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதோ தேசிய ஏன்னா ஜென்யானாம் ஜனக்கோ காலக அப்படிங்கறதுனால எல்லாத்துக்கும் ஜனக்கமானது காலம், கால சம்பந்தம் காலிக சம்பந்தத்துல இருக்கு, அதனால அசாதாரணம் சொல்லி சொல்லணும். உக்ஷேபம் வாரணாய அதோ தேசி. அடுத்து அதோ தேசம்னு சொன்னதுக்கு காரணம் என்ன, ஊர்துவ தேசத்தை சம்பந்தப்படுத்துறத விளக்கறதுக்கோசரம், உத்ஷேபணத்தை விளக்கறதுக்கோசரம். காலாதி வாரணாய அசாதாரணம் இங்கேயும் காலாதி பொதுவாக எல்லா இடத்தையும் அசாதாரணம் கொடுத்துடணும். பிரசாரணாதிவாரனாய சரீர சன்னிகிருஷ்டேதி காலாதிவாரனாய சாதனத்தையும் உட்சேபாதிவாரனாய காலாதிவாரனாய சாதன் அதேதான். சன்னிகிருஷ்டத்தை ஏன் சரீர சன்னிகிருஷ்டன்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி கொடுக்கலன்னா

விஷாதம் ஆகிறதுக்காக புத்தி விகாசம் அடைகிறதுக்கோசரம் ஒரு கர்மத்தை அஞ்சா பிரிச்சு சொல்லியிருக்கு. இந்த அஞ்சுமே ஒண்ணுதான், லெப்ட்ல இருந்து ரைட் போனாலும் சரி, ரைட்ல இருந்து லெப்ட் போனாலும் சரி, கீழே இருந்து மேல போனாலும் சரி, மேல இருந்து கீழே வந்தாலும் சரி, சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு போனாலும் சரி, எந்த பக்கம் போனாலும் எல்லாமே கவனம் தான். ஏன் அதெல்லாம் சேர்க்கல அப்படின்ற கேள்வி வரும் பின்னாடி. எல்லாமே கவனம் தான்ப்பா. இருந்தாலும் உனக்கு சும்மா கொஞ்சம் புத்தி விஷாதம் ஆறதுக்கு உன்னோட புத்தி கொஞ்சம் வளர்ச்சி அடையட்டுமேங்கிறதுக்கோசரம் அதை விளக்கி சொன்னாமே தவிர இல்ல வேற ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பதில். நித்தியம் ஏக்கம் அநேகானுகதம் சாமானியம். சாமானியம் சாமானியம்னு சொல்லி சொல்றாங்க. சாமானியம்னா என்ன? நித்தியமா இருக்கிறது, ஏக்கமா இருக்கிறது, அநேகானுகதம் பாலத்திலையும் இருக்கிறது, சம்பந்தப்பட்டதா இருக்கிறது சாமானியம். திரவிய குண கர்ம விருத்தி, திரவியம் குணம் கர்ம மூணுத்திலையும் இருக்கு. தத்விதம் பரா அபர பேதா, பரசாமானியம் அப்புறம் சாமானியம் ரெண்டு வகம் பட்டது. பரம் சத்தா அப்புறம் திரவியத்வாதி, பரம் இருத்தல் அப்புறம் வந்து திரவியம் முதலியதெல்லாம், திரவியத்தன்மையை முதலியதெல்லாம். சையோகாதி வாரணை நித்தியம், ஏக்கம் அநேகானுகதம்னு சொல்லி சொல்லிட்டானா சையோகம் கூட ஏக்கம் ஒரு இடத்துல இருக்கு. மற்ற ரெண்டு விஷயத்தோட சம்பந்தப்பட்டது, மூணு விஷயத்தோட சம்பந்தப்பட்டதெல்லாம் சையோகத்தோட தன்மை. அதனால நித்தியம், சையோகம் நித்தியம் இல்லைன்னா பிரிஞ்சிருது, விபாகம் அடுத்தது வந்துருச்சு. அதனால அதுல போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றீங்க, நித்தியம் அப்படின்னு சேர்க்கறீங்க. காலாதி பரிமாணவ் பரிமாண வாரணாய அநேகி, நீ காலம் முதலிய பரிமாணத்தை நீக்கிறதுக்கோசரம் அநேக்கம்னு சொல்லி, காலம் ஏக்கம். அதனால அங்க இந்த சம்பந்தம் போகாது அநேகானுகதம். ஏன்னா அதுவும் நித்தியம் தான், காலமும் நித்தியம் தான், காலமும் நித்தியம் அநேகானுகத்தம் எல்லாத்தோடும் சம்பந்தப்பட்டது. ஆனா காலம் வந்து அனுகத்தம் தான், ஆனா அநேக அனுகத்தம் இல்ல. அதனால அங்க அநேகானுகத்தம் சொல்லு. அநேகானுகத்தம் சாமானியன போத்தியம் தேன நா அத்தியந்த அபாவோ அதிவியாக அபாவே அதிவியாப்தி. அநேகானுகத்தம்னு சொல்றது சாமானியமா சொல்லணும், இங்க சமவாய சம்பந்தத்துல புரிஞ்சுக்கணும். இங்க இப்படி சமவாய சம்பந்தத்துல பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு அப்படிங்கறதுனால அநேகானுகத்தமானது சம்பந்தமானதுன்னதோட அபாவத்துல அத்தியந்த அபாவம் எல்லா எப்பவுமே நிரந்தர இன்மைங்கிறது வந்து அதிவியாப்தியாக வாய்ப்பு இருக்கு. அநேகானுகத்தம் வந்து சமவாய சம்பந்தத்துல ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரிக்க முடியாத சம்பந்தத்தை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் அத்தியந்த பாவம் நித்தியம். அநேக அத்தியந்த பாவம் அநேக அனுகத்தம் எல்லாத்தோடையும் சம்பந்தம் இருக்கே. டேபிள்ல பானையின்மை இருக்கா? இருக்கு. கிளாஸ்ல பானையின்மை இருக்கா? இருக்கு. எல்லாத்துலயும் பானையின்மை இருக்கு. அத்தியந்த அபாவம், அத்தியந்த பாவம் நிரந்தர மிசிறி பானையின்மை. மொயில்கொம்பு, மொயில்கொம்பு இங்க இருக்கு, அங்க இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. மொயில்கொம்போட இன்மை, மொயில்கொம்போட இன்மை எல்லா இடத்துலயும் இருக்கு. பேனான்னு எடுத்துருந்தா பேனாவை தவிர மத்த எல்லா இடத்துலயும் அதோட இன்மை இருக்கே அப்படிங்கறதுனால, அத்தியந்த அபாவம் எல்லா இடத்தையும் இருக்கு அப்படிங்கறதுனால அதுல லட்சணம் போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும், பேனாயின்மை பேனாவை தவிர மத்த எல்லா அநேகத்துல இருக்கு, நித்தியமாவும் இருக்கு. நிச்சயமா பானையில பேனா வரவே வர முடியாது. அதனால அந்த லட்சணம் அங்க போயிடக்கூடாதுங்க சமவாய சம்பந்தத்தோட அப்படின்னு புரிஞ்சுட்டு அப்படின்னா அத்தியந்த அபாவமான இந்த கெட்டதாயிடுறது. நித்திய திரவிய விருத்தியோ வியாபத்தக்கோ வியாபத்தக்கா விசேஷா, விசேஷம்னு சொல்லி சொன்னா நித்திய திரவிய விருத்தி நித்திய திரவியத்துல இருக்கிறது, அத அந்த இருத்தல பிரிச்சு காமிக்கிறது, வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு பேரு விசேஷம் அப்படின்றது. கடத்வாதி வாரணா நித்திய திரவிய விருத்தையா இது வியாபத்தக்கா விசேஷான்னு சொல்லி சொன்னா கடத்துவம் கூட வியாபத்தகம் தான், பாணித்தன்மை துரித்தன்மையில இருந்து வேறுபடுத்தி காமிக்கிறது, அங்க லட்சணம் போயிடும். அதனால நீங்க என்ன நித்திய திரவிய விருத்தின்னு சொல்லி சொல்றீங்க, இது நித்திய திரவிய விருத்தி இல்ல அது. அதனால ஆத்மனஸ்த வாரணாய ஆத்மனஸ்த பின்னா இத்தியபி போத்தியம். ஆத்மனமும் நித்திய திரவிய விருத்தியா இருக்கு, சம்பந்தம் நித்திய சம்பந்தமா இருக்கு, அங்க லட்சணம் போயிடக்கூடாதுன்னு இருக்கோம். ஆத்ம மனஸ்த பின்னம் அப்படின்ற பதத்தை லட்சணத்தை கொடுக்கணும். ஆத்ம மனஸ்த பின்னத்தே சதி நித்திய திரவிய விருத்தியோ வியாபத்தக்காக விசேஷாக அப்படின்னு லட்சணம் புரிஞ்சுருக்கணும். நித்திய சம்பந்த சமவாயம், சமாயம்ங்கிறது நித்திய சம்பந்தம், திருப்பி திருப்பி பார்த்துருக்கோம். சமவாயம்ங்கிறது நித்திய சம்பந்தம், அதுக்கு எப்படிப்பட்டது அயுத்த சித்த விருத்தி. அயுத்த சித்த விருத்தி, அயுத்த சித்த விருத்தினா பிரிக்க முடியாத சம்பந்தம் எதுல இருக்கோ அது அதுல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னத்தான், ஏயோர் துவையோர் மத்திய ஏகம் அவினசத்து தது அவஸ்தா அவஸ்தம் தது அவஸ்தம் அபர ஆசிரித்தம் ஏவ அவதிஷ்டதே தௌ ஐத சித்தோ. ஒண்ணு வந்து அழியாம இன்னொன்னு சார்ந்தாவே எப்பவுமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு ஐத்த சித்தம்னு அர்த்தம். பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கிறது ஏதா அவயவா அவயணும் எதுல இருக்கு அப்படின்னா அவயத்திலயும் அவயவீத்திலையும். அவயவம் அவயவி அழிஞ்சதுனாதான் அவயவமானது அழியும், குணமானது குணியானது அழிஞ்சாதான் குணங்களானது அதுல இருந்து விடுபடும். அதே மாதிரி கிரியாவந்தம் அழிஞ்சாதான் கிரியாவானது விடுபடும். ஜாத்தியானது அழிஞ்சாதான் வியக்தியானது நீங்கும், இல்ல வியக்தியானது நீங்கினாதான் ஜாத்தியானது நீங்கும் அப்படிங்கறதுனால விசேஷம் நித்திய திரவிய சேத்தி. இது எங்கெங்க இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. ஜாதி குணம், ஜாதி வெக்தி குணம் குணி இதுல எல்லாம் பிரிக்க முடியாத சம்பந்தம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஐத்த சித்தமான சமவாய சம்பந்தமானது இருக்கு. ஆகாஷாதி வாரணை சம்பந்தி நித்திய சமவாயம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆகாஷமும் நித்தியம், அதுல லட்சணம் போயிருக்கிறாங்க சமவாயம் சம்பந்தம்னு சொல்லிக்கலாம். ஆகாஷம் சம்பந்தம் இல்ல அதனால. சரி, சையுக வாரணை சம்பந்தம்னு மாத்திரம் சொல்லிட்டு

0: சயோகம் முதலியதும் சயோகம் மொத்த சம்பந்தமும் சமவாயம் ஆகிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, நித்தியம் அப்படின்னு சேர்த்துன்றீங்க. அது நித்திய சம்பந்தம் இல்ல சயோகம் முதலியதெல்லாம். அதனால சொரூப சம்பந்தவாரணாய தத் பின்னிக்கவே போத்தியம் சொரூப பின்னத்வே சதி நித்திய சம்பந்த சமவாய சம்பந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க புரிஞ்சுக்கணும் லட்சணத்தை. இல்லாட்டி சொரூபத்துல போயிடும் லட்சணம், சொரூப சம்பந்தத்துல லட்சணம் போயிடும். அனாதி சாந்த பிராகபவ அபாவத்தை பாக்குறோம். அபாவம் சொல்லி நாலு வகைன்னு சொல்லி சொன்னோம், அங்க உத்தேசம் சொல்லியாச்சு, இங்க லட்சணம் சொல்றோம். லட்சணம் என்ன, அனாதி சாந்த பிராகபாவ உற்பத்தே பூர்வ காரியசிய, காரியமான உற்பத்திக்கு முன்னாடி அனாதியா பலகாலமா இல்லாம இருக்கிறது முடிவுடையதா இருக்கானா, அதனுடைய இன்மை முடிவுடையது, அப்படிப்பட்டது பேர் பிராகபாவம். பிராகபாவம் லட்சதி அனாதி சாந்தி கடாதிவாரணாய பிரதமதனம் சாந்த அப்படின்னு சொல்லி சொன்னா முடிவுடையது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும், முடிவுடையது பானை முதலியும் கூடதான், அங்க லட்சணம் போயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அனாதி பானை முதலியதுல அனாதி இல்ல. சரி, அனாதி மாத்திரம் சொன்னோம்னா என்ன ஆகும் அப்படின்னா பரமாணு முதலியதுல அனாதி, ஆனா அது முடிவுடைய முடிவு இல்லாதது, ஆனா பிராகபாவம் முடிவுடையது. அதனால தித்தியதனம் பிராகபாவம் சேர்க்க சாந்த அப்படின்றது சேர்க்கறது அவசியமானது. நானும் பிராகபாவ கஸ்பின் காலி அஸ்தி இச்சதா ஆக, எங்க இருக்கும் பிராகபாவமானது, எங்க பார்க்க முடியும் இந்த பிராகபாவத்தை அப்படின்னு சொல்லி சொன்னா உற்பத்தியே பூர்வசிய காரியசிய, காரியமானது உற்பத்திக்கு முன்னாடி பிராகபாவமானது பார்க்க முடியும். காரியசிய உற்பத்தியே பிராக் ஸ்வப்ரதியோகி சமவாய காரணே வர்த்ததை இத்யர்த்தஹ, பிராகாரியமானது உற்பத்திக்கு முன்னாடி தன்னுடைய பிரதியோகி, தன்னுடைய பிரதியோகின்னு சொல்லி சொன்னா பானையோட பிரதியோகி, பானையோட இன்மை அதோட சம்பந்தப்பட்டதா பிரிக்க முடியாத காரணத்தோட இருக்கு, தன்னுடைய பிரதியோகியோட பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். இன்மைக்கு பாத்திரம் சாதி அனந்த பிரத்வம்ச உற்பத்தி அனந்தரம் காரியசிய, சாதி தூக்கமுடையது ஆனா அனந்தமா இருக்கிறது, அதோட இன்மை எப்படி எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னா ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் இருக்கும். ஒரு பானையை உடைச்சிட்டோம்னா பானையோட அபாவம் தூங்கி எடுத்து, ஆனா அந்த பானையுடைய அபாவம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னா இனிமேல் அந்த பானை வரவே வராது, முடிஞ்சு போச்சு அந்த பானையோட கதை. அது எப்படி எப்போ உற்பத்தி அனந்தரம் காரியசிய, காரியமானது உற்பத்தி அனந்தது ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் துவம்சமானது உண்டாக முடியும், காரியம் இருக்கணும் துவம்சம் ஆறதுக்கு. அதனால கட்டாதிவாரனை அனந்தி, இங்கேயும் அனந்தம்னு சொல்ல வேண்டியதுக்கு சாதி பானையும் தொடங்க தோக்க முடியாது ஆனா அனந்தம் இல்ல, அதனால ஆதின்னு சொல்லி சொன்னோம். அனந்த பதத்தை சேர்த்துட்டோம் அங்க. ஆத்மாதிவாரனாய சாதிருதி, சாதினா ஆதி உடையதுன்னு சொல்லி சொல்லாம அனந்தமானது ஆத்மா கூட தான், அது லட்சணம் போயிடும். அதனால சாதி ஆதி உடையது இல்ல ஆத்மா, அதனால லட்சணம் அங்க போகாது. எங்க இருக்கும் அப்படின்னா உற்பத்தி அனந்தரம் காரியசிய உற்பத்தி அனந்தரம் ஸ்வப்ரதியோகி சமவாயி காரண விருத்தி ரீத்தியர்த்த, காரியமானது உற்பத்தி ஆனதுக்கு பின்னாடி தன்னுடைய பிரத்தியோகி, தன்னுடைய பிரத்தியோகின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய இன்னைக்கு பாத்திரமா இருக்கிறதுக்கு சமவாய சம்பந்தத்தோட இருக்கிறது, சமவாய காரணமா இருக்கிறது எது, இந்த பிரத்வம்சபாவம் சஜத்வஸ்தி பிரத்யய விஷய. அது எப்படி தெரியும் அந்த பிரத்வம்சபாவம் சொல்லி சொன்னா பானை அழிஞ்சு போச்சுன்னு தெரியும், பானை உண்டாயிட்டுங்கிறதுனால பிராகபாவம் அழிஞ்சு போச்சுன்னு தெரியும், பானை அழிஞ்சிச்சுங்கிறதுனால பிரத்வம்சபாவமானது தெரியும். திரைகாலிக சம்சர்காவ சின்ன பிரதியோகிதாக்கோ அத்தியந்த யதா பூதலே கதோ நாஸ்தி, மூன்று காலத்திலும் சம்பந்தப்பட்டு அது கூடியதான இன்னைக்கு பாத்திரமா இருக்கிறதுக்கு பேரு அத்தியந்த பாவம், மூன்று காலத்தோடும் சம்பந்தப்பட்டதான இன்னைக்கு பாத்திரமா இருக்கிறதுக்கு பேரு அத்தியந்த பாவம். அத்தியந்த பாவம் லட்சதி தைகாலிகத்தே சதி சம்சர்காவ சின்ன பிரதியோகிதாக்கோ அத்தியந்த பாவ, மூன்று காலத்திலும் சம்பந்தப்பட்டதா இருக்கணும், அதே சமயத்துல இன்னைக்கு பாத்திரமாவும் இருக்கணும், அப்படிப்பட்டதுதான் பிரத்வம்ச பாவம். ஏன் அப்படி சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா துவம்ச பிராகபாவம், துவம்ச பிராகபாவத்துல லட்சணம் போயிடும், திரைகாலிகம் சொல்லாம விட்டோம்னா சம்சர்காவ சின்ன பிரதியோகிதாக்கன்னா அதுவும் கூடதான் சம்பந்தம் இருக்கு, அவச்சின பிரதியோகிதாக்கு இருக்கு, ஸ்வ அவச்சின பிரதியோகிதாக்கு, இது பிராகபாவம். அதனால அங்க லட்சணம் போயிட்டு தைகாலிகம்னு சொல்லி சொன்னோம். பேதவாரணை சம்சர்கேதி, தைகாலிக அவச்சின பிரதியோகிதாக்குன்னு சொல்லி சொன்னா சம்சர்க்கத்தை சொல்லாம இருந்தோம்னா பேதமும் கூட திரைகாலிகம் மூன்று காலத்திலும் இருக்கிறது, அங்க லட்சணம் போயிடும், அதனால அதுல இருந்து போகாம இருக்கட்டும் திரைகாலிகம்னு சொல்லி சொன்னேன். சம்சர்க்கம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. தாதாத்ம சம்பந்த அவச்சின பிரதியோகிதாக்கோ அத்தியந்த பாவ, தாதாத்மிய சம்பந்தத்தை கூடியதான, தாதாத்ம சம்பந்தம்னா சொரூப சம்பந்தம், அது கூடியதா இருக்கிற பிரத்தியோகிதாக்க இன்னைக்கு பாத்திரமானது அத்தியந்த அபாவம், அன்யோன்யாபாவம் ஒன்னுன்னு இருக்கிறது அப்படின்ட்டு. பிராகபாவ பிரத்வம்ச அன்யோன்யாபாவம் லட்சியத்தை தாதாத்மேதி, பிராகம்ச பிரபா பிரத்வம்ச அபாவ வாரணாய ததாத்மேதி. தாதாத்மியம் சொல்லுறதுக்கு அவச்சம் பிரத்தியோகிதாக்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அவச்சின பிரத்தியோகிதாக்க பிராகபாவ பிரத்வம்சம் ரெண்டுமே இருக்கு, அதனால அங்க லட்சணம் போயிடும். அதுல போகாம இருக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க, தாதாத்மிய சம்பந்தின அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, தாதாத்மிய சம்பந்தம் அது ரெண்டுத்திலையும் இல்ல, அதனால அத்தியந்த பாவ வாரணாய தாதாத்மியன சம்பந்தோ விசேஷனிய, தாதாத்மியத்துவேன அப்படின்றது அந்த சம்பந்தத்தை விசேஷம் பண்றது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அத்தியந்த அபாவத்தில் லட்சணம் போயிடும். அதுக்கோசம் தாதாத்மிய சம்பந்தம் வச்சுன்னா அப்படிங்கறத அங்க விசேஷமா கொடுக்கறது. சர்வேஷா பதார்த்தானாம் யதாயதம் தேஷு அந்தர்பாவாத் சப்தயவதார்த்தா இது சித்தம். எப்படி யதா யதாம் அப்படின்னு சொல்லியிருக்கு, யதா யதம் அது. இப்போ என்ன அப்படின்னா சர்வேஷாம் பதார்த்தானம், சொல்லப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாத்தையும் என்னென்ன மாதிரி சொன்னோமோ, என்னென்ன மாதிரி பிரிவு இருக்கோ, அந்த பிரிவுல எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பக்குவத்துக்கு பேர் தான் இங்க சத்தைய பதார்த்தம். இப்படி பிரிக்க முடியும், இந்த ஏழு வகையா தான் பிரிக்க முடியும், மேல பிரிக்க முடியாது, ஏழு தான் பதார்த்தம் நிரூபமாயிடுறது. இந்த ஏழுல பிரிக்க முடிஞ்சதுனால முக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாப்போங்க, இங்க ஒரு பதக்கத்தையும் இல்ல. நிகிரஹஸ்தானம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன், அங்க நிகிரஹஸ்தானம்னா என்னது? பிரதிஜா ஹானி, பிரதிஜா ஹானி. நிகிரஹஸ்தானம், இந்த நிகிரஹஸ்தானம் இல்லாம எந்த நிகிரஹஸ்தானமும் விழாம இருக்கிறது தான் தர்க்கத்தோட விசேஷம். பிரதிஜா ஹானி ஒரு நிகிரஹஸ்தானம், பிரதிஜா ஹானினா எல்லாத்தையும் பார்க்கலாம், நம்ம ஒரு சில நிகிரஹஸ்தானம் மாத்திரம் பார்ப்போம். பிரதிஜா ஹானின்னு சொல்லி சொன்னா பிரதிஜா, நாம என்ன சூளுரை உரைச்சோமோ அந்த சூளுரையை விட்டுட்டு நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய சூளுரைய நாமளே கண்டனம் பண்ணிட்டு இருப்போமோ, இல்ல நம்மளே அதை மறந்துட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம், அதுக்கு பேரு நம்மளே அழிச்சிட்டோம், கண்டனம் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூழலே, அது பேர் பிரதிஜா ஹானி. பிரதிஜாந்தரம், நான் ஒரு சூழலை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் திருப்பி வேற ஒரு சூழலை பண்றேன் இவன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படி சொன்ன இப்ப இப்படி சொல்றேன், அப்ப அது உண்மை இப்ப இது உண்மைன்னு நம்ம வந்து இந்த ஓஷ ஸ்டைல பேச முடியாது. ஒரு பேஜ் ஆரம்பிச்சிட்டோம்னா அதுலயும் நிலைப்படணும். பிரதிஜா விரோத, நான் பண்ண பிரதிஜாக்கு விரோதமா பேசுறது, நான் பிரதிஜா பண்ணதை கண்டனம் பண்ணின்றது பிரதிஜா விரோத. பிரதிஜா ஹானிக்கும் பிரதிஜா விரோதத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிச்சுன்னா, பிரதிஜா ஹானியானது நம்ம தர்க்கம் பண்ணும் போதே உண்டாருது, பிரதிஜா விரோதம் சொல்றது நான் இன்னொரு பிரதிஜாவை பண்ணி விரோதமா ஏற்றுன்றது. பிரதிஜா சந்யாச, பிரதிஜாவை மொத்தமா விட்டுட்டு நான் வேற ஏதோ பேசிட்டு இருக்குது. ஹேத்வந்தரம், வேற ஒரு ஹேத்துவை கொடுக்கறது அதுக்கு ஒரே விஷயத்துக்கு. அர்த்தாந்தரம், ஒரு விஷயத்துல வேற ஒண்ணு வேற ஒரு பொருள் படுபடியா இருக்கிறது. நிரர்த்தகம்னு சொல்லிச்சுன்னா பிரயோஜனமே இல்லாம பேச்சு பேசுறது. அவிஞாசம், அபார்த்தகம், அப்பிராப்த காலம், நியூனம், அதிகம், புனர்த்தம். நியூனம் அதிகம்னு சொல்லி சொன்னா நம்ம என்னத்த சொல்லணுமோ அதை சொல்லாம அதோட கம்மியா சொல்றது, இல்ல அதோட அதிகமா பேசுறது, தேவையில்லாத வளவலான்னு பேசுறது, இல்லாட்டி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றது, இல்லாட்டி நம்ம பேசுறதுக்கு சம்பந்தப்படாம கண்டுமிசா பேசிட்டே இருக்கிறது, ஆனா ஒரு ஒருத்தான் பேசும்போது ஒன்னொன்னு புதுசு புதுசா பேசிட்டு இருக்கிறது, இல்லாட்டி நம்ம என்னத்த பேசுறோமோ அந்த பேசுறது குறிச்ச ஞானமே இல்லாதது அஜ்ஞானம். அப்பிரதிபா, நம்ம பேசினது தெளிவில்லாம இருக்கு. இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னன்னு புரியணும் அடுத்த ஆளுக்கு, அது புரியாம போச்சுன்னா அதுவும் ஒரு நிகிரஹஸ்தானம். விக்ஷேபம், பேசுறதுல நிறைய பிரச்சனை இருக்கிறதா இருந்தது அப்படின்னா, மத ஆரோக்கியா பரியோணம் யோகம் அபசித்தாந்தம். அபசித்தாந்தம் சொல்லி சொன்னா நான் என்ன சித்தாந்தத்தை எடுத்துட்டு இருக்கேன், அந்த சித்தாந்தத்தை நானே கண்டனம் பண்ணிட்டு சித்தாந்தத்தை விரோதமா பேசுறது அபசித்தாந்தம். ஹேத்வாபாசம், ஹேத்வாபாசம் தான் நம்ம பார்த்துட்டோம், ஹேத்து மாதிரி பிரயோகம் பண்றோம், ஆனா ஹேத்து இல்ல அதுக்கு பேரு. சரி, காணாத நியாய மதையோர் பால வியுற்பத்தி சித்தையே அன்னம் பட்டேர விதுஷா ரச்சித தர்க்க சங்கிரக முடிக்கிறாரு. காணாத நியாய மதம் ரெண்டு சித்தாந்தத்துக்கும் பாலர்கள் வந்து பிரவேசம் அடையறதுக்கோசரம், பாலர்களோட புத்தியானது அதுல ஞானம் உண்டாகிறதுக்கோசரம், அவங்களுக்கு ஞானம் உண்டாகிறது அன்னம் பட்டன்ற வித்வான்னால எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தர்க்க சங்கிரகமானது அப்படிங்கறத சொல்லி முடிக்கிறாரு. வி ஸ்ரீ மகா மகோபாத்யாய அன்னம் பட்ட விரச்சித தர்க்க சங்கிரக சமாப்த. பதகிருத்தியம், பதார்த்த ஞானத்திய பரம பிரயோஜனம் மோக்ஷ இதி ஆமணந்தி. இந்த பதார்த்தத்தை பத்தி பேசுறீங்க சார், தேவதார்த்தான்னு சொல்லி வேற நிரூபணம் பண்றீங்க திருப்பியம் என்னத்துக்கு இது அப்படின்னா, இந்த பதார்த்தத்தை பிரிவு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அது கிளாஸிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா அதான் மோட்சம் அப்படின்ட்டு இவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமணந்தினா இவங்க ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சச்ச ஆத்தியந்திக விம்ச ஆத்தியந்தி ஏகவிம்சதி துக்கத்தம் சார். அது எப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மோட்சம் எப்படிப்பட்டதுன்னா நிரந்தரமாக திருப்பியும் வராததாக நிரந்தரமான ஏக விம்சத்தி 21 வகையான துக்க துவம்சம் தான். 21 வகையான துக்கம் துவம்சமா இப்ப இது வரைக்கும் பேசவே இல்லையா பத்தி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆத்தியந்திகம்னு சொல்லி சொன்னாங்க. ஆத்தியந்திகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆத்தியந்திகத்துவம் சமானாதிகரண துக்க பிராகபாவ அசமான காலினத்துவம். ஆத்தியந்திகம்னு சொல்லி சொன்னா நிரந்தரமாக, அதாவது தன்னுடைய சமான காலத்துல துக்கமானது இல்லாம இருக்கிறது, துக்கமானது முழுமையா நிராகரிக்கிறது, திருப்பியும் துக்கமானது தன்னுடைய காலத்துல தன்னுடைய நிகழ்காலத்துல வராம இருக்கிறதுக்கு பேரு ஆத்தியந்திகம். துக்க துவம்சஸ்ய இதானிமபி சத்வேன அஸ்மதாதீனாமபி முக்தத்துவ ஆபத்தி வாரணாய காலீனத்துவம். காலீனத்துவம் எதுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்பவும் துக்க துவம்சமானது இருக்கு, ஒரு ஒரு துக்கமா ஒரு துக்கத்தை நம்ம அழிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஒரு சமயத்திலயும், அதுல லட்சணம் போயிடக்கூடாது, அப்ப நம்மளும் முக்தான் ஆயிடுவோம் அப்படிங்கிற அந்த தப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் சமான காலீனத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றது. நித்தியாத்மக துக்க துவம்சஸ்ய அநதிய துக்க பிராகபாவ சமான காலீனத்துவாது வாமதேவாதீனாம் முக்தாத்மானாமபி த முக்தத்துவ பிரசங்காது அமுக்தத்துவ பிரசங்காது சமானாதிகரணி பிராகபா விசேஷனம். சமானாதிகரண அப்படின்னு சொல்லி பிராகபாவத்தை சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, ஞானிகளான வாமதேவர்கள் முதலியவர்களும் கூட இந்த வகையை சம்பந்தப்பட்டவர்களா ஆயிடுவாங்க. அந்த சமானாதிகரண தன்னுடைய நிலையில அதே சமான நிலையில துக்கமானது இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லாம விட்டோம்னா, வாமதேவர் முதலியவர்களுக்கும் அவங்களுக்கு மோட்சம் உண்டாயிடுது, ஆனா சமானாதிகரணத்து துக்கமானது இல்ல. அதை சொல்லாம விட்டான துக்க துவம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு துக்க பிராகபாவ அப்படி மாத்தவ சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க, துக்க பிராகபாவ அசமான காலினத்தம்னு மாத்திரம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கும் வந்து அசமான காலினத்தம் மாத்திரம் சொல்லியிருக்கிறதுனால அவங்களுக்கும் துக்கமானது இருக்கு, அதனால சம்சாரமானது இன்னும் நஷ்டமாகல அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும். அதனால அதை நிராகரிக்கிறதுக்கோசம் சொல்லியிருக்கேன். சரி, துக்கம் துக்கம்னு சொல்றீங்களா, அந்த துக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏச்சா ஏக விம்சதி, துக்கம் வந்து 21 வகைப்பட்டது. என்னது? சரீரம் ஷடிந்திரியாணி ஷட் விஷயா ஷட் புத்தய சுகம் துக்கம் சேதி. சரீரம் 6 இந்திரியம், அந்த 6 இந்திரியத்தோட விஷயம், அந்த 6 இந்திரியத்தோட ஞானம், அந்த விஷயத்தோட ஞானம், 6 இந்திரியம் அந்த இந்திரியத்தோட விஷயம் அந்த விஷயத்தோட ஞானம், இது 6, 3, 18. 19 சரீரம், அடுத்தது 20 சுகம், 21 துக்கம். இதுதான் 21 வகையான துக்கம். துக்கமும் கூட துக்கமா இருக்கீங்க. துக்க அனுசங்கித்வாது ஷரீராதோ குண கௌணம் துக்கத்துவம். துக்கமானது துக்கமான காரணத்தினால துக்கத்தினால உண்டானது அப்படிங்கறதுனால, துக்கத்தோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கறதுனால சரீரமும் துக்கம் சொல்லிடுறோம் நம்ம. ததாச்ச ஆத்மாவாரே திரஷ்டவ்யோ ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா இதி சுதே ஆத்மஜான சாதன நிதித்யாசன நிதித்யாசனம் நிதித்யாசன மனன சாதனத்துவம் பதார்த்த ஜானே சஞ்சா கடதி கடிதி. இதனாலதான் என்ன ஆகுது, ஆத்மாவைத்தான் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவைதான் கேட்டு இருக்கணும், ஆத்மாவைதான் சிந்திக்கணும், ஆத்மாவைதான் நிரந்தரமா அபியாசம் பண்ணணும்னு சொல்லி சொன்னதுனால வேதத்துல சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல ஆத்ம விஷயத்தை விசாரம் பண்றது அப்படிங்கிறது சரீரத்தை விட்டுவிட்டு ஆத்ம விஷயத்தை விசாரம் பண்றது அப்படிங்கிறது நியாயமாறுது. இல்லாட்டி சரீரம் தான் ஆத்மான்னு ஆயிடும். அதனால சரீரமும் துக்கம் அப்படிங்கறதுனால அதை நிராகரிச்சுட்டு ஆத்மாவை குறிச்சு சிந்திக்கிறதுக்கான நிலையானது உண்டாகும். ஏச்ச தத்துவ ஜானிஸ்தி ஷரீர புத்திர புத்திராதோ ஆத்மத்துவ ஸ்வீயத்துவ அபிமான ரூப மித்திய ஞானசிய நாஷா. அப்படி தத்துவஜானம், சரி பதார்த்த ஞானத்தை நான் வந்து விசாரம் பண்றேன், வேதத்தை சொல்ல மாதிரி இந்த பதார்த்த ஞானத்தை பதார்த்தத்தை விசாரம் பண்ணிட்டு அந்த ஞானத்தை அடையலாம், தத்துவ ஞானம் உண்டாததுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சரீரத்துல நான் அப்படிங்கிற புத்தி, அதே மாதிரி பாரியா மகன் முதலீதுல, மனைவி மகன் முதலீதுல, சொத்து முதலீதுல நான் எனதுங்கிற புத்தி, இந்த இதெல்லாம் ரெண்டுமே தப்பு, இது ரெண்டுமே தப்பு. அதனால இந்த மித்யா ஞானமானது நாசமாகிறது. இதேன தோஷாபாவ. அதனால ஞான மித்யா ஞானமானது நீங்கிறதுனால, மித்யா ஞானம் தான் தோஷம், அந்த தோஷமானது நீங்கிறது. தேன பிரவருத்தி அனுபத்தி. அப்போ திருப்பியும் அதனால என்ன ஆறுது, பிரவருத்தியானது திருப்பியும் நம்ம ஒரு விஷயத்தை ஈடுபடுறதானது உண்டாகாம போறது. அதனால தற்காலீன ஷரீரேன காயவியூகேனவா போக தத்துவ ஜானாபியாம் பிராரத கர்மம் நாச. அதனால அந்த காலில அந்த காலத்துல எந்த சரீரம் இருக்கோ, பிராரத கர்மத்தினால எந்த சரீரமானது உண்டாச்சோ, அந்த பிராரத கர்மமும் அழியறது. தத்துவ ஜானத்தினாலையும் போகத்தினாலையும் சரீரமானதும் அந்த சரீர கூட்டம் இந்திரிய கூட்டமானதும் எப்படி நாசமாகும்னா, போகத்தினாலையும் தத்துவ ஜானத்திலையும் நாசமானது. தத்தோ ஜென்ம அபாவ. அதுக்கப்புறம் என்னது, அந்த பிராரத கர்மத்தினால போகத்தினால அத அழிச்ச பின்னாடி திருப்பி புனருத்தியானது உண்டாறதில்ல, திருப்பி ஜென்மமானது உண்டாறதில்ல. நித்திய நைமித்திகைரேவ குர்வானோ திருத்தக்ஷயம் ஞானம் ச திமலி குர்வன் அபியாசேன ச பாசயேத் அபியாச அபியாசாத் பக்வ விஞ்ஞான கைவல்யம் லபதே நர இத்யாதி வசனாத் சொல்லியிருக்கு. நித்திய நைமித்திகரேவ குர்வானோ துரிதக்ஷயம், நித்திய நைமித்திக கர்மத்தை செஞ்சுட்டு இருந்தோம்னா இங்க தோஷமானது உண்டாது, பாவமானது நீங்கிறது. என்ன பிரத்யபாயம் ஒரு தோஷம் உண்டாகும், நித்திய நைமித்திய கர்மத்தை செய்யாம விட்டோம்னா அந்த தோஷமானது நீங்கிறது. ஏன்னா மத்த கர்மத்தெல்லாம் அழிச்சிட்டோம், இப்ப நித்திய நைமித்திய கர்மத்தை செய்யாம இருந்தா ஒரு தோஷம் உண்டாகல, அது அழிக்கிறதுக்கோசம் நித்திய கர்மத்தை செஞ்சுட்டே இருக்கணும். செஞ்சுட்டு ஞானச்ச விமலி குருவன் அபியாசீன சபாச்சி ஏத ஞானத்தை தெளிவு பண்ணிட்டே இருக்கணும். எப்படி, திருப்பி திருப்பி அபியாசம் பண்றதுனால, பழகிறதுனால, ஞானத்தை பழகிறதுனால பாட பாட ராகம் அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி பழக பழக ஞானமானது தெளிவாகும், புத்தியான தீக்ஷமாகும். அபியாச பக்குவ விஞ்ஞான அப்படி அபியாசத்தினால பக்குவம் ஆச்சுன்னா ஞானமானது கைவல்யத்தை மோட்சத்தை நாம் அடைகிறோம். கேவல பாவம் கைவல்யம், அதாவது மோட்சம், மோட்சத்தை இந்த மனுஷனான லபத்தே நட மனுஷனான நடையலாம் இத்தியாதி வச்சனா இந்த வச்சனமான சொல்லியிருக்கு. அது மாத்திரம் சுருத்தியும் சொல்லியிருக்கு, யாரும் தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க இந்த ஸ்லோகத்தை, அந்த அர்த்தத்திலேயே அமையும் நம்ம அதை நம்ம ஏத்துக்கணுமா என்ன அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. சுருத்தியும் சொல்றது என்னது, தமிழ் விதிப்பா திமிருத்தி மேத்தி, அந்த ஒரு ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுட்டு தான் மிருத்திய மரணத்தை கடக்கிறாம கடந்த நிலையை அடையிறான் அப்படின்ட்டு. சகுன உபாசனா காசி மரணாதீரபி தத்துவ ஜான துவாரா முக்தி ஹேதுத்வம். சகுன உபாசனை பண்ணினா அப்ப பிரயோஜனம் இல்லையா, ஈஸ்வரனை கும்பிடுறதுனால பிரயோஜனம் இல்லையா, ஏன்னா நீயே அப்படிதான் ஈஸ்வரன் கும்பிடுறதா தான் ஆரம்பிச்சேன், அதுக்கும் பிரயோஜனம் இருக்கு. அப்ப அதே நான் பண்ணிட்டு போறேன், அதே சிம்பிளா இருக்கு அவனோட தத்துவ ஜானத்தினால அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல, அது பண்ணினா இந்த தத்துவ ஜானத்துக்கு புத்தியானது வரும், தர்க்க சாஸ்திரத்தை படிக்கிறது புத்தியானது வரும், தர்க்க சாஸ்திரத்தை படிச்சு அப்புறம் விசாரம் பண்ணி திருப்பி ஞானத்தை அடையணும். அதே மாதிரி காசியில போய் செத்தானா மோட்சம் சொல்லி சொல்லியாச்சே, ஈஸ்வரனே நம்ம காதுல வந்து பிரணவ மந்திரத்தை சொல்லுவாரு, அதனால நாம வந்து தாரக மந்திரத்தினால மோட்சம் அடைஞ்சிடலாம் அப்படின்னா அவரும் அங்கே தாரக மந்திரத்தை சொல்லி உங்களை மேல கூட்டு போய் தர்க்க சங்கலம் தான் கத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சாஸ்திர பிரகாரம் அதுதான் முக்தி காரணமா இருக்கு. பரம்பரையா சகுன உபாசனையும் காசி மரணம் முதலியதிலும் பரம்பரையா அந்த இடத்துல பிறந்ததுனாலயோ அந்த இடத்துல இறந்ததுனாலயோ அந்த லோகத்தை போய் அடையிறோம் ஈஸ்வர லோகத்தை, அங்க போய் இந்த சாஸ்திரத்தை படிக்க வேண்டியிருக்கும். அப்பயேவ பரமேஸ்வர காஷியாம் தாரம் உபதிசதி இதி சாரம், அதனாலதான் பரமேஸ்வரனானவர் காசியில தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றார் அப்படிங்கறது கூட அர்த்தம் இப்படிதான், இதுதான் இங்க படிச்சுட்டு இங்க இந்த தாரக மந்திரத்தை கேட்டு அங்க போய் தர்க்க சங்கரத்தை படிக்கணும். சக்கரே சந்திரஜ சிம்ஹோஹி பதகிருத்தியம் இதம் சுபம் பரோபகாரஜ பரோபகரணம் மாதவோ வீக்ஷம் வீக்ஷதாம் இதம். சக்கரே சந்திரஜ சிங்க, சந்திரஜ புதசிங்கரான என்னால் செய்யப்பட்டது, சக்கரே என்னால் செய்யப்பட்டது ஏற்றப்பட்டது என்னது, பதகிருத்தியம் இதம் சுகம், மங்களமா நன்மை முழுமையாக அழகாக நன்றாக செய்யப்பட்டதா இருக்கு இந்த பதகிருத்தியம் கிரந்தம். பரோபகாரணம் பரோபகார கரணம், இது எதுக்கு அப்படின்னு சொல்லி மத்தவங்க பரோபகாரம் பண்றதுக்கோசம், ஏன்னா இந்த இந்த இந்த சரீரம் எதுக்கு அப்படின்னா பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு சொல்லியிருக்கு. இந்த சரீரமானது அடுத்தவங்களுக்கோசரம் மத்தவங்களுக்கோசரம் உபகாரம் பண்றதுக்கோசரம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பரோபகாரம் பண்றதுக்காக நான் இந்த சாஸ்திரத்தை பண்ணியிருக்கேன். மாதவ வீக்ஷதாமிதம் மாதவனானவர் கிருஷ்ணனானவர் இந்த இந்த கிரந்தத்தை ஆசீர்வாதம் பண்ணட்டுமாக, இந்த பாராபகாரமானது எல்லாருமே அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணட்டுமாக, இந்த கிரந்தம் பிரச்சாரம் அடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இது ஸ்ரீமத் தத்ர பகவத் தத்ர பகவத் குரு தத்த சிம் குரு தத்த சிம்ஹ சிஷ்ய ஸ்ரீ சந்திரஜ சிம்ஹ விரச்சிட்டம் பதகிருத்தியம் சமாப்தம். அப்படி குருதத்த சிம்ஹரோட சிஷ்யரான சந்திரஜ சிம்ஹர் அப்படிங்கிறவருடைய புத சிம்ஹர் அப்படிங்கிறவருடைய பதகிருத்தியமானது முழுமையடையாவது. சரி, பதகிருத்தியம் பார்த்தாச்சு. பதகிருத்தியத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பொதுவா நியாய இங்க இருக்கிறது நியாய நியாயமுக்தாவளி அடுத்த கிரந்தம், இங்க ஒரு டீக்கா இருக்கு நியாயபோதினின்னு, இந்த நியாயபோதினி டீக்காவை படிப்பாங்க. நியாயபோதினி டீக்கா படிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியாய சித்தாந்த முக்தாவளின்னு ஒரு கிரந்தம் இருக்கு, இதுல என்டர் ஆவாங்க. இது வரைக்கும் நியாய சித்தாந்த முக்தாவளி வரைக்கும் இது வந்து என்ன ஆகும், நியாய வைசேஷிக நிலையிலதான் இருக்கு. இதோட எக்ஸ்ட்ரா ஆனது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் நியாய சித்தாந்த முக்தாவளி, இத்தனை நியாய வைசேஷிக கிரந்தமா இருக்கும். அதுக்கப்புறம் நவ்ய நியாயத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல வைசேஷிக்கிறது வைசேஷிக்கம்னா மான மனோகம் அப்படிங்கிற கிரந்தத்துக்கு போவாங்க. நவ்ய நியாயம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சித்தாந்த பஞ்சலக்ஷ்மி முதலிய பல கிரந்தங்கள் இருக்கு, அந்த மாதிரி கிரந்தத்துக்கு எல்லாம் போய் நவ்ய நியாயத்தை படிப்பாங்க. திதி மத முதலிய பலரும் பல கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க, அப்படி அந்த கிரந்தத்தை எல்லாம் படிப்பாங்க. இப்ப நாம நம்மளுடைய வேதாந்தத்துக்கு இவ்வளவு போதும் அப்படிங்கறதுனால அந்த வாக்கியத்தை படிச்சா புரிஞ்சுக்கணும், அதுல என்ன அந்த லாங்குவேஜ் என்ன, அந்த விசேஷங்கள்லாம் பிராகபாவம் பிரத்வம்சாவம்னா என்ன, பிரத்யோகினா என்ன, அணியோகினா என்ன, விசேஷத்தான் என்ன, விசேஷணத்தான் என்ன என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கும் போது சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்கோசம் இதை படிச்சோம். இது இப்போதைக்கு இதை நிறுத்திடுவோம், என்ன அது தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து இன்னும் என்டர் பண்ணுவோம் இந்த நியாயசாஸ்திரத்துல. சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமஃ சிவாய.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: நமஸ்காரம்னா இப்ப பொதுவா என்ன ஆகி போச்சுன்னா, நமஸ்காரம் என்பது முத்திரையிலையும் வரும். நமஸ்காரம்னா வணக்கம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம இப்ப எடுத்துட்டு போறோம். மணிப்பிரவாளம் என்பது ஒரு காலத்துல மணிப்பிரவாளத்துல எழுதினாதான் அறிஞர் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று, அது மணிப்பிரவாளம்ங்கிற நடைய புகுத்தினவங்க வந்து வைணவர்கள் தான், வைணவ ஆச்சாரியர்கள் தான் முதல்ல அதை புகுத்தினாங்க. எப்பொழுதுமே என்ன வந்ததுன்னு கேட்டா, இப்ப நீங்க வந்து ஒரு முறைய நீங்க கையாள ஆரம்பிச்சோம்னா நான் என்ன பண்றேன்னா உங்களை மறுக்கணும். அப்ப உங்க மெத்தட்லயே நானும் வந்துடுறது. இப்ப நீ இங்கிலீஷ்ல பேச, நானும் இங்கிலீஷ்ல பேசுறேன் அப்படின்னா என்ன இது? அது போலதான் அந்த மணிப்பிரவாளம்ங்கிற நடை வந்து வைணவ ஆச்சாரியர்கள் தான் கொண்டு வந்தாங்க முதல்ல.
2: தமிழும் சமஸ்கிருதமும்
1: கலந்து எழுதுறது,
2: கலந்து எழுதுறது நாகரிகமாக இருந்து
1: அது ஸ்காலரிஸ்ட், அதான் பெரிய விஷயம். பெரிய ஐயா சொல்றாங்களே, இன்னைக்கு உள்ள கவிதைகள் எப்படி காலமான அகிலன் நினைக்கப்படுதுனாரு, நாப்பரசாரை எப்படி இருந்தாரு, இன்னைக்கு உள்ள எப்படின்னு வருத்தப்படுறாரு இல்லையா, அது போல அது கால ஓட்டத்துல நாம தடுக்க முடியாத ஒன்று. ஆகவே அங்க என்ன சொன்னார்கள், சிவன் கோயிலிலே நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த பலிபீடத்திற்கு இப்ப அந்த பக்கம் தான் நமஸ்காரம், வேற எந்த இடத்துலயுமே நாம வந்து விழுந்து கும்பிடக்கூடாது சிவாலயத்துல. நமஸ்கார முத்திரை இதை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். பெரிய புராணத்தை எங்க நான் சொல்லுகின்றதுக்கெல்லாம் எங்கெங்க திருமுறைகள் ஆதாரம் வருங்கிறது நீங்க குறிச்சுக்கிட்டே வரணும், அதான் ரொம்ப முக்கியம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு சென்ற பொழுது அவர் எப்படி நமஸ்காரம் பண்ணினார்னு சேக்கலார் சொல்ற. தடுத்தாட்கொண்ட புராணம் 126, திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி நமஸ்காரம் பண்ணினார் என்று சேக்கலார் தடுத்தாட்கொண்ட புராணம் 126 சொல்ற. அதே போல மதுரைக்கு வந்திருக்கும் பொழுது ஞானசம்பந்தர் எப்படி நமஸ்காரம் பண்ணினார் என்று ஞானசம்பந்தர் புராணம் 666 பாட்டுல சேக்கலார் சொல்கிறார். 666 சம்பந்தர் மதுரையில எப்படி நமஸ்காரம் பண்ணார்னு சொல்ற. அதே போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல எப்படி நமஸ்காரம் பண்ணார்னு தடுத்தாட்கொண்ட புராணம் 126 சொல்ற. அந்த நமஸ்காரம் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே பலிபீடத்திற்கு இந்த பக்கம் தான் நமஸ்காரம் பண்ணணும். பலிபீடத்தை தாண்டியாச்சுன்னா எந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இன்னொன்னு என்ன ஒரு கட்டுப்பாடு வைத்தார் என்றால், அபிஷேகம் கால பூஜை அல்லாத சமயத்துல தான் நமஸ்காரம் பண்ணணும். பூஜை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அதே போல கால பூஜைகள், அதுபோல அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அபிஷேகம் கால பூஜை அல்லாத சமயத்துல நமஸ்காரம் பண்ணணும், அது டைம். ரெண்டாவது லொகேஷன், லொகேஷன் வந்து பலிபீடத்துக்கு இந்த பக்கம் தான் பண்ணணும். பெண்களை பொறுத்தவரை அந்த காதுகளும் மார்பகங்களும் படக்கூடாது. அதுதான் பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம், பெண்களுடைய மார்பகங்களும் காதுகளும் படக்கூடாது. அப்படிதான் ஆலயத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆலய வழிபாடு என்பது அதுபோல கொடிமரத்தை எடுத்துக்கொண்டால் மிக அருமையாக, கொடிமரம் என்பது துவஜஸ்தம்பம். பொதுவாக இலங்கை குருமார்கள் பூஜை பண்ணுகின்ற கோயில்கள்ல நான் உன்னை பார்த்தேன் லண்டன்ல, எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த துவஜஸ்தம்ப பூஜைங்கிறது ரொம்ப விரிவா செய்யறாங்க. இங்க தமிழ்நாட்டில் கூட அப்படி இல்லை. இந்த கொடிமரத்துக்குன்னு பூஜை அதுக்கே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்தாங்க லண்டன்ல முத்துமாரியம்மன் கோயில, நான் பார்த்தேன். துவஜஸ்தம்பம் இந்த கொடிமரம், இந்த கொடிமரம் என்பது பொதுவாக அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த கொடிமரம் வந்து எங்க உச்சியில பறக்குதோ அந்த ஹைட்டை விட விமானம் வந்து அதிகமா இருக்கும். இந்த கொடிமரத்தோட ஹைட் வந்திருக்கு பாருங்க, அது வந்து விமானம் இருக்கு இல்லையா, அந்த ஆலயத்தினுடைய விமானத்துக்கு மேல போகக்கூடாது. இதெல்லாம் ஆகம விதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அது குண்டலினி சக்தியை அது எழுப்புவதற்காக தான். அங்கே அந்த கொடிமரமே என்னன்னு கேட்டா, அங்கேயும் ஒரு சைவ சித்தாந்தம் இருக்கிறது என்று அச்சிவேலி குமாரசாமி குருக்கள் எழுதுறார். அதை குறித்துக் கொள்ளுங்கள். கொடிமரம் என்பது பதி, கொடிச்சீலை என்பது திரோதான சக்தி. அந்த கொடியிலே ஒரு ரிஷமம் இருக்கும், அந்த ரிஷமம் ஆன்மா, அதாவது சிவாலயத்திலே பறக்கக்கூடிய கொடி இருக்கே, அந்த கொடியில் இருக்கக்கூடிய அந்த நந்தி வந்து நந்தி கிடையாது, ஆன்மாதான். கொடி கயிறு தர்ப்பை கயிறு ரெண்டு கயிறு உண்டு. அதாவது இந்த நூற்கையில ஏற்றும் போது தர்ப்பை கயிறு கீழே இறங்கும், அப்படிதான் அதை அமைப்பாங்க. அவையில மரம் என்பது பதி, அந்த கொடிச்சீலை என்பது திரோதான சக்தி. கொடிச்சீலைன்னா அந்த துணி, அது தமிழ்ல படம். இப்ப திருமந்திரத்துக்கே சில பேர் தப்பா அர்த்தம் பண்ணிருக்கிறாங்க. படமான கோயில் அப்படின்னு வருது பாருங்க, அதுக்கு என்ன உரையில இருக்கிறாங்கன்னா, சித்திரங்கள் தீட்டப்பட படம்னா பிக்சர் நினைச்சுட்டாங்க. படம்னா பிக்சர் தானே பெரும்பாலும் இருக்கு. அதுவே சித்திரங்கள் தீட்டப்பட்ட ஆலயம்னு எழுதியிருக்கிறான் திருமந்திரத்துக்கு உரையில. அப்படி இல்ல, அங்கே படம் என்பது துணின்னு அர்த்தம். தமிழ்ல படம் என்பது துணின்னு அர்த்தம் இருக்கு. படமாட கோயில் என்று சொன்னால் ரிஷப கொடி பறக்கிற கோயில் தான் அர்த்தம்.
2: பரவாத கோயிலும் இருக்கு,
1: எது
2: கேள்வி
1: இருக்கணும், சிறப்பு தானே. அதாவது அது வந்து எப்ப வரும், ஒரு விஷயடனம் என்பது பிரிதின் இயவு தண்ணிதான் வரும். நீங்க சொல்ற தமிழ்ல ஒரு அருமையான கேள்வி, அது பிரிதின் இயவு நீக்கி விஷடனமா வந்தாலும் அப்படி வரும். இப்ப செஞ்ஞாயிறு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கருப்பு சூரியன் ஒண்ணு இருக்கான்னு கேள்வி வருது இல்லையா, அது வரக்கூடாது, அது இயற்கை அடை. செஞ்ஞாயிறு தோண்டினான் அப்படின்னா அப்ப கருஞாயிறு, சிவப்பு ஞாயிறு, பச்சை ஞாயிறு, மஞ்சள் ஞாயிறுன்னு இருக்கான்னு ஒரு கேள்வி வரக்கூடாது இல்லையா, இயல்பு அடை.
2: செஞ்ஞாயிறு அடை, செஞ்ஞாயிறு என்பது காலை சூரியன்,
1: காலை சூரியன். ஆனாலும் அது பிரிதின் இயக்கிய விஷயமாக வரலாம், இயற்கை விஷயமாக வரலாம். இங்க படமாட கோயில்ங்கிறது இயற்கை விஷயம் அவ்வளவுதான். அங்க அங்க சித்திரங்கள் தீட்டப்பட்ட கோயில்னு அர்த்தம் பண்ணா என்ன வருதுன்னா, சித்திரம் வந்து ஆடுமா, படம் ஆடக்கோயில்ங்கிறாரே, கொடிதான் ஆடும், சித்திரம் ஆடுமா? அது அந்த கொடியேற்றம் என்பது அதுக்குள்ளே என்ன வச்சிருக்கிறாங்கன்னா அது எழுதி கொள்ளுங்கள். கொடி கயிறு வந்து அருள் சக்தி, தர்ப்பை கயிறு வந்து மரம், அதாவது ஆணவம்,
2: ஆணவம், ஆணவம்.
1: அந்த குடியேற்றம் என்பது திரோதான சக்தி கீழே வர அருட்சக்தி மேலே செல்கிறது என்பதுதான் அந்த பொருள். அதுதான் குடியேற்றம் சிக்னிபிகன்ஸ் என்று அது காரணாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அச்சுவேரி குமாரசாமி குறிப்பில் எழுதுற. தர்ப்பை கயிறு என்பது மலம், அந்த அருள் சக்திங்கிறது குறிக்கயிறு. அந்த குறிக்கயிறு மேலே செல்லும் பொழுது தர்ப்ப கயிறு கீழே வரும், அதாவது திரோதான சக்தியை கீழ்ப்படுத்தி தான் அருள் சக்தி வந்து மேலோகும் அப்படிங்கிறது. அதாவது சிவபெருமானுக்கும் நமக்கும் இப்பொழுது என்ன தொடர்புன்னு கேட்டா திரோதான சக்தியின் மூலமாக தொடர்பு இருக்கு. இப்போ அது அருள் சக்தியின் மூலமாக தொடர்பு வருவதற்காக தான் இவ்வளவு முயற்சி பண்றோம். அதாவது சிவனுக்கு நமக்கும் இப்பயும் தொடர்பு இருக்கு.
2: இது ரெண்டுக்கும் கொஞ்சம் அருள் சக்தியும் திரோதான சக்தியும் கொஞ்சம் விளக்கம்
1: சொல்றேன். அப்ப ஆலை வழிபாடு மகளிர் நாளைக்கும் தொடர்ந்து சொல்லலாம். நல்ல முக்கியமான நடைமுறையில் உள்ளதானே சிவஞான போதம் சித்தியா எல்லாம் நூல்கள் நடைமுறை. அதாவது திரோதான சக்திங்கிறது என்னன்னு கேட்டா அதுக்கு ஆதிசக்தின்னு நூறு பேர் உண்டு. ஆதிசக்தி சாமி எழுதுவார், திரோதான சக்தி எனினும் ஆதிசக்தி எனினும் ஒக்கும். அதாவது ஆன்மாவிடத்திலே சிவனுக்குள்ள சம்பந்தம் முதல்ல திரோதான சக்தி தான் சம்பந்தம் வருது முதல்ல. ஏன்னா அது மலத்தோடு கூடி இருக்கிறது அல்லவா. திரோதான சக்தி என்ன பண்ணும்னா நாம் செய்த வினைகளை நம்மை அனுபவிக்க வைக்கும். முதல்ல திரோதான சக்திங்கிறது
2: முக்கியமான,
1: ரொம்ப முக்கியம்தான். திரோதான சக்தி என்ன செய்யும் என்றால் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எந்த சமயத்தை சேர்ந்தவனாலும் இருக்கலாம். அதுதான் நம்ம யூனிவர்சல் சொல்ற காரணம். இக்கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அல்ல வேறு கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், ஆனால் இறைவன் செய்யக்கூடிய அந்த வினையினுடைய வினை கொள்கையை பற்றி விளக்கும் போது நிறைய சொல்லலாம்னு இருக்கிறேன் இருந்தேன் நான். அந்த வினை கொள்கையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இறைவன் நம்முடைய செயலை வைத்து வினையை முடிவு செய்வதில்லை. இறைவனுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்டா செயல் இல்லை. ஒரு செயலை என்ன நோக்கத்திற்கு செய்கிறாயோ அதை வைத்து தான் அவர்கள் கிடைக்கிறார் கணக்கு. ஏன்னா நோக்கம் என்பது கடவுள் தான் முடிவு பண்ண முடியும். செயலை நீங்க சொல்லலாம், செயலை ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம கனடாவுக்கு ஏன் வந்திருக்கேன், என்னுடைய நோக்கம் என்னங்கிறத உங்களால அறிய முடியாது. பேசுறது ஒண்ணு பேசலாம், நோக்கம் என்ன நோக்கத்துக்கு வந்து எனக்கு தான் தெரியும். அது போல நோக்கம், அதனாலதான் சித்தியால அருமையா சொன்னார், அரணடிக்கு அப்படி வரும்பொழுது அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்று, நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்து உன்னுடைய செயல் பாவமாக இருந்தாலும் அதை நல்லது என்றுதான் எடுத்துக்கொள்கிறேன்.
2: இப்ப நீங்க நோக்கத்தை, உங்களுடைய நோக்கத்தை என்னால் அறிய முடியாது,
1: முடியவே முடியாது. ஒரு மனிதன் செய்ய முடியாது, வேடிக்கையா சொல்ல போனா ஒரு 40 வருடம் 50 வருடம் கணவன் மனைவியாக வாழ்ந்து கூட மனைவியின் நோக்கம் என்னன்னு கணவனுக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனை விஷயங்கள்ல, உலக விஷயங்கள்ல அந்த நோக்கம் தான் இறைவன். அதாவது இறைவன் வந்து செயலை வைத்துக் கொண்டு மார்க் போடுறது இல்ல, நோக்கத்தை. அதனாலதான் என்னன்னு கேட்டா, அந்த இப்ப அவங்களுக்கு எல்லாம் இல்லையா, பிற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு தேவலோகம் இல்லையா நீங்க கேட்கறாங்களே, ஒரு கேள்வி. நோக்கத்தை வைத்துக் கொண்டுதானே தேவலோகத்தை கொடுக்கிறாரு. தேவலோகத்துக்கு பிற சமயத்துக்காரன்னு எலிஜிபிள் தானே சொல்றோம் நம்ம சமயத்துல. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எந்த சமயமும் இப்படி ஏற்றுக்கொள்ளாது நம்முடைய சமயம். அது என்ன பிராக்டிக்கல் நடக்குதா இல்லையா பாரு. அந்த ஆலய வழிபாடுடைய அடுத்து வந்து இந்த நந்தியை பற்றி பேசிக்கொண்டு இருந்தோம் இல்லையா. அப்புறம் பிரதட்சணம், அதாவது ஆலயத்திலே வலம் வருதல். அந்த வலம் வருதல் என்பது ஒற்றைப்படையில எத்தனை முறை வேணாலும் வலம் வரலாம் என்று இருக்கணும். 3, 5, 7, 9, 15, 20 இரட்டைப்படையில வலம் வரக்கூடாது. உங்களால வந்து அதோட அந்த பிரதட்சணம் வரும்பொழுது கைகள் தொங்கி இருக்கக்கூடாது, கைகள் வீசக்கூடாது. கை வீசி சிவாலயத்துக்குள்ள கை வீசி நடக்கப்படாது, கையை தொங்க போட்டுக்கொண்டு நடக்கக்கூடாது. அதுக்கப்புறம் துவாரபாலர்களை பற்றி பல செய்திகள், அது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது சிவன் கோயில்ல துவாரபாலகர், அந்த துவாரபாலகர்கள் என்பதை பற்றி அருமையான வரலாறு எங்கே வருகிறது என்று கேட்டால், காஞ்சி புராணத்திலே அந்த முழு வரலாறு, அதாவது அது ஒரு பதம். அதுக்கு என்ன பதம்னு பேரு என்ன, டிண்டி முண்டின்னு பேரு. எல்லா பதங்கள்லயுமே என்ன இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது சைவத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, இப்பொழுது சண்டிங்கிற பதத்தை அலங்கரிக்கின்றவர் நம்முடைய நாயன்மாரில் ஒருவராக இருந்தவர். அந்த அதிகார நந்திங்கிற பதம் இருக்கு இல்லையா, அதை அலங்கரிக்கிறவர் யாரு, அவரு தான் செப்பேஸ்வரன் என்ற பெயரோடு நம்முடைய திருவையாற்றில் அவதாரம் பண்ணவர் தான் இப்போ அந்த பதத்தில் இருக்கிற. ஒவ்வொன்றுக்கும் ஒரு, அதே போல மாரி காளி, மாரி என்ற பதத்தில் இருக்கிறவர் தான் பரசுராமனுடைய அம்மா, அவள் தான் ரேணுகா தேவி. ரேணுகா தேவி தான் இப்பொழுது மாரியம்மனாக இருக்கிறார். அந்தந்த பதங்கள்ல ஒவ்வொரு பதங்களும் இப்பொழுது அதெல்லாம் புராணங்கள்ல தான் வருது, இந்த செய்திகள் எல்லாம் புராணங்கள்ல தான் விரிவாக எந்தெந்த பதங்கள்ல எந்தெந்த ஆன்மா இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அது எப்போ, அது போஸ்ட் எப்போ முடியுங்கிறதுக்கு நமக்கு ஆயுள் இல்லை இல்லையா, அதுக்குள்ள நம்ம ஆயுள் முடிஞ்சிடும் இல்லையா. அது ஒரு பரந்த ஆயுள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அது இன்னொரு நாளைக்கு நான் விளக்கிறேன், இந்த காளி மாரியனுடைய கான்செப்ட் என்னங்கிறத. ஆகவே துவாரபாலகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த பதத்துல இப்ப யார் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, திரிபுரத்து அசுரர்கள். அந்த திரிபுரத்து அசுரர்கள் திரிபுரம் சமகாரம் பண்ணுகின்ற காலத்துல அந்த வரலாறு கொஞ்சம் அதிக நேரம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இலக்கியங்களே அந்த வரலாறு வருகிறது, அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முப்புறம் எரித்த பொழுது அங்கே 3 பேரை மட்டும் அவர் வந்து என்ன பண்ணுகின்றார், எரியாமல் காப்பாற்றினார். அந்த திரிபுர அசுரருடைய வரலாறு வந்து மிக அருமையாக எங்க கந்தபுராணத்தை கூட விரிவாக வரல. அதாவது 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, மகாஸ்காந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நூல், 81,800 ஸ்லோகம் மகாஸ்காந்தம். அந்த புராணங்களை பற்றி இன்னொரு நாள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். புராணங்களை வந்து ரோல்ஸ் என்ன, புராணங்கள் வந்து சைவத்தில் என்ன ரோல் பிளே பண்ணுது, அதாவது நூல்கள் வந்து அவ்வளவு பறந்து விரிந்து கிடக்கு. 81,800 ஸ்லோகங்கள், அந்த 81,800 ஸ்லோகத்துல சங்கர சம்ஹிதை என்ற ஒன்றை மட்டும்தான் 10,345 பாடல்ல கச்சியப்ப சிவாச்சாரியார் நமக்கு தமிழ்ல சொன்னார். நமக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய கந்தபுராணம் இருக்கு, இந்த கந்தபுராணத்தினுடைய டோட்டல் வெர்சஸ் செய்யுள்ள 10,345 பாடல்கள். அந்த 10,345 பாடல்களும் சங்கர சம்ஹிதை என்று சொல்லக்கூடிய மகாஸ்காந்தம், அதாவது அங்கே என்ன சொல்லப்படுகிறது, புராணங்களை தொகுத்தவர் தான் வியாசர். அதே போல வேதத்தை தொகுத்தவர் தான் வியாசர். பிராணங்களை சொன்னவர் அவர் இல்லை. சைவத்தினுடைய தாக்க கதைபாணத்தில சொல்றேன் செய்தியெல்லாம். அந்த சங்கர சமீதைய பெரும்பகுதியை தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னார். இன்னொரு சங்கீதை இருக்கு, சனற்குமார சங்கீதை. அந்த சனற்குமார சங்கீதைய தமிழிலே கொடுத்தவர் தான் சிவஞான முனிவர். அவர் தான் காஞ்சி புராணம் என்ற பெயரிலே கொடுத்தார். அதுலதான் நிறைய பல புராணங்களுடைய தாற்பரியங்கள், சைவம் எப்படி கொள்ள வேண்டும், அந்த புராணங்களுக்கு உபதேச மூலமாக கொடுத்தவர் தான் சூத மகாமுனிவர். ஆகவே அந்த இப்ப நாம வந்து இன்னைக்கு ஒரு ஆலய வழிபாடு என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்கும் பொழுதே பல செய்திகளை நாம் பார்ப்போம். ஆகவே அடுத்து சந்திக்கும் பொழுது இதை தொடர்ந்து வந்தால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த திரிபுரத்து அசுரர்களுடைய செய்தி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா நாம ஏன் அவர்களை வந்து பெரிய உருவத்துல போடுறோம், அவங்கள ஏன் மீச இப்படி பல்லோட அசுர பல்லோட போடுறோம். சிவாலயத்துல அவர்களை ஒருக ஒருத்தர் இடதுகால ஊனியிருப்பார், இன்னொருத்தர் வடதுகால ஊனியிருப்பார். இதுக்கெல்லாம் பதில் இருக்கிறது. ஆலயங்களிலே சிவாலயங்களிலே எப்படி அமைக்க வேண்டும், ஒவ்வொருத்தருக்கும் சிவாலயங்கள ஒவ்வொரு திருமேனிகளும் எப்படி அமைக்க வேண்டும் என்பது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிற்ப செந்நூல் ரெண்டு சிவாலய திருமேனிகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற திருவாரூர் ஆதீனத்திலிருந்து நூல் வந்திருக்கு, சிவாலய திருமேனிகள். இப்போ சிவாலயத்தில் வரும்பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றில் எத்தனையோ நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சி எல்லாம் வைக்கக்கூடாது. சிவாலயத்தில் ஞானசம்பந்தர் இருக்காரா எப்படி இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஞானசம்பந்தர் ஒரு காலம் நல்லா ஊனி இன்னொரு காலம் லூஸா வச்சிருப்பார், கையில தாளம் இருக்கணும். இதெல்லாம் எப்படி அமைக்கிறாங்க, இதை மாத்துறதுக்கு யாருக்குமே அதிகாரமே கிடையாது. நால்வர்கள் நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும், சமயக்குறவர்கள் நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும், சந்தானக்குறவர்கள் உட்கார்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை மாற்றி அமைக்கக்கூடாது. சந்தானக்குறவர் நாலு பேரும் பாருங்க அமர்ந்து கொண்டிருப்பார்கள், சமயக்குறவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அது மட்டும் இல்ல, சந்தானக்குறவர்கள் வீராசனத்தில் இருப்பாங்க, சிவன் கோயில கால தொங்க போட்டு உட்காரக்கூடாது. ஆனா அவங்க கால தொங்க போட்டுதான் உட்கார்ந்துருப்பாங்க. வீராசனம் ஒரு கால மடைக்கு ஒரு கால தொங்க போடுறது. இதெல்லாம் எங்க இருக்கு எல்லாம், அதாவது நம்ம மாதிரி ஒரு கட்டுப்பாடு வந்து ஒரு வரையறை. அதுபோல சாமி புறப்படும் பொழுது நாதஸ்வர வித்வான் மல்லாரி ராகம் தான் வாசிக்கணும், வேற ராகம் வாசிக்க கூடாது. அப்படின்லாம் நியதிகள் ஆகமங்கள்ல சொல்லப்பட்டு நம்ம நாம சிந்திப்பது சைவ சமயத்திலே அங்கீகரிக்கப்பட்ட நூல்கள் அந்த வழியில நம்ம சிந்திக்கிறோம். எப்பொழுதுமே என்ன மரபு போயிடுச்சுன்னா, இப்பொழுது ஒரு கருத்தை சொன்னால் நீங்க நான் சொல்வதற்கு மாறாக ஒரு கருத்தை சொன்னால் அந்த பிரமாணமாக கொள்ளக்கூடிய நூல்கள் இருந்து எடுத்து காட்டி சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் இல்லை. அதனால என்ன வருது, கண்டதே காட்சி கொண்டதே கோலம். அதான விஷயம். சட்டத்தை ரெண்டு வக்கீல் சொல்றாங்கன்னா ஒரு சட்டத்தை மறுக்கிறாருன்னா மறுக்கிறதுக்கு இன்னொரு சட்டத்தை கோட் பண்ணி தானே மறுக்கிறார், அந்த சட்டத்துக்குள்ள விளக்கத்தை சொல்லி தானே மறுக்கிற. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கு அங்க. ஆனா சமயத்துல கட்டுப்பாடே இல்லை. எல்லாருமே அந்த கட்டுப்பாடு இல்லாதனாலதான் என்ன ஆச்சுன்னா, அதோட இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு இன்னொரு சூழ்நிலை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆலயம் வருவதற்கோ ஆலயம் கட்டுவதற்கோ ஆலய கும்பாபிஷேகத்துக்கோ இன்னைக்கு நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அந்த பொருள் உதவிக்காக சில செல்வந்தர்களை நாட வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அந்த காலத்தில் அப்படி இல்லை, அரசர்களே செஞ்சார்கள். அவங்க போய் யாருக்கு டொனேஷனுக்கு போய் நிக்கல. அந்த காலத்தில் கோயில்கள்ல அரசர்கள் தான் செஞ்சாங்க, கோயில் கட்டுறதுன்னு யாரும் நன்கொடை கொடுக்கல. அப்போ அரசர்கள் என்ன செய்யறாங்க, தகுந்த கல்விமான்களை வைத்துக் கொண்டு அவர் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் என்று அவன் தவறாக சென்றால் அதை திருத்தக்கூடிய ஆற்றல் உடைய மந்திரிகள் இருந்தார்கள். அதை கேட்டு அவன் நடந்ததுனால அது ஒழுங்காக செய்ய முடிந்தது. அது இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு நிறைய பணம் கொடுக்கிறாரு ஆலயத்துக்கு, அவருடைய விஷயம் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு நம்ம. இல்லையா, சொல்றேன், யாரையும் நான் கூட சொல்ல. இப்ப பாருங்க, மலேசியாவில் உள்ள ராமலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போனேன், கோயில் நல்லா இருக்கு. மலேசியாவில் அந்த பகுதியில் நம்ம சித்தாந்த மண்டலத்தை பார்த்தா ராமலிங்கேஸ்வரர் கோயில் இருக்கு. அங்க போனா முதல்ல இருக்கிறவர் ஆதிசங்கரர் இருக்கிறார். என்ன சார் என்ன சொல்ல முடியும், அவருக்கு ஆகம உடன்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம எங்கேயுமே அங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. ஆதிசங்கரர் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க, என்ன செய்ய முடியும், ஒரு அது என்னன்னு எனக்கு காரணம் புரியல. ஆனா தமிழ்நாட்டில் வந்து பாடல் பெற்ற தலங்கள்ல அது வந்து இன்னும் வரல, அந்த அளவுக்கு போகல. தமிழ்நாட்டில் ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டா, புதுசா கட்டுற கோயில் அங்கே அப்படி வந்துட்டு தான் இருக்கு இந்தியாவிலே. ஆனால் நம்முடைய மூவர்கள் பாடல் பெற்ற தலங்கள் என்று இருக்கக்கூடிய தலங்கள்ல கூடிய வரைக்கும் இந்த மரபை பாதுகாத்துட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டுல அது மட்டும் கொஞ்சம் ஒரு இருக்கு, ஆனா அது ஒண்ணு கால வெள்ளத்துல எப்படி போகும் சொல்ல முடியாது.
3: தஞ்சாவூர்ல, தஞ்சாவூர்ல ஒரு இடத்துல 1000 பேர் வருஷத்துக்கு முதல் உள்ள சிவலிங்கத்தை வந்து
1: அதாவது எங்களுடைய தொல்பொருள் ஆராய்ச்சிகளாக்கான உனக்கு